فأسر بأهلك بقطع من الليل واتبع أدبارهم ولا يلتفت منكم أحد

0: You are listening to muslimvanoli.com.
1: நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது உங்கள் முஸ்லிம் வானொலியிலும் உங்கள் நட்சத்திர வானொலி ஸ்டார் எஃப்எம்மிலும் ஒரே நேரத்தில் ரமலான் மாத சிறப்பு நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கின்றீர்கள். நிகழ்ச்சியில் அடுத்ததாக மார்க்க சொற்பொழிவு கேட்கலாம். வழங்குகின்றார் மௌலவி அன்சார் ஹுசைன் ஃபிர்தௌசி அவர்கள்.
2: அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன் அல்ஹம்துலில்லாஹ் நஹ்மதுஹு வ நஸ்தயீனுஹு வ நஸ்தக்ஃபிருஹு வ நுஃமினு பிஹி வ நதவக்கலு அலைஹி வ நஊது பில்லாஹி மின் ஷுரூரி அன்ஃபுஸினா வ மின் சய்யிஆதி அஃமாலினா. من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له. فأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله. أما بعد.
1: صدق الله العليم. நேர்கள் இதுவரை அல் குர்ஆன் ஓத கேட்டீர்கள். நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது உங்கள் முதல் தர முஸ்லிம் வானொலியின் காற்றலைகளில் 24 மணி நேர இஸ்லாமிய ஒலிபரப்பை கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள். இந்த வேளையில் நேரத்தை சரிபார்த்துக் கொள்ளலாம். இலங்கையிலும் இந்தியாவிலும் நேரம் சரியாக காலை 6:01.
0: இந்த நேர அறிக்கையை உங்களுக்கு வழங்கியது.

0: உங்கள் முஸ்லிம் வானொலி
1: நேர்களுக்கு அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹமத்துல்லாஹி வபரகாத்துஹு. நேர்கள் இப்பொழுது முதல் உங்கள் முதல் தர முஸ்லிம் வானொலியின் காற்றலைகளில் 24 மணி நேர இஸ்லாமிய ஒலிபரப்போடு இணைந்து கொள்ளலாம்.
0: தினமும் உங்கள் முஸ்லிம் வானொலியில் மௌலவி அஷே அப்துல் ஹமீத் ஜராய் அவர்களின் நாளும் ஓர் உளவியல் தூறல்.
1: நீங்கள் தொடர்ந்து முஸ்லிம் வானொலியோடு இணைந்திருக்கின்றீர்கள். இன்றைய நிகழ்ச்சியில் அடுத்ததாக மன அழுத்தம் வராமல் இருக்க என்ன செய்ய வேண்டும் என்ற தலைப்பிலான ஒரு சிறிய மார்க்க சொற்பொழிவோடு இணைந்து கொள்ள இருக்கின்றோம். வழங்குகின்றார் மௌலவி அஷேக் அப்துல் ஹமீத் ஷரை அவர்கள்.
2: மன அழுத்தங்கள் அதிகமாகி இன்னைக்கு அதிகமானவர்கள் சூசைட் பண்ணுற அளவுக்கு போய், ஸ்லீப்பிங் டெப்லெட் பாவிச்சு வாழ்க்கை பிரிஞ்சு போய், தன்னந்தனியாக உட்கார்ந்து இப்படி இது சம்பந்தப்பட்ட பல பிரச்சனைகளுக்கு ஆளாகிறாங்க. இதுக்கு முக்கியமாக ஒரு விஷயம் நமக்கு காரணமாக இருக்குது. இன்னைக்கு தலைவலி, பிடரி கடுக்கிறது, முடி கொட்டுறது, ஞாபகம் மறதி ஏற்படுறது, கேஸ்டிக் உடைய அந்த சிம்டம்ஸ், அடி வயிற்றில் வலி இருக்கிறது, குதிகால் கடுக்கிறது, அதே மாதிரியாக சத்தங்கள், இறைச்சல்கள் பிடிக்காமல் இருக்கிறது, ஷோல்டரில் பெயின் இருக்கிறது, லோ மூடாக இருக்கிறது, வாழ பிடிக்கலை, சமைக்க பிடிக்கலை, ஒழுங்காக உடுக்க பிடிக்கலை, அப்படி என்று இருக்கிறது, ஏதாவது வீட்டில் இருக்கக்கூடிய வேலையை செய்ய முடியலை, இப்படியான சூழ்நிலைக்கு தள்ளப்படுறதும், அதே மாதிரி ஆண்கள் அவங்க வந்து ஆண்மைக்குறைவற்றவர்களாக அவங்களை அவங்க தாழ்த்தி கொள்றது, நம்மளால ஒண்ணுமே பண்ண முடியாது அப்படி என்று அவங்க நினைக்கிறது, பிள்ளைகள் முகத்தை பார்த்து பேச முடியாம இருக்கிறது, வீட்டுக்கு போறதுக்கே விருப்பம் இல்லாம இருக்கிறது, நண்பர்களை வந்து சந்திக்க முடியாம இருக்கிறது, வியாபாரத்துல எப்பவுமே பின்னடைஞ்சுக்கிட்டே இருக்கிறது, இப்படிப்பட்ட பல காரணங்கள் ஏற்பட்டுட்டே இருக்குது. ஒட்டு மொத்தமா இந்த காரணங்கள் எல்லாத்துக்குமே ஸ்ட்ரெஸ் தான் காரணம். இந்த ஸ்ட்ரெஸ் நம்ம எல்லாருக்குமே ஏற்படாம இருக்கணுமா அப்படி என்று சொன்னா முடியவே முடியாது. ஏன்னா மனுஷனை பிறந்தா ஸ்ட்ரெஸ் இருந்துதான் ஆகும். அது இல்லாமல் ஒரு மனுஷனும் வாழ முடியாது. ஏன்னா அல்லாஹ் தஆலா அல்குர்ஆன்ல அடிச்சு சொல்றான், ஒல நபுலு வன்னக்கும், உங்களை கண்டிப்பா சோதிப்போங்கிறான். அந்த சோதனைகள் தான் ஸ்ட்ரெஸ் ஆகுது. நம்ம எல்லாருக்குமே ஸ்ட்ரெஸ் வந்துடும், வரும், இல்லைன்னு சொல்ல முடியாது. அந்த ஸ்ட்ரெஸ் வந்தால் இன்னைக்கு இவ்வளவு பெரிய பிரச்சனைகளுக்கு ஆளாகி அதுல வெளியில வர முடியாம தவிச்சு தான் அந்த சூசைட் அட்டன் பண்றதும், வாழ்க்கை பிரிஞ்சு போறதும், இப்படிப்பட்ட பிரச்சனைக்கு ஆளாகிறதும் இருக்கு. இந்த ஸ்ட்ரெஸ்ல இருந்து வெளியில வர்றதா இருந்தா ஒரு முக்கியமான ஒரு விஷயத்தை சரியா பின்பற்றினால் கண்டிப்பா இதுல இருந்து வெளியில வர முடியும். அதுதான் இறை தொடர்பு. அல்லாஹுக்கு சுப்ஹானஹு தஆலா இந்த மனுஷனை படைச்சு இந்த மனுஷனுக்கு எல்லா வழிகளையும் தந்திருக்கிறான். அதுல ஒரு முக்கியமான ஒரு விஷயம்தான் தொழுகை. அல்லாஹோடு நெருங்குறோம். அல்லாவை பற்றி அல்லாஹ் திருக்குர்ஆன்ல சொல்லும் போது, நபியே, என்னுடைய அடியார்கள் என்னை பற்றி உன்னிடத்தில் விசாரித்தால் இன்னி கரீபுன் உஜீபு தாய் என்று சொல்லுங்கிறான். என்னுடைய அடியார்கள் என்னை பற்றி உன்னிடத்துல கேட்பாங்க, கேட்டா என்னை எப்படி அறிமுகப்படுத்தணும் அப்படி என்று சொல்றான் அல்லாஹ். இன்னி கரீபுன், நான் ரொம்ப அருகில இருக்கிறேன், உஜீபு தாய், என்னிடம் பிரார்த்திக்கக்கூடியவர்களுடைய பிரார்த்தனைக்கு நான் பதில் அளிக்கிறேன் அப்படி என்று அல்லாஹுக்கு சுப்ஹானஹு தஆலா அவனுடைய திருமறையில சொல்லி காட்டுறான். மனுஷனுக்கு பிரச்சனைகள் வரும். அந்த பிரச்சனைகள் வரும்போது அந்த பிரச்சனைகளுக்கு தீர்வு தேடி எங்கேயோ ஓடிட்டு இருக்கோம். சிகரெட்டு குடிச்சு, சாராயம் குடிச்சு, டிஸ்கோவில் கலந்துக்கிட்டு, மியூசிக் கேட்டு, ஆடல் பாடல் செய்து, வெளியில போய் ஒரு நதிக்கரையில் உட்கார்ந்து, நதியில கல்லறிஞ்சி, கடற்கரையில உட்கார்ந்து காற்று வாங்கி ஸ்ட்ரெஸ்ஸை நீக்கலாம் அப்படின்னு நினைச்சா அது நாம செய்யக்கூடிய ஒரு பெரிய தவறு. மனசுல உள்ள பாரங்களை கீழே எடுத்து வைக்காம எப்படி நம்ம அதுல இருந்து வெளியில வர முடியும்? அல்லாஹு தஆலா இந்த மனுஷனை படைச்சிட்டு இந்த மனுஷனுக்கு இறைவனை அறிமுகப்படுத்துற விதம் எப்படி தெரியுமா? நான் ரொம்ப அருகில் இருக்கிறேன், என்னட்ட கேட்டா நான் அதுக்கு கொடுக்குறேங்கிறான், என்னட்ட கேளு நான் அதுக்கு பதில் அளிக்கிறேங்கிறான். அப்ப இறைவனை நாம நெருங்குறது இல்லை. இன்னைக்கு தொலைக்கூடியவர்களுடைய எண்ணிக்கை அப்படியே குறைஞ்சிக்கிட்டு போகுது, இறை தொடர்பு அப்படியே குறைஞ்சிட்டு போகுது. எப்ப இந்த தொலைத்தொடர்பு சாதனம் வந்துச்சோ, எப்ப இந்த போன் வந்துச்சோ, எப்ப இன்டர்நெட் டிவி இதெல்லாம் வந்துச்சோ, வேறு ஒரு தொடர்புல நம்ம மைண்டை வச்சுக்கிட்டே இருக்கிறோம். எப்ப பார்த்தாலும் இன்னொரு தொடர்புல இருந்துட்டே இருக்கிறோம். இறை தொடர்பு அப்படியே குறையுது. அல்லாவை நெருங்கிறது, அல்லாஹ் கிட்ட ஓடி போய் கேட்கறது நம்மகிட்ட குறைஞ்சிட்டே இருக்குது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி சொல்லும்போது சஹாபாக்கள் என்ன சொல்றாங்கன்னா, அவருக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை ஏற்பட்டா தொழுகையின் பக்கம் விரைவாங்க. சூரிய கிரகணம் ஏற்பட்டது, பெருமானா சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், சூரிய கிரகணமோ சந்திர கிரகணமோ யாருடைய பிறப்புக்கோ சாவுக்கோ வாரது கிடையாது, இது அல்லாஹ்வுடைய அத்தாட்சிகளில் இருந்து ரெண்டு அத்தாட்சி, அது உங்களுக்கு ஏற்பட்டால் தொழுகையின் பக்கம் விரையுங்க, அல்லாஹ்விடத்துல துவா கேளுங்க அப்படிங்கிறாங்க. நபி அவர்கள் மனசுக்கு ஏதாவது கஷ்டமா இருந்தா எங்க போவாங்க? தொழுகைக்கு போவாங்க. நம்ம பிரச்சனையை முறையிடுறதுக்கு அல்லாஹ்வை தவிர வேறு யார் இருக்கிறா? சிந்திச்சு பாருங்க, அல்லாஹ்வை தவிர வேறு யார் இருக்கா? அவனால மட்டும்தானே முடியும். நம்ம ஏதாவது சொல்லுவாங்க, உடுத்து கழிச்சு வந்துட்டு போகணும், உடுப்பு பிச்சைக்கு, திண்டு கழிச்சு வந்துட்டு போகணும், சோத்து பிச்சைக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. நமக்கு கேட்டா தரக்கூடிய ஆளுகிட்ட போய் கேட்கணுங்க, அவனுக்கே ஒண்ணுமே இல்லாம லாட்ரி அடிச்சுட்டு அவன்கிட்ட போய் நீ என்ன கேட்கறது? நம்ம என்ன பிரச்சனையை கேட்கிறோம்? மனசு நிறைய பிரச்சனை, கஷ்டம், மனசுல ரொம்ப வேதனை, வாழ்க்கையில ரொம்ப சோதனை, குடும்பம் சரியில்லை, புருஷன் சரியில்லை, பிள்ளை சரியில்லை, வாழ்க்கை சரியில்லை, வருமானம் சரியில்லை, ஆயிரத்தெட்டு பிரச்சனை இல்லைக்கு. இந்த பிரச்சனையை தீர்த்து வைக்கக்கூடிய ஒரே சக்தி அல்லாஹ் மட்டும்தானே, வேற யாரு இருக்கிறான்? அந்த அல்லாஹ் கிட்ட தானே கேட்க முடியும்? அல்லாஹ் மட்டும்தானே, வேற யாரு இருக்கிறான்? அந்த அல்லாஹ் கிட்ட தானே கேட்க முடியும்?

0: பால் நடக்கும். இன்னைக்கு பர்ல தொழுக தொழுறதுக்கு ஆள் இல்லைங்க, தொழுறதுக்கு ஆள் இல்லை. துவா கேட்கறது ரொம்ப குறைஞ்சு போச்சு. நிக்கர் செய்யறது, துவா கேட்கறது, தொழுகையில ஈடுபடுறது ரொம்ப குறைஞ்சு போச்சு. அந்த தொழுகையும் ரொம்ப ஸ்பீடா போயிட்டு இருக்கு. இன்னைக்கு அது வேற, பள்ளிவாசல்லாம் இழுத்து முடியாச்சு. ஜும்மாக்கள் இல்லை, ஜமாத் தொழுகைகள் இல்லை. தொழுகக்கூடிய அந்த வழிகள் எல்லாம் இழுத்து முடியாச்சு. தொலைத்தொடர்புகள் எல்லாம் கையில வந்தாச்சு. தொடர்பு அல்லாஹ் கிட்ட வைக்காம இன்னொரு கருவி கிட்ட வைக்க வைக்குது இந்த உலக வலை, இந்த உலகத்தினுடைய வளர்ச்சி அல்லாஹ் கிட்ட கேட்கணும். நம்ம இப்ப நல்ல நேரத்தோட இருக்கிறோம், நல்ல நேரங்கள் நமக்கு இருக்குது. அல்லாஹ் கிட்ட சுஜூதில் நேரத்தை நல்லா கூட்டும். துவா கேட்கக்கூடிய ஒரு இடம் சுஜூது. அத்தஹையாத்துக்கு பின்னால சலாம் கொடுக்கறதுக்கு முன்னால் அல்லாஹ் கிட்ட கேட்போம். துவா கேட்கறதுக்கு ஒரு முறை நபிகள் நான் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அல்லாவை புகழ்ந்து சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது சலவாத்து சொல்லி அல்லாவிடம் பிரார்த்தனை செய்வோம். அல்லாவை புகழுவோம், நபி மீது சலவாத்து சொல்வோம், அல்லாஹ் கிட்ட கேட்போம். நம்ம என்ன தேவையா இருந்தாலும் கேட்போம். இதெல்லாம் சாத்தியமானு யோசிக்காதீங்க, கேளுங்க. அல்லாஹ்க்கு முடியும், எதை வேணுமென்றாலும் கேளுங்க, அல்லாஹ் கிட்ட கேளுங்க. நம்ம கடன் பிரச்சனையை தீர்த்து வைக்கணும், குழந்தை குட்டிகளை நல்லா வைக்கணும், நமக்கு நல்ல நிம்மதியை தரணும். உங்க மனசு விட்டு அல்லாஹ் கிட்ட அழுங்க. இறை அச்சத்தால் அல்லாவை நினைத்து அழக்கூடிய அந்த தண்ணீர், அந்த கடைசியா வரக்கூடிய கண்ணீர் இருக்குது இல்லையா, அந்த கண்ணுல இருந்து வரக்கூடிய கண்ணீர், அது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், எப்பவுமே அது நரகம் நுழையாது. அது மடியிலிருந்து கறந்த பால் எப்படி திரும்ப போகாதோ அப்படி ஒரு மனிதன் கண்ணீர் விட்டுட்டான்னு சொன்னா அது நரகம் போகாதுன்னா. அப்ப கண்ணீர் விட்டுட்டோன்னா அவ்வளவுக்கு அல்லாஹ் தஆலா நமக்கு அதுக்கு அதுக்கு பிராயச்சித்தம், அதுக்கு அதுக்கு பதில் தாரம். நம்ம அல்லாஹ் இடத்துல கேட்போம், நம்ம பிரச்சனைகளை முறையிட்டு கேட்போம். ஒண்ணு, இந்த உலகத்துல நமக்கு தீர்வு வருது. ரெண்டாவது, நம்ம மனசுல இருக்கிற பாரம் கீழே வைக்கப்பட்டாச்சு. மூணாவது, நமக்கும் இறைவனுக்கும் இடையில நெருக்கம் நெருங்க நெருங்க இந்த உலகத்துல எதை இழந்தாலும் நமக்கு ஒண்ணுமே இல்லாம ஒண்ணும் தேவையில்லை. போ, அல்லாஹ் இருக்கிறான் என்னோட. நீ யாரு என்ன விட்டுட்டு போனாலும் பரவாயில்ல, அல்லாஹ் என்னோட இருக்கிறான். நம்ம ஒவ்வொருத்தரும் தொழுகையை நெருங்கணும், தொழுகையோடு தொடர்பு இருக்கணும். என்ன கஷ்டம் வந்தாலும் தொழணும். நமக்கு பிரச்சனை வரும்போது தொழுகையில இன்னும் டைம் எடுக்கணும், கஷ்டம் வரும்போது இன்னும் தொழணும். தொழுகையில தான் நம்முடைய கஷ்டங்களை தீர்த்து வைக்கணும். அந்த தொழுகையை கொண்டும் பொறுமையை கொண்டும் நாம அல்லாவிடத்துல உதவி தரோம், அல்லாவிடத்துல உதவி தரோம். எதை வச்சு உதவி தரோம்? பொறுமை, தொழுகை, இதை கொண்டு நீங்கள் அல்லாவிடத்தில் உதவி தேடுங்கள். அப்போ முதல்ல நமக்கு ஏற்பட்ட கஷ்டங்களுக்கு பொறுமை, அல்லாவுடைய எழுத்து, அல்லாவுடைய நாட்டம் ஏத்துக்கிறேன். ரெண்டாவது, தொழுகை. போய் தொழுகையில நின்று அல்லாஹ் கிட்ட கேளுங்க, யாரெல்லாம் என் கஷ்டத்தை போக்கு கேப்போமே. இதுதான் ஸ்ட்ரெஸ் போக்குறதுக்கு உலகத்திலேயே சிறந்த வழி. வத்த எல்லா வழிகளும் ஃபெயிலியர் தான். தொழுகையை கொண்டு அல்லாவிடத்தில் நெருங்கி நம்முடைய கஷ்டத்தை போக்குவோம். இது இன்னைக்கு தொடர்பில்லாம போகுது. அதனாலதான் இன்னைக்கு உலகத்தில் எவ்வளவு ஸ்லீப்பிங் டேப்லெட் பாவிச்சுட்டு இருக்கிறாங்க. எல்லாம் வல்ல அல்லாஹு சுப்ஹானஹு வதஆலா நம்மை அனைவரையும் தொழுகையாளிகளாக ஆக்க வேண்டும். தொழுகைதான் ஒரு மனிதனுக்கு மறுமையில் விசாரிக்கப்படக்கூடிய முதல் கேள்வி. தொழுகையை பற்றி என்கிறத ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அதை நானும் நீங்களும் நிறைவேற்ற அல்லாஹ் நம்ம அனைவருக்கும் அருள் செய்வானாக. வாஆக்ரு தவானானி அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.
1: நேர்கள் இதுவரை மன அழுத்தம் வராமல் இருக்க என்ன செய்ய வேண்டும் என்ற தலைப்பிலான ஒரு சிறிய மார்க்க சொற்பொழிவு கேட்டீர்கள். வழங்கியிருந்தார் மௌலவி அஷேக் அப்துல் ஹமீத் ஷரை அவர்கள். நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது உங்கள் முஸ்லிம் வானொலி.
2: தினமும் உங்கள் முஸ்லிம் வானொலியில் மௌலவி அஷேக் அப்துல் ஹமீத் ஜராய் அவர்களின் நாளும் ஓர் உளவியல் தூறல் கேட்டீர்கள். தினமும் உங்கள் முஸ்லிம் வானொலியில் மௌலவி அலி அகமது ரசாதி அவர்களின் தஃப்ஸீர் விசேட தொடர்.

சக்கராத் ஒரு சோதனை வரும். சக்கராத் வந்தது பொறம் நாங்கள் யாரும் கவலைப்பட தேவையில்லையே, நாங்கள் சிரிக்கிற நேரம் அதுதான். எங்கட ஆக்கள் தானே வானத்தை இன்னைக்கு மேலே அப்படியே உளுத்தாட்டி ஒரு ஊசியுடைய ஓட்டைக்குள் என்ன நுழைய சொன்னால் எவ்வாறு இருக்கும்? அது போன்ற ஒரு பயங்கரம்தான் சக்கராத். ஆனால்

0: சில நபிமார்கள் சில உலமாக்கள் இந்த மௌத்துடைய போதையை சுஜூதிலே அடைந்தார்கள். அதற்கு தனியோர் கிதாபே இருக்கிறது. இவ்வளோ உலமாக்களும் நபிமார்களும் சுஜூதிலே மௌத்தானார்கள். இது சாதனை, இது சாதனை. வாழும் பொழுது சரியாக வாழ்ந்ததால் பல சோதனைகளை கடந்தார்கள். சாதாரணமான வாழ்க்கை அல்ல. இதில் கிட்டத்தட்ட 70 பேருடைய நினைக்கிறேன் மரண கடைசி நேரத்துடைய வரலாற்றை கொண்டு வந்திருக்கிறார். இதில் ஹஸ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் முதலாவது இவருடைய வரலாறு தான் வருகிறது. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் மரணித்தது சுஜூதில் தான். அவருக்கு சக்கராத் வந்தது சுஜூதில் தான். சக்கராத் அடையும் பொழுது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் உடனே சுஜூது செய்தார். அல்லாஹ் சுஜூதிலே அவருக்கு சக்கராத்தை கொடுத்தார். இது முதல் நபி. ஏன்னா மலக்குல் மௌத் அந்த காலத்தில் காண்று. மலக்குல் மௌத் என்ன செய்யலாம்? உயிரெடுக்க வர யார்? மலக்கு. மலக்குல் மௌத் இஸ்ராயிலா என்றத்தில் உலமாக்கள் சிலர் சண்டை பிடிச்சிட்டே இருக்கிறாங்க. அதுக்கு சண்டை பிடிக்கிற அர்த்தமும் இல்லை. இஸ்ராயில்னு பேர் வைங்க, அப்படி மலக்குல் மௌத் என்று பேரை வைங்க, யாரையாவது பேரை வைங்க, ஆனால் உயிரெடுக்க வருவார்ன்றது உறுதி. நீ எவ்வளோ சண்டை பிடிச்சாலும் சண்டை பிடிக்காது. இஸ்ராயில் அலைஹிஸ்ஸலாமா மலக்குல் மௌத்தா? அல்லாஹ் குர்ஆனில் சூரா சஜிதாவில் குல் யதவஃபாகும் மலக்குல் மௌத்தில்லதி உக்கில பிக்கும் ثم الى ربكم ترجعون. அல்லாஹ் சொல்றன், உங்களை மலக்குல் மௌத், உங்களை சாட்டப்பட்ட மலக்குல் மௌத் உங்களை மௌத்தாக்குவார். மௌத்தாக்கினதோடு நீங்க அப்படியே எங்கள்கிட்ட வந்துடுவீங்க. ثم الى ربكم ترجعون. அப்ப அந்த காலத்துல மலக்குல் மௌத்தை நேரடியா பார்க்கலாம். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் மலக்குல் மௌத்தை நேரடியாக பார்த்தாங்க. கேட்டாங்க, மலக்குல் மௌத்தை கேட்டார் இப்ராஹிம். ஏனென்றா பல சோதனைகள் சாதனைகளுக்கு மத்தியில் வாழ்ந்தவர் தான் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம். இன்றைக்கு நாங்கள் சில சோதனைகளுக்கு ஆட்டம் காண்றோம். நும்ரூத் எவ்வாறு இருந்திருப்பார்? இன்றைக்கு யாரையாவது ஒரு முஸ்லீமை தூக்கி நெருப்பில் போட்டு பற்ற வைக்கிறாங்களா? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்தை நெருப்பில் போட்டு எரித்து பார்த்தார், முடியலை. இவ்வளோ பெரிய சோதனையாக இருந்திருக்கு. தட்டத்தனிய முழு குடும்பமும் முழு ஊரும் முழு நாடும் முழு உலகமும் விரோதி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமோடு இருந்தது ஒரே ஒரு ஆள், யார்? அல்லாஹ் மட்டும். ஒருத்தரும் இல்லை. இன்றைக்கு எவ்வளோ கட்டியாக முஸ்லீம்கள் வாழ்கிறோம். வரும் சோதனை, சக்கராத் வர சோதனை வரும். சக்கராத் வந்தது பிறகு நாங்கள் யாரும் கவலைப்பட தேவையில்லையே. நாங்கள் சிரிக்கிற நேரம் அதுதான். எங்கட ஆக்கள் தானே. மலக்குல் மௌத் எங்கடால், ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் எங்கடால், அங்கே போய் பார்த்தா முழுது எங்கட ஆக்கள் தான். இப்போ உதாரணமாக நீங்கள் போகிறீங்க ஒரு இடத்துக்கு, எல்லாம் கூட ஃபேமிலி கூட்டாளி, எவ்வளோ சந்தோஷம் வரும் உங்களுக்கு? உங்களுக்கு கவலை வருமா சந்தோஷம் வருமா? மதீனாவுக்கு போய்த்தீங்க, எவ்வளோ சந்தோஷம். உங்களுக்கு டைமுக்கு தொழலாம், ரசூலுல்லாஹ் அது இது இபாதை செய்யலாம், எந்த தடையும் இல்லை. அப்போ கண்ணை பொத்தினா மலக்குல் மௌத், அங்கால ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம், இங்கால மூமினான ஆக்களுக்கு சந்தோஷம், அல்லாஹ்வை மறுத்தவங்களுக்கு தான் நரகம். எங்கட ஒத்தருக்கும் கவலை இல்லை. அப்போ கண்ணை பொத்தினதோடு ஆட்சி மாறிடும். அப்போ மூமிங்களுக்கு கவலை இல்லை. மௌத்து கவலையா? இப்போ நாங்கள் மௌத்த கவலையாக தான் எடுத்து வச்சிருக்கிறோம். அல்லாஹ் அப்படி கவலைப்படுத்த விட மாட்டான். ஏ உலகத்தில் சோதிக்கிறான், உலகத்தில் அமல் செய்ய வைக்கிறான், பாடுபட வைக்கிறான், அங்கே சந்தோஷத்தை தருவான் அல்லாஹ். அப்போ இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் மலக்குல் மௌத் கேட்டார், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் எப்படி உங்களை மௌத்தாக்கணும்? சொன்னாங்க, நான் சுஜூதில் இருந்த மாதிரி மௌத்தாக்குங்க. ஷாமில் ஃபலஸ்தீனில் அப்படியே சுஜூத் செய்தாங்க, உடனே உயிர் எடுத்துட்டாங்க. ஹசரத் மூசா அலைஹிஸ்ஸலாம் மலக்குல் மௌத்தை பார்க்குறாங்க நேரடியாக. மூசா அலைஹிஸ்ஸலாம் கேட்டாங்க, மலக்குல் மௌத் மூசா அலைஹிஸ்ஸலாத்திட்ட கேட்டார், உங்களோட உயிர் எப்படி எடுக்கும்? மூசா அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க, எனக்கு ஃபலஸ்தீனுடைய பூமியை கிட்ட வாக்கித்தாங்க. என்னன்னா பலஸ்தீனில் மௌத்தாகணும். ஏன்னா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அங்கே தானே மௌத்தானது. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அங்கே, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துடைய மகன் இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாம் அங்கே, யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அந்த பரம்பரை அங்கே தான் மௌத்தான பலஸ்தீனில். உடனே அல்லாஹ் என்ன செஞ்சான், தையுல் அர்தன்ற பூமியை சுருக்கமாக்குற நல்லடியார்களுக்கு. நாங்கள் பிரயாண துவால ஓதுவோமே, ஒத்துவி அண்ணா போதா யா அல்லாஹ் தூரத்தை சுருக்கு என்று. அல்லாஹ் என்ன செஞ்சான், மூசா அலை சலாத்துக்கு பலஸ்தீனுடைய பூமி அப்படியே சுருக்கினான். மிஸ்ரில் இருந்த மூசா அலை சலாம் பலஸ்தீனுக்கு போனாங்க. போனத்தோட ஜீபு என்ற மலை அடிவாரத்தில் அவடத்த மௌத்தாயிட்டாங்க, அவடத்தே அடக்கம் செய்யப்பட்டாங்க. அப்போ மலக்குல் மௌத்தை பார்க்குற பழக்கம் இருந்துச்சு அந்த இந்த காலத்தில் எங்களுக்கு. இன்ஷா அல்லாஹ் சகராத்தில் பார்ப்போம், இப்போ பார்க்க இயலாது. இப்போ என்ன செய்யலாது, சக்கராத்தில் பார்க்க கூட கவலைப்பட மாட்டோம். தாவூத் அலைஹிஸ்ஸலாம் பார்த்தாங்க மலக்குல் மௌத்தை. தாவூத் அலைஹிஸ்ஸலாம் மிம்பர்லேருந்து இறங்குறாங்க கீழே. இறங்கும் பொழுது அப்போ தாவூத் அலைஹிஸ்ஸலாத்துக்கு 100 வயசு, புதன்கிழமை தான் மௌத்தானாங்க. தாவூத் அலைஹிஸ்ஸலாம் மிம்பர்லேருந்து இறங்கும் பொழுது ஒரு ஆள் நிற்கிறார் மெஹ்ராபு கிட்ட. தாவூத் அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க, விடுங்க நான் இறங்க போகிறேன். அவர் சொன்னார், தாவூத் உங்களோட வருஷம் மாதம் ரிசுக்கெல்லாம் முடிஞ்சு உங்களோட. உடனே தாவூத் அலைஹிஸ்ஸலாம் தெரிந்தானே இப்படி பேசுகிறேன்டா முக்கியமான ஆள் தான். உடனே மிம்பருடைய படியிலே சுஜூ செஞ்சிட்டாங்க, உயிரெடுத்துட்டு போயிட்டார். இதே போல் சஹாபாக்களுடைய காலத்தில் அபு மூசல் அஷரதி அல்லாஹுடைய மகன் மூசா பெரிய காரி, அபு மூசல் அஷரி யமனுடைய காரி, குர்ஆனுடைய காரி. இவர் மூசா ஹிஜ்ரி 20வது ஆண்டு சொல்கிறாங்க, ஹிஜ்ரி 20வது ஆண்டு இதே மாதிரி இவர் சுஜூத் செய்து கொண்டிருக்கும் பொழுதே அல்லாஹ் இவருடைய உயிரெடுத்தார். இதே போல் ஹிஜ்ரி 36வது ஆண்டு அப்துல்லாஹ் பின் சாத் பின் அபி சரஹ் இவருடைய உயிரும் பறிக்கப்பட்டது. இவர் துவா கேட்பார் அடிக்கடி, யா அல்லாஹ் அல்லாஹும் மஜ்அல் காதிமத அமலி சலாத்த சுபஹ், யா அல்லாஹ் என்னுடைய கடைசி அமலாக சுபஹுடைய தொழுகையாக்கு. சொல்கிறாங்க இப்னு கதீர் ரஹிமஹுல்லா, சுபஹுடைய தொழுகையில் ஹிஜ்ரி 36வது ஆண்டு சுஜூதில் இருக்கிறார், அப்படியே உயிர் வைத்து. அவர் சக்கராஜ் அல்லாஹ் ஒவ்வொரு மனிதருக்கு ஒவ்வொரு மாதிரி கொடுக்கலாம். ஆக உயர்ந்த நல்ல சக்கராத்தி ஹஸ்ரத் ஜுபைர் பின் அவ்வாம், அபூபக்கர் ரழியல்லாஹு அன்ஹு மருமகன், அஸ்மா ரழியல்லாஹுடைய கணவர், அப்துல்லா பின் ஜுபைருடைய வாப்பா. ஹிஜ்ரி 36வது ஆண்டு ஹஸ்ரத் ஜுபைர் பின் அவ்வாம் ரழியல்லாஹு அன்ஹு இவங்களும் சுஜூது செய்த நிலைமையில தான் வாதி சிபா என்ற இடத்துல வச்சு ஒரு விரோதி அம்பை தான் அப்படியே ஷைதாயிட்டான். ஹசரத் ஆயிஷா ரழியல்லாஹு அன்ஹா ஒரு பெண் சந்திக்க வந்தா. ஆயிஷா ரழியல்லாஹு அன்ஹாவுடைய வீட்டுக்குள்ளே சுஜூதில் இருந்த பெண் எழும்பல்ல, அப்படியே உயிர் பிரிஞ்சிட்டு. ஹசரத் அபு சாலபத்துல் ஹுஷனி ரழியல்லாஹு ஹிஜ்ரி 75வது ஆண்டு அபு சாலபா அல் ஹுஷனி பிரபலியமான சஹாபி, இவரும் சுஜூதில் இருந்த மாதிரியே ஒஃபாத் ஆயிட்டார். இது மாதிரி ஒரு கிதாபு நிறைய இருக்குது சுஜூதில் மௌத்தானவர்கள். அல்லாஹ் சுஜூதில் சக்கராத்தை கொடுத்தார். இந்த சக்கராத்தில் ஒரு மனிதன் தப்பணுமாக இருந்தால் வாழ்க்கையை சரியாக வாழும். ஹஸரத் அம்ரு இப்னு ஆஸ் ரழியல்லாஹு அன்ஹு அடிக்கடி சொல்லுவாங்களாம், எனக்கு சக்கராத்தை வரணிக்கிற யாரும் இல்லையா, பிள்ளைகள் வாப்பாவுடைய சக்கராத்தில், வாப்பா நீங்கள் அடிக்கடி சொல்லுவீங்களே சக்கராத்தை வரணிக்கிற யாரும் இல்லையாண்டு, இப்போ நீங்கள் அந்த நிலைமையை அடைஞ்சிருக்கீங்களே கொஞ்சம் வரணிங்க. சொன்னாங்களாம், பிள்ளைகளே வானத்தை எனக்கு மேலே அப்படியே உளுத்தாட்டி ஒரு ஊசியுடைய ஓட்டைக்குள் என்ன நுழைய சொன்னால் எவ்வாறு இருக்கும், அது போன்ற ஒரு பயங்கரம்தான் சக்கராத். ஆனால் அந்த போதை எப்போ மலக்க கன்றோமோ, அல்லாஹ் 2 வகையாக சக்கராத்தை வைத்திருக்கிறான். ஒன்று மீங்களின் சக்கராத், அடுத்தது பாவிகளின் காஃபிர்களின் சக்கராத். மூமீன்களின் சக்கராத் சந்தோஷமானது. இன்றைக்கு யாரெல்லாம் குர்ஆனையும் ஹதீதையும் இஸ்லாத்தையும் எதிர்த்து பாவ் இவங்களோட சக்கராத் இருக்குதே, நீங்கள் கோட்டல்ல ஷூட்டல்ல தங்கத்தால் உடுப்பாட்டி வைங்க பாவ். முஸ்லீம்கள் எல்லாம் ஏற்றுக்கொண்ட விடே அவன் பாவமா இல்லையா? இப்போ மூமீனுடைய சக்கராத் அல்லாஹ் லேசாக்கிடுவான். நாங்கள் சூரத்துல் வாக்கியாவில் படித்தோம், மூன்று வகையான சக்கராத்துகளை படித்தோம். சூரா வாக்கியா முதலாவது சக்கராத் யாரு? இந்த உலகத்தின் அதி இறை நேசர்களுடைய சக்கராத். ஃபலௌலா இதா பலகத்தில் ஹுல்கும் وأنتم حينئذ تنظرون ونحن أقرب إليه منكم ولكن لا تبصرون فلولا إن كنتم غير مدينين ترجعونها إن كنتم صادقين فَأَمَّا إِنْ كَانَ مِنَ الْمُقَرَّبِينَ. இறை நேசர்கள் உலகத்தில் எவ்வளோ சொல்கிறாங்க, பயம் பண்ணுறாங்க, எவ்வளோ மாக்கள் நல்லா வாழுங்க, மார்க்கத்தோட வாழுங்க, சொல்லு கேட்குறாக்கள் கொஞ்சம் தான், சொல்லு பேச்சு நடக்கிறாக்கள் எல்லாரும் இல்லையே. அப்போ எப்போ தெளிவுக்கு வரும்? சக்கராத்தில் வந்து தெளிவுக்கு வரத்தான போகணும். என்ன அடுத்த ஆயத்தில் வரும், கண் துறப்படும், மற்ற கண் துறப்படும், அகக்கண் துறப்படும். இப்போ திறந்திருக்கிற கண்ணுக்கு விளங்குது சில உலக வஸ்துக்கள் தான். அல்லாஹ் சொல்கிறான், நாங்கள் உங்களோட சக்கராத்தில் ஆக்கள் வந்துடுவாங்க. எவ்வாறு நீங்கள் உம்மோட வகுத்தில் இருக்கக்கோல உயிரை தாரத்துக்கு ஆக்கள் வந்தாங்களா இல்லையா? உயிரை தாரத்துக்கு மலக்கு வந்ததை போல உயிர் எடுக்கிறதுக்கு மலக்கு வரத்தாகும். சும்மா உயிர் வரலையே. உம்மோட வய தாயுடைய வயிற்றுக்குள்ளே இருக்கும் பொழுது சும்மா உயிர் வந்துச்சா? யாருக்கும் சும்மா உயிர் வரலையே. டாக்டர் மாட்ட கேளுங்க. அப்போ உயிர் வாரண்டா பிள்ளைக்கு தரிச்சத்தோட உயிர் வந்திருக்கணுமே. பிள்ளைக்கு தரிச்சத்தோட உயிர் வரலையே. எங்கட குர்ஆன்ல ஹதீஸில் சொல்லப்பட்ட அந்த நாளில் தானே உயிர் வரு, வேற நாளில் உயிர் வாரது இல்லையா? அப்ப உங்களோட புத்தகங்கள் இது ஒன்றும் இல்லையே. அதான் நாங்கள் சொல்றோம், ஏற்றுக்கொள்ளுங்க குர்ஆன், நல்லாவே ஏற்றுக்கொள்ளு, இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளுங்கன்னு சொல்றோம். அது இதில் உண்மை இருக்குது. இப்போ உயிர் தாரதுக்கு எவ்வாறு மலக்கு வந்தாரோ அதே போல உயிர் எடுக்கிறதுக்கு மலக்கு வரும். அல்லாஹ் சொல்றான், உங்களுடைய சக்கராத்தில் நாங்கள் அப்படியே நெருக்கமாக இருப்போம், உங்களுக்கு விளங்காது. சரி, ஆக மிக நல்லவர், சோதனைகளில் பட்டு கஷ்டப்பட்டு உலக வாழ்க்கையை முடிக்கிற போகிறார், அல்லாஹ் சும்மா விடுவானா? நமக்கு தானே ராவு பகல் எல்லாம், அங்கே என்ன ராவு பகல் எல்லாம், உயிர் பிரிஞ்சா. ஃபம்மா இன் கான மினல் முகர்ரபீன், மிக அல்லாஹுடைய நேசர். இதுக்கு ஆகிறதுக்கு முயற்சி பண்ணும். எல்லாரும் ஆக மாட்டாங்க ஊரில், எங்களால் ஏழுமான முகர்ரபாகும், அல்லாஹ்க்கு நெருக்கமாகும். எல்லாம் நீ என்னென்ன விரும்புகிறாயோ என்கிட்ட இருந்து எடு, அவ்வளோதான். இல்லை வாழ்கிறது கொஞ்ச காலம் தான், 1000 வருஷம் வாழ்கிறது இல்லையே. 40 வருஷம் வாழ்ந்துட்டோம், இன்னும் 40 வருஷமா? இன்ஷா அல்லா, இருக்கிற 40 வருஷத்துக்குள் எப்படியாவது அல்லாஹ் கிட்ட போனால் என்ன லாபம்? சோதனைகள் வரும், கஷ்டங்கள் வரும், பிரச்சனைகள் வரும், ஆனால் லாபம் சக்கராத்தில் அல்லாஹ் சொல்கிறான், ஃபரௌஹும் வரைஹானும் வஜன்னத்து நஈம், பூத்தட்டுகள் மலர் தட்டுகள் 500 மலக்குகள் போல் இல்லை உயிரெடுக்கிறதுக்கு. ஏ சும்மா வாழலை உலகத்தில், சாதனையாளர் சும்மா வாழல. இன்றைக்கு சிலர் யோசிக்கிறாங்க, என்னால் பிரச்சனை வரப்படாது, நான் வாயை பொத்தி வாழ்ந்துட்டு மௌத்தாகிறோம், மற்றவங்களை மாதிரி நானும் எல்லாம் அமைதியாக ஒரு பிரச்சனை இல்லாமல் வைத்துடணும், ஒன்றுமே எனக்கு மார்க்கம் பேசப்படாது. அவர் முகர்ரபாகிற எப்படி? பல சவால்களுக்கு முகம் கொடுக்கும், மவுத்து வரைக்கும் தான் எல்லாம். ரெண்டாவது கூட்டம் யார் சக்கராத்தில்? வலது கூட்டத்தார் முகர்ரபோட கீழே, அவருக்கு என்ன செய்வார் மலக்குல் மௌத் வந்து, அல்லாஹ் உங்களுக்கு சலாம் சொன்னான், வாங்க போ, வாங்க போங்க, உடம்பு மட்டும்தான் நெஞ்ச பொடி உயிர் பைத்து வரவேற்பு சலாம்.
1: உங்கள் முதல் தர முஸ்லிம் வானொலியில் கேட்டது மௌலவி அலி அஹமது ரஸாதி அவர்களின்

0: தினமும் உங்கள் முஸ்லிம் வானொலியில் இறை நினைவில் மன அமைதி விசேட தொடர்.
1: بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين والآقبة للمتقين والصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين نبينا محمد وعلى آله وأصحابه ومن تبعهم بإحسان إلى يوم الدين أما بعد اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد محمد رسول الله صلى الله عليه وسلم கண்ணியத்துக்குரிய அல்லாஹ்வின் அடியார்களே, அல்ஹம்துலில்லாஹ், நீண்ட நாளைக்கு பிறகு
2: இந்த நீங்கள் தொடர்ந்து உங்கள் முதல் தர முஸ்லிம் வானொலியின் காற்றலைகளில் 24 மணி நேர இஸ்லாமிய ஒலிபரப்போடு இணைந்திருக்கின்றீர்கள். இந்த வேளையில் ஒரு சிறிய விளம்பர இடைவேளையின் பின்னர் மீண்டும் இணைந்து கொள்வோம்.
3: உங்கள் அனைத்து தேவைகளுக்கும் ஒரே ஆன்லைன் சந்தை கிளிட்ஸ் டோட்டல் கே. வீட்டில் இருந்தபடியே பாதுகாப்பாகவும் எளிதாகவும் வாங்க விரும்புகிறீர்களா? அப்படியானால் கிளிட்ஸ் டோட்டல் கே தான் உங்கள் சரியான தேர்வு. மின் சாதன பொருட்கள், அழகு சாதன பொருட்கள், அன்பளிப்பு பொருட்கள், வீட்டு உபயோக பொருட்கள், விளையாட்டு உபகரணங்கள், உணவுகள், வெளிப்புற உபகரணங்கள், செல்ல பிராணிகளுக்கான பொருட்கள், சிறந்த விலை, உயர்ந்த தரம், வேகமான டெலிவரி சேவை, எளிதான ஆன்லைன் ஆர்டர் முறை, நம்பகமான வாடிக்கையாளர் சேவை, புதிய சலுகைகள் மற்றும் சிறப்பு தள்ளுபடிகளை தவற விடாதீர்கள். இப்போதே விரையுங்கள். www.glitz.lk. நீங்கள் தேடும் அனைத்தும் ஒரே இடத்தில். glitz.lk. வாட்ஸ்அப் மற்றும் ஆன்லைன் ஆப் ஊடாகவும் ஆர்டர்கள் ஏற்றுக்கொள்ளப்படும். glitz.lk. மேலதிக விவரங்களுக்கு அழையுங்கள். 0771 0043.
4: எருளின் ஹோட்டல் பண்டிகை காலத்தை உங்கள் குடும்பத்தினரோடு மகிழ்ச்சிகரமாய் அமைத்திட நேர்வழி மாநகரில் நம்பிக்கையான ஓர் இடம் எருளின் ஹோட்டல். கெட் டுகெதர், பர்த்டே பார்ட்டி மற்றும் இதர நிகழ்வுகளுக்கும் குறுகிய கால மற்றும் நீண்ட கால பாதுகாப்பான தங்குமிட வசதிகள். இயற்கை எழில் கொஞ்சம் கடற்கரை அருகில் அமைந்த அமைதியான சூழலில் அழகிய நீச்சல் தடாக வசதிகளுடன் இஸ்லாமிய குடும்பங்களுக்கு ஏற்ற தனிப்பட்ட மற்றும் பாதுகாப்பான சூழலில் நேர்த்தியான அறைகளுடன் முற்றிலும் ஹலால் முறையிலான சுத்தமான சுகாதார முறைப்படி தயாரிக்கப்பட்ட உணவு வகைகள். உங்கள் எண்ணம் போல் உங்கள் தங்கும் இடத்தை அமைத்திட நாம் தயார். இன்றே முன்பதிவுகளுக்கு அழையுங்கள். எலோலைன் ஹோட்டல். தொடர்புகளுக்கு எலோலைன் ஹோட்டல், இலக்கம் 211 மர்தான வீதி, வேர்வள. தொலைபேசி இலக்கம் 0774-05-965. எலோலைன் ஹோட்டல், உங்கள் நம்பிக்கையின் தரிப்பிடம்.
3: காத்தான்குடி மண்ணில் குழந்தைகள், சின்ன சிறுவர்கள், பெண்களுக்கான ஆடையகம் பிரின்ஸ் அண்ட் பிரின்சஸ். குழந்தைகள் சின்ன சிறுவர்களுக்கான சிங்கார ஆடைகளின் சாம்ராஜ்யம் பிரின்ஸ் அண்ட் பிரின்சஸ். நீங்களும் நாடுங்கள். பிரின்ஸ் அண்ட் பிரின்சஸ் நிறுவனம், இலக்கம் 460 பிரதான வீதி, காத்தான்குடி. தொலைபேசி தொடர்புகளுக்கு 0775-5757-560.
5: வானலியில் ஒரு புதிய ஒலி நயம், காற்றலியில் ஒரு புதிய தொழில்நுட்பம். உங்கள் முஸ்லிம் வானொலி.
2: நீங்கள் தொடர்ந்து முஸ்லிம் வானொலியோடு இணைந்திருக்கின்றீர்கள். மீண்டும் நாங்கள் மார்க்க சொற்பொழிவோடு இணைந்து கொள்வோம்.
1: நோக்கி வரக்கூடிய வழிக்கு அனுப்பி வைக்கிறார்கள். நீங்கள் இருவரும் செல்லுங்கள், அந்த வியாபார குழு எப்போது வரும் என்பதை கண்காணியுங்கள் என்பதை தெரிவதற்காக அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அனுப்பி வைக்கிறார்கள். இந்த இரண்டு நபித்தோழர்களும் சென்று இந்த வியாபார குழுவுடைய நிலைமையை அறிந்து ஷாமிலிருந்து இவர்கள் கிளம்பி வருகிறார்கள் என்ற செய்தியை அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்திலே கொண்டு வந்து சேர்க்கிறார்கள். அந்த வியாபார குழுவுடைய அளவை சொல்கிறார்கள். அல்லாஹ்வுடைய தூதரே, அந்த வியாபார குழு 30 அல்லது 40 நபர்களை கொண்டது. அதற்கு அபு சுஃபியான் தலைவராக இருக்கிறார். அவர்களிடத்திலே 1500 தீனார் தங்கம் மதிப்புள்ள செல்வம் அவர்களிடத்திலே இருக்கிறது. இன்றைய காலத்தில் 500,000+ மேல் உள்ள செல்வம் அவர்களிடத்திலே இருக்கிறது. அவர்களிடத்திலே 1000 ஒட்டகங்கள் இருக்கிறது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த செய்தியை கேள்விப்பட்டவுடன் முஸ்லிம்களுக்கு சொன்னார்கள், ஹாதிஹி ஈரு குரைஷ், இது குரைஷிகளுடைய வியாபார குழு. ஃபீஹா அம்வாலுஹும், அதில் அவர்களுடைய செல்வம் இருக்கிறது. ஃபஹ்ருஜு இலைஹா, அதை நோக்கி நீங்கள் கிளம்பி செல்லுங்கள், அல்லாஹ் அதை உங்களிடத்திலே கொண்டு வந்து சேர்ப்பான். குரைஷிகள் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு செய்த அத்துணை கொடுமைகளுக்கும் ஒரு நியாயம் கிடைப்பதற்காக அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த வியாபார குழுவை தடுத்தால் மக்காவில் உள்ள பெரும் செல்வம், மக்காவாசிகளுடைய பெரும் செல்வம் பாதிக்கப்படும் என்பதை உணர்ந்த அல்லாஹுடைய தூதர் இப்படி சஹாபாக்களுக்கு அறிவிப்பு செய்கிறார்கள். எல்லா சஹாபாக்களும் இந்த அறிவிப்பை கேள்விப்பட்டாலும் எல்லா சஹாபாக்களும் கிளம்ப வேண்டும் என்ற கட்டாயம் அல்லாஹுடைய தூதரால் இடப்படவில்லை. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் சில நபித்தோழர்கள் வந்து கேட்கிறார்கள், அல்லாஹுடைய தூதரே, எங்களுடைய வாகனம் இன்னும் தயாராகாமல் இருக்கிறது, தயாரித்து வரவா? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இப்போது யாருக்கு என்னோடு வர முடியுமோ அவர்கள் வந்தால் போதும், தயாரிப்பதற்கெல்லாம் நேரம் கிடையாது, இந்த வியாபார குழுவை நாம் தவறவிட்டுவிடக் கூடாது, உடனடியாக எல்லோரும் கிளம்பி செல்வோம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு அங்கே இருந்த நபித்தோழர்களில் சில நபித்தோழர்களும் தங்களோடு தயாரிப்பை வைத்திருந்த சில நபித்தோழர்களும் கிளம்பி செல்கிறார்கள். 313 அல்லது 310 நபித்தோழர்கள், முஹாஜிர்களில் 83 நபித்தோழர்கள், அன்சாரிகளில் 62 ஔசுடைய கோத்திரத்திலிருந்தும் ஹஜரஜுடைய கோத்திரத்தில் 170 சஹாபாக்களும், கிட்டத்தட்ட 313 அல்லது 310 நபித்தோழர்கள், 1 அல்லது 2 குதிரை, ஒன்று மிக்தாது இப்னு அஸ்வத் ரழியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய குதிரை, இன்னொன்று ஜுபைர் இப்னு அவ்வாம் ரழியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய குதிரை, 70 ஒட்டகங்கள், சில வாள், அவ்வளவுதான். இந்த படையுடைய ஒட்டுமொத்த நிலவரம் எப்படி? 313 அல்லது 310 நபித்தோழர்கள், 2 குதிரைகள் தான், 70 ஒட்டகங்கள் தான், சில வாள்கள் தான். எந்த போருக்கான தயாரிப்போடும் இந்த படை கிளம்பவில்லை மதீனாவை விட்டு. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பத்ரை நோக்கி செல்லும் வரை 70 குதிரையில் ஒரு குதிரைக்கு 3 நபித்தோழர்கள், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஒட்டகத்தில் 70 ஒட்டகத்தில் ஒரு ஒட்டகத்திற்கு 3 நபித்தோழர்கள், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஒட்டகத்தில் அலி இப்னு அபி தாலிப் ரழியல்லாஹு அன்ஹு, அபூ லுபாபா ரழியல்லாஹு அன்ஹு, இருவரும் ஒன்று செல்கிறார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சிறிது நேரம் அந்த ஒட்டகத்தை நடத்தி செல்கிறார், ஒட்டகத்தின் மேல் பயணம் செய்கிறார்கள். அலி அவர்களுடைய தவணை வரும்பொழுது ரசூலுல்லா இறங்க முற்படுகிறார்கள். அலி அவர்களும் அபு லுபாப் அவர்களும் சொல்கிறார்கள், யா ரசூலல்லா, என்ன சொல்லுவோம், நாங்கள் நடந்து வருகிறோம், நீங்கள் மேலேயே பயணித்து வாருங்கள். ரசூலுல்லா ஒரு சமூகத்தின் தலைவர், ஒரு ஹலீஃபா, அல்லாஹுடைய தூதர் நடந்து ஒரு வாகனத்தின் மேலே ஏறுவதை யாராவது விரும்புவார்களா? விரும்ப மாட்டார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னிடத்தில் கோரிக்கை வைத்த அந்த 2 நபித்தோழர்களிடத்திலும் சொன்னார்கள், உங்களை விட நான் பலசாலி, வயதில் உங்களை விட மூத்தவன் நான், உங்களுக்கு தேவையான கூலியிடம் இருந்தும் நான் விலகியவன் அல்ல. மீண்டும் சொல்கிறேன், உங்களை விட வயதில் நான் மூத்தவன், சக்தியில் மூத்தவன், என்னால் முடியும் நடந்து வர, என்னால் முடியும் நடந்து வர, உங்களுக்கு நடந்து வருவதால் இருக்கிறதே கூலி, அந்த கூலியிலிருந்து தேவையற்றவனும் நான் அல்ல, எனக்கு அந்த கூலி வேண்டும், எனக்கு சக்தி இருக்கிறது நடந்து வருவதற்கு. அல்லாஹு அக்பர். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு காலம் தன்னுடைய படையை பின்னால் அனுப்பி தாங்கள் முன்னால் நடந்து செல்லக்கூடிய மனிதர் அல்ல. ஒரு தலைவர் இந்த சமூகத்தை எப்படி வழிநடத்த வேண்டும் என்பதை அல்லாஹுடைய தூதர் பாடமாக கற்பித்தார்கள். ஒரே அணியில் சமூகத்தை பயணித்து அழைத்துச் சென்றார்கள் அல்லாஹு ரப்புல் ஆலமீன். அதனால் தான் நபித்தோழர்களை பற்றி குர்ஆனிலே சொல்லும் பொழுது முஹம்மது ரசூலுல்லாஹ் வல்லதீன மஅஹு, முஹம்மது அல்லாஹுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு இருப்பவர்கள், அவர்களுக்கு பின்னால் இருப்போர்கள் என்று அல்லாஹ் சொல்லவில்லை, அவர்களுக்கு முன்னால் இருப்போர்கள் என்று அல்லாஹ் சொல்லவில்லை. என்ன சொல்கிறான், அவர்களோடு இருப்பவர்கள், எந்த ஒரு தராதரமும் இல்லாமல் எல்லோரையும் நேர்கோட்டில் நிறுத்தி வைத்து அல்லாஹுடைய தூதர் அவர்களோடு நடந்து செல்வார்கள். அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்படிப்பட்ட ஈமானிய பயணமாக அந்த பயணம் அமைகிறது. ஹிஜ்ரி 2 ரமதான் மாதம் 12 பிறை அல்லாஹுடைய தூதர் மதீனாவில் இருந்து கிளம்பி பத்ரை நோக்கி செல்கிறார்கள். முஸ்லிம் படை, இந்த படைக்குழு மதீனாவிலிருந்து கிளம்பிய செய்தி அபு சுஃபியான், மதீனாவிலிருந்து கிளம்பிய இந்த செய்தியை அபு சுஃபியான் மிக கண்காணிப்போடு கவனித்து வருகிறார். அவருக்கு பல எச்சரிக்கைகள் மக்காவிலே விடப்பட்டது. இப்படி ஒரு படைக்குழு தன்னை தடுக்க வந்தது என்பதை ஹஸ்ரத் உஷைரா அவருக்கு உணர்த்தியது. திரும்ப செல்லக்கூடிய பாதை மிகவும் ஆபத்தான பாதை என்பதை அபு சுஃபியான் உணர்கிறார். அதனால் ஒவ்வொருவராக கேட்டு வருகிறார், யாரையாவது நீங்கள் சந்தித்தீர்களா, யாரையாவது நீங்கள் சந்தித்தீர்களா என்று. அப்போது அரபி கூறுகிறார், அபு சுஃபியானே, 2 மனிதர்கள் அங்கோ ஒரு இடத்தில் உட்கார்ந்து தங்களுடைய வாகனத்தை அமர்த்தி சென்றார்கள் என்று. அந்த இடத்தை நோக்கி செல்கிறார். அந்த இருவர் யார்? தல்ஹா இப்னு உபைதுல்லாஹ், ஸஈத் இப்னு ஸைத், ரசூலுல்லாஹ் கண்காணிப்புக்காக அனுப்பிய இந்த 2 நபித்தோழர்கள். அபு சுஃபியான் சென்று அங்கு ஒட்டகம் உட்கார்ந்திருந்த தடங்களை பார்க்கிறார். அங்கே ஒட்டகத்துடைய கழிவு இருக்கிறது. அதை கொஞ்சம் கிளறி பார்க்கிறார். அங்கே பேரித்த மரத்துடைய கொட்டைகள், பேரித்தம்பளத்துடைய கொட்டைகள் இருக்கிறது. அந்த கொட்டைகளை வைத்து அடையாளம் காண்கிறார், இது மதீனாவுடைய பேரித்தம்பளம். மதீனாவாசிகள் எம்மை கண்காணிப்பதற்காக இந்த இடத்தை நோக்கி வந்திருக்கிறார்கள் என்பதை அபு சுஃபியான் அறிகிறார். இரண்டு முடிவை எடுக்கிறார். ஒன்று, வேறு வழியை நோக்கி பயணிப்பது. மதீனா வழியாக செல்லாமல், மதீனாவுடைய அந்த பக்கம் வழியாக செல்லாமல் மக்காவிற்கு வேறு வழியை கண்டுபிடித்து பயணிப்பது. இரண்டாவது, ஒருவேளை அந்த வழியை அவர்கள் கண்டுபிடித்து வந்தாலும் ஒரு போர் ஏற்பட்டால், ஒரு சண்டை ஏற்பட்டால், எமக்கு தற்காப்புக்கு மக்கள் தேவை, அதனால் குறைசிகளுக்கு ஆள் அனுப்பி அவர்களை அழைத்து வருவது. இரண்டு முடிவையும் செயல்படுத்துகிறார். வேறு வழியை நோக்கி பயணிக்கிறார். குறைசிகளை அழைத்து வருவதற்காக பந்தம் என்ற ஒரு படைக்குழுவின் தளபதியை அனுப்புகிறார். பந்தமே, நீ செல், குறைசிகளுக்கு அறிவி நாங்கள் சிரமத்தில் இருக்கிறோம் என்பதை. பந்தம் மூன்று நாளுக்கும் குறைவான வேகத்தில் பயணம் செய்து மக்காவை வந்தடைகிறார். மிக வேகமான பயணம். பந்தம் மக்காவை வந்தவுடன் தன்னுடைய வாகனத்துடைய மூக்கை அறுக்கிறார், தன்னுடைய சட்டைகளை கிழிக்கிறார். குரைஷ், யா மஹ்ஷர குரைஷ், குரைஷிகளே, அத்தீமத்தீமா, இதோ ஒரு எச்சரிக்கை வந்துவிட்டது, இதோ ஒரு எச்சரிக்கை வந்துவிட்டது. உங்களோடு இருக்கக்கூடிய அபு சுஃபியானுடைய செல்வத்தை கைப்பற்றுவதற்காக முஹம்மதும் அவர்களுடைய தோழர்களும் அவர்களை நோக்கி வருகிறார்கள். அல் கௌஸ், அல் கௌஸ், உதவி தேவை, உதவி தேவை என்று மக்கா முழுக்க அறிவிப்பு செய்கிறார். இதை கேள்விப்பட்ட உடன் மக்காவில் உள்ள எல்லா காஃபிர்களும், மக்காவை சுற்றியிருந்த எல்லோரும் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது கோபப்படுகிறார்கள். இப்னு ஹதரமி என்ற ஒரு படைக்குழுவை முஹம்மது ரசூலுல்லாஹ் தடுத்ததை போன்று, அந்த வியாபார குழுவை தடுத்ததை போன்று எம்மையும் தடுத்து விடலாம் என்று எண்ணுகிறாரா? ஒருபோதும் அப்படி நடக்காது என்று மக்கா குறைசிகள் எல்லோரும் கூச்சலிடுகிறார்கள். எல்லோரும் ஒன்று சேர்கிறார்கள். குறைசிகளும் அங்கே சுற்றியிருந்த எல்லா மக்களும் ஒரு இடத்திலே ஒன்று சேர்கிறார்கள். நாம் புறப்பட வேண்டும். முஹம்மது ரசூலையும் அவர்களுடைய தோழர்களையும் அபு சுஃபியானை நெருங்க விடாமல் நாம் பாதுகாக்க வேண்டும். எல்லோரும் தயாராகிறார்கள். யாரால் வர முடியவில்லையோ அவர் தனக்கு பதிலாக இன்னொருவரையாவது அனுப்புகிறார். அபூஜஹல் இந்த போரிலே, அபூலஹப் இந்த போரிலே கலந்து கொள்ளவில்லை. அபூலஹப் கலந்து கொள்ளாமல் அவருக்கு பதிலாக தனக்கு கடன் கொடுக்க இருந்த ஒருவரை அழைத்து சொன்னார், நீ எனக்கு கடன் தர வேண்டும், அந்த கடனை நான் தள்ளுபடி செய்கிறேன், நீ செல் எனக்கு பதிலாக, அதுதான் உனக்கு பரிகாரம். அபூலஹப் இல்லை அந்த போர்க்களத்தில். என எல்லா மக்கா குறைசிகளும் ஒன்று சேர்ந்து கிட்டத்தட்ட 1300 மேற்பட்ட நபர்களோடு அபூஜஹலுடைய தலைமையில் மக்காவில் இருந்து பத்ரை நோக்கி படை கிளம்புகிறது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனாவில் இருந்து கிளம்பி வருகிறார்கள். அபு சுஃபியான், வேறு வழியை அடைந்தவர், தாங்கள் பாதுகாப்போடு இருக்கிறோம் என்பதை உணர்ந்தவுடன் மீண்டும் குறைசிகளுக்கு தகவல் அனுப்புகிறார், நீங்கள் எங்களை நோக்கி வரவேண்டாம், நாங்கள் பாதுகாப்போடுதான் இருக்கிறோம், நீங்கள் திரும்ப செல்லுங்கள் என்று. அவருக்கு போர் நோக்கம் அல்ல, அவருக்கு சண்டை நோக்கம் அல்ல. அபு சுஃபியானுக்கு அவருக்கு நோக்கம் என்ன? பாதுகாப்பு தான். அது கிடைத்து விட்டது, நீங்கள் திரும்ப செல்லுங்கள் குறைசிகளே. ஆனால் அபூஜகளுடைய தலைமையில் இருந்த அந்த குழு கொஞ்சம் முரண்பிடிக்கிறது. அபூஜகள் சொல்கிறான், முடியாது ஒருபோதும், எப்படியாவது முஹம்மதை நாம் பழிதீர்த்தே ஆக வேண்டும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எமக்கு எதிராக கிளம்பிய அவரை நாம் வேரறுக்காமல் விடக்கூடாது. நாம் வேண்டுமென்றே பயணம் செய்வோம், 3 அங்கே தங்குவோம், எம்முடைய நாம் கொண்டு சென்ற வாகனங்களை அறுத்து உண்போம், அங்கே இருக்கக்கூடிய மதுக்களை சாப்பிடுவோம், இசைகளை பாடுவோம், பெண்களை ஆட விடுவோம், நாம் வருவதை கொண்டாவது அவர்கள் பயந்து கொள்ளட்டும், நாம் சும்மா இருக்க மாட்டோம் சொல்லி, இனிமேல் பொறுத்து இருக்க மாட்டோம், நீங்கள் எதிர்த்தால் நாங்களும் எதிர்க்க வருவோம், உங்களை விட அதிகமான எண்ணிக்கையோடு என்பதை உணர்த்துவதற்காக அபூஜகல் அந்த மக்களிடத்திலே பேசுகிறார். ஆனால் 1300 300 பனு ஜுஹ்ராவுடைய கோத்திரத்தை சார்ந்தவர்கள். அவர்கள் சொல்லுகிறார்கள், நாங்கள் ஒருபோதும் இந்த போரில் கலந்து கொள்ள மாட்டோம். அபு சுஃபியானுடைய வியாபார குழுவை பாதுகாப்பதற்காகத்தான் கிளம்பினோம், எங்களுடைய செல்வமும் அதில் இருக்கிறது, பாதுகாக்கப்பட்டதற்கு பிறகு எதற்கு போர் என்று அந்த 300 அங்கிருந்து கிளம்பி செல்கிறார்கள். மீது எத்தனை பேர்? 1000. 1000 சொற்பமான மக்கள் மதீனாவை நோக்கி, யானி பத்ரை நோக்கி பயணம் செய்கிறார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பத்ரை நோக்கி வரக்கூடிய வழியில் இந்த செய்தியை கேள்விப்படுகிறார்கள். நாம் அபு சுஃபியானுடைய வியாபார குழுவை தடுப்பதற்காக செல்கிறோம், அபு சுஃபியான் நம்மை விட்டு தப்பித்து விட்டார். ஆனால் ஒரு மிகப்பெரிய எச்சரிக்கை எமக்கு காத்திருக்கிறது. 1000 பேர்களோடு மிகப்பெரிய ஒரு படையோடு குறைஷிகள் எம்மை அழிக்க தாக்க வருகிறார்கள் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்களிடத்தில் ஆலோசனை செய்வதற்கு முற்படுகிறார்கள். ஒரு தலைவர் தன்னுடைய குழுவிடத்திலே ஆலோசனையை கேட்காமல் எந்த முடிவையும் எடுக்க மாட்டார். அல்லாஹ்வுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்களை முன்னிறுத்தி கேட்கிறார்கள், என் தோழர்களே, இப்படி ஒரு நிலைமை, நாம் வந்தது படைக்குழுவை தடுப்பதற்காக, ஆனால் இது போராக மூழ்கிறது, என்ன செய்வோம்? அபூபக்கர் சித்தீக் ரழியல்லாஹு அன்ஹு குறைஷிகள் சார்பாக முதல் முதலாக எழுந்திருக்கிறார்கள். அல்லாஹுடைய தூதரே, நீங்கள் என்ன முடிவெடுத்தாலும் உங்களுக்கு பின்னால் நாங்கள் இருப்போம். அடுத்து உமர் பின் கத்தாப் ரழியல்லாஹு அன்ஹு, அல்லாஹுடைய தூதரே, நீங்கள் என்ன முடிவெடுத்தாலும் நாங்கள் உங்கள் பின்னால். மிக்தாத் இப்னுல் அஸ்வத் ரழியல்லாஹு அன்ஹு குறைஷிகளை சார்ந்தவர், முஹாஜிர்களை சார்ந்தவர், அந்த நபி தோழர் எழுந்திருக்கிறார், அல்லாஹுடைய தூதரே, நீங்கள் எப்படி எங்களை அழைத்து செல்ல வேண்டும் என்று நாடுகிறீர்களோ அப்படி அழைத்து செல்லுங்கள், உங்களோடு நாங்கள் இருப்போம். ஒரு காலம் பனு இஸ்ரவேலர்கள் மூசாவிடத்திலே சொன்னதை போல நாங்கள் சொல்ல மாட்டோம். நீங்களும் உங்களுடைய இறைவனும் போராடுங்கள், நாங்கள் இங்கே காத்திருக்கிறோம் என்று சொன்னதை போல நாங்கள் ஒருபோதும் சொல்ல மாட்டோம். அல்லாஹுடைய தூதரே, நீங்கள் எங்களை அழைத்து செல்லுங்கள், நீங்களும் உங்களுடைய ரப்பும் பயணியுங்கள், உங்களோடு நாங்களும் வருகிறோம். மிக்தாத் இப்னு அஸ்வத் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் இந்த பேச்சை முடிக்கிறார்கள். அல்லாஹுடைய தூதருக்கு முஹாஜிர்களை பற்றி கவலை கிடையாது. தன்னுடைய ஒரு வார்த்தைக்காக தன்னுடைய சொந்த ஊரை விட்டு கிளம்பி இனம் தெரியாத ஒரு ஊரை நோக்கி பயணமானவர்கள், அவர்களை பற்றி கவலை அல்லாஹுடைய தூதருக்கு ஒருபோதும் இல்லை. அவர்களை குறித்த கவலை எல்லாம் அன்சாரிகளை குறித்துதான். நாம் அன்சாரிகளை அழைத்து வரவில்லை, எதை கூறி? போர் என்று கூறி. இந்த நேரத்தில் அன்சாரிகள் என்ன முடிவெடுப்பார்கள், மதீனாவாசிகள் என்ன முடிவெடுப்பார்கள் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எண்ணி அன்சாரிகளை நோக்கி தங்களுடைய பார்வையை செலுத்துகிறார்கள். இதை அறிந்த அன்சாரிகளின் தலைவர் ஸஅத் இப்னு முஆத் ரழியல்லாஹு அன்ஹு, ஸஅத் இப்னு முஆத் யாரை பார்த்து அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய மரண செய்திக்காக ரஹ்மானுடைய அர்ஷ் ஆடியது, இஹ்தஸ் அர்ஷுர் ரஹ்மான், இவருடைய மரணத்திற்காக ரஹ்மானுடைய அர்ஷ் ஆடியது என்று எந்த நபித்தோழரை பார்த்து அல்லாஹுடைய தூதர் சொன்னார்களோ அந்த ஸஅத் இப்னு முஆத் ரழியல்லாஹு அன்ஹு எழுந்திருக்கிறார். அல்லாஹு அக்பர், தங்கத்தை விட மிக மிக உயர்ந்த உலோகத்தால் எழுதப்பட வேண்டிய வார்த்தைகள் அது. ஸஅத் இப்னு முஆத் அல்லாஹுடைய தூதரை பார்த்து சொன்னார், யா ரசூல் அல்லாஹ், எங்களிடமிருந்தால் நீங்கள் எதிர்பார்க்கிறீர்கள் பதிலை? ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், ஆம், அல்லாஹுடைய தூதரே, உங்களை ஈமான் கொண்டோம், உங்களை உண்மைப்படுத்தினோம், நீங்கள் கொண்டு வந்த அத்துணை செய்திகளையும் உண்மை என்று ஹக்கென்று ஏற்றுக்கொண்டோம். அல்லாஹ்வுடைய தூதரே, நாங்கள் உங்களுக்கு வாக்களித்திருக்கிறோம், நீங்கள் எதை சொன்னாலும் நாங்கள் செவிமடுப்போம், கட்டுப்படுவோம் என்று. அல்லாஹ்வுடைய தூதரே, எங்களை நீங்கள் எப்படி அழைத்து செல்ல வேண்டும் என்று நாடுகிறீர்களோ அப்படி அழைத்து செல்லுங்கள், நீங்கள் கடலில் நுழைந்து மூழ்கினாலும் நாங்கள் மூழ்க தயார். அல்லாஹ்வுடைய தூதரே, நீங்கள் யாரோடு உறவை வைத்துக் கொள்ளுங்கள் என்று சொல்கிறீர்களோ அவர்களோடு உறவை வைத்துக் கொள்கிறோம், யாரோடு உறவை துண்டியுங்கள் என்று சொல்கிறீர்களோ அவர்களோடு உறவை துண்டிக்கிறோம். அல்லாஹ்வுடைய தூதரே, எங்களுடைய செல்வத்தில் எதை விரும்புகிறீர்களோ அதை நீங்கள் எடுத்துக் கொள்ளுங்கள், ஆனால் எடுத்துக் கொண்டதை விட நீங்கள் விட்டதுதான் எங்களுக்கு கவலைக்குரியது. எங்களுக்கு கவலைக்குரியது எது? நீங்கள் எதை விட்டீர்களோ அதுதான் கவலைக்குரியது. நீங்கள் அனைத்தையும் வேண்டுமானாலும் எடுத்துக் கொள்ளுங்கள். அல்லாஹ்வுடைய தூதரே, நீங்கள் எங்கே அழைத்து சென்றாலும், எந்த எதிரிகளை சந்திக்க வேண்டும் என்றாலும் ஒருபோதும் நாங்கள் பின்வாங்க மாட்டோம். இது போர் என்றாலும் நாங்கள் பொறுமையை கடைபிடிப்போம். அல்லாஹ் ரப்புல் ஆலமீனுடைய இந்த வாக்கில், அல்லாஹ்விற்கு கொடுக்கின்ற இந்த வாக்கில் நாங்கள் உண்மையாளராக இருப்போம். அல்லாஹ் எங்களை கொண்டு உங்களுடைய கண்களின் குளிர்ச்சியை ஏற்படுத்தட்டும். அல்லாஹ்வுடைய பரக்கத்தோடு புறப்படுங்கள். அல்லாஹ்வுடைய தூதரே, ஸஅத் இப்னு முஆத் ரழியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய இந்த வார்த்தை அல்லாஹ்வுடைய தூதருக்கு ஒரு மிகப்பெரிய வேகத்தை உருவாக்குகிறது. ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், அந்த வார்த்தையின் மகிழ்ச்சியில் சீரு அபுஷிரு, புறப்படுங்கள், நற்செய்தி பெற்றுக் கொள்ளுங்கள், அல்லாஹ் இரண்டில் ஒன்றை எனக்கு வாக்களிக்கிறார். என்ன இரண்டில் ஒன்று? ஒன்று வெற்றி அல்லது சொர்க்கம், ஒன்று வெற்றி அல்லது ஷஹீத், ஒன்று வெற்றி பெறுவோம் அல்லது போராடி ஷஹீதாவோம், இரண்டும் வெற்றிதான். இந்த இரண்டு வெற்றியில் அல்லாஹ் ஒரு வெற்றியை எனக்கு வாக்களிக்கிறான். இந்த இடத்தில் பார்க்கிறேன் இன்ன இன்ன மனிதர் இந்த போர்க்களத்தில் கொல்லப்படுவதை. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த போரின் வடிவமைப்பை அமைக்கிறார்கள். முஸ்அப் இப்னு உமைர் ரழியல்லாஹு அன் அவர்களுடைய தலைமையில் பொதுவான கொடி கொடுக்கப்படுகிறது. அவர்கள் தான் பொதுவான படையை வழிநடத்துபவர். முஹாஜிர் சார்பாக அலி பின் அபி தாலிப் ரழியல்லாஹு அன் தலைவராக நியமிக்கப்படுகிறார். அன்சாரிகளின் தலைவராக ஸஅத் இப்னு முஆத் ரழியல்லாஹு அன் தலைவராக நியமிக்கப்படுகிறார். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த 313 அல்லது 310 நபி தோழர்களை அழைத்துக் கொண்டு பத்ரை நோக்கி புறப்படுகிறார்கள். வரக்கூடிய வழியில் ரசூலுல்லாஹி செல்லக்கூடிய வழியில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குரைஷிகளுடைய நிலைமையை ஆராய்ந்து கொண்டே வருகிறார்கள். அபூபக்கர் ரழியல்லாஹு அன்ஹு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருவரும் தனியே பயணிக்கிறார்கள். வரக்கூடிய வழியில் ஒரு வயதானவரை சந்திக்கிறார்கள். அவரை பார்த்து கேட்கிறார்கள், இங்கே யாராவது வந்ததை நீங்கள் பார்த்தீர்களா? குறைசிகள் இந்த இடத்தை அடைந்ததை நீங்கள் பார்த்தீர்களா? அவர் சொன்னார், நீங்கள் யார் முதலில் அதை சொல்லுங்கள், நாங்கள் அதற்கு பிறகு சொல்கிறேன் நான் யார் என்பதை, அங்கே படை வந்ததா இல்லையா என்பதை. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், நீங்கள் சொல்லுங்கள் நான் சொல்கிறேன். அவர் முதலாவதாக சொல்கிறார், ஆம் நாம் கேள்விப்பட்டேன், மதினாவில் இருந்து முஹம்மது ரசூலும் அவர்களுடைய நபித்தோழர்களும் கிளம்பி விட்டார்கள் என்று அந்த செய்தி அந்த நாளில் உண்மை என்றால் இந்த நேரத்தில் அவர்கள் இங்கே வந்திருக்க வேண்டும். படை வந்துவிட்டது. குறைஷிகள் அபூஜகருடைய தலைமையில் கிளம்பியதை நான் கேள்விப்பட்டேன். அந்த நாள் அந்த செய்தி உண்மை என்றால் அவர்களும் இந்த இடத்தை நோக்கி வந்திருக்க வேண்டும். அந்த செய்தியும் உண்மையாகிவிட்டது. இப்ப குறைஷி படையும் முஸ்லிம் படையும் பத்ரை நோக்கி வந்துவிட்டது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதை அறிந்தவுடன் கிளம்பி செல்கிறார்கள். அந்த வயதானவர் கேட்கிறார், நான் யார் என்பதை, நான் செய்தியை சொல்லிவிட்டேன், நீங்கள் யார் என்பதை சொல்லவே இல்லையே, நீங்கள் எங்கிருந்து வந்தீர்கள், யார் படையை சார்ந்தவர்கள்? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், நஹ்னு மின் மா, நாங்கள் தண்ணீரிலிருந்து வந்தோம். மனிதன் இதிலிருந்து வந்தால் தண்ணீரிலிருந்து. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உண்மையை சொல்லாகல் பொய்க்கு பதிலாக, ஏன் போருடைய தந்திரம் அது, உண்மையை அந்த நேரத்தில் சொன்னால் இவர் அந்த படைக்கு செய்தி அறிவித்து விடலாம். தந்திரத்திற்காக உண்மையை சொன்னார்கள். அந்த பதிலுக்கு ஏற்றவாறு இதை தௌரியா என்று சொல்லுவார்கள் அரபியில். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த படையை முற்படுத்துகிறார்கள். அலி பின் அபி தாலிப், ஜுபைர் பின் அவ்வாம், ஸஅத் பின் அபி வக்காஸ் மூன்று நபி தோழர்களையும் அனுப்பி குறைஷிகளுடைய படை வலிமையை தெரிந்து வாருங்கள் என்று அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அனுப்புகிறார்கள். இந்த மூன்று பேரும் செல்லக்கூடிய வழியில் இரண்டு வாலிபர்கள் மக்காவாசிகள் தண்ணீர் எடுத்துக் கொண்டிருப்பதை பார்த்து அவர்களை சிறைபிடித்து அடிக்கிறார்கள். நீங்கள் யார் என்பதை சொல்லுங்கள் என்று அவர்கள் பொய் சொல்லுகிறார்கள். நாங்கள் அவர்கள் உண்மையை சொல்கிறார்கள், நாங்கள் குறைசிகளிடமிருந்து வந்தவர்கள், அதாவது அபு சுஃபியானுடைய படையில் இருந்து வந்தவர்கள் என்று மீண்டும் அடிக்கிறார்கள். அவர்கள் பொய் சொல்கிறார்கள், நாங்கள் அபு ஜஹலுடைய படையில் இருந்து வந்தோம் என்று. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்தில் அவரை அழைத்து வருகிறார்கள். அவரிடத்தில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கிறார்கள், நீங்கள் யார், உங்களுடைய படையுடைய எண்ணிக்கை என்ன என்று. அந்த மனிதர் சொன்னால், சொல்ல முடியாது என்று. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டார்கள், அப்படி என்றால் ஒரு நாளைக்கு எத்தனை ஒட்டகங்களை நீங்கள் அறுக்கிறீர்கள்? அவர் சொன்னார், 9 அல்லது 10 ஒட்டகங்களை. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கணக்கிட்டார்கள், அப்படி என்றால் குறைஷி படையுடைய எண்ணிக்கை 900 இருந்து 1000 என்று. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கணக்கிட்டவுடன் கேட்டார்கள், யார் உங்களுடைய குறைஷிகளின் தலைவர்கள், யாரையெல்லாம் நீங்கள் அழைத்து வந்திருக்கிறீர்கள்? அவர் எண்ணினார், உத்பா, ஷைபா, அபுல் பக்தரி, ஹக்கீம், நௌஃபல், ஹாரிஸ், துஐமா, நத்ர் இப்னு ஹாரிஸ், ஜம்அ இப்னு அஸ்வத், அபூ ஜஹல், உமையா இப்னு கலப். இந்த பெயர்களை எல்லாம் அடுக்கும் பொழுது அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இதோ மக்கா தன்னுடைய ஈர குலைகளை ஒரு தட்டில் வைத்தியம் இடத்திலே கொண்டு வந்திருக்கிறது. மக்காவுடைய எல்லா தலைவர்களும் எமக்கு முன்னால் என்று சஹாபாக்களை அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆர்வப்படுத்துகிறார்கள். அந்த இரவு பத்ருடைய போர்க்களம் நடக்கக்கூடிய அந்த இரவு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் முஸ்லிம்களுக்கு அருள் செய்கிறான். மழையின் மூலமாகவும் தூக்கத்தின் மூலமாகவும் முஸ்லிம்கள் எல்லோரும் நிம்மதியோடு உறங்குகிறார்கள். ஒரு அழகிய மழை பெய்கிறது, அது முஸ்லிம்களுடைய பகுதியை செழிப்பாக்குகிறது. காஃபிர்களுக்கு அது சோதனையாக மாறுகிறது. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சூரத்துல் அன்பாருடைய 11வது வசனத்தில் அல்லாஹ் அதை பற்றி குறிப்பிடுகிறார். 17வது ரமதானுடைய நாள், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த இரவை கழிக்கிறார்கள். அன்றைய முந்தைய இரவை அலி பின் அபி தாலிப் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்னார்கள், எல்லா நபித்தோழர்களும் நாங்கள் உறங்கினோம், ஒரே ஒரு உரை தவிர. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நாங்கள் உறங்கிக் கொண்டிருந்த பொழுது அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழுதவர்களாக முஸ்லிம்களுடைய வெற்றிக்காக அல்லாஹுவை அழைத்துக் கொண்டே இருந்தார்கள். இரவு முழுக்க அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹுடைய துஆ செய்து கொண்டே இருந்தார்கள், யா அல்லாஹ் இந்த படைக்கு வெற்றி எளி என்று. மறுநாள் காலையில் சஅத் இப்னு முஆத் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் வருகிறார்கள், அல்லாஹுடைய தூதரே, நீங்கள் முன்னின்று இந்த போரிலே கலந்து கொள்ள வேண்டாம், உங்களுக்கு இந்த போரின் பின்புறம் இந்த பகுதிக்கு பின்புறம் ஒரு பரணை அமைத்து தருகிறோம், அதில் நீங்களும் உங்களுடைய தோழர் அபூபக்கரும் அமர்ந்து கொள்ளுங்கள், நீங்களும் உங்களுடைய தோழர் அபூபக்கரும் அமர்ந்து கொள்ளுங்கள், ஒருவேளை இந்த காஃபிர்கள் எங்களுடைய உயிர்களை கொன்று எங்கள் பிணங்களை தாண்டி உங்களிடத்திலே வந்தால் நீங்கள் திரும்ப செல்லுங்கள் அல்லாஹ்வுடைய தூதரே. இது போர் என்று அறியாமல் மதினாவில் ஒரு கூட்டம் இருக்கிறது, அவர்கள் எங்களை விட உங்களை நேசிப்பவர்கள், அவர்களை அழைத்து வந்து நீங்கள் மீண்டும் போர் செய்யுங்கள், நீங்கள் பின்னால் இந்த போர்க்களத்தில் பரணில் அமர்ந்து கொள்ளுங்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த ஆலோசனையை ஏற்கிறார்கள். மறுநாள் காலை போர் நடக்கக்கூடிய அந்த நாள், குறைஷிகள் தங்களுடைய படைகளை முன்னால் கொண்டு வந்து நிறுத்துகிறார்கள். அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முஸ்லிம் படையை அனுபவிக்க செய்கிறார்கள். ரசூலுல்லாஹ் குறைஷிகள் அந்த முஷ்ரிக்குகளுடைய படையை பார்த்தவுடன் அல்லாஹுவை நோக்கி கை நீட்டினார்கள், யா அல்லாஹ் நீ அளித்த வாக்கை எனக்கு நிறைவேற்றியா அல்லாஹ், இந்த கூட்டம் அதாவது இந்த முஸ்லிம்கள் கூட்டம், இந்த சஹாபாக்கள், இந்த முஹாஜிர்களும் அன்சாரிகளும் இந்த போரிலே கொல்லப்பட்டு விட்டால் உன்னை இந்த பூமியில் வணங்குவதற்கு வேறு யாரும் இருக்க மாட்டார்கள், யா அல்லாஹ் இந்த போரில் நீ அளித்த வாக்குறுதியை நிறைவேற்று என்று அல்லாஹுவை அழைக்கிறார்கள். முஷ்ரிக்குகளை பார்த்தவுடன் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் படையை அனுபவிக்கும் போது ஓர் நபித்தோழர் மட்டும் ஒரு வரிசையை விட்டு முன்னால் வந்து நிற்கிறார். ரசூலுல்லாஹ் தன்னிடத்திலே வைத்திருந்த அந்த கம்பை கொண்டு அவரை குத்தி உள்ளே அனுப்புகிறார்கள். இஸ்தௌயா சவாத், சவாதே வரிசையை சரிபடுத்து. சவாத் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்னார்கள், யா ரசூலுல்லாஹ், எனக்கு நீங்கள் தொல்லை கொடுத்து விட்டீர்கள், நான் பழி தீர்த்தே ஆக வேண்டும். சவாத் ரழியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய இந்த பேச்சை கேட்டு அல்லாஹுடைய தூதர் தன்னுடைய ஆடையை உயர்த்துகிறார்கள், சவாதை பழி தீர்த்துக் கொள் என்று. சவாத் கையில் வைத்திருந்த அந்த குச்சியை தூக்கி எறிந்து அல்லாஹுடைய தூதரை கட்டி அணைக்கிறார். ரசூலுல்லாஹ் கேட்டார்கள், சவாதை ஏன் இப்படி செய்கிறாய்? அல்லாஹுடைய தூதரை, இதோ பாருங்கள் போர்க்களம், இதற்கு பிறகு இந்த போர்க்களத்தை விட்டு நாங்கள் திரும்பி வந்ததற்கு பிறகு உங்களை பார்ப்போமா இல்லையா என்று எங்களுக்கு தெரியாது, எங்களுடைய உயிர் திரும்பி வருமா இல்லையா என்று தெரியாது, என் உயிர் பிரிவதற்கு முன்னால் இந்த பூமியில் நான் தொட்ட கடைசி தோளாக உடம்பாக உங்களுடைய உடம்பு இருக்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன். சவாதரது எல்லா குழந்தை அவர்களுடைய அந்த செயல் ஒட்டுமொத்த சஹாபாக்களையும் ஆச்சரியப்படுத்துகிறது. ரசூலுல்லாஹ் சஹாபாக்களுக்கு அறிவிப்பு செய்கிறார்கள், உறுதியாக இருங்கள், ஒன்றாக சேர்ந்து போராடுங்கள், அம்புகளை குறிபாத்தி எறியுங்கள், உங்களுடைய வாள்கள் திரும்ப வந்துவிடக் கூடாது, குறைஷிகளுடைய தலையை பதம் பார்க்காமல். போரிலே ஒரு தலைவர் செய்யக்கூடிய இயற்கையான அறிவுரையை அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்துவிட்டு பின்னால் அமைக்கப்பட்ட பரணில் அபூபக்கர் ரழியல்லாஹு அன்ஹு அவர்களும் அல்லாஹுடைய தூதரும் அமர்ந்து கொள்கிறார்கள். ஸஅத் இப்னு முஆத் சில தோழர்களோடு அந்த பரணை பாதுகாப்பதற்காக நிற்கிறார்கள். போர் ஆரம்பமாகிறது. குறைஷிகள் மூன்று பேர் முதலிலே வருகிறார்கள். உத்பா, ஷைபா, வலித், மிகப்பெரிய குறைஷிகளின் தலைவர்கள். இந்த மூன்று பேரும் வந்து அழைக்கிறார்கள், வாருங்கள் முன்னே போரை ஆரம்பிப்போம் என்று. மூன்று அன்சாரி தோழர்கள் எழுந்து முன்னே செல்கிறார்கள். அந்த மூன்று பேரையும் பார்த்தவுடன் அந்த குறைஷி தலைவர்கள் கேட்டார்கள், நீங்கள் யார்? அவர்கள் சொன்னார்கள், நாங்கள் அன்சாரிகள், உங்களோடு எங்களுக்கு பகை கிடையாது, எங்களுடைய ஊரை விட்டு ஓடி வந்த அவர்களை திருப்பி அனுப்புங்கள் எங்களிடத்திலே. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குறைஷிகள் குறைஷி குடும்பத்திலிருந்தே மூன்று பேரை அனுப்புகிறார்கள். கும் யா ஹம்சா, கும் யா உபைதா, கும் யா அலி, மூன்று பேரை, மூன்று நபித்தோழர்களை அனுப்புகிறார்கள். அலி ரழியல்லாஹு அன்ஹு, ஹம்சா, உபைதா ரழியல்லாஹு அன்ஹுமா, அலி இப்னு அபி தாலிப், வலீத் இப்னு உத்பா அவரை நேரடியாக மோதுகிறார்கள், அவரை கொலை செய்கிறார்கள். ஹம்சா ஷைபாவோடு நேரடியாக மோதிடுகிறார்கள், அவரை கொலை செய்கிறார்கள். உபைதா ரழியல்லாஹு அன்ஹு உத்பாவோடு மோதுகிறார்கள், இருவருக்கும் உத்பாவுகளுக்கும் உபைதா ரழியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கும் காயம் ஏற்படுகிறது. அந்த சண்டையில் ஹம்சா அவர்களும் அலி அவர்களும் உத்பாவை கொலை செய்து உபைதா ரழியல்லாஹு அன்ஹு அவர்களை தூக்கி வருகிறார்கள் காயத்தோடு. இது நடந்தவுடன் போர் ஆரம்பமாகிறது. 313 நபித்தோழர்களும் ஆயிரத்திற்கும் மேற்பட்ட எதிரிகளும் ஒன்றோடு ஒன்றாக மோதுகிறார்கள். அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடனடியாக மீண்டும் கரத்தை உயர்த்தினார்கள். யா அல்லாஹ், வெற்றியை கொடு யா அல்லாஹ், நீ வாக்களித்ததை நிறைவேற்று யா அல்லாஹ். இந்த கூட்டம் அழிந்து விட்டால், இந்த இஸ்லாமை பின்பற்றக்கூடிய கூட்டம் அழிந்து விட்டால், இந்த பூமியில் உன்னை வணங்குவதற்கு இதற்கு பிறகு யாரும் இருக்க மாட்டார்கள். கரத்தை உயர்த்துகிறார்கள், தங்களுடைய கரம் முழுவதும் உயர்த்தப்படுகிறது. அல்லாஹுடைய தூதர் கரத்தை உயர்த்தியவுடன் அவர்களுடைய மேலே போட்டிருந்த ஆடை கொஞ்சம் கீழே சரிகிறது. அபூபக்கர் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் அழுந்தவர்களாக அந்த ஆடையை மீண்டும் தோளின் மேலே போட்டு சொன்னார்கள், அல்லாஹுடைய தூதரை போதும், அல்லாஹ் உங்களுடைய அழைப்பிற்கு நிச்சயம் செவி சாய்ப்பான், நீங்கள் கவலைப்படாதீர்கள், அல்லாஹ் உங்களுக்கு அளித்த வாக்குறுதியை நிறைவேற்றியே தீருவான் என்று அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஆறுதல் சொல்கிறார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் அந்த கரத்தை கீழே போட்டவுடன் சொன்னார்கள், அபுஷிர் யா அபூபக்கர், அபூபக்கரே நற்செய்தியை பெற்றுக்கொள். இதோ
2: நீங்கள் தொடர்ந்து முஸ்லிம் வானொலியோடு இணைந்திருக்கின்றீர்கள். 24 மணி நேர இஸ்லாமிய ஒலிபரப்போடு இந்த வேளையில் நேரத்தை சரிபார்த்துக் கொள்வோம். இலங்கையிலும் இந்தியாவிலும் நேரம் சரியாக காலை 7 மணி.
6: இந்த நேர அறிக்கையை உங்களுக்கு வழங்கியது
7: மாஸ்டர் மிஷன் ஈவன்ஸ் பிரைவேட் லிமிடெட்.

0: உங்கள் முஸ்லிம் வானொலி நீங்கள் தொடர்ந்து முஸ்லிம் வானொலியோடு இணைந்திருக்கின்றீர்கள். மீண்டும் நாங்கள் மார்க்க சொற்பொழிவோடு இணைந்து கொள்வோம்.
1: பெரும்பான்மையான மலக்குமார்கள் பதிலுடைய களத்தில் சஹாபாக்களுக்கு ஆச்சரியம், என்ன நடக்கிறது என்று அவர்களுக்கு தெரியவில்லை. வாள்களை ஓங்குவதற்கு முன்னால் காஃபிர்களுடைய தலைகள் உருண்டோடுகிறது, அவர்களுடைய முகங்கள் எல்லாம் சல்லடையாக்கப்படுகிறது. இதை பார்த்தவுடன் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்திலே ஓடி வருகிறார்கள். யா ரசூலல்லாஹ், இதோ என்ன நடக்கிறது என்று தெரியவில்லை, அல்லாஹ்வுடைய உதவி உங்களை நோக்கி வந்துவிட்டது, உறுதியோடு நீங்கள் போராடுங்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நபித்தோழர்களை வேகப்படுத்துகிறார்கள். முஹம்மதின் உயிர் யாரின் கரத்தின் மீது இருக்கிறதோ அவன் மீது சத்தியமிட்டு சொல்கிறேன், இந்த போர்க்களத்திலே ஒருவர் கொல்லப்பட்டார், அவரை அல்லாஹ் சொர்க்கத்திலே நுழைவித்தே தீருவான். உடனே உமைர் இப்னு ஹுமாம் ரழியல்லாஹு அன் அன்சாரி தோழர் எழுந்திருக்கிறார், அல்லாஹ்வுடைய தூதரே என்ன சொன்னீர்கள், இந்த போர்க்களத்திலே கொல்லப்பட்டால் அவருக்கு அல்லாஹ் சொர்க்கத்தை வாக்களிக்கிறான். ஸல்லல்லாஹு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உமைர் இப்னு ஹுமைம் அவர்களிடத்திலே இதை சொன்னவுடன் உமைர் இப்னு ஹுமாம் ஹுமைம் ரழியல்லாஹு அன் அவர்கள் சொன்னார்கள், யா ரசூலல்லாஹ், பஹ் பஹ், ஆச்சரியத்திலே சொல்லக்கூடிய வார்த்தை. அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், ஏன் இப்படி சொல்கிறார் உமைரே? அல்லாஹுடைய தூதரிடத்தில் உமர் அவர்கள் சொன்னார்கள், அல்லாஹுடைய அதற்கு நான் உரித்தவனாக ஆக வேண்டும் என்று ஆதரவு வைக்கிறேன், சொர்க்கம் எனக்கு வேண்டும் என்பதை ஆதரவு அளித்து ஆச்சரியப்படுகிறேன். அல்லாஹுடைய தூதர் சொன்னார்கள், உமேரே, நீ அதை சார்ந்தவன் தான். எதை சார்ந்தவன்? சொர்க்கத்தை சார்ந்தவன். உமேர் இப்னு ஹுமாம் இந்த வார்த்தையை கேட்கும் பொழுது கையிலே பேரித்தம்பழத்தை சாப்பிட்டுக் கொண்டிருக்கிறார். அல்லாஹ்வுடைய தூதர் தனக்கு சொர்க்கம் உண்டு என்ற நற்செய்தியை சொன்னவுடன் அதை தூக்கி எறிந்து சொன்னார், இந்த பேரித்தம் பழத்தை நான் சாப்பிட்டு முடிக்கும் இந்த நேரத்தில் இந்த பூமியில் வாழ்வதை மிக நீளமாக கருதுகிறேன் என்று கூறி அதை தூக்கி எறிந்தார். போரிலே கலந்து கொண்டார், ஷஹீதானார். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் வேகத்தோடு இந்த போரிலே போர் செய்கிறார்கள். அலி நபி தாலிப் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்கிறார்கள், எதிரிகளுக்கு மிக நெருக்கமாக ரசூலுல்லாஹி நான் பார்த்தேன். ஒரு தலைவர் ரசூலுல்லாஹ் தான் எதிரிகளுக்கு மிக எச்சரிக்கை உடையவராக இந்த போர்க்களத்திலே தெரிந்தார்கள். அதேவேளையில் ரசூலுல்லாஹை இந்த போர்க்களத்திலே மூன்று முறை பார்த்தேன். சுஜூதில் அவர்கள் இருந்த நிலைமையை அல்லாஹு அக்பர். கண்ணியத்துக்குரியவர்களே, இப்படி மலக்குகளுடைய சூழலால் அல்லாஹுடைய உதவியால் முழுவதும் இந்த போர்க்களம் சூழப்பட்டு 313 நபித்தோழர்களோடு மலக்குகள் போராடுகிறார்கள். எதிரிகளுடைய பெரும் தலைவர்கள் எல்லோரும் கொல்லப்படுகிறார்கள். பிலால் ரழியல்லாஹு அன்ஹு தன்னை கொடுமைப்படுத்திய அஹத் அஹத், அல்லாஹ் ஒருவன் அல்லாஹ் ஒருவன் என்று கூறிய ஒரே காரணத்திற்காக தன் நெஞ்சின் மீது பாறையை வைத்து அமுக்கி, பிலாலே இதை விட்டால் உன்னை இந்த வேதனையில் இருந்து விடுதலை செய்வேன் என்று யாரை பார்த்து, பிலால் அவர்களை பார்த்து எந்த ஒருவன் சொன்னாரோ, உமையா இப்னு ஹலஃப் அவரை கொலை செய்வதற்காக முற்பட்டு உமையாவை பிலால் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் இந்த பதிலுடைய போர்க்களத்தில் கொலை செய்கிறார்கள். ஃபிரஅவுன் ஹாதிஹில் உம்மா, யார் இந்த உம்மத்துடைய ஃபிரஅவுன்? அபூஜஹல் அப்து ரஹ்மான் இப்னு அவுஃப் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்கிறார்கள், இந்த போரில் நாங்கள் முன்னால் சென்று கொண்டிருக்கும் பொழுது என்னுடைய வலப்புறமும் இடதுபுறமும் சில வாலிபர்கள், சிறிய வயதையுடைய அந்த வாலிபர்கள் நின்றார்கள். அவர்கள் என்னை அழைத்தார்கள், அபூஜஹல், அபூஜஹல் எங்கே இருக்கிறான்? அப்போது அப்து ரஹ்மான் இப்னு அவுஃப் அந்த இருவரையும் வயதில் குறைவானவர்களை பார்த்து கேட்டார்கள், நீங்கள் ஏன் அபூஜஹலை தேடுகிறீர்கள்? அவர்கள் சொன்னார்கள், அன்னஹு யஸுப்பு ரசூலல்லாஹ், அவர் அல்லாஹ்வுடைய தூதரை ஏசுகிறாராம், அவரை நாங்கள் சந்தித்தால் அவர் உயிரை நாங்கள் எடுக்கும் வரை அவரோடு நாங்கள் போராடுவோம். அப்து ரஹ்மான் இப்னு அவுஃப் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்கிறார்கள், அந்த இருவருடைய அந்த பேச்சு எங்களை ஆச்சரியப்படுத்தியது. அபூஜகலை பார்த்தவுடன் சொன்னேன், இவர்தான் நீங்கள் தேடக்கூடிய அபூஜகல். அந்த இரண்டு தோழர்களும், அந்த இரண்டு வயதில் குறைவானவர்களும் அபூஜகலை முன்னோக்கி சென்றார்கள். அபூஜகலோடு போரிட்டார்கள், சண்டையிட்டார்கள், அபூஜகலை வெட்டி வீசினார்கள். முஆத் முஆவித் ரழியல்லாஹு அன்ஹுமா அபூஜகல் கொல்லப்பட்டான். உத்பா ஷைபா வலித் இப்னு உத்பா என குரைஷிகளுடைய பெரும் தலைவர்கள் அந்த போர்க்களத்தில் கொல்லப்பட்டார்கள். கண்ணியத்துக்குரியவர்களே, குரைஷிகள் என்ன செய்வதென்று அறியாமல் புறமுகுது காட்டி ஓட வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டது. ஷைத்தான் ஒரு நபித்தோழருடைய உருவத்தில் குறைஷ் நபித்துள்ளதாக மாறிய ஒரு மனிதனுடைய உருவத்தில் வந்து அந்த போர்க்களத்திலே கூச்சலிட்டு அவனும் புறமுகுது காட்டி ஓடினான். குறைஷிகள் எல்லோரும் தோல்வியை உணர்ந்து அந்த பதிலுடைய களத்தில் இருந்து அப்புறமாகிறார்கள். அல்லாஹு அக்பர். ஒரு பெரும் எண்ணிக்கையுடைய படை அங்கே தோல்வியை உணர்ந்து திரும்பி செல்கிறது. அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 70 குறைஷிகளை சிறைபிடிக்கிறார்கள். 70 குறைஷிகள், குறைஷி பெரும் தலைவர்கள் அந்த போரில் கொல்லப்படுகிறார்கள். முஸ்லிம்கள் சார்பாக 14 முஸ்லிம்கள் ஷஹீதாக்கப்படுகிறார்கள். பத்ருடைய போர்க்களம் முஸ்லிம்களுக்கு மிகப்பெரிய வெற்றியாக, முதல் வெற்றியாக, ஒரு முதல் சத்தியத்தை உணர்த்தக்கூடிய வெற்றியாக முடிகிறது. குறைஷிகளுக்கு, காஃபிர்களுக்கு எழுந்திருக்க முடியாத மிகப்பெரிய தோல்வியாக முடிகிறது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த போர் முடிந்தவுடன் சொன்னார்கள், நீங்கள் என்னுடைய குடும்பத்தார்களின் மிக கெட்டவர்கள், நான் நபியாக இருந்தும் என்னை பொய்ப்பித்தீர்கள், ஆனால் இந்த மக்களோ என்னை உண்மை என்று சொன்னார்கள். நீங்கள் என்னுடைய குடும்பத்தாராக இருந்தும் என்னை கைவிட்டீர்கள், இந்த மக்கள் எனக்கு உதவி செய்தார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து சொன்னார்கள், அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த குறைஷிகளுடைய, அந்த காஃபிர்களுடைய உடம்புகள் ஒன்று சேர்ந்த இடத்தை நோக்கி வந்து சொன்னார்கள், ஒவ்வொருவரையும் பெயரிட்டு அழைத்து அல்லாஹ் உங்களுக்கு அளித்த வாக்குறுதியை நீங்கள் பெற்றுக் கொண்டீர்களா என்று கேட்டார்கள். அல்லாஹ் எங்களுக்கு அளித்த வாக்குறுதியை நாங்கள் பெற்றுக் கொண்டோம் என்று ரசூலுல்லாஹ் சொன்னார்கள். அங்கே இருந்த நபிச்சூழர்கள் கேட்டார்கள், அல்லாஹுடைய தூதரை அவர்கள் இறந்து விட்டார்களே, அவர்கள் எப்படி செவிமடுப்பார்கள்? அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இந்த நேரத்தில் அல்லாஹ் நான் சொன்னதை அவர்களுக்கு செவிமடுக்க வைப்பான். கண்ணியத்துக்குரியவர்களே, இப்படி முஃமின்களுக்கு அல்லாஹ்வின் புறத்திலிருந்து மிகப்பெரிய உதவியாக அல்லாஹ் இந்த போர்க்களத்திலே முஸ்லிம்களுக்கு வெற்றியை கொடுக்கிறான், காஃபிர்களுக்கு மிகப்பெரிய அல்லாஹ் தோல்வியை கொடுக்கிறான். அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த பத்ருடைய போர்க்களத்தில் கலந்து கொண்ட நபித்தோழர்களை பார்த்து அல்லாஹ் கூறியதாக சொன்னார்கள், எல்லா நபித்தோழர்களுக்கும் பத்ருடைய போர்க்களத்திலே கலந்து கொண்ட நபித்தோழர்களை பார்த்து அல்லாஹ் சொன்னான், நீங்கள் எதை வேண்டுமானாலும் செய்து கொள்ளுங்கள், அல்லாஹ் உங்களை மன்னித்து விட்டான் என்று. அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், யார் ஒருவர் பத்ருடைய போர்க்களத்தில் கலந்து கொண்டாரோ அவர் ஒருபோதும் நரகத்தில் நுழைய மாட்டார். இப்படி சுப செய்திகளோடு, வெற்றியோடு மதினாவை நோக்கி சஹாபாக்கள் திரும்பிச் செல்கிறார்கள், மக்காவை நோக்கி சஹாபாக்கள் திரும்பிச் செல்கிறார்கள், மக்காவை நோக்கி குறைஷி

எல்லாம் அல்லாவிற்கு கணக்கே கிடையாது. உலகத்தில் முதல் தரமாக நீங்கள் இருந்தாலும் அல்லாஹ் எண்ணிக்கையை பார்ப்பதில்லை. அல்லாஹ் அந்த எண்ணிக்கை சுமக்கக்கூடிய ஈமானைத்தான் அல்லாஹ் பார்ப்பான். பத்ருடைய போர்க்களத்தில் சொற்பமானவர்கள் தான் முஸ்லீம்கள். உஹதுடைய போர்க்களத்தில் எண்ணிக்கை அதிகம். இன்னும் பல போர்க்களங்களில் எண்ணிக்கை அதிகம். ஆனால் அந்த போர்க்களத்தில் நடந்த சில தவறுகள் அந்த போர்க்களத்தில் தோல்வியின் விளிம்பிற்கு முஸ்லீம்களை அழைத்துச் சென்றது. எண்ணிக்கை ஒருபோதும் அல்லாவிற்கு முக்கியம் அல்ல, அதை உணர்ந்து கொள்ள வேண்டும். ஒரு சிறிய குழு அல்லாவிற்காக முயற்சித்தாலும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அந்த குழுவில் அவனுடைய உதவியை அல்லாஹ் செலுத்தினால் உலகத்தை அவர்கள் ஆட்சி செய்யலாம். ஆனால் உலகம் முழுக்க முஸ்லீம்கள் பரவி இருந்தாலும் ஈமான் இல்லை என்றால் இன்றைய காலத்தில் முஸ்லீம்கள் எப்படி வாழ்கிறோமோ அதுதான் நம்முடைய நிலைமை. ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், ஒரு காலம் வரும், எதிரிகள் உணவின் விரிப்பை நோக்கி, பசித்தவர்கள் உணவின் விரிப்பை நோக்கி பாய்வதை போன்று எதிரிகள் இந்த சமூகத்தின் மீது பாய்வார்கள். சஹாபாக்கள் கேட்டார்களோ, மின் கில்லத்தின் நஹ்னு யௌமைதின், அல்லாஹ்வுடைய தூதரே, அந்த நாளில் நாங்கள் குறைவான எண்ணிக்கையுடையவர்களாக வாழ்வோமா? சுல்லா சொன்னார்கள், இல்லை, நீங்கள் எண்ணிக்கையில் அதிகமாக இருப்பீர்கள். ஆற்றின் வெள்ளப்பெருக்கத்திலே வரக்கூடிய நுரையை போன்று உங்களுடைய எண்ணிக்கை அதிகமாக இருக்கும். என்ன அர்த்தம்? அதன் எண்ணிக்கை அதிகம், கணக்கிட முடியாது. ஆனால் அதுக்கு மதிப்பு கிடையாது, அந்த நுரைக்கு மதிப்பு கிடையாது. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் உங்களுடைய உள்ளத்திலிருந்து, எதிரிகளுடைய உள்ளத்திலிருந்து உங்கள் மீதுள்ள பயத்தை அல்லாஹ் எடுத்து உங்களுடைய உள்ளத்தில் அல்லாஹ் வஹனை சாட்டுவான். சஹாபாக்கள் கேட்டார்கள், ஒமன் வஹனு யா ரசூலல்லாஹ், வஹன் என்றால் என்ன? ஹப்பு துன்யா வ கராஹியத்துல் மௌத், உலக ஆசை மரணத்தை வெறுக்கக்கூடிய தன்மை. இதனால் அல்லாஹ் உங்களுடைய எண்ணிக்கையை அல்லாஹ் ஒன்றுமே இல்லாமல் ஆக்கி விடுவான். கண்ணியத்துக்குரியவர்களே, பெரும்பான்மையாக முஸ்லிம்கள் வாழக்கூடிய நாடுகளில் கூட இன்று கண்ணியம் இல்லை. சிறுபான்மையாக முஸ்லிம்கள் வாழக்கூடிய நாடுகளில் கூட கண்ணியம் கிடையாது. முஸ்லிம் சமூகமே அல்லாஹ் பாதுகாப்பானாக, கண்ணியத்தை இழந்து ஒரு அற்ப பொருளாக உலகத்திலே மதிக்கப்படக்கூடிய ஒரு மதிப்போடுதான் இந்த சமூகம் வாழ்ந்து கொண்டிருக்கிறது. உலக நிலவரம் அது எமக்கு தெரியும். இந்த சமூகம் தன்னை தன் நிலைமையில் சீர்படுத்த வேண்டும் என்றால் ஒரு கூட்டம் இந்த சமூகத்தில் உருவாகியே தீர வேண்டும். பத அல் இஸ்லாமு கரீபன் ஃபதூபா லில் குரபா. இந்த இஸ்லாம் கரீபுடைய நிலைமையில் இருந்து தோன்றியது, ஒன்றுமே இல்லாமல் தோன்றியது, யாரும் இல்லை ரசூலுல்லாஹ் அழைக்கும் பொழுது. அது போலவே இந்த இஸ்லாம் மீண்டும் திரும்பும். அந்த உரபாக்களுக்கு நற்செய்தி உண்டு. இப்னு தைமியா ரஹிமஹுல்லாஹ் இந்த ஹதீஸுக்கு விளக்கம் சொன்னார்கள், யார் அந்த உரபாக்கள், எப்படி இஸ்லாம் ஆரம்பத்தில் இருந்தது போல மீண்டும் திரும்பும், ஏன் அந்த உரபாக்களுக்கு அப்படி திரும்பும் பொழுதும் நற்செய்தி, எப்படி இஸ்லாம் ஒன்றுமே இல்லாமல் மேலே வளர்ந்ததோ அது போன்று ஒரு நாள் அது கீழே செல்லும். இந்த இறை நம்பிக்கையும் இந்த ஈமான முஸ்லிம்கள் மத்தியிலே குறைந்து கொண்டே வரும் அந்த காலம் இது. அந்த நேரத்திலே உரபாக்கள் என்ற ஒரு கூட்டம் இந்த சமூகத்தை மேலே மீண்டும் அழைத்துச் செல்வார்கள். அதற்குத்தான் சொன்னார்கள், அந்த உரபாக்களுக்கு நற்செய்தி உண்டு. அவர்கள் யார் அல்லாஹ்வுடைய தூதரே, மக்கள் சீர்கட்டிருக்கும் பொழுது இவர்கள் மக்களை சீர்படுத்துவார்கள். நன்மையை ஏவி தீமையை தடுக்கக்கூடிய ஒரு சமூகம் இந்த பூமியில் இருக்கும் வரை அல்லாஹ்வுடைய உதவி இருந்து கொண்டே இருக்கும். நன்மையை ஏவி தீமையை தடுக்கக்கூடிய சமூகம் அந்த சமூகத்தை விட்டு அகன்று விட்டால் அல்லாஹ் தன் உதவியை நிறுத்திக் கொள்வார். குந்தும் கைர உம்மத்தின் உஹ்ரிஜத் லின்நாஸ் தஅமுரூன பில் மஅரூஃப் வ தன்ஹவுன அனில் முன்கர் வ துஃமினூன பில்லாஹ். கண்ணியத்துக்குரியவர்களே, ஈமானை நோக்கி வருவோம். ஈமான் இருந்தால் வலா தஹினு வலா தஹ்சனு வ அன்தும்ல் அலௌன இன் குன்தும் முஃமினீன். நீங்கள் கவலைப்பட வேண்டாம், பயம் கொள்ள வேண்டாம், நீங்கள் தான் உயர்ந்தவர்கள் முஃமின்களாக வாழ்ந்தால். வ கான ஹக்கன அலைனா நஸ்ருல் முஃமினீன். அல்லாஹ்வுடைய வாக்கு, அல்லாஹ் ஒருபோதும் தன்னுடைய வாக்கை மீறமாட்டான். முஃமின்களுக்கு உதவி செய்வது அல்லாஹ் தன் மீது கடமையாக்கிய கடமை, அவ்வளவுதான். அல்லாஹ் அந்த கடமையில் ஒரு காலம் பின்வாங்க மாட்டான். அந்த உதவி கிடைக்கவில்லை என்றால் நாம் நம்மை எண்ணிக்கொள்ள வேண்டும், முஃமின்களாக நாம் வாழவில்லை என்று. அதான் அதற்குரிய பதில். அல்லாஹ் ஒருபோதும் ஒரு சமூகத்திற்கு ஒரு காலம் அல்லாஹ் அநீதமிழைக்க மாட்டான் அவர்கள் அவர்களை மாற்றிக்கொண்ட காரணத்தாலே தவிர. அல்லாஹ் ஒரு சமூகத்தை மாற்றுவதில்லை, அவர்கள் அவர்களை மாற்றிக்கொள்ளாதவரை.

0: கண்ணியத்துக்குரியவர்களே, அல்லாஹ் ரப்புல் ஆலமீனை சீர்படுத்துவானாக, அல்லாஹ் ரப்புல் ஆலமீனை பரிசுத்தப்படுத்துவானாக, எமது சமூகத்தின் மத்தியில் நிலவக்கூடிய பிரச்சனைகளையும் சோதனைகளையும் அல்லாஹ் நீக்குவானாக. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் முஸ்லிம்களின் உள்ளங்களை அல்லாஹ் ஒன்றிணைப்பானாக. பிரிவுகளை விட்டு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஒற்றுமையின் பாதையை இந்த சமூகத்தில் அழைத்து வருவானாக. அல்லாஹ் பதிலுடைய போர்க்களத்தில் எப்படி முஃமின்களுக்கு முஸ்லிம்களுக்கு அல்லாஹ் உதவி செய்தானோ அதுபோன்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த சமூகத்திற்கு இன்றைய நேரத்தில் அல்லாஹ் உதவி செய்வானாக. ரமதானுடைய மாதத்தில் அல்லாஹ்விடத்திலே அதிகமாக கரமேந்தி கேளுங்கள். நாம் வாழக்கூடிய சூழ்நிலையில் இன்று உலகத்திலே முஸ்லிம்கள் இல்லை. இந்த நாடு அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹ் நம்மை பாதுகாப்போடு வைத்திருக்கிறார். அல்லாஹ் நம்மை மிகப்பெரிய கண்ணியத்தோடு வைத்திருக்கிறார். ஈமானி வெளிப்படுத்தி சுதந்திரத்தோடு இந்த மார்க்கத்தை பேசக்கூடிய ஒரு இடத்தில் அல்லாஹ் அந்த சூழலில் எம்மை ஆக்கி வைத்திருக்கிறார். அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ் இந்த நாட்டின் அரசர்களை அதனால் சீர்படுத்தட்டும். ஆனால் பெரும்பான்மையான உலக நாடுகளில் முஸ்லிம்களின் நிலைமை அது அல்ல. ரமதான் நேரத்தில் நினையுங்கள். இதை இந்த பதிலுடைய போர்க்களத்தின் பாடத்தில் அதை நினையுங்கள். உலகத்தில் பல நாடுகளில் முஸ்லிம்கள் அகதிகளாக வாழ்கிறார்கள். தங்களுடைய நாட்டை விட்டு வேறு நாட்டை சென்று தெருக்களிலும் உணவிற்கும் வழி இல்லாமல் வாழ்கிறார்கள். இன்னும் சில நாடுகளில் அகதிகளாக சென்ற முஸ்லிம் பெண்கள் விபச்சாரம் செய்து தங்களுடைய வருமானத்தை ஈட்டிக் கொள்கிறார்கள். வழி இல்ல. சஹர் கிடையாது, இஃப்தார் கிடையாது அவர்களுக்கு. அன்றாட வழிக்கு என்ன தெரியாமல், நாளை என்ன நடக்கும் என்று தெரியாமல் உலகத்தில் பல முஸ்லிம்கள் வாழும் பொழுது நிம்மதியோடும் மகிழ்ச்சியோடும் சந்தோஷத்தோடும் அல்லாஹ்மை வைத்திருப்பதற்கு அல்லாஹ்விற்கு நன்றி செலுத்துங்கள். அந்த முஸ்லிம்களை உங்களுடைய பிரார்த்தனையில் நினைவு கூறுங்கள். இதோ உங்களுக்கு முன்னால் இறுதி 10 இரவுகள். அல்லாஹ் கொடுத்த ஒரு வாய்ப்பு அது. ரமதானை அடைவது அல்லாஹ் கொடுக்கின்ற மிகப்பெரிய வாய்ப்பு. அதிலும் இந்த இறுதி 10 ரமதானில் அடைய அல்லாஹ் கொடுப்பது அல்லாஹ் கொடுக்கின்ற என்னுடைய வாழ்க்கையின் மிகப்பெரிய வாய்ப்பு. அறிந்து கொள்ளுங்கள், இது இறுதி வாய்ப்பாக கூட இருக்கலாம். அடுத்த ஆண்டு இந்த ரமதானில் இறுதி 10 அடைவதற்கு முன்னால் நான் இருப்பேனா, நீங்கள் இருப்பீர்களா என்று யாரும் சொல்ல முடியாது. ரமதானில் ஒரு நொடியை அவன் வீணாக்கிவிட்டால், 1000 ஆண்டுகளை அவன் செலவழித்தாலும் இந்த ஒரு நொடியின் கூலியை அடைய முடியாது. அதை உணர்ந்து கொள்ளுங்கள். ரமதான் அவ்வளவு கண்ணியமிக்க மாதம். அதுவும் இந்த இறுதி 10 இரவுகள் அல்லாஹ்விடத்திலே அவ்வளவு கண்ணியமிக்க இரவுகள், அவ்வளவு போற்றப்பட வேண்டிய நாட்கள் அது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 10 நாட்கள் முழுக்க இபாதத், வேற எந்த பணியும் கிடையாது. தன் மனைவியோடு சேர்வதற்கு இரவிலே ஹலாலாக இருந்தாலும் மனைவிமார்களை விட்டும் விலகி அல்லாஹ்வுடைய தூதரி அத்திகாஃபில் இருப்பார்கள். ஏன்? அதற்குரிய நாள். இந்த 10 இரவுகள் அல்லாஹ் எமக்கு கொடுக்கின்ற வாய்ப்பு. இதை பயன்படுத்தியவர்கள் வெற்றி பெறுவார்கள். இதன் நன்மையிலிருந்து தூரமானவன் எல்லா நன்மையிலிருந்தும் தூரமாவான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதைத்தார் சொன்னார்கள். அந்த நாளிலே ஒரு இரவு இருக்கிறது. அந்த ஒரு இரவில் அந்த இரவுடைய கண்ணியம் 1000 மாதங்களை விட சிறந்தது. அதன் நன்மையிலிருந்து தூரமாவவன் எல்லா நன்மையிலிருந்தும் தூரமாவான். என்று பெயர் வந்ததற்கு இந்த இரவுக்கு ஒரு காரணம், கதிர் என்றால் நெருக்கம். இந்த பூமி முழுக்க மலக்குகளுடைய வருகையால் நெருக்கமாக இருக்கும் அந்த இரவில். ஜிப்ரீல் வகை கொடுக்க வருவதற்காக வருகின்ற ஜிப்ரீல் அந்த இரவில் இறங்கி வருவார் பூமிக்கு. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அந்த இரவில் அவன் நாடியவர்களை மன்னிப்பான், அவன் நாடியவர்களை நரகத்திலிருந்து விடுதலை செய்வான். அழைப்பவர்களுடைய பிரார்த்தனைகள் அனைத்தும் அல்லாஹ்விடத்தில் அங்கீகரிக்கப்படும். இருப்பதோ 10 நாட்கள். இது வாழ்வின் இறுதி 10 நாளாக கூட இருக்கலாம். நாம் சந்திக்கக்கூடிய ரமதானில் அல்லாஹ்விடத்திலே திரும்புவதற்கு இந்த நாட்களை பயன்படுத்துங்கள். ஒட்டுமொத்த சமூகத்தின் நிலைமையும் அல்லாஹ்விடத்திலே முறையிட்டு இந்த சமூகத்தின் வெற்றிக்காக ஒற்றுமைக்காக அல்லாஹ்விடத்திலே கரமேந்தி பிரார்த்தனை செய்யுங்கள். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த இரவை அடைவதற்கும், இந்த இரவில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இறக்கிய குர்ஆனை அதிகம் அதிகம் ஓதுவதற்கும், அல்லாஹ்வை நினைவு கூறுவதற்கும், அல்லாஹ்வை நின்று வணங்குவதற்கும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எனக்கும் உங்களுக்கும் உதவி செய்வானாக. ரமதான் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், யார் ரமதான் வந்தடைந்தும் அவர்களுடைய பாவங்கள் மன்னிக்கப்படாமல் ரமதான் அவர்களை விட்டு கடந்து சென்றால் அவர்கள் நாசமாகட்டும். அல்லாஹ்வுடைய தூதர் ஆமீன் என்று ஜிபிரீல் அவர்களுடைய இந்த பிரார்த்தனைக்கு சொன்னார்கள். அல்லாஹ் ரமதான் மாதத்தில் எம்முடைய பாவங்களை மன்னிப்பானாக. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எம்மை நரகத்திலிருந்து விடுதலை செய்வானாக. அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், ரமதானில் அல்லாஹ் நரகத்திலிருந்து மனிதர்களை விடுதலை செய்கிறான். வதாலிக ஃபி குல்லி லைல, ரமதானுடைய ஒவ்வொரு இரவிலும் நரகத்திலிருந்து அல்லாஹ் நாடியவர்களை அல்லாஹ் விடுதலை செய்கிறான். கண்ணியத்துக்குரியவர்களே, இந்த இரவுகளை பயன்படுத்துங்கள். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எம்முடைய ஈமானை பலப்படுத்தட்டும். இந்த உரையின் மூலமாக எனக்கும் உங்களுக்கும் ஜசாக்கும் அல்லாஹு ஹைரன். ஒரு சிறிய அழைப்பை ஏற்று திடீரென்று ஏற்பாடு செய்யப்பட்ட இந்த நிகழ்விற்கு இவ்வளவு மக்கள் வருகை தந்ததற்கு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் உங்கள் எல்லோர்களுக்கும் இந்த முயற்சியை அல்லாஹ் முழுமையாக்கி இதை அங்கீகரிப்பானாக. ஜசாக்கும் அல்லாஹு ஹைரன். பாரக் அல்லாஹு ஃபீக்கும். அகூலு கௌலி ஹாதா அஸ்தக்ஃபிருல்லாஹ லி வலக்கும். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.
1: தினமும் உங்கள் முஸ்லிம் வானொலியில் இறை நினைவில் மன அமைதி விசேட தொடர் கேட்பீர்கள். முஸ்லிம் வானொலி
2: நீங்கள் தொடர்ந்து முஸ்லீம் வானொலியோடு இணைந்திருக்கின்றீர்கள். 24 மணி நேரமும் தூய இஸ்லாத்தை தூய வடிவில் அறிந்து கொண்டிருக்கின்றீர்கள். அந்த வகையில் நிகழ்ச்சியில் அடுத்ததாக இஸ்லாம் கூறும் குடும்பவியல் தொடர் கேட்க இருக்கின்றோம். இந்த தொடரில் மணவரை சட்டங்கள் என்ற தலைப்பிலான மார்க்க உரையினை வழங்குகின்றார் மௌலவி அஷேக் முஜாஹித் இப்னு ரஸின் அவர்கள்.
3: அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد أنبو الله سهور غلي بيان عربي ضمن على موبايل فون هلا بنتريه இஸ்லாம் கூறும் குடும்பவியல் என்கின்ற இந்த தொடரிலே நாம் இப்பொழுது மணவறை சட்டங்கள், இதுவரைக்கும் நம்ம வலீமாவுடைய சட்டங்களையும் அதுக்கு பின்னால் அலங்காரங்கள் தொடர்பான சட்டங்களையும் நம்ம பார்த்தோம். இப்பொழுது மணவறை சட்டங்கள் அப்படின்ற தலைப்பில் நம்ம பார்க்க இருக்கிறோம். இந்த மணவறை சட்டங்கள் சம்பந்தமாக பேசுகிற சந்தர்ப்பத்தில் வந்து இதில் மூன்று நிலையில் என்ன செய்யலாம், இந்த தலைப்பை நம்ம பேசலாம். ஒன்று மிகவும் விரிவாக பேசுகிறது, விரிவாக பேசுகிறது அதில் சலஃப்களுடைய சில பாரம்பரிய நூல்கள், இந்த முசன்னஃப் அப்துல் ரசாக் முசன்னஃப் இபின் அபி ஷேபால் வரக்கூடிய நிறைய ஆதார்கள், இது தொடர்பான விஷயங்கள் என்று, அதாவது மக்கள் எதெல்லாம் கேட்காமல் புரிந்து கொள்ள முடியுமோ அவைகளெல்லாம் கேட்டுக்கிறாங்க. அவைகளெல்லாம் கேட்டு அதுக்கு பதிலெல்லாம் என்ன செஞ்சுக்கிறாங்க, அந்த ஆரம்ப காலத்திலேயே அடைந்தும் இருக்கிறார்கள். அது மாதிரி விஷயங்கள் என்னை பொறுத்த வரைக்கும் அதே மாதிரி என்ன, எப்படி தனிப்பட்டதியாக கேட்டு பதில்களை அடைஞ்சு கொண்டாங்களோ அதே மாதிரி அடைந்து கொள்வது தான் நல்லது. கேட்காமைக்கிறது அதை விட மிகவும் நல்லது. பொதுவாக ஜென்ரலாக புரிஞ்சு கொள்ள முடிஞ்ச ஒரு விஷயம், சைத்தான் அந்த வஸ்வாசம் என்ன செய்வான், இதை கேளு அதை கேளு, அப்போ தான் கிளியர் ஆகும்ன்ற அடிப்படையில் கேட்க வைப்பான். அதில் நம்ம போனோம்ன்ட்டு சொன்னால் அது அப்படியே என்ன செய்யும், இழுபட்டு போய்கொண்டே இருக்கும். இந்த அளவுக்கு விரிவாக போகிறது, விரிவாக போய் நூல்களும் என்ன செஞ்சுக்கிறாங்க, எழுதி இருக்கிறாங்க. இமாம் சுயூத்திக்கு ஒரு நூல் நிஸ்பத்து செய்யப்படுகிறது, அந்த பேரை நான் சொல்லலை. அது இமாம் சுயூத்தியோட நூலா அப்படி என்று சொல்லியும் என்ன, அதாவது கருத்து முரண்பாடு இருக்குது. இது சம்பந்தமான விரிவான முறையில் பேசப்பட்ட ஒரு நூல். அதுபோல் ஆரம்பகால அறிஞர்களில் சிலர் எக்ஸ்ட்ரீம் லெவலுக்கு போய், எக்ஸ்ட்ரீம் லெவலுக்கு போய் இந்த உடலுறவு தன்மைகளை பற்றியெல்லாம் என்ன, அதாவது ஆய்வு செஞ்சு கம்பேர் பண்ணி ஹராமான வழிகள், ஹராமான அதாவது உறவுகள் எல்லாத்தையும் இதோட கம்பேர் பண்ணி இது எது இதில் என்ன ப்ளஸ் இருக்குது, இதில் என்ன மைனஸ் இருக்குது, ஏன் இதில் ப்ளஸ் வந்துச்சு ஹராமாக இருந்தும், இப்படியெல்லாம் என்ன செஞ்சுக்கிறாங்க, அந்த புத்தகங்கள் எழுதப்பட்டிருக்குது. அதே போல் வந்து அதாவது சுய இன்பம் காணுதல் அப்படின்ற தலைப்பில் இமாம் ஷவுகானி ஒரு புத்தகம் எழுதுறாரு, புலூகுல் முனாஃபி ஹுக்மில் இஸ்திமினா அப்படின்ட்டு, அப்படி ஒரு தனி ஒரு புத்தகமே என்ன செய்கிறாரு அவர் எழுதுகிறார். இந்த புத்தகத்தை வந்து தம்மாஜால பிரிண்ட் பண்ணுற டைமில் அவங்க பிரிண்ட் பண்ணணும்னு நினச்சாங்க. காரணம் அவர் ஒரு அறிஞருடைய நூல்ன்றதுனால அதில் அந்த சட்டங்கள் எழுதிக்கிறான்றதுக்கான பிரிண்ட் பண்ண நினச்சாங்க. ஆனால் அவர் அதில் வந்து லேசுப்படுத்தல் என்ற அமைப்பில் அது இருக்கிறதுனால தொஹ்ஃபத்து ஷாபிர் ரப்பானி ஃபிர்ரத்தி அலில் இமாம் ஷவுகானி அப்படின்னு இமாம் ஷவுகானிக்கு மறுப்பு என்ற ஒரு பகுதியை கீழே சேர்த்தே அந்த புத்தகத்தை என்ன செய்கிறாங்க, அவங்க பிரிண்ட் பண்ணுறாங்க. இது மாதிரியான இப்போ சொன்னது ஒரு உதாரணத்துக்கு, இருக்கிறதுல ஒரு மிதமான ஒரு நூலை தான் என்ன செஞ்சேன், உதாரணத்துக்கு சொன்னேன். மற்ற பேர்கள் எதுவும் சொல்லவும் இல்லை. என்னை பொறுத்த வரைக்கும் அவைகள்லாம் வந்து என்னது, துத்வா வரா துருவா, அதாவது அவைகள் சுருட்டப்பட வேண்டும். இமாம் தஹபி சொல்கிற மாதிரி அவைகள்லாம் மூடி அதாவது இந்த ஒதுக்கப்பட வேண்டியவைகள் அறிவிக்கப்படக்கூடாது அப்படி என்று சொல்லி இந்த இமாம் தபரியுடைய அறிவிப்புக்கு இமாம் ஜஹபி அவங்க சொல்லுவாங்க. இந்த அறிவிப்பெல்லாம் இப்படி தொகுத்ததுக்கு பதிலாக இதெல்லாம் என்ன செஞ்சிருக்கணும், வந்து எரிக்கக்கூடாது என்ற அமைப்பில் மாதிரியான செய்திகளாகத்தான் இதை நான் என்ன செய்கிறேன் கருதுறேன். காரணம் ஹைருல் ஹதி ஹதி முஹம்மதின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், வழிகளில் சிறந்த ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வழி. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு 11 மனைவியர்கள் இருந்திருக்காங்க. அந்த காலத்தில் உள்ள நபித்தோர்களை நிறைய பல திருமணங்களை முடிச்சுக்கிறாங்க. அப்படி இருக்கிற அந்த சந்தர்ப்பத்திலையும் இவ்வளோ தான் எங்களுக்கு செய்திகள் கிடச்சிக்குது அப்படின்னு சொன்னால் அவ்வளோதான், அது வந்து அது எங்களுக்கு அதில் தான் ஹயர் இருக்குது. மற்ற விஷயங்கள் வந்து உங்களுக்கும் வசுவாசாகிக்குன்னா வசுவாசாவே இருந்துட்டு என்ன செய்யுங்க மௌத்தா போங்க, அந்த லெவலில் நிற்கிறது தான் அதுக்கு பொருத்தமானது அப்படி என்ற அமைப்பில் இருக்கிற மாதிரி தான் விஷயங்கள். ரசூலாங்க எதை தெளிவுபடுத்திக்கிறாங்களோ அதை நம்ம மறைக்க வேண்டிய விஷயம் இல்லை, ஒளிவு மறைவு இல்லாமல் அதை சொல்லணும். மற்ற விஷயங்கள் இந்த அளவுக்கு விரிவாக போகிற தவிர்த்து கொள்ளணும். அதே மிதமான அளவில் ஒரு இடைநிலையான அளவுலையும் சிலர் பேசியிருக்கிறார்கள். அதாவது குர்ஆன் சொன்னால் வந்ததை விட இடைநிலையான அளவுலேயும் பேசிக்கிறாங்க, அது ஓரளவு கூட பரவாயில்லைன்னு நினைக்கலாம். ஆனால் நம்ம இதில் பேச போகிறது ஃபஸ்ட் லெவலில் மட்டும்தான். அதாவது குர்ஆன்லேயும் சொன்னாலே என்ன வருது, அதில் என்ன சொல்லப்பட்டிருக்குது, அந்த சட்டத்தை மட்டும் நம்ம சொல்கிறது. அப்போ எதெல்லாம் நமக்கு ஹலால், எதெல்லாம் ஃபித்ரத்துக்கு மாற்றமானது, இயற்கைக்கு மாற்றமானது என்றது அதை எப்பயுமே நம்ம புரிஞ்சுக்கிறோம். குர்ஆன் சொன்னால் உண்டு, நேரடியாக தடுக்கப்பட்டால் அது கூடாது. அதில் வந்து பொதுவான அனுமதி பொதுவான அனுமதி. இன்னொரு கட்டமைக்கு ஃபித்ரத்துக்கு மாற்றம், ஃபித்ர உதாரணமாக பாலியல் வயது திருமணம், சின்ன பிள்ளைகளை திருமணம் முடிக்கலாமா 9 வயசு 10 வயசுன்னு, உலக ரீதியாக சின்ன பிள்ளைன்று இருக்கக்கூடியவர்களை திருமணம் முடிக்கலாமா அப்படின்னு கேட்டால் நம்ம முடிக்கலாமான்டுவோம். இதுக்கு என்ன கேள்வி கேட்பாங்க தெரியுமா, அப்போ 3 வயசு பிள்ளையை திருமணம் முடிக்கலாம், அக்கதனிக்காக பண்ணலாம், குடும்ப வாழ்க்கையில் 3 வயசு பிள்ளை அப்படி, இது ஒரு அசிங்கமான ஒரு கேள்வி. காரணம் எங்களோட பேச்சு வந்து திருமணம் முடிக்கிற மாதிரி உள்ள பிள்ளைகளை பற்றி தான் பேச்சு. அந்த அதை வந்து வயசு பார்க்கணுமா, அதுக்கு ஒரு தேவை நிமித்தம் ஒரு சந்தர்ப்பங்கள் இருந்தால் தேவை நிமித்தம் இருந்தால் முடிக்கிறத பற்றி தான் பேச்சு. திடீர்னு இப்படி கேட்குறவங்க வந்து ஃபித்ரத்துக்கு மாற்றமான இடத்துக்கு என்ன செய்கிறாங்க போகிறாங்க. ஏன்னா அப்படி ஒரு இடத்த மனித குலமே சொல்லாது, அப்படி இருக்கக்கூடிய மனித குலத்துக்கு இந்த இஸ்லாத்தை வழங்கிய இறைவன் எப்படி சொல்லுவான், அப்படி சொல்ல இயலாது, அது ஃபித்ரத்துக்கு மாற்றமானது. எனவே ஃபித்ரத்துக்கு மாற்றமான இதுக்கு வந்து குர்ஆன் ஹதீஸில் ஆதாரம் தேடிக்கின்ற அவசியம் இல்லை. உனக்கு தெரியும் இது ஃபித்ரத்துக்கு மாற்றமான ஒரு அதாவது உணர்வு அப்படின்னா அது வந்து ஹராமிட்டு நீ என்ன செய்யணும் முடிவெடுத்துக் கொள்ள வேண்டும், ஸ்தஃப்தி கல்பக், உனது உள்ளத்துக்கு நீ ஃபத்துவா கேட்டுக்கொள் என்று சொல்லக்கூடிய மாதிரி என்ன செய்யணும் நம்ம அதை புரிந்து கொள்ள வேண்டும். இந்த அடிப்படையில் இதை நம்ம அணுகினோம்னா இதில் வந்து அதாவது இந்த சட்டங்களில் வந்து நம்ம சுருக்கமான சில விஷயங்களை பார்ப்போம். இப்போ முதலாவது விஷயம் மணமகளை வந்து மணவறையில் வைக்கிற சந்தர்ப்பத்தில் நம்ம எல்லா ஜோடனையை பற்றியும் பேசிட்டோம். அதில் மணவறையையும் ஜோடித்து வைப்பது, அழகுபடுத்தி வைப்பது இதெல்லாம் ஓகே. அந்நிய கலாச்சாரம் வராத அமைப்பில் அது இருந்து கொள்ளணும், அந்நிய கலாச்சாரங்கள் வராத அமைப்பில் அது இருந்து கொள்ளணும். இந்த பெட்டில் பூவெல்லாம் தூவி வச்சுருப்பாங்க விளங்கிட்டா, இதெல்லாம் பிழை இல்லை. இதெல்லாம் அதில் அந்த அலங்காரங்கள் எதெல்லாம் இருக்குதோ அதெல்லாம் அலங்கரித்து வைக்கிறது இதெல்லாம் பிழை இல்லை. அந்த அடிப்படையில் அந்த நம்ம அந்த மணவறையுடைய சட்டங்கள் அந்த அலங்கார சட்டத்துக்குள்ளே நம்ம பார்த்துக்கிட்டா போதுமானது. அதே நேரம் இந்த அதாவது மணவறைக்குள்ளே உள்ள பெண்ணிடத்தில் கொண்டு போய் அந்த கணவனோ வழியோ கொண்டு போய் என்ன செய்கிறது கையை பிடிச்சி விட்றது இதெல்லாம் வந்து செய்யணுமென்ற கடமையெல்லாம் ஒன்றும் இல்லை. ஒரு ஊர்வலமையில் செஞ்சால் பிழையும் இல்லை, செய்யாட்டி அந்த திருமணம் செல்லாதண்டோ அல்லது ஒரு சுண்ணத்தண்டு நம்பிக்கையில் செஞ்சால் அது பிதாத்தான ஒரு செயல்பாடு, மற்றபடி சாதாரணமாக அந்த மாதிரி நடந்து கொள்வதில் பிழை இல்லை. மணவறைக்குள்ளே சென்று விட்டாலே முதலாவது என்ன சொல்லுவாங்கன்னா இந்த செய்தியை சொல்லுவாங்க, இது வந்து பலகீனமான ஒரு செய்தி. அதாவது இப்னு அஜ்லான் வழியாக வரக்கூடியது, அவருடைய நம்பகத்தன் அதனுடைய மனன சக்தி விஷயத்தில் கருத்து முரண்பாடு இருக்கின்றதுனால இது பலகீனமான ஒரு செய்தி. சுனன் அபூ தாவூதில் 2160 இலக்கம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, இதா தசவ்வஜ அஹதுக்கும் இம்ராஅத்தன் இஷ்டரா காதிமன், உங்கள் ஒருவர் திருமணம் முடித்தால் அல்லது ஒரு வேலைக்காரரை வாங்கினால், ஒரு வேலை செய்யக்கூடிய அடிமையை வாங்கினால், ஃபல் யக்குல் அவர் சொல்லட்டும், அல்லாஹும்ம இன் யஸ்அலுக ஹைரஹா வ ஹைரமா ஜபல்தஹா அலை வ அவுதுபிக்க மின் ஷர்ரிஹா வ மின் ஷர்ரிமா ஜபல்தஹா அலை. அதாவது அந்த வல் எப்படி வருதுன்னா இதை பிடிச்சி இப்படி முடியை பிடிச்சி சும்மல் யஹுத் பி நாசியத்திஹா வல் யதுஉ பில் பரக்கத்து ஃபில் மர்அத்தி வல் ஹாதிம். அதாவது இந்த முடியை இப்படி இந்த பக்கத்தால் பிடிச்சி முடிய அந்த முன்னிட்டு ரோமங்களை பிடித்து கொண்டு இந்த துவாவை ஓதட்டான். என்ன அதாவது அல்லாஹு மின் யஸ்அலுக ஹைரஹா, யா அல்லாஹ் இவரது நலவை கேட்குறேன், வ ஹைரமா ஜபல்தஹா அலைஹி, இவளை எந்த நலவில் நீ படைத்திருக்கிறாயோ அந்த நலவை நான் கேட்குறேன், இவருடைய தீங்கை விட்டு பாதுகாவல் தேடுகிறேன், எந்த தீங்கின் மீது இவளை படைத்திருக்கிறோம் அந்த தீங்கை விட்டு என்ன செய்கிறேன் நான் பாதுகாவல் தேடுகிறேன் என்று ஒரு பெண்ணை திருமணம் முடித்தாலோ ஒரு அடிமையை வாங்கினாலோ ஒரு வாகனம் வாங்கினாலோ ஏதோ ஒன்று புதுசாக நமக்கு கிடைக்கக்கூடிய சந்தர்ப்பத்தில் அப்படி செய்யுங்க அப்படின்னு வருது. இந்த செய்தி வந்து பலகீனமானது தாயிஃபான ஒரு செய்தி. முன்னற்றி ரோமத்தை பிடித்து இந்த துவாவை ஓதுதல் அப்படின்றது பலகீனமான ஒரு செய்தி. ஆனால் பல அறிஞர்கள் இதை என்ன செஞ்சுக்கிறாங்க, நம்பகமான செய்தி என்றும் சொல்லியிருக்கிறார்கள். நம்ம பார்த்த அளவில் இந்த முஹம்மது இப்னு அஜ்லான் வரக்கூடிய இந்த செய்தி வந்து பலகீனமானது, தாயிஃபானது. இந்த அதாவது இது போன்ற சில செய்திகள் என்ன, அதாவது முஹம்மது இப்னு அஜ்லான் வழியாக நம்ம தொழுகை விஷயங்கள் அங்கெல்லாம் சிறப்பிரபரியமான செய்திகள் உண்டு, இவரை வச்சு தான் நம்ம பலகீனம் என்று சொல்லி சொல்லுவோம். அதனால் இந்த நடைமுறை தவறானது. அப்படியாக அந்த துவாவை நம்ம புரிஞ்சு கொள்ளணும்டா, மாறியும் புரிஞ்சு கொள்ளணும். என்ன, இதை மனைவி கணவனுக்கு என்ன செய்யலாம், செய்யலாம். இப்போ ரப்பனா ஹபலினா மின் அஸ்வாஜினா வதுர்ரியாத்தினான்றது கணவன் கேட்குற மாதிரி மனைவி என்ன செய்யலாம், கேட்கலாம் தானே. அதே மாதிரி இதே என்ன செய்யணும், அவன் முன்னேற்றி ரோமத்தை பிடிச்சி முடிஞ்சோன்னே இவங்களும் என்ன செய்யணும், முன்னேற்றி ரோமத்தை பிடிச்சி இவரும் என்ன செய்யணும், மனைவியும் துவா கேட்கலாம் அப்படி என்று சொல்லணும். இதை விளங்கி, இது சகியன்னு விளங்கினவங்க ரெண்டு பேருக்கும் இதை கேட்க என்ன அனுமதி உண்டு அப்படின்றதான் என்ன செய்யணும், புரிஞ்சு கொள்ளணும். ஏன்னால் ரெண்டு பேருக்கும் அதே பிரச்சனைக்கு, அப்போ ரெண்டு பேருமே அந்த துவாவை என்ன செய்யணும், ஓதணும். வந்திருக்கக்கூடிய எல்லா துவாக்களும் அப்படி தான் இருக்குது, உடலுறவு சட்டங்களை வரக்கூடிய துவாக்களாக்கி எதாக்கிலாம் ரெண்டு பேரும் ஓதுற மாதிரி தான் வந்திருக்கு. அப்போ இதை சகின்னு சொல்கிறவங்க ரெண்டு பேருமே ஓதுறதுக்கு என்ன செய்யணும், இதை சொல்லணும் அப்படின்றத நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். ஆனால் இந்த செய்தி முஹம்மது இப்னு அஜ்லான் வாராரு பலகீனமான செய்தி, முஹம்மது இப்னு அஜ்லான். அடுத்தது என்ன செய்வாங்கன்னு சொன்னால், அந்த அறையில் நுழைந்த பின்னால் இந்த செய்தி மோஜமுல் அவுசத்தில் வருது, இமாம் தபரானியுடைய மோஜமுல் அவுசத்தில் 4018 இலக்கத்தில் வரக்கூடிய செய்தி. இதுவும் பலகீனமானது. அலி இப்னுல் ஹுசைன் இப்னு வாகித் அவர் தன் தந்தை வழியாக என்ன செய்கிறார், இந்த செய்தியை அறிவிக்கிறார். அதே போல் அத்தா இப்னு சாஹிப் இதில் வராரு, இவர் வந்து இறுதி காலத்தில் குழப்ப நிலைக்கு என்ன செஞ்சார், ஆளாகினார். இந்த ரெண்டு பலகீனங்களும் இந்த செய்தியில் இருக்குது. அப்துல்லா இப்னு மசூதுரையெல்லாம் அறிவிக்கிறாங்க, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யுஅல்லிமுஹும் இதா தகலத்தில் மர்அத்து அலா ஜௌஜிஹா, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நபித்தோழர்களுக்கு கற்றுக் கொடுக்கக்கூடியவர்களாக இருந்தார்கள். ஒரு மனைவி கணவனிடத்திலே நுழைந்து விட்டால், ஐயகூமர் ரஜுல் ஃபதகூமு மின் ஹல்ஃபிஹி, ஒரு அந்த கணவர் எலும்பி நிற்கணும், அதுக்கு பின்னால் பெண் என்ன செய்யணும், எலும்பி நிற்கணும் தொழுகிறதுக்கு, சரியா. ஃபயுசல்லியானி ரக்காத்தை ரக்காத்தை, ரெண்டு பேரும் என்ன செய்யணும், இரண்டு ரக்காத்துக்கள் தொழ வேண்டும். அதாவது கணவன் கணவனுக்கு பின்னால் இருந்து மனைவி தொழுகிறது ஜமாத்து மாதிரி தொழ வேண்டும். வய கூல் அவங்க சொல்லணும், அல்லாஹும் பாரிக்லி ஃபி அஹ்லி வபாரிக்லி அஹ்லி ஃபிய, அல்லாஹும் ருசுக்னி மின்னி வரசுக்னி மின்ஹும், அல்லாஹும் ஜுமா பைனனா மா ஜம்மா தஃபி ஹைர் வ ஃபர்ரிக் பைனனா இதா ஃபர்ரக்த இலா ஹைர். நல்ல துவா, அந்த துவாவும் நல்லது, இந்த துவாவும் நல்லது தான். ஆனால் சுன்னால இல்லை. இந்த துவால் எப்படி வருதுன்னா, அல்லாஹும் பாரிக்லி ஃபி அஹ்லி, யா அல்லாஹ் என் குடும்பத்தில் நீ வரக்கத்து செய்வாயாக, பாரிக்லி அஹ்லி ஃபிய, அதாவது என் குடும்பத்துக்கு எண்ணில் பறக்க செய்வாயாக, அதாவது அவங்களுக்கு பறக்க செய்வனும் எனக்கு பறக்க செய்வாயாக. அல்லாஹும் ருசுக்னி மின்ஹும் வரசுக்னி மின்ஹும், யா அல்லாஹ் அல்லாஹும் ருசுக்ஹும் மின்னி, யா அல்லாஹ் அவர்களுக்கு எண்ணிலிருந்து என்ன செய்வார், ரிசுக்கு கொடுப்பாயாக. வரசுக்னி மின்ஹும், எண்ணிலிருந்து அவர்களுக்கு என்ன செய்வாயாக, அதாவது ரிசுக் கொடுப்பாயாக, அவர்களிலிருந்து எனக்கு ரிசுக்கு தருவாயாக. அல்லாஹும் ஜுமா பைனனா மா ஜம்மா தஃபி ஹைர், எங்களை நீ சேர்க்கிற காலமெல்லாம் நலவிலேயே என்ன செய், எங்களை சேரு. ஒஃபர்ரிக் பைனனா இதா ஃபர்ரக்த இலா ஹைர், எங்களை நீ பிரிச்சேன்னா நலவுக்காக பிரி, ஒரு நலவை நோக்கிய பிரிவாக அதை என்ன செய்யட்டும், அதாவது பிரிக்கிறதில் பிரித்தா அது நலவை நோக்கிய ஒரு பிரிவாக அது எரிக்கட்டும் அப்படி என்று சொல்லி இந்த செய்தி எனது வருது. இந்த ஹதீஸை பதிவு செஞ்சுட்டு இமாம் தபரானி லம் யர் விஹாத் அல் ஹதீஸ் அன் அதா இல்லா இல்லல் ஹுசைன் இபின் வாக்கித், அதா இபின் சாஹிப்ட் இருந்து இந்த செய்தியை ஹுசைன் இபின் வாக்கிதை தவிர வேறு யாரும் அறிவிக்கவில்லை. அதா இபின் சாஹிப் வந்து முஹ்தலித், இறுதி காலத்தில் குழப்பநிலைக்கு ஆளானவர். ஸோ இந்த அதாவது ரூ அரைக்குள்ள நுழைந்த பின்னால் ரெண்டக்கா தொழுகிற வளமை வேண்டும் சிலருக்கு இருக்குது, அறையில் போய் கணவன் மனைவியாக ரெண்டக்கா தொழுகிறது, அப்படி தொழுது கொண்டா பிழை அல்ல. ஒருவர் வந்து இது சுன்னத்து, இது வந்து ஆதாபுல்ல பினா, இந்த மாதிரியான உறவு சட்டங்களில் உண்டு அப்படின்னு புரிந்து கொள்ளாமல் சம ரெண்டரை காத்து என்ன செய்வோம், நம்ம தொழுது கொள்வோம், துவா செஞ்சு கொள்வோம் அப்படின்ற ஒரு வளமைக்கு இல்லாமல் அவங்க வந்து என்ன அதை ஒரு செஞ்சாங்கன்னா பரவாயில்ல, வளமைக்கு இல்லாமல் ஒரு முறை தான் கல்யாணம் முடிக்கிறது நான் சொன்னால் ஊர் வளமைக்கு, சரியா. ஊர் வளமையில் அப்படி இல்லாமல் அப்படி அவங்க வந்து என்ன அதாவது தொழுது கண்டாங்கன்னு சொன்னால் அது வந்து பிழை அல்ல, மார்க்க ரீதியாக பிழை அல்ல. அதே நேரம் இதை சுன்னத் இப்படியான ஒரு ஒழுக்கத்தை ரசூலாக கற்று தந்திக்கிறாங்க, இந்த துவாவை சொல்லி தந்திக்கிறாங்க அப்படின்னு இந்த ரெண்டு துவாவை பாடமாக்கி இந்த மாதிரி இதை சொல்லணும் அப்படின்னு விளங்குறது பிழை. மார்க்கத்தில் அப்படியான எந்த ஒரு ஒழுக்கங்களையும் நம்ம என்ன செய்யலை, இந்த மாதிரியான சப்ஜெக்டுகளை எந்த ஒரு ஒழுக்க வரையறைகளையும் நம்ம காணவில்லை. இதுவும் பலகீனமான செய்தி. நிறைய நலவுகள் செய்யலாம், நம்ம ஒரு ரெண்டு பக்கம் குர்ஆன் ஓதிக்கலாம்னு சொல்லலாம், அல்ல ரெண்டு ரக்கா தொழுதுகளான்னு சொல்லலாம், ஒரு தர்மம் செஞ்சுக்கலாம்னு சொல்லலாம், இந்த மாதிரி எதுவுமே என்ன செய்யலாம், நல்ல விஷயங்களாக இருந்தால் அதுக்கெல்லாம் செஞ்சுக்கலாம், மார்க்கத்தில் பிழை இல்லை. ஆனால் இந்த சுண்ணத்துக்களை சொல்லிக் கொடுப்பாங்க, ரெண்டக்கா தொழுங்கன்னு சொல்லுவாங்க, துவா கேளுங்கன்னு சொல்லுவாங்க, அவர் துவா கேட்க நீங்கள் ஆமின்னு சொல்லுங்கன்னு சொல்லுவாங்க, முடிய பிடிச்சி துவா கேளுங்கன்னு சொல்லுவாங்க. இந்த செய்திகள்லாம் பலகீனமானது. அடுத்தது என்ன அப்படின்னு சொன்னால், சஹிஹுல் புகாரியில் 5165 இலக்கத்தில் வருது. இந்த செய்தியை வந்து சொல்லிக் கொடுத்துல, மற்ற எல்லாமே சொல்லிக் கொடுத்தீங்க, லைஃபான ஹதீஸில் வர்றது. புகாரில் வரக்கூடிய செய்தி இப்னு அப்பாஸ் ரதியல்லாஹு அறிவிக்கிறாங்க, 5165 இலக்கம். قال النبي صلى الله عليه وسلم رسول صلى الله عليه وسلم அவர்கள் சொன்னார்கள், اما لو ان احدهم يقول حين ياتي اهله தன் குடும்பத்தினரிலே வருகின்ற பொழுது, அதாவது உறவில் ஈடுபடுகின்ற பொழுது, بسم الله அல்லாஹ்வின் பெயரை கொண்டு, اللهم جنبني الشيطان وجنب الشيطان ما رزقتنا, يا الله جنبني الشيطان என்னை விட்டு ஷைத்தானை தூரமாக்கு, ஒஜன்னிபி ஷைத்தான மாறசக்தனா எங்களுக்கு தரக்கூடியதை விட்டும் ஷைத்தானை என்ன செய் தூரமாக்கு, அதாவது குழந்தையை விட்டும் ஷைத்தானை தூரமாக்கு. அப்படி துவா கேட்டால் சும்மா குத்திர பைனஹுமா ஃபீதாலி, அந்த உறவின் மூலம் அவர்களுக்கிடையில் அல்லாஹு தாலா ஒரு தக்தீர் பண்ணியிருந்தா, ஒரு குழந்தையை தக்தீர் பண்ணியிருந்தாண்டா, அவ குதிய வலதுன் அல்லது அவர்களுக்கு என்ன ஒரு குழந்தை அதாவது எழுதப்பட்டிருந்தால், லம் யதுர்ரஹு ஷைத்தானுன் அபதன், ஷைத்தான் எப்பொழுதும் அவரை தீண்ட மாட்டார். இந்த தீண்டுதல் வந்து உடல் ரீதியான தீண்டுதலை தான் என்ன செய்யணும் என குறிக்கணும். மற்றபடியான தீண்டுதல் வந்து என்ன, ஷைத்தானுக்கு மனிதனுக்கு இருந்துகண்டே இருக்கும் வழிகெடுக்கிற மாதிரியான தீண்டுதல்கள். உடல் ரீதியான எந்த தீண்டுதலும் என்ன செய்யாது, அதாவது நடக்காது. வழிகெடுத்தல் என்ன செய்யும், எப்போ நடந்து கொண்டு இருக்கும், அது பாதிக்காதென்று கூட என்ன செய்யலாம் சொல்லலாம், வழிகெடுத்தல் என்ற முயற்சி என்ன செய்யும் நடந்து கொண்டு தான் இருக்கும். ஸோ இந்த செய்தி சஹிஹ் புகாரில் 5165 இலக்கத்தில் வரக்கூடிய செய்தி இந்த துவா. இந்த துவா வந்து உறவின் ஈடுபடுவதற்கு அந்த நேரத்தில் தான் சொல்லணும் அப்படின்ற அர்த்தம் அல்ல, நம்ம அந்த உறவில் ஈடுபடுவதற்கான ஆரம்ப நிலையிலிருந்தே இந்த துவாவை என்ன செய்யலாம் நம்ம சொல்லலாம். அல்லாஹும்ம ஜன்னிபி ஜன்னிபினி ஷைத்தான ஓ ஜன்னிபி ஷைத்தான மா ரஸக்தனா, இந்த துவாவை வந்து முதலாக ஜன்னிபினி ஷைத்தான் என்னை விட்டு ஷைத்தானை என்ன தூரமாக்கு, அதுக்கு பின்னால் ஓ ஜன்னிபி ஷைத்தான மா ரஸக்தனா, இதை ஆணும் சொல்லணும், ஒரு மனைவி என்ன ஒரு பெண்ணும் சொல்லணும், அவனுடைய அதாவது உறவுடைய ஆரம்ப நிலையிலிருந்தே இந்த துவாவை என்ன செய்யலாம் சொல்லலாம். ஒருத்தர் திருப்பி திருப்பி சொன்னால் கூட அதில் என்ன பிழை இல்லை. அப்போ இதுதான் அதாவது உறவின் பொழுது சொல்ல வேண்டிய துவா என்று சொல்லி ஹதீஸில் வந்திருக்கக்கூடிய சஹிஹான என்ன துவா. மற்றபடியான ஒழுக்கங்கள் எதையுமே என்ன செய்யலை காணலை. அந்த அதாவது பொதுவான வழிகாட்டல்கள் என்று சொல்லப்பட்டிருக்கு போகிற சந்தர்ப்பத்தில், இப்போ அதாவது அந்த மனைவியோட போகிற சந்தர்ப்பத்தில் போய் இருக்கிற சந்தர்ப்பத்தில் எப்படியான முறையில் நடந்து கொள்ளணும். சிலர் வந்து பொருளாதார மைண்ட் செட்டிலே இருப்பாங்க, ஃபஸ்ட் தடவை தான் இப்போ நம்ம பேத்து பேச போகிறோம்னு அங்கே உட்காந்துட்டு என்னது எல்லாம் சலாமெல்லாம் சொல்லி கொஞ்சம் நேரம் பேசிட்டு இப்போ எல்லாத்துக்கு முன்னால் முக்கியமான விஷயம் பேசிக்கலோன்னு என்ன எல்லோரும் ஃபீட் பண்ணிப்பான் பொருளாதாரத்தை பற்றி, என்ற செலவு வருமானங்கள் இப்படி தான். இந்த மாதிரி நபர்கள் வந்து என்னது பொருத்தமே இல்லாத ஒரு வார்த்தைகள் இதெல்லாம், என்ற செலவு வருமானங்கள்லாம் இப்படி தான், நம்ம கட்டுப்படியான மெத்தடில் வாழணும், ஃப்யூச்சரில் என்ன எப்படி போகணும், அப்படி ஒரு 10 வருஷம் 20 வருஷம் குழந்தை வளர்ந்தா அப்படின்னு. இது உண்மையை சொல்ல போனால் ஒரு பெண்ணுடைய இடத்துலேருந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு சென்ஸே இல்லாத ஒரு ஆளுண்டு ஃபீல் பண்ணுறதுக்குரிய மைண்ட் செட்டு தான் அது, பயோ மாற்றப்பட்டிருந்தாலே தவிர. ஏன்னா இப்போ பெண்களும் அந்த எஜுகேஷனுண்டு கொடுத்து தொழிலுண்டு கொடுத்து முன்னேற்றம்ண்டு கொடுத்து ரெண்டு பேரும் என்னது அதாவது ஹாஃப் ஆஃப் ஆஃப் போட்டு அந்த மாதிரி மைண்ட் செட்டுக்கு வந்துருக்கீங்க, அதனால் இந்த ஃபஸ்ட்டுக்கு நம்ம இதை பேசிக்கலோன்னு அவங்கள எஜுகேட்டட் அப்படின்ற ஒரு சிந்தனை அவங்களுக்கு வந்திருக்கும். அந்த மாதிரி நபர்களை தவிர இயற்கையாக ஒரு பெண் அந்த நேரத்தில் வந்து இவன் என்ன செய்கிறான் பொருளாதாரத்தை விட நீ ஃபஸ்ட்டுக்கே உன்னோட கண்ட்ரோலுக்குள்ளே எடுத்துக்கிறணும், அப்படியே சுற்றி கையில் எடுத்துக்கண்டா தான் முழு கண்ட்ரோல் உன கையில் வரும், இல்லை அவ்வளோதான் அப்படின்ற பண்ணியே அனுப்பினதுனால இவன் சிரிக்க வளமே நல்லா சிரிக்கிறவங்க கூட அந்த இடத்துல சிரிக்கிறதுக்கு என்ன செய்வான் யோசிப்பான், ஒரு அளவாக தான் நம்ம என்ன செய்யணும். இந்த மாதிரி நபர்களால் வந்து அந்த வாழ்க்கையில் சந்தோஷமான நேரங்களில் சந்தோஷமாக இருக்கிறதுக்கு எல்லாம் இருக்கும் ஏன்னா ஃப்யூச்சர் பிளானில். அப்போது இப்படி இல்லாமல் நல்ல முறையில் பேசணுமென்றது, அதாவது அவங்களோட இங்கிதமாக நடந்து கொள்ளணுமென்றது, அதாவது மிச்சமே சீரியஸான முறையில் விஷயங்களை பேசிக்கலாமல் சந்தோஷமாக இருக்கக்கூடிய அந்த நேரம் சந்தோஷத்தை மட்டும் என்ன முற்படுத்தி பேசக்கூடிய என்று பொது ஒழுக்கங்கள் என்று செஞ்சு சொல்லப்பட்டிருக்கு. இதெல்லாம் வந்து மோட்டிவேஷனல் ஸ்பீக்கர்ஸ் அவங்கள்ட்ட கொடுக்கப்பட வேண்டிய விஷயங்கள். நம்ம வந்து என்ன மார்க்க ரீதியாக இதில் என்ன இருக்குது, மற்ற விஷயங்கள் பொதுவான வழிகாட்டல்களை நம்ம கொஞ்சம் சொல்லலாம், யாராக இமாம்கள் சொல்லி தான் நம்ம சொல்லுவோம், அந்த மாதிரியான விஷயங்களை மட்டும் நம்ம என்ன செய்வோம் பார்த்துட்டு போவோம். இதுதான் நம்ம பார்க்க வேண்டிய முக்கியமான அம்சம். இது ஜென்ரலாக ஃபித்ரத்தில் எல்லாருக்கும் இருக்குது, இயற்கையாகவே வந்து எல்லாருக்கும் உள்ள ஒரு விஷயம் இப்படி தான் நம்ம பேசணும், இப்படி தான் பழகணும். ஆனால் இன்றைக்கு அந்த அறிவு கூட மங்கி போன ஒரு கட்டத்தில் இருக்குது. நிறைய பேர் வந்து அறிவு கூட மங்கி போன கட்டத்தில் இருக்குது. அல்லது இந்த இஷ்கண்டு சொல்லக்கூடிய காதல் நோயில் விழுந்திருந்தாங்கன்னா அவங்க ஏற்கனவே பேசி பேசி பேசி எல்லா ஹராமும் ஃபோனில் எல்லாம் நடந்து முடிஞ்சு அதுக்கு போகிற அங்கே போகிறதுனால அந்த ஒரு என்ன ஒரு ஆரம்ப உணர்வெல்லாம் வந்து இருந்தாலும் கூட அந்த ஒரு ஒழுக்கத்தோடு வாழ்ந்த ஒரு ஆளுக்கு இருக்கக்கூடிய அமைப்பிலான அந்த உணர்வு அங்கே என்ன செய்ய போகிறதில்லை, அவங்களுக்கு கிடைக்க போகிறது இல்லை. இது ஒரு அடுத்த அந்த நேரத்தில் உள்ள பயங்களை பற்றியெல்லாம் பேசுவாங்க. எனக்கு எனது உடல் ரீதியான பலகீனங்கள், அந்த பெண்ணுக்கு தனக்கும் இடையிலான பலகீனங்கள், இப்படி இதெல்லாம் வேறு தலைப்போடு சம்மந்தப்பட்ட விஷயங்கள். நம்மளோட வழிகாட்டில் மருத்துவ வழிகாட்டலோட சம்மந்தப்பட்ட நம்ம வந்து மார்க்க ரீதியான விஷயத்தில் என்னென்ன வந்திருக்கு அப்படின்னு பேசும். ஆனால் உலக ரீதியான வழிகாட்டல் யாராக இமாம்கள் எதுவும் பேசியிருந்தாங்கன்னா சில நல்ல குறிப்புகள் இருந்தால் நான் இறுதியில் சொல்கிறேன். அடுத்ததாக வந்து இந்த உடலுறவு சட்டங்கள் அப்படின்ற விஷயத்தில் எடுக்கிறதுல நம்ம எப்பயுமே இந்த ரெண்டு விஷயங்கள் தான், அதாவது ஹதீஸில் நம்ம வச்சுக்கிறோம். அந்த ரெண்டு சட்டமும் வந்து இந்த ரெண்டு வரையறைக்குள்ள ஒன்று ஃபித்ரத்துக்கு மாற்றமான இதாக இருக்கக்கூடாது. ஃபித்ரத்துக்கு மாற்றமான இதாக இருக்கக்கூடாதுன்னு சொன்னால் இந்த ஃபித்ரத்ன்றது வந்து நமக்கு காட்டப்படக்கூடிய இந்த சூழ்நிலைகள், காலங்கள், நம்ம வாழக்கூடிய இடம், இதெல்லாம் நமக்கு அதை தாக்கம் செலுத்தும் தானே. அப்போது அந்த சினிமாக்கள் இவைகள் மூலமெல்லாம் தாக்கம் இருக்கும். இதன் ஊடாக இயற்கையாக மனிதன் வந்து உடல் உறவு அப்படின்னு விளங்கக்கூடிய விஷயங்களில் நிறைய சேஞ்சஸ் நடந்துக்கு. எங்களுக்கே இதுதான் வாழ்க்கை, இதுதான் சரியானது, இப்படி தான் இருக்கணும் என்ற மாதிரியான சிந்தனை போக்குகள் என்ன செஞ்சுக்கு வந்திருக்கும். சிம்பிளாக சுருக்கமாக சொல்கிறதா இருந்தால் இரண்டு மனமும் ஒத்துக்கொண்டு நடக்கக்கூடிய உறவுகளை மட்டும்தான் இஸ்லாம் என்ன செய்யும், அங்கீகரிக்கும், ஃபித்ரத்துக்கு ஏற்ற வழிமுறையாக என்ன செய்யும், சொல்லும். மற்றபடி ரெண்டு பேருக்கு ஒரு ஒவ்வாமைகள் இருக்குமாக இருந்தால் அதை இஸ்லாம் ஒரு பொழுதும் என்ன செய்ய போகிறதில்லை, அங்கீகரிக்க போகிறது இல்லை. இது பேசிக்காக ஃபித்ரத்தை பற்றி விளங்கறேன்னா இதுதான் தலைப்பு. இதுக்குள்ளே நம்ம எதையும் விளங்கிக்கலாம். ஃபித்ரத் அப்படி என்றால் மனசு ஒத்துக்கொள்ளணும். ஃபித்ரத்ன்றது மனசு ஒத்துக்கொள்ளணும். அப்போ ஒரு நல்ல மனசு ஒத்துக்கொள்றதுக்கு அவன் சாலிகான பெண்ணாக இருக்கணும். ரெண்டு விஷயம் இருக்கணும். இதாக ஒரு சாலிகான பெண்ணாக இருக்கணும், மனசு ஒத்துக்கொள்ளணும். சாலிகான பெண்ணாக இல்லாமல் மனசு ஒத்துக்கணும்னா ஃபித்ரத்தில் என்ன செஞ்சிருக்கும், மாற்றம் இருக்கும். சாலிகான பெண்ணாக இருந்து பயோலாம் கிளியராக இருந்து அவங்க ஒத்துக்கொள்ளக்கூடிய ஒரு நிலைமையில் மைண்ட் செட்டில் இருந்தால் கணவனும் அதை ஒத்துக்கொள்ளக்கூடிய நிலைமையில் இருக்கிற சந்தர்ப்பத்தில் மார்க்கம் தடை செய்ததை தவிர மற்றெல்லாம் என்ன அனுமதி என்று புரிஞ்சுக்கலாம். ஃபித்ரத்து மாறிப்போய் இருக்கக்கூடியவர்கள் இருப்பாங்க, அது பல காரணங்களால் மாறிப்போயிருப்பாங்க. இப்படி மாறிப்போயிருக்கக்கூடியவர்களுடைய சிந்தனையில் இந்த ஹதீஸில் எடுத்தோம்னா அப்போ இது மட்டும் தான் கூடாது, மற்ற எல்லாமே என்ன செய்யும் கூடுமென்று எடுத்தால் ஃபித்ரத்தெல்லாம் எடுத்துக்கிட்டு போகும், ஃபித்ரத்தெல்லாம் தாண்டி போகக்கூடிய நிலைமையில் இருக்கும். அந்த லெவலுக்கு ஒரு ஆள் போகிறதாக இருந்தால் இதில் பல கேள்விகள் உண்டாகும். அது நம்ம பகிரங்கமான ஒரு பதிவில் அது சரி வராது. ஆனால் அந்த நிலைமைக்கு போகிறதாக இருந்தால் நம்ம என்ன நினச்சிக்கிறோம்னா நம்ம ஃபித்ரத்தில் ஏதோ மாற்றம் இருக்குது, நம்ம வந்து சினிமாக்களால் என்ன செஞ்சுக்கிறோம், மாறி இருக்கிறோம். இந்த படங்களை பார்த்து பார்த்து, சினிமா படங்களை பார்த்து பார்த்து எங்களோட சிந்தனை போக்குகள் என்ன செஞ்சு மாறி இருக்குது அப்படின்னு நம்ம என்ன செய்யணும், புரிந்து கொள்ள வேண்டும். அப்போ இந்த மாதிரியான சிந்தனைகள் இன்றைக்கு சாதாரணமாக கார்ட்டூன் இமேஜ்களில் கூட இந்த சிந்தனை மாற்றங்கள் ஏற்படுத்தக்கூடிய அமைப்பில் என்ன செஞ்சிருக்கு, சின்ன பிள்ளைகள் அப்படின்ட்டு என்ன செய்யுது வருது. அதாவது இந்த குடும்ப உறவு அப்படி என்று சொல்கிறதே, கணவன் மனைவி உறவு என்று சொல்கிறதே வந்து ஒரு ஆணாதிக்க சிந்தனை போக்கான உறவுகள் தான் என்னது, குடும்ப உறவு என்ற சிந்தனை போக்கெல்லாம் நிறைய பேருக்கு என்ன செய்யுது இருக்குது. அப்படியான ஒரு நிலையை ரசூலுல்லாஹோட வாழ்க்கையிலே சஹாபாக்களோட வாழ்க்கையில் நீங்கள் காணவே முடியாது. அந்த இடத்துல எல்லாம் வந்து ரெண்டு பேருக்குமான ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் அந்த இடத்துல இருக்கும். ரெண்டு பேரும் மனம் ஒத்த விஷயமாக இருக்கும். சாலிகான ஒரு சிந்தனை போக்குள்ளவங்களாக இருக்கணும். எதுலேயுமே மிதமிஞ்சி போகிறது கூடாது என்ற அடிப்படையில் இதுலேயும் நம்ம எல்லை கடந்து போகிறது ஃபித்ராக்கு என்ன செய்யும், மாற்றமாக அமையும், வெறுப்புகளை கொண்டு வரும், பிரிவுகளை என்ன செய்யும் கொண்டு வரும் இடத்துல சந்தேகம் இல்லை. அப்போ முதலாவது மார்க்கம் தடுத்ததான்னு பார்க்கணும். ரெண்டாவது ஃபித்ரத்துக்கு என்ன, அதான் மனம் ஒவ்வாத விஷயங்களா, இரண்டு மனம் ஒவ்வாத விஷயங்களான்னு பார்க்கணும். இந்த ரெண்டு சரியானுட்டால் மூணாவது மனம் ஒத்துக்கொள்வது ஒவ்வாமைன்றதுக்கு சாலிகான அவங்க உணர்வு அங்கே இருக்குதான்னு பார்க்கணும். இதெல்லாம் ஓகே ஆயிருந்தால் மார்க்கறது அது என்ன தடை இல்லை அப்படின்ட்டு நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். இதில் அதாவது சஹீல் புகாரியில் 4528 இலக்கத்தில் வரக்கூடிய செய்தி, அதாவது சூரத்துல் பக்ராவுடைய 223 வசனம், ஜாபிர் ரதியல்லாஹு அறிவிக்கிறாங்க, கானத்தில் யஹூது தகூல், யூதர்கள் சொல்லக்கூடியவர்களாக இருந்தாங்க மதீனாவில், இதா ஜமஅஹா மி வராஹா ஜா அல் வலது அஹ்வல், ஒரு பெண்ணை அதாவது அவள் வளமையாக உறவு கொள்ளக்கூடிய முறைக்கு மாற்றமான முறையில் உறவு கொண்டாள், அதாவது முகங்குப்புற இருக்கக்கூடிய நிலையிலே உறவு கொண்டால் அவன் அந்த குழந்தை வந்து என்ன, அதாவது அஹ்வல் ஒரு அதாவது இந்த குறையான ஒரு குழந்தையாக என்ன செய்யும் வரும், குறையான ஒரு குழந்தையாக வரும் அப்படி என்று சொல்லி அந்த அஹ்வலுக்கு என்ன மொழிபெயர் போட்டிக்கிறாங்க, 4528. அதாவது அந்த குறையான ஒரு குழந்தையாக அந்த குழந்தை என்ன செய்யும் வரும்படி யூதர்கள் சொல்லக்கூடியவங்களாக இருந்தார். ஒரு மனைவியோடு உறவு கொள்கிற முறையில் அந்த இடத்துல ஃபித்ரத்துக்கு எந்த மாற்றமும் இல்லை. ஆனால் ஒரு ஒரு அதாவது வளமையான உறவு கொள்கிற முறைக்கு மாற்றமாக உறவு கொள்கிற சந்தர்ப்பத்தில் வந்து அந்த குழந்தை வந்து குறையுடைய குழந்தையாக வரும் என்று சொன்ன உடனே அல்லாஹு தஆலா குர்ஆன் வசனம் இறக்குறான், நிசா உக்கும் ஹர்துன் லக்கும், பெண்கள் உங்களது விளை நிலங்கள், ஃபத்து ஹர்தக்கும் அன்னா ஷேத்தும், நீங்கள் உங்களது விளை நிலங்களை நீங்கள் விரும்பியவாறு செல்லுங்கள் அப்படின்ட்டு சூரா பக்ரா 823. இப்போ இதில் வந்து அல்லாஹு தஆலா பல சட்டங்களை மறைமுகமாக சொல்கிறான். இதிலிருந்து எவ்வளோ இதுகள் எடுக்கலாம். ஒன்று வந்து ஒரு பெண்ணுடைய உறவில் ஈடுபடுதல் அப்படி என்று சொல்கிறது உறவுக்கான வழி அல்லாஹு தஆலா எப்படி வச்சுக்கிறானோ அந்த வழியில் மட்டும்தான், மற்ற வழிகளில் உறவு கொள்ளக்கூடாது. காரணம் விவசாய நிலமென்று அல்லாஹு தஆலா சொல்கிறான். அப்போ விவசாயம் என்கின்ற சிந்தனை மாறுகன் அதான் நகவல் மாறுகன் உடையவராக அந்த மா கண்ணில் வந்து ஒரு அந்த ஒழுங்காக இருக்காத கருவிழி அந்த மாதிரி இல்லாத குழந்தையாக பிறக்கும்னு யூதர்கள் சொல்லி கொண்டிருந்தார்கள். அப்போ இதில் வந்து அதாவது விளைநிலம் அப்படி என்று சொல்கிற சந்தர்ப்பத்தில் குழந்தை பெறுவதற்கான இடத்துல தான் உறவு என்ன செய்யணும் அதாவது நடக்கணும்ன்றதை அல்லாஹ் ஒன்று சொல்லிக்காட்டும். இரண்டாவது வந்து அல்லாஹ் விளைநிலம் அப்படி என்று சொல்கிறது ஃபத்து ஹர்தக்கும் அன்னா சேத்தும், நீங்கள் விரும்பிவாறு செல்லுங்கள் என்பதில் இப்போ இன்றைக்கு வந்து அதாவது ஒரு ஆணுடைய இந்திரிய துளியை எடுத்து பெண்ணுடைய அதாவது கர்ப்பப்பையில் அந்த சினை முட்டையோடு ஜாயின் பண்ணுறதுக்குரிய அந்த அதாவது ஒரு மெக்கானிசமே இன்றைக்கு இருக்குது அதுக்கேற்ற மாதிரி செய்யக்கூடிய அமைப்பில். அப்போது இந்த மாதிரியான அதாவது கருக்கட்டக்கூடிய தன்மை இந்த ஸ்தின்சாகன்றது கிட்டத்தட்ட 7-8 வகை விளங்கிட்டா அந்த ஸ்தின்சாக என்று சொல்லக்கூடிய அந்த இது வந்து 7-8 வகை குளோனிங் அப்படின்னு சொல்கிறது 7-8 வகையில் என்ன செய்யுது அது இருக்குது. அப்போது இந்த மாதிரியான நடைமுறையை நாங்கள் இன்றைக்கு செய்கிறோம் என்று சொன்னால் அதுக்கு இந்த வசனம் ஒரு ஆதாரம். உங்களது விளை நிலங்கள் நம்ம உறவில் ஈடுபட்டு தான் அப்படி வரணுமன்றது இல்லை, இப்படி எடுத்தும் நம்ம என்ன செய்யலாம் வைக்கலாம். ஆனால் அதுக்குரிய முக்கியமான நிபந்தனையாக இஸ்லாமிய அறிஞர்கள் சொல்வது இந்த ப்ரோசஸ் நடப்பதை அவர் ஃபஸ்ட்டிலேருந்து கடைசி வரைக்கும் கண்ணால் என்ன செய்யணும் பார்க்கணும். தனது இந்திரிய துளி தான் என்ன செய்கிறது அங்கே பகுக்கப்படுகிறது, அதுதான் அங்கே என்ன அதாவது அந்த கருவில் அந்த அந்த கர்ப்பப்பையில் கொண்டு போய் சேர்க்கப்படுகிறது என்பதை முழுமையாக இவர் பார்க்கக்கூடிய அமைப்பில் என்ன செய்யணும் இருக்கணும். எடுத்த நிமிடத்தில் இருந்து அது கர்ப்பப்பையில் அந்த சினைமுட்டையோடு சேர்க்கப்படுகின்ற வரைக்கும் அந்த விஷயம் என்ன செய்யணும் இருக்கணும். அதுக்கப்புறம் தான் எடுத்து அதில் வைப்பாங்க ஓமில். அப்போ இது வந்து இது இது பார்க்க என்ன என்ன காரணம் ஏண்டா இது மாதிரி என்ன செய்யலாம் நடக்கலாம். இன்றைக்கு பேங்க்கில் எடுத்து வைக்கிறாங்க அதை வழங்கிட்டா அந்த சினை முட்டை எடுத்து பேங்க்கில் என்ன செய்கிறாங்க அதில் வைக்கிறாங்க. அப்போ அந்த அளவுக்கான ஒரு இந்த அதை ஒரு ஃப்ரீஸ் பண்ணி அதுக்குரிய பாதுகாப்போடு வைக்கிற ஒரு அளவுக்கான டெக்னாலஜியெலாம் என்ன செஞ்சுட்டு இன்றைக்கு வளர்ந்துருக்குது அப்படின்னா இந்த மாதிரியான கட்டத்தில் அது என்ன அடிப்படை நடக்குது நமது சினை முட்டையோடு தானா என்றது நட பார்வையில் இருக்கு. அப்போ இது ஒரு மேற்பார்வையில் நடக்கலை, இன்றைக்கு ஃப்யூச்சரில் நடக்கக்கூடிய ஆபத்தான விஷயங்கள் ஒன்று தான் இந்த அதாவது இந்த என்னது பால் இந்த தாய்ப்பால் சம்மந்தப்பட்ட இது, அடுத்தது வந்து இந்த வங்கிகள் அடுத்த பிளட் பேங்க் இதெல்லாம் வந்து ஃப்யூச்சரில் வந்து மனிதனுடைய அந்த கூரே

அப்படி என்று சொல்லி அந்த என்ன விபச்சாரம் அல்ல, அது விபச்சாரம் என்ற உறவு நடக்கணும், விபச்சாரம் அல்ல, ஆனால் முறைகேடான விபச்சாரத்தை விட படுமோசமான என்ன விளைவுகளை ஏற்படுத்தக்கூடிய மோசமான சப்ஜெக்டுகள் அங்கீகாரத்தோடு என்ன செய்யுது, அது ஒரு உதவி மாதிரி, அது ஹெல்ப் மாதிரியான ஒரு மைண்ட் செட்டுக்கு என்ன செய்கிறாங்க மாற்றிக்கிட்டு வரக்கூடிய காலம். அப்போ இதில் வந்து எங்களது மனைவியர்களுடைய விஷயத்தில் இப்படி நடந்து கொள்ளலாம் அப்படின்றத நம்ம தெரியுது. இதில் இன்னொரு கேள்வியும் இருக்குது, ஒருத்தருக்கு ரெண்டு மூணு மனைவி மாறிக்கிறான், ஒருவருக்கு கரு என்ன செய்யலை தரிக்கலை, ஒருவருக்கு கரு தரிக்கலை, இன்னொருவருக்கு கரு தரிக்கக்கூடிய நிலைமையிலே இருக்குது. இவர்களுடைய கருவை எடுத்து அடுத்த மனைவியருடைய என்ன, அதாவது வயிற்றில் அந்த இந்த கருக்கட்டை வைத்து அடுத்த மனைவியுடைய வயிற்றில் வைக்கிற சம்பந்தமாக என்ன, ஏன்னா ரெண்டு பேரும் எல்லாமே ஹலால், இந்த பிரச்சனைக்கு இதுவும் ஹராம் தான், இதுவும் என்ன ஹராம் தான். யாருக்குரியவங்களோ அவங்களுக்குரியதை மட்டும்தான் என்ன செய்யணும், இங்கே நடக்கணும். திடீர்னு என்ன காரணம்டா டைவோர்ஸ் நடந்தணும் எங்களை இடையில, இப்போ புள்ள யார்ட, சரியா கருப்பப்பை தான் இவங்கட, கரு முழுசும் யார், அதாவது இந்த கணவனுக்கு அந்த மனைவிக்கு உரியது, இடையில வந்து என்ன விவாகரத்து நடந்துட்டு யாருடைய பிரசவத்தில் தலாக்கித்தாலாம் கணக்கெடுக்கிறது. அது மட்டும் மாத்திரமல்ல, அந்த பெண் வந்து தாய்மை என்ற இடத்த யார் மூலம் அடைகிறா அப்படி என்ற விஷயங்கள்லாம் இருக்குது. இது எல்லாமே இதில் சிக்கலில் வந்து என்ன செய்ய முடியும். அதனால் நிசாவுக்கும் ஹர்சுன் லக்கும்ன்றது எந்த மனைவியரை இது குறிக்குதோ அந்த மனைவியரை மட்டும்தான் என்ன செய்யும், இது வரைய இருக்கும். இது போன்ற பல இதில் சப்ஜெக்டுகள் இருக்குது. அதே போல் சந்தோஷங்கள், மகிழ்ச்சியை பொறுத்த வரைக்கும் என்ன, நீங்கள் அதாவது குழந்தை பெறக்கூடிய வழியில் உறவு கொள்வீர்களாக இருந்தால் நீங்கள் விரும்பிவாறு என்ன செஞ்சுக்கலாம், உறவு கொண்டு கொள்ளலாம் என்றது அல்லாஹூத்தாலா என்னது ஒரு ஒரு ஒரு அழகான ஒரு உபமான வார்த்தையோடு அல்லாஹூத்தாலா சொல்லி என்ன செஞ்சிட்டான், அதில் முடிச்சுட்டா அதுலேயும் நம்ம என்ன செய்யலாம், எல்லா சட்டங்களையும் அதில் விளங்கி கொள்ளலாம் என்பதை நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். இது ஒரு அம்சம். அப்போ இது தெளிவு. இதில் நிறைய அதாவது இஸ்திம்பாத்தகள் எடுக்கலாம். நான் சுருக்கமாக அந்த உறவு முறையோடு சம்மந்தப்பட்ட சட்ட ரீதியான விஷயங்கள் அங்கே வரும், குழந்தை பிறப்பு அதெல்லாம் அது வரும். இதில் வந்து உறவு முறை சம்மந்தப்பட்ட விஷயத்தில் ஒரு பெண்ணுடன் உறவு கொள்கிற சந்தர்ப்பத்தில் எல்லா வகையிலும் என்ன செய்யலாம், அவர்கள் உறவு கொண்டு கொள்ளலாம். அதே நேரம் அந்த உறவு முறையில் இந்த சப்ஜெக்ட் என்ன, அதாவது எந்த வழியில் உறவு கொள்ள வேண்டும் என்று இறைவன் விதியாக வச்சுக்கிறானோ அந்த வழியில் மாத்திரம்தான் நிறைக்க வேண்டும் என்பதற்கு இந்த செய்தி ஒரு ஆதாரமாக என்ன செய்து இருக்குது. அடுத்தது என்னென்னா, சஹி முஸ்லீமில் அதே போல் இன்னொரு ஒரு செய்தி என்னென்னு சொன்னால், சூரா பக்ராவில் 222 அந்த அதாவது குழந்தை பெறுவதற்கான வழிமுறையில் மாத்திரம்தான் நம்ம உறவு கொள்ள வேண்டும், முறையான முறை மட்டும்தான் உறவு கொள்ள வேண்டும் என்று இந்த வசனத்தை ஒரு ஆதாரமாக சொல்லுவாங்க. ஒய்ஸ் அலூனக் அனில் மஹீத், மாதாவிடாயை பற்றி உம்மிடத்திலே கேட்கிறார்கள். குல் ஹுவ அதன், அது ஒரு அசௌகரியம். ஃபஅத்தஸிலு நிஸா ஃபில் மஹீத், அந்த மஹீதுடைய அதாவது ஹைதுடைய காலப்பகுதியில் நீங்கள் அவர்களை என்னது விலகி நடவுங்கள். வலா தக்ரபுஹுன்ன, எது விலகி நடவுங்கள் என்று அல்லாஹ்வு சொல்கிறான், உடல் உறவு மட்டும்தான் சொல்கிறான். வலா தக்ரபுஹுன்ன ஹத்தா யத்ஹுர்ன, அவர்கள் சுத்தமாகும் வரைக்கும் நீங்கள் என்ன அதாவது அவர்களை நெருங்க வேண்டாம். அதை நெருங்க வேண்டாம்ன்றது உறவைத்தான் சொல்கிறான்றதுக்கு என்ன ஆதாரம்னா, ஃபஇதா தத்ஹர்ன, அவர்கள் சுத்தமாகிவிட்டால், ஃபஅதூஹுன்ன, நீங்கள் உறவில் ஈடுபடுங்கள். அப்போ அதுக்கு முன்னால் ஒதுங்குங்க விளைவிக்குங்கன்னு சொன்னதெல்லாம் உறவை தான். ஃபஅதூஹுன்ன, அவர்கள் நீங்கள் உறவில் ஈடுபடுங்கள். மின் ஹைசு அமரக்குமுல்லா, அல்லாஹ் உங்களுக்கு ஏவிய விதத்தில், அல்லாஹ் தஆலா உங்களுக்கு ஏவிய விதத்தில். அப்போ உண்மையிலேயே அந்த மாதாவிடாய் அதாவது அல்லாத மாதாவிடைய நேரத்தில் வந்து வேறு வழியிலும் அவர்களிடத்தில் என்ன அதாவது உறவு கொள்வதற்கான வழி அல்லாஹ் தஆலா வச்சுருந்தாங்க. உறவு கொள்ளலாம், ஆனால் அதாவது செலுத்தக்கூடிய முறைகளில் வேறொரு வழியை வச்சிருந்தான்னு சொன்னால் அல்லாஹ்வுத்தால அதை என்ன செஞ்சிருப்பான், இங்கே சொல்லியிருப்பேன், வலா தக்ரபுஹுன், அவர்களை நெருங்க வேண்டாம்ன்றாங்களா, அவர்களை நெருங்க வேண்டாம். அதுக்கு பின்னால் ஃபஅதூஹுன்ன மின் ஹைது அமரக்குமுல்லாஹ், அல்லாஹ் உங்களுக்கு ஏவிய விதத்தில் நீங்கள் என்ன செய்யுங்க, நெருங்குங்க. இன்னல்லாஹ யுஹிப்புத் தௌவாபீன் வ யுஹிப்புல் முத்தத்தஹிரீன், தௌபா செய்கின்றவர்களை அல்லாஹ் விரும்புகிறான், சுத்தமானவர்களை அல்லாஹு தாலா விரும்புகிறான் அப்படின்னு வரக்கூடிய இந்த செய்தியை நம்ம என்ன பார்க்குறோம். அப்போ இதுவும் இந்த குர்ஆன் வசனமும் தெளிவாக வந்து உறவு முறை என்பது மனித விதிகளில் எப்படி இயற்கையாக பதிஞ்சிருக்குதோ அதைத்தான் என்னது அதாவது கூடும் என்பதை புரிந்து கொள்கிற மாதிரியான ஒரு அம்சத்தை நம்ம பார்க்குறோம். அதே போல் இதை இந்த மாதாவிட சம்மந்தப்பட்ட ஒரு சில செய்திகளை பாருங்கள். இந்த அதாவது இந்த இந்த சஹி முஸ்லீமில் வருது 302 இலக்கம். அன் அனஸ் அனஸ்னா அறிக்க, அன்னல் யஹூத கானு இதா ஹாதத்தில் மர்அ ஃபீஹிம் லம் யுஆக்கிலுஹா வலம் யுஜாமிஉஹுன்ன ஃபில் புயூத், பெண் மாதாவிடை அடைந்து விட்டால் யூதர்களோட ஒரு வளமை இருந்துச்சு, அவங்களோட சேர்ந்து தின்ன மாட்டான், சாப்பிட மாட்டான், வீட்டில் எந்த வேலைகள்லையும் கலந்து என்ன செய்ய மாட்டாங்க, அவர்களோடு ஈடுபட மாட்டார்கள். ஃபசால அஸ்ஹாபு நபியு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்நபியே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட வந்து சஹாபாக்கள் கேட்குறாங்க. அப்போ இந்த குர்ஆன் வசனம் இறங்குது, சூரத்துல் பக்ரா 222 என்ன மாதாவிடாயை பற்றி உம்மிடத்தில் கேட்கிற வசனம் இறங்குது கடைசி வரைக்கும். இப்போ ரசூலுல்லாஹ் இந்த வசனத்துக்கு தஃப்சீரா சொல்கிறாங்க, இஸ்னாவு குல்ல ஷெயின் இல்லை நிக்காக,
நிக்காக.

0: உறவுதான் என்றதை புரிஞ்சு கொள்ற முக்கியமான இடத்துல உண்டு. இஸ்னாவு குள்ள செய்யின் இல்லை நிக்காக, நீங்கள் எல்லாவற்றையும் செய்யுங்க, நிக்காக தவிரேண்டா, கல்யாணம் முடிக்க வேணான்னு அர்த்தம் இல்லை, இங்கே எல்லாவற்றையும் செய்யுங்கள் நிக்காகை தவிரேன்னு வருது. அப்போ இந்த இடத்துல அக்குது நிக்கா மாதாவிடாய் டைம்லேயும் அக்குது நிக்கா பண்ணலாம், அது பிழை இல்லை. அப்போ இந்த இடத்துல சொல்லப்படுறது என்னென்னா உடல் உறவு. அதை நான் கேட்கணும் சொன்னோம், நிக்காக என்பது உறவு தான், என்று திருமணம் என்பது உறவு தான். அதனால் இஸ்னாவு குள்ள செய்யின் இல்லைன்னு நிக்காக, நிக்காகை தவிர நீங்கள் எல்லாவற்றையும் செய்யுங்கள். அப்படின்னா அந்த பெண்களோடு நீங்கள் பேசலாம், பழகலாம், ஒன்றா தூங்கலாம், சமைக்கலாம், விளங்கிட்டா எல்லா உறவும் உங்கள்கிட்ட இருக்கலாம், உடல் உறவை தவிர அப்படின்னு. ஃபபலகதாலிக்கல் யஹூத், இந்த செய்தி வந்து யூதர்களுக்கு போய் சேருது. அப்போ அவன் ஃபக்காலு மா யூரீது ஹாதர் ரஜுலா யதா மின் அம்ரினா ஷையன் இல்லா ஹாலஃபனாஃபி, இந்த மனிதர் வந்து எந்த ஒரு சப்ஜெக்ட் வந்தாலும் எங்களுக்கு முரண்படத்தான் பார்க்குறாரு, எந்த ஒரு காரியம் வந்தால் எங்களுக்கு முரணாக செய்யணும்ட்டே என்ன செய்கிறாரு, இவர் செய்கிறாரு அப்படின்றான். ஃபஜா உசைதி பின் ஹுதைர் வ அப்பா திபின் பிஷர், உசைதி பின் ஹுதைர் சிறப்பான நபித்தோர், அப்பா திபின் பிஷர் சிறப்பான நபித்தோர், ரெண்டு பேரும் வந்து ஃபக்கால யார சூழலா அல்லாவின் தூதரே, இன்னல் யஹூத தகூலு கதா வக்கதா, யூதர்கள் வந்து நாங்கள் எல்லாத்துலேயும் முரம்படுறோன்னு சொல்கிறாங்க. அவங்களுக்கு ஒரு மகிழ்ச்சி, முரம்படுறதுல மகிழ்ச்சி, நமக்கு இன்றைக்கு உடன்படுறதுலான மகிழ்ச்சி, அடுத்த மதத்தினரோட உடன்பட்டு நாங்களும் அவங்களும் ஒன்று என்று சொல்கிறதுல மகிழ்ச்சி அடைஞ்சிட்டு போவோம். இஸ்லாம் தனிச்சு நிற்கிது அப்படின்னு சொன்னோடனே அவங்களுக்கு ஒரு மகிழ்ச்சி ஆகிட்டு, மகிழ்ச்சி ஆகின உடனே அவங்க வந்து சொல்கிறாங்க அஃபலா நுஜாமி ஆகுன, அப்போ உறவுலே நம்ம ஈடுபட்டுறவான்னு கேட்குறாங்க. அது மட்டும் தானே இப்போ யூதர்களோட ஒத்து போகிற மாதிரி இருக்குது, யூதர்களோட ஒத்து போகிற மாதிரி இப்போ அது மட்டும்தான், அதிலே நம்ம ஈடுபட்டுறவா அப்படின்னு கேட்குறாங்க. இதெல்லாம் மிக முக்கியமான இடம். அதாவது நம் எங்கட உணர்வு எப்படி இருக்கேன், சஹாபாக்கள் கேட்டது சட்டத்துக்கு, இதே விஷயம் நம்ம கேட்டோம்னா நகைச்சுவை கேட்போம், இந்த நகைச்சுவை உணர்வை கொண்டு போய் நம்ம என்ன செய்வோம், அதில் அப்ளை பண்ணுவோம். அப்போ சஹாபாக்களுடைய தோரணையே மாறும் எங்களுக்கு, அந்த இடத்துல சஹாபாக்கிட்ட தோரணையே மாறும். அப்போது இந்த இதுதான் முக்கியமான இடங்கள், நம்மளோட சிந்தனை போக்கு அங்கே அப்ளை பண்ணுற இடங்கள். உண்மையில் சஹாபாக்கள் கேட்குறது வந்து அவங்களோட முரண்படணும் என்பதற்காக இந்த மாதிரி நம்ம நடந்து கொள்ளவான்னு கேட்குறாங்க. ஃபத்தகையர வஜுஹு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முகம் மாறிச்சு, அப்படி கேட்ட உடனே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய முகம் மாறிவிட்டது. ஹத்தா தனன்னா அன் கது வஜத அலைஹிமா, நாங்களாம் நினச்சோம் கடுமையாக ரசூல்லாங்க அவர் மீது கோவப்பட்டுட்டாங்க அப்படின்னு நினச்சோம். ஃபஹரஜா அவங்க போயிட்டாங்க, இங்கே ரசூலா பதில் சொல்லலாம் போயிட்டான். ஃபஸ்தக்பலஹுமா ஹதியத்துன் மின் லபனின் இல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃப அர்சல ஃபி ஆதாரிஹிமா ஃபஸக்காஹுமா ஃபஅரஃபா அன் லம் யஜித் அலைஹிமா, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு ஒரு அவரா அன்பளிப்பு வருது, பால் அன்பளிப்புண்டு வருது. அப்போ ரசூலா அவங்கள கூப்பிட்டு அனுப்புகிறாங்க, ரெண்டு பேரும் கூப்பிட்டு அனுப்பி அவங்களுக்கு என்ன செய்கிறாங்க, குடிக்க கொடுக்குறாங்க, அதை பாலை குடிக்குமாறு கொடுக்குறாங்க. அப்போ அவங்க ரெண்டு பேரும் அறிஞ்சு கொண்டாங்க ரசூலாம் கோவப்படலை, ரசூலாங்க பேர் ஒன்றும் சொல்லலை, ரசூலாம் கோவப்படலைன்னு அறிஞ்சுக்கிறாங்க. ஆனால் ரசூலாம் அந்த கேள்வியெல்லாம் முகம் மாறிட்டு, ஏன்னா அல்லாவுடைய சட்டம், அந்த சட்டம் அப்படியே இருக்கணும், மாற்றம் என்றதுக்காக வேண்டி சொல்லி அவன் இஸ்லாத்துக்கு வந்து நம்ம யூத மதத்துக்கு போய்த்துறல, விளங்கிட்டா, மாற்றம் என்று செய்கிறதுக்காக வேண்டி அவன் இஸ்லாத்துக்கு வந்துடனே நம்ம போய் யூத மதத்தில் சேர்ந்துடுற, எப்படியும் மாற்றம் செய்யணும்னு அப்படி லெவலுக்கு போகக்கூடாது. அது அது அந்த அது ஃபிக்கு உண்டு, அதில் எங்களுக்கு என்ன செய்து இதில் கிடைக்கிது, ரைட். அப்போ இதிலையும் நம்ம அதை புரிஞ்சுக்கொள்கிறோம், அதாவது உறவு என்றது இந்த முறையில் மட்டும்தான் ஆகிக்கணும், மாற்று முறை ஒன்று இஸ்லாம் என்ன செய்யலாம் அந்த இடத்துல அனுமதிக்கவில்லை அப்படின்ட்டு. சஹீஹ் புகாரில் 314வது இலக்கத்தில் வரக்கூடிய செய்தி, ஆயிஷா ரழியல்லாஹு அன்ஹா அறிவிக்கிறாங்க, அன்னம் ரஅத்தன் ஸஅலத்தின் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குஸ்லிஹா மினல் மஹீத், ஹைத் டைமில் எப்படி குளிக்கிறது, ஹைதில் சுத்தமாக இருந்து எப்படி குளிக்கிறேன்னு கேட்டாங்க. ஃப அமரஹா கைஃப தக்தசில், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க எப்படி வந்து என்ன அதாவது இந்த குளிக்கணும்ன்றதை சொல்லி கொடுக்குறாங்க, சரியா ஒரு அவர் என்னது கஸ்தூரி உள்ள துண்டு எடுத்து நீங்கள் என்ன செய்யுங்க தொடச்சிக்கோங்க பின்னர் குளிங்கன்னு சொல்லி கொடுக்குறாங்க ரசூலாங்க. காலத் கைஃபாத்த தஹர், அவங்களுக்கு அது கிளியர் இல்லை, மறுபடி கேட்குறாங்க எப்படி முழுசாக சுத்தமாகறது, கால தத்தஹரி பிக, நான் இப்போ சொன்ன மாதிரி நீங்கள் என்ன செய்யுங்க சுத்தப்படுத்திக்கங்கன்றாங்க ரசூலாங்க. காலத் கைஃப் எப்படின்னு கேட்குறாங்க, கால சுபஹானல்லாஹ் ரசூலாங்க நல்லா தூய்மையானவன் தத்தஹரி இப்படி தான் நீங்கள் சொத்து. அதுக்கு மேலே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு அதை விளங்கப்படுத்துறதுக்கான அவங்களோட வெக்கம் அவங்களோட உடலை. அப்போ சொல்கிறாங்க ஃபஜ்ஜித்த தப்துஹா இல்லையே, பள்ளிக்குள்ளே வந்து ஆயிஷாரெலாம் அவங்க பிடிச்சி இழுத்து எடுக்கிறாங்க, அறைக்குள்ளே இழுத்து எடுக்கிறாங்க, விளக்கிட்டா அறை அங்கே தான் எரிக்கும், இழுத்து எடுத்து சொல்கிறாங்க ஃபகுல் தூ தத்தபாயி பிஹா அசரத்தம், அதை எடுத்து ரத்தம் எங்கெல்லாம் பற்றிக்கிறோம் முதலாவது அதை என்ன செய்யுங்க நீங்கள் தொடச்சிக்கோங்கன்னு விளக்கமாக ஆயிஷாரெலாம் எப்படி குளிக்கிறன்ன முறையை சொல்லி கொடுக்குறாங்க. இப்போ இதுலேருந்து நம்ம ஒரு படிப்பினை பெற்றுக்கொள்ளணும், இந்த சப்ஜெக்டில் பொறுத்தவரை ரசூலாங்க எவ்வளோ விளங்கப்படுத்துகிற நினச்சாங்களோ அவ்வளோதான் நம்ம நிற்கணும், அதுக்கு மேலே போகக்கூடாதுக்கு இந்த செய்தி என்ன ஒரு ஆதாரம் இல்லைன்னா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அது தனிப்பட்ட ரீதியாக சொல்லிக் கொடுக்கணும். எப்படி ஆயிஷாரெலாம் அந்த பெண்மணிக்கு என்ன தனிப்பட்ட ரீதியாக ஒரு விளக்கத்தை சொல்லி கொடுத்தாங்களோ அந்த லெவலில் சொல்லி கொடுக்கணும். அப்போ ஆயிஷாரெலாம் இழுத்தத்தை ரசூலாம் கண்டிக்கல, ஆயிஷாரோட விளக்கத்தை ரசூலாம் கண்டிக்கல. ஆனால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட ஆயிஷா வாழ்ந்ததுனால அந்த விளக்கம் அவங்களுக்கு என்ன செய்யுது கிடைக்குது. அப்போ இதில் ரசூலாங்க அவங்க திருப்பி திருப்பி கேட்க சுபஹானல்லாஹ் தத்தஹரின்றாங்க, அல்லாஹ் தூய்மையானவன் நீங்கள் சுத்தப்படுத்திக்கங்க அப்படின்னு மட்டும்தான் என்ன செய்யறாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அந்த முறையை சொல்கிறேன். அவங்க அதை எப்படி அதை செய்கிறது சுத்தப்படுத்துங்க நீங்கள் சொன்னது ஓகே, அது எந்த மெத்தடில் சுத்தப்படுத்துறதுன்னு திருப்பி என்ன செய்கிறாங்க கேட்குறாங்க. ரசூலாங்களுக்கு அதை விளங்கப்படுத்துறதுக்கான அந்த அவங்களோட வெட்கம் என்ன செய்யலை, அதை விடவில்லை. அதை ஆயிஷா அவர்கள் என்ன செஞ்சாங்க விளங்கப்படுத்தினார்கள் அப்படின்றத நம்ம பார்க்குறோம். இது வந்து நான் இதை எடுத்ததுக்கான இந்த ஹதீஸ் அந்த சட்டத்தை குறிக்கலை, என்றாலும் விளங்கப்படுத்தல் எந்த அளவில் இருக்கணும் என்பதற்காக இந்த செய்தி. அடுத்தது என்ன அப்படின்னு சொன்னால், அதாவது அப்போ இது கூடாது அப்படின்ட்டு அதாவது எங்களுக்கு தெளிவாக தெரியும். அப்போ மாதாவிடா நேரத்திலும் உறவு கொள்ளக்கூடாது, முறைகேடான வழியிலும் என்ன செய்யக்கூடாது உறவு கொள்ளக்கூடாது அப்படின்னு, அதாவது முறைகேடான பாதையிலும் உறவு கொள்ளக்கூடாது என்று சொல்கிறது இந்த ரெண்டு செய்தியிலும் என்ன செய்து அதாவது எங்களுக்கு தெரியுது.
1: நேர்கள் முஸ்லீம் வானொலியோடு இணைந்திருக்கின்றீர்கள், தொடர்ந்தும் இஸ்லாமிய ஒலிபரப்பை கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள். இந்த வேளையில் நேரத்தை சரிபார்த்து கொள்ளலாம். இலங்கை இந்திய நேரம் சரியாக காலை 8:01.
2: இந்த நேர அறிக்கையை உங்களுக்கு வழங்கியது மாஸ்டர் மிஷன் ஈவன்ட்ஸ் பிரைவேட் லிமிடெட்.

0: உங்கள் முஸ்லிம் வானொலி நீங்கள் தொடர்ந்து முஸ்லிம் வானொலியோடு இணைந்திருக்கின்றீர்கள். மீண்டும் நாங்கள் மார்க்க சொற்பொழிவோடு இணைந்து கொள்வோம்.
1: அந்த சொல்லக்கூடிய அந்த உறவு முறையை பத்தி தெளிவா வரக்குள்ள சுஹ்ரி சொல்றாரு அப்படின்னா, இன்ஷா முஜப்பியத்தின் இன்ஷா கைர முஜப்பியத்தின், நீங்க எந்த ஒரு நிலையிலும் அவங்களோட என்ன செய்யலாம், உறவு கொள்ளலாம். ஹைர் அன்னதாலிக்க ஃபீஸ் இமாமின் வாஹித், ஆனால் அது அல்லாஹ் அனுமதிக்கப்பட்ட அந்த பாதையிலாகவே என்ன செய்யணும், இருக்க வேண்டும் அப்படின்னு இமாம் ஜுஹுரி சொன்னதாக என்ன செய்யுது விளக்கம் வருது. ஏன்னா இந்த சப்ஜெக்டில் வந்து கூடாதுன்னு மட்டும் சொல்லிட்டு போகலை அப்படின்னு சொன்னால், இது வந்து பலத்த கருத்து முரண்பாடு கலந்த காலத்தில் இந்த தலைப்பில் மனைவியோடு வந்து என்ன அதாவது உறவு கொள்கிற அந்த வழிமுறை சம்பந்தம், மாதாவிட இல்லை மற்ற பகுதி சம்பந்தமாக பெரிய கருத்து. இமாம் மாலிக், இமாம் அது சஹாபி இப்னு உமர் ரதியல்லாஹு அன்ஹுமுக்கெல்லாம் நிஸ்பத்து பண்ணப்பட்டிருக்க சில கூற்றுக்கள் அனுமதி அப்படின்னு விளங்கிட்டா. அதே போல் இமாம் இப்னு ஹஜர் அஸ்கலானி சம்பந்தமாக வரக்கூடிய எல்லா ஹதீஸுகளுமே என்ன பலகீனமானது அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த இதில், அப்போ அந்த கருத்து முரண்பாடு வந்து ஒரு பெரும் செல்வாக்கு செலுத்தின ஆதார்களெல்லாம் என்ன செய்து இருக்குது. அப்போ நம்ம தெளிவாக இருந்து கொள்றதுக்கு என்ன இந்த செய்திகள் போதுமானது அப்படின்றத நான் இந்த இந்த விஷயங்களை மிச்சம் அழுத்தமாக என்ன செஞ்சேன், நான் உங்களுக்கு பதிவு செஞ்சேன். ரைட். அடுத்ததாக வந்து இதுதான் அந்த உடலுறவு சட்டங்கள் என்ற பகுதியில் நம்ம பார்க்க வேண்டிய ரெண்டே ரெண்டு விஷயங்கள். இந்த ரெண்டும் தான் தடை செய்யப்பட்டது. மற்ற எல்லாமே ஃபித்ரத்துக்கு மாற்றமாக இல்லாத வரைக்கும், ஃபித்ரத்துக்கு மாற்றம் என்றதுக்கு நான் வரை வரைவிறக்கணும்னு சொல்லிட்டேன். ரெண்டு பேருடைய மனமும் சாலிஹானவர்களாக இருந்து ரெண்டு பேருடைய மனமும் ஒத்துக்கொள்ளக்கூடிய அம்சமாக இருந்தால் அது என்ன கூடும் அப்படி என்ற அம்சத்தை நம்ம சொல்லிட்டோம். அதுக்கு அது எல்லையை தாண்டி போகிறதுன்றது நம்ம வந்து ஏதோ ஒன்றால் பாதிக்கப்பட்டிருக்கிறோம்ன்றதுக்கான ஒரு அடையாளம். அடுத்தது என்னன்னு சொன்னால், அதாவது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் இந்த அதை ஜுனுபாலிகள் வந்து குளித்தல் இருக்கு, இப்போ அவங்க ரெண்டு பேரும் ஜுனுபாலி உறவில் ஈடுபட்டு விட்டால்னா ஜுனுபாலி ஆகிடுவாங்க. அவங்க குளித்தல் அப்படி என்றது வந்து சிலருக்கு வந்து அதை தண்ணி அசுத்தமாக இல்லையான ஒரு பிரச்சனை இருக்குது குளிக்கிற சந்தர்ப்பத்தில். சரியா, இன்னும் சில விஷயங்களுக்கு நான் அடுத்தது சொல்கிறேன். அதாவது இப்போ நம்ம குளிக்கிற தண்ணி அதில் என்ன செய்யும், விழும். நம்ம அள்ளி குளித்தோம்டா குளிக்கிற தண்ணி என்ன செய்யும், அதில் விழும். இது வந்து இப்போ பக்கத்தில் ஒரு ஜுனுபாலி இருந்தால் அவரும் குளிக்கிறான்டா அசுத்தம், சில அசுத்தமாக சுத்தமாகிற சிந்தனையால் அது அசுத்தமாகிற சிந்தனை வரும். அப்போ அதில் குளிக்கலாமா அப்படின்னு கேட்டால் ஆயிஷாலாம் சொல்கிறாங்க, குன்து அஹ்தஸிலு அனா வ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபீ மின் இனாஇன் பைனி வ பைனஹு வாஹித், அதாவது வாஹிதின், ஒரு பாத்திரத்தை நானும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குளிப்போம், ஒரே பாத்திரத்தில் நானும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குளிப்போம். ஃப யுபாதிருனி, எனக்கு முந்தி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பாத்திரத்தை எடுப்பாங்க. சில டைமில் நான் அவங்களுக்கு முந்தி என்ன செய்வேன் எடுப்பேன், எனக்கு தாங்க எனக்கு தாங்கன்னு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நாங்களும் போட்டி போட்டுக்கொண்ட அடிப்படையில் நம்ம என்ன செய்திருக்கிறோம், அதில் அள்ளி குளித்திருக்கிறோம். நாங்கள் ரெண்டு பேரும் ஜுனுபாலியான நிலைமையில் ஆயிஷாரெலாம் என்ன செய்கிறாங்க சொல்கிறாங்க. எனவே ரெண்டு பேரும் ஒன்றாக குளிப்பதிலையும் தடை இல்லைன்னு இந்த சஹி முஸ்லிமுடைய இந்த ஹதீஸ் சொல்லுது. இதில் முக்கியமான சப்ஜெக்ட் என்னென்னு சொன்னால், ஒரு மனைவி கணவனும் வந்து உடலை பார்த்து கொள்ளக்கூடாது அப்படின்ற ஒரு சட்டமெல்லாம் சொல்லி வச்சுக்கிறான் வணங்கிட்டா, அது ஒரு பிழையாட வரும் சார். உடலை அது நிர்வாணமாக ரெண்டு பேரும் ஒருவர் என்ன செய்யக்கூடாது, பார்க்கக்கூடாது, இவன்ட கண் குருடாயிருமென்று சொல்லியும் நினைட்டா அவனுக்கு புத்தி பேதளிச்சிரும், இந்த மாதிரியான சில ஹதீஸ்லாம் சொல்லி, இது கழுதை மாதிரி என்ன அதாவது உறவுண்டு சில லைஃபான ஹதீஸ்லாம் சொல்லி இருக்கு. அப்படி எதுவுமே என்ன செய்யலை, செய்திகளில் வரவில்லை, அதில் எந்த தடையும் மார்க்க ரீதியாக வரவில்லை. அப்போ இந்த செய்தி ஒரு ஆதாரமாக அதுக்கு சொல்லுவாங்க. ஏன்னா குளிக்கிற சந்தர்ப்பத்தில் ஆடையில் வந்து ஒரு குறைவு என்ன செய்யும், இருக்கத்தான் செய்யும். முழு ஆடையோடு யாரும் என்ன செய்யறதில்ல, குளிக்கிறது இல்லை. அப்படி இருந்தும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களும் ஆயிஷா அவங்களும் குளிக்கிறாங்க அப்படின்னு சொன்னால் இதில் வந்து மார்க்க ரீதியாக தடை உண்டு இல்லை அப்படி என்பதற்கு இந்த செய்தியை தான் ஆதாரமாக என்ன செய்வார்கள் சொல்வார்கள். அது அசிலேயே தடை இல்லைன்னு விளங்கிக் கொள்ளலாம், அசிலேயே தடை இல்லைன்னு விளங்கிக் கொள்ளலாம். ஆனால் இந்த செய்தி ஒரு மேலதி ஆதாரமாக என்ன செய்வாங்க சொல்வார்கள். அடுத்ததாக என்னென்னா, அதாவது அசில் தொடர்பான இப்போ இந்த உறவு என்ற அம்சத்தில் வந்து இதை முடிச்சுட்டு அந்த அசிலுடைய பகுதிக்கு வருவோம். அதாவது இரண்டு முறை ஒருவர் மனைவியோடு என்ன செய்கிறாரு, உறவு கொள்ள போகிறார், ஒரு உறவு கொண்ட பின்னால் இரண்டு முறை உறவு கொள்ள போகிறார், அல்லது இன்னொரு மனைவி இருக்கிறார் ஒரே இரவில் வந்து அந்த மாதிரியான ஒரு சந்தர்ப்பத்தில் உறவு கொள்வதற்கான ஒரு சிந்தனை அவருக்கு வந்து என்று சொன்னால், சஹி முஸ்லீமில் 308வது ஹதீஸில் வந்து அபூ சயீத் அல் குதுரி ரதியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறாங்க, கால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரசூல் ஸல்லல்லாஹு சொன்னார்கள், இதா அதா அஹதுக்கும் அஹ்லஹு சும்மா அராத அய்யூத ஃபல்யதவல்லா, உங்களில் ஒருவர் மனைவியோடு உறவு கொண்டு விட்டு மீண்டும் உறவு கொள்ள நினைத்தால் அவர் உதவு எடுத்துக் கொள்ளட்டும். அவர் உது எடுத்து கொள்ளட்டும் அப்படின்னு வருது. சஹிகல் புகாரியில் 288 இலக்கத்தில் வருது. அந்த ஆயிஷா ரதியல்லாஹு அன்ஹா அறிவிக்கிறாங்க, காலத் காண நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதா அராத ஐயனாம ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தூங்க நினைச்சாங்க என்று சொன்னால், வஹுவ ஜுனுபுன் அவர் ஜுனுபாலியான நிலையில் தூங்க நினைத்தார்கள் என்று சொன்னால், ஹசல ஃபர்ஜஹு வதவத்து அலிஸ்ஸலா தனது அதாவது உறுப்பை கழுவிக்கொண்டு தொழுகைக்கு உதுவெடுப்பதைப் போல உதுவெடுத்துக் கொள்வார்கள் அப்படின்னு வருது. அப்போ இது வந்து வாஜிபான்னு கேட்டால் வாஜிப் இல்லை, ஒரு சுண்ணத்தாகத்தான் நம்ம இதை என்ன செய்யலாம் கருதலாம், கடமை இல்லை. இரண்டு உறவு கடையில் அதாவது என்னது உதுவெடுப்பதோ அல்லது இரண்டு உறவு கடையில் அந்த தூங்குவதற்கு முன்னால் ஒரு உறவுக்கு பின்னால் தூங்க பின்னால் தூங்கு அதாவது உறவுக்கு பின்னால் தூங்குவதற்கு உதுவெடுப்பதோ வாஜிப் அல்ல, சுன்னத். ஏண்டா சஹிபுன் ஹிப்பான்ல 1216 இலக்கத்தில் வருது, உமர் ரதியுல்லாஹு அன்ஹு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கிட்ட கேட்டதா, அயனாமு வஹுவ ஜுனுபுன் ஒருவர் ஜுனுபாலியாக தூங்கலாமான்ட்ட, ஃபகால நஅம் வயதவல்லா இன்ஷா அல்லாஹ், அல்லாஹ் நாடினா அவர் உது எடுத்துட்டு என்ன செய்யலாம் அவர் தூங்கலாம். அப்போ கடமையாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்யலை, அதை சொல்லவில்லை. அடுத்தது இரண்டு உறவு கடையில் குளிக்கணும் அப்படி என்று சொல்லியும் சில செய்திகள் இருக்கிறதால இந்த செய்தியை நம்ம புரிஞ்சுக்கோம். சஹி முஸ்லீமில் அனசலாங்க அறிவிக்கிறாங்க, அண்ணன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கான யதூஃபு அலா நிஸாஇஹி பிஹுஸ்லின் வாஹித், ஒரே குளிப்பில் நபி அவர்கள் எல்லா மனைவிமாரிடத்திலும் என்ன செய்திருக்கிறார்கள், உறவில் ஈடுபட்டிருக்கிறார்கள். ஒரே குளிப்பில் குடும்ப உறவில் என்ன செஞ்சுக்கிறாங்க ஈடுபட்டிருக்கிறாங்க. அதாவது இந்த மனைவிடத்தில் அதே இரவில், அதுக்கு பின்னால் அடுத்த மனைவிடத்தில், அடுத்த வீட்டில் என்னது அதே இரவில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உறவில் என்ன ஈடுபட்டிருக்கிறார், ஒரே குளிப்பில் ஈடுபட்டிருக்கிறார்கள். எனவே இடையில குளிக்கணும்ன்ற உது எடுக்கணும்ன்றது கடமை அல்ல, விரும்பினா எனது உது எடுக்கிறது சுன்னத் அப்படின்றத நம்ம புரிந்து கொள்கிறோம். சஹி முஸ்லீமில் அப்துல்லா பின் அபி கைஸ் செய்தி, சஅல் து ஆயிஷா, நான் ஆயிஷா ரலவனத்தில் கேட்டேன், அன் வித்ரி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், வித்ரை பற்றி, ஃபதக்கர் அல் ஹதீஸ், வித்ரை பற்றி முழுசாக சொல்கிறார், குல்து கைஃப கான யஸ்னாஉ ஃபில் ஜனாபா, ஒரு மூமினுடைய வாழ்க்கை பாருங்கள், இரவில் வித்ர தொழுகையை பற்றியும் கேட்கப்படுது, கணவன் மனை உறவு பற்றியும் கேட்கப்படுது, சரியா? அப்போ ரசூலுல்லாஹ் ஜனாபத் விஷயத்தில் எப்படி நடந்து கொள்வாங்க, அக்கான யக்தசிலு கபில் ஐயனாம், தூங்குவதற்கு முன்னால் ரசூலுல்லாஹ் குளிப்பார்களா, அம் எனாம் கபில் ஐ யக்தசில், அல்லது குளிப்பதற்கு முன்னாலே தூங்கிடுவாங்களா, காலத் குண்டு தாலிக்க கதுக்கான எஃபால், இது எல்லாமே ரசூலுல்லாஹ் செஞ்சது தான். சில டைம் குளிச்சுட்டு தூங்குவாங்க, சில டைமில் தூங்கிட்டு எழும்பி என்ன செய்வாங்க குளிப்பார்கள், ரொம்பமாக தசல ஃபனாம ரொம்பமாக தவல்லா ஃபனாம, சில நேரத்தில் உதவெடுத்துட்டு என்ன செஞ்சுருவாங்க தூங்கிடுவாங்க, குளிச்சுட்டு தூவாங்க உதவெடுத்துட்டு தூங்குவாங்க, சில டைமில் என்னது குளிக்காமலும் என்ன செஞ்சுருவாங்க தூங்கி விடுவார்கள் என்று வருது. குல் துவர் சொல்றார், அல்ஹம்துலில்லாஹி அல்லதி ஜஅல ஃபில் அம்ரி ஸஅதன், இந்த விஷயத்தில் வந்து ஒரு விசாலத்தை வைத்து அல்லாஹ்வுக்கே எல்லா புகழும்

கிடைக்கல. பெரும்பாலும் இந்த செய்தியுடைய தன்மையை பார்க்குற சந்தர்ப்பத்தில், அவருடைய அறிவிப்பாளர்களுடைய இதுகளை பார்க்குற சந்தர்ப்பத்தில், ஷாத்தாக தயம்மும் என்ற வார்த்தை ஷாத்தாக, அதாவது அரிதான ஒரு பலகீனமான ஒரு செய்தியாக இருக்கணும். உது மட்டும்தான் ஹதீஸ்கள் என்ன செய்தி வருகிறது, தயம்மும் சப்ஜெக்ட் என்ன செய்யல வரலாம், தண்ணி இல்லாட்டி தான் தயம்மம் என்ன செய்யலாம் அதில் வரலாம். அடுத்தது என்ன அப்படின்னு சொன்னால், அபுதாவுதில் வரக்கூடிய இன்னொரு செய்தி, அல்லாவின் தூதர் ரசூலாங்க ஒவ்வொரு மனைவியிடத்திலும், ஒரு மனைவியத்தில் உறவு கொண்டால் மறுபடி குளிப்பாங்க, அடுத்த மனைவிட்ட அதே இரவில் போனாங்கன்னா மறுபடி குளிப்பாங்க, ஒவ்வொரு மனைவியிடத்திலும் குளித்தார்கள் ஒரு செய்தி வருது. அப்போது கேட்ட டைமில் இது ஒரே இது அபுராஃபி மௌலா அவருடைய வேலைக்காரர் கேட்குறாரு, இது வந்து அலா தஜ் அலு ஹுஸ்லன் வாஹிதன், இதே ஒரே குளிப்பாக நீங்கள் ஆக்க முடியாதா அப்படின்றதுக்கு ரசூலாங்க ஹாதா அஸ்கா வாத்தியம் வாத்துகர், இது சுத்தமானது நல்லது பரிசுத்தமானதுன்னு ரசூலாங்க சொன்னதாக இந்த ஒரு செய்தி வருது. ஆனால் இந்த செய்தி அனசருடைய செய்தி வந்து மிகவும் சரியானதுன்றாங்க. அப்போ இந்த செய்தி வந்து என்ன பலகீனமானது, இதில் அதாவது சல்மா என்றவங்க வராங்க, அதாவது அபுராஃபியுடைய அதாவது அந்த சகோதரி அபுராபியுடைய சகோதரி வராங்க, அவங்க வந்து என்னது அறியப்படாதவங்க. அப்போ இதுவும் ஒரு முக்கியமான ஒரு சப்ஜெக்ட்டு, ஏன்னா இந்த செய்தியெல்லாம் மக்களுக்கு மத்தியில் நம்பிக்கையில் இருக்குது. அடுத்தது வந்து சுனன் அபுதாவுதில் 4180 இலக்கத்தில் வரக்கூடிய செய்தி, அம்மார் பின் யாசர் இல்லாமல் சொல்கிறாங்க, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், தலாசத்தும் மூன்று பேர், லா தக்ரபுஹுமுல் மலாயிக்கா, மலக்குமார்கள் அவர்களை நெருங்க மாட்டார்கள், ஜீஃபத்துல் காஃபிர் காஃபிருடைய சடலம், வல் முத்ததம் மெஹ்பில் ஹலூக் அந்த குங்குமம் விளங்கிட்டா பூசியவர்கள், ஆண்களில் வந்து குங்குமம் பூசியவர்கள், வல் ஜுனுப் ஜுனுபாலி அதாவது குளிக்காமைகிறாரு, இவர்களை மலக்குமார்கள் நெருங்க மாட்டார்கள், இல்லா ஐயத்தை வல்லா அவர் உதுவெடுத்தாலே தவிரன்னு. இந்த செய்தி பலகீனமானது தாயிஃபானது, மலக்குமார்கள் நெருங்க மாட்டார்கள்ன்ற செய்தி நிறைய சில நம்பிக்கையில் இருக்குது, ஜுனுபாலியாக இருந்தால் மலக்குமார் நெருங்க மாட்டாங்க அப்படின்ட்டு, அப்படி எதுவுமே இல்லை. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அபூ ஹுரைரா உங்களுக்கு சொல்கிறாங்க, அதாவது சுப்ஹானல்லாஹ் இன்னல் முஃமினலா யன்ஜுஸ், ஒரு முஃமின் என்றைக்கும் அசுத்தமானவனாக என்ன செய்ய மாட்டான், மாற மாட்டான், அவன்கிட்ட நஜாசத்துல் பதன் வரலாமே தவிர அவன் எப்பயும் உள்ளத்தால் என்ன சுத்தமானவன் தான் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள் அப்படின்ற செய்தியை நம்ம பார்க்குறோம். அப்போ இந்த செய்திகள் எல்லாம் எங்களுக்கு தெளிவாக வந்து என்ன, அதாவது உறவு உடைய விஷயத்தில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படி நடந்து கொண்டார்கள் அப்படின்றதுக்கான சில செய்திகளாக என்ன செய்தி இருக்குது. இது இறுதியாக இதில் பகுதியில் இறுதியாக இமாம் இப்னு ஜௌசியுடைய சில உபதேசங்கள் அவர் என்ன செய்கிறார் சொல்கிறார், அந்த உபதேசங்கள் அவருடைய சொந்த இஜ்திஹாத் தான், ஆனாலும் கடந்த கால ஒரு வாசிப்பில் உள்ள ஒரு அறிஞர் என்றதுனால அந்த விஷயத்தை நான் என்ன செய்யலாம் இந்த இடத்துல சொல்லலாம்னு நினைக்கிறேன். உண்மையிலே ஒரு நடத்தப்பட வேண்டிய நூலாக நான் இதை நினைக்கிறேன், சைதுல் ஹாத்திர். அட ஒவ்வொரு தலைப்புமே அதனுடைய ஒவ்வொரு தலைப்புமே எங்களுக்கு வந்து என்ன ஒரு அழகான ஒரு தலைப்பாக என்ன செய்ய முடியும், எல்லா விஷயங்கள்லையும் ஒரு சிறப்பான அதாவது வழிமுறைகளாக இருக்கும். அது நான் கணவன் மனைவி புரிந்துணர்வு என்ற சப்ஜெக்ட்லையும் சில விஷயங்கள் அதில் நான் சொல்லுவேன். இன்னும் பல விஷயங்களில் அவருடைய அந்த தலைப்புகள் மிக அழகாக இருக்கும். சைதுல் ஹாத்திர் அவ்வப்பொழுது பிறந்த சிந்தனைகளெல்லாம் தொகுத்து அதை முறைப்படுத்தி எழுதி நோக்கி அவர் அதில் ஒரு எப்பயும் கடந்த கால அறிஞர்களுடைய வழிகாட்டல் நம்ம எடுக்கிற சந்தர்ப்பத்தில் அது ஏன் எடுக்கிறோம்னா, குர்ஆன் ஹதீஸ் என்பதற்காக எடுக்கலை, குர்ஆன் ஹதீஸ்க்கு முரணாக இருந்தாலும் எடுக்க மாட்டோம், சொந்த இஜ்திஹாத்னு எங்களுக்கு தெரியும். ஆனால் எங்களுடைய தாக்கத்தை விட அவர்கள் தூரமானவர்கள், எங்களுடைய இப்போ நம்ம பேசக்கூடிய நாங்களே பயோவை பற்றி பேசக்கூடிய நம்மளே சில வேளை அந்த இதெல்லாம் நடந்திருக்கலாம், நமக்கே தெரியாமல் இருக்கலாம், ஏற்றுக்கொள்ளக்கூடிய நம்மெல்லாம் அதே செட்டப்பில் நம்ம ஏற்றுக்கொள்ளக்கூடியவங்களாக இருக்கலாம். முன்னே ஒரு அறிஞர்களுடைய வழிகாட்டில் பார்க்குற சந்தர்ப்பத்தில் அப்போ விலங்கு நம்ம வந்து சில டைமில் இடிக்கும் அந்த வசனங்களில், அது பயோவாலேயும் இடிக்க வாய்ப்பு இருக்குது சரியா. அப்போ அவைகளை நம்ம படிக்கிறதுனால சில வழிகாட்டில் அதில் பிழைகள் கூட இருக்கலாம், அதில் வந்து 100க்கு 100 வீதம் குர்ஆன் சுன்னா அடிப்படையில் எடுக்க வேண்டிய அவசியம் இல்லை, ஆனால் சில முக்கியமான வழிகாட்டல்கள் கிடைக்குமா. இப்னுல் ஜௌஸி ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் சிறிய வயது காலத்திலிருந்தே இந்த அறிவை தேடுவதிலும் படிப்பதிலும் நிறைய நூல்கள் எழுதினதிலும் மிக முக்கியமான அறிஞர். அவர் வந்து ஃபஸ்ல் ஃபி முஆஷரத்தின் நிசா, பெண்களோடு வாழுகின்ற அந்த முறைக்கான ஒரு சின்ன உபதேசங்களை சொல்கிறாரு. அதில் என்ன சொல்கிறாருன்னு சொன்னால், முதலாக சொல்கிறார், எம்பகிலில் ஆக்கில் ஐயத்தஹையரம் ரஅத்தன் சாலிஹத்தன் மின் பைத்தின் சாலிஹின் யஹ்லிபு அலைஹில் ஃபக்ர் லிதராமா யத்திஹபிஹி கதீரம். எம்பகிலில் ஆக்கில், இதில் இதோட சம்மந்தப்படாத விஷயங்களும் இருக்கு என்றாலும் இதை பதிவு செய்கிறேன். எம்பகிலில் ஆக்கில், ஒரு ஒரு புத்திசாலிக்கு பொருத்தமானது சாலிஹான ஒரு பெண்ணை தெரிவு செய்வது, மின் பைத்தின் சாலிஹ், சாலிஹான ஒரு குடும்பத்திலிருந்து, சாலிஹான பெண்ணை சாலிகான குடும்பத்திலிருந்து வீட்டிலிருந்து செலக்ட் பண்ணுறது, எஹ்லிபு அலைஹில் ஃபக்ர் வறுமை மிகைத்த, அந்த குடும்பத்தில் கொஞ்சம் வறுமை என்ன மிகைத்த குடும்பமாக இருந்தால் இன்னும் என்னது நல்லது,
லிதராமாய அத்திஹாபிஹி கசீரன், நீ கொண்டு வந்து சேர்ப்பது அதிகம் என்று அவள் புரிந்து கொள்வார்.

0: உறவுகளுக்காக நீ வந்து குடும்பத்துக்கு செலவழிக்கிறது கொடுக்கறது அதெல்லாம் வந்து நிறைய கொண்டு வந்து தாராய், நிறைய என்ன சேர்க்கிறாரு, நிறைய உழைக்கிறாரு, நிறைய எனக்கு தாராரு என்று அவள் அதை புரிந்து கொள்வதற்கு இதுதான் என்ன மிக பொருத்தமாக இருக்கும் அப்படின்ற நம்ம பொருத்த பாட்டில் சம்மந்தமாக கொஞ்சம் பேசினோம். வல்லியத் இது வந்து புரிந்துணர்வு பாடத்தில் நிறைய விளங்கப்படுத்தலாம். வல்லியத்த ஜவ்வஜ் மையு காரி புகு ஃபிஸ்ஸின், வயசில் ஓரளவு நெருக்கமான பெண்ணை என்ன செய்யட்டும் திருமணம் முடிக்கட்டும். உதாரணமாக 25 கணவனிக்கிறார்னா ஒரு 23, 22, 20 இந்த லெவலில் என்ன செய்யட்டும் அவர் திருமணம் முடிக்கட்டும். அதே போல் ஃபம்ம ஷேக், ஃபம்ம ஷேக்னா வயதாளி முதிர்ந்தவர், 60, 65 இதெல்லாம் வந்து என்ன முதிர்ந்த பருவம். இவர் இன்னஹு இதா தசவோஜ சபியா, அவங்க ஒரு சின்ன இதில் வந்து அவர் முகாரபத்து சின்ன சொல்கிறது வந்து 5-10 வருஷம் வித்தியாசங்கள் இல்லை, பெரிய ஏஜ் டிஃப்ரெண்ட் இருக்கு 15-20 இந்த மாதிரியான சந்தர்ப்பத்தில் இதா தசவோஜ சபியத்தன் ஒரு சின்ன அதாவது ஒரு 10 வயசு, 12 வயசு, 13 இந்த மாதிரி முடித்தாங்கடா சபியனா தான் அந்த வயசில் ஒரு வயதானவர் முடித்தாருடா ஆதாஹா அவளுக்கு தொந்தரவு என்ன செய்வார் இவர் கொடுப்பார் வேதனைப்படுத்திடுவார். ரூபமா ஃபஜரத் அவ் கத்தலத்து அவள் என்ன செஞ்சிருவாண்டா இவருக்கு எதிராக சில வேளை ஒழுக்க கேட்டில் ஈடுபடவும் வாய்ப்பு இருக்குது அல்லது இவரையே கொன்றுவிடவும் என்னது வாய்ப்பு இருக்குது. இந்தால அவ் தலபதி தலாக் அது அவர் ஒவ்வொரு காலகட்டத்தையும் வச்சு பேசுகிறாரு. ஏண்டா அன்றைக்குள்ள காலகட்டத்தில் அதுக்கெல்லாம் நடக்கக்கூடிய சந்தர்ப்பங்கள் இருந்துச்சு. அவ் தலபதி தலாக் அல்லது ஒரு டைமில் என்ன விவாகரத்தை கேட்க வாய்ப்பு இருக்கி ஒஹுவ யுஹிப்புஹா இவர் விரும்புகின்ற நிலையில் இவளுக்கு அவள் மீது விருப்பம் ஏற்பட்டு நேசம் ஏற்பட்ட நிலையில் அவள் தலாக்க கேட்டார்னா சோதனை தானாக வாங்கிக்கிட்டு கல்வில் பெரிய போராட்டமாகிடும். ஃபயத் அதுதா அது அவருக்கு என்னது அசௌகரியமாக மாறிவிடும். வல் யுத்தம்மின்னு அப்படி முடிச்சிட்டீங்கன்னா இவர் பெரியோர் ஏஜ் டிஃப்ரெண்ட்டாக நீங்கள் முடிச்சிட்டீங்கன்னா முக்கியமான விஷயம் வல் யுத்தம்மிம் நக்ஸஹு பிஹுஸ்னில் அஹ்லாக் வ கத்ரத்தின் நஃபகா அந்த குறைபாட்டை நல்ல பண்பாடுகளாலும் அதிக செலவினங்களாலும் நிரப்பி விடுங்கள்ன்றார். எப்படி வல் யுத்தம்மிம் நக்ஸஹு அந்த பெரிய ஏஜ் டிஃப்ரெண்ட்டை நக்ஸஹு பிஹுஸ்னில் அஹ்லாக் சிறந்த பண்பாட்டாலும் வ கத்ரத்தின் நஃபகா அதிகமான செலவினங்களாலும் அதை என்ன செஞ்சுருங்க அந்த இடைவெளியை நிரப்பி விடுங்கள். யாரே இமாம் இப்னு ஜௌஸிரிய உபதேசம் வலம் வலா யம்பகிலில் மர்அத்தி அன் தக்ரப மின் ஜௌஜிஹா கதீரன் ஃபத்தமல் மனைவி அடிக்கடி கணவனிடத்திலே நெருங்காமல் இருப்பது நல்லது. உறவு விஷயத்தில் நிறைய ஒரே என்னது நெருங்காமல் இருப்பது நல்லது. ஃபத்தமல் இவக்கே என்ன செஞ்சிருமா சோர்வு வந்துவிடும், சோர்வு என்ன செஞ்சிடும் வர ஆரம்பிக்கும். வலா தபோது அன் நிறைய தூரமாகாமல் இருப்பதும் நல்லது. ஃபயன்ஸாக அவர் மறந்துடுவார், தூரமாகினா மறக்க ஆரம்பிச்சிருவான். இவளுக்கு நமக்கு என்ன சம்பந்தம் அப்படின்ற மாதிரியான ஒரு இடம் வர ஆரம்பிச்சு உறவு உடல் உறவு என்றது மிச்ச தூரமாக தூரமாக அவங்களும் அதை கணக்கே எடுக்காத லெவலில் இருந்தால் 1 மாதம், 2 மாதம், 3 மாதம் போய் நம்ம ரெண்டு பேர் ஃப்ரெண்ட்ஷிப் தான் போலிக்கின்ற லெவலுக்கு அவர் சிந்தனை என்ன செஞ்சிடும் வந்துடும். இந்த உறவுன்றது மறக்கக்கூடிய நிலைமைக்கு என்ன செய்யும் வரும். வல் தகுன் வக்த குர்பிஹா நெருங்குற சந்தர்ப்பத்தில் நெருங்கக்கூடிய சந்தர்ப்பத்தில் வக்த குர்பியா இலகி காமிலத்தை நவாஃபா முத்தஹஸினா முழு சுத்தத்தோடும் அழகான ஒரு நிலையிலும் அவர் இருக்கட்டும் நெருங்குற நேரத்தில் அப்படின்றார். வீட்டுக்கு வார போகிற டைமில் இல்லை எங்கள் உறவுடைய நேரம் எப்போ நெருங்குதோ அந்த நேரத்தில் அவர் அழகான ஒரு நிலையிலும் சுத்தமான ஒரு நிலையிலும் இருக்கட்டும். அடுத்தது வல் தஹர் ஐயாரா ஃபர்ஜஹா உஜிஸ்மஹா குல்லஹா அதாவது எப்பொழுதுமே என்று அதாவது அவருடைய மறை உறுப்புகளை வந்து எப்பையும் காண்ற அமைப்பிலான அதில் கணவன் மனைவி விரிக்கக்கூடாது முனைக்கிட்டா அது அந்த குறிப்பிட்ட உறவு நேரத்தோடு அதை என்ன செஞ்சிடணும் அதை முடிச்சிடணும். இதில் மற்றபடி அவர் சொல்கிறார் என்ன இன்ன ஜிஸ்மல் இன்சானி லைஸ பிஸ்தஹன் மனிதனுடைய உடல் ஆடையற்று பார்ப்பதற்கு அழகற்றது முனைக்கிட்டா மனிதன உடல் ஆடை இல்லாமல் பார்க்குறதுக்கு என்ன அழகற்றது. ஏன்னா ஜீனத் வந்து ஆடை தான், ஜீனத்து வந்து ஆடை தான். எனவே அந்த பார்வை அவர் என்ன செய்ய வேண்டாம் வளர்த்து கொள்ள வேண்டாம். ஒக்கதாலிக்க எம்பகை லஹு அல்லா யூரியஹா ஜிஸ்மஹூ அதே போல தான் ஆணும் என்ன செய்யணும். இது பெண்ணுக்கெல்லாம் சட்டத்தை போட்டுடுறது இவர் வந்து துண்டு துணியோடு தெரிகிறது விளங்கிட்டா வீட்டுக்குள்ள அப்போ இது வந்து அதுவும் அவளுக்கு என்ன செய்ய வேண்டாம் தெரியாமலே ஒரு ஒரு விதமான ஒரு உணர்வு வெறுப்புணர்வு என்ன செய்யும் ஏற்படுத்து காட்டிக்கல மாட்டான் அது ஆள் மனசில் அப்படியே பதிஞ்சிடும். கணவன் மனைவி என்ற அடிப்படையில் நெருக்கத்தில் ஏதாவது என்னை உனக்கு வெறுக்கிறதான்னு கேட்டால் மட்டும் உங்களை நான் வெறுப்பனான்னு சொல்லிக்கொள்வாங்களே தவிர ஆள் மனதில் வந்து ஒரு வெறுப்புணர்வு பயந்துடும். உடல் வந்து எப்பொழுதுமே ஒரு மறை மேக்சிமமாக எவ்வளோ மறைக்கலுமோ அவ்வளோ மறைச்ச நிலையிலே நீங்கள் என்றைக்கு என்ன செய்யட்டும் இருங்க இருக்கட்டும். வைன்னமல் ஜிமா ஃபில் ஃபிராஷ் உறவு வந்து விருப்பில் மட்டும்தான் உறவு வந்து விருப்பில் மட்டும்தான் அவர் சொல்கிறார். எந்த நேரமும் இதே இதில் என்ன செய்யக்கூடாது இருக்கக்கூடாது என்று யார் இமாம் இப்னு ஜௌஸ் ரஹிமஹுல்லாஹ் சொல்கிறார். மிக முக்கியமானது ஏன்னா இந்த விஷயத்தில் பெண்களை விட ஆண்கள் ஆக என்ன, அதாவது ஒரு மோசமான நிலை அளிக்கிறாங்க. சில அருவறுப்பான செயல்பாடுகள்னால் என்ன செய்வாங்க கணக்கே இல்லாமல் போயிடுவாங்க. ஒரு மனைவி கணவன் ஆகினதுனால இவள்கிட்ட நம்ம வேண்டிய மாதிரி என்ன செய்யலாம், பேசிக்கலாம், வேண்டிய மாதிரி நடந்துக்கலாம், உடல் உபாதைகள் அசௌகரியங்கள் இதெல்லாம் கண்ட இடத்துலலாம் என்ன செஞ்சுருவாங்க, அதாவது ஒரு சர்வசாதாரணமாக நடந்து கொள்வாங்க, எதுவும் நினைக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லி இப்படி இருக்கக்கூடாதுன்றார். நீங்கள் வந்து அதில் ஒரு மறைவை என்ன செய்யணும், எப்பொழுதுமே பேணிக்கொண்டே இருக்க வேண்டும். ஃபைன்ன ஜிஸ்மல் இன்சான் லைசபி முஸ்தஹசன், மனிதனுடைய உடல் பார்ப்பு ஆடை இல்லாமல் பார்ப்பதற்கு அழகற்றது அப்படி என்று சொல்லி என்ன செய்கிறாரு, சொல்கிறார் இமாம் இப்னு ஜோசி ரஹ்மஹுல்லாஹ். அதே போல் சில பலகீனமான என்னது, அதாவது ஹதீஸுகளை கொண்டு வராரு. திருமிதியில் 2732 இலக்கம் ஆயிஷா ரதியுல்லாஹ் அறிவிக்கிறாங்க, மா ரஅய்துஹு மின் ரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வலா ரஆஹு மின்னி காம லைலத்தன் உரியானன் ஃபமா ரஅய்து ஜிஸ்மஹு கப்லஹ. அதாவது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எண்ணில் மறைவான இடங்களை பார்த்ததும் இல்லை, நான் ரசூலாங்கட மறைவான இடங்களை எனது பார்த்ததும் இல்லை. ஒரே ஒரு முறை நான் அப்படி என்ன செஞ்சுக்கிறேன், நான் கண்டிருக்கிறேன் அப்படின்ற ஒரு செய்தி வருது. இது பலகீனமானது. திரும்பியில் 2732 இலக்கத்தில் வரக்கூடிய அதாவது பலகீனமானது. இந்த செய்தி வந்து அப்போ வைனமல் ஜிமா ஃபில் ஃபிராஷ், உறவு என்பது விருப்பில் அப்படி என்ற அந்த நேரத்தில் இஸ்லாம் அனுமதித்தது அனுமதி தான். மற்ற இடங்களுக்கு இது அதாவது நம்ம நீட்டி போகக்கூடாது என்பதை தான் இந்த இடத்துல என்ன செய்கிறார், அதை சொல்கிறார். அதே போல் வஹாதா அல் ஹஸ்ம், இதுதான் சிறப்பான நிலை. ஒபிதாலி கலா ஐபுர் ரஜுல் அல் மரத்தல் என்ன உலம் யாரா உயூபா. இந்த அடிப்படையில் ஒரு ஆண் வந்து ஒரு மனைவியை குறை சொல்கிறதுக்கு வாய்ப்பு குறைவு, அவள் எப்பயும் அந்த ஒழுக்கத்தை பேணி நடந்து கொள்கிறதா இருந்தால், ஆடை மாற்ற விஷயங்களாக இருந்தாலும் எதாக இருந்தாலும் சரி மறைச்சித்தான் என்ன செய்யணும், அதை பழகிக்கொள்ளணும். ஒரு மனைவி இப்போ கணவன் வந்து மனைவிக்கு முன்னால் நிற்கிறா அப்படி பழகிட்டாண்டதுக்காக வேண்டி மனைவிக்கு முன்னால் ஒரு சகட்டு மேனி குடும்பமாக திட்டு போகிறது வினங்கிட்டா அது கணக்கே இல்லாத நிலைமை இருக்கிறது. நம்மளும் அவளும் ஒன்று கொண்டு பார்த்துக்கொள்கிறவங்க தானே, நடக்கிறத பிள்ளைன்றார். மார்க்கறதே பிள்ளை இல்லை, அது வந்து உங்களுடைய ரெண்டு பேருக்கு உள்ள ஈர்ப்பில் பிள்ளை. நீ வந்து மறைவு மறைவாக தான் இருக்கணும், மறைவில் நீ வெட்கப்பட்டுக்கனே என்ன செய்யணும், நீ இருக்க வேணும், அவளும் வெட்கப்பட்டுக்கிட்டே இருக்க வேணும். வெட்கம் நீங்கக்கூடிய இடமாக அந்த உறவு மட்டும்தான் என்ன செய்யணும், இருக்கணும் அப்படின்னு சொல்கிறார். அதை சொல்லி காட்டுறாரு. அப்படி இருந்தால் அந்த உணர்வு என்ன செய்யும், உங்களுக்கு மத்தியில் பாதுகாக்கப்பட்டு கொண்டிருக்கும். வள்ளியக்கும் லில் மர் அத்தி ஃபிராஷ் வலகு ஃபிராஷ், இவருக்கு ஒரு வெறிப்பிரிக்கட்டும் அவருக்கு ஒரு வெறிப்பிரிக்கட்டும் என்றார். தூங்குறதுக்கு மனைவிக்கு ஒரு வெறிப்பிரிக்கட்டும் இவருக்கு ஒரு வெறிப்பிரிக்கட்டும் என்ற, இது வந்து கருத்து புறம்பாடுகள் போட ஒரு தலைப்பு இது. அதாவது உறவில் வந்து ஒரே வந்து விரிப்பில் இருவரும் தூங்குவது சிறப்பானதா, எப்பொழுதுமே கணவன் மனைவி அப்படி தான் இருப்பாங்க, எப்பொழுதுமே அப்படி தூங்குவது சிறப்பானதா, அவங்களுக்கு ஒரு விருப்பம் இவர்களுக்கு ஒரு விருப்பம் இருப்பது சிறப்பானதா அப்படி என்று சொல்லி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த ஹதீஸை வச்சு கணவனுக்கு ஒரு விருப்பு மனைவிக்கு ஒரு விருப்பு அப்படின்னு வரக்கூடிய செய்தியை வச்சு அப்படி இருக்கிறது தான் மிகவும் சிறப்பானது அப்படி என்று சொல்கிறாங்க. மற்ற மாதிரி இருக்கிற சந்தர்ப்பத்தில் வந்து என்ன செய்யணும்னா, மனிதனுக்கு உறவு சிந்தனைகள் அடிக்கடி வந்து கொண்டிருக்கும், அதனால் வந்து அதனுடைய வெறுப்பு உணர்வு என்ன செய்யும், வளர ஆரம்பிக்கும் என்ற அடிப்படையில் சொன்னவங்கெல்லாம் என்ன செய்கிறாங்க, இருக்கிறாங்க. இவர் என்ன சொல்கிறாங்க, ஃபலா யஜ்தமியான் இல்லா ஃபி ஹாலில் கமால், இப்படி இருந்தாங்க என்று சொன்னால் பூரணமான நிலையில் தான் அவர்கள் சேருவார்கள். பூரணமற்ற நிலையில் என்ன செய்ய மாட்டாங்க, சேர மாட்டாங்க. இப்படியே அவங்க தனியாக மெயின்டைன் பண்ணி பழகிட்டாங்க, ஒரே அறைக்குள்ளேயே தனியாக மெயின்டைன் பண்ணி பழகிட்டாங்கன்னு சொன்னால் பூரமான ஒரு நிலை வருகின்ற பொழுது என்ன செய்வாங்க, அவர்கள் இணைவார்கள், இல்லாட்டி என்ன செய்ய மாட்டாங்க, இணைய மாட்டார்கள். இப்னுல் ஜௌசியுடைய ஒரு இஜ்திஹாத் இது. வமின் அன்னாசி மையஸ்தஹீனு பிஹாதிஹில் அஷ்யா, மக்களில் நிறைய பேர் இந்த விஷயத்தில் பொடுபோக்காக என்ன செய்கிறாங்க, நடந்து கொள்கிறாங்க. ஃபயரால் மர் அத்த முத்தபத்திலத்தன், மனைவியை இந்த மாதிரி நிலையில், அதாவது அவங்க என்ன ஆடை நிலையில் இருந்தாலும் பரவாயில்ல, ஆடையில் வந்து பழைய ஆடை புதிய ஆடைன்னு சொல்லலை, அவர் மறைச்சி ஒழுங்கு அழிக்கிற அந்த இதில் அப்படி காணாமல் சர்வசாதாரணமாக இருந்தவங்க இருக்கிறாங்க. ஹாதா அதாவது தக்கூல் ஹாதா அபு அவுலாதி. அதே போல் கணவன் அப்படிக்கிறார், அந்த பெண் சொல்லுவா இதை என்னோட பிள்ளைகளோட வாப்பா இவர் தான் அப்படின்ட்டு அவர் சொல்கிறார். ஹாதா அபு அவுலாதி, இதான் என்ன பிள்ளைகள வாப்பா, அவர் பிள்ளைகள வாப்பா இருக்கிற கோலம் தான் அது. ஆனால் அப்படி சொல்ல மாட்டாங்க, பிள்ளைகள வாப்பா அப்படி இருப்பாங்க. வயத்தபத்தல் ஹுவ ஃபயரா குல்லு வாஹிது மினல் ஆஹர் மாலா யஷ்தகி, ரெண்டு பேரும் ஒருவருக்கொருவர் விரும்பாததை அடிக்கடி என்ன செய்கிறாங்க, பார்த்து கொள்கிறார்கள். ஃப என்ஃபிருல் கல், அப்போ உள்ளம் வந்து என்ன செஞ்சிடும், நுஃப்ரத் ஏற்படும். வத்தபக்கல் முஹாசரா பெகைரி மஹப்பா, உறவு நிலைக்கும் மஹப்பத் இல்லாமல், உறவு இருக்கும் மஹப்பத்தில்லாத ஒரு உறவு என்ன செய்யும் அந்த இடத்துல நிலைக்க ஆரம்பிக்கும். வஹாத ஃபஸ்லுன் யம்பகை தஅம்முலுஹு வல் அமலு பிஹி ஃபஇன்னஹு அஸ்லுன் அதீம், இது முக்கியமான ஒரு பகுதி, இதை சிந்தியுங்கள், இதுபடி செயல்படுங்கள், இது முக்கியமான ஒரு அடிப்படை என்று இமாம் இப்னுல் ஜௌசி ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் இந்த உறவு விஷயத்தில் என்ன செய்கிறார், இதில் இந்த சைதுல் காத்திர் என்ற நூலில் சொல்வதை நம்ம என்ன செய்கிறோம், பார்க்கிறோம். எனவே இது இமாம் இப்னுல் ஜௌசி ரஹிமஹுல்லாஹ் சொல்லக்கூடிய, அப்போ அவர் கூட ஒரு அளவான உபதேசங்களை தான் என்ன செய்கிறார், இந்த இடத்துல உறவு என்ற பகுதியில் சொல்கிறாரு. இதை நம்ம மனசில் வச்சோம்னு சொன்னால் இதுதான் நம்ம முக்கியமாக எடுத்துக்கொள்ள முடிஞ்ச பகுதிகள். இதில் டீப்பு ஆய்வுகள் பேத்து அப்படி பேத்து ஒரு பிரயோசனங்கள் என்னது இல்லை. எனவே இதில் அடிப்படையான விஷயங்களை நம்ம புரிஞ்சு கொண்டு உறவு விஷயங்களில் இப்படி நடந்து கொள்வோம் என்றால் அது ஒரு சிறப்பானது. இப்போ நம்ம இங்கே சொன்னது உறவோடு சம்பந்தப்பட்ட சட்டங்கள். அதுக்கு அடுத்ததாக திருமண வீட்டில் நடக்கக்கூடிய பஜ்ரி கிளம்பின உறவு, கணவண்ட வீட்டில் இந்த ஆக்கள் இங்கே வரதும் ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி வரதும் காலை சாப்பாடு அவங்களுக்கு ஸ்பெஷலாக என்ன செய்யணும் கொடுக்கணுன்றதை இந்த பகுதிகள் எல்லாம் நம்ம ஏற்கனவே சொல்லிட்டோம். எப்படி சொல்லிட்டோம்னு சொன்னால், அந்த ஊர் வளமையில் அது நிர்பந்தமற்றதாக இருந்தால், அந்த பெண் வீட்டார்கள் அதை மனமுவந்து விரும்பக்கூடியவர்களாக இருந்தால் அது ஓகே. இல்லாமல் நிர்பந்த சூழல் அது நடக்குமா இருந்தால் அதுவும் இந்த சீதனத்தில் தான் என்ன செய்யும் போய் முடியும், அநியாயத்தில் தான் என்ன செய்யும் போய் முடியும் என்றால் இதில் வலுக்கட்டாயமாக எடுக்கப்படக்கூடியவைகள் மார்க்க முரணானவைகள் என்பதில் எல்லில் முனையானவிலும் சந்தேகம் கிடையாது. இதை நம்ம புரிந்து கொண்டு இதில் விரிவான பகுதியில் யாராக படிக்கணும் தேடணுமன்ற பிரச்சனை தனிப்பட்டதையாக இருந்து கொள்ளணும், தனிப்பட்டதையாக வாசிக்கொள்ளணும். அளவோடு நம்ம அதில் போய்கொள்வது மிகச்சிறப்பானது. ஹாதமா இந்தி வல்ல இல்மோ இந்த அல்லா வாக்குள் கவுலி ஹாதா வாஸ்தஃபுல்லாஹ் அலி வலக்கும். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.
1: நேர்கள் இதுவரை இஸ்லாம் கூறும் குடும்பவியல் தொடர் கேட்டீர்கள். இந்த இஸ்லாம் கூறும் குடும்பவியல் தொடரில் மணவறை சட்டங்கள் என்ற தலைப்பிலான விசேட மார்க்க உரை கேட்டீர்கள். வழங்கியிருந்தார் மௌலவி அஷேக் முஜாஹித் இப்னு ரஸின் அவர்கள். நேர்கள் இணைந்திருப்பது உங்கள் முஸ்லீம் வானொலியோடு 24 மணி நேரமும் தூய இஸ்லாத்தை தூய வடிவில் தந்து கொண்டிருக்கின்றோம். இந்த வானொலி பற்றி உங்களது நண்பர்கள் மட்டுமல்லாது உங்கள் உறவினர்களுக்கு கூட நீங்கள் பகிர்ந்து கொண்டு இஸ்லாத்தை தூய வடிவில் அறிந்து கொள்ளுங்கள்.
2: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது முஸ்லீம் வானொலி.
3: உங்கள் முஸ்லீம் வானொலியில் சிந்தனை.
4: அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. மஹரமான துணை இல்லாமல் ஒரு பெண் தொலைதூரம் செல்லலாமா அப்படின்னு கேட்குறாங்க. நிச்சயமாக சொல்லக்கூடாது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு பெண் தனிச்சு மஹரம் இல்லாமல் பயணிக்கிறத தடுத்திருக்கிறாங்க.
3: உங்கள் முஸ்லீம் வானொலியில் கேட்டது சிந்தனை.
2: உலகமெங்கும் உங்கள் முதல் தர முஸ்லிம் வானொலி தூய இஸ்லாத்தை தூய வடிவில் அறிந்து கொள்ள இன்றே முஸ்லிம் வானொலியோடு இணைந்திருங்கள். www.muslimvanoli.com.
1: தினமும் உங்கள் முஸ்லிம் வானொலியில் இறை நினைவில் மன அமைதி விசேட தொடர்.
5: அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், மறுமை நாளிலே ஒரு மனிதர்கள் வருவார்கள். எப்படி வருவார்கள் தெரியுமா? எங்கள் எல்லோருக்கும் பயம் வருகிற விதத்திலே இருக்கிறது இந்த ஹதீஸ். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, திகாமா என்று ஒரு மலை இருக்கிறது. மக்காவிலிருந்து மதீனாவுக்கு போகிற வழியிலே பெரிய ஒரு மலை தொடர். இந்த திகாமா மலை தொடர் ரசூலுல்லாஹ் சொன்னார்கள் அந்த மக்களுக்கு வழங்கி கொடுத்துக்கு, திகாமா மலை தொடர் அளவுக்கு நன்மையோடு ஒருவர் வருவார். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, நான் சொல்லுகிற நேரம் தயவு கூர்ந்து சொல்கிறேன், இது நானாக இருந்தால் என்று எண்ணிக்கொண்டு கேளுங்கள். அல்லாஹ்விடம் பாதுகாப்பு தேடுங்கள். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அல்லாஹ் என்னையும் உங்களையும் பாதுகாக்கணும். ஏன் சொல்கிறேன் தெரியுமா? தொழாதவர்களை பற்றி பேச வேண்டிய தேவையில்லை. அல்லாஹும் அவர்களுக்கும் நோன்பு பிடிக்காதவர்களை பற்றி பேச வேலை இல்லை. அல்லாஹும் அவர்களும் பார்த்து கொள்வார்கள். இது யாரு தெரியுமா? அல்லாஹுடைய நல்லடியார்களே, திகாமா மலை தொடர் அளவுக்கு நன்மையோடு வருவார்களாம் ஒரு கூட்டம். அல்லாஹுடைய தூதர் சொன்னார்கள், அவ்வளவு நன்மை. திகாமா மலை என்றால் பெரிய மலை, எவ்வளவு நன்மை வைத்திருப்பார்கள். கொஞ்ச நஞ்சமா, 1000 2000 அந்த நேரத்தில் அல்லாஹ்வுடைய முன்னாடி வந்த உடனே அல்லாஹ் மறுபேச்சுக்கு இடம் வைக்காமல் அபா அம்மன்சூரா அந்த அவ்வளவு நன்மையும் துண்டு தூளாக்கி தூசாக்கி பறக்க விட்டு விடுவானாம் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன். அவன் நீதமானவன் அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அவன் நேர்மையானவன் அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அவன் தனக்கே நீதத்தையும் நியாயத்தையும் நேர்மையும் கடமையாக்கி கொண்டவன். அந்த ரப்பல் ஆலமீன் ஒருபோதும் அநீதி செய்ய மாட்டான், ஒருபோதும் அநீதி செய்ய மாட்டான். அல்லாஹ்விடம் ஒரு அடியான் வாதிடுவான், என்ன மறுமையுடைய விசாரணையிலே, யா அல்லாஹ் எனக்கு என்ன, யா அல்லாஹ் சாட்சியாளர்கள் எல்லாம் கொண்டு வந்து வைக்கிறாய், நீ இருக்கிறாய், சாட்சியாளர் கொண்டாமல் என்னை விசாரியா அல்லாஹ் என்று சொல்கிற நேரம், அப்படியா அல்லாஹ் எப்படியெல்லாம் அவகாசம் கொடுக்கிறான்னு பாருங்கள். அப்படியா சாட்சியாளர்கள் எல்லாம் அனுப்பிவிட்டு, அல்யோம நஹ்திமு அலா அஃவாஹிஹிம் வத்துக்கல்லிமுனா ஐதீஹிம் வத்தஷ்ஹுது அர்ஜுலுஹும் பிமா கானூ யக்ஸிபூன், அவருடைய வாய்க்கு முசிகளை கொடுத்துவிட்டு கை பேச ஆரம்பிக்கும். உன் நாக்குத்தான் பிறண்டு பிறண்டு பேசும், கை பேசுங்கள் அல்லாஹ் சொல்லுவான். சூரா யாசின்ல அல்லாஹ் சொல்கிறான், அல்யோம நஹ்திமு அலா அஃவாஹிஹிம் வத்துக்கல்லிமுனா ஐதீஹிம், கரங்கள் எல்லாம் பேசும் யா கல்லான அந்த பெண்ணை பிடித்தேன். அவருடைய நாக்கு கல்லா சீல் வைத்து விட்டு ஜுலகம் அவருடைய கால்கள் சாட்சி சொல்லும், நான் போனேன் அல்லாஹ், அந்த அநியாயமான வியாபாரத்துக்கு இந்த காலால் தான் போனேன் அல்லாஹ் என்று சொல்லும். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அப்படி விசாரிப்பான் என்றார்கள். மறுமை என்பது அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, நீங்கள் சாதாரணம் ஒன்று நினைக்கிறீர்களா? அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சூரியனை கொண்டு வந்து நிப்பாட்டப்படுகிற நேரம் ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், ஒரு சிலருக்கு கணுக்கால் அளவுக்கு, ஒரு சிலருக்கு முட்டை அளவுக்கு, ஒரு சிலருக்கு வாய் அளவுக்கு என்று வாயை பிடித்து காட்டினார்கள். இந்த வாய் அளவுக்கு கால் அளவுக்கு என்றார்கள். அவ்வளவு வேர்வையில் மூழ்கி கொண்டிருக்கிற நேரம் அல்லாஹ்வுடைய சன்னிதானத்தில் விசாரணை நடக்கும் என்றார்கள். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, சஹாபாக்கள் பயந்து போனார்கள். எங்களுக்கெல்லாம் அந்த பயம் உருவாகிறதா? அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அதனால் நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். அந்த விசாரணை நடக்கிற நேரம் அப்படி ஒரு கூட்டம் வருவார்கள், திகாமா மலை தொடர அளவுக்கு நன்மை. அந்த நேரத்தில் சஹாபாக்கள் அசந்து.
1: நீங்கள் தொடர்ந்து உங்கள் முதல் தர முஸ்லிம் வானொலியின் காற்றலைகளில் 24 மணி நேர இஸ்லாமிய ஒலிபரப்போடு இணைந்திருக்கின்றீர்கள். இந்த வேளையில் ஒரு சிறிய விளம்பர இடைவேளையின் பின்னர் மீண்டும் இணைந்து கொள்வோம்.
2: உங்கள் அனைத்து தேவைகளுக்கும் ஒரே ஆன்லைன் சந்தை கிளிட்ஸ் டோட்டல் கே. வீட்டில் இருந்தபடியே பாதுகாப்பாகவும் எளிதாகவும் வாங்க விரும்புகிறீர்களா? அப்படியானால் கிளிட்ஸ் டோட்டல் கே தான் உங்கள் சரியான தேர்வு. மின் சாதன பொருட்கள், அழகு சாதன பொருட்கள், அன்பளிப்பு பொருட்கள், வீட்டு உபயோக பொருட்கள், விளையாட்டு உபகரணங்கள், உணவுகள், வெளிப்புற உபகரணங்கள், செல்ல பிராணிகளுக்கான பொருட்கள், சிறந்த விலை, உயர்ந்த தரம், வேகமான டெலிவரி சேவை, எளிதான ஆன்லைன் ஆர்டர் முறை, நம்பகமான வாடிக்கையாளர் சேவை, புதிய சலுகைகள் மற்றும் சிறப்பு தள்ளுபடிகளை தவறவிடாதீர்கள். இப்போதே விரையுங்கள் www.glitz.lk. நீங்கள் தேடும் அனைத்தும் ஒரே இடத்தில். glitz.lk வாட்ஸ்அப் மற்றும் ஆன்லைன் ஆப் ஊடாகவும் ஆர்டர்கள் ஏற்றுக்கொள்ளப்படும். glitz.lk. மேலதிக விவரங்களுக்கு அழையுங்கள் 0777-101-0743.
6: பண்டிகை காலத்தை உங்கள் குடும்பத்தினரோடு மகிழ்ச்சிகரமாய் அமைத்திட நேர்வழி மாநகரில் நம்பிக்கையான மற்றும் இதர நிகழ்வுகளுக்கும் குறுகிய கால மற்றும் நீண்ட கால பாதுகாப்பான தங்குமிட வசதிகள். இயற்கை எழில் கொஞ்சம் கடற்கரை அருகில் அமைந்த அமைதியான சூழலில் அழகிய நீச்சல் தடாக வசதிகளுடன் இஸ்லாமிய குடும்பங்களுக்கு ஏற்ற தனிப்பட்ட மற்றும் பாதுகாப்பான சூழலில் நேர்த்தியான அறைகளுடன் முற்றிலும் ஹலால் முறையிலான சுத்தமான சுகாதார முறைப்படி தயாரிக்கப்பட்ட உணவு வகைகள். உங்கள் எண்ணம் போல் உங்கள் தங்கும் இடத்தை அமைத்திட நாம் தயார். இன்றே முன்பதிவுகளுக்கு அழையுங்கள். எலோலைன் ஹோட்டல். தொடர்புகளுக்கு எலோலைன் ஹோட்டல், இலக்கம் 211 மர்தான வீதி, வேர்வள. தொலைபேசிலக்கம் 0777-34-0565. எலோலைன் ஹோட்டல், உங்கள் நம்பிக்கையின் தரிப்பிடம்.
2: காத்தான்குடி மண்ணில் குழந்தைகள், சின்ன சிறுவர்கள், பெண்களுக்கான ஆடையகம் பிரின்ஸ் அண்ட் பிரின்சஸ். குழந்தைகள் சின்ன சிறுவர்களுக்கான சிங்கார ஆடைகளின் சாம்ராஜ்யம் பிரின்ஸ் அண்ட் பிரின்சஸ். நீங்களும் நாடுங்கள். பிரின்ஸ் அண்ட் பிரின்சஸ் நிறுவனம், இலக்கம் 460 பிரதான வீதி, காத்தான்குடி. தொலைபேசி தொடர்புகளுக்கு 0775-57-57-560.
7: வானலையில் ஒரு புதிய ஒலி நயம், காற்றலையில் ஒரு புதிய தொழில்நுட்பம். உங்கள் முஸ்லிம் வானொலி.
1: நீங்கள் தொடர்ந்து முஸ்லிம் வானொலியோடு இணைந்திருக்கின்றீர்கள். மீண்டும் நாங்கள் மார்க்க சொற்பொழிவோடு இணைந்து கொள்வோம்.
5: சர்வ சாதாரணமாக மீறுவார்கள், அல்லாஹ் விட மாட்டான். அவருடைய நன்மைகள் எக்கச்சக்கமான நன்மை. மக்களோட மக்களாக சேர்ந்து தொழுதிருப்பார்கள், மக்களோட மக்களாக சேர்ந்து நோன்பு பிடித்திருப்பார்கள், எல்லாம் செய்தவர்கள். தனிமை என்று யாருமே இல்லாத இடங்கள் கிடைக்கிற நேரம் அவர்கள் அல்லாஹ்வுடைய வரம்புகளை மீறி இருப்பார்கள். அல்லாஹ்வுடைய நல்லடியார்கள் அப்படியெல்லாம் மீறினால் அல்லாஹ்விடம் பாவ மன்னிப்பு கேளுங்கள், அல்லாஹ்விடம் மன்னிப்பு கேளுங்கள். அல்லாஹ் உங்களை மன்னித்தால் அந்த நிலைமை இல்லை அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே. தவறாக புரிந்து கொள்ளக்கூடாது. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் திருக்குர்ஆனில் சொல்லி காட்டுகிறான், அதனால் தப்பித்தவர் யாவது ஒரு இரவிலே உட்கார்ந்து தப்பான படங்களை பார்த்திருந்தால் தேம்பி தேம்பி அழுதாவது அல்லாஹ்வுடைய மன்னிப்பு கேளுங்கள். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, தகஜத்திலே வைத்து திருக்குர்ஆனோட உட்கார்ந்து அல்லாஹ்விடம் நெருங்கி யாரும் தெரியாத நேரம் தேம்பி தேம்பி அழுது அழுது அல்லாஹ்விடம் கேளுங்கள். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் என்ன சொல்கிறான் தெரியுமா? ஹஷிய ரஹ்மான் பில் கைபி, யாரு மறைந்து அல்லாஹ்வை பயப்படுகிறார்கள் அவர்களுக்கு சொர்க்கம் உண்டு. அதாவது கண்கள் மடிந்து கொண்டு ஹாலியன் ஒரு அடியான் தனிமையாக இருந்து கொண்டு அல்லாஹ்வை நினைக்கிறான், அவனுக்கு அல்லாஹ் மறுமையில என்ன கொடுப்பானா, என்ன கொடுப்பான்? அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே நிழல் கொடுப்பான்.
8: தினமும் உங்கள் முஸ்லிம் வானொலியில் இறை நினைவில் மன அமைதி விசேட தொடர் கேட்டீர்கள். சீதனம் வாங்காத சமுதாயம் வேண்டும்.
9: www.muslimvanoli.com
8: உங்கள் முஸ்லிம் வானொலியில் விசேட ஜும்மா குத்துபா பிரசங்கம்.
10: الحمد لله رب العالمين نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور انفسنا ومن سيئات اعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له واشهد ان لا اله الا الله وحده لا شريك له واشهد ان محمدا عبده ورسوله اما بعد فقال الله تعالى الحمد لله الذي انزل على عبده الكتاب ولم يجعل له عوجا وقال نبينا صلى الله عليه وسلم من قرأ سورة الكهف في يوم الجمعة اضاء له من النور ما بين الجمعتين او كما قال عليه الصلاة والسلام اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على ابراهيم وعلى آل ابراهيم اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على ابراهيم وعلى آل ابراهيم في العالمين انك حميد مجيد பாசத்திற்குரிய சகோதர சகோதரிகளே, பெரியோர்களே, தாய்மார்களே, எனக்கும் உங்களுக்கும் ஆரம்பமாக அல்லாஹுவினுடைய அச்சத்தை கொண்டு நான் உபதேசம் செய்கிறேன். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம்மீது கடமையாக்கிய எல்லா கடமைகளையும் ஏற்று நடக்குமாறும், எதை விட்டெல்லாம் அல்லாஹ் நம்மை தவிர்ந்திருக்குமாறு உபதேசம் செய்தானோ எல்லா காரியங்களை விட்டும் தவிர்ந்திருக்குமாறும், இறை நம்பிக்கையாளர்களாக வாழ்ந்து இறை நம்பிக்கையாளர்களாக இவ்வுலகத்தை விட்டு விடைபெறக்கூடிய நல்ல சூழலை அல்லாஹ் நம் அனைவருக்கும் நசீபாக்க வேண்டும் என்று பிரார்த்தனை செய்தவனாக, பாசத்திற்குரிய சகோதர சகோதரிகளே, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம்மை இவ்வுலகத்தில் படைத்து நாம் எவ்வாறு வாழ வேண்டும் என்று வழிகாட்டுவதற்காக திருமறை குர்ஆனை அல்லாஹ் இறக்கி இருக்கிறான். ஒவ்வொரு காலகட்டத்திலும் மனித சமூகத்திற்கு வழிகாட்டுவதற்காக வேதங்களை இறக்கிய அல்லாஹ் உலகம் உள்ளவரை மனித சமூகம் எல்லா தரப்பு மனிதர்களும் நேரான பாதையில் வாழுவதற்கான வழிகாட்டியாக திருமறை குர்ஆனை அல்லாஹு அஸ்ஸா வஜல் மனித சமூகமாகிய நமக்கு அருள் கொடையாக அல்லாஹ் இறக்கி இருக்கிறார். முழு குர்ஆனும் வாழ்வியல் வழிகாட்டியாக இருந்தாலும் குர்ஆனினுடைய 18வது அத்தியாயம் சூரா அல் கஹ்ஃப் என்று இந்த அத்தியாயத்திற்கு பெயர் சொல்லப்படும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுவார்கள், மன் கரஅ சூரத்துல் கஹ்ஃப், யார் ஒருவர் சூரா அல் கஹ்ஃபை ஜும்மாவினுடைய தினத்தில் ஓதுவாரோ அல்லாஹ் லஹு நூர், அந்த அத்தியாயம் அவரினுடைய வாழ்வுக்கான ஒளியாக அல்லாஹ் மாற்றி கொடுப்பான் என்று அல்லாஹுவின் தூதர் கூறுவார்கள். இனி ஒரு அறிவிப்பில், யார் ஒருவர் சூரா கஹுஃபை ஒவ்வொரு ஜும்மாவினுடைய தினத்தில் ஓதி வருவாரோ, பைனல் ஜும்மாத்தைன், இரண்டு ஜும்மாக்களுக்கு மத்தியில் இடைப்பட்ட அந்த நாட்களினுடைய வெளிச்சமாக, ஜோதியாக, ஒளியாக, அவர் வாழ்வின் வழிகாட்டியாக அல்லாஹ் இந்த அத்தியாயத்தை மாற்றி கொடுப்பான் என்று அல்லாஹ்வின் தூதர் கூறினார்கள். யார் ஒருவர் சூரத்துல் கஹ்ஃபினுடைய முதல் 10 வசனங்கள், இனி ஒரு அறிவிப்பில் சூரத்துல் கஹ்ஃபினுடைய கடைசி 10 வசனங்களை மனனம் செய்திருப்பாரோ, உலகத்தினுடைய ஆக பெரிய குழப்பம் தஜ்ஜாலினுடைய குழப்பத்திலிருந்தும் கூட அல்லாஹ் அவரை பாதுகாப்பான் என்று அல்லாஹ்வின் தூதர் கூறினார்கள். சூரத்துல் கஹ்ஃபினுடைய முதல் 10 வசனங்கள் அல்லது கடைசி 10 வசனங்கள் மனனம் செய்தவர் அல்லாஹ்வின் தூதர் கூறுவார்கள், உலகம் படைக்கப்பட்ட நாளிலிருந்து உலகம் அழியக்கூடிய வரை தோன்றக்கூடிய குழப்பங்களிலேயே ஆக பெரிய குழப்பம் ஃபித்னத்து தஜ்ஜால், தஜ்ஜாலினுடைய குழப்பம். ஒவ்வொரு தொழுகையிலும் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இறுதி இருப்பிலே சலாம் கொடுப்பதற்கு முன்பாக ஆயிஷா ரழியல்லாஹு அன்ஹா அவர்கள் கூறுவார்கள், நான்கு விஷயங்களை தொட்டும் அல்லாஹுவிடத்தில் அல்லாஹுவின் தூதர் பாதுகாப்பு தேடுவார்கள். அதில் ஒன்று ஃபித்னத்து தஜ்ஜால், தஜ்ஜாலினுடைய குழப்பத்திலிருந்து ரப்பே என்னை நீ காக்கணும் என்பதாக பிரார்த்திப்பார்கள். இந்த சூரத்துல் கஹ்ஃப் உலகத்தினுடைய ஆக பெரிய குழப்பம் தஜ்ஜாலினுடைய குழப்பத்திற்கும் உங்களுக்கு விடிவை ஏற்படுத்தி இருக்கிறது. தஜ்ஜாலினுடைய குழப்பத்திலிருந்தும் உங்களை காக்கக்கூடிய வழிகாட்டி இந்த கஹ்ஃப் என்ற அத்தியாயம். புகாரி என்ற நபிமொழி தொகுப்பில் பதிவு செய்யப்பட்ட ஒரு நபிமொழி. ஒரு நபித்தோழர் வீட்டினுடைய திண்ணையில் இரவு நேரத்தில் இந்த சூரத்துல் கஹ்ஃபை எழுதி வைத்திருந்தார். குர்ஆனை ஓதுவதற்காக இந்த சூரத்துல் கஹ்ஃப் என்ற அத்தியாயத்தை புரட்டி ஓத ஆரம்பிக்குகிறார். அவரினுடைய குதிரை என்ற அந்த வாகனம் வீட்டுக்கு வெளியில் முற்றத்தில் கெட்டப்பட்டிருக்கிறது. இவர் வீட்டு திண்ணையிலே அமர்ந்து வானம் பார்த்து ஓதிக்கொண்டிருக்கிறார். சூரத்துல் கஹ்ஃபை ஓதுவதுதான் தாமதம், அவரினுடைய அந்த குதிரை அப்படி மிரள ஆரம்பிக்குகிறது. வானத்தை பார்க்கிறார், வானத்திலிருந்து ஒரு ஜோதி அப்படி இந்த தோழரினுடைய வீட்டை நோக்கி இறங்குகிறது. மனிதர் என்ற ரீதியில் ஒரு பதற்றம் திடீர் என்பதாக. உடனே ஓதுவதை நிப்பாட்டுகிறார், குதிரையும் அமைதி அடைகிறது, சாந்தம் அடைகிறது, அந்த ஜோதியும் காணாமல் போய்விடுகிறது. மீண்டும் அந்த தோழர் சூரத்துல் கஹ்ஃபினுடைய வசனங்களை ஓத ஆரம்பிக்குகிறார், மீண்டும் குதிரை மிரளுகிறது, வானத்தை பார்க்கிறார், வீட்டை நோக்கி ஒரு ஜோதியை போன்று ஒரு வெளிச்சம், ஒரு ஒளி வந்து கொண்டிருக்கிறது. பயப்படுகிறார், உடனே குதிரை சாந்தமடைகிறது, ஜோதியையும் காணவில்லை. இப்படி தொடர்ச்சியாக ஓதுவதும் நிப்பாட்டுவதும் பதற்றத்தோடி பயணப்பட்ட தோழர் ஒரு கட்டத்தில் முடிவெடுக்குகிறார், ஏதோ ஒரு தவறு நடப்பதை போன்ற அவரினுடைய உள்ளுணர்வு சொன்னவுடன் அப்படி ஓதிக்கொண்டிருந்த அத்தியாயத்தை மூடிவிட்டு வீட்டுக்குள்ளே போய் உறங்கி விடுகிறார். மறுநாள் அல்லாஹுவின் தூதரை அதிகாலை தொழுகையில் சந்தித்து நடந்த விவகாரத்தை சொல்லும் பொழுது ரசூல் சொன்ன வார்த்தை, நீங்கள் ஓதிக்கொண்டே இருந்திருப்பீர்களே ஆனால் அது ஜோதி, அல்லாஹுவினுடைய அருள், அருள் வடிவானவர்கள் உங்கள் வீட்டை நோக்கி வர ஆரம்பித்தார்கள். நீங்கள் ஃபஜ்ர் வரை, அதிகாலை வரை ஓதிக்கொண்டே இருந்திருப்பீர்களே ஆனால் நாங்களும் அந்த அருள் வடிவானவர்களை பார்த்திருக்க கூடும் என்று அல்லாஹுவின் தூதர் கூறினார்கள். அவ்வளவு மகத்துவமிக்க ஒரு அத்தியாயம். நாங்கள் வீடுகளில் ஓதும் பொழுது அல்லாஹுவின் அருள் வடிவானவர்களை, அருளின் வானவர்களை, ஜோதியை வீட்டுக்கு கொண்டு வரக்கூடிய அத்தியாயம். நமது வாழ்வினுடைய வழிகாட்டி, நமது வாழ்க்கைக்கு தேவைப்படக்கூடிய நேரத்தில் எல்லாம் ஒளியாக நின்று வழிகாட்டக்கூடிய அத்தியாயம் இந்த அத்தியாயம். தஜ்ஜாலினுடைய குழப்பத்தை விட ஒரு பெரிய குழப்பம் இல்லை. அந்த குழப்பத்திற்கும் விடுதலையை, ஈடேற்றத்தை வைத்திருக்கக்கூடிய பாதுகாப்பை நல்கக்கூடிய அத்தியாயம் இந்த அத்தியாயம் என்று சொன்னால், அதனால்தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த அத்தியாயத்தை ஒவ்வொரு ஜும்மாவிலும் ஓதுங்கள் என்று அல்லாஹ்வின் தூதர் கட்டளையிட்டார்கள். ஏன் இந்த அத்தியாயம் இவ்வளவு மகத்துவமிக்கது? கொஞ்சம் இந்த அத்தியாயத்தோடு நாம் பயணப்படுவோமே ஆனால், ஒரு மனிதன் சந்திக்கக்கூடிய 5 சோதனைகளை ஒரு மனிதன் இந்த உலகத்தில் சந்திக்கக்கூடும்.
9: யாராக இருக்கட்டும், இந்த ஐந்து சோதனைகளில் ஏதேனும் ஒரு சோதனைக்கு மனிதன் முகம் கொடுத்தே ஆக வேண்டும். அப்படி சந்திக்கக்கூடிய நேரத்தில் எப்படி வாழ வேண்டும் என்பதை இந்த அத்தியாயமே வழிகாட்டி இருக்கிறது. ஒரு ஐந்து சோதனைகளை பதிவு செய்யும், அந்த சோதனைகளோடு அதற்கான தீர்வையும் இந்த அத்தியாயம் நமக்கு காட்டுகிறது. இந்த அத்தியாயம் இறங்கியதே ரொம்ப அற்புதமானது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் மக்காவை சார்ந்த இறைமறுப்பாளர்கள் வந்து கேள்வி கேட்கிறார்கள். அன்றைக்கு இருந்த வேதக்காரர்களிடத்தில் அல்லாஹுவின் தூதரை பற்றி இந்த இறைமறுப்பாளர்கள் முறையிடுகிறார்கள். எங்கள் தேசத்தில் இப்படி ஒரு மனிதர் இருக்கிறார், இறைவனின் தூதர் என்பதாக தன்னை வாதாடுகிறார் என்று சொன்ன பொழுது அந்த வேதக்காரர்கள் சொன்னார்கள், ஒருவர் இறை தூதராக இருந்தால் மட்டும்தான் நாங்கள் ஒரு மூன்று கேள்விகளை கேட்கிறோம், அந்த கேள்வியை நீங்கள் பதில் கேளுங்கள், அவர் இறை தூதராக இருந்தால் மட்டும்தான் அதற்கு பதில் கொடுக்க முடியும். கேள்விகளை சொல்லி அனுப்புகிறார்கள். 300 ஆண்டுகளுக்கு மேலாக குகையிலே தூங்கிய குகைவாசிகளினுடைய வரலாறு என்ன? யார் அந்த ஹதிர், மூசாவினுடைய ஆசிரியராக பயணப்பட்ட அந்த ஹதிர் யார், ஹிதிர் யார், உலகத்தையே சுத்தி வந்த துல்கர்னைன் என்பவர் யார் என்ற மூன்று கேள்விகளை இறைமறுப்பாளர்கள் ரசூலிடத்தில் கேட்கிறார்கள். அல்லாஹுவின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நாளை சொல்கிறேன் என்பதாக சொல்லி அல்லாஹுவின் தூதர் செல்கிறார்கள். காரணம், சுயமாக நபியால் ஏதோ புத்தகத்தை பார்த்து அல்லது சுயமாக யோசித்து பேசக்கூடியவர் அல்ல அவர். அல்லாஹுவினுடைய வேத வெளிப்பாடுகளை கொண்டு பேசப்படக்கூடியவர். சொன்னது தாமதம், மறுநாள் அந்த மக்கள் வந்து நிற்கிறார்கள், ரசூலுக்கு வகி வரவில்லை. ஒரு நாள் கழிகிறது, 2 நாட்கள் கழிகிறது, இப்படி ஒரு சூழலை ரசூல் சந்தித்ததே இல்லை. தினமும் ஒன்றுக்கு பல முறை ஜிப்ரீல் நேரடியாக ரசூலோடு தொடர்பில் இருக்கக்கூடியவர். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வருவது, வகியை இறக்குவது, ரசூலோடு உரையாடுவது, திடீர் என்பதாக ஒரு நாள் முழுவதும் ஜிப்ரீலை காணவில்லை, மறுநாளும் காணவில்லை, வாரம் கடக்குகிறது, ஒரு வாரம் கடக்குகிறது, ஜிப்ரீலை காணவில்லை. நேரடியாக அல்லாஹுவோடி வகையின் தொடர்பிலே இருக்கக்கூடிய ரசூல் அந்த சூழலில் அமர்ந்து கொண்டு யோசிக்க வேண்டும், எவ்வளவு பதற்றம். நாம் என்ன தவறு செய்தோம்? இத்தனை ஆண்டு காலத்தில் இப்படி ஒரு நிகழ்வு நடந்ததே இல்லை. ஜிப்ரீல் வருவதே தாமதம், வரவே இல்லை. வாரங்கள், 10 நாட்களை கடந்தது, 12 நாட்களை கடந்தது, மொத்தம் 15 நாட்கள். 15 நாட்களுக்கு பிறகு 16வது நாளில் அல்லாஹ் அஸ்ஸவஜல் வஹியை இறக்கினான். அல்ஹம்துலில்லாஹ் அல்லதி அன்ஸல அலா அப்திஹில் கிதாப் வலம் யஜ்அல் லஹு உவஜா. அந்த இறக்கிய வார்த்தையே அற்புதமானது. அல்ஹம்துலில்லாஹ், எல்லா புகழும் அல்லாஹ்வுக்கு தான். இந்த வார்த்தையின் ஊடாக அல்லாஹ் சொல்ல வந்த வார்த்தை என்னவென்று சொன்னால், நபியே முஹம்மதே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நீங்கள் எந்த தவறும் செய்யவில்லை, அல்லாஹுக்கே எல்லா புகழும் என்றே அல்லாஹ் அந்த அத்தியாயத்தை ஆரம்பித்தார். நபியினுடைய தேட்டத்தின் விடிவு இந்த சூரத்துல் கஹ்ஃப். நபியினுடைய ஏக்கத்திற்கு விடிவாக அல்லாஹ் இந்த அத்தியாயத்தை இறக்கினார். நபியினுடைய கண்ணீரை துடைப்பதற்கு, நபியினுடைய முதுகுத்தண்டை நிமிர்த்தி வைப்பதற்கு அல்லாஹ் இறக்கிய அத்தியாயம். அல்ஹம்துலில்லாஹ், எல்லா புகழும் அல்லாஹ்வுக்கு தான். அல்லதி, எப்படிப்பட்ட அல்லாஹ், அன்ஸல அலா அப்திஹில் கிதாப், இந்த வேதத்தை தனது அடிமையான முஹம்மதின் மீது அல்லாஹ் இறக்கிறான். வலம் யஜ்அல் லஹு உவஜா, எந்த கோணலையும் இந்த அத்தியாயத்தில் காண முடியாது, எந்த மாறுதலையும் இந்த அத்தியாயத்தில் காண முடியாது, எந்த சருகுதலையும் இந்த அத்தியாயத்தில் காண முடியாது. கோணல் இல்லாத, சருகுதல் இல்லாத தெளிவான வேதத்தை தனது அடிமையின் மீது அல்லாஹ் இறக்கினானே, அந்த அல்லாஹ்வுக்கு எல்லா புகழும் என்று ரசூலினுடைய விடியலாக இந்த அத்தியாயத்தை அல்லாஹ் வைத்துக் கொடுத்தார். இந்த அத்தியாயத்திற்குள்ளாக பயணிப்பதற்கு முன்பாக அல்லாஹ் முதலில் ஒரு வார்த்தையை சொல்லிவிடுவான், இன்னா ஜஅல்னா ஃபில் அர்த், இன்னா ஜஅல்னா ஃபில் அர்த் ஜீனத்தல் லஹா. இந்த உலகம் என்பது ஒரு அலங்காரம். லினபுலுவஹும் ஐயுஹும் அஹ்ஸனு அமலா, இந்த உலகத்தில் நாம் உங்களை படைத்திருப்பது உங்களில் யார் செயலால் நல்லவர்கள் என்பதை சோதிப்பதற்காக. அதிலே அல்லாஹ் பயன்படுத்தும் பொழுது ஜீனா என்ற வார்த்தையை அல்லாஹ் பயன்படுத்துவான். உலகம் அழகு என்று அல்லாஹ் சொல்லவில்லை. உலகம் அழகு என்று அல்லாஹ் சொல்லவில்லை. அலங்காரம், அழகுக்கும் அழகு அலங்காரத்திற்கும் வித்தியாசம் இருக்கிறது. அழகு என்பது எப்பொழுதுமே இருக்கக்கூடியது, அலங்காரம் என்பது சந்தர்ப்பத்திற்காக இருக்கக்கூடியது. நாம் ஒரு 5 சோதனைகளை கொண்டு மனித சமூகமே உங்களை நாம் சோதிப்போம். நீங்கள் யாராக இருந்தாலும் இந்த 5 சோதனைகளுக்கு நீங்கள் முகம் கொடுத்தே ஆக வேண்டும். அந்த நேரத்தில் எல்லாம் நீங்கள் எப்படி நடக்க வேண்டும் தெரியுமா என்ற அல்லாஹ் பாடம் நடத்துவதற்கு முன்பாக முதலில் ஒரு துருக்கு செய்தியை பதிவு செய்கிறான். இன்னா ஜஅல்னா மா அலல் அர்தி ஜீனத்தல் லஹா. இந்த உலகம் என்பது அழகு அல்ல, இது ஒரு அலங்காரம், ஒரு கவர்ச்சி. நேரம் செல்ல செல்ல உண்மை முகம் தெரிய வெளியே தெரிய ஆரம்பிக்கும். நான் ஒரு அழகு சாதனத்தை கொண்டு என்னுடைய முகத்தை நான் அழகுபடுத்துகிறேன் என்று சொன்னால், சில மணி தியாலங்களை நான் கடக்கும் பொழுது என்னுடைய முகத்தினுடைய உண்மை தன்மையை பிரதிபலித்துவிடும். இது அழகு அல்ல, இந்த உலகம் ஒரு அலங்காரம். ஏன் இந்த அலங்காரத்தோடு இந்த உலகத்தை நாம் படைத்தோமே ஆனால், ஐயுக்கும் அஹ்சனு அமலா, உங்களில் யார் செயலால் மிக நல்லவர்கள் என்பதை பரிசோதிப்பதற்காக இந்த உலகத்தை நாம் படைத்திருக்கிறோமே தவிர, இந்த உலகத்தினுடைய அழகிலே மூழ்குவதற்காக உங்களை நாம் படைக்கவில்லை என்று அல்லாஹ் பதிவு செய்கிறார். ஒரு மனிதன் 5 சோதனைகளில் ஏதேனும் ஒன்றுக்கு முகம் கொடுத்தே ஆக வேண்டும். ஒரு சிலர்களுக்கு அல்லாஹ் 5 சோதனையாக கொடுப்பான். அது என்ன சோதனை? அந்த சோதனையின் பொழுது நாம் எப்படி இருக்க வேண்டும், அந்த சோதனையிலிருந்து நாம் எப்படி வெளியேற வேண்டும், எப்படி நமக்கான விடிவு, எல்லாவற்றையும் இந்த அத்தியாயம் பேசியிருக்கும். அதுதான் மிக அற்புதம். வெறும் இந்த சோதனை வரும் என்று அல்லாஹ் பேசியிருக்க மாட்டான். இந்த சோதனை வரும், இந்த சோதனையில் இவர்கள் எல்லாம் மாட்டினார்கள், இந்த மாற்றுதலில் இருந்து அவர்கள் எப்படி தப்பித்தார்கள், தப்பித்தவர்களினுடைய உயர்வு என்ன, தப்பிக்காமல் உலகத்தினுடைய அலங்காரத்தில் மூழ்கி கிடந்தவர்களினுடைய விளைவு என்ன என்று இந்த அத்தியாயம் நிறைவு செய்யும். முதல் சோதனை யாராக இருந்தாலும் தான் சுமந்திருக்கக்கூடிய கொள்கைக்கான ஒரு சோதனை ஏற்படும். நாம் ஒரு கொள்கையின் மீது இருக்கும் பொழுது நம்முடைய கொள்கையினுடைய சோதனையை அல்லாஹ் ஏற்படுத்துவான். நம்மில் யார் கொள்கையில் உறுதியானவர்கள், உறுதியற்றவர்கள் என்பதை சோதிப்பதற்காக அல்லாஹ் ஒரு சோதனையை ஏற்படுத்துவார். உலகத்தினுடைய ஆசாபாசங்கள், உலகத்தினுடைய நெருக்கடிகள், உலகத்தினுடைய இழப்புகள், இதையெல்லாம் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஏற்படுத்தி கொஞ்சம் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம்முடைய கால்களை அசைத்து பார்ப்பான், நம்முடைய உறுதிப்பாட்டை அல்லாஹ் அசைத்து பார்ப்பான். அந்த நேரத்தில் நாம் எதை தேர்வு செய்கிறோம், நாம் சுமந்திருக்கக்கூடிய உண்மையான கொள்கைக்காக உறுதியோடு இருக்கிறோமா, அல்லது உலகத்தினுடைய அலங்காரத்திற்காக, உலகத்தினுடைய கவர்ச்சிக்காக நம்முடைய கொள்கையை நாம் இழந்து விடுகிறோமா என்பதை அல்லாஹ் சோதிப்பான். இறை தூதர்கள் அல்ல, நல்லடியார்கள், நம்மை போன்ற சாதாரண மனிதர்கள். ஈசா அலைஹிஸ்ஸலாத்திற்கு பின்னால் மிகப்பெரிய பணக்கார குடும்பத்தில் தோன்றிய வாலிபர்கள், அரசவையில் அவர்களினுடைய தகப்பன்கள் எல்லாம் அரசவையினுடைய ஆளுநர்கள், அமைச்சர்கள், கவர்னர்கள். அதிலே சில வாலிபர்கள் அன்றைய நாட்டு அரசன் தன்னையே கடவுளாக பாவிக்குமாறு கட்டளையிட்டு நிர்பந்தித்துக் கொண்டிருந்த ஒரு காலகட்டம். நானே கடவுள் என்ற முழக்கத்தை முழங்கிக் கொண்டு மனிதர்களை அடக்கி ஒடுக்கி ஒரு அராஜகத்தோடு தன்னுடைய கட்டமைப்பை உருவாக்கியிருந்த காலகட்டத்தில் இந்த வாலிபர்கள் எழுந்தார்கள். அல்லாஹுதான் எங்களினுடைய இறைவன் என்பதாக முழங்கினார்கள். முழங்கியதற்காக சோதனை ஏற்படுகிறது. தங்களது கொள்கையை பாதுகாத்துக் கொள்வதற்காக, தங்களது ஈமானை பாதுகாத்துக் கொள்வதற்காக இழப்புகள், சிரமங்களை தாங்கிக் கொள்கிறார்கள். இதில் ஒரு பெரிய வித்தியாசம் என்னவென்று சொன்னால், 300 காலம் பொதுவாக இந்த உலகத்தில் ஒரு காரியம் நடக்கணும்னா காரணம் இருந்தால் தான் காரியங்கள் நடக்கும். இன்னைக்கு நாம தூங்குறோம் அப்படின்னு சொன்னால், உம்ராவுக்கு ஹஜ்ஜிக்கு போனவர்களுக்கு தெரியும், தொடர்ச்சியாக உம்ரா செய்வார்கள். இன்னைக்கு உம்ரா செஞ்சிருப்பாரு, திருப்பி நாளைக்கு போய் உம்ரா செய்வார். உம்ராவினுடைய ஃபருதுல கடைசி ஃபருது என்னன்னா தலைமுடியை களைய வேண்டும். இன்னைக்கு மொட்டை அடிச்சிருப்பாரு, நாளைக்கும் போய் உம்ரா செஞ்சாருன்னா மொட்டை அடிக்கணும். ரொம்ப ஆச்சரியம், இது எப்படி சாத்தியம், முடி எப்படி வளரும்? அப்போ நீண்ட காலம் அந்த துறையிலே பயிற்சி பெற்ற அந்த அழகான அந்த தொழிலாளிகள் சொல்வார்கள், தலைமுடியை இறக்கி 4 மணி நேரத்திற்குள்ளாக 1000கணக்கான புதிய முடிகள் வளர ஆரம்பித்து விடுமாம். ஆனால் 300 ஆண்டு காலம் ஒரு சமூகம் உறங்கியது, அவர்களினுடைய முடிகள் வளரவில்லை. 300 ஆண்டு காலம் ஒரு சமூகம் உறங்கியது, அவர்களினுடைய நகங்களில் எந்த மாற்றமும் இல்லை. 300 ஆண்டு காலம் ஒரு சமூகம் உறங்க வைத்தான் அல்லாஹ் அஸ்ஸவஜல், அவர்களினுடைய தோள்களில் எந்த மாற்றமும் இல்லை. எப்படி உறங்கினார்களோ 300 ஆண்டுகளுக்கு பிறகு அந்த ஈமானை சுமந்ததற்காக. இது யதார்த்தம். உலகத்தில் கடல் என்பது மூழ்கடிக்கக்கூடியது, நெருப்பு என்பது கரிக்கக்கூடியது, இதுதான் யதார்த்தம். காரணம் காரியம். ஒரு மனிதர் நெருப்பிலே கை வைப்பார் என்று சொன்னால் அந்த நெருப்பு என்ன செய்யும் என்று சொன்னால், நெருப்பிலே கை வைப்பது ஒரு காரியம், அந்த காரியத்தை அவர் செய்யும் பொழுது சுடு என்பது ஒரு காரணம். ஆனால் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சில நேரங்களில் இறை தூதர்கள் அல்ல, வாலிபர்கள், நம்மை போன்ற சக மனிதர்கள், நல்லடியார்கள், ஈமானை சுமந்ததற்காக, நேரான சத்திய கொள்கையில் உறுதியாக இருந்ததற்காக இயற்கைக்கு மாற்றமாக அல்லாஹ் அவர்களை காத்தான். கொள்கையில் சில நேரங்களில் பிடிப்போடி இருக்கும் பொழுது இழப்புகளை போன்று நமக்கு தெரியும். இல்லை இல்லை, அல்லாஹ் அஸ்ஸவஜல் எந்த காரணமும் இல்லாமல் ஒரு மனிதர் 300 ஆண்டு காலம் அவரினுடைய தோற்றம் எப்படி மாறி இருக்க வேண்டும், அவரினுடைய முடிகள், அவரினுடைய நகங்கள், அவரினுடைய உடல் அமைப்புகள் எதுவுமே இல்லை, உறங்கியதை போன்றே அல்லாஹ் அஸ்ஸவஜல் எழுப்பி காட்டினான். எழுப்பியதற்கு பிறகு தங்களோடு பேசினார்கள், எவ்வளவு நேரம் உறங்கினோம், பகலிலே சிறிது நேரம் உறங்கி இருக்கக்கூடும், சில நேரங்களில் மதிய உணவை உண்டதற்கு பிறகு அசர் வரை உறங்குவோம் அல்லவா, அவர்கள் தங்களோடு பேசிக் கொள்கிறார்கள், அதுவரைத்தான் நாம் உறங்கி இருக்கக்கூடும். அல்லாஹ் உணர்த்தினான், அவர்கள் கையிலே இருந்த சாப்பிடுவதற்கு பசி எடுக்குகிறது, கைகளிலே சில நாணயங்கள் இருந்ததல்லவா, குகையிலே தஞ்சமடைவதற்கு முன்பாக அந்த நாணயத்தை எடுத்துக்கொண்டு ஒருவர் கடைக்கு வருகிறார். சூரா கஹ்ஃபில் அல்லாஹ் சொல்கிறான், கடையிலே கொடுக்கும் பொழுது அந்த கடைக்காரர் ஆச்சரியப்படுகிறார், வரலாற்றில் இப்படி ஒரு நாணயம் தற்பொழுது உலகத்திலேயே இல்லை. திருப்பி அதிகாரிகளுக்கு தகவல் சொல்லப்படுகிறது, அதிகாரிகள் வந்து பார்க்கிறார்கள், 300 வருடத்திற்கு முன்பாக கோலாட்சிய ஒரு மன்னனினுடைய காலத்தில் உபயோகப்படுத்தப்பட்ட நாணயம். அவர்கள் சொல்ல அந்த வாலிபர்களுக்கு சொல்லப்பட்டது, இந்த நாணயம் எங்கிருந்தது, எங்கள் பாக்கெட்டில் இருந்தது, எப்பொழுது இருந்தது, சில நேரத்திற்கு முன்பாக உறங்கினோம், உறங்குவதற்கு முன்பாக பாக்கெட்டில் வைத்திருந்தோம், இப்பொழுது பசிக்குகிறது, இல்லை நீங்கள் உறங்கிய காலம் 300 வருடங்கள் என்று அந்த வாலிபர்களுக்கு பிறர் சொல்லி கொடுத்தார்கள். அப்போ கொள்கையில் நாம் உறுதியாக இருக்கும் பொழுது நாம் தோற்று போக மாட்டோம். அல்லாஹ் அஸ்ஸவஜல் இயற்கைக்கு மாற்றமாக அல்லாஹ் இந்த கொள்கையை கொண்டு நம்மை சோதிப்பான். ஜீனா அலங்காரம் என்று சொன்னானே, இந்த ஒரு அலங்காரம் வந்து நிற்கும் அந்த நேரத்தில் நாம் எதை கைப்பற்றுகிறோம். அந்த வாலிபர்கள் கொள்கையில் உறுதியாக இருந்தார்கள், அந்த வாலிபர்களை மீட்டெடுத்தான், அந்த மன்னனை அல்லாஹ் தோல்விப்படுத்தினான். இரண்டாவதாக செல்வம், பொருளாதாரம் ஒரு அலங்காரம். இன்னா ஜஅல்னா மா அலல் அர்தி ஸீனத்தல்லஹா, இந்த உலகம் ஒரு அலங்காரம் என்று அல்லாஹ் சொல்கிறானே, செல்வம் ஒரு அலங்காரம். இந்த செல்வத்தை கொடுத்து அல்லாஹ் சோதிப்பான். ஒரு தகப்பனுக்கு பிறந்த 2 மகன்கள், சூரா கஹ்ஃபில் அல்லாஹ் சொல்கிறான், ஒருவனுக்கு 2 பேருக்கு தந்தையினுடைய மரணத்திற்கு பிறகு பாக பங்கீடு கிடைக்குகிறது. ஒருவர் என்ன செய்கிறார் என்று சொன்னால், தனக்கு கிடைத்த அந்த பாக பங்கை 3 பிரிக்குகிறார். 1/1 பங்கை கொடுத்து ஒரு பெண்ணை மணமுடிக்குகிறார், மகர் கொடுத்து ஒரு பெண்ணை மணமுடிக்குகிறார். இனி 1 பங்கை ஏழைகளுக்கு சதக்கா செய்கிறார். இனி 1 பங்கு கொஞ்சம் மிக குறுகிய அந்த தொகையை வைத்து தன்னுடைய வாழ்வாதாரத்தை பெருக்குகிறார், விவசாயம் செய்கிறார். ஆனால் இவரினுடைய அண்ணனுமோ முழு பங்கையும் வியாபாரத்தில் போடுகிறார், விவசாயத்தில் போடுகிறார். அல்லாஹ் சொல்கிறான், ஓதுரிபுலகும் மசலர் ரஜுலை, இருவரை அல்லாஹ் உங்களுக்கு உதாரணப்படுத்துகிறார். லி அஹதிஹிமா ஜன்னதைனி மின் அஅநாபிம், அந்த 2 பேரில் ஒருத்தர் இருக்கிறானே செல்வம் முழுவதையும் அப்படி தன்னுடைய விவசாயத்தில் போட்டான், 1 தோட்டம் 2 தோட்டமாக மாறியது. திராட்சை தோட்டங்களை அல்லாஹ் உருவாக்கினான், அந்த தோட்டங்களுக்கு மத்தியில் 6 ஆறுகளை அல்லாஹ் உருவாக்கினான். மிகப்பெரிய செல்வந்தனாக மாறிவிட்டான். தன்னுடன் பிறந்தவன் மூன்றில் ஒன்றை மகர் கொடுத்து ஒரு பெண்ணை மணமுடித்தான், இனி ஒன்றை ஏழைக்கு கொடுத்து சதக்கா செய்து விட்டான். கொஞ்ச பங்கை வைத்துக் கொண்டு தன்னுடைய வாழ்வாதாரத்தை ஓட்டுகிறான். ஆனால் இந்த மொத்த பங்கையும் செல்வத்தில் போட்டு செழித்தான் அல்லவா, கொடித்தான் அல்லவா, அல்லாஹ்வினுடைய கரத்தை உயர்த்தி கொண்டே செல்கிறான். தன்னுடன் பிறந்தவனை பார்க்கும் பொழுதெல்லாம் கேலி அடிப்பது, பிழைக்க தெரியாதவன், ஒரு ஏமாளினி. உனக்கும் தகப்பனினுடைய பங்கு வந்தது, என்னுடைய பங்கை பார்த்தாயா, எத்தனை மடங்கு நான் பெருக்கி இருக்கிறேன். இதுதான் பிழைப்பதற்கான காரணம். அப்போ அந்த தம்பி சொல்றான், உடன் பிறந்தவன் சொன்னான், அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ் உன்னை படைத்தான், அல்லாஹ் உன்னை மேன்மைப்படுத்தி இருக்கிறான். நீ எப்பொழுது தோட்டத்திற்குள்ளே நுழைந்தாலும் அல்லாஹுவை பெருமைப்படுத்து, மாஷா அல்லாஹ், அல்லாஹ் நாடி எது நடந்தது என்று சொல்ல.
11: நேரம் சரியாக காலை 9 மணி.
12: இந்த நேர அறிக்கையை உங்களுக்கு வழங்கியது.

0: உங்கள் முஸ்லிம் வானொலி நீங்கள் தொடர்ந்து முஸ்லிம் வானொலியோடு இணைந்திருக்கின்றீர்கள். மீண்டும் நாங்கள் மார்க்க சொற்பொழிவோடு இணைந்து கொள்வோம்.
1: அல் ஹாஃபிழ் தாழ்த்துபவன், அர் ராஃபிஅ உயர்த்துபவன், அல் முஇஸ் கண்ணியத்தை கொடுப்பவன், அல் முதில் இழிவை கொடுப்பவன். சிலருக்கு கொடுத்து அல்லாஹ் உயர்த்துவான், சிலருக்கு அல்லாஹ் எடுத்து தாழ்த்துவான். இரண்டுமே சோதனை தான். அதைத்தான் அந்த மனிதன் சொன்னான். قال لصاحبه وهو يحاوره انا اكثر منك مالا وعز نفرا ودخل جنته وهو ظالم لنفسه قال ما اظن ان تبيد هذه ابدا وما اظن الساعه இப்படி தன்னை பெருமைப்படுத்துகிறார். என்னுடைய உழைப்பால், என்னுடைய இதால் என்னை நான் கண்ணியப்படுத்தி இருக்கிறேன். அப்ப தோழன் சொல்லிக் கொடுக்கிறான், இல்லை, அல்லாஹுவை மகிமைப்படுத்து. மாஷா அல்லாஹ், அல்லாஹுவை மகிமைப்படுத்து, அல்லாஹுவை பெருமைப்படுத்து. இல்லை, எனது முயற்சி, எனது திட்டம், எனது அர்ப்பணிப்புகள் என்ற அந்த உலகத்தினுடைய மோகத்தில் மூழ்கி கிடந்த பொழுது அல்லாஹ் நிறைவு செய்கிறான். ஒரு நாள் அதே இரண்டு தோட்டங்களுக்குள்ளாக அந்த மனிதன் வந்தான். தோட்டத்தினுடைய அத்தனை பயிர்களும் மஞ்சள் அடித்ததாக கரிந்து நாசமாய் போய்விட்டது என்று அல்லாஹ் அந்த வரலாறை நிறைவு செய்யும். அல்லாஹு கொடுப்பான், நீங்கள் யாரை மகிமைப்படுத்துகிறீர்கள் என்பதை சோதிப்பதற்காக. பொருளாதாரம் ஒரு பெரிய சோதனை, அதைத்தான் அல்லாஹ் நிறைவு செய்கிறான். பாருங்கள், உங்கள் கண்களுக்கு முன்பாக இருவருக்கு நான் பொருளாதாரத்தை கொடுத்தேன், அதில் யார் என்னை மகிமைப்படுத்தினார்களோ அவர்களை நான் பாதுகாத்தேன். காலம் உள்ளவரை அவர்களை நினைவு கூறக்கூடியவர்களாக நான் உலகத்தில் மாற்றி காட்டினேன். என்னை எவன் புறக்கணித்தானோ, எனது அருள்கொடையை அனுபவித்துக் கொண்டு எனக்கெதிராகவே எவன் பயணப்பட்டானோ, எனது அருள்கொடைகளை அனுபவித்துக் கொண்டு எனது நன்றியை, எனக்கு நன்றி செலுத்துவதை யார் மறுத்தானோ அவர்களை நான் பிடிப்பேன் என்று அல்லாஹ் இந்த வரலாறோடு நிறைவு செய்கிறான். அப்ப செல்வம் என்பது அல்லாஹ் சோதிக்கக்கூடிய ஒரு அலங்காரம். அந்த சோதனையில் கொடுத்து அல்லாஹ் சோதிப்பான், எடுத்தும் அல்லாஹ் சோதிப்பான். அல் ஹாஃபிழ் தாழ்த்துவான், அர் ராஃபிஅ உயர்த்துவான். எல்லா நேரத்திலும் மாஷா அல்லாஹ், லா ஹவ்ல வலா குவ்வத்த இல்லா பில்லா. உயர்ந்த கட்டிடத்திற்குள்ளாக, தோட்டம் துறவுகளுக்குள்ளாக, மகா பெரிய நம்முடைய வீடுகளுக்குள்ளாக நுழையும் பொழுது மக்கள் நம்மை பெருமைப்படுத்தும் பொழுது, இல்லை, மாஷா அல்லாஹ், அல்லாஹ் நாடியது நடந்திருக்கிறது. லா ஹவ்ல வலா குவ்வத்த இல்லா பில்லா. அலா உஹ்பிருக்கும் பி குனூஸில் ஜன்னா. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், சொர்க்கத்து பொக்கிஷத்தை உங்களுக்கு நான் கற்றுத்தரட்டுமா? அல்லாஹுவின் தூதரே, சொர்க்கத்து பொக்கிஷம் கற்றுக் கொடுங்கள். லா ஹவ்ல வலா குவ்வத்த இல்லா பில்லா என்ற இந்த வார்த்தை இருக்கிறது, சொர்க்கத்து பொக்கிஷம் என்பதாக. இந்த வார்த்தையை பயன்படுத்தவில்லை, அவனை நாம் அழித்தோம், அவன் செல்வத்தை நாம் அழித்தோம் என்று அல்லாஹ் பதிவு செய்கிறான். மூன்றாவதாக கல்வியை கொண்டு அல்லாஹ் சோதித்தான். அறிவுரிக்குகிறதே மகத்துவம், மகத்துவமிக்கது, மனோகரமானது, உன்னதமானது அறிவு. ஆனால் அந்த அறிவை கொண்டும் அல்லாஹ் நம்மை சோதிப்பான். அந்த நேரத்தில் நமது அறிவு நமக்கு பணிவை தர வேண்டுமே தவிர, எங்கேனும் நமது அறிவு நமக்கு கொஞ்சம் மிதப்பை கொடுக்குமே. ஆனால் மூசா அலைஹிஸ்ஸலாம் இஸ்ரவேலர்களோடு பேசிக்கிட்டே இருக்கிறாரு, கேட்கக்கூடிய கேள்விகளுக்கெல்லாம் பதில் சொல்கிறாரு. ஒரு இஸ்ரவேலர் கேட்குறான், இந்த உலகத்திலே ரொம்ப தெளிவான அறிவாளி யார், ரொம்ப பெரிய அறிவாளி யார்? இப்போ மூசா அலைஹிஸ்ஸலாம் யதார்த்தத்தோடு யோசிக்கிறாங்க. அன்றைக்கு அவர் தான் இறை தூதர், அவர் தான் அந்த இஸ்ரவேலர்களினுடைய வழிகாட்டி, இஸ்ரவேலர்களுக்கு வழிகாட்டக்கூடியவர். இப்போ சொல்கிறாங்க, ஆனால் நான் தான் உலகத்தில், நான் தான் இப்போ பெரிய அறிவாளி. இந்த வார்த்தை மூசா யதார்த்தமாக பயன்படுத்தியது, ஆனால் அல்லாஹ்வுக்கு பிடிக்கவில்லை. அல்லாஹ் சொன்னா, இல்லை மூசா, நீங்கள் இல்லை. இந்த இடத்துல ஒரு இடத்துல ஒரு இடத்த அல்லாஹ் சுட்டி காட்டுறான், அவர் வரமாட்டார், நீ போ, நீ போனால் உணர்ந்து கொள்வாய் நீ எவ்வளவு பெரிய முட்டாள் என்பதை உணரக்கூடிய ஒரு இடம் அது. அந்த இடத்துல ஒருவர் இருக்கிறார், உன்னை விட அவர்தான் மிகச்சிறந்த அறிவாளி. மூசா அலைஹிஸ்ஸலாம் அறிவை தேடி பயணப்படுகிறார். ஹிதர் அலைஹிஸ்ஸலாம் சந்திக்கிறார்கள். ரொம்பலாம் கேள்வியே கிடையாது, மொத்தமே மூணே மூணு கேள்வி. மூணு கேள்விக்கும் பதிலையும் சொல்லி கொடுக்கிறார். உன்ட்ட நான் கேட்கக்கூடிய கேள்வி மொத்தம் மூணு தான், பதில் ஒன்று தான் இருக்கணும். நான் என்ன செஞ்சாலும் கேட்கக்கூடாது. கேள்வியையும் சொல்லி கொடுத்தார், பதிலையும் சொல்லி கொடுத்தார். நீ அறிவாளின்னு சொன்ன, அல்லாஹ் பாடம் நடத்துகிறான். இந்த இடத்துல ஒரு மனிதர் இருக்கிறார், ஹிதிரை போய் சந்திக்கணும். போன உடனே சொல்றாரு மூசா, இப்படி அல்ல நான் வந்திருக்கிறேன், மூசா வந்திருக்கிறேன், யார் இஸ்ரவேலர்களினுடைய இறைத்துவராமா, உங்க கூட கல்வி கற்றுக்கொள்ள நான் ஆசைப்படுறேன், உங்கள்ட்ட இருந்து நான் அறிவை எடுத்து கற்றுக்கொள்வதற்கு உங்கள் அறிவிலே கொஞ்சம் பயனடைவதற்கு வந்திருக்கிறேன் சொன்னார். எடுத்த உடனே நீங்க பயன் முடியாது, உங்களால் எல்லாம் என் கூட எல்லாம் பயணிக்க முடியாது, இல்லை இல்லை என்ன நடந்தாலும் உங்க கூட உட்கார்ந்து நான் கல்வியை கற்றுக்கொள்ளணும். பதிலை சொல்லி கொடுக்கிறார். உலகத்தில் இது போன்ற ஆசிரியர் எங்கேனும் கண்டதுண்டா? மூசாவே, நான் எதை செய்தாலும் பதில் எதுவாக இருக்க வேண்டுமேயானால் நீ ஏன் எதற்கு என்று கேட்கவே கூடாது, முதல்லயே பதிலையும் சொல்லிட்டாரு. நீ பேசாட்டு உட்கார்ந்து இருக்கணும் போதும், அமைதியாக வருவதுதான் கல்வி. அல்லாஹ் உயர்ந்த கல்வியை கொடுத்து மூசாவை சோதிக்கவில்லை, நீ உன்னை அறிவாளின்னு சொன்னில்ல, போ இங்கே. ஆசிரியர் சொல்கிறார், உனக்கான கேள்வி எது நடந்தாலும் பதில் அமைதியாக இருக்க வேண்டும், ஏன் எதற்கு என்று கேட்கக்கூடாது. தலையாட்டுகிறார் மூசா. மூன்று கேள்விகளை தாண்ட முடியவில்லை மூசாவால், வெறும் மூன்றே மூன்று கேள்விகள். பதிலையும் சொன்னாரே ஹிதர் கேட்கக்கூடாது என்பதாக, அந்த பதிலையும் கூட அவரால் சொல்ல தெரியவில்லை, சொல்ல முடியவில்லை. இறுதியாக ஹிதர் அலைஹிஸ்ஸலாம் மூசாவை விட்டு விடைபெறும் பொழுது மூசாவினுடைய கரத்தை பிடித்து சொன்ன வார்த்தை, கப்பலில் ரெண்டு பேரும் பயணப்படுறாங்க, ஒரு சின்ன குருவி அந்த கப்பலில் வந்து அமர்கிறது, அமர்ந்து அந்த கடலினுடைய நீரை தனது அழகால் கொத்துகிறது. ஹிதர் மூசாவை தட்டுகிறார், மூசா அந்த பறவையை பார், அந்த பறவையை பார், இப்பொழுது அதனுடைய அழகால் அந்த கடலிலே முக்கி எடுத்ததே கடலிலே எவ்வளவு குறைந்திருக்கும். மூசா சொன்னார், எதுவும் குறைந்திருக்காது, உனது அறிவும் எனது அறிவும் அல்லாஹுவின் அறிவுக்கு முன்பாக இந்த பறவையினுடைய அழகிலே கொத்தி மிச்சம் இருக்கக்கூடிய நீருக்கு கூட சமம் இல்லை, நாம் யாரும் அறிவாளி இல்லை, உணர்ந்து கொள். அல்லாஹ் எவ்வளவு பெரிய இறை தூதரை அல்லாஹ் கல்வி தான் அறிந்தவன் என்ற யதார்த்தமாக மூசாவினுடைய குணம் அதுதான். ஆனாலும் ஒரு இறை தூதர் இப்படி பேசக்கூடாது, ஒரு இறை தூதரினுடைய நாவிலிருந்து மூசாவை போன்று உன்னதமானவர்களினுடைய நாவிலிருந்து இந்த வார்த்தையை கூட அல்லாஹ் எதிர்பார்க்கவில்லை என்று சொன்னால், அல்லாஹ் நமக்கு கல்வியை கொடுத்திருப்பது சமூகத்தை கண்ணியப்படுத்துவதற்கு தானே தவிர, நான் கல்வியாளன் நீங்கள் எல்லாம் முட்டாள்கள் எனக்கு கீழ் உள்ளவர்கள் என்பதற்காக பிரிவினையை ஏற்படுத்துவதற்கு அல்ல. ஜீனத்தல் ஹயாத்தி துன்யா, கல்வி என்பதும் ஒரு அலங்காரம், அதை கொண்டும் நாம் சோதிப்போம். மூசா தோற்று போனார், ஹிதர் வெற்றி பெற்றார் என்று அல்லாஹ் நிறைவு செய்கிறார். நான்காவதாக அதிகாரத்தை அல்லாஹ் கொடுப்பான், ஆட்சி அதிகாரத்தை அல்லாஹ் கொடுப்பான். அதிகாரம் என்பது நாட்டை ஆளக்கூடிய அதிகாரம் மட்டுமல்ல, நம்மில் ஒவ்வொருவருமே அதிகாரம் உடையவர்கள்தான். உறவுகளால் முதலாளியாக, தொழில்களிலே, ஊர்களிலே, பள்ளிவையினுடைய நிர்வாகத்திலே, இப்படி அல்லாஹ் நமது கையில் அதிகாரத்தை கொடுப்பான். அந்த அதிகாரமும் ஜீனத்துல் ஹயாத்தி துன்யா, உலகத்தினுடைய அலங்காரம் கொடுத்து அல்லாஹ் நம்மை சோதிப்பான். அந்த அதிகாரத்தை நாம் எப்படி நடக்குகிறோம்? எஸ் அலூன கந்தில் கர்ணை, துல்கர்ணைன்னு ஒருத்தர் இருந்தார் கிமூல. அவர் என்ன செய்கிறாருன்னா, உலகத்தினுடைய அதிகாரத்தை அல்லாஹ் அவருக்கு கொடுத்தான். உலகம் முழுவதும் சுற்றுவார், முழு தேசமும் அவருக்கு அல்லாஹ் கட்டுப்பட கொடுத்தான். அப்போ ஒரு ஊருக்குள்ள போறாரு, போனாங்கன்னா அங்க உள்ள மக்கள் வந்து இவட்ட வந்து கையை கட்டி முறையிடுறாங்க, நீங்க எங்களுடைய மன்னர், இதோ இந்த பகுதி ஒரு கிரத்தை சுத்தி காட்டுறாங்க,

பார்த்தவர். ஒரு சின்ன கூட்டம் வந்து முறையிடுகிறார்கள் துல்கர்ணன் என்று சொல்லும் பொழுது சொல்றாங்க, நீங்க சம்மதிச்சீங்கன்னா எங்கள்கிட்ட கொஞ்சம் சேமிப்பு இருக்கு, அதையும் கூட நாங்க தாரோம். அவர்களுக்கும் எங்களுக்கும் மத்தியில் ஒரு தடுப்பை ஏற்படுத்துங்க. எங்கள் கால்நடைகளை திருடுகிறார்கள், கொள்ளையடிக்கிறார்கள், கொள்ளைக்கார கூட்டம் அது. அந்த கொள்ளைக்கார கூட்டத்துக்கு பெயர் யஜூஜ் மாஜூஜ் என்று சொல்லப்படுகிறது, குர்ஆன் சொல்லும். அந்த கூட்டத்திலிருந்து எங்களை நீங்க காக்கணும் அப்படின்னு சைகையிலேயே பேசுறாங்க. அவங்க பேசக்கூடிய மொழியில பேசி காட்டுறாங்க, பக்கத்துல இருந்து தெளிவுபடுத்துறாங்க, கொஞ்சம் வார்த்தையை சைகையில சொல்றாங்க. கடைசியா எல்லாரும் கையை கட்டி சொல்றாங்க, நீங்க எங்களுடைய ஆட்சியாளர், அதனால நீங்க இந்த காரியத்தை செய்யறதுக்கு நாங்க கொஞ்சம் காசு தரோம், நீங்க சும்மா செய்ய வேண்டாம். துல்கர்ணன் அல்லாஹ் அதிகாரத்தை கொடுத்து சோதிக்கிறார். அவர் சொன்ன வார்த்தை, அல்லாஹ் என்னை செழிப்பாக வைத்திருக்கிறார், உங்களது தேவையை நிறைவேற்றுவதற்குத்தான் அல்லாஹ் எங்களை அதிகாரத்தை தந்தானே தவிர உங்களிடத்திலிருந்து உறிஞ்சுவதற்கு அல்லாஹ் எனக்கு அதிகாரத்தை தரவில்லை. உங்கள் முதுகுத்தண்டிலே வரியை சுமத்தி உங்களை எழ முடியாமல் செய்வதற்கு அல்லாஹ் எனக்கு அதிகாரத்தை தரவில்லை. அல்லாஹ் அதிகாரத்தை தந்திருப்பது உங்களை போன்ற பாவப்பட்டவர்களை அரவணைப்பதற்கு, உங்கள் தேவையை நிறைவேற்றுவதற்கு அல்லாஹ் அதிகாரத்தை தந்தான். எந்த காசும் வேண்டாம், அதை விட சிறப்பாய் அல்லாஹ் எனக்கு தந்திருக்கிறான். முடிந்தால் உடலால் உழைப்பு செய்யுங்கள், நானும் சேரேன். ஏன்னா அவர் பெரிய ரோம்ல இருக்கிறார், ரோம்ல இருந்து ராணுவ வீரர்களை எல்லாம் இறக்கி செய்ய முடியாது. நீங்களும் நானும் உடலால் உழைப்பு செய்வோம், முழு காசும் என்னுடையது. அந்த ரெண்டு கூட்டத்துக்கு மத்தியில அந்த காட்டுல ஒரு பெரிய சுவரை கட்டி எழுப்புகிறார். உலகம் கண்டிராத சுவர் அது, இதுவரை அவ்வளவு மகா பிரம்மாண்டமான சுவரை உலகம் இதுவரை சந்தித்ததில்லை. மாபெரும் ஒரு சுவர், இரும்புகளை கொண்டும் அப்படி நெருப்பை ஊத வைத்து வெள்ளிகளையும் உருக்குக வைத்து அப்படி என்ன செய்கிறார், எல்லோரினுடைய முயற்சியினால் துல்கர்ணன் அலைஹிஸ்ஸலாம் என்ன செய்கிறார்களே, ஆனால் தனக்கு கீழ் உள்ளவர்களினுடைய தேவையை நிறைவேற்றுகிறார். எல்லாம் முடிஞ்சோன்னு அந்த மக்கள் கண்ணீரோடி துல்கர்ணனுக்கு நன்றி செலுத்துகிறார். எத்தனையோ மன்னர்கள் எங்களை ஆண்டும் யாரும் எங்களை கண்டுகொள்ளாத பொழுது, இதற்கு முன்பு உங்களை நாங்கள் பார்த்ததில்லை, எங்கள் கோரிக்கையை வைத்தவுடன் எங்கள் கோரிக்கையை நிறைவேற்றினீர்களே என்று கண்ணீரோடி அவர்கள் நன்றி செலுத்தும் பொழுது, துல்கர்ணனை புகழும் பொழுது குர்ஆன் சொல்லும், துல்கர்ணன் ஒரு அற்புதமான ஒரு வார்த்தையை சொல்வார், ஹாதா ரஹ்மத்தும் மின் ரப்பி, இது என்னுடைய புகழ் அல்ல, இது என்னுடைய ரப்பினுடைய கருணை, அல்லாஹுவை துதி, எங்கள் அல்லாஹுவை மகிமைப்படுத்து. அல்லாஹு ஹாதா ரஹ்மத்தும் மின் ரப்பி, இந்த ஆற்றலை எனக்கு கருணையாளன் கொடுத்தான், அந்த கருணையாளனினுடைய கருணை தான் இவை தானே தவிர என்னுடைய முயற்சி அல்ல, என்னுடைய திட்டம் அல்ல, என்னுடைய உழைப்பு அல்ல. ஹாதா ரஹ்மத்து மின் ரப்பி, சுலைமான் சொன்னார் அல்லவா, ஹாதா மின் ஃபத்லி ரப்பி, இது என்னுடைய ரப்பினுடைய அருள் கொடை. அதே வார்த்தை மாறாமல் சொன்னார், ஹாதா ரஹ்மத்து மின் ரப்பி, இந்த சுவர் அல்லாஹ் என்னை கொண்டு வந்தது, அல்லாஹுவின் கருணை உங்களுக்கு உதவுவது அல்லாஹ் என் மீது செய்திருக்கக்கூடிய பாக்கியம். நமக்கு கீழே வேலையாளாக இருப்பார்கள், கடைகளில் நாம் முதலாளியாக அமர்ந்திருப்போம். கருணை காட்ட வேண்டும், நம்முடைய அதிகாரத்தை வைத்து அவர்களினுடைய கண்ணீரை வடிப்பதற்கல்ல, நமது அதிகாரம் அவர்களினுடைய கண்ணீரை துடைக்க வேண்டும். அதிகாரம் ஒரு அலங்காரம், அதைத்தான் அல்லாஹ் சொல்லி முடிக்குகிறான். அந்த அலங்காரத்தை வைத்து நாம் சோதித்தோம், அந்த சோதனையில் துல்கர்ணன் வெற்றி பெற்றார். ஹாதா ரஹ்மத்தும் மின் ரப்பி, இது எனது ரப்பினுடைய கருணை என்பதாக தனது அதிகாரத்தை வைத்து தனக்கு கீழ் உள்ளவர்களுக்கு நலவு செய்தாரே, இப்படி யார் செய்வீர்களோ அந்த அதிகாரம் உங்களுக்கும் நலவாக இருக்கும், பிறருக்கும் நலவாக இருக்கும். இல்லை, அந்த அதிகாரத்தை நீங்கள் துஷ்பிரேகம் செய்வீர்களே ஆனால், இதுதான் சந்தர்ப்பம், நம்மளை எவன் கேள்வி கேட்க முடியும், என்னை கேட்டுட்டு இல்லை வெளியே போன, நீ யார் என்னை எல்லாம் கேள்வி கேட்பதற்கு, உனக்கு என்ன உரிமை இருக்குகிறது, என் முன்னாடியே கையை நீட்டிட்டு இல்லை, போனா போகட்டும், உடைய வேலைக்கு வச்சோம்னா ஏன் குற்றத்தையே நீ ஆய்வு செய்கிறாயா? இல்லை, ஹாதா ரஹ்மத்தும் ரப்பி, துல்கர்ணனாக நாங்கள் பாசமானவர்களே, சூரத்துல் கஹ்ஃப், அல்லாஹ் லஹு நூர், வழிகாட்டக்கூடிய ஒளி அது. வாழ்க்கையில் வாழும் காலகட்டத்தில் நமக்கு வழிகாட்டக்கூடிய ஜோதி அது. ரசூல் சொன்னார்கள் அந்த அத்தியாயம்

0: மிக அற்புதமானது, மனித சமூகம் முகம் கொடுக்கக்கூடிய சோதனைகளை பேசுகிறது. அல்லாஹ் ஆரம்பிக்கும் பொழுது இன்னா ஜஅல்னா மா அலல் அர்தி ஜீனா, இந்த உலகம் ஒரு அலங்காரம், இந்த அலங்காரத்தின் பொழுது நாம் எப்படி நடந்து கொள்கிறோம் அந்த அலங்காரத்தை அல்லாஹ் நமக்கு கொடுப்பான். ஒரு ஐந்து விதமான அலங்காரங்களை மார்க்கம் பதிவு செய்கிறது. ஒன்று, சத்தியத்திற்கும் அசத்தியத்திற்குமான ஒரு போராட்டத்திற்கு நாம் முகம் கொடுக்க வேண்டும். இரண்டாவதாக, செல்வங்களை அல்லாஹ் கொடுப்பான் அலங்காரமாக, அந்த செல்வம் கொடுத்து அல்லாஹ் சோதிப்பான். மூன்றாவதாக, கல்வியை அல்லாஹ் சிலருக்கு அறிவை கொடுத்து அல்லாஹ் சோதிப்பான், நமது அறிவு எதை உணர்த்த வேண்டும். நான்காவதாக, அதிகாரத்தை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கொடுப்பான், அந்த அதிகாரம் சமூகத்திற்கும் மனிதர்களுக்கும் நமக்கு கீழுள்ளவர்களினுடைய கண்ணீரை துடைப்பதற்கு அதிகாரம் பயனடைய வேண்டுமே தவிர, நமது அதிகாரமே பிறரை கண்கலங்குவதற்காக மாற்றிவிடக்கூடாது. இறுதியாக அல்லாஹ் அந்த அத்தியாயத்தை நிறைவு செய்வான், பண்புகளை கொண்டு அல்லாஹ் நம்மை சோதிப்பான். குணங்கள், நமக்கு கொடுத்திருக்கக்கூடிய குணங்கள் ஒரு அலங்காரம். அந்த அலங்காரம், அந்த அற்புதமான குணங்களை நாம் எப்படி மெருகூட்டி கொண்டிருக்கிறோமா, அல்லது குணத்தால் நாம் கெட்டிருக்கிறோமா என்பதை அல்லாஹ் சோதிப்பான். ஆதமை அல்லாஹ் படைக்கும் பொழுது அல்லாஹ் இந்த அத்தியாயத்தை சொல்கிறான். ஒத்துரு ஆலி நபியை ஓதி காட்டுங்கள். ஆதமை நாம் படைத்தோம், முழு வானவர்களுக்கும் நாம் கட்டளையிட்டோம், ஆதமிற்கு சிரம் பணியுமாறு நாம் கட்டளையிட்டோம். இல்லா இபிலீஸ், இபிலீஸை தவிர அத்தனை நபர்களும் நமது கட்டளையை ஏற்றார்கள். காணமினல் ஜின்னி ஃபஃபசகான் அம்பி ரப்பிஹி அஃபதத்தஹிதூனஹு வதுர்ரியத்தஹு. ஆனால் அந்த இபிலீஸ் மாத்திரம் ஜின்னினத்தை சார்ந்தவன், அதனால் நமது கட்டளையை அவன் புறக்கணித்தான் என்று அல்லாஹ் பதிவு செய்கிறார். இபிலீஸை ஏழாவது வானத்திற்கு அல்லாஹ் உயர்த்தி வானவர்களோடு அல்லாஹ் உறவாட வைத்தான். ஒரு கட்டத்தில் இவன் வானவனாகவே இருக்கக்கூடுமோ, வானவர்களின் ஆசிரியரோ என்று யோசிக்கக்கூடிய அளவிற்கு அல்லாஹ் அவனை உயர்த்தினான். ஆனால் அல்லாஹ் பண்பு ரீதியாக யதார்த்த முகத்தோடு அல்லாஹ் அவனை சோதிக்க விரும்பிய பொழுது அவனினுடைய குணத்தை அவன் வெளிக்கொண்டு வந்து விட்டான். ஆதமை அல்லாஹ் படைத்து இபிலீஸை விட உயர்ந்தவர்கள் வானவர்கள், நெருப்பால் ஜோதியால் ஒளியால் படைக்கப்பட்டவர்கள். அல்லாஹ் கட்டளையிட்ட பொழுது ஒட்டுமொத்த மாணவர்களும் ஏன் எதற்கு என்று கேட்கவில்லை. அல்லாஹு அஸ்ஸவஜல் கட்டளையிடுவது மகத்துவமிக்க மாட்சியமிக்க அல்லாஹ் கட்டளையிடுகிறான். ஆனால் இபிலீஸ் மாத்திரம் அல்லாஹ்விடத்தில் எதிர்த்து கேட்டான், இது ஒரு மண், நானுமோ நெருப்பால் படைக்கப்பட்டவன், ஹலக்தனி மின்னார், நெருப்பால் படைக்கப்பட்டவன் எப்படி ஒரு மண்ணுக்கு பணிந்து செல்வது தகும் என்பதாக தன்னுடைய பெருமை, தன்னுடைய போராமை, தன்னுடைய ஆணவத்தை வெளிக்கொண்டு வந்தான். அதற்கு முன்பு வரை அவன் நடித்துக் கொண்டிருந்தான் வானவர்களுக்கு மத்தியில், நல்லவனை போன்று, வானவர்களுக்கு ஆசிரியரை போன்று அல்லாஹ் அவனை கண்ணியப்படுத்தி வைத்திருந்தான். அதுவரை அவன் நடித்துக் கொண்டே இருந்தான். ஒரு கட்டத்தில் ஜீனா, அல்லாஹ் சொன்னான் அல்லவா, சோதிப்போம், உலகம் ஒரு சோதனை என்பதாக அல்லாஹ் சோதித்த பொழுது அவனினுடைய முகத்திரையை அல்லாஹ் கிழித்தான், அவனினுடைய முகமூடி கலந்து விட்டது. வாழ்க்கையில் நமக்கும் ஏற்படும், சும்மா சமூகத்திற்கு முன்பாக நறுமணம் தடவியவர்களாக, சமூகத்திற்கு முன்பாக கவர்ச்சியானவர்களாக, சமூகத்திற்கு முன்பாக அழகிய இலகிய மனம் படைத்தவர்களாக, இல்லை இல்லை, நமக்கென்று ஒரு உலகம் இருக்கிறது. அந்த அந்தரங்கத்தில் நம்முடைய பண்புகள் எப்படி இருக்கிறது? நெருக்கத்திற்குரியவர்களிடத்தில், மனைவியிடத்தில், குழந்தையிடத்தில், உறவுகளிடத்தில், இரத்த பந்தத்திடத்தில் யார் நமக்கு மிக நெருக்கத்திற்குரியவராக இருக்கிறாரோ, நம்முடைய நண்பர்களிடத்தில் நம்முடைய குணத்தால் எப்படி இருக்கிறோம்? உலகம் சொல்லட்டும் இவர் குணத்தால் உயர்ந்தவர் என்பதாக, அல்லாஹ் அதை ஏற்றுக்கொள்ளப் போவதில்லை. எனக்கு நெருக்கத்திற்குரியவர்கள் சொல்ல வேண்டும், நான் குணத்தால் எப்படிப்பட்டவன். முகத்திரையை கிழித்தான், ஷைத்தான் அடித்துக் கொண்டிருந்தான் ஏழாவது வானத்தில். ஆனால் ஒரு சோதனை வந்த பொழுது, அல்லாஹ்வினுடைய கட்டளை வந்த பொழுது அவனினுடைய முகமூடி கலண்டு விழுந்ததா இல்லையா? அதுபோன்று அல்லாஹ் நம்மையும் சோதிப்பான். எல்லா நேரத்திலும் நம்முடைய முகங்கள் ஒற்றையாக இருக்க வேண்டும். எதுவும் நடக்கட்டும், எவ்வளவு அவமானங்களை நாம் சந்தித்தாலும் மேன்மக்கள் மேன்மக்களாகவே இருக்க வேண்டும். நம்முடைய குணத்தை நாம் இழந்துவிடக்கூடாது, நம்முடைய பண்புகளை நாம் இழந்துவிடக்கூடாது. யாராக இருக்கட்டும், எவ்வளவு கோபம் இருக்கட்டும், எவ்வளவு குரோதம் இருக்கட்டும், எந்த நேரத்திலும் நமக்கான குணம் சிதைந்து விடக்கூடாது. ஷைத்தானுக்கு சிதைந்ததல்லவா? சந்தர்ப்பம் சூழல்கள் கொஞ்சம் மாறும் பொழுது, அவனினுடைய பிடரி நரம்பை கொஞ்சம் உலுக்க ஆரம்பித்த பொழுது, அவனினுடைய தன்மானத்தை கொஞ்சம் உரசிய பொழுது, அவனினுடைய யதார்த்த குணம் வெளியே வந்ததல்லவா? அப்படி ஒரு குணம் நமக்கு இருக்கவே கூடாது. எல்லா நேரத்திலும் ஒற்றை குணமுடையவர்களாக இருக்க வேண்டும். அதைத்தான் அல்லாஹ் நிறைவு செய்கிறான். குணங்களை கொண்டு நாம் சோதிப்போம், ஷைத்தான் தோற்று போனான், வானவர்கள் வெற்றி பெற்றார்கள். ஷைத்தான் தோற்று போனான் குணத்தை கொண்டு சோதிக்கும் பொழுது, சந்தர்ப்பவாதியாக இருந்தான், ஆனால் கொஞ்சம் நாம் பிடிக்கும் பொழுது அவனினுடைய முகமூடி கலண்டதல்லவா? ஆம். ஆனால் வானவர்கள் எல்லா நேரத்திலும் ஒற்றை முகமுடையவர்களாக இருந்தார்கள். நீங்கள் வானவர்களின் குணமுடையவர்களாக இருப்பீர்களா அல்லது ஷைத்தானின் முகமூடியாக கலடப்போகிறீர்களா என்பதனுடைய சோதனை குணத்தை கொண்டு அல்லாஹ் சோதிப்பான் என்று அல்லாஹ் நிறைவு செய்கிறான். நன்கு உறவுகளே, சூரத்துல் கஹ்ஃப் மிக அற்புதமானது. ஒரு முறை ஜும்மாவில் நாம் ஓதினால் அந்த வாரம் முழுவதும் நமக்கு ஒளியாக இருக்கும். வெறும் மந்திரத்தினால் அல்ல, வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய எந்த பிரச்சனையாக இருக்கட்டும் தனிமையில் அமர்ந்து சூரா கஹ்ஃபை திறப்பங்க, அருளின் வானவர்கள் உங்கள் வீட்டை நோக்கி வருவார்கள். அந்த அத்தியாயத்திற்குள்ளாகவே அல்லாஹ் விடுதலையை வைத்திருப்பான், ஒரு விடியலை வைத்திருப்பான். எப்படி வெளியேற வேண்டும், சோதனையிலிருந்து எப்படி மீள வேண்டும் என்பதற்கான வழிகாட்டுதலையும் அல்லாஹ் வைத்திருக்கிறான். அதனால தான் ரசூல் சொன்னார்கள், யார் ஒருவர் சூரத்துல் கஹ்ஃபை ஜும்மாவினுடைய தினத்தில் ஓதுவாரோ, ஜும்மாவினுடைய தினம் என்று சொன்னால் வியாழக்கிழமையினுடைய இரவிலிருந்து வெள்ளிக்கிழமையினுடைய சூரியன் மறையக்கூடிய வரை இந்த இடைப்பட்ட நேரத்தில் எப்பொழுது வேண்டுமையானாலும் இந்த அத்தியாயத்தை நாம் ஓதலாம். ஒரு ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வாரமும் அரபியில் ஓத வேண்டும். ஓதியதற்கு பிறகு ஒரு 10 வசனத்திற்கேனும் தமிழ் மொழிபெயர்ப்புகளை கொஞ்சம் கொஞ்சமாக படியுங்கள். இந்த அத்தியாயம் நம்மோடி பேசும். நமது வாழ்வுக்கான ஜோதி பிற அத்தியாயத்தை போன்றல்ல, நம் வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய சோதனைகளையும் பேசும், அந்த சோதனைகளுக்கான தீர்வையும் பேசும். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த கஹ்ஃப் அத்தியாயம் யாரை புகழ்ந்ததோ அந்த புகழுக்குரியவர்களாக அல்லாஹ் உங்களை நம்மை தேர்வு செய்யட்டும். யாரை இந்த அத்தியாயம் இகழ்ந்ததோ, யார் இந்த அத்தியாயத்தின் ஊடாக சபிக்கப்பட்டார்களோ அதிலிருந்து அல்லாஹ் உங்களை நம்மையும் பாதுகாக்கட்டும். அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மத் وعلى ال محمد كما صليت على ابراهيم وعلى ال ابراهيم انك حميد مجيد اللهم بارك على محمد وعلى ال محمد كما باركت على ابراهيم وعلى ال ابراهيم انك حميد مجيد ربنا آتنا في الدنيا حسنه وفي الاخره حسنه وقنا عذاب النار ان الله يأمر بالعدل والاحسان وايتاء ذي القربى وينهى عن الفحشاء والمنكر والبغي يعظكم لعلكم تذكرون اذكروا الله العظيم يذكركم واشكروه على نعمه يزدكم ولذكر الله اكبر والله يعلم ما تصنعون
1: உங்கள் முஸ்லிம் வானொலியில் விசேட ஜும்மா குத்துபா பிரசங்கம் கேட்டீர்கள். வானொலியில் அளவற்ற அருளோடும் நிகரற்ற அன்போடும் இஸ்லாமிய நிகழ்ச்சிகள் தொடர்ந்தும் உங்கள் முஸ்லிம் வானொலியின் காற்றலைகளில் 24 மணி நேர இஸ்லாமிய ஒலிபரப்போடு இணைந்திருக்கின்றீர்கள். இன்றைய நிகழ்ச்சியில் அடுத்ததாக சிறப்பு மார்க்க சொற்பொழிவு கேட்க இருக்கின்றோம். வழங்குகின்றார் மௌலவி அஷேக் கோவை எஸ் அய்யூப் அவர்கள்.
2: அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் நஹ்மதுஹு வனஸ்தஈனுஹு வனஸ்தஃஃபிருஹு வனஊது பில்லாஹி மின் ஷுரூரி அன்ஃபுஸினா வஸ்ஸய்யிஆதி அஃமாலினா மன் யஹ்திஹில்லாஹு ஃபலா முளில்ல லஹு வமன் யுளில் ஃபலா ஹாதியலா واشهد ان لا اله الا الله وحده لا شريك له واشهد ان محمدا عبده ورسوله يا ايها الذين امنوا اتقوا الله حق تقاته ولا تموتن الا وانتم مسلمون يا ايها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحده وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والارحام ان الله كان عليكم رقيبا يا ايها الذين امنوا اتقوا الله حق تقاته ولا تموتن الا وانتم مسلمون يا ايها الذين امنوا وقولوا قولا سديدا يصلح لكم اعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما فان خير الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. வார்த்தைகளில் சிறந்தது அல்லாஹினுடைய வார்த்தை என்றும், வழிகாட்டுதலில் சிறந்தது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வழிகாட்டுதல் என்றும், காரியங்களில் மிக மிக கெட்டது மார்க்கத்தில் பித்தத்துகளை உண்டாக்குவது. ஒவ்வொரு பித்தத்தான காரியங்களும் வழிகேடுகள். வழிகேடுகள் அனைத்தும் உங்களை நரகில் கொண்டு போய் சேர்க்கும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்களுடைய ஒவ்வொரு சொற்பொழிவின் துவக்கத்திலும் இந்த மனித சமூகத்திற்கு நினைவுறுத்தியதை இந்த நல்ல சந்தர்ப்பத்தில் அல்லாஹினுடைய ஆலயத்தில் ஒன்று கூடியிருக்கின்ற உங்களது சிந்தனையிலும் ஆரம்பமாக நினைவுறுத்தி எனது உரையை ஆரம்பம் செய்கிறேன். எல்லாம் வல்ல அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இணை வைத்தல், பித்தத்துகள், அனாச்சாரங்கள், மூட பழக்க வழக்கங்கள், சடங்கு சம்பிரதாயங்களை விட்டும் அமல்களை பாழாக்கி மறுமை நாளில் நரகத்திற்கு அழைத்து செல்லுகின்ற அனைத்து தீய எண்ணங்கள் நடவடிக்கைகளை விட்டும் நம் எல்லோரையும் அல்லாஹ் காப்பாற்றி அல்லாஹினுடைய மார்க்கத்தில் சொல்லப்பட்ட சட்டத்திட்டங்களுக்கு ஏற்ப நாம் நம்முடைய வாழ்வை அமைத்து மரணிக்கின்ற பொழுது உண்மை முஸ்லிமாக மரணித்து மறுமை நாளில் சொர்க்கத்தில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு அல்லாஹ் நம் எல்லோரையும் ஒன்று சேர்ப்பானாக. என் அன்பிற்கும் பாசத்திற்கும் உரிய சகோதரர்களே, தாய்மார்களே, பெரியோர்களே, புனிதமிக்க இந்த ரமலானுடைய மாதத்தின் முதல் கட்டத்தில் நாம் எல்லாம் அமர்ந்து கொண்டிருக்கிறோம். அல்லாஹு தாலா இதுவரை நாம் செய்த நற்கர்மங்களை ஏற்றுக்கொண்டு அதன் கூலியை நிறைவாக நம் எல்லோருக்கும் அல்லாஹு தாலா தந்தருள்வதோடு இனி மீதம் இருக்கின்ற நோன்புகளையும் ஆரோக்கியத்தோடு நோற்று நல்ல அமல்களை புரிகின்ற ஒரு வாய்ப்பை அல்லாஹ் நம் எல்லோருக்கும் தந்தருள வேண்டும். அன்பிற்குரிய சகோதரர்களே, சிறப்புமிக்க இந்த ரமலானுடைய மாதத்தில் விடைபெறும் பயணம் என்கிற ஒரு தலைப்பை தேர்வு செய்து அதன் கீழ் பல்வேறு வகையான சம்பவங்களை நாம் தொடர்ந்து பார்த்து வருகிறோம். அதில் நேற்றைய தினத்தோடு நம்முடைய முதற்கட்ட விடைபெறும் பயணம் முடிந்து ஒரு இரண்டாவது ஒரு வாழ்க்கைக்கு நாமெல்லாம் இன்றைய தினத்தில் இருந்து தயாராக உள்ளோம். பொதுவாக மனிதர்களுக்கு அல்லாஹு தாலா ஒரு மூன்று கட்ட வாழ்வை தற்காலிகமாகவும் ஒரு வாழ்வை மரணமில்லாத ஒரு நிரந்தரமான வாழ்வாகவும் அல்லாஹு தாலா அமைத்துள்ளான். தாயினுடைய கருவறையில் ஒரு 10 மாத காலம் இருக்கிற வாழ்வு ஒரு வாழ்வு. இந்த உலகத்தில் மனிதர்களுக்கு அல்லாஹு தாலா வழங்கிய ஆயுள் காலத்தை தாங்கி ஒரு அற்ப காலம் வாழ்கிற வாழ்வு இரண்டாவது வாழ்வு. மூன்றாவது வாழ்வுதான் யாருடைய கண்ணுக்கும் தெரியாமல் ஒரு திரைமறைவு வாழ்வை அல்லாஹு தாலா இந்த மனித சமூகத்தினருக்கு அல்லாஹ் ஏற்படுத்தி வைத்திருக்கிறான். இந்த மூன்று வாழ்வும் நிரந்தரமானதல்ல, காலங்களும் நேரங்களும் கொஞ்சம் கூட்டல் குறைவாக இருக்குமே தவிர நிரந்தரமான வாழ்வு என்பது மறுமைதான். இப்ப தாயினுடைய கருவறையில் வாழ்ந்த வாழ்வை எடுத்துக்கொண்டார்.
1: நீங்கள் தொடர்ந்து உங்கள் முதல் தர முஸ்லிம் வானொலியின் காற்றலைகளில் 24 மணி நேர இஸ்லாமிய ஒலிபரப்போடு இணைந்திருக்கின்றீர்கள். இந்த வேளையில் ஒரு சிறிய விளம்பர இடைவேளையின் பின்னர் மீண்டும் இணைந்து கொள்வோம்.
3: உங்கள் அனைத்து தேவைகளுக்கும் ஒரே ஆன்லைன் சந்தை கிளிட்ஸ் டோட்டல் கே. வீட்டில் இருந்தபடியே பாதுகாப்பாகவும் எளிதாகவும் வாங்க விரும்புகிறீர்களா? அப்படியானால் கிளிட்ஸ் டோட்டல் கே தான் உங்கள் சரியான தேர்வு. மின் சாதன பொருட்கள், அழகு சாதன பொருட்கள், அன்பளிப்பு பொருட்கள், வீட்டு உபயோக பொருட்கள், விளையாட்டு உபகரணங்கள், உணவுகள், வெளிப்புற உபகரணங்கள், செல்ல பிராணிகளுக்கான பொருட்கள், சிறந்த விலை, உயர்ந்த தரம், வேகமான டெலிவரி சேவை, எளிதான ஆன்லைன் ஆர்டர் முறை, நம்பகமான வாடிக்கையாளர் சேவை, புதிய சலுகைகள் மற்றும் சிறப்பு தள்ளுபடிகளை தவறவிடாதீர்கள். இப்போதே விரையுங்கள் www.glitz.lk. நீங்கள் தேடும் அனைத்தும் ஒரே இடத்தில். glitz.lk வாட்ஸ்அப் மற்றும் ஆன்லைன் ஆப் ஊடாகவும் ஆர்டர்கள் ஏற்றுக்கொள்ளப்படும். glitz.lk. மேலதிக விவரங்களுக்கு அழையுங்கள் 077-101-0043.
4: எருளின் ஹோட்டல் பண்டிகை காலத்தை உங்கள் குடும்பத்தினரோடு மகிழ்ச்சிகரமாய் அமைத்திட நேர்வழி மாநகரில் நம்பிக்கையான ஓர் இடம். எருளின் ஹோட்டல் கெட் டுகெதர், பர்த்டே பார்ட்டி மற்றும் இதர நிகழ்வுகளுக்கும் குறுகிய கால மற்றும் நீண்ட கால பாதுகாப்பான தங்குமிட வசதிகள். இயற்கை எழில் கொஞ்சும் கடற்கரை அருகில் அமைந்த அமைதியான சூழலில் அழகிய நீச்சல் தடாக வசதிகளுடன் இஸ்லாமிய குடும்பங்களுக்கு ஏற்ற தனிப்பட்ட மற்றும் பாதுகாப்பான சூழலில் நேர்த்தியான அறைகளுடன் முற்றிலும் ஹலால் முறையிலான சுத்தமான முறைப்படி தயாரிக்கப்பட்ட உணவு வகைகள் உங்கள் எண்ணம் போல் உங்கள் தங்குமிடத்தை அமைத்திட நாம் தயார். இன்றே முன்பதிவுகளுக்கு அழையுங்கள் எலோலைன் ஹோட்டல். தொடர்புகளுக்கு எலோலைன் ஹோட்டல் இலக்கம் 211 மர்தான வீதி வேர்வள. தொலைபேசி இலக்கம் 077-34-05-965. எலோலைன் ஹோட்டல் உங்கள் நம்பிக்கையின் தலைப்பிடம்.
3: காத்தான்குடி மண்ணில் குழந்தைகள் சின்ன சிறுவர்கள் பெண்களுக்கான ஆடையகம் பிரின்ஸ் அண்ட் பிரின்சஸ். குழந்தைகள் சின்ன சிறுவர்களுக்கான சிங்கார ஆடைகளின் சாம்ராஜ்யம் பிரின்ஸ் அண்ட் பிரின்சஸ். நீங்களும் நாடுங்கள். பிரின்ஸ் அண்ட் பிரின்சஸ் நிறுவனம், இலக்கம் 460 பிரதான வீதி, காத்தான்குடி. தொலைபேசி தொடர்புகளுக்கு 07-5-57-57-560.
5: வானொலியில் ஒரு புதிய ஒலி நயம், ஒலி நயம். காற்றலியில் ஒரு புதிய தொழில்நுட்பம். உங்கள் முஸ்லிம் வானொலி
1: நீங்கள் தொடர்ந்து முஸ்லிம் வானொலியோடு இணைந்திருக்கின்றீர்கள். மீண்டும் நாங்கள் மார்க்க சொற்பொழிவோடு இணைந்து கொள்வோம்.
6: அல்லாஹு தஆலா உடனே அந்த உயிரை கைப்பற்றி அதை ஒரு பறவை வடிவத்தில் மாற்றி சொர்க்கத்திலேயே அல்லாஹு தஆலா நேரடியாக உலாவ விட்டு விடுவான். அவர்களுக்கு கபருடைய வாழ்வே கிடையாது. அல்லாஹ்வுடைய பாதையில் தன்னுடைய உயிர் நீத்த அடியாருக்கு அப்படி ஒரு சிறப்புண்டு. அவர்களை தவிர மீதமுள்ள எல்லோருக்கும் இந்த மூன்றாவது கட்ட வாழ்வு என்பது கண்டிப்பாக உண்டு என்று அல்லாஹ் அவனுடைய அருள்மறையாம் திருமறை குரானிலும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் நமக்கு தெளிவுபடுத்துகிறார்கள். இப்போது உதாரணத்துக்கு பாருங்கள், அல்லாஹுவால் படைக்கப்பட்ட இந்த பூமிக்கு மேல் நாம் எல்லாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் இல்லைங்களா. இந்த பூமி பேசுகிற ஆற்றல் உடையது. உங்களுக்கு தெரியுமா, ஒரு நாள் வரும் பொழுது, ஒரு நேரம் வரும் பொழுது இந்த பூமி எல்லாம் பேச ஆரம்பிக்கும் என்பதற்கு திருக்குறானிலே ஆதாரம் உண்டு. அப்படிப்பட்ட பூமி இந்த பூமி. சரியாக சொல்ல வேண்டுமானால் இந்த பூமி நம்மை வளர்த்தி ஆளாக்கி கொண்டிருக்கின்றது. கனிவர்க்கங்களை தந்து, நல்ல நல்ல விளைச்சல்களை தந்து, நல்ல நல்ல உணவுப் பொருள்களை தந்து, வானத்திலிருந்து பொழிகிற நீரை பத்திரமாக பாதுகாத்து சுவைமிக்க நீர்களை எல்லாம் நமக்கு தந்து, இந்த பூமிக்கு மேல் வீடுகளை அமைத்து வாழ்கிற வசதி வாய்ப்புகளை எல்லாம் இந்த பூமி நமக்கு தந்து, இந்த பூமிக்கு மேல் நீங்கள் விரும்பியவாறெல்லாம் நடமாடலாம், வாகனங்களிலே செல்லலாம், அப்படிப்பட்ட வாய்ப்பை எல்லாம் அல்லாஹு தஆலா இந்த பூமிக்கு மேல் உங்களுக்கு ஏற்படுத்தி தந்திருக்கிறான். எதற்காக? இந்த பூமிக்கு மேல் நீங்கள் நடமாடுகிற ஒவ்வொருவருக்கும் இந்த பூமி சாட்சி உங்களுக்கு சொல்ல போகிறது. அந்த பூமி உங்களை எதிர்பார்த்துக் கொண்டிருக்கின்றது. ஒரு உதாரணத்திற்கு சொல்ல வேண்டுமானால், நீங்கள் வீட்டில் ஒரு ஆடு வளர்க்கிறீர்கள் என்று வைத்துக் கொள்ளுங்களேன். அந்த ஆட்டை அதிகம் அதிகம் பாசம் செலுத்தி நேரத்திற்கெல்லாம் அதற்கு உணவு கொடுத்து, அதற்கு ஏதாவது நோய் வரும் பொழுது உடனே மருத்துவரிடத்தில் எடுத்து சென்று அதற்கு சிகிச்சையெல்லாம் பார்த்து அன்போடு பாசத்தோடு ஒரு சிறிய ஒரு ஆட்டுக்குட்டியை வளர்த்து நீங்கள் ஆளாக்குகிறீர்கள். உலகத்திலே உண்டு, கோழி ஆடு எல்லாம் வளர்த்துகிறார்கள். வளர்ந்து வரும் பொழுது அந்த ஆடு உங்களை பற்றி என்ன நினைக்கின்றது? எஜமான் நம்ம இப்படி பாசத்தோடு வளர்த்துகிறாரே, எஜமான் நமக்கு ஒரு நோய் வந்தால் கூட உடனே கவனிக்கிறாரே, நம்முடைய எஜமான் தன்னுடைய பிள்ளையை நேசிப்பதை போல நம்மை நேசிக்கிறாரே என்று விசுவாசத்தோடு அதுவும் நம்மிடத்தில் வளர்ந்த ஆளாகிறது. ஆனால் வளர்க்கிற நம்முடைய எண்ணம் ஒன்று உண்டு. என்ன எண்ணம்? நேரம் வரும் பொழுது அழுத்து உண்ணுவது இல்லாமல் அந்த ஆட்டுக்கு யாராவது தங்க நகையோ ஆபரணங்களோ போட்டு அழகு பார்க்க போகிறோமா? இல்லை. சொத்துக்களில் ஏதாவது பங்கு கொடுப்பதற்காக வளர்க்கிறோம் அல்ல, நம்முடைய தேவைக்காக வேண்டி வளர்க்கிறோம். குறிப்பிட்ட நாள் வரும்போது அதை நாம் சமைத்து உண்ணுகிறோம். அறுக்கிற பொழுது ஐந்து அறிவுள்ள ஒரு ஆடு ஆறு அறிவு இருக்கிற நம்மிடத்திலே தோற்று போய் விடுகிறது, ஏமாந்து போய் விடுகிறது. இது யதார்த்தம். அப்படித்தான் இந்த பூமி உங்களை வளர்த்தி ஆளாக்கி கொண்டிருக்கிறது. புத்திசாலித்தனமாக நடந்தால் அல்லாஹு தஆலா கொடுத்திருக்கிற அந்த வாய்ப்பை இந்த உலகத்தில் நல்லவைக்காக வேண்டி பயன்படுத்தி வாழ்ந்தால் அந்த பூமி நமக்கு எப்படிப்பட்ட பூமியாக அமையும், இல்லாவிட்டால் அந்த பூமி எப்படிப்பட்ட கொடூரத்தன்மையோடு நம்மிடத்தில் நடக்கும் என்பதுதான் அந்த மூன்றாவது கட்ட வாழ்வினுடைய அடிப்படை. அல்லாஹ் 99வது அத்தியாயத்தின் 1-5 வரை உள்ள வசனம், இதா ஜுல்ஜிலத்தில் ஆரலு ஜில்ஜாலகா, இந்த பூமி ஒரு கட்டத்தில் மிகப்பெரிய அதிர்ச்சியாக அதிர்ச்சி அடையும். அல்லாஹ் சொல்கிறான், ஆரலு அஸ்காலகா, இந்த பூமி தன்னுடைய சுமைகளை எல்லாம் தூக்கி தூக்கி வீசி வெளிப்படுத்துகிற நாள் அந்த நாள். காலல் இன்சானுமாலகா, அந்த நாளில் மனிதன் இந்த பூமிக்கு என்னானது, ஏன் இப்படி அதிர்ச்சி ஆகிறது, அந்த பூமிக்கு அடியில் புதையுண்டு போன எல்லா மனிதர்களும் மேலே வந்து தூக்கி வீசப்படுவார்கள், இந்த பூமிக்கு என்னானது என்று மனிதன் கேட்பான். பூமி பேசுகிறது, யௌமைதின் துஹத்திசு அக்பாரஹா, அது தன்னுடைய செய்தியை அறிவிக்கும் இறைவனுடைய கட்டளையின்படி பூமி பேசும் என்று அல்லாஹ் சொல்கிறான். அப்படிப்பட்ட அந்த பூமிக்கு அடியில் கொண்டு போய் புதைக்கின்ற வாழ்வுதான் கபருடைய வாழ்வு என்று இஸ்லாம் சொல்லுகிறது. அதுதான் ஃபர்சக்குடைய வாழ்வு. மனிதன் இந்த உலகத்தில் விடை பெற்று மரணித்து விட்டான் என்றால் அவனுக்கு அல்லாவின் புறத்திலே ஒரு வாழ் உண்டு. மறுமை நாளுக்கு முன்னதாக இயற்கையாக மரணித்து பூமிக்கடியில் தோண்டி புதைக்கக்கூடிய மனிதனாக இருந்தாலும் சரி, எரித்து சாம்பலாகி அதை கொண்டு போய் குளங்கள் குட்டைகளிலே கொண்டு போய் கரைத்தாலும் சரி, வானத்திலே பயணம் செய்யும் பொழுது உடல்கள் எல்லாம் வெடித்து சிதறி ஒரு மனிதன் மரணித்தாலும் சரி, அல்லது மிகப்பெரிய மலைகளில் உருண்டு விழுந்து விலங்குகளுக்கெல்லாம் இரையாய் ஒரு மனிதன் மரணித்தாலும் சரி, அல்லது கடல் பயணங்கள் செய்து கடலில் வாழ்கிற உயிரினங்களுக்கெல்லாம் இரையாகி ஒரு மனிதன் மரணித்தாலும் சரி, யாராக இருந்தாலும் அவர்களுக்கு ஒரு திரைமறைவு வாழ்வு உண்டு என்று இஸ்லாம் சொல்லுகிறது. அந்த வாழ்வை குறித்து தான் இப்பொழுது பார்க்கவிருக்கிறோம். நண்பர்களே, தோழர்களே, இந்த உலகத்தில் அல்லாஹு தஆலா நமக்கு ஒரு வாழ்வை தந்திருக்கிறான். இந்த வாழ்வில் ஒரு வழிகாட்டி நெறிமுறையையும் நமக்கு தந்திருக்கிறான். திருக்குறானும் அல்லாஹனுடைய வாழ்க்கை வரலாறும் இந்த உலகத்தில் ஒரு பயிற்சி கட்டத்தில், ஒரு பயிற்சி கூடத்தில் பயிற்சி எழுதுகிற மாணவர்கள் நாம், சிலபஸாக பாடத்திட்டமாக குரானையும் ஹதீஸையும் அல்லாஹு தஆலா நமக்கு தந்திருக்கிறான். அதை நம்முடைய வாழ்வை நடைமுறைப்படுத்தி சாட்சியாக இந்த உலகத்தில் பரீட்சை எழுத வேண்டும். மதிப்பெண் போடுகிறவன் அல்லாஹு தஆலா. இந்த உலகத்தில் நீங்கள் எப்படி வாழ்வதாக தீர்மானித்திருக்கிறீர்களோ அதற்கு ஏற்றவாறுதான் இனி வரக்கூடிய இரண்டு கட்ட வாழ்வும் உங்களுக்கு அமையும் என்று அல்லாஹு தஆலா தெள்ள தெளிவாகவே கூறிவிட்டார். இஸ்லாத்தை இபாதத்துகளை அல்லாஹ்வினுடைய கட்டளைகளை பேணுகின்ற காரியத்தில், அல்லாஹ்வினுடைய ஹராம் ஹலால்களை விதிவிலக்குகளை கூர்ந்து கவனித்து அதன்படி வாழ்கிற வாழ்க்கையை பொறுத்துத்தான் உங்களுடைய இரண்டு கட்ட வாழ்வும் அமையப் போகிறது அன்பர்களே. பொதுவாக இந்த உலகத்தில் எப்படி நம்முடைய வசதி வாய்ப்புகளுக்கெல்லாம் வீடு கட்டி சந்தோஷமாக வாழ்ந்தோமோ, அதுபோல நம்முடைய மூன்றாவது கட்ட வாழ்விலும் நமக்கு ஒரு வீடு உண்டு. அந்த வீடு ஒரு இருள் சூழ்ந்த வீடு. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள், அது ஒரு இருள் சூழ்ந்த வீடு, பீதியும் கலக்கமும் அச்சமும் நிறைந்த ஒரு வீடு. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள் பாருங்கள், ஒரு நாள் மஸ்ஜித் நபவியில் ஒரு பெண்மணி பள்ளியை சுத்தம் செய்கிற பணியில் ஈடுபட்டு கொண்டிருந்தாள். ஒரு கட்டத்தில் திடீரென அந்த பெண்மணி இறந்து போய்விட்டார்கள். இரவு நேரத்தில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கை வரலாறுகளை சஹாபாக்கள் சொல்லுகிறார்கள், யாராவது ஒரு ஆள் சக்ராத்துடைய நேரத்தில் இருப்பதை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு தெரியப்படுத்தினால், அல்லாஹ்வுடைய ரசூல் வந்து அவருடைய மரணம் அவருக்கு ஏற்படுவதிலே இருந்து அவரை கொண்டு போய் அடக்கி இல்லம் திரும்புகிற வரை அங்கேயே நிற்பார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். பிறகு சஹாபாக்கள் எல்லாம் ஆரம்ப நேரத்தை அல்லாஹ்வுடைய ரசூலுக்கு சொல்லி அவருக்கு ஒரு சிரமத்தை கொடுக்காமல் மரணப்பட்டால் மட்டும் செய்திகளை அறிவிப்பார்கள். அப்பொழுதும் அல்லாஹ்வுடைய ரசூல் அந்த நேரத்தில் வந்து குளிப்பாட்டுவது முதற்கொண்டு எல்லா காரியங்களிலும் நின்று ஜனாசாவை தூக்கிச் செல்லும் பொழுது பின்னால் சென்று தொழுகை நடத்தி அடக்கம் செய்கிறவரை இருந்து திரும்ப வருகிறவர் அல்லாஹ்வுடைய ரசூல். இந்த நிலையிலும் சஹாபாக்கள் என்ன செய்தார்கள், அல்லாஹ்வுடைய ரசூலுக்கு சிரமம் ஏற்படக்கூடாது என்பதற்காக வேண்டி அந்த பள்ளியில் கூட்டி பெருக்கிய பெண்மணி பகல் நேரத்தில் வந்து பார்த்தா அந்த பெண்மணியை காணவில்லை. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தோழர்களை அழைத்து பணிக்கமர்த்திய அந்த பெண் எங்கே என்று கேட்டார்கள். யா ரசூலல்லாஹ், இரவு நேரத்தில் அந்த பெண் மரணித்து விட்டார்கள், நடுநிசி உறங்குகிற உங்களையே நாங்கள் தட்டி எழுப்பி தொல்லை தர வேண்டும் என்பதற்காக வேண்டி நாங்களே குளிப்பாட்டி கபனிட்டு தொழுகை நடத்தி நாங்களே கொண்டு போய் அடக்கிவிட்டோம் என்கிறார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தான் உயிரோடு வாழ்கிற காலத்தில் ஒரு இறை விசுவாசிக்கு தன்னுடைய இறுதிக்கட்ட துவா கிடைக்க வேண்டும் என்று பிரியப்படுகிறவர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அல்லாஹ்வுடைய ரசூல் எங்கே அடக்கினீர்கள் என்று கேட்டார்கள். அடக்கிய இடம் காண்பிக்கப்பட்டது. அங்கே போய் நின்று கொண்டு தொழுது கொண்டு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிரார்த்தனை செய்துவிட்டு மக்களை பார்த்து சொன்னார்கள், கபருடைய வேதனைகளிலே இருந்து அல்லாஹ்விடம் நீங்கள் பாதுகாப்பு தேடுங்கள். காரணம், கபர் என்பது ஒரு இருள் சூழ்ந்த இடம். என்னுடைய பிரார்த்தனையின் மூலம் அல்லாஹு தஆலா அதற்கு பிரகாசத்தையும் வெளிச்சத்தையும் அல்லாஹ் உண்டாக்குவான் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள் என்கிற செய்தி முஸ்லீம் என்கிற நபிமொழி தொகுப்பில் 1742 நபிமொழியாக நீங்கள் பார்க்கலாம். இந்த மூன்றாவது நாம் வாழப்போகிற ஒரு வாழ்வு, அது ஒரு வீடு, ஒரு இருள் சூழ்ந்த ஒரு இடம், பீதியும் கலக்கமும் அச்சமும் நிறைந்த இடம் என்றெல்லாம் ஹதீஸ்களிலே பார்க்கிறோம் அன்பர்களே. அப்படிப்பட்ட ஒரு இடத்தில் நமக்கு பாதுகாப்பு யார் என்பதுதான் ரொம்ப முக்கியமாக நீங்கள் கவனிக்கணும். உலகத்தில் குடும்பாதிகள் உண்டு, நண்பர்கள் உண்டு, யாரும் இல்லாவிட்டாலும் அண்டை வீட்டுக்காரர்கள், சமூக மக்கள், தெருவிலே உள்ளவர்கள் எல்லாம் இருப்பார்கள். நம்மை அடக்குவதற்கு தூக்கிச் செல்லும் பொழுது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், மூன்று உங்களோடு வரும், ரெண்டு திரும்பிவிடும், ஒன்று உங்களோடு நின்றுவிடும். மூன்று எது? ஒன்று உங்களுடைய குடும்பத்தார்கள் தூக்கி வருவார்கள், உங்களுடைய சொத்து, நீங்கள் செய்த செயல்பாடுகள். அடக்கிய பிறகு உங்களுடைய சொத்துக்கள் எல்லாம் உங்களுடைய வாரிசுகள் பங்கிட்டு விட்டு எடுத்து சென்று விடுவார்கள். குடும்பத்தினர்கள் எல்லாம் திரும்ப வந்து விடுவார்கள். உங்களுடைய செயல்பாடுகளோடு அந்த வீட்டிலே நீங்கள் தங்கி கொண்டு இருப்பீர்கள். அப்போ அதற்கேற்றவாறு தான் மதிப்பெண் போடப்படும் என்பது கூர்ந்து கவனிக்கப்பட வேண்டிய மிக முக்கியமான ஒரு விஷயம் அன்பர்களே. அப்படியானால் அங்கே என்னென்னமெல்லாம் காரியம் நடைபெறுகிறது, அங்கே கேள்வி கணக்குகள் உண்டு. மறுமையில் அல்லாஹு தாலா துல்லியமாக ஒவ்வொரு மனிதர்களுடைய ஒவ்வொரு நிமிடத்தையும் அல்லாஹு தாலா எடுத்து அந்த ஒவ்வொரு நிமிடத்தையும் விசாரிக்கக்கூடிய நாள் மறுமை நாள். அது ஒரு தனி விசாரணை, அது அல்லாஹ்வுடைய விசாரணை. கபரிலும் ஒரு சில விசாரணைகள் உண்டு. அந்த கபரு கூட உங்களுக்கு மிக விசாலமான வீடாக உங்களுக்கு காட்சி தரும். அந்த கபரில் கூட சொர்க்கத்தினுடைய வாசங்கள் எல்லாம் நுகருகின்ற வகையில் அல்லாஹு தஆலா உங்களுக்கு வசதி வாய்ப்பை ஏற்படுத்தி தருவான். அந்த கபரில் கூட சொர்க்கத்து ஆடைகள் உங்களுக்கு, அழகான ஆடைகள் எல்லாம் உங்களுக்கு அணிவிக்கப்படும். அந்த கபரில் கூட குடும்பத்தார்கள் எல்லாம் விட்டு விட்டு திரும்ப வரும் பொழுது அல்லாஹு தஆலா ஒரு ஆளை உங்களுக்கு, அழகான தோற்றத்தை உடைய, அழகான முகத்தை உடைய ஒரு ஆளையும் அல்லாஹு தஆலா உங்களுக்கு பாதுகாப்பாக உங்களோடு அமர்த்துகிறான் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள் என்றால், அந்த ஒரு வாழ்வுக்காக வேண்டி எதையும் இந்த உலகத்தில் செய்ய நாம் தயாராக வேண்டுமா வேண்டாமா? கண்டிப்பாக வேண்டும். அல்லாஹு தஆலா அதற்காக வேண்டிதான் வாழ்வையும் மரணத்தையும் சோதனையாக தந்திருக்கிறேன், உங்களில் நல்லவர்கள் தீயவர்கள் யார் என்பதற்காக என்று அல்லாஹ் சொல்லுகிறானே, அதுதான் அந்த வாழ்வன்பர்களே. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், நீங்கள் யாரையாவது அடக்கினால் அடக்கிவிட்டு உடனே திரும்ப வந்து விடாதீர்கள். காரணம், அது சாதாரண இடம் அல்ல. அந்த அடியானுக்கு நல்ல ஒரு தைரியம் கிடைப்பதற்காக வேண்டி நீங்கள் பிரார்த்தனை செய்ய வேண்டும். நல்ல ஒரு மன அமைதி கிடைப்பதற்காக வேண்டி நீங்கள் பிரார்த்தனை செய்ய வேண்டும். என்ன காரணம்? கேள்விகளுக்கு கேட்போய் பொழுது வருவார்கள். வருகிறவர்கள் எப்படி வருகிறார்கள் என்பது தனி விஷயம். கேள்விகளுக்கு கேட்கப்படும் பொழுது அல்லாஹுவே, மன அமைதியோடு உறுதிமிக்க நெஞ்சோடு தைரியமாக இருந்து பதில் சொல்லுகிற ஆற்றலை யா அல்லாஹ் அவருக்கு நீ வழங்கு என்று அடக்கிய நபருக்கு நீங்கள் பிரார்த்தனை செய்யுங்கள் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். அப்படிப்பட்ட இடம் அந்த இடம். மனிதனுக்கு மன அமைதியும் தைரியமும் தேவை அந்த மூன்றாவது கட்ட அந்த வீட்டில் வசிப்பதற்கு. சஹாபாக்கள் எல்லாம் தங்களுடைய குடும்பத்திற்கு வசியத்தை செய்வார்கள். என்ன வசியத்தை செய்வார்கள் தெரியுமா? தோழர்களே, உறவினர்களே, மக்களே, குடும்பத்தார்களே, என்னை நீங்கள் அடக்கினால் உடனே திரும்ப செல்லாதீர்கள். அடக்கிய என்மேல் நின்று கொண்டு ஒரு ஒட்டகம் அறுத்து குர்பான் கொடுக்க என்ன நேரம் எடுக்குமோ அந்த நேரம் நின்று எனக்காக வேண்டி துவா செய்யுங்கள். அப்பொழுது எனக்கு ஒரு மன சமாதானம். என்னுடைய குடும்பத்தார்கள் எல்லாம் நின்று கொண்டிருக்கிறார்கள், என்னுடைய உறவினர்கள் எல்லாம் நின்று கொண்டிருக்கிறார்கள் என்று எனக்கு ஒரு மனசமாதானம். அடக்கிய உடனே ஓடிவிடாதீர்கள், எனக்காக வேண்டி துவா செய்யுங்கள். மன அமைதிக்காக கேட்கிற கேள்விகளுக்கெல்லாம் திடகாத்திரமான உள்ளத்தோடு இருந்து பதில் சொல்வதற்காக நீங்கள் எனக்காக வேண்டி துவா செய்யுங்கள் என்று குடும்பத்தார்கள் எல்லாம் வசியத்து செய்கிற இடம் அந்த இடம். சாதாரண இடம் அல்ல அந்த இடம். அந்த மூன்றாவது இடத்தை சஹாபாக்கள் எப்பொழுதெல்லாம் சந்திக்கின்றார்களோ, அதிசயிலே பாருங்கள், சஹாபாக்கள் மன்னரைகளை சந்திக்கின்ற நேரங்களில் எல்லாம் தாடி நினையக்கூடிய அளவுக்கு அழுவார்களாம். என்ன காரணம்? அந்த இடம் அவ்வளவு மோசமான இடம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த இடத்தை குறித்து, நான் பார்த்த மோசமான இடங்களில் அது போன்ற ஒரு இடத்தை நான் பார்த்ததே இல்லை என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறிய செய்தியை ஹதீஸ்களிலே பார்க்கிறோம் அன்பர்களே. அப்படிப்பட்ட அந்த இடத்தை அல்லாஹுனுடைய ரசூலும் சஹாபாக்களும் எப்படியெல்லாம் அஞ்சு நடந்தார்கள் என்பதை தொடர்ந்து கேளுங்கள். உஸ்மான் ரலியல்லாஹு அவர்கள், திருமதியில் இந்த நபிமொழி இடம்பெற்றிருக்கிறது. உஸ்மான் ரலியல்லாஹு அவர்கள் மக்களோடு செல்லும் பொழுது எங்காவது ஒரு கபரை பார்த்தால் ஓடிப்போய் அந்த கபருக்கு பக்கத்தில் போய் நிற்பார்கள். நின்று அவர் கதறி கதறி அழுவார்கள். ஒரு நாள் தோழர்கள் கேட்டார்கள், சொர்க்கம் நரகம் மறுமை விசாரணை இதை பற்றி பேசும் பொழுது, கேள்வி உறும் பொழுது அழுகாத நீங்கள், இதை பற்றி சொல்லும் பொழுது ஏன் இப்படி நீங்கள் அழுகிறீர்கள் என்றார்கள். உஸ்மான் ரலியல்லாஹு அவர்கள் சொன்ன பதில் என்ன தெரியுமா? தோழர்களே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், மறுமையினுடைய அந்த வாழ்வினுடைய துவக்கம் தான் இந்த வாழ்வு, கபருடைய வாழ்வு. அந்த வாழ்வு யாருக்கு வெற்றி அடைந்ததாக அமைந்ததோ அவர்கள் மறுமையில் வெற்றி அடைந்து விட்டார்கள். யாருக்கு அந்த வாழ்வு மோசமான வாழ்வாக அமைந்ததோ அவர்கள் மறுமையிலே நஷ்டவாளியாகி விடுவார்கள். ஆகவேதான் இந்த வாழ்வை குறித்து நான் பார்க்கும் பொழுதெல்லாம் நினைவு கூறுகிறேன், அஞ்சுகிறேன். மேலும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்ல நான் கேட்டிருக்கிறேன், நான் பார்த்த மோசமான காட்சிகள் இடங்களை விட இந்த இடம் ரொம்ப பாரதூரமானது. இந்த கபரை காட்டிலும் ஒரு பாரதூரமான, பயங்கரமான, மோசமான, உள்ளத்தையே நடுநடுங்க வைக்கின்ற ஒரு காட்சிகளை உள்ளடக்கி இருக்கிற இந்த மன்னரை வாழ்வை தவிர எதையும் நான் பார்த்ததே இல்லை என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன செய்தி திருமதியிலே பார்க்கிறோம் அன்பர்களே. அப்படிப்பட்ட இடம் அந்த மூன்றாவது இடம். நாம் விடைபெற்று பயணம் செய்து மீண்டும் ஒரு பயணத்திற்கு தயாராகிற பொழுது தங்குகிற இடம் அந்த ஃபர்ஸக்குடைய இடம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய காலத்தில் அந்த இடத்தை குறித்து அல்லாஹ்வுடைய ரசூல் நமக்கு சொல்லித் தருகிறார்கள். கேளுங்கள் தோழர்களே, அல்லாஹ்வுடைய ரசூல் ஒரு நல்ல ஒரு இறை விசுவாசி மரணித்து போனால் அவரை குறித்து முதல் கட்டத்தில் இப்பொழுது நாம் பார்க்கிறோம். அந்த மூன்றாவது கட்ட அந்த மன்னரை வாழ்வு ஃபர்ஜக்குடைய வாழ்வில் ஒரு நல்ல ஒரு இறை விசுவாசியை கொண்டு போய் அடைக்கினால் என்ன நடைபெறுகிறது என்பதை குறித்து இன்றைக்கு நாம் பார்க்க இருக்கிறோம். என்ன நடைபெறுகிறது? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், முஸ்லிம் என்கிற நபிமொழி தொகுப்பில் 5505வது நபிமொழி, அகமது என்கிற நபிமொழி தொகுப்பில் 17803வது நபிமொழி, திருமதி என்கிற நபிமொழி தொகுப்பில் 991-992 சொல்ல போகிற சம்பவங்கள் அந்த மூன்று கிதாபுகளிலும் தொகுத்து இமாம்கள் நமக்கு வழங்கியிருக்கிறார்கள். பார்த்து நீங்கள் தெரிந்து கொள்ளலாம். ஒரு நல்ல அடியானை கொண்டு போய் அடக்கிய உடனே அல்லாஹு தாலா நல்லவர்களுடைய உயிர்கள் கைப்பற்றப்பட்டு வானலோகத்திற்கு கொண்டு செல்லப்படும். வானலோகத்தில் இல்லியூன் என்கின்ற நல்லவர்களுடைய பதிவு புத்தகத்தில் அது பதிவு செய்யப்பட்ட உடனே வானத்தில் இருந்து ஒரு சப்தம் வருகிறது, அந்த உயிரை அவருடைய உடம்பிலே கொண்டு போய் நீங்கள் சேர்த்துங்கள். இப்போ நம்ம போய் அடக்கின உடனே அந்த உடம்பிற்கு அந்த உயிர் திரும்ப வருகிறது. இரண்டு மலக்குமார்கள் அங்கே வருகிறார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள், அடக்கிய உடனே நடைபெறுகிற சம்பவத்தை பாருங்கள். அந்த இரண்டு மலக்குமார்கள் எப்படி இருப்பார்களாம்? உயிர் பறிக்கப்படும் பொழுது நாம் ஒரு இரண்டு மலக்குமார்களை பார்த்தோம், கொஞ்சம் மலக்குமார்களை எல்லாம் நாம் பார்த்தோம். அவர்கள் எல்லாம் கருநிறத்து முகத்தை உடைய நீல நிற கண்களை உடைய மலக்குமார்கள், உயிர் பறிக்கப்படுகிற நேரத்தில் உள்ள மலக்குமார்களை நாம் பார்த்தோம். அந்த வாசகத்தை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திரும்ப சொல்கிறார்கள், முகம் கருத்து கண்களெல்லாம் நீல நிறமுடைய இரண்டு வானவர்கள் வருவார்கள். அவருடைய பெயர் முன்கர் நக்கீர் என்கிற இரண்டு வானவர்கள் வருவார்கள். வந்தமர்ந்து என்ன கேட்பார்கள்? வந்தமர்ந்து அந்த நல்லடியாராக இருந்தால் அவரிடத்தில் கேட்கப்படுகிற கேள்வி, உம்முடைய ரப்பு யார், உன்னுடைய மார்க்கம் எது, உன்னுடைய தூதர் யார், மூன்று கேள்வி. இந்த தூதர் யார் என்பதில் மட்டும் முஸ்லிம் என்கிற நபிமொழி தொகுப்பில் 5505வது நபிமொழியில் பார்க்கலாம். அல்லாஹ்வுடைய ரசூலுடைய உருவத்தையே காண்பித்து இவர் யார் என்று கேட்பார்கள் என்றும் இடம்பெறுகிறது. இந்த மூன்றுக்கும் இறை விசுவாசிகள் சொல்லுகிற பதில், என்னுடைய ரப் அல்லாஹ் ஒருவன் மட்டும்தான், அவனை வணங்கி வழிபட்டு வந்தவன் நான், ஏகத்துவத்தை நிலைநாட்டி இணை வைத்தலுக்கு எதிராக போராடி என்னுடைய எல்லா வணக்கங்களையும் அந்த ரப்புக்காக வேண்டி செய்தவன் நான், என்னுடைய ரப் அல்லாஹ் ஒருவன் மட்டும்தான். உன்னுடைய மார்க்கம், உலகத்தில் நான் வாழ்ந்த எனது ஊரில் எனது பகுதியில் எத்தனையோ வழி ஆன்மீகங்கள் உண்டு, வழிமுறைகள் உண்டு, மதங்கள் உண்டு, மார்க்கங்கள் உண்டு, ஆனால் என்னுடைய மார்க்கம் இஸ்லாம். காரணம், அது அல்லாஹ்வுடைய மார்க்கம், தூதர்களின் மூலமாக அல்லாஹு தாலா மனிதர்களுக்கு வழங்கிய மார்க்கம் அந்த மார்க்கமாகவே என்னுடைய மார்க்கம் இஸ்லாம். சரி, இவர் யார்? இவர்தான் அல்லாஹ்வுடைய ரசூல் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இவர் அல்லாஹ்வுடைய ரசூல் என்று நான் சாட்சி சொல்லுகிறேன் என்று அந்த இறை விசுவாசி சொல்லுவாராம். உடனே அல்லாஹ் பேசுகிறான் பாருங்கள், உடனே வானத்திலே இருந்து ஒரு அசரீரி வருகிறது. அல்லாஹ்வுடைய பேச்சை ஒவ்வொரு இறை விசுவாசியும் கபரிலே வைத்து கேட்கிறார்கள். அல்லாஹ்வுடைய பேச்சு, அல்லாஹு தாலா வானத்திலே இருந்து ஒரு அசரீரி வருமாம், என்ன வருமாம், அந்த அடியான் ஒரு சத்தியவான், அவன் மிகப்பெரிய ஒரு உண்மையாளன், ஆகவே அவனுக்கு நீங்கள் சொர்க்கத்து ஆடைகளை அவனுக்கு நீங்கள் அணிவியுங்கள். அவன் இனி கியாம நாள் வரை வசிக்கப் போகின்ற அந்த வீட்டில் சொர்க்கத்தினுடைய நறுமணத்தை அவனுக்கு நுகரச் செய்யுங்கள். அந்த வீட்டை அவனுக்கு கொஞ்சம் விசாலமாக்குங்கள். கொண்டு போய் அடக்கி இருப்பார்கள், நம்முடைய உடம்பு போற அளவுக்கு மட்டும்தான் இடம் இருக்கும், அந்த வீட்டை அவனுக்கு நீங்கள் விசாலமாக்குங்கள் என்று சொல்லப்படும். உடனே சொர்க்கத்துடைய வாசல் திறக்கப்படுமாம், நறுமணங்கள் எல்லாம் அந்த கபரை நோக்கி வீச ஆரம்பிக்குமாம். அந்த கபர் 70 70 இந்த பள்ளி இன்றைக்கு 35 அடி இருக்கும். இதே போல ஒரு 35 அடி, இதே போல ஒரு 70 அடி. 70க்கு 70 ஆக அந்த மன்னரை விசாலமாக அவருக்கு விரிவாக்கம் செய்ய

0: படும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். அப்படிப்பட்ட ஒரு இறை விசுவாசியாக அல்லாஹு தஆலா நம் அனைவர்களையும் ஆக்கி அருள் புரிய வேண்டும். இப்பொழுது இந்த அடியான் மாணவர்கள் இந்த பதிலையெல்லாம் கேட்ட பிறகு, நீ இப்படித்தான் உலகத்தில் வாழ்ந்தாய் என்று எங்களுக்கு தெரியும் என்று சொல்லுவார்கள். மாணவர்கள் திரும்ப சென்றவுடன் மிக மிக அழகான தோற்றத்தோடு, பார்ப்பதற்கு கண்ணை கவருகின்ற மிகுந்த அழகான ஒரு தோற்றத்தோடு அவர் இனி கியாம நாள் வரை வசிக்க போகின்ற அந்த கபரை நோக்கி நடந்து வருவதை அந்த அடியார் பார்க்கிறார். அவர் வரும்பொழுது சொல்கிறார், உமக்கு அல்லாஹ்வுடைய சாந்தியும் சமாதானமும் உண்டாகட்டும், உனக்கு நற்செய்தி, நீ நல்லவருடைய பட்டியலில் சேர்க்கப்பட்டு விட்டாய், உனக்கு சொர்க்கம் என்று சொல்லப்படும். உடனே அந்த அடியான், இவ்வளவு அழகான தோற்றத்தையுடைய நீங்கள் யார் என்று இவர் கேட்கிறார், மௌத்தா போனவர் கேட்கிறார். அவர் சொல்லுகிறார், உலகத்தில் நல்ல நல்ல அமல்களை தேர்ந்தெடுத்து செய்தீர்களே, அந்த நல்ல அமல்களை எல்லாம் அல்லாஹு தஆலா எனது உருவில் மாற்றி உனக்கு அருகில் அமர வைத்திருக்கிறான். அவர் பேசுகிறார், எதுவரை? கியாம நாள் வரை. நமக்கு இது என்ன பிரச்சனை என்பவர்களே, கொஞ்சம் யோசித்து பாருங்கள். வீட்டில் உலகத்தில் எந்த அளவுக்கு சந்தோஷமாக, இந்த உலக அளவில் எந்த அளவுக்கு சந்தோஷமாக நாம் இருந்தோமோ, அதை விட மூணு மடங்கு சந்தோஷத்தை அல்லாஹு தஆலா மன்னரை வாழ்வில் நமக்கு தருகிறான். அப்படி தர வேண்டுமானால் இந்த உலகத்தில் ஹராம் ஹலால்களை பேணி நடத்திருந்தல் அவசியம். இந்த உலகத்தில் அல்லாஹ்வுடைய சோதனைகள் துன்பங்கள் வந்தாலும் தாங்கி பொறுமையோடு வாழ்ந்திருத்தல் அவசியம். இந்த உலகத்தில் நமக்கு வீட்டில் ஏசி இருந்தால் போதாது, இந்த உலகத்தில் மிகப்பெரிய மாளிகை இருந்தால் போதாது, மூன்றாவது கட்ட அந்த வாழ்வு சொன்ன இந்த நபிமொழிப்படி நம் எல்லோருக்கும் அமைந்திருத்தல் வேண்டும். அது மிக மிக முக்கியம் அன்பர்களே. அடுத்தது பாருங்கள், அந்த இறை விசுவாசி மென்மேலும் சந்தோஷம் அடைவதற்காக வேண்டி அல்லாஹு தஆலா அவருக்குரிய சொர்க்கத்தில் அவருக்குரிய இடத்தை அல்லாஹ் தீர்மானித்து வைத்திருப்பானே, அதை தினசரி காலையிலும் மாலையிலும் அவரை தட்டி தட்டி அவரை எழுப்பி அந்த இடத்தை அல்லாஹு தஆலா காண்பித்துக் கொண்டே இருப்பான். இதுதான் உங்களுடைய இடம். திருமதியில் 992 நபிமொழி, காலையிலும் மாலையிலும் அந்த இறை விசுவாசி மறுமை நாளில் அவருக்குரிய இடத்தை பார்ப்பார், சொர்க்கத்தினுடைய இடத்தை பார்த்து கொண்டே இருப்பார் என்றால் எவ்வளவு பெரிய ஒரு சந்தோஷம். இப்படியெல்லாம் அந்த இறை விசுவாசிக்கு அந்த மனம், அந்த இறை விசுவாசிக்கு அந்த மன்னரையில் அந்த சம்பவங்கள் எல்லாம் நடந்து முடிந்தவுடனே அவர் திடீரென வானவர்களிடத்தில் சொல்கிறார், வானவர்களே, நான் செய்த அமலுக்காக வேண்டி அல்லாஹு தஆலா எனக்கு இவ்வளவு பெரிய ஒரு சந்தோஷமான ஒரு வாழ்வை, இந்த கபருடைய வாழ்வில் ஃபர்ஸக்கூடிய வாழ்வில் அல்லாஹ் தந்தானே, சொர்க்கத்தை பார்க்கிறேன், சொர்க்கத்து ஆடை அணிவிக்கப்பட்டிருக்கின்றது, சொர்க்கத்துடைய நறுமணம் வீசப்படுகிறது, அடக்கிய இடத்தை காட்டிலும் அதி விசாலமான இடத்தை இந்த பூமி எனக்கு தந்திருக்கிறது அல்லாஹ்வுடைய ஏற்பாட்டின்படி, ஆகவே என்னை அடக்கிய பிறகு வீட்டிலே உள்ளவர்கள் எல்லாம் அழுது கொண்டிருக்கிறார்கள், போய் சொல்லி சந்தோஷமாக தான் இருக்கிறேன், நீங்களாம் ரொம்ப சந்தோஷமாக இருங்க, போய் சொல்லிட்டு வருவதற்கு எனக்கு அனுமதி உண்டுமா? நல்லடியார்கள் கேட்பார்களாம். உடனே மலக்குமார்கள், புதிய மணமகனை போல நீங்கள் உறங்குங்கள், அல்லாஹ் உங்களை எழுப்புகிற நாள் வரை என்று சொல்லி அவர்களை உறங்க செய்ய வைப்பார்கள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள். அதைத்தான் அல்லாஹு தஆலா திருக்குர்ஆனிலே சொல்லுகிறான். என்ன சொல்லுகிறான்? இந்த உயிர் தியாகிகள் உயிர் பறிக்கப்பட்டு அவருடைய உயிரை தங்கத்தாலான குருவியை போல அல்லாஹ் மாற்றி சொர்க்கத்திற்குள் உலாவ விடுவானாம். அந்த குருவிகளை பார்த்து அல்லாஹ் கேட்பானாம், உங்களுக்கு வேற ஏதாவது வேண்டுமா? என்னையா அல்லாஹ், எங்களுக்கு கொடுத்த இந்த பரிசு எவ்வளவு பெரிய ஒரு பரிசு, எங்களுக்கு வேறொன்றும் வேண்டாம் என்று அந்த குருவிகள் பேசுமாம். அல்லாஹ் திரும்ப திரும்ப கேட்பானாம், ஏதாவது வேண்டுமா, ஏதாவது வேண்டுமா என்று. மூன்றாவது முறையாக அவர்கள் சொல்லுவார்களாம், நாங்கள் திரும்ப எங்களுக்கு உயிர் கொடுக்கப்பட்டு மீண்டும் நாங்கள் பூமிக்கு அனுப்பப்பட்டு மீண்டும் நாங்கள் அல்லாஹ்வுடைய பாதையிலே போரிட்டு மரணிக்க வேண்டும் என்கிற வாய்ப்பை கேட்பார்கள். அல்லாஹு தஆலா, அது முடியாது என்று அல்லாஹ் தடுத்து விடுவான். சரி, எங்களுக்கு நீ தந்திருக்கிற இந்த சிறப்பான இந்த வாய்ப்பை எல்லாம் எங்களுடைய குடும்பத்தாருக்காவது போய் சொல்லிட்டு வர்றதுக்கு எங்களுக்கு அனுமதி உண்டுமா? உடனே அல்லாஹு தஆலா, வேண்டாம், இந்த செய்தியை வீட்டுக்கு சொல்ல வேண்டும், அவ்வளவுதானே, தூதரின் மூலமாக நான் சொல்ல.
1: நீங்கள் தொடர்ந்து முஸ்லிம் வானொலியோடு இணைந்திருக்கின்றீர்கள். இந்த வேளையில் நேரத்தை சரிபார்த்துக் கொள்ளலாம். இலங்கையிலும் இந்தியாவிலும் நேரம் சரியாக காலை 10 மணி.
2: இந்த நேர அறிக்கையை உங்களுக்கு வழங்கியது மாஸ்டர் மிஷன் ஈவென்ட்ஸ் பிரைவேட் லிமிடெட்.

0: உங்கள் முஸ்லிம் வானொலி நீங்கள் தொடர்ந்து முஸ்லிம் வானொலியோடு இணைந்திருக்கின்றீர்கள். மீண்டும் நாங்கள் மார்க்க சொற்பொழிவோடு இணைந்து கொள்வோம்.
1: உடனே அந்த பாவத்தை தொடர்ந்து செய்யாமல் வருத்தப்பட்டு அழுது அல்லாஹ்விடத்தில் மீண்டு வந்தால் அந்த வாழ்வு உங்களுக்கு சிறப்புடைய வாழ்வாக அமையும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்களே, அந்த வாழ்வுக்காக வேண்டிதான் இந்த உலக வாழ்வை நாம் அமைத்துக் கொள்ள வேண்டும். அதுதான் நம்முடைய மிகப்பெரிய லட்சியம். இளைஞர்கள் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். காரணம், வழிகிட்டு போவதற்குண்டான எல்லா வாய்ப்பும் இருக்கிற உலகம் இந்த உலகம். இந்த அந்த இளமை பருவத்தை தாண்டி விட்டாலே ஏகதேசம் நரகத்தை கடந்த மாதிரி. அந்த வாழ்வு தான் ரொம்ப ஜாக்கிரதையாக கவனிக்கப்பட வேண்டிய வாழ்வு. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்வுடைய அரசுடைய நிலை குறித்து சொல்லும் பொழுது இளமை பருவத்தை சொன்னார்கள். உங்களுக்கு தெரியாத ஒன்றும் அல்ல, எந்த ஒரு இளைஞன் அல்லாஹ்வுடைய பள்ளியோடு அதிகம் அதிகம் தொடர்பு வைக்கிறானோ அவனுக்கு நிழலே இல்லாத அல்லாஹ்வுடைய அரசுடைய நிழல் மட்டுமே இருக்கின்ற அந்த மறுமை நாளில் அவருக்கு அந்த நிழல் கொடுக்கப்படும் என்று சொல்லப்படுகிறது. அந்த இளமை பருவம் ரொம்ப ஜாக்கிரதை. அந்த பருவத்தில் தான் அனைத்து தீமைகளையும் செய்ய தூண்டுகிற மனம் விரும்புகிற வயது. அதை மட்டும் தாண்டி விட்டால் அந்த இளமை பருவத்தை மட்டும் இபாரத்து செய்ய அல்லாஹ்வுடைய மார்க்க வளர்ச்சிக்கு பாடுபட நன்மையை ஏவி தீமையை தடுக்கிற அணிகளிலே இருந்து பங்களிப்பு செய்ய நாம் அந்த இளமை பருவத்தை பயன்படுத்தினால் நமக்கு இப்படிப்பட்ட வாழ்வுகள் நிச்சயம் இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ் நாடினால் கிடைக்கும். அல்லாஹு தாலா அந்த மன்னரை வாழ்வை நபிமார்களுக்கு எப்படி அமைத்திருக்கிறான் தெரியுமா? நபிமார்களுக்கு மட்டும் கொஞ்சம் விதிவிலக்கு. என்ன விதிவிலக்கு? இப்பொழுது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மன்னரையை தோண்டினாலும் அல்லாஹ்வுடைய ரசூலுடைய உடம்பு அப்படியே இருக்கும். காரணம், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், பூமிக்கு எங்களுடைய உடலை தூதர்களுடைய உடலை அல்லாஹ் ஹராமாக்கி விட்டான், மண் அரிக்காது. இப்ப தோண்டினாலும் ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்க்கலாம். ஆகவேதான் சிறிய ஒரு குறிப்பு, துருக்கியினுடைய ஆட்சியின் கீழ் சவுதி அரேபியா இருந்த பொழுது ஒரு சில விசமிகள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அடக்கப்பட்ட அந்த மதீனா மஸ்ஜித் நபவிக்கு ஒரு 10-15 கிலோமீட்டர் தொலைவில் இருந்து சுரங்கப்பாதை தோண்டி வீடியோ கேமராவோடு மிகுந்த ஒரு சூழ்ச்சி செய்து சுரங்கப்பாதை தோண்டி அருகில் வருகிற நேரத்தில் அரசாங்கம் கண்டெடுத்து அவர்களை சுட்டு கொன்ற பிறகு இப்பொழுது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அடக்கஸ்தலம் எப்படி இருக்கிறது தெரியுமா? 5-10 கிலோமீட்டர் தொலைவிலே ஈயம் இரும்பு போன்ற கடுமையான பொருள்கள் எல்லாம் காட்சி ஊற்றப்பட்டு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய கபர்கள் இன்றைக்கு பாதுகாக்கப்பட்டிருக்கு. அதை ஒரு வீடியோ எடுத்து போட்டோ எடுத்திருந்தா என்ன ஆகும்? அல்லாஹ்வை யாராவது வணங்கியிருப்பார்கள் அந்த சமூகத்தில்? ஆட்டையும் மாட்டையும் குதிரையையும் கோழியையும் குரங்கையும் வழிபடுகிற தர்காவாக வைத்து வழிபடுகிற இந்த மனித சமூகத்தில் அல்லாஹ்வுடைய ரசூலுடைய போட்டோ கிடைச்சிருந்தா என்னத்துக்கு ஆகும்? தௌஹீதில் ஒரு மனிதன் இல்லாமலாயிருப்பான். அல்லாஹு தாலா ஏன் நான் இதை சொல்கிறேன் என்றால், மன்னரை வாழ்வை பொறுத்தவரையில் நபிமார்களுக்கு என்று தனி அந்தஸ்தை அல்லாஹு தாலா கொடுத்திருக்கிறான். அது மட்டுமல்ல, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு விசேஷமான ஒரு மலக்கையும் அல்லாஹு தாலா வைத்திருக்கிறார். அந்த மலக்குடைய பணி என்ன தெரியுமா? இந்த உலகத்தில் எங்காவது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீது யாராவது சலவாத்து சொன்னால், அல்லாஹும ஸல்லி அலா முஹம்மதின் வஅலா ஆலி முஹம்மதின் கமா ஸல்லைதலா இப்ராஹிம வஅலா ஆலி இப்ராஹிம இன்னக ஹமீதும் மஜீத், அல்லாஹும பாரிக் அலா முஹம்மதின் வஅலா ஆலி முஹம்மதின் கமா பாரக்தலா இப்ராஹிம வஅலா ஆலி இப்ராஹிம இன்னக ஹமீதும் மஜீத். இந்த சலவாத்தை ஒரு முறை ஓதினால் 10 நன்மை உங்களுக்கு. ஓதி வருகிற அன்பர்களுக்கு அல்லாஹ்வுடைய ரசூலுடைய பரிந்துரை மறுமையில் உண்டு, இதெல்லாம் சிறப்பு. ஆனால் இப்போ நான் ஓதணும் பார்த்தீங்களா, உடனே இந்த மலக்கு இந்த இடத்தில் இத்தனை மணிக்கு தூதரே உங்களின் மீது ஒருவர் சலாம் சொல்லி இருக்கிறார் என்று அந்த அல்லாஹ்வுடைய ரசூலுக்கு போய் எத்தி வைக்கிற பணியை ஒரு மாணவர் செய்து கொண்டே இருக்கிறார் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அப்ப நபிமார்களுக்கு தனி அந்தஸ்து. இது போக புகாரியில் உஹது போரினுடைய பாடத்தில் சமீபத்தில் நான் கண்ட ஒரு நபிமொழியை பாருங்கள். அப்பொழுது பார்த்து ஆச்சரியப்பட்டேன். காரணம், அல்லாஹ் நாடினால் என்ன வேண்டுமானாலும் செய்வான் என்பதற்கு ஒரு உதாரணம் அந்த நபிமொழி. ஜாபிர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய தந்தை அப்துல்லா, இவர் உஹது போரில் இறந்து போய்விட்டார். உஹது போரில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எல்லாத்தையும் எப்படி அடக்கினாரு? ஒரு ஆளுக்கு ஒரு கபர் கிடையாது. 8 பேர், 10 பேர், 4 பேர், 5 பேர் கிடைக்கிற ஆளுகளை எல்லாம் வைத்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரே கபரில் வைத்து அடக்கினார்கள். அலங்கோலமாக இருந்த ஹம்சா ரலியல்லாஹன் அவர்களை போன்ற சஹாபாக்களை எல்லாம் கண்டெடுத்து கண்டெடுத்து 4 பேர் 5 பேர் 8 பேர் 10 பேர் இப்படி எல்லாம் ஒரே குழியிலே போட்டு அடைக்கினார்கள். ஜாபிர் ரலியல்லாஹன்ஹோ, அந்த ஜாபிர் ரலியல்லாஹுடைய தந்தை அப்துல்லா இறந்தவுடன் இப்படி 4 பேர் 5 பேர்களோடு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அடக்குவதை அவர் மிகுந்த சங்கடத்தோடு அந்த நேரத்தில் சகித்து கொண்டார் என்று சொல்லப்படுகிறது. 4 மாதம் பொறுத்து, ஹதீஸில் வருகிற வாசத்தை பாருங்கள், ஜாபிர் அவர்கள் 4 மாதம் பொறுத்து திரும்ப போய் தந்தையை எடுத்து தனியாக அடக்குவோமே என்று சொல்லி அவர் அந்த கபரை தோண்டுகிற சம்பவம் தான் புகாரியில் உஹது போர்க்களத்தினுடைய பாடத்திலே நீங்கள் பார்க்கலாம். 4 மாதம் பொறுத்து ஜாபிர் ரலியல்லாஹன் அவர்கள் தன்னுடைய தந்தையை போய் தோண்டி பார்த்தால் எப்படி அடக்கினார்களோ அதே போன்று இருக்கிறார்களாம். அல்லாஹ்வுடைய ஏற்பாடு, அல்லாஹு தஆலா இறை விசுவாசிகளுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு அந்தஸ்து. இப்படி அந்த வீட்டை அந்த இடத்தை பரிசக்கூடிய வாழ்வை அல்லாஹு தஆலா நினைத்தால் இறை விசுவாசிகளுக்கு எவ்வளவு பெரிய சிறப்பு அந்தஸ்துகளை கொடுத்து அவர்களை கண்ணியப்படுத்த முடியுமோ அந்த அளவுக்கு அல்லாஹு தஆலா கண்ணியப்படுத்துகிற இடம் அந்த இடம். அதே நேரத்தில் தீயவர்களுக்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்தில் நடந்த ஒரு சில சம்பவங்களை பாருங்கள். அங்கு நல்லவர்களுக்கு எப்படி சுப செய்தியாக பறந்து விரிந்த ஒரு விசாலமான ஒரு வீடாக சொர்க்கத்துடைய காற்றுகளை எல்லாம் அனுபவித்துக் கொண்டு சொர்க்கத்துடைய வாசல் திறக்கப்பட்டு சொர்க்கம் காலையிலும் மாலையிலும் காண்பிக்கப்பட்டு துணைக்கு ஒரு ஆளையும் அல்லாஹு தஆலா அமர்த்தி சாந்தி சமாதானம் சொல்லி நற்செய்தி சொல்லி அந்த பூமியும் அவருக்கு ஏற்றவாறெல்லாம் அவருக்கு வசப்பட்டு சந்தோஷமாக கியாம நாள் வரை நல்லவர்களுக்கு அல்லாஹு தஆலா அந்த வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கிறானோ அதே போல அந்த இடத்தில் மிக மோசமான தண்டனைக்குரிய இடம் என்றும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள். முஸ்லிம் என்கிற நபிமொழி தொகுப்பில் 1025 1027 இரண்டு நபிமொழிகளையும் பாருங்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஆரம்ப கட்டத்தில் இந்த கபரில் வேதனை நடப்பதை அல்லாஹு தஆலா அறிவித்து கொடுக்காத ஒரு நேரம் இப்பொழுது நான் சொல்ல போகிற ஒரு நேரம். ஒரு யூத பெண்மணி ஆயிஷா ரலியல்லாஹன் அவர்களிடத்தில் வந்து சவக்குழியில் வேதனை அளிக்கப்படும் என்று ஒரு யூத பெண்மணி ஆயிஷா அவர்களிடத்தில் வந்து சொல்லுகிறார்கள். சொல்லுகிற நேரத்தில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வீட்டுக்குள் வருகிறார்கள். வந்து பார்த்தால் சவக்குழியில் வேதனை செய்யப்படுகிறோம் என்று யூத பெண்மணி சொல்லுகிறாள். முன்னால் உள்ள வேதத்தை படித்த அந்த பெண்மணி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திடுக்குற்று போய் பயந்து நடுநடுங்கி போய், அது யூத பெண்மணிகளுக்கு தான், எங்களுக்கெல்லாம் ஒன்றும் அல்ல என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகிறார்கள். சொல்லிவிட்டு கொஞ்ச நாள் பொறுத்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்னிடத்தில் வந்து சொன்னார்கள். ஆயிஷா அவர்கள் சொல்கிறார், என்னிடத்தில் வந்து சொன்னார்கள், ஆயிஷாவே மண்ணறையில் வேதனை உண்டு, அல்லாஹு தஆலா எனக்கு ஜிப்ரீல் மூலம் அறிவித்தான். ஆகவே ஒவ்வொரு ஐங்கால தொழுகையிலும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த மண்ணறை வேதனைகளில் இருந்து பிரார்த்தனை செய்பவராக இருந்தார்கள் என்று ஆயிஷா அவர்கள் அறிவிக்கிறார்கள். இனி ஒரு நபிமொழியை பாருங்கள். யூத கிழவிகள் 2 பேர் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா இடத்துல வந்து நீங்கள் சவக்குழிகளில் வேதனை செய்யப்படுவீர்கள் என்று உங்களுக்கு தெரியுமா? உடனே ஆயிஷா அவர்கள், எனக்கு இதெல்லாம் மனதுக்கு ஏற்பதாக தெரியவில்லை, இதெல்லாம் மறுமையில் தானே தண்டனை, அதான சவக்குழியில் வேதனை. உடனே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்தார்கள். நான் கேட்டேன், அல்லாஹ்வுடைய ரசூல் சொன்னார்கள், ஆமாம் உண்மைதான், வேதனை செய்யப்படும் என்று அல்லாஹ்வுடைய ரசூல் சொல்லி அதற்கு பிறகு தொழுகையில் அல்லாஹும்மா இன்னி அஊது பிக்க மின் அதாபல் கபர், அல்லாஹுவே கபருடைய வேதனையிலே இருந்து எங்களை நீ காப்பாற்று என்பதை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழுகையில் ஓதுவதை கடமையாக்கினார்கள் என்று முஸ்லிம் என்கிற நபிமொழி தொகுப்பில் 5503 நபிமொழியாக பார்க்கலாம். 1028 நபிமொழியாகவும் பார்க்கலாம். கபரில் வேதனைகள் உண்டு. ஒரு நாள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தோழர்களோடு சேர்ந்து ஒரு நாள் பயணம் செய்து கொண்டு கொண்டிருந்த நேரம் கழுதையின் மீது ஏறி அந்த கழுதை ஒரு கபருக்கு அருகில் வந்தவுடனே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எங்கே கீழே விழுந்து விடுவார்களோ என நினைக்கக்கூடிய

0: யூதர்கள் அடக்கம் செய்யப்பட்டிருக்கிறார்கள். உடனே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அவர்கள் வேதனை செய்யப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். நான் அந்த வேதனையை நான் எப்படி உணர்கிறேனோ அதே போல நீங்களும் உணர வேண்டும் என்று அல்லாஹ்விடத்திலே நான் பிரார்த்தனை செய்திருப்பேன். ஏன் செய்யவில்லை தெரியுமா? அப்படி நீங்கள் அந்த அவர்களுடைய அலறல் சப்தத்தை, வேதனை தாங்க முடியாமல் அவர்கள் போடுகிற அந்த சப்தத்தை நீங்கள் எல்லாம் கேட்க ஆரம்பித்தால் யாராவது மரணித்தால் கொண்டு போய் அடக்கவே மாட்டீர்கள். ஆகவே நான் அல்லாஹ்விடத்தில் அந்த துவா செய்யவில்லை. அப்படிப்பட்ட கொடூரமான இடம் அந்த இடம். ஆகவே நீங்கள் குழப்பத்திலே இருந்து துவா செய்யுங்கள், மன்னரை வேதனையிலே இருந்து துவா செய்யுங்கள், தஜ்ஜாலுடைய குழப்பத்திலே இருந்து துவா செய்யுங்கள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன செய்தி முஸ்லிமில் 5503 நபி மொழி. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு நாள் பள்ளியில் அந்த மன்னரையில் நடக்கக்கூடிய அந்த அதாபுகளை பற்றி, வேதனைகளை பற்றி, கொடுமைகளை பற்றி, சித்திரவதைகளை பற்றி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு நாள் சஹாபாக்கள் மத்தியில் சொல்லிவிட்டார்கள். வஹி வந்த பிறகு எல்லா சஹாபாக்களும் மஸ்ஜிதுல் நபவி குலுங்குகிற அளவுக்கு சஹாபாக்கள் கதறி கதறி அழுதார்களாம். அஸ்மா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் சொல்கிறார்கள், வெளியே வந்து நான் பார்த்தேன், சஹாபாக்கள் எல்லாம் அழுது கொண்டிருந்தார்கள். அல்லாஹ்வுடைய ரசூல் பேச்சை முடித்த நிலையில் இருந்தார். எல்லோரும் எழுந்து போகும் பொழுது ஒரு தோழரை அழைத்து, என்ன நிலக்கிறது இங்கே, ஏன் எல்லோரும் அழுகிறீர்கள் என்று கேட்ட பொழுது அவர் சொன்னார், மன்னரையினுடைய வேதனைகளை குறித்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எங்களுக்கு விளக்கி கொண்டிருந்தார்கள் என்கிற ஒரு செய்தி அஸ்மா ரலியல்லாஹு அவர்கள் அறிவிக்க புகாரி என்கிற நபிமொழி தொகுப்பில் பார்க்க முடிகிறது அன்பர்களே. அப்படியானால் அது நல்லவர்களுக்கு நல்வாழ்த்து சொல்லுகிற ஒரு இடமாகவும், தீயவர்களுக்கு மிகுந்த வேதனைக்குரிய இடமாகவும் அந்த இடம் அமையும் என்பதில் மாட்டுக்கருத்தே கிடையாது அன்பர்களே. ஆகவேதான் அல்லாஹும இன்னி அஊது பிக்க மின் அதாபல் கபர், அல்லாஹுவே கபருடைய அதாபிலே இருந்து எங்களை நீ காப்பாற்று என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபர்லான தொழுகையில் அல்லாஹ்விடத்திலே பிரார்த்தனை செய்யுமாறு நமக்கு கற்றுத்தந்துள்ளார்கள். புனிதமிக்க இந்த ரமலானுடைய மாதத்தில் நாம் ஒவ்வொருவரும் அந்த கபருடைய வேதனைகளிலே இருந்து பிரார்த்தனை செய்ய நாம் கடமைப்பட்டிருக்கிறோம். இதற்கு முன்னால், நமக்கு முன்னால் மரணித்து போன, ஏகத்துவத்தை பின்பற்றி வாழ்ந்து மரணித்து போன அவர்களுடைய மன்னரை வாழ்வுக்காக வேண்டியும் நாம் நம்முடைய துவாவில் அந்த சகோதர சகோதரிகளையும் இணைத்துக் கொள்வது நம்முடைய கடமை. அல்லாஹுவே அவருடைய பாவங்களை ஆழங்கட்டி நீரால் கழுவி நீ தூய்மைப்படுத்தியாலா, கபரை விசாலமாக்கி கொடுத்தாலா, சொர்க்கத்து காற்றை வீச செய்து சொர்க்கத்து ஆடை அணிவிப்பதாக சொன்னாயே, அந்த அந்தஸ்துகளை எல்லாம் அவருக்கு வழங்கியாலா, அவருக்கு அழகான தோற்றத்தையுடைய ஒரு மனிதனை, நல்லமிழ் செய்த அந்த மனிதனை, அந்த மனிதனுக்கு அந்த அழகான தோற்றத்தையுடைய ஒரு அடியானை பாதுகாப்பாக வைப்பதாக சொன்னாயே, அந்த ஏற்பாட்டையும் அவருக்கு நீ செய்து கொடுத்தாலா, எங்களுக்கு முன்னால் வாழ்ந்து மரணித்து போன, ஏகத்துவத்தை பின்பற்றி மார்க்கத்திற்காக வேண்டி பாடுபட்ட எல்லோருக்கும் அந்த வாய்ப்பை கொடுத்தாலா என்று துவா செய்ய கடமைப்பட்டிருக்கிறோம். நாம் நம்முடைய மரணத்தை முஸ்லிமான மரணமாக அமைக்க, மன்னரை வாழ்வு சிறந்த வாழ்வாக அமைய, எப்படி உஸ்மான் ரலியல்லாஹு அவர்கள் அந்த இடத்தில் ஒரு அடியான் வெற்றி பெற்று விட்டால் மறுமையில் நிச்சயம் அவன் வெற்றி பெற்று விடுவான், அதுதான் மறுமையினுடைய துவக்க வாழ்வு, ஆரம்ப வாழ்வு என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்களே. அந்த வாழ்வு திறம்பட அமைப்பதற்காக வேண்டி இந்த வாழ்வை சிறப்பான அடிப்படையில் அமைத்து வாழ்கிற நன்மக்களாக அல்லாஹ் நம் எல்லோரையும் ஆக்கி அருள் புரிவானாக. இன்ஷா அல்லாஹ் நாளைய தினம் கெட்டடியார்கள் அங்கு படக்கூடிய அதாபுகள், கஷ்டங்கள், துன்பங்கள், வேதனைகள் என்ன என்பதையும், எந்தெந்த குற்றங்களுக்கு என்னென்ன தண்டனைகள் கொடுக்கப்படுகிறது என்பதையும் இன்ஷா அல்லாஹ் நாளைய தினம் பார்ப்போம். எல்லாம் வல்ல அல்லாஹு தாலா எதை கேட்டோமோ அதன் அடிப்படையில் வாழ்ந்து மரணிக்கக்கூடிய நல்லவர்களாக அல்லாஹ் நம் எல்லோரையும் ஆக்கி அருள் புரிவானாக. வாஹிர தௌவானா அனில்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்.
1: நேர்கள் இதுவரை சிறப்பு மார்க்க சொற்பொழிவு கேட்டீர்கள். வழங்கியிருந்தார் மௌலவி அஷேக் கோவை எஸ் அயூப் அவர்கள். நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது உங்கள் முஸ்லிம் வானொலியின் காற்றலைகளில் 24 மணி நேர இஸ்லாமிய ஒலிபரப்பை கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள்.
2: உங்கள் முதல் தர முஸ்லிம் வானொலியில்
3: வெள்ளிக்கிழமை சிறப்பு ஒலிபரப்பு.
1: நேர்கள் தொடர்ந்து முஸ்லிம் வானொலியோடு இணைந்திருக்கின்றீர்கள். நிகழ்ச்சியில் அடுத்ததாக சிறப்பு மார்க்க சொற்பொழிவு கேட்க இருக்கின்றோம். வழங்குகின்றார் மௌலவி அஷேக் அப்துல் ஹாலிக் அவர்கள்.
4: 10 தினங்கள்ல துவா விசேஷமான துவாவுக்குரிய தினங்கள், ஜிக்கருக்குரிய தினங்கள். அந்த ஹதீஸ்ல வருது,

0: மா குல்து அனவன் நபியூன மின் கப்லி லா இலாஹ இல்லல்லாஹ், நானும் எனக்கு முன்னால வாழ்ந்த நபிமார்களும் சொன்னதுல ஆக சிறந்த வார்த்தை லா இலாஹ இல்லல்லாஹ். ஆனா யாரும் தவறா நினைக்காதீங்க, இப்ப இஷாவுலையும் என்ன திக்ருக்கு பின்னால பத்து தடவை லா இலாஹ இல்லல்லாஹ் சொன்னாங்க. அதோட நாங்க போதுமாக்கி கொள்றது இல்ல, நாங்க தனியா உட்கார்ந்து அல்லாஹுடைய ஞாபகத்தோட சிந்தனையோட லா இலாஹ இல்லல்லாஹ் வணங்கப்படுவதற்கு யா அல்லாஹ் உன்னை தவிர வேறு யாரும் இல்ல, உலகத்துல யார் யார் எதை எதை வணங்குகின்றார்களோ எல்லாமே உன்னுடைய படைப்பு, அது சூரியனாக இருக்கலாம், சந்திரனாக இருக்கலாம், சிலைகளாக இருக்கலாம், கற்களாக இருக்கலாம், மலைகளாக இருக்கலாம், மனிதர்கள் மிருகங்களாக இருக்கலாம், எதை எதை வணங்குகின்றார்களோ எல்லாமே உன்னுடைய உன்னால படைக்கப்பட்டது, வணங்கப்படுவதற்கு உன்னை தவிர வேறு யாரும் இல்ல. குர்ஆன்ல அறிந்து கொள்ளுங்கள், வணங்கப்படுவதற்கு அல்லாஹு தவிர வேறு யாரும் இல்ல. நாம் ஒவ்வொருவரும் தனிமையில் உட்கார்ந்து என்ன அந்த ஹதீஸ் வருது, நீங்க என்ன செய்யுங்க, தஸ்பீஹா கூடுதலா செய்யுங்க, அல்ஹம்துலில்லா கூடுதலா சொல்லுங்க, தஹலீல் உண்டா லா இலாஹ இல்லல்லாஹ் என்பதை கூடுதலா செய்யுங்க. அதனால விசேஷமாக இந்த பத்து நாட்கள் இன்றைக்கு இந்த பயான ஆர்கனைஸ் பண்ணினது ஏதோ இதுல பேஸ்புக்ல போட்டு ஸ்ரீலங்கா உலகத்துல எல்லாத்துக்கும் நாங்க காட்டிட்டோம் அல்ல, இங்க நீங்க நானும் சேர்த்து ஒரு நூறு இருநூறு பேர் இங்க சேர்ந்தோம், எங்களை கொஞ்சம் அமல் இபாதத்துல கூடிருச்சு, எங்களை பாவங்களை விட்டோம், எங்களை தௌபாக்களை நாங்க செஞ்சோம், அதுல எங்கள்கிட்ட மாற்றம் இந்த நூறு இருநூறு பேருக்குள்ள மாற்றம் வந்துருச்சு, அல்ஹம்துலில்லா, அதுதான் அடிப்படை நோக்கம். மேலான பெரியார்களே சகோதரர்களே, அதனால இந்த பத்து நாட்கள்ல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன அதிகமாக கூடுதலாக தஸ்பீஹில தஹ்மீதுல தஹ்லீல்ல ஜிக்ரல திலாவத்துல துஆவுல நபி அவர்கள் ஈடுபடுவார்கள். இது முதலாவது விடயம். ரெண்டாவது, இந்த ஒன்பது தினங்கள்ல நோன்பு பிடிப்பது மிக முக்கியமான ஒரு சொன்னா. இன்றைக்கே நீங்க ஆரம்பிச்சேலும் நானும் அப்படித்தான், நாங்க எல்லாம் பலவீக்கல் என்ன நோன்பு என்று அதுக்கு சட்டப்படி ஏற்பாடு எல்லாம் செஞ்சுட்டு தான் நாங்க நோன்பு பிடிக்கணும். ஹதரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய நோன்பு அஜீப் ஆச்சரியமான நோன்பு. என்ன நபி அவங்க காலையில மஸ்ஜிது நபவியில ஃபஜ்ர் தொழுவாங்க, தொழுதுட்டு இஷ்ராக் எல்லாம் முடிச்சிட்டு கிட்டத்தட்ட ஒரு அவர் ஒன்னரை அவர் ரெண்டு அவருக்கு பின்னால வீட்டுக்கு வருவாங்க, வந்து கேட்பாங்க ஏதாவது சாப்பிட இருக்குதான்னு சொல்லி, இருக்குதுன்னா சாப்பிடுவாங்க, இல்லான்னு சொன்னா நான் நோன்பு பிடிக்கிறேன். அப்ப ரசூலுல்லாஹ்வுடைய நோன்பு என்ன, சஹர் இல்லாம தான் நோன்பு பிடிச்சாங்க. நஃபுல் அவர்களுடைய அதிகமான நபி அவர்களுடைய நஃபுல் நோன்பு என்ன, சாப்பிடறதுக்கு ஒன்றும் இல்ல அப்ப நான் நோன்பு பிடிக்கிறேன், தெளிவா ஹதீஸ்ல வருது. அதனால சுண்ணத்தான நோன்புகள் துஹர் வரைக்கும் நீ ஏற்று வைக்கலாம், ஃபஜ்ருக்கு பின்னால நீங்க ஒன்றும் சாப்பிடல, ஃபஜ்ருன்னா அசானுடைய டைம் வந்ததற்கு பின்னால நீங்க சாப்பிடல, நீங்க குடிக்கல்லன்னா நீங்கள் நஃபுல் நோன்புகளை என்ன செய்யலாம், துஹருக்கு முன்னால நியத்து வச்சு கொண்டாலும் போதும். நபியுடைய இந்த ஹதீஸை வச்சு நபி அவர்கள் ஏழு மணி ஏழரை மணி எட்டு மணிக்கு வருவார்கள், வந்து கேட்பார்கள் ஏதாவது சாப்பிட இருக்கதா, ஒன்றும் இல்லாட்டி அப்படின்னா நான் நோன்பு. அந்த ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பத்தி அறிவிக்கிறாங்க, நபி அவர்கள் நான்கு விடயங்களை வளமையாக தொடர்ந்து செய்து வருவாங்க. ஒன்று, இந்த துல்ஹஜ் மாதத்துடைய ஒன்பது நோன்புகள் ஹதரத் ஹஃப்ஸா ரழியல்லாஹு அன்ஹா அறிவிக்கிறார்கள். நஸாயில பதிவாக இருக்கிற ஹதீஸ், முஸ்னத் அஹ்மதுல பதிவாக இருக்கிற ஹதீஸ், நான்கு விடயங்கள். ஒன்று, துல்ஹஜ் மாதத்துடைய ஆரம்ப ஒன்பது நாள், ஒன்பதாவது நாள் ஹாஜிமார்கள் நோன்பு பிடிக்காம இருப்பது நல்லது. என்று அன்றைக்கு அவங்களுக்கு நோன்பை விட விசேஷம் அவங்களுக்கு அரஃபா, அது ஹஜ்ஜுடைய அமல். ஆனா ஹஜ்ஜி போகாதவர்களுக்கு இந்த ஒன்பது நாள் நபி அவர்கள் தொடர்ந்து ஒன்பது நாள் நோன்பு பிடித்ததாக ஹஃப்ஸா ரழியல்லாஹு அன்ஹா அறிவிக்கிறாங்க. இரண்டாவது, ஆஷூராவுடைய நோன்பை நபி அவர்கள் வளமையாக பிடித்து வந்ததாக அறிவிக்கிறாங்க. மூணாவது, ஹதரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒவ்வொரு மாதமும் ஐயாமுத் தஷ்ரீக்குரிய மூன்று நாள் பிறை 13 14 15 வேற ரிவாயத்துல வருது திங்கள் வியாழன் அல்லது 13, 14, 15 உண்டு வாராபாரம் திங்கள் வியாழன் அல்லது மாதத்துல மூன்று நோன்பு பிறை 13, 14, 15 இது மூணாவது. நாலாவது ஃபஜ்ருக்கு முன்னால் உள்ள அந்த ரெண்டு ரகாத் ஹதரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதை தொடர்ந்து செய்து வந்ததாக ஹதரத் ஹப்ஸா ரழியல்லாஹு அன்ஹா அவர்கள் அறிவிக்கிறார். மேலான பெரியார்களே, சகோதரர்களே, அதனால அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹ் எங்களுக்கு ஒரு சந்தர்ப்பத்தை சந்திக்கிறான். எங்கட நாட்டுல நாங்க பார்க்கலாம், எங்கட நாட்டுல கூட மற்ற நாடுகளை நீங்க உம்ராவுக்கு போனா தெரியும், உம்ராவுக்கும் ரமதான் அல்ல மற்ற காலத்துல எப்ப போனாலும் ஹரத்துல திங்கள் வியாழன் சூப்பரா விரிக்கிறாங்க. ஏன் விரிக்கிறாங்க? அந்த திங்களும் வியாழனும் நிறைய பேர் நோன்பு பிடிக்கிறதுனால தான் அங்க சூப்பராவை விருத்தி பேரித்தம் பழங்களை பண்ணுகளை வைக்கிறாங்க. ஏன் ஒரு பெரிய ஒரு கூட்டம் ஒன்று நோன்பு பிடிக்கிறாங்க, அவர்கள் நோன்புக்கு சொல்லி பெரிசா அலட்டுவது இல்ல, பேரித்தம்பழத்தை சாப்பிட்டு நீயத்து வைப்பாங்க, அதே பேரித்தம்பழத்தை சாப்பிட்டு நோன்பை திறந்துருவாங்க. மேலான பெரியார்களே, சகோதரர்களே, அதனால ஆஹா நல்லது என்ன, ரமபானுடைய இந்த துல்ஹஜ் மாதத்துடைய பிறை 9 நோன்பு பிடிப்பது ஆக சிறந்தது. ஒரு ஆளால 9 பிடிக்க முடியல, அந்த 10 திங்கள் வியாழன் பிடிங்க, இந்த வல்லமையாக திங்கள் வியாழன் பிடிப்பது சொன்னா சரி, அதுவும் அவளுக்கு கிடைக்கல. ஆக குறைந்தபட்சம் அரபாவுடைய தினத்துடைய நோன்பு. நபி அவர்கள் சொன்னார்கள், சியாமு யோமி அரபா அல்லதி துகஃபிரு சனத்தல்லதி கப்லஹா வ சனத்தல்லதி பஅதஹா. யார் அரபாவுடைய நாளில் நோன்பு பிடிப்பாரோ அதற்கு முந்திய ஒரு வருடத்துடைய பாவங்களுக்குரிய குற்ற பரிகாரம், அதற்கு பின்னால் உள்ள ஒரு வருடத்துடைய பாவத்துடைய குற்ற பரிகாரம். எவ்வளவு பெரிய சான்ஸ் உண்டு. 10th பிடிக்கலாம், 10th பெருநாள்ல நோன்பு பிடிப்பது ஹராம், அதனால ஆக சிறந்த 9 சேர்ந்து பிடிப்பது, அல்லது 9 பிடிக்க முடியாச்சு திங்கள் வியாழன் பிடிப்பது, அல்லது அதோ முடியாத பட்சத்துல குறைந்த பட்சம் அந்த பிறை 9 அரஃபாவுடைய தினத்துல, இந்த அரஃபாவுல அரஃபாவுடைய தினத்துல அல்லாஹ் நரகத்திலிருந்து விடுதலை செய்யக்கூடிய அளவுக்கு உலகத்துல வேற எந்த தினத்திலையும் விடுதலை செய்வதில்லை. அதனால நான் நோன்ப பிடிச்சு நாங்க துவா செஞ்சோம். தஹஜ்ஜுதுடைய வேலையில, இஃப்தாருடைய நேரத்துல, நாங்க பல நேரத்துல ஞாபகப்படுத்தல. சிலர்கள் வந்து பல பிரச்சனைகளுக்காக வேண்டி நான் அங்க குர்பான் கொடுத்தேன், நான் இதை சதக்கா செய்தேன், மஷாலா நல்ல விஷயம். ஆனால் இவைகள் எல்லாத்த விட எஃபெக்ட் என்னண்டா, ஒரு சிரமம் தான் நோன்பு பிடிப்பது. சிலர்களுக்கு சர்வ சாதாரணம், ஆனா இன்னும் சிலர்களுக்கு சரியான கஷ்டம். ஆனா நோன்பை பிடித்து கொண்டு அந்த நோன்புடைய வாயோட கேட்கிற துஆ ஏக்கதே, அதை பார்த்து அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா இறக்கப்படுவான். எங்கட சொந்த விஷயம், குடும்ப விஷயம், பிள்ளைகளுடைய விஷயம், தொழிலுடைய விஷயம், ஏதாவது சீராகணுமா, நாங்க நோன்பை பிடித்து தஹஜ்ஜுதுடைய நேரத்துல, நோன்பை பிடித்து இஃப்தாருடைய நேரத்துல குறைந்த பட்சம் ஒரு 10-15 நிமிடத்தை ஒதுக்கி நாங்க அதுல துஆல ஈடுபட்டோம். அநேகமாக அந்த துஆவை அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா கபூல் செய்வானேன். நீங்க காலை முதல் மாலை வரைக்கும் பசியோடு இருந்தீங்க, தாகத்தோடு இருந்தீங்க, ஆகமான வேலைகளை கூட விட்டீங்க, உங்களுக்கு விருப்பமான ஆசா பாசங்களை கொஞ்சம் ஒதுக்கி வச்சீங்க, அதை பார்த்து அல்லாஹ் இறக்கப்பட்டு அந்த நேரத்தில் கேட்கிற துஆவை அல்லாஹ் கபூல் செய்வான். மேலான பெரியார்களே, சகோதரர்களே, அதனால அரஃபாவுடைய தினத்துடைய நோன்பு ஆக விசேஷம். அதே அரஃபாவுடைய தினத்துடைய அன்னைக்கு பிறை 9 காலையிலிருந்து தக்பீர், அதுவும் எங்களுக்குள்ள ஒரு பெரிய ஒரு பலகீனம் தான். நாங்க மஸ்ஜிதுல தொழுது இமாம் தக்பீரை சொல்லி கொடுத்தா நாங்க எல்லாம் சேர்ந்து சொல்றது. அது மட்டுமல்லையே, தக்பீர் தான் அந்த ஒரு 5-4 எங்கள்கிட்ட எங்க இரத்தத்தோட ஊறணும். காலையில எழும்பின உடனே ரோட்ல நடக்கும் பொழுது, பஜாருக்கு போகும் பொழுது, எங்கட ரூம்ல ஸ்டேர்கேஸ்ல ஏறும் பொழுது, இறங்கும் பொழுது, இதொன்று வரணும். எங்கட நாடுகள்ல கொஞ்சம் பஜார கஷ்டம், எந்த முஸ்லிம்கள் மட்டும் இல்லையே மற்றவங்களும் இருக்கிறாங்க. அதனால பஜார்கள் எல்லாம் எந்த அளவுக்கு இந்த ஹதீஸ் ஷரீஃப்ல புகாரியில வந்த ஞாபகம், ஹதரத் அப்துல்லாஹி இப்னு உமர், ஹதரத் அபூ ஹுரைரா ரழியல்லாஹு அன்ஹுமா, இந்த ரெண்டு பேரும் இந்த அய்யாமு தஷ்ரீக் கூடிய நாளையில மதீனாவுடைய மார்க்கெட்டுக்கு வந்து தக்பீரை சொல்லுவாங்க. மதீனாவுடைய மார்க்கெட்டே தக்பீர்னால எதிரொலிக்குமாம், அந்த அளவுக்கு சத்தமா. மினாவுல கூடாரங்கள் சத்தமா சொல்லுவாங்க. இதை கேட்டுட்டு ஒவ்வொரு கூடாரங்கள் இந்த தக்பீருடைய சப்தம் வரும். அதனால் நாங்க எங்கட பெண்மணிகளுக்கும் சொல்லி கொடுக்கணும், தக்பீர் ஆண்களுக்கு மட்டுமல்ல நாங்க சத்தமா சொல்லுவோம். பெண்கள் கொஞ்சம் சத்தத்தை குறைத்து வீட்டுக்குள்ள நாங்க சொல்றதை பார்த்து எங்கட பிள்ளைகள் படிக்கணும், எங்கட மகனும் மகளும் பார்க்கணும், எங்கட பேரன் பேத்திகள் பார்த்து அவங்களும் இத செய்ய ஆரம்பிக்கணும். ஏன் முழுக்க முழுக்க ஏகத்துவம், அல்லாஹு அக்பர் கபீரா வல்ஹம்துலில்லாஹி கதீரா வசுப்ஹானல்லாஹி புக்ரத வ அசீலா. அல்லாஹு தான் ஆகப் பெரியவன், முழு புகழும் அவனுக்குரியது தான். அவனை நான் தூய்மைப்படுத்துகின்றேன். லா இலாஹா இல்லல்லாஹு வஹ்தா, வணங்கப்படுவதற்கு அவனை தவிர வேறு யாரும் இல்ல. சதக வஅதா, அவன் அவனுடைய வாக்கை உண்மைப்படுத்தினான். நபி அவங்களுக்கு சொன்னானே, உங்களுக்கு நாங்க மக்காவை வெற்றி பெற செய்து தருவோம். சதக வஅதா, அவன் வாக்கை உண்மைப்படுத்தினான். தன்னுடைய அடிமை அல்லாஹுடைய மாண்பு அல்லாஹுடைய கண்ணியத்தை பத்தி அந்த தக்பீரில் சொல்லப்படுது. அதனால ஃபர்தான தொழுகைகளுக்கு பின்னால மட்டுமல்ல, நாங்க சொன்ன தொழுகிறோம், முந்தின சுன்ன தொழுகிறோம், பிந்தின சுன்ன தொழுகிறோம், அந்த பிறநாளுடைய தினம். அதனால தான் குர்ஆன்ல வருது, இன்னா அஅதைனாகல் கௌசர், நாங்க உங்களுக்கு நிறைய கயிறுகளை தந்தோம், நலவுகளை தந்தோம். ஃபஸல்லி லிரப்பிகா வன்ஹர், உங்க ரப்புக்காக வேண்டி நீங்க தொழுங்க, இன்னும் நீங்க அருங்க என்ற இந்த ஆயத்தை வைத்து அந்த துல்ஹஜ் மாதத்துல பிறப்பத்தில் இருந்து 13 வரைக்கும் உதுஹையாவுடைய அமல் மிக முக்கியமான ஒரு அமல். நபி அவர்கள் சொன்னார்கள், மன் வஜத ஸிஅத்தன் லிஐ யுதஹிய ஃபலம் யுதஹி, யாரு உதஹியா கொடுப்பதற்கு சக்தி இருந்தும் யாரு கொடுக்கலையோ, ஃபலா யஹ்தன் முஸல்லானா, அவனங்கட தொழுகிற இடத்துக்கே வர வேண்டாம். அதாவது ஒவ்வொரு உதுஹையாவுடைய மிருகத்திற்கும் லிக்குல்லி ஷஅரத்தின் ஹசனா, ஒவ்வொரு மயிருக்கும் ஒரு நன்மை. முதலாவது சொத்து ரத்தம் கீழே உழுவுற நேரத்திலேயே அதை கொடுக்கக்கூடியவருடைய பாவங்களை அல்லாஹ் மன்னிக்கின்றான். ஷாஃபி மதஹபுல வலியுறுத்தப்பட்ட சுன்னா, ஹனஃபி மதஹபுல வாஜிப், ஆனா ஷாஃபி மதஹபுல மிக முக்கியமான ஒரு சுன்னா உதுஹையாவுடைய அமல். அதனால சந்தோஷமா திருப்தியாக அந்த அமல்கள்ல நாங்க ஈடுபடுவோம். அதுல நடக்கிற ஒரு சின்ன தவறு உண்டு தனிப்ப என்னன்னு சொன்னா, சில நேரத்துல என்ன செய்யறாங்க, வாங்க நீங்க வந்து மாட்டு அருங்க, நாலு தொடைய நிறுத்தத்துக்கு பின்னால சல்லித்தாங்க, அது பிழை. முதல்ல மாடோ ஆடோ ஒட்டகமோ அதுக்கு நாங்க சொந்தக்காரனாக ஆகணும். சொந்தக்காரனாக ஆனா தான் எங்களுக்கு நீயத்து வச்சு எங்களுக்கு அறுக்கணும். நாங்க தொடைய வாங்கினா இறைச்சி வாங்குற மாதிரி தான், அது உதுஹையாவாக ஆகாது. அதனால எங்க சமூகத்துல நடக்க முந்திய நாம அப்படித்தானே நடந்துச்சு, முந்தி பார்த்து ஒரு வேலையை அடிப்பாங்க, சொல்லுவாங்க இத்தனை ராத்தல் இருக்கும், இத்தனை கிலோ இருக்கும், நாங்க 3-4 லட்சம் பிடிச்சு மாடு வாங்குறோம், அதுல ஒரு 3-4 கிலோ குறைஞ்சா என்ன, கூடினா என்ன, நாங்க லட்சக்கணக்கில் கொடுக்கிறோம், அதுல ஒரு 5000-10000 பார்த்து எங்களை முழு உதுஹையாவுடைய நன்மையை வீணாக்க இயலாது. எங்களை சமூகத்துல பொதுவாக நடக்கிறது என்ன, ஒரு ஆள் ஒரு அந்த மிருகத்தை விற்கிறவரை சொல்லுவாரு, ரைட் நீங்க வந்து எடுத்துக்கொண்டு போங்க, நீங்க அருங்க, அழுத்தத்தை பிறகு 4 தொடையை நாங்க நிற்கிறோம், எத்தனை கிலோ எத்தனை ராத்தல் வருதோ நீங்க சல்லியை தந்திரு போங்கன்றது இயலாது. முதல்ல அந்த மாட்டை அந்த ஆட்டை அல்லது அந்த ஒட்டகத்தை பணத்தை கொடுத்து நாங்க வாங்கிடணும். உங்கள்கிட்ட முழு பணம் இன்றைக்கு கொடுக்க வசதி இல்ல, அட்வான்ஸ் கொடுத்து கன்ஃபார்ம் பண்ணிட்டீங்க, அவர் உங்களுக்கு இந்த மாட்டை விட்டுட்டாரு, அதாவது விலையையும் நிர்ணயித்தாரு, 3 லட்சம் 4 லட்சம், நீங்க இன்னைக்கு 1 லட்சம் கொடுத்தீங்க, நாளைக்கு 2 லட்சம் கொடுத்தீங்க, பிரச்சனை இல்ல, விலை நிர்ணயிக்கப்பட்டு நீங்க 100க்கு 100 சொந்தக்காரனாக ஆனா தான் உங்களுக்கு என்ன செய்யலாம், அறுக்கலாம். அதுல 7 பங்குகள் வசதி இருந்தா ஆக நல்ல மென்னா, ஒரு ஆள் முழுக்க ஒரு மாட்டை கொடுக்கறதுதான் ஆக சிறந்தது.
1: நீங்கள் தொடர்ந்து உங்கள் முதல் தர முஸ்லிம் வானொலியின் காற்றலைகளில் 24 மணி நேர இஸ்லாமிய ஒலிபரப்போடு இணைந்திருக்கின்றீர்கள். இந்த வேளையில் ஒரு சிறிய விளம்பர இடைவேளையின் பின்னர் மீண்டும் இணைந்து கொள்வோம்.
2: உங்கள் அனைத்து தேவைகளுக்கும் ஒரே ஆன்லைன் சந்தை கிளிட்ஸ் டோட்டல் கே. வீட்டில் இருந்தபடியே பாதுகாப்பாகவும் எளிதாகவும் வாங்க விரும்புகிறீர்களா? அப்படியானால் கிளிட்ஸ் டோட்டல் கே தான் உங்கள் சரியான தேர்வு. மின் சாதன பொருட்கள், அழகு சாதன பொருட்கள், அன்பளிப்பு பொருட்கள், வீட்டு உபயோக பொருட்கள், விளையாட்டு உபகரணங்கள், உணவுகள், வெளிப்புற உபகரணங்கள், செல்ல பிராணிகளுக்கான பொருட்கள், சிறந்த விலை, உயர்ந்த தரம், வேகமான டெலிவரி சேவை, எளிதான ஆன்லைன் ஆர்டர் முறை, நம்பகமான வாடிக்கையாளர் சேவை, புதிய சலுகைகள் மற்றும் சிறப்பு தள்ளுபடிகளை தவற விடாதீர்கள். இப்போதே விரையுங்கள் www.clits.lk. நீங்கள் தேடும் அனைத்தும் ஒரே இடத்தில். clits.lk வாட்ஸ்அப் மற்றும் ஆன்லைன் ஆப் ஊடாகவும் ஆர்டர்கள் ஏற்றுக்கொள்ளப்படும். clits.lk. மேலதிக விவரங்களுக்கு அழையுங்கள் 077-101-0043.
3: எருளின் ஹோட்டல் பண்டிகை காலத்தை உங்கள் குடும்பத்தினரோடு மகிழ்ச்சிகரமாய் அமைத்திட நேர்வழி மாநகரில் நம்பிக்கையான ஓர் இடம் எருளின் ஹோட்டல். கெட் டுகெதர், பர்த்டே பார்ட்டி மற்றும் இதர நிகழ்வுகளுக்கும் குறுகிய கால மற்றும் நீண்ட கால பாதுகாப்பான தங்குமிட வசதிகள். இயற்கை எழில் கொஞ்சும் கடற்கரை அருகில் அமைந்த அமைதியான சூழலில் அழகிய நீச்சல் தடாக வசதிகளுடன் இஸ்லாமிய குடும்பங்களுக்கு ஏற்ற தனிப்பட்ட மற்றும் பாதுகாப்பான சூழலில் நேர்த்தியான அறைகளுடன் முற்றிலும் ஹலால் முறையிலான சுத்தமான முறைப்படி தயாரிக்கப்பட்ட உணவு வகைகள் உங்கள் எண்ணம் போல் உங்கள் தங்குமிடத்தை அமைத்திட நாம் தயார். இன்றே முன்பதிவுகளுக்கு அழையுங்கள் எலோலைன் ஹோட்டல். தொடர்புகளுக்கு எலோலைன் ஹோட்டல், இலக்கம் 211 மர்தான வீதி, வேர்வள. தொலைபேசி இலக்கம் 077-34-05-965. எலோலைன் ஹோட்டல், உங்கள் நம்பிக்கையின் தலைப்பிடம்.
2: காத்தான்குடி மண்ணில் குழந்தைகள், சின்ன சிறுவர்கள், பெண்களுக்கான ஆடையக பிரின்ஸ் அண்ட் பிரின்சஸ். குழந்தைகள் சின்ன சிறுவர்களுக்கான சிங்கார ஆடைகளின் சாம்ராஜ்யம் பிரின்ஸ் அண்ட் பிரின்சஸ். நீங்களும் நாடுங்கள். பிரின்ஸ் அண்ட் பிரின்சஸ் நிறுவனம், இலக்கம் 460 பிரதான வீதி, காத்தான்குடி. தொலைபேசி தொடர்புகளுக்கு 07-5-57-57-560.
4: வானொலியில் ஒரு புதிய ஒலி நயம், காற்றலியில் ஒரு புதிய தொழில்நுட்பம். உங்கள் முஸ்லிம் வானொலி.
1: நீங்கள் தொடர்ந்து முஸ்லிம் வானொலியோடு இணைந்திருக்கின்றீர்கள். மீண்டும் நாங்கள் மார்க்க சொற்பொழிவோடு இணைந்து கொள்வோம்.
0: இந்தியாவில் ஒரு 25-30 கோடி முஸ்லிம்கள், பாகிஸ்தான்ல 20 கோடிக்கு மேல, பங்களாதேஷ்ல 20 கோடிக்கு மேல, இந்தோனேஷியால 32 கோடிக்கு மேல, இப்படி உலகத்தில் உள்ள 200 கோடி மக்களும் அதுல தொழக்கூடியவர்கள் ஒரு நாளைக்கு எத்தனை தடவை ஹதரத் இப்ராஹிமுடைய பெயரை சொல்லுவாங்க? அப்ப ஒரு நாளைக்கு எத்தனை பில்லியன் கணக்கான தடவை ஹதரத் இப்ராஹிம் அலைஹி ஸலாத்து வஸலாம் அவருடைய பெயர் சொல்லப்படுதுண்டா? அதெல்லாம் அவருக்கு பேசி சேர்ற துஆ தான். அந்த நபி ஹதரத் இப்ராஹிம் அலைஹி ஸலாத்து வஸலாம் அல்லாஹ்வுக்காக வேண்டி தன்னுடைய உயிரை கொடுத்த தயாரானாங்க. அதுக்குரிய அல்லாஹ் பரிசத்தான் கயாமனால் வரைக்கும் தொழுகையில அவருடைய பெயர் ஞாபகப்படுத்தப்படணும். ரெண்டாவது, அவர்கள் அல்லாஹுடைய உத்தரவுக்காக வேண்டி மனைவியையும் பச்சில பாலகனையும் விட்டுட்டு போனாங்க மனித சஞ்சாரமற்ற இடத்துல. அதற்காக அல்லாஹுவால கொடுக்கப்பட்ட கிஃப்ட் தான் அந்த ஜம்சம். அதுவும் எல்லை இல்லாத, முழு உலகத்திலிருந்து போறவங்க குடிக்கிறாங்க, கொள்றாங்க, இப்ப கடகல்ல விற்கிறாங்க, முழு உலகத்துக்கு எக்ஸ்போர்ட் பண்றாங்க. ஆனா அந்த சின்ன கிணறு வத்தியதாக வரலாறு இல்லை. ஏன்? அது அவருடைய மனைவி, அவருடைய மகனுடைய தியாகம். மூணாவது, அவருடைய மகன் ஹதரத் இஸ்மாயில் அலைஹி ஸலாத்து வஸலாம் அவர்கள் தன்னுடைய உயிரை கொடுக்க முன் வந்தாங்க. வாப்பா கேக்குறாங்க, யா புனைய இன்னி அரா ஃபில் மனாம் அன்னி அஸ்பஹுக ஃபந்துர் மாதா தரா. மகன், உங்களை அறுப்பதாக நான் கனவுட கண்டேன். நீங்க கேக்கணும், கனவு தானே என்று சொல்லி. நபிமார்களுடைய கனவும் வஹி, ருயல் அன்பியாயி வஹியும். நபிமார்களுடைய கனவுகளும் வஹி. எங்கட கூட கனவு வஹி இல்ல, நாங்க கனவுகள் ஏதாவது கண்ட அலட்ட வேண்டிய தேவையும் இல்ல. கனவு அதை பெரிசா அலட்டி கொண்டு யோசிச்சு கொண்டு, சில பெண்மணிகள் நான் அப்படி கனவு கண்டேன், நான் இப்படி கனவு கண்டேன், அதுக்குத்தான் பேரு கனவு. கனவுல எல்லாம் வரும். நாங்கள் நினைவுல நினைக்கிறது எல்லாம் கனவுல வரும், அது அலட்டத்தை அல்ல. ஆனா நபிமார்களுடைய கனவு வாகி ஹஜரத் இப்ராஹிம் அலைஹி ஸலாத்து வஸலாம் மகன்கிட்ட கேக்குறாங்க, மகன் உங்களை அறுப்பதாக நான் கனவுல கண்டேன், பந்தூர் மாதா தரா என்ன சொன்னாங்க, யா அபதி இஃபால் மா துமர் சதஜதுனி இன்ஷா அல்லாஹு மினஸ் சாபிரீன், வாப்பா உங்களுக்கு எது ஏவப்பட்டதோ அதை நீங்க செஞ்சு முடிங்க, பொறுமையாளர்களில் என்னை நீங்க பெற்றுக் கொள்வீங்க, நான் பொறுமை செய்கிறேன். அந்த இடத்துல நான் இந்த வார்த்தையை கூட யூஸ் பண்ணல, அல்லாஹ் நாடினால் பொறுமையாளர்களில் நீங்க என்ன பெற்றுக் கொள்வீங்க, உங்களுக்கு எது ஏவப்பட்டதோ அதை செய்யுங்க. ஆனா வாப்பாவால புள்ளை அறுக்கிறது என்பது லேசான விடயமா? ஆனா அல்லாஹ்வுடைய சோதனைய பாருங்க. அதனாலதான் அல்லாஹ் குர்ஆன்ல கூறுகின்றான், இன்னஹாதா லஹுல் பலா உல் முபீன், நாங்க இப்ராஹிமுக்கு கொடுத்த சோதனை உண்மையிலேயே பெரிய சோதனை. சில நேரத்துல மாணவர்கள் எழுதிட்டு வந்து சொல்லுவாங்க, பேப்பர் கொஞ்சம் கஷ்டம் உண்டு. ஆனா அந்த பேப்பரை எடுத்த அந்த சேர்மாரோ அல்லது முக்கியஸ்தர்களோ சொல்றாங்க, இந்த தடவை நாங்க ஃபைனல் எக்ஸாம் கொஞ்சம் பாரமா தான் எடுக்கோம், கேள்வி கஷ்டமா ஈக்கும். அல்லாஹான் ஹஜரத் இப்ராஹிம் அலைஹி ஸலாத்து வஸலாம் அவர்களை சோதித்தான். அல்லாஹ் கூறுகின்றான், அவரை நாங்க பெரிய ஒரு சோதனையை கொடுத்தோம். ஹஜரத் இப்ராஹிம் வருது ஹதீஸ்ல, நபிமார்களுக்கு சாதாரணமான 100 பேருடைய சக்தி, ஒவ்வொரு நபிக்கும் அல்லாஹ் சாதாரணமான 100 பேருடைய பலத்தை கொடுத்திருக்கிறான். அந்த 100 பேருடைய பலத்தை வைத்துத்தான் தன்னுடைய மகனை அறுக்குகிறார்கள், ஆனால் அவர் அறுபடல்ல. இதுதான் அல்லாஹுடைய ஆகப்பெரிய ஒரு அன்பு இரக்கம். என்ன அடியார்கள்ட்ட அல்லாஹ் எதிர்பார்க்கிறான், நீங்க சில தியாகங்களை செய்ய முன்னால வரணும், அந்த தியாகங்களை செய்ய ஒரு அடி எடுத்து வச்சு வந்தீங்க, இப்ப அந்த செய்ய தியாகத்தை செய்ய விடமாட்டான், அல்லாஹ் வேறொரு வழியில வந்து உங்களுக்கு இலகுவாக்கி தருவான். ஹஜரத் இப்ராஹிம் அலைஹி ஸலாத்து வஸலாம் மகனை கீழே படுக்க வைத்து குர்ஆன்ல வருது, ஃபலம்மா அஸ்லமா வதல்லஹு லிஜபீன், ரெண்டு பேருமே வழிபட்டு மகனை கீழே புரட்டி அவரை அறுக்க நேரத்தில் அந்த கத்தி அறுபடல்ல. குர்ஆன்ல தெளிவா வருது, நாங்க சொர்க்கத்திலிருந்து ஒரு செம்மறியாட்டை அனுப்பி அவருடைய நேர்ச்சையை அவருடைய அந்த கனவை நிறைவாக்க வைத்தோம் என்று குர்ஆன்ல வருது. அந்த ஒன்றுக்குத்தான் இன்றைக்கு இந்த உதுஹையாவுடைய அமல். அரபு நாட்டுல சவுதியில மக்கால எத்தனை மில்லியன் கணக்கான ஆடுகள், அது எத்தனை ஆப்பிரிக்கா கண்டத்தில் உள்ள எத்தனை நாடுகளுக்கு போகுது, எத்தனை ஆயிரம் ஒட்டகம், எத்தனை ஆயிரம் மாடு, முழு உலகத்துல எத்தனை ஆயிரம் மிருகங்கள் இந்த ஒரு 3-4 நாளையில. அதனால நாட்டுடைய சட்டத்தையும் நாங்க மிச்சம் கவனமா ஃபாலோ பண்ணணும். இந்த எங்களோட உதகையாவுடைய நாட்கள் அவங்களோட பொசன் லீவும் வருது, அரசாங்கம் என்னென்ன உத்தரவுகளை போட்டு வைக்கிறாங்களோ அதை கண்டிப்பா நாங்க மதிக்கணும், அதுல நாங்க கவனம் செலுத்தணும். அதற்குரிய வழிகாட்டுதல்களையும் எம்மைத்தோழமா உங்களுக்கு தருவாங்க. அதனால நாங்க எதை சொல்ல வரோம்டா, இந்த பிறை 10, பிற 11, பிற 12, பிற 13, இந்த 4 நாளைக்குள்ளால உலகத்தில் எத்தனை லட்சம் மிருகங்கள் அறுத்து குர்பான் கொடுக்கப்படுதுண்டா, அந்த ஹதரத் இஸ்மாயில் அலைஹி ஸலாத்து வஸலாம் அவர்களுடைய தியாகம். மேலான பெரியார்களே, சகோதரர்களே, அதனால தீனுக்காக நானும் நீங்களும் நினைக்கணும் தியாகம். நாங்க எங்கட பசாரல கடையில வியாபாரம் செய்யும் போது ஏமாத்தல்ல, யாருக்கும் மோசடிகள் செய்யறல்ல, சிறிய விலைக்குள்ள பெரிய விலைக்கு நாங்க விற்கிறல்ல, பழச புதுச்சின்னு சொல்லி கொடுக்கறல்ல, வியாபாரம் செய்யறவங்க நினைக்கணும் எனக்கு முன்னால் உள்ள தியாகம் இதுதான், நான் உண்மையாக நேர்மையாக நம்பிக்கையாக நாணயமாக நான் எடுக்கிற பணத்திற்குரிய பொருளை பூர்த்தியா கொடுக்கணும். குர்ஆன்ல வருது, அந்த கூட திஜாரத்தன் அந்த தராதி மின்கும், வியாபாரம் நடக்கும் பொழுது ரெண்டு பேருடைய பொருத்தம் இருக்கணும். நீங்க ஒரு பொருளை கொடுக்கிறீங்க, வாங்குறவர் உண்மையில திருப்தி இல்லாம வாங்கினா அந்த வியாபாரம் அது 100 ஹலால் ஆகாது, சில வேளை 50%, 60%. நாங்க யாருக்காவது எதையாவது விற்கிறோமா, அவர் திருப்தியாக எங்கள்கிட்ட எடுக்கணும். திருப்தி இல்லாட்டி ஏல குர்ஆன்ல மிக தெளிவாக வருது. அதனால வியாபாரம் செய்யறவர்களும் எங்கட வியாபாரத்தில் உள்ள தியாகம் என்ன, அவன் இவன் செய்யறான், பக்கத்து கடைக்காரன் செய்யறான், மாற்று மதத்தவன் செய்யறான், நான் அப்படி செய்யாட்டி எனக்கு பிசினஸ் நடக்காது, எனக்கு வியாபாரம் நடக்காது, எனக்கு கஸ்டமர் பேஸ் இல்ல, அதை நாங்க நினைக்கணும். எங்களுக்குள்ள தியாகம் இதுதான். நான் முஸ்லிம், நான் இஸ்லாத்தை படித்தவன், தீனுடைய அடிப்படையில வாழ்றேன். நான் சட்டப்படி முறைப்படி நான் யாரையும் ஏமாத்தல, வாழ கஸ்டமர் ஏமாத்துறோம் இல்ல, அரசாங்கத்தை ஏமாத்துறோம் இல்ல, கஸ்டமருக்கு பொய் சொல்றோம் இல்ல, அரசாங்கத்துக்கு பொய் சொல்றோம் இல்ல. நான் நேர்மையா நான் செஞ்சா எனக்கு ப்ராஃபிட் கொஞ்சம் தான், ஆனா அந்த கொஞ்சம் ப்ராஃபிட்ல அல்லாஹ் பரக்கத்தாக்கி வைப்பான். மேலான பெரியார்களே, சகோதரர்களே, அதனால வியாபாரியாக இருக்கலாம் அல்லது வர்க் பண்றவங்களாக இருக்கலாம், எங்களுக்குள்ள முஜாஹதா என்ன? நான் எனக்கு எட்டவர் என்றா, எனக்கு பத்தவர் என்றா, அந்த பத்தவர் முழுமையா அந்த கம்பெனிக்கு கொடுக்கணும், அந்த பொஸ்ஸுக்கு கொடுக்கணும், அந்த நிறுவனத்திற்கு கொடுக்கணும். அதுல நான் குறைவு செய்யலா, 8 hours 10 hours என்ற பூர்த்தியா கொடுத்தா தான் நான் எடுக்கிற சம்பளம். நாங்க நினைக்கணும் எனக்குள்ள முஜாஹதா இதுதான். இன்றைக்கு அநேகமாக மற்றவர்களை கம்பையா பண்ணுவாங்க, அடுத்தவர்களை பார்த்து நாங்க எங்களை திருப்திப்படுத்தேனா, நாங்க ரப்பத்தான் சந்தோஷப்படுத்தணும், ரப்பத்தான் திருப்திப்படுத்தணும். அதனால பொஸ்ஸாக இருக்கலாம், முதலாளியாக இருக்கலாம், தொழிலாளியாக இருக்கலாம், ஃபேக்டரியில உற்பத்தி பொருட்களை உற்பத்தி செய்யறவராக இருக்கலாம், அதுல எப்படி எப்படியான குவான்டிட்டி, எப்படி எப்படியான குவாலிட்டிய நாங்க மெயின்டைன் பண்ணணும். இந்த எங்களுக்கு அரசாங்கத்தால வேற வழிகளால் எங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கிறதும் அந்த குவாலிட்டி, அதை நாங்க மெயின்டைன் பண்ணணும். அதே மாதிரி தான் பெண்களோட தொழில் செய்யறவங்க, வியாபாரம் செய்யறவங்க, அவங்க நினைக்கணும் இதுல நான் ஹராம் ஹலால், பெண்களோட உறவாடுறது, பேசுறது, கதைக்கிறது, அவர்களோடு தவறாக நடக்கிறது, இதெல்லாம் ஆகப்பெரிய பாவம். அதனால எனக்குள்ள முஜாஹதா என்ன? நான் இஸ்லாமிய முறைப்படி. மேலான பெரியார்களே, சகோதர்களே, நான் எதை சொல்லிக் கொண்டு வரேன் என்று சொன்னா, இந்த 10 நாளோட எங்கட விஷயம் முடியறல்லே, லைஃப் டைம் நாங்க அல்லாஹு ஆலம் எவ்வளவு காலம் எங்களை இந்த உலகத்துல வாழ வைப்பானோ தெரிய, அந்த காலம் எல்லாம் அல்லாஹ் விரும்புகின்ற மாதிரி வாழணும், தியாகத்தோட வாழணும். காலையில ஃபஜ்ருக்கு எழும்பி மஸ்ஜிதுக்கு வர்றது ஆகப்பெரிய தியாகம். இரவேல நேர காலத்தோட படித்தாத்தான் மஸ்ஜிதுக்கு வரலாம். நாங்க ஃபஜ்ருக்கு வந்து ஜமாஅத்தோட நாங்க தொழுகிறோம் அல்லாஹ்வுடைய பாதுகாப்புல. நாங்க சில வருஷங்களுக்கு முன்னால யூஎஸ்ல ஜமாத்துல வேலை செஞ்சு கொண்டிருக்கிறோம், அநேகமா புளோரிடால ஒரு பள்ளியில வேலை செஞ்சு கொண்டிருக்கிறோம். காலையில ஃபஜ்ர் தொழுததற்கு பின்னால ஒரு 6:30-7 மாதிரி சில யங்ஸ்டர்ஸ் ஆண்களும் வராங்க, சில பெண்மணிகளும் வராங்க. ஆண்கள் வந்து ஒரு ரூம் உள்ள போறாங்க, பெண்மணிகள் யங் பெண்மணிகள் அவங்க கேர்ள்ஸ் வந்து அவங்க இன்னொரு ரூம் உள்ள போறாங்க. அப்ப அந்த பள்ளி ஹசரத்துல நான் கேட்டேன், இது என்ன இவங்க சொன்னாங்க, இந்த ஆண்கள் எல்லாம் போன ரூம்ல ஒரு ஹாஃபிஸ் இருக்கிறாரு, அவர்கிட்ட இவங்க எல்லாம் கைஃபுது பண்றாங்க. இந்த ரூம் உள்ளுக்கு ஒரு பெண் ஹாஃபிதா இருக்கிறா, அவங்கள்ட்ட இந்த கேர்ள்ஸ் கைஃபுது பண்றாங்க. காலையில 10:00-11 மாதிரி அந்த ஆம்பளை புள்ளவங்க எல்லாம் வெளியில வந்து அவங்களோட கொண்டு வந்து அந்த பிரேக்ஃபாஸ்ட அந்த ஸ்நாக்ஸ அவங்க சாப்பிட்டுட்டு ஒரு 1/2 hour மாதிரி ஒரு பிரேக் கொண்டு எடுத்துட்டு மறுக்க போனாங்க. நான் ஹசரத்துல கேட்டேன், இது என்ன? இப்ப அவங்களோட ஹோம் ஸ்கூல், அவங்க ஆன்லைன்ல என்ன செய்யறாங்க, படிக்கிறாங்க. நான் கேட்டேன், இவங்க ஸ்கூல் போறலையா? சொன்னாரு, ஹசரத் இல்ல, இவங்க எல்லாமே கூட வாப்பமார் கொஞ்சம் பிள்ளைங்க கூட கவனமா வளர்க்கணும்னு சொல்லி காலையில ஒரு 3 hours 4 hours குரானு கொடுக்கறாங்க. அதற்கு பின்னால ஹோம் ஆன்லைன் ஸ்கூல் படிக்கிறாங்க. வருஷ கடைசியில எக்ஸாம் எழுத மட்டும் அந்த பகுதியில் உள்ள ஸ்கூல்ல உள்ள ஹெட் மாஸ்டரோட பேசி அங்க போய் எக்ஸாம அவங்க எழுதிட்டு வருவாங்க. அங்க ஃபுல் டைம் படிக்கிற மாணவர்களை விட பெண்மணிகளுடைய பெருபேறுகள் நல்லம். ஏன் குர்ஆன் டைம் கொடுக்கறாங்க, ஃபஜ்ர் தொழுகுறாங்க. ஹதீஸ்ல வருது, மன் சல்ல சுபஹ ஃபி ஜமாஅத்தின் ஃபஹுவ ஃபி திம்மத்தில்லாஹ், யார் ஃபஜ்ருடைய தொழுகைய ஜமாஅத்தோட தொழுவாரோ அவர் அல்லாஹ்வுடைய பாதுகாப்புல. எல்லா வகையான ஆபத்துகள், எக்ஸிடென்ட்கள், அதாவது வேற விதமான பிரச்சனைகள், திருடர்கள், கொள்ளையர்கள் எல்லாத்திலிருந்து இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ் பாதுகாப்பான். ஃபஜ்ருடைய தொழுகை ஜமாஅத்தோட தொழுதா. மேலான பெரியார்களே, சகோதரர்களே, அதனால வெறும் இந்த 10 நாளோட எங்கட அமல்களுக்கு முற்றுப்புள்ளி வைக்கிறல்ல. நான் இறுதியாக சொன்னேனே, எங்கட லைஃப் எல்லாம் அல்லாஹ்வோட இஸ்லாத்திற்காக தீனுக்காக ஏதாவது ஒரு அடிப்படையில நாங்க தியாகம் செஞ்சோம்னா அந்த தியாகத்தை அல்லாஹ் வீணாக்க மாட்டான். எப்படி ஹதரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய ஒவ்வொரு தியாகத்திற்கு அல்லாஹ் இப்படி கூலிகளை கொடுத்தானோ அதே மாதிரி இன்ஷா அல்லாஹ் எங்களுக்கும் நல்ல கூலிகளை உலகத்துல தருவான், மறுமையில தருவான். அதனால எந்த கட்டமாக இருந்தாலும் இதுல மார்க்கம், இதுல ஷரியா, இதுல தீன், அல்லாஹ் எதை விரும்புகின்றான் அதை நாங்க எடுத்து நஃப்ஸுக்கு, ஹவாவுக்கு, ஆசைக்கு, பணத்திற்கு வழிபட்டு தீன விட்டுடாம அல்லாஹ்வுடைய சந்தோஷத்தை முன்னால வைத்து நாங்க வாழ்ந்தோம்னா எங்கட வாழ்க்கையும் அல்லாஹ் சிறப்பாக்குவான், மறுமையுடைய வாழ்க்கையும் சிறப்பாக்குவான். அந்த அடிப்படையில நாங்க எங்கட வாழ்வை அமைத்துக் கொள்ள எல்லாம் வல்ல அல்லாஹ் நம் அனைவர்களுக்கும் தௌஃபீக் செய்வாராக. ஆகவே அல்லாஹ் நம் எல்லோருடைய பாவங்களை மன்னிப்பாயாக. நம்மை பெற்று வளர்த்து இந்த இடத்தை இந்த நிலைக்கு கொண்டு வந்து சேர்த்த எங்களுடைய அன்பிற்குரிய பெற்றோர்களுடைய பாவங்களை மன்னிப்பாயாக. அவர்களில் யார் யார் எல்லாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்களோ யா அல்லாஹ் அவருடைய அவர்களுடைய ஆயுளை நீழ்த்தி வைப்பாயாக, நல்ல ஆரோக்கியத்தை கொடுப்பாயாக. யார் யார் எல்லாம் மரணித்து மண்ணறைகளில் வாழ்கிறார்களோ யா அல்லாஹ் அவருடைய கபர்களை ஒளிமயமாக ஆக்கி வைப்பாயாக, அவருடைய கபர்களை சுவர்க்கத்தின் பூங்காவனமாக ஆக்கி வைப்பாயாக. கடந்த காலங்கள் எங்களோட வாழ்ந்த பல நண்பர்கள், எங்களோட உறவினர்கள், எங்களை தெரிந்தவர்கள் பலர்கள் சின்ன சின்ன வயதிலேயே இறந்து விட்டார்கள். யா அல்லாஹ் நீ அவர்களையும் புரிந்து கொள்வாயாக, அவருடைய கபர்களை முழுமையாக ஆக்கி வைப்பாயாக. யா அல்லாஹ் இதோ ஹஜ் மாதத்துடைய முதலாவது தினத்திலே இருக்கிறோம் யா அல்லாஹ், ஆசையோட வந்தோம் யா அல்லாஹ், விருப்பத்தோடு இந்த இடத்திலே அமர்ந்தோம் யா அல்லாஹ். இந்த பத்து நாட்களையும் அதற்கு பின்னால் உள்ள தினங்களையும் நீ விரும்புகின்ற மாதிரி நல்ல அமல்ல கழிக்க நீ நம் எல்லோருக்கும் தோத்தி செய்வாயாக. நல்ல ஆசை ஆர்வங்களை தந்திருவாயாக, நல்ல விருப்பங்களை தந்திருவாயாக, எங்களுக்குள்ள பிரச்சனைகளை நீக்கி வைப்பாயாக, சிக்கல்களை அகற்றி வைப்பாயாக, நோயாளிகளுக்கு நல்ல சுகத்தை கொடுப்பாயாக, வழக்குகளில் வம்புகளில் பிரச்சனைகளில் மாற்றி இருக்கிறவர்களுக்கு அதிலிருந்து விமோச்சனத்தை கொடுப்பாயாக, ஹலாலான சம்பாத்தியம் ஹலாலான வருமானத்தை தருவாயாக, சகல விதமான ஹராம்களை ஒட்டும் பாதுகாப்பாயாக. எந்தெந்த குடும்பத்தில் பிரச்சனையுடன் கணவன் மனைவி வாழ்ந்து கொண்டிருக்கிறார்களோ அல்லாஹ் அவர்களுக்குரிய பிரச்சனைகளையும் நீ நீக்கி வைப்பாயாக, சிக்கல்களை அகற்றி வைப்பாயாக. விசேஷமாக பிலஸ்தீனத்தில் வாழக்கூடிய உறவுகள் யா அல்லாஹ் கிட்டத்தட்ட ரெண்டு வருடமாக போகின்றது யா அல்லாஹ், அங்கே சீக்கிரமாக யுத்த நிறுத்தம் ஏற்படணும் யா அல்லாஹ், அவர்கள் பழைய நிலைக்கு திரும்பி வரணும் யா அல்லாஹ், இதற்கு பின்னாலும் தலை நிமிர்ந்து கண்ணியமாக வாழணும் யா அல்லாஹ். யா அல்லாஹ் அந்த சியோனிச உன்னுடைய விரோதிகள் யா அல்லாஹ் அவர்களுக்கு நீ முடிவு கட்டுவாயாக. இன்னும் ஆணவத்துடன் அவர்கள் தலை கணத்துடன் அவர்கள் துள்ளி குதித்துக் கொண்டிருக்கிறார்கள் யா அல்லாஹ், அவர்களுக்கு நீ முடிவு கட்டுவாயாக, உன்னுடைய குதிரத்தை காட்டுவாயாக. அங்கே வாழக்கூடிய நம்முடைய உறவுகளை நீ பாதுகாப்பாயாக, நாட்டுடைய நிலைமையை சீராக்கி வைப்பாயாக, எல்லா இன மத மக்களுடன் சகவாழ்வுடன் வாழக்கூடிய நல்ல சூழலை ஏற்படுத்தி வைப்பாயாக. நீதமான நேர்மையான நல்ல தலைவர்களை அரசியல்வாதிகளை கொண்டு வந்து சேர்ப்பாயாக. எல்லா விதமான பொய் பித்தலாட்டம் ஊழல்வாதிகளை விட்டும் இந்த நாட்டை நீ சுத்தப்படுத்துவாயாக. ஹஜ்ஜுக்கு சென்றவர்களை நீ பாதுகாப்பாயாக, அவர்களுடைய ஹஜ்ஜுடைய அனைத்து அமல்களை அழகான முறையில் செய்து முடிக்க நீ உதவி செய்வாயாக. எல்லா வகையான ஆபத்துகள் அவர்கள் எல்லோரையும் பாதுகாப்பாயாக. எங்கள் ஒவ்வொருவருக்கு ஒவ்வொரு வகையான தேவைகள் யா அல்லாஹ், அதை நீயே அறிந்திருக்கிறாய் யா அல்லாஹ், அடுத்தவர்கள்ட்ட சொல்லி ஒன்றும் நடக்காது யா அல்லாஹ். எங்கள் ஒவ்வொருவருடைய ஒவ்வொரு வகையான தேவைகளை நீ நிறைவேற்றி தந்திருவாயாக, எங்கள் எல்லோருடைய முடிவை நல்ல முடிவாக ஆக்குவாயாக, கலிமாவுடன் பலனிக்கக்கூடிய பாக்கியத்தை தருவாயாக, நம் எல்லோரையும் ஜன்னத்தில் விருது சென்ற சொர்க்கத்திலே சேர்த்து வைப்பாயாக. இந்த சிறிய துஆவை ஏற்று கபூல் செய்வாயாக. ரப்பனா آتنا في الدنيا حسنة وفي الآخرة حسنة وقنا عذاب النار. ربنا اغفر لنا وارحمنا ولوالدينا ربنا رب ارحمهما كما ربياني صغيرا. وصلى الله وسلم على سيدنا محمد وآله وصحبه أجمعين. سبحان ربك رب العزة عما يصفون وسلام على المرسلين والحمد لله رب العالمين. جزاكم الله خيرا. سبحان الله بحمده سبحانك اللهم وبحمدك نشهد أن لا إله إلا
1: أنت. இதுவரை சிறப்பு மார்க்க சொற்பொழிவு கேட்டீர்கள். வழங்கியிருந்தார் மௌலவி அஷேக் அப்துல் ஹாலிக் அவர்கள். நீங்கள் முஸ்லிம் வானொலியோடு இணைந்திருக்கின்றீர்கள். 24 மணி நேர இஸ்லாமிய ஒலிபரப்போடு.
5: உங்கள் முதல் தர முஸ்லிம் வானொலியில் உங்கள் பிரதேச பள்ளி வாசல்களில் இடம்பெறுகின்ற மார்க்க சொற்பொழிவுகள், குத்துபா பிரசங்கங்கள், விசேட இஸ்லாமிய நிகழ்வுகளை எங்களோடு பகிர்ந்து கொள்ளுங்கள். அது மட்டுமல்ல, உங்களுடைய குழந்தைகளின் ஹதீஸ், கிராத், இஸ்லாமிய சம்பாசனைகள், இஸ்லாமிய நாடகங்களை எமக்கு அனுப்புங்கள். தொடர்புகளுக்கு முஸ்லிம் வானொலி @gmail.com அல்லது வாட்ஸ்அப் 0974777161670
6: www.muslimvanoli.com.
7: என்னை உரமாக்கி வைத்திடுவாய் இறைவா.
6: muslimvanoli.com.
8: சுக்ரன் யா ரப்பி சுக்ரன்.
9: நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறது
10: முஸ்லிம் வானொலி.
9: முஸ்லிம் வானொலி
1: நேர்கள் தொடர்ந்தும் உங்கள் முஸ்லிம் வானொலியின் காற்றலைகளில் 24 மணி நேர இஸ்லாமிய ஒலிபரப்பை உலகம் முழுவதும் கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள். இன்றைய நிகழ்ச்சியில் அடுத்ததாக ஒரு உண்மையான முஸ்லிம் மாணவர் எப்படி இருக்க வேண்டும் என்ற தலைப்பிலான விசேட மார்க்க சொற்பொழிவினை வழங்குகின்றார் மௌலவி அஷேக் அப்துல் பாசித் புகாரி அவர்கள்.
11: والصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين نبينا محمد وعلى آله وأصحابه ومن تبعهم بإحسان إلى يوم الدين. இது ஒரு பயானா கொண்டு போக நான் விரும்பல. சரியா, எவ்வளவு பயான்கள் கேட்டிருப்பீங்க, எவ்வளவு அறிஞர்களுடைய உரைகளை கேட்டிருப்பீங்க. இது ஒரு பயானா இல்லை, நமக்குள்ள பேசுவோம் சில விஷயங்களை. பேசுறதன் மூலியமா நமக்கு சில தெளிவுகள் கிடைக்கலாம் இன்ஷா அல்லாஹ். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நமக்கு செய்திருக்கக்கூடிய மிகப்பெரிய அருள், அல்லாஹ் இந்த மார்க்கத்தை பின்பற்றக்கூடிய வாய்ப்பை, ஒரு சுதந்திரத்தை அல்லாஹ் நமக்கு தந்தது. இப்படியா இல்லையா? நம்ம நினைச்சா தொழுவலாமா இல்லையா? நினைச்சா தொழுவலாம், நினைச்சா குரான் ஓதலாம், நினைச்சா இந்த மார்க்கத்தை மக்களுக்கு எடுத்து வைக்கலாம். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கொடுத்த வாய்ப்பது, அல்லாஹ் கொடுத்த அருள் அது. அல்லாஹ் ரப்புல் ஆலமீனுடைய மார்க்கத்தை சுதந்திரமாக அல்லாஹ் நமக்கு பின்பற்றுவதற்கு வாய்ப்பை தந்தது. அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ்விற்கு எல்லா புகழும் அதற்கு. ஒரு சமூகம் நேரான பாதையில் பயணிக்க வேண்டும் என்றால் அந்த சமூகத்துக்கு மிக முக்கியமான பங்கு யார் யார்கிட்ட இருந்து வரணும்? ஒரு சமூகம் வெற்றியுடைய சமூகமாக, ஒரு சமூகம் நேரான பாதையுடைய சமூகமாக மாற வேண்டும் என்றால் அந்த சமூகத்துடைய பங்கு யாரிடத்திலிருந்து வரணும்? பிறக்கக்கூடிய குழந்தைகள்ட்ட இருந்தா? யார்கிட்ட இருந்து? வாலிபர்கள்ட்ட இருந்து. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்திலும் சரி, அவர்களுக்கு பின்னாலும் சரி, இந்த மார்க்கம் மேலோங்கியதற்கு மிக முக்கியமாக பங்காற்றியது யார் தான்? சமூகத்துடைய வாலிபர்கள் தான். இப்ப எந்த ஒரு வாலிபர் சமூகம் நேரான பாதையில் பயணிக்குமோ அந்த சமூகம் நேராக இருக்கும். எந்த ஒரு சமூகத்துடைய வாலிபர்களுடைய சமூகம் தவறான பாதையில் செல்லுமோ அந்த சமூகம் வெற்றி பெறாது. அதனால் ஒரு சமூகத்தை அழிக்க வேண்டுமென்றால், ஒரு சமூகத்துடைய ஒட்டுமொத்த அமைப்பையும் சீர்குலைக்க வேண்டுமென்றால், சமூகத்துடைய வாலிபர்களை சீர்குலைத்தால் போதும், சமூகத்திற்கு நோக்கம் இருக்காது, குறிக்கோள் இருக்காது, லட்சியம் இருக்காது. கீழே விழுந்தாலும் மேலே கொண்டு செல்வதற்கு யாரும் இருக்க மாட்டார். அதனால் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கொடுத்திருக்கக்கூடிய இந்த பருவம் மிக முக்கியமான பருவம். அல்லாஹ் நாளை மறுமையில் விசாரணை செய்வான். வன் ஷபாபிஹி ஃபீ மஅபலா, எல்லா விசாரணையும் மறுமையில் உண்டு. இல்லையா? அல்லாஹ் எல்லாவற்றையும் குறித்து விசாரிப்பான், எதையும் அல்லாஹ் மறக்க மாட்டான். கொடுக்கப்பட்ட எல்லா அருட்கொடையும் நாளை மறுமையில் என்ன செய்யப்படும்? நம்பிக்கை இருக்கா இல்லையா? மறுமையை பத்தி மறுமையில் அல்லாஹ் எம்மை எழுப்புவான் நம்பிக்கை இருக்கா இல்லையா? பல பேருக்கு இல்லாத மாதிரி இருக்கா இல்லையா? அல்லாஹ் நம்மை எழுப்புவான், நம்மை விசாரணை செய்வான். அல்லாஹ்வுடைய விசாரணையிலிருந்து யாரும் தப்பிக்க முடியாது, யாராக இருந்தாலும் சரி. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் விசாரிக்கக்கூடிய அந்த விசாரணையில் மிக முக்கியமான விசாரணை, வன் ஷபாபிஹி ஃபீ மஅபலா, உன் வாலிப பருவத்தை எப்படி கழித்தாய்? அல்லாஹ் அதை குறித்து கேட்டு தீருவான். மிக முக்கியமான காலத்தில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம்மை வாழ வைத்திருக்கிறான். இந்த பருவத்தில் மிக முக்கியமானது ஒரு மனிதன் கல்லூரிக்குள் நுழையக்கூடிய அந்த பருவம், காலேஜில் போகக்கூடிய அந்த பருவம் மிக முக்கியமானது. ஏன்? அந்த வருடத்தில் அவன் எப்படி தன்னை வளர்க்கிறானோ அதுதான் அவனுடைய ஒட்டுமொத்த வாழ்க்கையும், எதை அங்கே சேகரிக்கிறானோ அதுதான் அவனுடைய ஒட்டுமொத்த அம்சமும். வாலிப பருவத்தை கல்லூரியுடைய வாழ்க்கையில் சீர்குலைக்கக்கூடிய மிக முக்கியமான இரண்டு அம்சங்கள். அதை பத்தி முதல்ல பார்த்துருவோம். ரெண்டு மிகப்பெரிய பயங்கரமான டேஞ்சரான விஷயம். இது ஒருவனுக்கு சரியாக அமைந்தால் அவனுடைய ஒட்டுமொத்த வாழ்க்கையும் இந்த பருவத்திற்கு பிறகு நேராக அமையும். இது ஒருவனுக்கு கெட்டுவிட்டால் இதற்கு பிறகு வரக்கூடிய எல்லாம் கெட்டுவிடும். கல்லூரிக்குள்ள போகும் போன பிறகு, எல்லாரும் காலேஜ் படிக்கிறீங்கல்ல, இப்ப நாங்களும் காலேஜ் படிச்சிருக்கோம், காலேஜுக்குள்ள நுழையும் போது ஒருவனுக்கு கிடைக்கக்கூடிய முதல் விஷயம் எது? கல்லூரிகளை போன உடனே கிடைக்கக்கூடிய முதல் விஷயம் என்ன? வீட்டில இருந்து பாப்பா அம்மா கூட்டு வந்து காலேஜில் ஹாஸ்டல்ல விட்டுருவாங்க. ஹாஸ்டல் தானே எல்லாமே, பக்கம் ஃபர்ஸ்ட் போவோம், அல்லது டே ஸ்காலரா இருந்தா கிளாஸ் ரூமுக்கு போவோம். போன உடனே கிடைக்கக்கூடிய முதல் விஷயம் எது? எக்கனாமிக்ஸ் படிப்பீங்களா, பிசிக்ஸ் படிக்க போறீங்களா, எது கிடைக்கும்? ஃப்ரெண்ட்ஷிப், அஸ்ஸுஹ்பா ஸாலிஹா, அஸ்ஸுஹ்பா சய்யா. ஒருவனுக்கு நல்ல நண்பன் அமையலாம், அல்லது தீய நண்பன் அமையலாம். ஒருவனுடைய வாழ்க்கை எப்படி இருக்கும் என்பதை யாரை குறித்து சொல்லலாம்? தன்னுடைய நண்பன் எப்படி இருக்கிறானோ அப்படித்தான் அவன் இருப்பான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ரசூலுல்லாஹ் பேர் கேட்டு என்ன சொல்லணும்? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அல் மர்உ அலா தீனி கலீலி, ஒரு மனிதன் தன் நண்பன் எப்படி இருக்கிறானோ அப்படித்தான் அவனும் இருப்பான், ஃப்ரெண்ட் எப்படி இருக்கிறானோ அப்படித்தான் அவனும் இருப்பான். فَلْيَنْظُرْ أَحَدُكُمْ مَنْ يُخَالِي رسول الله صلى الله عليه وسلم சொன்னார்கள், فَلْيَنْظُرْ رسول الله ஒரு விஷயத்தை கட்டாயமாக்கினால் அது கட்டாயம் தான். رسول الله உன்ன கட்டாயமா செய்கின்னு சொன்ன என்ன அர்த்தம்? செஞ்சதாகும். فَلْيَنْظُرْ நீங்கள் பாருங்கள், فَلْيَنْظُرْ أَحَدُكُمْ مَنْ يُخَالِي நீங்கள் யாரோடு பழகுகிறீர்கள், நட்பை வைத்துக் கொள்கிறீர்கள் என்று நீங்கள் பாருங்கள். அதுதான் உங்களை சொல்லும். நீ யார், உன்னுடைய வழி என்ன, நீ எப்படி இருப்பாய் என்பதை அதுதான் தெளிவுபடுத்து. ஒருவனுக்கு கிடைக்கக்கூடிய நட்பு தவறான நட்பாக அமைந்தால் என்னாகும்? அவன் என்ன ஆவான்? தவறான மனிதனாகத்தான் ஆறுவான். சிகரெட் பிடிக்கிறது ஹராமாகலாலா? ஹராமாகலாலா? ஹராமாகலாலா? சந்தேகம் இருக்கா? இருக்காது. சிகரெட் ஹலாம் ஹராம் இல்ல, ஹலால் தான் சொல்லி யாராவது சொல்றீங்களா? ஹராம் தானே. ஸ்மோக்கிங் கில்ஸ். அது அருந்தினாலே என்ன ஆகும்? அவன் இறப்பை கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்துக் கொள்கிறான். ட்ரக் அடிக்கிறது ஹராமா ஹலாலா? ஹராமா ஹலாலா? சொல்லுங்க, நாவால சொல்லுங்க. ஹராம், இறைவனால் தடுக்கப்பட்டது. அது அவனை என்ன ஆக்கும்? கொஞ்சம் கொஞ்சமாக அழித்துக் கொண்டு வரும். மெடிக்கல் ஸ்டூடெண்ட் கூட என்ன செய்யறான்? ட்ரக் அடிக்கிறான், சிகரெட் பிடிக்கிறான். அவனுக்கு தெரியும் அதனால் என்ன பாதிப்பு வரும் சொல்லி. இருந்தாலும் அவனுக்கு தேவை ஒரு இன்பம், ஒரு போதை. இப்படி பழக்கத்தில் உள்ளவர்களோடு நட்பு வைத்தால் என்ன ஆகும்? சிகரெட் பிடிக்காதவன் கூட என்ன செய்வான்? என்ன செய்வான் பேசுங்க? சிகரெட் பிடிப்பான். அல்லது நான் சிகரெட் பிடிக்க கூட பிடிக்கிறவங்களோட தான் பழக, ஆனா நான் சிகரெட் பிடிக்கிறது இல்லையே அப்படின்னு சொல்லலாம். அவனுக்கு என்ன ஆகும் தெரியுமா? அந்த சிகரெட் பிடிக்கிற தப்பா பார்க்க மாட்டான், அவ்வளவுதான். அந்த நட்பு அவனுக்கு எதை கொடுக்கும்? ஒன்று அந்த பழக்கத்தை கொடுக்கும், அல்லது அந்த பழக்கத்தின் மீது உள்ள வெறுப்பை நீக்கும். சொல்றது புரியுதா இல்லையா? தீய நட்பு ஒருவனுக்கு கிடைத்தால் ஒன்று அவன் தீயவனாக மாறுவான், அல்லது அந்த தீயதை பற்றிய கவலை அவனுக்கு இருக்காது. சிகரெட் தானே சொல்லிடுவான், ட்ரக் தானே சொல்லிடுவான், இதெல்லாம் அடிச்சு அந்த காலத்தில் இதெல்லாம் அடிக்காம இந்த காலத்தில் வாழ முடியுமான்னு சொல்லிடுவான். அவர்கள் சொன்னார்கள், ஒரு நல்ல நண்பனுக்கும் தீய நண்பனுக்கும் உள்ள உதாரணம், ஒரு நல்ல ஃப்ரெண்டுக்கும் ஒரு தீய ஃப்ரெண்டுக்கும் உள்ள உதாரணம் என்ன? நறுமணத்தை விற்கக்கூடியவனுக்கும் ஒரு பெர்ஃபியூம் செல்லருக்கும் ஒரு அயன் ஸ்மித் இரும்பு பட்டறையில் வேலை செய்யக்கூடியவனுக்கும் உள்ள உதாரணத்தை போன்று. பெர்ஃபியூம் செல்லரோடு ஒருவன் நட்பு வைத்தால் என்ன ஆகும்? ஒன்று, அவனோடு இருப்பதால் ஒரு பெர்ஃபியூம் கடைக்கு போறோம், என்ன கிடைக்கும்? உள்ள போனாலே நம்ம ஷர்ட்லையும் என்ன வரும்? ஸ்மெல் வரும், நல்ல நறுமணம் வரும். அல்லது போனா டெஸ்ட் கொடுப்பான், பல பேர் அதுக்கு போறோம், உள்ள டெஸ்ட் கொடுப்பாங்க, அதை டெஸ்ட் எடுக்கலாம், அல்லது அதை விலைக்கு எமக்கு விற்பான், அதை நம்ம வாங்கிப்போம். ஒண்ணு உள்ள போறதுனால நறுமணம் கிடைக்கும், அல்லது அவன் கொடுக்கக்கூடிய அந்த டெஸ்டரை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம், அல்லது அங்க போய் ஏதாவது வாங்கலாம். இந்த மூணுல ஏதாவது ஒண்ணு நடக்கும். ஒரு அயன் ஸ்மித் இரும்பு பட்டறையில் வேலை செய்யக்கூடிய ஒருவன் அவனோடு பழகினா என்ன ஆகும்? அங்க போறதுனால கொஞ்சம் பேட் ஸ்மெல் நமக்கு உள்ள ஒட்டிக்கும். அல்லது அவன் இரும்பை எடுக்கும் போது வரக்கூடிய தீ கதிர்கள் அது எம் மீது படும், அது எம்முடைய ஆடையை எம்முடைய உடலை அது தாக்கும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், நல்ல நண்பனுக்குள்ள உதாரணம் பெர்ஃபியூம் செல்லற போல, தீய நண்பனுக்குள்ள உதாரணம் இரும்பு பட்டறையில் வேலை செய்பவனுக்கு அவனோடு இருப்பவனை போல. என்ன அர்த்தம்? நல்ல நறுமணத்தோடு பழகினால் நல்ல நறுமணத்தில் ஏதாவது ஒரு பங்கு உன் மீது வீசும். அல்லது தீய நண்பனோடு பழகினால் அவன் தீயதில் ஏதாவது ஒன்று உன்னை தொற்றிக்கொள்ளும். ஃபல்யன்துர் அஹதுக்கும் மை யுஹாலில், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அதனால் ஒரு மனிதன் பார்க்கட்டும் அவன் யாரோடு பழகுகிறான் என்று. காலேஜுக்குள்ள நுழைஞ்ச உடனே ஒரு மனிதன் தேர்ந்தெடுக்க வேண்டியது, குறிப்பாக ஒரு முஸ்லீம் தேர்ந்தெடுக்க வேண்டியது எதைத்தான்? நல்ல நட்பை தான். ஃபஜ்ரை தொழக்கூடியவர்கள் அந்த அறையில் இருந்தால், அந்த ரூம்ல இருந்தால் இவன் என்ன செய்வான்? ஃபஜ்ர தொழுவான். ஃபஜ்ர தொழாதவர்கள் அந்த ரூம்ல இருந்தா என்ன ஆகும்? சுட்டு போட்டாலே இவன் ஃபஜ்ர தொழ போக மாட்டான் இல்லையா? அல்லது ஒரு நாள் தொழுவான், இரண்டு நாள் தொழுவான், மூன்று நாள் தொழுவான், நான்காவது நாள் அவனுக்கு அந்த தொழுகையில் கொஞ்சம் ஈடுபாடு குறையும். ஏன்? அவனோடு இருப்பவர்கள் அதை செய்யவில்லை, அல்லது அவர்கள் விடுவதை பாவமாக கருதவில்லை, இவனும் அப்படியே கருத ஆரம்பிப்பான். இது எல்லாவற்றிற்கும் பொருந்தும்.
1: நேர்கள் முஸ்லீம் வானொலியை கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள். 24 மணி நேர இஸ்லாமிய ஒலிபரப்பை இந்த வேளையில் நேரத்தை சரிபார்த்துக் கொள்வோம். இலங்கையிலும் இந்தியாவிலும் நேரம் சரியாக காலை 11:01.
6: இந்த நேர அறிக்கையை உங்களுக்கு வழங்கியது
12: மாஸ்டர் மிஷன் ஈவன்ஸ் பிரைவேட் லிமிடெட்.

0: உங்கள் முஸ்லிம் வானொலி நீங்கள் தொடர்ந்து முஸ்லிம் வானொலியோடு இணைந்திருக்கின்றீர்கள். மீண்டும் நாங்கள் மார்க்க சொற்பொழிவோடு இணைந்து கொள்வோம்.
1: இடம் கொடுப்பான் அல்லாவிற்காக நேசம் கொண்ட இரண்டு தோழர்கள், அல்லாவிற்காக வெறுத்த இரண்டு தோழர்கள். இவர்கள் இருவரையும் அல்லாஹ் அரிசி நிழலில் என்ன செய்வான், நிழல் கொடுப்பான். சூரியன் ஒரு மைல் தூரம் இருக்கும் போது, நரகம் இழுத்து கொண்டு வரப்படும் போது, இந்த இரண்டு நண்பர்களுக்கு அல்லாஹ் கொடுக்கக்கூடிய வாய்ப்பு உலகத்தில் அவர்கள் நேசித்ததால் மறுமையிலும் அவர்களை நேசர்களாக மாற்றுவான். நல்ல நண்பனாக இருந்தால், பாவியாக இருந்தால் எல்லோரும் எதிரியாக மாறி விடுவார்கள். ஒருவர் ஒருவனை எதிரியாக்குவான், இன்னொருவன் இன்னொருவனை எதிரியாக்குவான். அல்லாஹ்விடத்தில் சொல்லுவான், யா அல்லாஹ், இவன் தான் என்னை வழிகெடுத்தான், இவன் தான் எனக்கு தொழுகை விடுவதற்கு காரணமாக இருந்தான், இவன் தான் எனக்கு சிகரெட் பிடிக்க சொல்லிக் கொடுத்தான், இவன் தான் ட்ரக் அடிக்க சொல்லிக் கொடுத்தான், இவன் தான் தப்பான பழக்கத்திற்கு வழிகாட்டினான் என்று அவன் அவனை குறை சொல்லுவான். யா அல்லாஹ், இவனுக்கு இரண்டு மடங்கு வேதனையை கொடு என்று எதிரியாகுவான். நான் இருக்கின்ற அவனுக்கு இந்த உலகத்தில் அப்படின்னு சொல்லுவான். என்ன பிரச்சனை வந்தாலும் முதல்ல வந்து நிக்கிறம்மா, நாளைக்கு மறுமையில் எப்படி ஆயிருவான், என்ன ஆயிருவாள், எதிரி ஆயிருவாள். அல்லாவை அஞ்சி நட்பை வைத்தவர்களை சொல்கிறார். எதிர இருந்தாலும் சரி, இந்த நட்பு இன்னைக்கு காலத்தில் நண்பர்களோடு பழகிறதெல்லாம் ரொம்ப கம்மி. எதுல தான் நம்மளுடைய ஃப்ரெண்ட்ஷிப் இருக்கு, போன் கனெக்ஷன்ல தான், வாட்ஸ்அப்ல தான், பேஸ்புக்ல தான், அதுல தான் நம்ம ஃப்ரெண்டா பழகிறோம். நேரில் பார்த்து பேசி பழகிறதெல்லாம் அந்த காலம். தவறான விஷயங்கள் வந்தால் நாமும் அதில் ஈடுபடுவோம். மார்க்க நிகழ்ச்சிகளை போஸ்ட் பண்றவரோட லைக் வச்சிருந்தா என்ன ஆகும், அவர் பேஜ் லைக் பண்ணிருந்தா, ஒருவேளை உள்ள போட நம்ம தவறு தத்தி தவறையாவது அதை பார்த்துருவோம். சினிமாவையே தொழிலாக கொண்டிருப்பவரை லைக் பண்ண என்ன ஆகும், அதைத்தான் நம்முடைய கண் தேடி உள்ளே போகும். பலந்துருக்கும் யாரை நண்பனாக தேர்ந்தெடுக்கிறீர்கள் என்று உங்களுடைய பிரசன்ஸ்லையும் பாருங்க, உங்க மீடியாலையும் பாருங்க. ரசூலுல்லாஹ்வுடைய கட்டளை, இது ஒருவனுக்கு நேரான பாதையில் அமைந்தால் அவனுடைய வாழ்க்கை நேராக இருக்கும், இது ஒருவனை வழிதவர செய்துவிட்டால் எல்லாம் வழிதவரை விடும். அல்லாஹுவை விட்டு கல்லூரியுடைய வாழ்க்கையில் ஒரு மனிதனை திருப்புவதற்கு முதல் அளவுகோல் என்ன, தீய நட்பு. அது அவனுக்கு அமையவில்லை என்றால் அவன் நேரான பாதையில் பயணிப்பான். அல்லாஹ்வை நேசிக்கக்கூடியவர்களோடு, அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை நேசிக்கக்கூடியவர்களோடு, அல்லாஹ்வுடைய பாதையில் பயணிக்கக்கூடியவர்களோடு, அல்லாஹ்வை அஞ்சியவர்களோடு அவன் பயணித்தால் அவனுடைய வாழ்க்கை அந்த முழு பருவமும் இதே பாதையில் தான் பயணிக்கும். புரியுதா? இப்ப நட்பு என்பது யாரோடு தான் ஆண் ஒரு ஆணோடு தான், பெண் ஒரு பெண்ணோடு தான். அந்த கேள்வி வரும், எந்த கேள்வி வரும் நமக்கு, எந்த கேள்வி வரும், பாய் ஃப்ரெண்ட் கேர்ள் ஃப்ரெண்ட். ஒரு நல்ல மார்க்கத்தை பின்பற்றக்கூடிய ஒரு பெண்ணோடு பழகினால் எனக்கும் அந்த மார்க்கத்தை பின்பற்றக்கூடிய பழக்கம் உருவாகும் என்று சொல்லக்கூடாது. புரியுதா இல்லையா? அது ஹராம். அல்லாஹ் தடுத்தது. அடுத்ததான் மெயின் சாப்டர், அங்க போவோம். இது இந்த நட்பு அல்ல நான் பேசுவது. ஆணும் ஒரு ஆணும் பழகக்கூடிய நட்பு, ஒரு பெண்ணும் ஒரு பெண்ணும் பழகக்கூடிய நட்பு. இது சரியாக இருந்தால் அவன் வாழ்க்கை சரியாகும், இது கெட்டுவிட்டால் இந்த பருவமும் கெடும், அவன் வாழ்க்கையும் கெட்டுவிடும். இரண்டாவது, கல்லூரியுடைய வாழ்க்கையில் அவன் ஒரு பெரிய விஷயத்தை அவன் எதிர்கொள்வான். அவனுடைய ஈமானுக்கு, அவனுடைய அவன் கொண்டுள்ள இறை நம்பிக்கைக்கு என்றால் அது யார்தான், நட்புக்கு பிறகு யார்தான், யார், பெண். அல்லாஹ் சொல்கிறான், மனிதனுக்கு அழகாக காட்டப்பட்டிருக்கிறது, மனிதனுக்கு அழகாக காட்டப்பட்டிருக்கிறது. எது ஷஹவாத், ஆசைகளை விரும்புவது, ஆசைகள், எல்லா ஆசைகளையும் மனது விரும்பக்கூடிய எல்லாவற்றையும் நேசிப்பது அவனுக்கு அழகாக காட்டப்பட்டிருக்கிறது. அல்லாஹ் அத்துணை உலகத்துடைய அந்த விருப்பங்களையும் ஆசைகளையும் சொல்வதற்கு முன்னால் அல்லாஹ் சொல்கிறான், முதலாவது மினன்னிசா, பெண்தான். அவனுடைய உள்ளம் எதை தேடும்? முதலாவது விருப்பத்திற்குரிய உலக அலங்காரமாக ஒரு பெண்ணை தான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதனால் தான் சொன்னார்கள், மா தரக்து பஅதி, எனக்கு பிறகு என் சமூகத்தின் ஆண்களை வழிகெடுப்பதற்காக எதையும் நான் விட்டு செல்லவில்லை, இல்ல நிசா, பெண்களை தவிர. மணி இஸ்ரவேலர்கள் வழிகட்டது யாரால் தான்? பெண்களால் தான். அதனால் உலகத்தை எஞ்சிக் கொள்ளுங்கள், துன்யா எல்லாத்தையும் பயந்து போங்க, அதில் மிக குறிப்பா ஒத்த குன்னிசா, பெண்களை பயந்து கொள்ளுங்க. பெண்களை பயந்து கொள்ள என்ன அர்த்தம்? என்ன அர்த்தம்? ஹராமான தொடர்பில் இருந்து பெண்களை விட்டு ஒதுங்கிக் கொள்ளுங்கள். கல்லூரியுடைய வாழ்க்கைக்கு உள்ள போகும் போதே இந்த காலத்தில் கோ எஜுகேஷன் காலேஜ் இல்லாத காலேஜில் சேர்ந்து படிக்கிறதெல்லாம் ரொம்ப கஷ்டம். நம்ம விரும்புறதும் இல்லை, இல்ல மஷால் அல்ல பாதுகாத்தவர்களை தவிர. ஆனால் ரொம்ப கஷ்டம், எல்லாருக்கும் அந்த வாய்ப்பு தான் அமைகிறது. ஸ்கூல்லையாவது அவங்களுக்கு வேற செக்ஷன் இருக்கும், நமக்கு வேற செக்ஷன் இருக்கும். காலேஜில் உள்ள போயிட்டா பக்கத்து சீட்டில் உட்காந்துருப்பாங்க, அப்படியே இல்லையா? அந்த நேரத்தில் ஒரு முஸ்லீம் எப்படி நடந்து கொள்ளும் அவனுக்கு தெரியாது. பல பேர் இருப்பாங்க, அவங்க வந்து அப்பதான் பக்கத்தில் உட்கார்ந்து இருப்பாங்க. காலேஜில் சீட் சொல்லும் போது அவங்க பக்கத்தில் வந்து உட்கார்ந்துருவாங்க. நல்ல ஈமான் உள்ள இறையச்சம் உள்ள ஒருவனா இருப்பாங்க. அந்த ஹா எப்படி இருக்கீங்கன்னு கேட்பாங்க. இவர் திரும்பியே பார்க்க மாட்டாரு, திரும்பி பார்க்க மாட்டாரு, ஹரம் ஹரம் ஹரம் பாரு, அப்படியே இல்லையா? அப்படி ஒரு நிலைமையும் ஏற்படும். அல்லாஹ் சோதிப்பான், பெண்களை கொண்டும் அல்லாஹ் சோதிப்பான். அதுவும் என்ன மாதிரி மதரசாக்கள் படிச்சுட்டு போய் காலேஜுக்குள்ள போகும்போது, நான் ஒரு 6 வருஷம் மதரசால முடிச்சோம். மதரசாவோட லைஃப் தெரியுமா இல்லையா உங்களுக்கு? தொப்பி போட்டிருப்போம், வெள்ள ட்ரெஸ் போட்டிருப்போம். கல்லூரிய வேலை பார்க்கறவங்க கூட லேடிஸா இருக்க மாட்டாங்க, எல்லாருமே ஆண்கள் வர்க்கம் மட்டும்தான் அந்த 6 வருஷம் எங்களுக்கு தெரியும். பெண் வர்க்கம் உலகத்தில் இருக்குங்கிறதே மறந்துருப்பாங்க. காலேஜுக்குள்ள என்டர் ஆகும்போது பக்கத்து சீட்ல ஒரு பெண், என்ன தோணும்? என்ன தோணும்? பேசக்கூடாது தோணும், அப்படியே இல்லையா? அவங்க ஏதாவது சொன்னா கூட திரும்பி பார்க்க மாட்டாங்க. அவங்க நினைச்சுப்பாங்க ஏதோ கண்ணில் கோளா இருக்கு போலன்னு, அவன் அவங்கள பார்க்க மாட்டாரு சொல்லி, அப்படியா இல்லையா? ஏதாவது ஹெல்ப் கேட்டா கூட அவங்களுக்கு நம்ம ஹெல்ப் பண்ண தோணாது. பட் இது இல்ல, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் பெண்களை விட்டு ஒதுங்கிக் கொள்ளுங்கள் என்று சொன்னது இது இல்ல. ஒரு பெண் வர்றாங்க, அட்ரஸ் கேட்கிறாங்க, இது எங்க இருக்குன்னு சொல்லி, ஹராம் நான் உங்கள்ட்ட பேச மாட்டேன் சொல்லியா போவீங்க ஒரு முஸ்லீம்? அதுவா அதுவா மார்க்கம் சொன்னாலே வீடு? அது இல்ல. ஒரு தவறான எண்ணத்தோடோ அல்லது அல்ல அனுமதிக்காத முறையிலோ ஒரு பெண்ணோடு பழகுவதை, ஒரு ஆணோடு பழகுவதை பெண்ணுக்கும், ஒரு பெண்ணோடு பழகுவதை ஆணுக்கும் அல்லாஹ்வுடைய தீன் என்ன செய்கிறது? தடை செய்கிறது. ஹராமா இல்லையா? கேர்ள் ஃபிரெண்ட் ஹராமா இல்லையா? ஹராமா இல்லையா? ஒரு பெண்ணோடு பழகுவது ஹராமா இல்லையா? தேவையில்லாத விஷயத்திற்கு, அவசியம் இல்லாத விஷயத்தில். இன்றைய காலத்தில் ஒரு மனிதன் ஒரு பெண்ணோடு பழகுகிறான் என்றால் அவன் என்ன காரணம் வேணாலும் சொல்லலாம். நான் ஒரு ஹோம்வொர்க் கேட்கறதுக்காக பேசுறேன், அல்லது அவங்களுடைய நோட்ஸ் வாங்கறதுக்காக பேசுறேன், கிளாஸ்ல டவுட் இருக்குன்னு பேசுறேன், அல்லது ஜஸ்ட் ஒரு ஃப்ரெண்டா பழகிறோம், என்ன தப்பு இருக்கு? ஹராமா இது? ஹோம்வொர்க் கேட்கறது ஹராமா அப்படின்னு சொல்லலாம். ஒரு ஃப்ரெண்டா பழகிறது ஹராமா, எங்க உள்ளத்துல எதுவுமே இல்லைன்னு சொல்லலாம். அப்படித்தானே? அழகிலோ அந்த பெண்ணுடைய குணத்திலோ பேச்சிலோ எதிலோ ஈர்க்கப்படாமல் ஒருவன் ஒருவரோடு பேச மாட்டான், பழக மாட்டான். உதாரணமா சொல்றேன், தப்பா சொல்லல. அந்த கிளாஸ்லயே கொஞ்சம் கலர் கம்மியா, அல்லது அவன் வேற மாதிரி, அவன் பார்க்கக்கூடிய விஷயத்திலேயே வேற மாதிரி இருக்கக்கூடிய ஒரு பெண் இருந்தா, அவன் பார்க்கக்கூடிய விஷயத்திலேயே வேற மாதிரி இருக்கக்கூடிய ஒரு பெண் இருந்தா, அவன்

விபச்சாரம் செய்யறது கடைசி. வலா தக்ரபு ஸினா, அதை இழுத்து போகக்கூடிய பாதையில் நெருங்காது. எது இருக்கும்? பார்வை முதலாவது இருக்கும். எது இருக்கும்? பேச்சு இருக்கும். எது இருக்கும்? செயல்பாடுகள் இருக்கும். எது இருக்கும்? மொபைல் நம்பரை வாங்குறது இருக்கும். எது இருக்கும்? வாட்ஸ்அப்ல மெசேஜ் பண்றது இருக்கும். அதற்கு பிறகு இப்படியே தொடரும், தொடரும், தொடரும், தொடரும். இங்க போகும். என்ன எங்க போகும்? ஜினால போய் முடியும். இன்னைக்கு அதெல்லாம் சாதாரணம். காலேஜ் படிக்கிற முஸ்லீம் பசங்க இல்ல மஷால் அல்லாஹ் பாதுகாத்தவர்களை தவிர லிவிங் டுகெதர் வாழ்றாங்க. இருக்கா இல்லையா? கேள்விப்பட்டிருக்கீங்களா இல்லையா? இருக்கு. திருமணத்திற்கு முன்னாடி ஒரு பெண்ணோட சேர்றது இன்னைக்கு சாதாரண விஷயம். அது ஒரு கல்ச்சரே இல்ல. அப்படி ஆயிடுச்சு உலகம். அல்லாஹ்வுடைய மார்க்கம் தடுக்கிறது. வலா தக்ரபு ஸினா, விபச்சாரத்தின் பக்கம் நெருங்காது. முதல்ல பார்த்தா தானே, பேசினா தானே, அதன் பக்கம் நெருங்காது. விலகிக்கொள் உன்னை. அல்லாஹ்வுடைய மார்க்கம் அனுமதித்த முறையில் உன்னை பாதுகாத்துக்கொள். உடனே கேட்பாங்க, ஒரு பெண்ணை விரும்புறது தவறா? ஒரு பெண்ணை லவ் பண்ணி நான் கல்யாணம் பண்ண ஆசைப்படுற தவறா? மார்க்கம் அனுமதித்திருக்கிறது. கேள்வி இருக்கா இல்ல எல்லாத்துக்கும்? யாருக்கு இந்த கேள்வி இல்ல? யாருக்கு இந்த கேள்வி இல்ல? யாருக்கு இந்த கேள்வி இல்ல? இருக்கா இல்லையா? ஒரு பெண்ணை விரும்பி திருமணம் செய்யறது ஹராமா ஹலாலா? நீங்களே சொல்லுங்க. ஹராமா ஹலாலா? ஹராமா ஹலாலா? ஒரு பெண்ணை விரும்பி திருமணம் செய்யறது ஹராமா ஹலாலா? விரும்புறதுன்னா நேசிக்கிறது மட்டும், பேசுறது பழகிறது எல்லாம் பேசல. கல்லூரிய வாழ்க்கைக்கு போன உடனே முதல்ல உள்ள வரது என்ன? அவருக்கு ஸ்கூல்ல ஏற்கனவே ஃபெயிலியர் ஆயிருப்பாரு. ரெண்டாவது காதல். ஒரு பெண் மீது நேசம் உருவாகும், ஒரு பெண் மீது விருப்பம் உண்டாகும். இந்த பெண்ணின் வாழ்க்கைக்கு கிடைத்தால் நன்றாக இருக்கும் என்று ஒரு ஆண் விரும்புவார். அது போல் பெண்ணும், பெண் வெளிப்படுத்த மாட்டாள். பெண்ணா போய் யாருக்கும் முதல்ல சொல்ல மாட்டாங்க, ஆனா மனசுக்குள்ள வச்சிருப்பாங்க. அந்த ஆணாக வந்து சொல்லும் வரை அது பெண்ணுடைய இயல்பு, ஆணுடைய இயல்பு. இது இது ஹராமா ஹலாலா? ஹராமா ஹலால். ஹராமா ஹலாலா? ஒரு பெண்ணை திருமணம் செய்ய வேண்டும் என்று ஆசைப்படுவது ஹலால். ஆனால் எந்த முறையில்? அங்கதான் இருக்கு கேள்வி. யார் மூலியமாக? யாரிடத்திலிருந்து அந்த பெண்ணை எடுத்து, யாரிடத்திலிருந்து அந்த பெண்ணை அப்ரோச் பண்ணி அந்த பெண்ணோட வாழ போறோம்? அதான் ஹலால். இங்க இருக்கக்கூடிய பலருக்கு நீங்க ஹராமான காரியத்தில் ஈடுபட்டு இருக்கலாம். ஒரு பெண்ணோடு பழகலாம், பேசலாம், லவ் பண்ணலாம், இங்க இருக்கலாம் இல்லையா? இருக்கலாம் இல்ல மஷால் அல்லாஹ் பாதுகாத்தவர்களை தவிர. அது ஹராம், அல்லாஹ் தடுத்தது. உனக்கு ஒரு பெண்ணை இந்த பருவத்தில் நேசிப்பது சாதாரணம். காலேஜ் உள்ள என்ட்ரா வர்றீங்க, ஒரு பெண்ணு பிடிக்குது, லவ் பண்றீங்க, அந்த பெண்ணை விரும்பணும்னு ஆசைப்படுறீங்க, கல்யாணம் பண்ண ஆசைப்படுறீங்க. அது இயற்கை, உருவாகும் மனதில். ஆனால் இந்த பருவத்தில் ஏற்படுவது ஆபத்து. அதற்கு காலம் இருக்கிறது, உனக்கென்று ஒரு துணையை தேடுவதற்கு. இந்த நேரத்தில் இந்த பெண் உனக்கு சரியான உறவாக தெரியலாம். நாளை காலேஜ் முடிஞ்சதுக்கு அப்புறம் இன்னொரு பெண் வரும்போது அது சிறந்ததாக தெரியலாம். அவசரப்படாதீங்க. கல்யாணம் பண்ண தான் போறோம். யாரும் கல்யாணம் பண்ணாம சன்னியாசியா வாழ போறது இல்ல. அவசரப்படாதீங்க. ஆரம்ப பருவத்தில், கல்லூரி பருவத்தில் வரக்கூடிய காதல் இன்னைக்கு என்ன ஆகுது? என்ன ஆகுது? கல்லூரி முடிச்சதுக்கு அப்புறம் வேறொரு பெண், அதற்கு பிறகு வேறொரு பெண் என்று ஏமாற்றக்கூடிய அளவுக்கு ஒரு முஸ்லீமை தள்ளுகிறது. ஒரு முஸ்லீம் மாணவன் எனக்கு கால் பண்ணான். ஜி, ஒரு சந்தேகம் எனக்கு, சொல்லுங்க சார் அப்படின்னு. நான் ஒரு பெண்ணை லவ் பண்ண காலேஜ்ல, அவங்களோட பழகின, பேசின, வாட்ஸ்அப், பேஸ்புக், இந்த மாதிரி எல்லா தொடர்புமே எனக்கு இருந்துச்சு. கல்லூரியுடைய பருவத்திலே ரொம்ப இணக்கமா ஈடுபட்டு ரெண்டு பேருக்கும் தவறான பழக்கமும் முடிஞ்சிருச்சு. இப்ப காலேஜ் முடிச்சு வெளியே வந்துட்டோம், கல்யாணம் பண்ண ஆசைப்படுறோம். அவங்க அப்பா அம்மா சம்மதிக்க மாட்டேங்கிறாங்க, எங்க அப்பா அம்மாவும் சம்மதிக்க மாட்டேங்கிறாங்க. அப்பா அம்மா சம்மந்தம் இல்லாம நாங்க ரெண்டு பேரும் சேர்ந்து வாழ்றதுக்கு விருப்பம் இல்ல. நாங்க ரெண்டு பேரும் பிரியறதுக்கு அனுமதி இருக்கான்னு கேக்குறாங்க.

0: அப்பா அம்மா சம்மந்தத்தோட சேர்ந்து வாழ்றதுக்கு உனக்கு விருப்பம் இல்ல, அப்பா அம்மா சம்மந்தத்தோட அந்த பெண்ணை ஏமாத்துறதுக்கு விருப்பம் இருந்துச்சா உனக்கு? இன்னைக்கு சர்வசாதாரணம் இது, அப்படியல்ல. ஒருவன் ஏமாற்றினால் அவன் என்னை சார்ந்தவன் அல்ல, அவசரத்தில் எடுக்கக்கூடிய முடிவு ஏமாற்றத்தில் கொண்டு போய் சேரும். அப்படி ஹராமான உறவை ஹலாலாக்க வேண்டும் என்று ஆசைப்பட்டால் அப்போதே திருமணம் செய்ய முடியுமா? மார்க்கம் அனுமதி அளிக்கிறது, அப்போதே திருமணம் செய். ஹராமை செய்து வாழ்வை துளைக்காது. யாருக்கும் நீ பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை, யாருடைய சம்பந்தத்தையும் கேட்க வேண்டிய அவசியம் இல்லை. உன் தரப்பில் அந்த பெண் அனுமதித்தால், அந்த பெண்ணுடைய பெற்றோர்கள் அனுமதித்தால், அந்த பெண்ணுடைய உறவினர்கள் அனுமதித்தால், ஹராமை நிறுத்தி ஹலாலை செய், தவறில்லை. ஆனால் ஹராமை செய்து கொண்டு பின்னால் ஹலாலாக்கலாம் என்று நினைத்தால் அங்கதான் பிரச்சனை வரும். நாங்க பல தரம் இது ஹராம் தான், ஆனா இதை ஹலாலாக்கிடுவோம், அப்படிலாம் ஆக்க முடியாது. ஹராம் ஒருபோதும் ஹலாலாக மாறாது. ஹராம நிறுத்தணும்னா என்ன செய்யணும்? தௌபா செய்யணும். அது ஹலாலா மாத்திர முடியாது. அந்த ஹராம் ஹராம் தான். ஹலால செஞ்சு ஒரு பெண்ணை லவ் பண்றீங்க, விரும்புறீங்க, ஆசைப்படுறீங்க, வாட்ஸ்அப்ல பேசுறீங்க, பேஸ்புக்ல பேசுறீங்க, அந்த பெண்ணையே திருமணம் செஞ்சிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, இந்த பாவம் எல்லாம் கழிஞ்சிருச்சா? கழியுமா? நான் சொல்ல ஒரு புரியுதா இல்லையா? இந்த பாவம் எல்லாம் கழிஞ்சிருச்சா? இது பாவம் தான், இது ஹராம் தான். இதற்கு தௌபா செய்து ஆக வேண்டும். யாருக்கு தெரியும் அல்லாஹ்வுடைய விதி எப்படி இருக்கிறது என்று? ஒரு பெண்ணை பேசி பழகி அந்த பெண்ணோடு இருக்கிறேன், அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நாடவில்லை, எவ்வளவோ முட்டுகிறேன், மோதுகிறேன், அந்த பெண் கிடைக்கவில்லை, என்ன ஆகும்? ஒரு பெண்ணுடைய வாழ்க்கை வீணாகும், என் வாழ்க்கை வீணாகும். அகமாகாதா? அகமாகாதா? இன்னைக்கு சர்வசாதாரணம் அதல்ல. ஒரு நம்பிக்கையை கொடுத்து ஏமாற்றுவது எவ்வளவு பெரிய மோசடி. அதனால் அல்லாஹ்வுடைய மார்க்கம் சொல்லுகிறது, ஒரு பெண்ணை விரும்பினால் அவங்க அப்பா அவங்களுடைய பெற்றோர்கள்ட்ட போ. பெண்கள் உனக்கு தகுதி இருக்கிறதா என்று பார். அந்த பெண்ணை பெண்ணோடு வாழ்வதற்கு, அந்த பெண்ணை வைத்து காப்பாற்றுவதற்கு உன் இடத்தில் இரண்டு தகுதியை சொல்கிறது, ஒன்று தீன், இன்னொன்று குலு. காசு பணம் இல்லை, அது இன்னைக்கு வரும் நாளைக்கு போகும். இரண்டு தான், ஒன்று மார்க்கம், இன்னொன்று குணம். மனதாக்கும் மன் தர்வவுன தீனஹு வகுலுகஹு ஃபஸவ்விஜு. அவர்களுக்கு அல்லாஹ்வுடைய மார்க்கம் கட்டளையிடும், உங்களிடத்திலே ஒருவன் பெண் கேட்டு வருகிறான், அவனுக்கு குணம் இருக்கிறது, தீன் இருக்கிறது, திருமணம் முடித்துக் கொடுங்கள். இல்லை என்றால் குழப்பம் ஏற்படும். ஒரு ஆணாக இருந்தால் இதை அவன் கடைபிடித்து ஒரு பெண்ணை கேட்பதற்கு தன்னை தகுதி ஏற்படுத்தினால் அவன் கேட்கலாம். இப்ப ஒரு ஆணை வழிகெடுப்பது கல்லூரியுடைய வாழ்க்கையில் முதலாவது, நட்புக்கு பிறகு. இந்த இரண்டையும் பாதுகாத்தவன் வெற்றி பெறுவான், இந்த இரண்டிலும் தோற்றவன் தோல்வி அடைவான். குறிப்பா அந்த பெண்ணுடைய விஷயத்தில் தோத்துட்டான்னு சொன்னா அவன் வெற்றியடைய செய்யவே முடியாது. ஒரு பெண்ணிடத்திலிருந்து தன்னை பாதுகாக்க வேண்டும் என்றால் இரண்டு வேணும், நல்லா கவனிச்சுக்கோ. வேணுமா சொல்லவா அந்த ரெண்டு? என்னன்னு, ஒரு பெண்ணிடத்திலிருந்து என்னை பாதுகாப்பதற்கு இரண்டு வேணும். இந்த ரெண்டு இருந்தா எவ்வளவு பெரிய அழகான பெண் இருந்தாலும் சரி, எனக்கு அந்த பெண்ணின் மீது தவறான எண்ணமோ தவறான ஆசைகளோ ஏற்படாது. முதலாவது அல்லாஹ்வுடைய அச்சம். தந்தை பார்க்கிறார், தாய் பார்க்கிறார், நண்பன் பார்க்கிறான், உறவு பார்க்கிறது, இதுவெல்லாம் பார்வையே கிடையாது. யாருடைய பார்வையிலிருந்து எதையும் மறைக்க முடியாது, அல்லாஹ்வுடைய பார்வையிலிருந்து அவன் பார்க்கிறான். இந்த எண்ணம் யாருடைய உள்ளத்தில் இருக்கிறதோ அவன் வெற்றி பெறுவான். யூசுப் அலைஹிஸ்ஸலாம் திருமதிலியா, அந்த யூசுப் யார், யாருடைய மகன், யாருடைய மகன், நபியா? யாக்கூப் அலைஹிஸ்ஸலாமுடைய மகன் யூசுப் அலைஹிஸ்ஸலாம். அல்லாஹ் அவர்களை பல வழிகளில் சோதிக்கிறான். அதிலே ஒரு வழி என்ன, ஒரு பெண்ணை கொண்டு, அதுவும் தார் யாரை தாயாக பார்த்தார்களோ அதே பெண்ணை கொண்டு. கதவு அடைக்கப்படுகிறது, யாரும் இல்லை. அந்த பெண் அழைக்கிறாள், ஹை சலக், என்னோடு வந்து சேர்ந்து கொள் என்று. யூசுப் அலைஹிஸ்ஸலாம் சொன்ன முதல் வார்த்தை என்ன? கால மஅதல்லாஹ், அல்லாஹ் உன்னிலிருந்து என்னை பாதுகாக்கட்டும். இன்னஹு ரப்பி அஹ்ஸன மத்வாய. இரண்டாவது, முதலாவது ஒரு பெண்ணிடத்திலிருந்து ஒருவன் தன்னை பாதுகாக்க வேண்டும் என்றால் அவனுக்கு தேவை அல்லாஹ்வுடைய அச்சம். யாருடைய உள்ளத்தில் அல்லாஹ்வுடைய அச்சம் குடிகொள்கிறதோ அவன் பயப்படுவான். ஒரு பெண்ணோடு பேசுவதற்கு, பழகுவதற்கு, வாட்ஸ்அப்பில் பேசுவதற்கு, மொபைலில் பேசுவதற்கு பயப்படுவான். யாரை பற்றியும் அவன் கவலைப்பட மாட்டான். இரண்டாவது, யூசுப் அலைஹிஸ்ஸலாம் சொன்னார்கள், என் எஜமானன் என்னை கண்ணியத்தோடு வாழ வைத்திருக்கிறான். எந்த எஜமானன்? உன் கணவன். அந்த மதிப்பு, அந்த பெண்ணின் மீது மரியாதை. ஒரு கண்ணியம் உருவானால் அந்த பெண்ணை நெருங்குவதிலிருந்து தன்னை பாதுகாத்துக் கொள்வார். அந்த பெண் யாருக்கு பிறந்த குழந்தை? ஒரு தந்தைக்கு, ஒரு தாய்க்கு, ஒரு குடும்பத்திற்கு. அந்த பெண்ணுக்கு என்று உணர்வு இருக்கிறது. அந்த பெண் ஒன்றும் சடலம் அல்ல, ஒரு உருவம் அல்ல, கவர்ச்சி பொருள் அல்ல, கடையில் வச்சிருக்கிற மாதிரி. அது ஒரு உயிர். அதை தாயாக, சகோதரியாக, தன்னோடு பிறந்த ஒரு பெண்ணாக யார் மதிக்கிறானோ அவன் அந்த பெண்ணை பாதுகாப்பான். அந்த பெண்ணிடத்திலிருந்து நெருங்குவதிலிருந்து தன்னை தூரமாக்குவான். யூசுப் அலைஹிஸ்ஸலாம் சொன்னார்கள், உன்னுடைய கணவன் என்னை கண்ணியமான முறையில் வைத்திருக்கிறார். அநீதம் செய்பவர் ஒருபோதும் வெற்றி அடைய மாட்டார். யாருக்கு? உன் கணவனுக்கு நான் அநீதம் செய்ய முடியாது. உன் பெற்றோருக்கு நான் துரோகம் செய்ய முடியாது. உன் சகோதரனுக்கு நான் துரோகம் செய்ய முடியாது. என் சகோதரியிடத்தில், என் தாயிடத்தில், என் உறவிடத்தில் ஒருவன் எப்படி நடந்து கொள்ளக் கூடாது என்று நான் விரும்புகிறேனோ அது போன்று நானும் உன்னுடன் நடக்கக்கூடாது. ஒரு பெண்ணை சகோதரியாக, தாயாக, அந்த கண்ணியமுடைய பார்வையில் யார் பார்க்கிறானோ அவன் அந்த பெண்ணோடு பழகுவதிலிருந்து தன்னை நிறுத்திக் கொள்வான். ஒரு கவர்ச்சி பொருளாக, ஒரு அட்ராக்ஷன் கொடுக்கக்கூடிய உறவாக மதித்தால் அந்த பெண்ணை நெருங்குவான். ஏதாவது வழியில் அந்த பெண்ணோடு தொடர்பில் வைத்திருக்க வேண்டும் என்று விரும்புவான். அந்த தொடர்பு என்னதான் காரணம் சொன்னாலும் உன் அழகுக்காருக்கும் அல்லது குணத்துக்காருக்கும் அல்லது ஒரு ஒரு கண்ணியம் அவனுக்கு. இந்த காலத்தில் ஒரு பாய் ஃப்ரெண்ட் கிடைக்கிறதோ கேர்ள் ஃப்ரெண்ட் கிடைக்கிறதோ கண்ணியம். அது இல்லாம இருந்தா ஏதோ அவனுக்கு ஒரு பெரிய இழப்பு மாதிரி. அவன் எல்லாம் பழகிறான், எனக்கு கிடைக்கலையம்மா. இரண்டு என்ன சொல்லுங்க? உன் அல்லாஹ்வுடைய அச்சம் இன்னொரு, பெண்ணை மதிப்பது, பெண்ணை ஒரு உயிராக பார்ப்பது, பெண்ணைய உறவாக பார்ப்பது, தாயாக சகோதரியாக பார்த்தால் தவறான எண்ணம் என்னுடைய உள்ளத்தில் ஏற்படாது. இந்த இரண்டும் தான் இந்த காலத்தில் ஒரு மாணவனை அல்லாஹ்வுடைய மார்க்கத்திலிருந்து பின்னோக்கி தள்ளுவது. இரண்டும் சரியானால் அவன் சரியாக இருப்பான். மூணாவது மிக முக்கியமானது, கல்லூரியுடைய வாழ்க்கையில் ஒரு முஸ்லீம் மாணவன், ஒரு முஸ்லீம் மாணவி செய்ய வேண்டிய மிக முக்கியமானது, தான் யார் என்பதை முதல்ல உணரணும். தான் யார்? நான் அப்துல்லா முகமது, அப்துல் பாசு, ஃபாத்திமா, ஆயிஷா உணரணுமா? அதான் சின்ன பிள்ளையில உணர்த்திட்டாங்களா? யாரு? நான் எதை உணரணும்? நான் ஒரு முஸ்லீம், நான் ஒரு முஸ்லீம். புதிதாக கல்லூரிக்குள் நுழைவோ, முஸ்லிம்களை அவர்கள் பார்த்திருக்க மாட்டார்கள். கல்லு அவர்களுடைய பள்ளிப்படு பருவத்தில் ஸ்கூல்ல படிக்கும்போது முஸ்லீம் யாருமே தெரியாது அவங்களுக்கு. காலேஜில் வருவாங்க, ஒரு முஸ்லீம் பையனோ ஒரு முஸ்லீம் பொண்ணோ அவங்களுக்கு பக்கத்தில் உட்காருவாங்க. இப்ப நான் யார்? அவர்கள் இஸ்லாமை யாரிலிருந்து படிக்க போகிறார்கள்? அந்த நாலு வருஷம் யாரிலிருந்து படிக்க போறாங்க? யாரிலிருந்து படிக்க போறாங்க? என்ன பார்த்தா நான் எப்படி நடக்கிறேனோ அதுதான் அவங்களுடைய உள்ளத்தில் இஸ்லாம். எப்படி செயல்படுகிறேனோ அதுதான் இஸ்லாம். அதை யாராலும் மாற்ற முடியாது. அது ஒன்று பதிந்தால் பதிந்ததுதான். எம்மோடு வாழக்கூடிய பிரமதத்தார்கள் எம்மை எப்படி பார்த்து உணர்ந்தார்களோ அதுதான் அவங்களுடைய உள்ளத்தில் இஸ்லாம். ஆயிரம் புக்கு கொடுங்க, ஆயிரம் சீடி கொடுங்க, ஆயிரம் பயானம் கொடுங்க, அதெல்லாம் இஸ்லாம் இல்ல அவங்களுக்கு. இதுல இருக்கிற மாதிரி இவர் இல்லையம்மா. நான் முஸ்லீம், எனக்கென்று ஒரு தனி பார்வை இருக்கிறது. ஒரு முஸ்லீம் உலகத்தை விட்டு வித்தியாசமா பார்ப்பான். எல்லாரும் உலகத்தை எல்லாம் அனுமதிக்கப்பட்டதுன்னு பார்ப்பாங்க. ஒரு முஸ்லீம் எப்படி பார்ப்பான்? இது இறைவனால் அனுமதிக்கப்பட்டது, அனுமதிக்கப்படாதுன்னு பார்ப்பான். அவனுடைய பார்வை வித்தியாசமானது, அவனுடைய சிந்தனை வித்தியாசமானது. நிறைய பேர் கேட்கலாம், இது ஹலாலா, இது ஹலாலா, டப்மாஷ், டப்மாஷா, என்னது டப்மாஷா, இது ஹலாலா, இது ஹராமா, இந்த கேள்வி எல்லாம் கேட்கறதுக்கு இங்க நேரம் இல்லை. இதுல உன்னுடைய சிந்தனையை செலுத்துவதற்கு நேரம் இது இல்லை. உன்னை சுத்தி நடக்கக்கூடிய எதிர்ப்புகள், உன் ஈமானை பறிப்பதற்கு காத்துக் கொண்டிருக்கக்கூடிய மக்கள், உன் சமூகம் படுகின்ற கஷ்டம், துன்பம், துயரம் நினைத்துப்பார். இது இல்ல இந்த டப்மாஷ் பண்றது, ஹலாமா ஹலாமான் பேசுறதுக்குள்ள இது இல்லை. இதுதான் நேரம். மேலையா நிறைய பேர் கேட்கலாம், ஏன் சிரியாவை பத்தி நீங்க பேசல, ஏன் இலங்கையை பத்தி நீங்க பேசல, ஏன் மியான்மரை பத்தி பேசல, பேஸ்புக்ல மற்றெல்லாம் பத்தி பேசுறீங்க, இதை பத்தி எல்லாம் பேசல, ஏன் பேசணும்? ஏன் பேசணும்? சிரியால அவ்வளவு பேர் கொல்லப்படுறாங்க, ஆனா நம்ம ஃபர்ஸ்டோ எடுத்துட்டு ஃபர்ஸ்டோ டிக்கெட்டுக்காக தியேட்டர் வாசல நிக்கிறோமா இல்லையா? இல்ல மஷாலா சமூகம் நிக்குதா இல்லையா? ஒரு ரெண்டு நாள் பேஸ்புக்ல ஸ்டேட்டஸ் போடுவீங்களா? மூணாவது நாள் போடுவீங்களா? நாலாவது நாள் ஐ எம் வாட்சிங் பிலிம் இன் தி தியேட்டர்னு போடுவீங்க ஸ்டேட்டஸ்ல. அப்படியே இல்லை, அதான் சமூகம். முன்னால சிரியாவை மறந்துடுவீங்க, முன்னால மியான்மரை மறந்துடுவீங்க, முன்னால உலகத்தில் என்ன கஷ்டம் வந்தாலும் முன்னால் ஸ்டேட்டஸ் போட்டு அன்னைக்கே போர் கிளம்புற மாதிரி ஸ்டேட்டஸ் போடுவாரு. நாலாவது நாள் படத்துக்கு போறதுக்காக தயாராகிட்டு இருப்பாரு. இந்த மறதி எம்மை துரத்தி கொண்டே இருக்கிறது. நம்மளை சுத்தி என்ன நடக்குது நமக்கு தெரியல. நம்ம அழிக்கிறதுக்கு யாரெல்லாம் காத்துட்டு இருக்கான்னு தெரியல. இந்த மார்க்கத்திலிருந்து நம்ம திசை திருப்புறதற்காக என்ன என்ன கல்வி திட்டங்கள் உருவாக்கப்படுகிறதுன்னு தெரியல நமக்கு. அவ்வளவு எதிர்ப்புகளுக்கு மத்தியில், அவ்வளவு பிரச்சனைகளுக்கு மத்தியில், அவ்வளவு சிக்கல்களுக்கு மத்தியில் வாழ்கிறோம். டப்மாஷ் ஹலாலா ஹராமான்னு பேசுவோம். உனக்கு நேரம் இல்லை அதை பற்றி சிந்திப்பதற்கு. சமூகமும் கரத்தில் ஒப்படைக்கப்பட போகக்கூடிய காலம் வரப்போகிறது. அதை ஏந்தி வாழ்வதற்கு, அதை ஏந்தி சுமப்பதற்கு நீ தயாரா என்றுதான் நீ உன்னை பார்க்க வேண்டும். அதற்காக நீ செய்ய வேண்டிய முயற்சி ஏராளம். அதற்காக நீ தயாராக வேண்டிய தயாரிப்புகள் ஏராளம். அதற்காக நீ போக வேண்டிய பாதை தூரம். நீ தலைவனாக, வழிகாட்டக்கூடியவனாக, ஒரு சிறந்தவனாக, ஒரு கண்ணியம் உள்ளவனாக நீ மாற வேண்டிய நேரம் இது. அதுதான் உன் தலைமுறையை உருவாக்கும். இல்லை என்றால் உன்னோடு இந்த தலைமுறை அழியும். உணர்ந்து கொள்ளும். நீ வாழ் இப்படித்தான் வாழ வேண்டும் என்று. உன்னை மற்றவர்கள் பார்க்க வேண்டும் இப்படித்தான் ஒரு மனிதன் இருக்க வேண்டும் என்று. எத்தனை பேர் நான் முஸ்லிம்கள் குரானை கொடுத்திருப்பீங்க? உங்களோட படிக்கக்கூடிய பிரமந்த சகோதரர்களுக்கு எத்தனை பேர் குரானை கொடுத்திருப்பீங்க? அதாவது அட்லீஸ்ட் ஒரு இஸ்லாத்தை பத்தி சொல்லியிருப்பீங்க, அட்லீஸ்ட் ஒரு பயான ஷேர் பண்ணிருப்பீங்க, அட்லீஸ்ட் இஸ்லாம்னா இதன் ஒரு வார்த்தை சொல்லியிருப்பீங்க. எத்தனை பேர் சொல்லியிருப்பீங்க? கொடுத்தவங்க சொன்னவங்க எல்லாம் கை வச்சு பாருங்க. நான் தான் முஸ்லீம் இப்படித்தான் இஸ்லாம் இருக்கும்னு சொல்லியிருக்கோமா? நம்ம சொல்லியிருக்கோமா? அதுதான் தாவா. குர்ஆன் கொடுக்கிறதோ, பாம்ப்ளெட் கொடுக்கிறதோ, பயான் ஷேர் பண்றதோ, இது தாவா தான். ஆனால் இது மட்டும் அவருடைய உள்ளத்தில் இஸ்லாமை கொண்டு போய் சேர்க்காது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குர்ஆன் கொடுத்தோ, பாம்ப்ளெட் கொடுத்தோ, சீடிகளை கொடுத்தோ, தா பயான் பண்ணதை ரெக்கார்ட் பண்ணி கொடுத்தோ இஸ்லாமை வளர்க்கல. அது முறைதான், அப்படி பண்ணலாம், தவறில்லை. அது இல்ல, அல்லாஹ்வுடைய தூதர் செஞ்சது முதல் தாவா என்ன? மலைக்கு மேல ஏறினாங்க, கேட்டாங்க, இந்த மலைக்கு பின்னால் ஒரு கூட்டம் என்னை தாக்க வருகிறது, உங்களை தாக்க வருகிறது என்று நான் சொல்கிறேன், நீங்கள் நம்புவீர்களான்? அந்த கூட்டம் என்ன சொல்லுச்சு? என்ன சொல்லுச்சு? முஹம்மது சொன்னா நம்புவோம். ஏன் முஹம்மது போய் சொல்ல மாட்டார் மேலே? ரசூலுல்லாஹி இஸ்லாமை ஏற்றதற்கு பிறகும், இஸ்லாமை அறிமுகப்படுத்தியதற்கு பிறகும், ஹிஜ்ரத்து போறதுக்கு முன்னாடி வரைக்கும் அமானிதத்தை கொடுத்தான். பாதுகாத்துக்கோங்கன்னு சொல்லி எதிரிகள் அலிபு நபி தாலிக் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹிஜ்ரத் போகும்போது எதுக்கு வச்சாங்க? என் படுக்கையில படுன்னு எதுக்கு சொன்னாங்க? அமானிதத்தை திருப்பி கொடுத்துட்டு வர்றதுக்கு. ஏன் கொடுத்தாங்க? முஹம்மது என்ன சொன்னாலும் அமானிதத்தை பேணுவதிலிருந்து தன்னை விளக்க மாட்டார் என்று நினைத்தேன். இதுதான் அவர்களை ஈர்த்தது இஸ்லாமின் பக்கம். முதலில் நாம் வாழ்ந்து காட்டினால் அதுதான் தாழ்வா. என் பேச்சு தாழ்வா, என் பார்வை தாழ்வா, என் நடை தாழ்வா, என் ஆடை தாழ்வா, எல்லாம் தாழ்வா. இந்த தாழ்வா தான் பலனளிக்கும். இந்த தாழ்வா தான் அவர்களை இஸ்லாமின் பக்கம் அழைத்து வரும். நரகத்திலிருந்து உங்கள் நண்பனை, உங்களோடு படிக்கக்கூடிய ஒருவனை நீங்கள் பாதுகாக்க வேண்டும் என்றால் நீங்கள் சொர்க்கவாதியா மாறுங்க. முதல்ல உங்கள் நரகத்திலிருந்து பாதுகாத்துங்க. ஒரு முஸ்லீம் பொய் பேச மாட்டான், உணர்த்துங்க. ஒரு முஸ்லீம் புறம் பேச மாட்டான், உணர்த்துங்க. ஒரு முஸ்லீம் பிறருடைய மானத்தை கலங்கப்படுத்த மாட்டான், உணர்த்துங்கள். ஒரு முஸ்லீம் ஏமாற்ற மாட்டான். ஒரு முஸ்லீம் பிறருடைய உள்ளத்தை காயப்படுத்த மாட்டான். இந்த தன்மைகளை எல்லாம் என் வாழ்க்கையில் பார்த்தால் அது போதும். ஏன்னா அவங்களுக்கு நோக்கம் கிடையாது, ஒரு குறிக்கோள் கிடையாது, ஒரு லட்சியம் கிடையாது. அவங்கள்ட்ட போய் கேளுங்க, எதுக்காக வாழ்றீங்கன்னு சொல்லி, எதுக்காக படிக்கிறீங்கன்னு கேளுங்க, தெரியாது. பில்கேட்ஸ் ஆகலாம் பாங்க, மைக்ரோசாப்ட்ல ஒர்க் பண்ணலாம் பாங்க, அதுக்கப்புறம் என்ன செய்வீங்க? சம்பாதிச்சுட்டு குழந்தை குட்டிகளை பெற்றுட்டு மால்டிவ்ஸோ ஸ்ரீலங்காவோ போய் எங்கேயாவது வயசானவங்க வாழக்கூடிய இடங்களுக்கு போய் ஹனிமூன் பீரியட் மாதிரி வாழ்ந்துட்டு மூத்தாயிரணும், அவ்வளவுதான். அதான் அவங்க நோக்கமா இருக்கும். அப்படியா இல்லையா? அவங்கள்ட்ட கேளுங்க, 60 வருஷத்துக்கு பிறகு இந்த உலகத்தை திருப்பி பாருங்க, என்ன இருக்கும்? ஒன்னும் இருக்காது. பெத்த புள்ள கூட இருக்க மாட்டான், சொத்துக்கு அடிச்சுட்டு உட்கார்ந்துருப்பாங்க பிள்ளைங்க, எதுவுமே இருக்காது. அப்ப எதுக்காக வாழ்ந்தீங்க தெரியாது. நம்மள்கிட்ட கேட்டா வாழ்க்கைக்கு ஒரு அர்த்தம் இருக்கு, போகக்கூடிய பாதைக்கு ஒரு அர்த்தம் இருக்கு, எடுத்து வைக்கக்கூடிய நடைக்கு ஒரு அர்த்தம் இருக்கு. நம்ம எதை நோக்கி போறோம், வாழ்க்கையுடைய நோக்கத்தை நோக்கி போறோம். எதற்காக ஒரு மனிதன் பிறந்தானோ அதை நோக்கி போறோம். எதற்காக சூரியன் உதிக்கிறதோ, எதற்காக இந்த உலகம் இயங்குகிறதோ, அதை நோக்கி ஒரு முஸ்லீம் நடக்கிறான். இந்த நடைக்கு கண்ணியம் கொடுத்தால், இந்த வாழ்க்கைக்கு கண்ணியம் கொடுத்தால், என் வாழ்விற்கு அர்த்தம் கொடுத்தால், இந்த உலகம் என் வாழ்க்கை அர்த்தம் உள்ளதாக பார்க்கும், இதை தேடுவதற்காக ஏங்கி நிற்கும். அது இல்லை நம்மள்கிட்ட. ரெஸ்பான்சிபிள் முஸ்லீம், கடமை உணர்வு உள்ள ஒரு முஸ்லீமாக, என் சமூகத்தை ஏந்தி தாங்கி நிற்கக்கூடிய பொறுப்பை உணர்ந்த முஸ்லீமாக, சுற்றி வாழக்கூடிய மக்களை நேசித்து அரவணைத்து என் வாழ்க்கை இஸ்லாமை வெளிப்படுத்தக்கூடிய முஸ்லீமாக நாம் இருந்தால் சமூகம் நேரான பாதையில் பயணிக்கும். இன்னைக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகளை தான் தூசி மாதிரி பறந்துடும். தொழுகை முஸ்லீம் சரியா தொழுவான், அவனை எதுவும் தடுக்க முடியாது. காலேஜோ எக்ஸாமோ எதுவுமே அவனை தடுக்க முடியாது. நோன்பா அவன் கரெக்டா வைப்பான். இந்த எல்லாவற்றையும் சரியாக பேணி பாதுகாத்து செய்யக்கூடிய கடமை உணர்வு உள்ள முஸ்லிம் மாணவனாக நம் கல்லூரியில் நாம் வாழ்ந்தால், நம்மை சுற்றி வாழக்கூடிய எல்லோரும் எம்மை நேசிப்பார்கள், எமக்கு ஒரு பிரச்சனை பாதுகாப்பார். முதல் அல்லாஹ் எம்மை பாதுகாக்கணும், அல்லாஹ் நம்மளை சீர்படுத்தணும். தவறா சொன்னா, தப்பா தோணுச்சா சொன்ன, ஏதாவது தவறா எல்லாத்தையும் சொன்னா, மனசு காயப்படுற மாதிரி ஏதாவது பேசிட்டேனா இல்லையா, இதுல சந்தேகம் இருக்கா? நான் சொன்னதுல இதா சந்தேகம், ஏதாவது சந்தேகம்? ஏதாவது சந்தேகம் இருக்கா? முடிச்சுக்கலாமா? போதுங்க, முடிச்சுக்கங்கிறீங்களா? முடிச்சுக்கலாமா? ஃபாலோ பண்ணலாமா? சொன்ன விஷயத்தை முடிஞ்ச அளவு, முடிஞ்ச அளவு. தீய நண்பன் இருந்தால் உதவுங்க. முதல் ரூம் மட்டும் வந்து சரியில்லைன்னா ரூமை காலி பண்ணுங்க. தொழக்கூடிய மக்கள் உங்களோட இல்லையா, தொழுகையுடைய மக்களோட போய் சேருங்க, அது உங்களை மாத்தும். இன்னைக்கு தொழாம இருப்பீங்க, நாளை தொழாம இருப்பீங்க, இயற்கையாவே மனசுல வந்துடும். பேஸ்புக்ல முதல் கொண்டு அனலைஸ் பண்ணுங்க, யாரெல்லாம் யாரெல்லாம் உங்களுக்கே தெரியும். டெலிட் பண்ணுங்க மொபைல் நம்பரை, யாருடைய நம்பரை? அவங்க கஷ்டப்படுவாங்களே, இவ்வளவு நாள் பழகிட்டமே, என்ன பண்றது, பேசாம இருந்தா அவ்வளவுதான், ஏமாத்துற மாதிரி ஆயிருமே. இதெல்லாம் இந்த ரீசன் எல்லாம் செல்லுபடியாகாது. எல்லா இடத்துல வாழ்மா ஹலலா வாழ், யாரையும் பயப்படாது. ஹலால் செய், அவ்வளவு அனுமதி இருக்கு மார்க்கத்தில், அனுமதி இருக்கும் போதே ஹலாம். அப்ப என்ன அர்த்தம்? ஏமாத்தணும் நினைக்கிற அர்த்தம். காலம் மாறி போச்சுன்னா ஏமாத்த நினைக்கிற அர்த்தம். ஹலலா வாழ், ஹலால் அவ்வளவு சுகம் இருக்கு, ஹலால் அவ்வளவு நிம்மதி இருக்கு, வாழ்ந்து பாருங்க. சரி, ஹராம செய்யறதுல இன்பம் கிடையாது. இன்னைக்கு இன்பமா இருக்கும், நாளைக்கு அது பெரிய ஆபத்தா வந்து நிற்கும். எல்லாமே தடுத்துருவான். ஹராம் அல்லாஹ் இடத்தில் ஒருபோதும் அங்கீகரிக்கப்படாது. ஒரு கண்ணியம் உள்ள முஸ்லீம் வாழ், அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சீர்படுத்துவான் இன்ஷா அல்லாஹ். எம்எஸ்எம் கேள்விப்பட்டிருக்கீங்களா? எம்எஸ்எம் யாரெல்லாம் கேள்விப்பட்டீங்க? எங்கெல்லாம் சொல்ல தேவையில்லைன்னு சொல்றவங்களா யார்? எம்எஸ்எம் பத்தி எல்லாம் கேள்விப்பட்டிருக்கீங்களா? முஸ்லீம் ஸ்டூடெண்ட்ஸ் மீட் 2018, முஸ்லீம் மாணவர்களால மாணவர்களுக்கு நடத்தப்படக்கூடிய ஒரு நிகழ்ச்சி. எந்த ஒரு இயக்கமும் இல்லாம, எந்த ஒரு தனி குரூப்பும் இல்லாம, யாருடைய லீடர்ஷிப்பும் இல்லாம, மாணவர்களே மாணவர்களுக்காக நடத்தக்கூடிய ஒரு இனாகிரேஷன் ஃபங்க்ஷன். நம்ம போனதுக்கு பிறகு அடுத்தடுத்த மாணவர்கள் அதை தொடர்ச்சியா நடத்திக்கிட்டே இருப்பாங்க இன்ஷா அல்லாஹ். எதற்காக இது? நம்முடைய பாதையை தெரிஞ்சுக்கிறதுக்காக. எதை நோக்கி போறோம், எங்க போய் சுகம், நம்ம சுத்தி என்ன நடக்குது, எதனா எது நோக்கி இருக்கோம் அப்படிங்கிற விஷயத்தை உணர்றதுக்காக. எல்லா தரப்புல இருந்தும், மார்க்க மட்டும் இல்ல, தொழில்துறை சார்பா, ஆண்டர்பிரினர்ஷிப்ல, பொலிட்டிக்கல்ல, மீடியால, ஜேர்னலிசம்ல, எஜுகேஷன்ல, இப்படி எல்லா செயலையும் எல்லா விஷயத்தையும் தெரிஞ்சுக்க வேண்டிய கடமை நம்ம காலத்தில் இருக்கு. அதுவும் அந்த டாப் அதுல இருக்கக்கூடிய டாப் பொசிஷன்ல உள்ளவங்க சொன்னா நமக்கு பெரிய கைடன்ஸா இருக்கும். ஐஏஎஸ் அதிகாரிகளோ ஐபிஎஸ் அதிகாரிகளோ டாக்டர்ஸோ லாயர்ஸோ ஜேர்னலிஸ்டோ அல்லது மீடியா பர்சனோ அல்லது ரிலீஜியன் பர்சனோ அவங்க அவங்க ஃபீல்ட்ல டாப்ல இருக்கிறவங்க நமக்கு அதை எடுத்து வச்சாங்கன்னு சொன்னா அந்த ஃபீல்ட பத்தி அறிஞ்சிக்க முடியும். அதுக்கு ஒரு வாய்ப்பு தான் இந்த முஸ்லீம் ஸ்டூடெண்ட்ஸ் மீட். எங்க நடக்குது? எங்க நடக்குது? கசன் காலேஜ். எத்தனாம் தேதி? 8ஆம் தேதி. எத்தனை மணிலிருந்து எத்தனை மணி வரைக்கும்? 8 to 7:30. 8 மணிலிருந்து 7:30 வரைக்கும். சாப்பாடு இருக்கா இல்லையா? எல்லாருக்கும் சாப்பாடு இருக்கு. ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணணுமா இல்லையா? எதுல போய் ரிஜிஸ்டர் பண்ணணும்? muslimstudentsmeet.in போய் ரிஜிஸ்டர் பண்ணுங்க. உங்களோட இருக்கக்கூடிய பிரதர்ஸ் ரிஜிஸ்டர் பண்ண வைங்க. எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் முஸ்லீம் மட்டுமல்ல நான் முஸ்லீம்களும் வரலாம், அவங்களும் அட்டன் பண்ணலாம். அவங்க வரணும்னு ஆசைப்பட்டாங்களோ அவங்களையும் ரெஜிஸ்டர் பண்ண வைங்க. இஸ்லாமை தெரிஞ்சுக்கிறதுக்கு, முஸ்லீம்களை தெரிஞ்சுக்கிறதுக்கு, அவங்களை சுத்தி நடக்கூடிய பிரச்சனைகள் அவங்க தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பா இருக்கும். சரியா? ஏப்ரல் 8 சந்திக்கலாமா இன்ஷால்லா? காலை மார்னிங் 8 மணிக்கு. சரியா? கரெக்டா வந்துருங்க. வாலண்டியரா நீங்க அதுக்கு வாலண்டியரிங் பண்ணணும்னு ஆசைப்பட்டீங்கன்னு சொன்னா பேஸ்புக்ல முஸ்லீம் ஸ்டூடெண்ட்ஸ் மீட் 2018 அப்படிங்கிற பேஸ்புக் பேஜ் இருக்கு, அதுல போய் மெசேஜ் பண்ணுங்க. நீங்க எந்த காலேஜ் எதுக்காக வாலண்டியர் பண்ண ஆசைப்படுறீங்கன்னு சொல்லி ஒரு பெரிய வாய்ப்பு பயன்படுத்திங்க இன்ஷால்லா. இது நமக்கு நாமே ஏற்படுத்திக் கொள்ளக்கூடிய வாய்ப்பு, அதனால நாம் பயன்படுத்திக் கொள்ளுமா இன்ஷால்லா? இன்ஷால்லா. جزاكم الله خير، بارك الله فيكم، سبحانك اللهم وبحمدك اشهد ان لا اله الا انت استغفرك واتوب اليك. السلام عليكم ورحمه الله.
1: நேர்கள், இதுவரை ஒரு உண்மையான முஸ்லிம் மாணவர் எப்படி இருக்க வேண்டும் என்ற தலைப்பிலான விசேட மார்க்க சொற்பொழிவு கேட்டீர்கள். வழங்கியிருந்தார் மௌலவி அஷேக் அப்துல் பாசித் புகாரி அவர்கள். நேர்கள் தொடர்ந்து முஸ்லீம் வானொலியின் காற்றலைகளில் 24 மணி நேர இஸ்லாமிய ஒலிபரப்பை உலகம் முழுவதும் கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள். இந்த வானொலி பற்றி உங்களது நண்பர்கள் மட்டுமல்லாது உங்கள் உறவினர்களுக்கு கூட நீங்கள் பகிர்ந்து கொண்டு இஸ்லாத்தை தூய வடிவில் அறிந்து கொள்ளுங்கள்.
2: வானொலியில் ஒரு புதிய ஒலி நயம், காற்றலையில் ஒரு புதிய தொழில்நுட்பம். உங்கள் முஸ்லீம் வானொலி.
3: சீதனம் வாங்காத சமுதாயம் வேண்டும்.
4: www.muslimvanoli.com.
1: நேர்கள் உங்கள் முஸ்லிம் வானொலியில் 24 மணி நேர இஸ்லாமிய ஒலிபரப்பை கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள். இந்த நிகழ்ச்சியில் அடுத்ததாக மார்க்க சொற்பொழிவு கேட்க இருக்கின்றோம். வழங்குகின்றார் மௌலவி அஷேக் ஆதில் ஹசன் அவர்கள்.
5: إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهدي الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله وما بعد يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا ايها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحده وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والارham ان الله كان عليكم رقيبا يا ايها الذين امنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم اعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار وبعد எல்லாம் வல்ல அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தாலாவை போற்றி புகழ்ந்து நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது ஸலவாத்தும் ஸலாமும் சொல்லி ஆரம்பம் செய்கின்றேன். புனிதமிக்க மஹ்ரிபுடைய தொழுகையை தொடர்ந்து அல்லாஹ்வுடைய ஆலயத்தில் நாம் எல்லாம் அமர்ந்திருக்கிறோம். நபிகள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய முன்னறிவிப்புகளும் ஈமானிய உறுதியும் என்ற ஒரு தலைப்பு எனக்கு தந்திருக்கிறார்கள். இந்த தலைப்பு ஏன் தந்திருக்கிறார்கள் என்று சொன்னால், ஒரு வகையில் ஈமானுடைய உறுதியை உருவாக்குவதற்காக இஸ்லாம் எந்த எந்த கோணங்களில் பேசுகிறதோ அதில் ஒரு கோணத்தை பேசுமாறு நான் பணிக்கப்பட்டிருக்கிறேன். ஏனென்றால் ஈமான் உள்ளவர்கள் அத்தனை பேரும் உறுதியோடத்தான் இருப்பார்கள் என்று கேட்டே இல்லை. இப்போ இன்றைக்கு நான் பேசுகிறேன், ஈமானுடைய உறுதி என்னிடம் இருக்கிறதா இல்லையா என்று ரப்புல் ஆலமீனுக்கு தெரியும், நாளை இருக்குமா இல்லையான்னு அல்லாஹுக்கு தெரியும். அல் ஈமானு யஸீது வயன்குஸ், ஈமான் கூடும் ஈமான் குறையும். இந்த உலகத்தில் எந்த பெரிய ஆலிமுக்கும் ஈமான் ஒரே தரத்தில் இருக்காது, ஈமான் கூடி குறையும். எந்த பெரிய இமாமாக இருந்தாலும் ஈமான் ஒரே ஸ்டேஜில் இருக்காது, ஈமான் கூடும் ஈமான் குறையும். அப்படி என்றால் எவ்வளவு ஓதினாலும் எத்தனை கிதாபுகள் படித்தாலும் ஈமானை ஒரே தரத்தில் வைக்க இயலாது, அந்த ஈமான் கூடி குறையும். அந்த நேரத்தில் எல்லாம் ஸ்திகாமத், உறுதியோடு இந்த ஈமானை உறுதிப்படுத்துவதற்கு என்ன வழிமுறை இஸ்லாம் என்ன சொல்லுகிறதோ அவைகளை எல்லாம் தேடி படித்து நடைமுறைப்படுத்துகிற நேரம் தான் ஈமானிய உறுதி நமக்கு வரும். அல்லாஹுடைய நல்லடியார்களே, அந்த வகையிலே இந்த மாதிரியான சபைகள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதிகமாக கேட்ட ஒரு பிரார்த்தனை உங்களிடம் சொல்லிவிட்டு என் உரைக்குள் நிலையலாம் நினைக்கிறேன். அனஸ் பின் மாலிக் ரழியல்லாஹு அவர்கள் பக்கத்தில் அல்லாஹ்வுடைய தூதர் ஆச்சரியமான ஒரு துஆவை அதிகம் அதிகம் கேட்டார்கள். அல்லாஹுமா யா முகல்லிபல் குலூப் ஷப்பித் கல்பி அலா தீனிக், உள்ளங்களை பரட்டக்கூடிய என்னுடைய ரப்பே, என்னுடைய கல்பை மார்க்கத்தின் பக்கம் நிலை பெறச் செய்வாயாக. தொடர்ந்து ரசூலுல்லாஹ் கேட்டாங்க, அனஸ் பின் மாலிக் ரழியல்லாஹு அவர்கள் ஆச்சரியப்பட்டு கேட்டாங்க, யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வுடைய தூதரே, அல்லாஹ்வுடைய தூதர், இறை தூதர் அவர்கள்ட்ட கேட்டாங்க, யா ரசூலல்லாஹ், நீங்கள் கேட்க வேண்டுமா, இதை நீங்கள் அதிகம் கேட்கணுமா, நாங்கள் கேட்கலாம், உள்ளங்களை பரட்டக்கூடிய ரப்பே மார்க்கத்தின் பக்கம் கல்புகளை நிலை பெறச் செய்வாயாக, நாங்கள் கேட்கலாம். யா ரசூலல்லாஹ், நீங்கள் கேட்கலாமா யா ரசூலல்லாஹ், அல்லாஹுடைய ஹலீல், அல்லாஹுடைய தூதர் சொன்னாங்க, அல்லாஹுடைய கரங்களில் கல்பு உண்டே, கல்புகளை அல்லாஹ் பரட்டி போடுவான் என்றாங்க. ரப்பனா லா துஸிக் குலூபனா பஅத இஸ் ஹதைதனா வ ஹப் லனா மின் லதுன்க ரஹ்மா இன்னக அந்தல் வஹாப், சூரா ஆலி இம்ரான் பெரட்டி முதல் பக்கத்திலே பாருங்க. கடைசி அவரும் மூமின்கள் அடிக்கு ஒரு முறை ஒரு துவா கேட்பார்கள். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இந்த துவாக்கள் எல்லாம் திருக்குர்ஆன் சொல்லக்கூடிய இந்த துவாக்களோடு நாம் வாழ வேண்டும் என்பதற்காக முதல்ல சொல்லி, ஈமான் எந்த தரத்தில் இருக்கும் என்பதை நானும் நீங்களும் புரிந்து கொண்டு ஈமானிய உறுதிக்காக போவோம்னு சொல்றேன். ரப்பனா லா துஸிக் குலூபனா பஅதா இஸ் ஹதைதனா, நேர்வழி இது என்று காட்டியதுக்கு பிறகு யா அல்லாஹ், எங்கள் கல்புகளை தடம் புரள செய்து விடாதயா அல்லாஹ். ரப்பனா லா துஸிக் குலூபனா பஅதா இஸ் ஹதைதனா வ ஹப் லனா மின் லதுன்க ரஹ்மா, உன் அருள் மலை எங்கள் மீது பொழிய வைப்பாயாக, இன்னக அந்தல் வஹாப், நீ குடை வல்லல் யா அல்லாஹ். மூமின்கள் தொடர்ந்து கேட்பார்களாம். அல்லாஹுடைய நல்லடியார்களே, நானும் நீங்களும் ஈமானோடு இந்த சபையில் சந்தித்திருக்கிறோம். மரண வேளையில் இந்த ஈமான் மீயுமா இல்லையா, அல்லாஹ் பாதுகாக்கணும். அல்லாஹுடைய நல்லடியார்களே, ஹிதாயத்து கிடைத்தால் ஹிதாயத்து நிரந்தரம் என்று உத்தரவாதம் இல்லை. அல்லாஹுடைய நல்லடியார்களே, எப்படி சொத்து செல்வங்கள் கிடைத்தால் உத்தரவாதம் இல்லையோ, நாளை இல்லாமல் போகலாம், நாளை மறுநாள் அழிந்து போகலாம். அல்லாஹுடைய நல்லடியார்களே, உத்தரவாதம் இல்லை, பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். ஈமானை பாதுகாக்கும் முயற்சியில் ஈடுபடணும், ஹிதாயத்தை பாதுகாக்கும் முயற்சியில் ஈடுபடணும், அல்லாஹ்விடம் மன்றாடி கேட்க வேண்டும். அதனால் நன்றாக புரிந்து கொள்ளுங்கள், பலர்கள் என்ன நினைத்து விட்டார்கள் என்றால், அல்லாஹ் ஈமானை தந்து விட்டான், ஹிதாயத்தை தந்து விட்டான், எல்லாம் சரி, இப்ப எல்லாம் முடிந்து விட்டது. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஒவ்வொரு நொடியும் சோதிப்பான், வாய்ப்புகளை தந்து சோதிப்பான், அல்லாஹ்வுடைய மார்க்கத்தில் எவ்வளவு அக்கறையாக இருக்கிறான் என்று பார்த்து சோதிப்பான். எல்லாம் படித்து விட்டோம் என்பதற்கு ஈமான் பூரணமாகி விடுமா, ஒரு போதும், யாருக்கும் அது நடக்காது. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ரொம்ப டேஞ்சரான விஷயம், மரண வேளையில் ரப்புல் ஆலமீன் என்னையும் உங்களையும் ஹிதாயத்தோடு திருப்பொருத்தத்து அவருடைய திருப்பொருத்தத்தை நாடி இருக்கிற நேரம் எங்களுடைய ரூஹுகளை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் பிரித்தெடுக்க வேண்டும். ஷஹாதத்துடைய மரணத்தை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எனக்கும் உங்களுக்கும் தர வேண்டும். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, மிகவும் டேஞ்சரான இந்த உலகத்தில் ரொம்ப ரொம்ப ஆபத்தானது ஹிதாயத்தும் ஈமானும் பாதுகாக்கும் முயற்சி. மறந்துடாதீர்கள், எந்த கொள்கையில் எந்த ஜமாத்தில் இருந்தாலும் சுவர்க்கத்துக்கு நானும் நீங்களும் உத்தரவாதம் பெறவில்லை. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, கடைசி வேளை ஜிஹாது களத்தில் குதித்த தோழர் ரசூலுல்லாஹ் சொன்னார், வஹுவ ஃபின்னார், அவர் நரக நெருப்பில் என்றார், நரகத்தில் என்றார். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ஜிஹாது களம் வரைக்கும் கொண்டு வந்த ரப்புல் ஆலமீன் ஹிதாயத்துடைய வாசலை பூட்டி விட்டான் என்றால், அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் என்னை ஏற்றுக்கொள்ள வேண்டும், உங்களை ஏற்றுக்கொள்ள வேண்டும். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அடிக்கொரு முறை ஈமானிய பயிற்சி ஈமானிய உறுதி பெற வேண்டும் என்பதற்காக வேண்டி அடிக்கு ஒரு முறை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பாலைவனத்தில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் பல அதிசயங்களை நிகழ்த்தினான். அந்த அதிசயங்களை மிக சுருக்கமாக சொல்லுமாறு நான் பணிக்கப்பட்டிருக்கிறேன். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அதாவது எனக்கும் உங்களுக்கும் அதில் அவனுடைய அருளை வைத்து அவைகளை படிப்பினை பெறக்கூடிய நல்லடியார்கள் கூட்டத்தில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் என்னையும் உங்களையும் சேர்த்தருள் புரிவானாக. அல்லாஹுடைய நல்லடியார்களே, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நிறைய முன்னறிவிப்பு செய்தார்கள்னு நான் உங்களுக்கு சொல்லி நீங்கள் தெரிய வேண்டிய தேவையில்லை. முதல் விஷயம், ஒரு மனிதர் ஏன் முன்னறிவிப்பு செய்யணும், எதற்கு முன்னறிவிப்பு செய்யணும் என்று கேட்டீங்கன்னா, இறை தூதரை ஏற்றுக்கொண்டு விட்டாங்க சஹாபாக்கு. ஏற்று கொண்டதுக்கு பிறகு ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க இப்படி நடக்குமப்பான்றாங்க. பல ஆண்டுகளுக்கு பிறகு இப்படி நடக்கும்ன்றாங்க. நான் கேட்கிறேன், அல்லாஹ்வுடைய தூதரை ஏற்றுக்கொண்ட பிறகு, ஈமானில் நல்ல ஒரு உறுதியை அடைந்ததுக்கு பிறகு, நாலு பேரை இழந்து ஷஹாதத்தை சந்தித்தவர்கள், அவர்கள் ஷஹீதாக்கப்பட்டவர்கள், இப்படியெல்லாம் வாழுகிற நேரம் அவர்கள்ட்ட போய் மறுபடி அவர்களை கூப்பிட்டு நான் சொல்லுகிறேன் பாருங்கள், நடக்குமாண்டு பாருங்களேன் என்று சில விஷயங்களை எதுக்கு சொல்லணும்? அல்லாஹுடைய நல்லடியார்களே, இதுக்கு அர்த்தம் பின்னணி என்ன தெரியுமா? ஈமான் கூடி குறைஞ்சிரும், ஈமான் கூடி குறைஞ்சிரும். ஈமானை அதிகப்படுத்துவதற்கு மதீனமா மண்ணிலே எக்கச்சக்கமான அதிசயங்கள் நடந்தது. சஹியான செய்திகளோடு ரசூலுல்லாவுடைய நாவினால் வந்த அதிசய செய்திகளை அந்த மக்கள் உரசி பார்த்து தேம்பி தேம்பி அழுது, ஜிஹாது களங்களில் எங்களுடைய உயிரை அல்லாஹ்வுக்காக வேண்டி திறக்கும் வாய்ப்பு உண்டா யா ரசூலல்லா என்று ஓடோடி வந்தார்கள். அதனுடைய பின்னணி ரகசிய கதைகளைத்தான் இப்பொழுது உங்களுக்கு முன்னாடி முன்வைக்கப் போகிறேன். அல்லாஹ்வுடைய நல்லடியார்கள் எப்பொழுதும் சஹாபாக்களை எங்களோடு வைத்து பார்ப்போம். அவர்கள் செய்ததை செய்ய முடியலையே, ஏன் செய்ய முடியவில்லை? தொடர்ந்து சோசிப்போம். வேற ஒன்றுமில்லை, மதீனமா பள்ளிவாசலிலே நபவிகளை நடந்த அதிசயங்களும் ரசூலுல்லாவுடைய நாவினால் பேசப்பட்ட அதிசய வார்த்தைகளும் தான் அதுக்கு மிக முக்கியமான காரணம். அந்த பாடங்களை தான் இந்த நேரத்தில் நானும் நீங்களும் படிக்க போறோம். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அதாவது ஹதீஸ்களுக்கு வர முன்னாடி இந்த நாட்டில் நடந்த சில விஷயங்களை சொன்னாதான் முன்னறிவிப்பு ஏன் என்பதை நீங்கள் புரிவீங்க. மஹிந்த ராஜபக்சுடைய கவர்மெண்ட்டை பெறற்றத்துக்கு எக்கச்சக்கமான திட்டங்கள் போட்டார்கள். ஒரு ஒரு ஆட்சிக்கு வருவதற்கும் ஒரு ஆட்சியிலிருந்து வெளியேறுவதற்கும் திட்டம் போடுவார்கள். இப்போ கிட்டத்தில் ஒரு திட்டம் அம்பலப்படுத்தப்பட்டது. எல்லாமே திட்டங்கள் தான், திட்டங்கள் போடுவார்கள், சூழ்ச்சிகள் வெற்றி பெறும், வெற்றி பெறாமல் இருக்கும், எதுவும் நடக்கும். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நாடு ஆட்சியை கொண்டு வந்து வைப்பான். அதில் ஒருவரை பயன்படுத்தினார்கள், தொட்டவத்து என்று சொல்லக்கூடிய ஒரு ஜோசியக்காரர். நன்றாக புரிந்து கொள்ளுங்கள், நீங்கள் எல்லோரும் கண்டிருப்பீங்க ஸ்ரீலங்காவில் சிரசே என்று சொல்லக்கூடிய இந்த மீடியா, அவர்கள் தான் நேர்மை பேசக்கூடியவர்கள் என்று எக்கச்சக்கமான நேர்மைவாதிகள் பேசுவார்கள், நேர்மையாக பேசுவார்கள். அவர்கள் செய்த ஒரு மோசடியை பாருங்கள், உங்களுக்கு சொல்றேன். அதாவது நான் எந்த ஆட்சியை நான் சார்ந்து பேசவில்லை, நடந்ததை கொஞ்சம் பாருங்கள். கிட்டத்தில் அம்பலமாக்கப்பட்டுச்சு. இந்த தொட்டவத்து என்ற ஜோசியக்காரரை அவர்கள் பயன்படுத்திய விதம், அந்த வீடியோ காட்சியை நான் பார்த்தேன். என்ன செய்தார்கள் தெரியுமா? தொட்டபத்தெண்டா யார் தெரியுமா? கண்ணு குருடர், நீங்கள்லாம் கண்டிருப்பீங்க. விரலை இப்படி வைத்து கொண்டு ஒரு மெலிந்தவர் இப்படி இப்படி பார்த்து, எனக்கு எதுவும் செய்ய சொல்ல முடியும், நடப்பதை எல்லாம் சொல்ல வேண்டும். மீடியாவில் அடிக்கு ஒரு முறை வருவார்கள், அவரை போட்டு தொட்டபத்த மகாத்மையாக்கியன் என்று சொல்லி அவருக்கு பெரிய சக்தி உண்டதாக நிறைய பேசுவாங்க. நீங்களாம் பார்த்துருப்பீங்க, அவரை பத்திரிகை வாயில நிறைய ஃபோட்டோ போடுவார்கள். இந்த தொட்டபத்தியை வச்சு என்ன பண்ணாங்கடா, சிரச ஒரு நாள் காலையில் அண்மையில் தான் அந்த இதை பார்த்த நிகழ்ச்சியை காட்டினாங்க வீடியோ கிளிப்பை. அவர் என்ன பண்ணுறாங்கன்னா, மூணு பெட்டி வச்சிருக்கிறாங்க. இலங்கையில் நிறைய பேர் பார்க்குறாங்க. ஆச்சரியமான ஒரு வேலை பண்ண என்ன தெரியுமா, மூணு பெட்டி வெளில பெட்டி தொட்டவத்தை கையை வைப்பார். வீடியோ முழு ஸ்ரீலங்காவும் பார்க்குது, நேர்மை பேசுகிறார்களாம். அல்லாஹுடைய மார்க்கத்தை தவிர எவனால் நேர்மையாக பேச முடியும்? அல்லாஹுடைய நல்லடியார்களே, நியாயவாதிகளாம். அந்த தொட்டவத்தை கையை வைக்கிறார் பெட்டியில். வைக்கிற நேரம் அங்கே ரெண்டு பேர் இருக்கிறாங்க, ஒருவர் ஆம்பளை ஒரு ஒரு பொம்பளை. அந்த பேசுவாங்களே உட்கார்ந்து, அதில் அவர் கேட்குறாரு, ஸ்ரீலங்கா பார்க்குது இப்போ, ஆச்சரியமா இவர் தன்னுடைய புலன்களை எல்லாம் பயன்படுத்தி, அத்தீந்திரே அதாவது தன்னுடைய ஞானத்தை பயன்படுத்தி, யாருக்கும் இல்லாத சக்தியை பயன்படுத்தி பொட்டிக்குள்ள உள்ளதை சொல்ல போறாராம். ஜோசியர் சொல்ல போறாராம், சொல்லுவாரா இல்லையான்னு பார்ப்போம். இலங்கைக்கு சொல்லிவிட்டு வீடியோவை அதை நோக்கி திருப்பி இருக்கிறார்கள். அவர் கையில வைத்து விட்டு பொட்டியில கையை வச்சு, முதல்ல பொட்டிக்குள்ளே என்ன இருக்கேன் ஞாபகம் இல்லை, என்னமோன்னு சொல்லுவான், உள்ளே இருக்கேன். ரெண்டாவது ஞாபகம், ரெண்டாவது பொட்டியில் கையை வச்சுட்டு சொல்லுவார், ஒரு வாட்ச் இருக்குதுன்றவான், ஒரு வாட்ச், இன்னொன்று சேர்த்து சொல்லணுமான்னு கேட்பார். அந்த வாட்ச் வேலை செய்யாது அப்படின்றவர், அந்த வாட்ச் வேலை செய்யாது. உடனே அவர்கள் பார்த்துக்கொண்டு பொறுமையாக இருப்போம். மூன்றாவது பொட்டியில் கையை வைத்து பார்ப்பார், பார்த்து விட்டு அப்படியே கொஞ்சம் நேரம் இருந்துட்டு சொல்லுவார், மே சம்பந்தே மகையை பிழித்துரும் நெக, மே சம்பந்தே மகையை பிழித்துரும் நெக, இது இது சம்பந்தமாக என்னுடைய பதில் இல்லை.
4: அவர்கள் கேட்பாங்க, அதில் ஏதோ ஒன்று இருக்கப்பா, இல்லை இல்லை. எப்படி பாருங்க நாடகத்தை, அவர்கள் சொல்லுவார்கள், இல்லை இருக்கிறது, நீங்கள் இருப்பதை சொல்லுங்கள். திரும்ப சொல்லுவார், இது சம்பந்தமாக என்னுடைய பதில் இல்லை, இது சம்பந்தமாக என்னுடைய பதில் இல்லை. திரும்ப சொல்லுவார், ஒழுங்காக சொல்லுங்கள். அப்படி என்றுவார், இவர் மறுபடி சொல்லுவார், இது சம்பந்தமாக என்னுடைய பதில் இல்லை. பெட்டியை திறப்போமா? திறப்பார்கள். திறந்தா ஃபர்ஸ்ட்டுக்கு என்ன இருக்குன்னு சொல்லுவானோ அப்படி இருக்கும். பக்கத்துள்ளவர் ஜால்ரா போட்டு, நம்பவே முடியவில்லையே, ஆச்சரியமாகவே இருக்கிறே. ரெண்டாவது பொட்டி திறந்தால் வாட்ச் வெளியெடுக்கிறாங்க. மேக்கெல்லாம் நடக்கிறான், எத்தட்டும் மேக்க இதாகான் டத்பேனு. ஓ புதுனம் தாங்க முடியலை, வாட்ச் வேலை செய்யவே இல்லை, ஆச்சரியம். ஸ்ரீலங்காவில் எல்லாரும் பார்க்குறார்கள். மூன்றாவது எடுத்தால் ஒரு தாழ் துண்டு, மூன்றாவது எடுத்தால் அது தாழ் துண்டு, அதில் ஒரு கேள்வி. அந்த கேள்விக்கு பதில் இல்லை. கேள்விக்கு பதில் என்ன இல்லை? நான் ஏன் மே சம்பந்தம் மகை பிடித்து நகைக்கிழமை முக்கடத்துக்கு பதில் இல்லை என்பதனால் தான் சொன்னேன். ஓ மூனையும் சொல்லிவிட்டார். கூமுட்டைகள் வேண்டுமாக இருந்தால் தலையை குனிந்து கொண்டு ஏற்றுக்கொண்டு போவார்கள். இதுக்கு பதிலடி கொடுப்பதற்கு முஸ்லீம் வரவில்லை. அவர்களோடு இருக்கிற ஹீரோ எவ்வளோ உண்டு? சுவர்ணவாணி யாரோ ஒருவர் அடுத்த நிகழ்ச்சி போடுகிறார், அந்த வீடியோ கிளிப்பும் இந்த இணையதளத்தில் இருக்கிறது. இவரை கூப்பிட்டு விட்டு வித்யா குலப்பத்தி என்று ஸ்ரீலங்காவில் ஒரு சிலர்கள் இருக்கிறார்கள், ஹேத்துவாதி சங்கம் என்று. எங்க அதாவது தௌஹீத்வாதிகளை போன்று அவர்கள் இறைவனை ஏற்றுக்கொள்ளாவிட்டாலும் பேய் பிசாசு கூத்துக்களை விரட்டி விரட்டி, அந்த டைம்ல இருந்து டாக்டர் கோவூருக்கு பின்னாடி வந்தவர்கள் விரட்டி விரட்டி கேட்பார்கள், எப்படி அது நடக்கும், எப்படி அவன் கல்லடிப்பான் சொல்லுங்கள் என்று சொல்லக்கூடிய ஒரு நிறைய டாக்டர் ஜனக ஜெயசூரிய, அதே மாதிரி டாக்டர் ரூமி ரூபன், இப்படி எக்கச்சக்கமானவர்கள் இருக்கக்கூடிய ஒரு சில ஒரு கூட்டம் இருக்கிறது, கூட்டமைப்பு. அவர்கள் வந்து விட்டார்கள் மீடியாவுக்கு. வந்து இவனை கூப்பிட்டு, ஒன்றும் வேணாமப்பா, மூணு பொட்டி நான் தர்றேன், சரியா, நாங்களும் இருக்கிறோம். இப்போ ஹிரூல நினைக்கிறேன் வீடியோ பொட்டி, இப்போ ரைட் ஸ்ரீலங்கா பார்க்கட்டும், மூணுக்குள் என்னன்னு சொல்லு. சிறுசையில் சொன்னேன் இல்லையா, இப்போ சொல்லு என்ன பதில், டக்குன்னு சொல்ல வேண்டியதானே. எனக்கு இப்பொழுது சொல்ல முடியாது, நான் மிக நீண்ட நேரமாக அமைதி பெற வேண்டியிருக்கிறது, இந்த சூழலில் நான் எப்படி சொல்வது, இது பதட்ட சூழல். நிகழ்ச்சி முடியும் வரைக்கும் ஏமாத்தினான். அதுக்கப்புறம் அடுத்த நிகழ்ச்சி, பெட்டியில் உள்ளதெல்லாம் சொல்லாத, உலகத்தில் இதுக்கு ஒரு டெஸ்டிங் இருக்குது சைக்காலஜிக்கலி. ஓவராக போனால் பைத்தியம் பிடிச்சவனுக்கு இந்த டெஸ்டிங் பண்ணுவாங்க. என்ன டெஸ்டிங் தெரியுமா? எனக்கு ஞானம் உண்டு, அங்கே நடப்பதை நான் சொல்லுவேன், இங்கே நடப்பதை சொல்லுவேன், ஈசா நபியா சொல்கிறதுக்கு. அப்படி சொல்கிறவர்களுக்கு 25 கார்டு இருக்குது, சிம்பிள். அதுக்கு ஒரு கார்ட் பேக் மாதிரி ஸ்டார் போட்டிருப்பாங்க, பெட்டி போட்டிருப்பாங்க, அந்த மாதிரி இருக்கும். அந்த கார்டை எடுத்து இப்படியே கொடுத்து இது பண்ணிவிட்டு ஜம்பிள் பண்ணி கொடுப்பாங்க. ஜம்பிள் பண்ணி அவர் கையில் வச்சுட்டு, இப்போ நான் எடுத்த கார்டு என்னன்னு சொல்லணும், ஸ்டாரா இல்லையான்னு. 1, 2, 25 தடவை சரியாகணும். விஷயம் இல்லைங்களா? ஒன்றும் இல்லை, நான் இப்போ எடுத்தது ஸ்டார், ஸ்டார் சரியாக சொல்லிட்டார், இப்போ எடுத்தது பெட்டி, பெட்டியை சொல்லிட்டார், சரி உருண்டை உருண்டை சொல்லிட்டாரு, கார்டில் வரைஞ்சிருப்பாங்க. சிம்பிள் டெஸ்டிங். இதை சொல்ல சொன்னால் அங்கே இருப்பார் ஒருத்தர், இவர் இப்போ எனக்கு சொல்ல முடியாது, அதை அதுக்கு நான் ஞானத்துக்கு போக வேண்டும். சிறுசுக்குள்ளே ஞானத்துக்கு போனீங்களா? அதுக்கு பிறகு என்ன ஆச்சுண்டா? இப்போ கார்டுகளை எடுத்து எடுத்து பார்க்குற நேரம் அவர் சொல்லிட்டார், யார் இருப்பார் ஒருத்தர் மைக்கை பிடிச்சி ரெண்டு பேரும் சமாளிக்கிறதுக்கு. அவர் என்ன பண்ணிட்டார்? நான் சொல்லுகிறேன் பாருங்கள், ஸ்டார் என்றார். சொன்ன மாதிரி ஸ்டார் ஆச்சு. அந்த சும்மா உள்ளவர் ரெண்டாவது சொன்னார், பிள்ளையா போச்சு. என்ன விஷயம் என்றால் அதையும் சொல்ல தயங்கினான். நான் என்ன சொல்கிறேன்டா, இந்த நாட்டில் உலகத்தில் எந்த நாட்டு மக்களையும் கவரணும் என்றால் கவர்ச்சி யாரிடம் தெரியுமா? எல்லாம் தெரியும் என்று ஒருவர் இருந்தால் அவர் பக்கத்தில் எப்படி எறும்புகள் ஒரு சீனிக்கு வருமோ அப்படி சூழுவார்கள். அந்த நம்பிக்கை உண்டாக்கினால் வேண்டிய மாற்றத்தை கொண்டு வரலாம், ரெல்லன்னு சொல்லுவார்கள். அரசியல் மாற்றங்கள் வேணுமா? எல்லாரும் உண்டை பேசினால் அரசியல் மாற்றத்தை கொண்டு வரலாம். இப்படி திட்டமிட்டு பல சதிகள் நடந்தது. அதில் பயன்படுத்தியது என்ன? ஜோசிய கலை. எப்பொழுதும் உங்களுக்கு தெரியும், இந்த நாட்டுடைய அரசியலை தீர்மானிப்பதற்கு ஜோசியக்காரரை தான் முன்னாடி கொண்டு வருவார்கள். ஏனென்றால் நடக்கக்கூடியதை சொல்லுவாராம். சும்மா கண்ணை பொத்தி சொன்னால் அது நடக்குமாம், அவ்வளவு பெரிய ஆற்றல் இருக்குதாம் அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே. இதுதான் சாதாரணமாக மக்கள் ஒருவர் மீது வைக்கக்கூடிய நம்பிக்கைக்கு அளவுகோலாக எடுக்கிறாங்க அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே. அதனால இந்த உலகத்தில் அப்படி சொல்லக்கூடியவர்கள் எல்லாம் கூட்டி வந்து உட்கார வைத்தால் யாருமே நடக்கிறத சொல்கிற ஆள் இல்லை. சொல்லி இருந்தால் பெரிய பெரிய விஷயங்களை யாழை காட்டில் 2014 டிசம்பர் 26 இப்பொழுது ஞாபகம் இருக்கிறது. அதாவது அந்த அலை மோதுற நேரம் இலங்கையில் எவனுக்குமே தெரியாது. நான் ஒரு நிகழ்ச்சியில் மேடையில் ஸ்டேஜில் ஓடிக்கொண்டு வர்றாங்க கிராம்பாஸில் மக்கள். அந்த நேரத்தில் எனக்கு இன்றைக்கு ஞாபகம், என்னடாண்டு எங்களுக்கு தெரியல, பயானை பேசிக்கொண்டிருக்கிறோம், திடீரென்று நிப்பாட்டி விட்டு என்னென்றால் மோதிர பக்கத்தில் தண்ணி வந்தது என்றார்கள். மட்டுக்குழி பக்கத்தில் தண்ணி என்றாகே 2004. அல்லாஹுடைய நல்லடியார்களே, இலங்கை பூராக கடல் கொந்தளிக்கிற நேரம் எவனுக்கும் தெரியாது. ஆச்சரியம், யாழக்காட்டில் அடுத்த தடவை பேப்பரில் வருகுது, யாழக்காட்டில் மிருகங்களுக்கு சேதம் இல்லை. ஒரு வாரத்துக்கு முன்னாடியே மிருகம் கடற்கரை ஓரத்தை விட்டு தாண்டி சென்று விட்டதா, கடலுக்கு நடக்க போகிறதை ரப்புல் ஆலமீன். அந்த மிருகங்களுக்கு என்னமோ டிஃப்ரெண்ட்டை தெரிகிற அளவுக்கு பூமியில் ஒரு சின்ன மாற்றம் நடந்திருக்கு. அந்த மாற்றத்துக்கேற்ப அதுக்கு புரியுது. எந்த ஜோசியக்காரனும் சொல்லி இருந்தால், எக்கச்சக்கமாக அம்பாந்தொட்டையில் போனோம், ஜனாசாக்களை பார்த்தோம், எக்கச்சக்கமான மனிதரை பார்த்தோம், உடுப்பே இல்லை நிர்வாணமாக. எக்க ஒரு ஜனாசாவை பார்த்து இன்றைக்கு ஞாபகம், மீட்பு பணியில் ஈடுபடுற நேரம் மரத்தை கெட்டு கொண்ட ஒருவர் அந்த ஜனாசா கிட்ட கொண்டு போய் கை அப்படியே கை இப்படி பொத்தப்பட்டு நான் கிட்ட போய் பார்க்கிறேன், இந்த கையால் என்னவோ தெரியுது, என்னன்னு பார்த்தால் சல்லி. கடைக்கு வந்தவர் சல்லியை பிடித்திருக்கிறார், உடுப்பு அப்படியே, ஒரு ஜனாசாவுளையும் உடுப்பு காணவில்லை, அப்படியே மரத்தை பிடித்திருந்தார். இவ்வளவு பெரிய சம்பவங்கள் நடக்க எவனாவது ஒரு ஜோசியக்காரர் இருந்தா, அம்பாந்தொட்டவா, திசமாறாவா, இங்க கிருந்தெல்லதா, சொல்ல வேண்டியதுதானே அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே. இதுதான் இந்த மாய வலையிலே இந்த மக்கள் சிக்கிக் கொண்டிருக்கிறார்கள். எவனாவது ஒத்தன் அப்படி பேசினால் நம்புவதற்கு தயாராக இருக்கிறார். உலகத்தில் அதுக்கு ஒரு பவர் இருக்குது. இப்படி ஒருத்தன் சொல்லி உண்மையா நடந்தால், ஏதாவது இருந்தால், அதுக்கு சூழ்றதுக்கு மக்கள்கிட்ட பெரிய ஒரு ஆதரவு இருக்குது. அல்லாஹுடைய நல்லடியார்களே, இதே மாதிரி அல்லாஹுடைய தூதர் மக்களுக்கு நிறைய போதனைகள் செய்கிற நேரம், அவர்கள் உயிரை திறக்க வேண்டியிருந்தது, தன்னுடைய குடும்பத்தை விட வேண்டியிருந்தது. இதுக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹுடைய தூதர் பேச ஆரம்பித்தாங்க. அல்லாஹ் எனக்கு சொல்லித்தருகிறான் என்றாங்க ரசூலுல்லாஹ். ஆச்சரியமான சில வரலாறுகள் மதீனாவில் நிகழ்கிறது. அதில் ஒன்று தான் பள்ளிவாசல், மதீனத்து பள்ளிவாசல் கெட்டுற நேரம், எல்லாரும் கல்லை கொண்டு வராங்க, சஹீஹுல் புகாரில் இடம் பெறுது. கொண்டு வர்ற நேரம் அம்மார் ரதியல்லான் அவர்கள் எல்லாரும் ஒவ்வொரு கல்லை கொண்டு வரேன்னு ரெண்டு கல்லை கொண்டு வர்றாரு அம்மார் ரதியல்லான். ரசூலுல்லாஹ் கிட்ட கொண்டு வந்து வர்ற தலையில் தூசி தட்டுறாங்க, பாவம் அம்மார்ன்றாங்க. அவர் திரும்பியா, ரசூலுல்லாஹ், அல்லாஹுடைய தூதரே, எனக்கு ஏன் பாவம் சொன்னீங்க? ரசூலுல்லாஹ் பார்த்து திரும்பி கேட்குறாரு. அல்லாஹுடைய தூதர் சொன்னாங்க, அம்மார் உன்னை கொல்லுவார்கள் என்றாங்க. இன்னொரு ரிவாயத்தில் வரம்பு மீறிய கூட்டம் உன்னை கொல்லும் என்றாகும். அல்லாஹுடைய நல்லடியார்களே, ஒரு மனிதர், இது சஹீஹுல் புகாரியில் இடம்பெறக்கூடிய செய்தி, முதல் முதலில் மஸ்ஜித் நபவி கெட்டப்படுகிறது. அல்லாஹுடைய நல்லடியார்களே, ஒரு மனிதர், அவரை பார்த்து இறை தூதர் பொய் என்றா என்னென்றே தெரியாது, அவர் 40 ஆண்டுகளுக்கு நபித்துவத்துக்கு முன்னாடியே பொய் சொல்லலை, அவருக்கு பொய் என்று தெரியாது, அவர் என்ன சொல்கிறாரு, அம்மார் உன்னை கொல்லுவார் என்றாங்க. ஒருவர் அப்படி சொல்லி அது நடக்காவிட்டால் அவர் சும்மா பொய்யராகி விடுவார். இப்போ நான் ஒன்று சொல்கிறேன், நாளைக்கு மழை பெய்யும், மழை பெய்யலண்டா அண்ணன் பொய்யம் போகிறான் பார்த்தீங்களா, மழை பெய்யும் என்று சொன்னாரே, எங்கே பெஞ்சிச்சேன்னு கேட்பாங்க. ஒரு விஷயத்தை சொல்ல முன்னாடி 4 பேர் யோசிப்பார்கள், சொல்லி மாட்டிட்டோம்டா, அதனால் திட்டம் போட்டு தான் பேசுவார்கள், திட்டம் போட்டு தான் சொல்லுவார்கள், மாட்டிப்படாமல் ரெண்டுக்கும் இல்லாத மாதிரி பேசுவார்கள். அல்லாஹுடைய தூதர் என்ன சொன்ன, அம்மார் உன்னை கொல்லுவார்கள். இது சாதாரண ஒரு மனிதர் பேசலை, அல்லாஹுடைய தூதர் பேசினாங்க. பேசினால் அது நடந்தாகணும் அல்லாஹ்வுடைய நல்லடியார்கள். அது நடக்கலண்டா முழு இஸ்லாமும் பொய்யா போயிடும், முழு இஸ்லாமும். ரசூலுல்லாஹ்க்கு ஒரு பிள்ளை வருமா? அல்லாஹ்விடம்
1: நேர்கள் தொடர்ந்து முஸ்லிம் வானொலியை கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள். 24 மணி நேர இஸ்லாமிய ஒலிபரப்பை இந்த வேளையில் நேரத்தை சரிபார்த்துக் கொள்வோம். இலங்கையிலும் இந்தியாவிலும் நேரம் சரியாக 12 மணி.
6: இந்த நேர அறிக்கையை உங்களுக்கு வழங்கியது
7: மாஸ்டர் மிஷன் ஈவென்ட்ஸ் பிரைவேட் லிமிடெட்.

0: உங்கள் முஸ்லிம் வானொலி நீங்கள் தொடர்ந்து முஸ்லிம் வானொலியோடு இணைந்திருக்கின்றீர்கள். மீண்டும் நாங்கள் மார்க்க சொற்பொழிவோடு இணைந்து கொள்வோம்.
1: மண்ணு நலைந்தது, அது சாதாரண ரத்தம் அல்ல. இஸ்லாமிய கொடிகம்பத்தில் அந்த கொடி பறக்க ஆரம்பித்தது அல்லாஹ்வுடைய ஒரு பெண் ஷஹீத் என்ற அந்தஸ்துக்கு வருகிறார். அவங்க வாப்பா கொண்டு வந்து வைக்கப்படுகிறாள். கடூரமான முறையிலே ஒட்டங்களில் கால் கட்டப்படுகிறது. எல்லாருக்கும் தெரியும் அந்த காலத்தில் நடத்தக்கூடிய என்ன மாதிரி எப்படி கொல்லுவாங்க. ரெண்டு ஒட்டகத்தில் கெட்டினா, ரெண்டு கூர் திசைக்கு ஓடினா, அது சாதாரணமாக குத்தி கொலை செய்கிற மாதிரி வேதனை இல்லை. கால்கள் பிளக்கப்பட்டு ரத்தம் தெறிக்கப்பட்டு ஒரு மனிதன் தாங்க முடியாத வேதனையில் தான் உயிர் பிரியும். அப்படிப்பட்ட நிலைமை. சின்ன மகனை வச்சுட்டு யாராவது அந்த முடிவெடுப்பார்களா? யாராவது அந்த முடிவெடுப்பார்களா? இந்த முடிவுக்கு பின்னணி என்ன? அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அலையாசுருன் ஃபில் ஜன்னா, அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், அம்மாரே உங்களுடைய குடும்பம் சுவர்க்கத்துக்கு படைக்கப்பட்ட குடும்பம். நீங்கள் உங்கள் உம்மா உங்கள் வாப்பா எல்லாரும் சுவர்க்கம். அலையாசுருன் ஃபில் ஜன்னா, சுவர்க்கத்துக்காக படைக்கப்பட்ட குடும்பம். அந்த மகன் வாப்பா உம்மாவை இழந்து ரசூலுல்லாவோட கோவப்படாமல் எனக்கு அதிகம் அதிகம் நன்மை வேண்டும் என்பதற்காக ரெண்டு கற்களை தூக்கி வருகிறார். அல்லாஹ்வுடைய தூதருடைய கல்புக்கு பாவம் என்ற உணர்வு வந்து கலைகளை தூசி கிட்ட எடுத்து தலையை தட்டி தூசியை தட்டி அம்மார் நீங்கள் பாவம் என்கிறார் ரசூலுல்லா. அவர் திரும்பி யார சூழல்லா ஏன் இப்படி சொல்கிறீங்கன்னு கேட்குற நேரம் அல்லாஹ்வுடைய தூர் சொல்லுங்க, அம்மார் நீங்கள் ஷஹீதாக்கப்படுவீர்கள், வரம்பு மீறிய கூட்டம் உங்களை கொல்லும். ரசூலுல்லா மௌத்தாகி 26 ஆண்டுகளுக்கு பிறகு சிஃபின் யுத்தத்தில் அம்மா ரதியல்லான் அவர்கள் கொலை செய்யப்படுறாங்க. அல்லாஹுடைய நல்லடியார்களே, நான் ஒவ்வொரு வரலாறையும் ஒவ்வொரு ரசூலுல்லாவுடைய முன்னறிவிப்புகளும் சஹியான செய்திகளோடு சொல்லப்படுகிற நேரம் நான் திரும்ப திரும்ப இதை சொல்ல மாட்டேன். ஒரே ஒரு அடிப்படையைத்தான் புரிய வைப்பேன். அதாவது ரசூலுல்லா ஏன் வாழக்கூடிய ஒருவருக்கு இதை சொன்னாங்க, நன்றாக புரிஞ்சுக்கோங்க. ஒருத்தர் இருக்கிறாரு உங்களை கொல்லுவாங்கப்பான்னு சொன்னால் அல்லாஹ் மீது ஆணையாக அது நடக்கும். அது கடுவை லட்சமாக பிளந்தாலும் அது மாறாது, அது நடக்கும். அது ஏன் சொன்னார்கள் தெரியுமா? அந்த காலம் வருகிற நேரம் உள்ளவர்களுக்கு ஈமானை புதுப்பிப்பதற்கு, ஷஹீது என்ற அந்தஸ்துக்காக வேண்டி அவர் முன்னாடி வருவதற்கு, அல்லாஹுக்காக வேண்டி எதையும் கொடுப்பதற்கு தயாராகுவதற்கு. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அப்படிப்பட்ட ஒரு படை உருவாக்கப்பட வேண்டுமாக இருந்தால் ரப்புல் ஆலமீனுடைய சந்திப்பு லிக்கா, அல்லாஹுவை சந்திக்க வேண்டி இருக்கிறது, அல்லாஹுவோடு பேச வேண்டியிருக்கிறது. அந்த சந்திப்பு எப்படி என்பதை திரும்ப திரும்ப சிந்திப்பதற்காக வேண்டி ஈமானை புதுப்பிக்க ரசூலுல்லா நாவசித்து பேசினால் அது இங்கே நடந்தால் ரெண்டாவது என்ன இங்கே நடந்தால் கபரு, கபரு நடந்தால் ஆகிரா. உலகத்திலேயே சரிபார்க்கணுமா இல்லையா? ஒருவர் சொல்கிறத உலகத்திலே சரிபார்க்கணும். அற்புதமான, அதனால் அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இது எல்லாம் முன்னறிவிப்புகள் எதுக்கெண்டாக கிதாபுகளில் இமாம்கள் எழுதி சும்மா உட்கார்ந்து புகாரி தக்கியாவில் அரபியில் ஓதிக்கொண்டு போனார்களே. உள்ளவனுக்கு ஒன்றும் தெரியாது, ஓதினவனுக்கு ஒன்றும் தெரியாது. அல்லாஹ் அவர்களுக்கு இதாயத்தை கொடுக்க வேண்டும். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இது எல்லாம் எதுக்கு தெரியுமா? சத்தியத்தை நோக்கி அத்தனையும் விட்டு விட்டு ஊரில் உள்ள எல்லா பதவிகளையும் திறந்தாவது அல்லாஹ்வுடைய பாதையிலே வந்து சேர வேண்டும் என்பதற்காக வேண்டிய அல்லாஹ்வுடைய நல்லடியார்கள் மக்ரிபில் ஓதி காட்டினார்களே. அல்லாஹ் யாரை தேர்ந்தெடுத்தான்? அயோக்கியன் ஃபிரௌனுடைய பொண்டாட்டியை தேர்ந்தெடுத்தான். அந்த அம்மா சத்தியம் என்று தெரிந்த பிறகு காதில் உள்ளதையெல்லாம் கலட்டி போட்டார்கள். எல்லாத்தையும் கலட்டி விட்டு நடு சந்தியில் இறங்கினால் பட்டணத்து ராணி, நாளைக்கு பிச்சைக்காரி என்று பெயர் எடுத்தார்கள். ஏன் தெரியுமா? மூசா சொல்லுவது உண்மை என்றார்கள். மூசா சொல்லுவது உண்மை. இந்த சத்தியத்துக்காக வேண்டி வர வேண்டுமாக இருந்தால் எல்லா மௌலவிமார்களுக்கும் சத்தியம் தெரியாமலா இருக்கிறது? வரமாட்டார்கள். ஏன்? பிச்சை சம்பளத்துக்காக வேண்டி, ஒரு மாத சம்பளம் வர வேண்டும் என்பதற்காக நிர்வாகி எதையாவது ஒரு அனாச்சாரத்தை செய்ய சொன்னால், அராஜகத்தை செய்ய சொன்னால் தைரியமாக முன்னாடி வந்து செய்வார்கள். அந்த தைரியம் ஏன் கிடைத்தது தெரியுமா? பணத்தின் மீது வைத்த நம்பிக்கை. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இந்த கூட்டம் அப்படிப்பட்ட கூட்டம் அல்ல. அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை நம்பினால் கொடுத்து விட்டு வெளியே இறங்குவோம், கீழே இறங்கி அல்லாஹ்வுடைய அருளை தேடுவோம். பயம் என்பது எங்கள் பக்கத்திலும் வராது. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, பயமும் அது எங்கேயோ பறந்திருக்க வேண்டும். அல்லாஹ்வுக்காக வேண்டி ஷஹாதத்தை எல்லா நேரமும் எதிர்பார்த்து கொண்டிருக்க வேண்டும். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, பாக்கியமாக கருதக்கூடிய ஒரு கூட்டம் வர வேண்டுமாக இருந்தால் முன்னறிவிப்புகளை ரசூலுல்லாஹ் செய்கிற நேரம்தான் அவர்கள் புதுப்பிக்கப்பட்ட மனிதர்களாக மாறினார்கள். சரி, இது அப்பொழுது நடக்கக்கூடியது. ரசூலுல்லாஹ் மௌத்தாகி விட்டார்கள், பிறகு நடக்கிறதுக்கு முன்னறிப்பு செஞ்சாங்க. ரசூலுல்லாஹ் காலத்தில் ஏதாவது முன்னறிப்பு உண்டா? சஹீஹுல் புகாரி பாபு கஸ்வா, அதாவது சஹீஹுல் புகாரியை பரட்டுங்க, போர்கள் என்று ஒரு பாடம் இருக்கிறது. இதுதான் இந்த உலகத்தில் நடந்த போர்களில் கிறிஸ்தவர்கள் அசந்து போன யுத்தம், முஸ்லீம்கள் யார் என்று புரிந்த யுத்தம், அதிபயங்கரமான யுத்தம். விக்கிபீடியாவில் போய் கிறிஸ்தவர்கள் எழுதின இந்த யுத்தத்தை கொஞ்சம் படியுங்கள், புகாரி எடுத்து சஹியான செய்தியை படியுங்கள். நாங்களும் எழுதியிருக்கிறோம், அவர்களும் எழுதி வைத்திருக்கிறார்கள். அவர்களுடைய புத்தகத்தில் மோத்தா போர்களை, அதாவது இந்த போரை பற்றி எழுதி வைத்திருக்கிறார். பைசன்டைன் வார் என்று எழுவார்கள். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இந்த யுத்தத்துக்கு அனுப்புகிற நேரம் ஆச்சரியமாக ரசூல்லா பேசினார்கள். ரசூல்லாவுடைய கடைசி காலம், அல்லாஹ்வுடைய தூதருடைய கடைசி காலம், முதல் முதலாக ஜசீரத்துல் அரப் ரோமர்களோட சண்டை பிடிக்க போறாங்க. ரோமர்கள் யாரு தெரியுமா? லட்சக்கணக்கான படை வைத்தவர்கள். சூரப்பப்பான்னு சின்ன பிள்ளைகள் காட்டும் பார்க்குமே, அவ்வளவு பலம் வாய்ந்தவர்கள் அந்த காலத்திலே. அமெரிக்கா எப்படி எம்பையரோ, அதாவது இன்றைக்கு எப்படி பலசாலியோ, அப்படி எம்பையர் ஆஃப் ரோம், எம்பையர் ஆஃப் பர்ஷியா. இன்றைக்கும் உங்க பிள்ளைகள் பாட புத்தகத்தில் படிக்கிறார்கள், ரோம சாம்ராஜ்யம், பாரசீக சாம்ராஜ்யம் என்று படிப்பார்கள். ரோம சாம்ராஜ்யம் முட்டுக்கால் போட்டு ஓட ஓட அடித்தார் அல்லாஹுடைய தூதர், அதாவது சஹாபாக்கள். எப்படி தெரியுமா? ஆச்சரியம். விக்கிபீடியாவில் கொஞ்சம் போய் பாருங்கள், அவருடைய படையுடைய எண்ணிக்கை 100,000. அல்லாஹுடைய இல்லையார்களே, சஹீஹுல் புகாரியில் பாருங்கள், எங்கள் படையுடைய எண்ணிக்கை 3,000. கொஞ்சம் வச்சு வச்சு பாருங்கள், ஆச்சரியமான வரலாறு. அவர்களையும் சொல்லட்டும், நாங்களும் சொல்லுவோம், யுத்தத்துடைய வெற்றி தோல்வி இல்லைன்னு அவர்கள் எழுதி வைத்திருப்பார்கள். நாங்களும் சொல்கிறோம், வெற்றி தோல்வி இல்லை, ஓகே, ஆனால் வெற்றி எங்கள் பக்கம். எப்படி என்று சொல்கிறேன் பாருங்க. அல்லாஹுடைய தூதர் அனுப்புவார்கள். யாரை அனுப்பினார்கள் தெரியுமா? 3 தோழர்கள், பெரும் பெரும் தோழர்கள் இருக்க இளைஞர்களை எல்லாம் கூப்பிட்டார்கள். பள்ளிவாசல் நிர்வாகிகளுக்கு சொல்கிறேன், இளைஞர்களை கூட்டி வைத்து பக்கத்தில் வைத்து அவர்களை உஷார்படுத்துங்கள், அவர்களுக்கு தாவாவில் இடம் கொடுங்கள், அவர்களுக்காக வேண்டி நல்ல ப்ரொஜெக்ட்களை கொடுங்கள். ரசூலுல்லாஹ் அபூபக்கர் சித்திக் ரதியல்லானவர்கள், வீரமிக்க உமர் பின் ஹத்தாப் ரதியல்லானவர்கள் இருக்க இளைஞர்களுக்கு அமீர் பதவியை கொடுக்கிறார்கள் அந்த ஜிஹாது களத்திலே போவதற்கு. அல்லாஹுடைய நல்லடியார்களே, பெரும் பெரும் தோழர்கள் இருக்க கூப்பிட்டு ரசூலுல்லாஹ் யாரை கொடுத்தார்கள் தெரியுமா? 3 பேர். ஜெயித் பின் ஹாரிஸ் ரதியல்லான் அவர்கள், ரசூலுல்லா வளர்த்த புள்ளைன்னு சொல்லுவார்களே, ரசூல்லாஹுக்கு வளர்ப்பு பிள்ளை இல்லை, ரசூல்லா வளர்த்த புள்ள, ஹாரிசாவுடைய மகன் ஜெயித் ரதியல்லான் அவர்கள், அவ்வளவு பாசம் ரசூலுல்லாவிடம் வளர்ந்தவர். அவரை கூப்பிட்டார். ஜாஃபர் பின் அபி தாலிப் ரதியல்லான் அவர்கள், ரசூல்லா ரொம்ப நேசம் வைத்தவர், அலி ரதியல்லானுடைய மூத்தனான, 10 அலி ரதியல்லானு கூட. அலி ரதியல்லானு அவர்களுக்கு அவர் மௌத்தாகிற நேரம் ஜாஃபருக்கு 40 ரதியல்லாஹன், அலி ரதியல்லானுக்கு 30. அவரை மாதிரி ஒரு பேச்சாளர், சுபஹானல்லாஹ். நஜ்ஜாஷி மன்னனுக்கு முன்னாடி, அபிசீனியா இத்தியோப்பியாவுடைய மன்னருக்கு முன்னாடி நின்று பேசினார். சிறுக் என்றால் என்ன என்று சொன்னார், அப்படி பேசினார். மிக திறமையான விவாதம் செய்யக்கூடிய அலிபின் அபி தாலிப் ரதியல்லாஹுடைய மூத்த நானா ஜஃபர் ரதியல்லாஹு அவர்கள், அவரை எடுத்தார் ரசூலுல்லாஹ். ஜெயித் பின் ஹாரிசா ரதியல்லாஹு அவர்கள் எடுத்தார்கள். அடுத்ததாக அப்துல்லா இப்னு ரவாஹா ரதியல்லாஹு அவர்கள் எடுத்தாங்க. என்ன சொன்னாங்க தெரியுமா? வித்தியாசமாக பேசினார்கள். அல்லாஹ்வுடைய தூதருடைய நாவு வித்தியாசமாக அசைந்தால் என்னமோ நடக்க போகிறது என்ற அர்த்தம் அல்லாஹ்வுடைய. அந்த மதீனாவில் மக்கள் குட்டி போட்ட பூனை மாதிரி சுத்தி சுத்தி வந்தார்களே. இறை தூதர் பேசுகிறார், இந்த பாலைவனத்தில் இறை தூதர் பேசுகிறார். இது அதிசயமான பேச்சு. அவர்களுக்கு தெரியும், அதிகாலையில் எழும்பி ஓடி வருவார், அல்லாஹ்வுடைய தூதரே உங்களோடு பேசணும், சலாம் சொல்லணும். அப்படிப்பட்ட ஆர்வம். ஏன் தெரியுமா? ஆச்சரியமாக சில விஷயங்கள் நடந்து கொண்டிருந்தது. ரசூலுல்லாஹ் லைவ் டெலிகாஸ்ட் பண்ண போறார்கள். இன்டர்நெட் இல்லை, வெப்சைட் இல்லை, எஸ்எம்எஸ் இல்லை, இமெயில் இல்லை, ஃபேக்ஸ் இல்லை, டெலிஃபோன் இல்லை, கிராம்பல் பொருந்தும் இல்லை. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ரசூலுல்லாஹ் லைவ் டெலிகாஸ்ட் பண்ண போறாங்க. யுத்தம் எங்க நடக்க போது? ஷாம்ல. மக்கா மதீனால உள்ளவர்களுக்கு, போனவர்களுக்கு தெரியும், சவுதிக்கு போனவர்களுக்கு ஷாம் சிரியா எவ்வளவு தூரம் என்று தெரியும். ஷாம் மோத்தா என்ற பிளேஸ், அந்த பிளேஸில் தான் வார் நடக்க போகுது. யாரோடு? ஜசீரத்துல் அரபுல அரபிகளோட சண்டை பிடிச்சது தெரியும், ரோமர்களோட நோ எக்ஸ்பீரியன்ஸ். ரோமர்கள் எப்படி என்று தெரியாது, ஆனால் உலகத்தில் எம்பையர்ஸ், அவர்கள் தான் பலசாலிகள். சண்டை நடக்க போகுது. ரசூல்லா சொன்னார்கள், அப்துல்லா பின் ரவாஹா நீங்கள் கொடியை பிடிங்கள். அப்துல்லா பின் ரவாஹா, முதலில் ஜெயித் பின் ஹாரிசா அல்லது அப்துல்லா பின் ரவாஹா, என் ஞாபகம் சார், சரி என்றான். கொடியை பிடிங்கள். அப்துல்லா பின் ரவாஹா கொலை செய்யப்பட்டால் ஜாஃபர் பின் அபி தாலிப் கொடியை பிடிக்கட்டும் என்றாங்க ரசூலுல்லா. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, கொலை செய்யப்பட்டால் என்று ரசூலுல்லா சொன்னால் அவர் கொலை செய்யப்படப்போகிறார் என்ற அர்த்தம் அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே. ஜாஃபர் நீங்கள் கொடியை பிடிங்கள் என்றாங்க ரசூலுல்லா. ஜாஃபர் நீங்கள் கொலை செய்யப்பட்டால், ஜாஃபர் பின் அபி தாலிப் ரதியல்லாஹு அன்ஹு அவர் கொலை செய்யப்பட்டால், ஜெயித் பின் ஹாரிசா நீங்கள் கொடியை பிடிங்கள் என்றார். அவ்வளவுதான். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே சொல்லிவிட்டார்கள். சொன்னதுக்கு பிறகு ரசூலுல்லாஹ் அனஸ் பின் மாலிக் ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் சின்னவர், ரசூலுல்லாவுடைய வீட்டில் வளர்ற புள்ள உங்களுக்கு நன்றாக தெரியும். 10 வருஷம் அந்த ஹதிம்து ஆஷர சுனின், 10 வருஷம் ரசூலுல்லாவுடைய வீட்டில் நான் இருந்தேன். அவங்க உம்மா விட்டுட்டு போட்டாங்க, வளர்த்துட்டாங்க. அல்லாஹுடைய நல்லடியார்களே, அவர் படம் பிடிக்கிறார். ஷஹீஹுல் புகாரியை புரட்டுங்கள். ஆயிஷா ரதியல்லாஹு சொல்ற செய்தியும் வருகிறது. நான் நின்று கொண்டிருக்கிறேன், ரசூலுல்லா அங்கே உட்கார்ந்து கொண்டிருக்கிறார். வஹி வரப்போகிறது. அனஸ் பின் மாலிக் ரதியல்லாஹு அவர்கள் பார்க்கிறார்கள், ஷாம் ரசூலுல்லா மதீனாவில் 56 யுத்தங்கள் நடந்தது. 19 யுத்தங்கள் ரசூலுல்லா கலந்து கொண்டாங்க, மீதமுள்ள யுத்தங்கள் ரசூலுல்லா கலந்து கொள்ளலை. அதில் ஒரு யுத்தம் தான் இது. அங்கே மக்கள் ஷாமில், ரசூலுல்லாவும் நிறைய இன்னும் பலர்களும் பெரிய பெரிய தோழர்களும் மதீனாவில். ரசூலுல்லா லைவ் டெலிகாஸ்ட் பண்ண போகிறாங்க. அலூலுல்லா லைவ் டெலிகாஸ்ட் பண்ண போகிறாங்க.

0: பின் ஹாரிசா ரதியல்லான் அவர்கள் கொடியை பிடிக்கிறார்கள். பிடிக்கிற நேரம் அல்லாஹுடைய தூதர் வளர்த்த புள்ளை எப்படி இருக்கும் அல்லாஹுடைய நல்லியார்களே, அல்லாஹுடைய தூதர் சொன்னார் ஜெயிது கொடியை பிடித்து முன்னாடி போகிறார், முன்னாடி போகிறார், அவர் ஷஹீதாக்கப்படுகிறார். அல்லாஹுடைய தூதர் கவலையோடு சொன்னார்கள், மதீனாவுடைய மண்ணிலே காத்தை விட வேகமாக பறக்குது, ஜெயிது திரும்பி வரமாட்டாரா, ரசூலுல்லா வளர்த்த பிள்ளை திரும்பி வரமாட்டாரா, ஜனாசாவையா கொண்டு வரலாம், அல்லாஹுடைய நல்லியார்கள் ஃப்ளைட் வசதியாக உண்டு கொண்டு வந்து வர, எப்படி கொண்டு வர, பல நாட்கள் பிரயாண தூரம் அல்லாஹ்வுடைய நல்லியார்களே. இரண்டாவது ரசூலுல்லா சொன்னார்கள் ஜாஃபர் பின் அபி தாலிப் அவர் கொடியை பிடிக்கிறார், அல்லாஹ்வுக்காக வேண்டி முன்னாடி போகிறார், அவர்களுக்கு வேற எதுவும் தேவையில்லை அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, வேற எதுவும் தேவையில்லை, சொர்க்கம் வேண்டும், அல்லாஹ்வுடைய அருள் வேண்டும், அல்லாஹ்வுடைய அன்பு வேண்டும், அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே. கொடியை பிடித்து கொண்டு முன்னாடி போகிறார், அல்லாஹ்வுடைய தூதருடைய கண்ணில் கண்ணீர் வடிகிறது. சொன்னார்கள் ஜாஃபர் பின் அபி தாலிப் ஷஹீதாக்கப்பட்டார் என்றாங்க ரசூலுல்லா. மதீனாவிலே ஜாஃபருடைய குடும்பம் பெரிய குடும்பம், மக்காவிலிருந்து வந்த குடும்பம், அவர்கள் அழ ஆரம்பித்து விட்டார்கள். ரசூலுல்லா சொன்னால் அதுக்கு மாற்றமாக நடக்காது அல்லாஹ்வுடைய நல்லியார்கள், அவர்கள் அழ ஆரம்பித்து விட்டார்கள். அந்த மக்கள் அழுகிற நேரம் நாங்கள் சொல்லுவோமே கத்தம் இல்லை, ஃபாத்தியா இல்லை என்று, இந்த ஹதீஸ் தான் அல்லாஹ்வுடைய நல்லடியார்கள், வேற எந்த ஹதீஸும் இல்லை. அல்லாஹ்வுடைய தூதர் என்ன சொன்னார்கள் தெரியுமா, அழுது கொண்டே இருக்கக்கூடிய ஜாஃபருடைய குடும்பத்தாருக்கு யுத்தம் நடக்குது, எப்ப திரும்பி வருவார் என்று தெரியாது, ஜாஃபருடைய ஜனாசாவை ரசூலுல்லா அறிவித்து விட்டார்கள். அறிவித்த உடனே ரசூலுல்லா சொன்னார்கள், அழுது கொண்டிருந்த உடனே ஒருவர் வந்து சொன்னார், யார் ரசூலுல்லா, ஜாஃபருடைய குடும்பம் அழுகிறார்கள், ரசூலுல்லாவை தொந்தரவுபடுத்துற மாதிரி பலவாட்டி வருகிற நேரம் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா வந்து சொல்லுவார்கள், அல்லாஹ்வுடைய தூதருடைய நிலைமையை பார்த்தீர்களா, அவர்கள் எப்படி இருக்கிறார்கள், ஏன் தொந்தரவு பண்ணீர்கள், ஏன் ரசூலுல்லாவுக்கு இப்படி செய்கிறீர்கள் என்று கேட்கிற நேரம் ரசூலுல்லா சொல்லுவார்கள், ஆல ஜாஃபர், அதாவது ஜாஃபருடைய குடும்பத்துக்கு சாப்பாடு கொடுங்கள் என்பார்கள் ரசூலுல்லா. ஜாஃபருடைய குடும்பம் அழுகிறார்கள், அவர்களுக்கு போய் சாப்பாடு சாப்பிடாமல் இருக்கிறார்கள், சாப்பாடு கொடுங்களப்பா, அவர்களுக்கு தின்ன கொடுங்க, கத்த மோதுங்க, அவர்களுக்கு போய் ஊட்டி விடுங்களப்பா, அவர்கள் சாப்பாடு உங்களுக்கு சமைச்சு தர மாட்டாங்க. ஜவுஃபர் மௌத்தானதுக்கு இந்த ஹதீஸு இந்த செய்தியிலிருந்து தான் நாங்கள் எடுக்கிறோம், அதில் ஒரு துண்டை வைத்து தான் தௌஹீத் ஜமாத் கத்தம் இல்லை என்று சொன்னோம், ஜவுஃபருடைய குடும்பத்தாருக்கு சாப்பாடு கொடுங்கள் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னது. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அல்லாஹ்வுடைய தூதர் அடுத்ததாக சொன்னார்கள், அப்துல்லாஹ் பின் ரவாஹா கொடியை பிடித்தார், முன்னாடி போகிறார், அவரும் ஷஹீதாக்கப்பட்டார் என்றாங்க ரசூலுல்லாஹ். லைவ் டெலிகாஸ்ட். அல்லாஹ்வுடைய தூதர் அடுத்ததாக ஒன்றை சொன்னார்கள், என்ன சொன்னார்கள் தெரியுமா, சைஃபுன் மின் சுயூஃபில்லா, சைஃபுன் மின் சுயூஃபில்லா, அல்லாஹ்வுடைய வாட்களில் ஒரு வாள், ஹாலித் பின் வலீத் ரழியல்லாஹு அன், அல்லாஹ் ஹாலிதுடைய கையிலே கொடியை கொடுத்தார், அல்லாஹ் அவர் கையில் வெற்றியை கொடுத்தான் என்றார். அல்லாஹுடைய நல்லடியார்களே, அதாவது ஹதீஸை ஆய்வு செய்யக்கூடிய உலமாக்கள் இது வெற்றி தோல்வி என்பதை விவரமாக சொல்லுகிற நேரம் பல கருத்தில் இருக்கிறாங்க. தோல்வி அல்ல, வெற்றி என்றும் இல்லை, யுத்தம் இடையில் நிப்பாட்டப்பட்டதுன்னு சொல்லுவார்கள், ஆனால் வெற்றி என்பது அடித்து வெற்றி பெறல, நல்லா புரிஞ்சுக்கோங்க, எப்படி வெற்றி நான் சொல்கிறேன், யுத்தத்தை ஹாலித் பின் வலீத் ரழியல்லாஹு அவர்கள் படை எடுத்தார்கள், இப்படி இருந்த படையை விரித்தார்கள், அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ரோமருடைய கால்களை நடுங்க வைத்தான், ஏன் நடுங்க வைத்தான் தெரியுமா, ஜசீரத்துல் அரபில் வந்த அரபிகள் எப்படி என்பதை அவர்கள் உணர்ந்து கொண்டார்கள், படை பெருசாகிவிட்டது, ஓ அரபிய தீபகற்பம் இன்னும் படை கொண்டு வருகிறது என்று பயந்து பின்னாடி ஆனார்கள், இவர்களும் கொஞ்சம் வந்தார்கள், அவர்கள் பின்னாடி போக இவர்கள் வந்தார்கள், யுத்தம் முடிந்து விட்டது. அல்லாஹ்வுடைய நல்லியார்களே, இதுதான் நாங்கள் வெற்றி என்று சொல்வோம், அடித்து வெற்றி இல்லை, அதுக்கு பிறகுதான் மெல்ல மெல்ல ரோம சாம்ராஜ்யம் சரிந்து கீழே விழுந்தது. உமர் பின் கத்தாபுடைய ஆட்சி காலத்தில் பாரசீகம் சின்ன பின்னமானது, பைத்துல் அபியல் வெள்ள மாளிகை கையிலே வந்தது.
1: நீங்கள் தொடர்ந்து முஸ்லிம் வானொலியோடு இணைந்திருக்கின்றீர்கள். இது கொழும்பிலும் கொழும்பை அண்டிய பிரதேசங்களிலும் லுகர் தொழுகைக்காக அதானொலிக்கின்ற நேரம் இது.
2: அன்னசரணை வழங்குவது முகமதுல்லா பார்மசி அண்ட் க்ரோசரி கல்முனை.

0: رب هذه الدعوة التامة والصلاة القائمة، آت محمدا الوسيلة والفضيلة، وابعث اللهم المقام المحمود الذي وعدته. رضيت بالله ربا وبالإسلام دينا وبمحمد صلى الله عليه وسلم نبيا.
1: اللهم صلِّ وسلِّم وبارِك على نبينا محمد وعلى آله وأصحابه وسلِّم تسليمًا كثيرًا. ربِّ إني لما أنزلت إلي من خيرٍ فقير، ربِّ انصرني على القوم المفسدين، ربَّنا لا تجعلنا مع القوم الظالمين، حسبي الله لا إله إلا هو، عليه توكلت وهو ربُّ العرش العظيم. اللهم إنا نعوذ بك من العجز والكسل، ونعوذ بك من الجبن والبخل، ونعوذ بك من الهرم وعذاب القبر. اللهم آت نفوسنا تقواها، وزكها أنت خير من زكاها، أنت وليها ومولاها. اللهم إنا نعوذ بك من علم لا ينفع، ومن قلب لا يخشع، ومن نفس لا تشبع، ومن دعوة لا يستجاب لها. اللهم أصلح لنا ديننا الذي هو عصمة أمرنا، وأصلح لنا دنيانا التي فيها معاشنا، وأصلح لنا آخرتنا التي إليها معادنا، واجعل الحياة زيادة لنا في كل خير، واجعل الموت راحة لنا من كل شر، برحمتك يا أرحم الراحمين.
2: தொழுகைக்கான அதான் கேட்டீர்கள்.
3: வழங்கியது
4: முகமதுல்லா பார்மசி அண்ட் கிரோசரி கல்முனை.
5: ஏதாவது ஒன்று வரும். இதே மாதிரி ஒரு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒத்தரை சொன்னால் பரவாயில்லை, மூணு பேர் மௌத்தாகுவாங்க ஒத்தர் திரும்பி வருவாரண்டாங்க. மூணு பேர் மௌத்தாகி ஒருத்தர் திரும்பி வந்த எவ்வளவு துல்லியம் அல்ல அப்படின்னு. அப்படியே உட்காந்து திஹாரி ஜங்ஷன்ல கற்பனை பண்ணுங்க, திஹாரி ஜங்ஷன்ல ஒரு ஆள் உட்கார்ந்துட்டார், உட்கார்ந்து சொல்றாரு இப்ப 7:40 ஆச்சா, ஒரு 8:30 அல்லது ஒரு 10:00, 10:00 இந்த நம்பர் நம்பர் பிளேட்ல உள்ள வாகனம் வரும், இங்கால ஒரு வாகனம் வரும், இந்த டிப்பரும் இந்த மோட்டார் சைக்கிள்

சிறுக்கு இல்லை, இபாதத்தோட நரகத்துக்கு அல்லாஹ் அனுப்புவான். அல்லாஹ் பாதுகாக்கணும். நான் யாரையும் நரகவாதி என்று சொல்ல அருகதையும் இல்லை, அப்படி சொல்லவும் இல்லை. எதையும் சொல்ல முடியாத ஒரு மனிதனுக்கு தீர்ப்பு கொடுக்க முடியாது, எவனுக்கும் தீர்ப்பு கொடுக்க முடியாது. கடைசி நிமிடம் அல்லாஹ் அவருக்கு ஹிதாயத்தை கொடுத்து இவரிடம் ஹிதாயத்தை பறித்தால் அல்லாஹ் அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். ரொம்ப அடிமைத்தனத்தை ஏற்றுக்கொள்ளுங்கள். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, வாய் நாங்கள் சத்தியத்தில் இருக்கிறோம் என்று என்றைக்கும் பெருமை படையலாது எங்களுக்கு. அல்லாஹ் கடைசி மூச்சில் அந்த சத்தியத்தோட பிரிய வைக்க வேண்டும் என்று தேம்பி தேம்பி கேட்க வேண்டும். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, என்ன ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், முன்னாடி நடந்த ஒரு சம்பவம், புகாரியை பரட்டி பாருங்கள், முன்னாடி நடந்த சம்பவம் என்ன சொன்னார்கள் தெரியுமா? ஒரு கூட்டம் முன்னாடி ஒரு என்ன பண்ணினார், அல்லாஹ்வை வணங்க போனாராம். அந்த நேரம் எந்த தொழுகை என்று தெரியாது, ஹதீஸில் வரவும் இல்லை. அல்லாஹ்வை தொழப்போகிறார், எப்படி தொழுதாருன்னு தெரியவில்லை. போகிற வழியிலே ஒருவர் வேலை செய்து கொண்டிருக்கிறார். இந்த ஆபித், அல்லாஹ்வை வணங்கக்கூடிய வணக்கசாலி, அவர் என் ரசூலா சொன்னார்கள் முன்னாடி நடந்தது, முன்காலத்தில் நடந்தது. இவர் என்ன பண்ணுகிறார், அவரை கூப்பிடுகிறார், வாருங்களேன் அல்லாஹ்வை வணங்குவதற்கு போவோம், அல்லாஹ்வை வணங்குவதற்கு போவோம், வாருங்களேன் கூப்பிடுறார். இவர் என்ன பண்றாரு தெரியுமா, என்னை பார்க்கவால் நீ போ அப்படி என்றார். உண்மையாக இது பிழை, அவர் பேசியது பிழை. வணக்கசாலி ஆபித், அல்லாஹுக்கு கட்டுப்பட்டவர், அல்லாஹ்வை வணங்க ஓடி போறவர், கோபம் முத்தி கொண்டு வந்து தெரியாமல் சிறுக்கு செய்து விட்டார், தெரியாமல் பாவம் செய்தார். என்ன சொன்னார் தெரியுமா, தெரியவில்லை என்று அந்த இது வந்து இபாதத்து செய்கிறோம் என்ற அந்த பெருமை அவருக்கு வந்து விட்டது. அல்லாஹ் ஒருபோதும் உன்னை மன்னிக்க மாட்டான் என்றார். சுபஹானல்லாஹ், அல்லாஹ் ஒருபோதும் உன்னை மன்னிக்க மாட்டான் என்றார் ரசூலுல்லாஹ் சொன்னார்கள். அவர் நரகத்தில் என்றார். அல்லாஹ்வுடைய அதிகாரத்தை கையில் எடுத்து எவ்வளவு தொழுதாலும் அல்லாஹ் மன்னிப்பது அல்லாஹ்வுக்குரியது. அவன் யாரையும் மன்னிப்பான், யாரையும் சொர்க்கத்துக்கு போடுவான், உன்னை மன்னிக்க மாட்டான் என்று இவர் எப்படி சொல்லுவார்? அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, சர்வசாதாரணமாக தீர்ப்பு கொடுத்து விட்டார்களே. ஒருவர் பிழை செய்திருந்தால், தப்பு பண்ணியிருந்தால், தகஜத்தில் எழும்பி தேம்பி தேம்பி அழுது அவர் அல்லாஹ்விடம் மன்றாடி இருந்தால், இவங்க கொடுக்குறாங்களே பட்டம் சில மௌலைமார்களுக்கு, ஷேக் ஜானி விபச்சாரத்துக்கு ஷேக் கொடுத்தார்களே, திரும்பி குடும்பத்துக்கே வந்துவிடும். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, வா இருக்குது என்று பேசக்கூடாது, அமைதியா அடங்கி வாழணும், அடக்கமாக இருக்கணும். உள்ளதை எல்லாம் கொட்ட போனீர்கள் என்றால் அந்த சீரழிவை கண்ணால பார்ப்பீர்கள். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ஆகப்பெரிய ஃபித்னா நாவு இருப்பதற்காக வேண்டி எதையும் பேச இயலாது. வீராப்பு பேசி நரகத்துக்கு போவதற்கு தயாராக கூடாது. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அடக்கத்தோட போக வேண்டும். அதற்காக வேண்டி சொல்கிறேன், ஒரு ஜமாத்து பிரிந்து போய் என்ன சொன்னார்கள், அவர் அப்படி, அவங்க வேலை என்ன தெரியுமா, இவர் இப்படி, அவர் அந்தவாதி, இவர் இந்தவாதி, எல்லாத்தையும் கொடுத்து முடித்து விட்டார். என்னமோ அல்லாஹ் கலாக்கதறி அவர் கையில் கொடுத்த மாதிரி ஒரு மனிதன் தேம்பி தேம்பி அழுதி தௌபாவில் ஈடுபட்டு அவன் திரும்ப வந்தால் அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ஷேக் முஃபாரிஸ் பிரசாதி அவர்கள் எங்களோடு சேர்ந்திருக்கிறார். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அவர் இதுக்கு முன்னாடி அதாவது கொழும்பு மர்க்கஸில் படித்தவர், அவர் அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே தபிலி கோட்டை ஸ்ரீலங்காவிலே படித்தவர். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவருடைய கல்புக்கு அதை இறக்கினானே. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, வாய் முந்தி அங்கே படித்தவர்கள் எல்லாம் இப்படி என்று நான் சொல்லியிருந்தால் எப்படிப்பட்ட நிலைமையில் நான் இருப்பேன்? அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, யாருக்கும் தீர்ப்பு கொடுப்பதற்கு அருகதையே எங்களுக்கு இல்லை. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அந்த அருகதையும் அதிகாரத்தையும் அல்ல எங்களுக்கு தராமல் எங்க வேலை அதா, அவர் அவருக்கு போய் தீர்ப்பு கொடுப்பதா? பேசாமல் மௌனமாக எங்களை பாதுகாக்கணும், எங்க குடும்பத்தாரை பாதுகாக்கணும், சமூகத்தை பாதுகாத்து நாங்கள் தப்பில் இல்லாமல் ரப்பே எங்களை காப்பாத்து ஓடாமல் தப்பாமல் இன்னொருவருக்கு பட்டம் சூட்டினால் திரும்ப சுழண்டு வரும். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அதனால் தௌஹீத்வாதிகளே ஜாக்கிரதை, நினைத்ததை எல்லாம் பேசுகிறீர்கள், நான் கண்டிருக்கிறேன், அங்கும் இங்குமாக திரும்பி திரும்பி பேசுகிறார்கள், கேட்டதை எல்லாம் பேசுகிறார்கள். நீங்களுக்கும் உங்களுக்கும் மற்றவர்களுக்கும் வித்தியாசம் இல்லை என்றால், நாவடக்கம் இல்லை என்றால் இந்த ஜமாத்து எதுக்கென்று கேட்கிறேன், இந்த அகலாக்கு இல்லை என்றால் இந்த ஜமாத்து எதுக்கென்று கேட்கிறேன். நல்லா இல்லையார்களே, ஜமாத்து வளர்ப்பதற்கு நாங்கள் வரவில்லை, ஜமாத்து வளர்த்து சுவர்க்கம் போற கூட்டமும் இல்லை. சத்தியத்தை வளர்க்க வேண்டும். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அது எதுவாக இருந்தாலும் சத்தியத்துக்குள் உள்ளவர்கள் சத்தியத்துக்கு வர வேண்டும், இல்லை என்றால் மற்றவர்கள் விமர்சிக்கப்படுவது போன்று கொள்கையில் உள்ளவர்களும் விமர்சிக்கப்பட வேண்டும். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அதில் மாற்று கருத்து கிடமில்லை. பிழை செய்தால் பிழை பிழைத்தான் என்பதை நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். இந்த பாவத்திலே கை வைக்காதீர்கள்.

வார்த்தைகளை இந்த நேரத்தில் உங்களுக்கு மத்தியிலே பதிவு செய்து கொள்கிறேன். வேகமாக நேரம் முடிந்து கொண்டிருப்பதனால் வேகமாக ஹதீஸுக்கு வருகிற ஒவ்வொரு ஹதீஸையும் சொல்லி ஒரு விஷயத்தை சொல்லுகிற நேரம்தான் இன்றைக்குள்ள இரவு. எனக்கும் உங்களுக்கும் ஒரு சுய பரிசோதனை செய்கிற இரவாக இருக்கும். நெற்றியெல்லாம் வேறுத்து ரப்புல் ஆலமீன் என்னை மன்னிப்பானா என்ற உணர்வு வரும் அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அதற்காக வேண்டி உங்களுக்கு நான் இந்த விஷயங்களை எல்லாம் பதிவு செய்கிறேன். இது சாதாரணமான ஒரு அற்பமான வாழ்க்கை. திரும்பி அடுத்த நிமிடம் உங்களுக்கு என்னுடைய ஜனாசாவுடைய அறிவிப்பு கேள்விப்படலாம், உங்களுடைய ஜனாசா அறிவிப்பு எனக்கு கேள்விப்படலாம். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அற்பமான வாழ்க்கை, இந்த வாழ்க்கையை விட்டு போகிற வாழ்க்கையை நினைத்து எங்களை சரி செய்து கொள்வதற்காக வேண்டி உஹது மலையிலே ரசூலுல்லாஹ் சொன்ன செய்தியை உங்களுக்கு சொல்கிறேன். ரெண்டு ஷஹீதுகள் என்று சொன்னார்கள். ரசூலுல்லாஹ் ஹிஜ்ரி 11 மௌத்தா போய்விட்டார்கள். அபுபக்கர் ரலியல்லாஹு அவர்கள் 2 வருஷம் ஆட்சி பண்ணார்கள். ஹிஜ்ரி 13 சாதாரண மரணம், சாதாரணமாக மௌத்தா போகிறார், யாரும் அவரை கொல்லவில்லை. என்ன தெரியுமா இதில் உள்ள ஆச்சரியம்? உண்மையாக எதிர்ப்பு இருந்தால் முதல் முதலில் லீடரை தான் கொல்லுவாங்க. மக்காவில் மதீனாவில் எதிர்ப்பு இருக்கிற நேரம், கொலாச்சுறுத்தல் யாருக்கு வரும் தெரியுமா? ரசூல்லாவுக்கு தான் வந்துச்சு. ரசூல்லா தைரியமாக சொன்னார்கள், ஒன்றை சொன்னார்கள், மக்கள் என்னை கொல்ல மாட்டார்கள், நான் நபி. இவர் சித்திக், இவரும் ஷஹீது இல்லை, சித்திக் தான். அவர் ஷஹீது, அவர் ஷஹீது. எப்படி இருக்கும்? தலைவர் நின்று கொண்டு கொல்லவே இயலாது. போ வல்லாஹு யாசி முக்கம் இனாஸ், மனிதர்கள்ட்ட இருந்து அல்லாஹ் என்னை பாதுகாப்பான். திருக்குருவான் வசனம், அல்லாஹ்வுடைய தூதர் ஓதி காட்டுவார்கள், நோ பாடி கார்ட்ஸ், எந்த பிரச்சனையும் இல்லை. ரப்புல் ஆலமீன் போ சொன்னால் போவேன், அவ்வளவுதான் மேட்டர். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அபூபக்கர் ரழியல்லாஹு அவர்கள் ரசூலுல்லாஹ்வுக்கு 63 வயசு, மௌத்தா போய் விட்டார். அபூபக்கர் சித்திக் ரழியல்லாஹு அவர்களுக்கு 63 வயசு, சாதாரண ரசூல்லா மௌத்தாகி 2 வருஷத்துக்கு இளமை ரசூல்லாவுக்கு அபூபக்கர் சித்திக் ரழியல்லாஹு அவர்கள் அவர்கள் மௌத்தாகி விட்டார்கள். ரசூலுல்லாஹ் மௌத்தாக புகழ் உமர் பின் ஹத்தாபுக்கு 51 வயசு. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, உமர் பின் ஹத்தாப் ஆட்சிக்கு வருகிறார், 10 வருஷம் ஆட்சி, ரொம்ப அற்புதமான ஆட்சி, நேர்மையும் நியாயமும். சுபஹானல்லாஹ், சுபஹானல்லாஹ், சொல்ல முடியாது. நேர்மையும் நியாயமும் ஜசீரத்துல் அரபை தாண்டி போகிறது. அவர் ரொம்ப ஏழ்மையான ஒரு வாழ்க்கை அவர் தெரிவு செய்கிறார். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அந்த நாள் உதயமாகிறது. ஷஹீஹுல் புகாரி இந்த ஹதீஸை அறிவிப்பவர் யார் தெரியுமா? அம்ர் பின் மைமூன் ரஹ்மத்துல்லாஹி அலை, ஒரு சஹாபி அல்ல, தாபியா. ரசூலுல்லாவை காணாத சஹாபாக்களை கண்டவர். அவர் சொல்லுகிறார், அமீருல் மூமின் அவர்கள் பள்ளிவாசலுக்கு வந்தார். ரொம்ப சுருக்கமாக சொல்கிறார், சுபஹ் நேரம் வந்தார்கள், அல்லாஹ் அக்பர் என்று கைகளை கட்டி கொண்டார்கள். வழமையாக அவர் வந்தார், ஸ்தௌ என்று சொல்லுவார்கள். ஏதாவது சஃபுலே மக்கள் பிரிந்திருந்தால் சேர்த்து வைக்காமல் ஒருபோதும் அமீருல் மூமின் அவர்கள் தொழுவிக்க மாட்டார்கள், எப்பொழுதும் சஃபை சேர்ப்பார்கள். அன்றைக்கும் வந்தார்கள். வழமையும் போன்று சுபகுலே முதல் ரக்காத்திலே சூரா யூசுப் ஓதுவார், அவ் சூரா நகல், அப்படி இல்லைன்னா சூரா நகலை ஓதுவார். ஏன் தெரியுமா சூரா யூசுப் ஓதுவார்? நிறைய மக்களுக்கு சுபகு கிடைக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி நீட்டமாக ஓதுவார், 2வது ரக்காத் சுருக்கமாக ஓதுவார். யார் இதெல்லாம் விவரிக்கிறது? அம்ர் பின் மைமூன் ரஹ்மத்துல்லாஹி அலை. அவர் ஒரு தாபே, ரசூலுல்லாவை காணவில்லை, ஒரு பொடியன் இளைஞன். அவர் உமர் பின் ஹத்தாபை கண்டார், சஹாபாக்களை கண்டார், அடுத்த ஜெனரேஷன். அவர் சொன்னார், சஃபுலே முதல்ல நான், எனக்கு பக்கத்தில் பெரிய தோழர்கள். அமீருல் முமின் வந்தார்கள், அல்லாஹ் அக்பர் என்று கைகளை கட்டினார்கள். சூரத்துல் ஃபாத்தியாவை ஓதினார்கள், முடிக்கவில்லை. சூரத்துல் ஃபாத்தியாவை ஓதினார்கள், முடிக்கவில்லை. ஷஃபுலே நாங்கள் எல்லாம் இருக்கிறோம், ஷஃபை பிளந்து கொண்டு ஒருவன் வந்தான், நாங்கள் தொழுது கொண்டிருக்கிறோம், பிளந்து கொண்டு வந்து ஒரே குத்து குத்தினார். அமீருல் முமின் அவர்கள் அப்படி சாய்ந்து விழுந்தார். நான் என் கண்களால் பார்த்தேன் என்றார். பின்னாடி சப்தம் வந்தது, மக்கள் தஸ்பீஹ் சொன்னார்கள். அமீருல் முமின் அவர்களுக்கு மறந்து விட்டதா கிராத்து, குர்ஆன் மறந்து விட்டதா? அதனால் அவர்கள் என்ன பண்ணினார்கள்? ஓத மறந்துட்டாரா? மறதியில் என்ன நடந்தது என்று இவர் சொன்னார் ஒரு வார்த்தை. புகாரியை பரட்டி பாருங்கள் அந்த வார்த்தை. தெரிந்தவர்களுக்கு தெரியும், கண்டவர்கள் கண்டார்கள். அவ்வளவு அவருக்கு தாங்க முடியாத அதிசயம் அவர் சொன்ன வார்த்தை. அம்ர் பின் மைமூன் ரஹ்மத்துல்லாஹி அலை அவர் சொன்னார், கண்டவர்கள் கண்டார்கள், நான் கண்டேன். அமீருல் முமின் கீழே விழுகிற நேரம் அப்துல் ரஹ்மான் பின் அவுஃப் ரதியல்லாஹு அவர்கள் முன்னாடி சஃப்லே அவருடைய கையை பிடித்தார். கையை பிடித்து முன்னாடி தள்ளி சலா தொழுகை என்றார். ஜசீரத்துல் அரபுடைய தலைவர் சுபஹானல்லாஹ், குத்தினால் என்னை பார்த்துட்டு தொழுக, மற்றது அப்படி சொன்னாலும் தப்பு இல்லை. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, தள்ளி சலா, அல்லாஹ் அல்லாஹ். ஜசீரத்துல் அரபுடைய தலைவர், ஜசீரத்துல் அரபு இல்லை, அதை தாண்டி போய்விட்டது.
எகிப்து ஆட்சி எங்கேயோ போய்விட்டது. அவருடைய தலைவர் கீழே உள்ள சலாத்துன் ஹஃபீஃபா சுருக்கமாக அவர் தொழுவிக்கிறார். தொழுவிச்சு முடிஞ்ச உடனே ரத்தம் போகுது. கேட்டார் வந்தோடனே ஃபர்ஸ்ட் கேள்வி, உலக வரலாறில் மகாத்மா காந்தி அசந்து போனார், பெரும் பெரும் தலைவர்கள் அசந்து போனார்கள், மேடையில் ஏறி பேசினார், ஒரு உமர் வேண்டுமே என்றார்கள். உமர் வேண்டுமே என்றார்கள். ஏன் தெரியுமா? ரத்தியல்லாஹு அன். அவர் ஒரு வார்த்தை கேட்டார், என்னை குத்தியது யார்? அவருடைய ஆதங்கத்தை பாருங்கள். ஷஹீஹுல் புகாரி 3700வது செய்தி என் ஞாபகம் சரி என்றார். அல்லாஹ்வுடையார்களே, அப்பாஸ் ரதியல்லாஹு, இப்னு அப்பாஸ் ரதியல்லாஹு அவர்கள் போறார், போய் பார்த்துட்டு சொல்லுங்க, அமீர் முமின் அவர்களே, அந்த இல்ஜ் முகீராவுடைய இல்ஜ் யாரு? அடிமை. மதீனாவுக்குள்ள யாராவது வந்தா ரசூலாவுடைய மனைவிமார்கள் இருக்கிறனால ஹை செக்யூரிட்டி ஜோன், யாருக்கும் வரையலாது, பெர்மிஷன் கேட்கணும் தலைவர்கிட்ட. நான் அவனுக்கு நலவை நாடினேன். வெளிநாட்டிலேருந்து யாராவது உள்ள வந்து வேலை செய்யறதா இருந்தா அவங்க பெர்மிஷன் கேட்டு, நான் அவனுக்கு நலவை நாடினேன். அவன் உள்ள பூந்துட்டானா? ஒரே ஒரு வார்த்தை, உலகம் அசந்து போன ஒரு வார்த்தையை சொன்னார், அல்ஹம்துலில்லாஹ் இல்லதி லம் யஜ்அல் மீதத்தி பியதி ரஜுலின் யத்அல் இஸ்லாம். அல்லாஹு அக்பர். அல்லாஹுவை புகழ இடம் தேடினார் உமர் பின் கத்தாப் ரதியல்லாஹு அன். அல்ஹம்துலில்லாஹ், முஸ்லீம் என்று சொல்லக்கூடிய ஒருவருடைய கையால் என்னை குத்த விடாமல் பாதுகாத்த அல்லாஹ்வுக்கே எல்லா புகழும். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, யாரு கொள்கைவாதி? குத்திட்டான் என்று பதுவாவா? எப்ப அல்லாஹ்வை புகழ்வது அல்ஹம்துலில்லாஹ், எப்ப அல்லாஹ் அக்பர் சொல்லுவது? அல்லாஹ் தந்த ஹிதாயத்துக்கு எவ்வளவு புகழணும்? அல்ஹம்துலில்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ். எங்களை நேர்வழிப்படுத்தியாய் அல்லாஹ், உனக்கே அல்லாஹு அக்பர், நீயே பெரியவன் யா அல்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ், உனக்கே எல்லா புகழும். இடம் தேடி தேடி தேடி சொல்ல வேண்டுமே அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே. குத்தப்பட்ட உமர் பின் கத்தாப் என்ன சொன்னார்? அல்ஹம்துலில்லாஹ் இல்லதி லம் யஜ்அல் மீதத்தி பியதிரஜுலின் யத்அல் இஸ்லாம். இஸ்லாம் என்று சொல்லக்கூடியவருடைய கையால் குத்த விடாமல் இந்த உமரை ஒரு காபிர் கையால் குத்த விட்ட அல்லாஹ்வுக்கு எல்லா புகழும் என்றார். சுபஹானல்லாஹ். எது ஈமான் அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, எது பொறுமை! 3 நாட்களில் அவர் கொலை செய்ய, அவர் ரத்தம் போகிறது. புகாரியை பரட்டுங்கள். அவருக்குரிய ஆதங்கத்தோடு சொல்கிறேன், எப்படி இஸ்லாம் என்று நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள். மகனை கூப்பிடுகிறார், யா அப்துல்லா, அப்துல்லா இப்னு உமர் ரதியல்லாஹு அன். மிக சிறப்பான தோழர், மிக சிறப்பான வளர்ப்பு, மிக சிறப்பான அருமையான தோழர், ரசூலுல்லாஹ்வை அணுவணுவாக பின்பற்றினவர். அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலா அப்படிப்பட்ட பாக்கியத்தை எனக்கும் உங்களுக்கும் தரணும். வாப்பா கூப்பிடுகிறார், ஆட்சியிலே தன்னுடைய மகனுக்கு, ஆட்சியிலே தன்னுடைய மகனுக்கு அதிகாரம் இல்லை. சுபஹானல்லாஹ், சுபஹானல்லாஹ். என் மகனுக்கு ஆட்சியிலே அதிகாரம் இல்லை. என்ன சொன்னார் அப்துல்லா? பாரத்தை சொன்னார், ஆயிஷா ரதியல்லாஹு அன்ஹா போங்க, சலாம் சொல்லுங்க, சலாத்தை எத்தி வைங்க. சொல்லிவிட்டு ஒரு வேண்டுகோள், என்ன வேண்டுகோள் தெரியுமா? ரசூலுல்லாஹ் அடக்கம் செய்யப்பட்ட இடம், அபூபக்கர் ரதியல்லாஹு அன்ஹு அடக்கம் செய்யப்பட்ட இடம், அதுக்கு பக்கத்தில் ஆயிஷா நாயுடைய வீட்டில் உமர் அடக்கம் செய்யப்பட விரும்புகிறார். நான் ஆசைப்படுகிறேன், கொஞ்சம் போய் பெர்மிஷன் கேளுங்க. அவங்க பெர்மிஷன் தந்தா மகனே என்னை அடக்குங்க, இல்லைண்டா முஸ்லீம்களுடைய மையவாடியில் என்னை அடக்குங்க. சுபஹானல்லாஹ். ஒரு வார்த்தை சொல்லுவார் இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி, அந்த வார்த்தையை பதிவு செய்கிறார். என்ன சொல்லுவார்? மகனை கூப்பிட்டு, குல் உமர், ஆயிஷா ரலியல்லாஹு போய் சொல்லுங்க, உமர் சொன்னார், வலா தக்குல் அமீருல் மூமினீன், அமீருல் மூமின் சொன்னார் என்று சொல்லாதீங்க, குல் உமர், உமர் சொன்னார் என்று சொல்லுங்கள். சுபஹானல்லாஹ். அதிகாரத்தோட அந்த இடத்தை உமர் கேட்கவில்லை ரதியல்லாஹு அன். அந்த இடத்தை அதிகாரத்தோடு நான் கேட்கவில்லை, அதுதான் அர்த்தம் அல்லாஹ்வுடைய இல்லையார்களே. அதிகாரத்தோடு எனக்கு அந்த இடம் தேவைன்னு கேட்கல, அது ஆயிஷா நாயக்குரியது. எப்படி பணிவு பாருங்க. அவர் போய் சலாத்தை சொல்லி கேட்டால் அழுகிறாங்க ஆயிஷா ரதியல்லாஹு அன்ஹா. அது அவருக்கு சொந்தமான இடம். சுபஹானல்லாஹ். இந்த மண்ணிலே ரௌதா ரசூலுல்லாஹ்வுடைய அடக்கஸ்தலம். நானும் நீங்களும் போய் சலாம் சொல்லிவிட்டு வருகிறோம். அடையாளப்படுத்தப்பட்டு எந்த ஈதும் இல்லை, எந்த திருவிழாவும் நடத்தப்படாது. இந்த உம்மத்திலே மிக சிறப்பான நபி அடக்கம் செய்யப்பட்ட இடம். நானும் நீங்களும் கடந்து வருகிறோம். மிக சிறப்பான ரவுலா. அல்லாஹுடைய நல்லடியார்களே, ஆயிஷா ரதியல்லாஹு அவர்கள் என்ன சொன்னார்கள் தெரியுமா? அது எனக்குரிய இடம், உமர் என்னை விட சிறந்தவர், அவருக்கு அது. சுபஹானல்லாஹ். 3வது நாள் சுருக்கமாக சொல்கிறேன், இது ஒரு 2-3 பேஜுக்கு இந்த ஹதீஸ் வரும், பிரட்டி படியுங்க. 3வது நாள் அவர் வீட்டுக்கு வருகிற மகன், 1வது நாள் கேட்டுட்டு வர்ற நேரம், அண்ணன் உங்கள் மகன் வந்தாச்சுன்னு சொல்கிற நேரம், இன்னும் கொஞ்சம் எழுப்பாட்டி வைங்கன்றார். அவர் எழுப்பாட்டி வைக்கிற நேரம் மகன் என்ன சொன்னாங்க ஆயிஷா ரதியல்லாஹு அன்ஹா?
ரசூலுல்லாஹ்வுடைய மனைவி என்ன சொன்னாங்க, அது உங்களுக்கு வாப்பான்.

0: என் தலையில உள்ள பாரம் நீங்கிட்டேன் டாக்டர். சுபஹான் அல்லாஹ், ரசூலுல்லாஹோடு அடக்கம் செய்யப்பட வேண்டும். என்ன உணர்வு அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, என்ன உணர்வு! சௌபான் ரதியல்லாஹு அவர்கள் அழுது அழுது ரசூலுல்லாஹ்வுடைய மடியிலே தலையை வைத்து கொண்டு, சின்ன புள்ள வாப்பாவுடைய மடியில தலையை வைத்து தடாவி தடாவி பேசுற ஒரு சம்பாஷனை, சௌபான் ரதியல்லாஹு அவர்கள் ரசூலுல்லாஹ்வுடைய இருக்க தலை ரசூலுல்லாஹ்வுடைய மடியில செல்லமாக அவர்கள் செல்ல பிள்ளை போன்று மதீனாவிலே சில நாட்கள் நடந்தது. சௌபான் ரதியல்லாஹு அவர்கள் பார்த்து ரசூலுல்லாஹ் பேசிக்கொண்டிருக்கிற நேரம் ரசூலுல்லாஹ்விடம் கேட்டார், யா ரசூலுல்லாஹ், மடி எங்கே? அல்லாஹ்வுடைய தூதருடைய ரஹமத்துல்லில் ஆலமீனுடைய மடியிலே அவருடைய தலை. ஒரு ஆச்சரியமான ஒரு கேள்வி கேட்டார், இன்றைக்கு யா ரசூலுல்லாஹ், அல்லாஹ் உங்களோடு இருக்கிறதுக்கு எங்களுக்கெல்லாம் சர்வசாதாரணமாக பாக்கியத்தை தந்தார், மறுமையிலே நீங்கள் போனால் நபிமார்களோடு இருப்பீர்கள், நாங்கள் யார் யா ரசூலுல்லாஹ், உங்களோடு எப்படி இருப்பது யா ரசூலுல்லாஹ், என்ன செய்வது யா ரசூலுல்லாஹ், உங்களை எல்லாம் பார்க்க வர முடியுமா, சொர்க்கத்திலே வர முடியுமா? மடியிலே படுத்துக்கொண்டு செல்லமாக ரசூலுல்லாஹ் மடியிலே படுத்துக்கொண்டு சௌபான் ரதியல்லாஹு அவர்கள் அழுது அழுது கேட்டாரே அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, மதீனாவுடைய இரவுகளை எல்லாம் உங்களுக்கு விவரித்து சொல்ல வேண்டிய தேவையில்லை, நீங்கள் எல்லாம் படித்திருப்பீர்கள், மதீனாவுடைய பகல்களை நான் உங்களுக்கு சொல்ல வேண்டிய தேவையில்லை, ஹதீஸ் கிதாபுகள் வாயிலாக தமிழாக்கம் செய்யப்பட்ட வாயிலாக ஒரே ஒரு நாள் மதீனாவில் நீங்கள் வாழ்ந்து பாருங்கள், ஒரே ஒரு நாள் மதீனாவில் வாழ்ந்து பாருங்கள், இந்த உலகத்திலே வாழக்கூடிய மிக சிறப்பான வாழ்க்கை மதீனத்து மக்கள் வாழ்ந்த வாழ்க்கை, அன்சாரிகளும் முஹாஜிர்களும் வாழ்ந்த வாழ்க்கை, அந்த வாழ்க்கைக்காக வேண்டி நீங்கள் வாழ்ந்து பாருங்கள், ஆச்சரியமான வாழ்க்கை, தைரியம் உங்களுக்கு வரும், தகஜத்துடைய தொழுகை இந்த சத்தியத்தை நிலைநாட்டக்கூடிய உறுதியை உங்களுக்கு கொண்டு வந்து தரும். இந்த கயவர்கள் இந்த இவர்களுக்கு எவர்களுக்கும் நீங்கள் பயப்பட மாட்டீர்கள், எது நடந்தாலும். இந்த பள்ளிவாசல் கட்டுகிற நேரம் நான் இந்த பள்ளிவாசலுடைய முன்னோர்கள், இதுக்கு முன்னோடியாக நின்றவர்களை நான் கட்டாயமாக ஞாபகப்படுத்தி ஆக வேண்டும், அதனுடைய தார்மீக கடமை. அவர்கள் ரிமாண்ட் பண்ணப்பட்டார்கள், அவர்கள் அடைக்கப்பட்டார்கள், நானும் நீங்களும் காப்பட் போடப்பட்ட ரோட்டில் இன்றைக்கு ஜமாத் சத்தியத்தை சொல்கிறோம். ஆரம்ப காலத்தில் சாரியை சுத்தி வைத்துக் கொண்டு எப்பொழுது என்ன நடக்கும் என்று தெரியாமல், எப்பொழுது அடிப்பார்கள் என்று தெரியாமல், எசிடிகளை ஊதுவார்கள் என்று தெரியாமல், அப்படியெல்லாம் செய்யக்கூடிய ஒரு காலம் இருந்தது அல்லாஹ்வுடையார்களே, அவர்களை எப்பொழுது மறக்காதீர்கள், நன்றாக புரிந்து கொள்ளுங்கள், அந்த நன்றி கடன் உங்களுக்கு இருக்க வேண்டும் அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே. அப்படித்தான் இந்த ஜமாத்துகள் உருவாக்கப்பட்டது. அதனால் அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, சௌபான் ரலியல்லாஹு அவர்கள் கேட்டார்கள் ரசூலுல்லாஹ் பக்கத்தில் இருந்து கொண்டு, எப்படி யா ரசூலுல்லாஹ், உங்களோடு இப்ப மடியிலே படுத்துக் கொண்டிருக்கிறேன், மறுமையிலே சொர்க்கத்தில் உங்க கிட்ட வர இயலுமா? அல்லாஹ் வகை அறிவித்தான் உடனே ரசூலுல்லாஹ்வுக்கு. என்ன அறிவித்தான்? சாலிஹானவர்கள், அதாவது நபிமார்கள், அந்த விஷயத்தை எல்லாம் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன், அந்த ஆயத்தை எனக்கு இப்ப ஞாபகம் வருகிறதில்லை, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லி காட்டுகிறான், இவர்கள் என்ன, யாரை யாரை நேசிக்கிறார்களோ அவர்களோடு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவர்களை எழுப்பாட்டுவான். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களை அந்த உணர்வோடு வாழ வேண்டும் என்பதற்கு சொல்கிறேன். உமர் பின் ஹத்தாப் ரதியல்லாஹு அவர்கள் எதிர்பார்த்தது உலகத்தில் மட்டுமல்ல, ஜனாசாவுக்கு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி புகாரியில் இந்த ஹதீஸ் வருகிறது. அலி பின் அபி தாலிப் ரதியல்லாஹு அவர்கள் ஒருவரை கூப்பிட்டு சொல்கிறார், பிறகு சொல்லுவார், நான் நினைத்தேன் உமர் பின் ஹத்தாப் உமர் ரசூலுல்லாஹ்வுக்கு பக்கத்தில் அடக்கம் செய்யப்படுவார். ஏன் தெரியுமா? ரசூலுல்லாஹ் அடிக்கடி சொல்லுவார்கள், நானும் அபூபக்கர் உமரும் நுழைந்தோம், நானும் அபூபக்கர் உமரும் உட்கார்ந்தோம், நானும் அபூபக்கர் உமரும் நடந்தோம், நிச்சயமாக அவர் அந்த இடத்துல அடக்கம் செய்யப்படுவார் நான் நினைத்தேன். ஆச்சரியம் தெரியுமா? அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ரசூலுல்லாஹ்வுக்கு 63, அபூபக்கர்களுக்கு 63, உமர் பின் ஹத்தாபுக்கு 63, மூன்று பேரும் 63, மூன்று பேரும் அந்த இடத்துல. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சிறப்பிக்க நினைத்தால் அவன் சிறப்பிப்பான். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அல்லாஹ்வுடைய ஆற்றலை நீங்கள் புரிந்து கொண்டால் அவன் எப்படி கண்ணியப்படுத்த வேண்டுமோ அப்படி கண்ணியப்படுத்துவான். இந்த உலகத்தில் எந்த கொம்பனுக்கு எதுவும் பண்ண முடியாது. நன்றாக புரிந்து கொள்ளுங்கள், எது தீனுல் இஸ்லாம் என்று விளங்கினால் உங்களுடைய கடமைகளை நீங்கள் நிறைவேற்ற வேண்டும் அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே. கொள்கை வளர்ந்து விட்டது இல்லை, இன்னும் வளர வேண்டியிருக்கிறது, எக்கச்சக்கமாக சொல்ல வேண்டியிருக்கிறது அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே. அதற்காக வேண்டி இந்த செய்திகளை உங்களுக்கு சொல்கிறேன். அப்படித்தான் அல்லாஹ் அவர்களை சேர்த்து வைத்தான், ஒரே இடத்தில் ஒரே மாதிரி ஒரே வயசில். அல்லாஹு அக்பர், அல்லாஹு மிக பெரியவன், அல்லாஹு தூய்மையானவன். அல்லாஹுடைய நல்லடியார்களே, ரசூலுல்லாஹ் சொன்ன அடுத்தவர் உஹது மலையில் எப்பயோ வாக்கிங் போகிற நேரம், உஹது அசையிற நேரம் ஒருவர் ஷஹீத் என்று சொன்னார், அவர் ஷஹீதாக்கப்பட்டார். ஹிஜ்ரி அப்பொழுது 23. அல்லாஹுடைய நல்லடியார்களே, ஹிஜ்ரி 23. அடுத்தவர் யார்? அவருடைய தாடி நீளமாகி விட்டது, வெள்ளையாகி விட்டது, அவருக்கு வயது 80 தாண்டி விட்டது. எல்லாரும் 63 போய்விட்டார்கள். உஸ்மான் பின் அஃபான் ரதியல்லாஹு அவர்கள் 81 என்று நினைக்கிறேன், என் ஞாபகம் சரி என்றால் 81 வயது. அவருடைய தாடி நீளமாகி ஆட்சி செய்கிறார். ஹிஜ்ரி 35 அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, என்ன நடந்தது? ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், உஹது மலைக்கு மேலே இருந்து உஸ்மான் உங்களை கொல்லுவார்கள் என்றார். ரதியல்லாஹு உங்களை கொல்லுவார்கள், ஷஹீதாக்கப்படுவார்கள். நான் சொல்லக்கூடிய வாசக அமைப்பில் வரவில்லை, 2 உஹது மலைக்கு மேல் இருக்கிறார்கள் என்று ரசூலுல்லாஹ் சொன்னார்கள். அப்படி என்றால் உஸ்மான் ரதியல்லாஹு அவர்கள் ஹார்ட் அட்டாக்லயோ வேற நோயிலையோ, அபுபக்கர் ரதியல்லாஹு சாதாரண மௌத்தான மாதிரி, உஸ்மான் பின் அஃபான் ரதியல்லாஹு அவர்கள் 81 மௌத்தாக மாட்டார்கள், அவரை கொல்லுவார்கள். என்ன நடந்தது என்று வரலாறு சொல்வதற்கு நேரம் இல்லை, உங்களுக்கு தெரியும். மேலே கூரையால் தான் இறங்கினார்கள் ஆட்சியாளரை, ஹவுஸ் அரெஸ்ட் பண்ணினார்கள். பள்ளிகளை முனாஃபிக்கள் தொழுவிக்க ஆரம்பித்து விட்டார். ஹவுஸ் அரெஸ்ட் பண்ணி கூரையால் இறங்கி தாடியை பிடித்தார்கள். உஸ்மான் ரலியல்லாஹு மனைவியுடைய கையை வெட்டி கொண்டாந்து காட்டினார்கள். அவர் ரொம்ப பரிதாபமான நிலைமை, அவருக்கு தெரியும் கொள்ளுவார்கள் என்று தெரியும் அல்ல, அப்படி இல்லையார்கள். உணர்வு பூர்வமான சம்பவம், நீளமாக சொல்வதற்கு நேரம் இல்லை என்பதற்காக முடிக்கிறேன். அவர் அந்த இடத்துல ஷஹீதாக்கப்பட்டார். அல்லாஹ்வுடைய நல்லடியார்கள், இப்பொழுது நான் சொல்கிறேன், இப்பொழுது உங்களிடம் கேட்கிறேன், இது எல்லாம் ரசூலுல்லாஹ் சும்மா சொன்னார்களா? சும்மா சொன்னார்களா? தேவையில்லாமல் சொன்னார்களா? இதுக்கெல்லாம் காரணம் உண்டா இல்லையா? அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அப்படி என்றால் எக்கச்சக்கமான வரலாறுகள் அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள். பல ஆண்டுகளுக்கு பிறகு அவைகளை எல்லாம் கண்கூடாக சஹாபாக்கள் பார்த்தார்கள். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அபூதர் ஹிஃபாரி ரதியல்லாஹு அவர்கள் கடைசி நேரம் ரசூலுல்லாஹ்வுடைய முன்னறிவிப்பை ஞாபகப்படுத்தி மௌத்தாகின வேளையை ஞாபகப்படுத்துகிறேன். அல்லாஹ்வுடைய நல்லடியார்கள், அபூதர் ஹிஃபார் ரதியல்லாஹு அவர்கள் யார் தெரியுமா? அதாவது இது கொள்கைவாதிகளுக்கு ரொம்ப முக்கியம். ஒரே ஜமாத்தில் இருந்தாலும் ஒரு மௌலவி ஒரு கருத்தை சொல்லுவார், இன்னொரு மௌலவி இன்னொரு கருத்தை சொல்லுவார். அந்த கருத்துகள் அகீதாவில் இல்லை, மஷாலாக்களில் கருத்து வேறுபாடுகள் வரலாம். நன்றாக புரிந்து கொள்ளுங்கள், தக்லீதுவாதிகள் அல்ல நாங்கள். ஒரே கருத்தில் இருக்கணும் என்று எந்த இதுவும் இல்லை. தலைவர் சொன்னால் எல்லாரும் ஒரே கருத்து, அப்படி இல்லை. நன்றாக புரிந்து கொள்ளுங்கள், இஹ்லாசு கேட்ப என்னுடைய உஸ்தாத் அவர் விரலை நீட்டுவார், நான் விரலை அசைப்பேன், எனக்கும் அவருக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ஷேக் அல்பானி அவர்கள் அவருடைய கிதாபில் என்ன சொன்னார்கள்? விரலை அசைக்க வேண்டும் என்று சொன்னார். ஷேக் அல்பானுடைய நல்ல மாணவர் ஷேக் ஆதில் அல் முக்பில் ரஹமத்துல்லாஹி அலை அவர் பின்னாடி வந்து அவர் ஒரு ஆய்வு பஹசு பண்ணி எழுதினார்கள், இல்லை விரலை நீட்டுவது சகி என்று. அவர்கள் அடித்துக் கொள்ளவில்லை அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே. அல்லாஹ் அதாவது இஹ்லாஸ் என்று ஒன்று இருக்கிறது, கருத்து வேற்றுமை வரலாம். அபூதல் ஹிஃபாரி ரதியல்லாஹு அவர்கள் சுருக்கமாக சொல்கிறேன், நீண்ட வரலாறு, புகாரி முஸ்லீம் நிறைய கிதாபுகள் வருகிறது, ஒவ்வொரு பகுதியும் இருக்கிறது. அல்லாஹ்வுடைய நல்லடியார் அபூதல் ஹிஃபாரியை நீங்கள் படித்தால் தேம்பி தேம்பி அழுவீர்கள். அப்படிப்பட்ட ஒரு தோழர், அவருடைய தபூக் யுத்தத்துக்கு ரசூலுல்லாஹ் போறாங்க. கடுமையான வெயில் காலம், அகோர வெயில் அடிக்குது. அந்த காலத்தில் யாரும் யுத்தத்துக்கு போறது ரொம்ப கஷ்டம். ஆச்சரியமான விஷயம் என்னண்டா, ரசூலுல்லாஹ் போப்புகளை கேட்பாங்க, யார் வரல? லிஸ்ட் வரும், முனாஃபிக் லிஸ்ட் எல்லாம் வந்துடும், இன்னால் வரல இன்னால் வரல. காப் பின் மாலிக் ரதியல்லாஹு அவர் தவறு, அவர் அந்த யுத்தத்துக்கு போக முடியாமல் அவர் போயலாம் போச்சு. அந்த யுத்தம் தபூக்கு போகிற டைம்ல சொன்னாங்க, யார் ரசூலுல்லாஹ்? அபூதர் இல்லை என்றார்கள். அபூதர் இல்லை. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் என்ன செய்தான் தெரியுமா? கொஞ்ச நேரத்தில் தூரத்தில் சஹாபாக்களுக்கு அடையாளம் காண முடியாத நேரத்தில், காண இயலாது, தூரத்தில் ஒரு மனிதர் ஆடி ஆடி வருகிறார். அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார், அவர் அபூதர்ராக இருக்கலாம் என்றார். சுபஹானல்லாஹ், எப்படிப்பட்ட நேசம் பாருங்க. அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க அது அபூதர்ராக இருக்கலாம், கிட்ட வருகிறார், தெரிகிற எல்லாத்துக்கும் அபூதர் அல் ஹிஃபாரி ரதியல்லாஹும். ரசூலுல்லாஹ் சொன்னார், எம்ஷி வஹ்தா, தனியாக நடந்து வருகிறார், தனியாக வாழுவார், தனியாக மரணிப்பார், தனியாக எழுப்பப்படுவார். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, தனியாக நடந்து வருகிறார், அவர் அங்கே வருகிறார். சஹாபாக்கள் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, தனியாக வாழுவார், தனியாக மரணிப்பார், தனியாக அடக்கம் செய்யப்படுவார், தனியாக எழுப்பப்படுவார். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, நான் வரலாறுகளை நீட்டமாக பேசவில்லை, நான் டிரெக்டாக வருகிறேன் கடைசி பகுதிக்கு. என்ன பகுதி? அபூதல் ஹிஃபாரி ரதியல்லாஹு அவர்கள் உஸ்மான் ரதியல்லாஹு ஆட்சி காலத்தில் முஃப்தி, ஷாமுடைய ஃபத்வா கொடுக்கக்கூடியவர், ஒரு பொறுப்பில் ஆட்சி பொறுப்பில் உள்ளவர். அவர் ஒரு ஃபத்வா கொடுத்தார். அவருடைய வாழ்க்கையில் நடந்த ஒரு சம்பவத்தை அவருக்கு மறக்க முடியாமல் இருந்தது. அந்த சம்பவத்தை வைத்து அவர் ஒரு ஃபத்வா கொடுத்தார். என்ன ஃபத்வா தெரியுமா? யாரெல்லாம் சொத்து செல்வங்கள் சேர்க்கிறீர்களோ அந்த சொத்து செல்வங்களை நீங்கள் தர்மம், அதாவது சாப்பிடுவதற்கு தேவையானதை வைத்து, உடுப்பதற்கு தேவையானதை வைத்து, மற்ற அவ்வளவுத்தையும் தர்மம் பண்ண வேண்டும், மற்ற அவ்வளவுத்தையும் தர்மம் கொடுக்க வேண்டும். ஃபத்வா, பெரிய பிரச்சனை. ஷாமுலே உஸ்மான் ரலியல்லாஹு ஆட்சி கூப்பிடுகிறார் உஸ்மான் ரலியல்லாஹு அவர்கள் அபூதல் ஹிஃபாரி உட்கார வைத்து அவரோடு பேசுகிற மக்கள் எல்லாம் வந்திருக்கிறார்கள். அபூதல் ஹிஃபாரி ஒரு சிறப்பான ஒரு தோழர், ஃபத்வாவை பிழையாக கொடுக்கிறார். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, பிழையாக கொடுத்தாலும் அல்லாஹ் ஜல்லஷான் ஒத்தாளா பிழைக்கும் சரி போடுகிறான். ஒரு கூலி இஹ்லாஸ் இருந்தால் ஒரு கூலி, சரியாக சொன்னால் ரெண்டு கூலி, அது பிழை. ஆனால் அவருடைய வாழ்க்கையில் ஒரு சம்பவம் காரணம் அந்த பிழைக்கு. என்ன சம்பவம் தெரியுமா? உஸ்மான் ரலன் குர்ஆன் ஆயத்தை எடுத்து எல்லாம் காட்டுகிறார். அவர் வேறு விதமான ஹதீஸ்களும் ஆயத்துகளையும் எடுத்து காட்டுகிறார். அவைகளெல்லாம் விளக்கமாக சொல்ல நேரம் இல்லை. அபுதல் ஹிஃபார் என்ன சொன்னார் தெரியுமா? அவர் வாழ்க்கையில் நடந்த ஒரு சம்பவம், ரசூலுல்லாவோட போற நேரம், ரசூலுல்லா சொன்னால் அபுதல் ஹிஃபாரி பார்த்து இதுக்கு அங்காள வராதீர்கள் என்றார்கள். இதுக்கு அங்காள வர வேண்டாம் என்றார்கள். ரசூலுல்லா முன்னாடி போனார்கள். முன்னாடி போனால் திரும்ப ரசூலுல்லா வந்த உடனே அபுதல் ஹிஃபாரி கேட்டார்கள், யார் ரசூலுல்லா? சத்தம் கேட்டது யாரோட பேசினீர்கள்? ரசூலுல்லா திரும்ப கேட்டார், அபுதல் நீங்கள் கேட்டீர்களான்னு கேட்டார். ரசூலுல்லா சொன்னார், ஆமா. ரசூலுல்லாவை பார்த்து அபுதல் ஹிஃபாரி சொன்னார், கேட்டேன் என்றார். அது ஜிப்ரீலோட நான் பேசினது என்றார்கள். அந்த நேரம் ரசூலுல்லா ஒன்று சொன்னார்கள், அபுதர் உகது மலையை காட்டி சொன்னார்கள், இந்த மலையளவு, இந்த மலையை அல்லாஹ் தங்கமாக மாற்றி என்னிடம் தந்தால் மூன்று நாட்கள் அதை என்னிடம் வைப்பதை, என்னுடைய அதாவது கடன்களை அடைப்பதுக்கு வைத்த சொத்துக்களை தவிர அதை என்னிடம் வைப்பதை நான் விரும்ப மாட்டேன் என்றார் ரசூலுல்லா. சகோதரர்களை கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, அந்த செய்தி இவருக்கு எப்படி பதிஞ்சிருக்கும்னு யோசிச்சு பாருங்க. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் பேசுவதை காதால் கேட்டவருக்கு அது மறக்க முடியுமா வாழ்க்கையில்? அவர் என்ன சொன்னார் தெரியுமா? ரசூலுல்லா மூன்று நாட்கள் இதை என்னோடு இருப்பதை விரும்பவில்லைண்டா, ரசூலுல்லா சொத்தை விரும்பவில்லை, தர்மம் கொடுங்கள் என்றார். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ஆனால் இஸ்லாம் அப்படி இல்லை. ரசூலுல்லா கனிமத்துகளை பிரித்து கொடுக்கிறார்கள். அந்த நேரம் அப்பாஸ் ரலியல்லாஹு வந்து புடவை அப்படியே நீட்டினார். ரசூலுல்லா போட்டுக்கொண்டே போனார்கள். போட்டால் அவருடைய புடவை தூக்க முடியாத அளவுக்கு அவ்வளோ எல்லாத்தையும் போட்டுட்டாங்க, தூக்க இயலாது. ரசூலுல்லா சொன்னாங்க, கொஞ்சம் தூக்கி விடுங்களேன்டாங்க. யாரு? அப்பாஸ் ரலியல்லாஹு அவர்கள். ரசூலுல்லா சொன்னாங்க, நான் தூக்க மாட்டேன்டாங்க. பக்கத்தில் ஒரு தோழர், நீங்கள் கொஞ்சம் தூக்குங்கண்டாங்க. ரசூலுல்லா அவரை சொன்னாங்க, தூக்க வேணாம்டாங்க, அவரே தூக்கி கொள்ளட்டும்ண்டாங்க. அவர் ட்ரை பண்ணி எடுத்து தூக்கிட்டு போனார். ரசூலுல்லா சிரித்தார்கள், ஒன்றும் சொல்லவில்லை. அவருக்கு ஆசை சொத்தை எடுத்து போனார். ரசூலுல்லா சொத்தை சேர்க்க விரும்பவில்லை. உஸ்மான் பின் அஃபான் பெரிய பணக்காரர், தப்பு இல்லை. ரசூலுல்லா விரும்பவில்லை, அதுக்கு தடை இல்லை. அபூதல் ஹிஃபாரி, அபூஹுரே வுதுவுடைய அதிசயம் அறிவித்தவர் யார்? அபூஹுரைரா ரழியல்லாஹு அவர்கள் தான் வுதுவுடைய அதிசயம் அறிவித்தார். இதுவரைக்கும் வுது செய்ய வேண்டும் என்று அறிவித்தார் சஹீஹ் முஸ்லிம். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அவர் எப்படி வுது செய்வார் தெரியுமா? ஒளிந்து கொண்டு சஹாபாக்களுக்கு காட்டாமல் இதுவரைக்கும் உலவு செய்வார். ஏன் செய்வார் தெரியுமா? அவர் அறிவித்த ஹதீஸ் குர், அல்லாஹ் மறுமை நாளிலே அந்த மைதானத்திலே அல்லாஹ் எழுப்புவானே, ரசூலுல்லா அடையாளம் எப்படி தெரிந்து கொள்வார்கள்? ஹவுல் கௌசர்ல இருந்து உலு எடுத்த உறுப்புகள் எல்லாம் மின்னும். அது
1: நேர்கள் உங்கள் முஸ்லிம் வானொலி www.muslimvanoli.com என்கின்ற இணையதளத்திலும், அதே போல முஸ்லிம் வானொலியுடைய உத்தியோகபூர்வமான அப்ளிகேஷனை ஆண்ட்ராய்டு இறங்குதளங்களில் இப்போது புத்தம் புதிய வடிவிலும் புதிய ஒலி நயத்துடனும் நீங்கள் டவுன்லோட் செய்து கொள்ளக்கூடியதாக இருக்கும். இந்த வேளையில் நேரத்தை சரிபார்த்துக் கொள்வோம். இலங்கையிலும் இந்தியாவிலும் நேரம் சரியாக பகல் 1:02.
2: இந்த நேர அறிக்கையை உங்களுக்கு வழங்கியது மாஸ்டர் மிஷன் ஈவென்ட்ஸ் பிரைவேட் லிமிடெட்.

0: உங்கள் முஸ்லிம் வானொலி நீங்கள் தொடர்ந்து முஸ்லிம் வானொலியோடு இணைந்திருக்கின்றீர்கள். மீண்டும் நாங்கள் மார்க்க சொற்பொழிவோடு இணைந்து கொள்வோம்.
1: எங்க ரெண்டு பிள்ளையும் மௌத்தா போயிட்டு தானே, ரசூலுல்லா என்ன சொன்னாங்க, ரெண்டு பிள்ளைகளை கொடுத்து ஒரு பிள்ளையை கொடுத்து மௌத்தா போன பிறகு பொறுமையாக நின்றா சுவர்க்கம். எதுக்கு கவலை, ரெண்டு புள்ள போச்சேமா, மௌத்தாகிட்டு சுபஹானல்லாஹ். சக்கராத்துடைய வேதனையில் அவர் என்ன பேசினார், ரசூலுல்லாஹ்வுடைய ஹதீஸை பேசினார், எங்க ரெண்டு பிள்ளைகளும் மௌத்தாக பொறுமை காத்தோமே எங்களுக்கு. அதுல அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார் என்று சொல்லிட்டு அவங்க அதுக்கால அல்ல, அவர் எதுக்கு தெரியுமா, அவ்வளவு வறுமை, அவ்வளவு வறுமை அவருக்கு அந்த நேரத்தில். உங்களுக்கு தொழுவிக்க அவர் உடனே ஒரு ஹதீஸை ஞாபகப்படுத்துகிறார். என்ன சொன்னார் தெரியுமா, அவர் எப்பொழுதும் சொல்லுகிற நேரம் என் தோழர் சொன்னார் என்று சொல்லுவார். ஹலீல் ரசூலுல்லாஹ் எப்படி அழைப்பார் தெரியுமா, என் தோழர் சொன்னார், என் நண்பர் சொன்னார், மகன் பொண்டாட்டியை பார்த்து சொன்னார், என் நண்பர் சொன்னார். ஒரு சபையில் என்ன சொன்னார், நான் அந்த சபையில் உட்கார்ந்து கொண்டிருந்தேன், என்னோட நிறைய பேர் இருந்தாங்க. அவர் சொன்னார், உங்களில் ஒருவர் ஒரு வெட்ட வெளியில் மரணிப்பார், அந்த நேரத்திலே அவரை ஒரு முஸ்லீம் ஜமாத்து வந்து அடையும், அவருக்கு அவர்கள் தொழுவிப்பார்கள். அபூதல் கிஃபாரி ரத்திலான் சொன்னார்கள், என் தோழர் சொன்னார், அந்த சபையில் உள்ள எல்லோரும் மரணித்து விட்டார்கள், நான் மட்டுமே பாக்கி, நான் மட்டுமே பாக்கி. அல்லாஹ் மீது ஆணையாக அது நானாக இருக்கும், அது நானாகத்தான் இருக்கும். எல்லோரும் போய்விட்டார்கள், அந்த சபையில் உள்ளவர்கள் எனக்கு ஞாபகம், அவர்கள் எல்லாரும் எனக்கு முன்னாடி மௌத்தாகிட்டார்கள். அபூதர், நான் நிற்கிறேன், நீங்கள் வெளியே போய் வாங்க, வெளியே கட்டாயமாக அல்லாஹ் ஒரு முஸ்லீம் ஜமாத்தை அனுப்பி வைப்பார். அவங்க மனைவி வெளியே போகிறாங்க, பார்க்குறாங்க, இல்லை திரும்பி வர்றாங்க, பார்க்குறாங்க, பல தடவைகள். அதுவும் அது ஹஜ்ஜுடைய காலம் இல்லை, மக்கள் வந்து போவதற்கு ஆச்சரியம். ஒரு கூட்டம் வருகிறது கொஞ்சம் நேரத்துக்கு பிறகு, அவங்க கையை காட்டி சைக்கிளை செய்து வாங்கன்னு கூப்பிட்றாங்க. அங்கே உள்ளவர்கள் கிட்ட வந்து யார் என்னன்னு கேட்குறாங்க. ஒரு முஸ்லீம் ரஜுலுன் மினல் மூமின்களை சேர்ந்த ஒரு மனிதர், அவர் இப்படி இதில் இருக்கிற வாங்க என்று கூப்பிடுறாங்க. உம்மா அதை பொண்டாட்டி அவங்க கேட்குறாங்க, மண் உ யார், அபூதர், அபூதர் என்று சத்தம் வந்த உடனே இவர்கள் போகிறாங்க. அங்கே யார் தெரியுமா, இப்னு மசூத் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள், அவரோட உள்ள தோழர்கள் அங்கே நிற்கிறாங்க. ஓ அங்கே ஓடி போகிறாங்க. அபூதர் கிஃபாரி அவரை பார்த்து சிரிக்கிறாங்க, சிரித்து போட்டு அவருடைய ஃபத்வாவில் எந்த மாற்றமும் இல்லை, அவருடைய கருத்தை சொல்கிறார், நான் மௌத்தாகினா ஆட்சியில் உள்ள யாரும் எனக்கு தொழுவிக்கக்கூடாது கண்டிஷன். அவருடைய பிடிவாதம், நோ ப்ராப்ளம், அவருடைய பிடிவாதம், அது இஸ்லாம் இல்லை, அதாவது அவர் சொல்ல அவருடைய கருத்து, அதுக்கான அவரை திட்ட முடியாது. அல்லாஹ்வுடைய அருள் பெற்ற ஒரு தோழர், நன்றாக புரிந்து கொள்ளுங்க, ஆட்சியில் சன்மானம் பெற்ற யாரும் எனக்கு தொழுவிக்கக்கூடாது. ரெண்டாவது கண்டிஷன், ஆட்சியில் கவர்மெண்டில் பதவி எடுத்தவர் சன்மானம், இப்னு மசூத் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள், அபூ அப்துர் ரஹ்மான் அவர்கள் எந்த சன்மானமும் பெறாதவர், அவர் தொழுவிப்பதற்காக வேண்டி முன் வந்தார். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, என்ன நடந்தது தெரியுமா, ஒரே ஒரு வேண்டுகோள் பேசினார் சுபஹானல்லாஹ். அவ்வளவு பேரும் அழுதார். அபுதல் கஃபாரி சக்கராத்திலே, நான் யாரிடமும் எதுவுமே கேட்கவில்லை வாழுவதற்கு, எதையுமே கை நீட்டி கேட்கவில்லை, ஆனால் இப்பொழுது ஒன்றே கேட்கிறேன், எனக்கு யாராவது ஒருத்தர் கஃபனை தருவீர்களான்னு கேட்டேன். என்னுடைய ஜனாசாவை அடக்குவதற்கு, என்னை அடக்குவதற்கு, கஃபன் இடுவதற்கு கஃபனை தருவீர்களா. சுபஹானல்லாஹ், அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே அவரை அடக்கினார்கள். ஒரு வாரத்திலே, இன்னும் கொஞ்ச நாளிலே இப்னு மசூத் ரழியல்லாஹு தொழுவித்தவர் அவர் மரணிக்கிறார். வரலாறை புரட்டிப்பார்கள். முன்னறிவிப்புகள், அவர்கள் எப்படி கல்விகளை சுமந்திருந்தார்கள், எப்படி நடந்தது. அல்லாஹ்வுடைய நல்லடியார்கள் அப்படி என்று சொன்னால், கவனமாக இந்த இரவு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் என்னையும் உங்களையும் ஹிதாயத்தால் நலைக்க வேண்டும். அல்லாஹ்வுடைய நல்லடியார்கள் அவருடைய ரஹமத்தால் என்னையும் உங்களையும் அரவணைக்க வேண்டும். சகோதரர்களே, அடுத்த பிரச்சனை, இது ஒவ்வொன்றையும் சொல்லுகிற நேரம் ஒவ்வொரு பிரச்சனையும் நான் ஏன் சொல்கிறேன் தெரியுமா, அந்தந்த பிரச்சனையில் சிக்கிறவர்கள் அதில் இருந்து விடுபட்டு திருந்தி நல்லவர்களாக மாற வேண்டும் என்பது. சர்வசாதாரணமாக ஊர்களுக்கு போனால் கொள்கை பேசுகிறார்களாம், செக்கை பவுன்ஸ் பண்ணியிருக்கிறாங்க, பொருளாதாரத்தில் மோசடி, எக்கச்சக்கமான பிரச்சனை. அல்லாஹ்வுடைய நல்லடியார்கள் அருமை அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் ஒரு ஜனாசாவில் கேட்கிறார்கள், ஜனாசாவுக்கு கடன் உண்டான்னு. அந்த நேரத்தில் ஓம் என்றார்கள், ரசூலுல்லாஹ் தொழுவிக்கவில்லை. நான் நினைக்கிறேன் அபூ தர்தா ரழியல்லாஹு அன்ஹு நினைக்கிறேன், அவர் கையை உயர்த்தி சொல்கிறார், யா ரசூலுல்லாஹ், நான் கடனை அடைக்கிறேன். அடுத்த நாள் ரசூலுல்லாஹ் அவரை சந்திக்கிறார். அபூ தர்தா என்ன செஞ்சீங்கன்னு கேட்குறாங்க. அவர் சொன்னார், யாரை சொல்லலா, இப்பத்தான் நான் கடனை அடைத்தேன். ரசூலுல்லா ஒரு வார்த்தை சொல்லுவார், இப்பொழுதுதான் அந்த ஜனாதா ராகத்தை அடைந்தது என்றார். அடக்கினது நேற்று, இப்பொழுதுதான் அது ராகத்தை அடைந்தது என்றான். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, கடன் வைத்து மோசடி செய்து எந்த கொள்கையில் இருந்தும் நீங்கள் விடுபட்டு போகலாம் என்று நினைக்காதீங்க, ரொம்ப டேஞ்சரானது. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, கொள்கை என்றால் எல்லாம் உள்ளடக்கப்பட வேண்டியது, அதுதான் கொள்கை என்று சொல்லுவது. ஒரு பகுதிகளை ஷிர்கை பேசினோம், ஒரு பகுதிகளை பிதத்தை பேசினோம், ஒரு பகுதிகளில் அலாதத்தை பேசினோம் என்றால் அந்த ஒவ்வொன்றும் தொட்டு தொட்டு எடுத்தால் கொள்கை இல்லை. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அதனால் கடைசியிலே உங்களுக்கு சொல்கிறேன், இதே மாதிரி எக்கச்சக்கமான ஹதீசுகள், எக்கச்சக்கமான ஹதீசுகள், நான் ஒரு ரெண்டு மூணு ஹதீசுகளை விவரமாக சொல்லாமல் சொல்லிக்கொண்டே போகிறேன். அந்த ஹதீசுகள் எல்லாம் நடந்து முடிந்து விட்டது. சஹீஹுல் புகாரி, சஹீஹுல் புகாரியில் வரக்கூடிய ஹதீஸ், ரசூலுல்லாஹ் திடீரென்று ஹிஜாஸை நோக்கி விரலை நீட்டி சொன்னார்கள். என்ன சொன்னார்கள், ஹிஜாஸிலே ஒரு நெருப்பு எடுக்கும், இந்த நெருப்பு எடுத்தால் மறுமைக்குரிய அடையாளம், அதுவரை லா தகூமு ஸஆ, மறுமை நாள் வரவே வராது ஹிஜாஸில் நெருப்பு எடுக்காமல். ரசூலுல்லாஹ் விரலை நீட்டினார்கள். ரசூலுல்லாஹ் மரணித்து ஹிஜ்ரி 617 மதீனாவில் இந்த கடிதம் இன்றைக்கும் பாதுகாப்போடு இருக்கிறது. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ஹிஜாஸிலே ரெண்டு பூமி குலுக்கும், எல்லோரும் ஓடி வந்து விட்டார்கள், ஒரு மிகப்பெரும் நெருப்பு. நீங்கள் போய் இன்டர்நெட்டில் அடித்து பாருங்கள், ஹிஜாஸ் என்று நடுவால் ஒரு மெரிய ஹைவே போடப்பட்டிருக்கும், ரெண்டு சைடில் கருக்கப்பட்ட கற்களை நீங்க பார்ப்பீங்க. ஹிஜாஸுக்கு போனவர்கள், சவுதியிலிருந்து போனவர்களுக்கு தெரியும், ஹிஜ்ரி 617 ரசூலுல்லாஹ் மரணித்து கிட்டத்தட்ட 600 அதாவது 6 ஆண்டுகளுக்கு பிறகு, 606 இயர்ஸ், 600 ஆண்டுகளுக்கு பிறகு சஹீஹுல் புகாரிலே இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொன்னார்கள், லா தகூமு ஸஆ, மறுமை நாள் வராது ஹிஜாஸுடைய நெருப்பு எடுக்காதவரை. ஹிஜாஸிலே எடுத்த நெருப்பு ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், பசராவிலே உள்ள ஒட்டகத்துடைய சங்கிலியிலே அது தெரியும் என்றார்கள். அப்படின்னு அர்த்தம் இன்றைக்கும் அரசாங்கத்தில் அதை பாதுகாத்திருக்கிறார்கள், அதாவது ஷாமில் எழுதப்பட்ட கடிதம். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ரசூலுல்லாஹ் சொன்னார்கள். அடுத்தது ரசூலுல்லாஹ் என்ன சொன்னார்கள், சஹீஹுல் முஸ்லிமிலே வருகிறது. என்ன சொன்னார்கள் தெரியுமா, அதாவது ஈராக்குக்கு பொருளாதார தடை வராமல் மறுமை நாள் வராது என்றார்கள். ஈராக் தன்னுடைய பொருளாதார தடை என்ற அதிசயில் வரவில்லை, தன் நாணயத்தை தர மறுக்கும் என்று, தன்னுடைய நாணயத்தை தர மறுக்கும். அடுத்ததாக ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், அதுக்கு பிறகு சிரியாவுக்கு வரும் என்றார்கள். சிரியாவுக்கு வராமல் மறுமை நாள் வராது, சிரியாவுக்கு பிறகு எகிப்துக்கு வரும் என்றார்கள், மிசிருக்கு வரும் என்றார்கள். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, கண்ணு முன்னாடி ஈராக்கை பார்த்தோம், கண்ணு முன்னாடி சிரியாவுடைய அவல நிலையை பார்த்து கொண்டிருக்கிறோம். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ரசூலுல்லாஹ் சொன்னது அதுவாக இருக்கலாம். அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், ஃபுராத் நதி வத்தி தங்கமலை வெளிவரும் வரைக்கும் மறுமை நாள் வராது, லா தகூமு ஸாஅ, மறுமை நாள் வராது எது வரையும் வரைக்கும், ஃபுராத் நதி வத்தும் வரைக்கும். இன்றைக்கு போங்க, 2007 முன்னாடி யுப்ரட்டீஸ் டைக்ரிஸ் நதி என்றால் அதுதான் ஃபுராத் என்று சொல்வது, யுப்ரட்டீஸ் நதி. இதை படிக்காத யாரும் இருக்க மாட்டார்கள் உலகத்திலே, அப்படிப்பட்ட ஃபேமஸான நதி. அது வத்தின வரலாறே இல்லை. போய் இணையதளத்தில் சேட்டலைட் போட்டோ, நாசாவுடைய தனி ஆய்வு ஃபுராத் நதியை பற்றி இருக்கிறது, நாசாவுடைய சேட்டலைட் இருக்கிறது. ஃபுராத் வத்தி பழங்காலத்து பொருட்கள் வெளியே வந்து கொண்டிருக்கிறது. இன்னும் தங்கம் வரவில்லை, தங்கம் வந்ததாக வதந்தியை போட்டு விடுவார்கள், தங்கம் வரவில்லை. ரிப்போர்ட்ஸ்களும் அந்த போட்டோகளும் உங்களுக்கு பார்க்கலாம், ஃபேக்கும் இருக்கிறது, பொய்யான தகவல்களும் இருக்கிறது, அக்யூரேட்டான தகவலை உங்களுக்கு எடுத்து பார்க்கலாம், எவ்வளவு வத்தி இருக்குது என்று சொல்லுவார்கள். ரசூலுல்லாஹ் புகாரியில் சொன்ன, புகாரியில் வந்த ஹதீஸ், ஃபுராத் வத்தி தங்கமலை வெளிவரும், நீங்கள் யாரும் அங்கே போக வேண்டாம் என்றார்கள். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, சில வேளை நாங்கள் மௌத்தாக முன்னாடி அது நடக்கலாம். அல்லாஹ் இப்படி எக்கச்சக்கமான ஹதீசுகள் ரசூலுல்லாஹ் காலத்திலும் பின்னாடி நடக்கக்கூடியதும் அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள் என்றால், இவைகள் எல்லாம் எங்கள் ஈமானுக்கு அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ஈமானை உறுதி செய்வதற்கு. இந்த முன் அறிவிப்பு ஒவ்வொன்றும் ஏதோ கேட்டோம் என்பதற்கு இல்லை, இது சொன்னால் இது நடந்தால் அல்லாஹ்வுடைய விசாரணை உண்டு என்று அந்த விசாரணையை ஏற்றுக்கொண்டு அதுக்கேற்ப எங்களுடைய வாழ்க்கையை தயார்படுத்துவதற்கு. இந்த வெள்ளிக்கிழமை தியாரியிலே ஒரு நிக்காவுடைய மஜ்லிஸுக்கு போனேன், நல்லா இல்லையார்களே, அந்த நிக்கா மஜ்லிஸிலே ஒரு சிலர்கள் வந்தார்கள், வந்து அவர்கள் வந்து சில பிரச்சனைகளை உண்டாக்கினார்கள். பிரச்சனையை உண்டாக்கியதுக்கு பிறகு வேறு விதமான வதந்திகளை எல்லாம் பரப்புகிறார்களாம். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, வேண்டிய மட்டும் பரப்புங்கள், ஒன்றை மட்டும் சொல்கிறோம், ஒன்றை மட்டும் சொல்கிறோம், இன்ஷா அல்லாஹ் இந்த புயல் வீச ஆரம்பிப்பு ஒவ்வொரு ஊடு கூட தட்டுவோம். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, தௌஹீத் ஜமாத்தை அழிக்க முடியுமா? அவர்கள் அழித்தார்களா? எவ்வளவெல்லாம் செய்து பார்த்தார்கள். பூச்சாண்டிகள் வந்து தொடை நடுங்கிகள். யாருக்கு பயம்? சம்பளத்துக்காக வேண்டி நிர்வாகி சொன்னா எந்த கேவலத்தையும் செய்வார்களா? ஜனாசாவை கொண்டு போய் வச்சா ஜனாசாவுக்கு ஹசரத் துவாதுவாராம். அடா உங்களுக்கு யாரும் ஓது சொன்னது அவ்வளோ இறக்கமா? இறக்கம்னா ஒரு மூலையில் போய் ஓதிட்டுறீங்களே. இல்லை நாங்கள் தான் ஓதுவோம். எதுக்கடா ஓதுறீங்க? நிர்வாகி சொன்னதுக்காக வேண்டி அந்த சம்பளத்துக்கு தான் செய்கிறீங்களா? அவர் மகம் ஓதுவார், உங்களுக்கு தானே, நீங்கள் ஓதுங்க. இப்படி எல்லாத்துலேயும் வந்து குறுக்க பாஞ்சு வெக்கமாக இல்லை, கொஞ்சம் கூட வெக்கமாக இல்லை. அடே இன்னொத்தனுக்கு துவா ஓதுறதுக்கு அவன் வேணான்னு சொன்னால் நீருக்கடா துவா ஓதுற? இறை தூதரா நீங்க? துவா ஓத முன்னாடி வந்துருவாரா? வெக்கம் கட்ட பொழப்புகள் இவர்கள் வந்து பயமுறுத்த வர்றார்களா? எத்தனையோ ஊர்களில் பிரச்சனை சந்தித்த அல்ஹம்துலில்லாஹ் இந்த கொள்கைவாதிகள் போறேன்டா அண்டைக்கே போய் சத்தம் இல்லாமல் புள்ள குட்டியோட வாழும் ஓண்டி கொதவ போட்டுட்டு இருக்கணும். ரத்தத்தை கண்டவர்கள் நீ கிட்டே நிற்க மாட்டீங்க. அதனால பொய் பிரச்சாரங்கள் எல்லாம் நிற்காது. பள்ளிவாசல் முன்னாடியே இன்ஷா அல்லாஹ் வெகு சீக்கிரத்தில் மேடை போடுவோம். நாங்கள் எப்பயும் சட்டத்தை மீறி நடக்க மாட்டோம், அராஜகம் பண்ண மாட்டோம், ரவுடித்தனம் பண்ண மாட்டோம். அந்த மாதிரி ரவுடித்தனங்கள்கிட்ட இல்லை, சட்டம் என்ன சொல்லுதோ சட்டத்தோடு வருவோம். உங்கள் ஊரில் அடுத்த எண்ணிக்கை என்ன தெரியுமா? அன்றைக்கு 5, 10, 15 ஜும்மா 2 நாளண்டு வரும். அப்படியே வரப்போக்கில் எண்ணிக்கோங்க. வெளியூருக்கு போய் வருவாங்களே சவுதிக்கெல்லாம் வருவாங்களே, அடுத்தது வர்றவெல்லாம் வீட்டுக்குள்ள வாப்பா உம்மா மற்ற கொள்கையில் நிற்கிற நேரம் தட்டி சொல்லுமா, இது இல்லை இது. இன்னைக்கு 10 இயர்ஸில் எண்ணி பார்த்தா அவன் நிறைய பேர் அங்கே தான் இருக்கிறாங்க. அங்கேருந்து பயம்லாம் கேட்டு திருந்தி வந்து இங்கே கொள்கை புரட்சி செய்வார்கள். அவர்கள் உங்களை காரி துப்புவார்கள் திருந்தி தௌபா செய்யாத பட்சத்தில். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அதனால் அராஜகம் பண்ணுவதற்கு சிலர்கள் களமிறங்கி சென்டர் பிளேஸ் பள்ளியில எல்லாம் இது பண்ணினார்கள். பயந்து போனா நாங்கள் பள்ளிக்கு தொலை வர மாட்டோம், தைரியமா வருவோம், தனியாக நடப்போம். ஏன் தெரியுமா? ஷஹாதத்தை எதிர்பார்த்தவர்கள் நாங்கள், அந்த மரணத்தை எதிர்பார்த்தவங்க. அதனால சம்பளத்துக்காக வேண்டி தொட்டை நடுங்கி மாறி நிற்கிறவர்கள் பொய் பிரச்சாரமும் பூச்சாண்டித்தனத்தையும் காட்டி ஊரில் உள்ள மக்களை பயமுறுத்துறீங்களா? அது வேற மக்களை தௌஹீதுவாதிகள்லாம் அப்படி பயமுறுத்த இயலாது. அப்படி பயந்தான் கோழிகளும் இல்லை, நின்று சாதித்து தான். அடுத்து அடுத்து அடுத்து அடுத்து எண்ணி பார்த்தீங்கன்னா எங்கே இங்கே மக்கள் கூடுறாங்க, அங்கே குறைய பேர் தானே கூடுறாங்க. ஜேபி கூடிச்சண்டா இன்னொரு கட்சியில் குறைய தானே கூடுது. இங்கே கூடினா எங்கே குறையுது? உங்கள்கிட்ட குறையுது. இன்னும் குறைஞ்ச பிறகு உங்களுக்கே மொத்தத்தில் துப்புவாங்க. அல்லாஹ்வுடைய நல்லடியார்கள், அதனால் அந்த பொய் பிரச்சாரங்களை எல்லாம் அல்லாஹ் அழித்து விடுவான். அவர்களுக்கும் இது செய்தி ஒன்றை சொல்லிக் கொள்கிறேன், இன்ஷா அல்லாஹ் இதை செய்கிற நேரம் எங்களுக்கு தான் நன்மை. ஏன்னா அந்த மாதிரி பிரச்சனை உண்டாக்கின பிறகு தாடியே இல்லை, தௌஹீது பக்கமே வந்திருக்க மாட்டார் ஆள் வந்து. பார்த்தீங்களா, வீட்டுக்குள்ளே பூந்து அராஜகம் பண்ணுறாங்களே, நல்ல இருப்பானுவளா? யார் காரி துப்புறது? உங்களுக்கு கொஞ்சம் நெஞ்சம் மரியாதை ஹசரத்ன்றாங்க, அது கூட இல்லாமல் போச்சே. வேறு வழியில் சேகநாயகன் சேகநாயகம் பண்ணாங்க. ரெண்டு பேரை குத்தின பிறகு பொம்பளையில் ரேடியோவில் பேசினாங்க. அங்கே வேறு வழியில் அடுத்த நாள் ரேடியோ போட்டு ஷேக் நாய் என்றார்கள். ஒரு பொம்பளை பேசின பிறகு எல்லா ஆம்பளையும் வந்தார்கள். நாயகத்துக்கு நாய் என்று பேசின பிறகு ஒரு பொம்பளை தைரியமும் சூடும் சுரணை ஆண்களுக்கு வந்தது, முன்னாடி வந்தார்கள். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, பள்ளிவாசலை பத்த வைத்தார்கள். அடுத்த ஜும்மா என்னுடையது, அடுத்த நாள் மைக்கும் இல்லை ஒன்றும் இல்லை. அல்லாஹ் மீது ஆணையிட்டு சொல்கிறேன், பள்ளிவாசல் இடம் போடாமல் போனது. வந்து பயந்து யாரும் வரமாட்டார்கள் என்று நினைத்தார்கள். அல்லாஹ் அதை பெருக்கி கொடுத்தான். இது நடக்க நடக்க நடுவுல உள்ளவன் இங்க வந்து உண்மையே தானே சொன்னீங்க, சரியா தானே பேசுனீங்க, இதா தானே சொன்னீங்க, ஹஸ்ரத் என்று கேட்கிறார். நான் ஒரு துவா சொல்றேன், ரப்பனா ஹப்லனா மின் அஸ்வாஜினா வஸுரியாத்தினா குர்ரத்தாயுனி வஜால்னாலில் முத்தகீன இமாமா, இப்படி ஓதுறீங்களே பள்ளியில. இது குர்ஆன் உள்ள சிறப்பான துவாவே. 5வது ஆண்டு புள்ள ஆமீன் சொல்றானே, அவனுக்கு எத்தனை பொண்டாட்டி? இது நான் கேட்க வேண்டிய துவா, நீங்க கேட்கற துவா கட்டாயம் கேட்கணும். இது ரப்பனா ஹப்லனா மின் அஸ்வாஜினா சுரியா யாருலா, என் பொண்டாட்டி புள்ள கூட்டிகிட்டு போகிற நேரம் கண் குடிச்சி தந்துரியாருலா, நீங்கள் இப்படி துவா கேட்குற நேரம் 5வது ஆண்டு பொடி ஆமி சொல்கிறானே என்று கேட்டால் இதுக்கு பதில் இல்லை. எல்லாம் முடிஞ்சிட்டு நீங்கள் குர்ரத்து ஆயுன்னு சொல்லவில்லை, தஜ்வீத் பிள்ளை பக்கத்தில் ஒரு மதனி அவர் சொன்னார், அவர் அப்படியே ஒழுங்காக தான் சொன்னார். நான் சொன்ன ரெக்கார்டிங் இருக்குது கேட்டு பாருங்க, சாபம் விட்டு கொள்வோமா அப்படி சொல்லலண்டு. அட பாவி தஜ்வீது பிடிக்கிறேன், சரி தஜ்வீதில் எதன்னு வைக்கல, அப்படி நடக்கவே இல்லை, சரியாக தான் ஓதுறோம். அட உனக்கு வே அதை பிடிக்க தெரியுதுண்டா, ஓதினது பிள்ளையண்டு சாதாரண அஞ்சாம் ஆண்டு பிள்ளைக்கு விளங்கிருமே, நீங்க ஓத வேண்டியதை இது அல்லாஹ்வுடைய வேதத்தை கொண்டாந்து அல்லாஹ் சொன்ன துவா அஞ்சாம் ஆண்டு பிள்ளை கேவலப்படுத்துற மாதிரி ஓதினா அல்லாஹ்வுடைய நல்லடியார்கள் விளங்குது தெரியுது. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன், அதாவது எங்கள் அனைவருக்கு இதாயத்தை கொடுக்கணும், அந்த மக்களுக்கு நேர்வழியை காட்டணும். நன்றாக புரிந்து கொள்ளுங்கள், உங்கள் கடமைகள் இன்னும் முடியவில்லை, பிரச்சாரம் ஓயவில்லை, லைட்டை போட்டுட்டோம், ஷெட்டை அடிச்சிட்டோம், எல்லாம் சரி, பள்ளிவாசல் சரி, இதுக்குள்ளே மட்டுமில்லை பிரச்சாரம், வெளியே இறங்குங்க, ஸ்டேஜை போடுங்க, தெரு தெருவாக போடுங்க. அப்பாவி மக்களை காப்பாற்றுற பொறுப்பு எங்களுக்கு உண்டு, அவர்களை கொண்டு வந்து சத்தியதீன் இஸ்லாத்தின் பக்கம் சேர்க்கிற பொறுப்பு. அதை மாதிரி ஒரு பாக்கியம் இந்த உலகத்தில் இல்லவே இல்லவே இல்லவே இல்லை. அந்த பாக்கியத்துக்கு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கடைசி மூச்சு வரைக்கும் என்னையும் உங்களையும் சேர்த்து அருள் புரிவானாக. வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத். வாஹரதன் அல்ஹம்துலில்லாஹ்.
0: நேர்கள் இதுவரை மார்க்க சொற்பொழிவு கேட்டீர்கள். வழங்கியிருந்தார் மௌலவி அஷேக் ஆதில் ஹசன் அவர்கள். நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது உங்கள் முஸ்லிம் வானொலியின் வானொலிகளில் 24 மணி நேர இஸ்லாமிய ஒலிபரப்பை கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள். அண்ணல் நபியின் அன்பு பொன்மொழிகள்.
2: ஹதீஸ் 1010. அபு சாயித் அல் குதிரி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள், குல் ஹுவல்லாஹு அஹத் என துவங்கும் 112 அத்தியாயம் பற்றி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறும்போது, என் உயிரை தன் கையில் வைத்திருப்பவன் மீது சத்தியமாக, நிச்சயமாக இந்த அத்தியாயம் குர்ஆனின் மூன்றில் ஒரு பங்குக்கு சமமானதாகும் என்று கூறினார்கள். புகாரி 5013. மற்றொரு அறிவிப்பில் பின்வருமாறு உள்ளது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தம் தோழர்களிடம், ஓர் இரவில் குர்ஆனின் மூன்றில் ஒரு பகுதியை ஓதி முடிக்க உங்களில் ஒருவர் சக்தி பெறுவாரா என்று கேட்டார்கள். அவ்வாறு ஓதுவது அவர்களுக்கு சிரமமாக இருந்ததால், இறை தூதர் அவர்களே, எங்களில் எவர்தான் இதற்கு சக்தி பெறுவார் என்று நபி தோழர்கள் கேட்டனர். உடனே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், குல் ஹுவல்லாஹு அஹத் அல்லாஹு ஸமத் என்ற அத்தியாயம் குர்ஆனில் மூன்றில் ஒரு பகுதியாகும் என்று கூறினார்கள். புகாரி 5015.
0: கேட்டது அண்ணல் நபியின் அன்பு பொன்மொழிகள்.
3: உங்களுக்கு பிடிச்சது முஸ்லிம் வானொலி .com.
0: உங்கள் முதல் தர முஸ்லிம் வானொலியில் உங்கள் பிரதேச பள்ளிவாசல்களில் இடம்பெறுகின்ற மார்க்க சொற்பொழிவுகள், குத்துபா பிரசங்கங்கள், விசேட இஸ்லாமிய நிகழ்வுகளை எங்களோடு பகிர்ந்து கொள்ளுங்கள். அது மட்டுமல்ல, உங்களுடைய குழந்தைகளின் ஹதீஸ், கிராத், இஸ்லாமிய சம்பாஷணைகள், இஸ்லாமிய நாடகங்களை எமக்கு அனுப்புங்கள். தொடர்புகளுக்கு முஸ்லிம் வானொலி @gmail.com அல்லது வாட்ஸ்அப் 0907947716
4: www.muslimvanoli.com.
5: என்னை உரமாக்கி வைத்திடுவாய் இறைவா.
6: muslimvanoli.com.
7: உங்கள் முஸ்லிம் வானொலியில்
0: சிந்தனை.
8: ஒவ்வொரு தொழுகைகளில் சுண்ணாம்பு அக்கதாக்களை பற்றி அது சம்பந்தமாக வந்த சில அறிவுகளையும் குறிப்பிட்டால் பொருத்தமாக இருக்கும். ஃபஜ்ருடைய சுண்ணத்தை பற்றி முதல் தெரிந்து கொள்வோம். அதனுடைய முக்கியத்துவம் இவ்வளவு என்பதை பற்றி தெரிந்து கொள்வோம். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் அறிவிக்கிறார்கள், ஹுமா அஹப்பு இலைய மின துன்யா ஜமீஅன், இரண்டு ரக்காத் சுபஹுடைய முந்திய இரண்டு ரக்காத் இருக்கிறதே, அது வந்து உலகத்தில் உள்ள அனைத்தை விடவும் என்னிடத்தில் மிக விருப்பத்துக்குரியது. உலகத்தில் உள்ள எல்லாம் எனக்கு கிடைச்சதாக வச்சுக்கொள்வோம், உங்களுக்கு கிடைத்ததாக வச்சுக்கொள்வோம், எவ்வளவு சந்தோஷப்படுவோம், அது எனக்கு சந்தோஷம் இல்லை. இரண்டு ரக்காத் தொழுதா இந்த உலகமும் உலகத்தில் உள்ளவைகள் எல்லாம் கிடைத்தால் என்ன சந்தோஷமோ அதை விட சந்தோஷம் எனக்கு, அதை விட விருப்பம் எனக்கு அப்படிங்கிறாங்க. சொல்லலாம் சொல்லலாம், அது மிக விருப்பத்துக்குரியதுங்கிறாங்க. ஏன்னா அவ்வளவு பொறுமதியானது, அவ்வளவு நன்மையை பெற்று தரக்கூடியது மறுமையில் என்ற அடிப்படையில் சொல்லலாம் சொல்லாங்க. ஆகை நாமும் என்ன செய்வோம், சுபகுடைய முந்தைய இரண்டு ரக்காத் சுன்னத்தை சுபகுக்கு முன்னாலேயே தொழுதுருவோம். சிலர் என்ன செய்வாங்கண்டா, பின்னால தொழலாம் தானே, அவருடைய வாழ்நாள் அதிகமாக ஃபஜ்ருடைய சுன்னத்து ஃபஜ்ருடைய சுன்னத்தை முந்தைய சுன்னத்தை ஃபஜருக்கு பிறகுதான் தொழுகிறது, அப்படி கூட ஃபஜருக்கு முன்னால் தொழணும். ஒரு நாள் தப்பிட்டேன்னு சொன்னால் அவருக்கு என்ன செய்யறது, ஃபஜருக்கு புற தொழலாம் என்பதை நாங்கள் விளைய கொள்ளணும். இன்னும் ஒரு செய்திங்க நான் சொல்ல வேண்டியிருக்கிறது, சில சகோதரர்கள் பள்ளி வாசலில் தொழுகிறதுக்கு வருவாங்க, இக்காமல் சொல்லப்பட்டாச்சு, இம்மா தொழுகை ஆரம்பிச்சிட்டார், இவங்க என்ன செய்வாங்கன்னா இந்த தொழுகை முக்கியம் என்பதை நாம் இப்போது சொல்லுகிறோமே அதை எப்படி வழங்கியிருக்கிறாங்கடா, இமாம் இமாம் தொழுகை நடத்தி கொண்டிருந்தாலும் ஃபஜ்ரோட தொழுகை அப்போ தொழுகிறாங்க, வந்து முதல் ரக்கா தொழுகிறாங்க, ரெண்டாவது ரக்கா தொழும் போதும் வந்து தொழுகிறாங்க, சில அத்தகையத்தில் இமாம் இருப்பாங்க அப்பயும் தொழுவாங்க சுன்னத் தொழுகையை. இது பல இது தவறு, இது சுன்னாவுக்கு மாற்றமான செயல். சல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க, எந்த ஒரு ஃபர்தான தொழுகைக்கு இக்காமல் சொல்லப்படுகிறதோ அது தவிர வேறு தொழுகை தொழக்கூடாது. இதா குய்மத்தி சலாத்து ஃபலா சலாத்த இல்லை மக்தூபா. ஒரு ஃபர்தான தொழுகைக்கு இக்காமல் சொல்லப்பட்டால் அந்த ஃபர்து தான் அங்கே தொழப்படணும், அங்கே சுண்ணத் தொழக்கூடாது. அது அந்த முந்திய பிந்திய முந்திய சுண்ணத் தொழக்கூடாது, வேறு சுண்ணத் தொழக்கூடாது. ஆகவே இக்காமல் சொல்லப்பட்டால் நீங்கள் சுபாவுடைய சுண்ணத்தை தொழக்கூடாது, மற்ற எந்த சுண்ணத்தையும் தொழக்கூடாது, மற்ற தொழுகையிலும் அந்த தொழுகை தான் தொழ வேண்டும் இமாமோடு சேர்ந்து. அதற்காகத்தானே ஆண்கள் பள்ளிக்கு நாம் வருகிறோம். அங்கே போய் நீங்கள் நிக்காமல் சொல்லப்பட்டு அதற்கு பிறகு நீங்கள் இமாமோடு சேராமல் சுண்ணத் தொழுதால் ஏன் வீட்டிலே தொழுதுட்டு வரலாமே? பள்ளிக்கு வந்ததே ஃபரதான தொழுகையை தொழுறதுக்கு. ஆண்களுக்கு ஃபரதான தொழுகையை பள்ளியில் தொழ வேண்டும், சுண்ணத்தான தொழுகையை வீட்டில் தொழ வேண்டும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லுவாங்க, சஹீஹ் முஸ்லிமில் வரக்கூடிய ஹதீஸ், ஜாபிர் ரழியல்லாஹு தஆலா அவர்கள் அறிவிக்கிறார்கள், உங்களில் ஒருவர் தொழுதார் அவருடைய அதாவது பள்ளியில அவருடைய மஹல்லாவில் அந்த பள்ளியில தொழுதார், ஃபல்யஜால் லிபைத்திஹி நஸீபம் மின் ஸலாத்திஹி, அவருடைய தொழுகையில கொஞ்சம் தொழுகையை அவருடைய வீட்டுக்கும் வச்சு கொள்ளட்டும் என்றால் அல்லாஹு சுப்ஹானஹு தஆலா இவருடைய வீட்டில் இவர் தொழுவதால் அதில் ஹைரை அல்லாஹ் கொடுப்பார், அதில் பரக்கத்தை கொடுப்பான் அல்லாஹ் தஆலா. சஹீஹ் முஸ்லிமில் இந்த ஹதீஸ் பதியப்பட்டிருக்கு. இந்த ஹதீஸ் எப்படி வழங்கணும்? அஞ்சு ஃபர்தான தொழுகையில மூணு பள்ளியில ரெண்டு வீட்டு, அதுல இஷாவையும் ஃபஜ்ரையும் வீட்டு தொழுதுக்குவோம், அல்லது அசரையும் ஃபஜ்ரையும் வீட்டு தொழுதுக்குவோம், அப்படியே வழங்குறது அப்படி இல்லை. அஞ்சு தொழுகைகளையும் பள்ளியில் தான் தொழணும், ஆண்கள் ஜமாத்தோட தான் தொழணும். அந்த அஞ்சு தொழுகையோடு சம்பந்தப்பட்ட சுன்னத்துகள் இருக்குதே, அதெல்லாம் அந்த சுன்னத்துகள் இருக்கிறதே, வித்ரு தொழுகை, துஹா தொழுகை, தஹஜ்ஜு தொழுகை, அதை வீட்டில் தொழுங்க ஆண்கள். பெண்கள் தான் எல்லா தொழுகைகளையும் வீட்டில் தொழுவாங்க இல்லையா. அதே போல சஹீஹ் புகாரி மற்றும் சஹீஹ் முஸ்லீமில் வரக்கூடிய ஹதீஸ், அப்துல்லாஹி இப்னு உமர் ரழியல்லாஹு தஆலா அன்ஹும் அவர்கள் அறிவிக்கிறார்கள், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறியதாக, இஜ்அலு மின் ஸலாத்திக்கும் ஃபீ புயூதிக்கும், உங்களுடைய தொழுகையில் உங்களுடைய வீடுகளில் தொழுகைகளை உங்களுடைய தொழுகையிலிருந்து சில தொழுகையை உங்களுடைய வீட்டில் வச்சுக்கோங்க, அதை கபர்களாக ஆக்க வேண்டாம். கபர்களில் உள்ளவங்க தான் மையத்துகளாக இருப்பாங்க, உங்களுடைய வீட்டில் உள்ளவங்க மையத்து கபர்களில் உள்ள மையத்துகளாக ஆக்காம, அப்போ நீங்கள் உங்களுடைய வீடுகளுக்கும் அல்லாஹ்வுடைய வரக்கத்தை வர வேண்டும், உங்களுடைய வீட்டில் சில தொழுகை வச்சுக்கணும்னா இந்த சுன்னத்தான தொழுகை. தெளிவாக இன்னொரு ஹதீஸிலே வருகிறது, இந்த மாதிரியான சந்தேகங்கள் வந்துவிடக்கூடாது, ஃபரதில் கொஞ்சம் வீட்டில் தொழலாம் ஆண்களுக்கு விளங்கிடக்கூடாதுங்கிற அடிப்படையில் சல்லா சொல்லி இன்னொரு ஹதீஸ் சொல்லாங்க, ஃபைன்ன அஃதல சலாத்தில் மர்இ, ஒரு ஆண் தொழக்கூடிய தொழுகையில் சிறந்தது அவனுடைய வீட்டில் தொழக்கூடிய தொழுகை தான், இல்லை மக்தூபா ஃபரத தேவை. அப்படி என்றால் ஃபரதை நீங்கள் பள்ளியில் தான் தொழணும் ஆண்களே, உங்களுடைய சுண்ணத்தான தொழுகைகளை நீங்கள் வீட்டில் தொழுகிறது பள்ளியில் தொழுவதை விட சிறந்தது, சஹீஹ் புகாரியுடைய ஹதீஸ். சரி, அப்போ நாங்கள் சுண்ணத்தான தொழுகைகளை நாங்கள் வீட்டில் தொழணும், பள்ளிக்கு போறீங்கன்னு சொன்னால் பள்ளியில் போய் காம சொல்லப்பட்டதுக்கு அப்புறம் என்ன செய்யக்கூடாது, அங்கே நீங்கள் எந்த சுண்ணத்தான தொழுகையும் தொழக்கூடாது, ஃபஜ்ருடைய முந்திய சுண்ணத்து உட்பட. அப்போ ஃபஜ்ருடைய முந்திய சுண்ணத்து சிறந்த ஒரு அமல் என்பதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை. அதே நேரத்திலே ஃபஜ்ருடைய சுண்ணத்தை இக்காம சொல்லப்பட்டதுக்கு பிறகும் நீங்கள் என்ன செய்யக்கூடாது, தொழக்கூடாது பள்ளியில் போய். ஃபஜ்ருடைய சுன்னத்தை வந்து ஆயிஷா ரழியல்லாஹு அன்ஹா அவங்க அறிவிக்கிறாங்க, புகாரி முஸ்லீமில் வரக்கூடிய ஹதீஸ், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சுபஹுக்கு முன்னால் தொழக்கூடிய இரண்டு ரக்கா தொழுகையில் தொடர்ந்தும் தொழுதிக்கிறாங்க, அதை விடாமல் தொழுது வந்திருக்கிறார்கள். அது மாதிரி வேற எதையும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்யல, கடைபிடிக்கல. லம் யகுன் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அலா ஷைஇன் மின் நவாஃபிலி அஷ்ஷது முஆஹதத்தன் மின் ரக்அத்தைன் கப்ல ஸுப்ஹ், சுபஹுக்கு முன்னால் தொழக்கூடிய அந்த இரண்டு ரக்அத்தை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொடர்ந்தும் செய்து வந்த மாதிரி வேற எதையும் செய்யல அப்படிங்கிறாங்க. ஆக சுபஹுடைய முந்திய இரண்டு ரக்அத்து சுன்னா இவ்வளவு சிறப்புக்குரிய என்பதை தெரிந்து கொண்டோம். அதில் முந்திய ரக்அத்தில் சூரத்துல் ஃபாத்திஹாவுக்கு பிறகு குல்யா ஐயுவல் காஃபிரூனும், இரண்டாவது ரக்அத்தில் சூரத்துல் ஃபாத்திஹாவுக்கு பிறகு குல் ஹுவல்லாஹு அஹதையும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஓதி வந்திருக்கிறாங்க. இது கிட்டத்தட்ட 24 அல்லது 25 தடவைகள் நான் பார்த்திருக்கிறேன் நபி அவர்களை இப்படி ஓதியதை என்று இப்னு உமர் ரழியல்லாஹு தஆலா அன்ஹும் அவர்கள் அறிவிக்கிறார்கள். ஆகவே நாமும் என்ன செய்வோம், இந்த சுன்னத்தை என்ன செய்வோம், இன்ஷா அல்லாஹ் சரியாக கடைபிடிப்போம். இதில் முந்திய ரக்அத்தில் சூரத்துல் காஃபிரூன் குலியா ஐயுல் காஃபிரூன் ஓதுவோம். இரண்டாவது ரக்காத்திலே சூரத்துல் இக்லாஸ் குல்ஹு அல்லாஹ் ஓதுவோம். ஃபாத்தியா சூரத்துக்கு பிறகு இது ஃபஜ்ர் தொழுகை சம்பந்தமான சில செய்திகள். யார் வளமையாக தொழக்கூடியவர்கள், இது அவர்களுக்கு சில நேரத்தில் அவங்க பள்ளிக்கு போகும்போது ஜமாத்து நடந்து அதை முன்னால் தொழ முடியாது ஜமாத்து நடந்தால், அதனால் அவருக்கு விடுபட்டால் அவர் ஃபஜ்ரை தொழுதுக்கு பிறகு தொழுது கொள்ளலாம். இது அவர்களுக்கு ஒரு விதிவிலக்கான சட்டம். ரெண்டால் ஃபஜ்ருக்கு பிறகு சூரியன் உதயமாகும் வரைக்கும் அவர் எந்த தொழுகையும் இல்லை, இந்த தொழுகையை தொழலாம், சபபுள்ள தொழுகைகளை தொழலாம். இது ஃபஜ்ருடைய தொழுகை சம்பந்தமாக நாம் சுன்னத் தொழுகை சம்பந்தமாக தெரிந்து கொள்ளக்கூடிய ஒரு செய்தி.
4: உங்கள் முஸ்லிம் வானொலியில் கேட்டது சிந்தனை.
6: கிழக்கிலிருந்து புதுமையோடு வரும் வருகிறது
4: உங்கள் முஸ்லிம் வானொலி,
6: முஸ்லிம் வானொலி டாட் காம்.
0: சீதனம் வாங்காத சமுதாயம் வேண்டும்.
7: www.muslimvanoli.com
0: உங்கள் முதல் தர முஸ்லிம் வானொலியில் ரமலான் சிந்தனை. நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது உங்கள் முஸ்லிம் வானொலியின் காற்றலைகளில் 24 மணி நேர ரமலான் மாத சிறப்பு நிகழ்ச்சியில் ரமலான் சிந்தனை கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள். இன்றைய நிகழ்ச்சியில் அடுத்ததாக சூரா அன்னிசாவுடைய விளக்கு உரை கேட்க இருக்கின்றோம். வழங்குகின்றார் மௌலவி அஷேக் அலி அகமது ரசாதி அவர்கள்.
9: أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم إنا أوحينا إليك كما أوحينا إلى نوح والنبيين والنبيين من بعده وأوحينا إلى إبراهيم إلى إبراهيم وإسماعيل وإسحاق ويعقوب والأسباط وإيسى وأيوب ويونس وهارون وسليمان وآتينا داود زبورا ورسلا قد قصصناهم عليك من قبل ورسلا لم نقصصهم عليك وكلم الله موسى تكليما صدق الله العظيم وقال النبي صلى الله عليه وسلم من اخذ السبع الاول من اخذ السبع الاول فهو حبر رواه احمد صدق رسول الله صلى الله عليه وسلم انيمك சகோதரர்களே பெரியவர்களே, இன்று குர்ஆனுடைய 4வது சூராவாகிய சூரத்துன் நிசாவை ஓதிருப்பீர்கள். சூரத்துன் நிசா என்பது என்ன சகோதரர்களே? சூரத்துன் நிசாவை ஏன் ஓத வேண்டும், அதிலுள்ள சிறப்பம்சங்கள் என்ன? இந்த சூரத்துன் நிசா, நிசா என்றால் பெண்கள். இன்று பெண்களை பற்றி கொச்சையாக பேசக்கூடியவர்கள், இஸ்லாம் பெண்களின் உரிமைகளை கொடுக்கவில்லை என்ற வாதத்துக்கு இந்த சூரத்துன் நிசா எதிர்ப்பு தெரிவிக்கிறது. குர்ஆனிலே இந்த சூரத்துன் நிசா, அந்நிசாவுல் கூபரா அந்நிசாவு சுகுரா என்று இரண்டு சூரத்துன் நிசாக்கள் இருக்கிறது. நிசாவுல் குபுரா என்றால் இந்த சூரா, குர்ஆனின் 4வது சூரா. நிசாவு சுகுரா என்றால் சூரத்து தலாக், பெண்களுடைய சட்டதிட்டம், ஒரு பெண்களுக்கு கொடுக்கப்பட வேண்டிய உரிமைகளை பற்றி பேசிய சூராதான் சூரத்து நிசா. 176 ஆயத்துகளை கொண்ட இந்த சூரா, இதில் அல்லாஹுடைய சொற்கள் லஃப்துல் ஜலாலா, அல்லாஹுடைய வார்த்தை 229 தடவை அல்லாஹ் என்ற சொல் இடம்பெறுகிறது. இந்த சூரத்துன் நிசாவிலே இருக்கக்கூடிய ஆயத்துகள் 176, ஆனால் அல்லாஹ் என்ற சொல் 229 தடவை அல்லாஹ் என்ற சொல் இடம்பெறுகிறது. இந்த சூரத்துன் நிசாவிலே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா முக்கியமாக பேசுவது எதை பத்தி தெரியுமா? யதாமா, அனாதைகள் சம்பந்தமாக. அனாதைகள் எவ்வளவு முக்கியமானவர்கள்! அனாதைகளின் தலைவர் முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அனாதைகளுக்கு மிக ஒரு சந்தோஷம் வரக்கூடிய விடயம் என்ன தெரியுமா? சூரத்துல் துஹாவிலே அல்லாஹ் அலம் யஜிதுக யதீமன் ஃபஆவா ووجدك ضالا فهدى ووجدك عائلا فأغنى. அல்லாஹ் சொல்கிறார், நபியே நீங்கள் அனாதையாக இருக்கவில்லையா? அலம் யஜிதுக யதீமன் ஃபஆவா, அனாதையாக இருந்தீர்கள், உங்களுக்கு நாம் வாழ்வளித்தோம். இந்த சூரத்து நிசாவில் அல்லாஹ் 5 தடவை எதாமா, உலகத்தில்

பாதைகளின் பொருள்களை சாப்பிடுவார்களோ அவர்கள் செல்லும் இடம் நரகம் என்று பேசியதுதான் சூரத்துன் நிசா. கண்ணியமிக்க சகோதர சகோதரிகளே, இந்த சூரத்துன் நிசாவை ஓதும் பொழுது கவனிக்க வேண்டிய விடயம் என்ன தெரியுமா? நாம் எல்லோரும் குர்ஆனுடையவர்கள், அதனாலதான் தொடராக இவைகளை பேசுகிறோம். இந்த சூரத்துன் நிசாவை ஓதும் பொழுது கவனிக்க வேண்டிய முக்கிய விடயம் சகோதரர்களே, சூரத்துன் நிசாவுடைய கடைசி 60 ஆயத்துகளை பாருங்கள். கடைசி 60 ஆயத்துகளும் அஸ்மாவுல் ஹுஸ்னாவை கொண்டுதான் முடிவடையும். சூரத்துன் நிசாவுடைய கடைசி 60 ஆயத்துகளும் அஸ்மாவுல் ஹுஸ்னாவை கொண்டுதான் முடிவடையும். அதிலும் அதிகமான அஸ்மாவுல் ஹுஸ்னா என்ன தெரியுமா? அல் அலீமுல் ஹகீம், அல் கஃபூருர் ரஹீம். அல் அலீமுல் ஹகீம், அல் கஃபூருர் ரஹீம். அல் அலீமுல் ஹகீம், அல் கஃபூருர் ரஹீம். கடைசி 60 ஆயத்துகளை பாருங்கள் சகோதரர்களே. இதில் 30 அல்லாஹுடைய பெயர்கள் சொல்லப்பட்டிருக்கு. அஸ்மாவுல் ஹுஸ்னாவுடைய 30 அல்லாஹுடைய பெயர்கள் சொல்லப்பட்ட கடைசி ஆயத்துகள் தான் சூரத்துன் நிசாவுடைய ஆயத்துகள். கஃபூரர் ரஹீமா, அலீமன் ஹகீமா என்றெல்லாம் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தன்னுடைய பெயர்களை சொல்லக்கூடியதுதான் இந்த சூரத்துன் நிசா. அடுத்த விசேட அம்சம் என்ன தெரியுமா? இந்த சூராவில் ஒரு ஆயத்து இருக்கிறது, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழுத இடம், நபி அவர்கள் அழுத இடம். இந்த சூராவுடைய 41 ஆயத்தை எடுத்து பாருங்கள். சூரத்துன் நிசாவுடைய என்றால் ஓதுவோம், கொஞ்சம் மார்க் பண்ணி கொள்ளுங்கள், கொஞ்சம் அவைகளை டிக் பண்ணி கொள்ளுங்கள். அந்த இடத்தில் நமக்கும் கண்ணால் கண்ணீர் வர வேண்டும். சூரத்துன் நிசாவுடைய 41 ஆயத்தை எடுத்து பாருங்கள். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த ஆயத்திலே தெளிவுபடுத்துகிறான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள் அப்துல்லா மஸ்ஊதிடம், அப்துல்லா இக்ரா அலைய, குர்ஆன கொஞ்சம் ஓதி காட்டு. அப்துல்லா பின் மஸ்ஊத் ரழியல்லாஹு சொல்றாங்க, அக்ரவு அலைக வ அலைக உன்ஸில், யா ரசூலல்லாஹ், உங்களுக்கு தானே இந்த குர்ஆன் இறக்கப்பட்டது, நான் உங்களுக்கு ஓதி காட்டணுமா? நபி அவர்கள் சொன்னார்கள், ஃபஇன்னி உஹிப்பு அன் அஸ்மஅஹு மின் கைரி, வேறொருவர் ஓதி நான் கேட்பதை விரும்புகிறேன், அதை கேட்க விரும்புகிறேன். அப்துல்லா கொஞ்சம் ஓதுங்கண்டாங்க. அப்துல்லா மஸ்ஊத் ரழியல்லாஹு அன்ஹு சூரத்துன் நிசாவைத்தான் ஓதினாங்க. சகோதரர்களே, அப்துல்லா மஸ்ஊத் யார் தெரியுமா? ஆடு மேய்த்த ஒருவர், கம்ப்யூட்டர் இன்ஜினியரும் அல்ல அவர், டாக்டரும் அல்ல அவர், பெரிய பெரிய படித்தவரும் அல்ல, ஆடு மேய்க்கக்கூடிய அப்துல்லா பின் மஸ்ஊத் ரழியல்லாஹு அன்ஹு சூரத்துன் நிசாவை பாடமாக்கி வச்சிருந்தார். இன்று சூரத்துல் ஹுஜுராத்தை பாடமாக்குறது மலையை உடைக்கிறத போல, சூரா முஹம்மத், சூரா ஃபத்ஹ், ஒவ்வொரு சூராக்களை பாடமாக்குறது இன்றைக்கு எவ்வளவு கஷ்டமாக இருக்குது மக்களுக்கு. சகோதரர்களே, குர்ஆனுடைய ஆக முக்கியமானதுதான் இந்த சூரத்துன் நிசா. இந்த சூரத்துன் நிசாவை ஓதியதோடு ஆரம்பத்திலிருந்து ஓதுறாங்க, 41 ஆயத்து வருது, ஃபகைஃப இதா ஜினா மின் குல்லி உம்மத்தின் பி ஷஹீத் வஜினா பிக அலா ஹாஉலாஇ ஷஹீதா. நபியே, فكيف اذا جئنا من كل امه بشهيد, ஒவ்வொரு உம்மத்திலிருந்தும் ஒரு சாட்சியாளரை நாம் கொண்டு வருவோம். وجئنا بك على هؤلاء شهيدا, நபியே உங்களை நாம் சமூகத்துக்கு சாட்சியாளராக கொண்டு வருவோம் அப்படின்றதோட அம்சிக் சொன்னாங்க, அப்துல்லா போதும் நிறுத்து. சொல்றாங்க அப்துல்லா மஸ்ஊத், ஃபைதா ஐனாஹு தத்ரிஃபான், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய கண்களால் கண்ணீர் வடிகிறது. அப்ப குர்ஆன் அழக்கூடிய ஒரு ஆயத்திற்கு சூரத்துன் நிசாவுல 41 ஆய

0: ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழுத இடம் சகோதரர்களே. இந்த சூரத்து நிசாவிலே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா 12 நபிமார்களுடைய பெயர்களை கொண்டு வந்திருக்கின்றான். 25 நபிமார்களில் 12 நபிமார்களுடைய பெயர்களை அல்லாஹ் ஒரே இடத்துல சூரத்து நிசாவில கொண்டு வந்துட்டான். இந்த சூரத்து நிசா 164வது ஆயத்துகள் எடுத்து பாருங்க. 164வது ஆயத்துகளை பாருங்க. அல்லாஹ் 25 ரசூல்மார்களில் 12 பேருடைய பெயரை கொண்டு வந்துட்டான். 2 ஆயத்துல அல்லாஹ் சொல்றான், இன்னா அவ்ஹைனா இலைக கமா அவ்ஹைனா இலா நூஹ், நபியே உங்களுக்கு வஹி அறிவித்ததை போல் நூஹ் அலைஹி ஸலாத்துக்கும் நாம் வஹி அறிவித்தோம். வன்னபீன மிம் பஅதி, நூஹ் அலைஹி ஸலாத்துக்கு பிறகு வந்த நபிமார்களுக்கும் வஹி அறிவித்தோம். வஔஹைனா இலா இப்ராஹிம், இப்ராஹிம் அலைஹி ஸலாத்துக்கு வஹி அறிவித்தோம். 2வது பெயர் நூஹ், முதலாவது பெயர் 2வது இப்ராஹிம். இஸ்மாயில், 3வது பெயர் இஸ்மாயில் அலை சலாத்துக்கும் வஹி அறிவித்தோம். இஸ்ஹாக், 4வது. யாகூப், 5வது. வல் அஸ்பாத், ஈசா, 6வது. அய்யூப், 7வது. யூனுஸ், 8வது. ஹாரூன், 9வது. சுலைமான், 10வது. வாத்தைனா தாவூத ஸபூரா, தாவூத் அலைஹிஸ்ஸலாத்துக்கு ஸபூரை கொடுத்தோம். 11 நபிமார்களுடைய பெயர். 12வது, வருசுலன் கத் கஸஸ்னாஹும் அலைக், சில ரசூல்மார்களுடைய சம்பவங்களை உங்களுக்கு சொல்லியிருக்கிறோம். வருசுலன் லம் நக்ஸுஸுஹும் அலைக், சில ரசூல்மார்களுடைய பெயர்களை உங்களுக்கு சொல்லவில்லை சம்பவங்களை. 12வது நபியுடைய பெயர் தான். அல்லாஹோடு பேசினார்கள், அல்லாஹ் மூசா அலைஹிஸ்ஸலாத்தோடு பேசினார். இது சூரத்து நிசாவை ஓதும் பொழுது சகோதரர்களே எவ்வளோ இன்பமாக இருக்கு. இந்த 12 நபிமார்களுடைய பெயர்கள் இந்த சூரத்து நிசாவிலே இடம்பெற்றிருக்கின்றது. அடுத்த ஒரு அம்சம்தான் சொல்லுவார்கள், அப்துல்லாவின் மசூத் ரதியல்லாஹு அன், இந்த சூரத்து நிசாவிலே 5 ஆயத்துகள் இருக்கிறது. எனக்கு அந்த ஆயத்துகள், 5 ஆயத்துகளும் துன்யா, உலகம், உலகத்தில் இருக்கும் அனைத்தும் கிடைப்பதை விட சிறந்தது. சூரத்து நிசாவை சகோதரர்களே சரிவர ஓதும். ஏனென்ற அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், யாருக்கு உள்ளத்துல பயம் இருக்குமோ அவங்களுக்கு குர்ஆனை கொண்டு உபதேசம் பண்ண. அதனாலதான் குர்ஆனை வச்சு உபதேசம் பண்றோம். முதல் எங்களுடைய நிகழ்ச்சி சூரா பக்கரா, 2வது நிகழ்ச்சி சூரா ஆல இம்ரான், என்று சூரத்து நிசாவை பத்தி பேசிக் கொண்டிருக்கிறோம். சூரத்து நிசாவில் 5 ஆயத்துகள் இருக்கிறது. அப்துல்லா பின் மஸ்ஊத் என்ற பெரிய காரி சொல்லுவார்கள், அந்த 5 ஆயத்துகளும் உலகம், உலகத்தில் உள்ள முழுதும் எனக்கு கிடைப்பதை விட சிறந்தது. என்ன ஆயத்து சகோதரர்களே? முதலாவது ஆயத், 40வது ஆயத், சூரத்து நிசாவுடைய 40வது ஆயத். இன்னல்லாஹ லா யஸ்லிமு மிஸ்கால தர்ரா வஇன் தகு ஹஸனதன் யுதாஇஃபஹா வயூதி மின் லதுன்ஹு அஜ்ரன் அஸீமா. அல்லாஹ் சொல்றான், அல்லாஹ் அணுவளவும் உங்களுக்கு அநியாயம் செய்ய மாட்டார். மிஸ்கால தர்ரா, தர்ரா என்பது பழைய எங்களுடைய கதவுகள் இருக்குதே, சூரிய வெளிச்சத்தின் பொழுது அந்த கதவுடைய துவாரத்தால் தூசிகள் விளங்குமே, அந்த தூசிகளில் ஒரு தூசிக்கு சொல்லுவது தர்ரா. இந்த அளவு கூட அல்லாஹ் அநியாயம் செய்ய மாட்டான். நன்மைகளாக இருந்தால் அல்லாஹ் பன்மடங்காக மாற்றுவான். தன் புறத்திலிருந்து அல்லாஹ் பிரம்மாண்டமான கூலிகளை வழங்குவான். இது சூரத்துன் நிசாவுடைய முதல் ஆயத் 40வது ஆயத். இரண்டாவது ஆயத் அப்துல்லா மசூத் ரதியல்லாஹ் சொல்லுவார்கள், எனக்கு மிக விருப்பமான இரண்டாவது ஆயத் சூரத்துன் நிசாவுடைய 31வது ஆயத். என்ன ஆயத்? நீங்கள் தடுக்கப்பட்ட பெரும் பாவங்களை தவிர்ந்து வாழ்ந்தால், வட்டி, ஜினா, பொய், களவு, 70 பெரும் பாவங்கள் இருக்குது, இவைகளை தவிர்ந்து வாழ்ந்தால் உங்களுடைய பாவங்கள் மன்னிக்கப்படும். வனுதுகிலுக்கும் முதுகலன் கரீமா, நீங்கள் சுவர்க்கத்தில் சங்கையான முறையில் நுழைவிக்கப்படுவீர்கள். இது இரண்டாவது சொல்கிறார்கள் சூரத்துன் நிசாவில் விருப்பமான ஆயத். மூன்றாவது 48வது ஆயத் சூரத்துன் நிசாவுடைய 48வது ஆயத். இணை வைக்கப்படுவதை மன்னிக்க மாட்டான். அதை தவிர, ஷிர்கை தவிர, மற்ற எல்லா பாவங்களையும் அல்லாஹ் மன்னித்து விடுவான். யார் அல்லாவுக்கு இணை வைப்பாரோ அவர் மிக பிரம்மாண்டமான பாவத்தை செய்து விட்டார். அவர் ஷிர்க் இல்லாத எந்த பாவத்தையும் அல்லாஹ் மன்னித்து விடுவான். இது மூன்றாவது எனக்கு சந்தோஷமான ஆயத். நான்காவது 64வது ஆயத். வலவ் அன்னஹும் யல்லமு அன்ஃபுஸஹும் ஜாஊக ஃபஸ்தஃஃபருல்லாஹ் وَاسْتَغْفَرَ لَهُمُ الرَّسُولُ لَوَجَدُوا اللَّهَ تَوَّابًا رَّحِيمًا. நபியே, உங்களிடம் அநியாயம் செய்துவிட்டு உங்களிடம் வந்து இஸ்திக்ஃபார் செய்து அல்லாஹ்விடத்தில் பாவ மன்னிப்பு கேட்டு நீங்கள் அவர்களுக்கு இஸ்திக்ஃபார் செய்தால் அல்லாஹ்வை அவர்கள் தவ்வாபாக ரஹீமாக பெற்றுக் கொள்வார்கள். இது 4வது ஆயத். 5வது ஆயத் 110வது ஆயத். ஒமன் யஅமல் சூஅன் அவ் யஸ்லிம் நஃப்ஸஹ் தும்ம யஸ்தஃஃபிருல்லாஹ் யஜிதுல்லாஹ கஃபூரர் ரஹீமா. யார் கெடுதியை செய்து, யார் தனக்கு அநியாயம் பண்ணி பிறகு இஸ்திக்ஃபார் செய்தாரோ அல்லாஹுவை மன்னிப்பாளனாகவும் இரக்கமுடையவனாகவும் பெற்றுக் கொள்வார். இமாம் ஹாகிம் ரஹிமஹுல்லாஹ் இந்த ஹதீஸை பதிவு செய்கிறார்கள். அப்துல்லா மஸ்ஊத் ரதியல்லாஹ் சொல்கிறார்கள், எனக்கு சூரத்துன் நிசாவில் ஆக விருப்பமான 5 வசனங்கள் இந்த வசனங்கள் தான். எனவே கண்ணியமிக்க சகோதரர்களே, 176 ஆயத்துகளை கொண்ட இந்த சூராவை இன்ஷா அல்லாஹ் இன்றோ நாளையோ மறுநாளோ நாம் ஓத இருக்கிறோம். இமாம்கள் தராவீஹில் ஓதுவார்கள். கொஞ்சம் கவனமாக கேளுங்கள். இதில் 41வது ஆயத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழுத இடம், அந்த இடத்தில் நிறுத்தி அழுங்கள் அல்லது அழுகை வருவதை போன்று ஓதுங்கள். இதே போன்று சூரத்துன் நிசாவுடைய இந்த 5 ஆயத்துகள், முதலாவது 40வது ஆயத், இரண்டாவது 31வது ஆயத், மூன்றாவது 48வது ஆயத், நான்காவது 64வது ஆயத், ஐந்தாவது 110வது ஆயத், இந்த 5 ஆயத்துகளிடம் சந்தோஷம் அடையுங்கள். அல்லாஹுடைய கிருபை இருக்கிறது. மூன்றாவது அம்சமாக சகோதரர்களே, சூரத்துன் நிசாவுடைய கடைசி 60 ஆயத்துகளை பாருங்கள். அஸ்மாவுல் ஹுஸ்னாக்களை கொண்டு முடிவடைகிறது. 30 அல்லாஹுடைய பேர் வந்திருக்கிறது. அதில் அதிகமாக யா அலீமு யா ஹகீம், அந்த இடத்தில் ஓதலை நிறுத்தி அல்லாஹுவை அழையுங்கள். யா அலீமு யா ஹகீம், யா அலீமு யா ஹகீம், யா அலீமு யா ஹகீம், யா கஃபூரு யா ரஹீம், யா கஃபூரு யா ரஹீம். சகோதரர்களே, கடைசியாக இந்த சூரத்துன் நிசாவுடைய 163, 164வது ஆயத்துகளை பாருங்கள். அந்த இடத்தில்தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா 12 நபிமார்களுடைய பெயர்களை கொண்டு வந்திருக்கின்றார். இந்த உலகத்தின் சீதேவிகள், இந்த உலகத்தின் தலைவர்கள் அந்த 12 நபிமார்கள் அவர்களை பற்றி அல்லாஹ் பேசியிருக்கிறான். இவ்வாறு ஓதுவோமாக இருந்தால் சகோதரர்களே, குர்ஆன் எங்களுக்கு வழிகாட்டி. சூரத்துல் நிசாவுடைய ஆரம்ப வசனம் மூமிங்களே என்று அழைக்கவில்லை. சூரத்துல் நிசாவுடைய முதல் வசனமும் சூரத்துல் ஹஜ்ஜுடைய முதல் வசனமும் எவ்வாறு அழைக்கிறது தெரியுமா? மனிதர்களே, உலகத்தில் இருக்கும் முழு மனிதர்களையும் அழைக்கக்கூடிய ரெண்டு சூரா, ஒன்று சூரத்துல் நிசாவுடைய ஆரம்பம், இரண்டாவது சூரா ஹஜ்ஜுடைய முதல் ஆரம்பத்தை பாருங்க. மனிதர்களே என்றுதான் ஆரம்பிக்குது. மனிதர்களே அல்லாஹுவை பயந்து கொள்ளுங்கள் என்று சூரத்துல் ஹஜ் ஆரம்பிக்கிறது. சூரத்துல் நிசாவுடைய முதல் ஆயத்து என்ன தெரியுமா? யா ஐயுஹன்னாசு தகூ ரப்பக்கும், ரப்பை பயந்து கொள்ளுங்கள். அல்லதி கலகக்கும் மின் நஃப்ஸி வாஹிதா, ஒரே ஆத்மாவிலிருந்து உங்களை அவன் படைத்தான். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவரிடமிருந்தே ஹவ்வாவை படைத்தான். அந்த இரண்டு பேர் மூலமாக, ஆதம் ஹவ்வா அலைஹிஸ்ஸலாம் மூலமாக ஆண்களையும் பெண்களையும் பூமியில் பரத்தினான். உங்களை அல்லாஹ் எதிர்பார்த்தவனாக இருக்கின்றான். எனவே கண்ணியமிக்க சகோதரர்களே, சகோதரிகளே, ரமலானுடைய காலம் குர்ஆனுடைய காலம். சூரத்துல் பக்ராவை ஓதிருப்பீர்கள், சூரா ஆல இம்ரானை ஓதிருப்பீர்கள். இப்பொழுது சூரத்துல் நிசாவின் பக்கம் நாம் திசை திரும்பி இருக்கின்றோம். சகோதரர்களே, இந்த விளக்கங்களோடு சூரத்துல் நிசாவை ஓதும் பொழுது அல்லாஹ் கல்பிலே ஹிதாயத்தை தருவான், கல்பிலே நேர்வழி கிடைக்கும். சகோதரர்களே, சூரத்துல் நிசாவை விளங்காமல் சும்மா ஓதி கொண்டு இந்த 100 ஆயத்துகளையும் கஷ்டப்பட்டு ஓதுகிறோமா? அதற்குரிய நன்மை எதிர்பார்த்து ஓத வேண்டும். இமாம்கள் ஓதும் பொழுது பின்னால் கருத்தை விளங்க வேண்டும். அப்பொழுதுதான் கல்பிலே தக்குவா வரும், கல்பிலே அல்லாஹுடைய பயம் வரும். எனவே சகோதரர்களே, எல்லாம் வல்ல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த ரமதானுடைய காலம், இந்த பொக்கிசமான காலத்திலே இந்த குர்ஆனை கொண்டு பிரயோஜனம் அடைந்தவர்கள் கூட்டத்தில் யா அல்லாஹ் எங்களை சேர்த்தருள்வாயாக. யா ஹய்யு யா கய்யூம், யா ஹய்யு யா கய்யூம், பிரஹ்மதிக நஸ்தகீத், அஸ்லிஹ் லனா ஷுகூனனா குல்லஹ், வலா தகில்னா இலா அன்ஃபுஸினா தர்ஃபத அயின். யா கஃபூர் யா ரஹீம், யா அலீம் யா ஹகீம், யா கஃபூர் யா ரஹீம், يا عليم يا حكيم يا غفور يا رحيم يا عليم يا حكيم يا علي يا عظيم يا ودود يا ذا العرش المجيد يا فعال لما يريد اسالك بعزتك التي لا ترام. قرف الرحمن ان سوره النساء ويتكرم الرحمن ان سوره النساء வந்திருக்கக்கூடிய அஸ்மாউল ஹுஸ்னாக்களை வைத்துனடம் கேக்குறோம் ரஹ்மானே. அதில் அதிகமாக வரக்கூடிய யா அலீமு யா ஹகீம், யா கஃபூரு ரஹீம் என்ற உனது பெயர்களை வைத்து கேட்கிறோம். யா அல்லாஹ், இந்த சூரத்துல் நிசாவை மரணம் செய்யும் பாக்கியத்தை தருவாயாக. இந்த சூரத்துல் நிசாவில் கற்றுக்கொண்ட பாடங்களை எங்களுக்கும் வாழ்க்கையில் எடுத்து நடக்க தௌஃபிக் செய்வாயாக. அந்த சூரத்துல் நிசாவில் சொல்லப்பட்டிருக்கும் 12 நபிமார்களுடைய வாழ்க்கையை போன்று, அவர்களுடைய தரஜாத்துகளை போன்று எங்களுடைய தரஜாத்துகளை உயர்த்தி வைப்பாயாக. இந்த இஃப்தாருடைய சஹருடைய நேரங்களில் இந்த சூரத்துல் நிசா, சூரா ஆல இம்ரான், சூரத்துல் பக்ரா போன்ற இந்த பெரும் பெரும் சூராக்களை ஓதி உனது பொருத்தத்தை அடைய தௌஃபிக் செய்வாயாக. இந்த சூராக்கள் ஷஃபா செய்யும் பொழுது எங்களையும் அதில் சேர்த்தருள்வாயாக. யா அல்லாஹ், எங்களுடைய கடைசி வார்த்தை லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் என்ற கலிமாவோடு உயிர் பெரிய தௌஃபிக் செய்வாயாக. எங்களுடைய சக்கராத்தை லேசாக்குவாயாக. யா அல்லாஹ், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய நகரமாகிய மதீனா முனவ்வராவிலே வஃபாத்தாகும் பாக்கியத்தை நசீபாக்குவாயாக. ரப்பனா அலைக தவக்கல்னா வைலைக அனபுனா வைலைக்கல் மசீர். ரப்பனா ரப்பிர்ஹம்ஹுமா கமா ரப்பயானி சகீரா. சல்லல்லாஹு தஆலா வஸல்லம் அலா நபியில் உம்மி வஅலா ஆலிஹி வஸஹ்பிஹி வஸல்லம் சுப்ஹான ரப்பிக ரப்பில் இஸ்ஸத்தி அம்மா யஸிஃபூன் வஸலாமுன் அலல் முர்ஸலீன் வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.
1: நேர்கள் இதுவரை விசேட மார்க்க சொற்பொழிவில் சூரா அன்னிசாவுடைய விளக்க உரை கேட்டீர்கள். வழங்கியிருந்தார் மௌலவி அஷேக் அலி அகமது ரசாதி அவர்கள். நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது உங்கள் முஸ்லீம் வானொலியின் காற்றலைகளில் 24 மணி நேர ரமலான் மாத சிறப்பு நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள். இந்த நிகழ்ச்சியில் அடுத்ததாக
2: உங்கள் முஸ்லீம் வானொலியில் கேட்டது
3: ரமலான் சிந்தனை அண்ணல் நபியின் அன்பு பொன்மொழிகள்.
1: நோன்பாளியின் வாயிலிருந்து வீசும் வாடையானது அல்லாஹுவிடம் கஸ்தூரியின் வாடையை விட சிறந்ததாகும். ஒரு நோன்பாளியின் வாயிலிருந்து வீசும் வாடையானது அல்லாஹுவிடம் கஸ்தூரியின் வாடையை விட சிறந்ததாகும். ஆதாரம் புகாரி.
3: கேட்டது அண்ணல் நபியின் அன்பு பொன்மொழிகள்.
2: உங்கள் முஸ்லிம் வானொலியில்
3: சிந்தனை.
4: பெண்களே, உங்க ஆசைகளை அடக்குங்க, நீங்கள் திருப்தி காணுங்க. உங்க பிள்ளைகள் உங்கள் மகள்மார்கள் உங்களுக்கு முன்னாடி வளர்ந்து வருகிறார்கள். நீங்க உங்க கணவன் முன்னாடி கிடைக்கிறது அல்ஹம்துலில்லாண்டுங்க. உங்க பக்கத்துள்ள மகள் சொல்லுவா, வாப்பா அல்ஹம்துலில்லா, நீங்க வளர்த்த வளர்ப்பு. நீங்க திருப்தி காணாம இவ்வளவா இவ்வளவா, எல்லாரும் உடுக்குறாங்க, இவ்வளவா அல்ஹம்துலில்லா, நீங்க வாங்கினது 1000 ரூபா, இன்னொரு வீட்டில் வாங்கினது 20000 ரூபா. உங்க 1000 ரூபால் அல்லாஹ் பரக்கத்து செய்தால் குடும்பமாக சிரிப்பீர்கள் தாய்மார்களே. இந்த பெருநாள் உங்களுக்குரிய பெருநாளாக மாறும். 20000 கொடுத்தும் அந்த வீட்டில் மகிழ்ச்சி வராது. வெஸ்டர்ன் வேர்ல்ட் அமெரிக்கா இன்றைக்கு சிரிப்புக்கு துடிக்கிறது, சந்தோஷத்துக்கு அலைகிறது. அவர்கள் ராத்திரிக்கு தூங்குற நேரம் சாக்குள்ள சீப்பின் டேப்லெட் எடுத்துட்டு போய் தூங்குறார்கள். அவர்களுடைய பெட்டை நீங்கள் பார்த்திருக்க மாட்டீர்கள். அவர்களுடைய லக்ஸரி அபார்ட்மெண்ட்களில் நீங்கள் தூங்கியிருக்க மாட்டீர்கள். அவர்கள் சாப்பிடுகிற ஹைஜெனிக் ஃபுட்டை நீங்கள் சாப்பிட்டிருக்க மாட்டீர்கள். ஆனால் இரவு வந்தால் நீங்கள் தூங்குறீர்கள், பகல் வந்தால் நீங்கள் எழும்புறீர்கள். இரவு வந்தால் அவர்கள் விழித்திருக்கிறார்கள், பைத்தியமாக அலைகிறார்கள், தூக்கம் வரவில்லை என்கிறார்கள். மென்டல் ஹெல்த்தில் பிரச்சனை. இரவானால் சூரியன் மறைந்தால் ஒரு மனிதனுக்கு தூக்கம் வர வேண்டும், சூரியன் உதித்தால் அவர்கள் லேசமாக எழும்ப வேண்டும். அவர்கள் பைத்தியம் என்று சொல்லாத பைத்தியமாக மாறிவிட்டார்கள். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, எல்லாம் மாறிவிட்டது, முடிவு உங்கள் கையிலே. எனக்கு முடியுமான அளவுக்கு நான் அல்லாஹ்வுக்கு பயந்து பேசினேன். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இது ஒரு பெரிய நீண்ட ஒரு தலைப்பு, ஒவ்வொன்றாக நான் உங்களுக்கு புரிய வைக்க முற்பட்டேன். ஏனென்றால் உங்களுக்கு எந்த வாழ்க்கை வேணும்? உங்க வீட்டுக்குள்ள அந்த பரக்கத்து வரணுமா? அந்த ரஹமத் வரணுமா? உங்க கணவரோட நிஜமா நீங்க வாழ ஆரம்பிக்கணுமா? இந்த முசீபத்தை விட்டு விட்டு, நீங்கள் எண்ணுகிற பொருளாதாரத்தை விட்டு விட்டு நிஜமா வாழணுமா? அஸ்மா ரழியல்லாஹு அன்ஹு ரசூலுல்லாஹ்விடம் ஒரு நாள் கேட்கிறாங்க, யா ரசூலுல்லாஹ், இதனோட முடிக்க, யா ரசூலுல்லாஹ், என் கணவர் ஜுபைர், ஆயிஷா நாய் தாத்தா, என் கணவர் ஜுபைர் எனக்கு தருவது மட்டும்தான் எனக்கு இருக்கு, வேற வழியில் நான் தர்மம் செய்யணுமா? பெண்களே, இப்போ உங்கள் கணவர் தந்ததை இன்றைக்கு இதை, ஏன்னா இதை நான் சொல்லாமல் முடிச்சா அறக்குற நிறைய ஆதீசுகள் இருக்குது பரக்கத்துக்கு, நான் இதை உண்டாவது சொல்லணும்னு நினைக்கிறேன். இதை நீங்கள் கட்டாயம் வீட்டுக்கு போய் இன்றைக்கு செய்யணும் என்பது அஸ்மா. இது லாஸ்ட் கேப் அஸ்மா ரதியல்லாஹு கேட்குறாங்க, யார சொல்லலாம், என்னை மாப்பிள்ளை தர்றதை தவிர வேற எனக்கு வருமானம் இல்லை. அந்த காலமே வறுமை எங்களை மாதிரி இல்லை, மாப்பிள்ளை ஹஸ்பண்ட் கொடுக்குறதை தாண்டி இல்லைண்டா, திரும்ப போய் புதுசாக கேட்கல, திரும்ப போய் நான் தர்மம் கொடுத்தேன்னு கேட்கல. ஏன்னா எல்லாத்தையும் சேர்த்து பட்ஜெட் இவ்வளவுதான். நான் தர்மம் கொடுத்த இன்னொரு 5000 வேற போடுங்க, அவங்களுக்கு தர்மம் 10000 கேட்கல. யார் சொல்லலாம், நான் தர்மம் கொடுக்கணுமான்னு கேட்கிறாங்க. அல்லாஹ்வுடைய தூதர் என்ன சொன்னாங்க தெரியுமா, அஸ்மா நீங்க பொம்பளை, நீங்க வேலைக்கா போறீங்க, நீங்க எதுக்கு தர்மம் கொடுக்கணும்னு கேட்டாங்களா? இல்லை. அஸ்மா ரதியல்லாஹு பார்த்து சொன்னாங்க, ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, அஸ்மா நீங்க என்ன செஞ்சிடாதீங்க, அதாவது கணக்கு பார்க்காதீங்க, நீங்க கணக்கு பார்க்காதீங்க. அஸ்மா அல்லாஹ் ரப்புல் ஆலமீன், அல்லாஹ் உங்களுக்கு கணக்கு பார்த்துருவான்டா. அன்புக்குரியவர்களே, உங்க ஹஸ்பண்ட் இன்னைக்கு 1000 ரூபா தரேன், 200 ரூபா கொடுத்துருங்க, கணக்கு பார்க்காதீங்க. வல்லாஹி நான் சொல்லுகிறேன், நான் அல்லாஹ்வை நம்பி இருக்கிறேன், நீங்கள் அல்லாஹ்வை நம்பி இருக்கிறீர்கள், ஷஹாதத்தை சொல்லியிருக்கிறோம். உங்க கையில் 1000 ரூபா தான் இன்றைக்கு இருந்தால், பயம் இல்லாமல் இன்றைக்கு நீங்கள் தர்மம் பண்ணி பாருங்க, அந்த பரக்கத்தை வல்லாஹி வல்லாஹி நீங்க காப்பாப்பீங்க.
2: உங்கள் முஸ்லிம் வானொலியில் கேட்டது
3: சிந்தனை. அளவற்ற அருளோடும் நிகரற்ற அன்போடும்

0: முடிவில் அறிந்து கொள்ளுங்கள். www.muslimvanoli.com. நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது உங்கள் முஸ்லிம் வானொலியின் வானொலிகளில் 24 மணி நேர இஸ்லாமிய ஒலிபரப்பை கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள். நிகழ்ச்சியில் அடுத்ததாக மார்க்க சொற்பொழிவு கேட்கலாம். வழங்குகின்றார் மௌலவி அப்துல் ஹமீத் ஜராயி அவர்கள்.
1: وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم.
0: நீங்கள் தொடர்ந்து உங்கள் முதல் தர முஸ்லிம் வானொலியின் காற்றலைகளில் 24 மணி நேர இஸ்லாமிய ஒலிபரப்பை கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள். இந்த வேளையில் நேரத்தை சரிபார்த்துக் கொள்ளலாம். நேரம் சரியாக நண்பகல் 2:01.
2: இந்த நேர அறிக்கையை உங்களுக்கு வழங்கியது மாஸ்டர் மிஷன் ஈவன்ஸ் பிரைவேட் லிமிடெட்.

0: உங்கள் முஸ்லிம் வானொலி நீங்கள் தொடர்ந்து முஸ்லிம் வானொலியோடு இணைந்திருக்கின்றீர்கள். மீண்டும் நாங்கள் மார்க்க சொற்பொழிவோடு இணைந்து கொள்வோம்.
1: வாழக்கூடிய நாடுகளை எடுத்து பார்த்தால், அது எந்த நாடாக இருந்தாலும், மலேசியாவாக இருந்தாலும், சவுதி அரேபியாவாக இருந்தாலும், குவைத்தாக இருந்தாலும், எந்த நாடாக இருந்தாலும், முஸ்லீம்கள் பெரும்பான்மையாக வாழக்கூடிய நாடு. பங்களாதேஷை எடுக்கலாம். அதிலே சிறுபான்மையாக வாழக்கூடிய முஸ்லீம் அல்லாதவர்கள் பாதுகாப்போடு இருக்கின்றார்கள், சுதந்திரமாக இருக்கின்றார்கள். அவர்களுடைய மத சடங்குகளை, சம்பிரதாயங்களை அழகாக செய்து கொண்டிருக்கின்றார்கள். அவர்களுக்குரிய சகல தேவைகளையும் அந்த நாடு செய்து கொடுக்கின்றது. ஆனால் முஸ்லீம்கள் சிறுபான்மையாக வாழக்கூடிய நாடுகளை எடுத்தால், பர்மா, இந்தியா, இலங்கை போன்ற நாடுகளை எடுத்தால், நசுக்கப்படுவதும், அவர்களுடைய பள்ளிவாசல்கள் உடைக்கப்படுவதும், ஃபர்தா போட்டு ஹபாயா போட்டக்கூடிய பெண்கள் வீதியிலே வைத்து அதை கலட்டி அவர்கள் அடிக்கப்படுவது, தாடி வைத்தவர்கள் நச்சரிக்கப்படுவது போன்ற காரியங்கள் நடந்து கொண்டிருப்பதை நாங்கள் பார்க்கலாம். இந்த செய்தியே முஸ்லீம்கள் எவ்வளவு அமைதியை விரும்பக்கூடியவர்கள், சமாதானத்துக்கு சொந்தக்காரர்கள், நல்ல பண்பாடு உள்ளவர்கள் என்பதை கூட நாங்கள் பார்க்கலாம். சிறுபான்மையாக இருக்கக்கூடிய முஸ்லீம்கள் பெரும்பான்மையாக இருக்கக்கூடிய மக்களை வைத்து கொண்டு பல நூற்றாண்டுகள் ஆட்சி செய்திருக்கக்கூடிய வரலாறை இந்தியாவிலே நாங்கள் பார்க்கலாம். இந்தியாவிலே முஸ்லீம் மன்னர்கள் ஆட்சி செய்திருக்கின்றார்கள். இத்தனைக்கும் சிறுபான்மையாக இருக்கக்கூடிய முஸ்லீம் மக்கள் என்ன காரணம்? முஸ்லீம்கள் நம்பிக்கைக்குரியவர்கள், முஸ்லீம்கள் நீதமாக நடந்து கொள்வார்கள் என்பதனால்தான். அடுத்து நம்முடைய நாட்டிலே மன்னர்கள் வாழ்ந்த இடங்களாக இருக்கக்கூடிய இடங்கள், குளங்கள் கட்டப்பட்டிருப்பதை நாங்கள் அவதானிக்கக்கூடியலாம். நீர்த்தேக்கங்கள், குளங்கள் இருக்கக்கூடிய இடங்கள் மன்னர்கள் வாழ்ந்த இடங்கள். கண்டி போன்ற இடம், அனுராதபுரம், புலனறுவை, இது மாதிரியான இந்த மன்னர்கள் வாழ்ந்த இடங்களில் குளங்கள் கட்டப்பட்டிருக்கும். நீர் வளம்தான் மனிதனுடைய பெரும் பலமாக கருதப்பட்டிருந்தது. அதனால்தான் மன்னர்கள் குளங்களை வெட்டினார்கள். நதிகளும் குளங்களும் நீரும் எங்கிருக்கிறதோ அங்குதான் மக்கள் குவிந்து தன்னுடைய குடியிருப்பை அமைத்து வாழ்க்கையை தொடங்கினார்கள். வாழ்க்கை வரலாற்றை புரட்டி பார்த்தால் தெரியும், நீர் உள்ள இடம்தான் மனிதன் வாழக்கூடிய தகுமான இடமாக இருந்தது. அதனால்தான் நதிக்கரை நாகரீகங்கள் வளர்ந்தது. சிந்து நதிக்கரை நாகரீகம், அதே மாதிரியாக நதிக்கரை நாகரீகம் என்ற பெயரிலே வந்ததெல்லாம் அந்த நதிக்கரையிலே மக்கள் வாழ்ந்ததனால். இந்த எந்த நதிக்கரை எடுத்தாலும், இலங்கையில் வெட்டப்பட்ட பெரிய குளங்களை எடுத்தாலும், அதன் ஓரங்களில் குடியிருப்புகள் முஸ்லீம்களுக்காக இருப்பதை நீங்கள் அவதானிக்கலாம். இலங்கையிலுடைய குளங்களை எடுத்து பார்த்தால், இலங்கை வரலாற்றிலே அந்த குளக்கட்டு ஓரங்களில் இருக்கக்கூடிய கிராமங்கள் முஸ்லீம் கிராமங்களாக இருந்திருக்கிறது. காரணம் என்ன? அந்த குளங்களின் அணைக்கட்டுகள் தகர்க்கப்பட்டால் அன்றைய மன்னன் ஆட்சி கவிழ்ந்துவிடக்கூடிய ஒரு நிலைக்கு தள்ளப்படுவான். அதனால் நம்பிக்கைக்குரியவர்கள்தான் அங்கே அமர்த்தப்பட வேண்டும் என்ற ஒரு நிலை இருந்ததனால் முஸ்லீம்கள் அங்கு அமர்த்தப்பட்டார்கள். அவ்வளவு நம்பிக்கைக்குரியவர்களாக இருந்திருக்கின்றார்கள். இவ்வளவுக்கு நம்பிக்கை, இவ்வளவுக்கு அமைதி, சமாதானம் கொண்டவர்கள்தான் இந்த முஸ்லீம்கள். இஸ்லாம் என்றாலே சாந்தி, சமாதானம், அமைதி என்ற அர்த்தத்திலே இருக்கின்றது. அதனால் உலக வரலாற்றிலேயே முஸ்லீம்கள் சாந்திக்கு பங்கம் விளைத்ததாக, அமைதிக்கு பங்கம் விளைத்ததாக, சமாதானத்தை உடைத்ததாக எந்த ஒரு வரலாறும் சொல்ல முடியாது, யாருமே சொல்ல முடியாது. ஆனால் ஊடகங்கள், இந்த வேஷத்தனமான ஊடகங்கள் இஸ்லாத்தின் மீது கொண்ட காழ்ப்புணர்ச்சி காரணமாக எங்கேயோ ஒரு இஸ்லாமியன் தவறாக நடந்து கொண்டால் அல்லது தவறாக உருவாக்கப்பட்டால் அதனை வைத்து மதத்தோடு சாடி ஒரு தீவிரவாதம் பேசப்பட்டு மக்களுக்கு முஸ்லீம்களை கேவலமாக காட்டக்கூடிய ஒரு கலாச்சாரம் வரலாற்று நெடுகிலும் இருக்கின்றது. எல்டிடி பயங்கரவாதிகள் இந்து தீவிரவாதிகள் என்று உலகெங்கிலும் அடையாளப்படுத்தவில்லை. ஆனால் ஒரு முஸ்லீம் குண்டு வைத்தால் இஸ்லாமிய தீவிரவாதிகள் என்று ஊடகங்கள் வாந்தி எடுக்கின்றது. இதுவெல்லாம் இந்த இஸ்லாமியர்கள் மீது கொண்ட கடுமையான காழ்ப்புணர்ச்சி என்பதுதான் உண்மையான ஒரு விஷயம் என்பதை நாங்கள் எல்லாம் புரிந்து கொள்ள வேண்டும். இருந்தபோதிலும் இஸ்லாமியர்கள் இவ்வளவு நெருக்கீட்டுக்குள்ளாய் சிறுபான்மையாக வாழக்கூடிய நாடுகளில் அவர்கள் சித்திரவதை செய்யப்பட்டு நசுக்கப்பட்டாலும் அப்போது கூட அவர்களால் அடுத்தவர்களுடைய மத ஆலயங்களுக்கோ மத சடங்குகளுக்கோ எந்த ஒரு பங்கமும் ஏற்பட்டதாகவும் மீண்டும் வரலாறை புரட்டி பார்த்தால் இடம்பெறாது. இலங்கை வரலாற்றிலே இதுவரைக்கும் முஸ்லீம்கள் ஒரு பன்சலை உடைத்ததாக, ஒரு கோயிலை தகர்த்ததாக ஒரு கதை கூட எழுதி வைக்க முடியாது. முஸ்லீம்கள் அடிக்க அடிக்க நசுக்க நசுக்க எத்தனையோ பள்ளிவாசல்கள் உடைக்கப்பட்டாலும் அவர்கள் அமைதி காத்து அவர்களுடைய உரிமைகளுக்காக அவர்கள் அகிம்சை போராட்டங்கள் தான் செய்திருக்கின்றார்களே தவிர ஆயுதங்கள் ஏந்தவில்லை. இன்னொரு தீவிரவாதத்தை இன்னொரு பயங்கரவாதத்தை இந்த நாட்டிலே உருவாக்கவில்லை. இந்து மதத்திலே இருந்து உருவான இந்த எல்டிடி பயங்கரவாதிகள் 30 வருடங்கள் ஆயுதங்கள் தூக்கினார்கள். 100,000 மேற்பட்ட உயிர்கள் இந்த இலங்கையில் பலியானது. இந்த எந்த ஒரு வேலையும் இஸ்லாமிய மக்கள் செய்யவும் இல்லை, செய்ய போவதும் இல்லை என்பதை பதிவு செய்து கொள்ளுங்கள். அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதர்களே, இந்த நிலையில் நாம் என்ன செய்வது? இப்போது இருக்கக்கூடிய இந்த நிலையில் நாம் என்ன செய்வது? சிந்தித்து பார்க்க வேண்டும். சூரா ஆல இம்ரான் 186வது வசனத்திலே அல்லாஹ்க்கு சுபஹானோ தாலா சொல்லி காட்டுறான், லதுபுலவுன்ன ஃபி அம்வாலிக்கும் வஅன்ஃபுசிக்கும், உங்களுடைய சொத்துக்களிலும் உங்களுடைய உயிர்களிலும் நீங்கள் நிச்சயமாக சோதிக்கப்படுவீர்கள். வலதஸ்மஉன்ன மினல்லதீன ஊதுல் கிதாப் மின் கபலிக்கும், உங்களுக்கு முன்னால் வேதம் கொடுக்கப்பட்டவர்களிலிருந்தும், ஒமினல்லதீன அஷ்ரகு, உங்களுக்கு இணை வைப்பாளர்களிலிருந்தும், வேதம் கொடுக்கப்பட்டவர்களிலிருந்தும் இணை வைப்பாளர்களிலிருந்தும், அதன் கெசீரா, அதிகமான வேதனையை நீங்கள் நிச்சயமாக செவிமடுப்பீர்கள் என்று அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகிறான். இந்த முஸ்லிம்களுக்கு அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டக்கூடிய ஒரு விஷயம் என்ன தெரியுமா? உங்களுக்கு முன்னால் வேதம் கொடுக்கப்பட்ட யூத கிறிஸ்தவர்களிலிருந்தும் இணை வைப்பாளர்களிலிருந்தும் நீங்கள் கடுமையான வேதனையை செவிமடுப்பீர்கள், அதிகமான வேதனையை செவிமடுப்பீர்கள் என்று அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகிறான். இதுவெல்லாம் எங்களுடைய இஸ்லாமியர்களுக்கு புதிதானதல்ல. வரலாற்று நெடுகிலும் அவ்வப்போது இஸ்லாத்தின் எதிரிகளால், இணை வைப்பாளர்களால், யூத கிறிஸ்தவர்களால் அதிகமான இழப்புக்களை சந்தித்திருக்கின்றோம். அந்த ஒவ்வொரு இழப்புகளிலும் லட்சக்கணக்கான மக்களை இழந்தாலும் யாரும் அதற்காக கண்ணீர் சிந்தி கதறி அழுது நாம் அனைத்து பாக்கியங்களையும் இழந்து விட்டோம் என்ற ஒரு அவல நிலைக்கு தள்ளப்படவில்லை. நாம் சிந்திய ஒவ்வொரு துளி இரத்தத்துக்கும், நாம் சிந்திய ஒவ்வொரு துளி வியர்வைக்கும், நாம் அழுத ஒவ்வொரு அழுகைக்கும், மனது நொந்து போய் உட்கார்ந்து போன ஒவ்வொரு நிமிடத்துக்கும் மறுமையில் கூலி கொடுக்கப்படுவோம் என்பதில் நாங்கள் மாற்றுக்கருத்துள்ளவர்களாகவே இல்லை. தாத்தாரிகளுடைய படையெடுப்பு லட்சக்கணக்கான முஸ்லிம்களை பிணமாக்கியது. நைல் நதியை கடப்பதற்காக, தஜிலா நதியை கடப்பதற்காக முஸ்லிம்கள் எழுதிய நூலகங்களின் புத்தகங்கள் கொட்டப்பட்டு அதன் மீது கடந்து போனதாகவும், அந்த நதி கருப்பு சாயலில் ஓடியதாகவும், மக்களினுடைய ஜனாசாக்களை எடுத்து அடக்கம் செய்வதற்கு ஆள் இல்லாமல் அது அழுகி போய் அயல் நாடுகளில் நோய் பரவியதாகவும் பிதாயா வ நிஹாயா என்ற கிதாபிலே இப்னு கதீர் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் எழுதி காட்டுகின்றார்கள். அதனால் தான் இன்றும் யாரையாவது எழுதுவதாக இருந்தால், ஏசுவதாக இருந்தால் நாம் தத்தாரி என்று சொல்கின்றோம். காரணம், தாத்தாரிகளுடைய படையெடுப்பு அவ்வளவு மோசமானதாக இருந்தது. இப்படி வரலாற்று நெடுகிலில் நாம் இவர்களால் கடுமையான வேதனைகளை செவிமடுக்கிறோம். நம்முடைய உடல் உயிர்களால் கடுமையான சோதனைகளை நாம் சந்தித்து கொண்டுதான் இருக்கிறோம். 2வது அத்தியாயம் 155வது வசனத்திலே அல்லாஹுக்கு சுபஹானஹு தஆலா சொல்லி காட்டுறான், உங்களை பசியால் சோதிப்போம், பயத்தால் சோதிப்போம், பயத்தால் சோதிப்போம், பசியால் சோதிப்போம், விளைச்சல் சேதத்தால் சோதிப்போம், உயிர் சேதத்தால் சோதிப்போம், பொருளாதார சேதத்தால் சோதிப்போம். நபியே, இதன் போது பொறுமையாக இருக்கக்கூடியவர்களுக்கு நன்மாராயணன் சொல்லுங்கள் என்கிறார். அதே மாதிரியாக ஆலே இம்ரான் 3வது அத்தியாயம் 186வது வசனத்திலே, உங்களுக்கு இவ்வளவு சோதனைகளும் வரும், வஇன் தஸ்பிரு வதத்தகு, நீங்கள் அப்போது பொறுமையாக இருந்தால், நீங்கள் அப்போது இரையச்சம் உள்ளவர்களாக இருந்தால், அதுதான் தலை சிறந்த காரியம் என்று அல்லாஹு தஆலா சொல்லி காட்டுறான். அப்போது கூட நாங்கள் பெரும் அணிச்சாட்டியத்தை செய்து பழிக்கு பழி வாங்குவதற்காக அதே காடைத்தனத்தை செய்வதற்கு அல்லாஹ் எங்களுக்கு சொல்லவில்லை. இவ்வளவு நடந்த போதிலும் பொறுமையை கடைபிடிக்க அல்லாஹு தஆலா சொல்லி காட்டுகிறான். இறையச்சத்தோடு இருக்குமாறு அல்லாஹுக்கு சுப்ஹானஹு தஆலா நமக்கு சொல்லி காட்டுகிறான். அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, அந்த பொறுமை எப்படி கடைபிடிப்பது? அந்த பொறுமை என்பது எப்படி நமக்குள்ள வெறும்? இது அத்தனைக்கு நமக்கு கூலி உண்டு என்ற நம்பிக்கை பலமானால் பொறுமை வரும். இது அத்தனையும் இறைவனுடைய ஏற்பாடு என்பது உறுதியானால் நமக்கு அந்த பொறுமை வரும். ஆனால் அல்லாஹுக்கு சுப்ஹானஹு தஆலா அதே ஆலே இம்ரான் 177 வசனத்திலே, நான் ஓதி காட்டிய வசனத்துக்கு முன்னால் உள்ள வசனங்களிலே அல்லாஹு தஆலா சொல்லும் போது சொல்லுகிறான், இன்னல்லதீன அஷ்தரவுல் குஃப்ர பில் ஈமான், நிச்சயமாக ஈமானுக்கு பகரமாக குஃப்ரை கொள்முதல்வு செய்து கொண்டார்களே, ஈமானை விற்று குஃப்ரை எடுத்துக்கொண்டார்களே, அவர்கள் லை யதுர்ருல்லாஹ ஷையா, அல்லாஹ்வுக்கு எந்த கெடுதியும் செய்துவிட முடியாது. இவர்கள் என்ன அட்டகாசம் செய்தாலும் இவர்கள் அல்லாஹ்வுக்கு எந்த கெடுதியும் செய்ய முடியாது. 1000 பள்ளிகளை உடைக்கலாம், 100,000 திருக்குர்ஆனை எரிக்கலாம், கோடிக்கணக்கான முஸ்லிம்களை கொளுத்தலாம், இவர்கள் அல்லாஹ்வுக்கு எந்த கெடுதியும் செய்ய முடியாது. வலஹும் அதாபுன் அலீம், அவர்களுக்கு கடுமையான வேதனை உண்டு என்று அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு தஆலா சொல்லி காட்டிவிட்டு எச்சரிக்கிறான். வலா யஹ்சபன்னல்லதீன கஃபரு அன்னமா நும்லி லஹும் கைரும் லி அன்ஃபுஸிஹிம், இந்த இறை நிராகரிப்பாளர்கள் உங்களுக்கு நமக்கு ஒன்றுமே நடக்கவில்லையே, நாம் நன்றாகத்தானே இருக்கிறோம் என்று எண்ணிவிட வேண்டாம், அது நலவுதான் என்று எண்ணிவிட வேண்டாம். இவ்வளவு செய்தும் நமக்கு இவர்களுடைய அல்லாஹ் ஒன்றும் செய்யவில்லையே, நம் கண் குருடாகவில்லையே, நம் கால்கை முடங்கி போகவில்லையே என்று அவர்கள் நடப்பதையெல்லாம் நலவு என்று நினைத்து கொள்ள வேண்டாம். நாம் செய்வது நல்லதுதான் என்று நினைத்து கொள்ள வேண்டாம். இந்த எண்ணம் முஸ்லிம்களிலும் வரலாம். இவ்வளவு செய்கிறார்களே, பள்ளிகளை உடைக்கின்றார்களே, இவர்களுடைய கண்கள் பழுதடைந்து ஊத்துநாதா என்று சாபமிடுகிறோம் மனதுக்குள். கால்கைகள் முடங்கி போகாதா, அழிந்து ஒழுக மாட்டார்களா, செத்து மடிய மாட்டார்களா என்றெல்லாம் நம்முடைய மனக்குமுறல்கள் சில வேளை வார்த்தைகளாக வெளிவரும். அல்லாஹ் இருக்கிறான் தானா? அல்லாஹ்வுடைய பள்ளி உதைத்து தள்ளப்படுகிறதே, உடைத்து தள்ளப்படுகிறதே, குர்ஆனை மிதிக்கிறார்களே, இவர்கள் அழிந்து போக மாட்டார்களா என்றெல்லாம் ஆதங்கப்படுகிறோம். ஆனால் இப்படி ஆதங்கப்படுபவர்களுக்கும் சேர்த்து அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகிறான், இன்னமா நும்லிலஹும் லியஸ்தாது இஸ்மா, அவர்களை நாம் விட்டு வைத்திருப்பது எதற்கு தெரியுமா? அவர்கள் இன்னும் அதிகமாக பாவங்களை செய்து கொள்ளட்டும். உலகும் அதாபும் முஹீன், அவர்களுக்கு படுகேவலமான தண்டனை உண்டு என்று அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டும். இன்னும் இருக்கிறார்களா? ஏன் விட்டு வைத்து படிக்கிறார்கள்? இன்னும் 10 பள்ளியை ஓட, இன்னும் 100 பள்ளியை ஓட, இன்னும் எங்கள் முஸ்லீம்களை கொல்லு, இன்னும் பாவத்தை கூட செஞ்சுட்டு வா, எல்லாத்துக்கும் சேர்த்து தண்டனை இருக்கிறது என்று அல்லாஹாக்கு சுப்ஹானஹு தஆலா சொல்லி காட்டுறான். சொல்லி காட்டுவிட்டு அல்லாஹாக்கு சுப்ஹானஹு தஆலா சொல்லி காட்டுகிறான், குல்லு நஃப்ஸின் ராயிகத்தில் மவுத், அதே ஆலே இம்ரான் 184 வசனத்திலே சொல்லி காட்டுகிறான், ஒவ்வொரு ஆத்மாவும் மரணத்தை சுவைத்தே தீரும். கொல்லவன் கொன்றவனும் சாவான், கொல்லப்பட்டவனும் சாவான். பள்ளிகளை எல்லாம் உடைத்து விட்டோம், கடைகளை எல்லாம் கொளித்து விட்டோம், முஸ்லிம்களை எல்லாம் நசுக்கி விட்டோம் என்று சொன்ன நீயும் சாவாய், நாங்களும் மரணிப்போம். குல்லு நஃப்ஸின் ராயிகத்தில் மவுத் சொல்லிவிட்டு அல்லாஹ் தஆலா சொல்லுகிறான், வஇன்னமா துவஃபௌன உஜூரக்கும் யௌமல் கியாமா, உங்களுடைய கூலிகள் முழுமையாக கிடைக்கப்பெறுவது அந்த மறுமை நாளில், அதனால் நீங்கள் மரணிக்கத்தான் வேண்டும் என்கிறான். நசுக்கப்பட்ட நமக்கு பரிசு தருவதற்கும் மறுமை நாளில் வர வேண்டும். நாம் எல்லாம் மரணித்து அந்த மஹ்ஷரில் எழுப்பப்பட வேண்டும். அநியாயம் செய்து அக்கிரமங்கள் செய்து அவ்வளோ பேருக்கும் தண்டனை கொடுப்பதற்கும் இந்த உலகம் பத்தாது, அந்த மறுமை நாள் தான் வேண்டும். 100,000 பேரை கொன்ற ஹிட்லரை இந்த உலகத்தில் ஒரு தடவை தான் கொல்ல முடியும். 10 பேரை கொன்றவனை இந்த உலகத்தில் ஒரு தடவை தான் கொல்ல முடியும். கோடிக்கணக்கான நம்முடைய சொத்துக்களை எல்லாம் தீக்கிரையாக்கிய இந்த கயவர்கள் இந்த உலகத்தில் கைது செய்யப்பட்டாலும் இந்த உலகத்தில் தண்டனை கொடுக்கப்பட்டாலும் ஒரு தடவை தான் அவர்கள் தூக்குமிறையேற்றப்படுவார்கள். ஆனால் அல்லாஹ்வுடைய சன்னிதானம் நாளை மறுமை அதுதான் முழுமையான திருப்தியான தீர்ப்பு வழங்கும் நாள். அதனால் தான் அல்லாஹ் சொல்கிறான், வைன்னமா துவஃபௌன உஜூரக்கும் யௌமல் கியாமா, உங்களுக்கு முழுமையான தீர்ப்பு வழங்கப்படுவது அந்த மறுமை நாளில் தான். அங்கு வா, அங்கு நீ சாக முடியாது, மீண்டும் மீண்டும் நீ கொல்லப்படுவாய், மீண்டும் மீண்டும் நீ எரிக்கப்படுவாய், உனக்கு நசிப்பு ஏற்படும், பாதிக்கப்பட்ட மக்களின் பாவங்களை நீ சுமக்க வேண்டி ஏற்படும், நபிகள் நாயகம் சல்லல்லா சல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள். நாளை மறுமையிலே முஸ்லிம்கள் கூட்டம் கூட்டமாக மலைமலையான பாவங்களை செய்தவர்கள் வருவார்கள். இந்த முஸ்லிம்கள் கூட்டமாக வருவார்கள், ஆனால் அவர்கள் மலைமலையை போன்று பாவங்கள் செய்திருப்பார்கள். ஒரு கிராமமே அப்படியே வரும். ஒரு கூட்டம் பெறும் என்றால் என்ன? கவுமினல் முஸ்லிமீன், முஸ்லிம்கள் இருந்த ஒரு கூட்டம் பெறும் என்றால் என்ன? ஒரு பகுதி மக்கள் அப்படியே வருவார்கள், ஆனால் அவர்கள் சொர்க்கம் போவதற்கு தகுதியற்றவர்கள். காரணம், மலைமலையாக பாவம் செய்திருப்பார்கள். அல்லாஹ் என்ன செய்வான் தெரியுமா? இந்த பாவங்களை எல்லாம் எடுத்து இந்த யூத கிறிஸ்தவர்களுடைய தலை மீது தூக்கி போட்டுவிட்டு அவர்களை நரகத்துக்கு அனுப்பான், இவர்களை மன்னித்து சொர்க்கத்துக்கு அனுப்பான். இந்த ஹதீதை நம்முடைய SLT சகோதரர்கள் குர்ஆனுக்கு மாற்றம் என்றெல்லாம் வாதிடலாம். யாரோ செய்த தவறை இன்னொருவன் ஏன் சுமக்க வேண்டும் என்று? மாற்றமே கிடையாது. அவர்கள் செய்ததுக்காகத்தான் பழி வாங்கினதற்காக இந்த முஸ்லிம் சமுதாயத்தை கிராமங்களை கொளுத்தியதனால் இன்றைக்கு சிரியாவிலே நுசைரியா என்ற படு கேவலமான ஷியாக்களில் படு மோசமான அந்த வழிகேடர்கள் முஸ்லிம்களை கொத்து கொத்தாக கொள்கிறார்கள். முஸ்லிம் சிறுவர்கள் அழிக்கப்படுகிறார்கள். நம்முடைய நாட்டிலே முஸ்லிம்கள் சிறுபான்மையாக இருப்பதிலும் சிறுபான்மை, அதிலும் பெருமினத்துக்கு எதிராக அவர்களுக்கு மத்தியிலே வாழக்கூடிய சிறிய சிறிய கிராமங்களில் வாழக்கூடிய நம்முடைய முஸ்லிம்கள் நசுக்கப்படுகிறார்கள். கடைகள் எரிக்கப்படுகிறது, சொத்துக்கள் அழிக்கப்படுகிறது, முஸ்லிம்கள் தனியாகவும் கூட்டாகவும் தாக்கப்படுகிறார்கள், உயிரோடு கொளுத்தினார்கள், அழிக்கப்படுகிறார்கள். எல்லோரும் நாளை மறுமையிலே வருவார்கள். எப்படி வருவார்கள் தெரியுமா? அவர்கள் ஏற்கனவே தவறு செய்த பாவிகளாக இருந்தாலும் அவர்களின் பாவங்களை சுமப்பதற்காக இதையெல்லாம் செய்த அந்த அட்டூழியக்காரர்கள் கொண்டு வந்து நிறுத்தப்படுவார்கள். இவர்களுடைய பாவங்கள் அவர்கள் மீது சுமத்தாட்டப்படும். எங்கள் முஸ்லிம் சமுதாயம் சொர்க்கம் நுழையும் சகோதரர்களே, சொர்க்கம் நுழையும். நம்முடைய முஸ்லிம்கள் அழிக்கப்படுகிறார்கள், கொல்லப்படுகிறார்கள் என்பது ஒரு புறம் கவலைதான், அது வேதனைதான். அது ரஹ்மத்துன் ஜஅலஹ அல்லாஹு ஃபி குலூபில் இபாத் என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னதை போன்று மூமின்களின் உள்ளங்களில் ஏற்பட்ட ஒரு கருணை இறக்கம்தான். அதற்காக கண்ணீர் சிந்துவோம். ஆனால் ஒருபுறம் நாம் சந்தோஷப்பட வேண்டும். நம்முடைய முஸ்லிம் சகோதரர்கள் சொர்க்கம் நுழைவதற்கு குறுக்கு வழி கொடுக்கப்பட்டிருக்கிறார்கள். இலகுவாக சொர்க்கம் நுழையப் போகிறார்கள். கேள்வி கணக்கில்லாமல் சொர்க்கம் நுழையப் போகிறார்கள். இழந்து போன ஒவ்வொரு சதத்துக்கும் நாளை மறுமையில் அவர்கள் நன்மை கொடுக்கப்பட போகிறார்கள். நாம் நம்முடைய கைகளால் இழந்த ஒவ்வொரு சொத்துக்களின் துளிகளையும் நாளை மறுமையிலே அடைந்து கொள்ளப் போகிறோம். அதனால் தான் அல்லாஹ் தஆலா சொல்றார், உங்கள் கூலி நாளை மறுமையில் தான் நிரப்பமாக கிடைக்கும். சுபஹுக்கு முன்னால் 2 ரக்அத் சுன்னத் தொழுதால் அதற்கு நன்மை. கைரும் மின துன்யா வமா ஃபிஹா, இந்த உலகம் உலகத்தில் உள்ள அத்தனை விடவும் சிறந்த கூலி என்றால் ஒற்று சுபகுக்கு முன்னால் சுன்னத்து தொழுத நன்மை கூட இந்த உலகத்தில் வைத்து நமக்கு தர முடியாது. இந்த உலகம் தாங்காது. உலகத்தை விட பெரிய நன்மையை எப்படி இந்த உலகத்தில் வைத்து தர முடியும்? அந்த கூலிக்கே மறுமையில் என்றால் எவ்வளவு அமல்கள் செய்திருப்போம், எவ்வளவு அநீதிகள் இழைக்கப்பட்டிருப்போம், அத்தனைக்கும் கூலி கிடைப்பதற்கு நாம் அந்த மறுமையை சந்திக்க வேண்டும் என்பதை அல்லாஹ்க்கு சுபஹானு தஆலா ஆலே இம்ரான் 185வது வசனத்திலே சொல்லி காட்டுகிறான். அலை இம்ரான் 196வது வசனத்திலே சொல்லி காட்டுகிறான், இந்த நிராகரிப்பாளர்கள் நாடு நாடாக சுற்றித் திரிவது உங்களை ஏமாற்றத்தில் விட வேண்டாம். அதை கண்டு நீங்கள் நான் அப்பா நல்லா தானே இருக்கிறான்னு நினச்சி கொள்ள வேண்டாம். அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுறான், இவ்வளவு அட்டூழியம் செய்கிறாங்களே இவங்களுக்கு பாதுகாப்பு. முன்னுக்கும் போலீஸ், பின்னுக்கும் போலீஸ், அநியாயம் செஞ்சவனுக்கு பாதுகாப்பு. மதகுரு என்ற பேரில் இருக்கக்கூடிய கேடுகட்ட காவாலி தூஷண வார்த்தைகள் சொல்லிக்கிட்டு அவங்க மதத்திலேயே இல்லாத அராஜகத்தை செய்து இரத்தத்தை ஓட்டி முஸ்லிம்களை படுகொலை செய்கிறான், முஸ்லிம்களை ஓட ஓட கொல்லுவேன் என்று பகிரங்கமாக ஊடகங்களுக்கு பேசுகிறான். மதகுரு என்ற ஒரு காரணத்தினால் அவனுக்கு ராஜ மரியாதையும் பாதுகாப்பு. எங்களுக்கு அது பற்றி கவலை கிடையாது. அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகிறான், இந்த இறை நிராகரிப்பாளர்கள் சுதந்திரமாக நாடு நாடாக சுற்றித் திரிகிறார்களே இதை உன்னை ஏமாற்றிவிட வேண்டாம். இதை நினைச்சு நீ என்னப்பா கைவிடப்பட்டோமே என்று நினைக்க வேண்டாம். இந்த உலகமே அவர்கள் கையில் இருந்தாலும் அத்தனையும் அற்பமானதுதான், அத்தனையும் அற்பமானது. சும்மாகும் ஜஹன்னம், ஆனால் பிறகு அவர்கள் வரும் இடம் நரகம். வபிஇஸல் மிஹாத், அவர்கள் ஒதுங்கும் இடம் நரகம் என்று அல்லாஹ்க்கு சுபஹானஹு தஆலா சொல்லி காட்டிவிட்டு சொல்கிறான். என்ன சொல்கிறான்? என்றாலும் யாரெல்லாம் அல்லாஹுவை பயப்பட்டார்களோ, இறைவனை அஞ்சி நடந்தார்களோ, லஹும் ஜன்னாதுன் தஜ்ரி மின் தஹ்திஹல் அன்ஹார், அவர்களுக்கு சுவனத் தோட்டங்கள் உண்டு. இப்படி ஊர் ஊரா பாதுகாப்பா சுத்துறவனுக்கு நரகம் உண்டு. அல்லாஹ்வை அஞ்சி நெருப்பு குண்டத்துக்குள் நீங்கள் குடியிருந்தாலும் உங்களுக்கு சுவன தோட்டங்கள் உண்டு. எதுவரை நம்மை நசிக்கலாம் இந்த உலகத்திலே? இந்த உயிர் பிரியும் வரை, அவ்வளவுதான். இந்த உயிர் பிரியும் வரை. அஸ்மா ரலியல்லாஹு தாலான் அவர்களுடைய மகன் சுஹைபு ரலியல்லாஹு தாலான் அவர்கள் ஹஜ்ஜாஜ் மன்னன் படையெடுத்து சுற்றி வளைத்த போது தன்னுடைய தாய் கண் பார்வையை இழந்து வயதான நிலையில் இருக்கும்போது கடைசியாக ஒரு தடவை தாயை சந்திப்பதற்காக போகிறார். யுத்த சூழல், எதிரிகளினுடைய படையெடுப்பு நாட்டை சுற்றி வளைத்து விட்டது. எப்படியும் நம்மை கைது செய்ய போகிறார்கள், நம்மை கொல்லப் போகிறார்கள் என்று தெரியும். தன் தாயை போய் பார்க்கின்றார். தாயிடத்திலே போய் சொல்கின்றார், தாயே, ஹஜ்ஜாஜினுடைய படையெடுப்பு அதிகரித்து விட்டது. அங்கிருந்து ஒரு தூது செய்தி வந்திருக்கிறது. நான் அவனிடம் போய் சரணடைந்தால் எனக்கும் ஒரு ஆட்சியின் ஒரு பகுதியை தருவதாக வாக்களித்திருக்கிறான் தாயே, என்ன செய்யட்டும் என்று. எதற்காகவா உன்னை வளர்த்தேன்? இரண்டு கண்ணும் போன அஸ்மா ரலியல்லாஹு தாலான் அவர்கள், அஸ்மா பின் அபிபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு தாலான்மா, அபுபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு தாலானுடைய மகள் அஸ்மா ரலியல்லாஹு தாலான் அவர்கள் சொன்னார்கள், மகனே, இதற்காகவா உன்னை வளர்த்தேன்? எதிரிகளிடம் சரணடைந்து ஆட்சி பீடம் ஏறுவதை விட அவனுக்கு எதிராக வாளேந்தி போராடி செத்து மடி என்று சொன்னார்கள். தாயே, அந்த முடிவில் கடுகளவேனும் எனக்கு மாற்றுக்கருத்து கிடையாது. உங்கள் மனநிலையை சோதிப்பதற்காகத்தான் நான் வந்தேன். ஆனாலும் அவர்கள் என்னை கொல்வார்கள் என்பது பற்றி எனக்கு கவலை கிடையாது. என்னை துண்டு துண்டாக வெட்டி சிதைத்து விடுவார்கள். ஜனாசா கூட இல்லாமல் போய்விடுமோ என்று தான் அஞ்சுகிறேன். அஸ்மா ரலியல்லாஹு தாலான் அவர்கள் சொன்னார்கள், மகனே, அறுக்கப்பட்டதற்கு பிறகு ஆடு துண்டாக்கப்படுவது அதற்கு வேதனை தராது மகனே, தைரியமாக போ என்றார்கள். எதுவரை நம்மை தாக்கலாம்? நம்முடைய உயிர் பிரியும் வரை, அவ்வளவுதானே. அந்த உயிர் பிரிந்தால் அடுத்த கட்டம் சுவர்க்கம் என்பதை நாங்கள் மறந்துவிடக்கூடாது. ஃபிரௌனுடைய மனைவி தைரியமாக இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட போது கணவனே படை அனுப்பி அவரை சித்திரவதை செய்து கொல்லப்பார்க்கிறார். அல்லாவிடம் அன்னை அவர்கள் பிரார்த்தனை செய்தார்கள், யா அல்லா, இந்த ஃபிரௌனுடைய கொடுமையிலிருந்து என்னை பாதுகாத்து. ரப்பி பினிலி பைத்தன் இந்த கஃபில் ஜென்னா, பாதுகார் என்றால் என்ன அர்த்தம்? இதிலிருந்து தப்பவே என்றல்ல, என் உயிரை எடுத்துவிடு, என் உயிர் போகட்டும். யா அல்லா, உன்னிடத்தில் எனக்கு ஒரு சொர்க்கத்தை கட்டு, உனக்கு பக்கத்திலே எனக்கு சொர்க்கத்தை கட்டு, எனக்கு ஒரு வீட்டை கட்டு யா அல்லா என்று பிரார்த்தனை செய்தார்கள். இந்த ஃபில் ஜென்னா, சொர்க்கத்திலே உனக்கு பக்கத்திலே, அரசுக்கு பக்கத்திலே இருக்கக்கூடிய சொர்க்கம் என்றால் ஜன்னத்தில் ஃபிர்தௌஸ், அந்த ஜன்னத்தில் ஃபிர்தௌஸிலே எனக்கு ஒரு வீட்டை கட்டு யா அல்லா என்று பிரார்த்தனை செய்தார்கள். எதுவரை நம்மை சித்திரவதை செய்யலாம்? உயிர் பிரியும் வரை, அவ்வளவுதான். ஆனால் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான், லாக்கின் அல்லதீன தக்கவு ரப்பஹும், அல்லாவை பயந்து கொண்ட இந்த இறை விசுவாசிகளுக்கு, அல்லாவை அஞ்சிக் கொண்டவர்களுக்கு, லஹும் ஜன்னாத்துன் தஜ்ரி மின் தஹ்திஹல் அன்ஹார் காலிதீன ஃபிஹா, அவர்களுக்கு அடியே ஆறுகள் ஓடிக்கொண்டிருக்கக்கூடிய சுவன தோட்டங்கள் இருக்கும். அங்கே அவர்கள் நிரந்தரமாக இருப்பார்கள். அவர்கள் நிரந்தரமாக இருப்பார்கள். ஒமா இன்தல்லாஹ், அல்லாஹு தஆலா தொடர்ந்து சொல்லி காட்டுகிறான், அல்லாவிடத்தில் இருக்கிறதே, ஒமா இன்தல்லாஹ், அல்லாவிடத்தில் இருக்கிறதே, ஹைருன் லில் அபுரார், அதுதான் நல்லவர்களுக்கு சிறந்தது என்று சொல்கிறான். இந்த உலகமா, ஆட்சியா, அதிகாரமா, சுதந்திரமா, ஓடி ஒளிய போகிறோமா, இது ஒன்றும் ஹைர் கிடையாது. அல்லாவிடத்திலே இருக்குது ஹைர், மௌத்தாகி வாங்க அங்கே இருக்குது நல்லது என்று அல்லாஹாக்கு சுபஹானோ தாலா சொல்லி காட்டுறத நாங்கள் பார்க்கலாம். அது மட்டுமல்ல, அல்லாஹாக்கு சுபஹானோ தாலா சூரா இப்ராஹிம் 53-53 வசனத்தில் சொல்லி காட்டுறான், ولا تحسبن الله غافلا عما يعمل الظالمون, அநியாயக்காரர்கள் செய்கின்ற விடயங்களை அல்லாஹ் பார்க்காமல் இருக்கிறான், காணாமல் இருக்கிறான் என்று நீங்கள் எண்ணிவிட வேண்டாம். அநியாயக்காரர்கள் செய்யக்கூடிய இந்த அழிச்சாட்டியங்களை எல்லாம் அல்லாஹ் மறந்து போயிருக்கிறான் என்று நீங்கள் எண்ணிவிட வேண்டாம். அவர்களை நாம் விட்டு வைத்திருக்கிறோம். எதுவரைக்கும் விட்டு வைத்திருக்கிறோம் தெரியுமா? பார்வைகள் பயத்தால் நிலை குத்தாகி தடுமாறி நிற்கக்கூடிய அந்த நாள் வரை நாங்கள் நிறுத்தி வைத்திருக்கிறோம். வெட்டிய கண், பார்த்த கண் இமைவட்டாமல் தலை குனிந்து அவர்கள் ஒன்றும் செய்வதறியாது திகைத்து போய் நிற்கக்கூடிய அந்த நாள் வரைக்கும் அவர்களை விட்டு வைத்திருக்கிறோம். அவர்களுடைய உள்ளங்கள் எதையும் யோசிக்காத பெற்று மனதாகும் நாள் அந்த நாள். அந்த நாள் வரைக்கும் நாம் அவர்களை விட்டு வைத்திருக்கிறோம் என்று அல்லாஹுக்கு சுப்ஹானஹு தஆலா சொல்லி காட்டுகிறான். அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, இதற்கெல்லாம் தண்டனையும் இதற்கெல்லாம் பரிசும் நிச்சயமாக நமக்கு சொல்லப்பட்ட விடயம்தான். சூரத்துல் மூமினூன் 55வது வசனத்திலே அல்லாஹு தஆலா சொல்லி காட்டுகிறான், அயஹ்சபூன அன்னமா நுமித்துஹும் பிஹி மின் மாலின் வ பனீன். அவர்கள் பொருளாதாரமும் குழந்தை செல்வமும் தமக்கு குவிந்து கொண்டிருக்கிறது என்பதை நன்மையாக நினைத்து கொண்டார்களா? அவங்கள்கிட்ட காசு பணம் இருக்கு, ஆட்சி அதிகாரம் இருக்குது என்பதை அவர்கள் பெருமையாக நினைத்து கொண்டார்களா? நுசாரிஉலஹும் ஃபில் கைராத், அவர்களுக்கு இன்னும் அதிகமாக வேகமாக நல்லதை கொடுக்கிறோம் என்று நினைக்கின்றார்களா? பல்லா யஷ்ஊரூன், இல்லை, அவர்கள் உணர்ந்து கொள்ளவில்லை. அவர்கள் உணர்ந்து கொள்ளவில்லை. இன்னல்லதீனஹும் மின் கஷியத்தி ரப்பிஹிம் முஷ்ஃபிகூன், நிச்சயமாக அல்லாஹ்வுடைய ரப்பினுடைய பயத்தால் அல்லாஹ்வுடைய பயத்தின் பக்கம் ஆசை கொண்டவர்களாக இருக்கின்றார்களே அவர்கள்தான் நிச்சயமாக வெற்றி பெற்றவர்கள் என்று அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு தஆலா சொல்லிக்காட்டு. இவர்களுக்கு நலவு கிடையாது, இவர்களுக்கு தண்டனை தான் உண்டு என்பதை அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு தஆலா சொல்லி காட்டுகிறான். அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, இது அத்தனையும் எதற்காக செய்கின்றார்கள்? சூரா அல் புருஜ், அந்த சூராவிலே அல்லாஹு தஆலா சொல்லி காட்டுறான், குதில அஸ்ஹாபுல் உஹதுத், அந்த குழியுடவர்கள் கொல்லப்பட்டார்கள். அன்னாரி தாத்தில் வகூத், பெரும் நெருப்பு கிடங்கிலே அவர்கள் தூக்கி போடப்பட்டார்கள். இதுஹும் அலைஹா குஊத், அப்போது அவர்களை எரிக்கும் போது அவர்கள் சுற்றி வளைத்து நின்று கொண்டிருந்தார்கள். யார் எரிக்கப்பட்டார்கள்? இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட மக்கள். ஒரு பெரும் குழி வெட்டி அவ்வளவு பேரும் அதிலே தள்ளப்பட்டு எரிக்கப்பட்டார்கள். இதை பற்றி அல்லாஹ் தொடர்ந்து சொல்கும் போது, ஓஹும் அலாமா யஃபாலூன பில் மூமினீன ஷுஹூத், அவர்கள் மூமின்களுக்கு செய்த இந்த அநியாயத்துக்கு அவர்களே சாட்சியாகவும் இருந்து கொண்டிருக்கின்றார்கள், அவர்கள் பார்த்து கொண்டே இருக்கின்றார்கள். ஒமா நகமு மின்ஹும் இல்லா அய்யுமினு பில்லாஹில் அஸீஸில் ஹமீத், இவ்வளவு தண்டனையும் அந்த முஸ்லிம்களுக்கு கிடைத்தது எதற்காக தெரியுமா? அவர்கள் அல்லாஹ்வை ஈமான் கொண்ட ஒரு காரணத்தினால்தான். புகழுக்குரிய அதிகாரத்துக்குரிய அந்த அல்லாஹ்வை அவர்கள்.
0: நீங்கள் தொடர்ந்து உங்கள் முதல் தர முஸ்லிம் வானொலியின் காற்றலைகளில் 24 மணி நேர இஸ்லாமிய ஒலிபரப்போடு இணைந்திருக்கின்றீர்கள். இந்த வேளையில் ஒரு சிறிய விளம்பர இடைவேளையின் பின்னர் மீண்டும் இணைந்து கொள்வோம்.
2: உங்கள் அனைத்து தேவைகளுக்கும் ஒரே ஆன்லைன் சந்தை கிளிட்ஸ் டோட்டல் கே. வீட்டில் இருந்தபடியே பாதுகாப்பாகவும் எளிதாகவும் வாங்க விரும்புகிறீர்களா? அப்படியானால் கிளிட்ஸ் டோட்டல் கே தான் உங்கள் சரியான தேர்வு. மின் சாதன பொருட்கள், அழகு சாதன பொருட்கள், அன்பளிப்பு பொருட்கள், வீட்டு உபயோக பொருட்கள், விளையாட்டு உபகரணங்கள், உணவுகள், வெளிப்புற உபகரணங்கள், செல்ல பிராணிகளுக்கான பொருட்கள், சிறந்த விலை, உயர்ந்த தரம், வேகமான டெலிவரி சேவை, எளிதான ஆன்லைன் ஆர்டர் முறை, நம்பகமான வாடிக்கையாளர் சேவை, புதிய சலுகைகள் மற்றும் சிறப்பு தள்ளுபடிகளை தவற விடாதீர்கள். இப்போதே விரையுங்கள் www.clits.lk. நீங்கள் தேடும் அனைத்தும் ஒரே இடத்தில். clits.lk வாட்ஸ்அப் மற்றும் ஆன்லைன் ஆப் ஊடாகவும் ஆர்டர்கள் ஏற்றுக்கொள்ளப்படும். clits.lk. மேலதிக விவரங்களுக்கு அழையுங்கள் 0477 101 0043. பண்டிகை காலத்தை உங்கள் குடும்பத்தினரோடு மகிழ்ச்சிகரமாய் அமைத்திட நேர்வழி மாநகரில் நம்பிக்கையான ஓர் இடம் எலோலன் ஹோட்டல். கெட் டுகெதர், பர்த்டே பார்ட்டி மற்றும் இதர நிகழ்வுகளுக்கும் குறுகிய கால மற்றும் நீண்ட கால பாதுகாப்பான தங்குமிட வசதிகள். இயற்கை எழில் கொஞ்சும் கடற்கரை அருகில் அமைந்த அமைதியான சூழலில் அழகிய நீச்சல் தடாக வசதிகளுடன் இஸ்லாமிய குடும்பங்களுக்கு ஏற்ற தனிப்பட்ட மற்றும் பாதுகாப்பான சூழலில் நேர்த்தியான அறைகளுடன் முற்றிலும் ஹலால் முறையிலான சுத்தமான சுகாதார முறைப்படி தயாரிக்கப்பட்ட உணவு வகைகள். உங்கள் எண்ணம் போல் உங்கள் தங்குமிடத்தை அமைத்திட நாம் தயார். இன்றைய முன்பதிவுகளுக்கு அழையுங்கள் எலோலன் ஹோட்டல். தொடர்புகளுக்கு எலோலன் ஹோட்டல், இலக்கம் 211 மர்தான வீதி, வேர்வள. தொலைபேசி இலக்கம் 7734 5965. எலோலன் ஹோட்டல், உங்கள் நம்பிக்கையின் தலைப்பிடம்.
3: காத்தான்குடி மண்ணில் குழந்தைகள் சின்ன சிறுவர்கள் பெண்களுக்கான ஆடையக பிரின்ஸ் அண்ட் பிரின்சஸ். குழந்தைகள் சின்ன சிறுவர்களுக்கான சிங்கார ஆடைகளின் சாம்ராஜ்யம் பிரின்ஸ் அண்ட் பிரின்சஸ். நீங்களும் நாடுங்கள். பிரின்ஸ் அண்ட் பிரின்சஸ் நிறுவனம், இலக்கம் 460 பிரதான வீதி, காத்தான்குடி. தொலைபேசி தொடர்புகளுக்கு 7575 5757 560.
4: வானொலியில் ஒரு புதிய ஒலி நயம், காற்றலையில் ஒரு புதிய தொழில்நுட்பம். உங்கள் முஸ்லிம் வானொலி
0: நீங்கள் தொடர்ந்து முஸ்லிம் வானொலியோடு இணைந்திருக்கின்றீர்கள். மீண்டும் நாங்கள் மார்க்க சொற்பொழிவோடு இணைந்து கொள்வோம்.
1: அவர்களை போன்றுதான் கலிசன் போடுவேன், கரண்டை காலுக்கு கீழே போடுவேன். அவர்களை போன்று நான் தாடியை சிறைப்பேன் என்றால் போதாக்குறைக்கு நம்முடைய பெண்கள். கண்டி மாவட்டத்திலே முஸ்லிம்கள் கதறி அழுது கொண்டிருக்கின்றார்கள். இரவு நேரங்களில் காடுகளில் ஒளிந்து கொள்கிறார்கள். கேவலமான நம்முடைய முஸ்லிம்கள் சக்தி எஃப்எம்க்கு கோல் பண்ணி பாட்டு கேட்கிறார்கள். குடும்பத்துக்காக ரேடியோவுக்கு ஃபோன் பண்ணி பாட்டு கேட்கிறார்கள். இந்த நேரத்தில் என்றால் எந்த நேரத்திலும் கேட்க முடியாது. இந்த நேரத்தில் கேட்பதற்கு எப்படி மனசு வந்தது? பாட்டு கேட்கிறார்கள். இந்த வேசத்தனமான ஊடகங்கள், முஸ்லிம்கள் இவ்வளவு நசிக்கப்படுகிறார்கள், இது பற்றி விலாவாரியாக மக்களுக்கு எடுத்து கருத்து சொல்ல முடியாத இந்த ஊடகங்களில் பாட்டு கேட்க தெரிகிறது நம்முடைய முஸ்லிம் சகோதரிகளுக்கு. யாருக்கு எதிராக போராடுவது? யாருக்கு எதிராக நாம் போராடுவது? நமது மக்களே இஸ்லாத்திலே இல்லை சகோதரர்களே. எந்த இஸ்லாத்தின் விரோதி நம்மை நசிக்கிறானோ அந்த விரோதியை போன்று நாம் நடக்கிறோம். தொழுகை இல்லை, பள்ளி வாசல்கள் காய்ந்து போயிருக்கிறது. அவனை போன்று முடிவெட்டுகிறோம், அவனை போன்று உடுக்கிறோம். இன்னமும் அனாச்சாரம், இன்னமும் அவனுடைய கலாச்சாரத்தின் பேட்டை கொண்டாடுகிறோம். நம்முடைய பிள்ளைகளுக்காக நமக்கு பேட்டை கொண்டாட வருகிறது. நாம் கேக்கு வெட்டுகிறோம், அவனை போன்று வாழுகிறோம். கேடுகட்ட கேவலமான பாட்டு கேட்கிறோம், அதுவும் குடும்பத்தினருக்காக. படத்தை சொல்லி, படத்தின் பாட்டை சொல்லி, நடிகரை சொல்லி, எவ்வளவு ஒரு மோசமான யாரை நாம் இந்த நேரத்தில் எதிர்ப்பது சிந்தித்து பாருங்கள் சகோதரர்கள். அல்லாஹ் தஆலா சொல்லக்கூடிய தீர்ப்பு என்ன? இந்த பிரச்சனை வருகின்ற போது நீங்கள் பொறுமையாளிகளாக இருக்க வேண்டும், இறையச்சம் உள்ளவர்களாக இருக்க வேண்டும், பொறுமை இருக்க வேண்டும், பொறுமை இருக்க வேண்டும். அன்புக்குரிய சகோதரர்களே, நம்முடைய சாதிசனங்களில் குடிகாரர்கள் வந்து விட்டார்கள், குடிக்கிறார்கள் நம்முடைய முஸ்லிம்கள் சகோதரர்களே. முஸ்லிம் ஊர்களுக்குள் மது சாராய கடை இல்லை, ஆனால் சாராய கடையில் வியாபாரம் நம்முடைய முஸ்லிம்களால் என்றால் எவ்வளவு மோசமான ஒரு விஷயம். நம் ஊருக்குள் இருக்கக்கூடிய கடைகளில் சீக்கிரம் பள்ளியை பத்த வைக்கிறான்.

பிரச்சனை காரணம், நம்முடைய முஸ்லிம்கள் குடியோடு போய் ஒரு சிங்களவனை அடித்து கொலை செய்ததுதான் என்று சொல்கின்றார்கள். உண்மைதான். அதே காரணம்தான் அம்பாறைக்கு, அம்பாறையில் எந்த அநியாயத்தை என்ன நடந்ததுக்காக நம்முடைய முஸ்லீம் கடைகளை எரித்தார்கள், பள்ளியை உடைத்தார்கள். இதை நம்மை சீண்ட வேண்டும், பள்ளியை உடைக்க வேண்டும், நம்மை தாக்க வேண்டும் என்று இருக்கக்கூடிய சந்தர்ப்பத்தில் நடந்த ஒரு சம்பவம் தவறுதான், செய்தவர்கள் தவறு செய்தார்கள். ஆனால் இன்னொரு கதை, அவர்கள் அடித்ததில் அவன் சாகவில்லை, அந்த குடிகாரன் அடித்ததில் அவன் சாகவில்லை, அவன் நன்றாக குணமடைந்து வந்தவனை மீண்டும் கொண்டு போய் ஹாஸ்பிட்டல் வைத்து இனவாதிகள் அவனை விச ஊசு அடித்து கொன்றுவிட்டு அதை காரணமாக வைத்து முஸ்லிம்களை இலங்கையில் இருந்து பூராக அளிப்பதற்கு திட்டம் திட்டியதாக பெரும்பான்மை சமூகத்தில் இருந்தே தகவல்கள் வந்து கொண்டிருக்கிறது. சரி, அவர்கள் அடித்துத்தான் அவன் செத்தான் என்றாலும் அதற்கு தீர்வு இதுதானா? நம்முடைய ஒரு முஸ்லிமை ஒரு சிங்களவன் அடித்து கொலை செய்தால் சிங்கள பள்ளிவாச அவனுடைய பன்சலையை எரிப்பதா, அவனுடைய பன்சலை எரிப்பதா தீர்வு? சிங்களவர்களுடைய வீடுகளை எரிப்பதா தீர்வு? பௌத்த இந்த இந்துக்கள் செய்தால் கோவிலை உடைப்பதா தீர்வு? நாட்டுக்கு முன்னால் நாம் எல்லோரும் இலங்கை பிரஜைகள், மதம் அங்கு பேசாது. தண்டனை சகலருக்கும் சமனானதுதான். குற்றவாளி கைது செய்யப்பட வேண்டும், அவனை தூக்கு மரத்தில் ஏற்று, எங்களுக்கு பிரச்சனை இல்லை. எதற்காக இன்னொருவனை கொல்ல வேண்டும்? எதற்காக இன்னொரு முஸ்லிம் கிராமத்தை நீங்கள் அழிக்க வேண்டும்? பள்ளிவாசல்களை ஏன் கொளுத்த வேண்டும்? குடித்தவன் அடித்தால் சாராய கடையை எரி, ஏன் பள்ளிவாசலை எரிக்க வேண்டும்? குடிக்காதே என்று பிரச்சாரம் செய்யும் பள்ளி எதற்காக எரிய வேண்டும்? சிந்தித்து பாருங்கள். காடையன் செய்த தவறுக்காக பள்ளி ஏன் அழிக்கப்பட வேண்டும்? இந்த பள்ளிதான் காடையர்களை திருத்தக்கூடிய இடம். இன்றைக்கு விரல் விட்டு எண்ணக்கூடிய ஒரு சிலர்கள் காடையர்களாக இருக்கிறார்கள். காரணம் என்றால் இந்த பள்ளி வாசல்களில் நடக்கும் பிரச்சாரங்கள். எனவே சமூக சீர்திருத்தத்தை உருவாக்கும் கேந்திர நிலையம் எதற்காக எரிக்கப்பட வேண்டும்? சகோதரர்களை சிந்தித்து பாருங்கள். இதுக்கு தீர்வு அது அல்ல, ஆனால் இது திட்டமிடப்பட்ட ஒரு சதி. இப்படி சதி செய்ததற்காக நாங்களும் அவனை போன்று சதி செய்ய மாட்டோம். எங்களுக்கும் எரிப்பதற்கு இடம் இல்லாமல் இல்லை, எங்களுக்கும் கொள்வதற்கு எங்கள் கைக்குள்ளேயே, எங்கள் தொழிலிடத்திலேயே, எங்கள் வீட்டுக்கு பக்கத்திலேயே உங்கள் ஜாதி சனங்கள் இல்லாமல் இல்லை, இருக்குது, கை வைக்க மாட்டோம். அதுதான் எங்களுடைய மதம். நாங்களும் இதே அநியாயத்தை செய்ய மாட்டோம். இன்றைக்கு இந்த வேலையை செய்து கொண்டிருக்கக்கூடியவர்களை ஏன் இந்த அரசாங்கத்தால் அடக்க முடியவில்லை? 30 வருடங்களாக இருந்த மிகப்பெரிய ஒரு தீவிரவாதியை இந்த இலங்கை கவர்மெண்டால் அழிக்க முடியும் என்றால், எல்டிடி பயங்கரவாதத்தை முடிக்க முடியும் என்றால், பிரபாகரனை சுட்டுக்கொள்ள முடியும் என்றால், அதுவும் உலக பயங்கரவாதம். அது தீவிரவாத கும்பல்கள் எல்லாம் உலகத்திலேயே ஒரு தலை சிறந்த ஒரு பயங்கரவாதியாக ஆக முடியாது. C4 வெடிமருந்து வைத்திருக்கக்கூடிய ஒரு பெரும் படைதான் பெரிய உலக பயங்கரவாதி என்று சொல்லப்படுவார். அது இவர்களிடம் இருந்தது. விமானப்படை இருந்தது, கடல்படை இருந்தது. அதனால் இவர்கள் பெரும் உலக ரீதியான பயங்கரவாதி என்று பெயரெடுத்தவர்கள். இந்த இலங்கையின் அரசாங்கத்தால் அழிக்கப்பட முடியும் என்றால், இந்த அநியாயக்காரர்களை ஏன் இந்த கவர்மெண்டால் அழிக்க முடியவில்லை என்பது பொதுமக்களின் ஒரு கேள்வி. சகோதரர்களே, பிரபாகரனை சுடத் தெரிந்த, பிரபாகரனை அழிக்க தெரிந்த, இந்த தீவிரவாத கும்பலை ஒழிக்க தெரிந்த இந்த படை தளபதி சொல்கிறார், இந்த பள்ளியை உடைக்க வந்த கும்பலை தடுப்பதற்கு போதிய அளவு ஆள் பலமும் ஆயுத பலமும் இல்லையாம், கேவலம் இல்லையா இலங்கை படைக்கு? ஆள் படமும் ஆயுத படமும் இல்லை, யாருக்கு? கல்லால் அறிஞ்சி பெட்ரோல் குண்டு எறிகிற பொல்லால் அடிக்க வந்த இவனை தடுக்கிறதுக்கு ஒன்றும் இல்லையாம். இது கண் துடைப்பு பதில். இவர்கள் ஏன் கைது செய்யப்படவில்லை? கைது செய்ய வேண்டும். இவர்களை ஏன் அழிக்க முடியாது? இவர்களை ஏன் சிறையில் வைக்க முடியாது? செய்ய வேண்டும். சகோதரர்களே, நாம் இவர்களை நம்ப முடியாது. இந்த இடத்தில் நாம் என்ன செய்வது? நாம் காட்டுமிராண்டித்தனத்துக்கு போகக்கூடாது. நாம் இந்த எல்டிடி பயங்கரவாதிகள் செய்த தவறை செய்யக்கூடாது, ஆயுதங்கள் ஏந்தக்கூடாது. ஒரு காலமும் நாங்கள் அதை செய்ய மாட்டோம். ஆனால் இந்த நாட்டில் உள்ள சட்டம் சொல்கிறது, இந்த நாட்டில் உள்ள சட்டம் ரைட்ஸ் ஆஃப் பிரைவேட் டிஃபென்ஸ் செக்ஷன் 89-99 உள்ள சட்டம் என்னவென்றால், தற்காப்புக்கான உரிமை பற்றி இலங்கை சட்டப்பிரிவு என்று அதற்கு பேர். 89-99 உள்ள இந்த சட்டம் என்ன சொல்கிறது என்றால், உயிருக்கும் சொத்து

0: எதிரான அச்சுறுத்தல் அத்துமீறல் போன்றவற்றின் போது அதற்கெதிராக தற்காப்பு செயல்பாடு நம்மிடத்தில் இருப்பது குற்றமாகாது. இதை மேலதிகமாக நீங்கள் செய்து தெரிந்து கொள்வதாக இருந்தால் லோயர்மாரிடம் கேட்டு பாருங்கள். இந்த ரைட்ஸ் ஆஃப் பிரைவேட் டிஃபென்ஸ் செக்ஷன் 89-99 வரைக்கும் இந்த நாடு நமக்கு தந்தது, தற்காப்புக்கான செயற்பாடுகளில் நாம் ஈடுபடுவது குற்றமாகாது. நம்முடைய வீட்டை எரிக்க வருகிறான், நம்முடைய கடையை கொளுத்த வருகிறான், நம்முடைய பெண் பிள்ளைகளை கற்பழிக்க வருகிறான், நம்மை கொள்ளைய வருகிறான், கொள்ளையடிக்க வருகிறான், நம்முடைய பொண்டாட்டியில் கை வைக்கிறான் என்றால் தற்காப்பு போர். வீட்டில் இருக்கக்கூடிய கத்தி, கோடாரி, ஸ்க்ரூடிரைவர், உளி, வாள், சுத்தியல், இடியுறல் எல்லாம் நம்முடைய ஆயுதங்களாகும். அங்கே இருக்கக்கூடிய கற்கள் நம்முடைய ஆயுதங்களாகும். இந்த நாட்டு சட்டம் தந்திருக்கக்கூடிய உரிமை இது, இதையுமா சேர்ந்து இந்த கவர்மெண்ட் தடுக்கும்? சகோதரர்களே, நம்முடைய வீட்டை உடைக்க வருகிறார்கள் என்றால், நம்முடைய கடைகளை கொளுத்த வருகிறார்கள் என்றால், நம்முடைய உயிரை பறிக்க வருகிறார்கள் என்றால், உயிர் போகும் வரை போராடுவது நாடு கொடுத்த அனுமதி மட்டுமல்ல, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கொடுத்த அனுமதி. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், மன் குத்தில தூன நஃப்ஸிஹி ஃபஹுவ ஷஹீத், தன் உயிருக்காக ஒருவன் போராடி மரணித்தால் அவன் ஷஹீத். மன் குத்தில தூன அஹ்லிஹி ஃபஹுவ ஷஹீத், தன் குடும்பத்துக்காக ஒருவன் போராடி மரணித்தால் அவன் ஷஹீத். மன் குத்தில தூன மாலிஹி ஃபஹுவ ஷஹீத், தன்னுடைய பொருளாதாரத்துக்காக ஒருவன் போராடி மரணித்தால் அவன் ஷஹீத். முதுகில் அடி வாங்க மாட்டோம், ஓட ஓட விரட்ட விரட்ட நாம் செத்து தொலைய மாட்டோம். பர்மாவின் அப்பாவிகள் போன்று நாம் சுரிகளுக்குள் குப்பற விழ மாட்டோம். நாம் எதிர்த்து நின்றுதான் சாவோம். நாம் நெஞ்சிலே அடி வாங்குவோம். குறைந்தது அவன் கோரை முதலையாவது கடித்து கொண்டுதான் நாம் சாக வேண்டும். ஆண்கள் பெண்கள் எல்லோருமே நாம் தற்காப்புக்காக நடவடிக்கை எடுப்பது சட்டம் தந்த அனுமதி என்பதை மறந்துவிடக்கூடாது. அதற்காக நாம் ஆயுதம் தூக்குவதில்லை. கையிலே கிடைப்பதை எடுத்து நாம் நம்முடைய உயிரை பாதுகாப்போம், நம்முடைய சொத்தை நாம் பாதுகாப்போம். இவன் வந்து விட்டான் என்றால் நாடு நமக்கு பாதுகாப்பு தந்திருக்க வேண்டும். பாதுகாப்பு தரவில்லையா, நாம் நம்மை பாதுகாப்பது நம்முடைய கடமை, நம்முடைய கடமை. சகோதர்களே, அப்போதெல்லாம் இன்னொரு கன்னத்தை கொடுத்து அடி என்று கோழைத்தனமாக சாக சொல்லி மார்க்கமும் செல்லவில்லை, இந்த நாட்டு சட்டமும் செல்லவில்லை என்பதை நாங்கள் எல்லாரும் புரிந்து கொள்ள வேண்டும். அது மாத்திரமல்ல, நாம் கோழைகளாக ஓட ஓடத்தான் நம்மை இந்த நாய்கள் விரட்டி கொண்டிருக்கும். சகோதர்களே, நாம் நிமிந்து நிற்போம், நாம் நிமிந்து நிற்போம். நாம் தைரியமாக நின்றால், நாமும் கண் விழித்திருக்கிறோம் என்றது தெரிந்தால் எந்த கல்வனும் நம்முடைய வீட்டு பக்கம் வர முடியாது, நம்முடைய ஊர் பக்கம் எந்த கல்வனும் வர முடியாது. அவ்வளவும் அல்லாவின் அச்சத்தாலும் இறை பக்தியாலும் நம்மிடத்தில் இருக்க வேண்டும். கூலிக்கு மாரடிப்பவர்கள் இந்த கயவர்கள், நாம் சொர்க்கத்துக்காக உயிரை விடக்கூடிய புனிதர்கள் என்பதை மறந்துவிடக்கூடாது. அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதர்களே, இதனால் நாம் இன்று மட்டுமல்ல என்றும் நாம் சுதந்திரமாக தைரியமாக அல்லாஹ்வை அஞ்சக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். உயிருக்கு பயந்து போகக்கூடாது. உயிர் என்பது எப்போதும் ஒரு நாள் போகத்தான் போகிறது, இன்றைக்கோ நாளைக்கோ போகத்தான் போகிறது. நாம் உயிர் போகக்கூடிய தினத்தில் ஒளிந்து கோட்டைக்குள் இருந்தாலும் போகும், நாம் உயிர் போகாது என்ற தினத்தில் யுத்த களத்தில் இருந்தாலும் போகாது. இந்த தைரியம் நம்மிடத்திலே இருந்தால், தவக்குள் நம்மிடத்திலே இருந்தால், கலாக்கதிரை நாம் நம்பினால் நாம் இதிலே இறங்குவோம். நம்முடைய உயிர் போய்விடுமே என்று பயப்பட தேவையில்லை, மறுமை வருகிறதே என்று சந்தோஷப்படுவோம். சொர்க்கம் நமக்கு இலகுவாக கிடைக்கப் போகிறதே என்று நாம் தைரியப்பட வேண்டும். எல்லாம் வல்ல அல்லாஹ்க்கு சுப்ஹானஹு வ தஆலா நம் அனைவரையும் ஈமானோடு வாழ வைத்து ஈமானோடு மரணிக்க செய்வானாக. வாஹர தஆவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.
1: நேர்கள் இதுவரை மார்க்க சொற்பொழிவு கேட்டீர்கள். வழங்கியிருந்தார் மௌலவி அப்துல் ஹமீத் ஜராய் அவர்கள்.
2: உங்கள் முதல் தர முஸ்லிம் வானொலியின் உத்தியோகபூர்வ யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்வதன் மூலமாக அனைத்து விதமான மார்க்க சொற்பொழிவுகளையும் வீடியோ மூலமாக நீங்கள் பார்க்கலாம். இன்றே முஸ்லிம் வானொலியின் உத்தியோகபூர்வ யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க.
3: நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள் முஸ்லிம் வானொலி.
1: முஸ்லிம் வானொலி,
4: உங்கள் முஸ்லிம் வானொலியில்
1: சிந்தனை
4: ஒரு முஸ்லீமை பொறுத்தவரையில் எப்போதும் அவன் என்ன செய்ய வேண்டும்? தௌபா செய்து கொண்டே இருக்க வேண்டும். எனவே தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், யா அய்யுஹன்னாஸ் தூபு இலல்லாஹி வஸ்தக்ஃபிரு, ஓ மனிதர்களே அல்லாஹ்விடத்தில் நீங்கள் தௌபா செய்து இஸ்திக்ஃபார் செய்யுங்கள். ஃபஇன்னி அதூபு இலல்லாஹி ஃபில் யௌமி மிஅத்த மர்ரா, நான் ஒரு நாளைக்கு அல்லாஹ்விடத்தில் 100 தடவைகள் தௌபா செய்கிறேன் என்றார்கள். அல்லாஹு அக்பர். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முன்பின் பாவங்கள் மன்னிக்கப்பட்டவர்கள், இறுதி நபி, முதலில் சுவர்க்கம் செல்லக்கூடியவர்கள், நபிமார்கள் எல்லோருக்கும் தலைவர். இவர்கள் என்ன சொல்கிறார்கள் என்றால், மனிதர்களே அல்லாஹ்விடத்தில் தௌபா செய்து இஸ்திக்ஃபார் செய்யுங்கள், நான் ஒரு நாளைக்கு அல்லாஹ்விடத்தில் 100 தடவைகள் தௌபா செய்கிறேன் என்றார்கள் என்றால் நம்ம எத்தனை தடவை செய்ய வேண்டும்? இப்ப தௌபாவை நம்ம அதிகப்படுத்த வேண்டும். நம்ம செய்யக்கூடிய பாவங்களை பொறுத்தவரையில் அந்த பாவங்களுக்காக நம்ம தௌபா செய்து அந்த தௌபாவை அல்லாஹ் ஏற்றுக்கொள்ள வேண்டுமாக இருந்தால் உலமாக்கள் அதற்கு சில நிபந்தனைகளை கூறுகிறார்கள். முதலாவது நிபந்தனை என்ன? இஹ்லாஸ். அது பொதுவாக எல்லா வணக்கங்களுக்கும் வலியுறுத்தப்பட்ட ஒரு அடிப்படை. தௌபாவை அல்லாஹுக்காக செய்ய வேண்டும், ஒரு ட்ரெடிஷனலாக செய்யக்கூடாது, ஃபார்மாலிட்டிக்காக தௌபா செய்யக்கூடாது. ரைட், தௌபாவை அல்லாஹுக்காக செய்வோம். நான் இதை ஏன் சொல்லுகிறேன் என்றால், இந்த ரமலான் வந்தால் கொஞ்சம் பேர் இருக்கிறாங்க இந்த ட்ரெடிஷ்னல் தௌபா செய்கிறவங்க, பள்ளிவாசலுக்குள்ளே ஸ்பீக்கரை போட்டுட்டு லைட்டையும் போட்டு வச்சுட்டு கடைசியில் இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா அந்த லைட்டை உள்ளுக்கு டிம் பண்ணுறது, இதெல்லாம் வித்தியார்த்திகள். அதனால் ரமலான் 27 அண்டைக்கு மட்டும் ஸ்பெஷல். இது மார்க்கத்தில் உள்ள விஷயம் கிடையாது. இது இஹ்லாஸான தௌபா கிடையாது. அவர் இருந்துக்கு என்ன செய்வார் இமாம், யா அல்லாஹ் அறிந்து செய்த பாவங்கள், அறியாமல் செய்த பாவங்கள், தெரிந்து செய்த பாவங்கள், தெரியாமல் எல்லாம் ஒத்தகரத்துள்ள சொல்ல திரும்ப திரும்ப போட்டு போட்டு அவர் சொல்லுவார், இவர் இருந்துக்கு ஆமீன் சொல்கிறது. ரைட், அந்த தௌபா இல்லை. தௌபாவினுடைய முதல் கண்டிஷன் என்ன? இஹ்லாஸ். ரெண்டாவது கண்டிஷன் என்ன? அந்த பாவத்தை விடணும். நம்ம செய்கிற தௌபா செய்ய போகிறோம் என்ன, செய்கிற பாவத்தை விட வேண்டும். இப்போ தொழுகையில் பொடுபோக்காக இருக்கிற ஒருவர் தௌபா செய்ய போகிறார், அவர் என்ன செய்ய வேண்டும்? அந்த பாவத்தை அவர் விட வேண்டும். அப்போ இனி பர்ஃபெக்டாக தொழுவேன் என்கிற முடிவுக்கு வரணும். மூன்றாவது வந்து, இனிமேல் இந்த பக்கம் நான் திரும்பி பார்க்க மாட்டேன் என்று முடிவெடுக்க வேண்டும். உறுதியான ஒரு முடிவு எடுக்க வேண்டும். இந்த தப்பை, இந்த பாவத்தை இதற்கு பிறகு நான் செய்ய மாட்டேன் என்று. நாலாவது என்ன செய்ய வேண்டும்? அவர் ஃபீல் பண்ணணும், நான் இவ்வளோ காலம் இப்படி பண்ணிட்டேனே, என்னுடைய தாய்க்கு இப்படி பண்ணிட்டேன், என் மனைவிக்கு இப்படி பண்ணிட்டேன், என்னுடைய அண்டை வீட்டாரோடு இப்படி நடந்து கொண்டு விட்டேன், நான் தொழுகையில் இப்படி நடந்து கொண்டு விட்டேன், பொருளாதாரத்தில் இப்படி நடந்து கொண்டு விட்டேன் என்று அதை நினைத்து நினைத்து கவலைப்பட வேண்டும். ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அன்னதமு தௌபா, கவலைப்படுவதே ஒரு தௌபா என்றார்கள். அப்போ அந்த ஃபீலிங் நமக்கு வர வேண்டும். அதே போன்று அடியார்களுக்கும் நமக்கும் இடையில் உள்ள இஷ்யூஸாக இருந்தால், பிரச்சனைகளாக இருந்தால், ஈகோவெல்லாம் பார்க்காம அவர்களிடத்தில் போய் மன்னிப்பு கேட்க வேண்டும். இது ஒரு டேஞ்சரான ஒரு சப்ஜெக்ட். நிறைய பேர் இதற்கு இன்னும் முக்கியத்துவம், நான் உட்பட நம்ம முக்கியத்துவம் கொடுக்காம தான் இருக்கிறோம். அதனுடைய பாரதூரத்தை இன்னும் நம்முடைய உள்ளம் சரியாக புரிந்து கொள்ளாமல் தான் இருக்கு. நம்மகிட்ட ஈகோ வந்துடுது உடனே. இப்போ மற்றவர்களுக்கு செய்யக்கூடிய அநீதிகள், அநியாயங்கள், அடுத்தவருடைய ஹக்குகளில் நம்ம செய்யக்கூடிய தவறுகளை பொறுத்தவரையில் அவர்கள் மன்னிக்காதவரை அல்லாஹ் மன்னிக்க மாட்டான். அல்லாஹ் நீதியானவன். அல்லாஹ்வுடைய நீதியை தெளிவுபடுத்துவதற்காக வேண்டி ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இந்த உலகத்தில் ரெண்டு மிருகங்கள், ரெண்டு ஆடுகள் ஒன்றை ஒன்று குத்துகிறது. கொம்புள்ள ஒரு ஆடு கொம்பில்லாத ஆட்டுக்கு குத்தி விட்டால் இரண்டு ஆடுகளையும் மறுமையில் எழுப்பி அல்லாஹ் நீதி வழங்குவான். இந்த உலகத்தில் கொம்பில்லாமல் குத்தப்பட்ட ஆட்டுக்கு அல்லாஹ் கொம்பை கொடுப்பான், குத்தி ஆட்டுக்கு அல்லாஹ் பழி தீர்ப்பான். இப்போ பகுத்தறிவில்லாத மிருகத்திற்கே இந்த நிலை என்றால் மனிதனுடைய நிலை என்ன? நீதி நிச்சயமாக கிடைக்கும், அதில் நோ டவுட். 100% உறுதியாக அல்லாஹ் நமக்கு நீதியை பெற்றுத் தருவான் மறுமையில். அதனால தான் ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அத்ததரூன மனில் முஃப்லிஸ், தி பேங்க்ரப்ட் ஆனவன், திவாலானவன் யார் என்று உங்களுக்கு தெரியுமா என்று கேட்டார்கள். அப்போ சஹாபாக்கள் அவங்களுடைய வழக்கத்தில் உள்ள அந்த பேங்க்ரப்ட், அந்த நம்ம தமிழில் நம்ம ஸ்ரீலங்காவில் வங்குரோத்துன்னு சொல்லுவோம், அவர்களுக்கு பழக்கமான வங்குரோத்துக்குரிய விளக்கத்தை சொன்னார்கள். என்னது? மல்லா தீனார் அலகு வலா திருஹம், யாருக்கு தீனாரும் திருஹமும் இல்லாமல் போகிறதோ அவர் தான் முஃப்லிஸ் என்றார். ரசூலுல்லாஹி சொன்னார்கள், இங்க தீனார் திருஹம் இல்லாமல் போனால் இன்றைக்கு இல்லாமல் போனால் நாளை கிடைக்கும், அல்லது இல்லாமல் போனால் ஒன்றும் ஆக போறல்ல. ஆனால் உண்மையிலேயே இஃப்லாஸ் என்பது என்ன என்று கேட்டால், இந்த உலகத்தில் தொழுகை நோன்பு போன்ற வணக்கங்களில் ஈடுபட்டு இருக்கிற ஒரு மனிதன், இந்த உலகத்தில் தொழுகை நோன்பு போன்ற வணக்கங்களில் ஈடுபட்டு கொண்டிருக்கிற ஒரு மனிதன் தன்னுடைய சகோதரனுக்கு அநியாயமாக ஏசுவது, தன்னுடைய சகோதரனுக்கு அநியாயமாக அடிப்பது, தன்னுடைய சகோதரனின் பொருளாதாரத்தை அநியாயமாக சுரண்டுவது, தன்னுடைய சகோதரனின் இரத்தத்தை அநியாயமாக ஓட்டுவது, தொழுகையாளி நோன்பாளி இபாதத்துகள் செய்யக்கூடிய மனிதன் இப்படி செய்துவிட்டு மறுமையிலே அவன் வந்து நிற்கும் போது அல்லாஹ் அவனையும் இவனால் பாதிக்கப்பட்டவனையும் அழைத்து என்ன செய்வான்? இந்த உலகத்தில் தொழுது கொண்டு நோன்பு பிடித்து கொண்டு இருந்த மனிதனுடைய நன்மைகள் அவ்வளவையும் எடுத்து பாதிக்கப்பட்ட மனிதனுக்கு கொடுத்து விடுவான். இப்போ இவர் யாரு? எல்லாம் லாஸ்ட். அவர தொழுக, அவர நோன்பு, அவருடைய தர்மம், அவருடைய ஹஜ், அவருடைய உம்ரா, அவர் செய்த திக்ருகள், ஓதிய குர்ஆன்கள், லா ஹவ்ல வலா குவ்வத்த இல்லா பில்லா, எல்லாவற்றையும் எடுத்து அல்லாஹ் அவனுக்கு கொடுத்து விடுவான். இப்போ இவர் ஜீரோ, ஒன்றுமில்லை. அடுத்தது என்ன செய்கிறான் என்று கேட்டால், அவனை சுவர்க்கத்துக்கு அனுப்ப பார்க்குறான். யார்? இவனால் பாதிக்கப்பட்ட மனிதனை. ஆனால் அவன் சுவர்க்கத்திற்கு போவதற்கு தடையாக அவனுடைய பாவங்கள் இருக்கின்றன. அல்லாஹ் அவ்வளவு பாவங்களையும் எடுத்து இந்த தொழுகையாளிக்கு கொடுத்து விடுவான். இப்போ இவர் முதலையும் இழந்து அடுத்தவனுடைய நஷ்டத்தையும் சுமக்கிறார். இவர் தான் உண்மையான முஃப்லிஸ் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அப்போ சின்ன விஷயம் அல்ல. அதனால தான் அல்லாஹுடைய ரஹீக்குல் மக்தூம்ன்ற ஹதீஸ், அந்த சீரா புத்தகத்தை நீங்கள் படிச்சிருப்பீங்க, கடைசி பகுதி எடுத்து வாசித்து பாருங்கள். கொஞ்சம் உருக்கமான பகுதி. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய இறுதி நாட்கள், அந்த கடைசி பகுதியில் ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் கண்டிப்பாக அடிக்கடி வாசிக்க வேண்டும். நம்முடைய உள்ளத்தை தர்கிக் பண்ணுவதற்கு, மென்மையாக்குவதற்கு தேவையான ஒரு பகுதி அது. அந்த பகுதியிலே ஷேக் முபாரக் பூரி அவர்கள் குறிப்பிடுகிறார்கள் என்னென்றால், ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்கள் கடைசி நேரத்தில் கடுமையாக நோய்வாய்ப்பட்டார்கள். நோய்வாய்ப்பட்டு கொண்டிருக்கும் போது ஒரு நாள் மிம்பருக்கு வந்து, பள்ளிக்கு வந்து மிம்பரில் ஏறி உட்கார்ந்து அவர்கள் சொன்னார்கள், உங்களில் யாராவது யாருக்காவது கொடுக்க வேண்டும் என்றிருந்தால், அநியாயங்கள் செய்திருந்தால், ஃபல் யத்தஹல்லல் ஹு மின்ஹு, அவரிடம் போய் அதை ஹலாலாக்கி கொள்ளுங்கள். இந்த உலகத்தில் அவரிடத்தில் போய் நீங்கள் மன்னிப்பு கேட்டு ஹலாலாக்கி கொள்ளுங்கள். ஏனென்றால் நாளை மறுமையிலே தீனார் திருஹம் என்ற பேச்சு கிடையாது. அங்கே என்ன இருக்கும்? ஹசனாத் செய்யாத்து தான் இருக்கும், நன்மைகள் தீமைகள் என்ற பேச்சு தான் மறுமையில். எனவே அங்கே போய் கை செய்தப்படுவதற்கு முன்னால் தீனார் திருஹம் விஷயங்களை இந்த உலகத்தில் தீர்த்து கொள்ளுங்கள் என்று சொல்லிட்டு ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய மேலாடையை உயர்த்தி சொன்னார்கள், சேட்டப் தூக்கி சொன்னார்கள், என்னுடைய முதுகு இதோ இருக்கிறது, நான் யாருக்காவது அடித்திருந்தால் வந்து பழி தீர்த்து கொள்ளட்டும் என்றார்கள். அல்லாஹு அக்பர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நான் யாருக்காவது அடித்திருந்தால் வந்து அவர் என்னிடத்தில் பழி தீர்த்து கொள்ளட்டும் என்று சொன்னார்கள். அவர் சின்ன விஷயம் அல்ல. இப்போ தௌபாவினுடைய அஞ்சாவது கண்டிஷன் என்ன? யாருக்காவது, நம்முடைய பெற்றோராக இருக்கலாம், நம்முடைய பிள்ளைகளாக இருக்கலாம், நம்முடைய கணவனாக இருக்கலாம், மனைவியாக இருக்கலாம், நண்பர்களாக இருக்கலாம், இனபந்துக்களாக இருக்கலாம், அண்டை வீட்டாராக இருக்கலாம், நமக்கு கீழே வேலை செய்தவர்களாக இருக்கலாம், ஒன்றாக மஸ்ஜிதிலே இருந்து தாவா பணி செய்தவர்களாக இருக்கலாம், யாராக இருந்தாலும் அடுத்தவர்களுடைய உரிமைகள் விஷயத்தில் விளையாடியவர்கள் நன்றாக மனதில் ஆழமாக பதித்துக் கொள்ளுங்கள். நீங்கள் எவ்வளவுதான் பெரிய கொள்கைவாதியாக இருந்தாலும், பெரிய தக்குவாதாரியாக நீங்கள் இருந்தாலும், அவர்கள் மன்னிக்காதவரை அல்லாஹ் உங்களை மன்னிக்க மாட்டான். அல்லாஹ் அந்த நிலையிலிருந்து நம்மை பாதுகாக்க வேண்டும். அதனால தான் நம்ம என்ன செய்யணும், நம்ம நல்லவர்களாக இருந்தால் மற்றவங்களை மன்னிச்சுட்டு போய் தேடிக்கணும், நம்ம பழி தீர்க்கணும்ன்ற நீயத்தோடு நம்ம இருந்து விடக்கூடாது. நம்மளால் ஒருவர் நரகம் போய் விடக்கூடாது. நமக்கு அநீதி இழைத்தாலும் யா அல்லாஹ் அவனை மன்னிச்சுட்டு துவா கட்டிட்டு போகணும் இன்ஷா அல்லாஹ். ஆனால் அநீதி இழைக்கிறவர்கள் அல்லாஹ்வை பயந்து கொள்ள வேண்டும். அதே நேரத்தில் அல்லாஹ் குர்ஆனில் இப்படியும் சொல்றான், வலா தஹ்சபன் அல்லாஹ் காஃபிலன் அம்மா யஅமலு ஸாலிமூன். அநியாயக்காரர்கள் செய்கிற அநியாயத்தை பார்த்துட்டு அல்லாஹ் சும்மா இருக்கானு நீ நினைக்காத. அநியாயம் கொஞ்சம் பேர் நம்ம பார்க்குறோமா இல்லையா? நம்ம சமூகத்தில் சிலர் ஸ்டைல் பொழுதுபோக்கு என்னென்னா மற்றவனை சீண்டுவதும் மற்றவனுக்கு அநீதி இழைப்பதும் தான். வேறு பொழுதுபோக்கே அவருக்கு இல்லை. மற்றவனை குறைய தேடுறது, அதை பற்றி பேசுறது, அதை பற்றி எழுதுறது, லா ஹவ்ல வலா குவ்வத் இல்லா பில்லா, அவருக்கு முழுக்க இன்ட்ரெஸ்டாக இருக்கும். அவரால் பாதிக்கப்படக்கூடிய மக்கள் மன உளைச்சலுக்கு உள்ளாகுவார்கள், ஆனால் எதிராக கைதூக்க பயப்படுவாங்க, என்னென்னா அவங்களுக்கு மர்ம நம்பிக்கை இருக்கு. ஆனால் அல்லாஹ் என்ன சொல்றான் என்றால், வலா தஹ்சபன் அல்லாஹ் காஃபிலன் அம்மா யஅமலு ஸாலிமூன். அநியாயக்காரர்கள் செய்யக்கூடிய இந்த அநியாயங்களை பார்த்துட்டு அல்லாஹ் சும்மா பொடுபோக்காக இருக்கிறான் என்று நபியை நீ நிச்சயமாக நினைக்க வேண்டாம். அவங்களை அல்லாஹ் பிற்படுத்துகிறான், பிடிக்க வேண்டிய டைமில் பிடிப்பான். அல்லாஹ் நம் அனைவரையும் அந்த நிலையிலேருந்து பாதுகாக்கணும். அன்புள்ள சகோதரர்களே, இந்த சப்ஜெக்டை பேசும்போது இறையச்சம் உள்ள ஈமான் உள்ள சகோதரிகளுக்கு ஒரு கேள்வி வரேன் என்றால், இப்போ இருக்கிறவங்க தெரிஞ்சவங்ககிட்ட போய் மன்னிப்பு கேட்டுக்கலாம், ஆனால் மூத்தானவங்க அல்லது மிஸ் ஆனவங்க, இப்போ அவங்களோட கான்டாக்ட்ஸ் இல்லை நமக்கு, இவங்கள்ட்ட எப்படி நடந்து கொள்றாங்க? இதற்கு இமாம் இப்னு கதீர் ரஹ்மஹுல்லா அவர்கள் இதை பற்றி பேசுகிற நேரத்தில் என்ன சொல்கிறாங்க என்றால், இப்படி உங்களுக்கு அவங்க கிடைக்கல, உதாரணமாக அவங்களோட பிரச்சனை வந்து பொருளாதாரத்தோட சம்மந்தமானதுன்னு வைங்க, ஒருவருடைய காசை நீங்கள் அநியாயமாக எடுத்துட்டீங்க, இப்போ திருப்பி கொடுக்க நினைக்கிறீங்க, ஆள் இல்லை, இப்போ என்ன சொல்யூஷன்? அந்த பணத்தை அவருடைய பேரில் அல்லாஹுக்காக நீங்கள் தர்மம் செய்யுங்கள். ரெண்டாவது, அவருக்காக நிறைய துவா செய்யுங்கள். அந்த போல வத்தக்குள்ளாக மஸ்தத்தாத்தும், சக்திக்குட்பட்டவரை அல்லாஹுவை பயந்து கொள்ளுங்கள்ங்கிற அந்த குர்ஆன் வசனத்துக்கு ஏற்ப, இதை தவிர வேறு வழி நமக்கு இல்லை, ரைட்? வேறு பிரச்சனை, உதாரணமாக ஒருவரை பற்றி அவதூறு பேசியிருக்கிறோம், பொய்கள் அவிழ்த்து விட்டிருக்கிறோம் அவரை பற்றி, இப்போ என்ன செய்கிறது? அவர் இல்லை உயிரோடு, அல்லது அவரை நம்ம கண்டக்ட் பண்ணக்கூடிய அளவுக்கு எந்த சந்தர்ப்பமும் நமக்கு இல்லை, இப்போ என்ன செய்கிறார்? இமாம் இப்னு கதீர் ரஹ்மஹுல்லா அவர்கள் சொல்கிறார்கள், அவருக்காக நிறைய துவா செய்யுங்கள், அவருக்காக நிறைய இஸ்திஃபார் செய்யுங்கள், அதே நேரத்தில் அவரை பற்றி மற்றவர்களிடத்தில் நல்லா பேசுங்கள். எந்த வாயால் அவர் மோசம், கெட்டவன், திருடன், விபச்சாரம் செய்தவன் என்று நீங்கள் பேசினீர்களோ, அதே வாயால் அப்படியான சபைகளை தேடி போய் போய் அவர் நல்லவர், அப்படி கிடையாது என்று நீங்கள் பேசுங்கள், அல்லாஹ் போதுமானவன் என்று இமாம் இப்னு கதீர் ரஹ்மஹுல்லா அவர்கள் சொல்கிறார்கள். எனவே இந்த ஐந்து கண்டிஷனோடு ஒருவர் மௌத்தாகிறதுக்கு முதல் தௌபா செய்தால் நிச்சயமாக அந்த தௌபாவை அல்லாஹ் ஏற்றுக்கொள்வான்.
5: உங்கள் முஸ்லிம் வானொலியில் கேட்டது சிந்தனை.
6: வானொலியில் ஒரு புதிய ஒலி நயம், காற்றலையில் ஒரு புதிய தொழில்நுட்பம். உங்கள் முஸ்லிம் வானொலி
7: சீதனம் வாங்காத சமுதாயம் வேண்டும்.
8: www.muslimwanoli.com.
1: நேர்கள் அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹமத்துல்லாஹி வபரகாத்துஹு. நேர்கள் தொடர்ந்து உங்கள் முஸ்லிம் வானொலியின் காற்றலைகளில் 24 மணி நேர இஸ்லாமிய ஒலிபரப்போடு இணைந்திருக்கின்றீர்கள். இந்த நிகழ்ச்சியில் அடுத்ததாக
9: நேர்கள் தொடர்ந்தும் முஸ்லிம் வானொலியோடு இணைந்திருக்கலாம். நேரத்தை சரிபார்த்துக் கொள்வோம். நேரம் சரியாக பிற்பகல் 3 மணி.
10: இந்த நேர அறிக்கையை உங்களுக்கு வழங்கியது
11: மாஸ்டர் மிஷன் ஈவென்ட்ஸ் பிரைவேட் லிமிடெட்.

0: உங்கள் முஸ்லிம் வானொலி.
1: அவருடைய விளக்கங்களின் அடிப்படையில் பார்த்தோம், ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் யார்? அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த சூராவில் ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாமை ஏன் கொண்டு வருகிறான்? மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கும் ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கும் இடையில் உள்ள ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம், மரியம் அலைஹிஸ்ஸலாம், இந்த இருவருக்கும் உள்ள தொடர்பு என்ன? அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த இருவருக்கும் உள்ள தொடர்பை எப்படி ஆக்கினான்? ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம், மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடமிருந்து பெற்ற படிப்பினைக்கு பிறகு அவர்கள் அல்லாஹ்விடத்திலே கேட்ட பிரார்த்தனை என்ன என்பதை பற்றி எல்லாம் நாம் பார்த்தோம். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கூறுகிறான், யா ஜக்கரியா இன்னா நுபஷ்ஷிருக்க பி குலாமின் இஸ்முஹு யஹ்யா லம் நஜ்அல் லஹு மின் கப்லு சமியா. ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்விடத்திலே என்ன கேட்டார்கள்? யா அல்லாஹ், எனக்கு ஒரு குழந்தையை கொடு, என்னுடைய வாரிசை நீ அதிகப்படுத்து, எனக்கு பிறகு என்னுடைய குடும்பத்தார்களிடத்திலிருந்து வாரிசை உருவாக்கு, நான் அதை பயப்படுகிறேன் என்று ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்வை அழைத்தார்கள். எப்படி அழைத்தார்கள்? தன்னுடைய இயலாமையை கூறி அழைத்தார்கள். அவர்களுடைய இயலாமை என்ன? வயோதிகம். இன்னொரு இயலாமை, அவர்களுடைய மனைவிக்கு குழந்தை பெற்றுத்தரும் பாக்கியம் கிடையாது, ஆக்கிரன். அவர்கள் குழந்தை பெற்றுத்தரக்கூடிய வாக்கியம் இல்லாத பெண்ணாக இருந்தார்கள். இந்த இரண்டு பலகீனத்தோடும் ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹுவின் மீது உள்ள நம்பிக்கையில் தனக்கு குழந்தை வேண்டும் என்று உறுதிப்பட அல்லாஹுவை வேண்டினார்கள். அல்லாஹுடைய பதில் எப்படி அமைந்தது? சூரா மரியமுடைய 7வது வசனம் சொல்லுகிறது, யா ஜக்கரியா, அல்லாஹ் அழைக்கிறான், யா ஜக்கரியா, ஜக்கரியாவே. இது யாருடைய அழைப்பு? அல்லாஹுவின் அழைப்பு. ஆனால் யாரின் மூலமாக அல்லாஹ் அழைக்கக்கூடிய அழைப்பு? ஜிப்ரீலின் மூலமாக அல்லாஹ் அமைக்கக்கூடிய அழைப்பு. ஏன் இது போன்று குர்ஆனிலே அல்லாஹ் அழைக்கக்கூடிய அழைப்புகளாக மூசா அலைஹிஸ்ஸலாமை தவிர வரக்கூடிய எல்லா அழைப்புகளும் மலக்குகளுடைய துணையின் மூலமாக அல்லாஹ் அழைக்கக்கூடிய அழைப்பு தான். ஏன்? நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் இடத்தில் மட்டும்தான் அல்லாஹ் எந்த மலக்கின் துணை இல்லாமலும் நேரடியாக அல்லாஹ் பேசினான். மற்ற எல்லா நபிமார்களிடத்திலும் அல்லாஹ் மலக்குகளின் துணையோடுதான் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் வஹியின் மூலமாக செய்திகளை அறிவித்தான். இப்ப யா ஜக்கரியா என்று அழைக்கும் பொழுது அல்லாஹ் நேரடியாக ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாமை அழைக்கிறான் என்று பொருள் அல்ல. ஒரு மலக்கின் துணை மூலம் அல்லாஹ் அழைக்க கூறுகிறான் யா ஜக்கரியா என்று. முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இதே போன்றுதான் மற்ற நபிமார்களுக்கு எப்படி வஹி கொடுக்கப்பட்டதோ அது போன்றுதான் ஜிப்ரீலின் மூலமாக அல்லாஹ் வஹியை கொடுத்தான். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நேரடியாக ஒரே சந்தர்ப்பத்தில் தான் அல்லாஹ்வுடைய தூதரிடத்திலே பேசினான். எப்போது? மிஅராஜ் இஸ்ராவுடைய பயணத்தில் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்தில் அல்லாஹ் நேரடியாக பேசினான். பி தூனி வாசித்தா, எந்த ஒரு இடைத்தரகரும் இல்லாமல் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அப்படித்தான் அழைக்கிறான், யா ஜக்கரியா இன்னா நுபஷ்ஷிருக்க பி குலாமின் இஸ்முஹு யஹ்யா, உனக்கு ஒரு குழந்தையை நான் நற்செய்தியாக கூறுகிறேன், அவருடைய பெயர் யஹ்யா, ஆண் குழந்தை அது. இன்னா நுபஷ்ஷிரு, உனக்கு நற்செய்தியை நான் கூறுகிறேன், பி குலாமின் இஸ்முஹு யஹ்யா, யஹ்யா என்ற பெயரோடு இருக்கக்கூடிய ஒரு குழந்தையை, லம் நஜ்அல் லஹு மின் கப்லு சமியா, இதற்கு முன்னால் இது போன்ற பெயருடையவர் யாரும் இல்லை. அதாவது இதற்கு முன்னால் இது போன்ற பெயரை நாம் யாருக்கும் சூட்டவில்லை என்று அர்த்தம். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கூறுகிறான் இந்த வசனத்தில், ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் அவர்களே, உங்களுக்கு உங்களுடைய பிரார்த்தனையுடைய பதிலாக நான் ஒன்றை கொடுக்கிறேன். உங்களுக்கு அல்லாஹ்வின் புறத்தில் இருந்து அருளின் மூலமாக உங்களுடைய வயது தளர்ந்தாலும் உங்களுடைய மனைவிக்கு குழந்தை பெற்றுத்தரும் பாக்கியம் இல்லை என்றாலும் என் மீது கொண்டுள்ள நம்பிக்கையால் நீங்கள் அழைத்த காரணத்தால் உங்களுக்கு நான் ஒரு ஆண் குழந்தையை அன்பளிப்பாக கொடுக்கிறேன். அந்த குழந்தையுடைய பெயரும் யஹ்யா தான். அந்த பெயருக்கு அந்த பெயரை இதற்கு முன்னால் யாருக்கும் நாம் சூட்டவில்லை. அந்த பெயரோடு இதற்கு முன்னால் யாரும் இந்த பூமியில் இருந்ததில்லை. ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் அதற்கு பிறகு உள்ள வசனங்களில் அல்லாஹ்விடத்திலே ஆச்சரியத்தோடு கேட்கிறார்கள், கால ரப்பி அன்னா யகூனு லி குலாம் வலம் வகானத் இம்ரஅத்தி ஆகிரா, وقد بلغت من الكبر عتيا. سبحان الله. அவ்வளவு தூரம் நம்பிக்கையோடு இருந்த நபி அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அந்த பிரார்த்தனைக்கு பதிலளித்ததற்கு பிறகு அல்லாஹ்விடத்திலே கேட்கிறார், யா அல்லாஹ், கால ரப் அன்னா யகூனு லி குலாம், எனக்கு எப்படி யா அல்லாஹ் குழந்தை பிறக்கும், வகானத் இம்ராத்தி ஆகிரன், என் மனைவி குழந்தை பெற்றுத் தரும் பாக்கியம் இல்லாதவள், வகது பலகத்து மினல் கிபரி இதியா, என்னுடைய வயதோ முதுமையடைந்து விட்டது, இதற்கு மேல் எதையும் செய்ய முடியாத வயதில் நான் இருக்கிறேன், என் மனைவியும் குழந்தை பெற்றுத் தரும் பாக்கியம் இல்லாதவர்களாக இருக்கிறார்கள், இந்த நேரத்தில் எனக்கு குழந்தை கொடுக்கிறாய், அதுவும் யஹ்யா என்ற ஆண் குழந்தையை கொடுக்கிறாய் என்று கூறுகிறாயே, அது எப்படி நடக்கும் என்று கேட்கிறார். என்ன அர்த்தம்? ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் இப்படி கேட்பதால் அல்லாஹ்வின் மீது உள்ள நம்பிக்கை இல்லாமல் கேட்கிறார் என்று அர்த்தமா? அப்படி என்றால் அந்த துஆவிலும் இதை இணைத்திருப்பார். எப்போது இந்த வார்த்தையை ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் கூறுகிறார், அந்த துஆ அல்லாஹ்விடத்திலே நம்பிக்கையோடு கேட்கப்பட்டு பதிலளிக்கப்பட்டதற்கு பிறகு அல்லாஹ்விடத்திலே கேட்கிறார். இது எல்லா நபிமார்களும் அல்லாஹ்விடத்திலே கேட்பதுதான். ஏன்? தங்களுடைய மனதுடைய திருப்திக்காக. உதாரணமாக இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் சூரா பக்கராவுடைய 260வது வசனம் சொல்லுகிறது, இப்ராஹிம் அல்லாஹ்வை அழைத்தார், வஇத் கால இப்ராஹிம் ரப்பி அர்னி கைஃப துஹில் மௌதா, இறைவா எனக்கு எப்படி நீ இறந்தவர்களை உயிர்ப்பிக்கிறாய் என்பதை நான் பார்க்க வேண்டும். சுப்ஹானல்லாஹ். இறந்தவர்களை உயிர்ப்பிப்பது யாருடைய தன்மை? அல்லாஹ்வுடைய தன்மை. இப்படி கேள்வி கேட்பதால் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்வின் மீது நம்பிக்கை இல்லாமல் இருந்தாரா? இந்த தன்மையில் அல்லாஹ்வை கேட்கிறான், கால அவலம் துமின், இப்ராஹிம் இதில் உனக்கு நம்பிக்கை இல்லையா? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் சொல்கிறார்கள், கால பலா, இருக்கிறது அல்லாஹ், வலாக்கில் யத்மஇன்னு கல்பி, என்னுடைய உள்ளம் திருப்தி அடைய வேண்டும் என்பதற்காக கேட்கிறேன். இதுதான் ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் உடைய பிரார்த்தனையும் எமக்கு சுட்டிக்காட்டுவது. இது நம்பிக்கை இழந்து கேட்கப்படும் கேள்வி அல்ல, ஒரு ஆச்சரியத்தில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவனுடைய ஆற்றலை எப்படி வெளிப்படுத்துகிறான் என்பதை அறிவதற்காக ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் கேட்கக்கூடிய கேள்வி. கால ரப்பி அன்னா யகூனு லி குலாம் வகானத் இம்ராத்தி ஆகிரன் வகத் பலகத்து மினல் கிபரி இதியா, என் ரப்பே, பணிவோடு கேட்கிறார் ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம், ஆச்சரியத்தோடு கேட்கிறார், பணிவோடு ஆச்சரியத்தோடு ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்வை அழைக்கிறார், என் ரப்பே எனக்கு எப்படி குழந்தை கிடைக்கும், என் மனைவியோ குழந்தை பெற்றுத்தரும் பாக்கியம் இல்லாத பெண்ணாக இருக்கிறார்கள், நானோ வயது முடிந்து என்னுடைய வயதும் என்னுடைய வாழ்வும் முடியக்கூடிய நிலைமையில் எலும்புகள் எல்லாம் தளர்ந்து காணப்படுகிறேன், எனக்கு எப்படி உன் புறத்திலிருந்து குழந்தை கிடைக்கும் என்பதை எனக்கு கூறு. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அதற்கும் பதில் சொல்கிறான், கால கதாலிக் கால ரப்புக ஹுவ அலைய ஹையின் வகத் கலக்துக மின் கப்லு வலம் தகு ஷைஆ. சுப்ஹானல்லாஹ், அல்லாஹு அக்பர். ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய அந்த ஆச்சரியத்தோடு அழைக்கப்பட்ட அந்த பிரார்த்தனைக்கு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் பதிலளிக்கிறான், கால கதாலிக், அப்படித்தான் என்னுடைய செயல்கள் அமையும் ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம், ஹாகதல் அம்ரு கமா தகூல், இப்படித்தான் நீங்கள் எப்படி கேட்டீர்களோ அப்படித்தான் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கொடுப்பான். கால கதாலிக் கால ரப்புக் ஹுவ அலைய ஹையின், உங்களுடைய ரப்புக்கு உம்முடைய ரப்புக்கு அலைய ஹையின், நீ தளர்ந்தாலும் உன் மனைவிக்கு அந்த பாக்கியம் இல்லை என்றாலும் அது மிக எளிதானது. ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம், அலைய ஹையின், அது பெரிய விஷயம் அல்ல, அல்லாஹ்விற்கு குழந்தை இல்லாத உமக்கு ஒரு குழந்தையை கொடுப்பது பெரிய ஒரு காரியம் அல்ல. ஏன்? வக்கது ஹலக்கு தூக்க மின் கப்லு வலம் தக்கு ஷைஆ, ஒரு நபியிடத்திலே அல்லாஹ் எப்படி பேசுகிறான் பாருங்கள், வக்கது ஹலக்கு தூக், உம்மை அல்லாஹ் படைத்தான் ஜக்கரியா, மின் கப்லு வலம் தக்கு ஷைஆ, ஒன்றுமே இல்லாமல் இதற்கு முன்னால் நீ இருந்த பொழுது அல்லாஹ் உம்மை படைத்தான். சுப்ஹானல்லாஹ், ஒன்றுமே இல்லாமல் இருந்த பொழுது உன்னை படைத்த அல்லாஹுவால் நீயும் இருக்கிறாய், உன் மனைவியும் இருக்கிறார்கள், என்ன தன்மை இருந்தாலும் சரி அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த நிலைமையில் குழந்தையை கொடுப்பது அவனுக்கு எளிது, நீ அதை பற்றி கவலைப்பட வேண்டாம். சுப்ஹானல்லாஹ், ஒரு நபியுடைய அழைப்பிற்கு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஜக்கரியா இப்படி எல்லாம் என்னிடத்தில் கேட்க கூடாது, என் ஆற்றலில் எல்லாம் நீ சந்தேகப்படக்கூடாது, நான் சொல்லினேன் நம்பிக்கை கொண்டுதான் ஆக வேண்டும் என்றெல்லாம் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் பதிலளிக்கவில்லை. அல்லாஹ் தன்னுடைய பணிவோடு, தன்னிடத்தில் இருக்கக்கூடிய இந்த ஆட்சி அதிகாரத்துடைய தன்மையோடு, தன்னிடத்தில் இருக்கக்கூடிய அந்த படைப்பின் பெருமையோடு அல்லாஹ் கூறுகிறான், ஜக்கரியா ஒன்றுமே இல்லாமல் இருந்த பொழுது உன்னை படைத்த அல்லாஹுவான், நீயும் இருக்கிறாய், உன் மனைவியும் இருக்கிறார்கள், எந்த நிலையில் இருந்தாலும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவனுடைய பிரார்த்தனையை இந்த நேரத்தில் எப்படி செயல்படுத்தாமல் இருப்பான், ஒன்றுமே இல்லாமல் இருந்த பொழுது படைத்த அல்லாஹுவான் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கேட்கிறான். சூரத்துல் இன்சானுடைய முதல் வசனமும் மனிதர்களை பார்த்து அப்படித்தான் கேட்கிறது, ஹல் அதா அலல் இன்சானி ஹீனும் மினத் தஹர் லம் யகும் ஷைஅம் மத்கூரா, என்ன இருந்தோம் என்று சொல்லப்பட முடியாமல் இருந்த இவர்களை படைத்ததை பற்றிய சிந்தனையை இவர்கள் சிந்திக்க வேண்டாமா? எப்படி வந்தார்கள் இந்த மனிதர்கள்? யார் கொண்டு வந்தது இவர்களை? இவர்கள் இவர்களுக்கு இதற்கு முன்னால் அவர்கள் எப்படி இருந்தார்கள் சொல்ல முடியுமா யாராவது? என்னுடைய வயது 24-25 என்றால் இந்த 25 வருடத்திற்கு முன்னால் எங்கே இருந்தேன், என்னவாக இருந்தேன், யாரிடத்தில் இருந்தேன், எந்த கருவறையில் ஒளிந்திருந்தேன்? கிடையாது. எதுவுமே இல்லை என்று சொல்ல முடியாதே. உங்களால், உங்களை படைத்த அல்லாஹுவால் நீங்கள் இருக்கின்ற பொழுது ஒன்றை படைக்க முடியாதா? மனிதர்களை நீங்கள் சிந்தித்து பாருங்கள். அப்படித்தான், எப்படி இல்லாமல் இருந்த பொழுது உங்களை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் உயிர் கொடுத்து படைத்தானோ அது போன்றுதான் நீங்கள் மரணித்ததற்கு பிறகும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் உயிர் கொடுத்து உங்களை எழுப்புவான். என்ன சொல்ல வருகிறான் அல்லாஹ்? ஒன்றுமே இல்லாமல் இருந்த பொழுது உயிர் கொடுத்து படைத்த அல்லாஹுவால் நீங்கள் இருந்து வாழ்ந்து மரணித்ததற்கு பிறகு மீண்டும் உங்களை உயிர் கொடுத்து எழுப்ப முடியாதா என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் மனிதர்களை பார்த்து கேட்கிறான். ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாமுடைய பிரார்த்தனைக்கு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அப்படித்தான் பதிலளிக்கிறான். மேலும் ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் தன்னுடைய ஈமானுடைய உறுதியை அதிகப்படுத்துவதற்காக மேலும் கேட்கிறார்கள், கால ரப்பி ஜஅல்லி ஆயா, என் இறைவா எனக்கு ஏதாவது ஒரு அத்தாட்சியை கொடு, எனக்கு இப்படி குழந்தை பிறக்கும் என்று கூறுகிறாயே அதற்கு ஒரு அத்தாட்சி எனக்கு வேண்டும் என்று அல்லாஹ்விடத்திலே கேட்கிறார். அல்லாஹ் கூறுகிறான், கால ஆயதுக், உமக்கு அல்லாஹ் கொடுக்கின்ற அத்தாட்சி, அல்லாஹ் துக்கல்லிமன் நாஸ தலாத லயாலின் சவியா, நீ சுகமாக நோய் இல்லாமல் எந்த ஒரு குறைவுடைய தன்மையும் இல்லாமல் நீ இருந்தாலும் 3 நாட்கள் மக்களோடு உம்மால் பேச முடியாது. சுப்ஹானல்லாஹ். கால ரப்பி ஜஅல்லி ஆயா, கால ஆயத்துக் அல்லா துக்கல்லிமன் நாஸ தலாத லயாலின் சவியா, யா அல்லாஹ் நீ கூறிய இந்த தன்மையை, உன்னுடைய மலக்குகள் எனக்கு கூறிய இந்த நற்செய்தியை உறுதிப்படுத்துவதற்கான ஒரு அடையாளத்தை, ஒரு அத்தாட்சியை, ஒரு ஆதாரத்தை எனக்கு கொடு. நீ வாக்களித்ததன் அடிப்படையில் அதன் மூலம் என்னுடைய உள்ளம் மேலும் திருப்தி அடையும் என்று ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் கேட்கிறார். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கூறுகிறான், ஜக்கரியா அதனுடைய அடையாளம் என்ன, மக்களோடு நீ நல்ல நிலைமையில் இருந்தாலும் 3 நாட்கள் உம்மால் பேச முடியாது, உன் நாவை நீ அசைத்தாலும் உம்மால் பேச முடியாது. ஆனால் அல்லாஹ்வை புகழ்ந்தால், அல்லாஹ்வை துதித்தால் உன் நாவுகள் வெளிப்படும் அந்த சப்தத்தை. அல்லாஹ் அல்லாத, அல்லாஹ்வுடைய புகழ் அல்லாத எதை கூறினாலும் நீ மக்களிடத்தில் உம்மால் பேச முடியாது. சூரா ஆல இம்ரானுடைய வேறொரு வசனத்தில் அல்லாஹ் இதே நிகழ்வை சொல்லுகிறான், கால ரப்பி ஜஅல்லி ஆயா, யா அல்லாஹ் எனக்கு ஒரு அத்தாட்சியை கொடு, கால ஆயதுக் அல்லா துக்கல்லிமன் நாஸ தலாஸத அய்யாமின் இல்லா ரம்ஸா, சைகை செய்வதை தவிர 3 நாட்கள் மக்களிடமிருந்து நீ பேசுவதிலிருந்து தடுக்கப்படுகிறாய். சைகை இல்லா ரம்ஸா, அல்லாஹ் தெளிவாகவே சொல்லுகிறான், அந்த நேரத்தில் நீ என்ன செய், வத்குர் ரப்பக கசீரன், அல்லாஹுவை அதிகமாக திக்ர் செய்யுங்கள் ஜக்கரியா, வஸப்பிஹ் பில் அஷ்ஷி வல் அபுகார், காலை நேரத்திலும் மாலை நேரத்திலும் அல்லாஹுவை புகழுங்கள் அதிகமாக. சுப்ஹானல்லாஹ். ஏன் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை திக்ர் செய்யுமாறு, அல்லாஹுவை புகழுமாறு, அல்லாஹுவை மகத்துவப்படுத்துமாறு அல்லாஹ் கூறுகிறான் இந்த இடத்தில்? அவர் கேட்டது என்ன? அதற்கு முன்னால் அவருடைய தேவை என்ன? குழந்தை. அல்லாஹ் அதை கொடுப்பதாக வாக்குறுதி கொடுக்கிறார். வாக்குறுதி கொடுத்ததற்கு அல்லாஹ்விற்கு என்ன செய்ய வேண்டும்? அப்போ திக்ர் என்ன? அல்லாஹ்விற்கு நன்றி செலுத்துவதுடைய மிகப்பெரிய அம்சம் அல்லாஹ்வை புகழ்தல். அல்லாஹ்வை புகழ்தல் அல்லாஹ்விற்கு நன்றி செலுத்தக்கூடிய அம்சங்களில் மிக உயர்ந்தது, மிக மேலானது. அதனால்தான் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நபி ஜக்கரியா, உமக்கு அல்லாஹ் கொடுத்த இந்த குழந்தைக்கு அத்தாட்சி உம்மால் 3 நாட்கள் பேச முடியாது. இதன் மூலம் மக்கள் உணரட்டும், இது யாரின் புறத்திலிருந்து வந்த குழந்தைதான். அல்லாஹுவின் அழைப்பு, அல்லாஹுவை ஜக்கரியா அழைத்ததால் அல்லாஹ் கொடுத்த குழந்தை இது. அல்லாஹ்வின் புறத்திலிருந்து அல்லாஹ் கொடுத்தது. அதற்கு நீ நன்றி செலுத்துவதற்காக என்ன செய்? அல்லாஹ்வை அதிகமாக புகழ் ஜக்கரியா, அல்லாஹுவை அதிகமாக மகத்துவப்படுத்து. வஸப்பிஹ் பிஹம்தி ரப்பிக், அல்லாஹ்வுடைய புகழை நீ பறைசாற்று மக்களிடத்திலே என்று ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாமிற்கு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் பதிலளிக்கிறான். நபி ஜக்கரியா ஃபஹரஜ அலா கௌமிஹி மினல் மிஹ்ராப். மிஹ்ராப் என்றால் வணங்குவதற்காக முன்னாள் காலத்தில் வைக்கப்பட்ட இடங்கள், மஸ்ஜிதை போன்று. ஃபஹரஜ அலா கௌமிஹி மினல் மிஹ்ராப், ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாமுடைய அழைப்பை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எந்த இடத்தில் ஏற்றுக்கொண்டானோ, எந்த இடத்தில் அல்லாஹ் அழைத்து ஜக்கரியாவிற்கு எந்த இடத்தில் அல்லாஹ் குழந்தைக்கு நற்செய்தி கொடுத்தானோ, அந்த இடத்திலிருந்து வெளியேறி மக்களிடத்திலே ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் வந்தார். வஹா இலைஹிம், அவர்களுக்கு வஹி அறிவித்தார். யாருக்கு? மக்களுக்கு செய்தி கூறினார். அன் ஸப்பிஹூ புக்ரதௌ வஅஷியா, காலையிலும் மாலையிலும் நீங்களும் அல்லாஹ்வை புகழுங்கள் என்று. வாயால் சொல்ல முடியுமா? முடியாது. செய்கையால் அதை மக்களிடத்திலே சொல்லுகிறார். காலையிலும் மாலையிலும் நீங்களும் அல்லாஹ்வை புகழுங்கள் என்று. சுப்ஹானல்லாஹ். அல்லாஹ்வுடைய புகழை, அல்லாஹ்வுடைய துதியை தான் மட்டும் செய்யாமல் மக்களுக்கும் செய்யுமாறு அறிவுறுத்துகிறார் ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம். ஃபஊஹா இலைஹிம் அன் ஸப்பிஹு புக்ரதௌ வஅஷியா. இதோடு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாமுடைய வரலாற்றை முடிக்கிறார். யாருக்கு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் யாரை அல்லா குழந்தையாக கொடுத்தான்? யாருக்கு? அல்லாஹ் அடுத்த வசனங்களில் யஹ்யா அலைஹிஸ்ஸலாம் யார் என்பதை நேரடியாகவே அறிமுகப்படுத்துகிறார். அவர் எப்படி வளர்ந்தார், எங்கே பிறந்தார், எங்கே யாருக்கு அவர் யாரிடத்திலே பாடம் பயின்றார், இதையெல்லாம் அல்லாஹ் எதையும் அங்கே பேசவில்லை. நேரடியாக அல்லாஹ் யஹ்யா அலைஹிஸ்ஸலாமுடைய வரலாற்றுக்கு வருகிறார். யா யஹ்யா ஹுதில் கிதாப பிகுவ்வா وَآتَيْنَاهُ الْحُكْمَ صَبِيًّا. மிக முக்கியமான வசனங்கள். ஒரு அழைப்பாளருக்கு என்ன என்ன தன்மைகள் எல்லாம் இருக்க வேண்டும் என்பதை ஒரு நபியின் மூலமாக அல்லாஹ் தெளிவுபடுத்தக்கூடிய வசனங்கள். ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு பிறந்த யஹ்யா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அழைப்பு பணியில் நுபுவத்தில் சுமந்த தன்மை என்ன, அந்த தன்மைகளை யார் அவருக்கு கொடுத்தது என்ற விவரங்களை எல்லாம் அல்லாஹ் ஒவ்வொரு வசனத்திலும் தெளிவாக விவரிக்கிறான். யா யஹ்யா, யஹ்யாவே ஹுதில் கிதாப பிகுவ்வா, உன்னுடைய புத்தகத்தை நீ உறுதியாக எடுத்துக்கொள். வஆதைனாஹுல் ஹுக்ம ஸபியா, நபி யஹ்யாவிற்கு வஆதைனாஹு அவருக்கு நாம் வழங்கினோம். ஹுக்ம ஸபியா, அல் ஹுக்ம ஸபியா, சிறு வயதில் இருக்கும் பொழுதே ஹுக்மை, ஹுக்கும் என்றால் என்ன என்பதை பின்னால் பார்ப்போம். சிறு வயதில் இருக்கும் போதே அல்லாஹ் அவருக்கு ஹுக்குமை வழங்கினான். என்ன தன்மை? எத்தனையாவது தன்மை இது? முதல் தன்மை. எதை அல்லாஹ் கொடுத்தான்? ஹுக்குமை கொடுத்தான். யஹ்யா அலைஹிஸ்ஸலாம் யாருக்கு அனுப்பப்பட்ட தூதர்? பனி இஸ்ரவேலர்களுக்கு அனுப்பப்பட்ட தூதர், நபி ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாமை போன்று. யஹ்யா அலைஹிஸ்ஸலாம் சிறு பிரயாயத்தை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கூறுவது போல சபியன், ஒரு சிறு வயதை ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் அடைந்த பொழுது அல்லாஹ் நபி யஹ்யா அவர்களுக்கும் வஹியின் மூலமாக அல்லாஹ் அறிவிக்கிறான். யா யஹ்யா ஹுதில் கிதாப், கிதாப் என்றால் வேதம். பனி இஸ்ரவேலர்களுக்கு கொடுக்கப்பட்ட வேதம் என்ன? தௌரா. தௌராவை உறுதியாக பற்றி பிடியுங்கள். உறுதி என்றால் குவ்வா, அதில் நீங்கள் முயற்சி செய்யுங்கள். அதை மனநம் செய்வதற்கு, அதை நீங்கள் செயல்படுத்துவதற்கு, அதில் உள்ள நன்மைகளை ஏவி தீமைகளை தடுப்பதற்கு, மக்களை மக்களிடத்தில் எச்சரிக்கை செய்வதற்கு, நற்செய்தியை கூறுவதற்கு உங்களை நீங்கள் உறுதிப்படுத்திக் கொள்ளுங்கள். இந்த யஹ்யாவிற்கு நாம் ஹுக்குமை கொடுத்திருக்கிறோம். அவருக்கு நாம் கொடுத்த முதல் கட்டளை ஹுதில் கிதாப பிகுவா, உங்களுடைய வேதத்தை நீங்கள் உறுதியாக பற்றி பிடியுங்கள். அப்படியானால்தான் உங்களால் பின்னால் வரக்கூடிய தன்மைகளை செயல்படுத்த முடியும். அப்படியானால்தான் நபித்துவத்தில் உங்களால் நிலையாக நிலைத்திருக்க முடியும். அப்படியானால்தான் வரக்கூடிய எதிர்ப்புகளை உங்களால் சமாளிக்க முடியும். அப்படியானால்தான் தோல்விகளை எல்லாம் வெற்றியாக்க முடியும். அப்படியானால்தான் கண்ணியத்தை இழந்தால் கண்ணியத்தை பெற முடியும். அப்படியானால்தான் அல்லாஹ்வுடைய உதவியோடு இந்த பூமியில் நீங்கள் வாழ முடியும். யா யஹ்யா ஹுதில் கிதாப பிகுவா, முதல் கட்டளையாக யஹ்யாவிற்கு அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ் கொடுத்த கட்டளை, உங்களுடைய வேதத்தை நீங்கள் உறுதியாக பற்றி பிடியுங்கள். அல்லாஹ் எதை கூறுகிறான் இதன் மூலமாக? யஹ்யா அலைஹிஸ்ஸலாமிற்கு என்ன கட்டளையோ அதுதான் முஹம்மது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சமூகத்திற்கும். நீங்கள் எதை பற்றி பிடித்தாலும், எதை பற்றி பிடிக்கவில்லை என்றாலும், குர்ஆனை நீங்கள் உறுதியோடு பற்றி பிடிக்கவில்லை என்றால் உங்களுடைய வாழ்வில் எதையும் நீங்கள் சேகரிக்க முடியாது. யஹ்யா ஹுதில் கிதாப் பிகுவா, உறுதியோடு பலத்தோடு மனதிடாகரத்தோடு உங்களுடைய குர்ஆனை நீங்கள் பற்றி பிடியுங்கள், உங்களுடைய வேதங்களை நீங்கள் பற்றி பிடியுங்கள் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் யஹ்யா அலைஹிஸ்ஸலாமிற்கு கொடுத்ததை எமக்கு நினைவு கூறுவதுடைய படிப்பினை இந்த சமூகமும் குர்ஆனை தங்களுடைய வாழ்வில் பற்றி பிடிக்க வேண்டும். வஆதைனாஹுல் ஹுக்ம ஸபியா, அவருக்கு நாம் ஹுக்குமை அவருடைய சிறு பிரயாயத்தில் வழங்கினோம். ஹுக்கும் என்றால் இங்கே அல்லாஹ் கூறுவது ஹிக்மா, ஞானம் என்று சொல்லுவார்கள். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நபி யஹ்யாவிற்கு சிறு பிரயாயத்தில் ஞானத்தை புரிந்து கொள்ளும் ஆற்றலை அல்லாஹ் வழங்கினான். ஹிக்மத், அல்லாஹ் யாருக்கு நாடுகிறானோ அவர்களுக்கு அல்லாஹ் கொடுப்பது. யுக்தில் ஹிக்மத் மையஷா, யுக்தில் ஹிக்மத் மையஷா, யாருக்கல்லா நாடுகிறானோ அவர்களுக்கு அல்லாஹ் ஹிக்மாவை வழங்குகிறான். யாருக்கல்லாஹ் ஹிக்மாவை வழங்கினானோ அவர்கள் அதிகமான நன்மைகள் கொடுக்கப்பட்டவர்கள். அல்லாஹ் அந்த தன்மையை எமக்கும் தருவானாக. ஹிக்மத் அல்லாஹுடைய மிகப்பெரிய அருட்கொடை. யாருக்கல்லா நாடுகிறானோ அவருடைய அடியார்களில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவர்களுக்கு அதை வழங்கி அவர்களை இந்த பூமியில் அல்லாஹ் கண்ணியப்படுத்துவான். நபிமார்களிடத்தில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எல்லோரிடத்திலும் இந்த தன்மையை அல்லாஹ் எதிர்பார்ப்பான், அல்லாஹ் கொடுத்திருப்பான். இந்த தன்மை இல்லாத எந்த நபியும் இந்த பூமியில் அனுப்பப்படவில்லை. இப்னு கய்யிம் ரஹிமகுல்லா ஹிக்மத் என்றால் என்னவென்று கூறுகிறார்கள். ஹிக்மத் என்றால் ஒரு செயலை எந்த நேரத்திலே செய்ய வேண்டுமோ, யாரிடத்தில் அந்த செயல் செய்யப்பட வேண்டுமோ, எந்த நேரத்தில் அது செய்யப்பட வேண்டுமோ என்பதை அறிந்து செய்தல்தான் ஹிக்மத். ஹிக்மத் என்றால் இந்த செயல் எப்போது செய்யப்பட வேண்டும், எந்த நேரத்தில் செய்யப்பட வேண்டும், யாரிடத்தில் செய்யப்பட வேண்டும் என்பதை அறிந்தால் அதுதான். யாரிடத்தில் எப்படி நடந்து கொள்ள வேண்டும், எந்த நேரத்தில் இதை அவருக்கு வெளிப்படுத்த வேண்டும், நாம் இந்த செயலை எப்படி அவரிடத்திலே கொண்டு போய் சேர்க்க வேண்டும் என்ற முறைகளை அறிந்து செய்தல்தான் ஹிக்மத் என்று இப்னு கய்யிம் ரஹிமஹுல்லா அவர்கள் கூறுகிறார்கள். ஏன் அல்லாஹ் இந்த தன்மையை நபி யஹ்யாவிற்கு கொடுத்ததாக கூறுகிறான்? என்ன கூறினோம்? நபிமார்கள் எல்லோருக்கும் இந்த தன்மை தேவையானது. அழைப்பு பணியில் யாரெல்லாம் இந்த பூமியில் அழைக்கிறார்களோ அந்த எல்லா அழைப்பாளர்களும் இந்த தன்மை இல்லாமல் அழைப்பு பணி செய்ய முடியாது. அல்லாஹ் அதைத்தானுடைய புத்தகம் அல் குர்ஆனிலே முஃமின்களுக்கு கட்டளைக்காக கூறுகிறான், உத்உ இலா ஸபீலி ரப்பிக பில் ஹிக்மதி வல் மௌஇதத்தில் ஹஸன. அல்லாஹ்வுடைய பாதையின் பக்கம் மக்களை அழையுங்கள் ஹிக்மத்தை கொண்டும், மௌஇதத்தில் ஹஸன அழகிய அறிவுரைகளை கொண்டும். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த ஹிக்மத்தை நபி யஹ்யாவிற்கு வழங்கியிருந்தான். அழைப்பு பணியில் கடைபிடிக்க வேண்டிய இந்த ஞானத்தை அல்லாஹ் யஹ்யா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு வழங்கியிருந்தான். யஹ்யா அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்வுடைய கண்காணிப்பில் வளர்க்கப்பட்டவர். நபி ஜக்கரியாவிற்கு பிறந்த குழந்தை சுப்ஹானல்லாஹ், பிறந்ததிலிருந்து தங்களுடைய மரணம் வரை அல்லாஹ்விற்கு எந்த கட்டளையிலும் மாறு செய்யாமல், பாவங்களில் பெரும் பாவங்கள் எதையும் தொடாமல் இந்த பூமியில் வாழ்ந்தவர். அல்லாஹ் எதற்கு என்னை படைத்தானோ அதற்காகத்தான் நான் வாழ்வேன் என்ற ஞானத்தோடு இந்த பூமியில் வளம் வந்தவர் யஹ்யா அலைஹிஸ்ஸலாம். அவர்களுடைய அவர்களோடு சம வயதில் இருந்த குழந்தைகள் எல்லாம் நம்பி யஹ்யாவை விளையாட்டிற்கு வாருங்கள் என்று அழைக்கும் பொழுது என்ன சொல்லுவார் தெரியுமா? மாலில் லஈபி ஹுலிகனா, நாம் படைக்கப்பட்டது விளையாடுவதற்கு இல்லையே. வஇன்னமா ஹுலிகனா லில் இபாதா, நாம் படைக்கப்பட்டது வணங்குவதற்கு தானே. இந்த விளையாட்டெல்லாம் எனக்கு தேவையில்லை என்று ஒதுங்கி விடுவார்கள். யார்? யஹ்யா அலைஹிஸ்ஸலாம். சுப்ஹானல்லாஹ், யஹ்யா அலைஹிஸ்ஸலாம் என்ன சொல்வார்கள்? நாங்கள் இந்த பூமியில் விளையாடுவதற்கு படைக்கப்படவில்லை, நாங்கள் படைக்கப்பட்டது எதற்காக? இபாதத்திற்காக என்று எப்போது சொல்லுவார்? சிறுவயதில். சுப்ஹானல்லாஹ், அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அந்த ஞானத்தையும் அந்த ஆற்றலையும் அந்த உள்ளத்தில் இருக்கக்கூடிய ஈமானுடைய உறுதியையும் நபி யஹ்யா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அல்லாஹ் கொடுத்திருந்தான். இரண்டாவது 13வது வசனம் சொல்லுகிறது, வஹனானம் மில்லதுன்னா வஸகாதன் வகான தக்கியா. மூன்று தன்மை அல்லாஹ் சொல்லுகிறான். வஹனானம் மில்லதுன்னா, அவர் அல்லாஹ்வின் புறத்திலிருந்து இரக்க குணத்தை கொண்டிருந்தார். அல் ஹனான் அல்லாஹ்வுடைய தன்மையில் உண்டு. அல் ஹன்னான், அல் மன்னான், அல் ஹன்னான். ஹனான் என்றால் ஷஃபகா வரஹ்மா வ முஹப்பா, நேசம், அருள் அல்லது அன்பை பரிமாறுதல் என்று அர்த்தமாகும். எம்மின் புறத்திலிருந்து அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கூறுகிறான், எம்மின் புறத்திலிருந்து அவருக்கு அருளை அல்லாஹ் கொடுத்திருந்தான், ரஹ்மத்தின் தன்மையை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவருக்கு வழங்கியிருந்தான், இந்த முஹப்பத்தின் நேசத்தின் தன்மையை அல்லாஹ் அவருக்கு வழங்கியிருந்தான். எம்மின் புறத்திலிருந்து அவருக்கு என்ன தன்மை கொடுக்கப்பட்டது? ரஹ்மத், முஹப்பத் என்ற தன்மை கொடுக்கப்பட்டது. இப்ப முதல் தன்மை என்ன? ஹிக்மத். இரண்டாவது தன்மை முஹப்பத். அப்படி அடிக்கிட்டே வாங்க. இதுதான் தாயுடைய, தஅவாவில் ஈடுபடக்கூடிய மனிதருடைய தன்மைகள். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த தன்மையை ஏன் நபி யஹ்யாவிற்கு கொடுத்தான்? இந்த தன்மை இல்லாமல் அழைப்பு பணி செய்பவர்களால் அழைப்பு பணியில் வெற்றி பெற முடியாது. அல்லாஹ் நபி முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு என்ன கூறுகிறான் சூரத்துல் ஆலி இம்ரானுடைய 159வது வசனத்தில், ஃபபிமா ரஹ்மத்தின் மின் அல்லாஹிலின் தலகும், அல்லாஹ் உமக்கு செய்த அருளால் தான் நபியை நீங்கள் அவர்களோடு மென்மையோடு நடந்து கொள்கிறீர்கள். வலவ் குன்த ஃபத்தன் கலீபல் கல்வி, உங்களுடைய கல்வில் கடுகடுப்பான தன்மையோ அல்லது கோபமடையக்கூடிய தன்மையோ இருந்திருந்தால், லன் ஃபத்து மின் ஹவுலிக், உங்களோடு இருக்கக்கூடியவர்கள் என்றோ உங்களை விட்டு விரண்டிருப்பார்கள். என்ன அல்லாஹ் கூறுகிறான்? அழைப்பு பணியில் முஹப்பத்தை, அழைப்பு பணியில் ரஹ்மத்தை நீங்கள் கடைபிடிக்கவில்லை என்றால் உங்களை விட்டு இந்த மக்கள் விரண்டிருப்பார்கள். இன்று எம்மிடத்தில் இல்லாத ஒரு தன்மை இது. எப்படி? நான் நேற்றுதான் தொழுக ஆரம்பித்திருப்பேன், நான் நேற்றுதான் ஷிர்கிலிருந்து பிதஅத்திலிருந்து விலகி இருப்பேன் அல்லாஹ்வுடைய அருளால். ஆனால் ஒருவர் அந்த பாவத்தில் இருந்தால் அவர் எப்படி பார்ப்பார்? இவர் இவர் நேற்றுதான் தொழுவ ஆரம்பிச்சிருப்பார் ஃபஜ்ர், மறுநாள் காலையில ஃபஜ்ருக்கு போகாம அவர் ரூம்ல யாராவது தூங்கிட்டு இருந்தா எப்படி பார்ப்பார் அவர்? இவடெல்லாம் முஸ்லீமா, இவடெல்லாம் இந்த பூமியில வாழ்றதுக்கு தகுதியானவனா, நீ எல்லாம் நான் சொர்க்கத்துக்கு போயிருவியா இப்படி இருந்தா இம்முடைய பெரும்பான்மையான மக்களுடைய தன்மை இதுதான், இல்ல மஷா அல்லாஹ், அல்லாஹ் பாதுகாத்தவர்களை தவிர. நான் இருக்கக்கூடிய தன்மையில் அவரும் இருக்க வேண்டும். நான் இருக்கக்கூடிய தன்மையில் அவர் இல்லை என்றால் நான் சொர்க்கவாதி, அவர் நரகவாதி. அழைப்பு பணியில் ரஹ்மத்தை கடைபிடிப்பவர்கள் மிக குறைவு. இந்த அழைப்பு பணியின் களத்தில் அல்லாஹுடைய அருளை கூறி அல்லாஹுடைய அன்போடு பாசத்தோடு அவருக்கும் நேர்வழி கிடைக்க வேண்டும் என்ற எண்ணத்தோடு அழைப்பு பணியில் ஈடுபடுபவர்கள் மிக குறைவு. எதற்கு அழைப்பு பணி என்று? நான் சத்தியம், நீ அசத்தியம், விவாதத்திற்கு வருகிறாயா, நிரூபிப்போமா, நீ எக்கேடும் கெட்டுப்போ, நான் சத்தியத்தில் இருக்கிறேன் என்பதை மக்களுக்கு எடுத்துச் சொல்கிறேன், அது போதும் எனக்கு. லா இலாஹா இல்லல்லாஹ். அல்லாஹ்வுடைய தூதருடைய அழைப்பு பணி அதுவல்ல. தாங்கள் இருக்கக்கூடிய கொள்கையில் இவர்களும் வர வேண்டும் என்பதற்காக எந்த வார்த்தைகளை அல்லாஹ்வுடைய தூதர் உச்சரிக்க வேண்டும் என்பதை கணக்கிடுவார்கள். எப்படி இவரிடத்தில் இந்த செய்தியை கொண்டு போய் சேர்ப்பது, எப்படி இவரிடத்தில் இதை கையாளுவது, எந்த வார்த்தைகளை அமைப்பது, எந்த நேசத்தை இவருக்கு வெளிப்படுத்துவது என்ற ஹிக்மத்துடைய முழு விவரங்களையும் அல்லாஹ்வுடைய தூதர் அறிந்துதான் அழைப்பு பணி செய்வார்கள். உங்களுக்கு எல்லாம் தெரியும், அல்லாஹ்வுடைய தூதருடைய மஸ்ஜித் நபவியில் வந்து ஒருவர் சிறுநீர் கழிக்கிறார். அவருக்கு தெரியும் மற்ற இடங்களில் சிறுநீர் கழிக்கலாம் என்று, வேண்டும் என்று மஸ்ஜித் நபவியில் வந்து சிறுநீர் கழிக்கிறார். சஹாபாக்கள் அவரை பிடிக்க போகிறார்கள், என்ன காரியம் செய்கிறாய் நீ என்று. அல்லாஹ்வுடைய தூதர் என்ன சொன்னார்கள்? விடுங்கள், விடுங்கள், அவரை தொந்தரவு செய்யாதீர்கள், அவர் அவருடைய காரியத்தை முழுமைப்படுத்தட்டும். அவர் முழுமைப்படுத்தியதற்கு பிறகு அவரை அழைக்கிறார்கள். அழைத்து என்ன சொன்னார்கள்? தோழரே, இது சிறுநீர் கழிக்கக்கூடிய இடம் அல்ல. அல்லாஹ்வை தொழுவதற்கு, குர்ஆனை ஓதுவதற்கு, அல்லாஹ்வை நினைவு கூறுவதற்கு ஆக்கப்பட்ட இடம். இந்த இடத்தில் இது போன்ற காரியங்கள் எல்லாம் செய்யக்கூடாது என்று கூறி அவருடைய கண்களுக்கு முன்னால் நபி தோழர்களை அனுப்பி அந்த சிறுநீரை சுத்தமாக்க சொன்னார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் தொழுகைக்குரிய நேரம் வந்ததற்கு பிறகு எல்லோரையும் தொழுகைக்கு அழைக்கிறார்கள். இந்த மனிதரும் வருகிறார். அல்லாஹ்வுடைய தூதர் தக்பீர் சொல்லும் பொழுது இந்த மனிதர் கூறுகிறார், யா அல்லாஹ், இந்த பூமியில் எனக்கும் இந்த முஹம்மதுக்கும் இரக்கம் காட்டு, வேறு யாருக்கும் இரக்கம் காட்டாதே என்று. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எதற்காக வந்தார்? அல்லாஹ்வுடைய தூதருடைய உள்ளத்தை காயப்படுத்த வேண்டும் என்று வந்தார். எப்படி மாறினார், எப்படி மாறினார்? அல்லாஹ்வுடைய தூதருக்கு துஆ செய்தார். இந்த ஹிக்மத்தை இந்த அழைப்பு பணியில் தூதர் கடைபிடித்ததால் தான் அந்த சஹாபாக்களுடைய அந்த ஈமானுடைய அழைப்பு, இல்லை என்றால் லம் ஃபம்து மின் ஹவுலிக், இந்த மக்கள் உங்களை விட்டு என்றோ இரண்டு ஓடு இருப்பார்கள் தூதரே. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த வசனத்தில் தெளிவாக சொல்கிறான். இதற்காகத்தான் நபி யஹ்யாவிற்கு இந்த அருளுடைய தன்மை கொடுக்கப்பட்டது, இந்த நேசத்துடைய தன்மை கொடுக்கப்பட்டது. நுபுவத்தில் வரக்கூடிய எல்லோர்களுக்கும் அல்லாஹ் இதை கொடுப்பான். அழைப்பு பணிக்காக அல்லாஹ் தேர்ந்தெடுத்த, அல்லாஹ் தேர்ந்தெடுத்த எல்லோருக்கும் யுக்தில் ஹிக்மத்தமை யஷா, நாடியவர்களுக்கு அல்லாஹ் இந்த ஹிக்மத்தை வழங்குவான். இப்ப இரண்டாவது தன்மை யஹ்யாவிற்கு கொடுக்கப்பட்டது, ரஹ்மதம் மின் இந்தினா வ ஹனானம் மின் லதுன்னா. மூன்றாவது வ ஜகாத்தன், ஜகாத் என்றால் ஜகாத் கொடுக்குமாறு அல்லாஹ் ஆக்கிறான் என்று சொல்லலாமா? ஜகாத்தன் என்றால் ஜகாத் அரபி மொழியின்படி இரண்டு அர்த்தம் உண்டு. ஒன்று ஜியாதா, இன்னொன்று அத்தத்துஹீர். ஒன்று அதிகப்படுத்தும் என்ற அர்த்தம், இன்னொன்று சுத்தப்படுத்தும், தூய்மைப்படுத்தும் என்ற அர்த்தம். இந்த இடத்தில் அல்லாஹ் கூறுகின்ற நபி யஹ்யாவிற்கு வழங்கப்பட்ட ஜகாத் தூய்மை. எதிலிருந்து தூய்மை? எல்லா தீமைகளிலிருந்தும், எல்லா பாவங்களிலிருந்தும், எல்லா குஃபுர், ஷிர்க், பிதஅத், எல்லா அல்லாஹ்விற்கு அல்லாஹ்வால் தடுக்கப்பட்ட எல்லா காரியங்களிலிருந்தும் நபி யஹ்யாவை அல்லாஹ் தூய்மைப்படுத்தினான். சுப்ஹானல்லாஹ். வ ஜகாத்தன் இப்னு ஜரீர் ரஹிமஹுல்லாஹ் தங்களுடைய தஃப்ஸீரில் சொல்லுகிறார்கள், ஹுவ தஹாரத்தும் மின துனூப், பாவங்களில் இருந்து அல்லாஹ் அளிக்கக்கூடிய தூய்மை அது. அல்லாஹ்வுடைய பாதையில் கட்டுப்படுவதற்கு அல்லாஹ் கொடுக்கின்ற வாய்ப்பது. ஏன்? அல்லாஹ்வுடைய பாதையில் ஒருவர் நிலையாக இருக்க வேண்டும் என்றால் அவர் இதிலிருந்து வெளிப்பட வேண்டும், பாவங்களிலிருந்து விடுபட வேண்டும். பாவங்களில் நிலையாக இருப்பவரால் ஒருபோதும் நன்மையில் நிலையாக இருக்க முடியாது. நல்ல குறிச்சு வச்சுக்கோங்க, பாவங்களில் நிலையாக இருப்பவரால் ஒருபோதும் நன்மையில் நிலையாக இருக்க முடியாது.

ஒவ்வொரு காலையுடைய விடியலிலும் இல்லை என்ற கேள்வி உங்களுக்கு இருந்தால் ஒரே பதில்தான், ஒரே பதில்தான், என்னுடைய அலாரம் சரியில்லை, என் போன்ல உள்ள சவுண்ட் சரியில்லை, அல்லது எழுப்புறதுக்கு ஆள் இல்லை, இதுவெல்லாம் அந்த பதில் இல்ல. என்ன பதில்? உங்களுடைய வாழ்க்கையில் பாவங்கள் இருக்கிறது, அவ்வளவுதான். அலி இப்னு அபி தாலிப் ரழியல்லாஹு அன்ஹு இடத்தில் ஒரு மனிதர் வருகிறார், யா அலி ஹுர்ரிம்து மினஸ் ஸலாத்தி பில் லைல், அலியே இரவுடைய வணக்கத்திலிருந்து தூரமாகிறேன், தடுக்கப்படுகிறேன், என்ன காரணம் என்று எனக்கு தெரியவில்லை. அலி இப்னு அபி தாலிப் சொன்னார்கள், அந்த ரஜுலுன் கத் கையதத் கதுனூபுக், நீ பாவங்களால் பிணைக்கப்பட்ட மனிதனாக இருக்கிறாய், அவ்வளவுதான். உன்னால் ஃபஜ்ருடைய தொழுகைக்கு சரியாக எழ முடியவில்லை என்றால் உன்னுடைய பலகீனம் அதனுடைய காரணம் அல்ல, உன்னுடைய அசதி அதனுடைய காரணம் அல்ல, உன்னுடைய போனோ உன்னுடைய அருகில் இருப்பவர்கள் அதனுடைய காரணம் அல்ல, உன்னுடைய கல்வியில் இருக்கக்கூடிய பாவம் அதை தடுக்கிறது, அந்த நன்மையை செய்ய விடாமல் உன்னை இழுக்கிறது. நீ எப்போது அதை விடுகிறாயோ அப்போதுதான் அந்த நன்மை உன்னை விட்டு வெளியே வரும், அதுவரை என்ன முயற்சி செய்தாலும் நடக்காது. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அதனால்தான் நபி யஹ்யா அவர்களுக்கு அல்லாஹ் ஞானத்தையும் மென்மையையும் கொடுத்ததற்கு பிறகு வஸக்காத்தன் தூய்மையை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கொடுத்தான். அல்லாஹும்ம ஆதி நஃப்ஸி தக்வாஹா வஸக்கிஹா அன்த கைரு மன் ஸக்காஹா, அல்லாஹுடைய தூதர் அதனால் தான் அல்லாஹுவை அழைப்பார்கள், யா அல்லாஹ் என்னுடைய கல்விற்கு தக்குவாவை கொடு, என்னுடைய உள்ளத்தை பரிசுத்தப்படுத்து, நீதான் பரிசுத்தப்படுத்துவதில் மேலானவன், நீ இல்லாமல் யாரும் என்னுடைய உள்ளத்தை பரிசுத்தப்படுத்த முடியாது என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நபி யஹ்யா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு ஜகாத்தன் என்ற தன்மையை அல்லாஹ் கொடுத்ததாக கூறுகிறான். எத்தனாவது தன்மை? நான்காவது தன்மை, வக்கான தக்கியா, அவரோ அல்லாஹுவை பயப்படக்கூடிய தக்குவாவின் தன்மையை சுமந்தவராக இருந்தார். தக்குவா என்றால் அல்லாஹ்விற்கு கட்டுப்பட்டார், அல்லாஹ் எதை ஏவினானோ செயல்படுத்தினார், எதை விட்டு அல்லாஹ் தடுத்தாரோ அதை விட்டு விலகிக் கொண்டார். இப்னு அப்பாஸ் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்லுகிறார்கள், வஸக்காத்தன் வக்கான தக்கியா, அல்லாஹ் தூய்மைப்படுத்தினான், அல்லாஹ்வை அஞ்சக்கூடியவராக இருந்தார் என்றால் அவரை அல்லாஹ் பாவங்களில் இருந்து தூரமாக்கினான், அல்லாஹ்வுடைய கட்டளைக்கு மாறு செய்வதிலிருந்து அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இறையச்சத்தை ஏற்படுத்தினான் மாறு செய்யாமல் என்று இப்னு அப்பாஸ் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் விளக்கம் சொல்கிறார்கள். அப்போ என்னென்ன தன்மை? ஹிக்மத், ரஹ்மத், ஜகாத், தக்வா. ஐந்தாவது, وَبَرًّا بِوَالِدَيْهِ وَلَمْ يَكُنْ جَبَّارًا عَصِيًّا. وَبَرًّا بِوَالِدَيْهِ, தன்னுடைய பெற்றோர்களுக்கு அவர் நல்ல முறையில் நடந்து கொள்பவராக, நன்மை செய்பவராக, பணிவிடை செய்பவராக, தன்னை பணிந்தவராக இருந்தார். இதெல்லாம் ஒரு நபியுடைய தன்மை என்றெல்லாம் வெளிப்படுத்த வேண்டுமா? பெற்றோர்களுக்கு, தன்னை பெற்றெடுத்தவர்களுக்கு அவர் ஒபர்ரம்பி வாலிதை, பணிவடை செய்யக்கூடிய நல்ல முறையில் நடந்து கொள்ளக்கூடிய மனிதராக இருந்தார். சுப்ஹானல்லாஹ். ஏன்? ஒரு அழைப்பாளர் இந்த தன்மையில் இல்லை என்றால் அவர் அழைப்பு பணியை செய்ய முடியாது, அவர் அழைப்பாளருக்குரிய தகுதியே அவரிடத்தில் கிடையாது. ஏன்? அல்லாஹ்விற்கு அடுத்தபடியாக இந்த பூமியில் கண்ணியம் கொடுக்கப்படுபவர்கள் யார்? பணிவிடை செய்வதற்கு, நன்றி கடன் செலுத்துவதற்கு தகுதியானவர்கள் யார்? பெற்றோர்கள். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்டார்கள், ஐயுல் அமலி அஹப்பு இலல்லாஹ், அல்லாஹ்விடத்தில் நேசத்திற்குரிய அமல்கள் எது? அல்லாஹ்வுடைய தூதரே, அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், அஸ்ஸலாத்து அலா வக்திஹா, தொழுகையை அதனுடைய நேரத்தில் தொழுதல். தொழுதல் என்று சொல்லவில்லை, தொழுகையை அதனுடைய நேரத்தில் தொழுதல். சும்மை, அதற்கு பிறகு அது சும்ம பிர்ருல் வாலிதைன், அதுக்கு பிறகு அது பெற்றோர்களுக்கு பணிவுடை செய்தல். சும்மை அல் ஜிஹாது ஃபீ சபீலில்லாஹ்,

0: அல்லாஹ்வுடைய பாதையில் ஜிஹாது செய்தது. இதுக்கு முன்னாடி எது பெருசு, அதுக்கு முன்னாடி எது பெருசு? ஜிஹாதிற்கு இன்று இருக்கக்கூடிய முக்கியத்துவம் தொழுகைக்கு கிடையாது. ஜிஹாதை பத்தி பேசுவாரு, ஷாமை பத்தி பேசுவாரு, சிரியாவை பத்தி பேசுவாரு, மிஸ்ர பத்தி பேசுவாரு, உலகத்துடைய எல்லா நாட்டு நடப்பையும் முஸ்லிம்களுடைய விவரத்தையும் கண்ணீரோடு அவர் மக்களிடத்தில் எடுத்து கூறி இதை விட்டு நம்முடைய சமூகத்தை பாதுகாக்கணும்னு சொல்லி அழைப்பார். யாஹி ஹல் சல்லைதல் ஃபஜ்ர், ஃபஜ்ர் தொழுதியான்னு கேட்டா, ஜமாஅத்தோடு தொழுகிறியான்னு கேட்டா, அல்லாஹ்வுடைய மார்க்கத்தில் ஜிஹாதுடைய அந்தஸ்திற்கு முன்னால், பெற்றோர்களுக்கு பணிவிடை செய்வதற்கு முன்னால் தொழுகை அல்லாஹ் முன்னிலைப்படுத்துகிறார். தொழுகை இல்லாமல் வாழ்க்கை கிடையாது, தொழுகை இல்லாத வாழ்க்கை வாழ்க்கையே கிடையாது. தொழுகை இல்லாமல் வாழ்க்கை கிடையாது, தொழுகை இல்லாத வாழ்க்கை வாழ்க்கையே கிடையாது. எவ்வளவு கஷ்டம் வந்தாலும், துன்பம் வந்தாலும், இன்னல் வந்தாலும், தூதர் சொல்லக்கூடிய ஒரே வார்த்தை, அரிஹ்னா யா பிலால் பிஸ்ஸலா, தொழுகையை கொண்டு எங்களுடைய உள்ளத்திற்கு நிம்மதியை கொடு பிலாலே, அழைப்பு செய்வதற்காக. அபூ தாலிப் இருந்தார், கதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் இருந்தார்கள், தங்களுடைய மகள் இருந்தார்கள், தங்களுடைய மகன் இருந்தார்கள்.
1: நேர்கள் தொடர்ந்து முஸ்லிம் வானொலியின் 24 மணி நேர இஸ்லாமிய ஒலிபரப்பை கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள். இது கொழும்பிலும் கொழும்பை அண்டிய பிரதேசங்களிலும் அசர் தொழுகைக்காக அதான் ஒலிக்கின்ற நேரம் இது.
2: தொழுகைக்கான அதான் ஒலிக்கும் நேரம் அன்னசரணை வழங்குவது முகமதுல்லா ஃபார்மசி அண்ட் க்ரோசரி கல்முனை.

0: هذه الدعوة التامة والصلاة القائمة آت محمدا الوسيلة والفضيلة وابعث اللهم المقام المحمود الذي وعدته. رضيت بالله ربا وبالإسلام دينا وبمحمد صلى الله عليه وسلم نبيا.
1: اللهم صل وسلم وبارك على نبينا محمد وعلى آله وأصحابه وسلم تسليما كثيرا. رب إني لما أنزلت إلي من خير فقير، رب انصرني على القوم المفسدين، ربنا لا تجعلنا مع القوم الظالمين، حسبي الله لا إله إلا هو عليه توكلت وهو رب العرش العظيم. اللهم إنا نعوذ بك من العجز والكسل، ونعوذ بك من الجبن والبخل، ونعوذ بك من الهرم وعذاب القبر. اللهم آت نفوسنا تقواها وزكها أنت خير من زكاها، أنت وليها ومولاها. اللهم إنا نعوذ بك من علم لا ينفع، ومن قلب لا يخشع، ومن نفس لا تشبع، ومن دعوة لا يستجاب لها. اللهم أصلح لنا ديننا الذي هو عصمة أمرنا، وأصلح لنا دنيانا التي فيها معاشنا، وأصلح لنا آخرتنا التي إليها معادنا، واجعل الحياة زيادة لنا في كل خير، واجعل الموت راحة لنا من كل شر، برحمتك يا أرحم الراحمين.
2: தொழுகைக்கான அதான் கேட்டீர்கள்.
3: வழங்கியது
4: முகமதுல்லா பார்மசி அண்ட் கிரோசரி கல்முனை.
5: மகான மின் யஹ்யா இப்னு ஜக்கரியா. யஹ்யா இப்னு ஜக்கரியாவை தவிர மிகச்சிறந்த நபி, அவருடைய வாழ்க்கை வரலாற்றை படியுங்கள். பாவத்திலிருந்து எப்படி விடுபட முடியும் என்பதை அறிய முடியும். ஒரு பாவமும் இல்லாமல் நபி யஹ்யா வருவார் வறுமையில். அவர் பிறக்கும் பொழுது அல்லாஹ் அவரை பாதுகாத்தான். பிறந்ததிலிருந்து அவரை வழிகாட்டினான். குர்ஆனை கொண்டு, நல்ல குணங்களை கொண்டு, நேர் வழியை கொண்டு, பாவத்திலிருந்து விடுபடுவதை கொண்டு, தக்குவாவை கொண்டு, பெருமை கொள்ளாமல் இருப்பதை கொண்டு, அல்லாவிற்கு முரண்படாமல், பெற்றோர்களுக்கு முரண்படாமல், பெருமை கொள்ளாமல் இருப்பதை கொண்டு அல்லாஹ் அவரை பாதுகாத்தான். அறிஞர்கள் சொல்லுவது மரண தருவாயில் கபுரி அவரை எல்லாம் பாதுகாத்தார். அது மட்டுமல்ல, இந்த இரண்டிலிருந்தும் அவர் பாதுகாக்கப்பட்டதால் மறுமையிலும் பாதுகாக்கப்படுவார். மரண தருவாயில் ஒருவர் பாதுகாக்கப்படவில்லை என்றால், வேதனையை அனுபவித்தால், கபுரில் வேதனை அனுபவித்தால், நாளை மறுமையில் இவரால் நிம்மதியாக இருக்க முடியாது. ஒரு மனிதன் எப்படி மரணமாகிறானோ அப்படித்தான் மறுமையில் எழுப்பப்படுவான். எந்த பாவத்தில் மரணமானானோ அதே பாவத்தில் தான் மறுமையில். அல்உமூரு பில்அவாகிப், இறுதியை கொண்டுதான் அல்லாஹ்வுடைய தீர்ப்பு இருக்கும். எப்படி வாழ்ந்தீர்கள், எப்படி சென்றீர்கள் என்றெல்லாம் அல்லாஹ்விடத்தில் தீர்ப்பு கிடையாது. மரணமாகும் பொழுது எப்படி இருந்தாய்? யா அய்யுஹல் லதீன ஆமனு தக்குல்லாஹ ஹக்க துகாதி வலா தமூதுன் இல்லா வஅன்தும் முஸ்லிமூன். முஸ்லிம்களாக வாழ்ந்து மரணியுங்கள் என்று சொல்லவில்லை, முஸ்லிம்களாக இல்லாமல் மரணிக்காதே. நீ முஸ்லிமா மரணிக்கலன்னு சொன்னா வெற்றி பெற முடியாது. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த தன்மைகளுக்கு அல்லாஹ் கொடுக்கின்ற அருள்தான் நபி யஹ்யாவிற்கு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கொடுத்த தன்மைகள். எதையெல்லாம் அல்லாஹ் கொடுத்தான்? சிறு வயதில் அல்லாஹ் அவருக்கு ஹிக்மத்தை அல்லாஹ் வழங்கினான். குழந்தை பெற்றெடுத்தவர்கள் அல்லாஹ்விடத்தில் அதிகமாக தங்களுடைய குழந்தைக்கு அல்லாஹ் இந்த தன்மையை தர வேண்டும் என்ற பிரார்த்தனையை கேட்க வேண்டும். ஹிக்மத்தை, ஞானத்தை, யாரிடத்தில் எப்படி பேச வேண்டும், எப்படி நடந்து கொள்ள வேண்டும், எந்த நேரத்தில் எதை கூற வேண்டும் என்ற தன்மைகளை எல்லாம் கொடுக்கும்படி. அல்லாவின் புறத்திலிருந்து அல்லாஹ் அருளை, அருளுடைய தன்மையை கொடுத்தான். அவரை எல்லாம் தூய்மைப்படுத்தினான். தக்குவாவுடையவராக அவர் இருந்தார். வபர்ரம்பி வாலிதை, பெற்றோர்களுக்கு நல்ல முறையில் நடந்து கொண்டார். ஒலம் யக்குன் ஜப்பாரன், பெருமை கொள்பவராகவோ அசையா மாறு செய்பவராகவோ அவர் இல்லை. இப்படி இருந்த காரணத்தால் வசலாமுன் அலைஹி யௌம உலித வயௌம யமூது வயௌம யுபஅது ஹய்யா. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எமக்கும் இது போன்ற தன்மைகளை அழைப்பு பணியில் இருப்பவர்களுக்கும் அழைப்பு பணியில் அணிந்திருப்பவர்களுக்கும் அல்லாஹ் தருவானாக. அல்லாஹ் இந்த தன்மைகளோடு நன்மைகளை செய்து கொண்டிருக்கும் நிலையில் நம்முடைய வாழ்வையும் மரணத்தையும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஆக்கி மறுமையில் மிகப்பெரிய வேதனையில் இருந்த அல்லாஹ் என்னையும் உங்களையும் பாதுகாப்பானாக. ஜஸாக்கும் அல்லாஹு ஹைரன், பாரக் அல்லாஹு லக்கும். أقول قولي هذا أستغفر الله لي ولكم سبحانك اللهم بحمدك أشهد أن لا إله إلا أنت أستغفرك وأتوب إليك.
3: நேர்கள் இதுவரை சிறப்பு மார்க்க சொற்பொழிவோடு இணைந்திருந்தீர்கள். வழங்கியிருந்தார் மௌலவி அஷேக் அப்துல் பாசித் புகாரி அவர்கள். நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது உங்கள் முஸ்லிம் வானொலியின் காற்றலைகளில் 24 மணி நேர இஸ்லாமிய ஒலிபரப்பை கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள்.
6: கிழக்கிலிருந்து புதுமையோடு வரம் வருகிறது
3: உங்கள் முஸ்லிம் வானொலி,
6: muslimvanoli.com.
3: நேர்கள் தொடர்ந்து உங்கள் முஸ்லிம் வானொலியின் காற்றலைகளில் 24 மணி நேர இஸ்லாமிய ஒலிபரப்பில் இறை நினைவில் மன அமைதி நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள். இந்த நிகழ்ச்சியில் அடுத்ததாக சிறப்பு மார்க்க சொற்பொழிவு கேட்க இருக்கின்றோம். வழங்குகின்றார் மௌலவி அஷேக் ஆதில் ஹசன் அவர்கள்.
7: ஆசைப்படுகிறான், என் பக்கத்திலே வர வேண்டும் என்று ஆசைப்படுகிறான். அவன் ஆசைப்பட்டு நிறைய காரியங்கள் செய்கிறான். அவன் என்னை நெருங்க வேண்டும் என்று சொன்னால் அவன் முதலில் செய்ய வேண்டிய காரியம் என்ன தெரியுமா? கடமையாக்கப்பட்ட தொழுகை அவன் தொழ வேண்டும். அதன் மூலமாக ஒரு அடியான் என்னை நெருங்கி விடுவான். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லிவிட்டு சொன்னார்கள், ஒரு அடியான் கடமையாக்கப்பட்ட தொழுகையை தொழுந்து விட்டு உபரியான வணக்க வழிபாடுகளில் ஈடுபட்டு கொண்டே இருக்கிற நேரத்தில் திடீர் என்று அல்லாஹ்வுடைய நெருக்கம் அவனை சூழ்ந்து கொள்ளும். அல்லாஹ் அவனை நேசிக்க ஆரம்பித்து விடுவான். அல்லாஹ்வுடைய நேசராக அவர் மாறிவிட்டால் அவருக்கு எந்த பயமும் எந்த கவலையும் இந்த உலகத்தில் இருக்காது. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ஒரு அடியானுக்கு அல்லாஹ்வுடைய நேசம் எப்பொழுது வருமாம்? அவன் கடமையான தொழுகையை நிறைவேற்றணுமாம். அப்பொழுது அடியான் அல்லாஹ்வை நேசிப்பானாம். நேசித்துக் கொண்டே இருக்கிற நேரம் உபரியான வணக்க வழிபாடுகளில் அடியான் ஈடுபடுவானாம். தர்மம் கொடுப்பானாம், நினையாது யாருக்கும் தெரியாமல் தர்மம் கொடுப்பானாம். யாருக்கும் தெரியாமல் அனாதைகளை பார்ப்பானாம். யாருக்கும் தெரியாமல் தொழுவானாம். யாருக்கும் தெரியாமல் தனிமையில் இருந்து அல்லாஹ்வை நினைத்து அழுவானாம். இந்த நேரத்தில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஸஹீஹுல் புகாரியில் வருகிறது, திடீர் என்று அல்லாஹ்வுடைய நேசம் அவன் பால் வந்து விடுமாம். அல்லாஹ்வை நேசித்து விட்டால் ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், திடீர் என்று தான் அல்லாஹ்வுடைய நேசம் வரும். அந்த அடியான் வணக்க வழிபாடுகள் ஈடுபட்டு கொண்டே இருப்பான். எதுவரைக்கும் தெரியுமா? ஹத்தா உஹிப்பு, அல்லாஹ்வை நேசிக்கும் வரைக்கும் அந்த அடியான் அப்படி நஃபிலான வணக்கங்களில் ஈடுபட்டு கொண்டிருப்பான். அதற்கு அர்த்தம் இரவு முழுக்க தொழுவதென்றில்ல. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, நஃபிலான வணக்கம் என்று சொன்னால் தொழுகை மட்டும் என்று நினைத்துவிடக் கூடாது. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ரசூலுல்லாஹ்வுடைய பள்ளிவாசலுக்கு ஒருவர் வந்தார், தாடியிலே தண்ணீர் தட்டினார். சஹாபாக்கள் அமர்ந்திருக்க நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார், அவரை பார்த்துக் கொள்ளுங்கள், அவர் சொர்க்கவாசி என்றார். சஹாபாக்கள் பார்த்தார்கள், என்ன இவர் யார்? முன்ன பின்ன பெருசாக அறிமுகம் இல்லை, ஃபேமஸும் இல்லை, பெரிய இபாதத்து ஆளுகளா யார் என்று பார்ப்பதற்கு ஒரு தோழர் அவரிடம் வீட்டுக்கு போய் இந்த இரவு உங்கள் வீட்டில் தங்கலாமான்னு கேட்டார். தங்க கொடுத்தார்கள், அனுமதி கொடுத்தார்கள். வீட்டிலே பார்த்தார், இருளே பெரிய அமர்களமான வணக்கம் எதுவும் இல்லை. என்னப்பா இவர் சொர்க்கவாசி என்று ரசூலுல்லாஹ் சொன்னார்களே, என்ன என்று பார்த்தால் அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, தாய் தகப்பனுக்கு அவர் செய்த பணிவிடை, அற்புதமாக தாயின் தகப்பனையும் அவர் பார்த்த விதம் அல்லாஹ் அவருக்கு சொர்க்கத்தை கொடுக்க போதுமாக இருந்தது. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, உபரியான விஷயங்கள் என்று சொல்லுவது தொழுகை, சுன்னத்து தொழுகை, நாலு ஜிக்ர் என்றதை மட்டும் நினைத்து விடாதீர்கள். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அனர்த்தம் வருகிற நேரம், வெள்ளம் வருகிற நேரம், ஒரு சமூகம் பாதிக்கப்படுகிற நேரம், நீங்கள் சாப்பாடுகிற சாப்பிடலே ஒரு சாப்பாடு பார்சலை கொண்டு போய் கொடுத்தாலும் அது உபரியான வணக்கம். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, உங்களுடைய தாய் தகப்பன் வேதனையில் துடிக்கிற நேரம், அவர்கள் ஆசாபாசங்களை நிறைவேற்றுகிற நேரம், அதுவும் உபரியான வணக்கம். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இந்த மாதிரியான வணக்க வழிபாடுகளில் ஈடுபட்டு கொண்டிருக்கிற நேரம், ஒரு அடியான் சிரித்து இன்னொரு அடியானோடு பேசுகிற நேரம், இது உபரியான வணக்கம். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, உதவி செய்வது, கஷ்டப்படுகிற மக்களை பார்ப்பது, வணக்கம் தொழுவது, தாஜ்ஜத்தில் தொழுவது, அல்லாஹ்விடம் துஆ கேட்பது, இது அத்தனை உபரியான வணக்கம். இந்த மாதிரியான வணக்க வழிபாடுகள் ஈடுபட்டு கொண்டிருக்கக்கூடிய நேரம் அது எந்த நேரம் என்று யாருக்கும் சொல்ல முடியாது. திடீர் என்று அல்லாஹ்வுடைய இரக்கம், அல்லாஹ்வுடைய நேசம் அந்த அடியானை சூழ்ந்து கொள்ளும் என்றார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அல்லாஹ் அதை டைரக்டாக சொன்னதாக சொன்னார்கள், நான் சொல்லவில்லை, அல்லாஹ் சொன்னான். அப்படி இருக்கிற நேரத்தில் நான் என் அடியானை திடீரென்று நேசிக்க ஆரம்பிப்பேன். அப்படி ஒரு நேசம் வந்தால் ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், அந்த அடியான் கையேந்தினால் வெறும் கையாக அல்லாஹ் நிச்சயமாக அனுப்ப மாட்டான். அந்த அடியான் உதவி தேடினால் அல்லாஹ் நிச்சயமாக பாதுகாப்பு கொடுப்பான். அந்த அடியானை அல்லாஹ் கைவிட மாட்டான் என்றார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அந்த பொருத்தமான அல்லாஹ்வுடைய ரப்புக்கு மிக பொருத்தமான அந்த அடியாராக நானும் நீங்களும் இருக்கக்கூடாதா என்று கல்வி ஏங்கி தவிக்கும். இந்த துனியா விடாத அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இந்த துனியாவோடு தான் எனக்கும் உங்களுக்கும் ஒரு போராட்டம் இருக்கிறது. இறைவனை நெருங்க வேண்டுமென்றால் துனியாவை கொஞ்சம் தூரமாக்கி விட வேண்டும். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இந்த துனியா என்னையும் உங்களையும் பிடித்து கொள்ள பார்க்கும். இந்த துனியாவை விட்டும் சற்று அப்புறமாக்கி அல்லாஹ்வின் பக்கம் நெருங்கி துனியாவிலே ஆசாபாசங்கள் எங்களை கூப்பிடுகிற நேரம், தப்பான விஷயங்களுக்கு எங்களுடைய மனங்கள் போகிற நேரம், அவைகளை விட்டும் அல்லாஹ்வின் பால் நானும் நீங்களும் திரும்பினால், நீங்கள் கரம் ஏந்தினால் அந்த அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அந்த துஆவை உங்கள் கண் முன்னாடி நிறைவேற்றி காட்டுவான். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, சஹாபாக்களுடைய வரலாறுகளை சொல்ல போனால் எக்கச்சக்கமாக இருக்கிறது. அவர்கள் கேட்ட துஆக்களை எல்லாம் அல்லாஹ் எப்படி எல்லாம் அங்கீகரித்தான் தெரியுமா? ஸஅத் பின் முஆத் ரழியல்லாஹு அன்ஹு அந்த கபருக்கு போய் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய கண்கள் கனங்கிறது, கண்ணீர் ஓடுகிறது. அந்த அளவுக்கு நெருக்கமான தோழர் ஸஅத் பின் முஆத். எப்படி முஹாஜிர்கள் அபூபக்கர் அவர்களோ, மக்கா வாசிகளில் அபூபக்கர் எப்படி இருந்தாரோ, அன்சாரிகளில் ரசூலுல்லாஹ்வுக்கு அபூபக்கர் ரழியல்லாஹு அன்ஹு போன்று இரக்கமானவர் தான் ஸஅத் பின் முஆத் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள். ஆரம்ப காலத்தில் பத்ர் யுத்தம் நேரம், அன்சாரிகளுக்கு பேசுங்கள் பேசுங்கள் பேசுங்கள் என்று சொல்லுகிற நேரம், இந்த யுத்தத்தை நடத்துவதா என்று கேட்கிற நேரம், யார் எழும்பி பேசினா தெரியுமா? இந்த ஸஅத் பின் முஆத் ரழியல்லாஹு அன்ஹு எழும்பி பேசினார்கள். அபூபக்கர் அவர்கள் பேச, உமர் அவர்கள் பேச, ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், இல்லை எனக்கு இன்னும் பேசுங்கள் என்று சொன்னார்கள். அன்சாரிகளின் ஸஅத் பின் முஆத் எழும்பி சொன்னார், யா ரசூலுல்லாஹ், எங்களிடம் கேட்பது போன்றிருக்கிறதே, அன்சாரிகளிடம் பேசுவது போன்றிருக்கிறது. யா ரசூலுல்லாஹ், நீங்கள் மலைக்கு மேல் ஏறி குதியுங்கள் என்றாலும் இந்த அன்சாரிகள் குதிப்பார்கள். யா ரசூலுல்லாஹ், நீங்கள், உங்களுக்கு வாக்கு கொடுத்திருக்கிறோம், உங்களை பாதுகாப்போம் என்று. மதீனாவில் மட்டுமல்ல, மதீனாவுக்கு வெளியில் உங்களை பாதுகாப்போம் யா ரசூலுல்லாஹ். அல்லாஹ்வுடைய தூதரே, உங்களுக்கு எதுவும் நடக்க விட மாட்டோம் யா ரசூலுல்லாஹ். இந்த பத்ர் களத்தில் நாங்கள் ஓட மாட்டோம் யா ரசூலுல்லாஹ், இந்த களத்தில் நாங்கள் குதிப்போம் யா ரசூலுல்லாஹ் என்று பேசியவர் அந்த காலத்தில் மிகவும் இரக்கமாக இருந்தவர். மரணம் வரைக்கும் ரசூலுல்லாஹ் அவர் மீது வைத்த இரக்கம் எப்படி தெரியுமா? அஹ்சாப் கந்தக் யுத்தத்தில் அவருடைய கைக்கு அம்பு பட்டு இரத்தம் ஓடுகிறது, அவர் ஒரு துஆ கேட்டார், யா அல்லாஹ், யா அல்லாஹ், மக்கத்து காஃபிர்கள் ரசூலுல்லாஹோடு நடத்துகிற யுத்தம் இதனோடு முடிந்து விட்டதாக இருந்தால், இதற்கு பிறகு குரைசிகள் வந்து ரசூலுல்லாஹ்வுக்கு அடிக்க மாட்டார்களாக இருந்தால், இந்த சாதை எடுத்துவிடியா அல்லாஹ், இந்த சாதை, இந்த நோயை பெரிதாக்கி இந்த சாதை உன்னிடம் எடுத்துவிடியா அல்லாஹ். யா அல்லாஹ், மக்கத்து காஃபிர்கள் இதற்கு பிறகும் வருவார்களாக இருந்தால், இந்த சாதுடைய இந்த நோயை சுகமாக்கி இந்த சாதை வாழ வைத்து விடியா அல்லாஹ். கேட்கிற துஆ அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, சஹீஹுல் புகாரியில் நீங்கள் பார்க்கலாம், ஸஅத் ரழியல்லாஹு அவர்களுடைய இரத்தம் காயம் பெரிதாகி விட்டது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் போறார்கள், உமர் பின் கத்தாப் ரழியல்லாஹு அவர்கள் போறார்கள். போன உமர் பின் கத்தாப் தாடியை பிடித்துக் கொண்டு இப்படியே பார்க்கிறார், கண்ணெல்லாம் கலங்கி விட்டது. அவ்வளோ நெருக்கமான தோழர் வேதனையில் துடிக்கிறார், இரத்தம் ஓடிக்கொண்டிருக்கிறது. ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், அவர்கள் தங்கியிருக்கக்கூடிய கூடாரத்துக்கு பக்கத்து கூடாரத்தில் சாதை கொண்டு வந்து வைத்து விடுங்கள், நான் அடிக்கொரு முறை என்னுடைய சாதை பார்க்க வேண்டும், நான் அடிக்கொரு முறை என்னுடைய சாதை பார்க்க வேண்டும். ரசூலுல்லாஹ் சொல்லுகிறார்கள், இரத்தம் ஓடிக்கொண்டிருக்கிறது. ஸஅத் ரழியல்லாஹு அவர்கள் ஒரு துஆ கேட்டார்களே, அதுக்கு பிறகு இன்னொரு துஆ கேட்டார்கள்.
3: நீங்கள் தொடர்ந்து முஸ்லிம் வானொலியை கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள். இந்த வேளையில் நேரத்தை சரிபார்த்துக் கொள்ளலாம், இலங்கையிலும் இந்தியாவிலும் நேரம் சரியாக மாலை 4:01.
8: இந்த நேர அறிக்கையை உங்களுக்கு வழங்கியது
9: மாஸ்டர் மிஷன் ஈவென்ட்ஸ் பிரைவேட் லிமிடெட்.

0: உங்கள் முஸ்லிம் வானொலி நீங்கள் தொடர்ந்து முஸ்லிம் வானொலியோடு இணைந்திருக்கின்றீர்கள். மீண்டும் நாங்கள் மார்க்க சொற்பொழிவோடு இணைந்து கொள்வோம்.
1: குறையிலாக்கள் இந்த யூதர்களோடு ரசூலுல்லா ஒரு உடன்படிக்கை எடுத்தார்கள், யாரையும் அனுப்பிராத, இந்த இடத்தில் யுத்தம் நடக்கும், இந்த பக்கத்தால் அனுப்பினால் மதீனாவுக்குள் நுழைந்து விடுவார்கள். ஏனென்றால் 10,000 பேர் வரப்போறார்கள், 3,000 பேர் தான் போராளிகளே இருக்கிறார்கள். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அதே பத்ரை தான் 10 மடங்காக பெருக்கி சந்திக்க போறார்கள். எத்தனை ஆண்டுகளுக்கு பிறகு? 4 ஆண்டுகளுக்கு பிறகு. எந்த பதிலில் 300,000 இப்ப 3,000 10,000, 10 மடங்கு. 300,000 என்றால் பரவாயில்லை அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, 3,000 10,000 என்றால் எப்படி இருக்கும்? 300-க்கு 1,000-க்கும் 300-700 தான் டிஃபரண்ட், 3,000 10,000 என்றால் 7,000 டிஃபரண்ட் அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே. இந்த யுத்தம் மிக அதிபயங்கரமான யுத்தம். சல்மானுல் ஃபாரிசி பெர்சியாவிலே, பாரிஸ் நாட்டில் நாங்கள் எப்படி யுத்தத்தை மேற்கொள்வோம் என்று அந்த தந்திரத்தை சொல்லிக் கொடுக்கிறார். யார சொல்லலா, குழியை தோண்டினால் வர்றவர்கள் குழியில் விழுவார்கள், அடிக்க வேண்டியதுதான். ரசூலுல்லாஹ் சரி என்று சொல்லிவிட்டார்கள். எல்லோரும் அந்த யுத்தத்துக்காக பாடுபடுகிற நேரம், அதில் கூட நிறைய அதிசயங்கள் நடக்கிறது. அந்த யுத்தத்திலே ஒரு கல்லு குறுக்கிடுகிறது, அந்த கல்லை உடைக்க முடியல, உடைக்க கஷ்டப்படுறாங்க. ரசூல் சல்லா அலிசலத்தை பார்க்க போனால் ரசூல்லா கூட மண் எல்லாம் அள்ளி, இங்கே எல்லாம் வருத்தம், ரசூல்லாவுக்கும் கடுமையான வருத்தம். மண்களை அவர்கள் கூட குழியை தோண்டிருக்கிறார்கள். போனவர் பார்த்தார், ரசூல்லா சுருங்கி சூங்கி கொண்டிருக்கிறார்கள். ரசூல் சல்லா அலிசல்லம் அவர்கள் சுருங்கி அப்படி சூம்பி தூங்கிக் கொண்டிருக்கிறார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் அவர்களை சொன்னார்கள், யார சொல்லலாம், ஒரு கல் இருக்கிறது உடைப்படுவதில்லை, யார சொல்லலாம், கொஞ்சம் வாருங்கள் என்றார். ரசூலுல்லாஹ் வந்து அல்லாஹ் அக்பர் என்று அடித்தார்கள். 3 முறை அடித்தார்கள், கல் உடைந்து விட்டது. அப்பொழுது ஜாபிர் ரழியல்லாஹு அன்ஹு பார்க்கிறார்கள், ரசூலுல்லாஹ்வுடைய அந்த வயிறிலே ஒரு கல் தொங்குது. அந்த ஹதீஸ் உங்களுக்கு தெரியும், வீட்டுக்கு ஓடுகிறார், சாப்பாடு கொடுக்கிறார், எல்லோரும் சாப்பிட்டார்களே, 1,000-க்கு மேற்பட்டவர்கள் சாப்பிட்டார்கள். சகோதரர்களே, அல்லாஹ் அந்த யுத்தத்திலே 6 பேர் காயம் அடைகிறார்கள். முஸ்லிம்களில் வருகிற நேரத்தில் அம்பு சாது ரழியல்லாஹு அன்ஹு கையிலே படுகிறது. அந்த நேரத்தில் அந்த யுத்தத்தில் அல்லாஹ் வெற்றியை கொடுக்கிறான். குறைஷிகள் அன்றைக்கு ஓடினவர்கள் வல்லாஹி திரும்ப வரவில்லை, மக்காவிலிருந்து மக்கா திரும்ப வரவில்லை. அடுத்தது ஃபத்ஹு மக்கா, மக்கா வெற்றி தான் அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே. சாது ரழியல்லாஹு அன்ஹு என்ன துஆ கேட்டிருந்தார்கள், யா அல்லாஹ், குறைஷிகளோட யுத்தம் முடிந்து விட்டால் இந்த சாதை எடுத்து விடு என்று கேட்டிருந்தார். அடுத்த ஒரு துஆ கேட்டார்கள், யா அல்லாஹ், பனு குறைலாக்கள் துரோகம் செய்து விட்டார்கள், அந்த யகூதிகள் ரசூலுல்லாஹ்வுக்கு இந்த யுத்தத்தில் துரோகம் செய்து விட்டார்கள், அந்த விஷயத்தில் கண்குறிச்சை ஏற்படுத்தாமல் எனக்கு மரணத்தை தந்து விடாத, யா அல்லாஹ், யா அல்லாஹ், அந்த விஷயத்தில் எனக்கு கண்குறிச்சையை தராமல் எனக்கு மரணத்தை தந்து விடாத, யா அல்லாஹ். அல்லாஹு அக்பர், அதிசயமான வரலாறு. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ரத்தம் ஓடிக்கொண்டிருக்கிறது. ரசூலுல்லாஹ்வுடைய கூடாரத்துக்கு பக்கத்திலே சாது பின் முஆத் இருக்கிறார். அவர் கேட்ட 2 துஆக்கள் இருக்கிறது. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இறை நெருக்கம் என்றால் எனக்கும் உங்களுக்கும் உள்ள மிகப்பெரும் ஆயுதம் இந்த துஆ, மறந்து விடாதீர்கள். இந்த உலகத்தில் எதையும் அது முறியடிக்கும். இது இறை நெருக்கத்துக்கு அல்லாஹ் தாகிற மிகப்பெரும் அற்புதமான பரிசு. இந்த துஆவை விட நீங்கள் சம்பாதிக்க கூடிய வேற எந்த சொத்தும் இல்லை அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, வேற எந்த சொத்தும் பெரிதாக இல்லை அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே. இந்த துஆ மிக அற்புதமானது. கேட்டார், கேட்டது போன்ற ஆச்சரியமான வரலாறு. சகோதரர்களே, கோவேரி கழுதைக்கு மேல் ஏறி வருகிறார். ஏன் ஏறி வருகிறார் தெரியுமா? பனு குறைலாக்களை ரசூலுல்லாஹ் முற்றுகையிட்டு விட்டார்கள். முற்றுகையிட்டால் அவர்களுடைய கோட்டையில் இருந்து அவர்கள் வெளியே வரவில்லை. வந்தார்கள் சில அன்சாரி தோழர்கள். அவர்களுக்கு தெரியும், ரசூலுல்லாஹ் முற்றுகையிட்டு விட்டார்கள் என்றால் அடுத்தது கொல்லுவார்கள் என்று தெரியும். துரோகிகளை கொல்ல வேண்டும். அன்சாரிகள் வந்து சொன்னார்கள் சில பேர், யா ரசூலல்லா, பனு குறைலாக்களுக்கு ஒன்றும் செய்து விடாதீர்கள், எங்களோட பிசினஸ் பண்றவர்கள் யா ரசூலல்லா, அவர்களை மன்னித்து விட்டு விடுங்கள், எங்களோட நன்றாக நடந்திருக்கிறார், இந்த விஷயத்தில் விட்டு விடுங்கள். அந்த நேரத்தில் சுபஹானல்லாஹ், 7 வானத்திலிருந்து என்ன வகி, ரசூலுல்லாஹ் வாயிலிருந்து பேசுகிற வார்த்தையை பாருங்கள். அதற்கு முன்னாடி பனு குறைலாக்களுடைய தலைவர்கள் வருகிறார்கள். வந்து சொன்னார்கள், அந்த இடத்திலே அன்சாரிகள் சொன்னார்கள், யா ரசூலுல்லாஹ், ஒரு பேச்சுவார்த்தைக்கு போவோம், பேச்சுவார்த்தையிலே எது முடிவுக்கு வருகிறதோ அதை செய்வோம். அவர்கள் ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், இல்லை, கொல்ல வேண்டும் என்று சொன்னார்கள், பனு குறைலாக்களை கொல்ல வேண்டும் என்றார்கள். அந்த கோட்டையிலிருந்து யகூதிகள் ஒளிந்து கொண்டிருக்க தலைவர்களை கூப்பிட்டார்கள். கம்ப்ரமைஸ் பண்ற பேச்சுவார்த்தை நடந்தது. என்ன முடிவு வந்தது தெரியுமா? எங்களுடைய தலைவர் அல்லது உங்களுடைய தலைவர், யகூதிகள் சொன்னார்கள், உங்களுடைய தலைவர் சாது பின் முஆத், பெருமானார் பேச வேண்டாம், சாது பின் முஆத் என்ன தீர்ப்பு சொல்லுகிறாரோ அந்த தீர்ப்பை நாங்கள் ஏற்று நடப்போம். அன்சாரிகளும் சொன்னார்கள், அது சரி என்றார்கள். அந்த நேரத்தில் கைகளில் இரத்தம் ஓடுகிறது. கோவேரி கழுதைக்கு மேல் சவாரி செய்து கொண்டு அவர் வருகிறார் பள்ளிவாசலுக்கு. ஏனென்றால் தீர்ப்பு கொடுப்பதற்காக. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, மிகவும் வேதனையோடு வருகிறார். கோவேரி கழுதையிலிருந்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னார்கள், கும்லி செய்யதிக்கும், உங்கள் தலைவர்களுக்காக, உங்கள் தலைவனுக்காக எழுந்து போய் அவரை எடுத்துட்டு வாங்க. இதை சில பேர் ஆதாரமாக காட்டி ஜனாதிபதிக்கு எழுந்து நிற்கலாம், பிரதமருக்கு எழுந்து நிற்கலாம். ஏனென்றால் பாருங்களேன், கும்லி செய்யதிக்கும், உங்கள் தலைவனுக்கு எழுந்து நிற்க சொன்னார்களே ரசூலுல்லாஹ். சகோதரர்களை எழுந்து நிற்க சொல்லவில்லை, அவரால் நடக்க இயலாது, கையில் அவ்வளவு வேதனை, அந்த அளவுக்கு இயலாது, அவரை தூக்கி கொண்டு வாருங்கள் என்பதுக்குத்தான் எழுந்து நில்லுங்கள் என்ற வார்த்தை அங்கே வருகிறது. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இதை தப்பாக சில ஜமாத்தினர்கள் சித்தரித்து எழுந்து நிற்கலாம் என்ற கருத்தை சொல்கிறார்கள். இந்த உலகத்தில் யாருக்கும் யாரும் எழுந்து நிற்க முடியாது அல்லாஹ்வுக்கு தவிர. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, சாது பின் முஆத் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் பள்ளிவாசலுக்கு கொண்டு வந்து வைக்கப்படுகிறார்கள். தீர்ப்பு உங்கள் கையிலே சாது என்று சொன்னார்கள் ரசூலுல்லாஹ். சாது ரழியல்லாஹு அன்ஹு திரும்பினார்கள் யகூதிகளை பார்த்து, நான் தீர்ப்பு சொன்னால் நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்களா என்று கேட்டார்கள். ஆமாம் என்று யகூதிகள் தலையாட்டினார்கள். யகூதி தலைவர்கள் அன்சாரிகள் பக்கம் திரும்பினார்கள், கேட்டார்கள், நான் தீர்ப்பு சொன்னால் நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்களா என்று கேட்டார்கள். ஆமாம், நீங்கள் சொன்னால் ஏற்றுக்கொள்வோம். ரசூலுல்லாஹ்வின் பக்கம் திரும்பினார்கள், யார ரசூலுல்லாஹ், நான் சொன்னால் நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்களா யார ரசூலுல்லாஹ்? ஆம், நான் ஏற்றுக்கொள்வேன் என்று சொன்னார்கள். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, சாது பின் முஆத் ரழியல்லாஹு அன்ஹு சொன்னார்கள், யார ரசூலுல்லாஹ், இவர்கள் துரோகிகள் யார சொல்லலாம். அன்சாரிகள் பிசினஸை பத்தி பேசுற நேரம் அன்சாருடைய தலைவர் என்ன பேசினார் தெரியுமா? யார சொல்லலாம், இவர்கள் துரோகிகள் யார சொல்லலாம். உடைய பெண்களை கைதியாக எடுத்துக்கொள்ளுங்கள், உடைய பிள்ளைகளை எடுத்துக்கொள்ளுங்கள், இவருடைய ஆண்களை எல்லாம் தலையை அறுத்து சீவுங்கள் யார சொல்லலாம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், சாது சாது, ஏழு வானத்தில் என்ன தீர்ப்பு வந்ததோ உன் நாவில் இருந்து அந்த தீர்ப்பு வெளிவந்து விட்டது. அல்லாஹ்வுடைய தீர்ப்பு எதுவோ அதை நீ வெளியாக்கி விட்டாய் சாதே என்று சொன்னார்கள். ஹதீஸில் எப்படி வருகிறது தெரியுமா? யகூதி ஒருவர் ஒருவராக மறைத்து மறைத்து கூட்டி வந்து களத்து அறுக்கப்பட்ட ஒருவர் கேட்கிறார், பக்கத்தில் ஒரு யகூதி, போனவர் திரும்ப வரவில்லை, என்ன நடக்கிறது என்று கேட்டார். சொன்னார்கள், பக்கத்தில் உள்ளவர், என்ன நடக்குதுன்னு உனக்கு புரியலையா? போனவர் செத்து தான் எப்படி வருவார்? தலை அறுக்கப்படுகிறது. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, கொஞ்ச நேரத்தில் சாது பின் முஆத் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் மரணிக்கிறார்கள். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, சஹீஹுல் புகாரியை பரட்டி இந்த ஹதீஸ்களை பரட்டி பாருங்கள். உன்னத தோழர்களுடைய வரலாறை நான் ஏன் எடுத்து சொன்னேன் தெரியுமா? இறை நெருக்கம் என்பது சாதாரண ஒரு விஷயம் அல்ல. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, சாதாரண பணத்தால் சாதிக்க முடியுமான விஷயங்கள் அல்ல. அல்லாஹ்வுடைய நெருக்கம் எனக்கும் உங்களுக்கும் கிடைத்தால் இந்த உலகத்தில் அதிசய மனிதர்களாக நானும் நீங்களும் உலா வருவோம் நிச்சயமாக. சாது பின் முஆத் அவர்கள் என்ன துஆ கேட்டார்கள்? யா அல்லாஹ், இந்த புண்ணு இதை பெரிதாக்கி குறைஷிகளோட யுத்தம் முடிந்தது என்றால் மீண்டும் நபிக்கு எதிராக அந்த மக்கத்து காஃபிர்கள் வரமாட்டார்கள் என்று சொன்னால் இந்த உலகத்தில் இந்த சாது வாழ வேண்டிய தேவையில்லை யா அல்லாஹ். ஏனென்றால் ரசூலுல்லாஹ் மக்காவில் படாத பாடுபடுகிற நேரம் சாது ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் மதீனாவில் இருந்து அவர்கள் கூப்பிட்டு, யா ரசூலல்லா, உங்களை மதீனமா நகரத்தில் உங்களுக்கு நாங்கள் பாதுகாப்பு தருகிறோம் யா ரசூலல்லா, உங்களை நாங்கள் பாதுகாப்போம் யா ரசூலல்லா, உங்களுக்கு எதுவும் நடக்காமல் உங்களுக்கு இந்த மதீனாவில் நாங்கள் பாதுகாப்பு தருகிறோம் என்று சொன்னாரே, அவருக்குள்ள ஒரே கோபம். ரசூலுல்லா மீது யார் கை வைத்தார்களோ அவர்களோடு போர் தொடுக்க வேண்டும், அவர்களோடு சண்டை பிடிக்க வேண்டும் அல்லாஹ்வுடையார்களே. அந்த யுத்தம் முடிந்தது என்று சொன்னால் இந்த உலகத்தில் சாதுக்கு எந்த வேலையும் இல்லையா அல்லாஹ்? இப்படி சொன்னவர் சாது. அல்லாஹ் மீது ஆணையாக சாது ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் மரணிக்கிறார்கள். 10,000 படையோடு 3,000 படை மோதி திரும்ப வர முடியாத மிக பெரும் தோல்வியோடு மக்கத்து காஃபிர்கள் திரும்ப ஓடினார்களே, அல்லாஹ் பெரும் வெள்ளமாக இன்றைக்கு என்னையும் உங்களையும் இந்த இடத்திலே சங்கமிக்க வைத்திருக்கிறார். மக்கா வெற்றி, ஃபத்ஹு மக்கா, அஹ்ஸாப் யுத்தம் என்பது மிக தீர்மானமான ஒரு யுத்தம். 3,000 10,000 என்று உலக வரலாறு காணாத ஒரு யுத்தம். புறமுதுகிட்டு ஓடினார்கள். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஹுனைன் போரின் போது, இந்த அஹ்ஸா போரின் போது மலக்குமார்களை அனுப்பி உதவி செய்ததை திருமறை குர்ஆனில் மிக அழகாக சொல்லி காட்டுகிறான். சாது ரதியல்லான் அவர்கள் மரணிக்கிறார்கள், கண் குறிச்சியாக்கி என்னை மௌத்தாகி விடையாளான் ஒரு துவா கேட்டார். பனு குறைலாக்கள் துரோகிகள், ரசூலுல்லாவுக்கு துரோகம் செய்தார்கள், அவர்கள் விஷயத்தில் எனக்கு கண் குறிச்சியை தந்துவிடு என்று கேட்டார்கள். அல்லாஹ் மீது ஆணையாக அவர் கண்ணு முன்னாடியே தலைகள் சீவப்பட்டதை அவர் கண்களால் பார்த்தார். அல்லாஹுடைய நல்லடியார்களே, அப்படி என்று சொன்னால் இறை நெருக்கம் எனக்கும் உங்களுக்கும் எவ்வளவு தேவை. இளைஞர்களே, உங்களுக்கு என்ன நெருக்கம் தேவை? காதலியுடைய நெருக்கம் தேவையா? இந்த துனியாவில் உள்ள ஏதாவது ஒரு சொத்தின் நெருக்கம் தேவையா? அந்த நெருக்கத்துக்காக வேண்டி நீங்கள் எல்லாத்தையும் திறந்தீர்கள். இந்த அருமையான இரவுகள் இறைவனுக்காக நீங்கள் திறந்து கொடுத்தால், உங்களுடைய கல்புகள் எல்லாம் அதற்காக திறந்து கொடுத்தால், நிச்சயமாக நீங்கள் நடந்து வந்தால் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம் பக்கம் ஓடி வருகிறான். அல்லாஹுடைய நல்லடியார்களே, குடும்ப பிரச்சனைகளோடு தலையிலே பாரத்தோடு சுமந்து கொண்டிருக்கக்கூடியவர்களே, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சஹாபாக்களுக்கு எப்படி உதவி செய்தானோ அதே உதவி நம்முடைய வீட்டுக்கு வந்து சேரும். அல்லாஹுடைய நல்லடியார்களே, அப்படி என்று சொன்னால் நிச்சயமாக அல்லாஹுடைய உதவியை பொறுத்து, அல்லாஹுடைய திருப்பொருத்தை பெற்ற அந்த உதவிகளை எதிர்பார்த்து நல்லடியார் கூட்டத்தில் அல்லாஹ் என்னையும் உங்களையும் ஆக்கி அருள் புரிவானாக. அந்த இறை நெருக்கம் இல்லாமல் இந்த துனியாவில் நானும் நீங்களும் கடைசியாக இந்த உலகத்தை விட்டு பிரிகிற நேரத்தில் தான் இறைவனுடைய நெருக்கம் வேண்டும் என்று நானும் நீங்களும் நினைத்தால், நானும் நீங்களும் கை சேதப்பட வேண்டிய நிலைமை அதுதான். அல்லாஹுடைய நல்லடியார்களே, இன்னும் தாமதம் இல்லை, இன்னும் தாமதம் இல்லை. இந்த இரவுகள் அலங்கரிக்கக்கூடிய இரவுகள். இரவுகளில் தூங்கிக் கொண்டு நாம் எல்லாம் நம்முடைய வீடுகளில் இருக்கிற நேரம் அல்லாஹ்வோடு பேசுவதற்கு வாய்ப்பு கிடைத்தால், கொஞ்ச நேரம் அல்லாஹ்வோடு பேசுவதற்கு வாய்ப்பு கிடைத்தால், நிச்சயமாக அந்த இரவிலே அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அடிவானத்துக்கு வருகிற நேரம் அவருடைய திருப்பொருத்தத்தால் அல்லாஹ் என்னையும் உங்களை மரவணைத்துக் கொண்டால், இந்த உலகமே எதிர்த்தாலும் எங்களை ஒன்றும் செய்ய முடியாது. நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், மறுமை நெருங்குகிற நேரம் ஒரு கூட்டம் வரும், அவர்கள் சத்தியத்தை உரைத்துக் கொண்டே.
0: நேர்கள் இதுவரை சிறப்பு மார்க்க சொற்பொழிவு கேட்டீர்கள். வழங்கியிருந்தார் மௌலவி அஷேக் ஆதில் ஹசன் அவர்கள். நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது உங்கள் முஸ்லிம் வானொலியின் காற்றலைகளில் 24 மணி நேர இஸ்லாமிய ஒலிபரப்பை கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள். இனமும் உங்கள் முஸ்லிம் வானொலியில் மௌலவி அஷேக் அப்துல் ஹமீத் ஜராய் அவர்களின் நாளும் ஓர் உளவியல் தூறல்.
2: ونعوذ بالله من شرور انفسنا ومن سيئات اعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له واشهد ان لا اله الا الله وحده لا شريك له واشهد ان محمدا عبده ورسوله يا ايها الذين امنوا اتقوا الله حق تقاته ولا تموتن الا وانتم مسلمون يا ايها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحده وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما أما بعد فإن أصدق الحديث كتاب الله وإن خير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار إلا بغلوم إلا ملا الله سبحانه وتعالى سلام صلواتهم صلى الله عليه وسلم أرغل ميدوم صحابة كل تابين كل تبع تابين كل نلور كل اللور ميدوم إن رنرم يبودم داتما. அன்புக்குரிய அருமைச்சவர்களே, அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வதஆலா அவனுடைய திருமறையில் சூரத்துல் பக்ராவினுடைய 275 வசனத்தில் சொல்கிறான், வஹல்லல்லாஹுல் பை வஹர்ரம ரிபா, அல்லாஹ் உங்களுக்கு வியாபாரத்தை ஹலால் ஆக்கியிருக்கிறான், வட்டியை உங்களுக்கு ஹராம் ஆக்கியிருக்கிறான் என்று அல்லாஹ் தஆலா 2 அத்தியாயத்தினுடைய 275 வசனத்தில் சொல்லி காட்டுறாங்க. அதே மாதிரி அல்லாஹ் தஆலா சூரத்துல் பக்கராவில் சொல்லும்போது, வஹலக்கலக்கும் மாஃபில்லாருந்து ஜமியா, இந்த உலகத்தில் உள்ள எல்லாத்தையுமே மனிதர்களுக்காகவே நாம் உங்களுக்காக தான் படைத்திருக்கிறோம் அப்படின்ற அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுறான். அதே மாதிரி சூரா ஜும்மாவில் அல்லாஹ் தஆலா சொல்லும்போது, ஃபைதா நூதி அலி சலா மியோமில் ஜும்ஆ, உங்களுக்கு வெள்ளிக்கிழமை நாள் தொழுகைக்காக அழைப்பு விடுக்கப்படுமாக இருந்தால் ஃபதருள் பை ஃபசாவில் அதிக்கிறில்லா, வியாபாரம் செய்கிறதை விட்டுடுங்க, தொழுகையின் பக்கம் விரியுங்க அப்படிங்கிறான். வைதா புதியத்தி சலா, அப்படி தொழுக முடிஞ்சிட்டு ஜும்மா முடிஞ்சிட்டுன்னுச்சுன்னா ஃபந்த ஷுருஃப் இல்லாம், நீங்கள் பூமியில் பறந்து சென்று அல்லாஹ்வுடைய ரஹமத்துலேருந்து தேடிக்கோங்க, வியாபாரம் செஞ்சுக்கோங்கங்கிறான். இப்போ அல்லாஹ் நமக்கு வியாபாரத்தை ஹலால் ஆக்கியிருக்கிறான், ஜும்மா நேரத்தில் நம்ம வியாபாரம் செய்யக்கூடாது, ஜும்மாவுக்கு வரணும். அது போக மற்ற ஜும்மா முடிஞ்ச உடனே தாராளமாக நீங்கள் என்ன செய்யுங்க, போய் அல்லாஹ்வுடைய ரிஸ்க்கை தேடுங்க, வியாபாரம் செய்யுங்க அப்படின்னு அல்லாஹ்வு தஆலா நம்மளோட பொருளீட்டில் ஆசை ஊற்றுறேன். நீங்கள் தேடுங்க, ஒரு முயற்சி செய்யுங்க அப்படிங்கிறான். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் என்ன சொல்கிறாங்கன்னா, அடுத்தவங்கள்ட்ட நீங்கள் கையேந்திரத்தை விட கோடாரியை எடுத்து தோலை வச்சுட்டு ஒரு காட்டுக்கு போய் விறகு வெட்டி அந்த விறகை விற்று அதில் நீங்கள் ஒரு தீனார் சம்பாதிக்கிறது அல்லாஹ்விடத்தில் சிறந்தது அப்படிங்கிறாங்க. அப்போ வட்டி கொடுக்கல் வாங்கல் கூடாது, யாசகம் செய்யாதீங்க, வியாபாரம் செய்யுங்க, தொழில் செய்யுங்க, அதில் அல்லாஹ்விட பரக்கத் இருக்குங்கிற விஷயத்தை ஹதீதுகளில் குர்ஆனில் நாங்கள் காணக்கூடியதாக இருக்குது. அடுத்தது இன்னொரு விஷயத்தை அல்லாஹ் தஆலா நமக்கு வாக்கு தாரான். சூரத்துல நாமில் 59வது வசனத்தில் அல்லாஹ்க்கு சுப்ஹானஹு வதஆலா சொல்லி காட்டுறான், உமா தஸ்குத்து மின் வரக்கத்தின் இல்லா யஅலம்ஹா, ஒரு மரத்தில் இருக்கிற இலை கூட அல்லாட நாட்டத்தில் இல்லாமல் கீழே விழாதுங்கிறான். சூரா ஹூதில் 6வது வசனத்தில் அல்லாஹ் தஆலா சொல்கிறான், உமா மின் தாபத்தின் ஃபில்லர்து இல்லா அலல்லாஹி ரிஸ்குஹா, உலகத்தில் உள்ள ஒவ்வொரு உயிருக்கும் ரிசுக்கு பொறுப்பை நாம் எடுத்துட்டோம்ங்கிறான். இப்போ ஒன்று நம்ம பயப்பட தேவையில்லை, அல்லாஹ் நம்முடைய ரிசுக்கு பொறுப்பை எடுத்துட்டான். நமக்கு எவ்வளவு ஏறி பறந்தாலும் அல்லாஹ் எழுதல்லாட்டி அன்றைக்கு நமக்கு ரிசுக்கு இல்லை. ஆனால் நாம் முயற்சி செய்கிறோம், என்ன தான் நமக்கு கஷ்டமாக இருந்தாலும் இன்றைக்கு எழுதின ரிசுக்கு நமக்கு வந்து சேரும். அப்போ நாங்கள் அவசரப்பட்டு அந்த ஹராமாக நாங்கள் என்ன செய்யக்கூடாது, நம்முடைய ரிசுக்கை நம்ம தேடிடக்கூடாது. அப்போ நாங்கள் பொருளீட்டல், பொருளாதாரம், நம்முடைய பணம் ஹலாலான முறையில் நம்ம சம்பாதிக்கணும். அதில் வட்டி கொடுக்கல் வாங்கல் இருக்கக்கூடாது, ஏமாற்றி இருக்கக்கூடாது, மோசடி இருக்கக்கூடாது, திருட்டி இருக்கக்கூடாது, இன்னொருவருடைய சொத்து நம்மக்கிட்ட வந்துடக்கூடாது. அப்போ ஹராம் ஹலால்களை பேணணும். வட்டி ரொம்ப பெரிய ஒரு முக்கியமான ஒரு விஷயம். அதில் நம்முடைய பொருளீட்டில் நம்ம பயப்பட தேவையில்லை, அல்லாஹ் எழுதின ரிசுக்கு நமக்கு கண்டிப்பாக கிடைக்கும், தலையை போட்டு அடிக்க தேவையில்லை, அது எழுதினது கிடைக்கும். அதை சூரா ஹூதில் 6வது வசனத்தில் அல்லாஹ் தஆலா சொல்லிட்டான், உங்களுக்கு ஒவ்வொருத்தருக்கும் ரிசுக்கு பொறுப்பு அல்லாஹ் எடுத்துட்டான், அல்லாஹ் தருவான். நம்ம முயற்சி தான் செய்கிறது, அல்லாஹ் நம்முடைய ரிசுக்கை தருவான். அதே மாதிரி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, புகாரியில் பதிவாக இருக்கக்கூடிய ஒரு ஹதீத், லயாத்தி அன்ன அலன் நாசி ஜமானும் லா யுபாலி அல்மர்உ பிமா அஹத அல்மால மின் ஹலாலின் அவ் மின் ஹராமின், இந்த மனிதனில் ஒரு காலம் வரும், அந்த காலத்தில் இந்த மனிதன் தன்னுடைய பணம் ஹலாலாக வந்ததா ஹராமாக வந்ததா என்று பொருட்படுத்தாத ஒரு காலம் வரும். ஏதோ காசு வந்தால் போதும், அது எப்படி வருது எங்கால வருதுங்கிறத பொருட்படுத்தாத ஒரு காலம் மிக சீக்கிரம் வரும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை, இந்த ஒரு காலம் வரும் அப்படின்ட்டு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க நினைறாங்க, சொல்லி காட்டுறாங்க. இது புகாரி ஷரீஃபில் இடம்பெற்றிருக்கக்கூடிய ஒரு ஹதீஸ். இன்றைக்கி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் மனிதர்கள் ரிஸ்க்கை தேடணும், பொருளாதாரத்தை கூட்டணும், காசு பணம் பெறும், சாப்பாடு கிடைக்கணும் என்கிறத மட்டும் யோசிக்கிறாங்களே தவிர, பெரும்பான்மையானவங்க அல்லாஹ் அருள் செய்தவர்களை தவிர ஒரு சிலர் வந்து அதை பற்றி யோசனை கிடையாது, இது ஹராமா ஹலாலா இது எங்கால யோசனையே இல்லாமல் சிலர் என்ன செய்கிறாங்க, வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. அப்போ இந்த காலம் வரும் அப்படிங்கிறாங்க. அதே மாதிரி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லுவாங்க, லயாத்தி அன்ன அலன் நாஸி ஜமானும் குலூபுகும் க குலூபில் ஆஜிம்ங்கிறாங்க. ஒரு காலம் வரும், அந்த காலம் இந்த மனிதர்களில் ஒரு காலம் வரும், அந்த காலத்தில் அந்த மனிதர்களுடைய உள்ளங்கள் கால்நடைகளின் உள்ளங்களை போன்று இருக்கும் அப்படின்னு, கால்நடைகளினுடைய உள்ளங்களை போன்று இருக்கும் அப்படிங்கிறாங்க. விலங்குகள் மிருகங்களைப் போல அவங்களுடைய மனநிலை இருக்கும் அப்படிங்கிறாங்க. அப்போ விலங்குகள் மிருகங்களை போல மனநிலை அப்படின்றா என்ன அர்த்தம் அப்படின்ற இமாம்கள் சொல்லும்போது அதில் மனிதாபிமானம் இருக்காது. அடுத்தவன் நசிச்சு எடுக்கிறோமே, கஷ்டப்படுத்துகிறோமே, இன்னொருத்தன் சாவ போகிறானே, இன்னொருத்தனுடைய பொருளாதாரத்தை சுரண்டுறோமே, அதை பற்றி பிரச்சனையே அவங்களுக்கு என்ன செய்யாது, இருக்காது. அவங்கள்ட்ட வஞ்சகம் இருக்கும், குரோதம் இருக்கும். அப்போ ஒரு விலங்குகளை போன்ற மனநிலை கொண்ட ஒரு காலம் வரும் அப்படிங்கிறாங்க. அப்போ இந்த ஹதீஸ்களை எல்லாம் எடுத்து பார்க்கும்போது மனிதர்களுடைய மனம் கொஞ்சம் விலங்குகளை போல தான் இருக்குதா என்ன இன்றைக்கி நாங்கள் பார்க்குறோம். இந்த போதை வஸ்து வியாபாரம் செய்கிறாங்க, போதை வஸ்தே பாவிக்கக்கூடாது, அதை பற்றி நாங்கள் தனியாக பேசியிருக்கிறோம். அதில் பாருங்கள், இந்த தூள் விற்கிறவன், கஞ்சா விற்கிறவன், இந்த வீடி சீக்கிரட் விற்கிறவன், அவன் அவன்ற பொருளாதாரத்தை கூட்டணுங்கிறதுக்கு, அவன் ஊடு கட்டணும், கார் ஓடணுங்கிறதுக்கு, அவன் பிள்ளைகளுக்கு சோறு கொடுக்கணுங்கிறதுக்கு அவன் விஷத்தை விற்கிறான். இதை பாவிக்கிறவன் குடும்ப நடுத்தருவுக்கு வருது, இதை பாவிக்கிறவன் நாசமாகிறான், இதை பாவிக்கிறவன் வந்து நடுத்தருவுக்கு வாரான். இப்படி எவ்வளோ பிரச்சனைகள், நாட்டினுடைய பொருளாதாரம் வீழ்ச்சி அடையுது, நோய்கள் வருது, சாவுகள் வருது, செத்து போகிறான். இதனால் எவ்வளோ பெரிய பாதிப்புகள் வருது. அதை பற்றி கொஞ்சம் கூட கவலைப்படாமல் ஒரு விலங்குகளை போன்ற மனநிலையோடு இன்றைக்கு மனுஷன் இருக்கானா இல்லையா? இன்றைக்கு சாதாரணமாக ஒருத்தன் தூள் வியாபாரி கோடிக்கணக்கில் சொத்து குவிச்சுக்கிட்டு இருக்கண்டா, அவரை சொத்துக்கு பின்னால் எத்தனை பேருடைய சாவு இருக்குது, எத்தனை பேருடைய சாபம் இருக்குது, எத்தனை குடும்ப நடுத்தருவு வந்துட்டு, எத்தனை பிள்ளைகள் அனாதைகள் ஆயிற்று, எத்தனை பேருடைய கண்ணீர் அங்கே இருக்குது, எவ்வளோ பேருடைய காசு அநியாயமாக எடுக்கப்படுது. இன்றைக்கு ஊருக்குள்ளே கொள்ள திருட்டு, நகையை குறைக்கிறது, ஊட்ட உடைச்சி உள்ளுக்கு போடுறது, கேஸ் சிலிண்டரை திருடுறான், நகையை திருடுறான், உடுப்பை திருடுறான், எதுக்கு தூள் அடிக்கிறது, காசு தேவை, திருடுறான். அப்போ ஒருத்தன் வசதியாக இருக்கிறதுக்கு ஊருக்குள்ளே திருட்டு நடக்குது, கொள்ளை நடக்குது, கொலை நடக்குது, சாவு நடக்குது, கண்ணீர் வழியுது, அனாதைகள் ஆகுது, குடும்பம் சீரழியுது. அதை பற்றி ஒரு மனுஷன் யோசிக்க மாட்டேங்கிறான். அப்போ அவன் மனசு எப்படிப்பட்ட மனசாக இருக்கு? நம்மளோட கண்ணுக்கு அதுக்கு ஒருத்தன் சாக கொள்ள அதை பார்த்துக்கிட்டு இருப்பான் நாம இல்லை, ஆனால் பார்த்துக்க போகிறாங்க. அப்போ இன்றைக்கி அந்த மனசு அப்படியே என்ன செய்யுது, கரடு முரடாகுது. அப்போ குலூபுகும் குலூபில் ஆஜிமுங்கிற ஒரு விலங்குகளை போன்ற மனிதர்களுடைய உள்ளம் இருக்கும், ஒரு காலம் மிக சீக்கிரம் வரும், அந்த ஒரு காலம் இந்த மனிதனில் வரும் அப்படிங்கிறாங்க. இமாம் அல்பானி ரஹமத்துல்லாஹி அலைஹி அவங்க சில்சிலத்து அஹாதீஸ் சஹியாங்கிற அவருடைய கிதாபில் இந்த ஹதீஸை போனது, இது ஒரு சஹியான ஹதீஸ் அப்படிங்கிறாங்க. அப்போ இன்றைக்கி அந்த நிலைமையை பார்க்குறோம், மனசு கல்லப்பச்சு. ஒரு ஆக்சிடென்ட் நடந்துருத்தன்ற தலை துண்டாயிரு, கால் துண்டாயிரு, அவன் எடுத்து ஹாஸ்பிட்டலுக்கு போடுறத விட அதை வீடியோ எடுத்து ஃபேஸ்புக்கில் போகிற மனசு, ஒருத்தன் சூசைட் பண்ணுறத ஒருத்தன் ஜன்னலுக்குள்ள வீடியோ எடுத்து போகிறான், அதை காப்பாற்றிக்கலாமா இல்லையா, அதை காப்பாற்றிக்கலாமா இல்லையா? அப்போ அந்த மனசு விலங்குகளை போன்ற மனசு அது வருகிறது. அப்போ இன்றைக்கி பொருளீட்டல்ல எப்படி வேணுமென்றாலும் காசு வரட்டும். அப்போ சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள் தானே, ஒரு காலம் வரும், அந்த காலத்தில் ஒரு மனிதன் தன்ற காசு ஹலாலாக வந்துச்சா ஹராமாக வந்துச்சான்ட்டு பொருட்படுத்த மாட்டான். இன்றைக்கு பிள்ளைக்கு மாப்பிள்ளை திடக்குள்ள கூட நம்ம எப்படி பார்க்குறோம்னா, எவ்வளவு சம்பளம், 80 லட்சம் வெளிநாட்டில் இருக்கார், 50 லட்சம் சம்பளம், 80 லட்சம் சம்பளம், 15 லட்சம் சம்பளம், ஓகே கல்யாணத்தை பேசுவோம். அப்போ எப்படி இந்த காசு வருது? ஹலாலாக உழைக்கிறார்கள் நிறைய இருக்கிறாங்க. நான் என்ன கேட்குறேன்டா, ஒரு வார்த்தை கேட்கணுமா இல்லையா, என்ன தொழில் செய்கிறார், எப்படி இந்த காசு கிடைக்குது, ஹலால் தானா ஹராமா, எங்கால எப்படி இந்த கார் வாங்கினேன், எப்படி இந்த ஊடு கட்டினேன், இதுகளை நம்ம யோசிக்கிறோமா? அப்போ ஹலாலா ஹராமாங்கிறத நம்ம பொருட்படுத்த மாட்டோம். பொண்டாட்டிக்கு தெரியா, புருஷன் என்ன செய்கிறாருன்னு தெரியா, காசு வந்துக்கிட்டு இருக்கு, போலீஸ் தேடி வரக்கெல்லாம் தெரியும் என்ன நடந்தேன். பொண்டாட்டி தெரியா, புருஷன்ற காசு எங்கால வருதுன்னு. பாப்பாவுக்கு தெரியா, பிள்ளைகள காசு எப்படி வருதுடாப்பா, என்னடாச்சுடா பாப்பா, அது ஃபோனில் தொழில், எப்படிடாப்பா ஃபோனில் தொழில் செய்தேன். அப்போ இன்னைக்கு இந்த பொருளாதார ரீதியில் ஹராம் ஹலால் நாங்கள் பேணணும். இப்போ நம்ம என்ன செய்கிறோம்னு சொன்னால், இப்போ பெரிய லெவலில் இந்த ஹராமான பிஸ்னஸ்கள் நடந்துக்கிட்டு இருக்குது. நம்முடைய ஊருக்குள்ளே நம்முடைய பிள்ளைய பொம்பளைகள விஷயம் என்னென்றா, கொஞ்சம் அப்படி இப்படி ஒரு காசு கடன், அது இது சாப்பாடு தேவை, ஒரு ஃபங்க்ஷன், ஒரு பாட்டி கல்யாணம், அப்படி இப்படி என்றா உடனடியாக செய்கிற வேலை அடகு வைக்கிற, ஈடு வைக்கிற, ஈடு வைக்க என்ன நினச்சிக்கிட்டு செய்கிறோமோ தெரியல. இது எவ்வளோ பெரிய பாவம்ங்கிறது தெரியல. பேங்கை போய் பார்த்தா அந்த பேங்கில் அடகு பிரிவும், அது அது இருக்குது, அடகு பிரிவு இருக்கு. அந்த அடகு பிரிவில் தொப்பி போட்ட ஆஜியார் நிற்கார், பரந்தா போட்ட ஆஜியார் நீ நிற்கார். என்ன காசு கட்ட வந்த, நகையை மூள வந்த, நகையை வைக்க வந்த, சும்மா நோமலா ஒரு ரோஷம் வெக்கம் இல்லாமல் அப்படியே போய் நிற்கிறாங்க. அப்போ இந்த வட்டி கொடுக்கல் வாங்கல் தானே, இது வட்டி தானே, நேரடியாக வட்டி என்று சொன்னால் மூ வட்டி அது மட்டும் சொல்கிறாங்க. அதே வட்டிக்கு வேறு பேர் வைக்கணும். ஓடுற வாகனம் ஃபினான்ஸில் ஓடுது, ஓடுற வாகனம் ஃபினான்ஸில் ஓடுது, அதுவும் வட்டிங்கிறது தெரியாது. அவர் வாகனம் ஓடிட்டுருக்கார், மாஷாஅல்லாஹ், கார் ஓடுறாரு, வேன் ஓடுறாரு, வழங்கிட்டார். அப்போ என்னென்னா மாதம் மாதம் வட்டி கட்டுறார், அவர் ஃபினான்ஸுக்கு வாகனம் எடுத்துக்கார், வட்டி கட்டுறார். அவங்கெல்லாம் பெரிய பள்ளியிலேயும் பெரிய நிர்வாகத்திலையும் இருப்பாங்க, ஊருக்குள்ளே பெரிய தலைமைத்துவத்தில் இருப்பாங்க. அப்போ பச்சை ஹராத்தை செஞ்சுக்கிட்டு இருக்கார் அவர். வட்டிக்கு எடுக்கிறதும் அதே பாவம் தான், கொடுக்கறதும் அதே பாவம் தான். அதுக்கு சாட்சி அடிக்கிறது, சைன் வைக்கிறது, அதில் இந்த அக்கௌண்ட் இருக்கிற ஒரு ஆள் அதுக்கு சாட்சியாக நிற்கிறது, எல்லாருமே பாவம். ஒரு ஒரு அடகு வைக்காதண்டா, அடகு வைக்க நகை கொடுக்காளே ஒருத்தி, அவளுக்கும் அந்த பாவம் தான். காசு தேவை, ஒரு ஒரு காசு இல்லை, ஒன்றுமெண்டா மாலையை தாரம் வச்சு போட்டு எடு, இதை ஹெல்ப் பண்ணுறாங்களாம். ஹெல்ப் பண்ணலை வா, ரெண்டு பேரும் நரகத்துக்கு போக மாட்டேன். அதை நம்ம டாக்டர் சொல்கிற, நாங்கள் அப்படி ஹெல்ப், எங்களோட மதினிக்கு நாங்கள் அப்படி ஹெல்ப், என்ற கூட்டாளிக்கு நான் அப்படி ஹெல்ப், நான் அல்லாக்காக ஹெல்ப் பண்ணுறேனுங்கிறாங்க. அல்லாக்காக ஹெல்ப் பண்ணலை இப்போ நீங்கள், நீங்கள் அல்லாவுக்கு மாறு செஞ்சு நரகத்துக்கு போக போகிறீங்க. ஒரு பாவத்தை தடுக்கிறத விட்டுட்டு துணை நிற்கிறீங்க. அப்போ துணை நின்றாலும் அதே பாவம் அவருக்கு தான். ஒலா தாவரும் அலலிசுமி ஒல் எழுதுவான்ங்கிறான் அல்லாஹுத்தாலா. பாவமான காரியங்களுக்கு நீங்கள் துணை நிற்காதீங்கிறான். அடகு வைக்கிறதே பாவம், வட்டி அந்த அடகு வைக்க நகை கொடுக்கறது அதுவும் பாவம், ஃபினான்ஸிக்கு வாகனம் எடுத்துக்க பாவம் தான். வீடு கட்டணும், உறுதியை கொண்டு பேங்கில் வச்சு போட்டு லோன் எடுத்து கட்டிக்கிட்டு திரும்ப லோன் கட்டுறாங்க, அதுவும் வட்டி தான். அப்போ வட்டிக்கு பல பேர்களை வச்சு இன்றைக்கு என்ன செய்கிறாங்க, அடகு லோனு ஓடி வியாபாரம் செய்தார்கள். என்ன செய்கிறாங்க, செக்கை பாஸ் ஆக்கிற ஓடி, அதே மாதிரி கிரெடிட் கார்டு கடன் கட்டை, டெபிட் கார்டு வர, கிரெடிட் கார்டு வர. டெபிட் கார்டுங்கிறது அதில் காசு இருந்தால் அந்த காசுக்கு தம்பண்டலாம், காசு இல்லாட்டி சாரி சார் அவங்களோட காட்டில் காசு இல்லைன்றான். கிரெடிட் கார்டுங்கிறது என்னென்னா கடன் அட்டை, பேங்க் உங்கள்கிட்ட அக்ரிமெண்ட் பண்ணும் எவ்வளோ உங்களுக்கு கடன் தரலாமென்று, உங்களோட பேங்கோட ரன்னிங்கை வச்சு 1 லட்சம் ரூபா 2 லட்சம் ரூபான்னு அவன் கிரெடிட் கார்டு தருவான். உங்களோட காட்டில் காசு இல்லாட்டி நீங்கள் சாமம் பண்ணலாம், நீங்கள் சாமம் பண்ணலாம். பிடிச்சிட்டிக்கு போகிறீங்க, அங்கே போகிறீங்க, இங்கே போகிறீங்க, என்ன செய்கிறீங்க, சாமம் பண்ணுறீங்க, காட்டை போடுறீங்க, உங்களோட காசு எடுவாடு சாமனை தந்துடுவான். இப்போ நீங்கள் ஒரு 50,000 ரூபாய்க்கு 30,000 ரூபாய்க்கு சாமம் பண்ணிட்டீங்க, காட்டில் காசு எடுத்துவோம், உங்களோட காசு இல்லை, பேங்கு அவங்களுக்கு காசு கொடுக்கும், கடைக்காரனுக்கு பேங்கு கொடுக்கும், அதான் கடன் அட்டை. பேங்கு உங்களுக்காக முன்னின்று கடன் கொடுக்கும். எப்படி கடன் கொடுக்கான் தெரியுமா, ஒரு நல்லவன் நாட்டம் வந்து கடன் கொடுக்குறான், எப்படி 15 நாள் 20 நாள் 30 நாள் ரெண்டு அக்ரிமெண்ட் சைன் பண்ணிக்கலாம், இதுக்குள்ளே உங்களோட காசை நான் தந்துடுவேன் சார், தெராட்டி வட்டியோட தருவேன். அதான் அந்த கிரெடிட் கார்டு. பேங்குக்கு நாம் அக்ரிமெண்ட் பண்ணியிருக்கோம், ஒரு மாதத்துக்கு உங்களோட காசை போடுவேன். இப்போ 12ஆம் தேதி நீங்கள் இப்போ 1ஆம் தேதி நீங்கள்
0: நீங்கள் தொடர்ந்து உங்கள் முதல் தர முஸ்லீம் வானொலியின் காற்றலைகளில் 24 மணி நேர இஸ்லாமிய ஒலிபரப்போடு இணைந்திருக்கின்றீர்கள். இந்த வேளையில் ஒரு சிறிய விளம்பர இடைவேளையின் பின்னர் மீண்டும் இணைந்து கொள்வோம்.
3: உங்கள் அனைத்து தேவைகளுக்கும் ஒரே ஆன்லைன் சந்தை வீட்டில் இருந்தபடியே பாதுகாப்பாகவும் எளிதாகவும் வாங்க விரும்புகிறீர்களா? அப்படியானால் தான் உங்கள் சரியான தேர்வு. மின் சாதன பொருட்கள், அழகு சாதன பொருட்கள், அன்பளிப்பு பொருட்கள், வீட்டு உபயோக பொருட்கள், விளையாட்டு உபகரணங்கள், உணவுகள், வெளிப்புற உபகரணங்கள், செல்ல பிராணிகளுக்கான பொருட்கள், சிறந்த விலை, உயர்ந்த தரம், வேகமான டெலிவரி சேவை, எளிதான ஆன்லைன் ஆர்டர் முறை, நம்பகமான வாடிக்கையாளர் சேவை, புதிய சலுகைகள் மற்றும் சிறப்பு தள்ளுபடிகளை தவறவிடாதீர்கள். இப்போதே விரையுங்கள் www.glitz.lk. நீங்கள் தேடும் அனைத்தும் ஒரே இடத்தில். glitz.lk வாட்ஸ்அப் மற்றும் ஆன்லைன் ஆப் ஊடாகவும் ஆர்டர்கள் ஏற்றுக்கொள்ளப்படும். glitz.lk. மேலதிக விவரங்களுக்கு அழையுங்கள் 0577-101-0843.
4: பண்டிகை காலத்தை உங்கள் குடும்பத்தினரோடு மகிழ்ச்சிகரமாய் அமைத்திட நேர்வழி மாநகரில் நம்பிக்கையான ஓர் இடம் எலோலன் ஹோட்டல். கெட் டுகெதர், பர்த்டே பார்ட்டி மற்றும் இதர நிகழ்வுகளுக்கும் குறுகிய கால மற்றும் நீண்ட கால பாதுகாப்பான தங்குமிட வசதிகள். இயற்கை எழில் கொஞ்சும் கடற்கரை அருகில் அமைந்த அமைதியான சூழலில் அழகிய நீச்சல் தடாக வசதிகளுடன் இஸ்லாமிய குடும்பங்களுக்கு ஏற்ற தனிப்பட்ட மற்றும் பாதுகாப்பான சூழலில் நேர்த்தியான அறைகளுடன் முற்றிலும் ஹலால் முறையிலான சுத்தமான சுகாதார முறைப்படி தயாரிக்கப்பட்ட உணவு வகைகள். உங்கள் எண்ணம் போல் உங்கள் தங்கும் இடத்தை அமைத்திட நாம் தயார். இன்றே முன்பதிவுகளுக்கு அழையுங்கள் எலோலைன் ஹோட்டல். தொடர்புகளுக்கு எலோலைன் ஹோட்டல், இலக்கம் 211 மர்தான வீதி, வேர்வள. தொலைபேசி இலக்கம் 77 34 05 965. எலோலைன் ஹோட்டல், உங்கள் நம்பிக்கையின் தரிப்பிடம்.
3: காத்தான்குடி மண்ணில் குழந்தைகள், சின்ன சிறுவர்கள், பெண்களுக்கான ஆடையக பிரின்ஸ் அண்ட் பிரின்சஸ். குழந்தைகள், சின்ன சிறுவர்களுக்கான சிங்கார ஆடைகளின் சாம்ராஜ்யம், பிரின்ஸ் அண்ட் பிரின்சஸ். நீங்களும் நாடுங்கள். Prince and Princess நிறுவனம், இலக்கம் 460 பிரதான வீதி, காத்தான்குடி. தொலைபேசி தொடர்புகளுக்கு 07 5 57 57 560.
5: வானொலியில் ஒரு புதிய ஒலி நயம், காற்றலியில் ஒரு புதிய தொழில்நுட்பம். உங்கள் முஸ்லிம் வானொலி
0: நிகழ்த்தொடர்ந்து முஸ்லிம் வானொலியோடு இணைந்திருக்கின்றீர்கள். மீண்டும் நாங்கள் மார்க்க சொற்பொழிவோடு இணைந்து கொள்வோம்.
6: ₹10,000 மாதம் 10,000 ரூபா. ஃபெஸ்ட்டுக்கு மாதம் 10,000 ரூபா கட்டி அந்த தொடங்கினவர் எடுத்துருவார், 100,000 ரூபா எடுத்துருவார். ரைட். ரெண்டாவது மாதம் தொடங்கினவர் கழிஞ்சிட்டார். இப்போ ரெண்டாவது மாதம் எல்லாரும் பெறுவாங்க. அதை நம்மட ஊரில் சிட்டை அணிஞ்சு சொல்லுவாங்க, கூட்டம் அண்ணு சொல்லுவாங்க. நம்மட ஊரில் எவ்வளோ தெளிவான வட்டி என்று பாருங்கள். எல்லோரும் வந்துட்டாங்க. வந்து எல்லோரும் காசை வச்சுருவாங்க, முழு பெரும் காசு கட்டணும். இந்த சீட்டு காசி சொன்னங்கிற கதையெல்லாம் அங்கே இல்லை. செத்தியா 20ஆம் தேதி இல்லை, 20ஆம் தேதி முழு பெரும் காசோட வாங்க, நாளைக்கு காசு தாரண்ட கதையெல்லாம் இதில் இல்லை. அவ்வளோ பேரும் காசை கட்டுவாங்க. காசு 100,000 ரூபா முதல் சீட்டு எடுத்தாலும் அவரும் 10 தட்டுவார். 100,000 ரூபா நான் வச்சாச்சு. வச்ச உடனே ரைட், கேள்வி என்பார். இந்த துண்டு குலுக்கி இந்த முறை சீட்டு 6 குழுவுதுன்றது கொடுக்குறேன், அல்லது முதல் சீட்டிலேயே 10 குலுக்கி பிரித்தாச்சு, அப்படி தானே சீட்டு? இது கூட்டம் அல்லது சிட்டை என்கிறத எப்படி செய்வாங்கண்டா? ஒரு ஆள் கழிஞ்சு 9 இருக்காங்க, ஒரு ஆள் முதல் சீட்டு எடுத்துட்டார், 9 இருக்காங்க, கேளுங்க என்கிற. 9 இந்த கிழமை 6 சீட்டு தேவை, கேளுங்கள் என்கிற. அப்போ ஒரு ஆள் கேட்பார், எனக்கு 2,000 ரூபா அம்பார். அப்படின்றா என்ன அர்த்தம்? 2,000 ரூபாவை விட்டுத்தாரன், மிச்சத்தை தந்துருங்க, எனக்கு கொஞ்சம் தேவை இருக்கேன். அதை விட தேவை ஒருத்தன் இருப்பான், அவன் ஏலம் போகிறமாய்த்தான், 3,000 என்பான். ஆக கூட காசை 6 கழிக்கிறாரோ அவருக்கு அந்த சீட்டு காசை கொடுப்பான். 10,000 இன்னைக்கு என்ன செலவு ஒன்றும் இல்லை, இன்னைக்கு கடும் பொறுப்பு, காசு தேவை, இன்றைக்கு உருளில் ரெண்டு ஒருத்தன் வந்திருப்பான், அவன் 15,000 ரூபா கழிப்பான், 15,000 ரூபா அப்படியம்பான். அப்படியா? அப்போ அந்த 15,000 எடுத்து வச்சு போட்டு 85 கையில் கொடுத்துருவாங்க. கொடுத்து போட்டு இந்த 15 அவ்வளோ பேரும் பிரிப்பாங்க. அந்த 10 ஆளுக்கு 1,500 ரூபா எடுத்துருவாங்க. எடுத்து போட்டு அன்றைக்கு எல்லார வட்டியும் 1,500 ரூபா. அதான் அந்த வட்டி ஊர் அந்த காசு தான் நிறைய. அதை எடுத்துக்க போயிடுவாங்க. அடுத்த மாதம் 2 கழிஞ்சு இப்போ 7 வந்து நிற்பாங்க, கேட்பாங்க கேள்வி. அப்படின்றோன்னே அதுலேயும் 5-10 தேவைப்பட்டவன் கேட்பான். இதில் கடைசியாக சீட்டு எடுக்கிறவனைக்கானே அவனுக்கு மொத்தமாக 100,000 கிடைச்சி ஒவ்வொரு மாதமும் பட்டி காசும் கிடைக்கும். விளங்கிட்டா? அப்போ இதுதான் இன்றைக்கி சிட்ட கூட்டம் என்ற பேருக்குள்ளே நடக்குது. இதெல்லாம் திட்டத்தெளிவான பட்டி, ஊராண்ட சொத்து, ஹராமான காசு. அப்போ இதைத்தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, லயாத்தி என்ன அல நாசி ஜமானும், இந்த ஒரு மனிதனில் ஒரு காலம் பெறும், அந்த காலத்தில் லயுபாலில் மர்ரு, ஒரு மனிதன் பொருட்படுத்த மாட்டான், இந்த காசு ஹலாலாக வந்துச்சா ஹராமாக வந்துச்சான்னு பொருட்படுத்த மாட்டான். இது ஒரு பக்கமாக போ. இப்போ சூது போ, இப்போ சூது

பணம் வாங்குறேன், இவ்வளவு ஐட்டம் இருக்குது, நீங்க அமௌண்ட் அடிச்சு உங்களுக்கு என்னென்ன வேணும், ஏதோ ஒரு 10,000 ரூபாய்க்கு நீங்க சாமம் பண்ண உங்களுக்கு ஒரு 3 கூப்பன் கிடைக்கும். 10,000 ரூபாய்க்கு நீங்க சாமம்னா உங்களோட காசுக்கு சாமம் தந்துடுவோம். அப்ப பிசினஸ் ஹலாலானது தானே. ஆனா உண்மையா இஸ்லாம் சொல்லக்கூடிய பிசினஸ் என்ன, ஒரு பொருளை ஒருத்தன் தேவைக்கு போய் கேட்பாங்க, அவன் விற்பன், விலையை தீர்மானிப்பாங்க, வாங்கி எடுத்தா பிரிஞ்சிருவாங்க, கதை முடிஞ்சு. இது என்னடா, ஒரு கூப்பன் கொடுப்பாங்க, 3 கூப்பன் கொடுத்து ஒரு பொருளை வேண்டினா வாங்கிச்சு. ஒரு ஒரு வாஷிங் மிஷின், ஒரு ஒரு ஒரு ஒரு கிரைண்டர் வேண்டியிருக்கீள், ஒரு மசாஜ் மிஷின் வேண்டியிருக்கீள், ரைட், உங்களுக்கு 3 கூப்பன். இந்த 3 கூப்பனை இவர் 3 பேருக்கு விற்பார், சும்மா தான் கொடுக்கார். அந்த 3 பேரும் 20,000 ரூபாய்க்கு சமம் வாங்குவாங்க. அப்போ 60,000 ரூபாய்க்கு சமம் பண்ணிட்டேன். 60,000 ரூபாய்க்கு அவங்க சாமன், அவங்க 3 பேருக்கும் 3 கூப்பன் 9 கூப்பன் போகும். ஆனால் அவங்க 3 பேரும் சாமம் பண்ண அந்த 60,000 இந்த கூப்பன் கொடுத்த முதல் ஆளுக்கு ஒரு காசு ஒதுக்கப்பட்டு. அதுக்கு அவங்க என்ன சாட்டி சொல்கிறாங்கண்டா, ஒரு கடை திறந்தால் வாடகை கட்டணும், கரண்ட் பில்லு கட்டணும், தண்ணி பில்லு கட்டணும், லேபர் சார்ஜ் வைக்கணும், டெக்ஸ் கட்டணும், விளங்கிட்டா. இப்போ இதெல்லாம் செஞ்சு விளம்பர செலவுகள் இருக்குது, இதெல்லாம் செய்யணும், இதெல்லாம் செய்கிற காசைத்தான் நாங்கள் உங்களுக்கு தாரோம் என்று மடையனாக்குவோம். இதுக்கு மௌலை மாறும் ஒரு சிலர் உடந்து ஓம் தான், அவன் வியாபாரி மௌலைக்கு மார்க்கம் சொல்கிறான், மௌலையை தலையாக்குவார். அறிவு இருக்கிறது இல்லையா, எங்கே பிழைன்றதை கொஞ்சம் யோசிப்பாங்க. நமக்கும் செரிமாய்த்தான் தெரியும், அதானே அவன் கடை வாடகை, லேபர் சார்ஜ், கரண்ட் பில்லு, தண்ணி பில்லு, இதெல்லாத்தையும் எடுத்து அவன் என்ன செய்கிறான்டா, பிஸ்னஸை டெவலப் பண்ணி கொடுக்குற ஆளுக்கு, 3 கூப்பம் விற்றாளுக்கு அந்த காசை கொடுத்தாங்க. மறு அந்த 9 பேரும் 27 பேருக்கு விற்பாங்க, அவ்வளவு பேரும் அப்படியே பிடிவாங்க. அந்த காசு எல்லாருக்கும் போய் போய் போய் கடைசியாக முதலாவது ஆளுக்கும் பேர் எல்லாருக்கும் காசு. அந்த 1-3 ஆனோடனே அந்த ஒரு ஆளுக்கு 3 பேர்லேருந்து பேரும், அந்த 3 பேருக்கு பிரித்தோன்னா அது அவங்களுக்கும் அந்த பேருங்களும் பேரும், அது அப்படியே பெரியவங்களை எல்லாருக்கும் வந்துக்கிட்டே இருக்கும். அந்த ஃபெஸ்ட்டாக தொடங்கி விட்டாளுக்கு கோடி கோடியாக கொட்டும். அதில் சில மீட்டிங்குகள் வைப்பாங்க, இவர் வந்து 2 வருஷமாக இதில் இருக்கார், இப்போ இவருக்கு ஒரு BMW கார் கிடச்சிருக்கு, இவருக்கு சிங்கப்பூருக்கு டூரிஸ்ட் கிடச்சிருக்கு, இவருக்கு அதுவுடைய இன்னும் பேராசை, நானும் இன்னும் ஆள் பிடிக்கணும், குடும்பத்தில் உள்ள எல்லாரையும் நீ போய் சந்திச்சு இப்படி ஒன்று இருக்கி டபுள் அவரை வேலையை டெவலப் பண்ணுறான். அவனுக்கு வேலை பொருள் விற்கணுமென்றதில்லை, ஏதாவது ஒரு ஒரு ஷார்ட்டுக்கு தான் இந்த பொருள் விற்கிறான். அவனுடைய நோக்கம் காசை கலக்குறது. என்ன யோகிக்கு பாருங்கள், 1-3 ஆகி 3-9 ஆகி 9-27 ஆக நான் ஒவ்வொன்றா அப்படியே பிரிஞ்சு பிரிஞ்சு பிரிஞ்சு பிரிஞ்சு போனான். உலகத்தில் உள்ள மனித சனத்தொகையை விட கூடுதல் அந்த கூப்பம் பேர். ஒரு கடைசி லெவலில் ஒரு 2 வருஷம் ஓடிக்கு போகக்குள்ள திடீர்னு ஒரு பெரிய அமௌண்ட் ஒன்று வரும். அப்போ கடையை மூடினானுண்டா கதை முடிஞ்சு, எல்லாரும் கதையும் முடிஞ்சு. இப்போ கடைசியாக நிற்கிறவன் சாபமிடுவார், நட்டமா இல்லை, நட்டம் இல்லை, எல்லாருக்கும் நல்ல லாபம், எல்லாருக்கும் லாபம், முதலாளி அதுக்கு புறவுள்ளால் அதுக்கு வந்து பிரமிக்மா இருந்தேன், அங்கேருந்து அப்படியே லாபம் லாபம் லாபம் ஆக அடி விரிஞ்சிருக்குமே கோடிக்கணக்கான ஆக்கள். ஒரு 10 லட்சம் பேர் என்று வீங்களன், ஒரு 10 லட்சம் பேரை காசை சூண்டிக்கிட்டு எஸ்கேப் ஆகுவார், அவ்வளோ வெறும் நாசம். இந்த பொருளும் வாங்கி சும்மா கிடக்கும், அது சும்மா கண் துடைப்பு வர்றது, அது யூஸும் இல்லை, அது அந்த விலைக்கும் இல்லை. அது இந்த பிரமிட் சிஸ்டத்தை அந்த நேரமே நாங்கள் ஜும்மா உள்ளது ஹராமான வியாபாரம், ஆன்லைன் பிஸ்னஸ், இது தப்பு, அது இதுன்னு சொல்லி கவர்மெண்டே அதை தடை விதிச்சுது, அன்ஒஃபிஷியலாக தான் இது நடந்துக்கிட்டு இருந்துச்சு. அப்போ இப்படி எல்லாம் செஞ்சு அது முடிஞ்சு. இப்போ இதே பிஸ்னஸ் ஃபோனில் வந்துட்டு, எப்படி ஃபோனில் பிஸ்னஸ் வருதுண்டா, இப்போ பொடிய மாதிரிலாம் ஸ்கூல் பொடிய மாதிரிலாம் மாசர்மா இருக்கும் ஹாஜிமா இருக்கும், இதை கொண்டு பரப்பி நிறைய பேர் தலையை பிச்சு குள்ளாத்துறாங்க, நிறைய பேர் ஊடுவாளை விற்க போகிறாங்க. என்ன 6,000 ரூபா போகிற ஒரு ஒரு அப்பண்டு நீங்கள் டவுன்லோட் பண்ணணும், அந்த ஆப்பு வந்து கூகுளில் மட்டும்தான் பதிவிறக்கம் செய்யலாம், ஆப்பி ஸ்டோரில் இருக்காது. என்னடா ஆப்பி ஸ்டோரில் ஒரு சாஃப்ட்வேரில் அவன் இன்ஸ்டால் பண்ணுற அவன் போகிறதா இருந்தால் அவன் அதை வெரிஃபை பண்ணுவான். இதனால் டவுன்லோட் பண்ணுறாக்களுக்கு ஏதாவது சேதம் இருக்குதான்னு பார்ப்பான், இருந்தால் போட மாட்டான் அப்படி.

0: ரோட்டில் போட மாட்டேன். ஆனால் இவங்க என்ன செய்கிறாங்க, அது ஒரு சாஃப்ட்வேர் ஒன்றைக்கு என்ன செய்கிறேன், கேகேடி அது இதுன்னு பேர்கள் அதுக்கு ரைட். இதை என்ன செய்கிறேன், டவுன்லோட் பண்ணுறேன். டவுன்லோட் பண்ணி உங்களுடைய அக்கௌண்ட் நம்பரை கொடுத்து ஒரு 6000 ரூபா நீங்கள் போடுற. அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, உங்களோட காசை வச்சு நாங்கள் பிஸ்னஸ் பண்ணுறோம், உங்களோட காசை நாங்கள் என்ன செய்கிறோம், ஆன்லைன் பிஸ்னஸ் பொருள் வேண்டி விற்கிறோம், அதில் லாபத்தை உங்களுக்கு திறப்புறோம். அப்போது உங்களோட 6000 ரூபா போட்டால் ஒன் டேயில் உங்களுக்கு 850 ரூபா காசு விடும், ஒன் டேயில் 850 ரூபா விடும். சரியா போட்டு பார்க்குறாங்க, 850 ரூபா வருது. அடுத்த அன்றைக்கு அந்த காசை ரீஃபைட்டன் எடுக்காமல் இருக்கணும்னா அடுத்த அன்றைக்கு ஒரு 850. சும்மா விட்டு பார்க்காம் பார்த்தோன்னா ஒரு 10 நாளையில் 8500 ரூபா காசும் வந்துட்டு 6000 ரூபா காசும் அங்கே நிறுச்சு. சக்சஸ் இப்போ நட்டமில்லைத்தானே, போட்ட காசு 6000 ரூபா 8500 ரூபா வந்துட்டு இப்போ சக்சஸ். இதை இனிவர் கூவி கூட்டாளிமார்க்கு சொல்லி இஞ்சப்பார், ஏன் நான் செஞ்சேன் ஊரெல்லாம் பரவிட்டு இருப்பேன். இப்போ ஊருக்கு நிறைய பேர் ஃபோனில் வியாபாரம் பண்ணிட்டுருக்காங்க, ஒரு இடத்த வேலைக்கு போகிறவில்லை. அழகாக வேலைக்கு கொண்டு பாமாச்சான் பரம்பு கட்ட போகல, என்ன சும்மா ஃபோன்லேயே நாங்கள் சும்மா 12000 ரூபா காசு போட்டோம்டா அண்ணா வரும், ஒரு 36000 ரூபா காசு போட்டோம்டா அண்ணா ஒரு நாளைக்கு 5000 ரூபா வந்துடும். இப்படி என்ன செய்கிறேன்னா ஃபோனில் அப்படியே குந்திக்கிட்டு இருக்காங்க. ஒரு 60000 ரூபா போட்டோன்னு ஒரு நாளைக்கு 8500 ரூபா அப்படியே போட்டோன்னா அப்படியே பரப்புற. இதை போகிறவன் எவ்வளோ பெரிய தலைண்டு தெரியுமா, அவன் கோடிக்கணக்கில் காசை வச்சு சும்மா அள்ளி கொடுத்துக்கிட்டு இருக்கான், அவன் தூண்டல்ல இற குத்திக்கிட்டு இருக்கான், ஒரு இடத்த அணுக்க போகுது, தூண்டல்ல இற குத்திக்கிட்டு இருக்கான், அப்படியே போட்டுக்கிட்டு இருக்கான். இப்படி போட்டோன்னு யோசிக்கணும், என்ன காசு இது, இது ஹலாமா ஹலாலா, ஒரு மூமின் யோசிக்கணுமா இல்லையா? அப்போ ரசூலை சொன்னாங்களே, விலங்குகளை போன்ற மனநிலை, இதை செய்கிறவனுக்கு விலங்குகளை போன்ற மனநிலை, இவங்களுக்கு ஹராமும் இல்லை ஹலாலும் இல்லை காசு வருது. அவன் என்ன செய்யணும், எப்படி காசு வருது, ஆன்லைனில் காசு வருது. இவங்க ட்ரெஷன் கண்ட உடனே பொண்டாட்டிட நகையை விற்கிற, மதினிட நகையை விற்கிற, மாமியா கிட்ட நகையை ஒன்றம் மச்சினன் வெளிநாட்டில் இருக்கிற மச்சினா, டே உனக்கு காசு நான் தாரண்டா, என்னடா நீ வெளிநாட்டில் உழைக்கிறேன், உனக்கு நான் லாபம் தாரண்டாங்கிற, அந்த காசை தூக்கி போடுறேன், இந்த காசை தூக்கி போடுறேன், இப்போ ஒரு 10 லட்சம் போடுவார், ஒரு லாபம் கொண்டு வரும், ஒரு 20 போடுவார், ஒரு 30 போடுவார், 50 போடுவார், 80 போடுவார், கடையை பூட்டிட்டு வரலாம், 80 லட்சம் ரூபா போடுவார். அவன் சும்மா கடையை போட்டுருவல, அது நடந்துக்கிட்டு இருக்கும். அவன் சொல்லுவான் எரர், நீங்கள் 12 ஹவருக்குள்ள நீங்கள் 10 லட்சம் ரூபா காசு நீங்கள் போட்டால் தான் உங்களோட காசை ரிட்டர்ன் பண்ணலாம். இவர் எடுபடிய இன்னும் கொஞ்சம் அங்கே இங்கே வந்து ஓடி திரிஞ்சு பட்டிக்கு வேண்டி கடன் வண்டி ஆள்கிட்ட வண்டி 10 லட்சம் ரூபா போடுவார், அதில் போடுவான் ரைட். உங்களுக்கு வந்து 3 சீட்டில் 2 சீட் தம்பி திரிக்கு, ஒரு சீட் வில் படலை, உங்களோட பொருளில் 3 தம்பி 3 விற்கணும், 2 தம்பி 3 ஒன்று வில் பண்ணல, உங்களோட காசு இருக்கு, உங்களோட காசு இருக்கு, அந்த ஒன்றை நீங்கள் விற்கிறண்டா இவ்வளோ போடணும் பண்ண, இது என் மட்டையன் ஆகுது இப்போ. அப்படியா, எல்லாம் ஆன்லைனில் வருது, இதுக்கு முன்னே ஆன்லைனில் வந்ததோட காய்ச்சி காய்ச்சி காய்ச்சி காய்ச்சி தானே. இப்போ ஹாஜிமார் கொஞ்சம் பேர் ஓட்டிட்டாங்க, ஸ்கூலில் பெரிய பொடிய ஸ்கூலில் படிக்கிற பொடியம்மார், கொஞ்சம் இங்கிலீஷ் தெரிஞ்ச பொடியம்மார் அதை செஞ்சு பெரியா பசிந்தாப்பான்னு சொல்லி, இவங்க அப்படியாடா இன்னொடா எந்த காசை போடுறான்னு இவங்க தொடங்கி அவன் இவர்கிட்ட ஓடி வர்ற ஸ்கூல் பொடியம்மா இருக்கட்டு, இவங்க என்னடா என்ன சொல்கிறாங்கடா, அவர் வாய் 12 மணிக்குள்ளே 10 லட்சம் ரூபா போடணும் போடுறாங்க, போட்டு போட்டு போட்டு போட்டு இப்போ கொஞ்சம் பேர் 50 லட்சம் 80 லட்சம். அன்னைக்கு ஒருத்தர் வர 1,27,00,000 ரூபா இழந்திருக்கார் நம்மட ஊரில், 1 கோடிக்கு மேலே 140 கோடி நம்முடைய கிழக்கு மாகாணத்தில் ஒரு முஸ்லீம் ஊரில் இழந்தது. இப்போ ஒரு கிழமைக்கு முன்னே ஒரு சாஃப்ட்வேரை மூடிட்டான், ஒரு கிழமைக்கு முன்னே ஒரு வெப்சைட் மூடப்பட்டு, அப்போ பெஸ்ட்டுக்கு நல்ல லாபம் கொடுத்து பெரிய ஒரு அமௌண்ட்டு சேர்ந்து பெரிய ஒரு கிரவுண்டு சேர்ந்து எல்லோரும் ஒரு 50 லட்சம் 60 லட்சம் போட்டு ஒரு 20 லட்சம் போட்டு அப்படியே கோடி கோடியாக அவன் கணக்கு வர குழந்தை வெப்சைட்டை மூடி விட்டுவான். முடிஞ்சு, இந்த காசால் எவ்வளவு பள்ளியை நடத்தலாம், எவ்வளவு மதரசை நடத்தலாம், எவ்வளவு தர்மம் செய்யலாம், எவ்வளவு ஏழைகளுக்கு கொடுத்துருக்கலாம் நீங்கள் சிம் அவுட்டுட்டு. இதனால் பாதிப்பு நாட்டுக்கு எவ்வளவு தெரியுமா, நம்முடைய காசு இலங்கடை திரைசேரியில் இருக்கிற காசு தான் நம்முடைய பணத்தின் பெருமானம், அந்த காசு கூட கூட தான் நம்முடைய பணத்துக்கு பொறுமதி கூடும். பொறுமதி கூடணும். இப்ப நாம வெளிநாட்டில் ஒரு ரியாலுக்கு 80 ரூபாங்கிறான் இல்ல, 80 ரூபான்னா அவன் காசை விட 80 மடங்கு பொறுமதி குறையும். ஒரு காலம் இருந்துச்சு, அந்த காலத்தில் 1 ரியாலுக்கு 2 ரூபா அவ்வளோ பொறுமதியாக இலங்கை காசு இருந்துச்சு. இப்போ 80 ரூபா, ஒரு நேரம் 100 ரூபா இருந்துச்சு. அப்போ பொறுமானம் குறையணும், குறைஞ்சா நம்மளோட காசு பெருசு. நம்மளோட காசுல பொறுமானம் எப்போ குறையுமெண்டா, நாட்டுக்குள்ளே இருக்கிற காசு வெளியில் தூக்கி போட்டால் கல்லா காளி இப்போ இருக்கிற காசு பொறுமதி குறைஞ்சிடும். இப்போ வெளிநாட்டுக்கு நம்மள காசை கொடுத்து அங்கே இருக்கிற சாமானை எடுத்து வித்துட்டோம்னா நாட்டில் காசு வளரும். நம்மளோட நாட்டில் இருக்கிற காசை வெளிநாட்டில் இருக்கிற ஒரு பேங்க் ஊடாக இப்படி ஒரு திட்டமிட்டு கோடிக்கணக்காக நம்மள காசை சுரண்டி பிச்சை எடுத்தாங்கண்டா காசு வெளியே போகுது, உள்ளுக்கு பொருள் வரலை. உள்ளுக்கு பொருள் வராமல் காசு வெளியில் போனால் நாட்டில் பஞ்சம் தான் வரப்போகுது. அப்போ பொருளாதார ரீதியான இந்த வேலை செய்கிறதால நாட்டில் எல்லாருக்கும் பிரச்சனை, பணவீக்கம் ஏற்பட போகுது, பெட்ரோல் விலை கூட போகுது, அரிசி விலை கூட போகுது, கரண்ட் பில்லு கூட போகுது, தண்ணி பில்லு கூட. கொஞ்சம் பேர் ஃபோனில் விளையாடுனா நமக்கு என்ன, இவன் விளையாடுறான்னு பார்த்துக்கிறீங்க ஏழாது. ரசூலுல்லாஹ் சொன்ன மாதிரி ஒரு கப்பலில் பயணம் போகிறாங்க, மேல் தட்டில் கொஞ்சம் பேர், கீழ் தட்டில் கொஞ்சம் பேர் போகிறாங்க. மேல் தட்டில் இருக்கிறவங்கிட்ட குடிக்கிறதுக்கு தண்ணி இருக்கு, கீழ்த்தட்டில் இருக்கிறவன் போய் போய் வேண்டிக்கு வார. இவன் யோசிக்கான் நாம் என்னத்துக்கு மேலுக்கு போவான், கீழுக்கு ஓட்டையை போட்டால் தண்ணி வர போதுன்னு ஓட்டையை போகிறான். அவன் பக்கம் ஓட்டையை போட்டான், நமக்கு என்னண்டு மேலே இருக்கிறவன் பார்த்துக்கு இருந்தா என்னத்துக்காகும், எல்லாரும் சேர்ந்து மூழ்க போகிறாங்க. அதை தடுக்கணும், அநியாயத்தை தடுக்கணும் என்னங்கிற சொல்லலாம். இன்றைக்கு நாம் நமக்கு என்ன, அவரை ஃபோனில் அவரை அக்கௌண்டில் அவரை காசு அவரை அழிச்சா நமக்கு என்னண்டு இருந்தா நம்மளும் சேர்ந்தால் மூழ்க போகிறோம். ஏன்னா அந்த பணம் வெளியே போக போக நமக்கு பொருளாதார சிக்கல் வரப்போ, கோடிக்கணக்கான காசு வெளியே போகும். அப்போ இதை தடுக்கணும். என்ன நடக்குது, எப்படி இந்த காசுகள் போகுது, இப்படி ஏமாற்று பிஸ்னஸ். இன்னொன்று வெப்சைட்டில் கோழி வளர்க்கு, வெப்சைட்டில் நாங்கள் சைனாவில் இருக்கோம், அது அதுக்கு இங்கே நுகர்வர்களை பிடிச்சிருவாங்க. அந்த ஃபேஸ்புக்கில் வெறுந்தான விளம்பரங்கள் நீங்கள் பார்த்துருக்கிறீங்களா, வீட்டில் இருந்து கொண்டே ஒரு நாளைக்கு 1 மாதம் 30,000 ரூபா சம்பாதிக்கலாம், வீட்டிலிருந்து கொண்டு 1 நாளைக்கு 1 மாதத்துக்கு 1 லட்சம் ரூபா சம்பாதிக்கலாம், வீட்டிலிருந்து கொண்டு சம்பாதிக்கலாம் என்று விளம்பரம். என்ன வீட்டிலிருந்து கொண்டு சம்பாதிக்கலாம், ஆ இந்த வெப்சைட்டுக்கு வாங்க என்று சொல்லி எடுக்கார். எடுத்து தான் இதுக்குள்ளே ஏற்றுவேன். இப்போ கொஞ்ச நாளைக்கு முன்னே என்ன செஞ்சானேண்டா, எங்களுக்கு நுகர்வர்கள் எங்களுக்கு மேனேஜர்மார் தேவை, எங்களோட ஒரு பிஸ்னஸை ரன் பண்ணுறதுக்கு எங்களுக்கு கொஞ்சம் இங்கிலீஷ் நாலேஜ், கம்ப்யூட்டர் நாலேஜ், பேங்கில் அக்கௌண்ட் இருக்கிற ஒரு ஆள் தேவை, மாதம் 1 லட்சம் ரூபா சம்பளம் பண்ணணும்னு கொஞ்சம் பேர் ஜாயின் ஆகி இன்டர்வியூ ஃபேஸ் பண்ணி டெக்னோ அவங்களோட கம்ப்யூட்டர் நாலேஜ் சர்டிஃபிகேட்டுகளை கொடுத்து இங்கிலீஷில் இந்த அளவுக்கு எங்களால் டைப் பண்ணலாம்னு கொடுத்து பேங்கில் அக்கௌண்ட் இருக்குன்னு கொடுத்து செலக்ட் பண்ணி சும்மா 4-5 மாதம் அவங்களுக்கு சில ட்ரைனிங், எப்படி பேங்கில் இருக்கிற காசை பிட்கோயினாக மாற்றுறேங்கிற ட்ரைனிங். இந்த ட்ரைனிங் கொடுக்கக்குள்ளே சம்பளம் கொஞ்சம் பெரிய பெருமை, வா எங்களுக்கு 1 லட்சம் ரூபா சம்பளம் பெறுது, 2-3 மாதம் சம்பளத்தை போட்டார், இவளுக்கு ட்ரைனிங் கொடுத்தார், எப்படி பிட்கோயினை மாத்துறது. அப்போ ஒவ்வொரு இலங்கையில் ஒவ்வொரு மாவட்டத்திலையும் ஒவ்வொரு மொழியிலையும் ஆளை வச்சா, ஆளை வச்சு போட்டு இந்த பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ணுறான். என்ன நீங்கள் என்ன செய்கிற, இப்படி பேங்கில் காசு போட்டால் நாங்கள் கோழி பண்ணை ஒன்று செய்கிறோம், அந்த கோழி பண்ணையில் நீங்கள் சேர் பண்ணலாம், சேர் பண்ணால் இத்தனை கோழிக்கு நீங்கள் காசை போட்டால் அது 1 நாளைக்கு இத்தனை முட்டை விடும், அந்த முட்டை காசு உங்களுக்கு வரும், நீங்கள் விரும்பினா உங்களோட காசை விட்டோ பண்ணலாம், விட்டோ பண்ணால் முட்டை காசு வராதுன்னு அவங்க செக் பண்ணி பார்க்குற. சும்மா ஒரு 5000 ரூபாவை போட்டு பார்ப்போம், ஒரு 5000 ரூபாய்க்கு எத்தனை கோழி, 5 கோழி, இப்போ 5000 ரூபா போட்டோம், 5 கோழி, அடுத்த அந்த 5 முட்டைக்கு காசு வந்துட்டு 500 ரூபா, 5 வந்து அப்போ 5000 ரூபா விட்டோ பண்ணி பார்ப்போம், ரெண்டு விட்டோ பண்ணுறோம், விட்டோ பண்ண காசு வந்துச்சு, நல்லவண்ணா இருக்காண்டே டக்கண்டு ஒரு 10000 ரூபா போட்டு 10 கோழி, 1 நாளைக்கு 1000 ரூபா வருது. அப்போ வட்டி மாதிரிதான், அங்கே கோழியும் இல்லை ஒன்றும் இல்லை, சும்மா படம் கோழி பண்ணை ஒன்று போட்டோவில் வெறும் எங்களோட கம்பெனி நேம் தான் அட்ரஸ் தான்ன்ற ஒரு வெளிநாடு சைனா, நீங்கள் போயா பார்க்க போகிறீங்க அப்படின்னு. ஆனால் நாம் காசு போகிறதெல்லாம் இலங்கை அக்கௌண்ட் தான் போட்டுக்கிட்டு இருப்பாங்க, போட்டுக்கிட்டு இருக்கக்குள்ள நல்லா இருக்கும், முட்டை வெறும் போகும் அப்படின்ட்டு போகும். மறுபடியும் இன்ட்ரெஸ்ட்டு கண்டாருந்தால் லட்சக்கணக்கில் போடுவார், லட்சக்கணக்கில் போடக்குள்ள இங்க இருக்கிற அந்த 1 லட்சம் ரூபாய் சம்பளம் எடுத்து அகழிக்காங்க. இவங்க என்ன செய்யறேன்னா, அந்த காசை பிட்கோயினை மாற்றி அவங்களுக்கு அனுப்பிவிங்க. அனுப்பிவிட்டா முடிஞ்சு, அனுப்பிவிட்டா முடிஞ்சு. இப்படி ஒரு 2-3 கம்பெனி இப்போ நடந்துட்டீங்க. அதில் 2-3 இழுத்து மூடிட்டாங்க. கணக்க பேர் வெளியில் சொல்லாம தலையில் கையை வச்சிக்காம போலீஸுக்கு போகிறாங்க. போலீஸ் ஒன்றும் ஆக்ஷன் எடுக்க இயலாங்கிறாங்க. ஐடி படித்த கம்ப்யூட்டர் நாலேஜ் உள்ள ஆக்கிட்ட போகிறாங்க. எங்களை 50 லட்சம் பேத்து 70 லட்சம் பேத்து எடுக்கலாமான்டா, ஒன்றும் செய்யுங்க. எல்லாம் பிட்கோயினை மாறிட்டு இப்போ 6 மாட்டுப்பட போகிறா. இங்கே சம்பளம் எடுத்தாங்களே அவங்க, அவங்க ஃபோன் சுவிச் ஆஃப். அவங்களே ஏற்கனவே இவ்வளோ பேரும் அவனை கண்டுபிடிக்கணும். ஃபோன் ஆஃப். கொஞ்சம் பேர் வெளிநாட்டுக்கு ஓடிட்டாங்க. போலீஸ் கேஸ் ஆகும். உன்ட அக்கௌண்ட்டு தேவைடாப்பா காசு வந்தார். அது ரன் ஆகிட்டு இருக்கு அந்த அக்கௌண்ட்டு. கோடிக்கணக்கில் வந்த அக்கௌண்ட்டு அவனுங்கள எஸ்கேப். இப்படி அநியாயமாக மக்கள் பணங்கள் சுரண்டப்படுது. அப்போ இப்படி ஆன்லைன் பிஸ்னஸில் ஃபோனில் சூது நடந்துக்கிட்டு இருக்கு. இப்போ என்னென்றாலும் சும்மா வட்டிக்கு நீ 1000 ரூபா தா, நான் 100 ரூபா தரேன். நீ 10000 ரூபா தா, நான் 1000 ரூபா தரேன். வட்டி அப்படி இல்லை. நீங்கள் இந்த கோழியை வேணுங்க, கோழி படத்தில் அனுப்பி உண்மையாக இல்லை. இந்த 10000 ரூபாத்துக்கு நீங்கள் இப்போ கோழி வேணுங்க, உங்களுக்கு முட்டை கிட காசு தாரேன். அப்போ காசை தான் வட்டி தாரணுண்டா, அதை சும்மா தர மாட்டேன். இதை வேண்டு இதை தான் எண்டு கொஞ்சம் பேர் அப்படின்ட்டு பெரிய அமௌண்ட்டை வேண்டியதுக்கு அவன் எஸ்கேப். அப்போ வட்டி கொடுத்து சூது விளையாடுறான். சூது இதெல்லாம் பெரிய படித்தவனுகள், இந்த ஆன்லைனில் காசுகளை மாற்றுறது, இந்த டெக்னாலஜி படித்தவனுகள் மக்களுக்கிட்ட. இப்போ ஃபோன் வந்துட்டு தானே எல்லோரும், இப்போ ஃபோன் பேங்கெல்லாம் ஃபோனுக்குள்ளே வந்துட்டு ஃபோனால் காசு அனுப்புகிற எல்லாம் வந்துட்டு அதில் வச்சு அப்படியே திருடுவாங்க. இப்போ எல்லாரும் கையிலேயும் ஃபோன். அவங்க கொஞ்சம் நாளைக்கு பெருமை, அவங்க சும்மா ஃபோனில் அப்படி பண்ணுவோம் காசுலாம். கோல்டு பிஸ்னஸ் ஒரு வெப்சைட் ஒன்றுக்கு அதை இன்ஸ்டால் பண்ணால் ஒவ்வொரு நாளும் அப்படி பார்க்குறேன். ஐயோ ஃபோன் பார்த்துட்டு இருப்பாங்க, இன்றைக்கு தங்கத்தில் விலை எப்படி ஏறுது, நான் இத்தனை சேர் வேண்டிக்கிறேன், அதை வேண்டுறேன், அப்படி விலை கூட கொள்ள டக்கண்டு விற்கிறேன், விலை குறைய கொள்ள வேண்டுறேன் அப்படின்னு லட்சக்கணக்கில் வேண்டி கோடிக்கணக்கில் வேண்டி முடிச்சு விட்டுருவாங்க, அவுட். அப்போ இப்படி நிறைய பேர் லோஸ்டாகி நஷ்டமாகி வெளியில் சொல்ல முடியாமல் அவமானப்பட்டுட்டு இருக்காங்க. கொஞ்சம் பேர் சும்மா தேவையாமல் ஊடு வளவை விற்க ஓடுறதும், காணி விற்கிறதும், ஊரை விட்டு ஓடுறதும், வாகனத்தை விற்கிறதும், கொஞ்ச நாள் கடும் பெருமையாக இருந்தாங்க சும்மா காசி வந்துட்டு மறு ஆக்களக்கான இல்லை. நிறைய பேர் 6 கிட்ட செல்கிற அந்த கேஸில் இருக்குது. அப்போ இந்த அடகு வைக்கிறதுல இருந்து, ஃபினான்ஸுக்கு வாகனம் எடுக்கிறதுல இருந்து, ஓடிவியில் செக்கு பாஸ் ஆகிறதுல இருந்து, பேங்கில் உறுதியை கொண்டு வச்சு ஊடு கட்டுறதுல இருந்து, சின்ன சின்ன வட்டியில் ரசம் கண்டு, நல்ல வென்ட்ராய்ட் ஃபோன் ஒன்றை வேண்டாய், ஐஃபோன் ஒன்றை வேண்டாய், பேங்கில் அக்கௌண்ட்டை திறந்து ஃபோனில் அக்கௌண்ட் பேங்கை ஒன் பண்ணுறது, ஃபோனில் பேங்கை போட்டு அதில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி பழகி அது சும்மா அப்படியே இன்ட்ரெஸ்ட் ஆகி இந்த ஆன்லைன் பிஸ்னஸுக்குள்ளே போய் கோழி பண்ணுறாங்களாம், வயல் பண்ணுறாங்களாம், தளபாடம் பண்ணுறாங்களாம், மரக்கறி பண்ணுறாங்களாம், மறுபடியும் அந்த வெப்சைட்டில் விளம்பரம் பண்ணுறது காசாக. அவன் வெப்சைட்டில் அவன் பொருளை நீ விளம்பரம் பண்ணுறேன், விளம்பரம் பண்ணால் உனக்கு காசு. நான் கேட்கேன், அவன் பொருளே இல்லை மறை என்ன விளம்பரம், விளம்பரம் பண்ணினா காசு தாரதுக்கு அவனுக்கு என்ன லாபம், யோசிக்கிறேன் இல்லையா. என்னையாலும் உங்களை செய்ய வச்சு தானே உங்களுக்கு லாபம் தந்து உங்களோட அமௌண்ட்டை சூட்டணும். அந்த கேம் விளங்க மாட்டேங்குது. அப்படி நிறைய பேர் இப்படி பொருளாதாரத்தை இழந்துக்கிட்டு நிற்கிறாங்க. இப்போ இதுக்கெல்லாம் என்ன காரணம், ஹதீஸ் விளங்கல்ல, இஸ்லாம் இல்லை. நம்முடைய காசு ஹலாலாக வருதா ஹராமாக வருதான்னு யோசிக்கணும். அவன் காசு தாரான என்ன காசு அப்படி யோசிச்சம்மா, இது ஹலாலா ஹராமான்னு யோசிச்சம்மா, எப்படி இந்த காசு நமக்கு வருதுன்றதை யோசிச்சம்மா. அப்போ ஹராம் ஹலால் பார்க்கல. அடுத்தது இன்னொருத்தன் அப்படி சுரண்டி எடுக்கிறான். ஒருத்தர் அன்றைக்கு வந்து கத்துறார், 50 லட்சம் மட்டுக்கு போய்த்தான். அவர் வந்து அந்த அந்த ஆன்லைனில் பேசுகிறார், நான் அதை விற்று இதை விற்று கடன் விற்று விட்டு விற்று இப்படி காசு கட்டுறேன் ப்ளீஸ் என்னன்னு. இல்லை சார், ஒன்றும் பிரச்சனை, கூட காசு இருக்கு. அவன் எப்படி கல் நெஞ்சக்காரனாக இருப்பான். அதான் ரசூலுல்லாஹ் சொன்னாங்களே, மிருகங்களுடைய உள்ளங்களை போன்றிருக்கும் அவங்க. அவனுக்கு நல்லா தெரியுது இந்த கஸ்டமர் லாஸ்ட், ஊருக்குள்ள கடன், இனி சூசைட் பண்ண போகிறான் என்று தெரியும். அவனுக்கு அதை பற்றி கவலையே கிடையாது. நிறைய பேர் சூசைட், நிறைய முஸ்லீம்கள் சூசைட் பண்ண மாட்டாங்க, நடுத்தருவு வந்துட்டாங்க, கோடிக்கணக்கில் இழந்துட்டாங்க. எனவே முதல் அடிப்படை அறிவு நம்மகிட்ட இருக்கணும். இது ஹராம ஹலாலாங்கிறத நம்ம விளங்கணும். இந்த பிஸ்னஸ் இல்லை, ஃபோனில் வியாபாரம் பண்ண போய் கோடிக்கணக்கில் சொத்தை இழந்து நாட்டுக்கு நஷ்டத்தை ஏற்படுத்தி, நம்மளோட வீட்டுக்கு நஷ்டத்தை ஏற்படுத்தி, நம்மளோட வாரிசுகளுடைய சொத்துக்களை நாம் அழிச்சுக்கிட்டே இருக்கிறோம். நல்லா பாதுகாக்கணும். கண்ணுக்கு எதிர பொருளை வேண்டி வில்லுங்க. பழையபடி நல்ல வியாபாரிகளாக இருங்க. முஸ்லீம்கள் என்றாலே நல்ல சிறந்த வியாபாரி தான் இலங்க வரலாம். எனவே அந்த ஹலாலான வியாபாரத்தை விட்டு போட்டு ஹலாத்துக்குள்ளே காலை வைக்கக்கூடாது. அல்லாஹு தஆலா நம் அனைவரையும் ஈமானோடு வாழ வைத்து ஈமானோடு மரணிக்க செய்வனாக. வாஹவ தஆவானா அல்ஹம்துலில்லாஹ்.
1: தினமும் உங்கள் முஸ்லிம் வானொலியில் மௌலவி அஷேக் அப்துல் ஹமீத் ஜராய் அவர்களின் நாளும் ஓர் உளவியல் தூறல் கேட்டீர்கள்.
2: muslimvanoli.com
1: பாலஸ்தீனத்துக்கு எதிரான யுத்தம், இது சரியா தவறா?
3: முஸ்லிம்களை விடவும் அழகான முறையில் யுத்தம் செய்கின்ற, முஸ்லிம்களை விடவும் அழகான முறையில் போராடுகின்ற ஒரு சமூகத்தை இந்த உலகத்தில் வேறு எந்த சமூகத்திலும் காண முடியாது. ஒரு சின்ன பாலஸ்தீனத்தின் இளைஞன், ஒரு 7-8 வயசு இருக்கும், இப்ப வந்த ஒரு வீடியோ, சுபஹானல்லாஹ், கட்டடம் எல்லாம் உடைஞ்சி தரமட்டம் ஆக்கப்பட்டிருக்குது. அந்த நேத்தையில் அந்த இளைஞன் அந்த கட்டடத்தில் குந்திட்டு அவர் சொல்றாரு, இந்த வீட்டில் மாத்திரம் 7 பேர்கள் சுகதாக்களாக மாறி இருக்கிறார்கள். நான் இருக்கிற இந்த வீட்டில் 7 உறவுகளை இழந்து அவர்கள் சுகதாக்களாக மாறியதன் பிறகுதான் இந்த பூமியில் நான் உட்கார்ந்து கொண்டிருக்கிறேன். இதற்கு பிறகு இந்த பூமியில் என்னால் விளையாட முடியாது. கவலையை தவிர வேறு எதுவுமே முடியாது. இந்த இஸ்லாமியர்களுக்கு, இவர்களுக்கெல்லாம் சிறுவர்கள் விளங்குவது கிடையாது, சிறுமிகள் விளங்குவது கிடையாது. இவங்களோட நோக்கம், நாங்கள் இந்த காசா பகுதியை விட்டுட்டு போய் அவங்கள்ட்ட சரணமடைய வேண்டும் என்றுதான் அவர்கள் ஆசைப்படுகிறார்கள். அது மட்டும் உண்மை. ஒரு காலமும் எங்களுடைய உயிர் இருக்கிற வரைக்கும் இந்த மண்ணை விட்டு நாங்கள் ஒரு காலமும் நாங்கள் பிரிய மாட்டோம். ஏனென்றால் அல்லாஹு தாலா அல் குர்வானிலே சொல்கிறான், மத்தா நசுருல்லாஹ், அல்லாஹுடைய உதவி எப்போது வரும் என்று கேட்கிறார்கள். குல், சொல்லுங்கள், அல்லாஹுடைய உதவி மிக சமீபத்திலே இருக்கிறது என்று ஒரு 6-7 வயது நிரம்பிய ஒரு சிறுவன் சுபஹானல்லாஹ் பேசுறான் என்றால் அதற்குரிய காரணம் என்ன தெரியுமா?
1: தொடர்ந்து உங்கள் முதல் தர முஸ்லிம் வானொலியோடு இணைந்திருக்கின்றீர்கள்.

0: உங்கள் முஸ்லிம் வானொலி. நேர்களுக்கு அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹமத்துல்லாஹி வபரகாத்துஹு. நேர்கள் இப்போது முதல் உங்கள் முஸ்லிம் வானொலியின் வானொலிகளில் 24 மணி நேர இஸ்லாமிய ஒலிபரப்பில் மார்க் சொற்பொழிவோடு இணைந்து கொள்ளலாம்.
1: அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹமத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா அஷ்ரஃபில் அன்பியாயி வல் முர்சலீன் وعلى آله وصحبه ومن تبعهم بإحسان إلى يوم الدين. فأعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. பேரன்பிற்கும் பெருமரியாதைக்குரிய இந்த சிறப்புமிகு கூட்டத்தை தலைமை தாங்கி நடத்தி கொண்டிருக்கிற கூட்டத்தின் தலைவர் அவர்களே, எனக்கு முன்பு செவிக்கு சுவையாய், சிந்தைக்கு விருந்தாய் கருத்துரைகளை அளித்துவிட்டு அமர்ந்திருக்கிற பேச்சாளர் பெருந்தகைகளே, இந்த நிகழ்ச்சியில் வந்தமர்ந்து சிறப்பிக்க வேண்டும் என்கிற நல்ல நோக்கத்தில் இந்த விடுமுறை தினத்திலே உங்களுடைய சொந்த அலுவல்களை எல்லாம் ஒதுக்கி வைத்துவிட்டு நமக்கு மத்தியில் பரஸ்பர புரிந்துணர்வும் சகோதரத்துவமும் மொழி ரீதியான ஒற்றுமை பிணப்பும் ஏற்பட வேண்டும் என்கிற உயரிய நோக்கத்திலே இங்கு வருகை தந்திருக்கிற என் அருமை சகோதரர்களே, சிறப்பானதொரு கூட்டமாக இந்த கூட்டத்தை நம்மால் பார்க்க முடிகிறது. நாம் அனைவரும் தமிழர்கள் என்பது இந்த கூட்டத்தினுடைய கருப்பொருள். தமிழ் என்பது நாம் அனைவரும் பேசுகிற ஒரு மொழி. மொழி என்பதோடு மாத்திரம் இதை சுருக்கிவிடாமல் ஒரு உணர்வாய், உறவாய், உயிராய் நம்மை இங்கே ஒன்றிணைத்திருக்கிற, பின்னி பிணைத்திருக்கிற ஒரு அம்சம் என்றே இந்த சம்பவத்தை நாம் குறிப்பிட வேண்டும். எனக்கு முன்பு என்னை அறிமுகப்படுத்தியவர்கள், குறிப்பாக நான் பேசப்போகிற தலைப்பை பற்றி சொன்னவர்கள் எல்லாம் இடியும் மின்னலும் என்று திரும்பி சொன்னார்கள். இடியும் மின்னலும் என்கிற இந்த தலைப்பை இங்கே தந்ததற்கு காரணம் ஒன்று இருக்கிறது. இடியும் மின்னலும் மழையினுடைய அறிகுறி. மழை என்பது அனைவரும் விரும்புகிற, எதிர்பார்க்கிற, குறிப்பாக விவசாயிகளுடைய மகிழ்ச்சிக்கு காரணமாக இருக்கிற ஒரு உயிர் துளிதான் இந்த மழை துளி. இந்த மழை துளிக்கு மிகப்பெரிய உந்துதலாக இருக்கிற, இந்த அறிவிக்கிற அறிவு பொருளாக இருக்கிற ஒன்றுதான் இந்த இடியும் மின்னலும். ஆனால் நாம் இங்கே பேச வரப்போவது வசந்த காலத்திலேயோ அல்லது விவசாயிகள் எந்த காலத்தில் மழை பொழிந்தால் நன்றாக இருக்குமோ என்று எதிர்பார்ப்பார்களோ அந்த காலத்தினுடைய மழையை குறித்து அல்ல. குறிப்பாக கடந்த சில வருடங்களாக சென்னை வாழ் மக்கள், கடலோர பகுதியிலே வசிக்கக்கூடியவர்கள், இலங்கை உட்பட கடலோர பகுதிகளிலே வசிக்கக்கூடியவர்களெல்லாம் ஒவ்வொரு வருடமும் டிசம்பர் மாதமும் ஜனவரி மாதமும் வந்துவிட்டால் ஒரு பெருமழையை தொடர்ந்தியாக பார்த்து கொண்டிருக்கிறோம். சுனாமி துவங்கி கடந்த சில ஆண்டுகளாக ஒவ்வொரு வருடத்தினுடைய முடிவின் போதும் அல்லது புதிய வருடத்தினுடைய துவக்கத்தின் போதும் புயல் காற்றோடு கூடிய பெருமழை பெய்து ஊரில் இருக்கிற இயற்கை வளங்களை எல்லாம் நாசம் செய்து பெருவாரியான உயிரிழப்பும் பெருவாரியான பொருளாதார இழப்பையும் தொடர்ச்சியாக குறிப்பாக தமிழ் மக்கள் நாம் கண்டு வருகிறோம். அதற்கு கொஞ்சமும் சளைக்காத அல்லது அதைவிட மிக கடுமையான பாதிப்புகளை ஏற்படுத்தி கொண்டிருக்கிற பிரித்தாளும் சூழ்ச்சிகளை மையமாக வைத்து சமூக மக்களுக்கு மத்தியில் சகோதரத்துவம் வாஞ்சை வந்துவிடக்கூடாது என்பதில் மிக தெளிவாக நாட்டை எப்போதுமே ஒரு பரபரப்பாய் கலவர சூழலில் வைத்து கொண்டிருக்கிற நம்முடைய இந்தியா இலங்கையில் இப்போது குறிப்பான முறையில் இனவாத கலவரத்தை தூண்டி கொண்டிருக்கிற ஒரு சூழலில் ஒரு மாற்று சமூக சகோதரர்களுடைய ஒரு மனநல்லிணக்க பயணமாக இந்த கூட்டம் இங்கே ஏற்பாடு செய்யப்பட்டிருப்பதனால்தான் இடியும் மின்னலும் என்கிற தலைப்பு இங்கே தரப்பட்டிருக்கிறது. அன்பு சகோதரர்களே, தமிழனுக்கென்று இயற்கையாய் ஒரு குணம் இருக்கிறது. யாரையும் ஏற்றுக்கொள்ளுகிற மனப்போக்குவம் இவனுக்குத்தான் இருக்கிறது. வந்தாரை வாழ வைக்கும் தமிழ் பூமி என்று சும்மாவா சொன்னார்கள்? யாரும் இந்த ஊருக்குள் வந்து முதலமைச்சராகிவிடலாம், யார் இந்த ஊருக்கு வந்தாலும் அவள் சினிமா நடிகையாகவே இருந்தாலும் அவளுக்கு கோயில் கட்டக்கூடிய அளவிற்கு உணர்ச்சி வசப்படக்கூடியவர்களாக இருக்கிறவர்கள் தான் தமிழர்கள். அதனால்தான் 65 வயது வரை சினிமாவிலே ஹீரோவாக நடித்து எல்லா விதமான ஆட்டங்களையும் பாட்டங்களையும் போட்டுவிட்டு சிஸ்டம் பார்ட்டி என்று நம்மால் அறியப்படுபவர்கள் கூட பெயரே அறிவிக்காத அரசியல் கட்சியை ஆரம்பித்த அறிவிப்பை பார்த்து கொண்டிருக்கிற ஒரு சூழலிலே நாம் எல்லாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். சூரியனுக்கு கூலிங் கிளாஸ் போடுகிற, மோரை பீராக்குகிற மிகப்பெரிய விஞ்ஞானிகள் எல்லாம் அமைச்சர்களாக இருக்கிற ஒரு காலகட்டத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நாம் கடலிலே ஏற்படுகிற கொந்தளிப்பை உஷ்ணத்தை தெர்மாகோல் வைத்து சரி செய்துவிடலாம் என்கிற அளவிற்கு அறிவியல் விஞ்ஞானிகள் வாழ்ந்து கொண்டிருக்கிற ஒரு காலகட்டத்தில் இந்த தலைப்பு போடப்பட்டிருக்கிறது. இவரெல்லாம் இந்த தேசத்தின் முதலமைச்சராக ஆவாரா என்று அவரே கூட கடவல்ல கற்பனை கூட செய்து பார்த்திராதவர் இன்றைக்கு முதலமைச்சராகவும் துணை முதலமைச்சராகவும் அமர்ந்து கொண்டிருக்கிற ஒரு காலகட்டத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஒரு காலம் இருந்தது, ஒரு அமைச்சரவை அமைக்கப்பட்டு விட்டால் இவர்தான் கல்வி அமைச்சர், இவர்தான் மின்சாரத்துறை அமைச்சர், இவர்தான் சுகாதாரத்துறை அமைச்சர் என்று ஒரு நிர்ணயிக்கப்பட்டு அந்த அமைச்சர்களெல்லாம் நெஞ்சிலேயும் நெஞ்சத்திலேயும் சிந்தனையிலேயும் இடம்பெறக்கூடிய அளவிற்கு ஆளுமை கொண்டவர்களை பார்த்து கொண்டிருந்த நாமெல்லாம் இப்போது யார் யாரெல்லாம் அரசியல்வாதிகள், யாரெல்லாம் அரசியல் கட்சி தலைவர்கள், யாரெல்லாம் அமைச்சர்கள் என்றே தெரியாத அளவிற்கு ஒரு பதட்டமான ஒரு கால சூழ்நிலையிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். புதிது புதிதாக அரசியல் கட்சிகள் வந்து கொண்டே இருக்கிறது. ஆன்மீக அரசியல் என்று ஒருவர் சொன்னாலும் சொன்னார், ஒருத்தர் ஆன்மீக அரசியலே ஆரம்பிச்சிட்டார். யார் அவரு? யாருங்க அவர்? இப்போ புதுசாக இன்னொரு ஆன்மீகம், மொதல் ஆன்மீகம் கிடையாது, இன்னொரு ஆன்மீகம், நித்யானந்த சேனை. அவரெல்லாம் என்ன செய்து விட்டார்? இன்றைக்கு கட்சி ஆரம்பிக்கக்கூடிய அளவிற்கு நாட்டினுடைய நிலை மாறிக்கொண்டே செல்கிறது. சகோதரர்கள், இந்த புனிதங்கள், இந்த ஆளுமைகள் சமூகத்தை முன்னேற்ற பாதையிலே கொண்டு செல்லக்கூடிய அந்த எந்த விதமான அடிப்படைகளும் இல்லாத ஒரு காட்டுவாசிகளுக்கு மத்தியில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோமோ என்று யோசிக்கக்கூடிய அளவிற்கு ஒரு கலவரமான சூழலில் குறிப்பாக இந்தியர்கள்லாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இப்படித்தானே அப்பாவி சிறுமி கோயிலிலே வைத்து கற்பழிக்கப்பட்டதனுடைய கொடுமையை கூட நம்மால் தாங்க முடியாது. ஆனால் அதைவிட கொடுமை கற்பழிக்கப்பட்டு சிதைக்கப்பட்டு நசுக்கப்பட்டு தூக்கி எறியப்பட்ட அந்த சிறுமியை யாரெல்லாம் கபலீகரம் செய்தார்களோ அவர்களை கைது செய்யக்கூடாது என்று கோஷம் எழுப்பி ஒரு மாநிலத்தின் அமைச்சரே ஊர்வலம் செல்லக்கூடிய அளவிற்கு இருக்கிற ஒரு காலகட்டத்திலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். உணர்வுகள் கொஞ்சமாவது இந்த சமூகத்திலே ஒட்டி கொண்டிருக்கிறதா? உணர்வுகளும் உணர்ச்சிகளும் உள்ள மனிதர்கள் தான் இன்றும் இந்த உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்களா என்று யோசிக்கிற அளவிற்கு ஒவ்வொரு நாளும் புதிய புதிய செய்திகளை சமுதாய மக்கள் நாம் பார்த்து கொண்டே இருக்கிறோம். ஒரு பெண்மணியை ஒரு எம்எல்ஏ ஒருவர் கற்பழிக்கிறார். கற்பழித்த எம்எல்ஏவுக்கு எதிராக அவருடைய தந்தை காவல் நிலையத்திலே போய் புகார் கொடுப்பதற்கு செல்கிறார். அதே எம்எல்ஏவினால் கற்பழிக்கப்பட்ட அந்த பெண்ணின் தந்தை காவல் நிலையத்திலேயே வைத்து கொல்லப்படக்கூடிய அளவிற்கு ஒரு கடுமையான காலகட்டத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். கந்தக பூமியும் அனல் பூமியும்
2: பெட்ரோலியத்தை மூலதனமாக கொண்டிருக்கிற பூமிகள் எல்லாம் விவசாயத்தை பாதுகாப்பதற்கு, விவசாயத்தை வளர்ப்பதற்கு புதிய புதிய திட்டங்களை போட்டுக்கொண்டு வளர்ந்த நாடுகளாக இருக்கக்கூடியவர்களெல்லாம் மேலும் மேலும் வளர்ந்து கொண்டே இருக்கிற ஒரு சூழ்நிலையில் விவசாய நிலங்களை எல்லாம் பண முதலைகளுக்கு தாரை வார்த்து விட்டு, வெளிநாட்டில் இருந்து முதலீடு செய்ய வந்த பண பெருச்சாளிகளுக்கு தாரை வார்த்து விட்டு, ஊரிலே இருக்கிற விவசாயிகளை எல்லாம் அரை நிர்வாணம் அல்ல முழு நிர்வாணத்தோடு பிச்சைக்காரர்களாய் அலையை விட்டு கொண்டிருக்கிற ஒரு தேசம் இருக்கிற ஒரு கால சூழ்நிலையில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அதனால தான் இடியும் மின்னலும். இந்த வருத்தத்தை, இந்த கவலையை நம்முடைய சமுதாய மக்கள், நம் சமூக மக்கள் அனைவரும் கொஞ்ச நேரம் அமர்ந்து கண்ணீர் மல்க சிந்திக்க வேண்டும் என்கிற அந்த சின்ன சிந்தனையை போடுவதற்காகத்தான் இடியும் மின்னலும். அதிலும் இந்த நிகழ்ச்சியை நடத்தக்கூடியவர்கள், என்னதான் இந்த நிகழ்ச்சியின் சிறப்பு விருந்தினர்களாய் இங்கே பேசப்படக்கூடிய கருத்துக்களை கேட்க வேண்டும் என்கிற ஆர்வ மிகுதியில் வந்திருக்கிற பல மதங்களை சார்ந்த தமிழ் சகோதரர்கள் இங்கே நீங்கள் வருகை தந்திருந்தாலும், இதை நடத்துபவர்கள் என்னவோ முஸ்லீம்கள் அப்படிதானே, நாம் அனைவரும் தமிழர்கள் என்று பொதுவாக ஒரு கோஷத்தை எழுப்பி, பொதுவாக ஒரு அறிவிப்பை செய்து, ஒட்டுமொத்த அல்லாஹ்வால் தமிழ் மக்களை ஒன்றிணைப்பதற்குரிய ஒரு கேந்திரமாக இந்த நிகழ்ச்சி இங்கே இருந்தாலும், இதை ஏற்பாடு செய்து நடத்தக்கூடியவர்கள் முஸ்லீம்கள். ஏன் முஸ்லீம்கள் தமிழ் என்கிற அடையாளத்தை இப்படி பிரமாதப்படுத்தி, பிரதானப்படுத்தி தமிழ் மக்களை அழைக்க வேண்டும் என்றால், இன்றைக்கு இந்தியாவிலும் சரி, இலங்கையிலும் சரி, தமிழுக்காக சேவை செய்த முஸ்லீம்களுடைய அந்த இஸ்லாமிய தமிழ் சேவை இன்றைக்கு முற்றிலுமாக மறக்கடிக்கப்பட்ட ஒரு காலத்திலே வாழ்கிறோம். இன்னைக்கு நேத்தல்ல, ஆரம்ப காலத்தில் எம்ஜிஆர் காலத்திலிருந்து சினிமா படங்களை பார்த்து கொண்டிருந்தவர்களுக்கு தெரியும், ஒரு சினிமா படத்தில் ஒரு முஸ்லீம் பாய் கேரக்டரை கொண்டு வந்தாலே எப்படி காட்டுவாங்க அவர் என்ன தீவிர. அது இப்போ, அந்த காலத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் எப்படி தெரியுமா வருவார், அவர் வேற்று கிரகத்திலிருந்து இறங்கி வந்த மாதிரி ஒரு கைலி அவருக்கு கொடுப்பாங்க. அந்த கைலி கட்டை நீங்கள் இந்தியாவிலே எங்கேயும் பார்த்துருக்க மாட்டீங்க. ஆனால் சினிமாவில் ஒரு முஸ்லீம் பாயை ஒரு கதாபாத்திரமாக காட்டிவிட்டால் அவர் கட்டுகிற கைலி கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். அவர் போடக்கூடிய ஆடை, யாரு பஞ்சாபு தேசத்திலேயும் வடநாட்டிலும் ஒட்டுமொத்த பொதுமக்கள் போடக்கூடிய ஆடையை தமிழ்நாட்டிலே இருக்கிற முஸ்லீம்கள் அதையும் கொஞ்சம் வித்தியாசமாக போடக்கூடிய ஒரு காட்சியை காட்டுவார்கள். அவர் வாயில தமிழே வராது. நிம்பல் எங்கே போனேன், நம்பல் எங்கே, எப்படிதான் அவனை காட்டுவாங்க அப்படிதானே. ஒரு முஸ்லீம் கேரக்டரை, ஒரு கதாபாத்திரத்தை ஒரு சினிமாவிலே காட்டுவதாக இருந்தாலும் அவர் எப்படி காட்டுவாங்க, நிம்பல்கோ எந்த ஊரு, நம்பல்கோ எந்த ஊரு, சேட்டு வர்றான் போறான், இப்படி ஏன் முஸ்லீம்கள் வாயில தமிழே வராது என்கிற ஒரு காட்சியை காட்ட வேண்டும் என்கிற ஒரு சிந்தனையில், பிரித்தாளும் சூழ்ச்சிகள், வெள்ளைக்காரர்களுக்கு பிறந்த கள்ள குழந்தைகளாக யார் இருந்தார்களோ அவர்கள் மூலமாக ஒரு சமய பிரிவுகள் ஏற்பட்டு, சமுதாய பிளவுகள் ஏற்பட்டு, முஸ்லீம்கள் அந்நியப்படுத்தப்பட்டு, முஸ்லீம் அல்லாத சமூகத்திற்கும் இவர்களுக்கும் இடையே ஒரு பிளவும், ஒரு பிரிவும், ஒரு பிரிவினையும் ஏற்படுத்தப்பட வேண்டும் என்கிற முயற்சியோடு வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய பெருச்சாளிகள் கூட்டத்திற்கு மத்தியில் தான் நாம் இங்கே தமிழர்களாக ஒன்றிணைந்திருக்கிறோம். ஏன் இந்த முஸ்லீம்களின் வாயில் தமிழ் வராதா? ராணா என்கிற அந்த எழுத்தை கூட அழகிய முறையில் உச்சரிக்கக்கூடிய திறன் கொண்டவர்களாக வாழ்ந்து கொண்டிருப்பவர்கள் தமிழர்கள். உலக மொழிகளிலேயே ரா என்கிற சிறப்புக்குரிய ஒரு எழுத்து உச்சரிப்பை மிக சாதாரணமாக உச்சரிக்க பழக்கம் கொண்டவர்கள் தமிழர்கள். ஆனால் ஒரு குறிப்பிட்ட ஒரு இனத்தை மட்டும், ஒரு குறிப்பிட்ட ஒரு மதத்தை சார்ந்தவர்களை மட்டும் தமிழுக்கும் அவர்களுக்கும் சம்பந்தமே இல்லை என்று தள்ளி வைக்கக்கூடிய ஒரு காலத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அருமை சகோதரர்களே, உங்களுக்கு ஒரு விஷயத்தை சொன்னால் ஆச்சரியப்படுவீர்கள். இலங்கையில் பிஹெச் அப்துல் ஹமீத் என்கிற பெயரை கேள்விப்படாதவர்கள் யாரும் இருக்க மாட்டார்கள். அவருடைய வாழ்வில் அவர் ஒரு முக்கியமான ஒரு சபதத்தோடு இறுதி வரைக்கும் வாழ்ந்தவர். என்ன தெரியுமா சபதம்? அந்நிய மொழியை கலக்காமல் இறுதி வரைக்கும் தமிழ் பேசியவர் இலங்கையை சார்ந்த பிஹெச் அப்துல் ஹமீத். எப்படி அந்நிய மொழியை கலக்காமல் இறுதி வரைக்கும் தமிழ் மொழியிலேயே பேச வேண்டும் என்கிற சபதத்தை இறுதி வரைக்கும் நிலைநாட்டியவர். ஏன், அவருக்கும் தமிழுக்கும் சம்பந்தம் இல்லையா? இன்றைக்கு அறிவியல் சொற்றொடர்கள், கணினி சார்ந்த சொற்றொடர்கள், அதற்கென்று என்சைக்ளோபீடியா என்று ஆங்கிலத்திலே சொல்லுவார்களே, அதை கல்வி கலை களஞ்சியம் என்கிற பெயரில் கணிதத்திலே பயன்படுத்தப்படுகிற, அறிவியல் மொழியிலே பயன்படுத்தப்படக்கூடிய அத்துணை வார்த்தைகளுக்கும் தூய தமிழில் அகராதி தந்தவர் மனவை முஸ்தபா. அவர் ஒரு இஸ்லாமியர். ஏன், தமிழுக்கும் முஸ்லீம்களுக்கும் சம்பந்தம் இல்லையா? ஆக்சிஜன், நைட்ரஜன், கார்பன் டை ஆக்சைடு என்றெல்லாம் சொல்லுகிறோமே, இதற்கு தமிழ் வார்த்தை கேட்டால் டக்குன்னு நமக்கு சொல்ல முடியாது அப்படிதானே. பிளாஸ்டிக்கு தமிழ் கேட்டாங்க, அதிலே நம்ம பார்த்துக்கிட்டோம் நம்ம தமிழ் நிலைமை எங்கே இருக்குதுன்னு. அப்படிதானே? பிளாஸ்டிக்கிற்கு தமிழில் என்ன வார்த்தை என்று கேட்ட கேள்வியில் பதில் சொல்வதற்கு நாம் திக்கினோமே, திணறினோமே, அதிலேயே தமிழில் நாம் எங்கே இருக்கிறோம் என்று முடிவெடுத்துக் கொள்ளலாம். ஆனால் மணவை முஸ்தபா என்கிற தமிழ் பேராசிரியர், ஒரு இஸ்லாமிய சமூகத்தை சார்ந்த தமிழறிஞர், அறிவியல் துறையிலும் மருத்துவ துறையிலும் பயன்படுத்தப்படக்கூடிய ஆயிரக்கணக்கான தமிழ், அந்த மருத்துவ துறைகளிலும் அறிவியல் துறைகளிலும் விஞ்ஞான துறைகளிலும் பயன்படுத்தக்கூடிய அத்துணை வார்த்தைகளுக்கும் தூய தமிழில் அகராதி போட்டு கொடுத்தவர். இதை இன்னைக்கு இந்த சமுதாயம் ஒத்துக்குதா? கவிக்கோ அப்துல் ரஹ்மான் சாதாரணமானவரா? தமிழ் சமுதாயம் மரபு கவிதையே பார்த்து கொண்டிருக்கும் போது மரபு கவிதை கவிதைக்கு புது கவிதை என்கிற அந்த உயிரோட்டத்தை பாய்ச்சி இறுதி வரைக்கும் மரபு கவிதையை தழுவையாக வைத்து புது கவிதையை சமூகத்திற்கு படைத்து கொடுத்து தமிழுலகத்தின் கலில் ஜிவரான் என்று கண்ணதாசனே சொல்லக்கூடிய அளவிற்கு தமிழ் மொழிக்கு சேவையாற்றியவர் கவிக்கு அப்துல் ரஹ்மான். இஸ்லாமிய சமூகத்தை சேர்ந்தவர் இல்லையா? இப்படி சொல்லிக்கொண்டே போகலாம். அருமை சகோதரர்களே, தமிழ்நாட்டிலும் இலங்கையிலும் இருந்த இந்த தமிழ் மொழியை உலகத்திலே முஸ்லிம்கள், குறிப்பாக தமிழர்கள் எங்கெல்லாம் புலம்பெயர்ந்து போனார்களோ அப்படி போகிற இடங்களில் எல்லாம் தமிழ் சங்கம் போட்டு தமிழை வளர்த்தவர்கள் இந்த முஸ்லிம்கள். ஆனால் இன்னைக்கு நிலைமை என்ன இருக்குது? தமிழுக்கும் முஸ்லிம்களுக்கும் சம்பந்தமே இல்லை என்கிற நிலைமைக்கு கொண்டு வந்து விட்டார்கள். இவ்வளவு ஏன்? நம்முடைய இலங்கை நாட்டிலே சிங்களவர்கள் பெரும்பான்மையாக வாழ்ந்து கொண்டிருந்தாலும், தமிழர்கள் என்கிற பிரிவில் ஒரு சமூகம் இருந்தாலும், அங்கே இருவருக்கும் இடைப்பட்ட சமூகமாக இருக்கிற இஸ்லாமிய சமூகத்தை பூர்வீகமாக கொண்டிருக்கிற யாரும் தங்களுடைய தாய்மொழியை சிங்களம் என்று சொல்லிக் கொள்வதில்லை. இலங்கையில் இருக்கிற எல்லா இஸ்லாமியர்களும் அவர்களுடைய தாய்மொழி தமிழ் என்றுதான் சொல்லுகிறார்கள். அப்போ தமிழுக்கும் நமக்கு சம்பந்தம் இல்லையா? இதையெல்லாம் இங்கே கூட்டம் போட்டு சொல்லக்கூடிய அளவிற்கு ஒரு நிலைமையை நமக்கு மத்தியில் பிரிவினைகளை உண்டாக்குவதற்குரிய சக்திகள் மிக தெளிவான முறையில் செய்து கொண்டிருப்பதனால் தான் என் அருமை சகோதரர்களே, இப்படி நாம் அனைவரும் தமிழர்கள் என்கிற ஒரு தலைப்பிட்டு நாம் அனைவரையும் இங்கே ஒருங்கிணைப்பதற்குரிய ஒரு கேந்திரமாக இந்த நிகழ்ச்சி ஒவ்வொரு வருடமும் நடத்தப்படுகிறதே என்று எண்ணுகிற போது, உண்மையிலேயே இந்த நிகழ்ச்சியை நடத்துபவர்கள் தனிப்பட்ட முறையில் பாராட்டுக்குரியவர்கள் என்கிற செய்தியையும் இங்கே நான் பதிவு செய்ய கடமைப்பட்டிருக்கிறேன். அருமை சகோதரர்களே, இந்த நேரத்தில் இந்த சமூகத்தில் இப்படிப்பட்ட ஒரு சமூகத்தில் என்னதான் தமிழ் மொழி என்கிற மொழி ரீதியாக நாம் அனைவரும் ஒருங்கிணைக்கப்பட்டாலும், இஸ்லாமியர்கள் என்கிற ரீதியில் மதத்தால் இந்த முஸ்லிம்கள் ஏன் பிரிந்தார்கள் என்கிற உண்மையை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். முஸ்லிம்கள் என்று சொல்லக்கூடியவர்கள் வானத்திலிருந்து இறங்கி வந்தவர்களோ வேற்று கிரகத்திலிருந்து உள்ளே வந்தவர்களோ அல்ல. நீங்கள் எப்படி ஒரு தாய் தந்தையருக்கு பிறந்து தமிழகம் என்கிற பூமியிலே பிறந்து தமிழ் மொழி என்கிற மொழியை தாய்மொழியாக கொண்டு தமிழராக வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்களோ, இதே போன்றுதான் உங்களோடு வாழ்ந்து கொண்டிருக்கிற முஸ்லிம்களும் தேசத்தால் இந்தியர்களாகவோ அல்லது இலங்கையர்களாகவோ, மொழியால் தமிழர்களாக, மார்க்கத்தால் முஸ்லிம்களாக வாழ்கிறார்களே தவிர அவர்கள் தனிப்பட்டவர்கள் அல்ல. ஆனால் இன்றைக்கு சமூகத்திலே முஸ்லிம்கள் என்று சொன்னாலே இந்த ஊடக உலகம் எப்படி காண்பிக்கிறது, எப்படி காண்பித்துக் கொண்டிருந்தது? முஸ்லிம்களா அவர்கள் தீவிரவாதிகள், முஸ்லிம்களா அவர்கள் பயங்கரவாதிகள், முஸ்லிம்களா அவர்கள் ஒத்துழைப்போடு வாழ தெரியாதவர்கள், முஸ்லிம்களா அவர்கள் பிடிவாதக்காரர்கள், முஸ்லிம்களா அவர்கள் அடிப்படைவாதிகள், முஸ்லிம்களா அவர்கள் பெண்ணடிமையை பேணுபவர்கள் என்று சொன்ன பொய்யையே திரும்ப திரும்ப திரும்ப சொல்லி முஸ்லிம்களுக்கும் இந்த சகஜ வாழ்க்கைக்கும் இந்த கூட்டு வாழ்க்கைக்கும் சம்பந்தமே இல்லை என்கிற அடிப்படையில் ஒரு பெரும் கொண்ட சமுதாயத்தை தள்ளி வைக்கிற அத்துணை சூழ்ச்சிகளையும் செய்து கொண்டிருக்கிற மிக கடுமையான முறையில் ஒரு பிரித்தாளும் சூழ்ச்சியை கையாண்டு கொண்டிருக்கிற ஒரு சமூகத்திற்கு மத்தியில் தான் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஏன் இவர்கள் இஸ்லாமிய மார்க்கத்தை எதிர்க்கிறார்கள்? ஏன் இவர்கள் முஸ்லிம்களை தனியாக வைக்க வேண்டும் என்று இவ்வளவு முயற்சிக்கிறார்கள்? இஸ்லாமிய சமூகத்தின் மீது ஏன் இவர்களுக்கு தனிப்பட்ட முறையிலே ஒரு காழ்ப்புணர்ச்சி இருக்கிறது என்றால், உலக அளவில் அருமை சகோதரர்களை ஆய்வு செய்து பாருங்கள், வேகமாக வளர்கிற ஒரு மார்க்கமாக இஸ்லாம் என்கிற மார்க்கம் தான் இருக்கிறது. இஸ்லாம் என்கிற மார்க்கத்தில் நாளுக்கு நாள் அதனுடைய கொள்கையால் ஈர்க்கப்பட்டவர்கள் இஸ்லாம் என்கிற மார்க்கத்திற்குள் நுழைந்து கொண்டிருக்கிறார்கள். இஸ்லாமிய மார்க்கம் இப்படி வேகமாக பரவுவதனால் சில பிரச்சனைகள் இந்த பெருச்சாளிகளுக்கு இருக்கிறது. என்ன பிரச்சனைகள் இருக்கிறது? இஸ்லாம் எந்த இடத்திலே நுழைந்து விட்டதோ அங்கே ஆண்டான் அடிமை என்கிற பாகுபாடு பார்க்க முடியாது. இஸ்லாம் எந்த இடத்திலே நுழைந்து விட்டதோ அங்கே தனிப்பட்ட முறையில் சுயநலத்தோடு யாரும் வாழ முடியாது. இப்படி சில அடிப்படை காரணங்கள் இந்த இஸ்லாமிய மார்க்கத்தில் இருப்பதனால் தான் யார் தங்களுடைய சுயநலங்களுக்கு பிரச்சனை வரும் என்று நினைக்கிறார்களோ, யார் தங்களுடைய சுய முன்னேற்றத்திற்கு தடை வரும் என்று நினைக்கிறார்களோ அவர்கள் எல்லாம் இந்த இஸ்லாமிய மார்க்கத்தை வெறுக்கிற ஒரு சூழ்நிலையை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். அருமை சகோதரர்களே, இந்த நேரத்தில் இஸ்லாமிய மார்க்கத்தில் ஏன் இந்த மக்கள் இணைகிறார்கள்? ஏனென்றால் என்னதான் தமிழ் மொழி என்கிற அடிப்படையில் நாம் அனைவரும் ஒன்றிணைந்தாலும் இந்த இஸ்லாமிய சமூகத்திற்கும் இந்த தமிழ் சமூகத்திற்கும் இடையே ஒரு மிகப்பெரிய பிரிவினையை அல்லது ஒரு மிகப்பெரிய தொலைவை ஏற்படுத்துவதற்குண்டான அத்துணை முயற்சிகளிலும் ஈடுபடுகிறார்கள். அப்போ இந்த இஸ்லாத்தில் என்னதான் இருக்கிறது என்கிற செய்தியை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். அருமை சகோதரர்களே, இஸ்லாமிய மார்க்கத்தில் என்ன இருக்கிறது? இஸ்லாம் என்ன சொல்லுகிறது? இஸ்லாம் ஏன் வித்தியாசப்படுகிறது? முஸ்லிம்கள் என்று சொல்பவர்கள் நான் உங்களுக்கு ஆரம்பத்திலே சொன்னதை போல் வேற்று நாட்டில் இருந்து புலம்பெயர்ந்து வந்தவர்களோ, வேற்று கிரகத்தில் இருந்து இறங்கி வந்தவர்களோ, அல்லது வானத்தில் இருந்து திடீரென்று பிளந்து கொண்டு கீழே வந்து விழுந்தவர்களோ அல்ல. எல்லாரும் ஒரே மண்ணிலே பிறந்தவர்கள், எல்லாரும் ஒரே மண்ணிலே வாழ்ந்து கொண்டிருப்பவர்கள். 5000 ஆண்டுகளுக்கு முன்பு, குறிப்பாக 14 நூற்றாண்டுகளுக்கு முன்பு, இதே அரேபிய தீபகற்பத்தில் அகிலத்தின் அருட்கொடை அன்னல பெருமானார் பொறுமையின் பொக்கிஷம் மனிதகுல மாணிக்கம் எதையும் தாங்கும் இதயம் கண்மணி நாயகம் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இஸ்லாமிய மார்க்கத்தை எடுத்து எம்புகிறார். அவர் இஸ்லாமிய மார்க்கத்தை அறிமுகம் செய்தவர் அல்ல. இஸ்லாமிய மார்க்கத்தை அறிமுகம் செய்தது யார் என்றால், உங்களுக்கு விஞ்ஞான வகுப்பிலே ஒரு கருத்து சொல்லப்பட்டது, யாதும் ஊரே யாவரும் கே லிவ், யாரும் ஊரே யாதரும் யாவரும் கேளிர் என்கிற அந்த வார்த்தைக்கு ஒரு அற்புதமான விளக்கம் ஒன்று தரப்பட்டது. என்ன விளக்கம்? உலகத்தில் இருக்கிற இனங்களுக்கு அப்பாற்பட்டு, மொழிகளுக்கு அப்பாற்பட்டு, தேசங்களுக்கு அப்பாற்பட்டு, கலாச்சார நாகரிகங்களுக்கு அப்பாற்பட்டு வாழ்கிற பலதரப்பட்ட மனிதர்களின் அந்த டிஎன்ஏ என்கிற அந்த ஒரு ஆய்வை மேற்கொண்டு பார்க்கிற போது அவர்கள் எல்லோருமே ஒரு தாய் ஒரு தந்தையிலிருந்து வந்தவர்கள் என்கிற விஷயம் விஞ்ஞானபூர்வமாக நிரூபிக்கப்படுகிறது. அந்த ஒரு மனிதனுக்கு துணைவியாக படைக்கப்பட்டவர் எந்த மதத்தை சார்ந்தவர்களோ அந்த மதம்தான் இஸ்லாம் என்று நாங்கள் உண்மையாக சொல்கிறோம். அதற்குண்டான ஆய்வுகளை நீங்கள் மேற்கொள்ளுங்கள் என்று சொல்லுகிறோம். இதை நாங்கள் சொல்லுகிற போது இது பொய் என்று உங்களால் நிரூபிக்க முடிந்தால் நிரூபியுங்கள் என்று சொல்லுகிறோம். இப்படி ஒட்டுமொத்த உலக மக்களையும் ஒரே மார்க்கமாக படைத்த இறைவனை வணங்க சொல்லுகிற ஒரு மார்க்கமாக இந்த இஸ்லாம் இருக்கிறது. அறிவுபூர்வமான கடவுள் கொள்கையை சொல்லுகிறது. என்ன அறிவுபூர்வமான கடவுள் கொள்கையை சொல்கிறது? எப்படி ஒரு மனிதனை பெற்றெடுத்த தாய் ஒருத்தியாக இருக்க முடியுமோ, அந்த தாய்க்கு இவன் பிறப்பதற்கு காரணமாக இருந்த அந்த தந்தை ஒருவராக இருக்க முடியுமோ, அதே போன்று வானத்தை பூமியை அண்ட சராசரங்களை அனைத்தையும் படைத்து பரிபாலித்து ரட்சித்து பரிபக்குவப்படுத்தி பாதுகாத்துக் கொண்டிருக்கிற சர்வசக்தி மிக்கவன் ஒரே இறைவனாகத்தான் இருக்க முடியும் என்கிற அறிவுபூர்வமான கடவுள் கொள்கையை இங்கிருந்து வாணிபம் செய்ய வந்தவர்கள், இங்கிருந்து இந்தியா போன்ற நாடுகளுக்கு வணிகம் செய்ய வந்தவர்கள் அந்த வாணிபத்தோடு அந்த வணிகத்தோடு இந்த உண்மையை சொன்ன போது நம்முடைய முன்னோர்கள் அதை ஏற்றுக்கொண்டார்கள். இன்றைக்குத்தான் நாங்கள் எல்லாம் முஸ்லிம்கள், 3 நூற்றாண்டுகளுக்கு முன்பு நாங்கள் யார், அல்லது 4 நூற்றாண்டுகளுக்கு முன்பு நாங்கள் யார், அந்த நாட்டிலே நம்முடைய இந்திய நாட்டிலே நம்முடைய தமிழ் கலாச்சாரத்திலே இன்றைக்கு எப்படி பல பிரிவுகளாக பல சாதி அமைப்புகளாக சமூக மக்கள் இருக்கிறார்களோ, இதே போன்று ஏதோ ஒரு சாதி அமைப்பை பின்னணியை சார்ந்தவர்களாகத்தான் எங்களுடைய முன்னோர்களும் இருந்தார்கள். வாணிபத்திற்காகவும் வணிகத்திற்காகவும் அரேபியா போன்ற நாடுகளில் இருந்து வந்தவர்கள் அந்த வாணிபத்தோடு வணிகத்தோடு சேர்த்து இஸ்லாம் என்கிற மார்க்கத்தை சொன்ன போது படைப்புகளை வணங்காதே படைத்தவனை வணங்கு என்கிற அந்த ஒற்றை தத்துவத்தை சொன்ன போது இது அறிவுபூர்வமாக இருக்கிறது, இது உண்மையாக இருக்கிறது, இது நம்முடைய அறிவியலுக்கும் தத்துவத்திற்கும் முரண்படாமல் இருக்கிறது என்று அவர்களாக ஏற்றுக்கொண்டதன் பின்னணியில் தான் முஸ்லிம்கள். இப்படித்தான முஸ்லிம்கள் இப்படித்தான இஸ்லாத்திற்கு வந்தார்கள், இப்படித்தானே இஸ்லாம் வளர்ந்தது. ஒரு குடும்பத்திலே பிறந்தவன் அல்லது ஒரு சமூகத்திலே பிறந்தவன் அவன் விரும்பிய அரசியல் கட்சியை தேர்ந்தெடுப்பதை போல், அல்லது படிக்கிற ஒரு மாணவன் 12ஆம் வகுப்பு படித்ததற்கு பிறகு அவன் விரும்பிய ஒரு கோர்ஸை அவன் தேர்ந்தெடுப்பதை போல், படித்து முடித்தவன் அவன் விரும்பிய ஒரு துறையில் வேலையை தேடுவதை போல், ஒவ்வொரு சமூகத்திலும் பிறந்தவன் ஒவ்வொரு சமூகத்திலும் பிறந்த எத்தனையோ பேர் அவர்கள் விரும்பிய ஒரு கொள்கை தழுவலாக ஏற்றுக்கொண்ட ஒரு மார்க்கம்தான் இஸ்லாமை தவிர நாங்கள் வந்தேரிகள் அல்ல, எங்கிருந்தோ வந்து புலம்பெயர்ந்தவர்கள் அல்ல, நாங்கள் தேசத்தால் இந்தியர்கள், மொழியால் தமிழர்கள், மார்க்கத்தால் முஸ்லிம்கள். அதற்கு என்ன காரணம்? இந்த அறிவுபூர்வமான காரணம். இன்றைக்கு தானே தேசத்தின் எல்லைகள் போடப்பட்டிருக்கிறது, இன்றைக்கு தானே மாநிலங்கள் பிரிக்கப்பட்டிருக்கிறது, இன்றைக்கு தானே மாகாணங்கள் பிரிக்கப்பட்டிருக்கிறது, நறுமை சகோதரர்களே, ஒரு 50, 60, 70 ஆண்டுகளுக்கு முன்பு இன்றைக்கு எவைகளெல்லாம் நம்முடைய தேசத்தின் அண்டை நாடுகளாக தனி அரசாங்கம் கொண்ட நாடுகளாக ஆட்சிகள் நடத்தப்பட்டுக் கொண்டிருக்கிறதோ அவைகள் எல்லாம் இணைக்கப்பட்டு அகண்ட பாரதமாகத்தான் எல்லாரும் இருந்தார்கள். அப்போ அன்றைக்கு எல்லாம் இந்தியா, பாகிஸ்தான், வங்காளதேசம் உட்பட எல்லா நாடுகளும் ஒரே குடையின் கீழ் அகண்ட பாரதமாகத்தான் இருந்தது. அப்போ ஒரு தேசத்திற்கு ஒரு கடவுள், ஒரு மாநிலத்திற்கு ஒரு கடவுள், ஒரு மாகாணத்திற்கு ஒரு கடவுள் என்று கடவுளர்களை பிரிக்க முடியாது. ஏன், நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த சமகாலத்தில் ஒரு சில ஆண்டுகளுக்கு முன்பு தெலுங்கு மொழி என்று சொன்னாலே அவர்களை ஒருங்கிணைக்கிற ஒரே கேந்திரமாக இருந்த ஆந்திர மாநிலத்தை நம் கண் முன்னால் நீ சீமாந்திரா நான் தெலுங்கானா என்று பிரிக்கவில்லையா? அப்ப தெலுங்கானாவிற்கு ஒரு கடவுள், சீமாந்திராவிற்கு ஒரு கடவுள் இருக்க முடியுமா? ஒவ்வொரு மாநிலத்திற்கும் ஒவ்வொரு கடவுள் என்றால், ஆந்திர தேசத்திலே பிறந்த ஒருவன் கேரள தேசத்திலே பிறந்த ஒருத்தியை திருமணம் செய்துவிட்டு கர்நாடகாவிலே போய் குடிபெயர்ந்து விட்டு அங்கே குழந்தை பிறந்து விட்டு பிறகு இந்தியாவிற்கு வெளியே இருக்கிற ஒரு நாட்டிலே வேலை தேடி அவன் போய் அங்கே குடும்பத்தோடு வசிப்பதற்கு ஆரம்பித்து விட்டால், அவன் அல்லது அவருடைய மனைவி, அவனுக்கு பிறந்த குழந்தை, இவர்கள் குடியேறிய புதிய சூழல், யாரை இவர்கள் கடவுளாக தேர்ந்தெடுக்க முடியும்? யாரை இவர்கள் கடவுளாக வணங்க முடியும்? இப்படி அவர்களுடைய அறிவை உரசி பார்க்கிற, அவர்களுடைய சிந்தனையை தட்டி எழுப்புகிற, அறிவு ரீதியாக தர்க்க ரீதியாக பல கேள்விகளுக்கு இஸ்லாமிய மார்க்கம் விடையாக இருந்ததனால் இஸ்லாமிய மார்க்கத்தை தழுவினார்கள். இதுதான் உங்களுக்கு, இதுதான் முஸ்லிம்களுக்கு முஸ்லிம் அல்லாதவர்களுக்கும் இடையே இருக்கிற வித்தியாசம். ஒருவன் இஸ்லாத்தை தழுவியதனால் இஸ்லாம் அல்லாதவர்களுக்கு ஏதாவது ஒரு பாதிப்பு இருக்கிறதா? இஸ்லாமிய மார்க்கத்தினுடைய கடமைகள், கட்டளைகள் பிற சமூகத்திற்கு எந்த வகையிலாவது ஏதாவது ஒரு பாதிப்பை ஏற்படுத்துகிறதா? இல்லை சகோதரர்களே, யோசித்து பாருங்கள். காலம் காலமாக தேசம் பிரிவினைக்கு ஆளாக்கப்பட்டு குறுநில மன்னர்கள் ஆட்சி செய்து கொண்டிருந்ததை இந்தியா என்கிற ஒரு அகண்ட பாரதத்தை உருவாக்கி கொடுத்தவர்கள் முஸ்லிம்கள். இதை யாரும் மறுக்க முடியாது. இந்திய சுதந்திர போராட்டத்திற்கு அவர்களுடைய சதவிகிதத்திற்கும் அதிகமாக போராடி இந்த தேசத்தின் விடுதலைக்கு காரணமாக இருந்தவர்கள் முஸ்லிம்கள். இதை யாராவது மறுக்க முடியுமா? மறுக்க முடியாது. அடுத்து இந்த இஸ்லாத்தில் என்ன இருக்கிறது? அனைவரையும் இஸ்லாம் சமம் என்று சொல்லுகிறது. கருப்பன் வெள்ளை என்கிற பாகுபாடு இந்த இஸ்லாத்திலே இல்லை என்று சொல்லுகிறது. நீ வேற்று இனம், நீ இந்த இனம், நீ மேலே இருந்தவன், நீ கீழே இருந்தவன், நீ உயர்ந்தவன், நீ தாழ்ந்தவன் என்கிற வித்தியாசம் இந்த இஸ்லாத்திலே இல்லை என்று சொல்லுகிறது. உங்களுக்கு தெரியும், இந்த சவுதி அரேபியா என்கிற இந்த மாகாணத்திற்கு, இந்த நாட்டிற்கு வெளியே இருப்பவர்கள் வேண்டுமானால் கொஞ்சம் தெரியாமல் இருக்கலாம், ஆனால் இந்த நாட்டிலே என்றைக்கு நீங்கள் வேலைக்காக வந்திருக்கிறீர்களோ, உங்களுடைய பிழைப்பை தேடி, உங்களுடைய உழைப்பை தேடி வந்தீர்களோ, நீங்கள் கண்ணால் கண்டிருக்கிறீர்கள். இதே இந்த சவுதி அரேபியாவில் காபத்துல்லா என்கிற காபா ஆலயத்தை பற்றி நீங்கள் கேள்விப்படாதவர்கள் இல்லை. அந்த கருப்பு கல்லாக இருக்கக்கூடிய அந்த காபாவை சுற்றி வரக்கூடிய முஸ்லிம்களுடைய புகைப்படத்தை பாருங்கள். கருப்பினத்திலே உள்ளவனங்கே இருக்கிறான், வெள்ளை வெளையர் என்கிற இனத்திலே உள்ளவன் இருக்கிறான், செம்மை நிறத்திலே இருப்பவன் அங்கே இருக்கிறான், இந்தியா போன்ற மாநிலத்தை கொண்டவன் அங்கே இருக்கிறான், பணக்காரன் ஏழை என்கிற எந்த பாகுபாடும் இல்லாமல் கடவுளுக்கு முன்னால் அனைவரும் சமம் என்கிற சமத்துவத்தை நம்முடைய முன்னோர்கள் பார்த்தார்கள். எந்த சூழலிலே பார்த்தார்கள்? ஒரு குறிப்பிட்ட வர்க்கம் மட்டும்தான் உயர்ந்த இனம், மற்றவர்கள் எல்லாம் தாழ்ந்த இனம் என்றவர்கள் அடிமைப்படுத்தப்பட்ட போது, நீ எல்லாம் தாழ்த்தப்பட்டவன், நீ எல்லாம் தீண்டத்தகாதவன், நீ எல்லாம் கோயிலுக்கு வருவதற்கு தகுதி இல்லாதவன், நீ எல்லாம் கல்வியை கற்பதற்கு தகுதி இல்லாதவன் என்றவன் அடிமைப்படுத்தப்பட்ட போது, என்னை சகோதரனே என்று கட்டித் தழுவுவதற்கு ஏதாவது இருக்கிறதா என்றவன் தேடினான். என்னை சகோதரனே என்று ஆரத்தழுவி என் பக்கத்தில் நின்று நீயும் இறைவனை தொடு, நீயும் இறைவனுக்காக தொழுகை நடத்து என்று சொல்லுகிற ஒரு சமத்துவம் கிடைக்குமா என்று ஏங்கினான், எதிர்பார்த்தான். அவனுக்கு இஸ்லாம் என்கிற மார்க்கம் கிடைத்த போது அந்த இஸ்லாமிய மார்க்கத்திற்குள் நுழைந்தான். இதுதான் இஸ்லாம், இதுதான் இஸ்லாம். இப்படிப்பட்ட ஒரு காரணத்திற்காகத்தான் இஸ்லாமிய மார்க்கம் பரவியதை தவிர, நறுமை சகோதரர்களே, இன்றைக்கு நமக்கிடையில் பிரிவினைகளை உண்டுபடுத்துவதற்காக, நமக்கிடையில் இருக்கிற ஒற்றுமையை குலைக்க வேண்டும் என்பதற்காக இந்த சதித்திட்டம் தீட்டக்கூடியவர்கள் என்னெல்லாம் பொய் சொல்லிக் கொண்டிருக்கிறார்களோ, நிச்சயமாக அந்த பொய்களில் எதுவும் உண்மை இல்லை. இந்த மார்க்கத்திலே மட்டும் உண்மை இல்லை என்று இருந்தால், இது ஒரு போலியான மார்க்கம் என்று இருந்தால், இப்படி பகிரங்கமாக கூட்டம் போட்டு எங்கள் மார்க்கத்தை பற்றி என்ன விமர்சனம் இருந்தாலும் பகிரங்கமாக அதை கேளுங்கள், நாங்கள் பணிவோடு அதற்குரிய பதிலை கனிவோடு சொல்லுகிறோம் என்று அப்படி பகிரங்கமாக சொல்லுகிறோம் என்றால், யோசித்து பாருங்கள், இந்த மார்க்கத்திலே உண்மை இருக்க போய்தான், எங்களுக்கு கிடைத்த சிறப்பு உங்களுக்கும் கிடைக்க வேண்டும் என்கிற ஆர்வம் இருக்க போய்தான் உரிமையோடு உங்களை அழைக்கிறோம். அருமை சகோதரர்களே, இந்த மார்க்கத்தில் பிற மக்களை புண்படுத்துகிற, பிற சமூக மக்களை புண்படுத்துகிற, அவர்களுக்கு காயப்பு ஏற்படுத்துகிற ஏதாவது ஒரு செய்தி இருக்கிறது என்று கருதுகிறீர்களா? நிச்சயமாக இல்லை. இந்த மார்க்கத்தில் இருப்பதெல்லாம் உண்மை. இந்த மார்க்கம் சொல்லுவதெல்லாம் சத்தியம், இந்த மார்க்கம் நிலைநாட்டுவதெல்லாம் சமநீதி, இந்த மார்க்கத்திலே இருப்பதெல்லாம் அனைவரும் சமம் என்கிற கொள்கை. அதைத்தானே நம்முடைய முன்னோர்கள் சொன்னார்கள், அதைத்தானே பாரம்பரியமிக்க நம் தமிழ் கலாச்சாரத்தை காத்த தலைவர்கள் சொன்னார்கள், ஒன்றே குலம் ஒருவனே தேவன். அதை தத்துவமாகத்தான் எல்லோரும் சொன்னார்கள். அது ஒரு மதத்தின் அடையாளம் என்று, அது ஒரு மார்க்கத்தின் கொள்கை என்று இஸ்லாம் அங்கே பிரகடனப்படுத்தப்பட்ட போது, பிரச்சாரம் செய்யப்பட்ட போது நம்முடைய முன்னோர்கள் அதை மனமு வந்து ஏற்றுக்கொண்டார்கள். இப்படித்தான் இஸ்லாம் பரவியது. இஸ்லாத்தை ஏற்றவர்களுடைய வரலாறை படித்து பாருங்கள். நம்முடைய இந்த தமிழ் சமூகத்திலும் சரி, அல்லது தமிழ்நாட்டிற்கு வெளியே இருக்கிற இந்திய அளவில் இருந்த பிரபலங்களாக இருந்தாலும் சரி, யாரெல்லாம் இஸ்லாமிய மார்க்கத்தை ஏற்றார்களோ அவர்கள் இஸ்லாத்தை ஏற்பதற்கு மிக அடிப்படையான நியாயமான காரணங்கள் நிறைய இருந்தது. யாரும் காசை கொடுத்து இந்த மார்க்கத்தை ஏற்றுக்கொள்ளுங்கள் என்று நிர்பந்திக்கவில்லை. காசு கொடுத்து ஒரு மதம் பிரச்சாரம் செய்யப்படும் என்றால் காசு இருக்கிற எல்லோரும் அவர்களுடைய மதத்தை பிரச்சாரம் செய்யலாமே. காசு கொடுத்து ஒருவனை மாற்ற முடியுமாங்க? ஒரு குறிப்பிட்ட சினிமா நடிகனுக்கு ரசிகனாக இருக்கிறவனை மாற முடியவில்லையே, அப்படித்தானே? மாற்ற முடியுமா? 25-30 வருடங்களுக்கு முன்பு ஒரு குறிப்பிட்ட ஒருவருக்கு ரசிகனாக இருந்தவன் இன்றைக்கு நரை விழுந்து திரை விழுந்து பொறை விழுந்த கண்களுக்கு பிறகும் அதே சினிமா நடிகனுக்கு தான் ரசிகனாக இருக்கிறான். ஒரு சினிமா நடிகனுக்கு ரசிகனாக இருப்பவனையே மாற்ற முடியாது எனும் போது ஒரு மதத்தில் இருந்து உள்ளவனை எப்படி அவ்வளவு சீக்கிரம் மாற்ற முடியும்? ஒரு மதத்திலிருந்து இன்னொரு மதத்திற்கு போவது என்பது சாதாரணமான விஷயமா? அவன் பாதிக்கப்பட வேண்டும், அவன் எங்கேயாவது நசுக்கப்பட வேண்டும், அவன் இனத்தை சொல்லி அவன் காயப்படுத்தப்பட வேண்டும், நான் ஒரு தாழ்ந்த குலத்திலே பிறந்து விட்டேனே என்பதனால் என்னை நான் கொடுமைப்படுத்தப்பட வேண்டும், இப்படியெல்லாம் பல பிரச்சனைகளை கண்டு பல கலவரங்களுக்கு அவன் ஆட்படுத்தப்பட்டு பல்வேறு விதமான கஷ்டகாலங்களை அவன் அனுபவித்து எனக்கு எதிரே சமத்துவம் இருக்கிறது, எனக்கு எதிரே சமநீதி இருக்கிறது, நான் எங்கே போனால் சமமாக நடத்தப்படுவேன், நான் எங்கே போனால் கடவுளை கும்பிடுவதற்கு எனக்கு சுதந்திரம் பறிக்கப்படாது, நான் எங்கே போனால் நான் சுதந்திரமாக வாழ முடியும் என்கிற சிந்தனை அவன் தள்ளப்படும் போது அவன் எதிர்பார்த்த அளவிற்கு சிந்தனைக்குரிய ஒரு களம், ஒரு தளம் அவனுக்கு மதமாக கிடைக்கும் போதுதான் மதம் மாற முடியும். இந்த உண்மையை நாம் புரிந்து கொள்ள வேண்டும், இந்த உண்மையை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். நறுமை சகோதரர்களே, முதன் முதலாக 1400 ஆண்டுகளுக்கு முன்பு அன்னல பெருமானார் முகமது நபி இதே அரேபிய மண்ணில் இஸ்லாமிய மார்க்கத்தை பிரச்சாரம் செய்ய துவங்கினார், எடுத்து எம்ப துவங்கினார் என்று நான் உங்களுக்கு குறிப்பிட்டேன். முதன் முதலில் இந்த இஸ்லாமிய மார்க்கத்தை ஏற்றது யார்? முதன் முதலில் பெருமகனாரின் கையை பிடித்து வணக்கத்திற்குரிய இறைவன் அல்லாஹ் மட்டும்தான். நான் சிலைகளை வணங்க மாட்டேன், சிற்பங்களை வணங்க மாட்டேன், மனிதர்களால் உருவாக்கப்பட்ட மனிதர்களால் படைக்கப்பட்ட இவைகளையும் நான் வணங்க மாட்டேன், மனிதர்கள் உட்பட எல்லாரையும் எவன் படைத்தானோ அவனைத்தான் வணங்குவேன் என்கிற அந்த கொள்கை ஏற்றுக்கொண்டு முஸ்லீமாக மாறியவர் அபூபக்கர் என்கிற பெயருடைய ஒருவர். ஏன் அவர் இஸ்லாத்தை ஏற்றார்? அவரிடத்திலே இல்லாத காசா? அவர் உயர்ந்த குலத்திலே பிறந்தவர், மிகப்பெரிய செல்வத்தின் செழிப்பை பின்னணியாக கொண்டவர், அரேபிய தீபகற்பத்தில் அன்றைய தேதியில் மிகப்பெரிய வணிக பின்புலம் கொண்டவர். அவர் இஸ்லாத்தை எதற்காக ஏற்கிறார்? இறை தூதரை பார்த்தார், இறை தூதரின் நன்னடத்தையை பார்த்தார், இறை தூதரிடத்திலே இருக்கிற பணிவை கண்டார், இறை தூதர் சொல்லொன்றும் செயலொன்றுமாக இல்லை, அவர் உண்மையின் பிறப்பிடமாயிருப்பதை பார்த்தவுடன் இஸ்லாமிய மார்க்கம் என்றைக்கு அந்த இறை தூதரால் அவருக்கு சொல்லப்பட்டதோ அன்றைக்கே இஸ்லாமிய மார்க்கத்தை அவர் ஏற்றார். இப்படித்தான் இஸ்லாமிய மார்க்கம் பரவியது. அன்பு சகோதரர்களே, உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிற, இனி வாழப்போகிற எந்த தலைவராக இருந்தாலும், எந்த புரட்சியாளராக இருந்தாலும், நான் சொல்வதை கேளுங்கள் என்றுதான் சொல்ல முடியுமே தவிர, நான் வாழ்வதை போல் வாழுங்கள் என்று யாராலும் சொல்ல முடியாது. சொல்ல முடியுமா? எப்படி? நான் சொல்வதை கேளுங்கள், அல்லது இவர் சொல்வதை கேளுங்கள், அவர் சொல்லுகிற தத்துவத்தின்படி வாழுங்கள் என்றுதான் சொல்ல முடியுமே தவிர, இவர் வாழ்ந்ததை போல் வாழுங்கள் என்று யாராலும் சொல்ல முடியாது. ஆனால் நான் வாழ்ந்ததை போலவே வாழுங்கள் என்று சொல்லுவதற்கு துணிவு கொண்ட, அப்படி சொல்லுவதற்குரிய ஒரு தகுதி படைத்த ஒரே மனிதராக, மனிதரில் புனிதராக இந்த பூமியில் வாழ்ந்தவர் இறை தூதர் முகமது நபி. மிகைப்படுத்தி சொல்கிறேன் என்று நினைக்காதீர்கள், அவருடைய வாழ்க்கை வரலாற்றை படித்து பாருங்கள், அவருடைய வாழ்க்கை வரலாற்றை படித்து பாருங்கள். உலகத்தில் எவ்வளவு பெரிய தத்துவ ஞானியாக இருந்தாலும், எவ்வளவு பெரிய சிந்தனை சிற்பியாக இருந்தாலும், எவ்வளவு பெரிய பொருளாதார நிபுணனாக இருந்தாலும், ஏன் இந்த உலகத்தையே திரும்பி பார்க்க வைக்கக்கூடிய அளவிற்கு ஆட்சி அதிகாரத்தில் ஆளுமை கொண்ட தலைவனாக தளபதியாக இருந்தாலும், மனிதன் என்கிற ரீதியில் எல்லோருக்கும் மறுபக்கம் இருக்கும். ஆனால் புரட்டுகிற பக்கங்களில் எல்லாம் புனிதங்களை மட்டுமே கொண்டிருக்கிற, ஒரு பக்கத்தோடு வாழ்ந்த ஒரு உயர்ந்த மனிதர் தான் இறை தூதர் நபிகள் நாயகம். அவருடைய வாழ்க்கையால் ஈர்க்கப்பட்டு, அவருடைய நன்னடத்தையால் ஈர்க்கப்பட்டு, அவர் சொல்லும் செயலும் ஒரே மாதிரி இருக்கிறது என்று அந்த உணர்வோடு இஸ்லாத்தை ஏற்றவர் தான் அபூபக்கர். அவருக்கு பிறகு இஸ்லாத்தை ஏற்ற பிரபலங்கள் யார்? கலீஃபா உமர். அவரை பற்றி நீங்கள் படிக்காமல் இருந்திருக்க மாட்டீர்கள். முஸ்லிம்களின் எதிரி என்று அறியப்பட்டவர்கள் கூட, இஸ்லாமியர்களையும் இஸ்லாத்தையும் அழிக்குவதே தங்களுடைய கொள்கையின் முதல் கட்டம் என்று சொல்பவர்கள் கூட, இந்த பூமியில் கலீஃபா உமருடைய ஆட்சி வந்தால் நிச்சயம் பெண்கள் பாதுகாக்கப்படுவார்கள் என்று சொல்லக்கூடிய அளவிற்கு நேர்மையின் சிகரமாய் சட்டங்களை நடைமுறைப்படுத்துவதில் மிகப்பெரிய உறுதிமிக்க ஒரு இரும்பாய் விளங்கிய உமர் எப்படி இஸ்லாத்திற்கு வந்தார்? உறுதிமிக்க ஒருவரை அவ்வளவு சீக்கிரம் எளிதில் எதையாவது கொடுத்து வாங்கிவிட முடியுமா? நிச்சயமாக அவரை விலைக்கு வாங்குவதற்குண்டான நோட்டுகள் அச்சடிக்கப்படவும் இல்லை, அச்சடிக்கப்படவுமே முடியாது. அப்படிப்பட்ட உமர் எப்படி இஸ்லாத்திற்கு வருகிறார்? அவருடைய தங்கை அவருக்கே தெரியாமல் இஸ்லாமிய மார்க்கத்தை ஏற்கிறார். தங்கை இஸ்லாத்தை ஏற்றதற்குரிய காரணம் தங்கையின் கணவர் தான் என்கிற செய்தி அவருக்கு தெரிகிறது. உடனே தன் கூட உடன் பிறந்த தங்கையையும் அந்த தங்கையின் கணவரையும் கொன்றுவிட வேண்டும் என்கிற வெறியோடு ஆயுதம் தாங்கி போகிறார் உமர். ஆனால் அவர் இல்லம் போகும்போது அந்த இல்லத்தில் அவருடைய சொந்த தங்கை, அவருடைய உடன் பிறந்த தங்கை, இஸ்லாமிய மதத்திற்கு மாறிய தங்கை, இஸ்லாமிய மார்க்கத்தின் அடிப்படையாக இருக்கிற அல் குர்ஆன் என்கிற வேதத்தின் சில வசனங்களை ஓதுகிறார். அந்த வசனங்கள் அவருடைய செவியில் இடியாய் வந்து விழுகிறது. இடியாய் விழுந்த வசனங்கள் அவருடைய உள்ளத்திலே ஏற்படுத்திய மாற்றங்களின் பிரதிபலிப்பாய் அடுத்த கணம் இஸ்லாமிய மார்க்கத்தை ஏற்கிறார். இப்படி சொல்லிக்கொண்டே போகலாம். இஸ்லாத்தை ஏற்ற ஒவ்வொருவருக்கும் இப்படித்தான் காரணம் இருந்தது. உங்களுக்கு தெரியுமா, வரலாற்றிலே ஒரு சம்பவம் சொன்னால் ஆச்சரியப்படுவீர்கள். இறை தூதர் நபிகள் நாயகம் சமூக மக்களை பிரிக்கிறார் என்கிற ஒரு குற்றச்சாட்டு சொல்லப்பட்டது. ஏன் சிலைகளை வணங்காதீர்கள், சிற்பங்களை வணங்காதீர்கள், கற்களை வணங்காதீர்கள், உங்களை போன்று சக மனிதர்களாய் மலங்களையும் ஜலங்களையும் சுமந்து கொண்டிருக்கிற மனிதர்களை கடவுள்களாக ஆக்காதீர்கள் என்கிற விஞ்ஞான ரீதியான கடவுள் கொள்கையை சொன்ன போது பலர் அவரை எதிர்த்தார்கள். இவர் சமூகத்திலே பிரிவினைகளை உண்டு பண்ணுகிறார் என்று பகிரங்கமாக குற்றச்சாட்டு சொன்னார்கள். இதனால் இறை தூதரை பார்க்காமலேயே, இறை தூதரின் முகத்தை தன் வாழ்வில் ஒரு நாள் கூட பார்க்காமலேயே இறை தூதரின் மீது ஒரு வெறுப்பு அவருக்கு வருகிறது. எந்த அளவிற்கு வெறுப்பு வருகிறது என்றால் வேற்று நாட்டை சேர்ந்த

எப்படி இருந்தது? எல்லா இடங்களையும் ஆய்வு செய்து பாருங்கள். அன்றைய நேரத்தில் மாபெரும் நாகரிகங்களாய் கருதப்பட்ட ரோம நாகரிகம், பாரசீக நாகரிகம், இந்திய நாகரிகம், இதே அரபு நாகரிகம், எல்லா வரலாறுகளையும் படித்து பாருங்கள். எல்லா நாகரிகங்களும் அந்தந்த தேசத்தில் அந்தந்த தேசத்தின் இனங்களாக கருதப்பட்டவர்கள் மட்டும்தான் குடிமக்களாக நடத்தப்பட்டார்கள். வேற்று தேசத்திலிருந்து, வேற்று இனத்திலிருந்து யார் அந்த தேசத்திற்கு குடிபெயர்ந்து வந்தாலும் அவர்கள் இரண்டாம் தர குடிமக்களாக என்று சொல்வதை விட அடிமைகளாக நடத்தப்பட்டார்கள். இதே அரேபிய தீபகற்பத்தில், இதே அரபு மண்ணில் 14 நூற்றாண்டுகளுக்கு முன்பு இறை தூதர் சொன்ன பிரச்சாரம் மிக சரியான அளவில் ஏற்றுக்கொள்ளப்படாததற்கு முன்பு வரை இந்த தேசத்திலும் அரபுகள், அரபுகள் அல்லாதவர்கள் என்கிற பிரிவினை இருந்தது. ரோம தேசத்தில் ரோமர்கள், ரோமன் அல்லாதவர்கள் என்கிற பிரிவினை இருந்தது. பாரசீகத்தில் பாரசீகர்கள், பாரசீகன் அல்லாதவன் என்கிற பிரிவினை இருந்தது. ஏன், நம்முடைய இந்தியாவிலே கூட பிராமணன், பிராமணன் அல்லாதவன் என்கிற பிரிவினை இருந்தது. இது யாரும் மறுக்க முடியாது. அவன் எந்த இனத்தை வைத்து ஆட்சி செய்து கொண்டிருக்கிறானோ அந்த இனத்தை தாண்டி அந்த இனத்திற்கு வெளியே இருக்கிற யார் இவன் ஆட்சிக்குட்பட்ட இடங்களுக்கு வந்தாலும் அவன் அடிமைகளாக நடத்தப்பட்டதைத்தான் இந்த உலகத்தின் வரலாறு கண்டது. ஆனால் இறை தூதர் முகமது நபி மதீனாவில் நிறுவிய இஸ்லாமிய ஆட்சிக்கு பிறகுதான் ஒரே குடையின் கீழ் பள்ளின மக்கள் வாழக்கூடிய சூழ்நிலையை உருவாக்கினார். மதீனா என்கிற அந்த நாட்டில் இன்றைக்குத்தான் மதீனா என்பது ஒரு நகரமாக பார்க்கப்படுகிறது. அன்றைக்கு மதீனா என்பது ஒரு தேசம், அன்றைக்கு மதீனா என்பது ஒரு அரசாட்சி. அந்த மதீனமா நகரில் இஸ்லாமிய ஆட்சியை இறை தூதர் முகமது நிறுவிய போது அந்த இறை தூதரின் ஆட்சி எனும் குடையிலே நிழல் பெற்றவர்கள் யார்? முஸ்லிம்கள், யூதர்கள், கிறிஸ்தவர்கள், மஜூசி என்று அழைக்கப்பட்ட நெருப்பை வணங்கக்கூடியவர்கள், சாபியின்கள் என்கிற பெயரிலே இருந்த ஒரு மதத்தை சார்ந்தவர்கள், ஆராப் என்று கருதப்பட்ட கிராமவாசிகள், இப்படி பல்வேறு கொள்கைகளை கொண்ட, பல்வேறு மதங்களை கொண்ட அனைவரையும் ஒரு குடையின் கீழ் ஒருங்கிணைத்து பள்ளின சமூக மக்கள் ஒரே நிலத்தில் வாழலாம் என்கிற சமூக புரட்சியை இந்த உலகத்திற்கு தந்தவரே இறை தூதர் முகமது தான். அதை மையமாக வைத்துத்தான் இந்தியா போன்ற மிகப்பெரிய ஜனநாயக நாட்டில் பல மதங்களை சார்ந்த எல்லோரும் இருக்கிறோம். மதச்சார்பற்ற நாடு என்ற நம்முடைய நாட்டிற்கு ஏன் பேர் தெரியுமா? மதத்திற்கு எதிரான நாடு என்கிற அர்த்தத்தில் அல்ல, எந்த மதத்திற்கும் நான் எதிரானவன் இல்லை என்கிற அர்த்தத்தில், அதுதான் மதச்சார்பற்ற நாடு. ஒரு குறிப்பிட்ட மதத்தை சார்ந்து ஒருவன் ஆட்சி செய்கிறான் என்றால் அவன் இன்னொரு மதத்திற்கு எதிராக போகக்கூடிய ஒரு சூழ்நிலை வந்துவிடுமே என்பதனால் தான் நம்முடைய தேசத்தின் சட்டங்களை வடிவமைத்து கொடுத்த சட்ட வல்லுநர்கள் அன்றைக்கே இந்தியாவிற்கு ஒரு தலைப்பிடும் போது மதச்சார்பற்ற நாடு என்று பெயர் வைத்தார்கள். எப்படி வாழ முடிந்தது? ஒரே குடையின் கீழ் பல மதங்களை சார்ந்தவர்கள், பல்லின சமூக மக்கள் ஒரே நிலத்திலே வாழ்வதற்குரிய சூழ்நிலை இந்த உலகத்திற்கு அறிமுகப்படுத்தப்பட்டது எப்படி? இறை தூதருடைய வரலாற்றை படித்து பாருங்கள். இப்படி அப்படிப்பட்ட இறை தூதரை கொல்ல வேண்டும் என்று உள்ளே வருகிறார். அவருடைய பெயர் சுமாமா. உள்ள வந்து கட்டி போடுறாங்க. இறை தூதர் அவரிடத்தில், என்னை ஏன் நீ கொல்ல வந்தாய் என்று கூட கேட்கவில்லை. என்னை ஏன் நீ கொல்ல வந்தாய் என்று கூட கேட்கவில்லை. அவரிடத்திலே இறை தூதர் கேட்கிறார், மைந்த கையா சுமாமா, சுமாமாவே நீர் எப்படி இருக்கிறீர் என்று கேட்டார். சுமாமா நீங்கள் எப்படி இருக்கிறீர்கள் என்று குசலம் விசாரிக்கிறார்கள், நலம் விசாரிக்கிறார்கள். அன்றைக்கு இறை தூதர் குற்றவாளியாக வந்த ஒருவராக இருந்தாலும் அவரை விசாரிப்பதற்கு முன்பு அவருடைய அந்த குற்றம் என்கிற ரீதியில் அவர் விசாரணைக்கு உட்படுத்தப்படுவதற்கு முன்பு அவர் குசலம் விசாரிக்கப்பட வேண்டும், அவருடைய நலன் விசாரிக்கப்பட வேண்டும் என்கிற மரபை அன்றை இறை தூதர் உருவாக்கியதனால தான் இன்னைக்கு வரைக்கும் இந்த அரேபிய நாடுகளில் சிறை குற்றத்திற்கு, சிறைச்சாலைக்கே உள்ள போகக்கூடிய குற்றவாளியை விசாரிப்பதற்கு காவல்துறை அதிகாரி வந்தால் முதலில் கேஃப ஹாலுக்க, நீ எப்படி இருக்கிறாய் என்று கேட்பார். அதுக்கப்புறம் செஞ்ச குற்றத்துக்கு தண்டனை அது வேற. ஆனா முதல்ல ஜெயிலுக்குள்ள போனா, ஜெயிலுக்கு போனவங்க யாராவது இங்க இருக்கீங்களா? நான் ஜெயிலுக்கு போறேன், ஜெயிலுக்கு போறேன்னு சொல்லிட்டு இருக்காங்க, அது பெருமைக்குரியதே அல்லாது. ஆனா சிறைச்சாலைக்கு உள்ளே போனாலும் அவன் செய்த குற்றத்தை விசாரிப்பதற்கு முன்பு, அவன் குற்றவாளியாகவே இருந்தாலும் முதல்ல அவனுடைய நலனை விசாரிக்க வேண்டும் என்கிற மரபை முதன் முதலில் இந்த உலகத்திற்கு உருவாக்கி கொடுத்தவர் இறை தூதர் முகமது. அந்த ஒரே ஒரு சம்பவம் அவரை மாற்றியது. அந்த ஒரே ஒரு சம்பவம் அவருடைய நெஞ்சத்தில் இடியாய் நுழைந்தது. அடுத்த கணம் சொல்கிறார், இறை தூதரே முகமதே, நான் உங்களை கொல்வதற்காக வந்தேன். இப்படிப்பட்ட குற்றம் செய்வதற்காக வந்த என்னை நீங்கள் கொன்றாலும் அது தவறல்ல, ஆனால் நீங்கள் என்னை மன்னித்து விட்டால் நான் நன்றியோடு இருப்பேன் என்று சொல்கிறார். முகமலர்ச்சியோடு அந்த சம்பாஷணையை முடித்துவிட்டு இறை தூதர் போகிறார். இப்படியே 3 தினங்கள் அவருக்கு உணவு கொடுக்கப்பட்டு அவருடைய பாதுகாப்பு உறுதி செய்யப்பட்டு 3 தினங்களும் இறை தூதர் அவரை பார்த்து நீர் எப்படி இருக்கிறீர் என்கிற நலனை விசாரித்த அந்த ஒற்றை சம்பவத்தால் ஈர்க்கப்பட்டு அவர் கொடுத்த வாக்குமூலம் என்ன தெரியுமா?

0: முகமதே, நேற்று வரைக்கும் இந்த உலகத்தில் எனக்கு பிடிக்காத பேராக இருந்தது முகமது, ஆனால் இன்று முதல் இந்த உலகத்திலேயே எனக்கு பிடித்த பேர் வந்து முகமது. நேற்று வரைக்கும் எனக்கு பிடிக்காத நிலைமை இந்த மதீனா, ஆனால் இன்று வரைக்கும் உலகத்தில் எனக்கு மிகவும் பிடித்த இடமே மதீனா என்று சொல்லி மார்க்கத்தை தழுவியதோடு மாத்திரமல்லாமல் ஊருக்கு சென்று தன் ஊரிலே இருக்கிற எல்லோரையும் இஸ்லாமிய மார்க்கத்திற்குள் இணைத்தால் இப்படித்தான் இஸ்லாமிய மார்க்கம் வளர்ந்தது. இப்படித்தான் இஸ்லாமிய மார்க்கம் வளர்ந்தது. இப்படித்தான் மனமாற்றம் ஏற்பட்டது. இப்படி சொல்லிக்கொண்டே போகலாம், இப்படி சொல்லிக்கொண்டே போகலாம். அருமை சகோதரர்களே, இதே 14 நூற்றாண்டுகளுக்கு முன்பு இன்றைக்கு அபிசீனியா என்று சொல்லு எத்தியோப்பியா என்று சொல்லுகிறோம். இன்றைக்குத்தான் இது வறுமையிலே இருக்கிற நாடு. எத்தியோப்பியா என்று சொன்ன உடனேயே நமக்கு சிந்தனைகளில் சில உருவங்கள் வரும். கருத்த நிறத்தில், உடல் மெலிந்த தேகத்தில், கண்களெல்லாம் உள்ளே போய், கண்ணங்களெல்லாம் ஒட்டி வாடிய வயிறோடு உலர்ந்த ஒரு நிலையோடுதான் உதடுகள் தடித்த உருவங்கள் நம்முடைய சிந்தனைக்கு வரும். எத்தியோப்பியா என்று சொன்ன உடனேயே வறண்ட நிலத்தை காண்பிப்பார்கள். எத்தியோப்பியா என்று சொன்ன உடனேயே பசியால் இறந்த பிஞ்சுக்களை சிசுக்களை காட்டுவார்கள். ஆனால் 14 நூற்றாண்டுகளுக்கு முன்பு அபிசீனியா என்று அழைக்கப்பட்ட இன்றைய எத்தியோப்பியா எப்படி இருந்தது தெரியுமா? இன்றைக்கு எப்படி ஒரு காலத்தில் அமெரிக்காவும் ரஷ்யாவும் இருவரும் வல்லரசுகளாக பார்க்கப்பட்டதோ அதுபோன்று இருவரும் வல்லரசுகளாக பார்க்கப்பட்ட ஒரு தேசங்கள் தான் ரோமாபுரியும் பாரசீகமும். வல்லரசு என்று அந்த நேரத்தில் ஒரு நாட்டிற்கு எப்படி அடையாளம் வரும் என்றால் ஏனைய நாடுகள் அந்த நாட்டினுடைய கட்டுப்பாட்டிற்கு கீழ் வரும். நேரடியாக அந்த நாடு ஆட்சி செய்யாவிட்டாலும் அந்த நாடு இருக்கிற அரசியல் கொள்கைக்கு எதிராக எந்த நாடும் கருத்து சொல்ல முடியாத அளவிற்கு உலகத்தின் தேசங்களெல்லாம் ஒன்று பாரசீகத்தை சார்ந்தோ அல்லது ரஷ்யா அது ரோமாபுரியை சார்ந்தோ இருக்கும். இன்றைக்கு கூட பாருங்கள், உள்நாட்டு கலவரங்கள், எல்லை பிரச்சனைகள் இருக்கக்கூடிய தேசங்களுடைய அரசியல் ரீதியான கொள்கையை பாருங்கள். ஒன்று, அவன் அமெரிக்கன் சப்போர்ட்டராக இருப்பான், இல்லை என்றால் ரஷ்யாவின் சப்போர்ட்டராக இருப்பான். சிங்கப்பூர், மலேசியா என்பது இரண்டுக்கும் பக்கத்தில் பக்கத்திலே இருக்கக்கூடிய தேசங்களாக இருந்தாலும், சிங்கப்பூர் மலேசியா என்று சொன்னாலே ஒரே மாதிரியான தேசங்கள் என்று நான் நினைத்தாலும் இன்று வரைக்கும் அந்த தேசங்களுக்கு இடையில் எல்லை பிரச்சனைகள் இருக்கிறது. அதில் இருக்கிற முக்கியமான ஒரு பிரச்சனை அவர்கள் சார்ந்திருக்கிற அரசியல் கொள்கை. ஒரு தேசம் அமெரிக்காவின் ஒத்துல சப்போர்ட்டனாக இருப்பான், அமெரிக்காவிற்கு ஏற்றுக்கொள்ளக்கூடியவனாக இருப்பான், இன்னொரு தேசம் ரஷ்யாவை ஏற்றுக்கொள்ளக்கூடியவனாக இருப்பான். இப்படிப்பட்ட மரபுதான் இந்த உலகத்திலே இருந்தது. இந்த மரபுதான் அன்றைக்கும் இருந்தது. இப்படி பாரசீகத்தை சார்ந்தோ ரோமாபுரியை சார்ந்தோ இருந்த தேசங்கள் இருந்தாக வேண்டும் என்கிற நிலைக்கு அப்பாற்பட்டு தன்னுடைய சொந்த முயற்சியில் தான் எடுக்கிற முடிவோடு தனிப்பெரும் பெரும்பான்மையோடு ஆட்சி செய்த ஒரு அபிசீனிய மன்னர், அவருக்கு பேர் நஜ்ஜாஷி என்று சொல்லுவார். அப்படி ஆட்சி செய்து கொண்டிருந்தார் அபிசீனிய மன்னர். ஒரு கட்டத்திலே இறை தூதருடைய தோழர்களுக்கு நெருக்கடி வருகிறது. இஸ்லாமிய மார்க்கம் பிரச்சாரம் செய்யப்பட்ட போது கடுமையான முறையில் துன்பங்களுக்கும் தொல்லைகளுக்கும் ஆளாக்கப்படுகிறார்கள். பக்கத்திலே இருக்கிற அண்டதேசமாக இருந்த எத்தியோப்பாவிலே புலம்பெயர்ந்து செல்கிறார்கள், உதவி கேட்டு செல்கிறார்கள், அகதிகளாக செல்கிறார்கள். அகதிகளாக சென்றாலும் இவர்களை உயிரோடு விட்டுவிடக்கூடாது என்பதற்காக இன்றைக்கு இஸ்லாமிய மார்க்கத்தின் மிக பெரும் அடையாளமாக கருதப்படுகிற மக்கா அன்றைக்கு இந்த இஸ்லாத்தை ஒழிக்க வேண்டும் என்கிற நிலையில் இருந்தது. தன்னுடைய நாட்டின் மிகப்பெரும் புள்ளிகளை, ஒரு உறுப்பினர்களை தேர்ந்தெடுத்து அவர்களை எல்லாம் பிரதிநிதிகளாக அந்த அபிசீனிய மண்ணிற்கு அனுப்பி அங்கே புலம்பெயர்ந்து வந்தவர்களை எல்லாம் பிடித்து இழுத்து அவர்களுக்கெல்லாம் அடைக்கலம் நீங்கள் தந்துவிடக்கூடாது என்கிற செய்தியை சொல்லி மிகப்பெரிய அன்பளிப்புகளோடு அனுப்பப்படுகிறார்கள் மக்காவின் பிரதிநிதிகள். போய் நஜ்ஜாஷி மன்னர், அவரை தவிர அவருடைய அமைச்சரவையில் இருந்த எல்லோரும் அந்த அன்பளிப்புகளுக்கு ஆசைப்பட்டு, அவரை தவிர அங்கு அசாக்கிஃபாகல் என்கிற பெயரில் அறியப்பட்ட மதகுருமார்கள் கூட இவர்கள் தந்த அன்பளிப்புகளால் கவரப்பட்டு எல்லாரும் இந்த அகதிகளுக்கு எதிரான ஒரு நிலைப்பாட்டை எடுக்கிறார்கள். இந்த அகதிகளை பற்றி தப்பும் தவறுமாக அந்த மன்னரிடத்திலே சொல்கிறார்கள். ஆனால் நீதியை நிலைநாட்டக்கூடிய மன்னராக தனிப்பெரும் செல்வாக்கோடு ரோமாபுரிக்கும் பாரசீகத்திற்கும் கூட அஞ்சாத ஒரு ஆட்சியை செய்து கொண்டிருந்த நஜ்ஜாஷி மன்னர் நேரடியாக இருவர்களையும் விசாரிக்கிறார். இந்த பக்கம் மக்காவின் பிரதிநிதிகளாக வந்தவர்கள் நிற்கிறார்கள், இந்த பக்கம் இவரிடத்திலே உதவி கேட்டு ஒத்துழைப்பு கேட்டு அகதிகளைப் போல் ஆதரவு கேட்டு வந்தவர்கள் நிற்கிறார்கள். இருவரையும் உரையாட விடுகிறார், இருவரையும் பேச விடுகிறார். இவர்களை குழப்பவாதிகள் என்று சொல்லுகிறீர்களே, நிரூபியுங்கள் என்று சொல்லுகிறார். அவர்களால் நிரூபிக்க முடியவில்லை, அவர்களால் சொல்ல முடியவில்லை. இவர்களிடத்திலே கேட்கிறார், அப்படி நீங்கள் என்ன இந்த சமூகத்திற்கு சொல்லிக் கொண்டிருக்கிறீர்கள்? உடனே அவர்கள் துணிவோடு அந்த மன்னரிடத்திலே சொல்கிறார், மன்னரே, இறை தூதர் என்பவர் எங்களுடைய சமூகத்திலே வருவதற்கு முன்பு வரை நாங்கள் ஒருவரை ஒருவர் அடித்துக் கொண்டிருந்தோம், நாங்கள் மதுவிலே தெளித்துக் கொண்டிருந்தோம், விபச்சாரம் செய்து கொண்டிருந்தோம், அடுத்தவர்கள் பொருளை அபகரித்துக் கொண்டிருந்தோம், அண்டை விட்டு காரவில் என்று கூட பார்க்காமல் பரம்பரை பரம்பரையாக சண்டை போட்டுக் கொண்டிருந்தோம். ஆனால் இறை தூதர் வந்தார், ஒரு கடவுளை வணங்க வேண்டும் என்று சொன்னார், விபச்சாரம் செய்யக்கூடாது என்று சொன்னார், மது குடிக்க கூடாது என்று சொன்னார், திருடக்கூடாது என்று சொன்னார், பிறர் பொருளுக்கு ஆசைப்படக்கூடாது என்று சொன்னார், அந்நிய பெண்களின் மீது அவதூறு சொல்லக்கூடாது என்று என்று சொன்னார். அண்ட ஏழவர்களுக்கு கண்ணியம் செய்ய வேண்டும் என்று சொன்னார். பசியோடு யார் வந்தாலும் உணவளிக்க வேண்டும் என்று சொன்னார் என்று இஸ்லாத்தில் இருக்கிற சிறப்புகளை எல்லாம் பட்டியல் போட்டபோது அந்த நேரத்திலேயே கவரப்பட்டு இஸ்லாமிய மார்க்கத்தை ஏற்றுக்கொண்டார். இப்படித்தான் இஸ்லாம் வளர்ந்தது. இப்படித்தான் இஸ்லாம் வந்தது. அவ்வளவு ஏன் அந்த காலத்தில் மட்டும்தானா? இதை இறை தூதருடைய காலத்தில் மட்டும்தானா? இன்னும் சொல்லிக்கொண்டே போகலாம். மைக் டைசன் கேள்விப்பட்டிருப்பீர்கள், மிகப்பெரிய குத்துச்சண்டை வீரர். ஏன் இஸ்லாத்திற்கு வருகிறார்? பணமும் புகழையும் தேடிதான் ஒருவர் இஸ்லாத்திற்கு வர வேண்டும் என்றிருந்தால் மைக் டைசன் இடத்தில் இல்லாத புலமா பணமா, மைக் டைசன் இடத்தில் இல்லாத புகழா, அவர் ஏன் இஸ்லாத்திற்கு வருகிறார் என்றால், ஒரு கட்டத்தில் மைக் டைசன் போதைப் பொருட்களை பாவிக்க ஆரம்பிக்கிறார், போதைப் பொருட்களுக்கு அடிமையாகிறார். ஒரு கட்டத்தில் அவர் சிறைப்படுத்தப்படுகிறார். சிறையிலே போய் நின்றவுடன் இந்த உலகத்தை பற்றி யோசிக்க ஆரம்பிக்கிறார். ஏன் இந்த வாழ்க்கை இப்படி போய்கொண்டிருக்கிறது? ஒரு இலக்கில்லாமல் ஏன் நாம் போய்கொண்டிருக்கிறோம்? ஒவ்வொரு மனிதனுக்கும் வாழ்க்கை இருப்பதைப் போலவே மரணமும் இருக்கிறதே என்கிற உண்மை அவர் சிந்திக்கிறார். சிறையில் இருந்தபடியே அப்ப உண்மையான மதம் எது என்கிற ஆய்விலே இறங்குகிறார். இறுதியில் அவருக்கு இஸ்லாமிய மார்க்கத்தை பற்றி சொல்லப்படுகிறது. இஸ்லாமிய மார்க்கம் மரணத்திற்கும் வாழ்க்கைக்கும் இருக்கக்கூடிய தத்துவத்தை சொல்லுகிறது. அந்த தத்துவம் உண்மை என்பதை அவர் உணரும் போது இஸ்லாமிய மார்க்கத்தை ஏற்கிறார். இப்படியே சொல்லி கொண்டு போகலாம். மரியம் ஜமீலா அமெரிக்க உலகில் கொடிகட்டி பறந்த மிகப்பெரிய பத்திரிகை துறையை சார்ந்தவர். நான் எதற்காக இவர்களுடைய சரித்திர குறிப்பை சொல்கிறேன் என்றால், இன்றைக்கு ஒரு திட்டமிட்டு அவதூறு சொல்லப்படுகிறது, முஸ்லிம் பாய்மார்கள் எல்லாம் காசு கொடுத்து இஸ்லாத்தின் பக்கம் கொண்டு வருகிறார்கள் என்று சத்தியமாக நிச்சயமாக அப்படி ஒரு அவசியமே கிடையாது. ஒவ்வொருவனும் அவனவன் விரும்புகிற அரசியல் கட்சியிலே இணைவதைப் போல், ஒவ்வொருவனும் அவனவன் விரும்புகிற துறை சேர்ந்து படிப்பதைப் போல், ஒவ்வொருவனும் அவனவன் விரும்புகிற துறையிலே வேலை பார்ப்பதைப் போல், நம்முடைய முன்னோர்கள் அவரவர்கள் விரும்புகிற மதத்தை அவரவர்கள் விரும்பக்கூடிய மார்க்கத்தை தேட ஆரம்பித்தார்கள். எப்படி படைத்தவன் படைக்கப்பட்டவன் சக மனிதனை எப்படி வணங்க முடியும் என்கிற அந்த சிந்தனை அவர்களை தூங்க விடாமல் தடுத்தது. எப்படி ஒரே மனிதனாக, ஒரே நிறம் கொண்டவனாக, ஒரே உலகத்தில் ஒரே போன்ற உருவ அமைப்பை கொண்டவனாக வாழ்ந்து கொண்டிருக்கிற மக்களுக்கு மத்தியில் இவன் எப்படி உயர்ந்தவன், இவன் எப்படி தாழ்ந்தவன் என்கிற பாகுபாடு எப்படி இருக்க முடியும் என்று யோசித்தார்கள். அதற்கு விடை தேடி அவர்கள் அலைந்த போது அந்த விடை இஸ்லாத்தில் இருந்தது என்பதை பார்த்த போது அவர்கள் இஸ்லாத்தை ஏற்கிறார்கள். மால்கம் எக்ஸ் எவ்வளவு பெரிய புரட்சியாளர், எப்படி லெனின் மிகப்பெரிய புரட்சியாளராக கருதப்படுகிறாரோ, இந்திய சமூகத்தில் அண்ணல் அம்பேத்கர் எப்படி மிகப்பெரிய புரட்சியாளராக கருதப்படுகிறாரோ, அதே போன்றுதான் மால்கம் எக்ஸ் மிகப்பெரிய புரட்சியாளராக கருதப்பட்டார். அவர் ஏன் இஸ்லாத்தை ஏற்கிறார்? அவர் இஸ்லாத்தை ஏற்பதற்குரிய காரணம் என்ன? அவர் வெள்ளை இன மக்களால் கடுமையான முறையில் துன்புறுத்தப்படுகிறார். கருப்பினத்தை சார்ந்தவராக அவர் இருந்ததனால் அவர் மிகப்பெரிய துன்புறுத்திற்கு ஆளாக்கப்பட்டார். சமத்துவம் எங்கே இருக்கிறது என்று தேடினார். சமத்துவம் எந்த மதத்திலே இருக்கிறது என்று ஆராய்ச்சி செய்தார். கடைசியில் இஸ்லாத்திற்கு வந்து சாதாரணமானதல்ல. இன்றைக்கு நாம் எல்லாம் வளர்ந்த ஒரு கால சூழ்நிலைகளை உட்கார்ந்து கொண்டிருக்கிறோம். உலக நாடுகள் சண்டையிட்டால் தீர்த்து வைப்பதற்கு பேரளவில் ஐநா சபை எல்லாம் உருவாக்கப்பட்ட ஒரு காலத்திலே இருக்கிறோம். உலக யுத்தங்கள் எல்லாம் முடிந்த ஒரு காலத்திலே இருக்கிறோம். ஆனால் சகோதரர்களே, இதே போன்றுதான் 100 ஆண்டுகளுக்கு முன்பும் அல்லது 70-80 ஆண்டுகளுக்கு முன்பு உள்ள காலங்கள் இல்லை. அம்பேத்கர் என்று நாம் சொல்லுகிறோம், அவரை கேட்டவுடனேயே நாம் எல்லோரும் ஆச்சரியப்படுகிறோம். அந்த காலத்திலேயே பிரிட்டிஷ் பல்கலைக்கழகத்தில் பல டாக்டர் பட்டங்களை வாழ்ந்தவர். எந்த அளவிற்கு அறிவுசாலி என்றார், எந்த அளவிற்கு அவர் மிகப்பெரிய அறிவுஜீவி என்றால், அன்றைய நேரத்தில் ஒரு மாகாணத்திலே ஆட்சி செய்து கொண்டிருந்த ஒரு மகாராஜா எனக்கு தனிப்பட்ட முறையில் காரியதரிசியாக அம்பேத்கர் தான் இருக்க வேண்டும் என்று சொல்லி அம்பேத்கரை தன்னோடு வைத்துக் கொண்டார். அப்படிப்பட்ட அறிவு கொண்டவர். ஆனால் அவர் சாதாரணமாக அந்த இடத்தை அடையவில்லை. எப்படியெல்லாம் அவர் கஷ்டப்பட்டார் தெரியுமா? சமூகத்திலே சமநிலையையும் சமத்துவத்தையும் காணாததால் தாழ்த்தப்பட்ட ஒரு சமூகத்திலே அவர் பிறந்து விட்டவரால், இத்தனைக்கும் கல்விமான், சிந்தனைவாதி, மிகப்பெரிய அறிவு சிற்பி, ஒரு தேசத்தின் சட்டத்தையே வடிவமைக்கக்கூடிய அளவிற்கு ஆளுமை கொண்ட ஒரு அரசியல் தலைவராக அவர், ஒரு சமூகத்திற்கே ஒரு விடிவெள்ளியை உண்டாக்கி கொடுத்த மாபெரும் தலைவராக அவர் திகழ்ந்திருக்கிறார் என்றால் எவ்வளவு பெரிய சிந்தனை சிற்பியாக இருந்திருப்பார். ஆனால் சமநிலையை அவருக்கு கிடைக்காமல், சமத்துவத்தை அவர் அனுபவிக்காமல், அவர் அடைந்த அவருக்கு நேர்ந்த கொடுமைகள் சொல்லி மேல்தட்டு மக்கள் எல்லாம் பயன்படுத்துகிற ஒரு கரும்பலகையில், நன்றாக புரிந்து கொள்ளுங்கள், மேல்தட்டு மக்கள் பயன்படுத்தக்கூடிய கரும்பலகையை அம்பேத்கர் அந்த சாக்பீஸை வைத்து கரும்பலகையை தொட்டு விட்டார் என்கிற ஒரே காரணத்திற்காக அந்த வகுப்பிலே இருக்கிற எல்லோரும் சேர்ந்து அவரை அடித்து துவைக்கிறார்கள். அப்படிப்பட்ட அவமதிப்புக்கு ஆளாக்கப்பட்டவர் அம்பேத்கர். நான் சொன்னேன் உங்களுக்கு, ஒரு மாபெரும் மன்னருக்கு, மிகப்பெரிய ராஜாவுக்கு காரியதரிசி அம்பேத்கர். அப்படி அந்த மன்னர் போகும்போது பின்னாடியே அந்த கோப்புகளை ஃபைல்களை எடுத்துக்கொண்டு அம்பேத்கர் போவார். இந்த காலத்திலே ஒரு நடைமுறை இருந்தது. ஒரு ராஜா ஒரு இடத்திலே வருகிறார் என்றால், நடந்து வருகிறார் என்றால், அவரை சாதாரண தரையில் நடக்க விட மாட்டார்கள். சிகப்பு கம்பளத்தை விரிவிப்பார்கள். ஆனால் இந்த ராஜா அவனுடைய ஒரு தனிப்பட்ட கட்டளை, தான் போகும்போது தனக்கு பின்னால் அம்பேத்கர் கோப்புகளை எடுத்துக்கொண்டு வர வேண்டும். ஆனால் ஒரு கீழ்த்தட்டு சமூகத்திலே பிறந்தவன், அறிவாளியாகவே இருந்தாலும் கூட மன்னர் நடக்கிற சிகப்பு கம்பளத்தில் அவன் பாதம் பட்டுவிடக்கூடாது என்பதற்காக அந்த மன்னர் அப்படி நடந்து போக போக அந்த சிகப்பு கம்பளத்தை ஒருவன் அப்படி சுருட்டி கொண்டே வருவான். என்ன, அம்பேத்கர் காலத்தில் பற்றக்கூடாது. இப்படியெல்லாம் சமூகத்தில் பல பேர் தீண்டாமை கொடுமைக்கு ஆளாக்கப்பட்டு, இப்படியெல்லாம் சமூகத்திலே பல பேர் அந்த சமத்துவ நிலை அனுபவிக்காமல் கொடுமைகளுக்கும் மின்னல்களுக்கும் ஆட்படுத்தப்பட்டதன் விளைவு இஸ்லாமிய மார்க்கத்தை ஏற்கிறார்கள். அதே போன்றுதான் இந்த மால்கம் எக்ஸ், அவருடைய பெற்றோர்கள் அநியாயமான முறையில் கொல்லப்படுகிறார்கள். அவருடைய சமூகத்திலே பிறந்த எத்தனையோ பேர் வெள்ளை இனத்தவர்கள், இந்த தேசம் இந்த நிலம் எங்களுக்குத்தான் சொந்தம், கருப்பனே உனக்கு என்னடா இங்கே உரிமை என்கிற அந்த கோஷத்தை எழுப்பி ஆயிரக்கணக்கான மக்கள் அங்கே கொல்லப்பட்ட போது அந்த புரட்சியை விளிம்பாக அவர் சமத்துவம் எங்கே இருக்கிறது என்கிற தேடலில் இறங்குகிறார். இறுதியில் இஸ்லாம் அவருக்கு கிடைத்த போது இஸ்லாத்தை இருக்கிறார். இப்படி சொல்லிக்கொண்டே போகலாம். அவ்வளவு ஏன் தமிழ் சமூகத்திலே பெரியாரிய சிந்தனையை ஏற்றவர்கள் பல பேர் இருக்கிறார்கள். பெரியாரிய சிந்தனையை ஏற்றுக்கொண்டவர்களுக்கெல்லாம் பெரியாரை தெரியுமோ இல்லையோ, ஆனால் அந்த பெரியாரிய சிந்தனையை தெரு தெருவாக கொண்டு போய் சேர்த்த பெரியார் தாசனை தெரியாதவர்கள் யாரும் இருக்க மாட்டார்கள். அப்படிதானே, ஏன்னா நம்முடைய வயதிற்கு நம்முடைய அனுபவத்திற்கு நாம் எல்லாம் பெரியாரின் காலத்தில் வாழ்ந்ததில்லை. அந்த பெரியாரின் சிந்தனையை, பெரியாரின் தத்துவத்தை பட்டி தொட்டி எல்லாம் கொண்டு போய் சேர்த்தவர் பெரியார் தாசன். அவருடைய இயற்பெயர் என்னன்னே நமக்கு தெரியாது, ஆனால் பெரியார் மீது இருக்கிற மோகத்தினால் அவர் தனக்கு பேர் எப்படி வச்சுக்கிட்டாரு, பெரியார் தாசன் என்று வைத்துக் கொண்டார். திருச்சியில் ஒரு பொதுக்கூட்டத்திலே பேசுகிறார், பல மதங்களை விமர்சித்துக் கொண்டே பேசுகிறார். பேசும்போது சொல்லுகிறார், இந்த பெரியாரிய கொள்கையை சார்ந்திருக்கிற எங்களுக்கு எதிராக ஒரு குற்றச்சாட்டு இருக்கிறது, நாங்கள் குறிப்பிட்ட ஒரு மதத்தை மட்டும் தான் பேசுகிறோம், இஸ்லாமிய மதத்தை பற்றி நாங்கள் பேசுவதில்லை, அந்த குற்றச்சாட்டை உடைப்பதற்காக இதோ நான் பகிரங்கமாக சொல்கிறேன், எங்களை பொறுத்த வரைக்கும் எந்த மதத்தையும் நாங்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டோம், எல்லா மதங்களும் போலிதான் என்று சொல்லி அவருடைய வாதத்தை உறுதிப்படுத்துவதற்காக பொதுமக்கள் முன்னிலையில் திருச்சியில் அந்த மிகப்பெரிய பொதுக்கூட்டத்திலே சொன்னார், அல்லாவாவது குல்லாவாவது. ஆனால் அவருடைய இறுதி காலம் எப்படி இருந்தது, வாழ்க்கையின் பெரும்பகுதியை பெரியாருக்கு தாசனாக கடித்தவர் தன் வாழ்வின் கடைசி பகுதி வரும்போது அல்குரானை படிக்க ஆரம்பிக்கிறார். 7 ஆண்டுகள் ஆய்விலே இறங்குகிறார். திரும்ப திரும்ப அல்குரானுடைய மொழிபெயர்ப்பை படிக்கிறார். அதில் இருக்கிற எந்த கருத்தையும் அவரால் பொய்ப்பிக்க முடியவில்லை. காரணம், அவர் ஒரு தத்துவ பேரறிஞர், அவர் தத்துவ பேரறிஞர். தர்க்கத்தில், தர்க்க ரீதியாக அவருடைய சிந்தனையில் வருகிற அத்துணை கேள்விகளுக்கும் விடை அந்த குரானில் இருக்கும் போது, இத்தனை காலம் தான் கட்டி காத்த, இத்தனை காலம் தான் பிரச்சாரம் செய்த அந்த கடவுள் மறுப்பு கொள்கையை தூக்கி எறிந்து விட்டு, கடவுள் உண்டு, கடவுள் உண்டு, அந்த கடவுள் அல்லாஹ் ஒருவன் தான் என்று சொல்லி அப்துல்லா என்று அல்லாஹ்வின் அடிமைன்னு தனக்கு பேர் மாத்தி கடைசியில் மறைந்து போனாரே, அவர் பார்க்காத புகழா, அவருக்கு கிடைக்காத பணமா, அவர் எந்த துறையில் இல்லாமல் இருந்தார், அவர் ஒரு கவிஞர், அவர் ஒரு பேராசிரியர், அமெரிக்க பல்கலைக்கழகத்திலேயே விசிட்டிங் ப்ரொஃபசர் என்கிற அளவிற்கு புகழ் பெற்றவர் தான், திரைப்படங்களிலே கூட நடித்திருக்கிறார், அவருக்கு தெரியாத அரசியல் கட்சி தலைவர்களே இல்லை, எந்த அரசியல் கட்சி தலைவரிடத்திலும் பேச வேண்டும் நினைத்தால் அரை மணி நேரத்தில் அவரால் அப்பாயின்மெண்ட் வாங்கிட முடியும், அப்படித்தான் ஒரு செல்வாக்கோடு இருந்தார். ஏன் கடைசியில் இஸ்லாத்திற்கு வருகிறார், அல்குரானை படிக்கிறார், அதில் இருக்கிற உண்மை அவருக்கு புலப்படுகிறது, தர்க்க ரீதியாக அவருக்கு எழக்கூடிய அத்துணை சிந்தனைகளுக்கும் கேள்விகளுக்கும் இடை அதிலே இருக்கிறது என்போது இஸ்லாமிய மார்க்கத்தை ஏற்றார். இப்படி சொல்லிக்கிட்டே போலாம். சினிமா நடிகை மோனிகா கவர்ச்சி பெண்ணாக கூட, கவர்ச்சி நடிகையாக கூட பல படங்களில் நடித்திருக்கிறார் என்கிற செய்தி அவரை பற்றி சொல்லப்படுகிறது. ஏன் அவர் இஸ்லாத்தை ஏற்றார், அவருக்கு இல்லாத பணமா, அவருக்கு கிடைக்காத புகழா, அல்லது அவருக்கு கிடைத்திருக்காத பிரபலம் தான், இன்னைக்கு தான் நம்மளை பத்தி யாருக்கும் தெரியல, இன்னைக்கு நடிகை மோனிகா ரஹீமாவாக மாறியதற்கு பிறகு அவர் எங்கே இருக்கிறார், என்ன செய்கிறார் என்று யாருக்கும் தெரியல. ஆனா அந்த அம்மா சினிமா நடிகையா இருக்கிற வரைக்கும் அந்த அம்மாவை பத்தி எல்லாத்துக்கும் தெரியும். ஒன்றை புரிந்து கொள்ளுங்கள், முஸ்லிம்கள் நாங்கள் அந்நியர்கள் அல்ல, முஸ்லிம்கள் நாங்கள் உங்களுக்கு வேண்டப்படாதவர்கள் அல்ல. இந்த இஸ்லாத்தில் இருக்கிற கொள்கையால் ஈர்க்கப்பட்டு எப்படி எங்களுடைய முன்னோர்கள் ஏற்றார்களோ, இன்றைக்கு சமகாலத்தில் மிகப்பெரிய அறிஞர்களாக கருதப்பட்டவர்களில் பல சிந்தனைவாதிகள் இந்த இஸ்லாமிய மார்க்கத்தை ஏற்கிறார்களோ, இப்படி ஏற்றுக்கொண்டுதான் இஸ்லாமிய மார்க்கம் பரவியதை தவிர இது யாரிடத்திலும் திணிக்கப்படவில்லை, இது யாரிடத்திலும் பகிரங்க அதாவது வற்புறுத்தப்படவில்லை. இன்னும் உங்களுக்கு ஒரு விஷயத்தை சொன்னால் ஆச்சரியப்படுவீர்கள், நிர்பந்திக்கப்பட்டு ஒருவன் இஸ்லாமிய மார்க்கத்தை ஏற்றுக்கொண்டால் அவனுடைய இஸ்லாமே செல்லாது என்று சொல்லுகிறது திருக்குர்ஆன். லா இக்ராஹ ஃபித்தீன், இந்த மார்க்கத்திலே நிர்பந்தம் என்பது இல்லை. யார் விரும்புகிறாரோ அவர் ஏற்றுக்கொள்ளட்டும், யார் விரும்பவில்லையோ அவர் ஏற்றுக்கொள்ளாமல் போகட்டும். ஆனால் இஸ்லாமிய மார்க்கம் அச்சமூட்டி எச்சரிக்கை செய்கிறது. என்ன அச்சமூட்டி எச்சரிக்கை செய்கிறது, இந்த உலக வாழ்க்கை நிரந்தரம் இல்லை என்று திரும்ப திரும்ப சொல்லுகிறது. ஒரு மனிதனுடைய மரண நேரத்தை யாரால் சொல்ல முடியுமா? நம்மோடு சென்றவரிடம் வந்த எத்தனையோ பேர் இன்றைக்கு நம்மிடத்திலே இல்லை. அவர்கள் எல்லாம் எங்கே போனார்கள்? நம்மிலே பல பேர் நமக்கு பெற்றோர்கள் இல்லை, எங்கே போனார்கள்? அந்த பெற்றோர்களை பெற்றெடுத்த நம்முடைய தாத்தன்மார்கள் பாட்டிமார்கள் எல்லாம் இறந்து போனார்களே, எங்கே போனார்கள்? நாமும் ஒரு நாள் இறக்கப் போகிறோம், நாமும் ஒரு கட்டத்திலே போகத்தான் போகிறோம். அது எப்படி நிச்சயமில்லாத இந்த உலக வாழ்க்கை என்றதை நாம் நம்புகிறோமோ அதே போன்று நிச்சயமான ஒரு மறுமை வாழ்க்கை இருக்கிறது. அந்த மறுமை வாழ்க்கையில் இந்த உலகத்திலே நீங்கள் நல்லவர்களாக வாழ்ந்தால் உங்களுக்கு சொர்க்கம், தீயவர்களாக வாழ்ந்தால் நரகம். இறைவனை மட்டுமே வணங்கினால் உங்களுக்கு சொர்க்கம், இறைவன் அல்லாதவர்களை நீங்கள் வணங்கினால் உங்களுக்கு நரகம் என்கிற கொள்கை இதில் சொல்லப்பட்டதனால் இஸ்லாமிய மார்க்கத்தை எல்லாரும் இருக்கிறார்கள். இல்லை என்றால் சமூகத்திலே கருத்து வேறுபாடு இல்லாமல் யாரெல்லாம் தலைவர்களாக மக்களால் ஏற்றுக்கொள்ளப்பட்டார்களோ அப்படிப்பட்ட யாரும் இஸ்லாத்திற்கு எதிராக விமர்சனம் சொல்ல சொன்னால் ஆச்சரியப்படுவீர்கள். தேசத்தின் பிதா என்று காந்தியை எப்படி நாம் மதிக்கிறோமோ அதே அளவிற்கு இந்த நாட்டினுடைய அரசியல் அமைப்பிலே தவிர்க்க முடியாத ஒரு சக்தியாக இந்தியா பாகிஸ்தான் பிரிவினையின் போது இந்தியாவின் முதல் பிரதமராக தேர்ந்தெடுக்கப்பட்ட ஜவஹர்லால் நேரு இஸ்லாமிய மார்க்கத்தை பற்றி என்ன சொன்னார், இஸ்லாமிய மார்க்கத்தை பற்றி அவருடைய கருத்து என்ன? அவர் சொல்கிறார், அரசியல் சக்தியாக பாரதத்திற்குள் நுழைவதற்கு சில ஆண்டுகளுக்கு முன்பே இஸ்லாம் ஒரு மார்க்கம் என்ற நிலையில் இந்திய நாட்டின் தென்பகுதியை அடைந்து விட்டது. முகமது நபி அவர்களின் இஸ்லாத்தை பரப்பும் துணிவால் அவர் தம்மீதும் தமது கொள்கை மீதும் எத்துணை உறுதி போட்டிருந்தார் என்பதை தெளிவுபடுத்தி பார்க்க தெளிவு. இத்தகைய உறுதியான மனோபாவத்தை அன்றைய சூழ்நிலையில் அவர் உண்டாக்கி கொண்டது ஆச்சரியப்படத்தக்கதே. இத்தகைய ஒரு உறுதியால் தான் மனித வாழ்க்கைக்கு புறம்பான நிலையில் இருந்த காட்டரபிகளை கொண்டு உலகில் சரிபாதி பகுதியிலே வெற்றி கொடி நாட்டினார். இத்தகைய வெற்றிக்கு காரணம் முதலாவதாக முகமது நபி கொண்டிருந்த
1: தொடர்ந்து உங்கள் முதல் தர முஸ்லிம் வானொலியோடு இணைந்திருக்கின்றீர்கள்.

0: உங்கள் முஸ்லிம் வானொலி.
1: நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கின்ற முஸ்லிம் வானொலி. முஸ்லிம் வானொலி
0: நேர்கள் அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹமத்துல்லாஹி வபரகாத்துஹு. நேர்கள் தொடர்ந்து உங்கள் முதல் தர முஸ்லீம் வானொலியின் காற்றலைகளில் 24 மணி நேர இஸ்லாமிய ஒலிபரப்போடு உலகம் முழுவதும் இணைந்திருக்கின்றீர்கள். இந்த நிகழ்ச்சியில் அடுத்ததாக இஸ்லாம் கூறும் குடும்பவியல் தொடர் நிகழ்ச்சியில் 43வது தொடராக வலிமா திருமண விருந்தின் நேரம் என்ற தலைப்பிலான விசேட மார்க்க உரையினை வழங்குகின்றார் மௌலவி அஷேக் முஜாஹித் இப்னு ரஸின் அவர்கள்.
2: அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்னல் ஹம்துலில்லாஹி நஹ்மதுஹு வநஸ்தயீனுஹு வநஸ்தக்ஃபிருஹு வநஊது பில்லாஹி மின் ஷுரூரி அன்ஃபுஸினா வமின் சய்யிஆதி அஃமாலினா மன் யஹ்திஹில்லாஹு ஃபலா முதில்ல லஹு வமன் யுத்லில் ஃபலா ஹாதிய லஹு. அஷ்ஹது அன் லா இலாஹ இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹு வஅஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வரசூலுஹு அம்மா பஅத். அன்புள்ள சகோதரர்களே, சகோதரிகளே, தாய்மார்களே, இஸ்லாம் கூறும் குடும்பவியல் என்கின்ற தலைப்பில் நாம் இதுவரை வலிமா சம்பந்தமான சில முக்கியமான விஷயங்களை நம்ம பார்த்தோம். இந்த வலிமாவுடைய தொடரிலே நாம் கடைசியாக ஒரு சில செய்திகள் விடுபட்டிருந்தன, அவைகளையும் இன்ஷாலா பார்த்துவிட்டு மணப்பெண் அலங்காரம் மற்றும் அதாவது அலங்காரத்துக்குரிய சட்டங்கள் சம்பந்தமாக நம்ம பார்ப்போம். இந்த வலிமாவுடைய தொடரில் விடுபட்ட ஒரு சில விஷயங்கள் இருக்குது. அதாவது வலிமாவுடைய நேரம் சம்பந்தமாக நம்ம என்ன செய்தோம், நம்ம வந்து பேசியிருந்தோம். அந்த வலிமாவுடைய நேரம் என்பதில் அதாவது அந்த குடும்ப உறவுக்கு உடலுறவுக்கு பின்னாலா, அதாவது கணவன் மனைவி சேர்ந்த பின்னாலா அல்லது அதுக்கு முன்னரா அப்படின்ற பகுதி பேசியிருந்தோம். அதில் வந்து ரெண்டுமே என்ன அனுமதிக்கப்பட்டது தான். நான் அதிகமான விஷயங்களை சொல்லுடைய காலத்தில் வந்து அரூசாக மாறிய பின்னால், அதாவது உறவு நடந்த பின்னால் வலிமா கொடுத்த செய்திகள் தான் அதிகம் அப்படின்னு பார்த்தோம். அதில் வந்து வக்து அதாவது நேரத்தை பற்றி பார்க்கல, நாளை பற்றி பார்த்தோம். நேரம் சம்பந்தமாக நம்ம சொல்லலை. அதில் ஒரு செய்தி அப்துர் அதாவது இந்த காலையில் அதாவது விடிந்த பின்னர் அப்படின்ட்டு வரக்கூடிய செய்தியில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்தி, அதே போல் அபு சயீதுடைய என்ன செய்தி, அந்த சஹாபி அந்த பெண்ணை என்ன செய்வாங்க, அந்த ஈத்தம்பழங்களை ஊற வச்சு பங்கிடுவாங்களே, அப்போ அதுவும் விடிந்த பின்னால் வரக்கூடிய செய்திகள். இப்படி உள்ள சில செய்திகளை நம்ம என்ன செய்தோம், நம்ம பார்த்தோம். அப்போ அதிலிருந்து பெரும்பாலும் இரவு நேரத்தில் மனைவியை ஒப்படைப்பது தான் ஒரு வழமையாக என்ன செஞ்சுக்குது, பெரும்பாலும் இருந்திருக்குது அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கொள்கிறோம். அதே நேரம் சில செய்திகளில் இது வந்து இதுவும் கடமையாக அல்லது இதுவும் ஒரு சுன்னத்தா, இரவு நேரத்தில் அப்படி அதாவது ஒப்படைப்பது தான் சுன்னத்தா அப்படின்னு பார்த்தால் அப்படி அல்ல. ஆனால் அது ஒரு வழமை, அதே போல் என்ன மனிதர்கள் தூங்குகின்ற நேரம் என்பதனால் அந்த வழமை என்ன செய்து கடைபிடிக்கப்பட்டிருக்கே தவிர அது ஒரு சுன்னத்தை, அது சிறப்பு அப்படின்ற அடிப்படையில் நடந்ததாக எந்த ஒரு செய்தியும் இல்லை. ஏனென்றால் சஹிஹுல் புகாரியில் 5160 இலக்கத்தில் வரக்கூடிய செய்தி, ஆயிஷா ரழியல்லாஹு அன்ஹா அறிவிக்கிறார்கள், தஸவ்வஜன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்னை திருமணம் முடித்தார்கள், ஃபஅத்தத்னி உம்மி ஃபஅத்கலத்னி அத்தார், என் உம்மா என்னை அழைத்து என்ன வீட்டுக்குள்ளே நுழைத்தார்கள், ஃபலம் யரூனி இல்லா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துஹா, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எனக்கு திடுக்கு அப்படி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கண்ணனே திடுக்கிட்டுச்சு. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துஹாவுடைய நேரத்தில் என்ன செய்தார்கள், அவர்கள் வந்தார்கள் அப்படின்னு வருது. அப்போ அந்த இடத்துல வந்து ஒன்று கூடுகின்ற நிகழ்வு வந்து நடந்திருக்கிறது, வந்து ரசூல் ஸல்லம் வீட்டுக்குள்ளே வந்த நிகழ்வு நடந்திருக்கிறது வந்து என்ன, துஹாவுடைய நேரத்தில். துஹாவுடைய நேரத்தில் தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே ஆயிஷா ரழியல்லாஹு அன்ஹா ஒப்படைக்கப்பட்டார்கள் என்பது சஹீஹுல் புகாரியில் 5160 இலக்கத்தில் என்ன செய்து வருகிறது. அப்போ இந்த செய்தி ஒரு எங்களுக்கு தெளிவு என்னென்னா, இரவு நேரம் தான் அப்படின்றதல்ல, அவருடைய நேரங்கள் பகல் பொழுதாக இருக்கலாம், இது முற்பகல் பொழுது அப்படின்றதை நம்ம என்ன செய்கிறோம், தெரிந்து கொள்கிறோம். இதில் இன்னொரு செய்தி என்ன அப்படின்னு சொன்னால், அதாவது அது பலகீனமான தாயிஃபான செய்தி தான், முஸ்னத் அஹமதில் 27471 இலக்கம், இதில் அபு ஷத்தாத் என்றவர் வராரு, இவர் அறியப்படாத ஒரு அறிவிப்பாளர். அஸ்மா பின்த் உமைஸ் அறிவிக்கிறாங்க, நான் தான் ஆயிஷா ரழியல்லாஹு அன்ஹா அவர்களை என்ன செய்தேன், மணப்பெண்ணாக தயார்படுத்தினேன். அஸ்மா ரதியல்லாஹுங்களா மணப்பெண், அது அஸ்மா பின் தொகுமைஸ் மணப்பெண்ணை தயார்படுத்துகிற இதில் ஜனாசா விஷயங்கள் எல்லாம் மிகவும் ஈடுபாடாக இருந்த பெண்மணிகளில் ஒருவர். நான் தான் அதை தயார்படுத்தினேன், என்னோடு சில பெண்களும் இருந்தார்கள். அப்போ அந்த நேரத்தில் விருந்தாக அந்த இடத்துல அளிப்பதற்கு எங்களுக்கு பால் பாத்திரங்களை தவிர ஒரு பால் பாத்திரத்தை தவிர வேறு எதுவும் இருக்கலை. பால் இருந்துச்சு, அதைத்தான் விருந்தாக கொடுக்கறதுக்கு இருந்ததே தவிர வேறு எதுவுமே என்ன செய்யலை இருக்கலை. அப்போது அந்த இடத்துல வந்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குடித்தார்கள். பின்னர் ஆயிஷா ரழியல்லாஹு அன்ஹா அவர்களுக்கு என்ன செய்தார்கள், கொடுத்தார்கள். அதுக்கு பின்னால் ஆயிஷா ரழியல்லாஹு அன்ஹா அவர்கள் அதாவது அது குடித்த பின்னால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அங்கிருந்த பெண்களுக்கு என்ன செஞ்சாங்க, அதை குடிக்குமாறு கொடுத்தார்கள். அவங்க என்ன சொன்னாங்கன்னா, இல்லை எங்களுக்கு எவ்வளோ விருப்பம் இல்லை, அதாவது எங்களுக்கு பால் குடிக்கிற இப்போ ஒரு தேவையுண்டு இப்போ இல்லை, அப்படி என்ன மாதிரி பசி இல்லை என்ற மாதிரி சொன்னாங்க. அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, லா தஜ்மா அன் ஜூ அன் வ கதிபா, பொய்யையும் பசியையும் இணைக்க வேண்டாம்னாங்க. பொய்யையும் பசியையும், பசினா பசி என்னென்ன செய்யுங்க சாப்பிடுங்க, அதையும் இதையும் என்ன செய்ய வேண்டாம் கலக்க வேண்டாம். அப்படி என்று சொன்ன நேரத்தில் ஒரு பெண் கேட்குற, அல்லாஹ்வின் தூதரே எங்களுக்கு ஒரு விஷயம் விருப்பமாக இருந்து அந்த இடத்துல எங்களுக்கு விருப்பம் இல்லை தேவையில்லை அப்படி என்று சொல்கிறது என்னை பொய்யாக கருதப்படுமா என்று சொன்ன நேரத்தில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இன்னல் கதிபு யுக்தபு கதிபின் ஹத்தா துக்தபல் குதைபத்து குதைபத்தன், பொய் பொய்யாக எழுதப்படும், ஒரு சிறு பொய்யாக இருந்தாலும் அது சிறு பொய்யாக என்ன செய்யப்படும் எழுதப்படும் என்று சொன்னார்கள். அப்படி என்று வரக்கூடிய செய்தி பலகீனமானது, இது வந்து தாயிஃபானது பலகீனமானது. இந்த மாதிரி ஒரு சில நேரங்களில் வந்து ஒரு மனிதர் சாப்பிட்றதுக்கு இருக்கிறாரு, அவர் சாப்பிடட்டும் வந்து நம்ம பசி இல்லைன்னு சொல்கிறதெல்லாம் என்ன, அதாவது பொய்யாக கருதப்பட மாட்டாது என்றதுக்கு வேறு வேறு செய்திகள் என்ன செய்து, அபூபக்கர் ரலியல்லாஹு செய்திகளில் இன்னென்ன மற்ற செய்திகளில் ஆதாரங்கள் என்ன செய்து உண்டு. அது வந்து விருந்தாளியை கௌரவித்தல் என்ற பகுதியில் என்ன செய்யும் அடங்கும் என்ற ஒரு சஹாபிரசை நம்ம படித்திருப்போம். அந்த விளக்கு எரிக்கிற மாதிரி என்ன செஞ்சிருவார், அணைச்சிருவார் சாப்பிட்றதுக்காக, அவருடைய பசியும் குடும்பத்துடைய பசியை மறைச்சி அவர் என்ன செய்வார் அதில் நடந்து கொள்வார் அப்படின்றத நம்ம என்ன செய்கிறோம் பார்க்குறோம். இந்த செய்தி பலகீனமான செய்தி. அப்போ இந்த செய்தியிலையும் வந்து அந்த ஒரு பகல் பொழுதில் நடந்த சம்பவம் இடத்த புரிஞ்சு கொள்கிற அமைப்பில் என்ன செய்து இந்த செய்தியும் இருக்கிறத நம்ம பார்க்குறோம். இது பலகீனமானது, அந்த செய்தி என்ன ஒரு பலமான செய்தி. அடுத்தது அதான் அந்த அக்கதினிக்காவுக்கு பிறகு வலிமா என்பது லேட்டாக்கப்பட்டிருக்கக்கூடிய நேரத்தில் மனிதனுடைய அந்த இதுலேயும் இந்த வக்து நேரம் என்றது நம்ம அந்த நாளுக்கும் எடுக்கலாம் டைமுக்கும் எடுக்கலாம் என்று பொதுவாக வரக்கூடிய செய்தி. ஆனால் அது சம்பந்தமாக ஒரு வேறொரு இடத்துல புரிஞ்சு கொள்ளக்கூடிய அமைப்பில் ஒரு செய்தி சஹீல் புகாரில் 5187 இலக்கம் அபு ஹுரைரா ரழியல்லாஹு அன்ஹு இருக்கிறாங்க. ஹசா நபியும் அம்பியா, நபிமார்களில் ஒருவர் யுத்தத்துக்கு போகிறார், நபிமார்களில் ஒரு நபி யூஷா பின் நூன் அதான் சரியானது. அவர் யுத்தத்துக்கு என்ன செய்கிறார் போகிற, ஃபகால் அலி கௌமிஹி, அப்போ தன் சமுதாயத்தை பார்த்து சொல்கிறாரு, லா யத்பஅனி ரஜுலுன் மலக புது அம்ராத்தின் வஹுவ யுரீது அய் யப்னிய பிஹா வலம் யப்னி பிஹா, அதாவது திருமணம் நடந்து இன்னும் மனைவியோடு ஒன்று சேராமல் அதுக்காக வெயிட் பண்ணி கொண்டிருக்கக்கூடியவர் யுத்தத்தில் என்னை தொடர வேண்டாம் என்றார். இந்த யுத்தத்தில் என்ன செய்ய வேண்டாம், என்னை தொடர வேண்டாம். அக்குதுனிக்காக நடந்துட்டு மனைவியோடு ஒன்று கூடுற நாள் மட்டும்தான் அதாவது மிச்சமாக இருக்குது. அப்படின்னா அக்குதினிக்காக நடந்து அதுக்காக வெயிட்டிங்னா அது ஒரு நாள் வெயிட் பண்ணலாம், ரெண்டு நாள் வெயிட் பண்ணலாம், எத்தனை நாள் வெயிட் பண்ணலாம்ன்றதே முதல்ல என்ன செய்யலாம் புரிஞ்சு கொள்ளலாம். அதுக்கு ஒரு வக்தும் அவர் என்ன செய்யலை அதில் நியமிக்கப்படவில்லை. ரசூலாங்க இந்த செய்தியை சொல்கிறாங்க, அந்த மாதிரி வெயிட் பண்ணி கொண்டிருக்கக்கூடியவர் யுத்தத்தில் என்ன என்ன செய்ய வேண்டாம் தொடர வேண்டாம், வீடு கட்டி வீட்டுக்குள்ளே நுழையாமல் வெயிட் பண்ணி கொண்டிருக்கிறவரும் என்னை தொடர வேண்டாம் அப்படின்றாங்க. அதே போல் ஒரு ஹவுதொண்டு கட்டி அதுக்கு தனது கால்நடைகளை கொண்டு வந்து நீர் பாய்ச்சறதுக்காக வெயிட் பண்ணி கொண்டிருக்கக்கூடியவரும் என்னை என்ன செய்ய வேண்டாம் தொடர வேண்டாம், ஏன்னா மனசுக்குள்ளே எங்கே இருக்கும் தெரியுமா, அதில் தான் என்ன செய்யும் இருக்கும், என்னை தொடர வேண்டாம் என்று சொல்லி சொன்னதாக ஒரு செய்தி வருது. இதுவும் அந்த நாளையும் நேரத்தையும் புரிஞ்சு கொள்கிறதுக்கு ஒரு பொதுவான ஒரு செய்தி. அதுபோல் சஹீல் புகாரில் 5159 இலக்கத்தில் வருது. இந்த இடத்துல வந்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அகாமன் நபி சொன்ன பைன ஹைபர் வல் மதீனத்த தலாதன் யுப்னா அலஹி பி சஃபியா பின் திஹுயை, சஃபியாரெல்லாம் கூட செய்தி பார்த்தோம். அதில் என்ன வருதுன்னா ஹைபருக்கும் மதீனாவுக்கும் இடையில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மூணு நாள் தங்கினார்கள். எப்படி தங்கினா, யுப்னா அலைஹி பி சஃபியா, சஃபியா ரழியல்லாஹு அன்ஹா அவர்களுக்கு பினா செய்து, அப்படின்னா அவர்கள் குடும்ப இதில் சேர்றாங்க மூணு நாள் அந்த இடத்துல. அப்படின்னா தொடர்ந்து என்ன செய்தது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அந்த வலிமா கொடுக்கப்பட்டது அப்படின்னு புரிஞ்சு கொள்கிற மாதிரி அந்த செய்தி இருக்குது. அதை நீங்கள் பார்த்தாலே விளங்கும் அந்த செய்தி. அந்த மூணு நாள் அந்த வலிமாவுடைய நிகழ்வு நடந்ததாகத்தான் அந்த செய்தி என்ன செய்யலாம் புரிஞ்சு கொள்ளலாம். அப்போது தொடர்ச்சியாக நடப்பதற்கும் அந்த நாட்கள் வந்து என்ன ஒரு வரையறை இல்லாமல் அவரோட வசதிக்கேற்பவும் நேரத்துக்கேற்பவும் புரிந்து கொள்வதற்கும் இந்த செய்தி என்ன ஒரு ஆதாரமாக எங்களுக்கு இருக்கிறத பார்க்குறோம். அதில் நம்ம ஏற்கனவே பார்த்த மாதிரி ஃபமாக்கான விஹாமின் ஹுப்ஸின் வலா லஹம், அதில் வந்து ரொட்டிகள் இருக்கவும் இல்லை இறைச்சி இருக்கவும் இல்லை, தோல் தோல் அதாவது விரிப்பு விரிக்கப்பட்டு அதில் வந்து பால் கட்டிகளும் என்ன அதே போல் என்னது நெய் இது போன்றவைகள் தான் அந்த இடத்துல என்ன செஞ்சது பகிரப்பட்டது அப்படின்றத நம்ம என்ன செய்யணும் பார்க்குறோம். இது ஒரு செய்தி. அடுத்ததாக வந்து சஹீஹ் புகாரியில் 5166 இலக்கம், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அஸ்பஹன் நபியு பிஹா அரூசன், காலையில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதாவது என்ன அதாவது இந்த மணமகனாக காலை பொழுதை அடைகிறார்கள் அப்படின்னா அந்த இடத்துல வந்து வலிமா பகல் கொடுக்கப்படுது, இரவுல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒன்று சேர்ந்திருக்கிறார்கள் அப்படின்றத புரியிற அமைப்பில் அந்த செய்தி என்ன செய்தி இருக்குது. அதில் ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு ஒழுக்கம் ஒன்றும் சொல்லப்படுது, என்னென்னா அங்கு வந்தவர்கள் அந்த வலிமாவுக்கு வரக்கூடியவர்கள் வந்து எப்படி நடந்து கொள்ள வேண்டும் அப்படின்ற ஒரு ஒழுக்கம் அதில் இருக்குது. ஏன்னா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வழி மேலே முடிஞ்ச பின்னாலேயும் ஒரு கூட்டம் ஒன்று இருந்து 10 பேருக்கு குறைவானவர்கள் உட்காந்து பேசிக்க நிற்கிறான். ரசூல் அங்கே வராங்க, அப்பையும் அவங்க என்ன செய்கிறாங்க பேசிக்க நிற்கிறான். சாப்பாடெல்லாம் முடிஞ்சுது, திருப்பி திருப்பி 2-3 தடவை வந்து பார்த்துட்டு அவங்க பேசிக்கின்றே தான் இருக்கிறாங்க, போகலை. இப்படி கொஞ்சம் பேர் என்ன செய்வாங்க, கல்யாண வீட்டில் எரிப்பாங்க, பேசிக்கின்றே தான் இருக்கிறது, வேணுமென்னு பேசிக்கிட்டு இருப்பாங்க, என்ன அவங்க அந்த இடத்த விட்டு போகவில்லை. அப்போ அந்த நேரத்தில் வந்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க என்ன அந்த மனைவிமார்களுக்கெல்லாம் வந்து சலாம் சொல்கிறாங்க, அப்படி அந்த மாதிரி என்ன சுகம் விசாரிக்கிறாங்க. மறுபடியும் வந்து பார்த்தா இவங்க என்ன செய்கிறாங்க, இருந்து கொண்டிருக்கிறாங்க. அப்போ அதுக்கு பின்னால் அவர்கள் போன பின்னால் அந்த குர்ஆன் வசனம் இறங்குது சூரா அஹ்சாபில் வந்து, நீங்கள் வந்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வீடுகளுக்கு அழைக்கப்படாமல் போக வேண்டாம், அழைத்தால் நீங்கள் அங்கே சாப்பிட்ட உடனே என்ன இதாக தாய்மத்தும் ஃபன் தஷிரும், நீங்கள் சாப்பிட்டு முடித்து விட்டால் அந்த இடத்துலேருந்து என்ன செய்யுங்க வெளிக்கிளம்பி சென்று விடுங்கள். கைர முஸ்தனிதீலி ஹதீதின், நீங்கள் எந்த ஒரு கதைக்கும் என்ன அந்த இடத்துல உன் சடைந்து கொள்ளாமல் அப்படின்னா அதில் உட்கார்ந்து ஆறுதலாக கதைச்சிக்கின்றிருக்காமல் அங்கிருந்து போய்விடுங்க. இன்னதாலிக்கும் காண யுதின் நபி, அது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அசௌகரியமாக இருக்கிறது. ஃபயஸ்தஹி மின்கும், அவர் உங்களுக்கு சொல்ல என்ன செய்கிறார் வெட்கப்படுகிறார் என்று அல்லாஹு தாலா ரசூலுல்லாஹோட கண்ணியத்தை சொல்லி என்ன செய்கிறான், அதை இருக்கிற அல்லாஹு தாலா உண்மையை சொல்ல என்ன செய்ய மாட்டான் வெட்கப்பட மாட்டான் என்ற அந்த குர்ஆன் வசனம் என்ன செய்தி இறங்குது. அதிலிருந்து அவர்கள் என்ன செஞ்சாங்க, அதை தவிர்த்து கொண்டார்கள் என்றதை நம்ம புரிகிறோம். ரசூலுல்லாஹுடைய மக்காம் ஒரு கண்ணியமான ஒரு இடம், எங்களுடைய இடம் அந்த மாதிரி இல்லாது விட்டாலும் கூட ஒரு பேச்சொழுக்கம் என்ற அடிப்படையில் நம்ம எடுத்துக்கணும்னா சாப்பிட்டோமா அந்த இடத்துல என்ன செய்யணும் போய்விட வேண்டும் என்ற ஒழுக்கத்தை இஸ்லாம் சொல்லுது. இதே இஸ்லாம் இந்த இடத்துல இவ்வளோ அழுத்தமாக சொல்லுதுன்னா, ஒரு திருமண நிகழ்வில் இந்த மாதிரி அதாவது ரெகிங் என்ற பெயரில் அநியாயங்கள் நிகழ்த்தக்கூடிய ஒரு நிகழ்வை பார்க்கிறோம். இது வந்து எவ்வளவு மார்க்க முரணான ஒரு நிகழ்வு. இன்னும் சொல்லப்போனால் இதை வந்து பல கட்டங்களாக என்ன செய்யலாம் விளங்கப்படுத்தலாம். முதலாவது ஒரு மனநோயில் லெவல், இது வந்து அடுத்தவர்களை வேதனைப்படுத்தி ஒத்தன் சந்தோஷம் அடைவந்திருந்த அதாவது அடையாளப்படுத்துவார்களை செடிசம் என்று சொல்லி அடுத்தவர்களை திருப்தி அதாவது அநியாயம் செய்து அடுத்தவர்களை நோவினை செஞ்சு இவன் சிரிக்கிறதே இவன் மகிழ்ச்சி அடைகிறது சைத்தான் மனிதண்ட உள்ளத்தில் போட்டு வச்சுக்கிற உண்டு. திடீர்னு ஒருத்தர் வலிக்கி விழுந்தோடனே யாருக்கும் இயற்கையாக என்ன செய்யும் கவலை வரும், ஆனால் முதலாக சிரிப்பு வருது, நண்பர் ஒருத்தன் கீழே விழுந்தால் நமக்கு என்ன செய்யுது சிரிப்பு வருது. அப்போ இயற்கையாக சைத்தான் அந்த சிந்தனை விதைக்கிறான்னு அர்த்தம். உடனே நம்ம அதுலேருந்து என்ன செஞ்சிடணும் வெளியே வந்துடணும், அதிலிருந்து வெளியே வந்துடும். இல்லை என்று சொன்னால் அவனுடைய வேதனை எங்களுக்கு புரியவே புரியாது. அவரும் என்ன செய்வார் என்றால் அந்த வேதனையை காட்டாத ஒரு இடத்துக்கு மாறுவார். ஏண்டா இதை சொன்னால் அல்லது இந்த நிகழ்வு நடந்தால் அவங்க சிரிக்கத்தான் செய்வாங்களே தவிர அவங்க வந்து ஒரு நாள் என்னை வேதனையை புரிஞ்சிக்கொள்ள மாட்டாங்கன்ற இடத்துக்கு வருவாங்க. அப்போ இது ஒரு நோய். இந்த மனநிலை அதை உச்சகட்டமாக பார்க்க முடிஞ்ச இடம் ஒன்று தான் இந்த திருமண நிகழ்வை நீங்கள் பார்க்கலாம். இந்த முட்டை அடிக்கிறது சரியா, அதாவது அந்த நாற்றமடைஞ்ச முட்டையை கொண்டு வந்து அடிக்கிறது, அல்லது அவரை கொண்டு போய் என்ன இந்த மாட்டு வண்டியில் கொண்டு போகிறது, அல்லது இந்த இருக்கிறதுலே அதாவது அந்த லோ கிளாஸில் மாதிரி நம்ம கருதக்கூடிய மாதிரி உள்ளவைகளில் கொண்டு வரது, அல்லது அவரில் என்ன இந்த இலை குலையெல்லாம் போட்டு என்ன செய்கிறது கொண்டு வரது, அல்லது ஒரு வண்டியில் உச்சத்தில் என்னது ஏற்றி கொண்டு வரது, அடுத்தது என்ன ட்ரெஸ்ஸுகளை மாற்றுறது, அடுத்த முகத்தில் என்ன கண்ட என்ன ஒரு பொருத்தம் இல்லாதவைகள்லாம் இந்த பூசி விடுறது, இது போன்ற அதாவது கேவலமான நிகழ்வுகள். அது மாத்திரமல்ல அவரை கடத்திட்டு போயிடுறது, அவரை கொண்டு வந்து விட்டு எல்லாம் முடிஞ்ச பின்னால் அவரை கடத்திட்டு போயிடுறது, அவரை கடத்திட்டு போய் பீச்சில் கொண்டு வச்சுட்டு அல்லது ஒரு ரூமில் தனியாக செஞ்சிடுறது அடைச்சிடுறது. இப்போ பெண் ஆண்கள் மட்டும்தானே செய்கிறாங்க, நாங்களும் செய்யக்கூடாது ஏன் செய்யக்கூடாதுன்னு பெண்கள் என்ன செய்கிறது அந்த மனப்பெண்ணை கொண்டு போய் இன்னொரு அறையில் அடைக்கிறது. இப்படி ஒரு மரண சம்பவமே இளைஞர் என்ன செஞ்சது நிகழ்ந்தது. ஒரு இராணுவ வீரர் நிகழ்வில் வந்து ஒரு மரண சம்பவம் என்ன செஞ்சது இப்படி நிகழ்ந்து இந்த மாதிரி நடத்தி அப்போது இது இதெல்லாம் என்ன, அதாவது ஒரு கேவலமான ஒரு சிந்தனைகள். இதெல்லாம் ஃப்ரெண்ட்ஷிப், இதெல்லாம் நட்புடைய வடிவம் என்று நினைக்கக்கூடியவர்கள் வந்து ஒன்றில் சினிமா கலாச்சாரத்தால் தாக்கப்பட்டவர்களாகும், இல்லைன்னா வேலை வெட்டி இல்லாதவர்களாக இருக்க வேண்டும், இல்லைன்னு சொன்னால் மானம் மரியாதை கௌரவம் என்ற விஷயத்துடைய வடிவத்தை முழுமையாக புரியாதவர்களாக அவர்கள் என்ன செய்ய வேண்டும், இருக்க வேண்டும். இல்லைன்னா இப்படிப்பட்ட ஒரு சந்தோஷமான தன் நண்பனுடைய ஒரு நிகழ்வில் இந்த மாதிரியான கேவலமான இழிவான அடிமட்ட செயல்களில் ஈடுபடக்கூடிய மைண்ட் செட்டு யாருக்கும் வந்திருக்காது. அப்படி வருதுன்னா ஒன்றில் அவர்களுக்கு கண்ணியம் என்றால் முழுமையான வடிவம், கண்ணியமானவராக இருக்கலாம், முழுமையான வடிவம் அவங்களுக்கு தெரியலை. நட்பண்டா இஸ்லாத்துடைய வடிவம் அவர்களுக்கு முழுசாக என்ன செய்யலை, தெரியலை. இந்த அறியாமை, அதே நேரம் ஆளுமை போதாமை, ஆளுமையற்ற ஒரு தன்மை. இல்லைன்னா இது போன்ற இடங்கள் எல்லாம் ஒரு நல்ல கௌரவமான கண்ணியமான ஒதுங்கத்தான் என்ன செய்வான், பார்ப்பான். இந்த வேதனைப்படுத்தி திருப்தி அடைதல் அப்படி என்ற மனநிலை ஷைத்தான் அடுத்தவர் பாருங்கள் இன்னல்லதீ நான் யொஹிபூ நான் தஷி தான் தஷி அல்ஃபாஹிஷா, இந்த மானக்கேடான விஷயங்கள் அடுத்தவர்களில் பரவ விரும்பக்கூடியவர்களை அல்லாஹு தஆலா இந்த உலகத்தில் மறுமையில தண்டனைன்னு சொல்கிறேன் தானே. இதெல்லாம் நிறைய பேர் இந்த ஷைத்தானியத்தை எப்படி கற்றுக்கொண்டாங்க அப்படின்னு சொன்னால் அடுத்தவர்களை பார்த்து தான், அடுத்தவங்களை பார்த்து பார்த்து பார்த்து பார்த்து தான் இதை கற்றுக்கொள்ள ஆரம்பித்தாங்க. சைத்தானியம் ஏற்கனவே இருக்குது, அடுத்தவர்களை பார்த்து பார்த்து இதை கற்றுக்கொள்ள ஆரம்பித்து இன்றைக்கு அந்த ஒவ்வொரு செய்கிறது தான் ஒரு ஆக குறைஞ்ச லெவலையாவது செய்வோம் அப்படின்னு சொல்லி அதுக்கான இப்போ பொருட்களெல்லாம் விற்கிறாங்க. அவரை வந்து இது பண்ணுறதுக்கான பொருட்கள் அந்த சவர்க்காரம் மாதிரி வந்து எல்லாம் முகத்தில் உடம்புல எல்லாம் உளுமை அந்த மாதிரியான அதாவது பொருட்கள் எல்லாம் விற்று அதனூடாக சந்தோஷப்படுத்தக்கூடிய பட்டாசு கொளுத்துறது வந்து எந்த அளவுக்கு வந்துடுன்னு சொன்னால் ஸ்டேஜுக்குள்ளே என்னது பட்டாசு போட்டு விடுற நிலைமையெல்லாம் என்ன செஞ்சிருக்கு வந்திருக்கு. இன்னும் என்னென்னு சொன்னால் சில பொருட்களை கடத்தி வச்சிடுறது, இவ்வளோ லட்சம் தான் இவ்வளோ பணம் தான் அப்போ தான் உனக்கு என்ன செய்வேன் அதை தருவேன்றது, அது கொடுத்த பின்னால் அதை எடுத்துகிட்டு போகக்கூடிய ஒரு நிலைமையெல்லாம் என்ன செய்கிற பார்க்குறோம். இப்போ இந்த அநியாயங்களெல்லாம் செஞ்சுட்டு இது ஒரு ஒரு இதில் அவன் பொறுத்துக்கொள்கிறான். அந்த நேரத்தில் நடக்கக்கூடியெல்லாம் அவரும் என்ன மானங்கெட்ட நிலைமையில் அவரும் பொறுத்துக்கண்டு அப்படி சிரிச்சுக்கண்டு இருக்கிறார். இப்படி ஒரு நட்பு வட்டம் நமக்கு இன்றையோடு தேவையில்லைன்னு முடிவெடுக்க வேண்டிய நிலைமையில் இருக்கிறேன் பொறுத்துட்டிருக்கிறார். ஏன் தெரியுமா, இவன் ஏற்கனவே என்ன செஞ்சுக்கிறான், பலருக்கு இவன் செஞ்சுக்கிறான், அதனால் தண்டை டேர்ன் வருதுன்னு சொல்லி அவன் என்ன செய்கிறான், அப்போது அவன் பொறுக்க வேண்டிய நிலைமை ஏற்படுது. சிலர் பொறுப்பது மட்டுமல்ல, ரெக்கிங் என்னடா ரெக்கிங் செய்யலை வரலையா நீங்களாம் உங்களெல்லாம் என்ன என்ன வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தேன்னு அவன் கேட்குறான். அப்போ நடக்கலைன்னு கவலைப்படுற நிலைமை அவன் பார்க்குறான். அப்போ இது என்னென்னா அதை மெசோகிசம் என்று சொல்வார்களே, அதாவது தனக்கு வேதனை நடப்பதில் தான் சந்தோஷம் அடைவது, இது அதைவிட கேவலம். எனக்கு வேதனை நடக்கிறதுல நான் சந்தோஷம் அடையக்கூடிய நிலை இருக்குதே, இது அதைவிட கேவலமான ஒரு நிலை. எனக்கு ஒத்தம் வேதனை தாரான்டா அதை நான் எப்படி ரசிச்சுட்டிப்பேன், எனக்கு ஒத்தம் வேதனை தாரான்டா நான் ரெண்டு மூணில் ஒன்று வரணும், உண்டு அவனை வந்து அவன் ஒரு அவன் விளங்காமல் செய்கிறான் அப்படின்றதுக்காக வேண்டிய என் ஆளுமையை பாதுகாத்து கொண்டு நான் சபராக இருந்து அவனுக்கு உணர்த்துறது, இல்லைன்னா அவனை கண்டிக்கிறது, இல்லை அவனை தண்டிக்கிறது, இல்லை அவனை விட்டு ஒதுங்கிறது, இது நடக்கணுமே தவிர அதை ஏற்றுக்கொண்டு இருப்பேன் என்ற வேதனையை கூட நான் வெளிப்படுத்தாமல் இருத்தல் என்பது எப்படி இருக்குது. இதே நபர்கள் இவ்வளோ பொறுத்தவங்க ரெண்டு பேரும் கணவன் மனைவியாக இணைகிறாங்க தானே, ஒரு வார்த்தையை பொறுத்துக்கொள்கிறாங்களே மனைவி பேசினா, கணவன் பேசினா மனைவி பொறுக்கிறது இல்லை, மனைவி பேசினா கணவன் பொறுக்கிறது இல்லை, கை நீட்டினா பொறுக்கிறது இல்லை, வைஃப் கை நீட்டி பேசினா கையை நீட்டி பேசாது அப்படி என்று சொல்கிறது, அல்லது கணவன் ஏதாவது பேசினா மனைவி டென்ஷன் ஆகிறது, ஆனால் அதை விட கேவலமெல்லாம் பொறுத்துக்கணாங்க இதில், இந்த வழி மாலை அக்கதனிக்கால அதை விட கேவலமானவையெல்லாம் பொறுத்துக்கொண்டாங்க, கண்ட கண்ட அநியாயத்தெல்லாம் பொறுத்துக்கொண்டாங்க. அப்போ இயற்கை அதுதானே, மனிதனுக்கு வந்து அதை ஏற்றுக்கொள்ள முடியாத அந்த இயற்கை ஒரு இதுன்னு இருக்குது. இதனால் பாதிக்கப்பட்டு அன்றைக்கு இரவு முழுதும் உன அனுப்புறது இல்லை என்று சொல்லி என்ன ஃபஜிர் வரைக்கும் வச்சுட்டு ஃபஜிர் புறம் கொண்டு போய் என்ன செய்யுது வீட்டில் விடுவது, ஒவ்வொரு ரேஞ்சிலும் ஒவ்வொரு இடத்துல இது மாதிரி நடந்துகிட்ருக்குது. இதை பெற்றோர்கள் இப்போ ரசிக்க ஆரம்பிச்சுக்கிறான், ஒருத்தின் இந்த இவருடைய திருமணம் போல் அதனால தான் இந்த மாதிரி சத்தம் போட்டு போகிறாங்க, இவருடைய திருமணம் போல் இவர் தான் சத்தம் போட்டு போகிறாங்கன்னு பெற்றோர்கள் ரசிக்க ஆரம்பிச்சிக்கிறான். இது இந்த ஃப்ரெண்ட்ஸ் மாரோட இந்த இது அது அப்படி கூட்டிகிட்டு போகிறாங்கன்னா திடீர்னு மாப்பிள்ளையக்கான கூட்டிகிட்டு போகிறாங்கன்னு சொன்னால் அது கூட்டாளி ஃப்ரெண்ட்ஸ் மார் அவங்கெல்லாம் என்ன செஞ்சுக்கிறாங்க எடுத்துகிட்டு போயிட்டான் அப்படித்தான் நீ வளமை இவன் பல கல்யாணங்களுக்கு செஞ்சுக்கிறான் அப்படின்னு சொல்லி அதை அங்கீகரிக்கக்கூடிய ஒரு கேவலத்தை அங்கீகரிக்கக்கூடிய நிலைக்கு இந்த சமுதாயம் வந்திருக்குது. குர்ஆன் சொல்லக்கூடிய ஒழுக்கத்தை பார்த்தா பேசி நீங்கள் டிஸ்டர்பன்ஸ் பண்ண வேண்டாம், அந்த தம்பதியினருக்கின்ற அமைப்பில் குர்ஆன் புரிகிற அமைப்பில் எங்களுக்கு சொல்லுது, இதா தைம் தும் ஃபந்தஷிரு நீங்கள் சாப்பிட்டு விட்டால் அந்த இடத்துல என்ன செய்ய பேச்சுக்கு நீங்கள் நிதானம் கொடுத்து கொண்டிருக்காமல் போய்விடுங்கன்னு சொல்லக்கூடிய மார்க்கத்தில் இருந்து கொண்டு இந்த ரெக்கிங் பண்ணுறது இந்த இது இது எங்கிருந்து முதல்ல ஆரம்பிச்சு இந்த யூனிவர்சிட்டிகளில் அங்கங்கிருந்து ஆரம்பித்தது, புதுசாக ஒரு இடத்துக்கு வார இடத்துலேருந்து ஆரம்பித்தது உண்மையிலேயே, அதாவது ஒரு ஒரு ஒரு பல்கலைக்கழகம் அப்படி என்று சொல்கிறது ஒழுக்கங்களையும் மார்க்க கட்டுப்பாடுகள் அல்லது உலகத்துடைய எத்திக்ஸ்களையும் உருவாக்குற ஒரு இடமாக அது இருந்திருந்தால் அது எப்படி இருந்திருக்கணும், இன்றைக்கி அதை எப்படி ஆக்கிட்டாங்க. அப்போது அதை விரும்பாத மாணவர்கள் இருந்தாலும் சரி அவங்க விரும்பாமலே செய்ய வேண்டிய ஒரு கட்டத்துக்கு ஆளாயிட்டான். இன்றைக்கு என்ன ஒவ்வொரு மதத்தினரும் அவங்கவுங்களோட என்ன அதை ஆண்களையும் அவங்கவுங்க பெண்களையும் நீங்கள் என்ன செய்யுங்க ரேங்கிங் பண்ணுங்கள் பிரித்து கொடுத்துக்கிறாங்க. அந்த லெவலுக்கு ஒழுக்க இனத்தில் ஒரு ஒழுக்கம் பேணப்பட்டுக்கின்றது. இது எப்படி என்று சொன்னால், நான் வந்து ஒரு காலத்தில் இபிலிஸ்ட படையில் நான் இருந்தேன். காலம் போக போக இபிலிஸ் ஏண்ட படைக்கு வந்துட்டாங்க. அந்த ஏன்னா அவ்வளோ நம்ம வந்து அதில் முன்னேறிக்கின்ற போகிற லெவலுக்கு இது ஆகிக்கு. அந்த மாதிரியான இந்த ரெக்கிங் என்ற இந்த கலாச்சாரம் அப்படியே வந்து குடும்பத்துக்குள்ளே வந்து என்ன செஞ்சுக்கு சேர்ந்திருக்கு. மதரசாக்களில் வந்து என்ன செஞ்சுக்கு சேர்ந்திருக்குது. சாதாரண ஹாஸ்டல்களில் வந்து என்ன செஞ்சுக்கு சேர்ந்திருக்கு. இந்த +1 +2 ஓலவல் ஏலவல் முடிக்கிற டைமில் எல்லோரும் மாணவர்கள் களைஞ்சி போகிறது, அந்த நேரத்தில் வந்து என்ன செஞ்சிருக்கு சேர்ந்திருக்குது. இங்குகள் அடிச்சுக்கிறது, என்ன ட்ரெஸ்ஸுகளை நாசமாக்கிக்கிறது, இது போன்ற லெவலெலாம் வந்திருக்கு. இப்போ எல்லாம் மாறி பெண்ணை வந்து மாப்பிள்ளை மாறி ஜோடிக்கிறது, ஆ மாப்பிள்ளை வந்து பெண் மாறி ஜோடிக்கிறது என்று என்னென்ன விதமான, அதாவது அந்த ஒரு அறியாமை ஜாகிலியத்து அதே போல் கேவலமான சிந்தனைகள் வருதோ அவைகள்லாம் செய்கிறாங்க. இதில் என்ன பாதுகா, இது வந்து முதலாவது மன ரீதியான ஒருவருடைய இருக்கக்கூடிய ஒரு நோய் இது. இரண்டாவது தண்ட வேதனையை வெளிப்படுத்துறதுக்கான ஆளுமையின்மை, பிறரை நோவினைப்படுத்தி சந்தோஷப்படுதல் என்பது நாளைக்கு எந்த லெவலில் கொண்டு வந்து விடுமெண்டா, ஏண்ட கவலை இவன்ட்டு சொல்கிறதா என்ற லெவலில் கொண்டு வந்து என்ன செய்யும் வேண்டாம் சிரிப்பேன் எல்லாத்துக்கும். கவலை சொல்லுகின்ற பொழுது உண்மையிலே சோகங்கள் கவலைகள் வேதனைகள் யாராவது சொல்லுகின்ற பொழுது அவன்கிட்ட போய் தத்துவம் பேசிட்டிருக்கிற தன்மையே இதனுடைய விளைவு தான். ஒருத்தன் ஒரு கவலையை சொல்லிட்டிருக்கிறான், அவன் கவலைப்பட வேண்டிய விஷயமே இல்லாமல் அது இருக்கும். அப்போ என்ன செய்யும், நம்ம ஆறுதலுக்கு நம்ம கேட்கணும், அது கேட்டு ஆறுதல் சொல்லணும். ஆனால் அதில் போய் தத்துவம் பேசி இதுக்கெல்லாம் நீங்கள் கவலைப்படக்கூடாது, இதுக்கெல்லாம் கவலைப்படக்கூடாது, இதுக்கு சட்டப்படி நீங்கள் கவலையை பட்டிக்கக்கூடாதுன்னு பேசினா அவன் பெரிய கவலை அதுதான். அந்த மாதிரியான ஒரு நிகழ்வுடைய தொடர்ச்சி தான் இது. இந்த விளைவுகள், அடுத்தவன் படுற வேதனையில் நம்ம சந்தோஷம் அடைதல், அடுத்தவனுக்கு ஒரு சின்ன வேதனையாக இருந்தாலும் சரி, எங்களால் அந்த வேதனையை வந்து வெளிக்காட்ட முடியாமல் இருந்தாலும் சரி, நம்ம என்ன செய்யக்கூடாது, அதை வந்து ரசிக்கிற அமைப்பிலையோ அதை வந்து அதை நகைச்சுவைப்படுத்துகிற அமைப்பிலையோ நம்ம வரக்கூடாது. அது வருவதென்பது மிக தவறான ஒரு அம்சம் என்பதை நம்ம புரிந்து. சில நேரங்களில் ஒரு நோயாளி வேதனையோட உச்சகட்டத்தில் இருந்துட்டிப்பா நம்ம சிரிச்சுக்கிட்டு இருப்போம். சில மரணங்கள், சில நிகழ்வுகள், சில பொழுதுகள், இவைகளெல்லாம் அடுத்தோட வேதனை உணராமலே அவன் நேரம் என்ன செஞ்சிக்கும் கழிஞ்சிருக்கும். அதே மிகப்பெரிய வேதனையாக அவர் உயிரை இழந்திருப்பார், அல்லது அந்த நோயுடைய கட்டங்கள் அவரை தாண்டியிருக்கும், அவருடைய வேதனைகள் தாண்டிருக்கும், உங்கள்கிட்ட சொல்ல முடியாத நிலைமையில். காரணம், எங்களுடைய இந்த நகைச்சுவை உணர்வுடைய எல்லை மீறல். இந்த நகைச்சுவை உணர்வுக்கு தானே இது ஒரு பயங்கரமான ஒரு விஷயம். இந்த நகைச்சுவை உணர்வு எதை எந்த இடத்துல இருக்கணும் அந்த இடத்துல நிற்கணும். இல்லைன்னு சொன்னால் சஹாபாக்களுடைய விஷயத்தில் மற்ற விஷயத்துலலாம் இது எப்படியாக பார்க்கும், நம்மளோட சாதாரண பேச்சில் எப்படியாக பார்க்கும், சீரியஸாக நடக்க வேண்டிய இடத்துல இந்த நகைச்சுவை உணர்வு என்ன செய்யும் வரப்பார்க்கும். நம்ம எந்த இடத்துல எது செய்கிறன்னு தெரியாமல் இருக்கும். எந்த அளவுக்கு இது நகைச்சுவை உணர்வுடைய இது போயிட்டுன்னு சொன்னால், சஹாபாக்களுடைய நிகழ்வுகளில் பேசக்கூட ஒரு சீரியஸான விஷயம், ஒரு சஹாபியுடைய விஷயம் போயிட்டு இருக்குது, அதில் கூட அந்த நகைச்சுவை உணர்வுடைய அந்த பாதிப்பு அதை அப்ளை பண்ணி பேசுகிற அளவுக்கு போயிட்டு அந்த செய்தியை சொல்கிறவங்க பயானுரைகளில் அதை வந்து அவங்க வந்து நகைச்சுவை உணர்வாக அந்த செய்தியை காட்டுற மாதிரி நினச்சி, எதில் ரசூலா சிரித்தாங்களோ அதில் தான் நகைச்சுவை உணர்வு சொல்லணும். எதில் வந்து என்ன, அதாவது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மகிழ்ச்சியை வெளிப்படுத்தினா அதில் தான் மகிழ்ச்சியை சொல்லணும். சாதாரண ஒரு நிகழ்வை இந்த சினிமா பாணியில் மாதிரி விளங்கப்படுத்துகிற நிகழ்வுக்கு என்ன செஞ்சுட்டு போயிட்டு, இதெல்லாம் இந்த நகைச்சுவை உணர்வு மிகைத்தால் வரக்கூடிய பிரச்சனை. இது ஒரு நாள் என்ன செய்யக்கூடாது, எங்களுக்கு வரக்கூடாது. பரிகசித்தல் என்பது மிகப்பெரிய ஒரு பாவம், இந்த மாதிரி விளையாடுதல் என்பது மிகப்பெரிய பாவம். அது வாழ்க்கையில முக்கியமான கட்டங்களில் உண்டான இந்த திருமண நிகழ்வுகளை பாதிக்குதுன்னு சொன்னால் இப்படிப்பட்ட நட்பு என்னதுக்கு, இப்படிப்பட்ட உறவு என்னதுக்கு, அப்படிப்பட்ட செயல்பாடு எங்களுக்கு என்னதுக்குன்னு கேட்குறேன். அது எங்களுக்கு தேவையே இல்லை, அது எங்களுக்கு தேவையே இல்லை. இது முஸ்லீம் சமுதாயத்துக்குள்ளேயும் வந்தது தான் ஆச்சரியம். இன்றைக்கு இது இல்லாத வீடுகள், ஃப்ரெண்ட்ஷிப் நட்பு என்ற வட்டத்தில் இருக்கக்கூடிய இது இல்லாத வீடுகள் எதுவுமே இல்லை என்று சொல்கிற அளவுக்கு இது மாறி வந்திருப்பதை பார்க்கிறோம். இந்த திருமணங்கள் புறக்கணிக்கப்பட வேண்டும். இந்த திருமணங்களை நம்ம கலந்து கொள்ளக்கூடாது. இது மார்க்க முரணான சைத்தானியத்துள்ள திருமணம் என்று சொல்லி இது மாதிரி நிகழ்வுகளை கண்டாலே புறக்கணித்து நல்லவர்கள் அந்த இடத்த விட்டு என்ன செஞ்சிடணும் போயிடணும். இதில் ஊர் பள்ளிவாயல்கள் இதில் ஒரு எக்ஷன் ஒன்று எடுக்கணும். இதால் என்னென்ன செய்யலாம் என்ன, இது ஒரு கேவலமான ஒரு நிகழ்வு, இது ஒரு கேவலமான ஒரு நிகழ்வு என்றதை பார்க்குறோம். இன்னும் சொல்லப்போனால் மணவரை, இந்த மணவரைக்குள்ளே போய் எல்லாருமே இது உட்கார்ந்துகிறான், மணவரைக்குள்ளே போய் உட்கார்ந்து கொண்டு இது கடைசியில் எங்கே போய் முடியும், எல்லை மீறலில் போய் என்ன செய்யும் இது முடியும். இது போன்ற கேவலமான நிகழ்வு நமக்கு வரக்கூடாது. இந்த செய்தியிலிருந்து நம்ம அதை என்ன செய்கிறோம், நம்ம புரிந்து கொள்கிறோம். இது எந்த இடத்துல நடந்தாலும் சரி இது தவிர்க்கப்பட வேண்டும். இது ஒரு அசிங்கமான ஒரு நிகழ்வு என்பதை நம்ம மற்றவர்களுக்கும் என்ன செய்யணும், உணர்த்தணும், பிரச்சாரம் செய்ய வேண்டும். இது வலிமா என்ற இந்த பகுதியில் நம்ம அதாவது விடுபட்ட சில விஷயங்கள் என்று ஞாபகப்படுத்த இருந்த விஷயங்கள். இன்ஷாலா அடுத்ததாக நம்ம வந்து மணவரையுடைய சட்டங்கள், மணப்பெண் அலங்காரம் சம்பந்தமான விஷயங்கள் நம்ம பார்ப்போம். ما عندي والعلم عند الله واقول قولي هذا واستغفر الله لي
0: ولكم நேர்கள் இதுவரை இஸ்லாம் குரும் குடும்பவியல் சிறப்பு தொடரில் வலிமா திருமண விருந்தின் நேரம் என்ற தலைப்பிலான விசேட மார்க்க உரை கேட்டீர்கள். வழங்கியிருந்தார் மௌலவி அஷேக் முஜாஹித் இப்னு ரஸின் அவர்கள். நீங்கள் உலகம் முழுவதும் உங்கள் முதல் தர முஸ்லீம் வானொலியை கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள். www.muslimvanoli.com என்கின்ற இணையதளத்திலும் ஆண்ட்ராய்ட் கையடக்க தொலைபேசி நேயர்கள் உங்களது டவுன்லோட் ஸ்டோருக்கு சென்று அதில் முஸ்லீம் வானொலியுடைய புதிய அப்ளிகேஷனை புதிய பொலிவுடனும் புதிய ஒளி நயத்துடனும் நீங்கள் டவுன்லோட் செய்து கேட்டுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். எமது வானொலியில் உங்கள் பிரதேச பள்ளிவாசல்களில் இடம்பெறுகின்ற முக்கிய மார்க்க சொற்பொழிவுகள், குத்துபா பிரசங்கங்கள், இணைய இஸ்லாமிய செய்திகள், உங்களுடைய குழந்தைகளின் இஸ்லாமிய மார்க்க சம்பாஷணைகள், நாடகங்கள் போன்றவற்றை எங்களுக்கு அனுப்பி வைக்கலாம். info@muslimvanoli.com அல்லது muslimvanoli@gmail.com அல்லது வாட்ஸ்அப் தொலைபேசி இலக்கமான 0974-777-16167 அப்படிங்கிற இலங்கை தொலைபேசி இலக்கத்தினூடாகவும் நீங்கள் தொடர்பு கொண்டு அனுப்பி வைக்கலாம். அடுத்ததாக
1: நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கின்ற முஸ்லிம் வானொலி.

0: அளவற்ற அருளோடும் நிகரற்ற அன்போடும் இஸ்லாமிய நிகழ்ச்சிகள் உங்கள் முஸ்லிம் வானொலியில் வரலாற்று நிகழ்வுகள்.
1: உலகத்தின் பாதி அழகை பெற்றவர் நபி யூசுப் அலைஹிஸ்ஸலாம் என்று நமது கண்மணி நாயகம் அவர்களே புகழ்ந்துள்ளார்கள். அப்படிப்பட்ட நபி யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தன் அழகால் பல சமயங்களில் சோதனைக்கு உள்ளாக்கப்பட்டார்கள். அதை பற்றி இந்த வீடியோவில் காணலாம், வாருங்கள். நபி யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தன் சொந்த சகோதரர்களால் சதி செய்யப்பட்டு கிணற்றில் தள்ளப்பட்டார்கள். பின்னர் சில வெள்ளிக்காசுகளுக்காக விற்கப்பட்டார்கள். இதை பற்றி நாம் முன்பே அறிந்திருந்தோம். நபி யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை வெள்ளிக்காசுகள் கொடுத்து வாங்கிய அந்த பிரயாண கூட்டத்தார் எகிப்து நாட்டில் உள்ள ஒரு சந்தையில் விலைக்குவி விற்றார்கள். சிறுவர் நபி யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் அழகு பார்ப்போர் எல்லோரையும் கவர்ந்திழுத்து கொண்டிருந்தது. ஊரே திரண்டு ஏலம் கேட்க குவிந்து வந்தனர். அப்பொழுது ஒரு மூதாட்டி மிகவும் குறைந்த பணத்தை இடுப்பில் முடிந்து கொண்டு ஏலம் கேட்க சென்றார்கள். இதை பார்த்து கொண்டிருந்தவர்கள் அந்த மூதாட்டியை பார்த்து, அரசர்கள், செல்வந்தர்கள், அமைச்சர்கள் என பெரும் பணம் படைத்தவர்கள் எல்லாம் அந்த சிறுவனை ஏலம் கேட்க இருக்கும் இடத்தில் நீ என்ன செய்ய போகிறாய் என்று ஏளனம் செய்தார்கள். அதற்கு அந்த மூதாட்டியோ, என்னால் அந்த குழந்தையை வாங்க முடியும் என்று நினைக்கவில்லை, ஆனால் அந்த சிறுவனை ஏலம் கேட்ட பெருமையாவது எனக்கு கிடைக்கும் என்று தன்னிடம் இருந்த சில பணத்தையும் எடுத்துக்கொண்டு அவரை ஏலம் கேட்க புறப்பட்டார்கள். அப்படி அனைவரும் போட்டி போட்டுக்கொண்டு அந்த சிறுவனை ஏலம் கேட்டார்கள். அப்பொழுது எகிப்து நாட்டு அரசருக்கு அடுத்த நிலையில் இருக்கும் நிதியமைச்சர் பெரும் காசுகளை கொடுத்து நபி யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை வாங்கினார். அவரை அழைத்துச் சென்று அவர் தனது மனைவியிடம், இந்த குழந்தையை நாம் எவ்வளவு பணம் கொடுத்து வாங்கினாலும் தகும், பிற்காலத்தில் இந்த குழந்தை ஒரு பெரிய ஆளாக வரும் என்று கூறினார்கள். அது மட்டுமல்லாது, இந்த குழந்தையை நீ அடிமையை நடத்துவது போல் வளர்க்கக்கூடாது, நமது குழந்தையைப் போல் சிறப்பாக வளர்க்க வேண்டும் என்று கூறினார். அதன்படி நபி யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அந்த எகிப்து நாட்டு நிதியமைச்சர் வீட்டில் நல்ல செல்வ செழிப்புடன் அழகான முறையில் வளர்க்கப்பட்டார்கள். அவ்வாறு வளர்க்கப்பட்ட நபி யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தங்களது பருவ வயது அடைந்த சமயங்களில் மிக அழகாக பார்ப்போர் அனைவரும் நின்று பார்த்து ஆச்சரியப்படக்கூடிய அளவில் இருந்தார்கள். இதனால் பெண்கள் அனைவரும் அவரின் அழகால் கவர்ந்து இழுக்கப்பட்டார்கள். இப்படி செல்லும் இடமெல்லாம் அவரை பார்ப்பது நபி யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு பெரும் சங்கடத்தை ஏற்படுத்தியது. எனவே அவர் தங்களது முகத்தை மறைத்தவாறே வெளியே சென்று வருவார்களாம். இவரின் அழகு மின்னல் வெட்டினால் எப்படி கண்ணை பறிக்கும் வெளிச்சம் இருக்குமோ அந்த அளவு வெளிச்சம் பொருந்தியதாக அழகிய தோற்றத்துடன் காணப்பட்டார்கள். அப்படியே அவர் தனது முகத்தை மூடிக்கொண்டே அனைத்து இடங்களுக்கும் சென்று வருவதை வழக்கமாக கொண்டிருந்தார்கள். இதனால் மற்றவர்களின் ஈர்ப்பு இவர் மேல் இல்லாமல் இருக்கும் என்று அவர்கள் நினைத்தார். என்னதான் முகத்தை மூடிக்கொண்டு சென்றாலும் வீட்டினுள் அவ்வாறு இருக்க முடியாது அல்லவா? எனவே வீட்டில் உள்ளவர்களும் இவரின் அழகால் பெரிதும் ஈர்க்கப்பட்டார்கள். அதில் ஒருவராக நபி.
2: நீங்கள் தொடர்ந்து உங்கள் முதல் தர முஸ்லிம் வானொலியின் காற்றலைகளில் 24 மணி நேர இஸ்லாமிய ஒலிபரப்போடு இணைந்திருக்கின்றீர்கள். இந்த வேளையில் ஒரு சிறிய விளம்பர இடைவேளையின் பின்னர் மீண்டும் இணைந்து கொள்வோம்.
3: உங்கள் அனைத்து தேவைகளுக்கும் ஒரே ஆன்லைன் சந்தை Glitz.lk. வீட்டில் இருந்தபடியே பாதுகாப்பாகவும் எளிதாகவும் வாங்க விரும்புகிறீர்களா? அப்படியானால் Glitz.lk தான் உங்கள் சரியான தேர்வு. மின் சாதன பொருட்கள், அழகு சாதன பொருட்கள், அன்பளிப்பு பொருட்கள், வீட்டு உபயோக பொருட்கள், விளையாட்டு உபகரணங்கள், உணவுகள், வெளிப்புற உபகரணங்கள், செல்ல பிராணிகளுக்கான பொருட்கள், சிறந்த விலை, உயர்ந்த வேகமான டெலிவரி சேவை, எளிதான ஆன்லைன் ஆர்டர் முறை, நம்பகமான வாடிக்கையாளர் சேவை, புதிய சலுகைகள் மற்றும் சிறப்பு தள்ளுபடிகளை தவறவிடாதீர்கள். இப்போதே விரையுங்கள் www.glitz.lk. நீங்கள் தேடும் அனைத்தும் ஒரே இடத்தில். Glitz.lk வாட்ஸ்அப் மற்றும் ஆன்லைன் ஆப் ஊடாகவும் ஆர்டர்கள் ஏற்றுக்கொள்ளப்படும். Glitz.lk. மேலதிக விவரங்களுக்கு அழையுங்கள் 077-101-0043.
4: பண்டிகை காலத்தை உங்கள் குடும்பத்தினரோடு மகிழ்ச்சிகரமாய் அமைத்திட நேர்வழி மாநகரில் நம்பிக்கையான ஓர் இடம் எலோலன் ஹோட்டல். கெட் டுகெதர், பர்த்டே பார்ட்டி மற்றும் இதர நிகழ்வுகளுக்கும் குறுகிய கால மற்றும் நீண்ட கால பாதுகாப்பான தங்குமிட வசதிகள். இயற்கை எழில் கொஞ்சும் கடற்கரை அருகில் அமைந்த அமைதியான சூழலில் அழகிய நீச்சல் தடாக வசதிகளுடன் இஸ்லாமிய குடும்பங்களுக்கு ஏற்ற தனிப்பட்ட மற்றும் பாதுகாப்பான சூழலில் நேர்த்தியான அறைகளுடன் முற்றிலும் ஹலால் முறையிலான சுத்தமான சுகாதார முறைப்படி தயாரிக்கப்பட்ட உணவு வகைகள். உங்கள் எண்ணம் போல் உங்கள் தங்கும் இடத்தை அமைத்திட நாம் தயார். இன்றைய முன்பதிவுகளுக்கு அழையுங்கள் எலோலைன் ஹோட்டல். தொடர்புகளுக்கு எலோலைன் ஹோட்டல், இலக்கம் 211 மர்தான வீதி, வேர்வள. தொலைபேசி இலக்கம் 77 34 05 965. எலோலைன் ஹோட்டல், உங்கள் நம்பிக்கையின் தலைப்பிடம்.
3: காத்தான்குடி மண்ணில் குழந்தைகள், சின்ன சிறுவர்கள், பெண்களுக்கான ஆடையகம் பிரின்ஸ் அண்ட் பிரின்சஸ். குழந்தைகள் சின்ன சிறுவர்களுக்கான சிங்கார ஆடைகளின் சாம்ராஜ்யம் பிரின்ஸ் அண்ட் பிரின்சஸ். நீங்களும் நாடுங்கள். Prince and Princess நிறுவனம், இலக்கம் 460 பிரதான வீதி, காத்தான்குடி. தொலைபேசி தொடர்புகளுக்கு 07 5 57 57 560.
5: வானொலியில் ஒரு புதிய ஒலி நயம், காற்றலையில் ஒரு புதிய தொழில்நுட்பம். உங்கள் முஸ்லிம் வானொலி
2: நீங்கள் தொடர்ந்து முஸ்லிம் வானொலியோடு இணைந்திருக்கின்றீர்கள். மீண்டும் நாங்கள் மார்க்க சொற்பொழிவோடு இணைந்து கொள்வோம்.
1: இடமெல்லாம் பரவிவிட்டது.
2: நீங்கள் தொடர்ந்து முஸ்லிம் வானொலியோடு இணைந்திருக்கின்றீர்கள். இது கொழும்பிலும் கொழும்பை அண்டிய பிரதேசங்களிலும் மஹரி தொழுகைக்காக அதான் ஒலிக்கின்ற நேரம் இது.
3: தொழுகைக்கான அதான் ஒலிக்கும் நேரம்.
5: அன்னசரணை வழங்குவது
6: முகமதுல்லா ஃபார்மசி அண்ட் க்ரோசரி, கல்முனை.

எனக்கு ஒருவரை தெரியும், அவர் இந்த கனவுக்கான விளக்கத்தை அறிந்திருப்பார் என்று கூறினார். மேலும், என்னை சிறைக்குச் செல்ல அனுமதியுங்கள், ஏனெனில் சிறையில்தான் அவர் உள்ளார் என்று கூற மன்னர் அவருக்கு அனுமதி அளித்தார். இதையடுத்து அந்த வேலைக்காரர் சிறைக்குச் சென்று நபி யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவரிடம் மன்னர் கண்ட கனவை கூறி விளக்கம் கேட்டார். அதற்கு நபி யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள், அடுத்து வரும் 7 வருடங்கள் மிக செழிப்பானதாகவும் மகசூல் தரக்கூடிய வகையில் இந்த நாடு இருக்கும், ஆனால் அதற்கு அடுத்து வரும் 7 வருடங்களில் சொல்ல முடியாத வண்ணம் பஞ்சம் பரவி கிடக்கும் என்று மன்னர் கண்ட கனவிற்கு அர்த்தத்தை கூறினார்கள். அர்த்தத்தை கூறியது மட்டுமல்லாது, அந்த சூழ்நிலையை எப்படி கையாள்வது என்பதையும் அவர் கூறுகிறார். முதல் 7 வருடங்களில் விளைச்சல் மிக அதிகமானதாகவும் அதிக மகசூடன் நல்ல செழிப்பாகவும் இருக்கும். அச்சமயத்தில் கதிர்களை அறுவடை செய்து அதிலுள்ள தானிய மணிகளை தனியே பிரித்து எடுக்காமல் அப்படியே பாதுகாப்பாக விட்டுவிடுங்கள். அடுத்து வரும் 7 வருடங்களில் மிகுந்த பஞ்சம் நிலவும். அச்சமயத்தில் அந்த கிடங்கில் கிடக்கும் கதிர்களுடன் கூடிய தானியங்களை சிறிது சிறிதாக பிரித்தெடுத்து தேவைக்கு தகுந்தாற்போல் பயன்படுத்தி கொள்ளலாம். ஏனென்றால் இந்த கதிர்களிலிருந்து முன்னரே தானிய மணிகள் பிரித்து எடுத்துவிட்டால் அது கெட்டுப்போகிவிடும். ஆனால் இப்படி வைத்திருந்தால் அவ்வாறு நடக்காது என்று சிறந்த யோசனையும் அந்த வேலைக்காரனிடம் கூறினார் நபி யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள். அந்த வேலைக்காரனுக்கோ இதிலுள்ள அறிவு கூர்மையை அவனால் புரிந்து கொள்ள முடியவில்லை. எனவே அவன் நபி யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கூறியதை அப்படியே மனிடம் கூறினான். தான் கண்ட கனவிற்கு விளக்கம் கூறியது மட்டுமின்றி அந்த பஞ்ச காலங்களில் எப்படி கையாள்வது என்று சரியான திட்டத்தையும் கூறியிருக்கிறார் என்றால் அவர் சாதாரண மனிதர் அல்ல. எனவே உடனே சிறைக்குச் சென்று அவரை அழைத்து வா, அவருக்கு மரியாதை செய்ய வேண்டும், அவருடைய தேவை நமக்கு இருக்கின்றது என்று கூறினார். உடனே அந்த வேலைக்காரன் நபி யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவரிடம் சென்று, வா என்னுடன், மன்னர் உனக்கு விடுதலை அளித்து விட்டார் என்று கூற நபி யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களோ வர மறுத்தார். முதலில் நான் செய்யாத தவறிலிருந்து எனக்கு விடுதலை கிடைக்காமல் நான் வெளியே வரமாட்டேன், என் மேல் ஒரு பழிச்சொல் சொல்லப்பட்டுள்ளது, அதிலிருந்து விடுதலை அளிக்காமல் நான் வரமாட்டேன் என்று கூற, சரி அதற்கு என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டதற்கு நபி யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள், அந்த பெண்களை அழைத்து நான் என் முதலாளியின் மனைவியிடம் தவறாக நடந்து கொண்டேனா என்று விசாரணை செய்யுமாறு கூறினார். எனவே அரசர் அந்த பெண்களை எல்லாம் அங்கு வரவழைக்கின்றார். உடன் அமைச்சரின் மனைவியும் அங்கே வந்தார்கள். வந்த அந்த பெண்கள் எல்லாம், இவர் நல்லவர், இவர் மீது எந்த தவறும் இல்லை என்று சாட்சி கூறினர். மேலும் தவறு செய்த அந்த அமைச்சரின் மனைவியும் மன்னர் முன்னிலையில், நான் தான் அவரை என்னுடன் அழைத்தேன், இது என் மனதில் ஏற்பட்ட தவறான எண்ணம், எப்பேற்பட்ட மனதிலும் தவறான எண்ணங்கள் வரலாம் அல்லவா, அந்த தவறிலிருந்து அல்லாஹ் என்னை மன்னிப்பானாக என்று கூறினார்கள். இவ்வாறு தனது தவறை அனைவரிடமும் கூறிய பின்னரும் மன்னிக்காமல் இருப்பது மூமின்களுக்கு அழகு கிடையாது. அது மட்டுமல்லாது, தவறான எண்ணம் மனதளவில் மட்டுமே உண்டானதே அன்றி அதில் தவறு நடக்காமல் அந்த அல்லாஹ் பார்த்து கொண்டான். அந்த தீய எண்ணம் மனதளவிலேயே வந்து சென்று விட்டது, தான் நிரபராதி என்று உறுதியான பின் நபி யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சிறையில் இருந்து வெளியே வர சம்மதம் தெரிவித்தார்கள். வெளியே வந்த நபி யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அரசரே வரவேற்றார். தன் அருகிலேயே அவர்களை வைத்துக் கொள்ள விரும்பினார். நபி யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள், நான் உங்களுடன் இருக்க வேண்டுமெனில் நிதியமைச்சர் பொறுப்பு வேண்டும் என கேட்டார். அதற்கு காரணம் தன்னால் முடியும் என்று அவர்கள் நம்பினார்கள். மேலும் நாட்டிற்கு நல்லது செய்ய வேண்டும் என்று மிக அதிகப்படியாக அவர்கள் விரும்பினார்கள். அவர்கள் அந்த நாட்டின் நிதியமைச்சரானார். எகிப்து தேசத்தின் 2வது பெரிய பொறுப்பில் அமர்ந்தார். நபி யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கூறியது போல அடுத்த 7 ஆண்டுகள் மிக செழிப்பாகவும் அதிக விளைச்சலும் இருந்தது. அதனை பத்திரமாக சேமித்தனர். அதற்கு அடுத்து வந்த 7 ஆண்டுகள் மிக அதிக வறட்சி காணப்பட்டது. அச்சமயத்தில் அதனை பயன்படுத்தினர். மக்களுக்கு தானியம் பங்கிட்டு அளிக்கப்பட்டது. அதை அப்படியே அளிக்கப்படவில்லை, பணம் வாங்கி கொண்டுதான் அளித்தார்கள். அப்படி பணம் இல்லாதவரிடம் வேலை வாங்கி கொண்டு தானியங்களை அளித்தார்கள்.

0: நபி யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் நிதியமைச்சர் பொறுப்பில் இருந்ததால் மிக சிறப்பான முறையில் வறட்சி காலம் கையாளப்பட்டது. பஞ்சகாலத்தில் நபி யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் நோன்பை கடைபிடித்தார்கள். தான் நோன்பு இருந்து மக்களின் பஞ்சத்தை போக்கினார். அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, நபி யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தான் மிக அழகு பொருந்தியதாக காணப்பட்டாலும் அல்லாவின் பொருத்தத்தையே மிக அதிக அளவு நேசித்தார்கள். கஷ்டகாலத்தில் நோன்பு நோற்று அல்லாவின் பொருத்தத்தால் மக்களின் பஞ்சத்தை சிறப்பாக போக்கினார். அல்லாவும் அவரை கைவிடவில்லை. தன் அழகால் பல்வேறு சிரமங்களுக்கு ஆளான நபி யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இறுதியாக எகிப்து நாட்டின் உயரிய பொறுப்பில் அமர வைத்தார் அல்லாஹ். இன்றைய சூழலில் ஒவ்வொரு மனிதர் வாழ்விலும் சிரமங்கள் இல்லாமல் இல்லை. அவரவர் நிலைக்கு ஏற்றால் போல் கஷ்டங்கள் சூழ்ந்து கொண்டுதான் இருக்கின்றன. நம்முடைய மன தைரியத்தாலும் பொறுமையாலும் எல்லாவற்றிற்கும் மேலாக இறை நம்பிக்கையாலும் இதை நாம் எதிர்கொண்டோமே ஆனால் வாழ்வில் உயரிய நிலையை நம்மால் அடைய முடியும் இன்ஷா அல்லாஹ்.
1: உங்கள் முஸ்லிம் வானொலியில் வரலாற்று நிகழ்வுகள்
2: முஸ்லிம் வானொலி muslimvanoli.com.
1: தினமும் உங்கள் முஸ்லிம் வானொலியில் வான்மறை தொடர்.
3: நேர்கள் அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹமத்துல்லாஹி வபரகாத்துஹு. நேர்கள் இப்பொழுது முதல் உங்கள் முஸ்லிம் வானொலியில் வான்மறை தொடர் நிகழ்ச்சியோடு இணைந்து கொள்ளலாம். உங்களை சோதனைகள் சூழ்கின்றதா என்ற தலைப்பிலான விசேட மார்க்க சொற்பொழிவு கேட்க இருக்கின்றோம். வழங்குகின்றார் மௌலவி அஷேக் அப்துல் பாசித் புகாரி அவர்கள்.
4: என் சகோதர சகோதரி, உன் வாழ்க்கையில் சிரமமா? உன் வாழ்க்கையில் கஷ்டமா? உங்களுக்கு நோயா? உங்களுக்கு கடனிலே பிரச்சனையா? பொருளாதார நெருக்கடியா? உலகம் உங்களை சோதனையால் சூழ்கிறதா? எப்படி வெளியேறுவது என்று வழியை நீங்கள் தேடிக்கொண்டிருக்கிறீர்களா? எப்படி நான் இதிலிருந்து மீளப் போகிறேன் என்று எண்ணிக்கொண்டிருக்கிறீர்களா? இவ்வளவு பெரிய நஷ்டம், இவ்வளவு பெரிய தோல்வி, இவ்வளவு பெரிய இழிவு, யார் என்னை இதிலிருந்து மீட்க முடியும்? நான் இனிமேல் உயிர் வாழ்ந்து என்ன செய்ய போகிறேன் என்ற தயக்கமா என்ற கேள்வியா? மரணத்தை தேடுவதற்கு தயாராகி கொண்டிருக்கிறீர்களா? கொஞ்சம் பொறுத்து அல்லாஹுடைய தூதருடைய இந்த ஹதீஸை மனதில் பதிய வையுங்கள். அல்லாஹுடைய தூதர் இப்னு அப்பாஸுக்கு சொன்னார்கள் ரழியல்லாஹு அன், அவர்கள் சிறு வயதில் இருந்தபோது அந்த அறிவுரை எமக்கும் தான். அல்லாஹுடைய தூதர் எனக்கும் உங்களுக்கும் சொல்வதாக நினையுங்கள், யாரும் இந்த உலகத்திலே பலமுள்ளவர்கள் அல்ல, யாரும் இந்த உலகத்திலே சோதனையிலிருந்து நீங்கியவர்கள் அல்ல, யாரும் இந்த உலகத்திலே கஷ்டங்களை சந்திக்காதவர்கள் அல்ல. எல்லோரும் இந்த உலகத்திலே அவர் அவர்களுடைய சக்திக்கு ஏற்ப சிரமத்திலும் கஷ்டத்திலும் தான் வாழ்கிறார்கள். இப்னு அப்பாஸை பார்த்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், யா குலாம், சிறுவனே, இன்னி உஅல்லிமுக கலிமாத்தின், உனக்கு சில வார்த்தைகளை கற்றுக் கொடுக்கிறேன். அல்லாஹுவை நீ பாதுகார், அல்லாஹ் உன்னை பாதுகாப்பான். அல்லாஹுவை நீ பாதுகாத்தால், அல்லாஹுடைய சட்டங்களை நீ பாதுகாத்தால், அல்லாஹ் விதித்த வரைமுறைகளை நீ பாதுகாத்தால், அல்லாஹுவை உனக்கு உதவி செய்யக்கூடியவனாக நீ பார்ப்பாய். எதையாவது கேட்க வேண்டும் என்றால் அல்லாஹ்விடத்திலே கேள், எதை கொண்டாவது பாதுகாப்பை தேட வேண்டும் என்றால் அல்லாஹ்விடத்திலே பாதுகாப்பை தேடு, அல்லாஹ்விடத்திலே உதவி தேடு. வஅலம், அறிந்து கொள் இப்னு அப்பாஸே, அன்னல் உம்மத் லவ் இஜ்தமஅத் அலா அன் யன்ஃபஊக லம் யன்ஃபஊக பிஷைன் இல்லா கத் கதபஹுல்லாஹு லக், வலவ் இஜ்தமஉ அலா அன் யதுருக பிஷைன் லம் யதுருக பிஷைன் இல்லா கத் கதபஹுல்லாஹு லக். வானத்தில் பூமியில் உள்ள எல்லாரும் உனக்கு ஒரு நன்மையை அளிக்க ஒன்று கூடினால் அல்லாஹ் நாடாமல் அந்த நன்மையை உனக்கு கொடுக்க முடியாது. வானத்தில் பூமியில் உள்ள எல்லோரும் உனக்கு ஒரு தீமையை அளிக்க ஒன்று கூடினால் அல்லாஹ் நாடாதவரை அந்த தீமையை உன்னிடத்திலே கொண்டு வர முடியாது. உங்களுடைய கடனை நீக்க முடியாது, உங்களுடைய நோயை நீக்க முடியாது, உங்களுடைய கவலையை நீக்க முடியாது, உங்களுடைய குடும்ப பிரச்சனைகளை நீக்க முடியாது. ஒட்டுமொத்த உலகம் ஒன்று சேர்ந்தாலும் அல்லாஹ் நாடாதவரே, அல்லாஹ்வுடைய நாட்டத்தை நீங்கள் கொண்டு வந்தால், உலகமே தடுத்தாலும் அந்த உதவியை நீங்கள் அடைவதிலிருந்து அல்லாஹ் உங்களுக்கு உதவி செய்தே தீருவான். ஏன்? அவனல் காதிர், அவனல் கதீர், அவனல் முக்ததிர். அவனுடைய ஆற்றலை எதுவும் மிஞ்சாது. கவலையில் இருப்பவரை அல்லாஹுவை அழை, பிரச்சனையில் இருப்பவரை அல்லாஹுவை அழையுங்கள், நோயில் இருப்பவர்களை அல்லாஹுவை அழையுங்கள், சிரமத்தில் இருப்பவர்களை அல்லாஹுவை அழையுங்கள். எந்த பிரச்சனையாக இருந்தாலும், எந்த தேவையாக இருந்தாலும், எது உங்களுக்கு வேண்டுமென்றாலும் ரப்பிடத்திலே கேளுங்கள். அவனுடைய ஆற்றலில் எதுவும் குறைந்து விடாது கேட்பதால். உலகத்தில் உள்ள எல்லோரும் ஒரு மைதானத்திலே ஒன்று சேர்ந்து ஒரே நேரத்தில் அல்லாஹ்விடத்திலே அவனுடைய தேவைகள் அனைத்தையும் கேட்டாலும், அல்லாஹ் அந்த தேவைகள் அனைத்தையும் நிறைவேற்றினாலும், கடலில் ஊசியை முக்கி நுழைத்தால் கடலின் நீரிலிருந்து அந்த ஊசி எந்த நீரை குறைக்குமோ அந்த அளவு கூட அல்லாஹ்வுடைய கஜானாவில் குறைந்திருக்காது. அந்த அல் காதிரின் மீதா நம்பிக்கை இல்லாமல் இருக்கிறீர்கள்? கஷ்டத்திலே சிக்கி தவிப்பவன், அழைக்கும் போது அந்த அழைப்பிற்கு பதில் கொடுப்பவன் யார்? அல்லாஹுவை தவிர வேறொரு இலாஹா இருக்கிறார், கடவுளா இருக்கிறார்? அந்த ஒரே இறைவன் அல்லவா உங்களுடைய சிரமங்களை நீக்குபவன், உங்களுடைய கஷ்டங்களை நீக்குபவன், உங்களுடைய பிரச்சனைகளை நீக்குபவன், உங்களுடைய கடனை நீக்குபவன், உங்களுடைய நோயை நீக்குபவன், உங்களுடைய இழிவை நீக்குபவன், உங்களுக்கு கண்ணியத்தை தருபவன். மனிதர்கள் எல்லோரும் திட்டம் திட்டட்டும் உங்களை அழிப்பதற்கு, அல்லாஹ் ஒருவன் உங்களோடு இருந்தால் எதுவும் செய்ய முடியாது. உங்கள் கண்ணியத்தை பாழாக்குவதற்கு ஒட்டுமொத்த உலகமும் ஒன்று சேரட்டும், அல்லாஹ் உங்களோடு இருந்தால் வேறு யார் வேண்டும்? முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹுதைபியா உடன்படிக்கைக்கு சஹாபாக்கள் ஏற்றுக்கொள்வதற்கு தாமதமாகும் போது சொன்னார்கள், யா அல்லாஹ், இவர்கள் என்னை புறக்கணித்தாலும் நீ என்னோடு இருக்கும் முறை எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை என்று. இந்த அல்லாஹுவின் மீது எப்போது நம்பிக்கை வைக்கப் போகிறோம்? அந்த அல்லாஹுவை எப்போது அழைக்கப் போகிறோம்? மூசா அழைத்தார் அலைஹிஸ்ஸலாம், ஒரு நபி அழைத்தார்கள், இன்னா லமுத்ரகூன். மூசாவின் சமூகம் சொன்னது, மூசா எங்களை கைவிட்டு விட்டீர், முன்னால் கடல் பின்னால் ஃபிரௌன், அழிந்து விட்டோம் மூசா. மூசா அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்வின் மீதுள்ள குதிரத்தின் நம்பிக்கை வைத்து சொன்னார்கள், கல்லா இன்ன மஅய ரப்பி சயஹ்தீன். அல்லாஹு அக்பர், என்ன ஆற்றலின் வார்த்தை பாருங்கள். இயற்கை அழிவை தர காத்து கொண்டிருந்தாலும் என் ரப்பின் மீது நம்பிக்கை இருக்கிறது, கல்லா இன்ன மஅய ரப்பி, என் ரப்பு என்னோடு இருக்கிறான், லயஹ்தீன், அவன் எனக்கு வழிகாட்டுவான். மூசா, உன் கையில் இருக்கக்கூடிய கம்பை கொண்ட அந்த கடலை பிள, அல்லாஹ்வுடைய குதிரத்தின் மீது ஆற்றல் வைத்திருந்ததால். இப்ராஹிம், நெருப்பு வீசப்பட போகிறது, நெருப்பு சுட்டரித்து அழித்து விடும், பயந்தார்களா? ஹஸ்புனல்லாஹு வ நிஅமல் வக்கீல், என் ரப்பு என்னோடு இருக்கிறான், நெருப்பை படைத்தவன் அவன், அந்த நெருப்புடைய ஆற்றல் அவனிடத்தில் இல்லையா? அல்லாஹ் மாற்றினான் அந்த நெருப்பை குளிர்ச்சி அளிக்கக்கூடியதாக இப்ராஹிமுக்கு அலைஹிஸ்ஸலாம். யார் யூனுஸை பாதுகாத்தார்கள்? அல்லாஹ் சொல்கிறான், கோபத்தோடு யூனுஸ் கிளம்பி சென்றார், அல்லாஹ்வுடைய விதியிலிருந்து எதுவும் தனக்கு தீங்கழைத்து விடாது என்று. அல்லன் நக்தீர அலைஹி கதர், அல்லாஹ்வுடைய கதர் என்ற, அல்லாஹ்வுடைய காதிர் என்ற வார்த்தைக்கு கதர் என்ற அர்த்தம் இருக்கிறது என்று சொன்னோமா இல்லை? அல்லாஹ்வுடைய விதி, அல்லன் நக்தீர அலைஹி, அதைத்தான் சொல்கிறார்கள். அல்லாஹ்வுடைய ஆற்றலின் மீது நம்பிக்கை இல்லாமல் என்று மொழிபெயர்த்து விடக்கூடாது. அல்லாஹ் தனக்கு தீயதை அவனுடைய கதரில் இருந்து கொடுத்து விட மாட்டான் என்ற நம்பிக்கையில் அவர் சொல்கிறார் கோபத்தில். அந்த மீன் வயிற்றில் அகப்படுகிறார், அந்த இருள் சூழ்ந்த அந்த மீன் வயிற்றில் இருந்து கொண்டு அழைக்கிறார் யூனுஸ், அல்லா இலாஹ இல்லா அன்த், சுப்ஹானக இன்னி குன்து மினஸ் ஸாலிமீன், யா அல்லாஹ், நான் பலஹீனமானவன், அநீதம் செய்து விட்டேன், லா இலாஹ இல்லா அன்த், சுப்ஹானக, நீ பரிசுத்தமானவன், எனக்கு உதவி செய் என்று. ஃபஸ்தஜபனா லஹு, அவருடைய அழைப்பை அல்லாஹ் செவிமடுத்தான். அந்த சோதனையில் இருந்து, அந்த பிரச்சனையில் இருந்து யூனுஸை அல்லாஹ் பாதுகாத்தான். அல்லாஹுவை அழைத்ததால் அந்த அந்த இருள் சூழ்ந்த அந்த அந்த இடத்திலிருந்தும், அந்த மீன் வயிற்றிலிருந்தும் தன்னை வெளியே கொண்டு வருவான் என்று அல்லாஹுடைய ஆற்றலால். ஏன் மீனும் அவனுடைய குதிரத்தில் உள்ளதுதான், கடலும் அவனுடைய குதிரத்தில் உள்ளதுதான், மலையும் அவனுடைய குதிரத்தில் உள்ளதுதான், வானமும் அவனுடைய குதிரத்தில் உள்ளதுதான். எதுவும் இந்த பூமியில் அவனுடைய குதிரத்தில் இருந்து நீங்கியது அல்ல. அல்லாஹ் அந்த சோதனையிலிருந்து யூனுஸை பாதுகாத்தான். நற்செய்தி சொல்கிறான் அல்லாஹ், இப்படித்தான் அல்லாஹ் முஃமின்களை பாதுகாப்பான். அழையுங்கள் என்னை, எந்த இருள் சூழ்ந்தாலும் அழையுங்கள் என்னை, எனக்கு முன்னால் பணியுங்கள், என்னிடத்திலே கேளுங்கள், நான் தருகிறேன். ஒவ்வொரு இரவும் முதல் வானத்திற்கல்ல இறங்கி வருகிறான், என்னை அழைப்பவர்கள் உண்டா, அந்த அழைப்பிற்கு பதில் கொடுக்கிறேன் என்று சொல்கிறான். அல்லாஹு அக்பர். யார் நஷ்டவாளிகள், ஏன் சோதனையில் இன்னும் இருக்கிறோம்? யார் ஐயூபை குணப்படுத்தியது நோயிலிருந்து? ஆண்டுகள் ஆண்டுகளாக ஐயூப் மிகப்பெரிய நோயால் அவதிப்பட்டார். ஒரு நபி, நோய் என்பது எல்லோருக்கும் பொதுவானது. அல்லாஹ் யாரை நோயை கொண்டு சோதிக்க நாடுகிறானோ சோதிப்பான். எப்படி அல்லாஹ் வெளியாக்கினான்? அளவற்ற அருளாளனே, நோயிலே பாதிக்கப்பட்டிருக்கிறேன், என்னை குணப்படுத்தி என்று அழைத்தார். அல்லாஹ் அதை நீக்கிறான். இன்று ஒரு நோய் ஒரு எல்லையை கடந்து விட்டால், மரணம் என்று மருத்துவர் சொல்லிவிட்டால், அவ்வளவுதான், நம்பிக்கை இழந்து விடுகிறார்கள். இல்லை கண்ணியத்துக்குரியவர்களே, எந்த நிலையையும் அல்லாஹ் மாற்றுவான். அவன் நாளினால் உலகத்திலே கொடிய நோய் கேன்சர், அதனுடைய 4வது தரத்தை நீங்கள் சென்றாலும் நம்பிக்கை இழக்காதீர்கள், நம்பிக்கை இழக்காதீர்கள். உங்கள் மரணத்தின் கடைசி முடிவு வரை அல்லாஹ் என் நோயை குணப்படுத்துவான் என்றால், நம்பிக்கையில் அல்லாஹுவை அழைத்தால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், நம்பிக்கையோடு அழையுங்கள், உறுதியோடு அழையுங்கள், என் ரப்பு குணப்படுத்துவான், வற்புறுத்துங்கள் அவனை, என்னை குணப்படுத்து குணப்படுத்து என்று. அவனை யாரும் வற்புறுத்தி விட முடியாது, உங்களுடைய ரப்பு அவன். என்னை பற்றி கேட்டால் நபியை நீங்கள் சொல்லுங்கள், நான் அவர்களுக்கு அருகாமையில் இருக்கிறேன் என்று. சுப்ஹானல்லாஹ். சுலைமானுக்கு காற்றை வசப்படுத்தி கொடுத்தவன் யார்? அல்லாஹ். உள்ளங்கள் எல்லாம் பூரித்து விடும். அவ்வளவு சோதனைகளையும் தாண்டி ஒரு சந்தையில் விற்கப்பட்ட ஒரு மனிதரை அந்த நாட்டின் மந்திரியாக ஆக்கியவன் யார்? அல்லாஹ். முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எம்முடைய ரசூல் யாரின் மீது நம்பிக்கை வைத்திருந்தார்கள், யாரை அழைத்தார்கள்? அல்லாஹு அக்பர். கொஞ்சம் யோசனை செய்து பாருங்கள், மக்காவிலே உள்ளவரிடத்திலே முஹம்மது ரசூல் இப்படி சோதிக்கப்படுகிறார் உங்களிடத்திலே, அவர் பின்னால் காலத்திலே பல நூற்றாண்டுகள் கழித்து, பல ஆயிரம் ஆண்டுகள், பல 2000 ஆண்டுகள் கழித்து இவரை பின்பற்றக்கூடிய மக்கள் லட்சோபலட்ச மில்லியன் மில்லியனாக உலகத்தின் பெரும் எண்ணிக்கை தொகை இவர்களை ரசூலாக ஏற்றுக்கொண்டு வாழும் என்று சொன்னால், அந்த மக்காவில் உள்ள யாராவது நம்பியிருப்பார்களா? ரசூலுல்லாஹ் யாரை நம்பினார்கள், யாரை நம்பினார்கள்? தாயிஃபிலே கஷ்டப்பட்டு மக்காவாதிகள் புறக்கணிக்கிறார்கள், தாயிஃபாசிகள் நோவி நோ கல்லை கொண்டு எரிந்து விரட்டி விடுகிறார்கள், சோதனையால் அகப்பட்டு எங்கே செல்வதென்று தெரியாமல் வரும்போது ஜெய்தவர்கள் கேட்டார்கள் ரசூலுல்லாஹ் விடத்திலே, யார் ரசூலுல்லாஹ், மக்காவில் உள்ளா மறுபடியும் நுழையப் போகிறீர்கள், உங்களை அவர்கள் தானே வெளியாக்கினார்கள். யா ஜெய்த் இன்னல்லாஹ ஜாயிலுன் லிமா தரா ஃபர்ஜன் வ மஹ்ரஜன் வ இன்னல்லாஹ நாஸிருன் தீனஹு. அல்லாஹு அக்பர். இன்னல்லாஹ நாஸிருன் தீனஹு. அவனுடைய தீனுக்கு அல்லாஹ் உதவி செய்வான், வெற்றி அளிப்பான், இந்த நிலையை அல்லாஹ் மாற்றுவான். ஜெய்தே ஹந்தக்குடைய யுத்தம், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே வந்து முறையிடுகிறார்கள், யா ரசூலுல்லாஹ், ஒரு பாறையை எங்களால் உடைக்க முடியவில்லை, பசி அவர்களை வாட்டுகிறது. ரசூலுல்லாஹ் வயிற்றிலே கல்லை கட்டி கொண்டிருக்கிறார்கள், இரண்டு கற்களை, பசியால் மிக ஒரு ஆயுதம் கொடுக்கப்படுகிறது உடைப்பதற்காக. பிஸ்மில்லாஹி அல்லாஹு அக்பர். என்று கூறி அழைத்து அடித்தார்கள். அந்த அந்த அந்த கல்லை, அந்த பாறையை அடைக்கும் போது சொன்னார்கள், அல்லாஹு அக்பர், உஅதீது மஃபாதிஹஷ்ஷாம், ஷாம் தேசத்துடைய சாவிகள் கொடுக்கப்படுவதை பார்க்கிறேன். இரண்டாவது முறை அடித்தார்கள், உஅதீது மஃபாதிஹ ஃபாரிஸ், ஃபாரிஸ் கோட்டையின் சாவிகள் கொடுக்கப்படுவதை பார்க்கிறேன். மூன்றாவது அடி அடித்தார்கள், எல்லாம் உடைந்தது. சொன்னார்கள், யமன் தேசத்துடைய சாவிகள் கொடுக்கப்படுவதை பார்க்கிறேன். முனாஃபிக்குகள் சிரித்தார்கள். கல்லை கட்டிக்கொண்டு வயிற்றிலே பசியால் சுமந்து கொண்டு போரை எப்படி எதிர்நோக்க முடியும் என்று உட்கார்ந்து கொண்டிருக்கிறார் இவர். யமன் தேசத்து, ஃபாரிஸ் தேசத்து, ஷாம் தேசத்துடைய ஆட்சிகள் ஒப்படைக்கப்படும் என்று சொல்கிறார். கேலியாக இல்லையா என்று கேலி செய்தார்கள். சுப்ஹானல்லாஹ். ஹப்பாப் இப்னு அரத் ரசூலிடத்திலே ஓடி வந்தார்கள், எங்களுக்காக அல்லாஹ்விடத்திலே பிரார்த்தனை செய்ய மாட்டீர்களா? ஹப்பாப், இதற்கு முன்னால் உள்ள சமூகம் சோதிக்கப்பட்டிருக்கிறது. அல்லாஹ்வுடைய
3: வார்த்தைகள் தொடர்ந்து உங்கள் முதல் தர முஸ்லிம் வானொலியோடு இணைந்திருக்கின்றீர்கள்.

0: உங்கள் முஸ்லிம் வானொலி. சீதனம் வாங்காத சமுதாயம் வேண்டும்.
1: www.muslimvanoli.com.
0: தினமும் உங்கள் முஸ்லிம் வானொலியின் காத்தலையில் ரமலான் வசந்தம். நேர்கள் தொடர்ந்து உங்கள் முஸ்லிம் வானொலியின் காற்றலைகளில் 24 மணி நேர ரமலான் மாத சிறப்பு நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள். இன்றைய நிகழ்ச்சியில் அடுத்ததாக சிறப்பு மார்க்க சொற்பொழிவோடு இணைந்து கொள்ள இருக்கின்றோம். வழங்குகின்றார் மௌலவி அஷேக் அலி அகமது ரஸாதி அவர்கள்.
2: அல்ஹம்துலில்லாஹ் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹ் அம்மா பஅத். فقد قال الله سبحانه وتعالى في كتابه الكريم وقال النبي صلى الله عليه وسلم اقرأوا القرآن فإنه يأتي يوم القيامة شفيعا لأصحابه صدق رسول الله صلى الله عليه وسلم. நன்னியமிக்க சகோதரர்களே, பெரியவர்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு இறக்கிய இந்த குர்ஆனிலே 3வது சூராவாக கருதப்படும் சூரா தான் சூரா ஆல இம்ரான். சூரா பக்கராவுக்கு அடுத்த சூராவாக இந்த சூரா ஆல இம்ரான் கருதப்படுகின்றது. சகோதர சகோதரிகளே, ஒவ்வொரு சூராவாக நாம் பார்த்து வருவதற்கான காரணம் என்ன தெரியுமா? இந்த குர்ஆனை நாம் இந்த ரமலானுடைய காலத்தில் அதிகமாக நாம் ஓதிக்கொண்டிருக்கின்றோம். அதிகமாக இந்த குர்ஆனை ஓதும் பொழுது அதற்குள் இருக்கும் விடயங்களை எல்லாம் விளங்கி ஓதுவோமாக இருந்தால் அந்த குர்ஆனுடைய சிறப்பும் அந்த குர்ஆனுடைய வல்லமையும் கல்பில் பொதிந்து கொள்ளும். விளங்காமல் ஓதுவோமாக இருந்தால் அது ஏதோ ஓதிக்கொண்டு செல்வதுதான் போகுமே தவிர அதனால் அடைய வேண்டிய பிரயோஜனங்களை எங்களால் அடைய முடியாமல் போய்விடும். எனவே சகோதர சகோதரிகளே, இந்த சூரா ஆல இம்ரானுக்கு ஏன் இந்த சூரா ஆல இம்ரான் என்று பெயர் வந்தது? ஆல இம்ரான் என்பது இம்ரானுடைய குடும்பம். ஹஸ்ரத் மரியம் அலைஹி சலாமுடைய வாப்பா தான் இம்ரான் அஹ்லு இம்ரான். ஹஸ்ரத் ஈசா அலை சலாமுடைய தாய் மரியம் அலைஹி சலாத்துடைய குடும்பத்துடைய செய்தி எல்லாம் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த சூராவில் கொண்டு வருவதால் தான் இதற்கு ஆல இம்ரான் என்று பெயர் இருக்கின்றது. அது மாத்திரமல்ல, இந்த சூராவை ஓதும் பொழுது நமது உள்ளத்தில் வரவேண்டிய முக்கியமான விடயம் என்ன தெரியுமா? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய காலத்தில் சஹாபாக்கள் அபு உமாமா ரழியல்லாஹு அன்ஹு அறிவிக்கக்கூடிய ஹதீஸ் சொல்கிறார்கள், இஸ்முல் ஆலம் 3 சூராக்களில் தான் இருக்கின்றது. இஸ்முல் ஆலம் என்றால் என்ன? அல்லாஹுடைய பிரம்மாண்டமான பெயர். அல்லாஹுடைய பிரம்மாண்டமான பெயர், அதை கொண்டு அல்லாஹுவை அழைத்தால் அல்லாஹ் துவாக்களை கபூல் செய்து விடுவான். ரமலானுடைய காலம், சஹருடைய நேரம், இஃப்தாருடைய நேரம், அதிகமாக நாம் துவாக்களில் ஈடுபடுகிறோம். நம்முடைய துவாக்கள் கபூல் செய்யப்பட வேண்டுமாக இருந்தால் அந்த இஸ்முல் அஅதம் என்று சொல்லப்படக்கூடிய அந்த அல்லாஹுடைய பெயரை தேடி துவா செய்ய வேண்டும். அபு உமாமா ரழியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறார்கள், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறியதாக, இஸ்முல்லாஹில் அஅஸம், அல்லாஹுடைய பிரம்மாண்டமான பெயர், ஃபி தலாதி சுவரிம் மினல் குர்ஆன், குர்ஆனில் 3 சூராக்களில் தான் இருக்கின்றது. முதலாவது சூரா சூரத்துல் பக்கரா, 2வது சூரா சூரா ஆல இம்ரான், 3வது சூரா சூரா தாஹா. இந்த சூரத்துல் பக்கராவிலே ஆயத்துல் குர்சி இருப்பது நமக்கு தெரியும். இந்த ஆயத்துல் குர்சியில் இஸ்முல் ஆதம் இருக்கிறது. அல்லாஹு லா இலாஹ இல்லா ஹுவல் ஹய்யுல் கய்யூம். சூரா பக்ராவில் உள்ள இஸ்முல் ஆதம் அதுதான். இரண்டாவது சூரா ஆல இம்ரானில் எங்கு இஸ்முல் ஆதம் இருக்கிறது? சூரா ஆல இம்ரானுடைய முதலாவது ஆயத்திலே அலிஃப் லாம் மீம், அல்லாஹு லா இலாஹ இல்லா ஹுவல் ஹய்யுல் கய்யூம். ஆல இம்ரானுடைய முதல் வசனமே இஸ்முல் ஆதம் தான். பொழுது கொஞ்சம் சிந்தனை கெடுங்கள். ஓதக்கூடிய இந்த சந்தர்ப்பத்திலே நீங்கள் ஆல இம்ரானுடைய முதல் ஆயத் அலிஃப் லாம் மீம், அல்லாஹு லா இலாஹ இல்லா ஹுவல் ஹய்யுல் கய்யூம் என்று, ஹய்யுல் கய்யூம் அதை ஓதியதோடு அல்லாஹுடன் கையேந்துங்கள், யா ஹய்யு யா கய்யூம், யா ஹய்யு யா கய்யூம், யா ஹய்யு யா கய்யூம் என்று அல்லாஹுடன் இறைஞ்சுங்கள். இந்த இஃப்தாருடைய வேளையிலே நீங்கள் யா ஹய்யு யா கய்யூம். மூன்றாவது இஸ்முல் ஆதம் இடம்பெற்றிருக்கும் சூரா சூரா தாஹா. சூரா தாஹாவிலே வஅனதில் வுஜூஹுலில் ஹய்யில் கய்யூம், وعنت الوجوه للحي القيوم. அந்த ஹய்யுல் கய்யூமுக்காக உலகத்தில் இருக்கும் அனைத்து முகங்களும் கட்டுப்படுகின்றது. ஹய்யுல் கய்யூம் யார்? அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா. சகோதர சகோதரிகளே, ஆகவே இந்த ஆல இம்ரான் என்று சொல்லக்கூடிய இந்த சூரா, இதற்கு மறுபேர்தான் அஸ்ஸஹ்ரா. நபி அவர்கள் சொன்னார்கள், இந்த ஸஹ்ராவைன் என்ற ரெண்டு சூராக்கள் குர்ஆன்ல இருக்கிறது. ஒன்று சூரா பக்கரா, இரண்டாவது சூரா ஆல இம்ரான். இந்த இரண்டையும் ஓதுங்கள், அது கியாமத்துடைய நாளையில் உங்களுக்கு ஷஃபா செய்யும், சிபாரிசு செய்யும் என்றார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ரமலானுடைய காலம், வேறு விடயங்களை எல்லாம் பேசாமல் ஏன் இதை பேசுகிறோம் என்றால், சகோதர சகோதரிகளே, குர்ஆனை ஓதுவதற்கு ஆசை வர வேண்டும், சூரா ஆல இம்ரானை பிறட்டினால் ஆசை வர வேண்டும். சூரா ஆல இம்ரானுடைய 17வது ஆயத்தை சற்று எடுங்கள். உங்களுடைய குர்ஆனிலே சூரா ஆல இம்ரானுடைய 17வது ஆயத்தை சற்று எடுங்கள். அந்த ஆயத்துக்கு சொல்வது தொய்பா, மனமானவர்களின் தன்மைகள். நீங்களும் வீடுகளில் ஓதுவீர்கள். ஓதும் பொழுது இந்த 17வது ஆயத்திலே அஸ்ஸாபிரீன வஸ்ஸாதிகீன வல்கானிதீன வல்முஸ்தூஃபிகீன வல்முஸ்தஃபிரீன பில் அஸ்ஹார். ஐந்து சிஃபாத்துகள், ஐந்து தன்மைகள். அஸ்ஸாபிரீன பொறுமையுள்ளவர்கள், வஸ்ஸாதிகீன உண்மையாளர்கள், அல்லாஹின் பக்கம் சாயக்கூடியவர்கள், வல்முஃபிகீன செலவழிக்க கூடியவர்கள், வல்முஸ்தஃபிரீன பில் அஸ்ஹார். சஹருக்கு எழும்புறோமே, 34 இன்ஷா அல்லாஹ் சஹருக்கு எழும்புவோம். சஹர் நேரத்தில் இஸ்திஃபார் செய்யக்கூடியவர்கள். நோம்போடு தொடர்புடையதான் இந்த குர்ஆன். சஹர் நேரத்தில் வெறும் சாப்பாடுகளிலோ வேறு விடயங்களிலோ நேரத்தை வீணடித்து விடாமல் சஹர் நேரத்தில் இஸ்திஃபார். மூமீன்களுடைய சிஃபாத்துகளில் ஒன்று சஹர் நேரம். ஒரு 100 இஸ்திஃபார் செய்யுங்கள். அஸ்தக்ஃபிருல்லாஹ் அல்அதீம வதூப் இலை, அஸ்தக்ஃபிருல்லாஹ் அல்லதீ லா இலாஹ இல்லா ஹுவல் ஹய்யுல் கய்யூம் வதூப் இலை. எந்த இஸ்திஃபாரை செய்ய முடியுமோ செய்யுங்கள். அல்லாஹ் இந்த சூரா ஆல இம்ரானுடைய 17வது ஆயத்திலே அல்லாஹ் இந்த விடயத்தை கொண்டு வருகிறார். இன்று ஓதக்கூடிய இந்த சூரா ஆல இம்ரான் ஐந்து சிஃபாத்துகள். முதலாவது சிஃபத் என்ன? அஸ்ஸாபிரீன், நோம்பால சபர், நோம்பால சபர் கிடைக்கும். வஸ்ஸாதிகீன், உண்மை, நோம்ப பிடிச்சி யாரும் போய் பேச மாட்டோம். அடுத்தது வல் கானிதீன், நோம்ப பிடிச்சிட்டு குர்ஆன் ஓதுவோம், வேறு வேறு அமல் செய்யறதால் அல்லாஹுவை நெருங்குவோம். நாலாவது வல் மூஃபிகீன், நோம்ப பிடிச்சிட்டு செலவழிப்போம். சகோதரர்களே, சஹருக்கு பள்ளிவாசல்ல, இஃப்தாருக்கு ஏழைகளுக்கு நாங்க கொடுப்போம். சஹர் செய்யுங்க, இஃப்தார் செய்யுங்க. கடைசியான அமல் ஐந்தாவது அமல் தான் நோம்ப பிடித்துட்டு வல் முஸ்தஃபிரீன பில் அஸ்ஹார், சஹர் நேரம் இஸ்திஃபார் செய்தல். இதை அல்லாஹ் இந்த சூரா ஆல இம்ரானுடைய 17வது ஆயத்திலே கொண்டு வந்திருக்கின்றார். சகோதர சகோதரிகளே, இன்ஷா அல்லாஹ் இதில் இந்த சூரா ஆல இம்ரானில் 200 ஆயத்துகள் இருக்கிறது. நீங்க சூரா ஆல இம்ரான ஓதினால் கிட்டத்தட்ட 14,762 எழுத்துக்கள் இருக்கிறது. 14,762 எழுத்து, ஒரு எழுத்துக்கு 10 நன்மை என்றால் 14,000 பெருக்குங்கள், எவ்வளவு நன்மை கிடைக்கும். இதுதான் ஆசவாரம் சூரா ஆல இம்ரான், பெரிய சூரா, ஆனா ஓதணும். ஏன், இதுல 200 ஆயத், இதுல 14,762 எழுத்துக்கள் இருக்கிறது. அல்லாஹ் ஒவ்வொரு எழுத்துக்கு 10 நன்மை என்றால் 14,000 பெருக்கி பாருங்கள். அதைவிட விசேட அம்சம் என்ன தெரியுமா, சூரா ஆல இம்ரானில் 200 தடவை அல்லாஹ் என்ற லஃப்துல் ஜலாலா வருகிறது. 200 தடவை அல்லாஹுடைய பெயர் வருகிறது. அந்த இடங்களில் வட்டமிடுங்கள், அல்லாஹ் யார் என்பதை 200 தடவை சூரா ஆல இம்ரானில் அல்லாஹ் தெளிவுபடுத்தியிருக்கின்றார். கண்ணியமிக்க சகோதர சகோதரிகளே, ரமலானில் இந்த குர்ஆனை ஓதும் பொழுது எந்த அளவு ஈமான் அதிகரிக்கும் என்பதை பார்த்துக் கொள்ளுங்கள். ஈமான் கூட வேண்டும், இல்லாவிட்டால் குர்ஆனை ஓதி என்ன பலன். அதனாலதான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய காலத்தில் 7 நாளைக்குள் குர்ஆனை முடிப்பார்கள். இந்த சூரா ஆல இம்ரானில் அடுத்த விசேட அம்சம் என்ன தெரியுமா, இந்த சூரா ஆல இம்ரானில் கடைசியாக வரக்கூடிய, அதாவது 190வது ஆயத்திலிருந்து கடைசி வரை, சூரா ஆல இம்ரானுடைய 190வது ஆயத்திலிருந்து கடைசி வரை கையில் குர்ஆன் இருந்தால் கொஞ்சம் குர்ஆனை எடுங்கள். 190 என்றால் மொத்தம் சூரா ஆல இம்ரான் இருப்பது 200 ஆயத்துகள் தான். 190வது ஆயத்திலிருந்து சகோதரர்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு நாள் தூங்கி எழும்பி விழித்து மிஸ்வாக் செய்து வுது எடுத்து இந்த ஆயத்தை ஓதினார்கள். ஓதிவிட்டு எழும்பி 2 ரக்கா தொழுதார்கள். நீளமான தொழுகை, நீளமான ருக்கு, நீளமான சுஜூத். பிறகு தூங்கினார்கள். நபி அவர்கள் தூங்கினால் கொரட்டை சத்தம் கேட்கும். திரும்ப 3 எழும்பினார்கள். 6 ரக்கா தொழுதார்கள், அதாவது 3 தடவை தொழுதார்கள். பிறகு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த ஆயத்தை ஓதினார்கள். நபி அவர்கள் சொல்லுவார்கள், ஆயிஷா ரழியல்லாஹு அன்ஹா அறிவிக்கிறார்கள், இன்றிரவு எனக்கு ஒரு ஆயத் இறங்கியது. வைலுன் லிமன் கரஅஹா வலம் யதஃபக்கர் ஃபீஹா, அதை ஓதி அதை சிந்திக்காமல் விட்டவன் அவன் நாசமடைந்து விட்டான். என்ன ஆயத் சகோதரர்களே, இன்ன ஃபீ ஹல்கி ஸமாவாதி வல் அர்தி வஃக்திலாஃபி லைல் வன்னஹார் லஆயாத்தில் லிஉலில் அல்பாப். அல்லாஹ் சொல்றான், வானங்களில் பூமியில் இரவு பகல் மாறி மாறி வருவதில் அத்தாட்சி உள்ளவர்களுக்கு, புத்தி உள்ளவர்களுக்கு அத்தாட்சி இருக்கிறது. சும்மா உலகத்துல வாழாதீங்க, உலகத்தை கொஞ்சம் பாருங்க, இந்த 7 வானத்தை பாருங்க. அல்லாஹ் சொல்றான், தஹஜ்ஜத்ல எழும்பி ஓத வேண்டிய ஆயத், தஹஜ்ஜத்ல கருத்தை விளங்கி ஓதுங்க. வானங்களுடைய படைப்பு, பூமியுடைய படைப்பு, இரவு பகல் மாறி மாறி வருகிறதா, இதில் புத்திசாலிகளுக்கு அத்தாட்சி இருக்கிறது. இதை சிந்திக்கிற ஒரு மனிதன் அல்லாஹுவை ஏற்றுக்கொள்ளுவான். அதற்கு பிறகு அல்லாஹ் சொல்கிறார், الَّذِينَ يَذْكُرُونَ اللَّهَ قِيَامًا وَقُعُودًا وَعَلَى جُنُوبِهِمْ وَيَتَفَكَّرُونَ فِي خَلْقِ السَّمَاوَاتِ وَالْأَرْضِ رَبَّنَا مَا خَلَقْتَ هَذَا بَاطِلًا سُبْحَانَكَ فَقِنَا عَذَابَ النَّارِ. الله சொல்றார், அந்த புத்திசாலிகள் இருக்கிறார்களே, அல்லதீன யதுகுரூன அல்லாஹ், அல்லாஹ்வை திக்ர் செய்வார்கள், கியாமன் நின்றவர்களாக, வகுஊதன் உட்கார்ந்தவர்களாக, வஅலா ஜுனூபிஹிம் விலாப்புறங்களில் தூங்கியவர்களாக, திக்ர் மாத்திரமல்ல, வயதஃபக்கரூன ஃபீ ஹல்கிஸ் ஸமாவாதி வல் அர்த், வானங்கள் பூமியுடைய படைப்புகளை பற்றி சிந்திப்பார்கள், சிந்திப்பது மாத்திரமல்ல, ரப்பை அழைப்பார்கள், ரப்பனா மா ஹலக்த ஹாதா பாத்திலா, யா அல்லாஹ் இவை எதையும் நீ பொய்யாக பாத்திலாக படைக்கவில்லை, சுபஹானக் நீ தூய்மையானவன், ஃபகினா அஸாபன்னார், நரகத்தை விட்டு எங்களை பாதுகாப்பாயாக. ஒரு துவா. இரண்டாவது துவா அவங்க கேட்பார்கள், ரப்பனா இன்னக மன் துத்கின்னார் ஃபகத் அஃஸைதா வமா லில்லாலிமீன மின் அன்ஸார், ரப்பே நீ நரகத்தில் நுழைவித்தால் அவன் கை சேதம் அடைந்து விட்டான், அநியாயக்காரர்களுக்கு உதவி செய்பவர்கள் யாரும் கிடையாது ரப்பே. அல்லாஹ்வ தஹஜ்ஜத்துல இந்த துவாக்களை ஓதும். சூரா ஆல இம்ரானுடைய 190வது ஆயத்திலிருந்து 200வது ஆயத்து வரை சகோதரர்களே, ரமலான் 34வது இதை ஓதுங்கள், கொஞ்சம் சிந்தியுங்கள். குர்ஆன் இறங்கிய மாதம் இரண்டாவது துவா. மூன்றாவது துவா, ரப்பனா இன்னனா சமிஅனா முனாதியை யுனாதிலில் ஈமானி அன் ஆமினு பிரப்பிக்கும் ஃபஆமன்னா, ரப்பே முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எங்களை இஸ்லாத்தின் பக்கம் அழைத்த பொழுது, ஈமான் கொள்ளுங்கள் என்று அழைத்த பொழுது நாங்கள் ஈமான் கொண்டோம் ரப்பே. அல்லாஹ் கிட்ட சொல்றோம், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தான் முனாதி, எங்களை அழைத்தார்கள் ஈமானின் பக்கம், நாங்கள் ஈமான் கொண்டுட்டோம் ரப்பே. அடுத்த துவா, ரப்பனா ஃபக்ஃபிர் லனா துனூபனா, யா அல்லாஹ் எங்களுடைய பாவங்களை மன்னிப்பாயாக, வகஃபிரன்னா சையாத்தினா எங்களுடைய குற்றங்களை எல்லாம் மன்னித்து விடுவாயாக, வதவஃபனா மஅல் அபரார் நல்லடியார்களோடு எங்களை மௌத்தாக்குவாயாக, பாவிகளோடு எங்களுக்கு மரணத்தை தந்து விடாதே ரஹ்மானே, வதவஃபனா மஅல் அபரார். நாலாவது துவா. ஐந்தாவது துவா, ரப்பனா வஆத்தினா மா வஅத்தனா அலா ருசுலிக், யா ரப்பே ரசூல்மார்களுக்கு வாக்களித்த ஒன்றை எங்களுக்கும் தருவாயாக, வலா துஹ்ஸினா யௌமல் கியாமா கியாமத்துடைய நாளையில் எங்களை கை சேதம் அடைந்தவர்கள் ஆக்கிவிடாதே, கியாமத்துடைய நாளையில் எங்களை கேவலப்படுத்தி விடாதே, ரப்பே நீ வாக்களித்தால் மாறு செய்ய மாட்டாய். அது புறோஜாபலஹும் ரப்புஹும் فَالَّذِينَ هَاجَرُوا وَأُخْرِجُوا مِنْ دِيَارِهِمْ وَأُوذُوا فِي سَبِيلِي وَقَاتَلُوا وَقُتِلُوا لَأُكَفِّرَنَّ عَنْهُمْ سَيِّئَاتِهِمْ وَلَأُدْخِلَنَّهُمْ جَنَّاتٍ تَجْرِي مِنْ تَحْتِهَا الْأَنْهَارُ ثَوَابًا مِنْ عِنْدِ اللَّهِ وَاللَّهُ عِنْدَهُ حُسْنُ الثَّوَابِ. சகோதர சகோதரிகளே, இந்த 10 ஆயத்துகளும் சூரா ஆல இம்ரானில் வரக்கூடிய கடைசியாக வரக்கூடிய இந்த 10 ஆயத்துகளும் ஒரு மனிதன் இதை ஓதி சிந்திப்பானாக இருந்தால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவனுக்கு மக்ஃபிரத்தை மன்னிப்பை அல்லாஹ் நசீபாக்கி விடுவார். இந்த அளவு விசேடம் நிறைந்ததுதான் இந்த சூரா ஆல இம்ரான். சகோதரர்களே, இந்த சூரா ஆல இம்ரானிலே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நான் ஆரம்பத்தில் சொன்னதை போல ஹஸ்ரத் ஈசா அலைஹிஸ்ஸலாமுடைய சம்பவத்தை அல்லாஹ் தெளிவுபடுத்துகின்றான். ஈசா அலைஹிஸ்ஸலாம், ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம், மரியம் அலைஹிஸ்ஸலாம் இவர்களுடைய சம்பவங்களை அல்லாஹ் இந்த சூரா ஆல இம்ரான் எங்களுக்கு கற்றுத்தந்து அல்லாஹுடைய குதரத்துகளை அல்லாஹ் தெளிவுபடுத்துகின்றான். சூரா ஆல இம்ரானில் அல்லாஹ் எங்களுக்கு முக்கியமாக சொல்லித்தரக்கூடிய ஒன்றுதான், அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உஹதுடைய யுத்தத்தை பத்தி அல்லாஹ் சொல்லி தருகிறான். இவ்வாறெல்லாம் பெரும் ஒரு பொக்கிசம் அடங்கிய ஒரு சூராதான் இந்த சூரா ஆல இம்ரான். சகோதரர்களே, கவனமெடுத்து ஓதுவோம், கவனமெடுத்து ஓதுவோம், ஓதுவோம் சகோதரர்களே. மிக இலேசியது, மிக இலேசானது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம் அனைவர்களுக்கும் இந்த சூரா ஆல இம்ரானை ஓதக்கூடிய பாக்கியத்தை நசீபாக்குவானாக. இந்த சூரா ஆல இம்ரான் மூலமாக அல்லாஹுடைய பொருத்தத்தை அடையக்கூடியவர்களாக ஆக்குவானாக. இந்த சூரா ஆல இம்ரான் நமக்கு ஷஃபா செய்யக்கூடிய சூறாவாக யா அல்லாஹ் நமக்கு ஆக்கி அருள்வாயாக. யா அல்லாஹ், இந்த சூரா ஆல இம்ரானுடைய கடைசி 10 ஆயத்துகளை மவுத் வரை ஒவ்வொரு தஹஜ்ஜத்திலும் ஓதக்கூடிய பாக்கியத்தை நசீபாக்குவாயாக. நம்முடைய கடைசி வார்த்தை லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்ற கலிமாவோடு உயிர் பெரிய தௌஃபிக் செய்வாயாக. وآخر دعوانا ان الحمد لله رب العالمين والسلام عليكم ورحمه الله.
0: நேர்கள் இதுவரை சிறப்பு மார்க்க சொற்பொழிவு கேட்டீர்கள். வழங்கியிருந்தார் மௌலவி அலி அகமது ரஜாதி அவர்கள். நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது உங்கள் முஸ்லீம் வானொலியின் காற்றலைகளில் 24 மணி நேர ரமலான் மாத சிறப்பு நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள். தினமும் உங்கள் முஸ்லீம் வானொலியின் காற்றலையில் கேட்டது ரமலான் வசந்தம்.
1: உங்கள் முதல் தர முஸ்லீம் வானொலியில் ரமலான்.
3: நினைத்தாலே அருள் கதவு திறந்து விடும், உன்னை துதித்தாலே அருள் மழை பொழிந்து விடும்.
1: வானொலி வரலாற்றில் விசேட முஸ்லிம் நிகழ்ச்சிகள்.
3: அல்லாஹு அக்பர் என்று முழங்கும் அழகிய தளமே பள்ளிவாசல்.
1: அளவற்ற அருளோடும் நிகரற்ற அன்போடும் முஸ்லிம் வானொலி.
0: நேர்கள் தொடர்ந்து முஸ்லிம் வானொலியோடு இணைந்திருக்கின்றீர்கள். இந்த நிகழ்ச்சியில் அடுத்ததாக சிறப்பு மார்க்க சொற்பொழிவு கேட்க இருக்கின்றோம். இந்த மார்க்க சொற்பொழிவை வழங்கியிருந்தார் மர்ஹூம் மௌலவி அஷேக் நியாஸ் முகமது
4: அவர்கள். ملك الناس إله الناس من شر الوسواس الخناس الذي يوسوس في صدور الناس من الجنة والناس.
5: صدق الله العظيم. கன்னி மிக்க பெரியவர்களே, சகோதரிகளே, கனவான்களே, அல்லாஹ் ஜில்லு ஜலாலுஹு அம்மனவாலுஹு தன்னுடைய இணையில்லாத அன்பின் காரணமாக சங்கை ரமலானின் அந்த இரவுகளை நல்லவைகளாக ஆக்கிக் கொள்வதற்கு நமக்கு வாய்ப்பை வழங்கியிருக்கின்றார். நல்லவைகளை செவிமடிப்பதிலும் அமல் செய்வதிலும் கழிப்பதற்கு அல்லாஹ் நம் அனைவருக்கும் தௌஃபிக் செய்வானாக. பெரியவர்களே, சகோதரிகளே, அல்லாஹ்வுடைய பேரருளால் நம்முடைய வளமையான தொடரில் நேற்று பேச இருந்த தொடர் யார் இந்த ஷைத்தான் என்ற தலையங்கம். பெயரே பயங்கரமானது, ஆளும் பயங்கரமானவன், அவனுடைய அசைவுகளும் பயங்கரமானவை. எனவே அந்த ஷைத்தானை பற்றி பேசுவதற்கான அந்த குறிப்பிட்ட நாளிலே பேசுவதற்கான வாய்ப்பையும் நழுவி விடுவதற்கு அவனும் ஒரு காரணம். அன்பர்களே, எனக்கு ஒரு ஆச்சரியம், இந்த குறிப்புகளை நான் கிதாபுகள் நூல்களில் இருந்து பார்க்கின்றேன், பார்த்துக் கொண்டே இருக்கின்றேன். வழமையை விட 10க்கு மேல டெலிபோன், அதை வச்சுட்டு மறுவ போறது மறுவ பேசுறது வாரது. இப்படி பேனா முனையை சைத்தானை பற்றி குறிப்புகள் எடுப்பதற்கு வைக்கின்ற போதே அது ஒரு தடை. அதை ஒரு தடவை டெலிபோனை பேசிவிட்டு வந்தேன், குறிப்பு துண்டை காணவில்லை. 20 நிமிஷமாக தேடுகின்றேன், அதுக்கெல்லாம் எங்கடா போச்சுன்னு பார்க்கின்றேன். பார்த்தால் அவசரமாக ஓடிய போது கிதாபுக்குள்ளே வைத்து மூடிவிட்டு சென்றேன், அது ஒரு தாளுக்குள்ளே மாட்டியிருக்கின்றது. மீண்டும் அந்த குறிப்பு தாளை எடுத்தேன், தொடர்ந்தேன். மீண்டும் டெலிபோன் வந்தது, என் குறிப்பு எழுதும் அறையிலிருந்து மீண்டும் டெலிபோனுக்காக வந்து பதில் சொல்லிவிட்டு போனேன். மீண்டும் குறிப்பு துண்டை காணவில்லை. அந்த கொஞ்சத்துக்கிடையிலே என் பேரப்பிள்ளை அதை எடுத்துக்கொண்டு போயிருக்கின்றார். அவரை தேடி, அவர் எங்கே இதை போட்டார் என்று தேடி மீண்டும் அதை எடுத்தேன். இதை நான் எதற்காக சொல்லுகிறேன் என்று சொன்னால், அந்த சப்ஜெக்டே ஒரு பயங்கரமான சப்ஜெக்ட் தான். ஷைத்தான் மிகப்பெரிய அநியாயக்காரன், அவனால் தான் மனிதனுக்கு நரகமே முடிவாக்கப்பட்டிருக்கிறது. எனவே அவனை பற்றிய விவரணங்கள், அவனை பற்றிய விவரங்கள், அவனை பற்றிய குறிப்புகளை கொடுப்பதற்கு எத்தனைக்கின்ற போதே இத்தனை பிரச்சனை என்றால், அன்பர்களே, அவனோடு உலகத்திலே நாம் எதிர்நீச்சல் போட்டு வாழ்வது எவ்வளவு பெரிய பிரச்சனை. எனவே இன்று அந்த தலையங்கத்திலே பேசுகிறோம். யார் இந்த ஷைத்தான்? ஆம், எல்லோருக்கும் புதுமை, எல்லோருக்கும் தேவை அறிந்து கொள்வது. யார் இந்த ஷைத்தான்? ஷைத்தான் ஷைத்தான் என்று சொல்லுகின்றார்களே, யார் அவன், எப்படி இருப்பான், என்ன சைஸ், என்ன வெயிட், என்ன ஹைட், என்ன உருவம் என்றெல்லாம் ஒவ்வொருவருக்கும் சந்தேகமாக இருக்கிறது. ஆம், பெரியவர்களே, சகோதரர்களே, ஒரு உன்னதமான தரத்திலிருந்து மிகவும் கீழே அதல பாதாளத்திலே, அதுக்கு மேல ஒரு மட்டமான அந்தஸ்து கிடையாது, அவ்வளவு தூரத்துக்கு தாழ்த்தப்பட்டவர். இந்த உலகத்தை படைத்தல்லா மனு வர்க்கத்தை இதில் வாழ்வதற்கு உருவாக்குவதற்கு முன்பு இன்னும் ஒரு வர்க்கம் இதிலே வாழ்ந்தது. இரண்டாவது ஐட்டம், இரண்டாவது இனம்தான் மனித இனம். முன்னால் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் அறிமுகத்தோடு மனித வாழ்வின் அந்த அறிமுகத்தை ஆரம்பிப்பதற்கு முன்பு இந்த மண்ணிலே, மண்ணுக்கும் விண்ணுக்கும் இடையிலே ஒரு இனம் வாழ்ந்திருக்கிறது. அந்த இனம் தான் ஜின் இனம். நம் கண்களுக்கு தென்படாத அல்லாஹ்வின் படைப்பிலே உள்ளவைகள். வமா ஹலத்துல் ஜின்ன வல் இன்ஸ இல்லாலி அபுது. அல்லாஹ் குர்ஆன்ல சொன்னான், மனு வர்க்கத்தையும் படைத்தது, ஜின் வர்க்கத்தையும் படைத்தது எனக்கு வழிபடுவதற்காக. நமக்கு மாதிரி சட்டத்திட்டங்கள், கடமைகள் அவர்கள் மீது சுமத்தி அவர்களை அல்லாஹ் ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல வாழ விட்டுருக்கான். ஜின் இனத்தின் வாழ்விலே மிகப்பெரிய அனர்த்தங்கள் உருவானது. அவங்களுக்கு வழிகாட்டல்கள் அனுப்பப்படவில்லை, நுபுவத்துடைய நபிமார்கள் வரவில்லை. ஆதி மனிதன், ஆரம்ப மனிதர், ஆரம்ப நபி அவர்களே ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள்தான். எனவே இவர்களை எல்லாம் படைத்து வாழ விட்டான். அந்த வாழ்க்கையை மேற்கொண்ட அவர்கள் தலைக்கால் தெரியாம வாழ ஆரம்பிச்சார்கள். ஜின்னினம் ஒரு கண்ட்ரோல் இல்லாம, அநியாயத்துக்கு கட்டுப்பாடும் இல்லை, அவர்கள் மட்டுப்படுத்தப்படவும் இல்லை, எப்படியோ எப்படியோ எல்லாம் அசிங்கங்களை செய்ய ஆரம்பித்தார்கள். அல்லாஹ் பார்த்தான், இதை தொடர விட்டோம்னா உலகத்தில் ஒண்ணுமே மிஞ்சாது. எனவே அவர்களை அல்லாஹ் அழிக்க ஆரம்பித்தான், சோதனைகளை இறக்க ஆரம்பித்தான், துன்பங்களை இறக்க ஆரம்பித்தான், வானவர்கள் மூலமாக அவர்களை அல்லாஹ் பிடிக்க ஆரம்பித்தான். இப்படியே அவர்களுடைய இந்த உலக வாழ்வுக்கு ஒரு முற்றுப்புள்ளி ஆனது. அவர்களில் சிலர் திருந்தினார்கள், தௌபா செய்தார்கள். இன்னும் சிலர் மறைவாக இருந்து தங்கள் நிலையை ஆண்டவனுக்கு முன்னாலே முறையுடன் உணர்த்தி மிக உன்னதமான அந்தஸ்துக்கு வந்தார்கள். அப்படி மறைஞ்சி ஒளிஞ்சி அல்லாஹ்வுடைய சோதனைகளுக்கு மாட்டாம அங்கும் இங்கும் டிமிக்கு கொடுத்து இருந்தவர் தான் இந்த ஜின்னத்தில் இருந்த சைத்தான். அவனுடைய ஆரம்ப பெயர் அசாசீல். ஜின்னாக இருக்கின்ற போது பெயர் அசாசீல். அல்லாஹ்விடத்திலே முறையோடு தௌபா செஞ்சு இனிமே நான் நல்லவனா வந்துருவேன், என்ன அழிச்சிடாத, எனக்கு மட்டும் ஒரு சான்ஸ் கொடு, அப்படி இப்படி சொல்லி சுவனத்திலே வானவர்களுடன் இணைந்திருக்கின்ற அளவுக்கு எல்லாம் வைத்துட்டான். மனுஷர்களை சில பேர் சொல்வார்கள், அவனுங்க இந்த பக்கம் போனானுங்கண்டா மலக்குதான், மறுபக்கம் போனானுங்கண்டா நாயை விட மோசப்படிப்பார். உலகத்திலே சிலர் தங்களுடைய வாழ்க்கையை நாம் பார்க்கின்றோம். எனவே ஜின்னாக இருந்து மண்ணாகி விடாமல் மண்ணாதி மன்னனிடத்திலே தன்னுடைய தவறை ஏற்று மீண்டும் அவர் எப்படியானால் வானவர்களுடைய பட்டியலில் எல்லாம் சேர்த்துட்டான். இப்ப மலக்குமாரிகளோடு ஆயிட்டார், அவளோட அலா அவர் இருக்கார். இந்நிலையிலேதான் வல்லவன் அல்லாஹ் மறைப்பொருளாக இருக்கின்ற அவனை உலகத்துக்கு அறிமுகப்படுத்த விரும்பினான். இதை செய்யணும் மனுஷனுக்கு தான் என்பது அல்லாஹ்வுடைய தீர்க்கமான முடிவு. பாத்தீங்கன்னா எவ்வளவு பெரிய உயர்வு. மனிதர்களே, நீங்க தான் இந்த உயர்ந்த நிலைப்பாட்டை செயல்படுத்த முடியும் என்பது அல்லாஹ்வுடைய தீர்ப்பு. எனவே அந்த மலக்கு மாடத்திலேதான் அல்லாஹ் கேட்கின்றான், وَإِذْ قَالَ رَبُّكَ لِلْمَلَائِكَةِ إِنِّي جَاعِلٌ فِي الْأَرْضِ خَلِيفَةً. மலக்குமார்களே, நான் எனக்கு பிரதிநிதிகளை ஜின்ன அனுப்பிதான் ஒன்னாக எல்லாம் பண்ணா போச்சு. இப்ப அல்ல என்ன சொல்றான், எனக்கு பிரதிநிதியாக மனிதர்களை உலகத்திலே உருவாக்க போறேன் அப்படின்னு அல்லாஹ் சொன்னான். மலக்குமார்கள் எதிர்ப்பு தெரிவித்தார்கள். அல்லாஹ்விடத்தில் சொன்னார்கள், ஆண்டவனே, குழப்பங்கள் செய்து இரத்தத்தை ஓட்டக்கூடிய ஒரு கூட்டத்தையா படைக்க போற அப்படின்னார். அல்லாஹ் ஜல்ல ஜலாலு மனித வர்க்கத்தை படைப்பதை தீர்க்கமாக முடிவு செய்தான். அல்லாஹ் சொன்னான், உங்களை விட உங்களுக்கு தெரியாதெல்லாம் எனக்கு தெரியும், அதனால வாய் மூடிட்டு இருங்கன்னு மலக்கு மாட்ட சொல்லிட்டு தான் மனிதர்களை படைக்கும். மனித படைப்பு எப்படி உண்டானது? களிமண்ணால. களிமண்ணினாலேயே முதல் மனிதனை அல்லாஹ் உற்பத்தி செய்தார். அதை உற்பத்தி செய்த அல்லாஹ் அவருடைய ஆன்மாவை ரூஹை அந்த களிமண் மீது ஊதினார். அது உயிர் பெற்றது, அது மனிதனானது. இதுவே முதல் படைப்பு. ஆச்சரியமான இந்த நிகழ்வை பார்த்துக் கொண்டிருந்த மலக்குமாரிகளுக்கு, மலக்குமாரி தானே பார்த்துருக்காங்க, இப்போ இந்த மனித படைப்பின் உயர்வை உணர்த்துவதற்காக எல்லா சக்தியும் கொடுத்துட்டான், எல்லா பவரும் கொடுத்துட்டான், ரூஹை ஓதிட்டான். இவர்கள் இன்னும் வெயிட்ல ஹைட்ல கூடினவர்கள், அந்தஸ்தால் உயர்ந்தவர்கள் என்பதை அவர்களுக்கு உணர்த்துவதற்காக அல்லாஹ் மலக்குமாட்டு சொன்னா, وَإِذْ قَالَ لِلْمَلَائِكَةِ اسْجُدُوا لِآدَمَ. மலக்கு மாடத்தில் அல்லாஹ் சொன்னான், வானவர்களே, மலக்குமார்களே, நீங்க ஆதம் அலைஹிஸ்ஸலாம் எனும் இந்த முதல் மனிதனுக்கு, மனித சிரேஷ்டமான இந்த படைப்புக்கு சுஜூது செய்யுங்கள் என்று சொன்னான். சுஜூது என்பது தொழுகையில் நாம் இன்று அருளாளனான வணக்கத்துக்கு தகுதியான அல்லாவுக்கு முன்னாலே நெற்றியை மண்ணின் மீது வைத்து சிரம் படுகின்றோமே, அந்த மாதிரி அல்ல. அவர்களுக்கு சங்கை செய்ய சொன்னார். ரெஸ்பெக்ட், மதிப்பு கொடுங்க, இந்த படைப்பு ஒத்துக்கிறங்க, இவருக்கு கண்ணியம் செய்யுங்க என்று சொன்னார். இல்லா இபிலீஸ், அப்போதுதான் அவனுக்கு அல்லாவே வைத்த ஒரு பெயர் இபிலீஸ். ஆக டவுன் த பள்ளத்திலிருந்து ஒரு மாரியா அல்லாக்கு பட்டல பூசி மலக்கு மாரிய கூட்டுக்குள்ள முள்ள பூந்து கொண்டு இப்ப அப்படி இருக்கிற நேரம், மலக்கு மாறுகளோடு இருக்கின்ற சமயம் அல்லாஹ் மனித உருவை உருவாக்கி சிரம் தாழ்த்த சொன்னான். எல்லா மலக்கு மாறுகளும் ரெஸ்பெக்ட் பண்ணார்கள், சுஜூத் செய்தார்கள், கண்ணியப்படுத்தினார்கள். இல்லா இபிலீஸ், யாரை தவிர? இபிலீஸை தவிர. அவனை மாத்திரம் தவிர மற்றவர்கள் மதிப்பு செய்தார்கள். சொன்னால் மாறு செய்த ஆண்டவன் உத்தரவு, ஆண்டவன் உத்தரவு, அதுக்கு மாறு செய்து வஸ்தக்பர் பெருமை ஏலா என கேலா பாப்பமே என்றது சைத்தாண்டே குணம். அவன் சுஜூது செய்யவில்லை. வக்கான மினல் காஃபிரின், இப்ப சீல் குத்திட்டால நீ காஃபிர் போ. எப்ப என்னுடைய உத்தரவுக்கு மாறு செய்கின்றானோ அவன் காஃபிர் ஹுக்கும் தான். பேர் அப்துல்லா ஐகேலும், அப்துல் ரஹ்மான் ஐகேலும், அப்துல் சத்தார் ஐகேலும், ஃபிர்தௌசுனும் ஈகேலும், ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் சொர்க்கத்தில பேரை வச்சிருக்கிறோம் மேலும். ஆனாலும் அவன் காஃபிர் லிஸ்ட்ல சேர்ந்தவன். காஃபிர் குஃபர், மாறு செய்த ஏனா ரப்பே நாம பணிய மாட்டேன் உனையால் ஏண்டே செய் என்பது போல. இந்த இடத்துலதான் இவருடைய முசீபத் ஆரம்பம், பிகினிங் ஆஃப் முசீபத், அவருடைய முசீபத் ஆரம்பம், அந்தஸ்து குறை ஆரம்பம். அனைத்து வானவர்களும் சுஜூத் செய்தார்கள். இபிலீஸ் இப்ப மலக்குமாரின் லிஸ்ட்ல இருந்தவர் தானே, இவர் முடியாது என்றார். இதற்கும் ஒரு காரணம், நாம் சில நாட்களுக்கு முன்பு ஒரு தலையங்கத்தில் பேசினோமோ, பொறாமை. பொறாமை ஒரு வகையான குஃபர், மனுஷன் அல்லாஹ்வுக்கு மாறு செய்ய வச்சிடும். மறுத்தவனை வெறுத்தவனை அல்லாஹ் இப்ப கேள்வி கேட்க ஆரம்பிக்கின்றான். நல்லா தானே இருந்த, தௌபா செஞ்சு அப்படி செய்வி இப்படி செய்வ தானே வந்த. قال ما منعك الا تسجد اذ امرتك.
6: அல்லா கேட்டான், அட நாசமா போனவனே, நான் சுஜூது செய்யக்குள்ள அவ்வளவு பேரும் சுஜிச்சிருந்தாங்களே, நீ மட்டும் திமிர் பிடிச்சு ஏலா நீ என்ன காரணம், ஏலா நீ என்ன காரணம்.

முசிபத் ஆரம்பம். ஹலத்தனி மின்னார், ஆண்டவனே நீ என்னை நெருப்பால படைச்ச, நாங்கள் நெருப்பால படைக்கப்பட்டவர்கள், ஹலத்தவுமின் தீன், அவரை நீ மண்ணால படைச்சியாய். மண்ணால படைக்கப்பட்ட ஒத்தருக்கு முன்னால நெருப்பால படைக்கப்பட்ட ஒத்தரை பெய்த்து பணிங்கண்டா பணிவானா? எங்கட முழு குடும்பமும் நாங்க பணிஞ்சில்ல, எங்கட பரம்பரையை நாங்க தாருக்கும் பணிஞ்சில்ல, பணிய மாட்டோம், குனிய மாட்டோம், யாருக்கும் வாழ்தாக மாட்டோம் என்பது சைத்தானின் குணம், அவர்கள் சைத்தானின் குடும்பம். என்னடா பெருமை, என்ன பெருமை, என்ன விட்டு ஆளில் என்பதற்கு உன்னிடத்தில் என்ன இருக்கிறது? செத்து போன நாத்த பணம், பௌத்தில் இருக்கிறது மலம், உன்னுடைய ஆரம்பம் ஒருத்தர் இந்திரியம், என்ன பெருமை? சைத்தான் மண்ண கவுரத்துக்கு காரணமே அதான். எனவே அல்லா எத்தனைக்கும் நான் வழிபட மாட்டேன் சொன்னான். சைத்தானுக்கு இன்னொரு ஆத்திரம், எங்கட குடும்பத்தெல்லாம் அழிச்சிட்டு, எங்கட இனத்தெல்லாம் அழிச்சிட்டு, மனுஷ உற்பத்தி ஒன்றை உண்டாக்கி இவனோட கையில உலகத்தோட ஆட்சியை கொடுக்கறதுக்கா பாப்பமே என்றேன். நாங்க கமையில பிறந்து வளர்ந்தவன் வந்தா மறுத்தான் இங்க வந்து தலை தூக்க பாப்பமே மனுஷன். அப்படி மனுஷன் நினைவானதே, நாங்க தாருமஜா, நாங்க கமையான் இங்க இந்த நாட்டில் வந்து கொண்டு கொழும்புல கடையை போட்டுக்கொண்டு நாங்க அந்த மட்டுக்கும் இவனுக்கு எட்டையாவேனா? எட்டையாவதுடா கொண்டெய்னர் லொரி, இது எட்டை இல்லை, இது நசீபு. உனக்கெல்லாம் அப்படி எழுதிருக்கான், அவனுக்கெல்லாம் அப்படி எழுதிருக்கான், என்ன பண்ண முடியும்? எனவே சைத்தானுடைய ஒரு மோசமான குணம், இன்னொருவர் நல்லா இருக்கிறது பிடித்தமில்லை, அதான் சைத்தான், அவன் தான் சைத்தான். இப்ப நீங்க சைத்தான விலகி கொள்ளணும். யாருக்கு அந்த குணம் வருமோ அவர் சைத்தான், எனக்கு அப்படி குணம் வந்தால் நான் சைத்தான். யாருக்கு இந்த குணம் அலை மோதுமோ அவரிடத்திலே சைத்தானின் ஆட்சி நடைபெறுகிறது. ரசூல் சொன்னார்கள், ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மலக்கையும் ஜின்னையும் அல்லா சாட்டியான் சைத்தானை. யார் யாருடைய செயல் மேய்க்குமோ அப்படிதான் அவருடைய செயல்பாடு அமையும். யார சொல்றதா, தங்கள் மீதுமா? ஆம், ஆனால் எனக்கு அல்ல அவர்களை மிகைக்கக்கூடிய தன்மை அல்ல தந்துட்டான். புகாரியுடைய ஹதீஸ். எனவே சைத்தானுடைய மன வேதனையை சொல்லிட்டான். எது எப்படி இருந்தாலும் ஆண்டவனின் சட்டத்துக்கு, ஆண்டவனின் கட்டளைக்கு மறுத்தது மிகப்பெரிய குஃப்ரு, அவன் உருப்படவே மாட்டான். அப்போதுதான் அல்லாஹ் சொன்னான், கால மாறு, வெளியே போ. இது சொர்க்கம், இந்த சொர்க்கத்தில் மாறு சேருவனுக்கும் பெருமடிக்கிறவனுக்கு மிஞ்ச இடம் இல்ல, போ தொலைஞ்சு போ வெளியே சொன்னான் அல்லாஹ். ஃபஹ்ருஜ் இன்னக மினஸ்ஸாகிரீன், இன்றையில இன்றி நீ சிறுமைப்பட்டவனாக போ, தொலைஞ்சு போ, என்ன முன்னுக்கும் நிக்கவானான் அல்லாஹ். ஒரு உயர்வை காட்ட முனைந்ததனால் ஒரு பெருமையை காக்க முனைந்ததனால், இந்த வரைக்கும் சில குடும்பங்களை சில பெருமையில காத்தே வாரார்கள். அது நாங்க அந்த நாள்ல இருந்தே எங்கட அப்பட அப்பட காலத்தில இருந்தே தான் அப்படி. அப்பட அப்ப எங்க அப்பா இப்ப தெரிச்சு பைத்து முள்ளும் இல்ல, அவரையா நீ ஃபாலோ பண்றவானாம், பெருமவானாம், எனக்கு தான் எல்லாம் மேலும் என்ற எண்ணமும் வேண்டாம், அவரவர்களுடைய சக்திகளையும் நம்ப வேண்டாம், அல்லாட முன்னுக்கு போ தொலைஞ்சு போன்னு சொல்லி அல்லாஹ் ஒருத்தனை முடிவு செஞ்சான்னு சொன்னால் அவனுக்கு எங்கேயுமே வாழலாம், தலை தூக்கலாம். அப்படி தலை தூக்கலாம போனவன் தான் இந்த உயர்ந்த நிலையிலே இருந்த சைத்தான். எனவே வெளியே போக்குல, வெளியே போக்குல, ஆத்திரம், அவலம், இழிவு, அதுக்குள்ள ஒரு பெருமை. எங்களை போ சொன்னாய்தானே, எங்களை மாற சொன்னாய்தானே, சொர்க்கத்திலிருந்து நீ வெளியே போட்டாய்தானே, ரைட், ஓகே, நோ ப்ராப்ளம், நான் போறேன். கால அந்த நீ இலா யௌமி.

0: யுபஅஸூன். ஆண்டவனே நான் போறேன், ஆனால் கியாம நாள் வரைக்கும் எனக்கு நீ அவகாசம் தரணும். அவகாசம் என்ன? அவகாசம் என்ன? பரிகாசம், கூத்து போட, கும்மாளம் போட, ஆட்களை கெடுக்க, ஆட்களை குழப்ப, அதுக்கெல்லாம் எனக்கு ரைட் தரணும், எனக்கு லைசன்ஸ் தரணும். போறதுல ஆத்திரம் தானே, ஆத்திரத்தில் அப்படித்தானே சொல்லுவான். அந்த நேரத்தில் யாரு ரப்பே நான் அறியாம இப்படி சொல்லிட்டேன்னு சொல்லலையே. உடனே அல்லாஹ் அவனை பார்த்து சொன்னான், கால இன்னக்க மினல் மும்பரீன், சரி போ, நீ அவகாசம் கொடுக்கப்பட்டுள்ளாய், நீ கேட்ட மாதிரி தாரப்போ. நீ வெளியே இறங்கக்குள்ளே நாசமா போவாய் என்றெல்லாம் சொல்லவில்லை. ஒரு வாழ்வுக்கு முறையமைத்த நாயன் ஹக்கும் பாத்திலும், உண்மையும் பொய்யும், சத்தியமும் அசத்தியமும் என்று இரண்டு இருந்த எதுக்குமே ஜோடு இருக்கணுங்க, அப்பதான் உலகம் உருண்டு போகும். எதிர்கட ஒன்று இருக்கணும். எனவே எல்லாம் லைசன்ஸ் கொடுத்தா சரி, கயாம நாள் வரையும் உனக்கு விசா நீடிக்கப்பட்டுள்ளது. கயாம நாள் வரை இந்த சமூகத்திலே செயல்பாடு கொள்வதற்கு ஷைத்தானுக்கு அனுமதிக்கப்பட்டது. உடனே ஷைத்தான் அல்லாவிடத்தில் சொல்லுகின்றான், கால ஃபபிமா அகுவைத்தனி லா கூதன்ன லஹும் ஸிராத்தக்கல் முஸ்தகீம். ஆண்டவனே, ஒன்றுக்கும் இல்லாம இந்த ஒரு சின்ன விஷயத்துக்கு என்னைய வெளியே போண்டு விரட்டினத்தினால நான் என்ன தெரியுமா செய்வன், ஓண்ட நேரான வழியில போறானுளே அவனோட விட மாட்டேன், கெடுப்பேன். சொன்னால் அவன் போற போற வழியில எல்லாம் முன்னுக்கு போய் உட்கார்ந்து கொள்வோம், தடுப்பேன், ஒன்றும் நலவு செய்ய விட மாட்டேன், குழப்பிக் கொண்டே நான் இருப்பேன். ஆத்திரத்தில் சொல்றான். அத்துடன் அல்லாவிடத்திலே அவன் சொல்லுகின்றான், சும்மலும் அக்சரும் ஷாகிரீன். எந்த அளவுக்கு சொன்னால், ராவு பவல் இரவு பகல் பாராமல் அவங்களுக்கு முன்னாலையும் பின்னாலையும் இடதுலையும் வலதுலையும் நான் என்ற முழு ட்ரை முயற்சி பண்ணி அவனை குழப்பிக் கொண்டே இருப்பேன். இதன் காரணமாக என்ன நடக்கும் தெரியுமா? ஆண்டவனே, வலா தஜிது அக்சரும் மின ஷாகிரீன், அவனுள்ள 90% அதிகமான பேர், 90% செல்லேலும் உனக்கு நன்றி கட்டவனவளாதான் நீ காண்பாய். பாரு, நீ பாக்க, உனக்கு நன்றி செலுத்துறவனவளா இருக்கிறானால நீ பாரு. நன்றி செலுத்த விடமாட்டேன், கெடுப்பேன், தடுப்பேன், அவர்களை உன் வழியிலே போக விடமாட்டேன் என்று சபதம் செய்த போது அல்லாஹ் இன்னும் கோபம் பைத்து சொன்னான்.
1: நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது உங்கள் முதல் தர முஸ்லீம் வானொலியின் காற்றாலைகளில் 24 மணி நேர இஸ்லாமிய ஒலிபரப்பை கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள். இது கொழும்பிலும் கொழும்பை அண்டிய பிரதேசங்களிலும் இஷா தொழுகைக்காக அதான் ஒலிக்கின்ற நேரம் இது.
2: தொழுகைக்கான அதான் ஒலிக்கும் நேரம்

0: الدعوة التامة والصلاة القائمة آت محمدا الوسيلة والفضيلة وابعث اللهم المقام المحمود الذي وعدته. رضيت بالله ربا وبالإسلام دينا وبمحمد صلى الله عليه وسلم نبيا.
1: اللهم صل وسلم وبارك على نبينا محمد وعلى آله وأصحابه وسلم تسليما كثيرا. رب إني لما أنزلت إلي من خير فقير، رب انصرني على القوم المفسدين، ربنا لا تجعلنا مع القوم الظالمين، حسبي الله لا إله إلا هو، عليه توكلت وهو رب العرش العظيم. اللهم إنا نعوذ بك من العجز والكسل، ونعوذ بك من الجبن والبخل، ونعوذ بك من الهرم وعذاب القبر. اللهم آت نفوسنا تقواها وزكها، أنت خير من زكاها، أنت وليها ومولاها. اللهم إنا نعوذ بك من علم لا ينفع، ومن قلب لا يخشع، ومن نفس لا تشبع، ومن دعوة لا يستجاب لها. اللهم أصلح لنا ديننا الذي هو عصمة أمرنا، وأصلح لنا دنيانا التي فيها معاشنا، وأصلح لنا آخرتنا التي إليها معادنا، واجعل الحياة زيادة لنا في كل خير، واجعل الموت راحة لنا من كل شر، برحمتك يا أرحم الراحمين.
2: தொழுகைக்கான அதான் கேட்டீர்கள்.
3: வழங்கியது
4: முகமதுல்லா பார்மசி அண்ட் கிரோசரி கல்முனை.
5: குல் அஊது பிரப்பின் நாஸ், நீங்க எல்லாத்த பாதுகாவல் தேனப்பையும் ரப்பின் நாஸ், மனிதர்களின் ரப்பு. மனிதர்களின் ரப்புண்டா ஜார்ஜ் புஷ்ஷுக்கும் வந்தா ரப்பு, கிளிண்டனுக்கும் வந்தா ரப்பு, ஃபஹதுக்கும் வந்தா ரப்பு. ஆனா என்ன பண்றது, புஷ்ஷும் கிளிண்டனும் ஏத்துக்கிற மாட்டேங்கிறாங்க. ஏத்துக்கிறதுனால இறைவன் இல்லை என்ற அர்த்தமா இல்லை, அல்லாதான் அவனுக்கு ரப்பு, அவன் ஏத்துக்கல. எனவே மனித கோடிகள் எப்படி ஓர் இறைவன் நமக்கில்லை என்று சொன்னாலும் அந்த மனிதர்களுக்கெல்லாம்

0: தலைவர் என்றாங்கோ, நாடாளும் மண் என்றாங்கோ, பிரசிடன்ட் என்றாங்கோ, அல்லாஹ் சொல்றான் இவெல்லாம் மண்ண கவுறவனுங்க, நான் மாத்திரம்தான் எப்போதும் ஆட்சியிலே உள்ளவன். எனவே மனிதர்களின் அரசனுக்கு பொருத்தமானவன் அவன், எல்லா சக்தியையும் அவன் மீது நம்பி பாதுகாவல் அவனிடத்தில் கேட்க வேண்டும். இலாஹின்னாஸ், மனிதர்களின் இறைவன் அவன். இலா என்றால் தெய்வம், இறைவன் என்று சொல்லுகின்றார்களே. எனவே வணங்குவதற்கு தகுதியானவன் அல்லாஹ்தான். கல்லோ மண்ணோ சூரியனோ சந்திரனோ அல்லது வேறு எதுவுமோ வணங்குவதற்கு தகுதி உள்ளதாக ஆகக்கூடாது. அப்படி என்றால் அவன் ஒரு மனிதனாக இருக்க முடியாது. மின் ஷர்ரில் வஸ்வாஸ் அல் கன்னாஸ், மனிதர்களுடைய ஆண்டவனிடத்திலே, மனிதர்களுடைய அரசனிடத்திலே, மனிதர்களுடைய இறைவனிடத்திலே பாதுகாவல் தேட வேண்டும். மின் ஷர்ரில் வஸ்வாஸ் அல் கன்னாஸ். ஷைத்தானுக்கு அல் கன்னாஸ் ஒரு பேர் இருக்கிற சரியான பேரு அவனுக்கு. அதன் அர்த்தம் உள்ளங்களில் பதுங்கி அல் கன்னாஸ் என்றதான். வீணான சந்தேகமான எண்ணங்களை கல்வில போட்டு கொலை போடுற, பதுங்கி இருந்து கொண்டு முன்னுக்கு வாரல்ல. இப்படி ஆயிக்குமோ அப்படி ஆயிக்குமோ, சில நேரம் இப்படி மீக்கும் சில நேரம் அப்படி மீக்கும் கொலைப்புற. அல் கன்னாஸ் அல்லதி யுவஸ் விசு மினல் ஜின்னத்தி வன்னாஸ், இந்த எண்ணங்களை போட்டு மனிதன்டைய உள்ளத்தை கொலப்புறான் அவன். இது மனித வர்க்கத்திலும் இப்படி செய்யப்படுகிறது, ஜின்னத்தையும் செய்யப்படுகிறது. இப்ப ஜின்னோட அங்கே இந்த ஏற்கனவே விலகி வந்த கோமிகிறேன், ஜின்னையும் கொலப்புறவன், மனு வர்க்கத்தையும் கொலப்புறவன். எனவே எல்லாம் சொன்னான் அவனுடைய ஊசலாட்டங்களை விட்டும் பாதுகாவல் தேட சொன்ன, சைத்தானுடைய ஊசலாட்டங்களை விட்டும் பாதுகாவல் தேட வேண்டும். பொல்லாதவன் இந்த ஷைத்தான் யாருடைய மனசை குழப்பினான், சுரக்கத்தில் இந்த ரெண்டு பேருடைய மனசை. யாரு? முதல் நபி, முதல் மனிதர் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தையும் ஹவ்வா அலைஹிஸ்ஸலாத்தையும் குழப்பினான். எப்படி குழப்பினான் தெரியுமா? வக்கால அல்லாஹ் குர்ஆனில் சொல்லுகின்றான், அந்த இருவரையும் பார்த்து சைத்தான் சொன்னான், இல்லா பாத்தீங்களா எப்படி பேர் கெடுத்தான்னு சொல்லி ரெண்டு பேர்த்தையும் போய் செல்லியான் இங்க வாங்கோ. மா நகா குமா ரப்புக்குமா, உங்களோட ரப்பு உங்க ரெண்டு பேரையும் அன்ஹாதி ஷஜரா இந்த மரத்துக்கிட்ட போவான முடி நிப்பாட்டுன்னு என்ன தெரியும் உங்களுக்கு? பெரிய ரகசியமா சொல்றாரு. தாசரி இந்த நான் பார்த்திருக்கேன், அந்த நாள்ல ஒருத்த வந்தான், சீனியில செஞ்ச பானி இருக்கு தெரியுமா, அது நல்ல பிரவுன் கலரா இருக்கு, ஒரு போற பேக்ல ரெண்டு போத்தல கட்டிக்கிட்டு இந்த பள்ளிகளுக்கு தான் வந்தோம். வாசல்ல ரூம் இருந்துச்சு, நான் உட்கார்ந்துருக்கேன். வந்தோடனே முல்ல இந்த ரூமுக்குள்ள பேக்க வச்சான். ஏய் மொனாந்த அப்பா பண்ணு கேட்டேன், கேகண்டேப்பா கேகண்டேப்பா, என்ன இது வந்து மீ பனி, அரசாங்கத்தால காட்டுக்குள்ள போயிட்டு சேகரிக்கிற மீ பனி, எளிய காட்ட விக்குனண்ட வெளியாருக்கும் விக்கலாம், அதுதான் கொண்டாந்து உங்களுக்கு தேவையான பாக்குறதுக்குன்னு சொல்லி மறு வெட்டி பாக்குறாரு. என்னமோ 24 மணித்தியான பீர்சா மக்காமல சிஐடி சுத்துற மாதிரி முகர பலன், என்ன கௌரவாளி பலனோ வைக்கல தருவா, கௌரவாளிக்கு இல்ல கிவனும் இவர ஜப்பேக்க கிளவிலாயி. நான் அப்ப முன்ன ஒரு போத்தலை தூக்கினேன், அல்லாவுடைய கிருபையினால தேனை நான் பார்ப்பேன். பார்த்துட்டு சொன்னேன், அடோ காட்டத மீ மீ பண்ணி கேண்டாவே, என்ன மாத்த கண்ணவனம் கண்டதை எடுத்துட்டு போயிட்டான். இந்த பாருங்க அந்த அந்த ரகசிய எக்டிங் இருக்கு இல்லையா, ரகசிய எத்தமிரி கடைக்கு வருவான் அஜர், இல்ல சாம கொஞ்சம் மிதிக்குது ரெண்டு சென்ட் அறிக்கு உங்களுக்கு சீப்பா போட்டு தாருன்னு மறுபடி என்னடா பாக்குறேன், இல்ல இன்னும் இன்னும் எத்தனை பேர் விரட்டுறான்னு, அதுதான் நான் பார்த்தேன் உங்களுக்கே தாருக்கு இவர் பாப்பாராட்டி ரகசியமா வந்து சொல்றானே, என் மேல பிரியத்தோட வந்து சொல்றான் போல தெரியுது, எனக்குண்டே கொண்டாந்துருக்கான் போல, வாங்கி கட்டின போறோம் பார்த்தா லொறி லொறியா ரோட்டெல்லாம் சீரழி. ரெண்டு பேர்ட்டையும் சொல்றான் பிரபு, அந்த மரத்துக்கிட்ட ரெண்டு பேரையும் போவானாம் சொன்னான் தானே, என்ன தெரியுமா அர்த்தம்? இல்ல அந்த கூணா மலக்கை, நீங்க ரெண்டு பேரும் மலக்க ஆவிராமிக்கிறது இங்க இருந்தா சில நேரம் மலக்காவில்.
1: நீங்கள் தொடர்ந்து உங்கள் முதல் தர முஸ்லிம் வானொலியோடு இணைந்திருக்கின்றீர்கள்.

0: உங்கள் முஸ்லிம் வானொலி.
1: நான் உங்க ரெண்டு பேருக்கும் இது ஒரு இறக்கத்தில் தான் புத்தியா செல்ல வந்த அம்மா, உங்களுக்கு ஓணும்னா நீங்க ஏத்து போங்க, யாரும் சொல்லி தர மாட்டார். நான் உங்களோட உள்ள இறக்கத்துக்கு சத்தியமா, உங்க அம்மா மேல சத்தியமா, உங்க தலைமையில சத்தியமா, இவன் மரத்துக்கிட்ட போவானம் என்றது உங்க ரெண்டு பேருக்கும் கிடைக்க போற பெரிய ஒரு தரஜாவை இன்னமாக்க. எவ்வளவு பெரிய பிளான், எவ்வளவு பெரிய பிளான். இந்த பிளான்ல ஷைத்தான் வெற்றி பெற்றான். அந்த இருவருடைய உள்ளத்திலும் சில நேரம் அப்படி மிதிக்குமோ என்று எண்ணம் வந்துச்சு. அப்படியானால் அல்லாஹ்க்கு மாறு செய்யறதுக்கு அல்ல, மரத்துக்கிட்ட போவோம், மரத்துக்கிட்ட போவோம். அப்ப எங்களுக்கு மலக்கா வேலும் எப்பையும் சொருக்கத்தில் இருக்கேலும் போனார்கள். மறுபக்கம் சென்றவன் நேர் மறுபக்கம் சென்ற இருவரும் அந்த மரத்தின் அண்டையிலே சென்றார்கள். அவர்களை இந்த உயர்ந்த சுவர்க்கத்திலிருந்து அல்லாஹு தபாரக் தஆலா மண்ணுலகத்துக்கே அனுப்பி வைக்கும். இப்ப தெரியுதா நம்பர், டேட் ஆஃப் பர்த், எங்க பிறந்த, பதார் எல்லாம் சொல்லியாச்சு. கொள்ளாதவன் இன்ன ஷைத்தான எஜிரி மஜ்ரத்தம் ரசூலுல்லாஹ் சொன்னார்கள். அவன் எங்கிற ஷைத்தான் எங்க போயிட்டு பார்க்கலும், உங்களின் ரத்த நரம்பு ஓடும் இடம் எல்லாம் ஓடுற அவன், நரம்புல எங்கெல்லாம் ரத்தம் ஓடுதோ அங்கெல்லாம் அவன் ஓடுற ஓடிக்கொண்டே இருக்கின்றான். அல்லாஹ் இடத்துல வாக்குறுதி கொடுத்தது போல அல்ல, அக்கூதன் சிராத்தக்கள் முஸ்தகீம், போன்ற நேரான வழியில போவிடாம நான் நடுவுல உட்கார்ந்து அவனை குழப்பிக் கொண்டே இருப்பேன். முன்னாலும் குழப்புவேன், பின்னாலும் குழப்புவேன், இடதிலும் குழப்புவேன், வலதிலும் குழப்புவேன். அவர்களை நேர்வழியில செல்ல விட மாட்டேன் என்று சொன்னானே, அதைத்தான் அந்த ஷைத்தான் செய்து கொண்டிருக்கின்றான். எனவே ஷைத்தானை விட்டும் எப்போதும் பாதுகாவல். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய சபையிலே அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் இருக்க, ரசூலுல்லாஹை தாழ்த்த வேண்டும் என்ற எண்ணத்தோடு யூதர் ஒருவர் ரசூலுல்லாஹுக்கு முன்னால் வந்து ஒரு நக்கல் விடுறார். நக்கல், முஹம்மதே நீங்க ஏன் சதாவும் ஷைத்தானுக்கு இந்த மாதிரி பயப்படுறீங்க? அவுது பில்லாஹி மின ஷைத்தானிர் ரஜீம், எடுத்தறியப்பட்ட ஷைத்தானை விட்டும் பாதுகாவல் தேடுகின்றேன். கொட்டாவி போது இல்லையா, கொட்டாவி விடுறாங்களே வாய பிளந்துட்டே, அது ஷைத்தான் ரசூலுல்லாஹ் சொன்னார். ஷைத்தானுடைய குணம், உடனே அவுது பில்லாஹி மின ஷைத்தானிர் ரஜீம் என்று சொல்லுங்கள். நாய் கத்தும் போதும் கழுதை கத்தும் போதும் சொல்லுங்கள், அவைகள் ஷைத்தானை பார்க்கின்றது. கழுத கண்ணுக்கு தெரியும், நாய்க்கு தெரியும். சேவல் கூவுகின்ற போதே அல்லாவை புகழுங்கள், ஏனென்றால் அது மலக்குமார்களை பார்க்கிறது ரசூலுல்லாஹ் சொன்னார். எனவே இவர்கள் சும்மா ஹிண்ட்டுக்கு கேட்கிறாங்க, நீங்க ஏன் ஷைத்தானை இப்படி பயப்படுறீங்க? நம்ம அவனுக்கு பயப்படுறதே கிடையாது, ஷைத்தானை விட்டு பாதுகாவல் தேடுவதும் கிடையாது, அவனை பற்றி எண்ணுவதும் கிடையாது, நீங்க இப்படி பயப்படுறீங்க அப்படின்னா. நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேள்வியை ரசூலுல்லாஹ் மீது வீசியதும் அருகில் இருந்த அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை ரசூலுல்லாஹ் பார்க்கின்றார்கள். பார்வையின் அர்த்தம் என்ன? இதுக்கு நீங்க தான் பதில் சொல்லுங்க. இவனுக்கு இந்த பொடி பயனுக்கு நீங்களே பதில் சொல்லுங்க. சில பேர் சொல்வார்கள், நாங்க அடிக்க மாட்டேன்டா உனக்கு, என் கோலையை போட்டு அடிப்பண்டா, என்ன உன் அந்தஸ்துக்கு நான் அடிச்சா சரியில்லைடா, என் கோலையை அடிப்பான்டா. ரசூலுல்லாஹ் அந்த ஸ்டைல்ல தான் சொன்னார். இதெல்லாம் ஒரு பெரிய கேள்வி இல்ல, என் மாணவர்களை கொடுப்பாங்க பாரு அப்படின்னா பார்த்தார்கள். பார்வையில புரிந்து கொண்டார்கள் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், எனக்கு தான் ரசூலுல்லாஹ் பதில் சொல்ல அனுமதி வழங்கியிருக்கின்றார். கிதாபுகளை பரட்டிக்கிட்டு மண்டே உடைச்சுக்கிட்டு நாளைக்கு வா நாளைக்கு வா சொல்லல, சும்மா கம்ப்யூட்டர்லாம் தூக்கி வீசணும் பட்டன் அமுத்துற மாதிரி அவன்கிட்ட திடீர்னு அபூபக்கர் சித்திக் எல்லாம் கேட்டாங்க, திருடன் கள்ளன், அவன் பொருள் நிறைந்த வீட்டுக்குள்ள குறி வைப்பானா, பாலடைஞ்ச வீட்டுல நோட் பண்ணுவானான்னு கேட்டான். என்னங்க இது கூட தெரியாம இருக்கிறீங்க, திருடனுக்கு பொருள் உள்ள வீட்டுல தானே கவனம், பாலடைஞ்ச வீட்டுக்குள்ள அவன் ஏன் போகணும் அப்படின்னாம. அபூபக்கர் சித்திக் என்னவர்கள் உள்ளன் கையை தங்கள் நெஞ்சில வைத்து சொன்னார்கள், இது மூமினுடைய வீடு, இது மூமினுடைய வீடு. இங்கே ஈமான் உண்டு, இபாதத் உண்டு, இஸ்திகஃபார் உண்டு, தௌபா உண்டு, தக்வா உண்டு. சைத்தான் எனும் கல்லன் எப்ப பார்த்தாலும் கொள்ளப்பக்கத்தாலேயோ பின்பக்கத்தாலேயோ கூரையாலேயோ இறங்க ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்கான். அதான் நாங்க அல்லாஹ் கிட்ட செக்யூரிட்டி கேட்டுக்கிட்டே இருக்கோம், அவது பில்லாமின சைத்தான் ரஜீம், அவது பில்லாமின சைத்தான் ரஜீம். அதுக்கு பிறகு தங்களுடைய ஆள்காட்டி விரலை அவனுடைய நெஞ்சில சொன்னார்கள், இது பாலடைஞ்ச ஊடு, இங்க ஒன்றுமில்லை, குடல் மட்டும்தான். எனவே சைத்தான் என்ற கல்லனுக்கு இங்க வாரணம் என்று இஷ்டமே தேவையில்லை, நீங்க பயப்படும் வானம், அவன் வரப்போறோம் இல்லை, பயப்பட தேவையில்லை என்றார்கள். தலை அப்படியே கவுத்திட்டான். எனவே ஷைத்தான் எப்போதும் மூமின்களை குழப்புகின்றான், மூமின்களை கெடுக்கின்றான். ஷைத்தானுடைய குணத்தை பற்றி அல்லாஹ் குர்ஆனில் சொல்லுகின்றான், அவன் எப்படிப்பட்டவன் சொன்னால், ஷைத்தான் அவன் கெட்டவைகளை ஏவுகின்றான். அஷைத்தானு இதுக்கு முன் ஃபக்ர, இந்த இடத்தில் அல்லாஹ் சொல்லுகின்றான், அஷைத்தானு யாமருக்கும் பில் ஃபஹ்ஷாய் வல் முன்கர். சைத்தான் வறுமையை பத்தி போடுவான் உங்களுக்கு, அதுவும் சைத்தான். இப்படி போனா என்ன கதை, மக்க 15 நாள் இப்படி ஓட்டுற பிள்ளையும் இப்ப 2க்கு 3 ஆவிட்டு 3க்கு 4 ஆவிட்டு இப்படி போனா என்ன கதை, குர்ஆன் சொன்னதே அப்ப விளங்கிக்கோங்க. ஆசாமி வந்திருக்கார், ஆய் வந்திருக்கார், அவர் தான் சொல்ற வயமருக்கும் மானக்கேடான விஷயங்களை கல்பில போடுறதுமா வந்தான். படம் ஒன்று பாப்பமா, பிலிம் ஒன்று பாப்பமா, எடால் சொல்லி ஒன்று பாப்பமா, பாட்டு ஒன்று கேப்பமா, விசில் ஒன்று அடிப்பமா, தராபி தொழுது போற குட்டிக்கு கல்லுண்ட வீசுவமா, இதெல்லாம் செய்தான் பொல்லாதவன். எனவே தவிர்ந்து கொள்ளுங்கள், தவிர்ந்து கொள்ளுங்கள், சைத்தான் வந்துட்டான்னு நினையுங்கள். இன்னும் அல்லாஹ் சொன்னான் ஒரு இடத்திலே ஷைத்தானுடைய குணங்களை பற்றி குர்ஆன்ல சொல்லும் போது, யா அய்யுஹல்லதீன ஆமனு, விசுவாசம் கொண்டவர்களே, இன்னமல் ஹம்ரு வல் மைசிரு வல் அன்சாபு வல் அஸ்லாமு ரிஜிஸும் மின் அமலி ஷைத்தான். விசுவாசம் கொண்டவர்களே, நிச்சயமாக கல்லு சாராயமும், சாராயம் டோப் டோப், அதுவும் மைசர் என்றால் சூதாட்டம். இப்ப சூதாட்டம் பூருல ஆரம்பிச்சு ஒரு காலத்தில் பிங்கோல இருந்து இப்போ ரெஸ்பெக்டானவர்கள் ரா ஒரு மணிக்கு அவங்களோட வாகனங்களை கொண்டு போயிட்டு கொள்ளுப்பிட்டுல பம்பள பிட்டுல பாக் பண்ணி உள்ளுக்கு போயிட்டு சங்கையா டெலிவிஷன்ல டிவியில விளையாடுற அளவுக்கு வந்துட்டு டிவி கேம் சொல்றாரு, ஒரு வகையான சூது. அதுவும் வல்லன்சாம் சிலை வணக்கங்கள், சிலைகளை வைத்து வணங்குவது அல்லது சிலைகளுக்கு நேர்ச்சி செய்வது. எல்லாத்துக்குமா போறோம், அம்மைக்கு மட்டும்தானே, அம்மைக்காக வேண்டி அம்மனை கிட்ட போறார்கள், அதுக்கப்புறம் அம்மனத்தோடு அல்லாஹ் கிட்ட வர்றார்கள். அதெல்லாம் சைத்தாண்ட ஏவல், அல்லாஹ் குர்ஆன்ல சொன்னான், அவன் தான் கூப்பிடுறான், வாங்க போவோம், வாங்க போவோம், நீங்க எல்லா வணங்கத்தானே செய்றீங்க, இது இதுக்கு மட்டும்தானே, மல்ல பைத்து வந்துடும் வாங்க. வல் அஸ்லாம் என்பதை குறிப்பார்த்தல், அதுவும் இப்ப ரெஸ்பெக்டா பார்க்கிறார்கள். என்னது கம்ப்யூட்டர்ல அவங்களோட தலையெழுத்தை பார்க்கிறார்கள். அஸ்லாம் என்பது தனக்கு நிகழ இருக்கின்ற நன்மை தீமைகளை பற்றி முன் ஏற்பாட்டாக தெரிந்து கொள்வது. அரபிகளிடத்தில் ஒரு பழக்கம் இருந்தது, அது ஒரு வகையான சூது. அஸ்லாம் என்பது ஒரு வகையான சூது. அம்புகளை அவர்கள் தயார் செய்து பொருட்களை பங்கு பிரிப்பார்கள், அதுல நம்பர் போடுவார்கள், 1, 2, 3 சொல்லி. சிலருக்கு நம்பர் போட மாட்டார்கள், அந்த அம்புகளை கையில் கொடுப்பார்கள், அது போயிட்டு அந்த சரியா 2 நம்பர்ல உழுந்துச்சுன்னா இங்க பாப்பாங்க, அந்த 2 நம்பர் உங்களுக்கு கொடுப்பார். சில நேரத்தில் அந்த நம்பரை இல்ல, ஈட்டி போய் இதுல குத்தும், என்ன கதை, என்ன கதை ஒன்றுமில்லை உங்களுக்கு தோத்துடுவார்கள். இதெல்லாம் சைத்தாண்ட வேலை. எனவே சைத்தான், இது சைத்தானுடைய செயல்கள். கல்லு குடிக்க சொல்றது அவன் தான், சூதுவளாட சொல்றது அவன் தான், குறி சாஸ்திரம் கேட்க சொல்றது அவன் தான். அது போலவே சிலைகளிடம் உங்களின் தேவைகளை முறையிட சொல்வதும் அவன் தான். அல்லக்கும் வாப்போ அதுலேருந்து தவிந்து கோங்கோ, அப்பதான் தலை தூக்குவீங்க. அப்பதான் தலை தூக்குவீங்க. சூதாட்டத்தாலையும் கல்லு சாராயம் குடிக்க வைக்கிறத்தாலையும் அது சைத்தானுடைய மினிஸ்ட்ரி. ஆனா மினிஸ்டர் என்ன நோக்கம்? நோக்கம் என்ன? நோக்கத்தை அல்லாஹ் சொல்லுகின்றான், உங்களுக்கு இடையிலே வெறுப்பையும் பகமையும் ஏற்படுத்த போற. ஒரே கூட்டாளி மாறு, நகமும் சடையும் மாறி, ரெண்டு பேரும் சிண்டிகேட் போட்டுதான் குடிச்சான் 10-10 ரூபாய், மொத்தம் 20 ரூபாய், வண்ட 10 குடிச்சு கொஞ்சத்துல இவன் கழுத்தை அவன் கடிச்சு, அவன் கழுத்தை இவன் கடிச்சு, ரெண்டு பேரும் ஆஸ்பத்திரியில். ஏதோ போதையில் வளர்னார்கள், அது மிகப்பெரிய பிரச்சனையாக மாறி இருவரும் ஜெம்ம பகையாகிவிட்டார்கள். சூதை அல்லா சொல்லுகின்றான், சூதுன்ற நீங்க டிவியில மேட்ச் பார்க்கறீங்க, ஒன் டே கேம், அதுவும் ஒரு வகையான சூது.
2: அதுல உங்களை உட்கார வச்சு அல்லாட நினைவை விட்டு உங்களை அப்படியே டேர்ன் ஆக்குறான். உங்களுக்கே தெரியும் இதெல்லாம் உலகத்தில் உள்ள விஷயங்கள் பார்க்கத்தானே ஒண்ணு. நாங்க இப்ப நாங்க தோது மாறி அழிக்கிற உங்க அப்பா எல்லாம் இதெல்லாம் பார்க்கவா செஞ்சாரு? அவர் நான் உலகத்தில் தோதாவா இருந்தாரு, கோமணம் கட்டிக்கிட்டா வாழ்ந்தாரு, பெரிய பெரிய சாதனை செஞ்சுட்டு போனார். அப்பா உங்க அப்பாட கால் பெருவிரல் தூசிக்கும் ஒப்பாகாதவர் தானே இப்ப இருக்கார்கள். அப்ப அவங்களாம் வாழலையா? உலகத்தில் என்ன நடக்குதுன்னு தெரியணுமா? இவருடைய வீட்டுக்குள்ள என்ன நடக்குதுன்னு தெரியும் அவருக்கு. டிவி பார்க்க வந்த ஒருத்தன் அவன் பொண்டாடியோட லைன் ஆயிட்டான். இவர் சொல்றாரு வேர்ல்ட்ல என்ன நடக்குது பார்க்கணுமா? வேர்ல்ட்ல அடே வேர்ல்ட்ல பார்க்கலாம்டா, வேர்ல்ட்ல இங்க உள்ள பாரு. அவங்க வீட்டுல டிவி இல்லைன்னு டெய்லி வந்தாரு. காசிம மாமா வீட்டுல போயிட்டு பார்ப்போம், ஜப்பார் மாமா வீட்டுல பார்ப்போம்னா கடைசிக்கு ஜப்பார் மாமா வீட்டு மாமியா அடிச்சு போயிட்டான். அன்னைக்கு வந்த ஆத்திரத்துல கூரையில ஏறி என்டனாவை பிச்சுறாரு. அட மட சாம்பிராணி, இப்ப என்டனாவை பிச்சு என்ன செய்ய? என்ன செய்ய? அப்பவே உன் பொண்டாட்டி தலை மச்சரை பிடிச்சு பிச்சிருந்தான். இந்த காரியம் நடந்திருக்குமா? எனவே எல்லாம் சொல்றது பொருத்தமா இருக்கு. சைத்தான் புள்ளாதவன் வாணிசலா தொலைகளிலே மண்ணை போடுவான். சூதண்டு உட்கார்ந்துட்டால், மெச்சண்டு உட்கார்ந்துட்டால் தொழுகையெல்லாம் சரி வராது, தொழுகையில் கூட கவனம் இருக்காது. சைத்தான் மிக பொல்லாதவன், மாஸ்டர் பிரைன், மாஸ்டர் பிளான், திட்டமிட்டு எடுக்குவான். யாரும் அதுல பலியாவாங்களே தவிர அதிலிருந்து தப்ப முடியாது. அவன் தான் சைத்தான். சைத்தந்த சில பேர் சொல்வார்கள் இவருக்கு மௌத்தா போன அப்துல்லமீனானா பிடிச்சான், அப்துல்லமீனானா போல சுருட்டு குடிக்கிறாரு, அதுல மீனானா போல கண்ணை பரட்டி பரட்டி பாக்குறாரு. அப்படின்னா அதுல மீனானோட மண்ணங்கட்டி ஒண்ணும் இல்ல, ஷைத்தான் செத்த ஆவிகளோடு தொடர்பு கொண்டு அந்த ஆவிகளின் அசிங்கத்தோடு இவர்களோடு தொடர்பு கொள்வதனால் அந்த மாதிரி ஒரு ஸ்டைல். கெட்ட ஆவியா இருந்தாலும் நல்ல ஆவியா இருந்தாலும் கபருக்குள்ளே போனதன் பின்பு அவர்கள் வருவதில்லை. அதற்கு சில படிப்புகள் எல்லாம் இருக்குது, அதை வச்சிருந்த சைத்தானதான் கலற்றார்கள். அதே போல சில பேரு சைத்தானை இந்த மக்கத்துக்கு எடுக்கிறாங்களே 4 மாசத்துக்கு, அது மாதிரி சைத்தான கண்ட்ராக்ட் எடுக்கிறார்கள் சாஸ்திரக்காரர்கள். சைத்தான் மலக்குமாருக்கும் அல்லாவுக்கும் இடையில சில சம்பாஷணைகள் நடக்கும். இவர் அப்படியே போவார், ஓரத்தால பெய்த்து ரெண்டு மூணு செய்தியை கேட்டு வருவார். குரான்ல ஒரு ஆயத்தில் அல்லாஹ் சொல்லுகின்றான், நட்சத்திரங்களை நாங்கள் சைத்தானுக்கு பாம்பை ஆக்கியோம், பாம்பந்தங்கள். இந்த ரகசியத்தை கேட்க வரக்குள்ள நாங்கள் நட்சத்திரத்தால் அடிக்கிறோம் என்று குரான் சொன்னது. நீங்க சில நேரத்தில் அனுபவத்தில் பார்த்திருப்பீங்களா, சில நட்சத்திரங்கள் அப்படியே வந்து உள்ளுடுமா. சில பேர் சொல்ல நட்சத்திரம் உள்ளூரத்து கண்ட என்ன கண்டா அவன் பாட்டு வேலைக்கு போப்பா இல்ல சரியில்லைன்ற, அதெல்லாம் ஒண்ணுமில்லை, சைத்தானுக்கு தான் சரியில்லை, அவன் அடிபட்டிருக்கான், நீ அதை பார்த்திருக்கிற அந்த நேரத்தில், அவ்வளவுதான், வேற ஒண்ணும் இல்லை. எனவே சைத்தானுக்கு எரி பந்தம் தான் அது. கடலிலே செல்பவர்களுக்கு வழிகாட்டி சைத்தான்களுக்கு எரிபந்தம். அப்ப ஹதீஸ்ல வருது, அந்த போய் அட்டிய பட்டுக்கிட்டு வந்தான் பாருங்க, அப்ப ரெண்டு செய்தியை கேட்டுக்கிட்டு வந்து சரியா கம்ப்ளீட்டா கேட்க கிடைக்கல, இவரு காதல வச்சிருவாரு. இவர் காதல வச்சத்தோட அவரு உங்களுக்கு எந்த காரியத்துல கை வச்சாலும் சரி வரல, இவனை பார்த்தா நானும் சொல்லுவேன்டா, அனுபவசமா இருக்கான், எந்த காரியத்துல கை வச்சாலும் சரி வராது. முதல்ல பல்ல விளக்க சொல்லு, கொண்டை வட்ட சொல்லு, முடிய வட்ட சொல்லு, உடுப்ப மாத்த சொல்லு, நானும் சொல்லுவனே. அவனு சொல்ல சரியா சொல்றாட்டா, சரியா சொல்றாட்டா. அவன்கிட்ட கேட்கிறான், இப்ப அவனுக்கு வயசு 61 வயசு, எத்தனை வயசு 61 மறதி கூடவா இல்லையா, எனங்க 21 மறக்கிறான், 21 மறக்கிறான், 61 மறதி இருக்குமா இல்லையா. அவன்கிட்ட கேட்கிறான், 9 வயசுல ஊட்டு வாசல் படியில விழுந்து உங்களோட தலைப்பட்டுச்சான்னு கேட்கணும். அவனுக்கே காலையில என்ன சாப்பிட்டேன்னு நினைவில்லை, அவன் பயத்திலே இறுக்கி மிரிக்குமோ. அன்னைக்குதான் உங்களுக்கு இந்த முசீபத்து ஆரம்பமாவிச்சு. எனவே பூசணிக்கா ரெண்டு கொண்டாங்கன்னா இவர் கேட்காரு, என்ன பண்ணி உழுவல்லி, அப்படியெல்லாம் உழுவல்லியே, புழுந்தி பண்ணா சில நேரம் எங்களுக்கு மறந்து மறந்திக்கும். இதுதாங்க சைத்தான். இத நம்பி அல்லாவே பணத்தை சொல்ல சொல்லையா கொண்டு போய் கட்டும். சுபால் தொழுவாதவனுக்கு அன்னை பூரா தரத்திரியம் தானே, இதை போய் சாஸ்திரக்காரன் கேட்டான், அவன் சொல்லுவான் உங்களுக்கு இன்னும் 41 நாளைக்கு இப்படித்தான் நிற்கும்போவான். அவன் எப்படாச்சும் சொல்லுவானா, நீங்க சுபோ தொழுவீங்களா, அதனாலதான் அந்த முசிபத், நாளையில இருந்து தொழுது பாருங்க சொல்லுவானா, சொல்ல மாட்டான், அவனே சொல்ல மாட்டானே. எனவே சைத்தான் மிக பொல்லாதவன். மாவியார் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் வழமையாக நடுவிசி தொழுகைக்கு எழும்புவார்கள். ஒரு நாள் கண் அயர்ந்து தூங்கிட்டார்கள். நடுவிசி தொழுகை தான் ராஜ தொழுகை. கண்ணயர்ந்து அவர்களுக்கு யாரோ தட்டுவது போல தென்பட்டது. சப்தம் வந்ததும் எழுப்பி பார்த்தார்கள். சைத்தான் மாவியார் ரலியல்லாஹு சொல்லுகின்றான், நான் உங்களை தாஜதுக்கு எழுப்பாட்டினது உங்களுக்கு புதுமையா இருக்குதா, நான் எழுப்பாட்டின காரணம் என்ன தெரியுமா, தாஜது தவறினால் நீங்கள் அழ ஆரம்பிப்பீர்கள், உணவருந்த மாட்டீர்கள், நீர் அருந்த மாட்டீர்கள், உங்களின் உணர்வை பார்த்தல்ல இப்படி மடியார்களா. மாவியா, இன்றிலிருந்து உன் பிழைகள் எல்லாம் பொறுத்து விட்டேன், உன் பாவத்தையும் மன்னித்து விட்டேன், உன்னுடைய அந்தஸ்தையும் உயர்த்தி விட்டேன் அப்படின்னு அல்லாஹ் அறிவிச்சிருவான். அதெல்லாம் வானா இதோட போகட்டும் தான் உங்களை எழுப்பாட்டினேன். பாத்தீங்களா, மாஸ்டர் பிளான், மாஸ்டர் பிரெயின், நல்லதை சொல்லுவது போலதான் சொல்லுவான். எனவேதான் இமாமுன் அபூசீர் ரஹமத்துல்லா அலி அவர்கள் கூட சொன்னார்கள், நீங்க எப்பயும் ரெண்டு பேருக்கு மாறு செய்யும், நஃப்ஸுக்கும் சைத்தானும். அல்லாஹ்வுக்கும் ரசூலுக்கும் வழிபடணும், சைத்தானுக்கும் நஃப்ஸுக்கும் எகேன்ஸ்டா போகணும், நேர் மாத்தணுமோ. அல்லாஹ்வுக்கும் ரசூலுக்கும் மாற்று செய்யறான், சைத்தானுக்கும் நஃப்ஸுக்கும் அவங்க வழிபடுறாரு. இன்னைக்கு எப்படித்தான் இருக்கு, அந்த ரெண்டும் நஃப்ஸும் சைத்தானும் நல்லவைகளை நல்ல நல்ல யோசனைகளை சொன்னாலும் நீ அதுல கவனமாதான். எப்படி யோசனை சொன்னான், அப்பாக்கு சுரக்கத்தில் வச்சு. எனவே சைத்தானும் நஷ்டம் நல்லதை சொல்லுவது போலதான் தென்படும். ஆனால் அந்த இருவருக்கும் மாறு செய்யுங்கள் என்று இமாம் பூசி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொன்னார்கள். எனவே சைத்தான் சூது, மது, விபச்சாரம், மங்கை, பிரச்சனைகள், சட்ட எண்ணங்கள் இவைகளை எல்லாம் உருவாக்கின்றவன் என்று அல்லாஹ் குர்ஆனிலே நமக்கு அடையாளம் போட்டு தந்திருக்கின்றான். அவைகள் இருந்து நாம் விலகிக் கொள்ள ஷைத்தானின் அடையாளம் தெரிஞ்சு வாழ வேண்டும். ஹசரத் ஜாபிர் பின் அப்துல்லா ரலியல்லாஹு அவர்கள் சொல்லுகிறார்கள், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு நாள் ஷைத்தானை கேட்டாங்க, பேட்டி கண்டார்கள். எல்லாத்தையும் உலகத்தில் பேட்டி காண்றாங்க இல்லையா? ரசூலுல்லாஹ் ஷைத்தானுடன் பேட்டி கண்டார்கள். கேட்டார்கள், ஷைத்தானே உன்னுடைய படுக்கை தோழன் யார்? ஷைத்தான் பதில் சொன்னான், டோப்காரன், போதை உள்ளவன் அவன்தான் என்னுடைய படுக்கை தோழன். உன்னுடைய நெருங்கிய நண்பன் யார்? ஃபென்தோ, உன்னுடைய கூட்டாளி தார். அவன் சொன்னான், நேரத்தில் தொழையே புறவு தொழுவோம் என்று தொழுற சுனங்கி தொலை விட்டுறல சுனங்கி தொழுற அவர் தானே என்ன கூட்டாளி, நெருங்கின கூட்டாளி. உன் விருந்தாளி யார்? கெஸ்ட் யாரு? கள்ளன், ரொபரி, களவெடுக்கிறானே அவன் என்னுடைய விருந்தாளி. உனக்கு விருப்பமான நண்பன் யார்? சில நேரத்துக்கு இதிலே கேட்கிறாங்க இல்லையா, எதுல இந்த ரேடியோல என்னது 99 அதெல்லாம் 103 அவன் நம்பர் தான் 103 சூரியன் எஃப்எம் 103 அதுல கேட்கிறாங்க, கதிஜா உங்களுக்கு புரியுமான பாட்டு என்ன? இவங்க சொல்றாங்க, இவங்க சொல்றாங்க புரியுமான பாட்டு, புடிச்சுக்கோ கெட்டிக்கோ கெட்டிக்கோ. அப்படியானால் ஜரீனா இப்போது கேளுங்கள், நீங்கள் பிரியமான கெட்டிக்கோ பிடிச்சுக்கோ பாட்டு அண்ணா. அப்பா யார் யார் கேட்கறீங்க ஜரீனா இந்த பாட்டை? நானும் என் வாப்பாவும் அவனை வெட்டாலும் அவனை, என் மம்மியும் என் நானாவும் என் உக்கும் தம்பியும். நீ அப்பா எவ்வளவு பேர் கேட்கிறாங்க, நான் சமா போச்சா? சைத்தான் இப்ப டீ உள்ளுக்கால வந்து அங்கிருந்து எடுக்கிறான். வீட்டுக்குள்ள மரியாதையா இருந்த பொம்பளையில அந்த மிஷன்ல எடுக்கிறான். எனவே விரும்பிய நண்பர் யார் என்று கேட்ட போது சைத்தான் சொன்னான், பாட்டுக்கார், பாட்டு படிக்கிறவன், பாட்டு படிக்கிறவனை ரொம்ப பிரியமான கூட்டாளி. உன்னுடைய தூதுவன் யார்? உன்னுடைய தூதுவர் யார்? சைத்தான் சொன்னான், சூனிய காரணம் சாஸ்திரம் சொல்றவன். உனக்கு கண் குளிர்ச்சி எதில் இருக்கிறது என்று கேட்டபோது சைத்தான் சொன்னான், பொஞ்சாதிய தலாக் சொல்றானே அவனோட நான் சரியான கண் குளிர்ச்சின்னு சொன்னான். இப்ப அப்படித்தானே ஆச்சு, எவ்வளவு அழகா எப்ப சொன்னாங்க பாருங்களே. சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் தலாக் கொடுக்கிறாங்க. கல்யாணம் முடிச்ச 6 ரெண்டு வாரத்தில் ஒரே ராத்திரியில் இருந்துட்டு தலாக் கொடுக்கிறாங்க. தலாக் என்பது அல்லாஹ்வுடைய அரசை கொடுக்கும் ரசூலுல்லாஹ் சொன்னார்கள். அல்லாவுக்கு புரியமில்லாத உண்டு, அவனுடைய அரசும் நடுங்கிறது பூமியிலே ஒரே ஒரு பாவம் தலாக்கு தான் என்று சொல்லுதா சொன்னான். தலாக் சொல்லாதீர்கள், அல்லாஹ் பிரியப்படவில்லை என்று சொல்லுதா சொன்னார்கள். சைத்தானுடைய லைன், அவனுடைய கண்ணுக்கு குளிர்ச்சி அதுதான். உன்னுடைய நேசன் யார்? தொழுகை அறவே தொழாம இருப்பவன் என்னுடைய நேசன் என்று சொன்னான். மனிதர்களில் உனக்கு ரொம்ப பிரியமானவர் யார் என்று கேட்டபோது சைத்தான் சொன்னானா, அபூபக்கரையும் உமரையும் திட்டவன் தான் எனக்கு புரிய வேண்டாம். ஷைத்தானின் அடையாளம் கண்டு அவர்கள் ஆட்சியிலே ஷைத்தானின் கூத்துகள் வீட்டுக்குள்ளே நடைபெறுகிறது தெரிந்த போதும் மாறு வேடத்தோடு போய் அந்த வீட்டுக்குள்ளே புகுந்து ஆடலை பாடலை மது அருந்துவதை மது போதையில் நடனமாடியதையெல்லாம் வெறுத்தார்கள், நிறுத்தினார்கள். ஷைத்தானுடைய எல்லா விதமான ஊசலாட்டங்கள், குழப்பங்கள், எண்ணங்கள், செயல்கள் அத்தனை விட்டு நம்மையும் நம் மனை மக்கள் பிள்ளை குட்டிகளையும் பாதுகாப்பானாக வாகிருந்த
3: For more lectures, visit slhub.com.
4: நேர்கள் இதுவரை சிறப்பு மார்க்க சொற்பொழிவு கேட்டீர்கள். வழங்கியிருந்தார் மௌலவி அஷேக் மர்ஹூம் நியாஸ் முகமது அவர்கள். நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது உங்கள் முதல் தர முஸ்லீம் வானொலியின் காற்றலைகளில் 24 மணி நேர இஸ்லாமிய ஒலிபரப்பை தொடர்ந்தும் கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள். இந்த வானொலி பற்றி உங்களது நண்பர்கள் மட்டுமல்லாது உங்களது உறவினர்களுக்கு கூட நீங்கள் பகிர்ந்து கொண்டு இஸ்லாத்தை தூய வடிவில் அறிந்து கொள்ளுங்கள்.

0: இஸ்லி வானொலியை டவுன்லோட் செய்து தூய இஸ்லாத்தை தூய வடிவில் அறிந்து கொள்ளுங்கள். உங்கள் முஸ்லிம் வானொலியில் சிந்தனை.
1: சில பெண்கள் என்ன செய்யறாங்கன்னு சொன்னா, கணவனிடமே தன்னுடைய தாயை பத்தி, அவனுடைய தாயை பத்தி சொல்லுவோம். உங்களுடைய அம்மா சரியில்லை, உங்களுடைய அம்மா அப்படி இருக்காங்க, உங்களுடைய அம்மா இப்படி இருக்காங்க, அவங்க சரியே கிடையாது, அவங்க விஷயத்தில் நீங்கள் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க, அவங்களுக்கே இவ்வளோ பணம் அனுப்புறீங்க. சில பெண்கள் சொல்கிறாங்க, அவங்களுக்கே இவ்வளோ பணம் அனுப்புவீங்க, தேவையில்லையே, அவங்களுக்கு கொஞ்சம் அனுப்புனா போதும், நமக்கு தான் நிறைய தேவை இருக்குது. சுபஹானம் தான், இதெல்லாம் மிக மிக மோசமான ஒரு காரியம். ஒரு காலமும் செஞ்சிடாங்க சௌகரியில், இது ரொம்ப மோசமான. மாறாக நீங்கள் என்ன செய்யணும்னா, அந்த உங்களுடைய கணவனை நீங்கள் என்கரேஜ் பண்ணும், உங்களுடைய தாய்க்கு நிறையா கொடுங்க, உங்களுடைய தாயை சந்தோஷப்படுத்துங்க, அவங்க உங்களுடைய சொர்க்கத்துடைய வாசல், அவங்களுக்கு சந்தோஷப்படுத்துங்க, அவங்களுடைய மன திருப்திக்காக நீங்கள் வாழுங்க, அவங்களுடைய மனம் குளிர்ற மாதிரி பேசுங்க. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆனில் அப்படி தான் சொல்கிறான், தாயை கண்ணியப்படுத்த சொல்கிறான். தாயை கண்ணியப்படுத்துங்கன்னு சொல்லக்கூடிய ஒரு மனைவியாக நீங்கள் இருக்கும்பொழுது இன்ஷா அல்லாஹ் அந்த வாழ்க்கையில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பரக்கத் செய்வோம்.
0: உங்கள் முஸ்லிம் வானொலியில் கேட்டது சிந்தனை.
2: உலகமெங்கும் உங்கள் முதல் தர முஸ்லிம் வானொலி தூய இஸ்லாத்தை தூய வடிவில் அறிந்து கொள்ள இன்று முஸ்லிம் வானொலியோடு இணைந்திருங்கள். www.muslimvanoli.com உங்கள் முஸ்லிம் வானொலியில் இஸ்லாமிய வரலாற்று நிகழ்வுகள்.
3: மிஹ்ராஜ். மேற்கூறிய சூழ்நிலையில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் அழைப்பு பணி ஒருபுறம் வெற்றி, மறுபுறம் கொடுமைகள் என்ற ரெண்டிற்கும் இடையில் உள்ள பாதையை பிளந்து சென்று கொண்டிருந்தது. நம்பிக்கை நட்சத்திரங்கள் வெகு தூரத்தில் மின்னத் துவங்கின. அப்போதுதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் வானுலக பயணம் நடைபெற்றது. இதையே இஸ்லாமிய வரலாற்றில் மிஹ்ராஜ் என அறியப்படுகிறது. மிஹ்ராஜின் நிகழ்ச்சி எப்போது நடந்தது என்பதில் பல கருத்துகள் உள்ளன. ஒன்று, நபித்துவம் கிடைத்த ஆண்டு நடைபெற்றது, இதை இமாம் தபரி ஆமோதிக்கிறார்கள். ரெண்டு, நபித்துவத்தின் ஐந்தாம் ஆண்டு நடைபெற்றது, இதை இமாம் நவவியும் இமாம் குர்தூபியும் உறுதிப்படுத்துகிறார்கள். மூன்று, நபித்துவத்தின் பத்தாம் ஆண்டு ரஜப் மாதம் 27வது இரவில் நடைபெற்றது. நான்கு, ஹிஜ்ராவிற்கு 16 மாதங்களுக்கு முன், அதாவது நபித்துவத்தின் 12வது வருடம் ரமலான் மாதத்தில் நடைபெற்றது. ஐந்து, ஹிஜ்ராவிற்கு ஓர் ஆண்டு 2.5 மாதங்களுக்கு முன், அதாவது நபித்துவத்தின் 13ஆம் ஆண்டு முஹர்ரம் மாதத்தில் நடைபெற்றது. ஆறு, ஹிஜ்ராவிற்கு ஓர் ஆண்டுக்கு முன், அதாவது நபித்துவத்தின் 13ஆம் ஆண்டு ரபியுல் அவ்வல் மாதம் நடைபெற்றது. இந்த கருத்துகளில் முதல் மூன்று கருத்துகள் சரியல்ல. ஏனென்றால் அன்னை கதீஜா ரழியல்லாஹு அன்ஹா நபித்துவத்தின் 10ஆம் ஆண்டு ரமலான் மாதத்தில் தான் இறந்தார்கள். அன்னார் தொழுகை கடமையாக்கப்படுவதற்கு முன் மரணித்து விட்டார்கள். தொழுகை மிஹ்ராஜில்தான் கடமையாக்கப்பட்டது. ஆகவே மேற்கூறப்பட்ட முதல் மூன்று கருத்துகள் சரியானவையாக இருக்க முடியாது. அடுத்த மூன்று கருத்துகளில் எந்த கருத்து மிக ஏற்றமானது என்பதற்குரிய சரியான சான்றுகள் எனக்கு கிடைக்கவில்லை. ஆனால் அத்தியாய் மிஸ்ராவின் கருத்துக்களை நன்கு ஆய்வு செய்யும் போது மிஹ்ராஜ்.
4: நீங்கள் தொடர்ந்து உங்கள் முதல் தர முஸ்லிம் வானொலியின் காற்றலைகளில் 24 மணி நேர இஸ்லாமிய ஒலிபரப்போடு இணைந்திருக்கின்றீர்கள். இந்த வேளையில் ஒரு சிறிய விளம்பர இடைவேளையின் பின்னர் மீண்டும் இணைந்து கொள்வோம்.
5: உங்கள் அனைத்து தேவைகளுக்கும் ஒரே ஆன்லைன் சந்தை வீட்டில் இருந்தபடியே பாதுகாப்பாகவும் எளிதாகவும் வாங்க விரும்புகிறீர்களா? அப்படியானால் தான் உங்கள் சரியான தேர்வு. மின் சாதன பொருட்கள், அழகு சாதன பொருட்கள், அன்பளிப்பு பொருட்கள், வீட்டு உபயோக பொருட்கள், விளையாட்டு உபகரணங்கள், உணவுகள், வெளிப்புற உபகரணங்கள், செல்ல பிராணிகளுக்கான பொருட்கள், சிறந்த விலை, உயர்ந்த தரம், வேகமான டெலிவரி சேவை, எளிதான ஆன்லைன் ஆர்டர் முறை, நம்பகமான வாடிக்கையாளர் சேவை, புதிய சலுகைகள் மற்றும் சிறப்பு தள்ளுபடிகளை தவறவிடாதீர்கள். இப்போதே விரையுங்கள். www.glitz.lk. நீங்கள் தேடும் அனைத்தும் ஒரே இடத்தில். glitz.lk. வாட்ஸ்அப் மற்றும் ஆன்லைன் ஆப் ஊடாகவும் ஆர்டர்கள் ஏற்றுக்கொள்ளப்படும். glitz.lk. மேலதிக விவரங்களுக்கு அழையுங்கள். 0077-101-0043.
6: பண்டிகை காலத்தை உங்கள் குடும்பத்தினரோடு மகிழ்ச்சிகரமாய் அமைத்திட நேர்வழி மாநகரில் நம்பிக்கையான ஓர் இடம் எலோலன் ஹோட்டல். கெட் டுகெதர், பர்த்டே பார்ட்டி மற்றும் இதர நிகழ்வுகளுக்கும் குறுகிய கால மற்றும் நீண்ட கால பாதுகாப்பான தங்குமிட வசதிகள். இயற்கை எழில் கொஞ்சும் கடற்கரை அருகில் அமைந்த அமைதியான சூழலில் அழகிய நீச்சல் தடாக வசதிகளுடன் சுவாமிய குடும்பங்களுக்கு ஏற்ற தனிப்பட்ட மற்றும் பாதுகாப்பான சூழலில் நேர்த்தியான அறைகளுடன் முற்றிலும் ஹலால் முறையிலான சுத்தமான சுகாதார முறைப்படி தயாரிக்கப்பட்ட உணவு வகைகள். உங்கள் எண்ணம் போல் உங்கள் தங்கும் இடத்தை அமைத்திட நாம் தயார். இன்றே முன்பதிவுகளுக்கு அழையுங்கள் எலோலைன் ஹோட்டல். தொடர்புகளுக்கு எலோலைன் ஹோட்டல், இலக்கம் 211 மர்தான வீதி, வேர்வள. தொலைபேசி இலக்கம் 077-34-05-965. எலோலைன் ஹோட்டல், உங்கள் நம்பிக்கையின் தரிப்பிடம்.
5: காத்தான்குடி மண்ணில் குழந்தைகள், சின்னஞ்சிறுவர்கள், பெண்களுக்கான ஆடையகம் பிரின்ஸ் அண்ட் பிரின்சஸ். குழந்தைகள் சின்னஞ்சிறுவர்களுக்கான சிங்கார ஆடைகளின் சாம்ராஜ்யம் பிரின்ஸ் அண்ட் பிரின்சஸ். நீங்களும் நாடுங்கள். பிரின்ஸ் அண்ட் பிரின்சஸ் நிறுவனம், இலக்கம் 460 பிரதான வீதி, காத்தான்குடி. தொலைபேசி தொடர்புகளுக்கு 07-5-57-57-560.
7: வானொலியில் ஒரு புதிய ஒலி நயம், காற்றலையில் ஒரு புதிய தொழில்நுட்பம். உங்கள் முஸ்லிம் வானொலி
4: நீங்கள் தொடர்ந்து முஸ்லிம் வானொலியோடு இணைந்திருக்கின்றீர்கள். மீண்டும் நாங்கள் மார்க்க சொற்பொழிவோடு இணைந்து கொள்வோம்.
3: பிறகு சித்ரத்துல் முன்தஹாவிற்கு அழைத்துச் செல்லப்பட்டார்கள். இது ஒரு வகை இலந்தை மரமாகும். அதன் பழங்கள் ஹஜர் நாட்டு பானைகளைப் போன்றும் அதன் இலைகள் யானைகளின் காதுகளைப் போன்றும் இருந்தன. பிறகு சித்ரத்துல் முன்தஹாவை தங்கத்திலான வண்ணத்து பூச்சிகளும் பிரகாசமும் பல நிறங்களும் சூழ்ந்து கொண்டவுடன் அது மாற்றமடைந்தது. அல்லாஹுவின் படைப்பினங்களில் எவரும் அதன் அழகை வருணிக்க முடியாத அளவுக்கு அது இருந்தது. பிறகு அங்கிருந்து பைத்துல் மக்மூருக்கும் அழைத்துச் செல்லப்பட்டார்கள். இது 7வது வானத்தில் மலக்குகள் அல்லாஹுவை வணங்குவதற்காக அல்லாஹுவால் ஏற்படுத்தப்பட்ட இறை இல்லமாகும். அதில் ஒவ்வொரு நாளும் 70,000 மலக்குகள் நுழைகிறார்கள். ஒரு முறை நுழைந்தவர்கள் மீண்டும் அங்கு வருவதில்லை. பிறகு சொர்க்கத்திற்கு அழைத்துச் செல்லப்பட்டார்கள். அங்கு முத்து வளையங்கள் இருந்தன. சொர்க்கத்தின் மண் கஸ்தூரியாக இருந்தது. பிறகு அங்கிருந்து அதற்கு மேல் அழைத்துச் செல்லப்பட்டார்கள். அங்கு எழுதுகோள்களின் சப்தங்களை கேட்டார்கள். பிறகு அல்லாஹுவிடம் அழைத்துச் செல்லப்பட்டார்கள். சேர்ந்த இரு வில்களைப் போல் அல்லது அதைவிட சமீபமாக அல்லாஹுவை அவர்கள் நெருங்கினார்கள். அல்லாஹ் தனது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பல விஷயங்களை அறிவித்துக் கொடுத்தான். 50 நேர தொழுகைகளை அவர்கள் மீது கடமையாக்கினான். அவர்கள் திரும்பி வரும்போது மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை சந்தித்தார்கள். மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் தங்கள் இறைவன் தங்களுக்கு என்ன கடமையாக்கினான் என்று கேட்க நபி அவர்கள் 50 நேர தொழுகைகளை கடமையாக்கியுள்ளான் என்று கூறினார்கள். மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம், நீங்கள் திரும்பிச் சென்று உங்களது இறைவனிடம் இதை குறைக்கச் சொல்லுங்கள் என்று கூறவே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆலோசனை கேட்பதைப் போன்று ஜிப்ரீலை பார்த்தார்கள். ஜிப்ரீல், நீங்கள் விரும்பினால் அப்படியே செய்யுங்கள் என்று கூறவே நபி அவர்கள் அதை ஏற்றுக்கொண்டு அல்லாஹ்விடம் திரும்பச் சென்றார்கள். அல்லாஹ் 10 நேர தொழுகைகளை குறைத்தான். திரும்பும்போது மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை சந்திக்கும் போது அவர்கள் மீண்டும் குறைத்து வர ஆலோசனை கூற நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்விற்கும் மூசாவுக்கும் இடையில் திரும்ப திரும்ப சென்று வந்ததில் அல்லாஹ் 50ஐ 5 நேர தொழுகைகளாக ஆக்கினான். மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் மீண்டும் சென்று குறைத்து வரும்படி கூறவே நபி அவர்களோ, நான் எனது இறைவனிடம் திரும்பச் சென்று இதற்கு மேல் குறைத்து கேட்பதற்கு வெட்கப்படுகிறேன், என்றாலும் நான் இதை கொண்டு மகிழ்ச்சி அடைகிறேன், முழுமையாக ஏற்றுக்கொள்கிறேன் என்று கூறிவிட்டார்கள். அதற்கு பின் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சற்று தூரம் சென்றுவிடவே அல்லாஹ் அவர்களை அழைத்து, நீங்கள் எனது கடமையையும் ஏற்றுக்கொண்டீர்கள், எனது அடியார்களுக்கு இலகுவாகவும் ஆக்கிவிட்டீர்கள் என்று கூறினான். ஆதாரம் ஜாதுல் மஆத். மிஹ்ராஜில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்வை பார்த்தார்களா என்பதில் சில மாறுபட்ட கருத்துகள் உள்ளன என்று இப்னுல் கையீம் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி கூறிய பிறகு, இது விஷயத்தில் இப்னு தைமியா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களின் கருத்துகளையும் மற்ற அறிஞர்களின் கருத்துகளையும் எடுத்து கூறியுள்ளார்கள். இப்னுல் கையீம் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி இது விஷயத்தில் செய்திருக்கும் ஆய்வின் சுருக்கம் என்னவென்றால், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்வை கண்கூடாக பார்க்கவில்லை, அவ்வாறு எந்த நபித்தோழரும் கூறவும் இல்லை என்பதாகும். ஆனால் இப்னு அப்பாஸ் ரழியல்லாஹு அன்ஹு மூலம் இரு அறிவிப்புகள் வந்துள்ளன. ஒன்று, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்வை பார்த்தார்கள். ரெண்டாவது, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்வை உள்ளத்தால் பார்த்தார்கள். எனவே மற்ற நபித்தோழர்களின் முடிவுக்கும் இப்னு அப்பாஸின் கருத்துக்கும் இடையில் முரண்பாடு இல்லை. ஏனென்றால் அல்லாஹுவை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்த்தார்கள் என்று இப்னு அப்பாஸ் ரழியல்லாஹு அன்ஹு கூறுவது உள்ளத்தால் பார்த்ததையே குறிப்பிடுகிறார்கள். மற்ற நபித்தோழர்கள் அல்லாஹுவை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்க்கவில்லை என்று கூறுவது நபி அவர்கள் அல்லாஹுவை கண்ணால் பார்க்கவில்லை என்பதை குறிப்பிடுவதாகும். தொடர்ந்து இப்னுல் கையும் ரஹமத்துல்லாஹி அலைஹி கூறுகிறார்கள், அத்தியாயம் நஜ்மில் இறங்கினார் பின்னர் நெருங்கினார் என்ற வசனத்தில் கூறப்பட்டுள்ள நெருக்கம் என்பது ஜிப்ரீல் நெருங்கியதையும் அவர் இறங்கியதையும் குறிக்கிறது. இவ்வாறுதான் ஆயிஷா இப்னு மசூத் ரழியல்லாஹு அன்ஹு ஆகியோரும் கூறுகிறார்கள். குர்ஆனின் இவ்வசனத்தின் முன்பின் தொடரும் இக்கருத்தை உறுதிப்படுத்துகிறது. மிஹ்ராஜ் தொடர்பான ஹதீஸில் வந்துள்ள தனா ஃபததல்லா என்பது அல்லாஹு நெருங்கியதை குறிப்பிடுகிறது. அல்லாஹின் நெருக்கத்தை பற்றி நஜ்ம் அத்தியாயத்தில் குறிப்பிடப்படவில்லை. மேலும் சித்ரத்துல் முன்தகாவிற்கு அருகில் அவர் அவரை பார்த்தார் என்று நஜ்ம் அத்தியாயத்தில் உள்ள வசனம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வானவ ஜிப்ரீலை அங்கு பார்த்ததையே குறிப்பிடுகிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஜிப்ரீலை அவரது முழு உருவத்தில் இருமுறை பார்த்தார்கள். ஒன்று பூமியிலும் மற்றொன்று சித்ரத்துல் முன்தகாவிற்கு அருகிலுமாகும். இத்துடன் இப்னுல் கையீமின் கூற்று முடிகிறது. ஆதாரம் ஜாதுல் மஆத், சஹீஹுல் புகாரி, சஹீஹ் முஸ்லிம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் இருதயம் இந்த பயணத்திலும் பிளக்கப்பட்டது என்று சில அறிவிப்புகளில் வந்துள்ளது. மேலும் இந்த பயணத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பலவற்றை கண்டார்கள். நபி அவர்களுக்கு பாலும் மதுவும் வழங்கப்பட்டது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பாலை தேர்ந்தெடுத்து கொண்டார்கள். அதற்கு, நீங்கள் இயற்கை நெறிக்கு வழிகாட்டப்பட்டீர்கள், நீங்கள் மதுவை எடுத்திருந்தால் உங்களது சமுதாயத்தின் வழிகட்டிருப்பார்கள் என்று கூறப்பட்டது. சித்ரத்துல் முன்தஹாவின் வேரிலிருந்து 4 ஆறுகள் வெளியாகுவதை பார்த்தார்கள். 2 ஆறுகள் வெளிரங்கமானது, 2 ஆறுகள் உள்ரங்கமானது. வெளிரங்கமான 2 ஆறுகள் நீல் ஃபுராத் ஆகும். இவ்விரண்டின் பிறப்பிடம் அங்கிருந்துதான் உருவாகிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்த்தது இவ்விரு பகுதிகளிலும் இஸ்லாம் பரவும் என்பதற்கு ஒரு முன்னறிவிப்பாக இருக்கலாம். ரகசியங்களை அல்லாஹ்வை மிக அறிந்தவனாக இருக்கின்றான். நரகத்தின் காவலாளியை பார்த்தார்கள். அவர் சிரிப்பதே இல்லை. முகம் மலர்ச்சியும் புன்முறுவல் என்பதும் அவரிடம் காண முடியாத ஒன்று. அவரது பெயர் மாலிக். மேலும் சொர்க்கத்தையும் நரகத்தையும் பார்த்தார்கள். அனாதைகளின் சொத்துக்களை அநியாயமாக பயன்படுத்தி கொண்டவர்களை பார்த்தார்கள். அவர்களுடைய உதடுகள் ஒட்டகங்களின் உதடுகளைப் போன்று இருந்தன. அம்மி குழவிகளைப் போன்ற நெருப்பு கங்குகளை அவர்களது வாயில் தூக்கி எறியப்படவே அது அவர்களின் பின்வழியாக வெளியேறி கொண்டிருந்தது. வட்டி வாங்கி வந்தவர்களையும் பார்த்தார்கள். அவர்களது வயிறு மிக பெரியதாக இருந்ததால் அவர்கள் தங்களது இடங்களிலிருந்து எந்த பக்கமும் திரும்ப சக்தியற்றவர்களாக இருந்தனர். ஃபிரௌனின் குடும்பத்தாரை நரகத்தில் கொண்டு வரப்படும் போது அவர்கள் இவர்களை கடந்து செல்வார்கள். அப்போது அவர்கள் இவர்களை மிதித்தவர்களாகச் செல்வார்கள். விபச்சாரம் செய்தவர்களையும் பார்த்தார்கள். அவர்களுக்கு முன் கொழுத்த நல்ல இறைச்சி துண்டும் இருந்தது. அதற்கு அருகில் துர்நாற்றம் வீசும் அருவறுப்பான மெலிந்த இறைச்சி துண்டும் இருந்தது. அவர்கள் இந்த துர்நாற்றம் வீசும் இறைச்சி துண்டையே சாப்பிடுகின்றனர். நல்ல கொழுத்த இறைச்சி துண்டை விட்டுவிடுகின்றனர். பிற ஆண்கள் மூலம் குழந்தை பெற்றுக்கொண்டு அதை தங்களது கணவன் மூலம் பெற்ற குழந்தை என்று கூறும் பெண்களையும் பார்த்தார்கள். இத்தகைய பெண்கள் மார்பகங்கள் கட்டப்பட்டு அதில் அவர்கள் தொங்கிக் கொண்டிருந்தார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மிஹ்ராஜ் போகும்போதும் வரும்போதும் மக்காவாசிகளின் வியாபார கூட்டத்தை வழியில் பார்த்தார்கள். அவர்களின் ஒரு ஒட்டகம் தவறி இருந்தது. அவர்களின் ஒரு ஒட்டகம் தவறி இருந்தது.

மக்கள் முன்பை விட அதிகமாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு நோவினையும் தொந்தரவும் கொடுத்து அவர்களை பெரும் பொய்யர் என்று வர்ணித்தனர். உங்களது பயணம் உண்மையானதாக இருந்தால் எங்களுக்கு பைத்துல் முஹ்தஸின் அடையாளங்களை கூறுங்கள் என்று கேட்டார்கள். அல்லாஹ் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் கண்முள் பைத்துல் முஹ்தஸை காண்பிக்கவே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த மக்கள் கேட்ட அடையாளங்களை அப்படியே கூறினார்கள். அதில் எதையும் அவர்களால் மறுக்க முடியவில்லை. நபி அவர்கள் மிஹ்ராஜ் போகும் வழியில் சந்தித்த வியாபார கூட்டத்தையும் அது எப்போது மக்காவிற்கு வரும் என்பதையும் அவர்களது காணாமல் போன ஒட்டகத்தை பற்றியும் மக்காவாசிகளுக்கு அறிவித்தார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எவ்வாறு கூறினார்களோ அனைத்தும் அவ்வாறே நடந்தன. இருப்பினும் இந்த உண்மையை ஏற்றுக்கொள்ளாத அவர்கள் நிராகரிக்கவே செய்தார்கள். சத்தியத்தை விட்டு வெகு தூரம் விலகியே சென்றார்கள். ஆதாரம் சஹீஹுல் புகாரி, சஹீஹ் முஸ்லிம், ஜாதுல் மஆத். மக்கள் இந்நிகழ்ச்சியை பொய் என்று மறுத்து கூறிய போது அபுபக்கர் ரழியல்லாஹு அன்ஹு இந்த நிகழ்ச்சியை உண்மை என்றும் சத்தியம் என்றும் ஏற்றுக்கொண்டதால் தான் அவர்களை சித்தீக் வாய்மையாளர் என்று அழைக்கப்பட்டது. ஆதாரம் இப்னு ஹிஷாம். இந்த வானுலக பயணம் நடைபெற்றதற்குரிய மகத்தான காரணத்தை பற்றி கூறும்போது மிகச் சுருக்கமாக நாம் நம்முடைய அத்தாட்சிகளை அவருக்கு காண்பிப்பதற்காகவே என்று அல்லாஹ் குறிப்பிடுகின்றான். அல்லாஹ் மிக பரிசுத்தமானவன். அவன் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்னும் தன் அடியாரை காபாவாகிய சிறப்புற்ற பள்ளியிலிருந்து வெகு தூரத்தில் இருக்கும் பைத்துல் முஹ்தஸில் உள்ள மஸ்ஜிதுல் அக்ஸாவிற்கு ஒரே இரவில் அழைத்துச் சென்றான். அவ்வாறு அழைத்துச் சென்ற நாம் அதனை சூழ உள்ளவை சிறப்புற்று ஓங்க அபிவிருத்தி அடைய செய்திருக்கிறோம். நம்முடைய அத்தாட்சிகளை அவருக்கு காண்பிப்பதற்காகவே அங்கு அழைத்துச் சென்றோம். நிச்சயமாக உங்களது இறைவன் செவியுறுபவனாகவும் உற்று நோக்கியவனாகவும் இருக்கின்றான். அல் குர்ஆன் அத்தியாயம் 17 வசனம் 1. இது நபிமார்கள் விஷயத்தில் அல்லாஹ்வின் நியதியாகும். பல இறை தூதர்களுக்கு இவ்வாறு பல அத்தாட்சிகளை அல்லாஹ் காண்பித்திருக்கின்றான். இப்ராஹிம் உறுதியான நம்பிக்கையுடையவர்கள் ஆவதற்காக வானங்களிலும் பூமியிலும் உள்ள நம்முடைய ஆட்சிகளை நாம் அவருக்கு இவ்வாறு காண்பித்து வந்தோம். அல் குர்ஆன் அத்தியாயம் 6 வசனம் 75. நபி மூசா அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை பற்றி இவ்வாறு இன்னும் நம்முடைய பெரிய அத்தாட்சிகளை உங்களுக்கு நாம் காண்பிப்போம். அல் குர்ஆன் அத்தியாயம் 20 வசனம் 23 என்று அல்லாஹ் குறிப்பிடுகின்றான். நபி இப்ராஹிம் அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு அல்லாஹ் ஏன் அத்தாட்சிகளை காண்பித்தான் என்பதற்கு அவர் நம்மை உறுதி கொண்டவர்களில் ஒருவராக ஆக வேண்டும் என்பதற்காக என்ற காரணத்தை கூறுகிறான். இறை தூதர்களுக்கு இவ்வாறு பல அத்தாட்சிகளை அல்லாஹ் காண்பித்ததால் அவர்கள் உள்ளத்திலிருந்த நம்பிக்கை மேன்மேலும் உறுதியடைந்தது. ஆகவேதான் அல்லாஹுவின் பாதையில் பிறரால் சகித்து கொள்ள முடியாததை இறை தூதர்களால் சகித்து கொள்ள முடிந்தது. உலகத்தின் எவ்வளவு பெரிய சக்தியாயினும் சரி, அது கொசுவின் இறக்கைக்கு சமமாகவே அவர்களிடம் இருந்தது. சிரமங்களும் துன்பங்களும் எவ்வளவுதான் அவர்களுக்கு ஏற்பட்டாலும் அதை அவர்கள் ஒரு பொருட்டாகவே எடுத்துக்கொள்ளவில்லை. இப்பயணத்தில் மறைந்திருக்கும் ஞானங்களையும் ரகசியங்களையும் மார்க்க சட்டங்களின் ரகசியங்களை பற்றி விவரிக்கும் நூல்களில் காணலாம். எனினும் இப்பயணத்தில் பல உண்மைகளும் யதார்த்தங்களும் நிறைந்துள்ளன. அவற்றில் சிலவற்றை இங்கு சுருக்கமாக பார்ப்போம். இந்த வானுலக பயண சம்பவத்தை பற்றி மேற்கூறப்பட்ட அல் குர்ஆன் அத்தியாயம் 17 வசனம் 1 மட்டும்தான் அல்லாஹ் குறிப்பிடுகின்றான். இந்த ஒரு வசனத்தை தொடர்ந்து வரும் வசனங்களில் யூதர்களின் கெட்ட செயல்கள் மற்றும் குற்றங்களை பற்றி அல்லாஹ் விரிவாக கூறுகிறான். அதன் இறுதியில் இந்த குர்ஆன் தான் மிகச் சரியான வழிகாட்டுகின்றது என்று கூறுகின்றான். இந்த வசனங்களை ஓதுபவர் மெஹ்ராஜ் சம்பவம், யூதர்களின் அநியாயங்கள், குர்ஆனை பற்றிய புகழ்ச்சி இவற்றுக்கிடையில் என்ன தொடர்பு இருக்கிறது என யோசிக்கலாம். ஆம், உண்மையில் ஆழமான தொடர்பு இருக்கிறது. அதன் விளக்கம் என்னவென்றால், முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நபியாக அனுப்பப்படுவதற்கு முன் யூதர்கள்தான் மனித சமுதாயத்தை வழிநடத்தும் பொறுப்பை வகித்தார்கள். ஆனால் அவர்கள் செய்த அநியாயங்களின் காரணமாக அந்த பொறுப்புக்கு தகுதியற்றவர்களாக ஆகிவிட்டார்கள். எனவே அவர்களிடமிருந்து அந்த தகுதியை அல்லாஹ் தனது தூதருக்கு அதி விரைவில் மாற்றப்போகின்றான். நபி இப்ராஹிம் அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய இஸ்லாமிய அழைப்பு பணியின் இரு மையங்களான மக்காவையும் பலஸ்தீனையும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஒருங்கே அருள இருக்கின்றான். மோசடி, குற்றம், வரம்பு மீறுதல் ஆகியவற்றையே தங்களது குலத் தொழிலாக கொண்ட சமூகத்திடமிருந்து ஆன்மீக வழிகாட்டலின் தலைமைத்துவத்தை பறித்து நன்மைகளையே நோக்கமாக கொண்ட சமுதாயத்திற்கு அல்லாஹ் அருள இருக்கின்றான் என்பதை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை மக்காவிலிருந்து பைத்துல் முஹ்தஸிற்கு அழைத்துச் செல்லப்பட்ட இந்த நிகழ்ச்சி உறுதி செய்தது. மக்காவின் தெருக்களிலும் மலை ஓரங்களிலும் விரட்டியடிக்கப்பட்டு கண்ணியம் இழந்து சுற்றி வரும் ஒருவருக்கு இந்த தலைமைத்துவம் எப்படி கிடைக்கும்? அதாவது இஸ்லாமிய அழைப்பு பணியின் முதல் கட்டமான இந்த சிரமமான காலம் வெகு விரைவில் முடிந்து முற்றிலும் மாறுபட்ட ஒரு

0: முடியும் என்று அழுத்தம் திருத்தமாக இஸ்லாம் சொல்லுவதோடு மட்டுமல்ல, அந்த நம்பிக்கையை ஊட்டி ஒரு சமூகத்தையே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உருவாக்கி விட்டு சென்றார்கள். எப்படி வாழ்ந்த காலமாம், அவைகளெல்லாம் கற்காலம் என்கிறார்கள், இருண்ட காலம் என்கிறார்கள், மனித உருவில் இருக்கிற மிருகங்கள் என்று எல்லோரும் ஏசுகிறார்கள். அப்படிப்பட்ட ஒரு சமுதாயம் உலக மக்களுக்கெல்லாம் நாகரிகத்தை, பண்பாட்டை, ஒழுக்கத்தை போதிக்கக்கூடிய சமுதாயமாக மாறியது என்றால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய இஸ்லாமிய சட்டம் அல்ல. தனிமையிலும் அந்த மக்கள் பயந்தார்கள் இறைவனை, இறந்த பிறகுள்ள வாழ்வை அஞ்சினார்கள் அந்த மக்கள். ஆகவே விபச்சாரம், மது, சூது, கொலை, கொள்ளை போன்ற அநியாயங்கள் செய்த மக்கள் எல்லாம் அந்த அநியாயத்திலே இருந்து ஒதுங்கியது மட்டுமல்ல, அந்த அநியாயத்திற்கு எதிராக பிரச்சாரம் செய்கிற அளவுக்கு ஒழுக்கச் சீலர்களாக மாறி உலகமே இன்றைக்கு பார்த்தால் ஆச்சரியப்படுகிற அளவுக்கு ஒரு சமூகத்தை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உருவாக்கிவிட்டு நம் கண் எதிரே ஒரு சான்றாக சமர்ப்பித்து மரணித்தார்களே, என்ன காரணம்? எல்லாம் இந்த வாழ்வை குறித்து அந்த மக்கள் அஞ்சினார்கள். அப்படிப்பட்ட ஒரு அச்சத்தை அல்லாஹு தாலா நம் எல்லோருக்கும் இந்த உரைகளை கேட்கிற, இந்த உரைகளை குறித்து வைத்துக் கொண்டிருக்கிற, இந்த உரைகளை சீடிகளில் கேட்கிற அன்பர்களுக்கு அல்லாஹு தாலா பயனுள்ளதாக ஆக்க வேண்டும் என்கிற நம்பிக்கையோடு இந்த தலைப்பின் கீழ் நான் வருகிறேன். நண்பர்களே, நேற்றைய தினம் நாம் பார்த்தோம், நேற்றைய முந்தைய தினம், பொதுவாக தீயவர்களுடைய உயிர் இந்த உலகத்தில் கைப்பற்றப்படும் பொழுது அவர்களுக்கு நரக வேதனையை பற்றி முன்னறிவிப்பு, முதுகுகளிலும் விழாப்புறங்களிலும் அடித்து துன்புறுத்தப்பட்டு உயிர்கள் பறிக்கப்படுகிற நிலை, நாங்கள் ஒன்றும் செய்யவில்லையே, எங்களை விட்டுவிடுங்கள், எங்களுக்கு அவகாசம் தாருங்கள், நல்லமல்கள் செய்வதற்காக, தான தர்மங்கள் செய்வதற்காக எங்களை விட்டுவிடுங்கள் என்றெல்லாம் கதற கதற அல்லாஹுவால் நியமிக்கப்பட்ட மலக்குமார்களின் மூலம் உயிர்கள் பறிக்கப்பட்டதையும், அந்த உயிர் கொண்டு செல்லப்படும் பொழுது அடக்குவதற்காக இந்த உலகத்து வாழ்வுக்கு பிறகு இருக்கிற கபருடைய வாழ்வுக்காக வேண்டி அந்த மனிதனை கொண்டு செல்லும் பொழுது அந்த மனிதன், கை சேதமே, என்னை கொண்டு போய் அடக்காதீர்கள், என்னை கொண்டு போய் அடக்காதீர்கள் என்று அந்த மனிதன்.
1: தொடர்ந்து உங்கள் முதல் தர முஸ்லிம் வானொலியோடு இணைந்திருக்கின்றீர்கள்.

0: உங்கள் முஸ்லிம் வானொலி. ஆசிய நாடுகள் முழுவதும் உங்கள் முஸ்லிம் வானொலி,
1: முஸ்லிம் வானொலி .com.
0: தினமும் உங்கள் முஸ்லிம் வானொலியில் மௌலவி ஆஷே அப்துல் பாசித் புகாரி அவர்களின் வான்மறை தொடர்.
2: சூரத்துல் வாக்கியா மக்காவில் இறக்கப்பட்ட சூறாவாகும். 97 வசனங்களை உள்ளடக்கிய இந்த சூரா, இதனுடைய சில வசனங்கள் மட்டும் மதீனாவில் இறக்கப்பட்டிருக்கிறது என்று அறிஞர்கள் கருத்து வேறுபாடு பட்டாலும், இதனுடைய பெரும்பான்மையான வசனங்கள் அனைத்தும் அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவில் ஆரம்ப காலத்தில் இருந்தபோது இறக்கப்பட்ட வசனங்கள் என்றுதான் பெரும்பான்மையான அறிஞர்கள் ஒன்று கூடி நமக்கு எடுத்து சொல்கிறார்கள். சூரத்துல் வாக்கியாவை பற்றி எந்த ஒரு ஆதாரப்பூர்வமான நபிமொழியும் அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களால் இதனுடைய சிறப்புக்காக கூறப்படவில்லை. நம்முடைய சமூகத்தின் மத்தியிலே அதிகமாக சொல்லப்படக்கூடிய சூரத்துல் வாக்கியாவை யார் ஓதுவாரோ அவருக்கு அந்த சூரா வறுமையிலிருந்து பாதுகாக்கும் என்று இருக்கக்கூடிய நபிமொழி பலகீனமானது. ஆதாரப்பூர்வமான எந்த ஒரு நபிமொழியும் சூரத்துல் வாக்கியாவுடைய சிறப்பை சொல்வதற்கு எம்மிடத்திலே இல்லை. ஆனால் அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு முறை அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து, நபித்தோழர்கள், அல்லாஹுடைய தூதரே, உங்களுடைய தலைமுடியில் அதிகமான நரைகள் காணப்படுகிறது என்று சொன்னபோது அல்லாஹுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், சில சூராக்களை சொன்னார்கள், என்னுடைய தலைமுடியின் நிறத்தை இந்த நரையாக்கி விட்டது இந்த சூராக்கள் எல்லாம்

0: இந்த சூராக்களில் வரக்கூடிய வசனங்களுடைய நினைவுகள், இந்த சூராக்களில் வரக்கூடிய வசனங்களுடைய எச்சரிக்கைகள், இந்த சூராக்களில் வரக்கூடிய வசனங்களுடைய நினைவூட்டல்கள் எல்லாம் என்னை பயத்திற்குள் உள்ளாக்கி, என்னை கவலைக்குள் உள்ளாக்கி, என்னுடைய தலைமுடிகளை அனைத்தையும் நரைக்க வைத்து விட்டது என்று அல்லாஹுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த சூரத்துல் வாக்கிஆவை சேர்த்து சொன்னார்கள். சுப்ஹானல்லாஹ். சூரத்துல் வாக்கிஆ மறுமையை பற்றி கூறக்கூடிய சூரா, சூரத்துல் வாக்கிஆ மறுமையின் நினைவூட்டல்களை எடுத்து கூறக்கூடிய சூரா, சூரத்துல் வாக்கிஆ அல்லாஹுடைய அத்தாட்சிகளை நம்முடைய கண்களுக்கு முன்னால் அப்படியே நிலைப்படுத்தக்கூடிய சூரா. என்ன வசனங்கள் இவைகள்! இவைகளெல்லாம் ஓத ஓத அதனுடைய வசனங்களுடைய ஆழங்களை புரிய புரிய அல்லாவின் பக்கம், அல்லாஹுடைய மார்க்கத்தின் பக்கம், மறுமையின் நினைவின் பக்கம் ஒரு அடியானை இந்த சூரா நெருக்கமாக்கி கொண்டே இருக்கும். அல்லாஹ் அந்த அந்த அந்த அடிப்படையில் இந்த சூராவின் மூலமாக எம்முடைய ஈமானை அல்லாஹ் பலப்படுத்துவானாக. இந்த வசனங்களை எம்முடைய உள்ளத்திற்கு அல்லாஹ் இனிமையாக ஆக்கி, அல்லாஹ் இந்த வசனங்களின் மூலம் எம்முடைய வாழ்வை மாற்றுவதற்கு இந்த சூராவை அல்லாஹ் பயன்படுத்துவானாக. நேரடியாக வசனத்திற்குள் நுழைவோம். பிஸ்மில்லாஹி ரஹ்மானிர் ரஹீம். இதா வகஅத்தில் வாக்கிஅ, முதல் வசனம். இதா வகஅத், நிகழ்ந்தால், ஒன்றை ஏற்படுத்தினால், அது ஏற்படும் போது, அது நிகழும் போது, எது ஏற்படும் போது, எது நிகழும் போது, அல் வாக்கிஅ, அந்த குறிப்பிட்ட நிகழ்வு, அந்த குறிப்பிட்ட நிகழ்வு என்று அல்லாஹ் கூறக்கூடியது எது? யௌமுல் கியாமா, மறுமையை அல்லாஹ் ஏற்படுத்தும் போது. இதா வகஅத்தில் வாக்கிஅ லைஸ லி வகஅத்திஹா காதிபா, அந்த நாளை இறைவன் ஏற்படுத்தினால், அந்த நேரத்தை இறைவன் ஏற்படுத்தினால், காதிபா, அதை எவரும் பொய்படுத்த முடியாது, அதை பொய் என்று யாரும் கூற முடியாது. யாரெல்லாம் உலகத்தில் நான் மரணித்ததற்கு பிறகு இன்னொரு வாழ்வில்லை என்று நினைத்து அவர்கள் வாழ்ந்து கொண்டிருந்தார்களோ, அதே நிலையிலேயே மரணித்தார்களோ, இந்த உலகத்தில் அவர்கள் பொய்ப்படுத்தி இருந்தாலும், அந்த நாளை இறைவன் ஏற்படுத்தும் போது எவரும் மறுக்க முடியாது, எவரும் அந்த நாளை பொய்ப்பிக்க முடியாது, எவரும் அதை நிராகரித்து மறுத்து அதை விட்டு தன்னுடைய வாழ்வை ஒதுக்கிவிட முடியாது. இறைவன் ஏற்படக்கூடிய அந்த நாள் வந்தே தீரும். இதா வகஅத்தில் வாக்கிஅ லைஸ லி வகஅத்திஹா காதிபா. இன்னும் பல சூராக்களில் அல்லாஹ் இதை பற்றி எமக்கு சொல்கிறான். அதா அம்ருல்லாஹ், அல்லாஹ்வின் கட்டளை வந்து விட்டது, ஃபலா தஸ்தஜிலு என்று. இன்னும் எத்தனையோ சூராக்களில் அல்லாஹ் மறுமை ஏற்படக்கூடிய எச்சரிக்கை அல்லாஹ் சொல்கிறான். அதுபோலதான் அல்லாஹ் இந்த வசனத்திலும் சொல்கிறான், இதா வகஅத்தில் வாக்கிஅ லைஸ லி வகஅத்திஹா காதிபா, அதை எவரும் பொய்ப்படுத்த முடியாது, யாரும் அதை பொய் என்று கருத முடியாது. அப்படி அந்த நாள் ஏற்பட்டால் உயர்த்தப்படும், தாழ்த்தப்படும். சிலவற்றை அல்லாஹ் உயர்த்துவான், சிலவற்றை அல்லாஹ் தாழ்த்துவான். அல்லாஹ் எதை உயர்த்துவான், எதை தாழ்த்துவான், அல்லது யாரை உயர்த்துவான், யாரை அல்லாஹ் தாழ்த்துவான்? இந்த உலகத்தில் ஈமானோடு வாழ்ந்து ஏழ்மையில் இருந்தாலும், வறுமையில் இருந்தாலும், அல்லாஹுடைய மார்க்கத்தை பலமாக பற்றி பிடித்த அந்த இறை நம்பிக்கை கொண்ட அடியார்களை ராஃபியா, அல்லாஹ் நாளை மறுமையில் உயர்த்துவான். இந்த உலகத்தில் அவர்கள் கண்ணியம் இல்லாதவர்களாக, மதிப்பில்லாதவர்களாக, அந்தஸ்து கொடுக்கப்படாதவர்களாக, செல்வம் கொடுக்கப்படாதவர்களாக இருந்தாலும், அந்த ஈமான் ஒன்று அவர்களை நாளை மறுமையில் உயர்த்தும். ராஃபிஅ ஹாஃபிதா, யாரை தாழ்த்தும்? யார் ஈமான் இல்லாமல் செல்வத்தோடும் வசதிகளோடும் கண்ணியத்தோடும் உலக மரியாதைகளோடும் வாழ்ந்தார்களோ, அவர்களிடத்தில் அந்த ஈமான் என்ற ஒரே ஒரு நம்பிக்கை இல்லாத காரணத்தால், அல்லாஹுவை அஞ்சாமல், அல்லாஹுவின் மார்க்கத்தை பின்பற்றாமல் உலகத்திலே மூழ்கி இருந்த அந்த அடியார்களை, அந்த மனிதர்களை ஹாஃபிதா, இந்த உலகத்தில் அவர்கள் உயர்ந்திருந்தாலும் ஈமான் இல்லாத காரணத்தால் மறுமையில் அவர்களை தாழ்த்துவான் அல்லாஹ். சுப்ஹானல்லாஹ். இன்ன நாள் அது, ஹாஃபிதத்துர் ராஃபிஅ, அந்த நாளில் உயர்த்த உயர்த்த உயர்த்துவான் அல்லாஹ் சிலரை, சிலரை தாழ்த்துவான். இந்த உலகத்தில் நாம் எதை கண்ணியம் என்று நினைக்கிறோம், யாரை கண்ணியம் என்று நினைக்கிறோம்? அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய வாழ்நாளில் அல்லாஹுடைய தூதருக்கு முன்னால் ஒரு அடியா நடந்து செல்கிறார். அல்லாஹுடைய தூதர் சஹாபாக்களை பார்த்து கேட்டார்கள், இவரை குறித்து என்ன சொல்கிறீர்கள்? நபித்தோலகு சொன்னார்கள், அல்லாஹுடைய தூதரை இவர் மக்களில் கண்ணியமானவர், இவர் பெண் கேட்டால் கொடுப்பார்கள், இவர் சாட்சி சொன்னால் ஏற்றுக்கொள்வார்கள், மக்களில் கண்ணியமான நபர் என்று இவரை ஒருவரை பற்றி அல்லாஹுடைய தூதரிடத்திலே அறிமுகப்படுத்தினார்கள். அல்லாஹுடைய ரசூல் மௌனம் காத்தார்கள். அதற்கு பிறகு இன்னும் சில நேரத்தில் இன்னொரு அடியார் நடந்து சென்றார். அவரை குறித்து என்ன சொல்கிறீர்கள் என்று கேட்டார்கள். அப்போது சஹாபாக்கள் தோழர்கள் சொன்னார்கள், அல்லாஹுடைய தூதரே, இவர் முஸ்லிம்களின் ஏழை, முஸ்லிம்களில் ஏழை. இவர் பெண் கேட்டால் கொடுக்க மாட்டார்கள், இவர் சாட்சி சொன்னால் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள், இவர் மக்களிடத்தில் கண்ணியமில்லாதவர். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த இரண்டு கருத்தையும் கேட்டுவிட்டு சொன்னார்கள், இந்த மனிதர், அந்த மனிதர் பூமி முழுக்க இருந்தாலும் இவர்தான் அல்லாஹ்விடத்திலே மேலானவர் என்று சொன்னார்கள். அல்லாஹு அக்பர். அங்கே செல்வம் பார்க்கப்படாது, அங்கே உயர்வுகள் உலகத்தில் நீங்கள் மக்களை இன்னொரு மனிதனுக்கு கொடுத்த அந்தஸ்தும் மரியாதையும் கண்ணியமும் பார்க்கப்படாது. அங்கே பார்க்கப்படுவது ஏழையாக இருந்தாலும் அல்லாஹ், அல்லாஹுவின் நம்பிக்கையும் தூதரின் நம்பிக்கையும் மார்க்கத்தின் தெளிவும் பற்றும் பின்பற்றுதலும் தான். அல்லாஹ் படிப்பட்டவர்களை தாழ்த்துவான். ஈமான் இல்லாமல் வாழ்ந்தால், ராஃபியா, இந்த உலகத்தில் எந்த கண்ணியமும் இல்லை என்றாலும் அல்லாஹ் நாளை மறுமையிலே அவர்களை உயர்த்துவான். அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய தோழர் உமர் பின் கத்தாப் சொன்னார்கள், அல்லாஹ் அவனின் எதிரிகளை நாளை மறுமையில் தாழ்த்துவான், அவனின் நேசர்களை அல்லாஹ் நாளை மறுமையில் உயர்த்துவான். ஹாஃபிதத்துர் ராஃபிஅ. நான்காவது வசனம் சொல்கிறது, இதா ருஜ்ஜத்தில் அர்து ரஜ்ஜா. ரஜ்ஜா, பலமாக ஒன்றை பிடித்து ஆட்டுதல். இதா ருஜ்ஜத்தில் அர்து ரஜ்ஜா, அல்லாஹ் இந்த பூமியை நாளை மறுமை ஏற்படும் போது பலமாக பிடித்து உலுக்குவான். எதை கொண்டு அல்லாஹ் உலுக்குவான்? நிலநடுக்கங்களை கொண்டு. இதா ஸுல்ஸிலத்தில் அர்து ஸில்ஸாலஹா, மறுமை ஏற்படும் போது, அந்த வாக்கியா ஏற்படும் போது அதிகமான நிலநடுக்கங்கள் ஏற்படும் என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள். குர்ஆன் சொல்கிறது, இதா ஸுல்ஸிலத்தில் அர்து ஸில்ஸாலஹா வ அக்ரஜத்தில் அர்து அஸ்காலஹா வ கால் அல் இன்ஸானு மாலஹா يومئذ تحدث اخبارها بان ربك اوحى لها. الله اكبر. ابوبكر الصديق இந்த வசனம் ஓதும்போது அழுதார்கள். اذا زلزلت الارض زلزالها என்ற வசனம் ஓதும்போது அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஏன் அழுகிறீர்கள் அபூபக்கரே என்று சொல் என்று கூறிவிட்டு ஒரு நபி மொழியை சொன்னார்கள், இந்த பூமியில் நீங்கள் பாவம் செய்யாதவர்களாக, குற்றம் செய்யாதவர்களாக இருந்தால் அல்லாஹ் உங்களை நீக்கிவிட்டு பாவம் செய்யக்கூடியவர்களை அல்லாஹ் கொண்டு வந்து அவர்களை அவர்களை மன்னிப்பு கேட்க வைத்து அல்லாஹ் மன்னிப்பான். சுப்ஹானல்லாஹ். இதா ருஜ்ஜத்தில் அர்து ரஜ்ஜா, நிலநடுக்கங்கள் ஏற்படும். இன்னும் அல்லாஹ் சொல்கிறான் குர்ஆனில், யா அய்யுஹன்னா சுத்தகு ரப்பக்கும் இன்ன ஜல்ஸலத ஸாஅத்தி ஷைஉன் அஸீம். ஈமான் கொண்டவர்களை அல்லாஹ்வை அஞ்சிக் கொள்ளுங்கள், மறுமையின் நடுக்கம் மிக பயங்கரமானது. யௌம தரவுனஹா தத்ஹலு குல்லு முர்திஅத்தின் அம்மா அர்தஅத். அந்த காட்சி அல்லாஹ் சொல்கிறான், தான் பால் கொடுத்து கொண்டிருக்கக்கூடிய குழந்தையை தன் தாய் விட்டு விடுவாள். வத்தது குல்லு தாதி ஹம்லின் ஹப்லஹா, வயிற்றிலே சுமந்து கொண்டிருக்கக்கூடிய குழந்தையை தாய் அப்படியே வெளியாக்கி விடுவாள் பயத்தில், அச்சத்தில். வத்தரன்னாஸ சுகாரா, மனிதர்கள் எல்லோரும் போதையில் இருப்பார்கள். வமா ஹும் பிசுகாரா, அது குடிபோதை அல்ல. வலாகின் அஸாப் அல்லாஹி ஷதீத், அல்லாஹ்வுடைய தண்டனை மிக பயங்கரமாக இருக்கும் காரணத்தால். இதா ருஜ்ஜத்தில் அர்து ரஜ்ஜா, பூமியை பிடித்து அல்லாஹ் குலுக்குவான், ஆட்டுவான். இன்னாகும் வபுஸ்ஸத்தில் ஜிபாலு பஸ்ஸா, பூமி நிலநடுக்கங்களை கொண்டு ஆட்டப்படும் போது பூமியை உறுதியாக தாங்கி இருக்கக்கூடிய மலைகள் அனைத்தையும் துகள் துகளாக மாற்றிவிடுவான், தூசிகளாக மாற்றப்படும் மலைகள். அது அப்படியே வெட்டப்பட்ட சிறு கற்களை போல் மலைகள் அப்படியே சின்னாபின்னமாகிவிடும். பஸ்ஸா வபுஸ்ஸத்தில் ஜிபாலு பஸ்ஸா, பொடி பொடியாக மலைகள் ஆக்கப்படும் போது. ஃபகானத் ஹபாஅம் ஹபாஅன் மும்பஸ்ஸா, அல்லாஹ் சொல்கிறான், ஹபா புழுதிகளை போல், மும்பஸ்ஸா பரப்பப்பட்ட புழுதிகளை போல் மலைகள் ஆகிவிடும். எங்கு பார்த்தாலும் உலகத்திலே எந்த ஒரு குன்றுகளோ மலைகளோ இல்லாமல் பூமி அனைத்தும் சமதளமாக மாற்றப்பட்டு விடும். இதா வகஅத்தில் வாக்கிஅ, அந்த மறுமை ஏற்பட்டால் இந்த பூமியின் அமைப்பை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சின்னா பின்னமாக மாற்றிவிடுவான். சூரியன் பறிக்கப்படும், நட்சத்திரங்கள் பூமியின் மேல் விழும், கடல்கள் நெருப்பாக மாறும். இன்னும் எத்தனையோ குர்ஆனுடைய வசனங்கள் அந்த மறுமையின் காட்சிகளை நம்முடைய கண்களுக்கு முன்னால் கொண்டு வருகிறது. ஆனால் படிப்பினை பெற்றோர் எத்தனை பேர், அதை கண்டு தன்னுடைய வாழ்வை சீர்படுத்தியவர்கள் நம்மில் எத்துணை பேர். அதை கண்டு அல்லாஹ்வின் நினைவை நம்முடைய உள்ளத்தில் கொண்டு வந்தவர்கள் நம்மில் எத்துணை பேர். அதை கொண்டு அந்த மறுமையின் சிந்தனைகளை கொண்டு தன்னுடைய வாழ்வை அல்லாஹ்வின் பக்கம் மார்க்கத்தின் பக்கம் நெருக்கமாக்கியவர்கள் நம்மில் எத்துணை பேர். இதா வக்அத்தில் வாக்கியா ليس لوقعتها كاذبة خافضة الرافعة إذا رجت الأرض رجا وبست الجبال بسا فكانت மலைகள் ஆக்கப்படும் ஹபாஅம் மும்பத்தா பரப்பப்படும் தூசிகளை போல். அல்லாஹ் சொல்கிறான் ஏழாவது வசனம், மிக முக்கியமான வசனம், இந்த காட்சிகள் எல்லாம் அரங்கேறி மறுமை நிகழ்ந்து விட்டால் வகுந்தும் அஸ்வாஜன் தலாத, மனிதர்களை எல்லாம் மூன்று கூட்டங்களாக அல்லாஹ் பிரிப்பான். சுப்ஹானல்லாஹ். உலகத்தில் செல்வந்தவர்கள், ஏழைகள், படித்தவர்கள், கண்ணியமானவர்கள், அரசியல்வாதிகள், ஆட்சி உள்ளவர்கள், அதிகாரம் உள்ளவர்கள் என்று பல கூட்டங்கள் இருக்கலாம். ஆனால் மறுமையில் மனிதன் மூன்றே மூன்று கூட்டமாகத்தான் பிரிக்கப்படுவான். சூரத்துல் வாக்கியாவுடைய முழு சூறாவிலும் அல்லாஹ் இந்த சூரா இந்த மூன்று கூட்டத்தார்களை பற்றி தான் பெரும் பெருமதியாக அல்லாஹ் எடுத்துச் சொல்கிறான். நீங்கள் மூன்று கூட்டங்களாக பிரிக்கப்படுவீர்கள். அதில் முதல் கூட்டம் வலதுபுற கூட்டம். அந்த வலதுபுற கூட்டம் என்றால் என்னவென்று உங்களுக்கு கூற, அவர்களின் செய்தி என்னவென்று கூற, அவர்களின் கண்ணியம் என்னவென்று கூற, அவர்களின் அதிக அவர்களுடைய மரியாதை அந்த இடத்தில் என்னவென்று கூற. மாஸ்ஹாபுல் மைமனா, பெருமையோடு ஆச்சரியத்தோடு அல்லாஹ் சொல்கிறான் மாஸ்ஹாபுல் மைமனா. அவர்களை பற்றி நாம் எதை எடுத்து கூற, ஃபஸ்ஹாபுல் மைமனா மாஸ்ஹாபுல் மைமனா, முதல் கூட்டம் அவர்கள். இரண்டாவது கூட்டம் வஸ்ஹாபுல் மஷ்அமா, இடதுபுற கூட்டம் மாஸ்ஹாபுல் மஷ்அமா, இடதுபுறத்தில் தங்களுடைய ஏடுகள் கொடுக்கப்படக்கூடிய அந்த கூட்டம். அந்த கூட்டத்தை பற்றி நான் உங்களுக்கு எதை எடுத்து கூற, மாஸ்ஹாபுல் மஷ்அமா, அவர்களுடைய தண்டனைகளை பற்றி, அவர்களுடைய இழிவை பற்றி, அவர்களுடைய வேதனைகளை பற்றி நான் எதை எடுத்து கூற. வலதுபுற கூட்டம், இடதுபுற கூட்டம். அடுத்த வசனம் சொல்கிறது அல்லாஹ் இந்த கூட்டத்தில் நம்மை ஆக்கட்டும், வஸ்ஸாபிகூன அஸ்ஸாபிகூன், முந்தியவர்கள் அவர்களே முந்தியவர்கள், முந்தியவர்கள் அவர்களே முந்தியவர்கள், வஸ்ஸாபிகூன் முந்தியவர்கள், அஸ்ஸாபிகூன் முந்தியவர்கள் தான் அவர்கள். மூன்று கூட்டங்களாக மனிதன் பிரிக்கப்படுவான். முதல் கூட்டம் வலப்புறம், ஆதமுடைய வலப்புறம் ஒதுக்கப்படும் அலைஹிஸ்ஸலாம். இரண்டாவது கூட்டம் இடப்புறம் ஒதுக்கப்படும். வலப்புறம் ஒதுக்கப்படக்கூடிய கூட்டத்திற்கு ஃபஅம்மாமன் ஊதிய கிதாபஹு பியமீனி, அவனுடைய வலதுகரத்திலே அவனுடைய ஏடு கொடுக்கப்படும். இந்த பூமியில் அவன் செய்த சிறிய பெரிய கடுகளவு பெரிய அளவு நேரம் குறிப்பிடப்பட்டு, காலம் குறிப்பிடப்பட்டு, வருடம் குறிப்பிடப்பட்டு, ஒவ்வொரு எழுத்தும் மாறாமல் அவனுடைய வாழ்வு முழுக்க புத்தகமாக மாற்றப்பட்டு அவனுடைய கரத்தில் வலது கரத்தில் கொடுக்கப்படும். ஃபஅம்மாமன் ஊதிய கிதாபஹு பியமீனி ஃபயகூலு ஹாஉம் குரஉ கிதாபியா, அவன் மக்களுக்கு முன்னால் வந்து சொல்லுவான் என்னுடைய புத்தகத்தை எல்லோரும் படித்து பாருங்கள். இன்னி வனந்து அன்னி முலாக்கின் ஹிசாபியா, இந்த விசாரணை நாளை நான் பயந்து வாழ்ந்தேன் என்று சொல்லுவான். இவன் வெற்றியடையக்கூடிய மனிதன். பின்னால் சொல்கிறேன், இவனுக்கு அல்லாஹ் கொடுக்க இருக்கின்ற அந்தஸ்துகள், கண்ணியங்கள், பதவிகள். இன்னொரு கூட்டம் வஸ்ஹாபுல் மஷ்அமா, இடதுபுற கூட்டம், யாருடைய புத்தகம் வஅம்மாமன் ஊதிய கிதாபஹு பிஷிமாலி ஃபயகூலு யா லைதனி லம் ஊத கிதாபியா வலம் அத்ரி மா ஹிசாபியா, இந்த புத்தகம் என்னிடத்திலே கொடுக்கப்படாமல் இருந்திருக்க வேண்டுமே, இந்த விசாரணை நாளை பற்றிய பயமில்லாமல், இதை அடைவேன் என்ற எண்ணம் இல்லாமல் நான் வாழ்ந்து விட்டேன் என்று சொல்லுவான். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் வலதுபுற கூட்டத்திற்கு வலதுபுறத்திலே ஏடும், இடதுபுற கூட்டத்திற்கு இடதுபுறத்திலே ஏடும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கொடுப்பான். மூன்றாவது கூட்டம் ஒன்று ஒதுக்கப்படும், வஸ்ஸாபிகூன் அஸ்ஸாபிகூன், அஸ்ஸாபிகூன் முந்தியவர்கள், வஸ்ஸாபிகூன் வஸ்ஸாபிகூன் அஸ்ஸாபிகூன் முந்தியவர்கள், அவர்களே முந்தியவர்கள். யார் இவர்கள்? பெரும்பான்மையான அறிஞர்களுடைய கருத்தின்படி இவர்கள் எல்லோரும் அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு வாழ்ந்த நபித்தோழர்கள். இதை அறிஞர்கள் அவர்களுடைய மனு இச்சையில் சொல்லவில்லை. குர்ஆன் சொல்கிறது சூரத்து தௌபாவுடைய 100வது வசனம், வஸ்ஸாபிகூனல் அவ்வலூன் மினல் முஹாஜிரீன வல் அன்சார், முந்தியவர்களில் முதலாம் அவர்களில் முஹாஜிர்களிடம் இருந்தும் அன்சாரிகளிடம் இருந்தும் என்று குர்ஆன் இவர்களைத்தான் முந்தியவர்கள் என்று சொல்கிறது. அதனால் அல்லாஹ் இடத்திலே நாளை மறுமையில் வலதுபுற கூட்டம் இடதுபுற கூட்டத்தை விட முந்தியவர்கள் சஹாபாக்கள், அவர்களை பின்தொடர்ந்தவர்கள், அவர்களை நன்மையில் பின்தொடர்ந்தவர்கள், அவர்களை வணக்க வழிபாட்டில் பின்தொடர்ந்தவர்கள், எல்லா விஷயத்திலும் அல்லாஹுவையும் அல்லாஹுடைய தூதரையும் தங்களுடைய வாழ்வில் முந்திய நிலையில் ஆக்கிய எல்லோரும் அவர்களை பின்தொடர்ந்திருந்தால், வணக்க வழிபாடுகளில் அல்லாஹுவை அஞ்சுவதில், அல்லாஹுவை நினைவு கூறுவதில், அல்லாஹுடைய இல்லங்களோடு தொடர்பு வைப்பதில், தொழுகையில், நோன்பில், ஹஜ்ஜில், ஜகாத்தில் இவர்களை முந்தவே முடியாது. அந்த முந்தியவர்கள் அல்லாஹுடைய தூதர் ஒரு போர்க்களத்திற்கு சதக்காவை எடுத்து வர சொன்னார்கள். எல்லா சஹாபாக்களும் கொண்டு வந்து கொட்டினார்கள். அபூபக்கரும் வந்தார், உமரும் வந்தார்கள். அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உமரை பார்த்து கேட்டார்கள், உமரே எதை வீட்டில் விட்டு வந்தாய்? உமர் சொன்னார்கள், பாதி எடுத்து வந்தேன் அல்லாஹுடைய தூதரே, பாதியை விட்டு வந்து விட்டேன் அல்லாஹுடைய தூதரே. அபூபக்கரை பார்த்து கேட்டார்கள், ரதியல்லாஹு அன், என் தோழரே எதை விட்டு வந்தாய்? அல்லாஹுடைய தூதருடைய தோழர் சொன்னார்கள், அல்லாஹுவையும் அல்லாஹுடைய ரசூலையும் வீட்டில் வைத்து வந்திருக்கிறேன், எல்லாவற்றையும் உங்களுக்கு முன்னால் கொண்டு வந்து விட்டேன் அல்லாஹுடைய பாதைக்காக. உமர் சொன்னார்கள், அபூபக்கரே உம்மை எவரும் முந்த முடியாது. மினல் முஹாஜிரீன வல் அன்சார் என்று அல்லாஹ் அவர்களைத்தான் பெருமிதப்பட்டு சொல்கிறான். என்று மூன்று கூட்டங்களாக நாளை மறுமையில் அல்லாஹ் நிறுத்தி இருப்பான் மனிதர்களை. இடதுபுற கூட்டம், வலதுபுற கூட்டம், முந்திய கூட்டம், இந்த மூன்று கூட்டத்தையும் அல்லாஹ் சொல்லிவிட்டு மூன்றாவது அல்லாஹ் கூறிய அந்த முந்தியவர்கள் யார் என்பதை அல்லாஹ் சொல்கிறான். இவர்கள்தான், இந்த முந்தியவர்கள்தான், இந்த சாபிகூன் தான் அல்லாஹ்விற்கு நெருக்கமானவர்கள். உலகத்திற்கு அல்ல, துன்யாவிற்கு அல்ல, உலக காரியங்களுக்கு அல்ல, அல்லாஹ்விற்கு நெருக்கமானவர்கள். உலாஇகல் முகர்ரபூன், அல்லாஹ் ஒருவடையை நெருக்கமாக்கி இந்த பூமியிலே வாழ்ந்த காரணத்தால் மறுமையிலும் அல்லாஹ்விற்கு நெருக்கமானவர்களாக இருப்பார்கள். உலாஇகல் முகர்ரபூன் ஃபீ ஜன்னாத்தின் நஈம், அல்லாஹ் சொல்கிறான் பெருமிதத்தோடு, இந்த முகர்ர இந்த சாபிகூனுக்கு நான் கொடுக்க இருப்பது என்ன தெரியுமா? அருக்கொடையுடைய சொர்க்கங்கள் அனைத்தும், எந்த சொர்க்கத்தை எந்த கண்ணும் பார்த்திராதோ, எந்த கண்ணும் பார்த்திராத, எந்த காதும் கேட்டிராத, எந்த உள்ளத்திலும் உதித்திராத அந்த சொர்க்கத்தை அல்லாஹ் இவர்களுக்கு தயாரித்து வைத்திருக்கிறான். இவர்கள் யார்? சுல்லத்தும் மினல் அவ்வலீன் வ கலீலும் மினல் ஆகிரீன், முதலாவது வந்தவர்களில் பெரும்பான்மையும் வ கலீலும் மினல் ஆகிரீன், யா அல்லாஹ் எங்களை பாதுகாத்து விடு, இறுதியாக வருபவர்களில் வந்தவர்களில் குறைவானவர்களும் இந்த கூட்டத்தில் உள்ளவர்கள். இந்த முந்திய ஒஸ்ஸாபிகூனுடைய கூட்டத்தில் பெரும்பான்மை முதலாவது வந்தவர்கள். என்ன அர்த்தம்? அல்லாஹுடைய தூதரோடு ஈமான் கொண்டு அவர்களை பின்தொடர்ந்து வந்த அந்த மூன்று கண்ணியமிக்க சமூகம்தான் பெரும்பான்மையாக இந்த சாபி கூனில் இருப்பார்கள். இதில் குறைய பேர்தான் அல் ஆஹிரீன், இந்த சமூகத்தில் இருந்துதான் ஆஹிரீன் கடைசியாக வரக்கூடிய மறுமைக்கு முன்னால் உதயமாகக்கூடிய மக்கள். என்ன அர்த்தம்? சஹாபாக்களில் பெரும்பான்மையோர், அல்லாஹுடைய தூதரோடு ஈமான் கொண்டதில் பெரும்பான்மையோர், அவர்களை பின்தொடர்ந்தவர்களில் பெரும்பான்மையோர் அந்த சுல்லத்தும் மினல் அவ்வலீன், அந்த உலாஇகல் முகர்ரபூன் வஸ்ஸாபிகூன அஸ்ஸாபிகூனில் இருப்பார்கள். குறைவானவர்கள் தான் கடைசியாக மறுமைக்கு முன்னால் வரக்கூடிய சமூகங்களில் இருப்பார்கள். ஏன்? அவர்கள் முந்த மாட்டார்கள், பாவங்களில் நிலைத்திருப்பார்கள், உலக காரியங்களை முன்னுரிமை கொடுத்து வாழ்வார்கள், அல்லாஹுவை மறப்பார்கள், குர்ஆனை மறப்பார்கள், தீனை மறப்பார்கள், உலக காரியங்களில் மூழ்கி தன்னை அல்லாஹ்விற்கு முன்னால் முற்படுத்துவதை விட்டு உலகத்தை முற்படுத்தி வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய அந்த மனிதர்கள் ஒருபோதும்
1: வஸ்ஸாபிகூன ஸாபிகூனில் சேர மாட்டார்கள். அதைத்தான் இந்த வசனம் சொல்லுகிறது, ஸுல்லத்தும் மினல் அவ்வலீன் வகலீலும் மினல் ஆகிரீன். எச்சரிக்கை அது. கடைசி காலத்தில் வரக்கூடிய சமூகமே, நீங்கள் அதில் குறைவாகத்தான் இருப்பீர்கள். முந்திவிடுங்கள் இப்போது, முந்திவிடுங்கள் இப்போது. அல்லாஹ் 1400 ஆண்டுகளுக்கு முன்னதாக தூதருடைய காலத்திலேயே சொல்லுகிறான், நபியே பின்னால் வரக்கூடிய மக்கள் ஈமானில் குறைவார்கள். அதனால் இந்த காலத்தில் வாழக்கூடிய மக்கள் தான் உம்மை நெருக்கத்தோடு இந்த ஈமானை அரவணைத்து வாழ்வார்கள். இதில் பெரும்பான்மையோர் அந்த முந்தியவர்களில் இருப்பார்கள், குறைவானவர்கள் தான் பின்னால் வரக்கூடிய மக்களில் இருப்பார்கள். ஈமான் நாளடைவில் ஆண்டுகள் போக போக இந்த மார்க்கத்தை விட்டு மக்கள் தூரமாகுவார்கள். ரசூலுல்லாஹ் எத்தனையோ ஹதீஸுகளில் சொன்னார்கள், பின்னால் ஒரு காலத்தில் தீனை பின்பற்றுவது நரக நெருப்பை கையில் வைத்திருப்பது போலாகும் என்று. ஸுல்லத்தும் மினல் அவ்வலீன வகலீலும் மினல் ஆகிரீன் அலா சுருரிம் மௌதூனா. தங்க நிலைகளை கொண்டு, தங்கங்களை கொண்டு இறுக்கமாக பிணையப்பட்ட கட்டில்கள் நாளை மறுமையில் அவர்களுக்கு இருக்கும். சுப்ஹானல்லாஹ். யாருக்கு? முந்தியவர்களுக்கு. அவர்களுடைய கட்டில்களே நாளை மறுமையில் சொர்க்கத்தில் மௌதூனா, தங்கத்தால் பிணையப்பட்டிருக்கும். முத்தகீனா அலைஹா, அதில் அப்படியே சாய்ந்தவர்களாக. முத்தகாபிலீன், தங்களுடைய உறவுகளை, தங்களுடைய மனைவிமார்களை, தங்களுடைய குடும்பத்தை, தங்களுடைய பிள்ளைகளை, தங்களுடைய சொர்க்கத்தில் கொடுக்கப்பட்ட அருள்கொடைகளை சாய்ந்தவர்களாக முன்னோக்கி இருப்பார்கள். மகிழ்ச்சியோடு இந்த உலகத்தில் எந்த நிலையில் வாழ்ந்திருந்தாலும் நாளை மறுமையில் கண்ணியத்தோடு அவர்கள் தங்களுடைய குடும்பத்தார்களுக்கு மத்தியிலே உலா வந்து கொண்டிருப்பார்கள். அந்த கட்டீர்களில் சாய்ந்தவர்களாக இருப்பார்கள். அது மட்டுமா, 17வது வசனம் சொல்கிறது, யதூஃபு அலைஹிம் வில்தானும் முஹல்லதூன். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் யதூஃபு அலைஹிம், அவர்களை சுற்றி சுற்றி வர வைப்பான். வில்தான், சிறுவர்கள். முஹல்லதூன், நிரந்தரமாக வயது வராத, தங்களுடைய உருவம் மாறாத நிரந்தரமான அந்த சிறுவர்கள் நாளை மறுமையில் அந்த சொர்க்கத்திலே கட்டிலே சாய்ந்திருக்கக்கூடிய அந்த முந்தியவர்களுக்கு அவர்களை சுற்றி சுற்றி வந்து கொண்டே இருப்பார்கள். எதற்காக? பி அக்வாபி வாபாரிக், பாத்திரங்களை கொண்டும் குவளைகளை கொண்டும். வகஸிம் மிம் மஈன், ஓடக்கூடிய ஆறுகளில் இருந்து மதுவை எடுத்தும் நாளை வறுமையில் அவர்களுக்கு குடிக்க கொடுத்து கொண்டிருப்பார்கள். மதுவை அல்லாஹ் இந்த பூமியிலே ஹராமாக்குகிறான், ஆனால் அல்லாஹ் சொர்க்கத்திலே மதுவை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஹலாலாக்குகிறான். யார் ஒருவன் மதுவை இந்த பூமியில் அருந்தி, நல்ல ஹதீஸ், யார் ஒருவன் பூமியிலே மதுவை அருந்தி பாவ மன்னிப்பை கேட்காமல் மரணித்தினாலே மறுமையில் வருகிறானோ அவனுக்கு சொர்க்கத்தில் அல்லாஹ் சொர்க்கத்தின் மதுவை தடை செய்கிறான். சுப்ஹானல்லாஹ். எத்துணை முஸ்லிம்கள் இன்று மதுவில், எத்துணை முஸ்லிம்கள் இன்று போதையில், முஸ்லிம் குடும்பங்களில் இன்று குடிக்கக்கூடிய முஸ்லிம்களாக இரவு நேரங்களில் மதுவை குடித்து தங்களுடைய வாழ்வை கழிக்கக்கூடிய முஸ்லிம் வாலிபர்களாக எத்தனையோ சமூகத்தில் பலர் இணைத்து விட்டார்கள் தங்களை. குஃபார்களைப் போல், அல்லாஹ்வை மறுப்பவர்களைப் போல், அல்லாஹ் ரப்புல் ஆலமீன். ஆனால் இந்த முந்தியவர்களுக்கு, உலகத்தில் அதை தங்களுக்கு தடுத்து கொண்டவர்களுக்கு, கோலைகளிலும் பாத்திரங்களிலும் ஓடக்கூடிய மதுவை அல்லாஹ் அந்த சிறுவர்கள் மூலமாக அல்லாஹ் குடிக்க கொடுத்து கொண்டே இருப்பான். ஆனால் லா யுஸத்தஊன அன்ஹா வலா யுன்ஸிஃபூன், அந்த மதுவை குடித்தால் தலைவலியோ தன் நிலையை மறக்கக்கூடிய மதுவாகவோ அது இருக்காது. உலகத்தில் நீங்கள் குடித்தால் தலைவலி வரலாம், வாந்தி வரலாம். உலகத்தில் நீங்கள் குடித்தால் உங்களுடைய தன்னிலையை மறந்து நீங்கள் ரோடுகளிலும் கழிவுகளிலும் படுத்திருக்கலாம். ஆனால் அந்த நிலைக்கு அந்த மது உங்களை சொர்க்கத்திலே கொண்டு வராது. அது இன்பத்தை மட்டும் அதிகரித்து கொண்டே இருக்கும் உங்களுக்கு. அது மட்டுமா, நீங்கள் விரும்பக்கூடிய பல வகைகள் உங்களுக்கு கொடுக்கப்படும். எதை விரும்புகிறீர்களோ அது உங்களுக்கு இருக்கும். ஒரு மரத்திலிருந்து ஒரு பழம் தொங்கிக் கொண்டிருக்கும். அந்த சொர்க்கவாதி அதை பார்ப்பான், அவனுக்கு முன்னால் அந்த சிறுவர்கள் எடுத்து வந்து வைத்திருப்பார்கள். அவன் தேர்ந்தெடுக்கக்கூடிய பழங்கள் அவனுக்கு முன்னால் கிடைக்கும். அவன் விரும்பக்கூடிய பறவைகளின் மாமிசங்கள், ஒரு பறவை பறந்து கொண்டிருக்கும் சொர்க்கத்திலே அவன் பார்ப்பான், அந்த சிறுவர்கள் அதை அப்படியே அவனுக்கு முன்னால் உணவாக எடுத்து வந்து வைப்பார்கள். அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர் மாலா ஐனுன் ரஅத், இதை கண்கள் பார்த்திருக்காது, காதுகள் கேட்டிருக்காது, எந்த உள்ளமும் அதன் கற்பனையை கூட பண்ணியிருக்க முடியாது. இதை அல்லாஹ் அப்படியே உங்களுக்கு சொர்க்கத்தின் பக்கம் நீங்கள் நெருங்குவதற்காக எடுத்து காட்டுகிறான். அவன் ஆசைப்படக்கூடிய விரும்பக்கூடிய பறவையின் மாமிசங்கள் அவனுக்கு உண்டு. இன்னும் மிக முக்கியமானது, அது மனைவிமார்களை அல்லாஹ் உருவாக்கி வைத்திருப்பான், அவர்களை அல்லாஹ் திருமணம் முடித்துக் கொடுப்பான், சொர்க்கத்தின் அழகிகள் அவர்கள். வஹூர், சிவந்தவள்கள், சிவந்தவள், செம்மையானவள். வஹூர் ஈன், அகண்ட விழிகளை கொண்டவர்கள். அவர்களுடைய விழிகள் வெள்ளை நிறமோடு, அந்த கருப்பு வடிவம் அப்படியே கருகருவென்று அகண்ட விழிகளோடு சிவந்த நிறத்தில் கண்ணாடிகளைப் போல் அல்லாஹ் அந்த பெண்களை வைத்திருப்பான். அல்லாஹ் சொல்கிறான், பாதுகாக்கப்பட்ட முத்துக்களைப் போல் அவர்கள் இருப்பார்கள். அவர்களுடைய நிறம், அவர்களுடைய பொலிவு, அவர்களுடைய குணம் அவர்களை இந்த உலகத்தில் எந்த கண்களும் பார்த்திருக்காது. அல்லாஹ் படைத்த போதே அவர்களை கூடாரத்தில் அல்லாஹ் வைத்திருக்கிறான். அவர்களுக்கு உரிமையான இந்த பூமியில் வாழ்ந்த அந்த முந்தியவர்கள் நாளை மறுமையில் வரும்போதுதான் அல்லாஹ் படைத்ததற்கு பிறகே ஒருவர் பார்க்க முடியும். சுப்ஹானல்லாஹ், முத்துக்களை போல் பாதுகாத்து நாளை மறுமையில் அல்லாஹ் அந்த முந்தியவர்களுக்கு திருமணம் முடித்து கொடுப்பதற்காக அல்லாஹ் வைத்திருக்கிறான். அல் மக்னூன், எந்த கரமும் தீண்டிருக்காது, எந்த பார்வையும் பார்த்திருக்காது. ஜஸா அம் பிமா கானு யஅமலூன், இந்த முந்தியவர்கள் செய்த கூலிகளுக்காக, செய்த நல்லறங்களுக்காக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கொடுக்க போகிற கூலிகள் அது. மீண்டும் அல்லாஹ் சொல்கிறான், லா யஸ்மஊன ஃபீஹா லகுவன் வலா தஸீமா, வீணான பேச்சுக்களையோ அல்லது பாவத்தை ஏற்படுத்தக்கூடிய புறம் பொய் கோல் போன்ற இந்த உலகத்தில் அருவறுக்கத்தக்க காரியமாகிய அந்த செயல்களையோ பேச்சுக்களையோ ஒருபோதும் அவர்கள் கேட்க மாட்டார்கள். எதை கேட்பார்கள்? இல்லா கீலன் சலாமன் சலாமா, எங்கு பார்த்தாலும் சலாம் சலாம், நிம்மதி நிம்மதி, அமைதி அமைதி என்ற கண்ணியமிக்க வார்த்தைகளைத்தான் சொர்க்கம் முழுக்க கேட்பார்கள். எந்த வார்த்தையும் அவர்களுடைய உள்ளத்தை காயப்படுத்த முடியாது. அவனுக்கு கவலை உறக்கூடிய எந்த வார்த்தையும் சொர்க்கத்தில் உச்சரிக்கப்படாது. எங்கு பார்த்தாலும் சலாம் சலாம் என்று மட்டும்தான் அவனுக்கு முன்னால் சொல்லப்படும். அவனிடத்தில் பேசப்பட்டால் கண்ணியமோடு பேசுவார்கள், அவனிடத்தில் பகிரப்பட்டால் கண்ணியமோடு ஒரு காரியத்தை பகிர்வார்கள். பணிவிடை செய்வதற்காக சிறுவர்களையும், அவனுடைய வாழ்வின் தேவைக்காக மனைவிகளையும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவனுக்கு கொடுத்திருப்பான். இல்லா கீலன் சலாமன் சலாமா, சுப்ஹானல்லாஹ் என்று கூறி அல்லாஹ் சொர்க்கத்தில் முந்தி அந்த கூட்டத்திற்கு அல்லாஹ் கொடுக்க இருக்கின்ற அருக்கொடைகளை அல்லாஹ் கூறி முடித்து அதற்கு பிறகு அல்லாஹ் முதலாவது கூறிய வஸ்ஹாபுல் யமீன் மா அஸ்ஹாபுல் யமீன், வலதுபுற கூட்டம் என்றால், அந்த வலதுபுற கூட்டம், வலதுபுற கூட்டம் என்றால் என்னவென்று நபியே உங்களுக்கு கூற, அவர்களுக்கு அல்லாஹ் கொடுக்க இருக்கின்ற அருக்கொடைகளை எதைவென்று உங்களுக்கு கூற, முந்திய கூட்டத்திற்கு அல்லாஹ் கொடுக்கின்ற அருக்கொடைகள் இவைகள் எல்லாம், இதோ வலதுபுற கூட்டத்திற்கு அல்லாஹ் கொடுக்கின்ற அருக்கொடைகள் இவையெல்லாம். என்னையா அல்லாஹ் கொடுக்க போகிறாய்? அந்த வலதுகரத்தில் ஏடுகள் கொடுக்கப்படக்கூடிய அந்த நல்லவர்களுக்கு, அந்த முந்தியவர்களின் அடுத்த அந்தஸ்தில் உள்ள அந்த கூட்டத்திற்கு யா அல்லாஹ் எதை கொடுக்க போகிறாய்? அல்லாஹ் சொல்கிறான், வஸ்ஹாபுல் யமீன் மா அஸ்ஹாபுல் யமீன் சி ஃபி சிதிர் மஹ்தூத், ஃபி சிதிர் இலந்தை மரங்கள் அந்த அவனுடைய தோட்டத்தில், அவனுடைய சொர்க்கத்தில் இருக்கும். மஹ்தூத் லா ஷௌகுன் ஃபீஹி, முற்கள் இல்லாத இலந்தை மரங்களை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நாளை மறுமையில் வைத்திருப்பான். இலந்தை மரம் இந்த உலகத்திலே முற்களோடு உள்ளது, அதிலிருந்து பலன் பெறுவது கடிது சிரமம். ஆனால் இவனுக்கு அல்லாஹ் சொர்க்கத்திலே வைத்திருப்பான் அந்த இலந்தை மரம், அதற்கு முற்களே இருக்காது. வதல்ஹின் மந்தூத், வதல்ஹ் வாழைப்பழங்கள், வாழை மரங்கள், மந்தூத் சோலைகள் சோலைகளாக அடுக்கடுக்காக இருக்கக்கூடிய வாழைகளை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நாளை மறுமையில் அவனுக்கு வைத்திருக்கிறான். இந்த வாழை மரங்களோ அந்த இலந்தை மரங்களோ அவனுக்கு நிரந்தரமான நீளமான நிழலை அளிக்கும். சொர்க்கத்தில் ஒரு மரத்துடைய அளவு தெரியுமா? அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், சொர்க்கத்தில் ஒரு மரம் உண்டு, அந்த மரத்தை 100 ஆண்டுகள் ஒரு மனிதன் வேகமான ஒரு வாகனத்தில் சுற்றி வந்தாலும் சுற்றி முடிக்க முடியாது. அல்லாஹு அக்பர். 100 ஆண்டுகள் ஒரு மனிதனுடைய வாழ்நாள் எத்தனை ஆண்டுகள், எத்தனை தூரம் நடந்திருப்பான், எத்தனை தொலைவுகளுக்கு எத்தனை விமானங்களில் பயணித்திருப்பான். ஆனால் சொர்க்கத்தின் ஒரு மரத்தை 100 ஆண்டுகள் சுற்றி வந்தாலும் சுற்றி முடிக்க முடியாது. அதனுடைய நிழல் நீளமாக்கப்பட்ட விசாலமாக்கப்பட்ட நிழல் அவனுக்கு கொடுக்கப்படும். தடை இல்லாமல் ஓட ஓடக்கூடிய ஆறுகளில் இருந்து நீர் அவனுக்கு கொடுக்கப்படும். இன்னும் அதிகமான பழங்கள், அது குறைக்கப்படாது, தடுக்கப்படாது. இந்த காலத்தில் தான் இது கிடைக்கும், இந்த காலத்தில் இந்த பழம் கிடைக்காது என்றெல்லாம் இருக்காது. இதை இவர் தான் சாப்பிட வேண்டும், இவர் சாப்பிட முடியாது என்று இருக்காது. எல்லா காலங்களிலும் எல்லா சூழல்களிலும் எல்லா நிலைகளிலும் அவன் விரும்பிய எல்லாம் அவனுக்கு கிடைக்கும். உயர்த்தப்பட்டிருக்கும் அவருடைய கட்டில்கள், அவருடைய படுக்கைகள். ரசூலுல்லா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், வானத்திற்கும் பூமிக்கும் இடைப்பட்ட தூரத்திற்கு அவனுடைய படுக்கைகளை அல்லாஹ் உயர்த்தி இருப்பான். உயர்த்தப்பட்டிருக்கும், கற்பனை செய்ய முடியாது அதையெல்லாம் அல்லாஹ் சொல்கிறான். அது மட்டுமல்ல, முந்திய கூட்டத்திற்கு கொடுத்த அருக்கொடைகளை போல் இவனுக்கும் உண்டு. அல்லாஹ் ஒரு புத்தம்புதிய படைப்பை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இவனுக்காகவே அல்லாஹ் உருவாக்கி இருக்கிறான். இன்னும் சில அறிஞர்கள் சொன்னார்கள், இன்ஷா குழந்தை பெற்க முடியாத, வெகைரி விழாத, குழந்தை இல்லாத ஒரு படைப்பை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இவனுக்கு மனைவியாக்குவதற்காக வைத்திருக்கிறான். அவர்கள் மூலமாக குழந்தை பெற்க முடியாது. மறுமையில் சொர்க்கத்தில் குழந்தைகள் கிடையாது, வாரிசுகள் கிடையாது. சொத்தை பாதுகாப்பதற்கும் தன்னுடைய கண்ணியத்தை பாதுகாப்பதற்கும் தான் குழந்தைகள். அது அவனுக்கு தேவை கிடையாது. சொர்க்கத்தில் அவன் நிரந்தரமாக வாழப்போவன், அவனுக்கு மரணம் கிடையாது. அவன் உள்ளே நுழைவான், அவனுக்கு வாழ்வுதான், மரணம் கிடையாது. நோய் இல்லை, சுகம்தான். கவலை இல்லை, சந்தோஷம்தான். முடிவு கிடையாது, நிரந்தரம்தான். ஒரு புத்தம் புதிய படைப்பை அவனுக்காக நான் படைத்திருக்கிறேன். யாரும் பார்த்திராத, யாரும் தொட்டிராத, எந்த சூரிய ஒளியும் தொட்டிராத, எந்த காற்றும் பட்டிராத அந்த படைப்பை. அபுகாரா, அந்த படைப்பு யார்? அவர்கள் பெண்கள். அந்த பெண்களை அபுகாரா, திருமணமாகாதவர்களாக, கண்ணில்லை கழியாத பெண்களாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொர்க்கத்திலே வைத்திருக்கிறான். அந்த பெண்கள் தன் கணவரை மட்டுமே முழுவதுமான நேசத்தோடு நேசம் வைத்திருப்பார்கள். கணவரை தவிர எவரையும் தன்னுடைய பார்வையால் கூட பார்க்க மாட்டார்கள், தன்னுடைய சிந்தனையால் கூட நினைக்க மாட்டார்கள், தன்னுடைய எண்ணத்தில் கூட பதிக்க மாட்டார்கள். நேசம், நேசம், நேசம், அளவு கடந்த நேசத்தை கொட்டி கொண்டே இருப்பார்கள். வார்த்தைகளால், செயல்களால், அழகால், அலங்கரிப்பால், தன்னுடைய சுவாசத்தால், தன்னுடைய அசைவுகளால். அத்ராபன், ஒரே வயதுடையவர்களாக, வயது மாற்றப்படாதவர்களாக, ஒரே வயதை உடையவர்களாக அல்லாஹ் வைத்திருப்பான். யாருக்கு? இந்த பெண்கள், அஸ்ஹாபில் யமீன், வலதுபுறத்திலே ஏடுகள் கொடுக்கப்பட்டு வலதுபுற கூட்டமாக மாற்றப்படக்கூடிய மனிதர்களுக்கு அல்லாஹ் கொடுக்க இருக்கின்ற பெண்கள் இவர்கள் என்று கூறிவிட்டு, முந்திய கூட்டத்திற்கு அல்லாஹ் சொன்னது, ஃபுல்ல தும்மினல் அவ்வலீன் வ கலீலும் மினல் ஆஹிரின். முந்திய கூட்டத்துடைய எண்ணிக்கை பெரும்பான்மை முதலாம் அவர்கள், சஹாபாக்கள், அவர்களை பின்தொடர்ந்தவர்கள், அவர்களை பின்தொடர்ந்த சமூகத்தில் இறுதியானவர்களில் குறைவானவர்கள் தான். கைவிட்டு விடுவான் அல்லாஹ்? முஃமின்களை அல்லாஹ் கைவிடுவானா? சுல்லத்தும் மினல் அவ்வலீன், பெரும்பான்மை முதலாம் அவர்களிடம் இருந்தும் கடைசியானவர்களிடம் இருந்து எத்தனை பேர் யா அல்லாஹ்? சுல்லத்தும் மினல் ஆஹிரின், கவலை வேண்டாம், பயம் வேண்டாம், இறுதியான சமூகத்திடம் இருந்தும் பெரும்பான்மை. அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர். ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதைத்தான் பல ஹதீஸில் எமக்கு எடுத்து சொன்னார்கள். நீங்கள் சொர்க்கத்தில் நான்கில் ஒரு பகுதியாக இருப்பதை நான் ஆதரவு வைக்கிறேன். நபித்துல்லாஹ் சொன்னார்கள், அல்லாஹு அக்பர். ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், சொர்க்கத்தில் நீங்கள் மூன்றில் ஒரு பகுதியாக இருப்பதை நான் ஆதரவு வைக்கிறேன். அல்லாஹு அக்பர். ரசூலுல்லாஹ் மேலும் சொன்னார்கள், சொர்க்கத்தில் நீங்கள் பாதியாக இருப்பீர்கள் என்று நான் ஆதரவு வைக்கிறேன். அல்லாஹுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய இந்த சமூகம் வலதுபுற கூட்டத்தில், வலதுபுற கூட்டமாக ஒதுக்கப்படக்கூடிய மக்களில் ஆதமுடைய சமூகம், நூஹுடைய சமூகம், இப்ராஹிமுடைய சமூகம், மூசாவுடைய சமூகம், ஈசாவுடைய சமூகம், அலைஹிஸ்ஸலாம், அத்துணை நபிமார்கள் ரசூலுமார்களுடைய சமூகத்திடம் இருந்தும் பெரும்பான்மை சொர்க்கத்தில் அல்லாஹுடைய ரசூலாகிய முஹம்மது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சமூகத்தில் நாம். யார் இதை வாங்கி தந்தது? உமா அர்சல்னாக இல்லா ரஹ்மத்தல் ஆலமீன், அகில உலகத்தின் அருக்கொடை அல்லாஹுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மூலமாக அல்லாஹ் நமக்கு கொடுத்தது. அழுதார்கள் ஒரு முறை அல்லாஹுடைய தூதர். அல்லாஹ் ஜிப்ரீலை அனுப்பினான், ஏன் அழுகிறார் தூதர் கேட்டு வாருங்கள். அல்லாஹுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஜிப்ரீல் வரும்போது அல்லாஹ் அறிந்தவன். ஜிப்ரீல் மறுபடியும் சென்றார். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் மறுபடியும் ஜிப்ரீலை அனுப்பினான், நபியே ஜிப்ரீல் அவர்களை அல்லாஹுடைய தூதருக்கு சொல்லுங்கள், நாளை மறுமையில் அல்லாஹ் கொடுக்கின்ற தீர்ப்பு உங்களுடைய சமூகத்துடைய விஷயத்தில், உங்களுடைய சமூகத்துடைய விஷயத்தில் அல்லாஹ் கொடுக்கின்ற தீர்ப்பை குறித்து உங்களை ஒருபோதும் கவலையுற அல்லாஹ் செய்து விட மாட்டான். அல்லாஹுடைய தூதர் அழுதது எதற்காக? இந்த சமூகத்திற்காக. இந்த சமூகம் நாளை மறுமையில் சொர்க்கத்தை ஆக்கிரமிக்க வேண்டும் என்பதற்காக, சொர்க்கத்தின் பெரும்பான்மையை இந்த சமூகம் அடைய வேண்டும் என்பதற்காக அந்த ரசூலால் கிடைத்தது சுல்லத்தும் மினல் அவ்வலீன் வ சுல்லத்தும் மினல் ஆஹிரீன். அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர். யோசித்து பாருங்கள் கண்ணியத்துக்குரியவர்களே, அல்லாஹு ரப்புல் ஆலமீன் சூராவுடைய 40 வசனங்கள் வரை அல்லாஹ் மறுமையின் காட்சிகளை கண்களுக்கு முன்னால் கொண்டு வந்து சொர்க்கத்தில் அல்லாஹ் கொடுக்க இருக்கின்ற அந்த மூன்று, சொர்க்கத்தில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொர்க்கத்திற்காக பிரிக்க இருக்கின்ற அந்த இரண்டு கூட்டத்தையும், நரகத்திற்காக பிரிக்க இருக்கின்ற அந்த ஒரு கூட்டத்தையும் அல்லாஹ் வகுன்தும் அஸ்வாஜன் சலாதா என்று அல்லாஹ் அறிமுகப்படுத்தி அந்த இரண்டு முதல் கூட்டத்திற்கும் கிடைக்க இருக்கின்ற அருக்கொடைகளை அல்லாஹ் எண்ணுகிறான். முந்தியவர்கள், முந்தியவர்களே அவர்கள் அந்த கூட்டத்திற்கு அல்லாஹ் கொடுக்கின்ற அருக்கொடைகள் இவைகள்லாம். வஸ்ஹாபுல் மைமன வஸ்ஹாபுல் யமீன், மா அஸ்ஹாபுல் யமீன், இடதுபுற கூட்டம் அவைகளுக்கு, அவர்களுக்கு கொடுக்க இருக்கின்ற அருக்கொடைகள், அருக்கொடைகள் இதோ இவைகளெல்லாம் என்று அல்லாஹ் கூறிவிட்டு 41வது வசனத்தை அல்லாஹ் தொடர்கிறான். வஸ்ஹாபு ஷிமால், இடதுபுற கூட்டம், மா அஸ்ஹாபு ஷிமால், எச்சரிக்கைகள் வர இருக்கிறது, தண்டனைகள் வர இருக்கிறது, மறுமையின் குழப்பங்கள் வர இருக்கிறது, வேதனைகள் வர இருக்கிறது. இடதுபுற கூட்டம் இவர்கள் காஃபிர்கள் மட்டுமல்ல, இறைவனை மறுத்தவர்கள் அல்ல, இறைவனை விட்டு நீங்கியவர்கள் மட்டுமல்ல, இந்த சமூகத்திலும் முன்னாள் சமூகத்திலும் தூதர்களை நம்பிக்கை கொண்டிருந்தாலும் அவர்களில் சிலரும் இந்த கூட்டத்தில் இருப்பார்கள். அல்லாஹ்வின் வேதனைக்கு உள்ளாகக்கூடிய கூட்டம், அல்லாஹ் அடுக்குகிறான் அந்த வேதனைகளை. அந்த கூட்டம் யார் என்ற அந்த கூட்டத்தின் தன்மைகளை துளி துளியாக அல்லாஹ் எடுத்து வைக்கிறான். அதிலிருந்து அந்த கூட்டம் விலகி வஸ்ஸாபிகூனிலும் வஸ்ஹாபுல் யமீனிலும் இந்த உலகத்திலேயே தங்களை இணைத்துக் கொள்வதற்காக அந்த கூட்டம் யார், அவர்களின் தன்மைகள் என்ன, இந்த இடதுபுற கூட்டம் யார், அவர்கள் அடையக்கூடிய இழிவு என்ன, அந்த இழிவிற்கு காரணம் என்ன, இவர்களுக்கு அல்லாஹ் கொடுக்கக்கூடிய முடிவு என்ன என்பதை அடுத்தடுத்த வசனங்கள் சொல்கிறது. இன்ஷா அல்லாஹ் இந்த வசனத்திலிருந்து சூராவுடைய முடிவு வரை நாளை சூரத்துல் வாக்கியாவுடைய வகுப்பில் பார்ப்போம். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எம்மை முந்திய கூட்டத்தில் அல்லாஹ் எம்மை ஆக்கட்டும். அல்லாஹ் அதனால் தான் அதை முதன்மைப்படுத்தி அந்த தன்மைகளை முதன்மையாக்குகிறான். அல்லாஹ் நம்முடைய விசாரணையை நாளை மறுமையில் எளிதாக்கட்டும். அல்லாஹ் நமக்கு கண்ணியமிக்க மனிதர்களில் நாளை மறுமையில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எம்மை ஒன்று சேர்க்கட்டும். அல்லாஹ் எப்படி கண்ணியத்தோடு இந்த சபையில் எம்மை ஒன்று சேர்த்தானோ அது போன்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எம்மை ஜன்னத்தில் ஃபிர்தௌசிலும், அதிலும் குறிப்பாக அல்லாஹுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடும் அவர்களுடைய தோழர்களோடும் அல்லாஹ் என்னையும் உங்களையும் நம்முடைய சமூகத்தில் இருக்கக்கூடிய அனைவரையும் அல்லாஹ் ஒன்று சேர்க்கட்டும். அகூலு கௌலி ஹாதா, அஸ்தகஃபிருல்லாஹ லி வலக்கும். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.
2: தினமும் உங்கள் முஸ்லிம் வானொலியில் மௌலவி ஆஷேக் அப்துல் பாசித் புகாரி அவர்களின் வான்மறை தொடர் கேட்டீர்கள். ஆசிய நாடுகள் முழுவதும் உங்கள் முஸ்லிம் வானொலி
3: muslimvanoli.com.
2: சீதனம் வாங்காத சமுதாயம் வேண்டும்.
3: www.muslimvanoli.com.
2: நீங்கள் தொடர்ந்து உங்கள் முஸ்லிம் வானொலியின் வானொலிகளில் 24 மணி நேர இஸ்லாமிய ஒலிபரப்போடு இணைந்திருக்கின்றீர்கள். இந்த நிகழ்ச்சியில் அடுத்ததாக மார்க்க சொற்பொழிவு கேட்க இருக்கின்றோம். வழங்குகின்றார் மௌலவி அன்சார் ஹுசைன் ஃபிர்தௌசி அவர்கள்.
4: இன்னல் ஹம்துலில்லாஹ் நஹ்மதுஹு வ நஸ்தயீனுஹு வ நஸ்தஃகிருஹு வ நுஃமினு பிஹி வ நதவக்கலு அலைஹி வ நஊது பில்லாஹி மின் ஷுரூரி அன்ஃபுஸினா வ மின் சய்யிஆதி அஃமாலினா மன் யஹ்திஹில்லாஹு ஃபலா முதில்லலா வ மன் யுத்லிலுஹு ஃபலா ஹாதியலா واشهد ان لا اله الا الله وحده لا شريك له واشهد ان محمدا عبده ورسوله اما بعد فاعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا ايها الذين امنوا اتقوا الله حق تقاته ولا تموتن الا وانتم مسلمون يا ايها الذين امنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم اعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما اللهم والله اللهவினுடைய பேரருளால் நமது ஜமியத் அஹலில் குர்ஆன் வல் ஹதீஸ் அமைப்பின் சார்பாக படைப்புகளை விட்டு படைத்தவனை நோக்கி என்கிற தலைப்பில் மாநில மாநாடு இங்கே நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. நம்முடைய அமைப்பு துவங்கப்பட்ட காலத்திலிருந்து எத்தனையோ மாநாடுகள், எத்தனையோ கருத்தரங்குகளை எல்லாம் கடந்து இன்றைக்கு தமிழ்நாட்டில் இருக்கிற அத்தனை கொள்கைவாதிகளையும் ஒன்றிணைக்கக்கூடிய ஒரு நல்ல முயற்சியில் ஈடுபட்டு மார்க்கத்திற்கு முரணான காரியங்களிலிருந்து மக்களை தடுக்கும் விதத்தில் படைத்த இறைவனுக்கு படைப்பாளர்களை இணையாக்கக்கூடிய, படைக்கப்பட்டவர்களை இணையாக்கக்கூடிய மாபாதக காரியத்திலிருந்து மக்களை விடுவிக்க வேண்டும் என்கிற நல்ல நோக்கத்தில் இந்த மாநாடு இங்கே நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அன்பார்ந்த சகோதரர்களே, படைத்தவனின் விசாரணை, அந்த விசாரணையை பற்றி அவசியம் நாம் அனைவரும் அறிந்திருக்க வேண்டும். படைத்தவனுடைய விசாரணையில் நாம் தப்பித்தால், தப்பிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை நமக்கு ஏற்பட்டால் மறுமையில் நமக்கு ஒரு மகத்தான வெற்றி என்பதின் மாற்று கருத்துக்கு இடமில்லை. ஏனென்றால் உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிற நாம் நம்முடைய வாழ்க்கையை நடத்துவதிலும் கடத்துவதிலும் பல்வேறு விதமான சிரமங்களுக்கு ஆளாகி, பல்வேறு விதமான இன்னல்களுக்கு ஆளாகி வாழ்ந்து கொண்டிருக்கிறோம்.
5: இதைவிட சிரமமான, இதைவிட கஷ்டங்கள் அதிகம் இருக்கிற ஒரு வாழ்க்கை தான் மறுமையின் நரக வாழ்க்கை. அந்த நரக வாழ்க்கையில் இருந்து தப்பித்து அல்லாஹுவினுடைய மகத்தான பரிசாக அமைந்திருக்கிற சொர்க்கத்திற்குள் நாம் நுழைய வேண்டுமானால் அல்லாஹுவினுடைய விசாரணையில் இருந்து நாம் தப்பித்தாக கடமைப்பட்டிருக்கிறோம். அந்த விசாரணை எப்படிப்பட்ட விசாரணை? படைத்தவனின் விசாரணை இந்த உலகத்தில் படைப்புகள் செய்கிற விசாரணைக்கு இணையானதா? படைத்தவனுடைய நீதிமன்றம் இந்த உலகத்தில் படைக்கப்பட்டவர்கள் வைத்திருக்கிற நீதிமன்றங்களுக்கு இணையானதா? நாளைக்கு மறுமையில் படைத்தவனின் விசாரணைக்காக, படைத்தவனுடைய அந்த விசாரணைக்காக வரவழைக்கக்கூடிய சாட்சிகள் சான்றுகள் இந்த உலகத்தின் சாட்சிகளுக்கு ஒப்பானதா? நாளைய படைத்தவனின் விசாரணையில் எடுத்து வைக்கப்படக்கூடிய வழக்குகள், அந்த வழக்கிற்காக சமர்ப்பிக்கப்படக்கூடிய ஆதாரங்கள் உலகத்தில் சமர்ப்பிக்கப்படக்கூடிய ஆதாரங்களுக்கு இணையானதா என்கிற விஷயங்களை எல்லாம் தெரிய வேண்டும் சகோதரர்களே. அல்லாஹ் சொல்லுகிறான் அல் ஹாஷியா என்கிற அத்தியாயத்தின் 25 மற்றும் 26 வசனத்தில், இன்ன இலைனா இயாபஹும் ثم ان علينا حسابهم. மனிதர்களுடைய மீளுதல் என்னிடத்தில் தான் இருக்கிறது, மீண்ட பிறகு அவர்களுடைய விசாரணையும் என்னிடத்தில் தான் இருக்கிறது. அல்லாஹ் அவனுடைய விசாரணையை பற்றி அறிமுகப்படுத்துகிற போது அந்த படைத்தவனின் விசாரணை என்கிற அந்த ஒரு மகத்துவமான விஷயத்தை மனிதர்களுடைய உள் மனதை ஆக்குவதற்கு இறைவன் சொல்லுகிற ஒரு அற்புதமான இலக்கணம், இன்ன இலைனா இயாபஹும், உன்னுடைய மீளுதல் என்னிடம் தான் உண்டு. சும்மா இன்ன அலைனா ஹிசாபஹும், உன்னுடைய கேள்வி கணக்கும் என்னிடம் தான் உண்டு என்று அல்லாஹ் சொல்லுகிறார். அல்லாஹ்விடத்தில் மனிதர்கள் மீண்டதற்கு பிறகு இந்த உலக வாழ்க்கையை மனிதன் எப்படி செலவிட்டான்? 50 ஆண்டு காலமோ அல்லது 60 ஆண்டு காலமோ அல்லது 70 ஆண்டு காலமோ ஒவ்வொரு மனிதனுக்கும் விதிக்கப்பட்டிருக்கிற ஆயுள் காலத்தை எப்படி கடித்தான், எப்படி கடத்தினான், எப்படி வாழ்ந்தான், எப்படி சம்பாதித்தான், எப்படி செலவிட்டான் உட்பட அனைத்து விஷயங்களும் அக்கு வேறாக ஆணி வேறாக விசாரிக்கப்படுகிற விசாரணை படைத்தவனின் விசாரணை. உன்னுடைய உள்ளம் என்ன நினைத்தது, உன்னுடைய செயல்பாடுகள் என்ன செய்தது, உன்னுடைய சிந்தனை எப்படி அமைந்தது, உன்னுடைய கொடுக்கல் வாக்கல் எப்படி இருந்தது என்பன போன்ற எல்லா விஷயங்களும் அக்கு வேறாக ஆணி வேறாக விசாரிக்கப்படக்கூடிய விசாரணை படைத்தவனின் விசாரணை. எப்படி அல்லாஹ் விசாரிக்கிறான்? யௌமஹும் பாரிசூன், அந்த படைத்தவனின் விசாரணைக்காக மக்கள் எல்லாம் வெட்ட வெளியில் எல்லாரும் வந்து வெளிப்படையாக நிற்பார்கள். யாரும் மறைந்து நிற்க முடியாது, யாரும் ஒளிந்து நிற்க முடியாது. எனக்கு பதில் என் தம்பி வருவான், தம்பி உடையான் படைக்கு அஞ்சான், என்னை யார் என்ன செய்ய வந்தாலும் என் தம்பி பார்த்துக் கொள்வான் என்று தம்பியை அனுப்பி வைக்கிற விசாரணை அல்ல அந்த விசாரணை. என் கட்சிக்காரன் எனக்கு பதில் வருவான் என்று சொல்லுகிற விசாரணை அல்ல அந்த விசாரணை. யௌமஹும் பாரிசூன், எல்லாரும் வெளிப்படையாக வந்து நிற்பார்கள். லா யஃபா அலல்லாஹி மின்ஹும் ஷை, யாரும் மனிதர்களில் எதையும் மறைத்து விட முடியாத விசாரணை அந்த விசாரணை. படைத்தவனின் விசாரணை எப்படிப்பட்ட விசாரணை என்றால், எந்த மனிதனும் தனக்கு பதிலாக இன்னொருவனை அனுப்பி வைக்கிற விசாரணை அல்ல அந்த விசாரணை. தன்னிடத்தில் இருக்கிற குற்றத்தை மறைத்துவிடக்கூடிய விசாரணை அல்ல அந்த விசாரணை. தான் செய்த விஷயங்களை மாற்றியோ திருத்தியோ ஏற்றியோ இறக்கியோ வெளிப்படுத்துகிற விசாரணை அல்ல அந்த விசாரணை. எல்லாரும் வெளிப்படையாக அல்லாஹ்விடத்தில் வந்து நிற்கும் போது அந்த விசாரணையை இறைவன் துவங்கும் போது ஆட்சி அதிகாரம் யாருக்கு சொந்தம் என்று அல்லாஹ் கேட்டுவிட்டுதான் ஆரம்பிப்பான் அந்த விசாரணை. மாநில அரசாங்கத்திற்கு சொந்தமான விசாரணை அல்லாது, மத்திய அரசாங்கத்திற்கு சொந்தமான விசாரணை அல்லாது, ஐநா சபைக்கு சொந்தமான விசாரணை அல்லாது, எனக்கு மட்டுமே சொந்தமான விசாரணை என்று சொல்லுகிறான் அல்லாஹ். லிமனில் முல்குல் யௌம், இன்றைய நாளின் விசாரணை, இன்றைய நாளின் ஆட்சி அதிகாரம் யாருக்கு சொந்தம் என்று அல்லாஹ் கேட்பான். எல்லாரும் ஒட்டுமொத்த குரலில் கோரசாக சொல்லுவார்கள், லில்லாஹில் வாஹிதில் கஹார், அனைத்தையும் அடக்கி ஆளுகிற ஆற்றல் படைத்த அல்லாஹ் உனக்கு மட்டுமே சொந்தம் என்று சொல்லுகிற விசாரணை அந்த விசாரணை. அந்த நாளில், அந்த விசாரணை நடக்கின்ற நாளில், அல்யௌமத்துஜ்ஸா குல்லு நஃப்ஸின் பிமா கஸபத், ஒவ்வொரு நப்சும் ஒவ்வொரு ஆன்மாவும் என்ன சம்பாதித்ததோ அதற்கு கூலி வழங்கப்படுகிற விசாரணை அந்த விசாரணை. லா உல் மல்யௌம், இன்றைய நாளின் விசாரணையில் எந்த அநியாயமும் யாருக்கும் கிடையாது. அல்லாஹ்வினுடைய விசாரணை மிகவும் விரைவானதாக அமைந்திருக்கும். எப்படி உலகத்தினுடைய வழக்குகள் போல தேங்கி கிடக்கிற வழக்குகள் அல்ல மறுமையின் வழக்கு, உலகத்தில் நடைபெறக்கூடிய வழக்குகளை போல இழுத்தடிக்கின்ற வழக்குகள் அல்ல மறுமையின் வழக்கு. உலகத்தில் இருப்பதை போல பத்தாண்டுகளுக்கு முன்னர் 15 ஆண்டுகளுக்கு முன்னர் நடைபெற்ற கலவரங்களுக்கு நடைபெற்ற பிரச்சனைகளுக்கு இன்று வரைக்கும் தீர்ப்பு தராமல் தள்ளிக்கொண்டே போகிற வாய்தாக்கள் வாங்கிக் கொண்டே போகிற வழக்குகள் அல்ல அந்த விசாரணை. இன்னல்லாஹ சரியுல் ஹிசாப், உடனுக்குடன் பைசல் பண்ணுகிற விசாரணை அந்த விசாரணை, உடனுக்குடனாக விசாரணையை முடிக்கின்ற விசாரணை அந்த விசாரணை. அன்னஹு தஆலா யத்வி ஸமாவாத்தி வல் அர்த பியதி, வானங்களையும் பூமியையும் அல்லாஹ் என்றைக்கு சுருட்டி வைத்து விட்டு பிறகு சொல்லுவான், அனல் மாலிக், நானே அரசன், அனல் ஜப்பார், நானே அடக்கி ஆள்பவன், அனல் முத்தகப்பிர், நானே பெருமைக்குரியவன், ஐன முலுகுல் அர்த், பூமியில் ஆட்சி செய்த ஆட்சியாளர்கள் எங்கே, ஐனல் ஜப்பாரூன், பூமியில் அகங்காரம் செய்த அகங்காரக்காரர்கள் எங்கே, லிமனில் முல்குல்யோ, இன்றைய நாளின் விசாரணை ஆட்சி அதிகாரம் யாருக்கு சொந்தம், லிமனில் முல்குல்யோ, லிமனில் முல்குல்யோ என்று 3 நாள் அல்லாஹ் 3 தடவை அல்லாஹ் திரும்ப திரும்ப கேட்கிறான், இன்றைய நாளின் ஆட்சி அதிகாரம் யாருக்கு சொந்தம். பிறகு அல்லாஹ் அவனே பதில் கொடுக்கிறான், லில்லாஹில் வாஹிதில் கஹார், அனைவரையும் அடக்கி ஆளுகிற ஒரே சர்வ வல்லமை கொண்ட அல்லாஹுவுக்கே சொந்தம். அப்படிப்பட்ட விசாரணை அந்த விசாரணை, சாதாரண விசாரணை அல்ல படைத்தவனின் விசாரணை, உலகத்தில் நடைபெறுகின்ற விசாரணை அல்ல படைத்தவனின் விசாரணை. அதி இப்னு ஹாத்திம் என்கிற நபி தோழர் வாயிலாக அறிவிக்கப்படுகிற செய்தி, அல்லாஹுவினுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் படைத்தவனின் விசாரணை எப்படி அமையும் என்பதை விளக்குகிறார்கள். சகோதரர்களே, அன்றாடம் நினைத்து பார்க்க வேண்டிய நபிமொழிகள் இவைகள், அன்றாடம் சிந்தித்து பார்க்க வேண்டிய நபிமொழிகள் இவைகள். நபிகள் நாயகம் சொன்னார்கள், மா மின்கும் மின் அஹத் இல்லா சயுக்கல்லிமுஹுல்லா, மக்களே உங்களில் ஒவ்வொருவரிடத்திலும் அல்லாஹ் மறுமையில் விசாரிப்பான், ஒவ்வொருவரிடத்திலும் அல்லாஹ் பேசுவான். லைஸ பைனஹு வ பைனஹு தர்ஜமான், அல்லாஹ்விற்கும் இந்த மனிதருக்கும் இடையில் மொழிபெயர்ப்பாளர் இருக்க மாட்டார். மொழிபெயர்ப்பாளர் இல்லாத விசாரணை அந்த விசாரணை. ஒரு மாநிலத்திற்கும் இன்னொரு மாநிலத்திற்கும் கலவரம் ஏற்பட்டு விட்டால், இந்த மாநிலத்தினுடைய வழக்கை இன்னொரு மாநிலம் விசாரித்தால் எப்படி எல்லாம் இழுத்தடிக்கிறார்கள், மொழி தெரியவில்லை என்று போட்டுவிட்டால் எப்படி எல்லாம் இழுத்தடிக்கிறார்கள். ஆனால் இறைவனோ மொழிக்கு அப்பாற்பட்டவன், எல்லா மொழிகளுக்கும் உடையவனவன். அல்லாஹ் சொல்லுகிறான், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் விளக்குகிறார்கள், நாளைய மறுமையின் விசாரணையின் போது அல்லாஹ்விற்கும் அடியார்களுக்கும் இடையில் மொழிபெயர்ப்பாளர் இல்லாமல் விசாரணை நடைபெறும். சகோதரர்களே, அப்போது பாருங்கள், ஃபயன்துரு அய்மன மின்ஹு ஃபலா யரா இல்லா மா கத்தம், வயன்துரு அஷ்ஹம மின்ஹு ஃபலா யரா இல்லா மா கத்தம். அன்றைய மறுமை நாளில் அன்ற படைத்தவனின் விசாரணையின் போது உலகத்தில் அதிகம் சந்தோஷமாக அதிகம் அருளையும் பாக்கியத்தையும் பெற்ற ஒரு மனிதனாக இருந்தாலும் சரி, மிகவும் துக்கத்தோடு மிகவும் கஷ்டத்தோடு வாழ்ந்த ஒரு மனிதனாக இருந்தாலும் சரி, எல்லோருமே என்ன முற்படுத்தி வைத்தோம் என்பதை பற்றி மட்டுமே சிந்திக்கிற விசாரணை அந்த விசாரணை. முற்படுத்தி வைத்தோம்னா என்ன அர்த்தம், என்ன நடந்துச்சுங்கிறத மட்டும்தான் சிந்திக்க முடியுமே தவிர என்ன செஞ்சு தப்பிக்கலாம்னு சிந்திக்க முடியாது. வழக்கை இழுத்தடிக்கலாமா, அல்லது காசகிச கொடுத்து கரெக்ட் பண்ணிடலாமா, அல்லது வேற வக்கீல வைக்கலாமா, இந்த கோர்ட்டை விட்டுட்டு வேற கோர்ட்டில் அப்பீல் பண்ணலாமான்னு சிந்திக்கவே முடியாது. எப்படி அருளோடு வாழ்ந்த பாக்கியத்தோடு வாழ்ந்த பாக்கியம் நிறைந்த மனிதனாக இருந்தாலும் சரி, அருள் இல்லாமல் பாக்கியம் இல்லாமல் கஷ்டத்தோடு வாழ்ந்த மனிதனாக இருந்தாலும் சரி, என்ன நடந்ததோ அதை பற்றி மட்டுமே சிந்திக்கிற விசாரணை அந்த விசாரணை. என்ன செய்யலாம்னு சிந்திக்க முடியாத சகோதரர்களை, அந்த விசாரணையில் ஒவ்வொரு மனிதனும் தனிக்கு தனியாக நின்று இறைவனை சந்திக்க வேண்டிய விசாரணை அந்த விசாரணை. அதனால் தான் அல்லாஹ் நபிகள் நாயகம் சொல்லுகிறார்கள், வயந்துரு பைன யதை ஃபலா யரா இல்லன் நாரத்தில் கா அவஜிஹி, பாவம் செய்த அடியான், படைத்தவனை மறந்து வாழ்ந்த அடியான், படைத்தவனுக்கு இடை வைத்த அடியான், படைத்தவனை மறுத்து மறந்து வாழ்ந்த அடியான், தன் கண்ணுக்கு முன்னால் நரகத்தை மட்டுமே பார்க்கிற விசாரணை அந்த விசாரணை. அதனால் தான் ரசூலுல்லா சொன்னார்கள், ஃபத்தகுன்னார் வலவ் பிஷக்கி தம்ரா, வலவ் பிஷக்கி தம்ரா, அந்த படைத்தவனின் விசாரணையில் இருந்து தப்பிப்பதற்காக ஒரு பேரித்தந்துண்டை தருமம் செய்தாவது நீங்கள் நரகத்தில் இருந்து தப்பித்துக் கொள்ளுங்கள் என்று சொன்னார்கள் அல்லாஹுவினுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சாதாரணமான விசாரணை அல்ல அது. யுனப்பஉல் இன்ஸானு யௌமைதின் பிமா கத்தம வ அக்ர். ஒவ்வொரு மனிதனும் எதை முற்படுத்தினானோ எதை பிற்படுத்தினானோ எல்லாவற்றையும் அவனுக்கு அறிவிக்கப்படுகிற விசாரணை அந்த விசாரணை. மறக்கடிக்கப்படாத விசாரணை, எனக்கு தெரியாது என்று கடிக்கப்படாத விசாரணை, எனக்கு தெரியாது என்று சொல்லி

0: இடம் அல்ல, படைத்தவனின் விசாரணை நடைபெறுகிற இடம். எப்படிப்பட்ட இடம் அது? யௌமத்துபத்தலுல் அர்து கைரல் அர்தி வஸ்ஸமாவாத், இந்த வானங்களும் பூமியும் மாற்றப்பட்டு வேறு விதமான ஒரு இடம் அங்கே வரப்படும். வபரசூலில்லாஹில் வாஹிதில் கஹார், வானங்களும் பூமியும் இன்றைக்கு நாம் எப்படி பார்க்கிறோமோ இப்படிப்பட்ட அம்சங்களில் அமைந்திருக்காமல் மனிதர்களுடைய சிந்தனைகளில் உருவாக்கப்பட்ட அடிப்படையில் மாற்றங்களுக்கு இடமில்லாமல் அல்லாஹ் மறுமையில் அவனுடைய விசாரணை நடத்துவதற்காக வேண்டி பிரத்யேகமான ஒரு இடத்தை அல்லாஹ் வைக்கிறான். அந்த விசாரணைக்காக எல்லோரும் வெளிப்படையாக வந்து நிற்பார்கள். அனைவரையும் படைத்து பரிபாலித்து ரட்சித்து பாதுகாத்துக் கொண்டிருக்கிற சர்வ வல்லமை கொண்ட படைத்த இறைவனின் அந்த விசாரணைக்காக எல்லோரும் வெளிப்படையாக வந்து நிற்பார்கள் அந்த நீதிமன்றத்தில். அந்த நீதிமன்றத்தின் மூலாதாரம் என்ன? அந்த நீதிமன்றத்தின் தாரக மந்திரம் என்ன? உலகத்தில் நடைபெறக்கூடிய சால்ஜாப்பு வார்த்தைகளா? வாய்மையே வெல்லும் என்று எழுதி வைத்திருப்பார்கள். வாய்மை என்பதற்கு உண்மை என்ற அர்த்தம். ஆனால் பூமியில் உள்ள நீதிமன்றங்களிலோ வாய்மை என்று சொன்னால் வக்கீலின் வாத திறமை என்றுதானே அர்த்தம். வாய்மையே வெல்லுங்கிறது நம்முடைய அந்த நாதம் ஒரு லோகோவை மாதிரி. வாய்மையே வெல்லும்னு என்ன அர்த்தம்? உண்மையே ஜெயிக்கும் அர்த்தம். ஆனால் நம்முடைய நீதிமன்றங்களில் எப்படி இருக்கிறது? வக்கீலின் வாத திறமைதான் வாய்மை. ஆனால் மறுமையில் ஒவ்வொரு மனிதனுடைய உண்மைதான் வாய்மை. சகோதரர்களே, அந்த வாய்மை மூலாதாரமாக வைக்கப்படக்கூடிய விசாரணை அந்த விசாரணை. அதனால் தான் அந்த விசாரணையின் விளைவுகளை குறித்து இறைவன் சொல்லும் போது, அந்த விசாரணையின் நிலைகளை குறித்து இறைவன்
1: நீங்கள் தொடர்ந்து உங்கள் முதல் தர முஸ்லிம் வானொலியோடு இணைந்திருக்கின்றீர்கள்.

0: உங்கள் முஸ்லிம் வானொலி
1: நேர்கள் தொடர்ந்து உங்கள் முஸ்லிம் வானொலியின் காற்றலைகளில் 24 மணி நேர இஸ்லாமிய ஒலிபரப்பில் இறை நினைவில் மன அமைதி நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள். இந்த நிகழ்ச்சியில் அடுத்ததாக சிறப்பு மார்க்க சொற்பொழிவு கேட்க இருக்கின்றோம். வழங்குகின்றார் மௌலவி அஷேக் ஆதில் ஹசன் அவர்கள்.
2: அதாவது வல் அஸ்ர், காலத்தின் மீது சத்தியமாக, இன்னல் இன்சான லஃபி ஹுஸ்ர், மனிதர்கள் நஷ்டத்தில் இருக்கிறார்கள் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்றான். அதாவது கூட்டி கழிச்சு பார்த்துட்டோம்னா மனிதர்கள் நஷ்டத்தில் தான் இருக்கிறார்கள். அவருடைய செயல்பாடுகள் எல்லாம் நஷ்டத்தில் இருக்குது. அவங்க செய்யறதுல பெரும்பாலும் நஷ்டம்தான் என்று அல்லாஹ் சொல்லிட்டு இல்லல்லதீன ஆமனு, எவர்களை தவிர ஈமான் கொண்டு அமிலு சாலிஹாத், சாலிஹான அமல்களை செய்து, ஒத்த வாசவ் பில் ஹக்கி ஒத்த வாசவ் பிசப், ஒருவருக்கொருவர் நல்ல விஷயங்களை பரிமாறிக்கொண்டார்களே, தாவாவில் ஈடுபட்டார்களே, தப்பு செய்கிற நேரம் தடுத்தார்களே, தன்னுடைய கௌரவம் போயிடும், தம் வியாபாரம் உடஞ்சிரும், எங்களுக்கு விசாரணை வந்துடும், தாடியை வச்சா பிரச்சனையா போயிரும் என்றெல்லாம் இல்லாமல் சத்தியம் இதுதான் என்று தெரிந்த பிறகு துணிச்சலாக அந்த சத்தியத்தை ஒருவருக்கு ஒருவர் பரிமாறிக்கொண்டார்களே அவர்களை தவிர, அந்த நேரத்தில் அவர்களுக்கு வருகிற சோதனைகள் எல்லாம் தாங்கி பிடித்து நாம் அல்லாவை சந்திக்க போகிறோம், இது குறுகிய கால வாழ்க்கை, இறைவனை சந்திக்கும் வரைக்கும் நாம் இந்த சோதனைகளை தாண்டி போக வேண்டும் என்று புரிந்துணர்வோடு பொறுமையோடு இருக்கிறார்களே இவர்களை தவிர என்கிறார் அல்லாஹு ஜல்ல ஷானுஹுத்தாலா. ஓ, ஈமான் கொண்டீங்களா, இபாதத்தை செஞ்சிட்டீங்களா, அப்ப உங்களுக்கு சொர்க்கம் என்று அல்லாஹ் சொல்லல. மனிதர்கள் நஷ்டத்தில் இருக்கிறார்கள். இந்த நஷ்டத்தில் இருந்து மனிதர்கள் தப்பணுமாக இருந்தால் அவர்கள் ஒருவருக்கொருவர் உபதேசித்துக் கொண்டே ஆகணும். தப்ப கண்டால் கணக்கில்லாமல் போக முடியாது, அதை சொல்லி ஆகணும் என்று இஸ்லாம் சொல்லுது. அந்த நேரத்தில் பலத்த சோதனைகள் உங்களுக்கு வரும், அந்த சோதனைகளை தாக்கு பிடிக்கணும் என்று இஸ்லாம் சொல்லுது. அப்ப பொறுமையை இஸ்லாம் கொண்டு வந்து அந்த இடத்துல வைக்கிறது. இன்னொரு இடத்துல குர்ஆன்ல நீங்க பாத்தீங்கன்னா, அம் ஹசிபுத்தும் மன் தத்குலுல் ஜன்னா, சொர்க்கத்துக்கு என்ன லேசா போகலான்னு நினைக்கிறீங்களா, வலம்மா யலமில்லாஹு அல்லதீன ஜாஹது மின்கும் வயலம சாபிரீன். இதற்கு அதாவது அல்லாஹ் கேட்கிறான், சொர்க்கம்னா அவ்வளோ சீப்பா, நீங்க வெளிநாட்டு பயணங்கள் மேற்கொள்றீங்க, அதுக்கு இவ்வளோ டிக்கெட்னு கணக்கு பாக்குறீங்க, சொர்க்கத்துக்கு என்ன உடனே திறந்து தந்துடும் நினைக்கிறீங்களா, இல்ல. வலம்மா யலமில்லாஹு அல்லதீன ஜாஹது மின்கும், உங்களில் யாரு தியாகிகள் என்று நான் அடையாளம் காணாமல், அல்லாஹ் சொல்றான், யாரு தியாகிகள் என்பதை நான் அறியாமல்

0: உங்களில் யார் பொறுமையாளர்கள்? ரெண்டு விஷயம், சொர்க்கத்துக்கு டிக்கெட் எடுக்கிறதுக்கு ரெண்டு குவாலிஃபிகேஷன் வேணுமா? அந்த ரெண்டு குவாலிஃபிகேஷன்ல ஒரு ஆள் தியாகம் பண்ணணுமா? அவர் அர்ப்பணிக்கணும். தனக்கு நேரம் காலத்தை அல்லாஹ் கொடுத்த உடனே இந்த நேரம் காலத்துல தனக்கு தன் குடும்பத்துக்கு வீடு சொத்து வாசல் பங்களா காணி பூமி எல்லாம் சேகரித்து விட்டேன் இறைவா, நான் இப்ப ஓகே தானே? இல்ல. அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலா சொல்றான், தியாகம் பண்ணுங்கள். பணம் தந்தவர் பணத்தை செலவழிக்கணும், இல்ம தந்தவர் இல்மை வந்து ஊர் ஊரா போய் சொல்லணும். உங்களுக்கென்று எது கொடுக்கப்பட்டதோ அந்த கொடுக்கப்பட்டது உங்களுக்கு அல்ல. அல்லாஹ் சூரத்துல் பக்ராவை தொடங்க போக்கலே சொல்றான், தந்தது நாம் தந்தது கொடுப்பதற்கு. இந்த நேரம் காலங்கள்லாம் நம்ம பிள்ளைகளுக்கு யாரெல்லாம் நம்ம நிறைய கொடுக்கணும், குடும்பத்துக்கு கொடுக்கணும். சஹாபாக்கள் முழுக்க அப்படிதான் கொடுத்தார்களா? அதனால் நான் அவைகளெல்லாம் விவரமாக பேசவில்லை, இஸ்லாம் சொல்லுகிற கண்ணோட்டத்தை உங்களுக்கு சொல்கிறேன். அதனால் இஸ்லாம் என்ன சொல்லுது, நீங்க தியாகிகளாக மாறாத வரைக்கும் உங்க லைஃப்ல என்ன தியாகம் செய்திருக்கிறீர்கள் என்பதை நீங்க உங்களுக்கு அறிவிங்க, உங்க கல்புக்கு தெரியும் என்ன தியாகம் பண்ணிட்டோம், எவ்வளவு பிரச்சனை வருகிற நேரம் என்ன பொறுமையாக இருந்தோம். பொறுமை பொறுமை என்றா கோபம் வர்ற நேரம் உள்ள பொறுமையை மட்டும் கூறுவான்னு சொல்லல. நிறைய பேர் கோபம் வர்ற நேரம் பொறுமைன்றாங்க, அது மட்டும் இல்ல, அதை விட வீட்டுல பெரும் பெரும் பிரச்சனைகள் வரும், ஊர்ல பிரச்சனைகள் வரும். அந்த நேரத்தில் குற்றம் செய்யாத நீங்கள் குற்றவாளிகளாக காட்டப்படுவீங்க, உங்களை தாறுமாற திட்டுவார்கள், உங்க கல்வி வேதனைப்படும். அந்த மாதிரியான நேரம் உலக்கது நாளும் அன்னக்கு எவைக்கு சதுருக்கு பிமாயா கூலும், நபியே எங்களுக்கு திட்டமாக தெரியும் உங்க கல்வி இருகுது, அவங்க பேசுறதை கேட்டு உங்க கல்வி நோகுது வலிக்குது. ஏண்டா நீங்க செய்யாத ஒன்றுக்கும் சும்மா சும்மா திட்ட ஆரம்பிக்கிறாங்க, உங்களை மஜ்னுன்றாங்க, பைத்தியம்ன்றாங்க, கத்தாப்ன்றாங்க, பொய்யன்ன்றாங்க, கவிஞ்சன்ன்றாங்க, சூனியக்காரன்ன்றாங்க, இப்படி எல்லாம் சொல்ற நேரத்தில் எங்களுக்கு தெரியும் அன்னக்கு எவைக்கு சதுருக்க பிமாய கோலூர், அவர்கள் சொல்லுவதை கொண்டு உங்கள் நெஞ்சி வேதனைப்படுகிறது என்று எங்களுக்கு தெரியும். ஃபஸபிய பிஹம்தி ரப்பிக, நபியே நீங்கள் தஸ்பீஹ் பண்ணுங்கன்னு அல்லாஹ் சொல்றான். இதுதான் தியாகம், இதுதான் பொறுமை. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, நான் உங்களுக்கு ஏன் இதை சொல்கிறேன் தெரியுமா? குர்ஆன் நெடிகளும் நீங்கள் பார்த்தீர்கள் என்று சொன்னால் பொறுமையாளர்களை பத்தி அல்லாஹ் சொல்றான், இன்னல்லா மாஸாபிரி, பொறுமையாளர்களோடு அல்லாஹ் இருக்கிறான் என்கிறான். அல்லாஹ் யாரோடு இல்லாவிட்டாலும் பொறுமையாளர் போகிற நேரம், இந்த உலகத்தில் 1000 பொடிகார்கள் இருக்கலாம் ஒரு பெரியவருக்கு, ஒரு பெரிய ஆளுக்கு முன்னாடி பின்னாடி நால்வர் இருக்கலாம், ஒரு பொறுமைசாலிக்கு அல்லாஹ் இருக்கிறான். இன்னல்லாஹ லா யுக்லிஃபுல் மீஆத், அல்லாஹ் வாக்குறுதி மீறவே மாட்டான், பொறுமைசாலியோடு அல்லாஹ் இருக்கிறான் என்பதை அல்லாஹ் சொல்கிறான். இன்னொரு இடத்துல அல்லாஹ் சொல்றான், வலனபுலுவன்னக்கும் பிஷைஇ மினல் கௌஃபி வல் ஜுஈ வநக்ஸி மினல் அம்வாலி வல் அன்ஃபுஸ் வஸ்ஸமராத் ஃபபஷிரிஸ் ஸாபிரீன். இது என்னப்பா, நிறைய பேர் இதை ஜென்னான்னு நினைக்கிறார்கள், துபாய்க்கு போனா ஜென்னாவோட ஒரு துண்டு தான் என்று பார்க்கிறார்கள். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அல்லாஹ் சொல்றான், வலனபுலுவன்னக்கும் பிஷைஇ மினல் கௌஃப் வல் ஜுஈ வநக்ஸி மினல் அம்வாலி வல் அன்ஃபுஸ் வஸ்ஸமராத். அல்லாஹ் சொல்றான், நாங்க உங்களை கொஞ்சமா என்ன செய்வோம், ஒரு அளவு பயத்தால் உங்களை சோதிப்போம், பட்டினியை தந்து உங்களை சோதிப்போம், அதாவது சொத்துக்களை குறைத்து சோதிப்போம், வீட்டில் உள்ளவர்களை எடுத்து சோதிப்போம், மௌத்தாக்கி சோதிப்போம், தோட்டம் துறவுகள் கனி வர்க்கங்கள் உங்களுக்கு தந்ததை குறைத்து அல்லா சோதிப்பான், எடுத்து சோதிப்பான், பிசினஸ்ல லொஸ்டாக்கி சோதிப்பான், எல்லாம் சொல்லி போட்டு அல்லா சொல்றான். நபியை போய் சொல்லுங்கள், பொறுமையாளர்களாக இருக்கிறார்களே அவர்களுக்கு என் நற்செய்தி என் வாழ்த்து செய்தியை சொல்லுங்கன்றான். ஒருத்தர் போய் லொஸ்டா நிக்கிறாரு, உலகத்தில் எல்லாரும் பார்த்து அவரை கவலையா பார்ப்பாங்க, லொஸ்டா ஆயிட்டீங்களா, இழந்துட்டீங்களா அப்படின்னு கேட்பாங்க. வீட்டுல ஒரு ஜனாசா விழுந்திருக்குது, அல்லாஹ் மாஷா அல்லாஹ் ஹை ஹை அல்ஹம்துலில்லாஹ், பொறுமையா நில்லுங்க, அல்லாஹ் நாட்டோ ஏதோ நலவு இருக்கும் இப்படின்னு சொல்லுவார்கள், ஆறுதல் சொல்லுவார்கள். அல்லாஹ் சொல்கிறான், கன்கிராஜுலேஷன், என் வாழ்த்தை அவருக்கு அறிவிங்கள், என் வாழ்த்து செய்தி அறிவிங்கள். அவர் சபராக நின்றார், பொறுமையாக நின்றார். குர்ஆனை நாம் எடுத்து பார்த்தால் அது விரிந்த ஒரு பார்வை பேசு. பொறுமை என்பது எங்க வாழ்க்கையில இல்லாமல் எங்களுக்கு ஜென்னாவுக்கு போக முடியாது என்று குர்ஆன் பேசுது. பொறுமை என்பது எப்படி வரும்? அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, குர்ஆன் நெடிகளும் நாம் பார்த்தோம்னா பொறுமை என்பதுக்கு தனியாக அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலா நிறைய இடங்கள்ல பேசுறான். நான் குர்ஆன் ஆயத்துக்களை எடுத்துக்கொண்டால் ஃபஸ்பிர், நபியே நீங்கள் பொறுமையாக நில்லுங்கள் என்கிறான் அல்லாஹ். ஃபஸ்பிர் மஅ அல்லதீன யதுஊன ரப்பஹும் பில் கதாதி ஃபஸ்பிர் நஃப்ஸக, நபியே உங்களுடைய ஆன்மாவை பொறுத்து நில்லுங்கள். நிறைய க்வெஸ்சன் கேட்கிறவங்கள்ட்ட வந்து கிறிஸ்தவர்கள் எல்லாம் அந்த நேரத்தில் பொறுமையாக நில்லுங்க நபியே என்கிறான் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன். குர்ஆன் நெடுகிலும் நம் பொறுமையை பார்க்கலாம். இந்த நேரத்தில் இந்த உங்களுக்கு நான் முக்கியமா மிக சுருக்கமாக நான் சொல்ல விரும்புவது என்னண்டா, இந்த பொறுமை சும்மா வருமா? இந்த பொறுமை சும்மா வருமா, அல்லது இந்த பொறுமை எப்படி வரும்? அல்லாஹ்வுடைய நல்லடியார்கள் அதை புரிய வைப்பதுக்குத்தான் நான் முற்படுகிறேன். பொறுமை முக்கியமான விஷயம். பொறுக்காமல் சொர்க்கம் போக இயலாது. அப்படி என்றால் என்ன பொறுமை? என்றால் என்ன பொறுமை? எப்படி வரும்? அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, நான் உங்களுக்கு சுருக்கமாக விளக்கணும் என்றால் பெருமானாருடைய வரலாறு சீரா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கடந்து வந்த பாதையை நீங்க கொஞ்சம் எட்டி பார்த்தீர்கள் என்றால் பொறுமை என்றால் என்ன என்பதை நீங்க புரிவீங்க. அல்லாஹ் ஜல்ல ஷானு தஆலா கூப்பிட்டு சர்டிபிகேட் கொடுக்கிறான், இன்னக்க லஅலா குலுகின் ஆலிம், நபியே நீங்கள் உயர்வான பண்பின் மீது இருக்கிறீங்க. நபியே நீங்க உங்க பண்பு அப்படி, ஃபபிமா ரஹ்மத்தி மினல்லாஹில் இன்தலஹும் வலவ் குன்த ஃபல்லன் கலீலல் கல்ப் லம் ஃபல்லு மின் ஹௌலிக். நபியே நீங்க ரொம்ப இரக்கமாக நடக்கிறீங்க, நீங்க ரொம்ப பாசமாக நடக்கிறீங்க, நீங்க கொஞ்சம் கடினமான சித்தமுடையவராக இருந்தா, கல்புடையவராக இருந்தா, லம் ஃபல்லு மின் ஹௌலிக், அவர்கள் உங்களை விட்டு ஓடி இருப்பார்கள். நபியே படிக்காத மக்கள், ஒன்றும் தெரியாத மக்கள் உங்கள்ட்ட வர்ற நேரம் நீங்க ரொம்ப மென்மையாக நடக்கிறீங்க. அல்லாஹ் ரசூலுக்கு சர்டிபிகேட் கொடுக்கிறான், அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலா நபிக்கு கொடுக்கிறான். சத்தியம் உங்கள்ட்ட இருக்கிறதுனால மட்டும் உங்க குட்டி போட்ட பூனை மாதிரி சுத்தி இருந்தா, நபியே நீங்கள் சத்தியத்தை சொல்கிறீர்கள் அதனால் பக்கத்தில், அப்படி அல்லாஹ் சொல்லல. உங்க சிரிப்பு அவர்களை கவருது நபியே, உங்க மென்மை அவரை கவருது. அது அத்தனையும் தேவை. ஒரு கூட்டம் நினைச்சிட்டாங்க சத்தியத்தை சொன்னால் மக்கள் எல்லாம் பக்கத்தில் நிற்பார்கள் என்று. அப்படி குர்ஆன் அதையும் சொல்லுது. இன்னொரு இடத்தில் பண்பு, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய அடக்கம், ரசூலுல்லாஹ்வுடைய நேர்மை, விருந்தாளிகளை கண்ணியப்படுத்தும் விதம், ஒருவரை புன்முறுவலோடு சந்திக்கும் விதம், அவரோடு அழகாக பேசும் விதம், இது எல்லாம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடமிருந்து அந்த மக்கள் கவரப்படுறார்கள். அல்லாஹ்வுடைய நல்லடியார்கள் உங்களுக்கு தெரியும், ஒருவர் சிறுநீர் கழிக்கிற நேரம் சஹாபாக்கள் கோபப்பட்டார்கள். பள்ளியிலே ஒருவர் சிறுநீர் கழிக்கிறார், பொறுமையோடு பெருமானார் பக்கத்திலே அழைத்து அவருக்கு சொல்லிக் கொடுத்த விஷயம் உங்களுக்கு தெரியும். அதனால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஃபர்ஸ்ட் அல்லாஹ் இந்த துனியாவிலே ரசூலுல்லாஹ்வை கொண்டு வந்து ஃபர்ஸ்ட் காட்டினார். என்ன? உலகத்தில் ஆக இந்த உலகத்தில் மிக முக்கியமானது படிப்பு அல்ல, படிப்பு தேவை இக்ரா, ஃபர்ஸ்ட் ஆயத்து படிப்பு. ஆனால் ஒரு ஆச்சரியமான வரலாறு ரசூலுல்லாஹ்வுக்கு அல்லாஹ் கொடுக்கிறான். என்ன? எத்ரி மதீனாவை பொறுத்தளவில் மதீனாவில் யகூதிகள் வந்தார்கள். வரலாறை நாம் திரும்பி பார்த்தால் யகூதிகளுக்கும் அங்கே சம்பந்தமே இல்லை. பனு குறைவாக்கள் நிறைய யகூதிகளுடைய பனு ஒவ்வொரு கூட்டம் கூட்டமாக வந்து அவர்கள் வாழ்றார்கள். இந்த யகூதிகள் ஏன் வந்தார்கள் என்று வரலாறை புரட்டி பார்க்கிற நேரம் அவருடைய வேத புத்தகம் சொல்லுது, பாலைவனத்தில் ஈச்சமர தோட்டங்களுக்கு இடையிலே அந்த நபி வருவார் என்று. அதற்காக வேண்டி அவருடைய அப்பம் பாட்டனிலிருந்து அவர்கள் குடிபெயர்ந்து இங்கே வந்து அமர்ந்திருக்கிறார்கள். நபி வருகிறார் என்பதை எதிர்பார்த்த வண்ணம் இருக்கிறார்கள். நபி வருவதை அவர்கள் அறிகிறார்கள். எப்ப அவங்க அப்பம் பாட்டன் வந்தது தலைமுறைகளை கடந்து பார்க்கிறார்கள். அவர்கள் சொன்னது எங்கவோ எங்க வந்து இருந்தார்களோ அந்த மாதிரியான அந்த கைபர் கோட்டைகள் எல்லாம் அவர்கள் இருந்தார்கள். ஏனென்றால் நபியுடைய வருகைக்குத்தான் அவர்கள் பாலைவனத்துக்கு அங்கே வந்தார்கள். அரபுகளோடு அவர்கள் வந்து சேர்ந்தார்கள். ஆனால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை கண்ட உடனே அவர்களுக்கு இந்த நபியை ஏற்றுக்கொள்வதற்கு மனம் கொடுக்கல. எங்கள்கிட்ட எவ்வளவு படித்தவர்கள் இருக்கிறார்கள், எழுத படிக்க தெரியாத ஒருவர் பேச நாங்கள் கேட்கணுமான்னு ஒரு வாதம் வைத்தார்கள். எப்படி இருந்திருக்கும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு யோசிச்சு பாருங்க. நான் ஒவ்வொன்றா உங்களுக்கு சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் வாதம் வீசுகிறார்கள், இவர் பேச நாங்கள் கேட்கணுமா, எழுதவும் தெரியாது படிக்கவும் தெரியாது, இவர் என்ன தூதரப்பா, எங்கள்கிட்ட எவ்வளவு ருஹ்பான்கள் அஹ்பார்கள், எவ்வளவு பெரிய படித்தவர்கள், பட்டம் பெற்றவர்கள், அறிந்தவர்கள் இருக்கிறார்கள், எங்க ஆலிம்கள் எல்லாம் எப்படிப்பட்டவர், கிட்ட வைக்கலாமா இந்த நபிக்கு? அல்லாஹ் என்ன எடுத்து காட்டான்? சூரா ஆராஃபை நீங்கள் பரட்டி பாருங்க. யகூதிகளையும் கிறிஸ்தவர்களை பத்தி பேசுகிற நேரத்தில் அல்லாஹ் வேண்டுமென்றே உம்மி என்ற வாசகத்தை அல்லாஹ் கொண்டு வந்து குர்ஆனில் சொல்லுவார். இந்த நபி உம்மி, எழுத தெரியாது, ஒரு கூட்டம் இவரை பின்பற்றுவார்கள், அவர்களிடம் இந்த அகம்பாவம் இருக்காது, அவர்கள் கேட்பார்கள். இந்த நபியை உயிருக்கு மேல் அவர்கள் நேசிப்பார்கள். அந்நபியு அவுலாபில் மூமினின் மின் அன்ஃபுசிஹிம் என்று சொல்லுவார்கள். அவர்கள் அதாவது தன்னுடைய உயிரை விட நபி மேலானவர் என்று சொல்லுவார்கள். அந்த அளவுக்கு கேட்பார்கள் அவர்கள். இந்த நபி பேசுவதை கேட்பார்கள். அவர் எவ்வளவு டிகிரி பிடித்தார், என்ன பட்டம் படித்தார், அவர் என்ன பல்கலைக்கழகத்தில் போனார், இது எல்லாம் பார்க்க மாட்டார்கள். அல்லாஹ்வுடைய நல்லடியார்கள் இன்னொரு பக்கமாக அவரை அனாதை ஆக்கினான் அல்லாஹ். ஆப்பா இல்லை, அனாதைகளை இந்த சமூகம் கொஞ்சம் ஒதுக்கி வைக்கும். அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலா அப்படி எல்லாம் கொடுத்து பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு இந்த இதோட கொண்டாந்து உம்மத்தில் இறக்குறான். இது எப்படி இருந்திருக்கும் பெருமானார் கேட்கிற நேரம் உங்களுக்கு கேட்டா எப்படி இருக்கும்? நீங்கள் அந்த மாதிரி மக்கள் மன்றத்திலே போய் சத்தியத்தை சொல்லுகிற நேரம் உங்களை தூக்கி வீசுகிறார்கள் என்றால் எப்படி இருக்கும்? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு அல்லாஹ் எப்படி பொறுமையை கொடுத்தான் தெரியுமா? அல்லாஹ்வுடைய தூதருக்கு நீங்க கொஞ்சம் வீட்டுக்கு போய் கணக்கு போட்டு பாருங்க. உங்க வீட்டில் அதாவது உங்களுக்கு என்ன வேணும் அப்படின்னு நினைச்சிங்கண்டா, உங்களுக்கு ஒரு நல்ல மனைவி, வீட்டில் பிள்ளைகள், வாகன வசதிகள், அந்த மாதிரி தோட்டம் துறவு, முன்னாடி நாலு வாகனம் இப்படி இருந்தால் உங்களுக்கு என்ன தேவை? எல்லாத்துக்கும் மேலே இன்னொன்று தேவை வரும். ரோட்டில் போகிற நேரம் ஹாஜியார் எப்படி கண்ணியமானவர், இவர் தான் ஊர்லேயே பெரியவர், கடைசியாக அதை தேடுவீங்க. பெருமானார் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 25 நேரத்தில் எல்லாம் எல்லாத்தையும் கொடுத்துட்டான். ஹதீஜா அம்மா அவர்கள் விரும்பி கேட்குறாங்க ரசூலுல்லாஹ்வை, நான் உங்களை மனமுடிக்க தயார், நீங்க தயாரான்னு கேட்கிறாங்க. ஹதீஜா அம்மா கணவன் இறந்து பலர்கள் போட்டி போட்டிருக்கிற நேரம், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 40 ஹதீஜா அம்மாவை திருமணம் முடிக்க சம்மதிக்கிறாங்க. சம்மதிக்கிற நேரம் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட ஊழியனாக நிற்கிறாங்க, வர்க்கர். ஹதீஜா அம்மா பாஸ். அவர்களை மனம் முடித்த உடனே ஓவர் நைட், ஒரே நாளில் பெரும் செல்வந்தராக ரசூலுல்லாஹ் மாறிட்டாங்க, பெரும் செல்வந்தராக மாறிட்டாங்க. ஹதீஜா ரதியல்லாஹு அன்ஹாவுக்கு 4-6 பிள்ளைகள், 2 ஆம்பளை புள்ள, 4 பொம்பளை புள்ள. ஒரு வாப்பா வீட்டுக்குள்ள நுழைஞ்சி 2 ஆம்பளை புள்ள, 4 பொம்பளை புள்ளையோட கொஞ்சம் குழாவற வாழ்க்கை கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. வீட்டு முன்னாடியே ஒட்டகம் வேணுமா, குதிரை வேணுமா, வாகனம் இருக்குது. ரசூலுல்லாஹ் வெளியில போன அல்லமீன் அஷாதிக், உண்மை பேசக்கூடியவரப்பா, இவர் தான் நம்பிக்கையாளர். என்ன இல்ல சொல்லுங்க பாப்போம், பெருமானருக்கு என்ன இல்ல? அவங்க மனைவி பலர்களுக்கு இப்படி கொடுத்தா கூட ஒன்றை கொடுத்துட்டு ஒன்றை சோதிப்பான்ல, பர்ஃபெக்டா கொடுத்தான். ரசூலுல்லாஹ் பிள்ளைகளுக்கு எந்த இதுவும் இல்லை, அவ்வளவு அன்பான பிள்ளைகள், அவ்வளவு பாசமான பிள்ளைகள். வழி தவறி சென்ற ஒரு பிள்ளை கூட இல்லை. ஒரு ஆளுக்கு பிள்ளைய கொடுத்துட்டாண்டா மனைவி ஒரு மாதிரி இருப்பா, மனைவியை கொடுத்துட்டாண்டா தர்தலையா போயிருவான். இங்க அதை சல்லியை கொடுத்தா இப்படி ஆயிரும், என்ன சரி ஒரு முசீபத்து வந்து நிற்கும். பலர்கள் பல கோடி சேர்த்தார்கள், குடும்பம் நல்லறிக்கணும் என்று வெள்ளவத்த தெய்வல கொல்பிட்டியில நெஞ்சை பிடித்து மௌத்தா அவங்க எத்தனை பேர் தெரியுமா? ஏன் இந்த சொத்தை எடுத்தேன், இதனால என் புள்ள கிளப்புக்கு போச்சு, இவனுக்கு எல்லா அக்கௌண்ட் பேலன்ஸ் அவனுக்கு தெரியும், எவ்வளவு சொத்துன்னு தெரியும். ஒரு மனுஷனுக்கு சும்மா இருக்க மட்டும் கிடைச்சு, அதை விட முசீபத்து இல்லை. என்ன பிஸி இல்லைன்னு வைங்க, எல்லா தப்பையும் பண்ண ஆரம்பிப்பான். அப்படி பறி கொடுத்த தகப்பன்மார்கள் அழுகிறார்கள், என் பெண்கள் அழுகிறார்கள். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, பணம் வந்தால் குடும்பம் செதறும் என்பதை கண்ணால் பார்க்கிறோம். தர்மம் இல்லாத குடும்பத்தில் அது ஒரு பக்கம் வைங்க. பெருமானாருக்கு பணத்தை கொடுத்தான், அந்த மனைவி அற்புதமா கொடுத்தான். பணத்தால் அவங்க மதிமயங்கி வரம்பு மீறி போகவும் இல்லை, பிள்ளைகள் நல்லா வளர்கிறாங்க, நல்ல பிள்ளைகள். மனைவி எப்படி 25 இன்னும் ஒரு மனைவியை திருமணம் முடிக்காத அளவுக்கு ரசூலுல்லாஹ் வாழ்றாங்க. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹதீஜா அம்மா மௌத்தாருன 65 40 முடிக்கிறாங்க. 25 ஹதீஜா அம்மா எப்படிப்பட்டவர்கள் என்று சொல்றதுக்கு கல்பு கவர்ந்து போனது ரசூலுல்லாஹ்வுக்கு. உலகமே அவங்க தான் கூட்டிட்டு போறாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வீட்டுக்கு வந்து ஜம்மீலூனி என்ன போத்துங்க என்று சொல்ற நேரம், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அப்படி சொல்ற நேரம் ஹதீஜா அம்மா போத்தி விட்டு, அபுல் காசிம், யா அபுல் காசிம், காசிமுடைய வாப்பா, உங்களுக்கு ஒண்ணும் இல்லை, நீங்க ஒண்ணுமே நடக்கல, உங்களுக்கு நீங்க நல்லவர் என்றாங்க. ஒரு மனைவி சர்டிபிகேட் ஃபர்ஸ்டுக்கே கொடுக்குறாங்க கணவருக்கு. வாங்க வரக்கத்து பின் நோஃபுலிடம் போமெண்ட் கூட்டிட்டு போறாங்க. அவருக்கு வேத புத்தகங்கள் தெரியுமே, போய் பார்ப்போம் சாச்சாட்ட. அவர் சொல்லுகிறார், அவ்வளோத்தையும் கேட்டுட்டு ஹதீஜா ரதியல்லான் அவர்களை பக்கத்தில் நிற்கிறார் ரசூல்லா, பார்த்து சொல்லுவாங்க, உங்க நீங்க தான் அந்த நபியா, அந்த நபி நீங்களாக இருந்தால் உங்களை விரட்டுவார்கள். ரசூல்லா கேட்பாங்க, அஃப முஹ்ரிஜியும், என்னை இவர்கள் விரட்டுவார்களா? அஷாதிக் என்கிறார்களே, அல் அமீன் என்றார்களே, என்னை தானே வைத்தார்கள், உங்களை விரட்டுவார்கள். ரசூல்லா திரும்ப கேட்டால், என்னை விரட்டுவார்கள் இவர்கள்? ஆச்சரியமான கேள்வி, நபியில் அவருக்கு ஆச்சரியம், இவர்கள் என்னை விரட்டுவார்களா? ஆமா, நபிமார்கள் அப்படித்தான் என்றார்கள். அந்த நேரத்திலே அவர் முன்னாடி வந்து மக்களுக்கு சொல்கிற நேரம், எல்லோரும் எதிர்த்தார்கள், எல்லோரும் எடுத்தார்கள், எல்லாரும் மண்ணாளி வீசினான் அபூலகப். இந்த மாதிரி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு ஏசுற நேரம், பக்கத்தில் ஓடி வந்து ரசூலுல்லாஹ் கையை ஃபர்ஸ்ட் பிடிச்சி, நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு முதல் உறுதியாக நின்றது ஹதீஜா அம்மா அவர்கள். அஷ்ஹது அன் லா இலாஹா இல்லல்லாஹ் என்று சொல்லி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு பையத்து பண்ணி, பக்கத்தில் நின்று, என் கணவர் போய் சொல்ல மாட்டார், அவரோட வாழ்ந்த வாழ்க்கை எனக்கு தெரியும், அவர் யார் என்று தெரியும் என்று ஜஸீரத்து, அதாவது மக்காவை எதிர்க்கிற நேரம் பக்கத்தில் வந்து நின்றவர்கள் ஹதீஜா அம்மா. ஆயிஷா நாயோட வாழுகிற நேரம் வீட்டு கதவை தட்டுவார்கள் ஹதீஜா நாயி தங்கச்சி. ரசூலுல்லாஹ் சொல்லுவார்கள், என் ஹதீஜா குரல் என்பார்கள். ரசூலுல்லாஹ்வுக்கு மறக்க முடியாத பதிவுகளை மேற்கொண்டவர். வீட்டில் அன்பான மனைவி இல்லையா, செல்லமான பிள்ளைகள் இல்லையா? என் ஈரக்கொலை பாத்திமா வளர்றார்கள் அங்கே. ரசூலுல்லாஹ்வுடைய பிள்ளைகள் எல்லாம் ஒரே ஒரு பிள்ளைதான் மதீனாவுல கிடைக்குது. மத்த ஆறு பிள்ளையும் ஹதீஜா அம்மாவுக்கு கிடைச்ச பிள்ளைகள் எல்லாம் இருக்க அல்லாஹ் ஜல்லஷானுகு தஆலா 40 ரசூலுல்லாஹ் அடைகிற நேரம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு நபித்துவத்தை கொடுக்கிறதுக்கு அல்லாஹ் அத்தனையும் கேட்டான். ஒரு உண்டை வாங்கணுமா இருந்தா நீங்க சொத்தை கொடுத்து தான், ஒரு அவங்க சல்லிய கொடுத்தாதான் உங்களுக்கு காணி கிடைக்கும், வீடு கிடைக்கும். அது இயல்பு, இதுதான் துன்யா ஆகிரா. எதையும் கொடுக்காம எனக்கு கிடைக்கும் என்ன கிடைக்கும் நினைக்கிறீங்க? என்ன கிடைக்கும்? அல்லாஹ்வுடைய நல்லடியால் கொடுத்தால் தான் கிடைக்கும். பெருமாடம் அல்லாஹ் கேட்டான், பிள்ளைகளை கேட்டான், மனைவியை கேட்டான், வீடு வாசலை கேட்டான், தோட்டம் துறவை கேட்டான், எல்லாம் கொடுத்த ஒத்த உடுப்போட ரசூலுல்லாஹ் காபத்துல்லா புடவையை பிடித்து சொன்னார், உன்னை விட முடியாதுண்டாங்க பெருமானார். திரும்ப பார்த்து பார்த்து போனார்கள். எல்லாத்தையும் கொடுத்த ரசூலுல்லாஹ் ஊரையே கொடுத்து விட்டார்கள், ஊரையே கொடுத்து விட்டார்கள். இவர்கள் தானே புகழ்ந்து புகழ்ந்து அசாதிக்கின்றார்கள், அல்லாமீன் என்றார்கள். இப்ப ரசூலுல்லாஹ் பார்த்து கதாப் என்றார்கள். கதாப் பேச்சை கேட்டுட்டு, எல்லாரும் அவரோட பேச்சை கேட்டுட்டு மஜ்னூன் மென்டல் ஆயிட்டாரு போல உரத்துறாரு. ஏழு வானத்திலிருந்து இறைவன் அவரோட பேசுறானா, வேற ஒருவர் கிடைக்கவில்லையாண்டார். இதையெல்லாம் தாக்கு பிடிக்கிறதுக்கு என்ன வேணும் நான் கேட்கிறேன். இவ்வளவு கொடுத்து எல்லாம் ஓகேண்ட லைஃப்ல கொடுத்துட்டு அல்லாஹ் எல்லாத்தையும் கேட்டுட்டு பெருமானார் முதல்ல இந்த ஆரம்பிக்கிற ரசூலுல்லாஹ்வுக்கு அற்புதமான வாழ்க்கை. பெருமானிடம் கேட்டான், முதல் வாழ்க்கை முக்கியமா இந்த வாழ்க்கையாண்டா? ரசூலுல்லாஹ் பிந்திய வாழ்க்கையை தேர்ந்தெடுத்தார்கள். அவர்கள் இறைவனோட பேச ஆரம்பித்தார்கள். அவர்கள் பொறுமையோடு நின்றார்கள். இன்னல்லாஹ மஅஸ்ஸாபிரீன், பொறுமையாளரோடு அல்லாஹ் இருக்கிறான். அல்லாஹ்வை அவர்கள் பார்க்காமல் பார்த்தார்கள், நேரடியாக பார்க்காமல் அல்லாஹ்வுடைய உதவி நேரடியாக பார்த்தார்கள். தன்னோட இறைவன் இருப்பதை உணர்ந்தார்கள். அல்லாஹ்வுடைய நல்லடியார்கள். அதனால் நான் உங்களுக்கு என்ன புரிய வைக்கிறேன் என்று சொன்னால், இந்த துனியாவுடைய வாழ்க்கையை பொறுத்தளவிலே பொறுமை என்பதுதான் அடிப்படை. அந்த பொறுமை என்ற பாடத்தை படித்து தருவதற்கு தான் பெருமானரிடம் அல்லாஹ் எல்லாத்தையும் எடுத்து, இவருக்கு ஏன் ஜன்னாவுல உயர்வான அந்தஸ்து தெரியுமா? இவர் கிரேடிங் ஏன் மேல தெரியுமா? இவர் அத்தனையும் இழந்தார். அந்த நேரத்தில் நாம் அவருக்கு படித்து கொடுத்தோம். அதாவது உன் ரப்பை துதி என்று நாங்கள் படித்து கொடுத்தோம். அதனால் அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ஒவ்வொன்றும் இழந்து போகிற நேரம், பிரச்சனை வருகிற நேரம், தஸ்பீஹ் செய்தால் மரணம் வரும் வரைக்கும் ரப்பை வணங்குங்க, தொழுகையை கூட்டினால் நிச்சயமாக அவர்தான் பொறுமையாளர். அவருக்கு தான் பொறுமை. பொறுமை வளர்க்கறதுக்கு ஒரு எக்ஸசைஸ் பண்ணாதான் பாடி பில்ட் ஆகும். எந்த எக்ஸசைஸ்? மைண்டில் அல்லாஹ்வை நினைத்து கொண்டு ஜிக்ர் பண்ற ஒருவர் பொறுமைசாலியாக மாறுவார். இதைத்தான் குர்ஆன் தெளிவாக சொல்லுது. அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலா அதை புரிந்து அடியார்களாக மாற்றி அருள். அல்ஹம்துலில்லாஹ், எல்லாம் வல்ல அல்லாஹ் ஜல்லஷானுஹு தஆலாவை போற்றி புகழ்ந்து நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது ஸலவாத்தும் ஸலாமும் சொல்லி ஆரம்பிச்சு. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, திருக்குர்ஆனை பொறுத்தளவில் பொறுமையை படிக்க வேண்டும் என்றால் சூரா யூசுஃபை நீங்கள் தெளிவாக படிக்கணும். சூரா யூசுஃபை பொறுத்தளவில் நீங்கள் யூசுஃப் அலைஹிஸ்ஸலாமுடைய உம்மா பேர் என்ன என்பதை அதில் பார்க்க மாட்டீங்க. யூசுப் அலைஹிஸ்ஸலாமுடைய தம்பி பேர் என்னன்னு பார்க்க மாட்டீங்க. அவங்க சகோதரர்கள் யார், மூத்தவர் பேர் என்ன, இளையவர் பேர் என்ன, நடுவில் உள்ளவர் பேர் என்னன்னு பார்க்க மாட்டீங்க. சூரா யூசுப் தோங்கதே மிக அழகாக, சூரா யூசுஃபுடைய முடிவும் ஒரே ஒரு விஷயத்தை மட்டுமே அல்லாஹ் பேசுறாங்க. குடும்ப விலாவரியாக மகன் வருகிறார் வாப்பாவிடம். வாப்பாட்ட வந்து சொல்றார், வாப்பா இன்னிரா, வாப்பா நான் 11 கோள்களை 11 நட்சத்திரங்களையும் ஒரு சந்திரனையும் சூரியனையும் கண்டேன், லீசாஜிதீன் எனக்கு சுஜூது செய்யறதாக கண்டேன். அல்லாஹ் என்ன சொல்ல வர்றான் தெரியுமா? ஒரு புள்ள ஓடி போய் உம்மாட்ட சொல்லும், உம்மா நான் கனவு கண்டம்மா, ஏன்னா இப்படி ஒன்று கண்டம்மா. சூரா யூசுஃப்ல அல்லாஹ் எடுத்து காட்டுறான், தாயை பத்தி அங்க இல்லவே இல்லை. அதற்காக யூசுஃப் அலைஹிஸ்ஸலாமுடைய உம்மா மௌத்த நினைக்காதீங்க, பின்னாடி அல்லாஹ் சொல்லுவான். அவர் சிம்மாசனத்தில் உட்கார வைத்தது வாப்பாவையும் உம்மாவையும். அல்லாஹ்க்கு என்ன வேணும் தெரியுமா? ஒரு வாப்பா தன்னுடைய பிள்ளை விஷயத்தில் பொறுமை என்றால் என்ன, உம்மா பிள்ளை விஷயத்தில் பொறுமை என்பது சூரா கசஸ். அதுக்கு அடுத்த பக்கம் அங்க வாப்பா வரமாட்டார். மூசா அலைஹிஸ்ஸலாமுடைய உம்மா குழந்தையை பெற்று எடுத்த உடனே பதறி கொண்டிருக்கிற நேரத்தில் ஒரு பெட்டியில போட்டு ஆற்றில் வீசினா எந்த பெண்ணும் வீச மாட்டார். வீசின பெண் நடுக்கம் கை நடுங்கும். 10 மாசமா சுமந்த குழந்தைய வீசிட்டு அவ எடுத்த பொறுமை அல்லாஹ் காட்டான். மூசா அலைஹிஸ்ஸலாமுடைய வாப்பாவை பத்தி அல்லாஹ் பேசவே இல்லை சூரா கசஸ்ல. சோ சூரா யூசுஃபை நாங்க எடுத்துக்கொண்டா, யூசுப் அலைஹிஸ்ஸலாத்துடைய அந்த அத்தியாயத்தை பிரட்டி பார்க்கிற நேரம் ஒரு வாப்பாட்ட வந்து மகன் சொல்கிறார், வாப்பா நான் அப்படி ஒரு கனவு கண்டிருக்கிறேன், உலகத்திலே அழகானவர், அற்புதமான சின்னவர், நல்ல கல்புடையவர், ரொம்ப இரக்க சுபாவம் உள்ளவர். வாப்பாவுடைய கல்பு பறி போகுது யூசுப் அலைஹிஸ்ஸலாம் விஷயத்திலே. அவர் சின்னவராக இருக்கிற நேரம் வாப்பா நான் கனவு கண்டேன்னு சொல்ற நேரம் யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் உடைய வாப்பா என்ன சொல்லா, தக்ஸுசு ரூயாக அலா இஹ்வதிக், வேண்டாம் வாப்பா இந்த கனவு உங்க நானாமார்களுக்கு சொல்லாதீங்க. ஏண்டா அவருக்கு தெரியும் நானாமார்கள் யாரு, ஏனண்டா யூசுப் பக்கத்திலே வந்து அவ்வளவு உங்களுக்கு எல்லா புள்ளையோடையும் வாப்பா ஈக்குவலா நடக்க பார்ப்பார். ஆனா சில நேரம் கல்பு முந்திவிடும். ரசூலுல்லாஹ் எல்லா மனைவர்களோடும் சரியாக கொடுத்தார்கள், ஆனால் என் கல்பு ஆயிஷாவை நாடுதென்றாங்க அல்லாஹ்விடம். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அல்லாஹு ஜல்ல ஷானுஹு தஆலா அப்படித்தான் மனிதர்களை வைத்திருக்கிறான். யூசுப் அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் இந்த விஷயத்தை சொன்ன உடனே, சரி அதற்கு பிறகு ஜும்மா இடம் தராது, ரெண்டு மூணு வார்த்தைகளோடு நான் முடிக்கிறேன், கவனமாக புரிந்து கொள்ளுங்கள். யூசுப் அலைஹிஸ்ஸலாம் காணாமல் போகிறார். நானாமார்கள் கூட்டி போறாங்க, உங்களுக்கு தெரியும் கிணத்துல போடுறாங்க. கிணத்துல போடுற நேரம் அங்க வார பிரயாண கூட்டம் அவரை எடுக்கிறார். எடுத்தவர்கள் கூட ஒரு புள்ளையப்பா, இந்த பாருங்கப்பா ஒரு புள்ளப்பா, யாரு புள்ளையோ தெரியாது என்று சொல்லல, அவங்க எடுத்து மறைச்சு வச்சாங்க. இவரை வித்துருவோம் என்றாங்க. மிசர் வரைக்கும் அல்லாஹ் அனுப்புறான். யாரு எவரு எதுவுமே தெரியாத ஒரு வீட்டுல வாழ ஆரம்பிக்கிறார். நான் என்ன உங்களுக்கு சொல்ல வருகிறேன் தெரியுமா, யாக்கூப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாமுக்கு இந்த மெசேஜ் கிடைக்குது. யூசுப் அலைஹிஸ்ஸலாம் வந்து அவர் ஓனாய் சாப்பிட்டுட்டேன்னு சொன்ன உடனே அவருக்கு தெரியும் இது பொய்யன். எப்படி தெரியும்னா அல்லாஹ் வஹி அறிவித்தான் நினைக்காதீங்க. யூசுப் அலைஹிஸ்ஸலாம் சொன்ன கனவு அவருக்கு தெரியும் இது வஹி என்று. எப்படி இறைவன் என்னை தேர்ந்தெடுத்தானோ என் மகனை தேர்ந்தெடுத்தான் அவர் புரிந்து கொள்கிறார். இது அல்லாஹ் கொடுத்தது. அதனால் நிச்சயமா ஒரு நாள் யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் மன்னர் ஆகுவார் என்று தெரியும். ஆனா ஒரு வாப்பாவுக்கு அந்த புள்ள காணாம போனால், பக்கத்தில் தூங்குற நேரம் என் மகன் பக்கத்துல போட்டு தூங்கியிருந்தா தானே வாப்பா வாப்பான்னு ஓடி வருவார். முத்தம் கொடுத்து அரவணைத்திருந்தால் தானே வருவார். ஒவ்வொரு நேரம் டிவி சிங்காரிச்சு அவரை அழகு பார்த்திருந்தால், அவருக்கு அழகான சில உபதேசங்கள் சொல்லி இருந்தால் தானே வருவார். யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு தகப்பன் நபி என்றால் எவ்வளவு போதனை செய்து அந்த சின்ன பிள்ளையை வளர்த்திருப்பார். அதனால அவருக்கு தெரியும் அவர் கொலை செய்யப்படல் என்று, அவர் சாகல் என்று தெரியும். ஒன்று தெரியும், அவர் வாழுகிறார். ஆனால் இப்ப அவருக்கு ஒரு பொறுமை, மௌத்தா போயிருக்கேன்னு நம்பியிருந்தா நாலு நாளோட விஷயம் முடிஞ்சு, சரி நாலு மாசத்தோட மறந்துடும். ஆனா உயிர் வாழுகிறார் என்று உம்மாவுக்கு தெரிந்திருந்தால், ஒரு வாப்பாவுக்கு தெரிந்திருந்தா, அழுது அழுது அழுது அழுது அவர் கேட்டார் ஃபஸபரு ஜமீல், அல்ல எதை காட்டுகிறான் தெரியுமா, யாக்கூப் நபிக்கு தெரியும், ஆனா என் மகன் இப்ப சாப்பிட்டாரா, என் மகன் எந்த வீட்டுல கஷ்டப்படுகிறார், வேலை செய்கிறாரா, சந்தையில வித்தாங்களா, எங்கேயாவது அடிமையா நிக்கிறாரா, ஃபஸபரு ஜமீல், அழகான ஒரு பொறுமையை கடைபிடிப்பதற்கு இஸ்லாம் நமக்கு சொல்லி தருகிறது. வாப்பாவுக்கு உங்க புள்ளி இதெல்லாம் வரலாறாக கேட்காதீர்கள், கதையாக கேட்காதீர்கள். கதையாக கேட்டதனால் தான் எங்களுடைய உண்மையான ஈமான் வரவில்லை. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, மார்க்கத்தை என்றைக்காவது அரசியல்வாதிகள் மாதிரி மார்க்கத்தை விக்க பார்க்கிறோம், அரசியலாக்கி வைத்திருக்கிறோம். ஒரு சின்ன ஈஸ்டர் அட்டாக் வந்தது போதும் பலர்கள் தாடி எடுத்து விட்டார்கள். ஏன், நாங்கள் முஸ்லீம் என்றே வரக்கூடாது, எங்களுடைய வியாபாரங்கள் பாதிக்கப்படக்கூடாது. வெக்கமா இல்லை, அல்லாஹ்வுடைய மார்க்கத்திலே நமக்கு தியாகம் பண்ண முடியவில்லை என்றால், நாம் சொல்லுகிற கொள்கையில் நமக்கு உறுதியாக நிற்க முடியவில்லை என்றால், அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை வளர்ப்பதற்கு அல்லாஹ் எங்களுக்கு தந்த இந்த உயிரை இந்த ரூஹை எங்களுக்கு அல்லாஹ்வுக்காக வேண்டி செலவழிக்க முடியவில்லை என்றால், நான் என்ன சொல்ல வருகிறேன் தெரியுமா, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இந்த நாட்டில் எங்களுக்கு ஜிஹாத் செய்வதற்கு கடமை இல்லை, அந்த கூட்டம் செய்தது சரி என்று நான் சொல்லவில்லை, அது மிக மோசமான செயற்பாடு. ஆனால் எங்களுடைய வாழ்க்கையில மக்களுக்கு தாவா பண்ணலாம், வீடு வீடாக அழைத்து சொல்லலாம், நீங்கள் பிழை என்பதை சொல்லலாம். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, என்ன நடக்கிறது அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, நாம் நன்றி செலுத்தக்கூடிய விதம், பொறுமையாக நிற்கணும், பிரச்சனைகள் வரும் என்பது எங்களுக்கு உத்தரவாதம் அளிக்கப்பட்ட விஷயம், உத்தரவாதம் அளிக்கப்பட்ட விஷயம். இது ஜென்னா இல்ல, பிரச்சனைகள் வரும் என்கிறான் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன். தெரிந்தால் எப்படியோ பிரச்சனைகள் வந்துதான் ஆகும் என்றால், அந்த பிரச்சனை கடந்து செல்லும் பாதையை திருக்குர்ஆன் பேசுது. பிரச்சனை வருகிற நேரம் நாம் திருக்குர்ஆனுக்குள் போகிற நேரம் நமக்கு அமைதியாக குர்ஆன் போதிக்கும்.
1: நேர்கள் இதுவரை சிறப்பு மார்க்க சொற்பொழிவு கேட்டீர்கள். வழங்கியிருந்தார் மௌலவி அஷேக் ஆதில் ஹசன் அவர்கள். நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது உங்கள் முஸ்லிம் வானொலியின் காற்றலைகளில் 24 மணி நேர இஸ்லாமிய ஒலிபரப்பை கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள்.
2: நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கின்ற முஸ்லிம் வானொலி.
1: நேர்களுக்கு அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நேர்கள் இப்பொழுது முதல் உங்கள் முஸ்லிம் வானொலியின் காற்றலைகளில் பாடசாலை மாணவ மாணவிகளுக்கான அல் குர்ஆன் மனனம் செய்தல் தேவை என்கின்ற தலைப்பிலான மார்க்க சொற்பொழிவோடு இணைந்து கொள்ளலாம். வழங்குகின்றார் மௌலவி அஷேக் அலி அஹமது ரசாதி அவர்கள்.
3: அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அல்ஹம்துலில்லாஹ் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹ். அம்மா பாத், ஃபகத் கால் அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா ஃபி கிதாபிஹில் கரீம், بعد أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم، سأل سائل بعذاب واقع، للكافرين ليس له دافع، من الله ذي المعارج، تعرج الملائكة والروح إليه في يوم كان مقداره 50,000 سنة، فاصبر صبرا جميلا، إنهم يرونه بعيدا ونراه قريبا. صدق الله العظيم. وقال النبي صلى الله عليه وسلم، من ابتلي من هذه البنات. صدق رسول الله صلى الله عليه وسلم. கண்ணியத்துக்குரிய அதிபர் அவர்களே, பெற்றோர்களே, தாய்மார்களே, மாணவிகளே, அனைவர்களுக்கும் சலாம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து. கண்ணியத்துக்குரிய பெற்றோர்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, முஸ்லீம் பிள்ளைகளுக்கும் காஃபிரான பிள்ளைகளுக்கும் வித்தியாசம் இருக்கிறது. முஸ்லீம்களாகிய நம்முடைய சிந்தனையும்.
1: நீங்கள் தொடர்ந்து உங்கள் முதல் தர முஸ்லீம் வானொலியின் காற்றலைகளில் 24 மணி நேர இஸ்லாமிய ஒலிபரப்போடு இணைந்திருக்கின்றீர்கள். இந்த வேளையில் ஒரு சிறிய விளம்பர இடைவேளையின் பின்னர் மீண்டும் இணைந்து கொள்வோம்.
2: உங்கள் அனைத்து தேவைகளுக்கும் ஒரே ஆன்லைன் சந்தை கிளிட்ஸ் டோட்டல் கே. வீட்டில் இருந்தபடியே பாதுகாப்பாகவும் எளிதாகவும் வாங்க விரும்புகிறீர்களா? அப்படியானால் கிளிட்ஸ் டோட்டல் கே தான் உங்கள் சரியான தேர்வு. மின் சாதன பொருட்கள், அழகு சாதன பொருட்கள், அன்பளிப்பு பொருட்கள், வீட்டு உபயோக பொருட்கள், விளையாட்டு உபகரணங்கள், உணவுகள், வெளிப்புற உபகரணங்கள், செல்ல பிராணிகளுக்கான பொருட்கள், சிறந்த விலை, உயர்ந்த தரம், வேகமான டெலிவரி சேவை, எளிதான ஆன்லைன் ஆர்டர் முறை, நம்பகமான வாடிக்கையாளர் சேவை, புதிய சலுகைகள் மற்றும் சிறப்பு தள்ளுபடிகளை தவறவிடாதீர்கள். இப்போதே விரையுங்கள் www.glitz.lk. நீங்கள் தேடும் அனைத்தும் ஒரே இடத்தில். glitz.lk வாட்ஸ்அப் மற்றும் ஆன்லைன் ஆப் ஊடாகவும் ஆர்டர்கள் ஏற்றுக்கொள்ளப்படும். glitz.lk. மேலதிக விவரங்களுக்கு அழையுங்கள் 077-101-0043.
4: எருளின் ஹோட்டல் பண்டிகை காலத்தை உங்கள் குடும்பத்தினரோடு மகிழ்ச்சிகரமாய் அமைத்திட நேர்வழி மாநகரில் நம்பிக்கையான ஓர் இடம். எருளின் ஹோட்டல் கெட் டுகெதர், பர்த்டே பார்ட்டி மற்றும் இதர நிகழ்வுகளுக்கும் குறுகிய கால மற்றும் நீண்ட கால பாதுகாப்பான தங்குமிட வசதிகள். இயற்கை எழில் கொஞ்சும் கடற்கரை அருகில் அமைந்த அமைதியான சூழலில் அழகிய நீச்சல் தடாக வசதிகளுடன் இஸ்லாமிய குடும்பங்களுக்கு ஏற்ற தனிப்பட்ட மற்றும் பாதுகாப்பான சூழலில் நேர்த்தியான அறைகளுடன் முற்றிலும் ஹலால் முறையிலான சுத்தமான முறைப்படி தயாரிக்கப்பட்ட உணவு வகைகள் உங்கள் எண்ணம் போல் உங்கள் தங்குமிடத்தை அமைத்திட நாம் தயார். இன்றே முன்பதிவுகளுக்கு அழையுங்கள் எலோலைன் ஹோட்டல். தொடர்புகளுக்கு எலோலைன் ஹோட்டல், இலக்கம் 211 மர்தான வீதி, வேர்வள. தொலைபேசி இலக்கம் 077-34-5-965. எலோலைன் ஹோட்டல், உங்கள் நம்பிக்கையின் தரிப்பிடம்.
2: காத்தான்குடி மண்ணில் குழந்தைகள் சின்ன சிறுவர்கள் பெண்களுக்கான ஆடையகம் பிரின்ஸ் அண்ட் பிரின்சஸ். குழந்தைகள் சின்ன சிறுவர்களுக்கான சிங்கார ஆடைகளின் சாம்ராஜ்யம் பிரின்ஸ் அண்ட் பிரின்சஸ். நீங்களும் நாடுங்கள் பிரின்ஸ் அண்ட் பிரின்சஸ் நிறுவனம். இலக்கம் 460 பிரதான வீதி காத்தான்குடி. தொலைபேசி தொடர்புகளுக்கு 0775 57 57 560.
4: வானொலியில் ஒரு புதிய ஒலி நயம், காற்றலையில் ஒரு புதிய தொழில்நுட்பம். உங்கள் முஸ்லிம் வானொலி
1: நீங்கள் தொடர்ந்து முஸ்லிம் வானொலியோடு இணைந்திருக்கின்றீர்கள். மீண்டும் நாங்கள் மார்க்க சொற்பொழிவோடு இணைந்து கொள்வோம்.
5: ஆஹிரத்திலும் நல்லது கிடைக்க வேண்டும் என்றால் நான் என்ன செய்ய வேண்டும்? முதலாவது, இந்த உலகத்தில் பிள்ளையால் நலவு கிடைப்பதற்குத்தான் நாம் படிப்பிக்கின்றோம். அதிபர் சொன்னதை போல பாடசாலைக்கு அனுப்புறோம், காலையில் எழுப்பி இவர்களை குளிக்க வைத்து ஆடைகளை மாற்றி அயன் பண்ணி கொடுத்து பாடசாலைக்கு அனுப்புறோம், நல்லா படிங்க. ஏன்? உலகத்தில் நீங்கள் நல்ல பிள்ளைகளாக வாழும், நல்லவர்களாக மாறும். இரண்டாவது கட்டம், இந்த படிப்போடு சேர்த்து எதிர்காலத்தில் இந்த பிள்ளைகளை மார்க்கமுள்ள பிள்ளைகளாக, இந்த பிள்ளைகளால் எங்களுக்கு லாபம் உள்ள பிள்ளைகளாக மாற்றுவதற்குத்தான் இந்த பிள்ளைகளுக்கு கொடுக்கக்கூடிய ஆக பெருமதியான சொத்துதான் குர்ஆன். ஆக பெருமதியான சொத்து குர்ஆன். ஒண்ட விளங்கணும், தாய்மார்கள் ஒன்றுக்கொண்டு விரோதி அல்ல. பிள்ளை குர்ஆனை ஓதுறதால், மார்க்கத்தை படிக்கிறதால் படிப்பு ஏறாது என்றால் அது மடத்தனம். அல்லது பிள்ளை படிக்கிறதால் குர்ஆன் ஏறாது என்றால் அதுவும் மடத்தனம், ஓதுறதால் படிப்பு ஏறாது என்று கருதினால் அதுவும் மடத்தனம். ரெண்டும் இணைந்ததாக தான் முஸ்லிம் பெண்கள் வளர்க்கப்பட வேண்டும். நான் இன்றைக்கு 5 பேரை கூட்டிட்டு வர இருந்தேன் லீவில், எல்லாரும் அதாவது யூனிவர்சிட்டியில். எங்கட சம்மாந்தூரம் மதரசால ஸ்காலர்ஷிப் முடிச்சதோட நாங்க பிள்ளைகள் எடுத்தோம். எப்படி நிந்தவரில் இருக்கோ சம்மாந்தூரம் என்ன செஞ்சோம், ஸ்காலர்ஷிப்ல இருந்து அந்த பிள்ளைகளை ஓ லெவலுக்குள்ள குர்ஆன கொடுத்தோம் கொஞ்சம் கொஞ்சமா. அந்த பிள்ளைகள் ஹாஃபிஸ் ஆயிடுச்சு. ஓலவல்லுக்கு என்ன செஞ்சிட்டு பிள்ளைகள் ஹாஃபிஸ் ஆயிடுச்சு. இப்போ இன்ஷா அல்லாஹ் ரபியுல் அவ்வல் புற 12 ஃபாத்திமாவில் ஒரு ஃபங்க்ஷன் ஒன்று இருக்குது, நீங்கள் எல்லோரும் வந்து அதை கண்ணால் பார்க்கும். என்ன ஃபங்க்ஷனுண்டா, போன வருஷத்துக்கு முந்தின வருஷம் சார் ஓலவல்ல 9A எடுத்த பிள்ளை, 9A. இந்த பிள்ளை குர்ஆனை முடிச்சிட்டு இப்ப அந்த பிள்ளை சொல்லுது என்னண்டா, முழு ஊரையும் கூப்பிடுங்க ஹசரத், நான் முழு குர்ஆனையும் பார்க்காம ஓதி காட்டுறேன். எவ்வளோ சூரா ஃபாத்திஹாவை இல்லை, அம்ம ஜுசு இல்லை, 30 ஜுசுவையும் நான் பார்க்காம ஓதுறேன். அப்ப நாங்க முடிவெடுத்திருக்கோம் போர்டால ரபியுல் அவல் 12 லீவு நாள். எங்கட பில்டிங் ஃபாத்திமாட பில்டிங்கில், அதாவது இப்போ புதுசாக கட்டுற கட்டடம் இருக்குது, அந்த வளவுகள் இருக்குது, அதில் ஸ்டேஜ் ஒன்று அடித்து முழு நிந்தோர் பெண்களுக்கும் அறிவிக்க போகிறோம் வாங்க ஸ்கூல்களில். என்ன ஆசை வருமே, சுபக தொழுதுட்டு ஓத தொடங்க போகுது இன்ஷா அல்லாஹ் ராவ் 10 மணிக்கு முழு குர்ஆன் முடிஞ்சு. இது ஓத போகிற ஆம்பளை இல்லை பொம்பளை பிள்ளை, 9A எடுத்த பிள்ளை. இது மாதிரி பிள்ளைகள் எங்கள்கிட்ட சம்மாந்தூர்ல இருக்கு. 5 பிள்ளைகள் ஸ்காலர்ஷிப்போட எடுத்தோம், ஹாஃபிஸ் ஆகிச்சு, ஓலவல் எழுதிச்சு நல்ல ரிசல்ட்ஸ், ஏல் எழுதிச்சு நல்ல ரிசல்ட்ஸ். கடைசியில 5 பேர்ல 4 பேர் டாக்டர் மாரா இருக்கிறார், அதுல ஒரு ஆள், 3 பேர் யூனானில இருக்கிறாங்க ராஜகிரியில, ஒரு ஆள் ரஜரட்டையில் ருக்கையாண்டு ரஜரட்டையில் அவ அவ ஹாஃபிஸா. எப்படி ஹாஃபிஸாண்டா, ஒரு நாளில் ஃபுல்லாக ஓதி காட்டினா குர்ஆன். என்னைட்டு இன்னொரு ஆள் தாளங்கூடால இருக்கிறார், அவன் டாக்டர். ரெண்டு அங்க மூணு பேர் இருக்கிறாங்க, அஞ்சு டாக்டர்ஸ் மார் ஹாஃபிஸ் டாக்டர். இதே திட்டத்தை தான் நாங்கள் இப்போ என்ன செய்கிறோம், சேரோட பேசி நிந்த ஊரில் 500 பிள்ளைகள் இருக்கு ஸ்காலர்ஷிப் எழுதின பிள்ளை. இந்த 500 பிள்ளைகளுக்கு முயற்சி ஒன்றை தொடங்கி இருக்கிறோம். ஜமால்தீன் சார் ரசீனுடைய தலைமையில் தான் இது நடக்குது. இதுதான் முதல் ப்ரோக்ராம். பெண்டைக்கு 100 பிள்ளைகள், 100 பேரண்ட்ஸ் வாரதால் இதை உங்களுக்கு விளங்கப்படுத்தும். இந்த கிழமை பூர்த்தியாக முழு ஸ்கூல்லையும் இருக்குது ப்ரோக்ராம். ஏனண்டா இது பெருமை ஒன்று, ரெண்டாவது அல்லாஹுடைய ஒரு நெருக்கத்தை பிள்ளைகள் அடையும். படிப்பும் ஒழுங்காகுது, ஓதலும் ஒழுங்காகுது. உங்களுக்கு ஒரு அதனுடைய ஒரு லாஜிக் என்னண்டா, 30 ஜுசுண்டா சாதாரணமானதா? 30 ஜுசு என்றா ஒவ்வொரு ஜுசுலையும் எத்தனை தாள், 10 தாள். 30 ஜுசுவை பாடமாக்கின ஒரு பிள்ளைக்கு ஓலவல்ற 8 கொப்பியை கொடுத்தா தண்ணி. இப்போ நீங்கள் கேட்கலாம், ஓலவல் ஏலவல் எப்படி இந்த பிள்ளை பாஸ் ஆகும்? 30 ஜுசுவ தண்ணி மாதிரி, எந்த பக்கம் என்ன ஆயத்து இதெல்லாம் பாடமாயும். இப்படி பாடமாக்கின பிள்ளைக்கு மெடிசினை படிப்பிச்சு ஒரு 10 கொப்பியை பாடமாக்க கொடுத்தா லேசா கஷ்டமா சொல்லுங்க? அம்மாமார் சொல்லுங்க, லேசா கஷ்டமா? 30 ஜுசுவ பாடமாக்கின பிள்ளைக்கு 10 கொப்பி பாடமாக்குற கஷ்டமா? அதனால தான் அந்த பிள்ளைய சயின்ஸ் செஞ்சிச்சு. நான் சொன்ன கஷ்டமா இல்லை ஹசரத், 30 ஜுசுவ பாடமாக்கின எங்களுக்கு எல்லா சாராம்சத்தையும் எடுத்தா 10 கொப்பி தான் வரும். இதை பாடமாக்குறேன்னு லேசிதாரு. எந்த மூளையில குர்ஆன் இருக்குமோ தாய்மார்களே, அந்த பிள்ளைக்கு அல்லாஹ் முழுதையும் லேசாக்குவோம். இன்றைக்கு என்ன செஞ்சாங்கண்டா, ஓதல் கஷ்டம், ஓதினா படிக்கல, அது போய் ஓதின பிள்ளை தான் படிப்புல முன்னுக்கு போகும். அதனால சுருக்கமாக உங்களோட பிள்ளைகளை முன்னேற்றுவதற்கான ஒரு காலம் இது, முன்னேற்றுவதற்கான காலம். ஏன்னா ஒரு பக்கத்தை பாடமாக்குறதுன்றது லேசி இல்லை. இப்போ உங்களுக்கு ஒரு இன்டர்வியூ ஒன்று வச்சா இந்த பிள்ளைகளுடைய கையில் ஒரு பக்கத்தை கொடுத்து பாடமாக்குங்கண்டா, இருக்கிற 100 பிள்ளையில 10 பிள்ளை என்ன செய்யும், 15 நிமிஷத்துள்ள பாடமாகும். இன்னும் ஒரு 20 பிள்ளைக்கு அரவணுத்தியாலும் போகும். மற்ற 70 பிள்ளைக்கும் எப்படியும் இந்த ஒரு நாள் போயிடும். ஏன் அந்த புள்ள பாடமாக்கி பாடமாக்கி பழகி பழகி கடைசி என்ன நடக்கும் தெரியுமா? அந்த பிள்ளைக்கு ஒரு வளமை ஒன்று வரும், கடைசியாக 10 நிமிடத்துக்குள்ள ஒரு பக்கத்தை பாடமாகும். இது ஆகப்பெரிய ஒரு ட்ரைனிங் பிள்ளையுடைய மூல வளர்ச்சிக்கு. இதெல்லாம் உலகத்தில் இந்த பிள்ளைகளை முன்னேற்றுறதுக்கு. தாய்மார்களே சகோதரிகளே, இவ்வளோ பெரிய குர்ஆன சுமந்த பிள்ளைகள் அல்லாஹ் ஒரு நாளும் கைவிட மாட்டான். அல்லாஹ் கைவிடுவானா என்ன? உங்களோட பிள்ளை குர்ஆன பாடமாக்கிட்டு என்னடா என்ன பிள்ளை அல்லாஹ் விட்டுருவான், இந்த ஓதல்ல இறங்கி படிப்பு இல்லை அப்படி ஒன்றும் யோசிச்சிடாது. என் பிள்ளை ரெண்டு இடத்திலையும் முன்னுக்கு வரணும். ஏனண்டா உலகத்துடைய வாழ்க்கை 50 வருஷம், 60 வருஷம். இது முஹர்ரம் தொடங்கி இருக்குது, ஹிஜிரி 1440. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மௌத்தாகி 1429 வருஷம். உலகத்தில் வாழ்ந்த ரசூலுல்லாஹ் 63 வருஷமும் 4 இந்த. ஆனால் மௌத்தாகி இன்றைக்கு 1400 வருடம். இன்னும் கபர் முடியல. உலகம் கொஞ்சம், ஆகரம் நீளமானது. உலகத்துக்கு தேவை படிப்பு, ஆகரத்துக்கு தேவை குர்ஆன். ஆகரம் முடிஞ்சிட்டா இல்லை, 50,000 ஆகரம், 50,000 வருடம். 50,000 வருடம், 50 இடம். எப்படி உம்மாட வயிற்றில் ஒரு இடம், கபர் ஒரு இடம், இது மாதிரி 50 இடம் இருக்குது ஆகரத்தில். ஒவ்வொரு இடத்திலையும் 1000 ஆண்டுகள் தங்கும். ஆண்டுக்கு தேவையான பெருமதியான சொத்து எதுக்குள்ள இருக்கு? எதுக்குள்ள இருக்கு? சொல்லுங்கள். 60 வருஷத்துக்கு தேவையான சொத்து எதுக்குள்ள இருக்குது? எதுக்குள்ள இருக்குது? படிப்புள்ள. ரெண்டும் தேவை எங்களுக்கு. ஒன்று தேவையில்லைன்னு நாங்கள் சொல்ல வரல. உலகத்தில் உங்களோட பிள்ளை நல்லாக இருக்கிறதுக்கு படிப்பை கொடுங்க, ஆகரத்தில் நீங்களும் உங்களோட பிள்ளையும் நல்லாக இருக்கிறதுக்கு ஓதலை கொடுங்க. எந்த பிள்ளையும் விலக்கி எடுத்துட்டு வாங்கன்னு சொல்லலை நான். எங்களோட நோக்கம் என்னண்டா, நிந்த ஊரில் இருக்கக்கூடிய அடுத்த ஜெனரேஷன் ஹாஃபிஸாகவே வந்துடும். இல்லாட எங்களுக்கு இந்த முயற்சி எல்லாம் தேவையில்லை. உங்களை கூப்பிட்டு பேச வேண்டிய அவசியமும் இல்லை. எல்லோருடைய நேரமும் பொறுமை. டே, ஞாயிற்றுக்கிழமை லீவு நாள், சாப்பாட்டுக்கு போகிற நாள், எல்லாரும் ஏன் பெருமதியாக கருதி செய்கிறோம் என்னண்டா, எதிர்காலத்தில் இன்னொரு 10 வருஷத்துக்கு பிறகு இந்த ஊரில் எங்கே போனாலும் ஒவ்வொரு வீட்லையும் ஹாஃபிஸாக்கள் இருக்கும். இப்போ நீங்கள் சொல்லலாம், ஆம்பளையில் ஹாஃபிஸாக்கள், பொம்பளையில் ஏன்? ஆ, அதுக்கும் நான் சொல்கிறேன், ஏன் பொம்பளையில் ஹாஃபிஸாக்கும்? ஆம்பளையில் ஹாஃபிஸாக்குறது வேற, லேஸ். பொம்பளையில ஹாஃபிதாக ஆக்கினாதான் பரம்பரை ஹாஃபிதாக மாறும். ஏ, அந்த பிள்ளையுடைய மடியில தான் அடுத்த ஜெனரேஷன் வரப்போகுது. அந்த பிள்ளை தான் வளர்க்கப்போகுது, மடியிலிருந்து வளரப்போகுது. 5 பிள்ளைய பெத்திச்சா, 3 பிள்ளையா, 2 பிள்ளையா, எல்லாரும் ஹாஃபிஸ். அதுக்குத்தான் பெண்களை ஹாஃபிஸ் ஆக்குறது. ஜெனரேஷனே மாத்தி விட்டுரும். தாய்மார்களே, சகோதரிகளே, ஆகவே இந்த தூர நோக்கத்தோட உங்களுக்கு தெரியும், ஃபாத்திமால பயான் இருக்குது. ஒவ்வொரு மாசமும் பயான், 5 வருஷமா செய்யறோம். உபயிபுனு, அதாவது ரப்பானியாண்டு மினாஸ் குழு பக்கத்துல தொடங்கி இருக்கிறோம் புதுசா, அதுலயும் பயான் வச்சிருக்கிறோம் ஒவ்வொரு மாசமும். எங்கட தப்சீர் நடக்குது ஜும்மா பள்ளியில, லேடிஸ் வாராங்க, பெண்கள் வாராங்க தப்சீர். இப்ப என்ன செய்ய போறோம்டா, உம்மாமார் கல்யாணம் முடிச்சவங்களுக்கு 3 வருஷத்துக்குள்ள முழு குரானையும் ஓதி கொடுக்க போறோம். முழு குரானை, அதை 4 பாடத்தை போட்டு நாங்கள் என்ன செய்ய போறோம், முழு குரானை உம்மாமாருக்கு. ஒரு ஆளாவது மீயப்படாது, குர்ஆன் தெரியாது. இதுதான் எங்களோட நோக்கம். அதுக்குரிய ஏற்பாடுகள் நடக்குது. தாய்மார்கள் தேவையாக இருந்தா நீங்க படிக்கணுமெண்டா, ஒரு கஷ்டம் பட தேவையில்லை, எழுத தேவையில்லை, டியூட் வரும் கைக்கு. நாங்கள் ஃபாத்திமா மதரசால ஃபோம் இருக்குது, உம்மாமார் போய் அந்த ஃபோம் எடுங்க. நாங்கள் என்ன, 100 பேர் தான் எடுக்கிறது, இப்போவே நிறைஞ்சிட்டேங்கள்ட்ட. டீச்சர் மாரெல்லாம் போட்டுக்கிட்டு நிறைச்சிட்டாங்க அவசரமாக. உங்களை யாருக்காவது ஓதணும்னு விருப்பம் இருந்தால் நீங்கள் மதரசால போய், அதாவது வளர்ந்தவர்களுக்கான குர்ஆன் பயிற்சி ஃபோம் தாங்கன்னு கேட்டெடுத்து நிறைஞ்சிடுங்க. இப்போ பிள்ளைகள் என்ன செய்யலாம், இவர்களை இப்போ உங்களுக்கு தெரியும், இந்த ஊரில் போன மாசத்துக்கு முந்தின மாசம் 3 தற்கொலை நடந்துச்சு. என்ன நடந்துச்சு? 3. இப்ப தற்கொலை நடந்த உடனே பயான், 2-3 பயானை வச்சு அப்படியே மறந்தாச்சு. இத்தற்கொலை நித்தாட்டேலுமா? இப்பதான் நேத்து நாங்க என்ன செஞ்சோம்டா, இந்த வருஷம் ஹஜ்ஜிக்கு போன எல்லாரையும் மதரசா கூப்பிட்டோம். அவங்கள வரவேத்து அவங்களோட பேசுறதுக்கு, இந்த வருஷம் ஹஜ்ஜி போனாங்களே அவங்க ஒரு 40 பேர் சார், 40 பேர் வந்தாங்க, ஆண்கள் பெண்கள் எல்லாம். அப்போ அவங்கள்ட்ட கேட்டோம், எதிர்காலத்தை நாங்கள் நிந்த ஊரில் 15 வகையான சேவைகளை செய்கிறோம், எதிர்காலத்தில் என்ன செய்யும். அப்போ ஒரு ஆள் சொன்னார், நீங்கள் எதை செஞ்சாலும் பரவாயில்லை, இந்த எல்லா முயற்சியையும் இந்த சின்ன வயசில் கொடுத்துருங்க. இந்த ஆள் பெருத்தத்துக்கு போகிறோம், பயான் ஏறுறது இல்லை. இந்த ஜும்மா எத்தனை ஜும்மா நடக்குது, எத்தனை பயான் நடக்குது இல்லை. சின்ன வயசிலே பிள்ளையுடைய உள்ளத்துல மார்க்கத்தை கொடுங்க, எதிர்காலத்துல சிறந்த ஒரு நிந்த ஊர் ஆக்கலாம், நல்ல ஒரு மஷூரா. அந்த அடிப்படையில தான் நாங்க இந்த முயற்சியை மேற்கொண்டிருக்கிறோம். 1வது நாள் சேருதான் இந்த ஸ்கூல்ல உங்களை கூப்பிடுறோம், நீங்க வந்து பேசுங்கன்னு சொன்னாங்க. அந்த அடிப்படையில உங்களோட பிள்ளைகளை எதிர்காலத்துல, ஹதீஸ்ல வருது, ஒரு உம்மா சொருக்கத்துல இருந்து என்ன செய்வாவாம், அமல்களை பாப்பாவாம். அமல் எல்லாம் கூட, செஞ்ச அமல் இல்லை, செய்த அமல் குறைய, ஆனா பார்த்தா கூட செய்யாத அமல் எல்லாம் இருக்குது. மலக்குகள்கிட்ட கேட்பாவாம், என்ன இது? அப்பதான் சொல்லுவாங்களாம், பிஸ்திகஃபாரி வலதி கலக், உண்ட பிள்ளை உனக்கு செஞ்ச இஸ்திகஃபார். யார் செஞ்ச இஸ்திகஃபார்? உன்ட பிள்ளை உனக்கு ஓதின குரான், உன்ட பிள்ளை உனக்கு செய்த துவா, அதெல்லாம் உனக்கு வந்திருக்குது. அல்லாஹ் பிள்ளைகளை வச்சு ஆகரத்துல உம்மா மார கௌரவப்படுத்துவார், வாப்பா மார கௌரவப்படுத்துவார். நீங்க முழு முயற்சி செய்யும். இது வீணல்ல. இப்ப நான் வந்து இந்த இடத்துல வந்து பேசுறேன்டா, இந்த பிள்ளைகள் ஓத வந்துச்சேன்டா, எனக்கு நன்மை கிடைக்குமா இல்லையா? ஜமால் தீசர் நன்மை கிடைக்குமா இல்லையா? கூட்டிட்டு விடுற உங்களோட வாப்பா மாருக்கு மோட்டர் பைக்கு நன்மை கிடைக்குமா இல்லையா? எல்லாருக்கும் நன்மை. சாதாரணமானதல்ல இந்த குர்ஆன். உங்களோட குடும்பத்தை முன்னேற்றணுமா, பிள்ளைகளை ஓதுவீங்க. ஏன் குர்ஆனை விட சங்கையான ஒன்று அல்லாஹ் இறக்கல்ல. இறக்கிறீங்க அல்லாஹ் இறக்கல்ல. அல்லாஹ் குர்ஆன்ல தெளிவா சொல்றார், சத்தியம் பண்ணி சொல்றாங்க. இந்த குர்ஆன் சங்கையானது, கௌரவமானது. உங்களோட பிள்ளைகளை சங்கைப்படுத்தும். இதை நான் லேசானாக்கள்ற கையில கொடுக்க இல்லை. அதனால தாய்மார்களே, சகோதரிகளே, மாணவிகளே, பெற்றோர்களே, அல்லாஹ்வுக்காக நீயத்தை வைங்க. ஏண்ட ஒவ்வொரு பிள்ளையும் இன்ஷா அல்லா நான் ஹாபிஸாக்குவேன். வைக்கணுமா இன்ஷா அல்லா? என்ன சத்தம் வருது இல்ல? கல்பால நீயத்தை வைங்க. பெற்றோர் துவா செய்யுங்க. துவா செஞ்சு படிப்பீங்க, நல்லா படிப்பீங்க. ஸ்காலர்ஷிப் எழுதின பிள்ளை நல்லா படிக்கட்டும். அந்த பிள்ளைகள் துவா செஞ்சு படிக்கட்டும். அதே நேரம் இந்த பிள்ளைகள் குர்ஆன் ஓதட்டும், குர்ஆனுடையவர்களாக மாறட்டும். உங்களுக்கு நன்மை, உங்களோட குடும்பத்துக்கு நன்மை, உலகத்தில் நன்மை, கியாமத்தில் நன்மை. ஒரு நாளும் உங்களால் இந்த பிள்ளைகளால் நீங்கள் கவலைப்படவே மாட்டீங்க. இந்த பிள்ளை ஓதினத்துக்கு ஒரே ஒரு தடவை ரப்பனா ரப்பி ரஹம் ஹுமா கமா ரப்பயானி சகீரா என்று துவா கேட்டால் போதும். ரப்பனா ரப்பி ரஹம் ஹுமா, யா அல்லாஹ் எனக்கு என்ன சின்ன வயசில் இறக்கத்தோட வளர்த்த என் உம்மா வாப்பாக்கு இறக்கம் காட்டியாள்லான்னு கேட்டாலே எங்களோட பாவத்தை எல்லாம் மன்னிச்சிடும். அப்படிப்பட்ட பிள்ளைகளாக எங்களோட பிள்ளைகள் ஆக்கும். இன்றைய காலத்துடைய சூழல் உங்களுக்கு தெரியும், பெண் பிள்ளைகளை வளர்க்கவே முடியாத ஒரு சூழல், ஆண் பிள்ளைகளை வளர்க்கவே முடியாத சூழல். உலகத்தில் என்னென்ன நிகழ்வுகள் நடக்குது எல்லாம் உங்களுக்கு தெரியும், நான் சொல்ல தேவையில்லை. உண்டு ஊர்ல என்ன நடக்குது எல்லாமே தெரியும். இதற்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கணுமெண்டா, பிள்ளைக்கு மார்க்கத்தை மட்டும்தான் கொடுக்கும், அல்லாஹுடைய பயத்தை கொடுக்கும். ஏன் இந்த சின்ன வயசுல பிள்ளை எடுக்க பார்க்கிறோம் என்றா, ஓலவல் பிள்ளைகள் எங்கள்கிட்ட வருது, பத்தாம் ஆண்டு பிள்ளைகள் வருது, வாப்பா கொண்டு வந்து மதரசாக்கு சேர்க்கிறார். எதற்கு சேர்க்கிறார் என்று பார்த்தா, ஓதுறத்துக்கு அல்ல. நிர்வாகங்கள் இருக்கிறாங்க, ஓதுறத்துக்கு சேர்க்கிறாங்க இல்ல. எதற்கு சேர்க்கிறாங்க தெரியுமா? பிள்ளைய பாதுகாக்கிறதுக்கு. ஏன் பிள்ளைய யாரோ கெடுத்துட்டாங்க, சிந்தனைய மாத்திட்டாங்க, இப்ப கொண்டு வந்து மதரசால ஜெயில போடுற மாதிரி போட பாக்குறாங்க. இல்ல, அப்படி ஓதாது, அப்படி ஓதாது பிள்ளைகள். ஒரு பிள்ளை கெட்டதற்கு பிறகு திருத்த முடியாது. பிள்ளையுடைய கல் ஸ்பஞ்ச போலதான், ஸ்பஞ்சில பாலை ஊத்தினாலும் ஏற்றுக்கொள்ளும், சிறுநீரை ஊத்தினாலும் ஏற்றுக்கொள்ளும். ஏன் இப்ப ஒன்றும் இல்லை இந்த பிள்ளையோட கல்வில. முதல் முதலாக ஊத்துறது பாலாக இருக்கணும். பாலை ஊத்தினோம், குர்ஆன் சேர்ந்துட்டு அல்ஹம்துலில்லா. சிறுநீர் ஊத்தப்பட்டா இந்த கல்வில, ஸ்பஞ்சில, அதுக்கு பிறகு நீ டோன் கணக்கு பாலை ஊத்தினாலும் சிறுநீர் அதை விட்டு நீர்ங்காது. அதனாலதான் இந்த முறை கன்னி முயற்சியாக நாங்க ஒவ்வொரு ஸ்கூலுக்கும் பிரயாணம் செய்கிறோம். ஒவ்வொரு பிள்ளைகளையும், 100 பிள்ளைகளா, அவ்வளோ பெரிய இடம் இருக்கு. ஃபாத்திமால போய் பாரு, எல்லா பிள்ளைகளையும் எடுத்து 2 மணித்தியால் அசருக்கு பிறகு அனுப்பலாம். அசர்லிருந்து 8 மணி வரை குர்ஆனுக்கு, குர்ஆனுக்கு அதுக்கு பிறவா படிப்போம். காலையில கிளாஸ் நாங்கள் முழு கிளாஸ் டியூட்டருடையும் பேசியிருக்கோம் எல்லாம். அவங்க அசரு பிறகு டியூட்டரை வைக்கவே மாட்டாங்க. ஏன் ஓதல்? அதுக்கு அப்புறம் சனி ஞாயிறு காலையில வைங்க. எப்படியாவது இன்ஷா அல்லாஹ் நாங்களும் நீங்களும் முயற்சி செய்து இந்த பிள்ளைகளை ஹாஃபிதுகளாக. உங்களுக்கு தெரியும் ஊர்ல சின்ன ஒரு ஃபங்க்ஷன் என்றா எத்தனை லட்சம் செலவழிப்பாங்க. வெள்ளிக்கிழமை நான் இதெல்லாம் பார்த்தேன், போன்லாம் பார்த்தேன். கபடியில வெண்டன்னு முழு ஊருக்கும் என்ன சுத்தி பயிற்சி, நல்ல விஷயம், சந்தோஷம். இதை விட பெரிய சந்தோஷம் தான் குர்ஆன் ஒரு பிள்ளை ஓதினா, ஒரு புள்ள ஹாபிஸானா. ஒரு பிள்ளை குர்ஆன மரணம் செய்து முடிச்சு ஊரே கொண்டாடும், சந்தோஷப்படணும். எங்கட ஊருக்கு ஒரு ஹாஃபிதா. ஏனென்றால் இந்த ஊரை பொறுத்த வரையில நான் நினைக்கிறேன் 5 ஹாஃபிதாக்கு மேல இல்லை. எத்தனை பேருக்கு மேல இல்லை? 5 பேருக்கு மேல இல்லை. எதிர்காலத்துல இன்ஷா அல்லாஹ் மாறும். அப்படி நீங்க முழு தாய்மார்களும் ஒரு கவனம் எடுத்து எந்த பிள்ளைய நான் ஹாஃபிஸ் ஆக்கணும். சும்மா இருந்த தமிழ் குடும்பம் இஸ்லாத்துக்கு வந்து பிள்ளைகளை ஹாஃபிஸ் ஆக்கிட்டார். கிறிஸ்தவ குடும்பம் இஸ்லாத்துக்கு வந்து பிள்ளைகளை குர்ஆனை கொடுத்துட்டார். நாங்க பரம்பரை முஸ்லீம் பெண்கள். எப்படியாவது எந்த பரம்பரையில எந்த மடியில வளர்ந்த பிள்ளைய நான் ஹாஃபிஸ் ஆக்குவேன், குர்ஆனை கொடுப்பேன், அல்லாஹ்ட பயத்தை கொடுப்பேன், தக்வாவை கொடுப்பேன் என்று முயற்சி செய்தா இன்ஷா அல்லாஹ் இது நடக்கும். கியாமத்துடைய நாள் இந்த ஹதீஸோட நான் முடித்துக் கொள்றேன். அல்லாஹ் என்ன செய்வான்? உங்களோட பிள்ளைகளை வச்சு அல்லாஹ் கியாமத்துடைய நாளையில முழு உலக மக்களுக்கு முன்னால, நின்ற ஒரு மக்களுக்கு முன்னால அல்ல, ஒரு மெஸ்ல வெண்டா, ஒரு கோல் அடிச்சா, ஒரு சிக்ஸ் அடிச்சா அம்மாக்கு சந்தோஷம். மெச்ச பார்த்துட்டு இருக்கியா? ஃபுட்பால் மெச்ச மகண்ட. ஏ, ஒரு சிக்ஸ் அடிச்சுட்டான் கிரிக்கெட்ல, அம்மாக்கு எவ்வளவு சந்தோஷம் தெரியுமா? போட்டோ எடுக்கிறா. எங்க? நிந்த ஊர்ல. அது மதீனா ஸ்கூலுக்குள்ள, அல் அஷ்ரக் ஸ்கூலுக்குள்ள பார்த்துட்டு இருந்த குடும்பம் சந்தோஷம் வருதா இல்லையா? அம்மாக்கு சந்தோஷம், பாப்பாக்கு சந்தோஷம். நபியோங்க சொன்னாங்க, ஊரல்ல முழு உலகத்தையும் அல்லாஹ் சேர்த்து வச்சு என்ன செய்வானாம்? உன்னோட மகனை எழுப்பாட்டி, மகளை எழுப்பாட்டி, இதால உனக்கு கௌரவம் என்று அல்லாஹ் ஒரு கவசம், ஒரு கிரீடம் அணிவிப்பார். அந்த கிரீடத்துடைய வெளிச்சம் சூரியனை விட வெளிச்சமா. முழு உலக மக்களும் பேசுவாங்களாம், எவ்வளோ பாக்கியமான அம்மா இவ, எவ்வளோ சிறந்த வாப்பா இவரு. யாரால கிடைக்கும் இது? யாரால கிடைக்கும்? எங்களோட பிள்ளைகளால, எங்களோட பிள்ளைகளால. இதற்கு கஷ்டப்படும் எழுப்பாட்டி ஓதுவிச்சு இந்த பிள்ளைகளை உருவாக்கி அனுப்பி கஷ்டம்தான். கொஞ்சம் உலகத்துல உம்மாமார் செய்யற தியாகம், தஹஜ்ஜத்துக்கு எழுப்பாட்டி, சுபோவுக்கு எழுப்பி, இன்ஷா அல்லாஹ் எதிர்காலத்துல சிறந்த ஊராக இந்த நிந்த ஊரை நாங்க பார்க்கலாம். இதற்கு ஒவ்வொரு தாய்மார்களும் இன்ஷா அல்லாஹ் முயற்சி செய்யணுமா? இன்ஷா அல்லாஹ் தகப்பன்மாரும் இன்ஷா அல்லாஹ் முயற்சி செய்யணுமா? இன்ஷா அல்லாஹ் எங்களோட தலைவர் வந்திருக்கிறாங்க, செயலாளர் வந்திருக்கிறாங்க, பிள்ளைகளோட ஃபோம் இருக்குது, எங்களோட ஃபாத்திமா மதரசாட ஃபோம் இருக்குது. இப்போ நீங்க அங்க வந்து ஃபோம் எடுக்காம நாங்க ஒவ்வொரு ஸ்கூலா, ஏன்னா எங்களுக்கு தேவை, எங்கட கபருக்கு தேவை, எங்கட கபருக்கு தேவை, எங்கட மகிஷருக்கு தேவை. இந்த 100 பிள்ளைகளை உருவாக்கி எடுத்தா நாங்க சும்மா சொர்க்கம் பேத்துருவோம் இன்ஷா அல்லாஹ். எப்படி உங்களுக்கு பங்கோ எங்களுக்கும் பங்கு இருக்குது. அதால போன் இருக்குது, நீங்க இவ்விடத்தையே நிறைச்சியும் தரலாம் இன்ஷா அல்லாஹ். போன் நம்பரையும் பேரையும் எழுதி தந்தா உங்களை கால் பண்ணுவாங்க இன்டர்வியூக்கு. நாங்க இன்ஷா அல்லாஹ் எத்தனை பிள்ளைகள் வந்தாலும் எடுக்கிறோம். ஏன்னா அவ்வளவு பெரிய பில்டிங் கட்டி வச்சிருக்கிறோம். எங்களோட நோக்கம் என்ன? எங்களோட நோக்கம் நிந்தவுர்ல இருக்கிற முழு பிள்ளைகளும் ஹாஃபிஸ் ஆகும். இதுதான் எங்களோட நோக்கம். 2030 நாங்கள் ஒரு திட்டம் வச்சிருக்கிறோம். 2030 நிந்தவுருக்குள்ள 1000 பேர் எப்படியாவது ஹாஃபிஸ் ஆக்குறது. 1000 ஹாஃபிஸ் மாதிரி நாங்கள் காண்றது கண்ணால என்ற ஒரு திட்டத்தில் இருக்கிறோம். அந்த அடிப்படையில் இன்ஷா அல்லாஹ் நீங்களும் உதவியாரீங்க. அல்லாஹ் உங்களுக்கு உயர்ந்த சொர்க்கத்தை தருவான். ஃபோம் எடுத்து நிறைச்சி இப்பவே நீங்க கொடுத்துட்டீங்கன்னா இன்ஷா அல்லாஹ் நாங்கள் கால் பண்ணுவோம். அந்த நேரம் உங்களோட பிள்ளைய கூட்டி நீங்க வாங்க இன்ஷா அல்லாஹ். உங்களுக்கு காசி கட்ட வருமே, பிரச்சனை இல்லை. காசி கட்டையில அதுவும் பிரச்சனை இல்லை. எங்களுக்கு தேவை புள்ள ஓதுறது தான், உழைக்கிறதுக்கல்ல நாங்கள் செய்கிறோம். அதால எல்லா முறையிலையும் செய்யலாம் உங்களுக்கு. அல்லது பிள்ளைகளுக்கு இப்படித்தான் ஓதி கொடுங்க, அப்படி ஓதி கொடுக்குறோம், இப்படி மாத்துங்க, காலையில மாத்துங்க, அப்படி செய்யறோம். எப்படி எப்படி வேணுமோ அப்படி செய்யறோம். ஆகவே எங்களோட நோக்கம் பிள்ளைகளை ஓதுவிக்கிறது. இன்ஷா அல்லாஹ் ரெண்டு பேரும் சேர்ந்து இந்த முயற்சியை செய்து எங்களோட பிள்ளைகளை ஹாஃபிதுகளாக, அல்லாஹுவ பயந்தவர்களாக ஆக்க எல்லாம் வல்ல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம் அனைவர்களுக்கும் தௌஃபிக் செய்வானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரக்காத்து. அம்மா மாரடுத்து விருப்பம் உள்ளவங்க பேரையும் ஃபோன் நம்பரையும் எழுதி கொடுத்துருக்கு. இப்போ
1: நேர்கள் இதுவரை பாடசாலை மாணவ மாணவிகளுக்கான அல் குர்ஆன் மனனம் செய்தல் தேவை என்கின்ற தலைப்பிலான மார்க்க சொற்பொழிவு கேட்டீர்கள். வழங்கியிருந்தார் மௌலவி அஷேக் அலி அகமது ரசாதி அவர்கள். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது உங்கள் முஸ்லிம் வானொலியின் காற்றலைகளில் 24 மணி நேர இஸ்லாமிய ஒலிபரப்பை கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள்.
2: வானொலியில் ஒரு புதிய ஒலி நயம், காற்றலையில் ஒரு புதிய தொழில்நுட்பம். உங்கள் முஸ்லிம் வானொலி.
1: நேர்கள் தொடர்ந்து உங்கள் முதல் தர முஸ்லிம் வானொலியோடு இணைந்திருக்கின்றீர்கள். இந்த நிகழ்ச்சியில் அடுத்ததாக சிறப்பு மார்க்க சொற்பொழிவோடு இணைந்து கொள்ள இருக்கின்றோம். வழங்குகின்றார் மௌலவி அஷேக் அப்துல் ஹமீத் ஷரை
6: அவர்கள். وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له، إلا الله وحده لا شريك له،

0: ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما أما بعد فإن أصدق الحديث كتاب الله وإن خير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار سرو بغلوم بغلچيم எல்லாம் வல்ல அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வதஆலாவுக்கு சலாமும் ஸலவாத்தும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் சஹாபாக்கள் தாபீன்கள் தபஉ தாபீன்கள் நல்லோர்கள் நம் எல்லோர் மீதும் என்றென்றும் எப்போதும் உண்டாகட்டுமாக. அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வதஆலா சொல்லி காட்டுகிறான், அல்லாஹு லா இலாஹ இல்லல்ஹுவல் ஹய்யுல் கய்யூம். அல்லாஹ் அவனை தவிர வணக்கத்துக்கு தகுதியானவன் யாரும் இல்லை, அவன் என்றென்றும் நிலைத்திருப்பவன், உயிரோடு இருப்பவன். லா தௌஃதுஹு சினத்து வலா நௌம், அவனுக்கு சிறு தூக்கமோ தூக்கமோ பீடிப்பதில்லை. லஹு மாஃபி சமாவாத்தி ஒமாஃபில் அர்த், வானங்கள் பூமியில் இருக்கும் அத்தனையும்.
1: நீங்கள் தொடர்ந்தும் உங்கள் முதல் தர முஸ்லீம் வானொலியோடு இணைந்திருக்கின்றீர்கள்.

0: உங்கள் முஸ்லிம் வானொலி. தினமும் உங்கள் முஸ்லிம் வானொலியில் வான்மறை தொடர்.
1: அல்ஹம்துலில்லாஹ் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹ் அல்லா நபிய பஅதா. அல் குர்ஆன் ஹதீஸ் தொகுக்கப்பட்ட வரலாறு என்ற தொடரில் இப்போ நம்ம ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்தில் வந்து அதாவது எழுத்து விஷயத்தில் ரசூலுல்லாஹி காட்டிய ஆர்வங்கள் என்ன, எழுத சொன்னவைகள் என்ன, எதை எதெல்லாம் எழுதுறதுக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கட்டளையிட்டார்கள், எதெல்லாம் எழுதினார்கள், எழுதுவதை பார்த்து கொண்டிருந்தார்கள், இந்த மாதிரியான செய்திகளை மட்டும் முழுசாக இல்லை, முழுசாக தோத்தா நான் சொன்ன மாதிரி 100 லட்சத்துக்கு மேற்பட்ட செய்திகள் என்ன உண்டு. ஒவ்வொன்றுக்கும் சில சில உதாரணங்கள் வாதுற மாதிரியான செய்திகளை நம்ம இங்கிறதுல சொல்கிறேன். முதலாவது விஷயம் என்னென்னா, ஒரு செய்தி சொல்வார்கள், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த எழுத்தை கற்பிப்பதற்காக ஆர்வம் ஊட்டினார்கள். வணங்கிட்டா எழுத்தை கற்பிப்பதற்காக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆர்வம் ஊட்டினார்கள் ஒரு செய்தி சொல்வார்கள். அந்த செய்தி வந்து சில அறிஞர்கள் வந்து ஹசன் தரத்தில் என்ன செய்கிறாங்க சொல்கிறாங்க. என்னை பொறுத்த வரைக்கும் அது வந்து அலிபுனு ஆசிம் என்றவர் வாராரு. சில அறிஞர்கள் அதை பலகீனப்படுத்தி இருக்கிறார்கள் என்றிருந்தாலும் ஷுஐப் அல் அர்னாவுத் போன்ற அறிஞர்கள் வந்து ஹாலிதுபின் அப்துல்லா என்ற ஒருவரும் இன்னொரு அறிவிப்பில் வாரதனால பைஹக்கையில் ஆலிபின் ஆசிம் என்ற ஒரு பலகீனமாக இருந்தாலும் இன்னொரு அறிவிப்பில் ஹாலிதுபின் அப்துல்லா என்றவர் என்ன செய்கிறார் வராங்க. இந்த ரெண்டு பேருமே அந்த ஆசிரியர் வழி அறிவிக்கிறதால இது ஹசன் தரத்தில் உள்ளது அப்படி என்று சொல்லி என்ன செய்கிறாங்க ஷுஐப் அல் அர்னாவுத் என்ன செய்கிறாரு சொல்கிறாரு. அதே போல் இப்னு சஅதும் வந்து இன்னொரு அறிவிப்பில் வந்து ஆமிர ஷாபி வந்து அவர் வந்து ரசூலான காலத்தில் இல்லாதவர் தான், ஆனால் ரசூலான காலத்தில் நடந்த அந்த செய்தி அறிவிக்கிறார் அப்படின்னா அது முரசலான செய்தி. முரசலன்னு சொன்னால் அந்த ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்ட்டிருந்து கேட்ட சஹாபியார் அல்லது அவர்கிட்ட வேறு யாரை தாபின்னு கேட்டிருந்தால் அது யாருன்றத அந்த தாவல் இல்லாமல் அறிவிக்கிறது தான் பேர் முரசல். தாபிக்கு மேலே அறிவிப்பால் அப்படி ஒரு செய்தியும் வருது. இந்த மூணு இஸ்னாதையும் வைத்து இது ஹசனான தரம் விஷயம் உண்டாயிருக்குது. ஹாலித் இப்னு அப்துல்லா அறிவிக்கிறார், அலிபின் ஆசிம் அறிவிக்கிறார், வேறொரு அறிவிப்பில் என்ன ஆமிர ஷாபி அறிவிக்கிறார். இந்த மூணை வச்சு ஹசன் தரத்தில் என்ன செய்கிறார் சொல்கிறார். அல்லாஹு ஆலம். என்ன ஒரு ஒரு வரலாற்று செய்தியை சொல்கிறதுக்கு ஒரு பலமான அந்தளவுக்கான ஒரு பலம் போதும், வேறு அடிப்படைகளுக்கு முரண் இல்லாமல் இருக்கிறதால் அந்தளவுக்கு பலம் போதும் என்று கருதக்கூடிய அமைப்பில் தான் அந்த செய்தி என்ன செய்தி இருக்குது. அது என்னென்னா தபக்காத்திலையும் பைஹக்கிலையும் முஸ்னத் அகமதில் 2216 இலக்கத்திலையும் வரக்கூடிய செய்தி. இப்னு அப்பாஸ் ரதியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறாங்க, கான நாசும் மினல் அஸ்ரா யௌம பத்ரின் லம் யகுன் லஹும் ஃபிதா உன். பத்ர் யுத்தத்தில் கைது செய்யப்பட்ட சிலருக்கு பரிகாரமாக கொடுப்பதற்கு என்ன எதுவுமே இருக்கவில்லை. ரசூலுல்லாஹ் பரிகாரத்தை வாங்கிட்டு விடுதலை செஞ்சாங்களே, அப்போ எதுவுமே இருக்காத மனிதர்கள் இருந்தார்கள். ஃபஜால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரசூலுல்லாஹ் என்ன செஞ்சாங்கன்னா ஃபிதா அஹும் அவங்களோட பரிகாரமாக ஐயோ அல்லிமு அவுலாதல் அன்சாரி அல் கிதாபா அன்சார்களுடைய பிள்ளைகளுக்கு எழுத்தை கற்றுக் கொடுக்குமாறு கட்டளையிட்டார்கள். அதை நாங்கள் ஃபிதாவாக என்ன செய்ய வைத்துக் கொள்கிறோம். அதாவது ஒரு மாதம் இருக்கிறது டைம் வரல, ஒரு மாதம் இருக்கிறது எழுத்தை படிக்கிற அளவுக்கு என்ன ஒரு மாதம் இல்லை, அந்த பிள்ளை எழுத்தை படிக்கின்ற அளவுக்கு என்ன செய்கிறது கற்றுக் கொடுக்கறது. இந்த மாதிரி ஒரு செய்தி என்ன செய்து வருது. அதுதான் பரிகாரமாக ரசூலுல்லாஹ் என்ன செஞ்சாங்க அதாவது வாங்கினார்கள் என்றும் அந்த ஷாபீட் அறிவிப்பு வருதுன்னு சொன்னேன் தபக்காத்தில், அதில் எப்படி வருதுன்னு

0: அதாவது அந்த பத்ரவாசிகளுடைய அந்த பரிகாரம், தண்ட பரிகாரம் இருந்துச்சு, கைது செய்யப்பட்டவர்களுடைய பரிகாரம் இருந்துச்சு, 4000 திர்கம் இருந்துச்சு. அப்போ அப்படி இல்லாதவர்களுக்கு அந்த 4000 திர்கத்துக்கு ஈக்குவலாக எழுத்து படிப்புகிறது. சில வரலாற்றுடைய அறிவிப்புகளில் வருது என்னன்னு சொன்னால் 10 பேருக்கு படிப்புகிறது. அப்போ 4000 திர்கம் சரியா ஈக்குவலாக 10 பேருக்கு எழுத்தை கற்றுக் கொடுத்தல் அப்படி என்ற பகுதி என்ன செய்து வருது. அதுக்கு ஈக்குவலான ஒரு தாலிமன் சொல்லலை, 4000 திர்கம் அப்படி என்றது ஒரு பரிகாரமாக வாரதுன்றது அர்பா தால் ஆஃப் 4000 வந்திருக்கேன். அல்லாஹிர் வெளிப்படையாக அது 4000 திர்கம் தான். அப்போது அது வந்து படிப்பித்தலுக்கு ஈக்குவலாக ரசூலாங்க எடுத்துக்கிறாங்க 10 பேருக்கு அப்படின்னு சொல்ல முடியாது. ஏன்னா 4000 திர்கம்ன்றது அன்றைக்கு பெரிய ஒரு தொகை. ஆனால் அந்த பரிகாரம் என்றதை ரசூலாங்க இறக்கி என்ன செஞ்சிருக்கலாம், மிகவும் குறைச்சி என்ன ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சரி படிப்பிச்சுட்டு போங்கன்னு சொல்லுங்க, அதுக்கு இது ஈக்குவல்னு நம்ம சொல்ல முடியாது. அப்படி சொன்னதாக 10 பேருக்கு நீங்கள் படிப்பிச்சு என்ன செய்யணும் அனுப்பணும் என்று சொன்னதாக இதை ஒரு ஃபிதாவாக வாங்கியதாக வருகிறது. இந்த செய்தி ஹசன் தரத்தில் நம்ம பார்க்குற டைமில் வந்து ரசூலாங்க எழுத்துக்கு கொடுத்த முக்கியத்துவத்தை என்ன செய்கிறோம் இதில் பார்க்குறோம். உண்மையிலே கல்வி அறிவென்றே இந்த காலத்தில் சொல்கிறது, படிப்பறிவென்று இந்த கணக்கெடுக்கிறதுலாம் எதை வச்சுன்னா எத்தனை மாடு படித்தாங்க இல்லை, எழுத்தறிவு தான், எழுத வாசிக்க தெரியுமானதை வச்சு தான் அவர் படித்தவர். ஒரு ஊரில் வந்து 98% இந்த நாட்டில் படித்தவர்கள் இருக்கிறார்கள், பிஎஸ்சி முடித்தவங்க இருக்கிறாங்களோ அல்லது பிஏ எம்ஏ முடித்தாங்க இருக்கிறாங்கன்னு அர்த்தமல்ல, அதில் உள்ள எல்லாம் அர்த்தம்னா எழுத வாசிக்க தெரியும்னு அர்த்தம், அதான் படிப்பு. இதுக்கு தான் எழுத்து வாசிப்பு, அந்த தாய்மொழியில் எழுத்து வாசிப்பு, அல்லது ஒரு அந்நிய காலனித்துவம் இருந்தால் அவண்ட மொழியும் எழுத வாசிக்க தெரியுமான்னு என்ன செய்வான் பார்ப்பான். இந்த அடிப்படையில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்சார்களுடைய பிள்ளைகளுக்கு எழுத கற்றுக் கொடுக்குமாறு சொன்னார்கள் என்றால் எழுத்துக்கு ரசூல் அவங்க ஒரு முக்கியத்துவம் கொடுத்துருக்கிறார்கிறது ஒரு முக்கியமான ஒரு செய்தி. இந்த விமர்சனங்கள் வந்து நிரூபிக்கப்படவில்லை என்றால் இந்த செய்தி நம்ம என்ன செய்யலாம் அப்படி தான் எடுக்கலாம். அல்லாஹுவாலும் ஒரு வரலாற்றுக்கு இது இந்த அளவுக்கான ஒரு செய்தி போதுமானது. ஏன்னா ஹசன் தரத்தில் பார்க்குறதுக்கு 3 விதமான அறிவிப்பு என்ன செய்து இதில் வருது. இப்படி படிப்பிச்சு கொண்டிருக்கிற நேரத்தில் வந்து ஒரு தடவை ஒரு பிள்ளைக்கு வந்து படிப்பிக்கிற டைமில் என்னது கற்பிக்கிறதுக்கு கொஞ்சம் அடிக்கவும் செய்வாங்க தானே, இதை படி இதை படின்னு சொல்லி ஒழுங்காக படிப்பிக்கிறது. ஒரு ஆசிரியராக இருக்கிற டைமில் அந்த படிப்பித்தல் ஆற்றல் உள்ளவங்க அடிக்கவும் செய்வாங்க. அப்படி அடிச்சிட்டார் அன்சார்ற பிள்ளைகள் ஒருவருக்கு, அந்த ஏற்கனவே கைதி தானே அவர் படிப்பிச்சு கண்டிக்கிறார் அடிச்சிட்டார். அப்போது ஒரு புள்ள வந்து அழுதுட்டு என்ன செய்யுது வீட்டுக்கு போகுது. கால தரவணி முஅல்லிமி, தரவணி முஅல்லிமி எனது ஆசிரியர் என்ன செஞ்சிட்டார் எனக்கு அடிச்சிட்டார் அப்படி என்று சொன்ன உடனே அந்த வீட்டில் உள்ள சில கால அல் ஹபீஸ் கெட்டவன் சரியா யத்துலுபு பி தஹ்லி பத்ரின் வல்லாஹி லா தஹி அபதன், பத்ருடைய பழிவாங்கலை செய்கிறான். வாய்ப்பு இருக்கு தானே, பத்ரில் கைதியாக வந்து பத்ரில் கொல்ல வந்த ஒருத்தர் கைதியாக இருந்து படிப்பிக்க விட்டுருக்கு, அவன் பிள்ளைகளுக்கு ஒரு அடிக்கிறதன் மூலம் பழி வாங்குறதுக்கான சான்ஸ் நிறைய என்ன செய்யுது இருக்குது. அதனால் இது ஒரு அந்த ஆசிரியர் கல்வின்றது மரியாதையாக இருந்தாலும் இங்கே படிப்பிக்கிறது கைதி, கைதியை படிப்பிக்க வச்ச முதல் ஆசிரியர் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், விளங்கிட்டா, அந்த கண்ணியத்தை கொடுத்தது முதலனே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். ஆனால் இந்த மாதிரியான நடவடிக்கை வந்து ஒரு கைதி செய்யவே கூடாது, செய்யவே கூடாது. அதான் இவர் என்ன செய்கிறார், பழி வாங்குறதுக்கு செய்கிறார், அதனால் நீ திருப்பி போக வேண்டாம் என்று அந்த வீட்டில் என்ன செஞ்சாங்க தடுத்தார்கள் என்ற ஒரு சம்பவம் முஸ்னத் அஹமதில் 2116 இலக்கத்தில் வரக்கூடிய ஒரு சம்பவம் என்றதை நம்ம என்ன செய்கிறோம் பார்க்குறோம். இது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எழுத்தை என்ன செய்கிறாங்க படிப்பிக்கிறாங்க அப்படின்றத என்ன செய்கிறோம் பார்க்குறோம். இது ஒரு முக்கியமான ஒரு பகுதி. அடுத்தது என்ன அப்படின்னு சொன்னால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய காலத்தில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குர்ஆன் எழுதினாங்க. குர்ஆன் என்ற சப்ஜெக்டை வந்து நம்ம ரெண்டாவது பகுதிக்கு வரோம், ஏன்னா அது எல்லாருக்கும் குர்ஆனுடைய எழுத்து சம்பந்தமாக வரக்குள்ள அவசரமாக என்ன செஞ்சிடலாம் நம்ம அந்த தகவலை சொல்லிடலாம். அது அல்லாமல் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய காலத்தில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எதெல்லாம் அதாவது எழுத அனுமதித்திருந்தார்கள் எதில் சொல்லியிருந்தார்கள் என்ற செய்திகளை பாருங்கள். இதோ இன்னொரு பலகீனமான ஒரு செய்தி வரும் என்ன சொல்லி, அதில் முஹம்மது பின் இஸ்மாயில் என்றவர் வரார், அதான் சாரி அஃபன் இமாம் புகாரி சொல்கிறார், ஹலீல் பின் முர்ரா என்றவர் வரார், முன்கருள் ஹதீஸ், ஹதீஸில் நிராகரிக்கப்பட வேண்டியவர். அது என்ன என்று சொன்னால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்ட்ட ஒரு அன்சாரு தோழர் இருப்பார், அவர் ரசூலுல்லாஹிட்ட ஹதீஸ்களை கேட்பார், ஆனால் அவருக்கு மன்னனம் வராது, அவருக்கு மன்னனம் வராது. ஆனால் ரசூலான பேச்சில் அவருக்கு கவர்ச்சியாக இருக்கும், ரசூலாங்கள்கிட்ட சொல்கிறாங்க அல்லாவின் தூதரை நீ கேட்குறேன்னு எனக்கு என்ன செய்யுது அவ்வளோ விருப்பமாக இருக்குது, ஆனால் எனக்கு எழுத வராது, அதனால் எனக்கு வந்து நான் என்ன செய்யன்னு கேட்குறேன். அப்போ ரசூலா இஸ்டைன் பி அமீனிக், உங்களை வலதை கொண்டு நீங்கள் துணை தேடிக்கொள்ளுங்க, முயற்சி எடுத்துக்கோங்க, அப்படின்னா என்ன எழுதிக்கோங்க என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அப்படி சொல்லிட்டு ஔ மபியதிஹில் அல்ஹத் இப்படி சொன்னாங்கன்னு வருது. ரசூலாங்க இப்படி சொன்னார்கள் அப்படின்னா ரசூலா இப்படி சொன்னார்கள் கவனமாக இருக்கணும், இப்படி சொன்னார்கள் அரபு தானே சரியா, இப்படி சொன்னார்கள் அதாவது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இப்படி எழுத சொன்னார்கள் அப்படின்னு சொல்லி வருது. சொல்லிட்டு இந்த ஹதீத் வந்து ஹாதா ஹதீத் இமாம் திருமிதி தான் அதை பதிவு செய்கிறாரு. 2666 இலக்கத்தில் வருகிறது. அல்பானி இதை ஐஃபன்றாரு. இமாம் திருமிதியை வந்து இது பலகீனமான ஹதீத் என்ன செய்கிறார் சொல்கிறார். அல்பானை பலகீனப்படுத்துகிறாரு, இமாம் திருமிதி பலகீனப்படுத்துகிறார், அதுக்கு முன்னால் இமாம் புகாரி என்ன செய்கிறார் இதே பலகீனப்படுத்துகிறார். ஸோ இந்த செய்தியும் ஒரு இப்போ வரலாற்றில் ரசூலாங்க எழுத சொன்னாங்க என்று சொல்லி நம்ம ஒரு பொதுவான உலகத்துக்கு பேசுகிறாங்க. இதெல்லாம் பெரிய செய்தி. ஏன்னா ஒரு இஸ்னாது இல்லைங்க, ஒரு அறிவிப்பாளர் வரிசை இல்லைங்க. நம்ம என்ன புரிஞ்சுக்கணும்னா, அடுத்த சமுதாயத்தில் ஒரு செய்தியை சொல்வதற்கு ஒரு அறிவிப்பாளர் வரிசை இல்லை. அவங்களுக்கு முழு மார்க்கமும் ஒரு பலகீனமான அறிவிப்பாளர் வரிசையில் வந்திருந்தால் கூட சந்தோஷப்பட்டிருப்பாங்க. ஒரே ஒரு பலகீனமான அறிவிப்பாளர் வரிசை முழு மார்க்கம் கிடைச்சி, ஒரு அறிவிப்பாளர் வரிசை இல்லை. ஸோ இஸ்லாமிய சமுதாயத்தில் இது பெரிய கொடை. எனவே இந்த செய்திகளை நம்ம ஆதாரமாக சொல்லணும்னா எங்களுக்கு ஒரு முரணும் இதில் இல்லை. இருந்தாலும் இது பலகீனமான செய்தி, தாய்ஃபான செய்தி, இப்படி ரசூலாங்க சொன்னாங்கன்றது ரசூ. ஏன்னா நாங்கள் இதை எடுக்கிறதுக்கு காரணம் என்ன, என் மீது நான் சொல்லாத்த யார் சொன்னாலும் அவர் நரகத்தை தங்குமிடமாக்கி கொள்ளட்டும்னு ரசூலாங்க சொல்கிறாங்க. அதனால் நம்ம அதை பயப்படுறோம். அடுத்தது என்ன, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வந்து என்ன எழுத எதுக்கெல்லாம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எழுத சொன்னார்கள் என்று புரிஞ்சுக்கொள்கிற மாதிரியான செய்திகளை பாருங்கள். அப்போ ரபிகனா காலத்தில் எவ்வளோ எழுத்து இருந்திக்கலாம்னு புரியலாம். இப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பொது எழுத்து என்றது எங்கே ஆரம்பமாகுது? மக்களோட எழுதுறது, மன்னர்களுக்கு எழுதுறது, த தீவான் எழுதுறது, மற்ற கடிதம் எல்லாம் மதீனாவில் தான் என்ன செய்யுது ஆரம்பமாகுது. மதீனாட எழுத்து ஆரம்பத்தை பற்றியே ஒரு செய்தி வருது பாருங்கள். அதுவும் மதீனாவுக்கு போகிறதுக்கு முன்னால் சஹீஹுல் புகாரியில் 3906 இலக்கம். நான் வந்து மிக முக்கியமான செய்திகளை தான் எடுத்துக்கிறேன், முழுசாக நம்ம இதை தொகுக்கலை. அதாவது மாலிக் இப்னு ஜோசப், மாலிக் இப்னு அதாவது அந்த சுராகத் இப்னு மாலிக் இப்னு ஜோசப், சுராகத் இப்னு மாலிக் இருக்கார் என்ன ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள ஹிஜ்ரத் டைமில் பின்னால் ஃபாலோ பண்ணி போவார், பின்னால் ஃபாலோ பண்ணி விரட்டிட்டு போகிறவர். வந்து அப்படி போகிற நேரத்தில் அந்த ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அங்கே ஒரு அற்புதம் நடக்குது. அவர் பாதிக்கப்படுறாரு, அவர் குதிரை வெளியுது, அவரால் எழுப்பி போக முடியலை, அப்போ என்னை காப்பாற்றுங்கன்னு அவர் சொல்கிறாரு. அப்போ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நிறைய உதவிகள் பண்ண அவர் நினைக்கிறார். ரசூலுல்லாஹி எதையுமே என்ன செய்கிறாரு வானான்றாங்க. அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரசூலுல்லாஹி ஒரு வேண்டுகோள் மட்டும் சொல்கிறாங்க, உன்னை சமுதாயம் என்னை ஃபாலோ பண்ணாத மட்டும் என்ன செய்யும் பார்த்துக்கோங்கோ அப்படி என்று சொல்லி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்கிறாரு பார்த்துக்கொள்ளு சொன்னார்கன்னு வருது. இந்த செய்தி புகாரியில் வருது. அப்போ அந்த டைமில் அவர் கேட்குறாரு, எனக்கு ஃபசல் துஹு ஐயக்துபலி கிதாப அம்னின், உங்களுக்கும் எனக்கும் இடையில் ஒரு பாதுகாப்பு ஒப்பந்தத்தை எனக்கு எழுதிட்டாங்க. உங்களுக்கு எனக்கு இடையில் பாதுகாப்பு ஒப்பந்தம் உண்டை எனக்கு எழுதித்தாருங்கள் அப்படின்னா நபி வந்து மாலிக்குக்கு என்ன செஞ்சார் பாதுகாப்பு கொடுத்துருக்கிறார் என்ற ஒரு ஒப்பந்தம் எழுதித்தாருங்கள் அப்படின்னு கேட்குறாங்க. அதில் எப்படி வருதுன்னு சொன்னால், அந்த இடத்துல ஆமிர் இப்னு ஃபுஹைரா இருக்கிறார், அபூபக்கர் ரழியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய என்ன குலாம் வழங்கிட்டா அந்த அடிமையாக இருந்து அதை விடுதலையானவர் அல்லது அப்போ அடிமையாக இருக்கிறவர் சரியா, அவர்கிட்ட என்ன செய்கிறாரு அதாவது சொல்கிறாங்க எழுத சொல்லி ரசூலாங்க. ஃபகதப அவர் எழுதுறாரு ஃபி ருக்அத்தி மின் அதீம், தோளில் எழுதுறாரு, தோளில் இது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்படி சொன்னார்கள் இவருக்கு பாதுகாப்பு கொடுக்குமாறு சொன்னார்கள், அந்த அது எப்படியோ அந்த வார்த்தை பிரயோகத்தை கருத்து அடிப்படையில் தோளில் எழுதி கொடுத்தார்கள் அப்படின்னு வருது. தோளில் எழுதி என்ன செஞ்சாங்க கொடுத்தாங்கன்னு வருது. அப்போது இந்த ருக்ஆண்டா ஒரு ஒரு பகுதி அதீமன் சொல்கிறது தோல் சரியா, அதீமன்ற தோளை எதுக்கு சொல்லுவாங்கன்னு சொன்னால் அது நான் அந்த எழுதுகின்ற ஏடுகள் சம்மந்தமாக வரக்கூட சொல்கிறேன், மென்மையான தோல் மடித்து வச்சுக்கொள்ள முடிந்த அமைப்பிலான மென்மையான தோளுக்கு என்ன செய்கிறது இது சொல்கிறது, கடத்த தோள்களில் மென்மையான தோல். அப்போது இது தெளிவாகவே வருது. எப்படி வருதுன்னா, எழுத கேட்டார்கள், எழுத சொன்னார்கள், ஃபுஹைரா என்ன செய்கிறாரு ஆமிர் இப்னு ஃபுஹைரா எழுதுறாரு, எதில் எழுதினார் சரியா அப்படின்றது தெளிவான ஒரு செய்தி புகாரில் வருது. இப்போ இப்படி எழுத சொன்னார்கள் மாலிக் இப்னு சுராகா இப்னு ஜோசம் சொல்கிறது ஹதீதா இல்லையா, ஹதீஸ் ரசூலுல்லாஹி எழுத சொன்னார்கள் என்றாலே ஹதீஸ் தானே அது சரியா, அது வித்தியாசம். இப்போ இதே முழுமையான ஹதீஸ் எதை எழுதி கொடுத்தார்களோ அதை மாலிக்கிட்ட அது இருந்து மாலிக் அதை அறிவிச்சிருந்தா நபி அவர்கள் எனக்கு இப்படி எழுதி தந்தார்கள் இந்த தகவல் இதில் இந்த ஏட்டில் எனக்கு இருந்துச்சு அப்படின்னா அது என்ன ஒரு இதாக இல்லையா, என்ன அதாவது ஒரு ஹதீஸாக இல்லையா. அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படி ஒரு தடை உண்டு இருக்கலைன்னு என்ன செய்யுது மிக தெளிவாகவே இதில் விளங்குது. சும்மா மவா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு பின்னர் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படி என்ன செஞ்சாங்க போய்விட்டார்கள் என்ற செய்தி இதில் வருது. அப்போ எழுதினவர் யார், ஆமிர் இப்னு ஃபுஹைரா, ஆமிர் இப்னு ஃபுஹைரா எழுதுங்க. அதனால தான் நபிகளுக்கு எழுதுகின்றவர்கள் பட்டியெல்லாம் ஆமிர் இப்னு ஃபுஹைரா என்ன செய்வார் வருவார் அப்படின்றத நம்ம பார்க்குறோம் ரைட். அடுத்ததாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனாக்கு வந்த பின்னால் நிறைய சின்ன சின்ன வழக்குகள் எல்லாம் கூட, சின்ன சின்ன வழக்குன்னா பெரிய வழக்கு தான், சின்ன சின்ன அரசு என்று உட்பட கூட எல்லா வழக்கையும் எழுதக்கூடியவர்களாக இருந்தாங்கன்ற சொல்கிற அளவில் எழுதிக்கிறாங்க. ஒரு கொலை சப்ஜெக்ட் உண்டு. சஹீல் புகாரில் 7192 வரக்கூடிய ஒரு செய்தி, அதாவது இந்த முஹையிசாவுடைய செய்தி. அப்துல்லா இப்னு சஹல் முஹையிசா இவங்க ரெண்டு பேரும் ஒரு இடத்துக்கு போகிறாங்க ஹைபரில். அப்போ வந்து என்ன அந்த இடத்துல அப்துல்லா கொல்லப்பட்டார்ன்ற செய்தி வருது. அப்போ யூதர்களில் ஒரு சிலர் கொண்டுட்டாங்க என்ற தகவல் வந்தோன்னே அதை பெரிய சம்பவம், அதை சொல்லாமல் விசாரிக்கிறாங்க. அப்போது விசாரிக்கிற அந்த சந்தர்ப்பத்தில், அதாவது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இது சம்பந்தமாக அவர்களோடு அந்த வழக்கை விசாரிக்கிற விஷயத்தில் எழுத்து மூலம் தான் என்ன செஞ்சுக்கிறாங்க, நடவடிக்கை மேற்கொண்டார்கள் என்று. ஃபக்கத்தப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இலை ஹிம்பிஹி, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த விஷயத்தை வந்து என்ன தகவலாக எழுதி அவர்களுக்கு என்ன செய்தார், இந்த வழக்கு விசாரணையுடைய சப்ஜெக்டில் என்ன நடக்குதோ அதில் எதை அவர்களுக்கு அனுப்பணுமோ அதை எழுதி என்ன செய்கிறாங்க, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நான் இதை விரிவாக பேசியிருந்தேன், எழுதி அனுப்பினார்கள் அப்படி என்று சொல்லி என்ன அந்த செய்தியில் அந்த தகவலில் என்ன செய்து வருகிறது. அப்போ இது வந்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வழக்கு விசாரணை ஹைபரில், ஹைபர் கொஞ்சம் மதீனாலேருந்து வடக்கு பகுதியில் இருக்கக்கூடியது, எழுத்து மூலம் எழுதி என்ன அவர் தோளில் எடுத்து எழுதி ரசூல் ஸல்லல்லாஹு அனுப்பி இருக்கிறார்கள் அப்படி என்று விளங்குது. அப்போ வெறுமனே நம்ம சிந்தனையில் வாய் வழி தகவல் போய் தங்க சொல்லிடுங்க, எங்களோட சிந்தனை எப்படி வாய் வழி தகவலை போய் தங்க சொல்கிறது, மறுபடியும் வாய் வழி தகவல் இங்கே வர்றது ஷஃபவியன்னு சொல்லுவாங்க விளங்கிட்டா. இது மட்டும்தான் என்றல்ல, இது மட்டும்தான் என்றல்ல, ரசூலாங்க நிறைய எழுத்தில் தகவலை அனுப்பியிருக்கிறார்கள் என்பதற்கு இது ஒரு பெரிய ஒரு ஆதாரம். குறிப்பாக வழக்கு போன்ற விஷயங்களில் என்ன தகவல்கள் என்பதை ரசூலாங்க எழுத்து என்ன செஞ்சுக்கிறேன் பயன்படுத்தி. இப்போ இது ஹதீஸா இல்லையா, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த விஷயத்தை எழுதினார்கள், இந்த விஷய தகவலாக சொன்னார்கள், அதை கொண்டு போகிற சஹாபி இந்த செய்தியை பிற்காலத்தில் அறிவித்தா அந்த ஏட்டையும் வச்சுருந்தா இது ஹதீஸா இல்லையா. அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எழுதியிருக்கிறார்கள், இது பொது வழக்கிலையும் வரும் ஹதீஸ்ன்ற வட்டத்துக்குள்ளே இது என்ன செய்யும் வரும் என்றதை சொல்கிறேன். எழுதியிருக்கிறான்ற தகவல் வர இந்த ஹதீஸை சொல்லலை, எதை எழுதி அனுப்பினார்களோ அந்த செய்தி அந்த சஹாபி பொண்ணு பிரகாரிச்சு அது ஹதீஸா இல்லையான்னு கேட்டு, அது ஹதீஸா என்ற செய்தி சந்தேகமே இல்லை. அடுத்த சஹீஹுல் புகாரியில் 3060 இலக்கத்தில் வருது, ஹுதைஃபா ரதியுல்லாஹு அறிவிக்கிறாங்க, ரசூலா ஒரு கட்டளை போடுறாங்க, உக்துபுலி மன் தலஃபதவில் இஸ்லாமி மினன்னாஸ், எத்தனை பேர் இஸ்லாத்துக்கு வந்திருக்கிறாங்கன்னு லிஸ்ட் எழுதுங்கன்னு அங்கே சொல்லுவாங்க. புகாரியில் 3060 இலக்கு, எத்தனை பேர் இஸ்லாத்துக்கு வந்திருக்கிறாங்க, மன் தலஃபதவில் இஸ்லாம் லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் சொன்னவர்கள் எத்தனை பேர் என்று லிஸ்ட் எடுங்கன்றாங்க ரசூலா. அப்போ லிஸ்ட் எழுதப்படுகிறது, ஃபக்கத்தபுனா லஹு அல்ஃபன் வ ஹம்ச மிஅத்த ரஜுலின் மிஅத்தி ரஜுலின் அல்ஃபன் வ ஹம்ச மிஅத்தி ரஜுலின் 1500 பேர் கிட்டத்தட்ட இஸ்லாத்துக்கு வந்திருந்தாங்க தானே, அதெல்லாம் நம்ம எழுதினோம். அப்போது அதில் சில இதில் வந்து 1500 பேர் வரைக்கும் நம்ம எழுதினோம். அப்போ எழுதின பிறகு தான் எங்களுக்கு விளங்குது, ஃபக்கத்தபுனா அப்போ ஃபகுல்னா நாங்கள் சொன்னோம், ஹுதைஃபா சொல்கிறாரு நஹாஃபு வ நஹ்னு அல்ஃபுன் வ ஹம்சுமியா, 1500 பேர் இருந்து நாங்கள் பயப்படுறோமா, 1500 பேர் இருக்கிறோம், நாங்கள் எப்படி எதிரிகளுக்கு பயப்படுறோமா, மொத்தமாக 1500 பேர் இருக்கிறோம், இந்த 1500 பேர் இருந்து நாங்கள் பயப்படுறோமான்னு நாங்கள் சொல்லிக்கொண்டோம். ஆனால் ஃபலக்கத்திர ஐதுனா உபுதுலினா, அதுக்கு பின்னால் நாங்கள் சோதிக்கப்பட்டோம், ஹத்தா இன்ன ரஜுல் அலா யுசல்லி வஹ்தஹு வஹுவ ஹாயிஃப், பிற்காலம் வந்துச்சு தனியே பயந்து கொண்டு தொழ வேண்டிய நிலமை என்ன செஞ்சது வந்தது என்றார். பின்னால் நடந்த சோதனைகளை ஜமல் யுத்தம் சிஃபின் யுத்தம் அதுக்கு பின்னால் அந்த மன்னர்கள் மூலம் அதை ஹுதைஃபாரெல்லாம் கூட காலப்பதிவு வரைக்கும் சொல்கிறார், உதயபெயரெல்லாம் அதுக்கு பின்னால் உஸ்மான்லாம் கொல்லப்பட்ட அந்த வருஷமே உதயபெயரெல்லாம் என்ன செய்கிறாங்க, அதுக்கு முன்னால் மௌத் ஆகிட்டாங்க, உதயபெயரெல்லாம் இதை பார்க்கறதுக்கு இல்லை, உதயபெயரெல்லாம் மௌத் ஆகிட்டாங்க. அப்போது அந்த அளவுக்கு அப்படின்னா 35 வரைக்கும், இப்போ 35 வரைக்கும் உள்ளதை சொல்கிறாங்கண்டா, உதயபா ரதியுல்லாஹு அன்ஹு அவர்கள் எத்தனை ஃபித்னாக்களை பற்றி இதில் என்ன செஞ்சுக்கிறாங்க சொல்லிக்கிறாங்கன்னு பாருங்கள். அப்போது இந்த மாதிரியான சோதனை, இந்த இப்போ நான் இது ஜமல் இல்லை, ஜமல் இப்போ நான் உதயபெயரான மரணத்தை எடுத்தால் ஜமலும் இல்லை சிஃபினும் இல்லை, இப்போ அதுக்கு முன்னால் வர சோதனைனா எப்படிப்பட்ட சோதனைகளை முஸ்லீம்கள் சந்திச்சுக்கிறாங்க, ஏன் அந்த அதாவது ஹுரூபுர் ரித்தா, எது ரித்தத்தான் அதாவது ஜக்காத்து தரமாட்டோம் என்று சொன்னது, பொய் நபிகள் வந்தது, இந்த மாதிரியான விஷயங்களெல்லாம் முஸ்லீம்களுக்கு ஹவு பயம் வர அளவுக்கு இருக்கலை. ஆனால் இந்த ஃபித்னாவுடைய சூழ்நிலையை அவர் என்ன செய்கிறாரு சொல்கிறாரு, நாங்கள் பயந்து தொழ வேண்டிய ஒரு நிலைமை என்ன செஞ்சது ஏற்பட்டது அப்படின்னு நம்ம என்ன செய்கிறோம் பார்க்குறோம். அப்போது இந்த அளவுக்கு இஸ்லாம் இது வந்து ராவிகளில் ஹுதைஃபா ரதியுல்லாஹு அன்ஹு அவர்களுடைய வார்த்தை என்றது வாரதுனால, ஆனால் இதையே இந்த வார்த்தையை யார் சொல்கிறாருன்னு தெளிவாக வந்திருந்தா, உதாரணமாக நம்ம ஃபஸ்ட்டு இப்படி சொன்னால் முதலாவது சஹாபியை தான் எடுப்போம், உதவிவாக தான், இல்லைனா இதை அறிவிக்கிற அபுவாயிலும் சொல்லி கேளும், இதை அறிவிக்கிற ஆமசம் என்ன செய்யலாம் சொல்லலாம், இதை அறிவிக்கிற சுஃபியானம் என்ன செய்யலாம் சொல்லலாம், இதை அறிவிக்கிற முகமது இப்னு யூசுப் என்ன செய்யலாம் பின்னால் வர சொல்லலாம். ஆனால் இதில் வந்து மற்றபடி வரலை, இதில் எப்படி வருதுன்னா இந்த நாம் சொல்லிவிட்டு நாம் எழுதினோம் நாங்கள் சொன்னோம்னா அப்போ உதவிஃபா ரதியுல்லாஹு அன்ஹு மட்டும் தான் என்ன செய்யும் அது குறிக்கும் என்றதுனால என்ன செய்கிறோம் நம்ம, இல்லைனா மற்றவங்கண்டா அந்த வார்த்தையோடு என்ன செஞ்சிருக்கும் அது வந்திருக்கும். ஸோ ஹுதைஃபா ரதியுல்லாஹு அன்ஹு சொல்கிறாங்க அப்படின்னா அதுக்கு முன்னால் நம்ம தனிச்சு தொழு க்ரௌடு அப்போ லட்சமாகிட்டு லட்சமாகின பின்னாலே நாம் ஃபித்னாக்குள்ளாகப்பட்டோம் அப்படின்னு என்ன செய்கிறாரு சொல்கிறாரு. அப்படின்னா அன்றைக்கு 1500 பெருசாக இருந்தது, அவ்வளோ பெரிய ஈமானிய பலம் இருந்துச்சு. ஆனால் அதுக்கு பிறகு இப்போ கோடி பில்லியன் விளங்கிட்டா, பில்லியனாக இருந்தும் என்ன முஸ்லீம்களுக்கு பயனளிக்காத ஒரு நிலையில் நம்ம என்ன செய்கிறோம் பார்க்குறோம். அப்போ இதுலேயும் ரசூல்லாங்க தீவானை எழுதிக்கிறாங்கட்டாங்க. தீவான் திவானண்டா என்ன ஒரு முழுமையாக வரலாறு தொகுத்து இந்த பேர்கள் எல்லாம் தொகுத்து இந்த நபர்கள்லாம் இஸ்லாத்துக்கு வந்தவர்கள், அதுக்குடைய நடவடிக்கை முறதி எல்லாம் அவர்கள் மேற்கொண்டார்கள் என்று அதுக்கு முன்னுதாரணம் யார்? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தான் முன்னுதாரணம் என்றதை என்ன செய்கிறோம் இந்த செய்தியில் நம்ம பார்ப்போம். ரசூலாக எழுதிக்கிறாங்க, எழுதுகிற ஏற்பாடுகள் எவ்வளோ செய்திகள்னு பாருங்கள். அடுத்தது சஹீஹுல் புகாரியில் 2698 இலக்கத்தில் வரக்கூடிய செய்தி என்னென்றா, ஹைர் அது வந்து ஹுதைபியாட செய்தி, நம்ம ஏற்கனவே சொல்லிட்டோம். அது ஒரு முக்கியமான செய்தியை ஹுதைபியாவில் வச்சு ரசூல் ஸல்லம் மக்கா வாசிகளோட பதறலையே ஒப்பந்தம் எழுதுறதான்னு எங்களுக்கு தெரியாது, நாங்களே ஜாகிலிய மக்களே. அப்போ ஏடு எங்கே போவோம், ஒரு ஆள் பாரசீகத்துக்கு போயிட்டுவாங்க, ஒரு ஆள் ரோமுக்கு போயிட்டுவாங்க, அப்படியே இருந்தாங்க. எழுதுகிற சிம்பிளாக இருந்துச்சு விளங்கிட்டா ஏடுகள் என்ன அவங்கள்ட்ட இவங்களோட கருவிகளும் இவங்க எழுதின அந்த அதாவது ஊடகங்களும் வித்தியாசம். பாரசீக ரோமர்கள் எழுதிய விட கொஞ்சம் தரத்தில் குறைஞ்சதாக என்ன செஞ்சது இருந்தது, அவங்களோட தரத்துக்கு இருக்கல. அது பின்னால் நம்ம பார்க்கல படி, இது வேணும்னா நம்ம சொல்லலாம். அடுத்தது என்னன்னு சொன்னால், அதாவது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காலேயே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எழுதுறதுக்கு ஏற்பாடு செஞ்சாங்க அப்படின்றதுக்கு என்ன ஆதாரம்னு சொன்னால், அதாவது அப்துல்லா இப்னு அபி ஸரஹ் உஸ்மான் ரதியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய அந்த செய்தி வருது. உஸ்மான் ரதியல்லாஹு அன்ஹு அவருடைய உஸ்மான் அல்லாஹ் அதாவது சொந்தக்காரர் அப்துல்லா பின் அபி ஸரஹ் அவர் என்ன செய்கிறாருன்னு சொன்னால், வஹி எழுதவராக இருந்தார் மக்கால், எழுதிட்டு என்னது முர்த்ததாகி என்ன செஞ்சிட்டாரு போயிட்டார். புற மக்கா வெட்டின் போது திருப்பி வந்து என்ன செய்கிறாரு கொண்டு வரப்படுறாரு. அப்போ கொண்டு வரப்படுற டைமில் உஸ்மான் ரதியல்லாஹு அன்ஹு பாதுகாப்பு கொடுத்து செஞ்சாங்க, கொண்டு வந்தார்கள், திருப்பி அவர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார்கள் என்ற செய்தி வருது. அப்போ இந்த செய்தி ஒரு ஆதாரம் வந்து என்ன, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவுடைய ஆரம்பத்திலேயே எழுதுறதுக்கான ஏற்பாடு செஞ்சிட்டாங்க. குர்ஆனைத்தான் ஆனால் எழுதுறதுக்குன்ன ஏற்பாடை மக்காலே என்ன செஞ்சாச்சு செய்து விட்டார்கள். அப்படி எல்லாத்தையும் சேர்த்து வந்து மதீனாவில் அப்படின்றது இல்லை, அவ்வளோ பிரச்சனையான சூழல்லையும் அவ்வளோ என்னது ஆபத்தான சூழ்நிலையிலையும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எழுதுவதற்கான ஏற்பாடை செய்தார்கள் அப்படின்றது நம்ம இதை பார்க்குறோம். அடுத்ததாக மதீனாவில் அதாவது இப்போ குர்ஆனுடைய ஏற்பாடுகள் சம்மந்தமாக நிறைய நாம் பார்ப்போம். இது மக்கால ஏற்பாட்டுக்காக வேண்டி மட்டும் நான் அந்த செய்தியை நான் சொன்னேன். அடுத்ததாக வந்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹதீஸ்களை கூட சாதாரணமாக எழுதுறதுக்கு அனுமதிச்சிருக்கிறார்கள் அப்படின்றதுக்கு ராஃபி இப்னு ஹதீஜ், இந்த செய்தியை நாங்கள் உமையா ஹிலாஃபத்துடைய வரலாற்றில் படித்தோம். ரசூல் மர்வான் பின் ஹக்கம் ஹுத்துபால வந்து மக்காவுடைய புனிதத்துவத்தை மக்கா எப்படி தஹரீமாக்கப்பட்டதுன்னு சொல்லிட்டு மதீனாவை என்ன செஞ்சார் சொல்லாமல் விட்டுட்டார். அப்போ ராஃபி இப்னு ஹதீஜ் வந்து என்ன அழைச்சி, மர்வானே நீங்கள் வந்து என்ன அஸ்மா உக்க தக்கர்த்த மக்கா வஹலஹா வஹுர்மத்தா வலம் தத்குரில் மதீன தவஹலஹா வஹுர்மத்தா, மக்காவுடைய புனியத்தை சொன்னீங்க ஆனால் மதீனாவுடைய புனியத்தை நீங்கள் சொல்லலை. ஒக்கத ஹர்ரமா ரசூலுல்லாஹி ஹர்ரமா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மா பனி லாபத்தைஹான்னு சொல்லி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய இரண்டு எல்லைகளுக்கும் இடைப்பட்ட பகுதிகளை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செஞ்சாங்க ஹராம் ஆக்கினான்ற செய்தியை சொல்கிறாங்க மர்வான் பின் ஹக்கம் செய்தியில். அது மர்வானுக்கு அந்த செய்தி தெரிஞ்சிருக்கவில்லை அப்படின்னு நம்ம சொன்னோம். அந்த பகுதியெல்லாம் என்ன நம்ம பார்த்தோம், அப்போ தெரிந்திருக்கவில்லை அப்படின்றதல்ல, மர்வான் பின் ஹக்கம் அதை சொல்லவில்லை. அந்த சொல்லாத ராஃபி பின் ஹதீஜ் என்ன செஞ்சார் அந்த இடத்துல ஞாபகப்படுத்தினார் அப்படின்றத நம்ம பார்க்குறோம். இது எப்படி அணுகணும்னு நம்ம சேர்த்து என்ன செஞ்சிட்டோம் அதில் சொல்லிட்டோம். இப்போது இதில் என்னன்னு சொன்னால், சொல்லிவிட்டு ராஃபி பின் ஹதீஜ் சொல்கிறாரு வதாலிக இந்தனா, இந்த செய்தி எங்களிடத்திலே ஃபி அதீமின் ஹவுலானியின், ஒரு யமனிய தோளிலே ஹவுலான்ன்றது யமனை குறித்த ஒரு தோலை சொல்கிறது. அன்றைக்கு அது பிரபல்யமாக இருந்திருக்கலாம், தோல் பதனிடுதல் என்று ஒரு பகுதி இருக்குதே, அப்போ அது பிரபல்யமாக இருந்திருக்கலாம், எழுத்துக்கு மட்டுமே பயன்படுத்தக்கூடிய அமைப்பிலாக அது இருந்திருக்கலாம். வதாலிக்க இந்த நஃபி அதீமின் ஹவுலானி இருந்திருக்கலாம்னு நான் சொல்கிறது வந்து இருந்திருக்கலாம் அப்படின்னு முடிவு தான் அறிஞர்கள் என்ன செய்கிறாங்க அந்த ஹவுலானி என்ற நினைப்பை அவ்வளோதான் சொல்கிறாங்க. அந்த தோளில் என்ன செய்கிறாங்கன்னு சொன்னால் எழுதி நாங்கள் வைத்திருக்கிறோம் எங்கள்கிட்ட இருக்கு. அப்புறம் ரசூலான காலத்தில் ராஃபி பின் ஹதீஜ் என்ன செஞ்சுக்கிறாரு இதை ஒரு தோளில் எழுதி ஹதீஸுகளை எழுதுறத வச்சுக்கிறான். இன் சித்த அக்ர துக்கஹூ, நீங்கள் விரும்பினீங்கன்னு சொன்னால் நான் அதை உங்களுக்கு என்ன செய்கிறேன், நான் வாசித்து காட்டுகிறேன். சரியா? அப்போ அது வருவான் அமைதியாக இருந்தார், அமைதியாக இருந்தது சொன்னார். அதில் சிலதை நான் கேட்டிருக்கிறேன், சமயா அத்து பக்தாலிக், அதில் சிலதை நான் கேட்டிருக்கிறேன் அப்படி என்று சொல்லி சொன்னார். மறுவான் ஒரு புடிவாதம் பிடிச்சவர் என்ன சொல்லணும், அதெல்லாம் நான் கேட்டு தான் இருக்கிறோன்னு சொல்லணும், என்ன சிலதை கேட்டிருக்கிறேன் விளங்கிட்டா அப்படி என்று. அதனால் நான் அதில் சிலதை நான் என்ன செஞ்சுக்கிறேன், நானும் கேட்டிருக்கிறேன் என்று சொன்னதாக வருது. அப்போ இந்த செய்தி சஹீஹ் முஸ்லீமில் வரக்கூடிய செய்தி, ஆதாரபூர்வமான ஒரு செய்தி, அதீம் ஹவுலானியில் ஏன்னா இந்த ஹதீஸ் எழுதப்பட்டிருந்தது அப்படி என்று சொல்லி, இதெல்லாம் அரிதான நிகழ்வு என்று சொல்லிடாது. நிறைய எழுதப்படுற வளமைக்கான தகவல்கள் இதெல்லாம். சாதாரணமாக என்ன ரசூலா எனக்கு மட்டும் வேமிசம் தந்திருந்தாங்க அப்படின்ற மாதிரியெல்லாம் இதில் எதுவுமே இல்லை. இன்னொரு செய்தியை பாருங்கள், சஹீஹுல் புகாரியில் 112வது இலக்கம். இந்த 12வது இலக்கத்தில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு ஹொத்துபா நிகழ்த்துறாங்க. அந்த ஹொத்துபாவை பற்றி என்ன வருதுன்னு சொன்னால், இந்த ஹுசா கோத்திரத்தில் நடந்த ஒரு ஹுசா கோத்திரம் வந்து ஒருவரை கொலை செஞ்சிட்டார் பனு லைஸ் கோத்திரத்தை பற்றி. அது வந்து மக்காவுடைய வெற்றியுடைய அந்த சந்தர்ப்பத்தில் இதுக்கு முன்னால் கொன்ற கொலைக்கு பழி தீர்ப்பதாக இது என்ன செஞ்சிட்டாங்க, இதை செஞ்சிட்டாங்க. அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்காட புனிதத்துவம், அல்லாஹு தாலா மக்காவை வந்து என்ன அதாவது யானைப்படையை விட்டும் அல்லாஹ் மக்காவை தடுத்தது, இதெல்லாம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிவிட்டு அந்த வார்த்தை எப்படி வருதுன்னா, இன்னல்லா ஹபஸ் அன் மக்கத்தல் கத்துல அவில் ஃபீல, அல்லாஹு தாலா மக்காவை விட்டும் கத்தலை கொலையை தடுத்தான் அல்லது ஃபீல் யானையை தடுத்தான் அப்படின்னு அறிவிப்பில் வருது. அப்போ அபு அப்துல்லா சொல்கிறாரு, கதா கால அபு நுஐம், இப்படித்தான் அபு நுஐம் சொன்னார், வஜாலுஹு அல ஷக், அது சந்தேகமாகவே நீங்கள் என்ன செய்யுங்க, பதிவு செய்யுங்க, ஃபீல் அல்லது கத்தலண்டு. எழுதினா எப்படி இருக்கும், ஃபீலையும் கத்தலையும் எழுதினா எப்படி இருக்கும்னு சொன்னால், நுக்தா இல்லாமல் எடுங்க, ரெண்டுமே கத்தல் தான், ரெண்டுமே ஃபீல் தான், கத்தலும் தான் ஃபீலும் தான் அது. சரியா? இது அப்போது இது வந்து பிற்காலத்தில் நுக்தா வந்து வைக்கப்பட்டாச்சு, இந்த ஹதீஸ்கள் எழுதப்படுற நேரத்தில் நுக்தா வைக்கப்பட்டாச்சு. ஆனால் அதுக்கு முன்னால் ஷஃபவியன் வந்த காலகட்டத்தில் வார்த்தை பிரயோகமாக அவங்களுக்கு கிடச்சிருந்தா இந்த ரிவாயத்தில் வந்து வார்த்தை பிரயோகத்தை வச்சு தான் நுஸ்ஹாவை என்ன செய்வாங்க, சரி செய்து கொள்வார்கள். அப்போ அந்த நுஸ்ஹாவில் ஒரு ஆள் கத்தல் ஒரு ஆள் ஃபீல் என்று சந்தேகப்பட்டுட்டாருன்னா அதை அப்படியே இஸ்பாத் பண்ணி அதே மாதிரி தான் அறிவிக்கணும் அப்படின்றது இதிலேருந்து விளங்குது. சரி, அது ஒரு பகுதி. இந்த செய்தியை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மக்கா வெற்றியில் அல்லாஹு தாலா எனக்கு இந்த மக்காவுடைய நேரத்தில் மட்டும் இந்த யுத்தத்துக்கான அனுமதியை தந்தான், இதுக்கு பின்னாலும் யாருக்கு அனுமதி இல்லை, இதுக்கு முன்னாலும் யாருக்கு அனுமதி இல்லை என்று சொல்லி மக்காவுடைய புனிதத்தை எல்லாம் சொல்கிறாங்க ரசூல் ஸல்லல்லாஹு. அதுக்கு பின்னால் கொலைக்குரிய பரிகாரம் என்ன, தண்டனை என்று இதெல்லாம் சொல்கிறாங்க ஹுத்துபா. அப்போ யமன் வாசியல் ஒருவர் கேட்குறாரு, உக்துப்லியா ரசூலுல்லாஹ், இது எனக்கு எழுதிட்டாங்கன்றான். இப்போ நீங்கள் சொன்ன ஹொத்து மக்காவுடைய புனிதம், அந்த யானைப்படையுடைய அந்த செய்தி, அதே போல் கொலை தண்டனை, கொலை குற்றத்துக்குரிய தண்டனை, இதெல்லாம் ஒரு ஹொத்துபா, இதை எழுதி தாங்கன்றாங்க. அப்போ ஃபகால உக்துபுலி அபி ஃபுலான், இவருக்கு எழுதி கொடுங்கன்னா ரசூலாங்க, ரசூலாங்க சொன்னாங்க இதை இவருக்கு எழுதி கொடுங்கள் அப்படின்றாங்க. அப்போ ரசூலாங்கட கட்டளைப்படி அதை எழுதப்படும், அப்படின்னா ரசூலாங்க எழுதி கொடுத்ததுக்கு சமம். ஃபகால ரஜுலு மின் குரைஷ், அப்போ அங் இந்த மாதிரி அந்த நடந்துட்டு இருக்கவங்கள இல்லல் இதுகிற, அது அப்பாஸ் இல்லாங்கன்னு வருது வேறு அறிவிப்பில், இதுகிறண்ட நாணல் புல்லை தவிர, அது வந்து அந்த பொற்கொள்ளர்கள் பயன்படுத்துவாங்க, அதே போல் வீடுகளுக்கு பயன்படுத்தப்படும் என்று வரக்கூடிய செய்தி. அந்த செய்தியில் ரசூலாங்க அந்த அதுக்கு பின்னால் அவர் சொன்ன, அதாவது ரசூலாங்களும் அந்த என்ன நாணல் புல்லை தவிர என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். நாணல் புல்லன்னு சொல்கிறது நாணல் புல்லடைய பேர், சரியா? அதுக்கு ஒரு பேர் ஒன்று ஸ்பெஷலாக சொல்லுவார்கள், அது புகாரியில் அந்த மொழிபெயர்க்கிறதுல போட்டிருவாங்க. நீளமான புல்லுகளுக்கு சொல்கிறது, நமக்கு புல்லுனா சின்னதே, இது வந்து நீளமான புல், விளங்கிட்டா? இங்கே அதாவது என்ன இந்த இது குர்ஆனிய என்ன என்னது குர்ஆனிய இது என்ன இங்கே குர்ஆனி பார்க்கி தானே குர்ஆனி அதில் வச்சுருப்பாங்க, அது எதுக்கு ரெண்டா இதுதான் அப்படின்னு என்ன அந்த இதோடு வச்சுருப்பாங்க, சரியா? அப்போ இதில் என்ன அப்படின்னு சொன்னால், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எழுதி கொடுக்க சொன்னாங்களே, அப்போ எதை எழுதி கொடுத்தார்கள் அப்படி என்று அபு அப்துல்லாவிடம் கேட்கப்படுகிறது. விளங்கிட்டா? அபு அப்துல்லாவிடம் கேட்கப்படுது, அபு அப்துல்லாட சஹி இமாம் புகாரி, விளங்கிட்டா? எதை எழுதி கொடுத்தார்கள் அப்படி என்று கேட்கப்படுகிறது. இதில் வந்து அறிவிப்பாளர் யார் தெரியுமா, ஃபதல் இப்னு துகைன், இமாம் புகாரியுடைய ஆசிரியர் அபு நுஐம் அல் ஃபதல் இப்னு துகைன். ஃபதல் இப்னு துகைன் யார், கூஃபாவை சேர்ந்த மிக முக்கியமான மார்க் அறிஞர்கள். நம்ம என்ன செஞ்சோம், அந்த கூஃபாவுடைய அப்பாசி ஆட்சி காலத்துடைய அந்த சப்ஜெக்டில் பார்த்தோம். அப்போது எதை எழுதி கொடுத்தார்கள் என்று என்ன புகாரி மாம்கிட்ட கேட்கப்பட்ட உடனே, கத்தபலகு ஹாதிகில் ஹுத்துபா, இந்த முழு ஹுத்துபாவையும் எழுதி கொடுத்தார்கள். அப்போ ஹதீஸ்களை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எழுத வேண்டாம்னு சொன்னார்கள் அப்படின்றதுக்கு நாம் சொன்ன எல்லா தகவலும் இதில் என்ன செய்யுது, சரியாக வருதா இல்லையா, எல்லா தகவலுமே இதில் சரியாக வருது. அப்போ இது வந்து மிக தெளிவான ஒரு செய்தி. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வந்து இந்த என்ன அதாவது ஹுத்துபாவையே எழுதி கொடுக்க சொல்லிக்கிறாங்க. சந்தேகப்படுறதுக்குரிய அறிவிப்பும் இல்லை. சஹீஹுல் புகாரியில் 112வது இலக்கத்தை என்ன செய்கிறது, வரக்கூடிய செய்தியை பார்க்குறோம். அடுத்ததாக வந்து சஹிஹுல் புகாரியில் 112-11 இலக்கத்தில் வருகிறது. அபு ஜுஹைஃபா அறிவிக்கிறாரு, அதாவது அலி பின் அபி தாலிபுக்கு நாங்கள் கேட்டோம், உங்கள்கிட்ட ஏதாவது தனியாக புத்தகங்கள் இருக்குதா? ஏன்னா ஷியாக்கள் வரத்து கண்டிக்கிறாங்களே, தனியாக ரசூலாங்க நிறைய சொல்லிக்கிறாங்க, அப்போ உங்களுக்கு தனியான ஏடுகள் எதுவும் இருக்குதா? காலலா இல்லா கிதாபுல்லா, அல்லாவுடைய வேத தவிர வேறு எது இல்லை. அவு ஃபஹ்முன் ஒத்தியஹூ ரஜுலுல் முஸ்லீம், அல்லது ஒரு முஸ்லீமுக்கு அல்லாஹ் கொடுக்குற விளக்கம் இருக்கிறேன், அது என்கிட்ட இருக்குது. அப்படின்னா அல்லாஹ் தஆலா குர்ஆன் ஹதீஸ் மூலம் ஒரு மனிதனுக்கு ஒரு விளக்கத்தை கொடுப்பான், அந்த விளக்கமும் நாங்கள் சொல்லக்கூடிய செய்திகளில் உண்டு. அவு மாஃபி ஹதீஸ் சஃபி, அல்லது இந்த சஹீஃபாவில் இந்த ஏட்டில் இருக்கிறது என்று ஒரு ஏட்டை சொல்கிறார். இந்த ஏட்டில் இருக்கக்கூடியது உண்டில் குர்ஆன், அல்லது அல்லாஹ் தஆலா குர்ஆன் மூலம் எங்களுக்கு தரக்கூடிய ஒரு விளக்கம், அல்லது வந்து ஃபி ஹாதிஹி ஸஹீஃபா, இந்த ஏட்டில் இருக்கக்கூடியது. அப்போ கே ஃபமா ஃபி ஹாதிஹி ஸஹீஃபா, இதில் என்ன இருக்குது? என்ன மூணு இருக்குது. அல் அக்ல், அக்லண்டா அதாவது குற்றம் செஞ்சுட்டு அதுக்கு அந்த ஒட்டகங்களை கொண்டு வந்து கட்டுவாங்க, என்ன அவங்களோட இதில், அதாவது பரிகாரமாக ஒட்டகங்களை கொண்டு வந்து கட்டுவாங்க, ஆட்டை கொண்டு வந்து கட்டுவாங்க, மாட்டை கொண்டு வந்து கட்டுவாங்களே, அதுக்கு அக்கல் என்ற அக்கலண்டா கட்டுதல், அதுலேருந்து அக்கலண்ட பேர் வந்து தண்ட பரிகாரத்துக்கு என்ன செஞ்சுட்டு அப்படியே வந்துட்டு, அது அக்கல். வா ஃபக்காக்குல் அசீர், கைதுகளை விடுதலை செய்தல் என்றதில் உள்ள சிறப்புகள் அவருடைய சட்டங்களை பற்றி. வலா யுக்தல் முஸ்லீமும் பி காஃபிரின், ஒரு முஸ்லீம் கொலை செய்யப்பட்டால் அதை கொண்டு ஒரு காஃபிர் என்ன செய்யப்படக்கூடாது, ஒரு காஃபிர் கொலை செய்யப்பட்டு விட்டால் அதை கொண்டு ஒரு முஸ்லீம் என்ன செய்யக்கூடாது, கொலை செய்யப்படக்கூடாது என்று ரசூல் நாங்கள் சொன்ன சட்டம் அப்படின்னு வருது. அப்போ இதில் வந்து நாங்கள் காஃபிரண்டா என்னென்னு புரிஞ்சுக்கணும்னா, மூணு நாலு விதமான காஃபிர்கள் இருக்கிறாங்க, எல்லா காஃபிர்களும் இது குறிக்கல அப்படின்றதை நம்ம விளங்கப்படுத்தணும். இது யாரை குறிக்குதுன்னா ஹர்பி, அதாவது இஸ்லாத்துக்கு எதிரான யுத்தம் நடந்து கொண்டிருக்கு, யுத்தம் நடந்து கொண்டிருக்கக்கூடிய அது தாருல் ஹர்ப், அது வந்து என்ன அதாவது யுத்த பூமியாக இருக்கும், இது முஸ்லீம் பூமியாக இருக்கும். இந்த நேரத்தில் ஒரு முஸ்லீம் என்ன செஞ்சிட்டார், கொலை நடந்து விட்டால் அதுக்கு மரண தண்டனை என்ன செய்யப்பட மாட்டாது, கொடுக்கப்பட மாட்டாது, அதன் அநியாயமான சட்டம் நீங்கள் கேட்கக்கூடாது, உங்கள்கிட்ட கொலைக்கு கொலையே தண்டனையாக என்னது இல்லை, மரண தண்டனைன்றதே இல்லை. அப்படி இருக்கிற சந்தர்ப்பத்தில் ஒரு முஸ்லீம் இப்படியான யுத்த சூழ்நிலையில் இருக்கிற சந்தர்ப்பத்திலையும் கொல்லப்படுறது என்பது அநியாயமாக தான் என்ன செய்யும் வந்து முடியுமே தவிர வேறு எதுவும் என்ன இதில் சொல்லப்படலை. எல்லா காஃபிர்களும் இது குறிக்காது என்றதான் சரியான சட்டம்னு சொல்லிட்டோம். இந்த மூணும் இந்த ஏட்டில் என்ன செய்கிறது இருக்கிறது அப்படின்ற செய்தியை பாரு. இதுவும் குர்ஆனுக்கு முரண்படுதுன்னு ஹதீஸ், மறுக்கப்பட்ட ஹதீஸ் சரியா, குர்ஆனுக்கு முரண்படுதுன்னு மறுக்கப்பட்ட செய்தியில் உண்டு. அப்போது இந்த என்னது ஒவ்வொரு நாளும் ஒரு ஹதீஸை போட்டு தள்ளுவோம் நிகழ்ச்சியில் போனது சரியா. இதில் வந்து என்ன அதாவது இந்த அதாவது இந்த மூணும் இந்த ஏட்டில் என்ன செய்கிறது இருக்கிறது என்று சொல்லி அலி ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் என்ன செய்கிறாங்க, இதை சொன்னார். அப்போ அலி ரதியல்லாஹு எழுதிக்கிறாங்க, ரசூலுல்லாஹின் ஹதீஸ் எழுதி வச்சுக்கிறாங்க அப்படின்றத பார்க்குறோம். அடுத்தது என்ன அப்படின்னு சொன்னால், சஹிஹுல் புகாரில் 113 இலக்கத்தில் மிச்சம் தெளிவான ஒரு செய்தி, அபு ஹுரைரா ரதியல்லாஹு அதாவது இந்த அவர்கள் சொல்ல நான் கேட்டேன் என்று வஹப் இப்னு முனப்பிஹ் வந்து அவருடைய சகோதரர் வழியாக அறிவிக்கிறார். எப்படின்னு சொன்னால், மாமின் அஸ்ஹாபின் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அஹதுன் அக்தர ஹதீதன் அன்ஹும் இன்னி, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தோழர்களையே என்னை விட ஹதீஸ்களை அறிவிக்கக்கூடியவர்கள் யாரும் இல்லை, நான் அவ்வளோ செய்திகளை ரசூல்லாஹிட்டேந்து கேட்டேன். அபூ ஹுரைரா சொல்கிறாங்க, இல்லா மா கான மின் அப்துல்லா இபின் அம்ர், அப்துல்லா இபின் அம்ர் இபின் ஆஸை தவிர, ஃபஇன்னஹு கான யக்துப், அவர் ஹதீஸில் எழுதக்கூடியவராக இருந்தார், வலா அக்துப், நான் எழுத மாட்டேன். அப்போ அப்துல்லா இபின் அம்ரு வந்து ரசூல்லாங்க சொல்ல சொல்ல சொல்ல ஹதீஸை எழுதுவார். அப்போ அதனால் என்னை விட அவர் என்ன அதிகமான ஹதீஸுகளை, அப்போ எவ்வளோ ஹதீஸ் எழுதி வச்சுருந்துப்பார், எவ்வளோ ஹதீஸுகளை என்ன எழுதி வைத்திருப்பார் அப்படின்றதுக்கு இதை பார்க்குறோம். அபூ ஹுரைரா ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் எழுதவே இல்லையா அப்படி எழுதவே இல்லையா அப்படின்னு பார்த்தா இல்லை, அதாவது அபூ ஹுரைரா ரதியல்லாஹு அன்ஹு பிற்காலத்தில் எழுதினார்கள் அப்படின்ற மாதிரியான செய்திகள் வருது, அதை ரசூலான காலத்துக்கு பின்னால் எழுதினார்கள் என்ன செய்கிறாங்க அதை சொல்கிறாங்க, ஏன்னா ரசூலான காலத்தில் அவர் எழுதலைன்னு இதில் தெளிவாக விளங்குது. அப்போ இது ஒரு மிக முக்கியமான செய்தி, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸ் எழுதுறதுக்கு அனுமதி கொடுத்துருந்தாங்கன்றது. அப்போ ஒன்றில் அந்த ஹதீஸ் அபூ சயீத் அல் குதுரி ரதியல்லாஹு அன்ஹு சொந்த நிலைப்பாடு, அல்லது நம்ம சொன்ன வழக்கங்கள் எல்லாமே அதுக்கு என்ன செய்யும் ஒத்துப்போகும் என்றதை நம்ம இதில் பார்க்குறோம். மிச்ச தெளிவான செய்தி, அப்துல்லா இபின் அம்ரு இப்னு ஆஸ் எழுதக்கூடியவராகவே இருந்திருக்கிறார் ஹதீஸ்களை முழுசாவே என்று. சஹீஹ் புகாரியில் 114 இலக்கத்தில் வரக்கூடிய ஒரு செய்தி, ரசூல்லாங்களுடைய அந்த நோய் கடுமையான நேரத்தில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி என்ன சொல்கிறாங்க, தூணி பி கிதாப், எழுதி அதாவது ஒரு கிதாபை எடுத்துட்டு வாங்க அக்துபுலக்கும். அப்போ இங்கே கிதாபுன்ற ரசூலாங்க சொன்னது ஏட, எழுதுகிற ஏட்டை, அது நம்ம தஃப்தர் கொப்பின்னு சொல்கிற மாதிரி நோட் புக்குன்னு சொல்லி நோட் புக் எடுத்துகிட்டு வாங்கன்னு சொல்கிற மாதிரி சொல்கிறாங்க. அன்றைக்கு நோட் புக் என்ன தோல்பை அரபுகள்கிட்ட இருந்தது சரியாக எடுத்துகிட்டு வாங்கன்றாங்க. அன்றைக்கு பேப்பர் இருந்துச்சு, நல்லா புரிஞ்சுக்கொள்ளணும், அன்றைக்கும் பேப்பர் இருந்துச்சு இல்லைங்களா, ஆனால் அது இவங்கள்ட்ட பயன்பாட்டில் என்ன செய்யலை அதிகமாக இருக்கவில்லை, அரபுகளிட பயன்பாட்டில் அதிகமாக இருக்கலை. அது என்ன விதமான பேப்பர் அப்படின்றதால நம்ம அந்த எழுத்து ஏடு சப்ஜெக்ட் படிக்கல பார்க்கலாம். அப்போ எடுத்துட்டு வாங்கன்றாங்க. அது காரணம் அது நம்ம சொல்லுவோமே ரொம்ப காஸ்ட்லி அந்த மாதிரி ஒரு விலை உயர்ந்த ஒரு நிலையில் இருந்ததுனால அதை வந்து இங்கே கொண்டு வரது அன்றைக்கு கூட எல்லா மக்களும் அதை பயன்படுத்தினார்கள்னு சொல்ல முடியாது மற்றவங்களையும், ஏன்னா அது விலை அப்படி அதிகமாக இருந்ததுனால. ரைட். அப்போது இதில் வந்து எடுத்துக்கொண்டு அதாவது தூணிபி கிதாப் ஒரு ஏட்டை கொண்டு வாங்க. அக்துப் லக்கும் கிதாபன் லா ததில்லு பாதஹு, இதுக்கு பின்னால் நீங்கள் வழிதவராத வகையில் நான் எழுதுகிறேன். இது இது வந்து எதாக இருக்க வேண்டும் அப்படின்னு சொன்னால் அல்லாஹுவா ஆலம் ஆட்சி குறித்ததாகத்தான் இருக்க வேண்டும் அப்படின்றதான் அறிஞர்களுடைய செய்தி. அப்போது ரசூலாங்க அதை நஸ்ஸாக சொல்லாமல் போயிட்டான். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இவ்வளோ கூர்மையான ஆளாக இருந்திருக்கிறாங்கன்றதுக்கு இதெல்லாம் ஒரு ஆதாரம். பின்னால் ரசூலாங்களுக்கு வகையிலையும் நிறைய செய்திகள் இருக்குமே, என்னென்ன இந்த சமுதாயத்தில் நடக்க போகுதுன்றதெல்லாம் ரசூலாங்களை தெரிஞ்சிருக்குமே. அதில் எல்லாத்தையும் அல்லாஹு தாலா என்ன அதாவது சொல்லி கொடுத்த செய்திகள் என்று சொல்லி பல விஷயங்கள் இருக்குது தேவையானவைகள் எல்லாவற்றையும். அப்போ உமர் ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் கால உமர் இன்ன நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கலபஹுல் வஜா வஇந்தனா கிதாபுல்லாஹ் ஹஸ்புனா, ரசூலாங்களுக்கு வலி அதிகம் அதனால் எங்கள்கிட்ட அல்லாவுடைய வேதம் இருக்குது இது போதும் அப்படின்ட்டு என்ன செய்கிறாங்க உமர்ரதியல்லாஹு சொன்னாங்க. ஃபஹ்தலஃபு வ கஸுரல் லகத், அங்கே கருத்து முரண்பாடு அதிகமாகி என்னது அதாவது இந்த சத்தமும் கூடிட்டு அப்போ ரசூலுல்லாஹி சொன்னால் கூமு அன்னி, என்னை விட்டு எலும்பி விடுங்கள், வலா எம்பகு இந்தி அத்தனாசு, அதாவது என்னிடத்தில் முரண்படுவது கூடாது அப்படின்னா ஒரு நபியிடத்தில் வந்து இந்த மாதிரி ஒரு நிலைமை வரக்கூடாது எலும்புங்கட்டாங்க. அப்போ இபுன் அப்பாஸ்லாம் சொல்கிறாங்க ஃபஹரஜ இபுன் அப்பாஸ் யகூல், இபுன் அப்பாஸ் அவர்கள் வந்து வெளியேறினார்கள் சொல்லி கொண்ட வண்ணம் வெளியேறினார்கள். இன்ன ரசிய குள்ள ரசியா, இது வந்து இப்போ இல்லை பிறகு இந்த சம்பவத்தை அறிவிக்கிற நேரத்தில், அந்த நேரத்தில் அவருக்கு 13 வயசு தான். இன்ன ரசியா குள்ள ரசியா, அதாவது நஷ்டத்திலும் பெரும் நஷ்டம், மஹால பைன ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பைன கிதாபிஹி, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் எழுதுவதற்கும் இடையில் குறுக்கறுத்த நிகழ்வு ஒரு எனது மிகவுமே கவலைக்குரிய நிகழ்வுன்னு இபுன் அப்பாஸ் என்ன செய்கிறாங்க அதை சொன்னார்கள் அப்படின்றத நம்ம பார்க்குறோம். இப்போ இது என்ன ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எழுதுறது அப்படின்றது எடுத்துகிட்டு வாங்கன்னா இந்த போகணுன்னு எடுத்துகிட்டு வர லெவலில் ஏடுகள் இருந்துச்சு, மை இருந்துச்சு, ரெடியாக இருந்துச்சு, எழுதுகிற பழக்கம் மிகவும் அதிகமாக இருந்ததுன்றலாம் நம்ம என்ன செய்கிறோம் இதில் பார்க்குறோம். எழுதுகின்றவர்கள் குறைவாக இருந்தார்கள், இதைத்தான் நம்ம அன்றைக்கு சொல்லலாமே தவிர அல்லாஹு தஆலா உம்மீன்னு சொல்கிறது வேதம் என்கின்ற ஒரு பகுதி இல்லாததுனால இதை எழுதுகின்றவர்களாக இருக்கலையே, அவங்க வேதத்தை எழுதுகின்றவராக இருக்கலையே, அதனால் அல்லாஹ் சொல்கிறான் உம்மியா என்றது எல்லாத்தையும் தான் குறிக்கும் நாங்கள் மறுக்கலை, ஆனால் அசல் அதுதான் வேதத்தை எழுதாமல் இருத்தல் அப்படின்ற அந்த ஒரு சப்ஜெக்ட். ரெண்டாவது சஹாபாக்கட்ட வியாபாரிகளாக அவங்க இருந்ததுனால எழுதத்தில் பெருசாக கவனம் எடுக்காத இருந்ததுனால அந்த வேதம் என்றதும் இல்லாமல் இருந்ததுனால எழுதுகின்ற தேவைகள் அவங்களுக்கு என்ன குறைவாக இருந்தது அப்படின்றத பார்க்குறோம். இன்றைக்கும் நம்ம எழுதுகிற தேவை ஏன் வந்து ஸ்கூலில் சிலபஸ் போட வேண்டியது தான், ஸ்கூலில் சிலபஸ் இல்லைன்னு வைங்களே நம்ம எதையும் படிச்சிக்க மாட்டோம், அதாவது எழுத்து வாசிப்பு வந்திருக்காது, புக் எழுதிக்க மாட்டோம், புக் எழுதிட்டு புக்கே என்ன செய்யாது இருந்திருக்காது, எதை படிச்சுட்டு இருப்போம் வேதத்தை, வேதத்தை மட்டும்தான் என்ன செய்வோம் நம்ம படித்து கொண்டு இருந்திருப்போம். அப்போ புத்தகங்கள் அதிகமானதுனால எல்லாத்தோட சேர்த்து குர்ஆனை ஒரு புத்தகமாக என்ன செஞ்சிட்டோம் ஆக்கிட்டோம் இதில், இல்லைன்னா குர்ஆன் மட்டும்தான் என்ன புத்தகம் அதுதான் வழிகாட்டி, அதுக்கு ரசூலாங்க சொன்ன வழிகாட்டல்கள் அடுத்த தரத்தில் என்ன செய்யும் வரும், ஆதாரத்தில் ரெண்டு ஒரே தரம் தான் அதை சிறப்பில் அடுத்த தரத்தில் என்ன செய்யும் வரும் அந்த நம்ம பார்க்குறோம். ரைட். இதிலேயே ரசூலாங்க எழுத சொல்லிக்கிறாங்க அப்படின்ற பகுதியை நம்ம என்ன செய்கிறோம் பார்க்குறோம். அப்போ இவ்வளோ செய்திகளும் ஒரு சுருக்கமான ஒரு ஆதாரம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வந்து எழுதுறதுக்கான பெரிய ஏற்பாடுகளை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செய்திருந்தார்கள் அப்படின்றதுக்கான ஆதாரம். அடுத்ததாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குர்ஆனையும் எழுதுறதுக்கு என்ன செஞ்சாங்க பிரத்யேக ஏற்பாடு செய்தார்கள். இது எழுதுறதுக்கு ரசூலா இப்போ இதோட சேர்க்கணும் நீங்கள் எது என்ன மன்னர்கள்மார்கள் எழுதின எல்லா கடிதத்தையும் சேர்த்துக்கணும் அதெல்லாம் சொல்லலை சரியா, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹெர்களுக்கு எழுதினதாக இருக்கலாம், என்ன நஜ்ஜாசிக்கு எழுதினதாக இருக்கலாம், யமனுடைய மன்னர்களுக்கு எழுதின கிஸ்ராவுக்கு எழுதினா இருக்கலாம், யமனுடைய மன்னருக்கு எழுதினா இருக்கலாம், கிஸ்ரா மூலம் இருந்த என்னது அதாவது மற்ற மன்னர்களுக்கு எழுதினதாக இருக்கலாம், இது எல்லாமே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எழுதிய கடிதங்கள் ரசூல் ஸல்லல்லாஹு. அப்போ இதெல்லாம் எழுத்து வேலைகள்ன்றது ரசூலான காலத்தில் தீவானை எழுதுறதுக்கு, முஸ்லீமுடைய அரசோடு சம்மந்தப்பட்ட பகுதிகள் குற்றவியல் பகுதி எழுதுறதுக்கு, ஹதீஸ் எழுதுறதுக்கு, மன்னர்மார்களுக்கு எழுதுறதுக்கு, சாதாரண தேவைகள் எழுதுறதுக்கு, குர்ஆன் எழுதுறதுக்கு, ஹதீஸ் எழுதுறதுக்கு எல்லாத்துக்கும் பயன்படுத்தப்பட்டு ஏற்பாடு பிரத்யேகமாக நடந்தது அல் குர்ஆனுக்கு அப்படின்றத நம்ம புரிஞ்சு கொள்ள வேண்டும். இப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல் குர்ஆனை எழுதுவதற்கு சொன்ன ஒரு சில செய்திகளையும் எழுத்தர்களை மட்டும் நம்ம என்ன செஞ்சிருவோம் பார்த்துருவோம். அடுத்த பகுதி தான் அபூபக்கர்லாவோட காலத்தில் என்ன அதாவது இப்போ ரசூலான காலத்தில் குர்ஆனை ரசூலாங்க தரத்தி பண்ணுறதுக்கு உங்களுக்கு ஒழுங்குபடுத்துறதுக்கான செஞ்ச ஏற்பாடுகளை பார்த்துட்டு அதுக்கு பின்னால் சஹாபாக்கட காலத்தில் எப்படியெல்லாம் என்ன செஞ்சாங்க அதாவது எழுத்தை தொகுத்தாங்க என்ற பகுதியோட உஸ்மானோட காலத்திலையும் வார சந்தர்ப்பத்தில் அந்த என்னது எழுத்துடைய முன்னேற்றங்களை பற்றி நம்ம என்ன செய்வோம் பார்ப்போம். இப்போ குர்ஆன் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எழுதுன அந்த அப்துல்லா இப்னு என்னது அதாவது அபி சரஹுடைய செய்தி என்ன செஞ்சோம் சொன்னோம் அப்துல்லாவுடைய செய்தி அது உஸ்மான் ரதியல்லாஹு சொந்தக்காரர் புகாரில 3617வது இலக்கம் மதீனாவில் ஒரு கிறிஸ்தவர் ஒருவர் இருந்தார் அவர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார் பக்கரா ஆல இம்ரான் இவைகள் எல்லாவற்றையும் அவர் ஓதி விளங்கியிருந்தார் ரசூல்லாங்களுக்கு ரசூல்லா அவர்களுக்கு குர்ஆனை எழுதக்கூடியவராக இருந்தார் ஒரு கிறிஸ்தவர் இஸ்லாத்துக்கு வந்தவர் அப்போ எழுதக்கூடியவராக இருந்தார் ஃபக்கான யகூல் மாயாதிரி முஹம்மதுன் இல்லாமா கதப்து அவர் வந்து கொஞ்ச நாளில் வந்து என்ன அதாவது முர்த்ததாய் போயிட்டார் முர்த்ததாய் போய் எங்கே போய் சேர்ந்துட்டார் கிறிஸ்தவர்களோடு சேர்ந்துட்டார் கிறிஸ்தவரோடு சேர்ந்து அங்கே போய் என்ன சொல்கிறோன்னா இவர் பனு நஜாரை சேர்ந்த ஒரு கிறிஸ்தவர் பனு நஜாரை சேர்ந்த ஒரு கிறிஸ்தவர் கிறிஸ்தவ மதத்துக்கு மாறியிருந்தவர் பிறகு வந்து என்ன இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு அங்கே போய் அருள் கிதாபோடு சேர்ந்துட்டு என்ன சொல்கிறாண்டா முகமதுக்கு நான் எழுதுறதை தவிர என்ன வேறு எதுவுமே தெரியாது முகமதுக்கு நான் எழுதி கொடுக்குறத தவிர வேறு எதுவும் தெரியாது அங்கே சொன்ன உடனேயே அவங்களுக்கு என்ன இந்த மூழ்கிறவனுக்கு ஈரம் ஒரு பாரமல்லைன்னு சொல்லுவாங்களே மூழ்கிட்டிருக்கிறவனுக்கு ஈரமெல்லாம் ஒரு பாரமில்லை ஏன்னா சாக போகிற டைம் அது கிடைக்கிற குச்சியை தொத்திடுவான் வாங்கிட்டா அந்த மாதிரி இந்த குரூப் என்ன செஞ்சிட்டேன்னு சொன்னால் அண்டைக்கு இருந்தவர்கள் என்ன செஞ்சாங்கன்னா ஃப அஜிபூபி இவரை வந்து கொஞ்சம் கவர்ந்துட்டாங்க அவங்க அவங்கள இவர் அவங்கள கவர்ந்துட்டாங்க உடனே வந்து அவரை கொஞ்சம் பெரிய அளவுக்கு உயர்த்தி விட்டார்கள் கொஞ்ச நாள் அல்லாஹு தாலா அவரை மரணிக்க செய்தார் ஏன்னா அல்லாஹுடைய வகையோட மோதிர சந்தர்ப்பத்தில் அல்லாஹு தாலா அந்த கேவலத்தை இந்த உலகத்தில் என்ன செய்வான் கொடுப்பான் வகையோட மோதிரதுன்றா அல்லாஹுடைய ரிசாலத்தில் நான் உரிமை படைத்தவன்னு மோதுறது சரியா அல்லாஹ்வுடைய ரிசாலத்தில் என்ன உரிமை படைத்தவன் நல்லது குர்ஆனை வந்து என்ன அதாவது கேவலப்படுத்துகின்ற அமைப்பில் நடந்து கொள்வதும் இந்த உலகத்தில் அல்லாஹ் தஆலா என்ன செய்வான் அவர்களுக்கு கொடுப்பான் உடனே அவரை வந்து மௌத்தாகினே அடக்கினாங்க அடக்கினா அடுத்த நாள் பார்த்தா அவர் வெளியே அதாவது தள்ளப்பட்டிருந்தார் பூமி வந்து தள்ளியிருந்த அவரை அவரை உமிழ்ந்திருந்தது பூமி அப்போது பார்க்குறாங்க இது முகம்மதுடைய வேலை முகம்மதும் அவருடைய சகாக்களுடைய வேலை இது தோண்டி வெளியே போட்டாங்கன்னு மறுபடியும் அடக்கினாங்க அடுத்த நாள் அதே மாதிரி நடந்தது ரெண்டு மூணு முடிப்படி நடந்த உடனேயே ஃபத்தரகூ மன்பூதன் எரியப்பட்ட நிலையிலேயே அவரை விட்டு விட்டார்கள் ஒரு கேவலமான இதாக அல்லாஹ் தஆலா அவருக்கு என்ன செஞ்சால் முடிவை கொடுத்தான் அப்படி என்ற செய்தி சஹி முஸ்லீமில் 2781வது இலக்கத்தில் என்ன செய்கிறோம் பார்க்குறோம் அப்போது ரெண்டு பேர் முர்த்ததா பேத்திக்கிறாங்க ஒருவர் திருப்பி இஸ்லாத்துக்குள்ளே வந்து நுழைஞ்சார் ஒருவர் என்ன அதாவது முர்த்ததாவே மரணித்தார் அப்படின்னு பார்க்குறோம் இப்போ இதெல்லாம் என்ன தெரியுது அப்படின்னு சொன்னால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு மறைவான ஞானம் இல்லை யாரை எழுத தெரியுமோ அவங்கள வந்து ரசூலாங்க எழுத பயன்படுத்திக்கிறாங்க அவங்க ரசூலாங்க நம்புகிற நேரத்தில் பயன்படுத்திக்கிறாங்க பின்னர் நம்பிக்கை துரோகிகளாக அவங்க என்ன செய்கிறாங்க மாறுறாங்க ஆனால் இது பாதிப்பில்லை ஏன்னா எழுதின இவங்க ரெண்டு பேர் மட்டுமல்ல எழுதியவர்கள் ரெண்டு பேர் மட்டுமல்ல அதுவும் பக்ரா ஆல இம்ரான் பக்ரா ஆல இம்ரான் எழுதியவங்க நிறைய பேர் என்ன செய்கிறாங்க இது குறிப்பாக ஜைது இப்னு சாபித் எல்லாம் ஜைது இப்னு சாபித் அப்துல்லா இப்னு அர்க்கம் அதே போல் நிறைய நபி தோழர்கள் முழுமையாக எழுதினவங்க அப்துல்லா இப்னு மசூத் எல்லாம் முழுமையாக என்ன செஞ்சவங்க எழுதினவங்க அப்படி எழுதின நிறைய நபி தோழர் இருக்கிறாங்க ரசூலா பலர்கிட்ட எழுத சொல்லி என்ன செஞ்சுக்கிறாங்க பாதுகாத்திருக்கிறார்கள் என்பதை நம்ம தெரிந்து கொள்ள வேண்டும் ஆனால் இப்படி எழுதியவர்கள் இருந்தார்கள் என்றதை நம்ம என்ன செய்கிறோம் இதில் பார்க்குறோம் அடுத்ததாக வந்து குர்ஆன் எழுதுறதுன்றே எது வரைக்கும் சிறப்பது அவர் வந்து இஸ்லாத்தில் இருக்கும் வரைக்கும் அவருக்கு பெரிய ஒரு கண்ணியம் பெரிய ஒரு சிறப்பு இஸ்லாத்தை விட்டுட்டாருன்றா அதனால் ஒரு சிறப்பு என்ன இல்லை என்பதையும் நம்ம புரிந்து கொள்ள வேண்டும் அடுத்ததாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் யார் யாருக்கு இது வந்து ஒரு ஒன்று ரெண்டு செய்திகள் தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் யார் யாருக்கெல்லாம் என்ன செய்தார்கள் அதாவது எழுத சொன்னார்கள் அப்படின்ற பட்டியலை நம்ம பார்ப்போம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யார் யாருக்கெல்லாம் குர்ஆனை எழுதுவதற்கான அந்த இதை ஏற்பாடு செய்தார்கள் ஒரு பட்டியலை பல அறிஞர்கள் என்ன செஞ்சுக்கிறாங்க தொகுத்திருக்கிறார்கள் அதில் பாருங்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்கா இருக்கக்கூடிய காலத்தில் வந்து அலிபின் அபி தாலிப் உஸ்மான் இபின் அஃபான் அபூபக்கர் சித்திக் உமர் இபினுல் ஹத்தாப் ரதியல்லாஹு மக்காவில் எழுதினவங்க ஹாலித் இபின் சயீத் இபின் ஆஸ் இவரை பற்றி நம்ம படிச்சுக்கிறோம் சயீத் இபின் ஆஸ் இவரது வாப்பா மறுபடி சேர்க்கிறேன் திருப்பி சொல்லணும் சயீத் இபின் ஆஸ் சயீத் இபின் ஆஸ் இபின் சயீத் இபின் ஆஸ் சரியா ஹாலித் இபின் சயீத் இபின் ஆஸ் ஆமிர் இபின் ஃபுஹைரா இப்போ நான் படித்த மக்கள் எழுதின ஒருத்தானே ஆமிர் இபுனு ஃபுஹைரா அர்கம் மின் அபில் அர்கம் வணங்கிட்டா அர்கம் இபுனு அபில் அர்கம் அடுத்தது யார் அர்கம் மின் அபில் அர்கம் அர்கம் ரதியல்லாஹு அவங்க வீடுன்னு சொல்லுவோமே சஃபா மலைக்கு பின்னாலே இருந்த பகுதி அபு சலமா அப்துல்லா இபுனு அப்துல் அசத் அபு சலமா ரதியல்லாஹு அன்ஹு ஜாஃபர் இபின் அபி தாலிப் ஹாத்திப் இபின் அம்ர் ஜுபைர் இபின் அவ்வாம் தல்ஹத் இபின் உபைதுல்லா அப்துல்லா இபுனு அபிபக்ர் இவங்கெல்லாம் என்ன எழுதக்கூடியவர்களாக இருந்தார்கள் அப்படின்றத நம்ம பார்க்குறோம் அபுபக்கர்லோட ஒரு மகன் பிறகு இஸ்லாத்துக்கு வந்தார் யார் அப்துல் ரஹ்மான் இபினு அபிபக்கர் அப்துல் ரஹ்மான் இபின் அபிபக்கர் பிற்காலத்தில் இஸ்லாத்துக்கு வந்தார் பத்ர் யுத்தத்துக்கெல்லாம் பிறகு. அடுத்ததாக மதீனாவில் வந்து, அதாவது இந்த லிஸ்ட்டோட மதீனாவில் எழுத ஆரம்பித்தார் அபு அய்யூப் அன்சாரி, அவருடைய பேர் ஹாலித் இப்னு ஜெயித். அடுத்தது உபை இப்னு கஅப், ஜெயித் இப்னு சாபித், அப்துல்லா இப்னு ரவாஹா, முஆத் இப்னு ஜபல், முஐகீப், அப்துல்லா இப்னு அப்துல்லா இப்னு உபை இப்னு சலூல், அப்துல்லா இப்னு அப்துல்லா இப்னு உபை இப்னு சலூல், அப்துல்லா இப்னு ஜெயித், முஹம்மது இப்னு மஸ்லமா, புரைதா இப்னு ஹுசையிப், சாபித் இப்னு கைஸ், ஹுதைஃபத் இப்னு யமான், ஹந்தலா, அப்துல்லா இப்னு சஅத் இப்னு அபி சரஹ். இவருடைய முழு பேர் அப்துல்லா இப்னு சஅத் இப்னு அபி சரஹ். அவருடைய சுருக்கமாக சொன்னால் அப்துல்லா இப்னு அபி சரஹ். சரியா, இவர்கள் இதோட இணைக்கப்படுகிறார்கள். அடுத்தாவது அடுத்த பகுதி என்னன்னு சொன்னால், ஹுதைபியாவில் வந்து ஹுதைபியாவுடைய காலப்பகுதிக்கு பிறகு எழுத ஆரம்பித்தவர்கள். மக்கா மதீனா ஹுதைபியாவுடைய காலத்துக்கு பிறகு எழுத ஆரம்பித்தவர்கள் உண்டு. அபு சுஃபியான், அபு சுஃபியான் சஹர் இப்னு ஹர்ப், யசீத் இப்னு அபி சுஃபியான், முஆவியத் இப்னு அபி சுஃபியான். பாருங்கள், வரலாற்றில் மக்கா அது அரபு உலகத்தில் எழுத்தை அறிமுகப்படுத்த குடும்பம் வந்து அதிகமாக பனு அப்துஷம்ஸ், பனு உமையா. ஆனால் எழுத்தால் அவங்க இஸ்லாத்துக்கு ஆரம்பத்துக்கு வரல, இஸ்லாத்துக்கு வர்றது பிந்திதான். பனு அப்துஷம்ஸில் இஸ்லாத்துக்கு நேரத்தோடு ஏற்றுக்கொண்டவர்களும் இருந்தார்கள், இல்லாமலாம் இல்லை. நேரத்தோடு ஏற்றுக்கொண்ட ஹாலித் இப்னு சயீத் இப்னு அல் ஆஸ் வந்து பனு அப்துஷம்ஸ் தான், அதில் அப்படி இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டவர்கள் இருந்தார்கள். ஆனால் எழுத்தறிவு இருந்தாலும் சரி, அந்த ஹிதாயத் என்றது அல்லாஹு ரப்புல் ஆலமீன் கொடுக்க விஷயம். அப்போ இதில் வந்து இவங்க இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்வது வந்து ஹுதைபியாவுக்கு பிறகு. அபு சுஃபியான், யசீத் இப்னு அபி சுஃபியான், யசீத் இப்னு அபி சுஃபியான் கொஞ்சம் முந்தி என்ன இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டவர். முஆவியத் இப்னு அபி சுஃபியான், முஆவியத் இப்னு அபி சுஃபியான் ஹுதைபியாவில் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டவர் அப்படின்னு நம்ம பல விஷயங்கள் சொல்லிக்கிறோம். அதுக்கு பின்னால் என்ன, மக்கா வெற்றிக்கு பின்னர் தான் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டவர்கள் என்றது சிலருடைய ஆசை. சரியா, பொதுவாக ஒரு நபித்தோழரை பற்றி சொல்கிற டைமில் எல்லாரையும் என்ன ஆசை வரும்டா, அவர் முந்தி இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு சொல்கிற ஒரு ஆசை தான் இயற்கையாக வரும். இவரை பிந்தி வைக்கிறதுல ஒரு சந்தோஷமும் ஆசையும் சிலருக்கு உண்டு அப்படின்னு பார்க்குறோம். அதே நேரம் அலி ரதியல்லாஹு அன்ஹுவோட யாராவது சேர்ந்து யுத்தம் செஞ்சுருந்தா, அவர் வந்து முஹாஜிர்களில் போய் சேர்த்துட்டு விளையாட்டா, சேர்ந்து யுத்தம் செஞ்சுருந்தா, அலி ரதியல்லாஹுக்கு எதிராக யுத்தம் செஞ்சுருந்தா, அவரை கொண்டு வந்து என்ன தாபின் கட்ட லிஸ்ட்டில் சேர்த்துடுற, சஹாபியர் லிஸ்ட்டு கூட சேர்க்கறது விருப்பம் இல்லை. இது ஒரு நடுநிலையற்ற ஒரு அணுகுமுறை. சரி, முஆவியத் இப்னு அபி சுஃபியான், ஹாலித் இப்னு வலீத், அத்த ஜஹம் இப்னு சஅத், ஜஹம் இப்னு அஸ்ஸல்த், ஹுசைன் இப்னு அன்-நுமைர், ஹுவைத்திப் இப்னு அப்துல், ஹுவைத்திப் இப்னு அப்துல் உஸ்ஸா, அப்துல்லா இப்னு அர்கம், அப்பாஸ் இப்னு அப்துல் முத்தலிப், அபான் இப்னு சயீத் இப்னு ஆஸ், அடுத்தது சயீத் இப்னு சயீத் இப்னு ஆஸ், முகைரத் இப்னு ஷுஅபா, அம்ர் இப்னு ஆஸ், ஷுரஹ்பீல் இப்னு ஹசனா, அலா அல் ஹத்ரமி, இவங்களெல்லாம் என்னது எழுதக்கூடியவர்களாக இருந்தார்கள். திருப்பி அதாவது அப்போது மக்கால் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் எத்தனை பேரை சொல்கிறாங்க மக்கால் என்றா, அதாவது அலி ரதியல்லாஹு, உஸ்மான் ரதியல்லாஹு, அபூபக்கர் ரதியல்லாஹு அவர்கள், உமர் இப்னு ஹத்தாப், ஹாலித் இப்னு சயீத், ஆமிர் இப்னு ஃபுஹைரா, அர்கம், அடுத்தது அபு சலமா, ஜாஃபர் இப்னு அபி தாலிப், ஹாத்திப், ஜுபைர், தல்ஹா, அப்துல்லா இப்னு அபிபக்கர். அப்போ மொத்தம் 13 பேர். அப்புறம் மதீனா இதில் வந்து அபு அய்யூப் அன்சாரி, ஹாலித் இப்னு ஜெயித், அதாவது அபு அய்யூப் அன்சாரி, உபை இப்னு கஅப், ஜெயித் இப்னு சாபித், அப்துல்லா இப்னு ரவாஹா, முஆத் இப்னு ஜபல், முஐகீப், அப்துல்லா இப்னு உபை இப்னு சலூல், அதாவது உபை இப்னு சலூல் மகன், உபை இப்னு சலூலா அவருடைய பெயர், அல்லது அப்துல்லா இப்னு உபை இப்னு சலூலான்னு கருத்து முரம்பாடி. உபை இப்னு சலூலா அப்துல்லா இப்னு உபை இப்னு சலூலானே கருத்து முரம்பாடி இருக்கு. அதனால தான் இதில் அப்துல்லா இப்னு உபை இப்னு சலூலன்னு என்ன செய்யுது வருது. அப்துல்லா இப்னு ஜெயித், முஹம்மது இப்னு மஸ்லமா, புரைதா இப்னு ஹுசையிப், தாபித் இப்னு கைஸ், உதைபத் இப்னு யமான், ஹந்தலா இப்னு ரபி, அப்துல்லா இப்னு சாத். 14 பேர் இதில் வரும், 27. அப்புறம் என்ன உதைபியாவுக்கு புறவு நீங்கள் பார்த்தீங்கன்னா, அபு சுஃபியான், யசீத் இப்னு அபி சுஃபியான், முஆவித் இப்னு அபி சுஃபியான், ஹாலித் இப்னு வலீத், ரசூலுல்லாஹ் அவர் குடும்பத்தில் 3 பேரை என்ன செஞ்சுக்கிறாங்க, ரசூலுல்லாஹ் பயன்படுத்திக்கிறாங்க, ஜஹம் பின் சஅத், ஜஹம் பின் அஸ்ஸல்த், ஹுசைன் இப்னு நுமைர், அடுத்தது ஹுவைத்திப், அடுத்தது அப்துல்லா இப்னு அர்கம், அடுத்தது அப்பாஸ், அடுத்தது அபான் இப்னு சயீத், சயீத் இப்னு சயீத், முகைரத் இப்னு ஷுஅபா, அம்ர் இப்னு ஆஸ், ஷுரஹ்பீல் இப்னு ஹசனா, அலா அல் ஹத்ரமி. அப்போ அங்கே 27, இங்கே வந்து 16 பாருங்கள் இல்லையா. அபு சுஃபியான், யசீத், முஆவியா, ஹாலித், ஜஹம், இன்னொரு ஜஹம், அடுத்ததாக ஹுசைன், ஹுவைத்திப், அப்துல்லா, அப்பாஸ், அபான், சயீத், முகீரா, அம்ர், ஷுரஹ்பீல், அலா, 16 பேர். அப்போ 27, 37, 40 வணங்கிட்டா. இப்படி ஒரு 40, 42 அளவில் என்ன செஞ்சுக்கிறாங்க, இதை குர்ஆனை எழுதியவர்கள் என்று சேர்த்துக்கிறாங்க. இதை விட அதிகமாக கூட என்ன செய்யலாம், இருக்கலாம். இந்த அளவுக்கு தக்ரீபன் இதை போட்டுக்கிறாங்க. இதில் எல்லா அறிஞர்களும் உடன்பட்ட ஒரு விஷயம் என்னன்னு சொன்னால், மிகவும் நெருக்கமான நிலையில் எழுதினவர்கள் அப்படின்றதில் அலிபுனு அபி தாலிப், உஸ்மான் ரதியல்லாஹுன் அவர்கள், அடுத்தது ஜெய்துபுனு சாபித், உபைபுனு காப், அதாவது ஜெய்துபுனு சாபித்தை பொறுத்த வரைக்கும் மன்னர்மார்களுக்கு எழுதுறது, உமராக்களுக்கு எழுதுறது, அதே போல் ஒப்பந்தங்கள் எழுதுறதுல அலிபின் அபி தாலிப், அதே போல் மக்களுடைய தேவைகள் நிமித்தம் எழுதப்படுகின்ற விஷயத்தில் கூடுதலாக முகைரத்திபுனு ஷுபா, கடன்கள் அந்த மாதிரி விஷயங்கள் எழுதுறதுல வந்து அந்த அப்துல்லாஹிபுன் ஆர்க்கம், கனிமத்தோடு சம்பந்தப்பட்ட விஷயங்களில் முஆயிகைப், முஆயிகைப்பை வந்து உமர் ரதியல்லாஹு பயன்படுத்திக்கிறாங்க. முஆயிகைப் செய்தி புகாரி முஸ்லீம்னு பார்த்திங்கன்னா தொழுநோயாளி என்று சொல்லக்கூடிய ஒரு நபித்தோடராக அவர் இருந்தார், முஆயிகைப் ரதியல்லாஹு அவர்கள் விளங்கிட்டா. அதே போல் ஹந்தலா இப்னு ரபி, இந்த மாதிரி நிறைய பேர் இருந்தாங்க. அடுத்ததாக வந்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹுதைபியாவுக்கு பிறகு அதிகமாக பயன்படுத்திய நபித்தோரில் ஜெய்த் இப்னு சாபித்தும் முஆவியா ரதியல்லாஹு அதிகமாக என்ன செஞ்சாங்க, இருந்தார்கள் அப்படின்றதை வரலாற்றில் பல ஆசிரியர்கள் என்ன செஞ்சுக்கிறாங்க, இதை சொல்லி இருக்கிறார்கள். எனவே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இவர்களெல்லாம் வைத்து என்ன, அதாவது ஏற்பாடு செய்திருக்கிறார்கள் இந்த மாதிரியான எழுத்து வேலைகளுக்கு. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செஞ்சுக்கிறாங்க, அதாவது செய்திருக்கிறார்கள். இதில் அதாவது இவ்வளோ பேரும் குர்ஆனையும் எழுதுறது முக்காத்தப்ப, இவ்வளோ பேர் ரசூலுல்லாஹுடைய எழுத்தர்கள், குர்ஆனை எழுதினவங்களும் இவங்க தான், அதே போல் மன்னர்மார்களுக்கு எழுதுறவும் இவங்க தான், கடன்களை எழுதுறதும் இவர்கள் தான், அதே போல் என்னது அக்தியா தீர்ப்பு வழங்குற விஷயங்களை எழுதுறது இவங்க தான், அதே போல் இந்த தெய்வான் எழுதுறது தெய்வான் எழுதுனது இவங்க தான், அதே போல் இவர்கள் வந்து என்னது ஹதீஸ்களை இவங்க பர்சனலாக இவங்களுக்கு தேவைக்கு ஹதீஸ்களும் என்ன செஞ்சுக்கிறாங்க எழுதிக்கிறாங்க, மற்றவர்கள் நிறைய ஹதீஸ்களை என்ன செஞ்சுக்கிறாங்க எழுதிக்கிறாங்கன்றத நம்ம என்ன செய்கிறோம், நம்ம பார்க்குறோம். அப்போது இது வந்து ஒரு மிக முக்கியமான ஒரு பகுதி. இந்த இடத்துல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்ட்ட இருந்த எழுத்தர்கள் குர்ஆனை எழுதுவதற்கு பயன்படுத்தப்பட்ட, அப்போ எழுத்து என்றது சுருக்கமாக சொன்னால் எழுத்து என்றது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் ஒரு அரசாங்கத்துடைய மிக முக்கியமான ஒரு ஊடக பகுதியாக அது இருந்திருக்கிறதுக்கு இவ்வளோ செய்திகளும் என்ன ஆதாரம். இப்போ ரசூல் இதெல்லாம் நான் நிறைய செய்திகள் புகாரி முஸ்லீம் மட்டும் எடுத்தேன், நான் தவாவின்னு சொன்னால் முழு சுன்னாலிருந்து அதை எடுத்தோம்னு சொன்னால் ஒரு நம்பிக்கை உண்டு, ஒரு என்னது ஒரு 400-500 செய்திகளுக்கு மேலே என்ன செய்யலாம், நம்ம தொகுத்து கொண்டு வந்துடலாம். சரியா பலகீனங்களும் இருக்கலாம், ஒரு மிகப்பெரிய ஒரு செய்தியை என்ன செஞ்சிடலாம், கொண்டு வந்துடலாம். கிதாபா எழுத்து என்றது ரசூலுல்லாஹி காலத்தில் வந்து அதிகமாக பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. என்ன நம்ம சொல்லலாம்டா ஹதீஸ் குர்ஆனுடைய விஷயத்தில், குர்ஆனுக்கு ரசூலுல்லாஹி பிரத்யேகமான ஏற்பாடை செய்து எழுத்தர்களை நியமித்து எழுதினார்கள். ஹதீஸ்களை பொறுத்த வரைக்கும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அப்படி பிரத்யேகமான ஏற்பாடுகள் செய்யலை, கேட்டவங்களுக்கு எழுதி கொடுத்தாங்க, எழுத சொல்லிக்கிறாங்க, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதை வந்து என்ன எழுதி கொண்டவங்களை பார்த்து அனுமதிச்சிக்க சந்தேகம் இல்லை. அப்துல் அசீஸ் நூலாக களஞ்சியமாக தொகுத்தல் ஒரு ஏடாக மக்களுக்கு பிரதிநிதித்துவப்படுத்துறதுக்காக, இதை நம்ம குர்ஆன்லையும் பார்க்கலாமே, அரசாங்கத்தால் ஒரு பிரதி வெளியிட்டு இருந்தாங்களா ரசூலுல்லாஹ், குர்ஆன் பிரதி வெளியிட்டிருக்கல, அபூபக்கர் காலத்தை வெளியிட்டு இருந்தாங்களா வெளியிட்டிருக்கல, அதைத்தான் உஸ்மான் ரதியல்லாஹு காலத்தில் வெளியிட்டாங்க, ஒரு பிரதி அரசாங்கத்தால் எல்லாரும் இதான் ஓதணும் அப்படின்னு பிரதி, இதை உமர் பின் அப்துல் அசீஸ் ஹதீதுக்கு செஞ்சாங்க. இதுதானே தவிர எப்படி உஸ்மான் ரலாவோட சம்பவத்தை வச்சு அபூபக்கர்லாவோட சம்பவத்தை வச்சு குர்ஆன் எழுதலைன்னு நம்ம சொல்லலையோ, அதே மாதிரி ஜுஹ்ரியுடைய உமர் பின் அப்துல் அசீஸ் சம்மந்தப்பட்ட சம்பவத்தை வச்சு ஹதீஸ் எழுதலைன்னு என்ன செய்ய முடியாது, சொல்ல முடியாது. இப்போ இன்ஷா அல்லாஹ் இதை நம்ம படிச்சுட்டோமா, இது வந்து மக்கா காலத்து மதீனா காலத்தில் எழுத்துடைய சப்ஜெக்டை தெரிஞ்சு கொள்றதுக்கான பெரிய ஒரு பகுதி, இருந்து ஒரு சின்ன ஒரு டொட் இது ஒரு துளி. இப்போ அடுத்த பகுதி என்ன அப்படின்னு சொன்னால், ரசூலுல்லாஹ் குர்ஆனை எழுத சொன்ன அந்த சம்பவங்கள் இருக்குது, அந்த செய்திகளை எப்படி எப்படியெல்லாம் ரசூலுல்லாஹ் எழுத சொன்னாங்கன்றது, அதுக்கு பின்னால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படி அந்த குர்ஆனுடைய பாதுகாப்புடைய ஏற்பாடு ரசூலுல்லாஹ் காலத்தில் எப்படி நடந்திருக்குது என்ற அந்த பகுதி, இந்த பகுதியை சேர்த்து அப்படியே அபூபக்கரோட காலத்துக்கு வந்துடும், அபூபக்கரோட காலத்தில் கலெக்ட் பண்ணாங்களே அந்த கலெக்ட் பண்ண பகுதியை சேர்த்து ஒரு பகுதியை நம்ம பார்த்துட்டு, உஸ்மான் ரதியல்லாஹுவோட காலத்தில் வந்து அதை தர்த்தி பண்ணுறது, அந்த டைத்தில் ஒரு திருப்பி ஒரு மறுபடி எழுதுகிற வேலை நடந்துச்சு. அபூபக்கர்லாவோட காலத்தில் வந்து தொகுப்பு நடந்துச்சு, உஸ்மான காலத்தில் எழுதுகிற வேலை நடந்துச்சு. இந்த காலப்பகுதி நம்ம வார டைமில் தான் இதெல்லாம் பார்க்கணும், எதில் எழுதினாங்க, எந்த பேனையை கொண்டு எழுதினாங்க, எப்படிப்பட்டதை கொண்டு எழுதினாங்க, ஏற்றுடைய என்ன இது எப்படி இருந்துச்சு, அந்த டைமில் தான் இதையும் பார்க்கணும். நபத்தி எழுத்து முறையுடைய அந்த அதாவது அரபு எழுத்து அதிலிருந்து எடுத்துக்கொண்ட அந்த தாக்கங்கள் என்ன, அதனுடைய இதெல்லாம் உஸ்மானிய ஹத்தில் என்ன எப்படி அது வந்து செல்வாக்கு செலுத்தியிருக்கின்ற பதில் இன்ஷாலா பார்ப்போம். ஹதமா இந்தி வல் அல்மு இந்தல்லா வகூல் கவுலி ஹதா வஸ்தஃபிருல்லாஹ் லி வலக்கும்.
1: கேட்டது தினமும் உங்கள் முஸ்லிம் வானொலியில் வான்மறை தொடர். உலக வானொலி வரலாற்றில் 24 மணி நேர சிறப்பு நிகழ்ச்சிகள் கேட்க தவறாதீர்கள்.
2: முஸ்லிம் வானொலி
1: உங்கள் முதல் தர முஸ்லிம் வானொலியில் உங்கள் பிரதேச பள்ளிவாசல்களில் இடம்பெறுகின்ற மார்க்க சொற்பொழிவுகள், குத்துபா பிரசங்கங்கள், விசேட இஸ்லாமிய நிகழ்வுகளை எங்களோடு பகிர்ந்து கொள்ளுங்கள். அது மட்டுமல்ல, உங்களுடைய குழந்தைகளின் ஹதீஸ், கிராத், இஸ்லாமிய சம்பாசனைகள், இஸ்லாமிய நாடகங்களை எமக்கு அனுப்புங்கள். தொடர்புகளுக்கு முஸ்லிம் வானொலி @gmail.com அல்லது வாட்ஸ்அப் 0904777161
3: www.muslimvanoli.com.
4: என்னை உரமாக்கி வைத்திடுவாய் இறைவா.
5: நேர்கள் அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹமத்துல்லாஹி வபரகாத்துஹு. நேர்கள் தொடர்ந்து உங்கள் முஸ்லிம் வானொலியின் காற்றலைகளில் 24 மணி நேர இஸ்லாமிய ஒலிபரப்போடு இணைந்திருக்கின்றீர்கள். இந்த நிகழ்ச்சியில் அடுத்ததாக சிறப்பு மார்க்க சொற்பொழிவோடு இணைந்து கொள்ள இருக்கின்றோம். வழங்குகின்றார் மௌலவி அஷேக் அப்துல் பாசித் புகாரி அவர்கள்.
6: إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا وسيئات أعمالنا من يهده الله فلا مضل له من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له أشهد أن لا إله إلا الله أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا ايها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحده وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والارحام ان الله كان عليكم رقيبا يا ايها الذين امنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم اعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما اما بعد فان اصدق الحديث كتاب الله واحسن الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار கண்ணியத்துக்குரிய அல்லாஹுவின் அடியார்களே, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எப்படி அவனுடைய அருளால் அவனுடைய நாட்டத்தால் அல்லாஹ் அவன் அருள் பொருந்திய இந்த பூமியில் வஹியுடைய பூமியில் கிபிலா அமைந்துள்ள இந்த பூமியில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எப்படி என்னையும் உங்களையும் இந்த அல்லாஹுடைய இல்லத்தில் ஒன்று கூட்டினானோ அது போன்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எம்மை ஜன்னத்துல் ஃபிர்தௌஸிலே ஒன்று கூட்டுவானாக. அதிலும் குறிப்பாக அல்லாஹுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடும் அவர்களுடைய தோழர்களோடும் அல்லாஹ் என்னையும் உங்களையும் உலக முஸ்லிம்களையும் ஒன்று கூட்டுவானாக. கண்ணியத்துக்குரியவர்களே, மார்க்க கல்வியின் சிறப்பும் இன்றைய முஸ்லிம்களின் நிலைமையும் ஃபத்லுல் இல்ம், அல்லாஹ்வுடைய மார்க்க கல்வியின் சிறப்பு. கண்ணியத்துக்குரியவர்களே, லா ஹயாத இல்லா பில் இல்ம், வாழ்வு என்பது கிடையாது கல்வி இல்லாமல், கல்வி இல்லாமல் வாழ்க்கை கிடையாது. கல்விதான் இறந்து கிடக்கின்ற உள்ளத்தை வெளிச்சமாக்கும், உயிரூட்டும். இந்த உலகத்துடைய கல்வியாக இருந்தாலும் சரி, மார்க்கத்துடைய கல்வியாக இருந்தாலும் சரி, இவை அனைத்தும் இந்த உலகத்திலும் மறுமையிலும் எமக்கு பலன் தரும். எப்போது அல்லாஹ்வை அந்த கல்வி நினைவூட்டுகிறதோ அப்போது, எப்போது மறுமையை நினைவூட்டுகிறதோ அப்போது, எப்போது சொர்க்கத்தை நினைவூட்டுகிறதோ அப்போது, எப்போது நரகத்துடைய அச்சத்தை கொடுக்கிறதோ அப்போது. கண்ணியத்துக்குரியவர்களே, இல்மு இரண்டு வகைப்படும். ஒன்று மார்க்கத்துடைய கல்வி, அல்லது இன்னொன்று உலகத்துடைய கல்வி. அல்லாஹுடைய மார்க்கத்திலே இந்த இரண்டு கல்விக்கும் தரம் உண்டு. ஃபர்து கிஃபாயா, கட்டாயமாக செய்தே ஆக வேண்டும், கற்றே ஆக வேண்டும். கற்கவில்லை என்றால் தண்டனை உண்டு, நாளை மறுமையில் விசாரணை உண்டு. இந்த உலகத்திலும் அவர் தப்பிக்க முடியாது, நாளை மறுமையிலும் அவர் தப்பிக்க முடியாது. ஃபர்து கிஃபாயா, இல்மு ஷரியா, இல்மு தீன், அல்லாஹுடைய தீனுடைய கல்வி, ஷரியத்துடைய கல்வி, அல்லாஹுவை பற்றிய கல்வி, அல்லாஹுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கொண்டு வந்த சத்தியத்தை பற்றிய கல்வி, கபருடைய சத்தியத்தை பற்றிய கல்வி, கபருடைய

எப்படி நோற்க வேண்டும், நோன்புடைய நிபந்தனைகள் என்ன, நோன்புடைய ருக்குன் என்ன, எது இருந்தால் நோன்பு நிறைவேறும், எது இருந்தால் நோன்பு முறியும், இப்படி அல்லாஹுடைய மார்க்கத்தில் எந்த எந்த துறைகள் இருக்கிறதோ இந்த துறைகளுடைய முழு ஞானங்களையும் தௌஹீது முதல் அல்லாஹுடைய மார்க்கத்திலே அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறிய கடைசி கடமை வரை கற்க வேண்டியது இந்த சமூகத்தில் இருக்கக்கூடிய முஸ்லிமான ஆண் பெண் அனைவரின் மீதும் கடமை, ஃபர்து கிஃபாயா, கற்றுதான் ஆக வேண்டும். இந்த கல்வி இல்லை என்றால் நாளை மறுமையில் விசாரணை உண்டு. இன்னொன்று கட்டாய கடமை அல்லாஹுடைய மார்க்கத்துடைய கல்வியை கற்பது, ஃபர்து கிஃபாயா இந்த துன்யாவுடைய கல்வியை கற்பது. இந்த உலகம் எப்போது நிலையாக இருக்குமோ, எந்த கல்வியை கற்றால் இந்த உலகத்தால் இயங்க முடியுமோ அந்த கல்வியை கற்பது ஃபர்து கிஃபாயா. ஃபர்து அயின் அல்லாஹுடைய மார்க்கத்துடைய கல்வியை கற்பது, ஃபர்து கிஃபாயா இந்த துன்யாவுடைய கல்வியை கற்பது. இது உங்களுக்கு விருப்பமானது, நீங்கள் எதை வேண்டுமானாலும் எப்போது வேண்டுமானாலும் கற்றுக்கொள்ளலாம். அல்லாஹ் நாளை மறுமையில் இந்த கல்வியை குறித்து உங்களிடத்தில் விசாரணை செய்ய மாட்டான். நீங்கள் டாக்டர் படிக்கலாம், நீங்கள் இன்ஜினியர் படிக்கலாம், நீங்கள் உலகத்திலே எந்த துறையை வேண்டுமானாலும் தேர்ந்தெடுத்து இந்த உலகத்தை நீங்கள் வாழ வைப்பதற்காகவும் இந்த உலகத்திலே நீங்கள் வாழ்வதற்காகவும் கற்கலாம். ஆனால் இதை குறித்து நாளை மறுமையிலே விசாரணை கிடையாது. என்ன படித்தாய், எவ்வளவு மதிப்பெண் பெற்றாய், எந்த கல்லூரியில் படித்தாய், எப்படி படித்தாய், எந்த துறையை தேர்ந்தெடுத்து படித்தாய், எந்த துறையின் மூலமாக இந்த உலகத்திலே வருமானத்தை தேடினாய், இதையெல்லாம் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நாளை மறுமையில் விசாரணை செய்ய மாட்டான். ஆனால் அல்லாஹுடைய கல்வி, அல்லாஹுடைய தூதருடைய கல்வி, இந்த இல்முத்தீன், இந்த இல்மு ஷரியா ஒவ்வொரு முஸ்லிமான ஆண் பெண் மீதும் அல்லாஹுவால் கடமையாக்கப்பட்ட கடமை. ஆனால் எதில் எம்முடைய முக்கியத்துவம் இருக்கிறது, எதில் எம்முடைய ஆர்வம் இருக்கிறது, எதை கற்பதில் இந்த முஸ்லிம் சமூகம் இந்த ஆர்வம் காட்டுகிறது, எதை கற்பதில் இன்று முஸ்லிம் சமூகம் குறைவை காட்டுகிறது, யோசித்து பாருங்கள் மூமின்களே. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கூறுகின்ற வசனம் எமக்கு அப்படியே பொருந்துகிறது. பாருங்கள், சூரத்துர் ரூம் உடைய 7வது வசனத்திலே அல்லாஹ் கூறுகிறான், யஅலமூன ظாஹிரம் மினல் ஹயாத்தித் துன்யா வஹும் அனில் ஆகிரத்திஹும் காஃபிலூன். இவர்கள் இந்த உலக வாழ்க்கையின் வெளிப்படையான கல்வியைத்தான், வெளிப்படையான ஞானங்களைத்தான் அறிந்திருக்கிறார்கள். உலகத்தை பற்றி கேட்டால், உலகத்துடைய துறைகளை பற்றி கேட்டால், அதை பற்றி பேசுவதற்கு அதன் பக்கம் செல்வதற்கு ஆர்வம் காட்டுகிறார்கள். ஆனால் மறுமையை பற்றியோ, மறுமையுடைய ஞானங்களை பற்றியோ முழுவதும் அறியாதவர்களாக, மறந்தவர்களாக அவர்கள் இருக்கிறார்கள் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கூறுகிறான். அல்லாஹ் கூறுகிறான், பல் இத்தாரக இல்முஹும் ஃபில் ஆகிரா பல் ஹும் ஃபி ஷக்கி மின்ஹா பல் ஹும் மின்ஹா அமூன். மறுமையை பற்றிய ஞானம் அவர்களுக்கு இல்லை, மறுமையை பற்றி அவர்கள் சிந்திப்பதில்லை, மறுமையுடைய ஞானங்களை அவர்கள் பெறுவதில்லை, அதை பற்றிய சந்தேகத்தில் இருக்கிறார்கள். ஏன், அதை பற்றி அவர்கள் குருடர்களாக வாழ்கிறார்கள். கண்கள் இருக்கிறது, செவிகள் இருக்கிறது, உள்ளங்கள் இருக்கிறது, ஆனால் இவற்றையெல்லாம் மறந்து குருடர்களை போல்தான் இந்த பூமியில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். இந்த உலகம் மட்டும் போதும் என்று அவர்கள் எண்ணிக்கொண்டிருக்கிறார்கள் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கூறுகிறான். கண்ணியத்துக்குரியவர்களே, முஸ்லிம்களுடைய நிலைமையை இந்த அல்லாஹுடைய தீனுடைய கல்வியில் எடுத்து பாருங்கள். அல்லாஹுவால் இறக்கப்பட்ட குர்ஆன் யாரால் இறக்கப்பட்டது, யாரால் அல்லாஹுவால் இறக்கப்பட்ட குர்ஆன் யாருக்காக இறக்கப்பட்டது, மனிதர்களுக்காக, அல்லாஹுவை நம்பிக்கை கொண்டவர்களுக்காக. இந்த உலகத்திலே வாழக்கூடிய ஒவ்வொரு மனிதனும் எப்படி நேர்வழி பெற வேண்டும் என்று நேர்வழியை காட்டுவதற்காக இறக்கப்பட்ட குர்ஆன். இன்று முஸ்லிம்களுக்கு எத்துணை பேருக்கு அந்த குர்ஆன் என்ன சொல்லுகிறது, அந்த குர்ஆன் எதை கற்பிக்கிறது, அந்த குர்ஆனுடைய வசனங்கள் எதன் பக்கம் அழைக்கிறது என்ற ஞானம் இருக்கிறது. யா அல்லாஹ், மாற்று மதத்தார்களுக்கு இந்த குர்ஆனை கொடுப்பதற்கு இன்று முஸ்லிம்களிடத்திலே ஆர்வம். அல்ஹம்துலில்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ், அதிகமான குர்ஆனை இலவசமாக மாற்று மத சகோதரர்களுக்கு கொடு

0: கொடுத்து குர்ஆனை அவர்களை படிக்க வைக்க வேண்டும் என்ற ஆர்வம் அதிகம். ஆனால் அதைவிட யாருக்கு ஆர்வம் இருக்க வேண்டும்? யார் அந்த குர்ஆனை கொடுக்கிறார்களோ, யார் அந்த குர்ஆனை மாற்று மதத்தார்கள் படிக்க வேண்டும் என்று ஆர்வம் கொள்கிறார்களோ, அவர்கள் அந்த குர்ஆனை படித்திருக்க வேண்டுமா இல்லையா? அவர்கள் திரும்பி ஒரு வசனத்தை எடுத்து காட்டி இந்த வசனம் எதை சொல்லுகிறது என்று அவரிடத்திலே கேட்டால் அவரால் சொல்ல முடியுமா? லா இலாஹா இல்லல்லாஹ் எத்துணை முஸ்லிம்கள் சூரத்துல் ஃபாத்திஹாவுடைய பொருள் தெரியாமல் இருக்கிறார்கள்? எத்துணை முஸ்லிம்கள் யா அல்லாஹ் சூரத்துல் இக்லாஸ், சூரத்துல் இக்லாஸ், எத்துணை பேருக்கு அதனுடைய பொருள் தெரியும்? குர்ஆனுடைய இறுதி மூன்று சூராக்கள், அதனுடைய பொருள் எத்துணை பேருக்கு தெரியும்? கண்ணியத்துக்குரிய அன்பு சகோதரர்களை யோசித்து பாருங்கள். நம்முடைய நிலைமையை கொஞ்சம் சீர்தூக்கி பாருங்கள். அல்லாஹ்வுடைய மார்க்கத்தில் எந்த நிலைமையில் நாம் இருக்கிறோம்? தொழுகையிலே ஓதுகிறோம் சூரத்துல் ஃபாத்திஹா, அதனுடைய பொருளை அறிந்து அதனுடைய விளக்கத்தை அறிந்துதான் அந்த சூராவை ஓதுகிறோமா? குர்ஆனிலே இமாம் ஏதோ ஓதுகிறாரே தொழுகையிலே, அந்த இமாம் ஓதக்கூடிய சூராவுடைய பொருளுடைய அடக்கத்தையாவது நாம் அறிந்திருக்கிறோமா? தொழுகையை தொழுகிறோம், என்ன ஓதப்படுகிறது என்று தெரியாமல் தொழுகையை முடிக்கிறோம். அல்லாஹ் இந்த தொழுகையிலிருந்து எதை நாடினான் என்ற ஞானத்தை அறியாமல் உங்களிடத்திலே கேட்கிறேன், எத்துணை முறை தொழுகையிலே சமி அல்லாஹு லிமன் ஹமீத என்ற வார்த்தையை கேட்டிருப்போம்? உள்ளத்தில் கை வைத்து சொல்லுங்கள், சமி அல்லாஹு லிமன் ஹமீத என்ற வார்த்தையுடைய பொருள் எனக்கு தெரியும் என்று. எத்துணை பேருக்கு தெரியும் சமி அல்லாஹு லிமன் ஹமீத இந்த வார்த்தையுடைய பொருள்? எம்மில் எத்துணை பேருக்கு தெரியும்? அறிந்தவர்கள் கொஞ்சம் கைகளை உயர்த்துங்கள். யோசித்து பாருங்கள் மூமின்களே, குறைபடுத்துவதற்காக அல்ல, எம்முடைய நிலைமை எப்படி இருக்கிறது என்பதை நாம் சீர்தூக்கி பார்ப்பதற்காக. இந்த உலகத்திலே நாம் கற்றத்துறையில் எதை கேட்டாலும் எப்படி கேட்டாலும் அதற்கு நாம் இம்மை தயார்படுத்திக் கொள்ள தயார். இந்த துறையில் என்னுடைய கல்வி ஞானம் குறைவாக இருக்கிறது, இதை கற்றால் இவ்வளவு ஊதியம் அதிகமாகும் என்றால் அந்த துறையை எவ்வளவு லட்சம் கொடுத்தாவது, எவ்வளவு நேரம் கொடுத்தாவது கற்க தயார். ஆனால் அல்லாஹ்வுடைய மார்க்க கல்வியை, அல்லாஹ் இந்த சமூகத்திற்கு கொடுத்த கல்வியை, நேர்வழிக்காக, இவ்வுலகின் வெற்றிக்காக, மறு உலகின் வெற்றிக்காக அல்லாஹ் கொடுத்த தீனுடைய கல்வியை கற்பதற்கு, அதிலே அதை தெரிந்து அதை புரிந்து தன் வாழ்க்கையில் செயல்படுத்தி மக்களை அதன் பக்கம் அழைப்பதற்கு எத்துணை பேர் தயார்? இதுவெல்லாம் பள்ளியின் இமாம்களுக்குரிய கல்வி, அல்லது ஹுத்துபா மேடையில் நின்று ஹுத்துபா செய்யக்கூடிய ஹதீப்களுக்கு உள்ள ஒரு கல்வி அது. அது அவர்களுக்குரிய பிரிவு, அது அவர்களுக்குரிய கல்வி என்று ஒதுங்குகிறோமே. கண்ணியத்துக்குரியவர்களே, இது மக்களிடத்தில் எடுத்து செல்வதற்காக மட்டும் உள்ள கல்வி அல்ல, எம்மை மாற்றுவதற்காக உள்ள கல்வி. அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த சமூகத்திலே வாழ்ந்த சஹாபாக்கள் அத்துணை பேரையும் ஹதீப்களாக, ஹுதுபா மேடையில் பிரச்சாரம் செய்யக்கூடிய மனிதர்களாக மாற்றி இருக்கலாம். ஆனால் அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர் அவர்களின் துறையை தேர்ந்தெடுத்து அவர் அவர்களை மேம்படுத்தினார்கள். ஹாலித் பின் வலித் போருடைய தளபதி, ஸைத் பின் ஸைத் ரழியல்லாஹு அன்ஹு அல்லாஹ்வுடைய தூதருடைய வகையை எழுதக்கூடியவர். இப்படி அல்லாஹ்வுடைய தூதர் ஒவ்வொரு சஹாபிக்கும் அவர் அவர்களுடைய துறையை தேர்ந்தெடுத்து கொடுத்தார்கள். ஆனால் அந்த துறையை கொடுப்பதற்கு முன்னால் எதை கற்றுக் கொடுத்தார்கள்? ஃபர்தாயின், எதை எதை? அல்லாஹுவை அறிந்திருந்தார்கள் அந்த சஹாபாக்கள். அதனால்தான் அல்லாஹ் அவர்களை புகழ்கிறான். அல்லாஹுடைய தூதரை அறிந்திருந்தார்கள், அல்லாஹுடைய தூதருடைய மார்க்க சட்டங்களை அறிந்திருந்தார்கள். கண்ணியத்துக்குரியவர்களே, நஷ்டம் இது, இழிவு இது. எந்த ஒரு சமூகம் இல்மிலே நிலைத்திருக்குமோ அந்த சமூகம் வெற்றியின் பாதையில் நிலைத்திருக்கும். எந்த ஒரு சமூகம் இல்மில் குறைவுபடுமோ, இல்மை விட்டு தூரமாகுமோ, அந்த சமூகம் தன்னை அழிவின் பாதையை நோக்கி செலுத்திக் கொண்டிருக்கிறது என்று பொருள். கண்ணியத்துக்குரியவர்களே, இந்த மார்க்கத்துடைய எந்த துறையாக இருக்கலாம், அந்த துறையுடைய இல்மை அறியாமல் அந்த துறையில் இந்த மார்க்கத்தை பின்பற்றக்கூடிய முஸ்லிம்கள் நுழைய முடியாது, நுழையக்கூடாது. தொழுகையை தெரியாமல் தொழ முடியாது, நோன்பை தெரியாமல் நோன்பு வைக்க முடியாது, ஜிஹாதை தெரியாமல் இல்ம் இல்லாமல் ஜிஹாது செய்ய முடியாது. லா இலாஹா இல்லல்லாஹ். கண்ணியத்துக்குரியவர்களே வாருங்கள், அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நபிமார்களை எப்படி அறிமுகப்படுத்துகிறான் தெரியுமா? நபி யாகூப் அலைஹிஸ்ஸலாம், அல்லாஹ் அந்த நபியை பற்றி கூறுகிறான், அவருக்கு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கற்றுக் கொடுத்த கல்வியில் அவர் தெளிவான கல்வியுடையவராக இல்மை சுமந்தவராக இருந்தார் என்று நபி யாகூபை அல்லாஹ் அறிமுகப்படுத்துகிறான். நபி யூசுப் அலைஹிஸ்ஸலாம், وكذلك يجتبيك ربك ويعلمك من تأويل الأحاديث. அல்லாஹ் அவருக்கு கனவுடைய விளக்கத்தின் ஞானங்களை கற்றுக் கொடுத்தான் என்று இல்மை கற்றுக் கொடுத்ததை அல்லாஹ் அறிமுகப்படுத்துகிறான். நபி தாவூத் சுலைமான் அலைஹிமுஸ்ஸலாம் அவர்களை பற்றி அல்லாஹ் கூறுகிறான், அல்லாஹ் தாவூத் அவர்களுக்கும் சுலைமான் அவர்களுக்கும் இல்மை வழங்கினான். அல்லாஹ் எதை கொண்டு அறிமுகப்படுத்துகிறான் பாருங்கள், இல்மை வழங்கினான். அவர்கள் என்ன சொன்னார்கள் தெரியுமா? وقال الحمد لله الذي فضلنا على كثير من عباده المؤمنين. அவர்கள் சொன்னார்கள், அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ்வுக்கே எல்லா புகழும், மூமின்களில் மற்றவர்களை விட அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எங்களை மேம்படுத்தி வைத்தான், எங்களை சிறப்புபடுத்தி வைத்தான். எதை கொண்டு சிறப்புபடுத்தினான் நபி சுலைமானை? எதை கொண்டு? இல்மை கொண்டு. இல்மு ஃபதல், இல்மு சிறப்பு. யாருக்கெல்லாம் இந்த இல்மு சென்றடைகிறதோ அவர்களும் சிறப்புடையவர்களாக மாறுவார்கள். புரிகிறதா? இல்மு சிறப்பானது, யாரை இந்த இல்மு சென்றடைகிறதோ அவர்களும் சிறப்புடையவர்களாக மாறுவார்கள். இல்மு கண்ணியமானது, யாரை இந்த இல்மு சென்றடைகிறதோ அவர்களும் கண்ணியத்துக்குரியவர்களாக மாறுவார்கள். இல்மு நேர்வழி உடையது, யாரையெல்லாம் இந்த நேர்வழி சென்றடைகிறதோ அவர்கள் அல்லாஹுடைய நேர்வழியில் உட்படுத்தப்படுவார்கள். இப்படி அடுக்கிக் கொண்டே போகுங்கள் கண்ணியத்துக்குரியவர்களே. அல்லாஹுடைய மார்க்கத்தில் இல்முடைய சிறப்பை குறித்து பார்ப்போம் வாருங்கள். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அல்லாஹுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை இந்த உலகத்தில் ஒரு விஷயத்தை, நபியே நீங்கள் அதிகப்படுத்தி அல்லாஹ்விடத்திலே கேளுங்கள் என்று கூறுகிறான். எதை குறித்து? எதை அதிகப்படுத்தி கேளுங்கள் என்று கூறுகிறான்? யா அல்லாஹ், ஆட்சியை அதிகப்படுத்தி என்று நபியை கேளுங்கள் என்று சொன்னானா? யா அல்லாஹ், செல்வத்தை அதிகப்படுத்தி அல்லது குழந்தைகளை அதிகப்படுத்தி இந்த உலகத்துடைய வசதி வாய்ப்புகளை அதிகப்படுத்தி யா அல்லாஹ் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நபியை கேட்குமாறு கூறுகிறானா? எதை கேட்குமாறு கூறுகிறான்? எனக்கு இல்மை அதிகப்படுத்துவாயாக, கல்வியை அதிகப்படுத்துவாயாக, நீ கொடுத்த இந்த மார்க்கத்துடைய ஞானத்தை அதிகப்படுத்துவாயாக. இமாம் குர்துபி ரஹிமஹுல்லா அவர்கள் சொன்னார்கள், இந்த உலகத்திலே அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இல்மை விட சிறப்பான ஒன்று இருக்குமானால் அதை குறித்து கட்டளையிட்டு இதை அதிகப்படுத்து என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கேட்குமாறு பணித்திருப்பான். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த உலகத்திலேயே இல்மை மட்டும்தான் அதிகப்படுத்தியா அல்லாஹ் என்று கேட்குமாறு பணிக்கிறான் என்றால், இந்த இல்ம் இந்த உலகத்துடைய அனைத்து நியமத்தை விடவும் மிகப்பெரியது. அல்லாஹ் அக்பர். என்ன விளக்கம் பாருங்கள், என்ன சிந்தனை பாருங்கள் கண்ணியத்துக்குரியவர்களே. இல்மை அதிகப்படுத்து, ரப்பி ஜிதுனி இல்மா. எத்துணை பேர் கேட்டிருப்போம், எத்துணை பேர் கேட்டிருப்போம். ஆனால் உங்கள் அறிவுக்கு பொருந்துகிறதா? இல்மை அதிகப்படுத்து யா அல்லாஹ் என்று பிரார்த்தனை செய்தால் மட்டும் இல்ம் அதிகரிக்குமா? இல்ம் அதிகரிக்குமா? யோசித்து பாருங்கள், எந்த அறிவு அதை ஏற்றுக்கொள்ளும்? ஒருவர் தனக்கு குழந்தைகளை கேட்கிறார், யா அல்லாஹ் எனக்கு குழந்தைகளை கொடு, ஆனால் அவர் திருமணம் செய்யவில்லை. எப்படி அல்லாஹ் குழந்தைகளை கொடுப்பான்? அதனுடைய காரணத்தை நோக்கி அவர் செல்லவில்லை. எந்த வழியில் சென்றால் இல்மை அல்லாஹ் கொடுப்பான் என்ற வழியை அவர் தேர்ந்தெடுக்கவில்லை. எந்த முறையில் இல்மை கற்க வேண்டும், யாரிடத்திலிருந்து கற்க வேண்டும், இல்மை எப்படிப்பட்ட வழிகளில் கற்க வேண்டும் என்ற முறைகளை அவர் தேடிச் செல்லவில்லை. இல்மு வந்தடையாத மூமின்களே சோம்பேறித்தனத்திலே இருந்தால், இல்மு வந்தடையாத மூமின்களே அந்த இல்மை தேடுவதில் ஆர்வம் இல்லை என்றால், இல்மு வந்தடையாத மூமின்களே பாவத்திலே எம்முடைய வாழ்க்கை இருந்தால், இல்மு வந்தடையாத மூமின்களே அல்லாஹ்வுடைய கட்டளைகளுக்கு மாறு செய்தால் இல்மு இவர்களை வந்தடையாது, இல்மு இவர்களிடத்திலே சேராது. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அல்லாஹ்வுடைய தூதருக்கு அதனால் தான் கட்டளையிடுகிறான், வக்குர் ரப்பி ஜிதுனி இல்மா. இந்த இல்மை சுமக்கக்கூடியவர்களுக்குரிய சிறப்பு என்ன தெரியுமா? அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் லா இலாஹா இல்லல்லாஹ் கலிமத்து தௌஹீத், இதற்கு அல்லாஹ் சாட்சிகளை ஏற்படுத்துகிறான். ஆம், இது உண்மைதான். இதற்கு யாரெல்லாம் சாட்சியாக ஆக்கப்படுகிறார்கள் தெரியுமா? கலிமத்து தௌஹீதுக்கு சாட்சி கூறுபவர்கள் யார்? அல்லாஹ் கூறுகிறான் சூரத்துல் ஆல் இம்ரானுடைய 18வது வசனத்தில், ஷஹீத் அல்லாஹ், யார்? அல்லாஹ் சாட்சி கூறுகிறான், அல்லாஹ் சாட்சி கூறுகிறான், அன்னஹு லா இலாஹா இல்லஹு, அவனை தவிர வணங்க தகுதியான இறைவன் வேறு எவரும் இல்லை. வல் மலாயிகா, யார்? மலக்குமார்கள். அல்லாஹ் சாட்சி கூறுகிறான், அதற்கு பிறகு யார்? மலக்குகள். வஊலுல் இல்ம், வஊலுல் இல்ம், இல்மை சுமந்தவர்கள், கல்வியாளர்கள், மார்க்க கல்வியை பெற்றவர்கள். ஆம், இவர்கள்தான் சாட்சி. அல்லாஹுடைய சாட்சிக்கு பிறகு, மலக்குகளுடைய சாட்சிக்கு பிறகு அல்லாஹ் யாருடைய சாட்சியை கொண்டு வந்து நிறுத்துகிறான்? இல்மை சுமந்தவர்களுடைய சாட்சியை அல்லாஹ் கொண்டு வந்து நிறுத்துகிறான் என்றால், யோசித்து பாருங்கள் மூமின்களே, அந்த இல்மை கற்றவர்கள் அல்லாஹ்விடத்திலே எவ்வளவு கண்ணியத்தில் இருப்பார்கள். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கூறுகிறான், இன்னமா யஹ்ஷல்லாஹ மின் இபாதிஹில் உலமா. அல் குஷூ, அல்லாஹுவை உள்ளத்தால் பயந்தவர்கள். அல் குஷூ, இது சாதாரண பயம் அல்ல, பணிவோடு, அன்போடு, பாசத்தோடு, பரிவோடு முழுவதும் தன்னை அல்லாஹ்விடத்திலே ஒப்படைத்து பயப்படக்கூடிய பயத்திற்குதான் அல் குஷூ என்று சொல்லப்படும். இப்படி அல்லாஹுவை பயப்படுபவர்கள் யார் தெரியுமா? இப்படி அல்லாஹுவை அஞ்சுபவர்கள் யார் தெரியுமா? இன்னமா யஹ்ஷல்லாஹ மின் இபாதிஹில் உலமா, அல்லாஹ்வுடைய அடியார்களில் கல்வியை பெற்ற உலமாக்கள். ஏன்? ஒரு ஆலிம் எதை அறிந்திருப்பான்? எதை அறிந்திருப்பான்? யாரை அறிந்திருப்பான்? அல்லாஹுவை அறிந்திருப்பான். அல்லாஹுவை முழுமையாக அறிந்தவன் அல்லாஹிற்கு பயப்படாமல் இருப்பானா? இருப்பானா? அல்லாஹுடைய முழுமையான தன்மைகளை கேட்டவன் அல்லாஹுடைய தன்மைகளுக்கு மாறு செய்வானா? அல்லாஹ் கேட்கிறான், அல்லாஹ் பார்க்கிறான் என்ற அல்லாஹுடைய தன்மைகளை அறிந்தவன் அல்லாஹ் பார்க்கும் பொழுது, அல்லாஹ் கேட்கும் பொழுது தவறுகளை செய்வானா? அதனால்தான் அல்லாஹ் கூறுகிறான், அல்லாஹுவை உண்மையாக உள்ளச்சத்தோடு பணிவோடு அஞ்சக்கூடியவர்கள் உலமாக்கள், கல்வியாளர்கள். கண்ணியத்துக்குரியவர்களை அல்லாஹ் கேட்கிறான், குல் ஹல் யஸ்தவில்லதீன யஅலமூன வல்லதீன லா யஅலமூன். நபியே கேளுங்கள், அறிந்தவர்களும் அறியாதவர்களும் சமமா? எந்த உலகத்துடைய அறிவாளி கூறுவார் ஆம் என்று? அல்ல, என்ன கேட்கிறான்? கல்வியை பெற்றவர்களும் கல்வியை கற்காதவர்களும் சமமா? சுப்ஹானல்லாஹ், இன்று பார்க்கிறோம் சில முஸ்லிம்களை, அல்லாஹ் பாதுகாப்பாளாக. அப்போதுதான் குர்ஆனை சரியாக ஓத ஆரம்பித்திருப்பார், புகாரியுடைய தமிழாக்கங்களை படிக்க ஆரம்பித்திருப்பார். ஆனால் இமாம் புகாரியை குறை கூறுவார். யாரை குறை கூறுவார்? இமாம் புகாரியை குறை கூறுவார். இமாம் முஸ்லிமை குறை கூறுவார். ஹதீஸ் கலையுடைய வல்லுநர்களை குறை கூறுவார். குர்ஆனிலேயே பிழை இருக்கிறது என்று கூறுவார். குல் ஹல் யஸ்தவில் லதீன யஅலமூன வல் லதீன லா யஅலமூன். இமாம் புகாரியும் நீங்களும் சமமா? இமாம் ஷாஃபிஈ அவர்களும் நீங்களும் சமமா? இமாம் மாலிக் ரஹிமஹுல்லாஹ் அவர்களும் நீங்களும் சமமா? சிலர் பேசுவதை பார்த்திருக்கலாம், அபு ஹனீஃபா இப்படி சொன்னார், நான் இப்படி கூறுகிறேன். யா அஹி மன் அன்த வமன் அன, நான் யார் நீங்கள் யார்? அந்த இமாம் அபு ஹனீஃபாவுடைய கல்விக்கு முன்னால் நாம் யார் நீங்கள் யார்? அந்த இமாம் மாலிக் ரஹிமஹுல்லாஹ் அவர்களுடைய கல்விக்கு முன்னால் நான் யார் நீங்கள் யார்? இப்னு அப்பாஸ் ரழியல்லாஹு அன்ஹுமா அவர்களுடைய கல்விக்கு முன்னால். பின்னால் வரும்பொழுது எமக்கு இன்னும் மேலதிகமான விளக்கத்தை பார்க்கலாம். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கூறுகிறான், யர்ஃபஇல்லாஹு அல்லதீன ஆமனூ மின்கும் வல்லதீன ஊதுல் இல்ம தரஜாத். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் உதவி உயர்த்துகிறான், பதவிகளை உயர்த்துகிறான். யாருக்கு? யாருக்கு தரஜத்துகள் உயர்த்தப்படுகிறது? ஊதுல் இல்ம், இல்ம் கொடுக்கப்பட்டவர்களுடைய அந்தஸ்தை அல்லாஹ் உயர்த்துகிறான். அபு ஹுரைராவை நீங்கள் பார்த்ததுண்டா? ரழியல்லாஹு அன்ஹு, நாம் பார்த்ததுண்டா? எப்போது வாழ்ந்தவர்? எப்போது வாழ்ந்தவர்? ஆனால் அவருடைய பெயரை கேட்டால் என்ன சொல்கிறோம்? ரழியல்லாஹு அன்ஹு. அவர்களுடைய பெயரை பதவியை அல்லாஹ் உயர்த்துவான். குர்ஆனை அறிந்தவர், ஹதீஸை அறிந்தவர் அபு ஹுரைராவை அறியாமல் இருக்க மாட்டார். இமாம் புகாரி செல்வம் வைத்திருந்தாரா? ஆட்சியை வைத்திருந்தார்களா? இமாம் புகாரியுடைய பெயரை கேட்டால் ரஹிமஹுல்லா, ஏன் அல்லாஹ் அவருடைய பதவியை உயர்த்துகிறான். இல்மிற்காக அவர்கள் பட்ட கஷ்டம், இல்மிற்காக அவர்கள் பட்ட சிரமம், அபு ஹுரைரா ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் எத்துணை நாட்கள் பசியோடு உணவில்லாமல் தெருக்களிலே பசியால் உறங்கி கிடப்பார்கள், சஹாபாக்கள் யாரோ இருக்கிறார்கள் என்று அவர்களை மிதித்து செல்லுவார்கள். ஹதீஸை கேட்பதற்கு அல்லாஹ்வுடைய தூதருடைய வீட்டின் வாசலில் தன்னுடைய வாழ்நாளை கழித்தவர் அபு ஹுரைரா ரழியல்லாஹு அன்ஹு. இமாம் ஷாஃபிஈ ரஹிமஹுல்லாஹ் சிறு வயதிலேயே குர்ஆனை மனனம் செய்து அல்லாஹ்வுடைய அருளால் இல்மை தேட வேண்டும் என்ற முயற்சியால் 18 வயதில் ஃபத்வா கொடுக்கும் அளவிற்கு திறமை உள்ளவராக மாறியவர். இன்று 18 வயது வாலிபனை அழைத்து வந்து சூரத்துல் இஹ்லாஸை தஜ்வீதோடு ஓதுங்கள் என்று கூறுங்கள், அதனுடைய பொருளை 4 வரியுடைய பொருளை கூறுங்கள் என்று சொல்லுங்கள். யா அல்லாஹ், அல்லாஹ் பதவிகளை உயர்த்துவான். இமாம் அபு ஹனீஃபாவிற்கு அபு யூசுப் என்ற ஒரு மாணவர் இருந்தார். அபு யூசுப் என்ற ஒரு மாணவர் இருந்தார், மிக பிரசித்தி பெற்ற மாணவர்களில் ஒருவர் அபு ஹனீஃபா ரஹிமஹுல்லாஹ் அவருடைய பிரசித்தி பெற்ற மாணவர். சிறு வயதிலேயே தந்தையை பறிகொடுக்கிறார். குர்ஆனுடைய ஹதீஸுடைய ஞானங்களை பெறுவதற்காக அந்த சிறு வயதுடைய வாலிபர் இமாம் அபு ஹனீஃபாவுடைய சபைக்கு வருகை தந்து இல்மை கற்கிறார். ஆனால் குடும்பம் நெருக்கடியாக மாறுவதை பார்த்த அவருடைய தாய் அந்த குழந்தையை அழைத்து சென்று மீன்பிடி தொழிலை உட்படுத்துகிறார்கள். மீன்பிடித்தால் வருமானம் அவருடைய குடும்பத்திற்கு. ஆனால் இந்த மாணவரோ மீன்பிடிக்க செல்லுகிறேன் என்று கூறிவிட்டு எங்கே செல்கிறார்? அபு ஹனீஃபா ரஹ்மஹுல்லா அவருடைய கல்வியின் சபைக்கு சென்று கல்வியை தேடுகிறார். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவருடைய வாழ்வை எப்படி மாற்றுகிறான் பாருங்கள். தாய் வருகிறார், யா அபு ஹனீஃபா லக்கத் அஃப்ஸத்த இப்னி, என்னுடைய குழந்தையை நீங்கள் கெடுத்து விட்டீர்கள். அபு ஹனீஃபாவே, அவர் வருமானத்திற்காக தொழிலுக்கு சென்று கொண்டிருந்தார். அப்போது இமாம் ஹனீஃபா ரஹ்மஹுல்லா சொன்னார்கள், தஅனி, அவரை விடுங்கள், இல்மை கற்கட்டும். ஏன், அவருக்கு எதை நீங்கள் கற்றுக் கொடுக்கிறீர்கள்? அபு ஹனீஃபா சொன்னார்கள், நான் அவருக்கு கற்றுக் கொடுக்கிறேன் அல் ஃபாலூதஜ் பிதுஹுனில் ஃபுஸ்துக், அரசர்களுடைய உணவு இது அந்த காலத்தில், இந்த உணவை எப்படி சாப்பிட வேண்டும் என்று கற்றுக் கொடுக்கிறேன். ஒரு மீன் பிடிக்க கற்றுக் கொடுத்திருக்கிறேன், அந்த தொழிலை அவர் சரியாக பார்க்க முடியவில்லை. இவர் எதை சாப்பிடுவாராம், அரசர்களுடைய உணவை சாப்பிடுவாராம். அபு ஹனீஃபாவிற்கு மூளை குழம்பி விட்டது என்று கூறிவிட்டு அந்த தாய் அந்த இடத்தை விட்டு சென்று விடுகிறார். பின்னால் காலத்திலே இந்த அபு யூசுப் தன்னுடைய இல்மால் அல்லாஹ்வுடைய உதவியால் உயர்ந்த இந்த இமாம் அவர்கள் ஹாரூன் ரஷீதுடைய அரசவைக்கு காதியாக நியமிக்கப்பட்டு ஒரு விருந்துக்கு அழைக்கப்படுகிறார்கள். அப்போது அந்த தாயிடத்திலே அபு ஹனீஃபா குறிப்பிட்ட அந்த இரண்டு உணவுகளும் அவருக்கு முன்னால் வைக்கப்படுகிறது. லா இலாஹ இல்லல்லாஹ். அப்போது சிரித்தவர்களாக அபு யூசுப் ஹாரூன் ரஷீத் இடத்திலே சொன்னார்கள், அல்லாஹ், ஹாரூன் ரஷீத் அவர்கள் இதை கேட்ட பிறகு சொன்னார்கள், அல்லாஹ் இமாம் அபு ஹனீஃபாவிற்கு ரஹ்மத் செய்வானாக, அவர் தன்னுடைய சிந்தனையை கொண்டு பார்த்தவர், இல்மை கொண்டு பார்த்தவர். இர்ஃபஇ அல்லாஹு அல்லதீன ஆமனூ மின்கும் வல்லதீன ஊதுல் இல்ம தரஜாத். ஆங்கண்ணியத்துக்குரியவர்களே, அவர்களுடைய தரஜத்தை அல்லாஹ் உயர்த்தி கொண்டே இருப்பான். அவர்கள் இறந்து விட்டாலும் அவர்கள் இந்த பூமியில் விட்டு சென்ற இல்மை சுமக்க கூடியவர்கள், மறுமை வரை இந்த பூமியில் இருந்து கொண்டே இருப்பார்கள். உங்களுடைய இன்ஜினியர் படிப்பு இந்த கண்ணியத்தை உங்களுக்கு கொடுக்குமா? நீங்கள் படித்த டாக்டர், நீங்கள் படித்த MBA, நீங்கள் படித்த இந்த உலகத்துடைய துக்தூராத், எதையெல்லாம் எடுத்துக் கொள்ளுங்கள், உங்களுடைய மரணத்தோடு நீங்கள் படித்த படிப்பும் அதற்கான உழைப்புகளும் எந்த ஒரு கூலியையும் தராமல் உங்களோடு மரணித்துவிடும். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவனுடைய இல்மிற்குரிய, இல்மை சுமக்கக்கூடிய உலமாக்களுக்கு அல்லாஹ் கொடுத்த கண்ணியத்தை பாருங்கள். இமாம் புகாரி ரஹிமஹுல்லா பதிவு செய்கிறார்கள், முஸ்லிம் ரஹிமஹுல்லா அவர்களும் பதிவு செய்கிறார்கள். அப்துல்லா இப்னு அம்ர் இப்னு ஆஸ் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறுவதாக மிக முக்கியமான ஹதீஸ், எமக்கு இன்றைய காலத்தில் மிக மிக தேவையான ஹதீஸ். மறுமைக்கு முன்னால் வரக்கூடிய காலத்தை அல்லாஹுடைய தூதர் அப்படியே படம் பிடித்து காட்டுகிறார்கள். இன்றைய சூழ்நிலையை, இன் அல்லாஹ் லா யக்பிதுல் இல்ம இன்திஸாஅன் யன்தஸிஉஹு மினல் இபாத், அல்லாஹ் மனிதர்களுடைய உள்ளத்தில் இருந்து இல்மை ஒரே அடியாக அல்லாஹ் எடுத்து விட மாட்டான். வலாக்கின் யக்பிதுல் இல்ம பிகப்துல் உலமா, அல்லாஹ் உலமாக்களை, கல்வியாளர்களை, கல்வியாளர்களுடைய உயிரை கைப்பற்றுவதன் மூலமாக இல்மை எடுத்து விடுவான். சுப்ஹானல்லாஹ், உலமாக்கள் இந்த பூமியில் வாழ்வது அருள். கல்வியாளர்கள் நம்முடைய சபைகளில் இருப்பது அல்லாஹ் கொடுத்த அருள். இல்மை சுமப்பவர்கள் இந்த பூமியிலிருந்து சென்று விட்டால் முசீபா, முசீபா, நேர்வழி மரணித்துவிடும். அல்லாஹ் உலமாக்களுடைய மரணம், இந்த உலகம் மேலும் விழிப்படைய வேண்டிய நேரம் அது. நம்முடைய தமிழ் சமூகத்தை பாருங்கள், நஷ்டத்தை, இழிவை, இழிவை பாருங்கள். எத்துணை மதரசாக்கள் மூடப்படக்கூடிய நிலைமை. குர்ஆனை ஓதுவதற்கு தங்களுடைய பிள்ளைகளை அனுப்பக்கூடிய பெற்றோர்கள் எத்துணை பேர். கல்வியின் சபைகளுக்கு தன் பிள்ளையை அனுப்பி மார்க்க கல்வியை படிக்கட்டும், அதன் மூலமாக அல்லாஹுவின் அருளை பெறட்டும். அதுவெல்லாம் யத்தீம்களுக்கு, அதுவெல்லாம் ஏழைகளுக்கு. ஒரு செல்வந்தவனுடைய பிள்ளை அல்ல இல்ல மஷா அல்லாஹ் இருக்கலாம் அல்லாஹ் நாடியவர்களை தவிர, ஒரு செல்வந்தவனுடைய பிள்ளையை மதரசாக்களில் அனுப்பி எல்மை தேட வைக்க இந்த சமூகத்துடைய செல்வந்தவர்கள் தயாரா? இல்லை, இல்லை. எத்துணை மதரசாக்கள் எல்மை தேடுவதற்காக உலமாக்கள் ஆசிரியர்களாக இருந்து கொண்டு அழைத்துக் கொண்டிருக்கிறார்கள். ஏழைகளும் எத்தீம்களும் மட்டும் அந்த மதரசாக்களில் இன்று சேர்ந்து படிக்கிறார்கள். மற்ற பிள்ளைகள் எல்லாம் எங்கே? இதையெல்லாம் இப்போது படிக்க வேண்டுமா? காலம் வரும் பொழுது அவர்கள் படித்துக் கொள்வார்கள், காலம் வரும் பொழுது தெரிந்து கொள்வார்கள். உண்மையில் உங்களுடைய உள்ளத்தை கை வைத்து சொல்லுங்கள், என் பிள்ளை உலக கல்வியை கற்பதை விட மார்க்க கல்வியில் மேம்படுவதைத்தான் நான் விரும்புகிறேன். எத்தனை பெற்றோர்கள் சொல்ல முடியும்? என் பிள்ளை சொர்க்கத்தில் உயர்ந்த தரத்தை அடையக்கூடிய கல்வியை பெறுவதை விரும்புகிறேன். உலகத்துடைய கல்விதான் என் காலுக்கு கீழ்தான், அவன் கற்றாலும் கற்கவில்லை என்றாலும் அல்லாஹ் நாணியதை பெறுவான். முக்கியமில்லை என்று சொல்லவில்லை, தேவையில்லை என்று சொல்லவில்லை, உதறி தள்ளுங்கள் என்று சொல்லவில்லை. தேவைதான், முக்கியம்தான், ஆனால் எதற்கு பிறகு அதை முடிவெடுங்கள். எதற்கு பிறகு? ஆயிரம் பாடல்களை சிறு வயதிலே மரணம் மனநம், ஆயிரம் திருக்குறளை மரணம் மனநம். சூராவுடைய குர்ஆனுடைய சூரா எத்துணை தெரியும்? நஷ்டம் கண்ணியத்துக்குரியவர்கள், இழிவு கண்ணியத்துக்குரியவர்கள், எப்படி ஹத்தா இதா லம் யுபிக் ஆலிமன், எந்த ஒரு கல்வியாளரும் இருக்க மாட்டார். இத்தகதன் நாசு ரூஸன் ஜுஹாலன், மனிதர்கள் மூடர்களை மடையர்களை தலைவர்களாக எடுத்துக் கொள்வார்கள். என்ன நடக்கும்? ஃபஸுஇலு, மார்க்க விளக்கத்திற்காக அவர்களை அணுகுவார்கள். ஃபஅஃப்தௌ பிகைரி இல்மின், அல்லாஹ்வுடைய தூதர் எப்படி சொல்கிறார்கள் பாருங்கள். ஃபத்வாவை கொடுப்பார்கள், மார்க்க தீர்ப்பை கொடுப்பார்கள், கல்வி இல்லாமல், ஞானம் இல்லாமல். நேற்றுதான் புகாரியை படிக்க ஆரம்பித்திருப்பார், அவர் முஃப்திகளுக்கெல்லாம் முஃப்தியாக பேசுவார். அல்லாஹுவை அஞ்சிக் கொள்ளுங்கள் மூமின்களே, ஃபத்வாக்களை விட்டு உங்களுடைய நாவுகளை பாதுகாத்துக் கொள்ளுங்கள். இது உங்களுடைய தீன் அல்ல, என்னுடைய தீன் அல்ல. யாருடைய தீன்? அல்லாஹுடைய தீன். இதை அறிவதற்கென்று ஒரு முறை இருக்கிறது, இதை பற்றி பேசுவதற்கு ஒரு முறை இருக்கிறது. மார்க்க தீர்ப்பு உயர்ந்த தரம், உயர்ந்த தரம். இல்மிலே தேறியவர், ஹதீஸ் கலையிலே தேறியவர், உசூல் தஃப்ஸீர் உசூல் ஹதீஸிலே தேறியவர். ஒரு குர்ஆன் வசனம் எப்போது இறக்கப்பட்டது, யாருக்கு இறக்கப்பட்டது, இதனுடைய விளக்கங்கள் என்ன, ஹதீஸ் இது என்ன தரம், இது சஹீஹா தாயிஃபா ஹசனா மௌதுஆ. லா இலாஹ இல்லல்லாஹ், லா இலாஹ இல்லல்லாஹ். இந்த கல்வியை எல்லாம் பெற்று ஆம் ஹாஸ் நாசிக் மன்சூக் இது போன்ற ஞானங்களை எல்லாம் அடைந்து அதற்கு பிறகு அல்லாஹுவை பயந்து கல்வியாளர்களை முன்னிலைப்படுத்தி மார்க்க தீர்ப்பை கொடுக்க வேண்டிய சமூகம், பெற வேண்டிய சமூகம். தமிழாக்கங்களை படித்தால் போதும், ஏதோ சில நான்கு உரைகளை, நான்கு சீடிகளை கேட்டால் போதும், அவரை விட கல்வியாளர் இந்த பூமியில் யாருமே கிடையாது. பேச்சாளர்கள் இன்று மார்க்கத்துடைய அறிவாளர்களாக, மார்க்கத்துடைய ஆலிம்களாக மாறுகிறார்கள். ஆலிம்கள் என்று வழி தெரியாமல் விழித்துக் கொண்டிருக்கிறார்கள். பேச்சு அல்ல இல்ம், பேச்சுடைய திறமை அல்ல, ஒருவர் ஆலிமா இல்லையா என்று முடிவெடுப்பதற்கு இல்ம் உள்ளத்தால் சுமக்கப்படுவது, கலைகளை கொண்டது, ஞானங்களை உள்ளடக்கியது, கருத்துக்களை தெரிய வைத்தது. فَأَفْتَوْ بِغَيْرِ عِلْمٍ فَضَلُّوا وَأَضَلُّوا. அவர்களும் வழிகெடுவார்கள், பிறரையும் வழிகெடுத்து விடுவார்கள். யா அல்லாஹ், இமாம் தபரானி ரஹிமஹுல்லா தங்களுடைய மஜ்முல் கபீரிலே பதிவு செய்கிறார்கள் ஹதீஸை. சஃப்வான் இப்னு அஸ்ஸால் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு பள்ளியிலே, ஒரு தலையணையிலே உறங்கிக் கொண்டிருக்கும் பொழுது வருகிறார்கள். அல்லாஹ்வுடைய தூதரிடத்தில் அந்த சஹாபி சொன்னார்கள், இன்னி ஜித்து அத்லுபுல் இல்ம், அல்லாஹ்வுடைய தூதர் இல்மை கற்பதற்காக வந்திருக்கிறேன். யா அல்லாஹ், இல்மை கற்பதற்காக வந்திருக்கிறேன். மர்ஹபம் பி தாலிபில் இல்ம், மார்க்கத்தை கற்கக்கூடிய மாணவர்களே, மாணவரே வருக வருக. மர்ஹபா சொன்னார்கள், தாலிபுல் இல்ம் மார்க்கத்தை கற்கக்கூடிய மாணவர்களே வாருங்கள், வருக. மார்க்கத்தை கற்கக்கூடிய மாணவர்கள் அமர்ந்தால் அதற்கு மேல் மலக்குமார்கள் தங்களுடைய இறக்கைகளால் அவர்களுடைய அவர்களை சூழ்ந்து கொள்கிறார்கள். அவர்களுக்கு மேல் மலக்குகள், அவர்களுக்கு மேல் மலக்குகள், அவர்களுக்கு மேல் மலக்குகள். அப்படியே பூமியுடைய முதல் வானம் வரை மலக்குகள் சூழ்ந்திருக்கிறார்கள். சுப்ஹானல்லாஹ். அந்த மாணவன் தேடக்கூடிய இல்மை பொருந்திக் கொள்வதற்காக, அவர்கள் கொண்டுள்ள எழ்மின் எழ்மின் மீது அவர்கள் கொண்டுள்ள நேசத்தின் காரணமாக, யா அல்லாஹ், இன்னும் ஒரு சிறப்பு பாருங்கள். மூமின்களே, மபூதாவு திருமதி கிரந்தங்களில் பதிவு செய்யப்படுகிறது, கைசிபுன கசீர் அவர்கள் கூறுவதாக, கதீம ரஜுலுன் மினல் மதீனா, ஒருவர் மதீனாவிற்கு வருகிறார், மதீனாவில் இருந்து வருகிறார். அலா அபி தர்தா ரதி அல்லாஹு அன் அவர்களை சந்திப்பதற்காக, ஓஹோபி திமஷ்க், எங்கே இருக்கிறார்கள், திமஷ்கிலே இருக்கிறார்கள், மதீனாவில் இருந்து கிளம்பி வருகிறார். யா அல்லாஹ், எதற்காக வருகிறார்? மா அக்தமக யா அஹி, அபூ தர்தா ரதி அல்லாஹு அன் கேட்கிறார்கள், ஏன் வருகிறார், ஏன் வந்தாய்? அவர் சொன்னார், ஹதீஸுன் பலகனி அன்க துஹத்திஸுஹு அன் ரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அல்லாஹ்வுடைய தூதரிடம் இருந்து இந்த ஹதீஸை நீங்கள் செவிமடுத்ததாக நான் கேட்டேன், அந்த ஹதீஸை அறிவதற்காக வந்திருக்கிறேன். மதீனாவில் இருந்து திமஷ்கிற்கு ஒரு ஹதீஸை கேட்பதற்காக அபூ தர்தா ரழியல்லாஹு அன்ஹு கேட்டார்கள், யா அஹி அமா ஜித்த லிஹாஜ்ஜா, வேறு ஏதாவது தேவைக்காக வந்தாயா? லா, அமா கதிம்த லிதிஜாரா, வியாபாரத்திற்காக வந்தாயா? லா, மா ஜித்து இல்லா ஃபி தலபி ஹாதல் ஹதீஸ், இந்த ஹதீஸை கேட்பதற்காகத்தான் வந்திருக்கிறேன். யா அல்லாஹ், இப்னு அப்பாஸ் ரழியல்லாஹு அன்ஹு, யார் இவர்கள், யார் இவர்கள், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய சாட்சாவுடைய யார் மகன், இப்னு அப்பாஸ் ரழியல்லாஹு அன்ஹு. சிறு வயதிலே இவர்கள் இருக்கும் பொழுதுதான் அல்லாஹ்வுடைய தூதருடைய மரணம் ஏற்படுகிறது. இப்னு அப்பாஸ் ரழியல்லாஹு அன்ஹு குர்ஆனுடைய கல்வி முழுவதையும் அறிந்தவர்கள். ஒரு வசனம் எப்போது இறக்கப்பட்டது, யாருக்காக இறக்கப்பட்டது, எந்த நேரத்தில் இறக்கப்பட்டது, இப்னு அப்பாஸை கேட்டால் தெரியும். ரழியல்லாஹு அன்ஹு அவ்வளவு ஞானம் மிக்கவர்கள். இவர்கள் அல்லாஹ்வுடைய தூதருடைய மரணத்திற்கு பிறகு பெரிய சஹாபாக்களை அணுகி அணுகி அணுகி ஹதீஸ்களை கேட்பார்கள். அல்லாஹ்வுடைய தூதரிடத்திலிருந்து ஏதாவது செய்தி இருந்தால் சொல்லுங்கள் என்று. இப்படியே இப்னு அப்பாஸ் ரழியல்லாஹு அன் வெகு தூரம் பயணம் செய்து ஒரு பெரிய சஹாபி ஒருவர், வயதான ஒரு சஹாபி ஒருவர் இருக்கிறார் என்று தெரிந்து அந்த தூரத்தின் பயணத்திற்கு பிறகு அந்த சஹாபியுடைய வீட்டை அணுகுகிறார். அங்கே சொல்லப்படுகிறது அந்த சஹாபி அவர்கள் உறங்கிக் கொண்டிருக்கிறார்கள், உறங்கிக் கொண்டிருக்கிறார்கள். அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர். அப்போது இப்னு அப்பாஸ் ரழியல்லாஹு அன் தான் கொண்டு வந்த விரிப்பை எடுத்து கீழே விரித்து அதை உதறிவிட்டு படுக்கிறார்கள். சூரியன் சுட்டரிக்கிறது, தூசிகள் அப்படியே சொல்லுகிறார்கள் இப்னு அப்பாஸ் அவர்களே, முகத்தின் மீது விழுகிறது. யா அல்லாஹ், அல்லாஹ்வுடைய தூதருடைய சாட்சாவின் மகன் இப்னு அப்பாஸ், இல்முடைய மலை, ஒரு ஹதீஸை கேட்பதற்காக வீட்டின் வாசலில் காத்துக் கொண்டிருக்கிறது. வெளியே வந்தார்கள் அந்த சஹாபி அவர்கள். பெரிய நபித்தோழர் இப்னு அப்பாஸை பார்த்தவுடன் சொன்னார்கள், அல்லாஹ்வுடைய தூதருடைய குடும்பத்தின் உறுப்பினரே, உங்களை நாங்கள் சந்திக்க வந்திருக்க வேண்டுமே, அழைத்திருந்தால் வந்திருப்போமே. சொன்னார்கள், இல்மை தேடிதான் வர வேண்டும், இல்மு நம்மை தேடி வராது, எம்மை தேடி வராது, இல்மை தேடிதான் புறப்படுவது கண்ணியம். ஒரு ஹதீஸ பார்க்கணுமா, எல்லாமே இருக்கு. குர்ஆனுடைய ஒரு வசனத்துக்கு விளக்கம் கேட்கணுமா, எல்லாமே இருக்கு. ஒரு இல்ம படிக்கணுமா, அந்த ஆலிம் எவ்வளவு மூலையில உலகத்தில் இருக்கிறாரா, படிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு. ஆனால் நேரம் இல்லைங்க, நாங்கெல்லாம் ரொம்ப பிஸி, நாங்களா ரொம்ப பிஸி. எங்களுக்கெல்லாம் வாழ்க்கையில இல்முக்காகவா ஏதாவது வெள்ளிக்கிழமை நம்ம எல்லாம் குடும்பத்தோட சேர்ந்து ஏதாவது பயான் நிகழ்ச்சிக்கு போறோமா, அவ்வளவுதான். நாங்களும் மார்க்கத்தில் கல்வியை படிக்கக்கூடிய மாணவர்கள். லா இலாஹா இல்லல்லாஹ். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொடர்ந்தார்கள், வைன்னல் மலாயிக்கத்த லததஉ அஜ்னிஹதஹா ரிபந்தி தாலிபில் இல்ம். மலக்குமார்கள் தங்களுடைய இறக்கைகளை தாழ்த்தி இருக்கிறார்கள், சூழ்ந்திருக்கிறார்கள் இல்மை தேடக்கூடிய மாணவனுக்காக. தேடக்கூடிய மாணவர்களாகிய மாணவர்களுக்கும் ஆலிம்களுக்கும் வானம் பூமியில் உள்ள எல்லாம் பாவ மன்னிப்பு தேடுகிறது. கடலில் உள்ள மீன்கள் முதற்கொண்டு சொன்னார்கள் அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஒரு ஆலிமுக்கும் ஒரு வணக்கசாலிக்கும் உள்ள வேறுபாடு, கஃபத்துலில் கமரி அலா சாயிரில் கவாகிப், நட்சத்திரங்களுக்கு மத்தியில் சந்திரனுக்கு என்ன மதிப்போ அது போன்ற. ஒரு வணக்கசாலிக்கும் கல்வியை தேடக்கூடிய ஆலிமுக்கும் சொன்னார்கள் மிகப்பெரிய முத்திரையை சான்றை, இன்னல் உலமா வரசதுல் அம்பியா. உலமாக்கள், கல்வியை கற்றறிந்த மார்க்க அறிஞர்கள் நபிமார்களின் வாரிசுகள். கொஞ்சம் கண்களை மூடி இதை கொஞ்சம் உணர்ந்து பாருங்கள், உணர்ந்து பாருங்கள். யார் நபிமார்கள், அவருடைய தரஜாவை கொஞ்சம் நினைத்து பாருங்கள். அல்லாஹ்விடத்திலே அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், உலமாக்கள் நபிமார்களின் வாரிசுகள். அவர்கள் தீனாரையோ திருகமையோ விட்டு செல்லவில்லை, அவர்கள் அதற்கு வாரிசு அல்ல. உலமாக்கள் எதற்கு வாரிசுகள் நபிமார்களுக்கு? இல்மிற்கு. அவர்கள் சுமந்த இல்மை இவர்கள் சுமப்பதால் வாரிசுகள் அவர்கள். யா அல்லாஹ், அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நம் திருமதி ரஹ்மஹுல்லாஹ் பதிவு செய்கிறார்கள். நம் திருமதி அவர்கள் இதை சஹீஹுடைய தரத்தில் கொண்டு வருகிறார்கள். ஷேக் அல்பானி ரஹிமஹுல்லா இதை ஹசனுடைய தரத்தில் கொண்டு வருகிறார்கள். அபி உமாமத் அல்பாஹிலி ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறுவதாக, அல்லாஹ்வுடைய தூதரிடத்தில் இரண்டு மனிதர்கள் நினைவு காட்டப்பட்டார்கள். அஹதுஹுமா ஆபித் வல் ஆகர் ஆலிம். ஒரு வணக்கசாலி, ஒரு இல்மை கற்றறிந்த ஆலிம். அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஒரு வணக்கசாலிக்கும் இல்மை சுமப்பவருக்கும் உள்ள வேறுபாடு என்னவென்றால், எனக்கும் இந்த சமூகத்தில் இறுதியானவருக்கும் இருக்கக்கூடிய வேறுபாட்டை போன்ற. திரும்ப சொல்ல வேண்டுமா? திரும்ப சொல்ல வேண்டுமா? ஒரு வணக்கசாலிக்கும், கல்வியை சுமப்பவருக்கும், ஒரு ஆபிதுக்கும் ஒரு ஆலிமுக்கும் உள்ள வேறுபாடு என்னவென்றால், இந்த சமூகத்தில் எனக்கு, யாருக்கு? முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் இந்த சமூகத்தில் இறுதியானவருக்கும் இருக்கக்கூடிய வேறுபாட்டை போன்று. ஏன்? ஒரு ஆலிம் ஆபிதாகவும் இருப்பார், ஆனால் ஆபித் ஆலிமாக இருக்க மாட்டார். ஆலிம் வணக்கசாலியாகவும் இருப்பார். அல்லாஹ் அக்பர். அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சபையிலே இமாம் புகாரி முஸ்லிம் ரஹிமஹுமுல்லாஹ் அவர்கள் பதிவு செய்கிறார்கள், அபி வாகிதின் அல்லைசி ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறுவதாக, அல்லாஹ்வுடைய தூதர் பள்ளியிலே இல்முடைய சபையில் அமர்ந்திருக்கிறார்கள். சஹாபாக்கள் இல்மை கற்றுக்கொண்டிருக்கிறார்கள். மூன்று மனிதர்கள் வருகிறார்கள். ஒருவர் வருகிறார், இடத்தை தேடுகிறார். கொஞ்சம் கேளுங்கள், நமக்கெல்லாம் தேவையான ஹதீஸ். இடத்தை தேடுகிறார், இடம் காலியாக இருக்கக்கூடிய இடத்தில் வந்து அமர்ந்து கொள்கிறார். இன்னொருவர் இடத்தை பார்க்கிறார், முன்னால் செல்ல வேண்டுமா பின்னாலே உட்கார்ந்து கொள்ளலாம் என்று பின்னால் உட்கார்ந்து கொள்கிறார். இன்னொருவர், இவ்வளவு மக்கள் இருக்கிறார்களே, இதில் போய் நான் எப்படி உட்காருவது என்று திரும்பி சென்று விடுகிறார். முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தங்களுடைய அந்த இல்முடைய சபையை முடித்த பிறகு கேட்டார்கள், இந்த மூன்று மனிதரை பற்றி அறிவிக்கட்டுமா? ஒருவர் இடம் கிடைத்ததை பார்த்து இடம் இருக்கக்கூடிய இடத்தில் முன்னால் வந்து அமர்ந்து கொண்டார். இவர் அல்லாஹுவை நோக்கி சென்றார், அல்லாஹும் இவரை நோக்கி வந்தான். இன்னொருவர் வெட்கத்தால் பின்னால் உட்கார்ந்து கொண்டார், அல்லாஹும் இவரை கண்டு வெட்கமடைந்து விட்டான். இன்னொருவர் புறக்கணித்து விட்டார், அவர் புறக்கணித்தார், அல்லாஹும் அவரை புறக்கணித்து விட்டான். இல்முடைய சபைகளை புறக்கணிப்பது, யா அல்லாஹ் ஃபஅரபல்லாஹு அன், அவர் இல்முடைய சபையை புறக்கணித்தார், அல்லாஹும் அவரை புறக்கணித்து விட்டான். கண்ணியத்துக்குரியவர்களே, இந்த இல்ம், இவ்வளவு கண்ணியமிக்க இந்த இல்ம், அகீதா தலீல் மினல் குர்ஆனி வஸ் சுன்னா, குர்ஆன் சுன்னா அதனுடைய ஆதாரங்களை உள்ளடக்கியது இந்த இல்ம். கண்ணியத்துக்குரியவர்களே, இந்த இல்ம் எதற்கு முன்னால் செயலுக்கு முன்னால். இமாம் புகாரி ரஹிமஹுல்லா தங்களுடைய ஸஹீஹுல் புகாரியிலே ஒரு பாட தலைப்பை அமைக்கிறார்கள், பாபுல் இல்மி கப்லல் கௌலி வல் அமல், செயலுக்கு முன்னால் இல்ம், பாபுல் இல்மி கப்லல் கௌலி வல் அமல், செயல் சொல்லுக்கு முன்னால் இல்மை தேடுவது என்ற ஒரு பாட தலைப்பை அமைத்து ஒரு குர்ஆனுடைய சூரா முஹம்மதுடைய 19வது வசனத்தை கொண்டு ஆரம்பிக்கிறார்கள் அந்த பாபை, ஃபஅலம் அன்னஹு லா இலாஹா இல்லல்லாஹ் வஸ்தஃஃபிர் லிதம்பிக் என்று பார்த்த வசனம். ஃபஅலம் அன்னஹு லா இலாஹா இல்லல்லாஹ் வஸ்தஃஃபிர் லிதம்பிக். இமாம் ஹாஃபிஸ் இப்னு ஹஜர் ரஹிமஹுல்லாஹ் இந்த வசனத்திற்கு விளக்கம் சொன்னார்கள், அல்லாஹ் இங்கே இல்மை கொண்டு ஆரம்பிக்கிறான், ஃபஅலம் அன்னஹு லா இலாஹா இல்லல்லாஹ், லா இலாஹா இல்லல்லாஹுவை என்ன செய்யுங்கள், அறிந்து கொள்ளுங்கள், வஸ்தஃஃபிர் லிதம்பிக், உங்களுடைய பாவங்களுக்காக மன்னிப்பை தேடுங்கள். இது செயல், இது சொல். அப்ப செயலுக்கு முன்னால் அல்லாஹ் எதை கொண்டு வருகிறான்? கல்வியை கொண்டு வருகிறான். கல்வி செயல், அல்லாஹ் செயலுக்கு முன்னால் கல்வியை கொண்டு வருகிறான். அதனால் என்ன தேவை? ஒரு செயலை செயல்படுவதற்கு முன்னால் அதற்குரிய கல்வி அவசியம். சரி, கல்வி கிடைத்தாகிவிட்டது, இல்மு கிடைத்தாகிவிட்டது, அது போதுமா? சஹீஹுல் புகாரியை படிக்கிறேன், அது போதுமா? இல்மை தேடுவதற்கு அதுதான் வழியா? அதை புரிதல், அதை புரிதல். இமாம் புகாரி ரஹிமஹுல்லாஹ் அவர்களும் அதே பாபை அமைக்கிறார்கள் சஹீஹுல் புகாரியிலே, பாபுல் ஃபஹ்மி ஃபில் இல்ம், இல்மை எப்படி புரிவது, இல்மை எப்படி புரிவது. ஒரு ஹதீஸை முன்னோட்டமாக ஆக்குகிறார்கள், மை யூரிதில்லாஹு பிஹி கைரா யுஃபக்கிஹு ஃபித்தீன், யாருக்கு அல்லாஹ் நலவை நாடுவானோ, அதற்கு விளக்கம் சொன்னார்கள், அவர்களுக்கு மார்க்கத்தின் புரிதலை கொடுப்பான். மார்க்கத்தின் புரிதலை யார் கொடுப்பான்? யார் கொடுப்பான்? அல்லாஹ். நியமா, ஒரு அருள் கண்ணியத்துக்குரியவர்களே, மார்க்க கல்வியை புரிதல், புரிதல். அல்லாஹ்வர், அல்லாஹ்வர். ஏன் மார்க்க கல்வியை தவறாக புரிதல் தான் அத்துணை வழிகேட்டிற்கும் காரணம். இப்படிதான் கையும் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் சொன்னார்கள், சூஉல் ஃபஹ்ம், அல்லாஹ்வையும் அல்லாஹ்வுடைய தூதரை பற்றியும் தவறான புரிதல், அஸ்லு குல்லு இபா குல்லு பிதா, எல்லா பிதாத்துடைய அடிப்படையும் இதுதான். சூஉல் ஃபஹ்ம், ஹாரிஜியாக்கள், முஅ்தஸிலாக்கள், ஹவாரிஜிகள், முஅ்தஸிலாக்கள், முர்ஜியாக்கள், கதரியாக்கள், ரவாஃபித், ராஃபிதாக்கள், இவர்கள் எல்லோரும் அல்லாஹ்வை அல்லாஹ்வுடைய விஷயத்திலும் அல்லாஹ்வுடைய தூதருடைய விஷயத்திலும் வழிகட்டது எதனால்? எதனால்? தவறான புரிதலின் காரணமாக. புரிதல் என்பது நியமா. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தாவூத் அலைஹிஸ்ஸலாம், சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பற்றி அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் என்ன கூறுகிறான், நபி தாவூத் அவர்களுக்கும் சுலைமான் அவர்களுக்கும் அல்லாஹ் இல்மையும் ஞானங்களையும் கொடுத்தான், ஆனால் ஃபஃஹம்னாஹா சுலைமான், சுலைமான் மட்டும்தான் அதை புரிந்தார். தாவூதுக்கும் சுலைமானுக்கும் அல்லாஹ் ஞானங்களை கொடுத்தான், யார் புரிந்தது, புரிய வைத்தது யார்? அல்லாஹ். அதனால்தான் இப்னு தைமியா ரஹிமஹுல்லாஹ் அதிகம் அதிகமாக இந்த துஆவை சொல்லுவார்கள், யா முஅல்லிம தாவூத அல்லிம்னி வயா முஃபஹ்ஹிம சுலைமான ஃபஹ்ம்னி. சொல்லுங்கள், யா முஅல்லிம தாவூத அல்லிம்னி, தாவூதுக்கு இல்மை கற்றுக் கொடுத்தவனே எனக்கு இல்மை கற்றுக் கொடு, வயா முஃபஹ்ஹிம சுலைமான ஃபஹிம்னி, சுலைமானுக்கு புரிய வைத்தவனை எனக்கும் புரிய வை. சுப்ஹானல்லாஹ், யா முஅல்லிம தாவூத அல்லிம்னி வயா முஃபஹ்ஹிம சுலைமான ஃபஹிம்னி. சுலைமானுக்கு புரிய வைத்தவன் அல்லாஹ். புரிதல் என்பது நியமாக கண்ணியத்துக்குரியவர்களே, இமாம் புகாரி ரஹிமஹுல்லாஹ் பதிவு செய்கிறார்கள், சஹாபாக்களுக்கு சிலருக்கு சிலரை விட அல்லாஹ் எப்படி புரிதலை மேம்படுத்தினான். அபு சயீத் அல் குதுரி ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறுகிறார்கள், இமாம் புகாரி ரஹிமஹுல்லாஹ் பதிவு செய்கிறார்கள், அல்லாஹ்வுடைய தூதர் ஒரு முறை சொன்னார்கள், அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஒரு அடியானுக்கு இந்த உலகத்தில் இரண்டு வாய்ப்புகளை கொடுத்தான். ஒன்று, இந்த உலகத்தில் இருப்பதை தேர்ந்தெடுப்பது, இன்னொன்று அல்லாஹ்விடத்தில் இருப்பதை தேர்ந்தெடுப்பது. அந்த அடியானோ அல்லாஹ்விடத்தில் இருப்பதை தேர்ந்தெடுத்துக் கொண்டார். இவ்வளவுதான் அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க. சொன்னவுடன் ஃபபகா அபூபக்கர் அஸ்-சித்தீக் ரழியல்லாஹு அன்ஹு, அபூபக்கர் அஸ்-சித்தீக் ரழியல்லாஹு அன்ஹு அழ ஆரம்பித்து விட்டார்கள். என்ன இருக்கிறது? வெளிப்படையாக பார்த்தால் எமக்கு என்ன புரிகிறது? அல்லாஹ் ஒருவருக்கு வாய்ப்பை கொடுத்தான் உலகத்தை தேர்ந்தெடுப்பதற்கு, அல்லாஹ்விடத்திலே இருப்பதை தேர்ந்தெடுப்பதற்கு. அந்த அடியாரோ அல்லாஹ்விடத்தில் இருப்பதை தேர்ந்தெடுத்துக் கொண்டார். இதற்கு ஏன் அபூபக்கர் அழுதார்? அபு சயீத் அல் குத்ரி ரழியல்லாஹு அன்ஹு சொன்னார்கள், வகான அபூபக்கரின் அலமனா, எங்களிலேயே இந்த விஷயத்தை அறிந்தவர் அபூபக்கர் அஸ்-சித்தீக் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள்தான். அந்த தேர்ந்தெடுப்பு கொடுக்கப்பட்ட நபி மனிதர்
1: முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உலகத்தை விட்டு அல்லாஹுவை தேர்ந்தெடுத்து விட்டார்கள் என்றால் உலகத்தை விட்டு அல்லாஹுடத்திலே செல்ல போகிறார்கள், மரணமாக போகிறார்கள். எப்படி அபூபக்கர் புரிந்தார்கள்? யாருடைய புரிதல்?
0: அல்லாஹ் கொடுத்த புரிதல். அல்லாஹ் யாருக்கு நாடுகிறானோ
1: அவர்களுக்கு அல்லாஹ் கொடுப்பான். இப்னு அப்பாஸ் ரழியல்லாஹு அன்ஹு, புகாரி ரஹிமஹுல்லாஹ் பதிவு செய்கிறார்கள்,
0: உமர் இப்னுல் கத்தாப் இப்னு அப்பாஸ் ரழியல்லாஹு அன்ஹுமா அவர்களை நெருக்கத்திலேயே வைத்து வைப்பார்கள்.
1: அப்துல் ரஹ்மான் இப்னு அவுஃப் கேட்பார்கள், நாங்கள் எல்லாம் உங்களுக்கு இல்லையா உமரே,
0: இப்னு அப்பாஸின் மீது மட்டும் என்ன உங்களுக்கு தனியான ஒரு விருப்பம்?
1: உமர் இப்னுல் கத்தாப் ரழியல்லாஹு அன்ஹு சொன்னார்கள், அவர் இல்மை சுமந்தவர். யா அல்லாஹ்,
0: ஒரு சஹாபி இன்னொரு சஹாபிக்கு எதை கொண்டு கண்ணியத்தை கொடுக்கிறார்? இல்ம்.
1: அதை புரிய வைப்பதற்காக கேட்டார்கள் சஹாபாக்களிடத்திலே, இதா ஜா நஸ்ருல்லாஹி வல் ஃபத்ஹ், சூரத்துன் நஸ்ர் இந்த சூரா எதை சொல்லுகிறது? சஹாபாக்கள் எல்லோரும் சொன்னார்கள், மக்காவுடைய வெற்றியை சொல்கிறது. மக்காவுடைய வெற்றி வரும் பொழுது அல்லாஹ்விடத்திலே பாவ மன்னிப்பை தேடி அல்லாஹ்வை புகழும்படி இந்த சூரா கூறுகிறது. இப்னு அப்பாஸ் இந்த சூரா என்ன சொல்லுகிறது? அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மரணத்தை சொல்லுகிறது. உமர் அவர்கள் சொன்னார்கள், இப்னு அப்பாஸ் நீங்கள் எதை புரிந்தீர்களோ அதைத்தான் நானும் புரிந்தேன். இந்த புரிதலை கொடுத்தவன் யார்? அல்லாஹ்.
0: இது நியமாகண்ணியத்துக்குரியவர்களே, அல்லாஹ் யாருக்கு நாடுவானோ அவர்களுக்கு அல்லாஹ் அந்த ஞானத்தை கொடுப்பான். குர்ஆன் ஹதீஸிலே ஒரு தலீலை பார்த்துவிட்டு ஆம் இதுதான் விளக்கம் என்று முடிவெடுப்பது பாத்தில், தவறு. அது அதற்கென்று ஒரு துறை இருக்கிறது. இந்த ஹதீஸுக்கு விளக்கமாக வேறு ஏதாவது ஹதீஸ் இருக்கிறதா? இந்த ஹதீஸ் யாருக்கு இறக்கப்பட்டது, எப்போது இறக்கப்பட்டது, இதனுடைய தரம் என்ன, இதில் வரக்கூடிய சஹாபிகளுடைய பட்டியலின் விளக்கம் என்ன, இவர் பலகீனமானவரா, இவர் பலம் உள்ளவரா, இவர் மறதி உள்ளவரா? அதற்கென்று ஒரு கலை இருக்கிறது, உசூல் ஹதீஸ்.
1: அதை படித்தவர்கள், தெரிந்தவர்கள், அதை அதில் மூழ்கியவர்கள் அவர்களிடத்தில் எடுத்து சென்று, இந்த குர்ஆன் வசனமும் இந்த ஹதீஸும் எனக்கு புரியவில்லை, விளக்குங்கள் என்று கேட்டால் இந்த சமூகத்தில் பலருக்கு என்ன குறைந்துவிடப் போகிறது? நேற்று 3 வருடம் 2 வருடம் ஏதோ மார்க்க கல்வியை பகிர்ந்து விட்டால் இமாம் புகாரி இந்த ஹதீஸை புரியாமல் பதிந்திருக்கிறார் அல்லது தவறாக பரிந்திருக்கிறார். அவருக்கெல்லாம் இந்த ஹதீஸுடைய உண்மையான விளக்கம் தெரியவில்லை.
0: 2 வருடம் படித்தால் எனக்கு அந்த விளக்கம் தெரிந்துவிட்டது. யா அல்லாஹ், யா அல்லாஹ், அல்லாஹ்வை பயப்பட மாட்டீர்களா? இமாம் புகாரியுடைய விஷயத்தில் உங்களுக்கு தெரியவில்லையா? இமாம் புகாரிக்கு அல்லாஹ் கொடுத்த அறிவை ஒரு ஹதீஸுடைய ராவியை உங்களால் சொல்ல முடியுமா? சொல்ல முடியும். ஒரு 10 ஹதீஸை மனனம் செய்யும் அளவிற்கு உங்களுக்கு திறமை இருக்கிறதா?
1: லட்சக்கணக்கான, ஆயிரக்கணக்கான ராவிகளையும் ஹதீஸுகளையும் உள்ளடக்கி
0: குர்ஆனை மனனம் செய்து தஃப்ஸீர் கலையை அறிந்த
1: இமாம் புகாரியை பற்றி இப்படி பேசுவதற்கு எப்படி உங்களுடைய நாவுகள் தயாராகிறது?
0: சூனியம், புரியவில்லையா? உன் அறிவுக்கு புலப்படவில்லையா? தெரிந்தவர்கள் உலகத்திலே லட்சோப மக்கள் இருக்கிறார்கள். அல்லாஹ்வுடைய தூதருடைய சஹாபாக்கள் முதற்கொண்டு இந்த உலகத்திலே அவர்களை பின்தொடர்ந்து வந்த எத்தனையோ உலமாக்கள் இருக்கிறார்கள்.
1: புரியாத விஷயமாகிய உனக்கு உன் அறிவுக்கு புரியாத இதை எடுத்து சென்று இதை எப்படி புரிவது?
0: ஹதீஸில் வந்திருக்கிறது, குர்ஆனில் வந்திருக்கிறது
1: என்று கேட்க எத்துணை முஸ்லிம்கள் தயார்?
0: ஆமா, அது எப்படி அல்லாஹ்வுடைய சக்தியை கொண்டு வர முடியும்? அது எப்படி இவர் விரும்புகிற மாதிரிதான் நடத்த முடியும்?
1: புகாரி பதிவு செஞ்சிருக்காங்க, அல்லாஹ்வுடைய தூதருக்கு வைக்கப்பட்டிருக்கிறது என்று ஹதீஸ் இருக்கிறது.
0: ஆம், அப்படி ஹதீஸ் இருந்தாலும் அல்லாஹ்வுடைய தூதருக்கு வைக்கப்பட்டதாக அல்லாஹ்வுடைய தூதருடைய மனைவிமார்களில் ஒருவரே சொன்னாலும்
1: இந்த ஹதீஸை தவறாக யாரோ ஒருவர் நுழைத்திருப்பார்,
0: ஒரு யூதன் இதை கைவிளையாடல் செய்திருப்பான்.
1: இல்லா இலாஹ இல்லல்லாஹ் இத்தகத الناس رؤوسا جهالا فسئلوا فافتوا بغير علم افتوا بغير علم

0: உங்கள் முஸ்லிம் வானொலி.
1: இமாம் முஸ்லிம் அல்ல, இமாம் அபூதாவு திருமதி அல்ல, ஹதீஸை பாதுகாத்தவன் அல்ல, இமாம் புகாரியை கொண்டு பாதுகாத்தான், இமாம் முஸ்லிமை கொண்டு பாதுகாத்தான். ஏன்? அது வஹி. ஹதீஸ் முஹம்மது ரசூலுல்லாவின் வார்த்தையா? அவர்கள் மூலமாக அல்லாஹ்வுடைய வஹி. வஹியை அல்லாஹ் பாதுகாக்க மாட்டாளா? சஹீஹ் என்று உலகத்துடைய அத்துணை அறிஞர்களும் பதிவு செய்த ஹதீஸ் எம்முடைய அறிவுக்கு புலப்படாததால் இட்டு கட்டப்பட்டதா? யா அல்லாஹ், யா அல்லாஹ், அறியாமை, அறியாமை, அறியாமை தலைவிரித்தாடுகிறது தமிழக உலகத்தில். இல்மை தேடக்கூடிய உலமாக்களுடைய எண்ணிக்கையின் குறைவால், அதை கற்றறிந்த ஆலிம்களுடைய குறைவால் பாத்தில் தான் இன்று தலைவிரித்திருக்கிறது. எங்கு பார்த்தாலும் இதை பற்றிய பேச்சு, எங்கு பார்த்தாலும் ஹதீஸுடைய விமர்சனம். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் பாதுகாப்பாடாக. மூன்றாவது, இந்த இல்மை எப்படி பெறுவது? புரிதல், சிறப்பு எப்படி புரிவது, எப்படி பெறுவது, என்ன வழி? இமாம் ஷாத்திபி ரஹிமஹுல்லா தங்களுடைய கிதாபில் மாத்தி அல் முவாஃபகாத், மார்க்கத்தை கற்கக்கூடிய மாணவர்களுக்கு தேவையான புத்தகம், இமாம் ஷாத்திபி ரஹிமஹுல்லா எழுதிய கிதாபில் மாத்தி அல் முவாஃபகாத், கிதாபுகள் மாத்திய, அதை கூறுகிறார்கள். இல்மை தேடுவதற்கு இரண்டு வழி இருக்கிறது. ஒன்று அல் முஷாஃபஹா, கூறுங்கள். அல் முஷாஃபஹா, அல் முஷாஃபஹா யானி அல் முஷாஃபஹது பிமானா ஐ யஜ்லிஸ தாலிபுல் இல்ம் பைன யதை ஷைஹி வ முஅல்லிமி. உயர்ந்த வழி, ஒரு மார்க்கத்தை கற்றறிந்த ஆலிம் ஒரு ஷேக்குடைய சபையில் அமர்ந்து இல்மை கற்பது முதல் வழி. ஒட்டுமொத்த உலமாக்களாலும் உறுதி செய்யப்பட்ட ஒரே வழி, சிறந்த வழி, ஷேக் ஆலிமுடைய சபைகளில் அமர்ந்து இல்மை கற்பது, அவரோடு தொடர்பு கொண்டு இல்மை கற்பது. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஆயிரம் புத்தகங்கள், ஆயிரம் ஹதீஸுகளை படித்தும் தெளிவை கொடுக்காத சில விஷயத்தை ஒரு ஷேக்குடைய சபையில் அமர்ந்து தெளிவை பெறலாம். பரக்காத், பரக்கா. பார்த்திருக்கலாம் பலர் தங்களுடைய வாழ்வில், புரியவே செய்யாதவர்களுக்கு ஒரு ஆலிம் சிறந்த அறிஞரிடத்தில் வந்து கேள்வியை கேட்பார்கள், அவர் ஒரு விளக்கம் சொல்லுவார், அவருடைய உள்ளம் பொருந்திக் கொள்ளும். பரக்கா, இல்முடைய பரக்கத்தது. இரண்டாவது, முன்னோர்கள் குர்ஆன் சுன்னாவின் வழியில், சஹாபாக்களின் வழியில், அவர்களை பின்தொடர்ந்தவர்களின் வழியில் மார்க்கத்தை புரிந்தவர்கள் உலமாக்கள் எழுதிய புத்தகங்களின் மூலமாக. அந்த புத்தகத்தை எப்படி வாசிக்க வேண்டும், எப்படி புரிய வேண்டும், இதை எப்படி புரிந்தால் என்ன விளக்கம் வரும் என்ற முழுமையான ஞானங்களை கொண்டு, இல்லை என்றால் இமாம் ஹாஃபில் இப்னு அப்துல் பர் தங்களுடைய கிதாபான அத்தம்ஹீத் என்ற ஒரு கிதாபில் பதிவு செய்கிறார்கள், கான சலஃப், எம்முடைய முன்னோர்கள் இல்மை தேடி புறப்படுவார்கள், ஒரு ஆலிமுடைய சபையில் அமர்வார்கள். முதலாவதாக அவருடைய ஷக்கிலை, அவருடைய வடிவத்தை, அவருடைய உருவத்தை, அவருடைய முறைகளை பார்ப்பார்கள், அவருடைய இபாதத்தை பார்ப்பார்கள், அவருடைய குணங்களை பார்ப்பார்கள். அதை பார்த்ததற்கு பிறகு அவரிடத்திலிருந்து இல்மை எடுப்பார்கள். அல் முஷாஃபஹா, இல்மை அவரிடத்திலிருந்து எடுப்பார்கள். யார் சரியான ஆலிம்? قال الله وقال الرسول وقال ابو بكر وقال عمر وقال عثمان وقال علي

0: من أبي طالب، وقال بلال، وقال زيد رضي الله عنهم أجمعين. இப்படி யார் குர்ஆன் சுன்னாவை எடுத்து வைக்கிறாரோ அவரிடத்திலிருந்து இல்மை பெறுங்கள். குர்ஆன் சுன்னா இது, இது என்னுடைய விளக்கம் என்று சொன்னால் அவரை தூக்கி ஓரத்திலே போட்டு விடுங்கள். குர்ஆன் சுன்னா இதை நேரடியாக அறிந்தவர்கள் சஹாபாக்கள், அவர்கள் கூறிய விளக்கம் இது, அவர்கள் கூறிய விளக்கம் இது, இது அபூபக்கருடைய விளக்கம், இது உமருடைய விளக்கம் ரதியல்லாஹு அன், இது உஸ்மான் அவர்களுடைய விளக்கம் ரதியல்லாஹு அன், இது இமாம் ஷாஃபிஈ அவர்களுடைய விளக்கம், அபு ஹனீஃபாவுடைய விளக்கம் என்று யார் தன்னை முன்னிலைப்படுத்தாமல் கல்வியாளர்களை முன்னிலைப்படுத்துகிறாரோ அவரிடத்திலிருந்து எல்மை தேடுங்கள். அவர்கள் எழுதிய புத்தகத்திலிருந்து எல்மை தேடுங்கள். தன் அறிவை கொண்டு வருபவன் வழிகேட்டின் பக்கம் மக்களை வழிகாட்டுகிறான். யா அல்லாஹ், யா அல்லாஹ். இம் ஷாதிப் ரஹிமஹுல்லா சொன்னார்கள், இரண்டாவது முறை முன்னோர்கள் எழுதிய புத்தகங்களின் மூலமாக அவர்களை கூறுகிறார்கள். முன்னால் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இல்மை சஹாபாக்களுடைய உள்ளத்தில் வைத்திருந்தான், பின்னால் அது புத்தக வடிவமாக மாற்றப்பட்டது. அதனுடைய சாவிகளை அல்லாஹ் உலமாக்களுடைய கரத்தில் கொடுத்தான். அந்த சாவியை கொண்டுதான் இந்த புத்தகத்தை திறக்க முடியும். தன் அறிவை கொண்டு படிக்க முடியாது. தன் அறிவை கொண்டு இமாம் புகாரி எழுதிய சஹீஹ் அல் புகாரியை வாசிக்க முடியாது. ஏன்? அந்த ஹதீஸுடைய ஞானம் எமக்கு தெரியாது. தெரியக்கூடாதான் வாசிக்க கூடாத வாசிக்கலாம். அந்த எளிமை முதலில் கற்க வாருங்கள். குறையை வைத்துக் கொண்டு மார்க்கம் கடினமானதா என்று சொல்லாதீர்கள். மார்க்கம் எளிதானது, புரிவது எளிதானதுதான். அதற்கென்று முறை இருக்கிறது, அந்த முறையை கற்றுக்கொள்ளுங்கள். ஒரு ஹதீஸ் வரும், உதாரணத்திற்கு சொல்லுகிறேன். அல்லாஹ்வுடைய தூதர் பயிர நேரத்தில் திக்ர் செய்ய மாட்டார்கள், தஸ்பீஹ் செய்ய மாட்டார்கள். இதே வார்த்தை வரும். அதனால் பயிர நேரத்தில் தஸ்பீஹ் செய்தால் ஹராமா? என்ன விளக்கம் அந்த ஹதீஸிற்கு? அந்த வார்த்தை என்ன சொல்லுகிறது? அல்லாஹ்வுடைய தூதர் சஃபருடைய நேரத்தில் நஃபிலான வணக்கங்களை தொழ மாட்டார்கள். யாருக்கு தெரியும் இந்த இல்ம்? யாருக்கு தெரியும் இந்த மானாவுடைய விளக்கம், இதனுடைய வார்த்தைகளுடைய அர்த்தம், இதனுடைய விளக்கம் யாரெல்லாம் சொல்லப்பட்டது, அதையெல்லாம் அறிந்தவர்தான் இந்த விளக்கத்தை சொல்ல முடியும். லா இலாஹா இல்லல்லாஹ். இறுதியாக அல் அமலு பில் இல்ம், கற்றதெல்லாம் சரிதான், ஆனால் செயல்படுத்துங்கள். அமலு, செயல்படுத்துங்கள். செயல் இல்லாத கல்வி வீண். அத்தமுரூன الناس بالبر وتنسون انفسكم وانتم تتلون الكتاب. பிறருக்கு ஏவுகிறீர்கள், உங்களை மறந்து விடுகிறீர்களா? நீங்கள் அல்லாஹ்வுடைய புத்தகத்தை வாசிக்கிறீர்கள், அறிவு பெற மாட்டீர்களா? يا ايها الذين امنوا لما تقولون ما لا تفعلون. செய்யாததை ஏன் மக்களுக்கு எடுத்து வைக்கிறீர்கள்? மறுமையில் ஒருவன் நரகத்திலே தன்னுடைய குடல்களை சுமந்தவனாக செக்கிழுத்த மாட்டை போன்று சுற்றி சுற்றி வருவான். நன்மையை ஏவி இந்த பூமியில் தீமையை தடுக்கவில்லையா? فيقول اني كنت امر بالمعروف ولا افعله وانهى عن المنكر وافعله. நன்மையை ஏவினேன், நான் அதை செய்தேன். தீமையிலிருந்து மக்களை தடுத்தேன், நான் அதை செய்தேன். யா அல்லாஹ், لا تزول قدم عبد حتى يسأل عن 40. நான்கு கேள்விகளுக்கு பதில் சொல்லாமல் அல்லாஹ்வின் சந்திதானத்தில் இருந்து பாதங்களை நகட்ட முடியாது. வாழ்க்கை எப்படி கழித்தாய்? எப்படி சம்பாதித்தாய்? எப்படி செலவழித்தாய்? வாஞ்சிஸ்மி ஹிஃபி மாபலா, உன் உடலை எந்த வழியில் பயன்படுத்தினாய், உன் ஆரோக்கியத்தை எந்த வழியில் பயன்படுத்தினாய், நீ கற்றுக்கொண்ட கல்வியை கொண்டு எந்த அளவு செயல்பட்டு நடந்தாய், எவ்வளவு கற்றாய் என்று அல்லாஹ் கேட்க மாட்டான். கற்றுக்கொண்ட கல்வியை எந்த அளவு செயல்பட்டு நடந்தாய். அல்ஹம்துலில்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ், முன்னால் இருந்த காலத்தை விட மார்க்க கல்வியை அதிகமாக கற்க வேண்டும் என்ற ஆர்வம் இந்த காலத்தில் அதிகம். ஆனால் போதாது, அதிகம். ஆனால் இது எத்துணை முஸ்லிம் சகோதரர்களுடைய வாழ்வை மாற்றியிருக்கிறது என்றுதான் கேள்வி. இல்மை கற்பதற்கு முன்னாலும் இபாதத்தில் அதே நிலைமை, இல்மை கற்றதற்கு பிறகும் இபாதத்தில் அதே நிலைமை, இல்மை கற்றதற்கு முன்னாலும் இல்மை கொண்டு பெருமை, இல்மை கற்றதற்கு பின்னாலும் இல்மை கொண்டு பெருமை. இல்மை கற்றிருப்பார், அவர் பெரிய முஃப்தியாக மக்களுக்கு மத்தியில் வலம் வருவார், என்னிடத்திலிருந்து இல்மை கற்றுக்கொள்ளுங்கள் என்று அழைப்பார், அவருக்கு தெரியாதது எதுவுமே கிடையாது என்று ஃபத்வா செய்வார். இமாம் மாலிக் ரஹிமஹுல்லா அவரிடத்தில் ஒருவர் வருகிறார், ஒரு ஃபத்வா கேட்கப்படுகிறது. இமாம் மாலிக் சொன்னார்கள், அதிரி லாதிரி, எனக்கு தெரியாது. இமாம் மாலிக், உங்களுக்கு தெரியாதா? ஆம் தெரியாது. எனக்கு தெரியாது. ஆம் எனக்கு தெரியாது. எனக்கு தெரியாது என்று நீ யாரிடத்து யாரை யாரை எல்லாம் சந்திக்கிறாயோ அவர்களிடத்தில் எல்லாம் சொல். இமாம் மாலிக்கிற்கு தெரியாது. யா அல்லாஹ், லாதிரி, எனக்கு தெரியாது. தவாது, பணிவு, இல்மை பேணுவதில் பணிவு. நான் எவ்வளவு இல்மை கற்றாலும் எனக்கெல்லாம் ஒண்ணுமே தெரியாது. இன்னும் கற்க வேண்டியிருக்கிறது, இன்னும் உலமாக்களுடைய சபையை கலக்க வேண்டியிருக்கிறது, இன்னும் தெளிவை பெற வேண்டியிருக்கிறது. உங்களுடைய கதிரை, உங்களுடைய அளவை நீங்கள் தெரிந்து கொள்ளுங்கள். மூமின்களை பேசுவதற்கு முன்னால் உங்களுடைய கதரை தெரிந்து கொள்ளுங்கள். எனக்கு இவ்வளவுதான் மார்க்கத்தில் பேச அனுமதி. ஒரு ஹதீஸ் சொல்லப்படுகிறது, அதை பற்றிய ஞானம் எனக்கு இல்லை, தெரிந்தவர்களிடத்தில் கேட்டுக் கொள்ளுங்கள், எனக்கு அதை பற்றிய ஞானம் இல்லை. தெரிந்ததை சரியான விளக்கத்தை உலமாக்களுடைய சபையில் தெரிந்திருந்தால், ஆதாரங்களை தெரிந்திருந்தால் எடுத்து வையுங்கள். தெரியாத ஒரு விஷயம் கேட்கப்பட்டால் அதிரி, தெரிந்தவர்களிடத்தில் சென்று கேட்டுக் கொள்ளுங்கள். பணிவு எது? தவறை ஒப்புக்கொள்வது பணிவு. ஹக்கை ஏற்ப மறுப்பது பெருமை. தெரியாது என்று தெரியாமல் இருப்பது பெருமை. மனிதர்கள் நான்கு வகைப்படுவார்கள். அன்னாஸ் அர்பா, ஆலிம் வயதிரி அன்னஹு ஆலிம், அவர் கல்வியாளர் தான், உண்மையில் முறையான கல்வியை கற்றவர். ஆனால் அவருக்கு அவர் வயதிரி அன்னஹு ஆலிம், ஆலிம் அவர் ஆலிம் என்பதை அறிந்திருந்தார், அவரும் ஆலிம்தான் அறிந்திருக்கிறார். அவரை பின்தொடருங்கள், முழுமையானவர் அவர், பின்தொடருங்கள் அவரை. ஆலிம் வலயதிரி அன்னஹு ஆலிம், கல்வியாளர், ஆனால் அவர் கல்வியாளர் என்பது அவருக்கே தெரியாது. அவர் அறியாமையில் மறதியில் இருக்கிறார், அவருக்கு நினைவூட்டுங்கள். உங்களுடைய பணி இன்னும் இருக்கிறது என்பதை. ஜாஹில் வயதிரி அன்னஹு ஜாஹில், அறிவில்லாதவர், கல்வி இல்லாதவர், அவரும் தெரிந்திருக்கிறார், அவருக்கு கல்வி இல்லை என்று. ஃபஹாதா முஸ்தர் ஷிதுல், வழிகாட்டப்பட வேண்டியவர். ஷிதோ, அவருக்கு வழிகாட்டுங்கள். நான்காவது ஜாஹில் என்று பலருடைய தரம் இதுதான். அல்லாஹ் இதிலிருந்து எம்மை பாதுகாப்பானாக. ஜாஹில் வலா எதிரி அன்னஹு ஜாஹில், அறியாதவர், அவருக்கே தெரியாது, அவருக்கு அறிவில்லை என்று, கல்வி இல்லை என்று. ஃபஹாதா மாயப் ஃபத்ருக்கு, அவர் மடையர் முட்டால், ஃபத்ருக்கு, அவரை விட்டு விடுங்கள். ஆலிம் அவர் தன்னை ஆலிம் என்று அறிந்திருக்கிறார், அவரை பின்தொடருங்கள். ஆலிம் அவர் தன்னை ஆலிம் என்று உணரவில்லை அறியவில்லை, அவருக்கு நினைவூட்டுங்கள். ஜாஹில் கல்வி இல்லாதவர், கல்வி இல்லாதவர் என்பதை அறிந்திருக்கிறார், வழிகாட்டுங்கள் அவருக்கு கல்வியை தேடுவதற்கு. ஜாஹில் அறியாதவர், ஆனால் எல்லாம் தெரிந்ததை போன்று பேசுகிறார். விட்டுவிடுங்கள் அவரை. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம்மை பாதுகாப்பான கண்ணியத்துக்குரியவர்களே. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இல்மில் எமக்கு தெளிவை கொடுப்பாடாக, இஹ்லாஸை கொடுப்பாடாக. அல்லாஹ்விற்காக மட்டும் இல்மை கற்றுக்கொள்ளுங்கள். அல்லாஹ்வுடைய முகத்தை நாடி என் பிள்ளையை சிறிய வயதிலேயே குர்ஆனை மனனம் செய்யக்கூடிய வகுப்பில் சேர்க்கிறேன். ஏன் சிறிய வயதிலேயே என் பிள்ளை ஹாஃபிலாகிவிட்டார் என்று சொல்லுவதற்காக அல்ல, என் ரப்புடைய முகத்தை நாடி இல்முடைய சபையில் கலந்து கொண்டு இல்மை தேடுகிறேன். ஏன் நான் ஆலிம் என்று அழைக்கப்பட வேண்டும், அல்லது நான் பேச்சாளராக மாற வேண்டும், ஹுத்துபாவுடைய மேடையில் ஏறி ஹுத்துபா செய்ய வேண்டும் என்ற நியத்தை வைக்காதீர்கள். மக்களுடைய முகங்களை எல்லாம் என் பக்கம் திருப்ப வேண்டும் என்று வைக்காதீர்கள். அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், உலமாக்களிடத்திலே வாதாடுவதற்காக, மக்களுடைய முகத்தை தன் பக்கம் திருப்புவதற்காக மார்க்க கல்வியை யார் பயன்படுத்துவானோ ஃபஹுவ ஃபின்னார், அவன் நரகத்தில் இருப்பான். இஹ்லாஸை பேணுங்கள், பணிவை பேணுங்கள், இல்மை தேடுவதில் ஆர்வம் கொள்ளுங்கள், வெறியை ஏற்படுத்துங்கள். குழந்தைகள், மனைவி, மக்கள், பிள்ளைகள் என எல்லோரும் இல்மை தேடுவதற்கு முக்கியத்துவம் கொடுங்கள். இல்ம் உலமாக்களிடம் இருந்து பெறப்பட வேண்டிய கல்வி. மார்க்க கல்வியாளர்கள் எந்தெந்த ஊர்களில் எந்தெந்த இடங்களில் இருக்கிறார்களோ அவர்களை கண்ணியப்படுத்தி அவர்களோடு பணிவான முறையில் நடந்து கொண்டு அவர்களிடத்தில் இந்த இல்மை பெற்றுக் கொள்ளுங்கள். எவ்வளவு முயற்சித்தாவது இல்மை எடுக்கப்படுவதற்கு முன்னால் இந்த பூமியிலிருந்து இல்மை தேடிச் செல்லுங்கள். மறுமை நெருங்கிவிட்டது. மறுமை நெருங்கும் பொழுது இந்த இல்மை இந்த உலகத்தை விட்டு உயர்த்தப்படும். அந்த இல்மை உயர்த்தப்படுவதற்கு முன்னால் இல்மை தேடி மறுமையின் வாரிசுகளாக மாறுங்கள். இல்மை விட்டு தூரமாகி காஃபிர்களை போன்று, அல்லாஹ்வை மறுக்கக்கூடிய கூட்டத்தார்களை போன்று எம்முடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்ளாதீர்கள். இன்ஷா அல்லாஹ் இல்மை தேடி பயணிப்போம். இல்ம் என்பது மார்க்க அறிஞர்களுடைய சபைகளில் கலந்து கொண்டு இல்மை கணக்கெடுத்து குறிப்பிடுத்து அதை படித்து பார்த்து அரபி மொழியையும் அதனுடைய விளக்கங்களையும் அதனுடைய உசூல்களையும் தெரிந்து கொண்டு குர்ஆனுடைய தஃப்சீரையும் ஹதீஸுடைய ஷரஹலையும் எங்கெல்லாம் சபைகள் ஏற்படுத்தப்படுகிறதோ அங்கெல்லாம் முதல் வரிசையில் இருந்து அந்த மனிதர் எப்படி அல்லாஹுவை அரவணைத்துக் கொண்டு அல்லாஹும் அவரை அரவணைத்தானோ அது போன்று மாறுங்கள். வயதாகிவிட்டது, இந்த காலத்தில் இல்மை கற்று என்ன செய்ய போகிறோம் என்று வெட்கமடைந்து அல்லாஹும் உங்களை கண்டு வெட்கமடையக்கூடியவர்களாக மாறிவிடாதீர்கள். இந்த வயதில் இவர்களுக்கு முன்னாலெல்லாம் சென்று நான் இல்மை கற்பதா, அவர் என்னை விட வயதில் குறைந்தவர், என்னோடுதான் பழகியவர், அவரிடத்திலிருந்து இல்மை பெறுவதா என்று புறக்கணித்து அல்லாஹும் உங்களை புறக்கணிப்பவர்களாக மாறிவிடாதீர்கள். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த இல்மிலே தெளிவை கொடுப்பாடாக, புரிதலை கொடுப்பாடாக. சத்தியத்தை சத்தியமாகவும் அசத்தியத்தை அசத்தியமாகவும் அறிந்து கொண்டு அசத்தியத்திற்கு எதிராக குரல் கொடுக்கக்கூடிய மக்களாக அல்லாஹ் எம்மை ஆக்குவானாக. இல்மை கற்று எம்முடைய வாழ்க்கையில் அதை செயல்படுத்தி அதற்கு பிறகு மக்களையும் அதன் பக்கம் அழைத்து அவர்களையும் செயல்படுத்த ஏவுமாறு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவனிடத்திலே பிரார்த்தனை செய்து கொள்வோம். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அந்த தெளிவையும் புரிதலையும் அந்த இல்முடைய ஞானங்களையும் அல்லாஹ் எமக்கும் வழங்க. يا علم ذا عود علمني يا معلم ذا عود علمني يا مفهم سليمان فهم يا معلم ذا عود علمني يا مفهم سليمان فهم அதிகமாக இந்த துஆவை ஓதுங்கள். ரப்பி ஜிதனி இல்மா. இந்த துஆவை அதிகமாக ஓதுங்கள். அல்லாஹ்விடத்தில் இல்மை கேட்டு இல்முடைய புரிதலை கேட்டு தொழுகையில் கண்ணீர் விட்டு அல்லாஹ்விடத்தில் சுஜூதில் அழுகுங்கள். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த இல்மை எம்முடைய உள்ளங்களில் கொண்டு வந்து சேர்ப்பான். எம்முடைய வாழ்வை அல்லாஹ் செழிப்பாக்குவான். அகூலு கௌலி ஹாதா, அஸ்தகஃபிருல்லாஹ லி வலக்கும். ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.
1: நேர்கள் இதுவரை சிறப்பு மார்க்க சொற்பொழிவோடு இணைந்திருந்தீர்கள். வழங்கியிருந்தார் மௌலவி அஷேக் அப்துல் பாசித் புகாரி அவர்கள். நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது உங்கள் முஸ்லீம் வானொலியின் காற்றலைகளில் 24 மணி நேர இஸ்லாமிய ஒலிபரப்பை கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள். உலக வானொலி வரலாற்றில் 24 மணி நேர சிறப்பு நிகழ்ச்சிகள் கேட்க தவறாதீர்கள்.
2: முஸ்லிம் வானொலி
1: நேர்கள் தொடர்ந்தும் உங்கள் முதல் தர முஸ்லிம் வானொலியோடு இணைந்திருக்கின்றீர்கள்.

0: உங்கள் முஸ்லிம் வானொலி. தினமும் உங்கள் முஸ்லிம் வானொலியில் மௌலவி அஷேக் அப்துல் ஹமீத் ஜராய் அவர்களின் நாளும் ஓர் உளவியல் தூறல்.
1: இந்த ஒன்லைன் பிசினஸ் இந்த எல்லாருமே செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. சில ஒன்லைன் பிஸ்னஸ் எப்படி சில மஷூரான பிரபல்யமான சில கம்பெனிகளுக்கு பொருளை வித்துட்டு இருப்பாங்க. அப்போ நான் என்ன செய்யறேன்னா, அதுக்கு போய் அதில் உள்ள விற்கிற பொருளை எல்லாம் டவுன்லோட் பண்ணி அதில் விலை அந்த ஃபோட்டோவெல்லாம் எடுத்து அதில் விலையில் நான் ஒரு விலையை நிர்ணயிக்கிறேன். நிர்ணயித்து இப்போ அந்த ஃபோட்டோவை நான் சேவ் பண்ணுறேன், இந்த பொருள் எங்கள்கிட்ட இருக்குது அப்படிங்கிறேன். அப்போ மக்கள் அதை கேட்டோன்னே ரைட், அப்போ உங்களோட காசை அக்கௌண்ட்டுக்கு போடுங்க அப்படின்னா காசை அவங்க அக்கௌண்ட்டுக்கு போட்டுருவாங்க. போட்டதுக்கு போகிறது நான் என்ன செய்யணும்னா, இந்த லாபத்தை எடுத்துட்டு பொருளுக்குரிய காசை நான் உரிய கம்பெனிக்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு இவங்க அட்ரஸை அங்கே கொடுத்துருவேன். அவங்க நேரடியாக இங்கே அனுப்பிவிட்ருவாங்க. அது இலங்கையில் இருக்குது, வெளிநாடுகளில் இருக்குது. இது ஆன்லைன் பிஸ்னஸ் நடந்துட்டு இருக்கு. உடுப்புகள் எடுக்கலாம், மின் உற்பத்தி பொருட்கள் எடுக்கலாம், மருந்துகள், ஃபோனு, அப்படி இப்படி சேகப்பட்ட பொருள் இன்றைக்கு என்ன செய்யுது, சில கம்பெனிகள் பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கு. இலங்கையில் கூட சில கடைகளில் வந்து இப்போ டெக்ஸ்டைலில் வந்து என்ன செய்யறாங்கன்னா அபாய் வித்துக்கிட்டு இருப்பாங்க. அதே மாதிரி சல்வார் கிட்டு வித்துருப்பாங்க. ஷூ, செருப்பு, பெண்களுடைய பாவனை பொருட்கள், அப்படி ஏகப்பட்ட பிஸ்னஸ் வந்து நடந்துகிட்டு இருக்குது. அப்போது ஒரு கம்பெனி வந்து அவங்க ரெஜிஸ்டர் பண்ணி அவங்க ஆன்லைன் பிஸ்னஸ் செஞ்சுட்டு இருப்பாங்க. அதனுடைய ஏஜென்ட்களாக ஊருக்குள்ளே இருக்கிறவங்க அவங்க குரூப்பில் போட்டு வச்சுட்டு இந்த சாமான் இருக்குது அப்படின்னா அவங்க 100 ரூபா லாபம் வச்சு 1000 ரூபா லாபம் வச்சு அவங்க எடுத்து பிஸ்னஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. இந்த ஆன்லைன் பிஸ்னஸ் செய்யலாமா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்குறாங்க. இந்த ஆன்லைன் பிஸ்னஸில் வந்து என்னென்றால், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொல்கிறாங்கன்னு சொன்னால், உனக்கு உரிமை இல்லாத பொருளை நீ விற்கக்கூடாது, ஹராமுங்கிறாங்க. எங்கே எவனுடைய மாடோ மேஞ்சிட்டு இருக்கு, நான் அந்த மாட்டுக்கு எவ்வளோன்னு பார்த்து விற்கலாமா? அது ஹராம் இல்லை, அதை நம்ம விற்க இயலாது. பறந்துக்கிட்டு இருக்கிற பறவையை விற்கலாமா, குளத்தில் இருக்கிற மீனை விற்கலாமா, அது எனக்கே சொந்தம் இல்லையே, பிடிச்ச விற்றுட்டு போகிறது அது வேறு விஷயம். அது கவர்மெண்ட்டுக்குரிய நிலம், குளம், கடல் இருக்குது. இந்த கடலில் உள்ளவுக்குள்ளே நீங்கள் மீன் பிடிங்க, காசை தாங்கன்னு வேண்டலாமா? அப்போ உனக்கு பொறுப்பு இல்லாத ஒன்றை, உன்னுடைய பேரில் இல்லாத ஒன்றை நீ என்ன செய்ய முடியாது, விற்பனை செய்ய முடியாது. ஆனால் இந்த ஆன்லைன் பிஸ்னஸை பொறுத்த வரைக்கும் நம்ம பொறுப்பை எடுத்து இல்லை, புரோக்கராக நின்று வியாபாரம் பண்ணுறோம். அந்த வகையில் அந்த என்ன செய்து அனுமதியாகுது. புரோக்கர் பீஸ் நம்ம எடுத்துக்கிறோம். பொருளை வந்து இன்னொருத்தர்கிட்ட இருக்கிற வளவை நான் புரோக்கர் போய் என்ன செய்யணும், இன்னொருத்தர் பேசுகிறான் வந்து பாதி வளவு இருக்குது, அவர்கிட்ட நான் பேசிக்கிட்டேன், 50 லட்சரூபா வளவு, 50 லட்சரூபா நீங்கள் உங்களுக்கு 50 லட்சரூபா கைக்கு வேணும், மற்ற நான் பார்த்துக்கிறேங்கிறேன். நான் போய் என்ன 55 லட்சம் ஒரு ஆள்கிட்ட பேசணும், வளவெல்லாம் கொண்டு காட்டினேன். உறுதி எழுதுற நேரம் தான் உனக்கு தெரியுது இவர்தான் பலவன், 50 அங்கே 5 இங்கே. இது புரோக்கர் பீஸ். அந்த புரோக்கர் பீஸாக எடுக்கிறது அனுமதியான்னு கேட்டால் அது அனுமதி. இந்த புரோக்கர் பீஸ் என்ன இல்லை, அனுமதி இல்லை. இந்த ஆன்லைன் பிஸ்னஸில் இன்னொருத்தர் பொருளை, உரிய பொருள் என்ன இருக்குது, இவ்வளோதான், இவ்வளோ காசுன்ற ஒரு ஒப்பந்தம் செஞ்சதுக்கு பிறகு பொருளை நான் கொடுக்குறேன், கொடுத்தால் நான் இடையில் புரோக்கரை லாபம் எடுக்கிறேன், இது மார்க்கத்தில் தடை இல்லை, அனுமதி. ஆனால் மோசடி நடக்கக்கூடாது. காட்டின ஒன்று, பார்த்த ஒன்று, வந்தது ஒன்றாக இருக்கக்கூடாது. ஏன்னா அந்த நேரடியாக கண்ணால் பார்க்கல, நம்ம ஃபோட்டோவில் காட்டுறோம். இந்த ஃபோட்டோவில் காட்டி வியாபாரம் பண்ணுறதுல இமாம்கள் கூடையில் சில கருத்து முரண்பாடுகள் இருக்குது. ஒரு சிலர் உணவுப் பொருட்களை எல்லாம் ஃபோட்டோவில் காட்டி பிஸ்னஸ் பண்ண முடியாது அப்படிங்கிறாங்க. ஏன்னா அது பழுதாகும், போகிறதுக்கு நாள் எடுக்கும், அதெல்லாம் பண்ண முடியாது. அது இல்லாத மற்ற பொருட்கள் மஷூரான பிரபல்யமானது, அதாவதுங்க சிலதை பார்க்க முடியாது. இப்போ உதாரணத்துக்கு ஒரு ஃபோன், இப்போ சாம்சங் ஃபோனுண்டா, சாம்சங் ஃபோன் இதுதான் உலகத்தில் எங்கே வந்தாலும் சாம்சங் ஃபோன் இதுதான். அதனத்து பார்க்குறது அந்த நம்பரை சொல்லி இந்த ஃபோனு, இந்த கார் டொயோட்டா காரனா இந்த கார் தான், இந்த பைக்குனா இந்த பைக்கு தான், இந்த பொருள்னா இது தான். அப்போ இது வந்து மஷூரான ஃபேமஸாக உலகத்தில் எல்லா இடத்துலையும் இது இப்படித்தான். அப்போ கலர் செலக்டிங் காண்டுட்டான், இந்த என்ன கலர் வேணும், இல்லை என்ன சைஸ் வேணும், எத்தனை பவர், எத்தனை ஹோர்ஸ் பவர் உங்களுக்கு வேணும், இல்லை என்ன அளவு வேணும்ன்ட்டு நம்ம காட்டுறோம், விற்கிறோம். அப்போ அப்படி காட்டும்போது அது அவங்க ஃபோட்டோவில் பார்த்தது சாமான் தான் அவங்களுக்கு போய் என்ன செய்ய போகுது, கிடைக்க போகுது அப்படிங்கிறது. அது மஷூரானது, அதில் மாற்று பேர் வழிகள் இல்லை. ஆனால் என்ன செய்யக்கூடாது என்றால், ஒரு பிரபல்யமான ஒரு கம்பெனியினுடைய ஒன்றை அதே மாதிரி அதே பெச்சை போட்டு நாங்கள் போட்டு அவன் கம்பெனிக்கு மோசடி செஞ்சு நாம் வியாபாரம் பண்ணக்கூடாது. ஒருத்தன் ரிஜிஸ்டர் பண்ணியிருப்பான், அவன் சேட்டுக்கு ஒரு பெச்சை இருக்கும், அவன் பேர் இருக்கும், அவன் குவாலிட்டி வர, அவன் துணி வர, அவன் பட்டன் வர, அவன் அடிச்சிட்டிருக்கான். அதே பேரில் நாம் ஒரு ஷர்ட்டு அதே மாதிரி டிசைன் பண்ணிவிட்டு அந்த சமம் அற விலைக்கு நாங்கள் தரம் பண்ணி கொடுத்தா ஒரு கம்பெனிக்கு செய்யக்கூடிய ஒரு மோசடியாக என்ன செய்து அது இருக்குது. ஆனால் இந்த ஆன்லைனில் பிஸ்னஸ் செய்யக்கூடியவங்க என்ன செய்ய வேண்டும் என்றால், அது போய் சேர்ந்ததுக்கு பிறகு அந்த நுகர்வோர் என்ன செய்கிறாருன்னு சொன்னால், அதில் டெமேஜ் இருக்குது, வேலை செய்யலை, வேக்காகலை, நான் நேரடியாக பார்க்கல, நீங்கள் அனுப்பினது கூட ஃபோட்டோ பார்த்தா வேலை இல்லை, அப்படி வேலை செய்யலை அப்படின்றவங்க புகார் கொடுக்கும்போது அவங்க காசு ரிட்டர்ன் கொடுக்கணும், அந்த பொருளை வாங்கிறதுக்கு அந்த காசை கொடுத்துடணும். அப்படித்தான் பிரபல்யமான இந்த ஆன்லைன் பிஸ்னஸ் செய்யக்கூடிய அமைப்புகள் வந்து செய்யுது. விளங்கிட்டா? இப்போ உதாரணமாக அலி எக்ஸ்பிரஸ் போன்றவைகள் எல்லாம் என்ன செய்கிறாங்கன்னு சொன்னால், உங்கள் பொருள் வேலை செய்யலைன்ற ஃபோட்டோவை திரும்ப நீங்கள் ப்ரூஃபாக காட்டினா அவங்களுக்கு திரும்ப இமெயில் பண்ணுறது, இன்னைக்கு வேலை செய்யலை அப்படின்னா உடனடியாக 1-24 மணித்தேரத்துக்குள்ளே என்ன செய்கிறோம், உங்கள் காசு ரிட்டர்ன் வந்துடும், பொருளை நீங்களே வச்சுக்கோங்க. காசு வைத்தேன் அப்படி என்ன சில இதுகள் செய்யுது. அப்போ இன்னைக்கு ஊருக்குள்ளே இருந்து ஆன்லைன் பிஸ்னஸ் செய்யக்கூடியவங்க, நீங்கள் காட்டினது இதுதான், நான் நீங்கள் சொன்ன துணி தான், அந்த வந்து பார்த்தா துணி வித்தியாசமாக இருக்குது, இது எனக்கு தேவையில்லைன்னு அந்த நுகர்வோர் திருப்பி சொல்லும்போது அதை திருப்பி எடுக்கிற அந்த விஷயத்தில் ஒப்பந்தம் பேசப்பட்டு இந்த பிஸ்னஸ் செய்தால் இந்த வியாபாரம் என்ன செய்யலாம், ஹலால் நீங்கள் செய்யலாம் அப்படிங்கிறத அறிஞர்கள் என்ன செய்கிறாங்க, நமக்கு ஃபத்வா தராங்க. அது ஒரு முக்கியமான ஒரு விஷயமாக இருக்குது.
0: தினமும் உங்கள் முஸ்லிம் வானொலியில் மௌலவி அஷேக் அப்துல் ஹமீத் ஜராய் அவர்களின் நாளும் ஓர் உளவியல் தூரல் கேட்டீர்கள். மற்றும் டெக்னாலஜி போன்ற அனைத்து கற்கினர்களும் ஒரே இடத்தில் அகாடமி என் பிரதான வீதி சாய்ந்த மருது. தொடர்புகளுக்கு 0777-496-166. வானலையில் நீங்கள் இணைந்திருப்பது உங்கள் முஸ்லிம் வானொலி
2: www.muslimvanoli.com.
3: நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது உங்கள் முஸ்லிம் வானொலியின் வானொலிகளில் தொடர்ந்தும் இஸ்லாமிய ஒலிபரப்பை கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள். இந்த நிகழ்ச்சியில் அடுத்ததாக மார்க்க சொற்பொழிவு கேட்க இருக்கின்றோம். வழங்குகின்றார் மௌலவி அன்சார் ஹுசைன் ஃபிர்தௌசி அவர்கள்.
4: இன்னல்ஹம்துலில்லாஹ் نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور انفسنا ومن سيئات اعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له واشهد ان لا اله الا الله وحده لا شريك له واشهد ان محمدا عبده ورسوله اما بعد فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد اللهم بارك على محمد وعلى ال محمد كما باركت على ابراهيم وعلى ال ابراهيم انك حميد مجيد. அன்புள்ள சகோதரர்களே சகோதரிகளே, இன்றைய சொற்பொழிவின் தலைப்பாக பாலஸ்தீன் ஓர் வரலாற்று பார்வை என்கிற ஒரு நல்ல தலைப்பு தரப்பட்டிருக்கிறது. அதுவும் பலஸ்தீனத்து முஸ்லிம்களின் மீது இஸ்ரேல் என்கிற அந்த கொடிய கேடுகட்ட மனிதர்கள் பயங்கரமான தாக்குதலை தொடுத்து அந்த மக்களின் மீது குண்டுகளை சரமாரியாக பொழிந்து அதிலும் சிறு பிள்ளைகள் அதிகமான முறையிலே தாக்குதலுக்குள்ளான ஒரு சூழ்நிலையில் இந்த வரலாற்று செய்தியை பற்றி நாம் பார்க்கவிருக்கிறோம். பலஸ்தீனத்துடைய வரலாறில் நுழைவதற்கு முன்னால் அடிப்படையாக ஒரு விஷயத்தை நாம் ஆரம்பமாக புரிந்து கொள்ள வேண்டும். இஸ்ரேல் அமெரிக்கா என்கிற கொடிய நாட்டினுடைய உதவியை கொண்டு இப்போது பலஸ்தீனத்தின் மீது மிக கடுமையாக அவ்வப்போது போர் செய்து வருவதை பத்திரிகைகளின் மூலமாகவும் மீடியாக்களின் மூலமாகவும் நாம் அறிந்து வருகிறோம். ஆனால் இந்த அமெரிக்கர்களால் பலஸ்தீன் மட்டும் தாக்கப்படுவதல்ல, உலகளாவிய அளவில் எங்கெல்லாம் முஸ்லிம்கள் வாழ்கிறார்களோ எல்லா இடங்களிலுமே என்ன செய்கிறார்கள், அமெரிக்காக்காரர்கள் அநியாயம் செய்து கொண்டுதான் இருக்கிறார்கள். ஈராக், செசன்யா எல்லா நாடுகளுமே, எந்தெந்த நாடுகளில் எல்லாம், அப்பா ஆப்கானிஸ்தான், இப்படி பல நாடுகளுக்கு எதிராக அமெரிக்கா போர் தொடுத்து அந்த நாடுகளை எல்லாம் துவம்சம் செய்து இஸ்லாமிய சாம்ராஜ்யத்தை அழிப்பதற்குண்டான எல்லா வேலைகளையும் செய்து வருகிறது. ஆனால் இந்த மற்ற நாடுகளோடு இந்த அமெரிக்கா செய்கிற போருக்கும்
5: பலஸ்தீன் என்கிற இந்த நாட்டிற்கு எதிராக இந்த யூதர்கள் மேற்கொள்ளுகிற போருக்கும் ஒரு வித்தியாசம் இருப்பதை முஸ்லிம்களாகிய நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். அது என்ன வித்தியாசம்? பலஸ்தீன் அல்லாத மற்ற முஸ்லிம் நாடுகளோடு இந்த அமெரிக்காக்காரர்கள் போர் செய்தால் அது முஸ்லிம்களை அழிக்க வேண்டும் என்கிற தலையாய ஒரு நோக்கம் மட்டும்தான். ஆனால் இந்த பலஸ்தீன் பிரச்சனை இருக்கிறத இது அதையும் தாண்டி ஒரு கொள்கை சார்ந்த ஒரு போர், ஒரு கொள்கை சார்ந்த ஒரு போர். கொள்கை சார்ந்த ஒரு போர்னா என்ன? உதாரணமா, அமெரிக்காவின் மீது நமக்கு இருக்கிற ஆத்திரத்தின் காரணத்தினால் அமெரிக்காவினுடைய தயாரிப்புகளாக இருக்கக்கூடிய பெப்சி, கோகோ கோலா இது போன்ற பானங்கள் எல்லாம் உதாரணமாக நாம் தவிர்க்கிறோம் என்று வைத்துக் கொள்ளுங்கள். அதையும் நம்ம பயன்படுத்த மாட்டோம். பன்றி இறைச்சி அதையும் பயன்படுத்த மாட்டோம். ஆனா ரெண்டுமே நம்ம பயன்படுத்தாம இருக்கிறோம்னா ஈக்குவலா இல்ல? பன்றி இறைச்சி அல்லாஹ் என்ன செஞ்சிருக்கிறான் குர்ஆன்ல மிக தெளிவாக ஹராம் என்று சொல்லி இருக்கிறான். அதனால் அது கிட்டே போக மாட்டோம். இப்ப இதை பொறுத்த வரைக்கும் நேரடியாக ஹராம் என்று இல்லாவிட்டாலும் கூட இந்த அமெரிக்காக்காரர்கள் மீது இருக்கின்ற ஆத்திரத்தின் காரணத்தினால் நம்ம ஒரு 20 ரூபா 30 ரூபா கொடுத்து வாங்கி குடிக்கிறதுனால ஒரு 10-15 ரூபா லாபம் அவங்களுக்கு போகுது அப்படிங்கிற காரணத்துக்கு என்ன செய்யணுமோ தடுக்கிறோம். அப்ப ரெண்டுமே நம்ம அவாய்ட் பண்றோம். ஆனா அவாய்ட் பண்றதுல என்ன இருக்குது? வித்தியாசம் இருக்கிறது. அதே போன்றுதான் பலஸ்தீனுங்கிற நாட்டை இங்க வைங்க, பலஸ்தீன் அல்லாத இந்த அமெரிக்காக்காரர்களுடைய தாக்குதலுக்குள்ளாக்கப்பட்ட எல்லா நாடுகளையும் இந்த பக்கம் வைங்க. இந்த நாடுகளோடு இவர்கள் போர் செய்வதற்கும் இந்த நாடோடு போர் செய்வதற்கும் மிகப்பெரிய வித்தியாசம் இருக்கு. என்னது இது? பலஸ்தீன் என்கிற நாட்டை இவர்கள் வேறறுத்து அந்த நாட்டை இஸ்ரேல் என்று ஆக்கி இவர்கள் வைத்திருப்பதற்கு காரணம் அது அவர்களுடைய அகீதா பிரச்சனை. அகீதா, அகீதான்னு சொல்றோமா இல்லையா? நமக்கு அகீதா இருக்குதா இல்லையா? என்ன அகீதா? அல்லாஹ்வை நம்ப வேண்டிய முறைப்படி நம்பணும், முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் விஷயத்தில் நம்ப வேண்டிய முறைப்படி நம்பணும். ஒவ்வொரு விஷயத்திலும் நமக்கென்று என்ன இருக்குது? ஒரு அகீதா, ஒரு கொள்கை இருக்கிறது. அதே போன்றுதான் இந்த இஸ்ரேல் என்கிற நாட்டை அமைத்து பலஸ்தீன் என்கிற பூமியை சிதைத்து, எப்படி பலஸ்தீன் என்கிற இடத்தை சிதைத்து இஸ்ரேல் என்கிற நாட்டை அமைப்பது இந்த யூதர்களுடைய அகீதா. அந்த விஷயத்தை முஸ்லிம்கள் தெரிந்து கொண்டால்தான் இந்த விஷயத்தில் நம்ம கொஞ்சம் மிகப்பெரிய விழிப்புணர்வோடு இருக்க முடியும். ஏன் அப்படின்னா, கியாமத்து நாளுடைய அடையாளமாக நமக்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சில விஷயங்களை சொன்னார்கள். கியாமத்து நாளுடைய பெரிய அடையாளங்களாக சொன்னார்கள். என்ன சொன்னாங்க பெரிய அடையாளங்களா? கிழக்கே உதிக்கிற சூரியன் எங்க உதிக்கும்? மேற்கே உதிக்கும். அதே போன்று வேற என்ன சொன்னாங்க பெரிய அடையாளமா? தஜ்ஜால். வேற ஈசா அலை இஸ்லாம் இறங்கி வருவது. வேற முன்கர் நிக்கிறா, யாஜூஜ் மாஜூஜ். வேற அந்த ஒரு பெரிய பிராணி வருது. வேற மூன்று மிகப்பெரிய பூகம்பங்கள். இப்படி முக்கியமான சில 10 அடையாளங்களை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு சொல்லி கொடுத்திருக்கிறார்கள். அதுல முக்கியமான 2 அடையாளம் என்ன? தஜ்ஜால் வருவது, ஈசா நபி இறங்கி வருவது. ரெண்டுக்கு வித்தியாசம் இருக்கு. தஜ்ஜால் வந்து இறங்கிலாம் வரமாட்டான். ஆல்ரெடி தஜ்ஜால் எங்க இருக்கிறான்? உலகத்தில் ஏதோ ஒரு பகுதியில் இருக்கிறான். அந்த கியாமத்து நாள் வரக்கூடிய நேரத்தில் என்ன செஞ்சிருவான்? வெளியே வந்துருவான். கரெக்டா? அது ஈசா நபி என்ன செய்வாங்க? வானத்துல இருந்து இறங்கி வருவாங்க. இந்த ஈசா நபிக்கும் தஜ்ஜாலுக்கும் ஒரு ரிலேஷன்ஷிப் இருக்கு. என்ன தொடர்பு? இங்கு வருகின்ற இந்த தஜ்ஜாலை யார் கொல்லுவா? ஈசா அலை இஸ்லாம் அவர்கள் கொல்லுவார்கள். இது நமது அக்கீதா. அப்படிதானா? இதே தஜ்ஜால் விஷயத்திலும் ஈசா அலை இஸ்லாத்து வஸ்லாம் அவர்கள் வரும் விஷயத்திலும் யூதர்களுக்கு என்று ஒரு அகீதா இருக்கிறது, நஸ்ரானிகளுக்கு என்று ஒரு அகீதா இருக்கிறது. நஸ்ரானிகள் யாரு? யாரு? கிறிஸ்டியன்ஸ், கிறிஸ்துவர்கள். அவர்களுக்கு என்று ஒரு அகீதா இருக்கிறது, யூதர்களுக்கு என்று ஒரு கொள்கை இருக்கிறது. என்ன கொள்கை? இந்த தஜ்ஜாலை பொறுத்த வரைக்கும் அவன் நமக்கு தான் ஃபித்னா. ஆனா நம் அல்லாத யூதர்களுக்கு பொறுத்த வரைக்கும் தஜ்ஜால் யாரு? அவன் ஒரு பெரிய விஷயம். அவனுக்கு தஜ்ஜால் வந்து அவனுக்கு எப்படி ஈசா அலை இஸ்லாம் அவர்கள் இறங்கி வருவது நமக்கு ஒரு நமக்கு நியாமத்தா நிஹமத்தா? ஈசா அலை இஸ்லாம் பூமிக்கு இறங்கி வருவது முஸ்லீம்களாகிய நம்மை பொறுத்த வரைக்கும் அது ஒரு அருட்கொடையா ஆபத்தா? அருட்கொடை. தஜ்ஜால் வருவது ஆபத்து, ஆனால் அவர்களுக்கு தஜ்ஜால் வருவதுதான் அருட்கொடை. விளங்குச்சா? என்ன கொள்கை? அதே போன்று கிறிஸ்தவர்களுக்கும் அதே போன்றுதான். அவர்களுக்கு ஈசா நபி வருவார், ஆனால் நபியாக அல்ல, தேவ குமாரனாக, தேவனாக, தேவனின் குமாரனாக யார் வருவார்? ஈசா நபி, ஜீசஸ் வருவார். யூதர்களை பொறுத்த வரைக்கும் தஜ்ஜால் வருவான். அவனுக்கு பேர் என்ன தெரியுமா? அவர்களுடைய கொள்கைப்படி மலிக்குஸ் ஸலாம், ஆபத் பாண்டவன் அப்படின்னு தமிழ்ல சொல்லுவோம் தெரியுமா? ஆபத் பாண்டவன், ஆபத்து நேரத்தில் உதவக்கூடியவன் தான் யாரு? ஆபத் பாண்டவன். இந்த யூதர்களை அவங்களுடைய அகிதாலே அவங்களுக்கு சொல்லப்பட்டிருக்குது. தல்மூத் என்கிற அவர்களுடைய வேதத்தை படிச்சு பார்த்தா தெரியும், அதுல யூதர்கள் கடுமையான அடக்குமுறைகளுக்கு ஆளாக்கப்படுவார்கள். அடக்குமுறைகளுக்கு ஆளாக்கப்பட்ட யூதர்களை காப்பாற்றுவதற்காக ஒரு பிறவி இந்த பூமியில் வரும். அந்த பிறவி தான் யாரு? தஜ்ஜால். அப்ப தஜ்ஜால் நம்மளை பொறுத்த வரைக்கும் யாரு? ஆபத்து. அவங்களை பொறுத்த வரைக்கும் அருட்கொடை. இந்த விஷயத்தை நீங்க மனசுல வச்சுக்கிட்டு என்ன செய்யணும், இந்த வரலாற்றை பார்க்கணும். முதல்ல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா 17 அத்தியாயம் 3 வசனத்தில் மிக அழகாக ஒரு செய்தி நமக்கு சொல்கிறார். இஸ்ரா மியராஜ் என்கிற விஷயத்தை படிக்கும் போதெல்லாம் இந்த வசனத்தை நாம் படிக்காமல் இருக்க மாட்டோம். ஏன்னா திருக்குறான்ல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இஸ்ரா மியராஜ் என்கிற நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விண்ணுலக பயணத்தை பற்றி பேசுகிற ஒரே குர்ஆன் வசனம் இதுதான். எது? சுப்ஹானல்லதி அஸ்ரா பி அப்திஹி லைலம் மினல் மஸ்ஜிதில் ஹராம் இலல் மஸ்ஜிதில் அக்ஸா. அல்லாஹ் மிக தூய்மையானவன். ஏ அவன் தான் அஸ்ராபி அபிதிஹி, அவனுடைய அடியாரை லைலன் இரவோடு இரவாக அழைத்து சென்றான். இந்த டைம்ல 1400 ஆண்டுகளுக்கு முன்னர் விஞ்ஞானம் என்றால் என்னவென்றே தெரியாத ஒரு காலத்தில், தகவல் தொழில்நுட்ப சாதனங்கள் என்றால் என்னவென்றே தெரியாத ஒரு காரணத்தில், எங்கோ இருக்கின்ற பைத்துல் முக்கத்திற்கு அல்லாஹ் சுப்ஹானஹு என்ன செஞ்சான்? நைட்டோட நைட்டா கூட்டு போனான். புராக் என்கிற ஒரு வாகனத்தை அல்லாஹ் சுப்ஹானஹு அமைத்து என்ன செய்தான்? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மலக்குமார்களை அனுப்பி எங்கிருந்து எங்க கூட்டு போனா? முதல்ல காபத்துல்லா மக்காவில் இருந்து பைத்துல் முக்கத்தஸ் இருக்கிற அந்த பலஸ்தீன் நகரத்திற்கு அல்லாஹ் அழைத்து சென்றான். இலல் மஸ்ஜிதில் அக்ஸா, மஸ்ஜிதுல் ஹராம் இருந்து மஸ்ஜிதுல் அக்ஸா. இதுக்கு அடுத்து வர்ற வசனத்தை தான் நல்லா கவனிக்கிறோம். அல்லதி, எந்த மஸ்ஜிதுல் அக்ஸாவிற்கு அல்லாஹ் அழைத்து சென்றானோ அது பாரக்னா ஹவுலஹு, அதை சுற்றிலும் நாம் அபிவிருத்தியை ஏற்படுத்தியிருக்கிறோம். எதுக்காக இந்த பலஸ்தீன் பகுதிக்கு இவ்வளவு நாளா சண்டை வந்திருக்குன்னா, திருக்குறானில் அல்லாஹ் சுப்ஹானஹு மிக தெளிவாக சொல்கிறான், அல்லதி பாரக்னா ஹவுலஹு. அந்த மஸ்ஜித் அக்ஸா என்பது அந்த பள்ளியின் பெயர். அந்த மஸ்ஜித் அக்ஸாவை சுற்றி இருக்கிற இடத்திற்கு பெயர் குதுஸ். நல்லா புரிஞ்சுக்கணும், மஸ்ஜித் அக்ஸா குதுஸ் இப்படிங்கிற வார்த்தை எல்லாம் பயன்படுத்தணும். அப்படின்னா என்ன? உதாரணமா ஹரம் ஹரம்ங்கிறோம். ஹரம்னா என்னது? ஹரம்னா காபா இருக்கு இல்லையா? காபா என்பது அந்த மஸ்ஜித், மஸ்ஜிதுல்லாஹில் ஹராம். அந்த இடத்தை எந்த காபாவை சுற்றி நம்ம தவா பண்ணுவோமோ, ஹஜ்ஜுமராக போகும்போது அது காபா. அந்த காபாவை சுற்றி இருக்கிற இடத்திற்கு பேர் ஹரம். அதே போன்றுதான் மஸ்ஜித் அக்ஸாவை பொறுத்த வரைக்கும் அந்த பள்ளிக்கு பேர் அக்ஸா, அந்த பள்ளியை சுற்றி இருக்கிற இடத்துக்கு பேர் என்னது? குதுஸ், பரிசுத்த இடம். அந்த குதுஸ் தாங்கி இருக்கின்ற அந்த நகரத்திற்கு பேர் தான் பலஸ்தீன். இப்படி பலஸ்தீன்ங்கிறது அந்த கண்ட்ரியோட நேமு, குதுஸ்ங்கிறது அந்த பள்ளி அமைந்திருக்கிற பகுதியின் பெயர், அக்ஸா என்பது அந்த பள்ளியின் பெயர். அப்போ இந்த மஸ்ஜித் அக்ஸா குதுஸ் பலஸ்தீன் அப்படிங்கிற எந்த வார்த்தையை சொன்னாலும் நம்ம இந்த வகையில் தான் அதை புரிந்து கொள்ள வேண்டும். அப்ப அல்லாஹ் என்ன சொல்கிறான்? மஸ்ஜித் அக்ஸா அமைந்திருக்கிற அந்த பகுதியில் நாம் பரக்கத்தை ஏற்படுத்தியிருக்கிறோம். பரக்கத் என்கிற வார்த்தை அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான். அப்போ இந்த மஸ்ஜித் அக்ஸாவை சுற்றி ஒரு வளம் இருக்கின்ற காரணத்தினால் தான், ஒரு அருள் இருக்கின்ற காரணத்தினால் தான் அந்த பலஸ்தீனியவர்கள் விடாமல் இதுவரைக்கும் போட்டி போட்டுக் கொண்டிருக்கிறார்கள். அப்ப அந்த பரக்கத் என்கிற வார்த்தைக்குரிய அர்த்தத்தை முஸ்லிம்களாகிய நம்ம புரிஞ்சிருக்கிறோமோ இல்லையோ? யார் புரிஞ்சிருக்கிறா? அவன் தெளிவாகவே புரிந்திருக்கிறான். அதனால தான் விடமாட்டேன்றான். பலஸ்தீனை விட மிகப்பெரிய நாட்டை தருவதற்கு அமெரிக்காவுக்கு முடியாதா? அமெரிக்கா தானே உலகத்திலே பெரிய வல்லரசு என்று தென்னிக்கொண்டு உலகத்தில் எந்த நாட்டில் சண்டை வந்தாலும் அவன் என்டர் ஆகாம இருக்காது. அப்ப அப்படியாப்பட்ட அடிப்படையில் இருக்கக்கூடிய அமெரிக்காவால் வேறொரு பகுதியை கொடுக்க முடியாதா? கொடுக்க முடியும். ஆனா ஏன் இவன் வந்து இந்த இடத்திலேயே நிக்கிறான்? பாரக்னா ஹவுலஹு. அது எப்படிப்பட்ட இடம் அது? அது இறைவனால் பரிசுத்தமாக்கப்பட்டிருக்கிற இடம். உதாரணமா ரியல் எஸ்டேட் பண்றவங்க நல்லா தெரியும், நல்லா விளம்பரம் பண்ணுவாங்க. என்ன விளம்பரம்? இந்த ரயில்வே ஸ்டேஷனுக்கு பக்கத்துல எப்படி இருக்கு, பஸ் ஸ்டாண்டுக்கு பக்கத்துல எப்படி இருக்கு, ஐடி வராத ஐடி கம்பெனி அல்லது எப்போ வரப்போற ஐடி கம்பெனி அது வந்து இங்க வரப்போதெல்லாம் என்ன செய்வாங்க? கமர்ஷியல் அட்வர்டைஸ் பண்ணுவாங்க. ஆனால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவன் கொடுக்கிறான் விளம்பரம். எதுக்கு? நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும், எதற்காக இந்த பலஸ்தீன் என்கிற விஷயத்தில் இவ்வளவு பிடிவாதத்தோடு அவர்கள் இருக்கிறார்கள் என்றால், அல்லாஹ் விளக்குகிறான் அது எப்படியாப்பட்ட இடம்னு. அல்லதி பாரக்னா ஹவுலஹு, நம்ம என்ன செஞ்சிருக்கிறோம்? அதை சுற்றிலும் பறக்க செய்திருக்கிறோம். அப்ப அந்த பள்ளியை சுற்றி இருக்கிற என் திசையிலும் என்ன இருக்குது? அருளும் வளமும் இருக்கிறது. பஞ்சம் பார்க்க பஞ்சபராத இடம் அது. இன்னும் சொல்ல போனால் பரக்கத் என்கிறதற்கு உண்டான அர்த்தம், அல்லாஹ் சுப்ஹானஹு அந்த இடத்தில் தான் அதிகமான அன்பியாக்களை நபிமார்களை அனுப்பியிருக்கிறார். அதிகமான ரசூல்மார்களை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அனுப்பியிருக்கிறான். வேதங்கள் அருளப்பட்டிருக்கிற இடம், தூதர்கள் அனுப்பப்பட்டிருக்கிற இடம், இப்படி வேதங்கள் அருளப்பட்டிருக்கிற இடம், தூதர்கள் அனுப்பப்பட்டிருக்கிற இடம். அப்போ இப்படி ஒரு மாட்சிமை பொருந்திய, ஒரு மகத்துவம் பொருந்திய, இறைவனால் புனிதப்படுத்தப்பட்டிருக்கிற ஒரு இடம் தான் இந்த பலஸ்தீன் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். லீ நுரியஹூமின் ஆயாத்தினா, நம்முடைய அத்தாட்சிகளை அந்த நபிக்கு காட்டுவதற்காக வேண்டி இப்படியாப்பட்ட ஒரு பிரயாணத்தை நாம் மேற்கொள்ள வைத்தோம் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்தில் அவர்களுக்கு அல்லாஹ் ஏற்படுத்தி கொடுத்த அந்த இஸ்ரா மிஆராஜ் பயணத்தை பற்றி மிக அழகாக நமக்கு சொல்லி தருகிறான் சகோதரர்களே. இப்போ இன்னும் அந்த மஸ்ஜித் அக்ஸா குதுஸ் சாதாரண இடம் அல்ல, காபத்துல்லா நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கிபிலாவாக ஆக்கப்படுவதற்கு முன்பு வரை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எதை நோக்கி தான் தொழுதுகிட்டு இருந்தாங்க, எதை நோக்கி தான் அந்த மஸ்ஜித் அக்ஸா எந்த குதுசில் இருக்கிறதோ, எந்த பலஸ்தீனத்தில் இருக்கிறதோ அந்த பள்ளியை நோக்கித்தான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கிபிலாவாக தொழுது வந்தார்கள். ரசூலுல்லாஹ் மட்டுமல்ல, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு முன்பு அனுப்பப்பட்டிருக்கிற எல்லா நபிமார்களும் எல்லா முஸ்லிம்களுக்கும் ஒரு கிபிலாவாக எது இருந்தது மஸ்ஜித் அக்ஸா இருந்தது. கிபிலா என்பது சாதாரணமான விஷயம் அல்ல. ஒரு முஸ்லிமுக்குரிய அடையாளம் கிபிலா. கிபிலாவை ஒருவன் ஏற்றுக்கொள்ள மாட்டேன் என்று மறுத்தால் அவன் இஸ்லாத்தை விட்டு வெளியே போயிடுவான். ஏன்னா கிபிலா என்பது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் கொடுத்த ஷரியத்திற்கு முன்பே இறைவன் ஏற்படுத்தி வைத்திருப்பது கிபிலா. அப்போ ஆனால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்களுடைய வழிமுறையை பின்பற்றி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்கள் மீது இருக்கிற முஹப்பத்தை அவர்கள் உணர்ந்து இன்னும் யூதர்களும் இந்த மஸ்ஜித் அக்ஸாவிற்கு சொந்தம் உண்டாடி கொண்டிருக்கிறார்களே என்கிற ஒரு காரணத்திற்காக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்விடத்திலே வேண்டி பெற்ற வரம்தான் என்னது, காபத்துல்லா. ரசூல்லா என்ன செய்வாங்க, வானத்தை நோக்கி நோக்கி பார்ப்பாங்க. ஏன் ரசூல்லாவுடைய இன்னும் சொல்ல போனால் முழுக்க முழுக்க தன் தூதரின் ஆசையை நிறைவேற்றும் என்கிற ஒரே காரணத்திற்காக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா காபத்துல்லாவை கிபிலாவாக்கி கொடுத்தான். வேற எந்த காரணமும் கிடையாது, வேற எந்த காரணமும் கிடையாது. உதாரணமா இப்ப நம்ம அந்த ஸ்கூல்ல, நம்ம அந்த ஊர்ல ஒரு நல்ல ஸ்கூல் இருக்கு, அந்த ஸ்கூல்ல நம்ம பையன் படிக்கிறான், அந்த ஸ்கூலுக்கு பையன் படிக்கிற காரணத்துக்காகவே அந்த ஏரியால போய் வீட்டு பிடிச்சி குடி புகுறோமா இல்லையா? பாப்பா ஒரு இடத்துல வேலை பார்ப்பாரு, சொந்தக்காரங்க எந்த இடத்துலயோ இருப்பாங்க. ஆனா என்ன செய்வோம், இந்த ஸ்கூல்ல என் பையன் படிக்கிறான், அதனால மட்டுமே என்ன செய்வோம், அந்த ஸ்கூலுக்கு பக்கத்துல என்ன செய்வோம், வீட்டு பிடிச்சி வீடு கட்டி குடி போவோம், அல்லது வீட்டை வாடகை பிடிச்சி போவோம். அதே மாதிரி எந்த காரணமும் இல்லாமல் முழுக்க முழுக்க யார் விரும்புறா, என்னுடைய தூதர் விரும்புறார். கது நரா தகல்லுப வஜஹிக்க, அல்லாஹ் மிக அழகா சொல்றான், நபியே உங்களுடைய முகம் திரும்ப திரும்ப வானத்தை நோக்கி அண்ணாறுவதை நான் பார்க்கிறேன். அதனால தான் நான் என்ன செஞ்சேன், கிபிலாவை மாத்தினேன். நீங்கள் விரும்புகிற கிபிலா, கிபிலத்தன் தருதாகா, நீங்கள் பொருந்தி கொள்ளுகிற கிபிலாவாக இந்த காபத்துல்லாவை மாற்றினேன் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றான். அப்போ பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு முன்பு வரை உள்ள எல்லா நபிமார்களாலும் கிபிலாவாக அறியப்பட்ட இடம் தான் என்னது, மஸ்ஜிதுல் அக்ஸா. ஆனா இன்னைக்கு சமுதாயத்தில் என்னாச்சு, மக்கா மதீனாவுக்கு போனவங்களுக்கு தெரியும், உம்ராவுக்கு போவர்களுக்கு தெரியும், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கிபிலாவாக மாற்றப்பட்ட செய்தியை பார்த்து விட்டு ஒரு சஹாபி போய் மக்களுக்கு சொல்றாங்க. உடனே அந்த மஸ்ஜிதுல் கிபிலத்தேன் என்று இன்றைக்கு அறியப்படக்கூடிய இடம், மஸ்ஜிதுல் கிபிலத்தேன் என்னது, இரண்டு கிபிலாவின் மஸ்ஜித். ஏன் ஒரு பள்ளியில தொழுதுகிட்டே இருக்கிறாங்க, கிபிலா மாற்றப்பட்ட செய்தி உங்களுக்கு தெரியாதா அப்படிங்கிற நியூஸ் வருது, அந்த தொழுதுகிட்டு இருக்கிற ஸ்பாட்ல என்ன செய்யறாங்க, சல்லுன்னு என்ன செய்யறாங்க, அப்படியே தங்களுடைய திசையை மாற்றிக் கொள்கிறார்கள். அதனால் அந்த மஸ்ஜிதுக்கு பேர் என்னது, மஸ்ஜிதுல் கிபிலத்தைன், இரண்டு கிபிலாவின் மஸ்ஜித். ஆனால் இந்த மஸ்ஜிதுல் கிபிலத்தைனுக்கு தரப்படக்கூடிய முக்கியத்துவம் கூட மஸ்ஜிதுல் அக்ஸாவிற்கு இன்றைக்கு தரப்படுவதில்லை. அது ஒரு புனித இடமாவே இன்றைக்கு முஸ்லிம்கள் நினைப்பதில்லை. பலஸ்தீன் என்று சொன்னாலே அது ஏதோ பலஸ்தீன் நாட்டு மக்களுடைய பிரச்சனை. எப்படி ஆயிடுச்சு, காஷ்மீர் இந்தியாவின் பிரச்சனை அல்லது பாகிஸ்தானுடைய பிரச்சனை, அதே மாதிரி பலஸ்தீன் என்ன ஆயிடுச்சது, பலஸ்தீன் நாட்டு மக்களுடைய பிரச்சனை, ஈராக் ஈராக்குக்காரங்களுடைய பிரச்சனை. ஈராக்கில் உள்ள எண்ணெய்க்காக வேண்டி சதாம் ஹுசேனையே கொண்டு ஈராக்க பிடிச்ச அமெரிக்கா, ஈராக்கை பத்தி பேசும்போது முஸ்லீம்கள் என்ன செஞ்சிடறோம், அது ஈராக் நாட்டு பிரச்சனை. அதே போன்று பலஸ்தீன் என்று வந்து விட்டால் அது பலஸ்தீனத்து மக்கள் பிரச்சனை என்றுதான் முஸ்லீம்களை இன்றைக்கு யூதர்கள் பார்க்க வைத்து விட்டார்களே தவிர, இது ஒரு முஸ்லீம்களின் அகீதா ரீதியான பிரச்சனை என்பதை இன்றைக்கு முஸ்லீம்களாகிய நாம் இன்றைக்கு ஒரு மறந்தே விட்ட ஒரு செய்தியாக இருக்கிறது. ஆனா இந்த மஸ்ஜித் அக்ஸாவை பத்தி நம்ம கொஞ்சம் நல்லா தெரிஞ்சுக்கணும். என்ன இந்த மஸ்ஜித் அக்ஸாவை பொறுத்த வரைக்கும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நபியாக அனுப்பப்படுவதற்கு முன்னாடியே சுமார் 300 ஆண்டு காலத்தில் இருந்து, எத்தனை வருஷம், 300 வருஷமாவே பெருமானார் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நபியாக அனுப்பப்படுவதற்கு முன்னாடியே சுமார் 300 ஆண்டு காலமாக அந்த மஸ்ஜிதுல் அக்ஸா கிறிஸ்தவர்களிடத்தில் தான் இருந்தது. ரோமர்கள் என்று அறியப்பட்ட அந்த கிறிஸ்தவ ரோமானியர்களிடத்தில் தான் இது இருந்தது. மஸ்ஜிதுல் அக்ஸா என்ன, இந்த மஸ்ஜிதுல் அக்ஸா பலஸ்தீனை பொறுத்த வரைக்கும் முஸ்லிம்கள், யூதர்கள், கிறிஸ்தவர்கள் என்று மூன்று பேருக்கு மத்தியில் அது என்னது, அது வந்து மூன்று பேருக்கு மத்தியில் சுழன்று கொண்டிருக்கிறது. ஏன், இவனுக்கும் அது புனிதம், நமக்கும் அது புனிதம், நஸ்ரானிக்கும் அது புனிதம். யாருக்கு பவர் இருக்கோ, யாருக்கு சக்தி இருக்கோ அவங்க நினைச்சிக்கலாத. ஏன், மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் அங்கே சம்பந்தப்படுகிறார்கள், ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் அங்கே சம்பந்தப்படுகிறார்கள். ஈசா அலைஹிஸ்ஸலாம் பிறந்த இடம் எது, ஜெருசலம் சொல்லுவாங்களா இல்லையா, ஜெருசலம் எது, பலஸ்தீன். அப்போ அதனால் கிறிஸ்தவர்களும் இது எங்களுக்கு தான் சொந்தம்ங்கிறாங்க, யூதர்களும் இது எங்களுக்கு தான் சொந்தம், முஸ்லிம்களாகிய நாம் நமக்கு தான் அது சொந்தம் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறோம். ஏன், ஈசா நபியா இருந்தாலும் மூசா நபியா இருந்தாலும் யாருக்கு சொந்தம், யாருக்குங்க சொந்தம், நமக்கு தான் சொந்தம். அவன் சும்மா ஈசாவை கடவுளாக்கி விட்டான், இவர்கள் மூசாவை தூதர் என்று சொல்லி கேவலப்படுத்தினார்களே தவிர, உண்மையாலுமே ஈசாவும் மூசாவும் யாருக்கு சொந்தம், அல்லாஹ்வுக்கு சொந்தம். அட, அல்லாஹ்வுக்குரிய அடியார்கள் நாங்க, அப்ப எங்களுக்கு தான் எல்லாம் சொந்தம். உண்மை அதுதான், விளங்குதா உங்களுக்கு? அப்ப இந்த மஸ்ஜிதுல் அக்ஸாவானாலும் சரி, பலஸ்தீனானாலும் சரி, உலகத்தின் மிகப்பெரிய மதங்களாக இருக்கிற மூன்று மதங்களுமே போட்டி போட்டுக் கொண்டிருக்கிறது இதை எப்படியாவது பிடித்து விட வேண்டும் என்று. அப்ப அதனாலதான் வரலாறு நீங்க கொஞ்சம் ஆய்வு செஞ்சீங்கன்னா தெரியும், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நபியாக அனுப்பப்படுவதற்கு சுமார் 300 வருடங்களுக்கு முன்னாடியே ரோமர்களிடத்தில், கிறிஸ்தவர்களிடத்தில் இந்த மஸ்ஜிதுல் அக்ஸா அவர்களுடைய ஆதிக்கத்தின் கீழ் இருந்தது. ஆனா ரசூலுல்லாஹ்வுடைய கனவு, நபிகள் நாயகம் சல்லாஹுடைய கனவு, பெருமானார் சல்லாஹுடைய ஆசை, இந்த மஸ்ஜிதுல் அக்ஸா முஸ்லிம்களிடத்தில் எப்படியாவது வந்துவிட வேண்டும் என்று. ஆனால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதிகமாக இந்த மஸ்ஜிதுல் அக்ஸாவை பற்றி பேசவே இல்லை. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மஸ்ஜிதுல் அக்ஸா என்கிற விஷயத்தையே இந்த சமுதாயத்திற்கு எப்ப சொன்னாங்க, இஸ்ரா மிஅராஜுக்கு போகும்போது தான் சொன்னாங்க. அதனால் வரைக்கும் தனிப்பட்ட முறையில் முஸ்லிம்களுக்கு என்ன தெரியாது, மஸ்ஜிதுல் அக்ஸா தெரியாது. அந்த பக்கமாக, பலஸ்தீன் பக்கமாக, அந்த பகுதியாக வியாபாரம் செல்பவர்களுக்கு தான் அந்த நாட்டை பற்றியும் அந்த இடத்தை பற்றியும் தெரியுமே தவிர, முஸ்லிம்களுக்கு இந்த இடத்தோடு ஒரு புனிதம் இருக்கிறது, ஒரு தொடர்பு இருக்கிறது என்பதை குறித்தெல்லாம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன பண்ணல, மிக அதிகமாக சொல்லவே இல்லை. ஆனால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த கிபலாவை குறித்து சொன்னதில் இருந்தும், அந்த பள்ளியில் தொழுதால் எத்தனை நன்மை சொன்னாங்க, எத்தனை நன்மை சொன்னாங்க, 500 நன்மை என்று பெருமானார் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி, காபத்துல்லால போய் ஒரு ரக்அத் தொழுதா 100,000 நன்மை, மஸ்ஜித் நபவியில் போய் ஒரு ரக்அத் தொழுதா 1,000 மடங்கு நன்மை. ஆனால் புனித இல்லமாக இருக்கிற மஸ்ஜிதுல் அக்ஸா, பலஸ்தீனத்தில் இருக்கிற மஸ்ஜிதுல் அக்ஸாவில் போய் தொழுதால் ஒரு தொழுகைக்கு எத்தனை நன்மை, 500 நன்மை. அப்ப இந்த 500 நன்மை இழந்த மக்களாக இன்றைக்கு முஸ்லிம்கள் இருக்கிறோம். அப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு ரக்அத்துக்கு அங்க போய் தொழுதீங்கன்னா 500 மடங்கு நன்மை என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதிலிருந்தே சஹாபாக்களுடைய ஒரு தாகம், எப்படியாவது இந்த மஸ்ஜிதுல் அக்ஸாவை செய்யணும், மீண்டும் நம்மிடத்தில் கொண்டு வந்து விட வேண்டும், மீண்டும் முஸ்லிம்களிடத்தில் அதை சேர்க்க வேண்டும் என்பதில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கனவை நனவாக்க வேண்டும் என்கிற துடிப்போடு தான் சஹாபாக்கள் இருந்தார்கள். அதே போன்று அல்லாஹ்வினுடைய மிகப்பெரிய கிருபை, ஹிஜ்ரி 15 ஆண்டு கலீஃபா உமர் இப்னு கத்தாப் ரழியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய காலத்தில் மஸ்ஜிதுல் அக்ஸா மீட்டப்படுகிறது. எப்படி மீட்டப்பட்டுச்சு, உமர் இப்னு கத்தாப் அவர்கள் கலீஃபாவாக ஆனதற்கு பிறகு அபூபக்கர் சித்திக் ரழியல்லாஹு அவருடைய காலத்திலேயே உள்கட்டமைப்பை சரி செய்து விட்டு, உள்கட்டமைப்புனா என்னது, மதினால இருக்கக்கூடிய அட்மினிஸ்ட்ரேஷன் எல்லா விஷயத்தையும் சரி கட்டிட்டு, யூதர்களை எல்லாம் கம்ப்ளீட்டா வாஷ் அவுட் பண்ணிட்டு, இஸ்லாமிய சாம்ராஜ்யத்தை விரிவுபடுத்தக்கூடிய பணியில் உமர் இப்னு கத்தாப் ரழியல்லாஹு அன்ஹு முழுமையாக ஈடுபடுகிறார். அதனுடைய விளைவாக என்ன செய்கிறார்கள், படைகளை நியமித்து, சரியா என்று அரபியில் சொல்லுவார்கள், படைகளை நியமித்து உமர் இப்னு கத்தாப் பல இடங்களுக்கு அனுப்புகிறார்கள். அதே போன்றுதான் அபு உபைதா இப்னுல் ஜர்ராஹ் என்கிற நபித்தோழரின் தலைமையில் உமர் இப்னு கத்தாப் ரழியல்லாஹு அன்ஹு நேரடியாக ரோமர்களை சந்திப்பதற்காக வேண்டி அனுப்பி வைக்கிறார்கள். உமர் இப்னு கத்தாப் அவர்கள் திட்டம் போட்டு கொடுத்த எந்த படையும் தோற்கவே இல்லை. அப்படியே ஒரு சின்ன சின்ன பின்னடைவுகள் வந்தாலும் இறுதி வெற்றி இஸ்லாமியர்களுக்கே என்கிற அடிப்படையில் அல்லாஹ் சுப்ஹானஹு வதஆலா மகத்தான வெற்றியை கொடுத்தான். அதே போன்றுதான் அபு உபைதா ரழியல்லாஹு அன்ஹு படைகளை திரட்டி கொண்டு அதனால் வரைக்கும் மிகப்பெரிய வல்லரசாக தன்னை காட்டிக் கொண்டிருந்த ரோமர்களை ஒரே அட்டம்ப்டில் அடக்கிறாங்க. அன்னைக்கு பெரிய வல்லரசா என்ன இருந்துச்சு, இன்னைக்கு எப்படி அமெரிக்கா ரஷ்யா ஒரு காலத்தில் இருந்துச்சு, இன்னைக்கு அமெரிக்கா தான் ஓரளவுக்கு அப்படியே இருக்கிற மாதிரி காட்டிக்கிறான், ஒன்றும் கிடையாது. அமெரிக்கா உள்ள விஷயங்களை பத்தி நம்ம ஆய்வு பண்ணோம்னா குப்ப. ஆனால் ஒரு வல்லரசாக இன்றைக்கு அமெரிக்கா தன்னை காட்டிக் கொள்வதைப் போல, கொஞ்ச நாளுக்கு முன்னால் அல்லது கொஞ்ச காலங்களுக்கு முன்னால் அமெரிக்காவும் ரஷ்யாவும் இரண்டு வல்லரசுகளாக தம்மை காட்டிக் கொண்டதைப் போல, அந்த காலத்தில் இருவரும் வல்லரசுகளாக பல நூற்றாண்டுகளை கடந்த நாடுகள் எதுன்னு சொன்னா, ஒன்று ரோமாபுரி, இன்னொன்று பாரசீகம். ஒரு பக்கம் தங்கம்னா இன்னொரு பக்கம் வெள்ளி. அந்த அடிப்படையில் இருந்த இந்த ரோமர்களை உமர் இப்னு கத்தாப் அவர் கூட படைக்கு தலைமை தாங்கி போல, ஒரு மிகப்பெரிய கூட்டத்தில் அனுப்பல, எல்லா இடத்துக்கு அனுப்புற மாதிரி சரியா அபு உபைது இப்னு ஜர்ராஹ் என்கிற அந்த நபி தோழரின் தலைமையில் அனுப்பி வைக்கிறார்கள். போறாங்க, இவங்க போய் பேச்சுவார்த்தை நடத்துறாங்க. இவங்களை பத்தி கேள்விப்பட்ட உடனே அங்க இருக்கிற எல்லா ரோமர்களும், ரோமத்தின் அந்த ரோமாபுரி மன்னர்களும் உடனே உமர் இப்னு கத்தாப் அவர்களுக்கு கட்டுப்படுகிறோம் என்று சொல்லிவிடுகிறார்கள். ஆனா என்ன நிபந்தனை போடுறாங்க, டைரக்டா உமர் அலிலானு வரட்டும், நாங்க என்ன செஞ்சிடறோம், இந்த மஸ்ஜித் அக்ஸாவுடைய சாவியை கொடுத்துறோம். நமக்கு நல்லா தெரியும் உமர் அலில அவர்களை பொறுத்த வரைக்கும் அவர்கள் தான் எல்லாருக்கும் என்ன போடுவாங்க, கண்டிஷன் போடுவாங்க. அவர்கிட்ட என்ன செய்ய முடியாது, யாரும் கண்டிஷன் போட முடியாது. அவர் என்ன நிபந்தனையை போடுகிறாரோ அந்த நிபந்தனை தான் பிறரை ஏற்க வேண்டும். ஆனால் இந்த மஸ்ஜித் அக்ஸா இருக்கிறது என்கிற ஒரே காரணத்திற்காக, புனித இல்லம் இருக்கிறது என்கிற ஒரே காரணத்திற்காக, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கண்ட கனவை நினைவாக்க வேண்டும் என்கிற ஒரே காரணத்திற்காக. நமக்கு எல்லாம் தெரியும் அஹ்சாப் போரை பத்தி படிக்கும் போது தெரியும், அஹ்சாப் யுத்தத்தில் அகழியை தோண்டும் போது, அந்த பெரிய பள்ளத்தை தோண்டும் போது சஹாபாக்கள்லாம் கஷ்டப்படுவாங்க தோண்ட முடியாம. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தோழர்களோட தோழர்களா ஆயுதத்தை எடுத்து ஓங்கி அடிப்பார்கள். அடிக்கிற இடத்தில் பாறைகள் இருக்கும். இப்படி இன்னைக்கு எல்லாம் பெரிய பெரிய உபகரணங்களை வைத்துத்தான் என்ன செய்யறாங்க, ரோட்டை தோண்டுகிறார்கள். ஆனால் அன்னைக்கு சும்மா சுத்தில் போன்ற கடப்பாறை போன்ற ஆயுதங்களை வைத்துக் கொண்டு என்ன செஞ்சாங்க, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தோழர்களோட சேர்ந்து அடிக்கிறாங்க. அப்போ ஓங்கி அடிக்கும் போது ஒரு பாறை வருகிறது. அந்த பாறையை அடிக்கும் போது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்களை எல்லாம் மோட்டிவேட் பண்ற மாதிரி, ஒரு ஆர்வம் ஊட்டுற மாதிரி என்ன செஞ்சாங்க, தங்கமும் வெள்ளியையும் என்னுடைய உம்மத் என்ன செய்யும், வெற்றி கொள்ளும். தங்கமும் வெள்ளினா என்ன அர்த்தம், ரோமாபுரியையும் பாரசீகத்தையும் என்னுடைய உம்மத் வெற்றி கொள்ளும்னு அன்னைக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன செய்தி, ஒரு செய்த முன்னறிவிப்பு உமர் இப்னு கத்தாபுடைய ஆட்சி காலத்துல பளிச்சுது. அப்ப என்ன செஞ்சாங்க, உமர் இப்னு கத்தாப் ரழியல்லாஹு அன்ஹு இந்த வேண்டுகோளை ஏற்று நேரடியாக அங்கே சென்று அவர்களிடத்திலே பேச்சுவார்த்தை நடத்தி அந்த மக்களுக்கெல்லாம் ஒரு சமாதானத்தை போதித்து அந்த மக்களுக்கெல்லாம் ஒரு பாதுகாப்பை கொடுத்து மஸ்ஜித் அக்ஸாவை இஸ்லாமிய சாம்ராஜ்யத்தின் கீழ் பெருமான் அபூபக்கர் செய்தார் உமர் இப்னு கத்தாப் ரழியல்லாஹு அன்ஹு செவ்வனே கொண்டு வந்து சேர்த்தார்கள். அப்போ கிட்டத்தட்ட 300 வருஷம் கேப்புக்கு அப்புறம் யாருக்கிட்ட வந்துச்சு, நம்ம கிட்ட வந்துச்சு. அன்றிலிருந்து சுபஹான் அல்லாஹில் அதீம் முஸ்லிம்கள் தான் அதை பராமரித்தார்கள், முஸ்லிம்கள் தான் பராமரித்தார்கள். 500 ஒரு ரக்அத் தொழுதால் 500 மடங்கு நன்மை என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்களே, அந்த சவாபுகள்லாம் சரமாரியாக வரக்கூடிய அளவிற்கு ஒரு சூழ்நிலை இருந்தது. ஆனால் இப்படியே இருந்து கொண்டிருந்த நேரத்தில் தான் ஹிஜ்ரி 477 ஆண்டு, அதாவது 477 ஆண்டு நம்ம இடத்துல வந்துச்சு. இந்த 477 ஆண்டிலிருந்து ஹிஜ்ரி 492 ஆண்டு என்ன நடைபெறுகிறது, அங்கே மறுபடியும் அந்த நம்முடைய கையில் இருந்து மீண்டும் யாரிடத்திலே போகிறது, கிறிஸ்தவர்களிடத்திலே போகக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்படுகிறது. ஏன் ஏற்படுதுன்னு என்றால், மில்லியன் கணக்கில் அவர்கள் மக்களை கொண்டு சென்று சுமார் 60,000 முஸ்லிம்களை கொன்று குவித்து, எத்தனை பேரை கொன்றுட்டு, சுமார் 60,000 முஸ்லிம்களை கொன்று குவித்து ஆயிரக்கணக்கான மக்களை அவர்கள் அழைத்து சென்று அந்த மஸ்ஜித் அக்ஸா அமைந்திருக்கிற பலஸ்தீனத்தை மீண்டும் தங்களிடத்தில் அவர்கள் கைப்பற்றுகிறார்கள். அகப்பட்டு என்ன செய்யறாங்க, அங்கே சிலுவையை நாட்டுகிறார்கள். அங்கே இஸ்லாமிய சின்னங்களாக புனிதங்களாக என்னென்னலாம் இருந்ததோ எல்லாவற்றையும் அங்கே என்ன செய்கிறார்கள், தகர்த்தெறிகிறார்கள். தகர்த்தெறிந்து விட்டு அங்கே அன்னல்லாஹ சாலிசு சலாசா, அல்லாஹ் என்பவன் மூன்று கடவுளில் ஒரு கடவுள் என்கிற கொள்கையை அங்கே நிலைநாட்டுகிறார்கள். அவங்களை பொறுத்த வரைக்கும் அல்லாஹ் மறுக்கல. அல்லாஹ் என்ன சொல்றான், அல்லாஹ் ஒரு கடவுள், அதே மாதிரி ஈசா நபி ஒரு கடவுள். அந்த மூன்றாவது கடவுள்ங்கிறது அவங்களுக்குள்ள ரெண்டு கருத்து இருக்கு, ஒன்னு மரியத்தை கடவுள் என்கிறார்கள், இன்னொரு யாரு, பரிசுத்தா, அதாவது பரிசுத்தாவி என்று சொல்லப்படக்கூடிய நம்ம ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் சொல்றோமா இல்லையா, அவங்கள கடவுள்னு சொல்ற குரூப் இருக்குது, மரியம் அலைஹிஸ்ஸலாத்த கடவுள்னு சொல்ற குரூப் இருக்கு. ஆக மொத்தம் அவங்க யாரு, மூ ஒரு கடவுளே போற்றின்னு தான் சொல்லுவான். அவங்களுடைய ஜபத்தை நம்ம கவனிச்சோம்னா தெரியும் என்ன சொல்வார்கள், மூ ஒரு கடவுளே போற்றி அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ அந்த முக்கடவுள் கொள்கையை அங்கே அவர்கள் பறைசாற்றி விட்டு அங்கே மஸ்ஜித் அக்ஸாவை தன்னிடத்தை என்ன செய்கிறார்கள், மீட்டிக் கொள்கிறார்கள். அப்போ இந்த அடிப்படையில் பார்க்கும் போது சுமார் 1999 ஹிஜ்ரி வருடில், ஹிஜ்ரி வருடத்தில் 492 ஆரம்பித்து ஹிஜ்ரி 581 ஆண்டு வரை அது நசராணிகளிடத்திலேயே இருக்கிறது சகோதரர்கள். அது வரைக்கும் முஸ்லிம்களிடத்தில் ஒண்ணுமே செய்ய முடியாது, முஸ்லிம்கிட்ட இருந்து போச்சு. அதுக்கு ஒரு காரணம் இருக்கு, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹிலாஃபத்தை குறித்து நமக்கு சொன்னார்கள். ஹிலாஃபத்ங்கிறது எத்தனை வருஷம், 40 வருஷம். அப்போ கிலாபத்து சஹாபா முடிஞ்சதுக்கு அப்புறம் உமையாக்களுடைய ஆட்சி வந்தது. உமையாக்களுடைய ஆட்சி முடிஞ்சதற்கு பிறகு அதே போன்று தொடர்ந்து ஃபாத்திமியாக்கள், உஸ்மானியர்கள் என்றெல்லாம் என்னாச்சு? அதாவது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தை தொடர்ந்து முறையான கிலாபத்தை சஹாபாக்களுக்கு மத்தியில் இருந்த அந்த கிலாபத் முற்றிலுமாக அப்புறப்படுத்தப்பட்டு ஒரு மன்னராட்சி முறை இஸ்லாமிய சமுதாயத்தில் அறிமுகப்படுத்தப்பட்டதற்கு பிறகு கொஞ்சம் கொஞ்சமாக இஸ்லாமிய உணர்வு சமுதாயத்திலிருந்து அகற்றப்பட்டுச்சு. அப்போ டோட்டலா கிலாபத்துங்கிறதே இல்லாம ஆக்கி முஸ்லிம்கள்லாம் சிதறடிக்கப்பட்டிருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில் தான் இவர்கள் மில்லியன் கணக்கில் மக்களை திரட்டி கொண்டு போய் 60,000 முஸ்லிம்களை கொன்று விட்டு மீண்டும் மஸ்ஜித் அக்ஸாவை எடுத்தாங்க. இங்க நீங்க நல்லா ஒரு விஷயத்தை கவனிக்கணும். மஸ்ஜித் அக்ஸாவை அப்போது அவர்கள் கைப்பற்றிய போது முறையான இஸ்லாமிய தலைமை அல்ல, சஹாபாக்களுடைய காலத்தில் இருந்த கிலாபத்தை போன்ற ஒரு வலுவான அமைப்பு இல்லை. அந்த வலுவான அமைப்பு இல்லாத நேரத்திலும் கூட 60,000 முஸ்லிம்கள் அந்த மஸ்ஜித் அக்ஸாவிற்காக தங்களுடைய உயிரை விட்டிருக்கிறார்கள் என்றால் எந்த அளவிற்கு மிகப்பெரிய புனிதமாக அன்றைக்கு கூட முஸ்லிம்களிடத்தில் கருதப்பட்டிருக்கிறது என்பதை நம்ம புரியணும். எப்படி சஹாபாக்களை போல ஒரு வலுவான கிலாபத் இல்லாத நேரத்திலும் கூட இந்த மஸ்ஜித் அக்ஸாவிற்காக எத்தனை பேர் உயிரை விட்டாங்க? 60,000 முஸ்லிம்கள் உயிரை விட்டார்கள். அப்படி உயிரை விட்டுத்தான் இந்த மஸ்ஜித் அக்ஸாவை அவர்கள் கைவிட்டார்கள். இப்படி அவர்களிடத்தில் இருந்த நேரத்தில் தான் துருக்கியை தலைமையாக கொண்ட அந்த துருக்கியர்களுடைய கிலாபத் அப்போதுதான் அறிமுகமாகிறது. அறிமுகமாய் கொஞ்சம் ஓடிக்கிட்டு இருக்கு. அந்த டைம்ல சுமார் 90 ஆண்டு காலம் சகோதரர்களே முஸ்லிம்களிடத்தில் இல்லாத ஒரு சூழ்நிலை. நம்முடைய சொந்த வீடு, நம்முடைய தந்தைமார்கள், நம்முடைய பாட்டன் பூட்டன்மார்கள் கஷ்டப்பட்டு கட்டிய வீட்டை அந்நியன் ஒருவன் அபகரித்தால் எவ்வளவு வருத்தமும் சங்கடமும் கைசேதமும் நமக்கு இருக்குமோ அதை விட பெரிய வருத்தம் அவர்களிடத்தில் இருந்துச்சு. இஸ்லாமிய வரலாறு நீங்க படிச்சு பாத்தீங்கன்னா இந்த 90 ஆண்டுகளில் எந்த விதமான ஒரு விசேஷமும் அவர்களிடத்தில் நடந்திருக்காது. எந்த விதமான புதிய திட்டங்களும் அவர்களிடத்தில் அறிமுகப்படுத்தப்பட்டிருக்காது. புதிய திட்டங்கள்னா என்ன? நம்ம கிலாபத்தை வரலாறு கொஞ்சம் பார்த்தா தெரியும். அபூபக்கர் ரலியல்லாஹு காலத்தில் என்ன நடந்துச்சு, உமர் ரலியல்லாஹு காலத்தில் என்ன நடந்துச்சு. உதாரணமா அபூபக்கர் ரலியல்லாஹு காலத்தில் ஜம்முல் குரான், குரான் என்ன செய்யப்பட்டுச்சு, ஒன்று சேர்க்கப்பட்டுச்சு. அது ஒரு மிகப்பெரிய புதிய திட்டம். அதே போன்று உமர் இப்னு கத்தாபுடைய ஆட்சி காலத்தில் இஸ்லாமிய சாம்ராஜ்யம் விரிவாக்கப்பட்டுச்சு. உஸ்மான் ரலியல்லாஹு காலத்தில் ஒன்று சேர்க்கப்பட்ட குரான் பிரதிகள் எடுக்கப்பட்டு பல மாகாணங்களுக்கு தரப்பட்டுச்சு. இதெல்லாம் அவர்கள் புதிய புதிய திட்டங்களாக அறிமுகப்படுத்தினார்கள். ஆனா மஸ்ஜித் அக்ஸா முஸ்லிம்களிடமிருந்து கைவிடப்பட்ட அந்த 90 ஆண்டுகள் இந்த முஸ்லிம்களிடத்தில் எந்த விசேஷங்களோ எந்த ஒரு பெரிய திட்டங்களோ எதுவுமே இல்லை. முழுக்க முழுக்க எதை பத்தி தான் அவங்க சிந்திச்சாங்க? மஸ்ஜித் அக்ஸாவை எப்படி திரும்ப மீட்டுறது. இதே சிந்தனை தான் அங்கிருக்கிற தலைவர்களுக்கு, இதே சிந்தனை அந்த தலைவர் குடும்பங்களுக்கு, இதே சிந்தனை அங்கிருக்கிற சுல்தான்களுக்கு, இதே சிந்தனை அங்கிருக்கிற ராணுவத்திற்கு, இதே சிந்தனை மஸ்ஜித் அக்ஸாவை எப்படியாவது மீட்ட வேண்டும், மீட்ட வேண்டும் என்கிற ஒரு எண்ணம். எப்ப பார்த்தாலும் இதை பத்தியே தான் டிஸ்கஸ் பண்ணுவாங்க. இதற்காக வேண்டி பல போர்க்களங்களை நடத்தி பார்த்தார்கள், பலவிதமான படைகளை அனுப்பி பார்த்தவர்கள். ஆனால் மில்லியன் கணக்கில் போர் வீரர்களை வைத்துக் கொண்டு ஒரு வலுவான கிறிஸ்தவ ராணுவம் அங்கே இருந்த காரணத்தினால் இந்த மஸ்ஜித் அக்ஸாவை சுமார் 90 ஆண்டு காலம் முஸ்லிம்களால் மீட்ட முடியாத ஒரு மிகப்பெரிய பலகீனமான ஒரு சூழ்நிலைகள் இருந்தது. அந்த நேரத்தில் தான் ஒரு நட்சத்திரத்தை போன்று யார் உதிக்கிறார்? சலாஹுத்தீன் அய்யூபி. யார் இவர்? நல்லா தெரியும், சலாஹுத்தீன் அய்யூபுடைய வரலாறு படிச்சு பாருங்க. மன்னர் பரம்பரையில் வராதவர். இவர் எந்த பரம்பரையில் வரல? அது வரைக்கும் நான் உங்களுக்கு சொன்னேன், மன்னர் பரம்பரையாக ஆட்சி செய்யப்பட்டு கொண்டிருந்த அந்த ஒரு மில்கியத், அந்த அரசாங்கமே அப்பதான் சேஞ்ச் ஆகும். சலாஹுத்தீன் அய்யூபுடைய வாப்பா பொறுத்த வரைக்கும் அவர் இந்த துருக்கிய கிலாபத்தின் ஒரு குறிப்பிட்ட மாகாணத்தின் தலைமை ராணுவ தளபதி. துருக்கிய கிலாபத்துங்கிறது ரொம்ப பெருசு. அன்னைக்கு வந்து இஸ்லாமிய தலைநகரமாக எது இருந்துச்சு? துருக்கி இருந்ததுனால ரசூல் சலாஹ் காலத்திலிருந்து மதீனா இருந்துச்சு. ரசூலா காலத்திலிருந்து எது இருந்தது? மதீனா இருந்துச்சு. அப்படியே எல்லாம் ஓடிச்சு ரொம்ப நாள். அப்புறம் துருக்கிய அந்த கிலாபத் வரும்போதுதான் துருக்கியை தலைநகரமாக வைத்து இஸ்லாமிய கிலாபத் அறியப்பட்டது. சுல்தான்கள் என்கிறவர்கள் எல்லாம் அறியப்பட்டார்கள். அமீருல் முஃமினீன், கலீஃபத்துல் முஸ்லிமீன் அப்படிங்கிற வார்த்தையெல்லாம் மாறி அன்னைக்கு என்ன இருந்துச்சு நிலுவையில? சுல்தான். சுல்தான் சொன்னா தலைவர்ங்கிற அர்த்தம் தான். அப்போ இந்த சுல்தான்கள் ஆட்சி செய்து கொண்டிருந்த அந்த நேரத்தில் மன்னர் பரம்பரையில் வராத சலாஹுத்தீன் அய்யூபி அன்றைக்கு அமீராக வருகிறார், தலைவராக தேர்ந்தெடுக்கப்படுகிறார். என்ன காரணம்? இந்த சுல்தான் அய்யூபி, சலாஹுத்தீன் அய்யூபி அவங்களுடைய வாப்பா யாரு? துருக்கிய கிலாபத்தின் ஒரு பகுதியின் தலைமை ராணுவ தளபதி. அவருக்கு வந்து இந்த மன்னரும் மன்னர் வீட்டில் உள்ளவர்களும் தன்னுடைய தந்தையாக இருக்கக்கூடிய தலைமை தளபதியும் இந்த பலஸ்தீனை பற்றிய, மஸ்ஜித் அக்ஸாவை பற்றிய திரும்ப திரும்ப திரும்ப திரும்ப பேசிக் கொண்டிருப்பதனால் சலாஹுத்தீன் அய்யூபி எப்படியாவது இதை மீட்க வேண்டும் என்கிற விஷயத்தில் தன்னைத்தானே உருவாக்குகிறார். பல பயிற்சிகளை எடுக்கிறார், மக்களை திரட்டுகிறார், இளைஞர்களிடத்தில் வேகத்தை ஊட்டுகிறார். அதுவரைக்கும் இளைஞர்கள் இருந்தாங்க, அதுவரைக்கும் தலைவர்கள் இருந்தாங்க. ஆனா இவர் என்ன செய்யறாரு, மஸ்ஜித் அல்அக்ஸாவை பற்றிய முக்கியத்துவத்தை ஒவ்வொரு முஸ்லீமும் புரிய வேண்டும் என்பதால் சின்ன பசங்களை கூட ஒரு விடல, எல்லாத்திற்கும் இந்த மஸ்ஜித் அல்அக்ஸாவை பற்றிய ஒரு உணர்வு.
6: பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம்.
3: சதகல்லாஹுல் அலீம். நேர்கள் இதுவரை அல் குர்ஆன் ஓத கேட்டீர்கள். நீங்கள் தொடர்ந்து முஸ்லிம் வானொலியோடு இணைந்திருக்கின்றீர்கள். இந்த வேளையில் நேரத்தை இப்போது சரிபார்த்துக் கொள்ளலாம். இலங்கை இந்திய நேரம் சரியாக அதிகாலை 2 மணி.
7: இந்த நேர அறிக்கையை
3: 2 மணி.
7: இந்த நேர அறிக்கையை

உங்கள் முஸ்லிம் வானொலி நேர்கள் தொடர்ந்து முஸ்லிம் வானொலியோடு இணைந்திருக்கின்றீர்கள். 24 மணி நேர இஸ்லாமிய ஒலிபரப்போடு தொடர்ந்தும் அல் குர்ஆன் ஓத கேட்போம்.

فأسر بأهلك بقطع من الليل واتبع أدبارهم ولا يلتفت منكم أحد

واحد تسقى بماء واحد ونفضل بعضها على بعض في الأكل

0: புதிய பொலிவுடனும் புதிய ஒளி நயத்துடனும் நீங்கள் டவுன்லோட் செய்து கேட்கக்கூடியதாக இருக்கும். அப்பிள் மற்றும் ஏனைய கையடக்க தொலைபேசினர்கள் எல்லா ரேடியோ அப்ளிகேஷன்கள் ஊடாகவும் உங்கள் முஸ்லிம் வானொலியை கேட்கக்கூடியதாக இருக்கும். இந்த வேளையில் நேரத்தை நாங்கள் சரிபார்த்துக் கொள்ளலாம். இலங்கையிலும் இந்தியாவிலும் நேரம் சரியாக அதிகாலை 3:01.
1: இந்த நேர அறிக்கையை உங்களுக்கு வழங்கியது
2: மாஸ்டர் மிஷன் ஈவன்ஸ் பிரைவேட் லிமிடெட்.

நிகழ்வுகள் முஸ்லிம் வானொலி நேர்கள் தொடர்ந்து முஸ்லிம் வானொலியோடு இணைந்திருக்கின்றீர்கள். 24 மணி நேர இஸ்லாமிய ஒலிபரப்போடு தொடர்ந்தும் அல் குர்ஆன் ஓத கேட்போம்.

عن أمر ربه أفتتخذونه وذريته أولياء من دوني وهم لكم عدو بئس

0: ولا يشرك بعبادة ربه أحدا.
1: صدق الله العليم. நீங்கள் தொடர்ந்தும் முஸ்லிம் வானொலியோடு இணைந்திருக்கின்றீர்கள். 24 மணி நேர இஸ்லாமிய ஒலிபரப்போடு இந்த வேளையில் நேரத்தை சரிபார்த்துக் கொள்ளலாம். இலங்கை இந்திய நேரம் சரியாக அதிகாலை 4 மணி.
2: இந்த நேர அறிக்கையை உங்களுக்கு வழங்கியது
3: மாஸ்டர் மிஷன் ஈவென்ட்ஸ் பிரைவேட் லிமிடெட்.

உங்கள் முஸ்லிம் வானொலி நேர்கள் தொடர்ந்து முஸ்லிம் வானொலியோடு இணைந்திருக்கின்றீர்கள். 24 மணி நேர இஸ்லாமிய ஒலிபரப்போடு தொடர்ந்தும் அல் குர்ஆன் ஓத கேட்போம்.

0: சதகல்லாஹுல்லாலிம். நீங்கள் தொடர்ந்து முஸ்லிம் வானொலியோடு இணைந்திருக்கின்றீர்கள். இது கொழும்பிலும் கொழும்பை அண்டிய பிரதேசங்களிலும் சுபகு தொழுகைக்காக அதான் ஒலிக்கின்ற நேரம் இது.
1: தொழுகைக்கான அதான் ஒலிக்கும் நேரம்
2: வழங்குவது முகமதுல்லா பார்மசி அண்ட் க்ரோசரி கல்முனை.

0: சதகல்லாஹுல் அலீம். நேர்கள் இதுவரை அல் குர்ஆன் முரத்தில் கேட்டீர்கள். நேர்கள் தொடர்ந்து முஸ்லிம் வானொலியோடு இணைந்திருக்கின்றீர்கள். இந்த வேளையில் நேரத்தை சரிபார்த்துக் கொள்ளலாம். நேரம் சரியாக அதிகாலை 5 மணி.
1: இந்த நேர அறிக்கையை உங்களுக்கு வழங்கியது மாஸ்டர் மிஷன் ஈவன்ஸ் பிரைவேட் லிமிடெட்.

0: உங்கள் முஸ்லிம் வானொலி நேர்கள் தொடர்ந்து முஸ்லிம் வானொலியோடு இணைந்திருக்கின்றீர்கள். 24 மணி நேர இஸ்லாமிய ஒலிபரப்போடு தொடர்ந்தும் அல் குர்ஆன் ஓத கேட்போம்.
1: الكيل وتصدق علينا إن الله يجزي